ஈஸ்வரனே நிமித்தமாக இருந்து அந்த ஈஸ்வரனே உபாதான காரணம் என்றால், அந்த பகவான் தான் நிமித்த காரணம், அந்த பகவான் தான் உபாதான காரணம்னு சொன்னா, அந்த அறிவோடு அதுதான் இங்க அருள். அருளால் எதையும் பார் என்றான். அதாவது களிமண்ணால செய்யப்பட்டது என்று அனைத்து பானைகளையும் பார்னு அந்த கடைக்காரன் சொன்னது போல, இங்க கடைக்காரன் ஆறுனா குருதான் கடைக்காரர். அவர் என்ன சொல்றார், ஈஸ்வரனுடைய ஈஸ்வரனை பற்றிய அருளாக அறிவுடன் இந்த உலகத்தை பார் என்று சொன்னான். அப்படி சொன்ன உடனே இப்ப ஈஸ்வரன்கிறவர் யார், இந்த உலகத்திற்கு உபாதானமாக இருப்பவர், நிமித்தமாகவும் இருப்பவர். நான் அப்போ எதைய பார்ப்பேன் இப்பொழுது, ஈஸ்வரனே உபாதானம் என்றால் உபாதானமா இந்த உலகத்தில் இருக்காருன்னு சொன்னா, பார்க்கிறது எல்லாம் ஈஸ்வர சொரூபம். இப்ப பகவான தவிர வேறு ஒன்று இந்த உலகத்துல இல்லை. முன்ன எப்படி பார்த்துட்டு இருந்தோம், பகவான தவிர வேற எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தோம். இப்ப வந்து பகவான தவிர வேற எதையும் பார்க்கவில்லை. எப்படி ஒரு மாற்றம் வருகிறது நம்முடைய பார்வையில். இப்ப முன்ன பார்த்த பார்வை என்ன, இந்த உலகத்தை பார்க்கிற கடவுளை தேடிக்கொண்டிருக்கின்றேன், இப்போ கடவுளை பார்க்கின்றேன், உலகத்தை தேடிக்கொண்டிருக்கின்றேன். தேடி பார்த்தா உலகம் இருக்குமான்னா, உலகம் இல்லை, தேடி பார்த்தா கிடைக்காது. முன்ன வந்து அப்படி இருக்கும்போது அந்த அறிவோட கடவுளை தேடுனா கிடைக்குமான்னா கிடைக்காதுதான். சுத்தி அறிவால உலகத்தை பார்த்துட்டு கடவுளை தேடுனா கடவுள் கிடைக்க மாட்டார். இந்த ஈஸ்வரனை பற்றிய அறிவோட இந்த உலகத்தை பார்த்தோம்னா உலகம் கிடைக்காது, கடவுள் தான் நமக்கு கிடைக்கும். அப்படி அருளால் எதையும் பார் என்றான். இந்த அருள்னா என்ன பொருள், ஈஸ்வர ஞானத்துடன் இந்த உலகத்தை பார் என்று சொன்னான். அதத்தான் பகவான் கீதையில என்ன சொல்றார், இரண்டாவது அத்தியாயத்துல ஸ்தித பிரஜனுடைய லட்சணத்தை பத்தி பேசும் பொழுது, யானிஷா சர்வ பூதானாம் தஸ்யாம் ஜாகிரதி சம்யமி. அதாவது ஞானிகளுக்கு எது பகலோ அது அறியாமையில் இருப்பவர்களுக்கு இருள், அறியாமையில் இருப்பவர்களுக்கு எது இருளோ அது ஞானிகளுக்கு பகல் அப்படின்னு சொல்றார். இப்ப ஞானிக்கு பகலா இருக்கிறது, அஜ்ஞானிக்கு இருளா இருக்கான். அதே சமயம் அறியாமையில் இருப்பவர்களுக்கு இருளா இருக்கிறது ஞானிகளுக்கு பகலாக இருக்கின்றதாம். அப்படின்னா என்ன, ஞானி வந்து ஆந்த போல விடிய விடிய இரவுல முழிச்சிட்டு இருப்பார், காலையில தூங்குவார்னு அர்த்தமா என்றால், அறியாமையில இருப்பவர்களுக்கு எது பகல், எது வெட்ட வெளிச்சமா தெரியுது. அந்த பானை உதாரணத்துக்கே போங்க, களிமண்ணை தவிர அங்க இருக்கிற உருவங்கள், அங்க இருக்கிற கலர், அதுதான் தெரிஞ்சிட்டு இருக்கு, களிமண் தெரியவில்லை. களிமண் வந்து இருளா இருக்கு, களிமண்ணுக்கு மேல வியாபிச்சிட்டு இருக்கிற நாம ரூபங்கள் பகலா இருக்கு. ஆனா ஞானிக்கு, அவரே ஞானத்தை அடைஞ்சதற்கு பிறகு களிமண் வந்து வெளிச்சமா இருக்கு, பிறகு அவருடைய கவனம் வந்து அந்த வர்ணத்துல போகல, என்ன கலர் அடிச்சு வச்சிருக்காங்கிறதுல அவருடைய கவனம் இல்லை. அப்படி ஞானி இந்த உலகத்து பார்க்கும் பொழுது ஈஸ்வர தத்துவம் வெளிச்சமா இருக்கு, பிறகு இந்த நாம ரூபம் தர்மா தர்மங்கள் இவைகள் எல்லாம் அங்க இல்லை, அது இருளாகி விட்டது, அது இல்லாம போயிடுது, துவைதம் வந்து இருளாகி விட்டது. அறியாமையில் இருக்கும் பொழுது அதை நாம் இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது இந்த இருமைதான் இருக்கின்றது, இருள் தான் இருக்கின்றது, பிறகு ஈஸ்வரன் இல்லை. இதுதான் பெரிய மேஜிக்னு சொல்றது. எப்படி இருந்தது எப்படி மாறிடுது, ஒரே ஒரு இடத்துல உன்னை பார்த்துட்டு இருந்தோம், உன்னை பார்க்கல, ஆனா நான் ரெண்டையும் பார்க்க விரும்புறேன்னு சொல்ல முடியாது. இந்த ரெண்டையும் நம்ம பார்க்க முடியாது, பார்க்கலாம் அந்த அறிவுடன், இது வேறு தன்மை இது வேறு தன்மைன்னு பார்க்கலாம், ரெண்டையும் சமமான சத்தாவைய பார்க்க முடியாது. வேற உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், கருப்பு கலர்ல யானைய போலயே மரத்துல ஒரு உருவம் செய்யப்பட்டுள்ளது, குழந்தை வந்து அது யானைன்னு பார்த்து பயந்துட்டு இருக்கிற வரைக்கும் அது மரத்தை பார்க்கவில்லை, மரம் இருள், யானை வந்து பகல். பிறகு அதுக்கு அறிவு வந்த உடனே, இது பாரு அசையாம இருக்கு, இது வந்து மரம்தான் அப்படின்னுங்கிற அறிவு வந்த உடனே அது எதை பார்க்கின்றது, இப்ப எது பகல் எது இரவு, அந்த மரம்ங்கிறது பகல், யானைங்கிறது இரவு ஆகி விட்டது. அப்படித்தான் இந்த ஸ்லோகத்துல எவ்வளவு அழகா சொல்லி இருக்காரு பாரு, அருளால பார்க்க சொன்னான், பிறகு அதை

0: புரியாத பொழுது நான் என்னுடைய அறிவால பார்த்தேன், அது இருளாக இருந்தது. அருளாக அருளால பார்க்கும் பொழுது அது எப்படி இருக்குங்கிறது அவர் விட்டுட்டார். பிறகு இருளாக பார்க்கின்றார் என்னுடைய சிற்றறிவினால் பார்க்கும் பொழுது என்று அந்த பகவான் சொன்ன யானிஷாங்கிற ஸ்லோகத்தினுடைய சாரத்தை இங்கு தாயுமானவர் இவ்விதம் நமக்கு கூறியிருக்கின்றார். அருளால் எவையும் பார் என்றான், அத்தை அறியாதே சுட்டி என் அறிவாளே பார்த்தேன். இப்ப நம்ம எப்படி பார்க்கின்றோம், இறைவனை பற்றிய அறிவால பார்க்கும் பொழுது நம்ம வந்து இறைவனாகவே பார்க்கின்றோம். களிமண்ணை பற்றி அறிவோட பார்க்கும் பொழுது களிமண்ணை பார்க்கின்றோம். ஏன்னா இந்த இடத்துல ஒரு கேள்வி வரலாம், உள்ள அறிவு வந்தா வெளியே எப்படி அதுவா வரும், உள்ள வந்து களிமண்ங்கிற ஞானம் வந்தா வெளியே எப்படி களிமண்ணை பார்க்க முடியும்னா, ஞானம் வராததுக்கு முன்னாடியும் களிமண்ணை தான் பார்த்துட்டு இருந்திருக்கோம், ஆனா அதுக்கு மேல வேற எதையோ பார்த்து களிமண் தெரியவில்லை. தெரியவில்லைன்னா என்ன அர்த்தம், தெரிஞ்சிட்டு தெரியாம இருக்கு. அறிவு வந்தவுடன் அது தெரிகிறது. அப்போ அறிவோட இருக்கும் பொழுதும் அறியாமையில் இருக்கும் பொழுதும் நம்ம இறைவனைத்தான் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். இப்ப பகவானையே பார்த்துட்டு பகவான தேடுனா எப்படி பகவான் கிடைப்பார், பகவான் எங்காவது இருந்து கடவுள் எங்காவது இருந்து பார்க்காம இருந்து தேடுனா கண்டுபிடிச்சிடலாம். பகவானையே நம்ம பார்த்து கொண்டு பகவானாகவே இருந்தும் கொண்டு நம்ம தேடுனா எப்படி கிடைப்பார். அப்போ அது அறிவினால் அடையப்படும் பொருள், இது வேறு தேடியோ ஓடியோ ஒரு இடத்துக்கு போயோ அடையப்படும் பொருள் அல்ல. பிறகு நான் எதுக்கு யாத்திரையெல்லாம் போறேன், கோயிலுக்கெல்லாம் போறேன்னா இந்த அறிவை அடைவதற்கு. அப்ப நாளையிலிருந்து கோயிலுக்கு போக மாட்டேன்னு சொல்லக்கூடாது. இந்த அறிவை அடைகிறதுக்கு சித்த சுத்திக்கு நமக்கு எல்லாமே தேவைப்படுகின்றது. ஆனா இறுதியா அறிவில் மாற்றம் வரும் பொழுது பார்வையில் மாற்றம், பார்வையில மாற்றம் வரும் பொழுது இதற்கு இனி ஒரு உதாரணமும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். கீதையிலே அர்ஜுனன் வந்து பகவானுடைய விஸ்வரூபத்தை பார்க்க வேண்டும்னு விரும்பினார், எனக்கு உங்களுடைய விஸ்வரூபத்தை காட்டுங்கள். அப்ப பகவான் என்ன சொன்னார், நான் உனக்கு காட்டுகின்றேன், ஆனா இந்த கண்ணினால நீ பார்க்க முடியாது, உனக்கு ஒரு திவ்யமான கண்ணை கொடுக்கின்றேன், அதன் மூலியமாகத்தான் விஸ்வரூபத்தை பார்க்க முடியும்னு சொன்னார். பிறகு திவ்யமான ஒரு கண்ணை கொடுத்தார், உடனே அர்ஜுனன் பார்த்தான்னு நம்ம அங்க படிக்கிறோம். அங்க நாம் எப்படி பொருள்படுத்துகின்றோம்னா, அங்கும் கண்ணுல பகவான் மாற்றத்தை கொடுக்கல, ஏதோ ஒரு பெரிய கண்ணை கொண்டு வந்து வச்சாருன்னு அர்த்தம் அல்ல. மற்ற மிருகங்களுக்கு நம்ம விட பெருசா தான் கண்ணு இருக்கு, கண்ணுல மாற்றம் இல்லை. பிறகு என்ன செய்தார்னா, அந்த நேரத்தில் மனதில் மாற்றத்தை கொடுத்தார், தற்காலிகமா அவனுக்குள்ள இருக்கிற விருப்ப வெறுப்பை நீக்கினார். உடனே பார்க்கிறதெல்லாம் ஈஸ்வரனாக அவன் பார்த்தான். விருப்பு வெறுப்பு அற்ற மனதுடன் பார்க்கும் பொழுது ஈஸ்வரனாக பார்க்கின்றோம். இப்ப நம்ம பார்க்கும் போது இந்த உடலோடு சம்பந்தப்பட்டு பார்க்கிறோம், இந்த உடலுக்கு உறவினர்கள், இந்த உடலுக்கு விளைவு தீங்கு விளைவிப்பது, உடலுக்கு நன்மை விளைவிப்பதுன்னு பார்க்கிறோம். ஆனா அந்த இடத்துல ஞானக்கண் என்பது அறிவுடன் கூடிய கண், அந்த அறிவை பகவான் கொடுத்தார். அறிவை கொடுத்த உடனே அர்ஜுனன் பார்க்கிறதெல்லாம் ஈஸ்வரனாக பார்த்தார். அப்படி அருளால் எதையும் பார் என்றால் ஈஸ்வரனுடைய ஞானத்தினால் அனைத்தையும் பார்க்க வேண்டும். ஈசாவாசியம் இதம் சர்வம்ங்கிறதுக்கு என்ன பொருள், ஈஸ்வரன் அனைத்தையும் வியாபித்துள்ளார். அதுக்கு இனி ஒரு பொருள், ஈஸ்வர ஞானத்தினால் அனைத்தையும் நீ வியாபிப்பாயாக, அனைத்தையும் பார்ப்பாயாக. சங்கரர் அப்படித்தான் பொருள் சொல்றார், ஈஸ்வர ஞானேன வாக்கியம், ஈஸ்வரங்கிற அறிவுடன் இந்த உலகத்தை நீ பார், அப்ப நீ ஈஸ்வரனைத்தான் பார்ப்பாய். இப்ப எல்லாம் சிவமயம், எல்லாம் விஷ்ணுமயம் அப்படின்னு சொல்லி பகவானை தவிர இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. ஆனா என்ன ஆயிடுதுன்னா, ஏதோ குரு சொல்றார் அருளால் எவையும் பார்னு சொல்லி விட்டார், ஆனா இங்க தாயுமானவர் ஏற்றுக்கொள்றார், அத்தை அறியாதே இது எனக்கு புரியல. கேட்டாச்சு, கேட்க நல்லா இருக்கு, பாக்கிறதுக்கு பகவான் தான் உபாதான காரணம் அப்படின்னு களிமண் நல்லா சொல்லி அறிவுல நல்லா புரியுது, ஆனாலும் அத்தை அறியாதே, இந்த அறிவு வரமாட்டேங்குது, ஒரு கால் வந்தாலும் நிக்க மாட்டேங்குது. யாரா திடீர்னு திட்டா கோபப்பட்டா பகவான் தான் திட்டுறாருன்னு நம்மளால நிக்க முடியுதானா, உடனே திருப்பி கோபம் வந்துருது. காரணம் என்ன, அந்த இடத்துல மறந்து விடுகின்றோம்.
1: எல்லாம் நல்லா ஸ்மூத்தா இருந்தா நல்லா இருக்கு, ஏதாவது கொஞ்சம் ஒரு கஷ்டம் வந்துடுதுன்னு வச்சுக்குவோமே, உடனே அதை தாங்கிக்க முடியாமல் நம்ம அனாத்மாவோட அபிமானத்தை வச்சு மீண்டும் நம்ம என்ன செய்கின்றோம், அந்த அறியாமைக்குள் சென்று விடுகின்றோம். அப்ப இங்க இனியொரு கருத்தையும் தாயுமானவர் சொல்றார், எனக்கு இந்த மாதிரி நல்ல உபதேசம் கிடைக்கத்தான் கிடைக்குது, கிடைத்தும் அருளாள பாருன்னு சொல்லியும் அத்தை அறியாதே, எனக்கு அது புரியவில்லை. அதனாலதான் அனைத்து தவங்களும், எல்லா தவமும் என்னன்னா அருளால் அனைத்தையும் பார்த்தல், அதுதான் லட்சியமே வாழ்க்கையில. மோட்சம்னா என்ன, அருளுடன் அனைத்தையும் பார்த்தல். ரொம்ப அழகான வார்த்தை போட்டிருக்கார் இங்க. அருள்னு சொன்னா ஈஸ்வர ஞானத்துடன் அனைத்தையும் பார்த்தல். அத்தை அறியாதே, ஆனால் என்னால புரிந்து கொள்ள முடியாத சமயத்தில், இப்ப ஆனந்த கழிப்பை அவர் எழுதும் போது புரிஞ்சிட்டு தான் எழுதுறார், அதனாலதான் இப்படி எழுதுறார். இதை எனக்கு உபதேசம் பண்ண காலத்துல, எனக்கு அது புரியாத காலத்துல நான் என்ன செய்தேன், இதெல்லாம் நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல பார்க்கணும். தாய்மானவருடைய பழைய வாழ்க்கையை நினைச்சு எழுதுகின்றார். ஏன்னா ஏற்கனவே சொல்லி விட்டார், நான் ரொம்ப ஆனந்தமா இருக்கேன், எனக்கு எந்த குறையும் இல்லை, பார்க்கறதெல்லாம் ஈஸ்வர சுரூபமா இப்ப பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்றார். இது வந்து அவருடைய பழைய காலம் அதை சொல்றார். ஆனா அந்த சமயத்துல அறியாமல், என்னுடைய சிற்றறிவினால், எனக்கு இருந்த இந்த ஜீவ அறிவினால் நான் பார்த்தேன். அப்படி பார்க்கும் பொழுது இருளான பொருள் கண்டது அல்லால், இருள்னு சொன்னா சம்சாரம் துயரம் இப்படிப்பட்ட பொருளை தவிர, அல்லால் அதை தவிர கண்ட எண்ணையும் கண்டிலேன், அங்க எண்ணையுமே நான் பார்க்கவில்லை, என்னையும் நான் இழந்திருக்கின்றேன். இது என்னேடி தோழி, இது ஒரு பெரிய விசித்திரமாக இருக்கின்றதல்லவா, ஆச்சரியமாக இருக்கின்றதல்லவா, வியப்பாக இருக்கின்றதல்லவா. என்ன வியப்புனா, பகவானையே பார்த்துட்டு பகவானையே தேடுறது வியப்பு தானே. ஒருவர் வந்து நம்ம இடத்துல, நான் முக்கியமா ஒருவரை தேடிட்டு இருக்கேன் அப்படிங்கிற, யார தேடுறீங்கன்னா என்னத்தான் அப்படின்னு சொன்னா இப்படி இருக்கும், அது ஒரு வியப்பு. உங்களையா தேடுகிறீர்கள்னா அப்ப அவருக்கு எப்ப அவர் கிடைப்பார்னா, எப்பவுமே அவர் அதுக்கு அவரை அடைய முடியாது. ஒரே ஒரு நிபந்தனை, நான் என்ன தேட வேண்டாம், நான் தான் இங்கேயே இருக்கின்றேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிற வரைக்கும் அவர் தேடிக்கொண்டிருப்பார். அப்படி நம்ம பகவானை தேடிட்டு இருக்கோம், எங்கேனா பகவான்கிட்டயே, பகவான்கிட்டயே நம்ம பகவானை தேடிக்கொண்டிருக்கின்றோம், பகவானா இருந்து கொண்டும் பகவானை தேடுகின்றோம். இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த அறிவுக்கு முன்னாடி அனைத்தும் துயரமாகவும் மர்த்தியமாகவும் மரணத்திற்கு உட்பட்டதாகவும் இருக்கின்றது என்று இந்த 13வது பாடலில், அறிவில் மாற்றம் வரும் பொழுது பார்க்கும் பார்வையில் வரும் மாற்றத்தினால் பிறகு இந்த உலகமும் மாறுகின்றது, அதே உலகம் மாறி விடுகின்றது. எதை வந்து நரகம்னு சொல்லி துயரம்னு சொல்லி கண்டு ஓடுனோமோ அந்த உலகம் இன்று ஈஸ்வர சொரூபமாகின்றது, பார்க்கிறதெல்லாம் பகவத் சொரூபமாகின்றது. இது ஒரு நல்ல பாடல். இனி நான் அடுத்த வகுப்பில் அடுத்த பாடலுக்கு செல்லலாம்.
2: ஓம் நமசிவாய். You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.
3: ஓம் நமசிவாய்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த நான்காம் திருமுறை குறைந்த திருநேரிசை.

ಸಮಾಧಾನ ಭಯ ವೈತೇ ಮಹೇ

ఎక్కడ

పరమంగాస్వస్తి విశ్వాధీరోధి మాణవాదిష్టోరవాదోతి.

అవన్న

0: نعم.
1: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: பொது திருப்பதிகம். பல்லவ மன்னன் அமன் சமய குருமார்களது துண்டுகோலால் நாவுக்கரசு பெருமானை நிற்றறையில் இடுமாறு, அதாவது சுண்ணாம்புக்காளவாயில் இருத்துமாறு பணித்தான். அவர்களும் அவ்வாறே செய்தனர். ஆண்ட அரசு அதன் அகத்துள் பெருமான் திருவடிகளையே எண்ணி ஈசன் அடியார்க்கு ஈண்டு வரும் துயருளவோ என்று இருந்தார்கள். ஆனந்த வெள்ளத்தின் இடைமூழி அம்பலவர் தேனுந்து மலர்பாதம் சிந்தித்து இருந்த உளவாரப் படையாளிக்கு நிற்றரை இளவேனிற் பருவத்தில் தென்றல் வீசும் செங்கழுநீர் தடாகக் கரைபோல எம்பிரான் திருவடி நீளலாய்க் குளிர்ந்தது. அந்நிலையைக் காட்டுகிற அருட்குறிப்பே மாசில் வீணையும் எனத் தொடங்கும் திருப்பதிகம். இப்பாடல் தனித்திருக்குறுந்தொகை என்ற தலைப்பில் அமைவது ஆம். எல்லாம் வல்ல ஈசனாகிய என் தந்தையின் திருவடி நிழல், குற்றமற்ற வீணையின் நாதமும், மாலையிலே தோன்றிய நிலவின் தன்மையும், வீசுகின்ற தென்றலின் சாயலும், செறிந்த இளவேனிலின் மாட்சியும், ஒலிக்கும் வண்டுகள் மொய்க்கும் பொய்கையின் குளிர்ச்சியும் போன்று இன்பம் பயப்பதாகும் என்பதே இப்பாடலின் திரண்ட கருத்து. மாசில் வீணையும் எனும் திருப்பாடல்.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: ஓம் சிவாய நமஹ. சைவம் .org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
2: தேவாரம் பெற்ற திருத்தலங்களுள் மலைநாட்டின்கண் உள்ள ஒரே சிவஸ்தலம் திரு அஞ்சைக்களம் என்பது. இங்கு சேரமான் பெருமாள் நாயனார் அரசாட்சி செலுத்தி வந்தார். அவருக்கு கழகி தெரிவார் என்று ஒரு பெயரும் உண்டு. அளவில் பெருமை அகில யோனிகளும் கழறிற்று அறிந்த அவற்றின் இயல்பு அறிந்து அவ்வுயிர்களுக்கு துயரம் ஒன்றும் நன்னா வகையில் அவற்றை அகற்றி களவு கொலைகள் முதலான கடிந்து சிறப்பாக ஆட்சி செய்து வந்தார் என்று பெரிய புராணம் காட்டுகின்றது. பிற உயிர்கள் கடலிற்றை சொன்னவற்றை அறிந்தவர் அவர். இதனை நோக்கும் பொழுது திருத்துருத்தி என்ற திருத்தலத்தில் இறைவனுடைய பெயராகிய சொன்னவார் அறிவார் என்ற திருநாமத்தை நாம் இங்கு ஒப்புமை நோக்கில் காண்கின்றோம். திரு அஞ்சைக்களத்திற்கு கேரள நாட்டில் உள்ள திருச்சூர் என்ற இடத்திலிருந்து கொடுங்குளூரை அடைந்து அதற்கு அண்மையில் உள்ள இந்த தலத்தை அடைவதே எளிதான வழியாக கருதப்படுகிறது. ராஜகோபுரம் இல்லாவிடினும் கோயில் அகன்று பறந்து விளங்குகின்றது. தூய பக்தியுடன் அங்குள்ளவர்கள் ஆலயத்தை தொழுகின்றார்கள். நந்தியை கடந்து உள்ளே சென்றால் நீ தீபத்தில் பிரகாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அஞ்சைக்களத்து அப்பனை நாம் தரிசிக்கின்றோம். பிரகாரத்தில் அஞ்சைக்களத்து சபாபதி என்று சொல்லப்படும் நடராஜ பெருமானுடைய திருவுருவத்தையும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய திருவுருவத்தையும் அருகே சேரமான் பெருமாள் நாயனாருடைய திருவுருவத்தையும் நாம் தரிசிக்கின்றோம். அவிநாசி என்ற தலத்தில் முதலை உண்ட பாலகனை மீண்டும் உயிர்ப்பித்து மலை நாட்டை நோக்கி தனது ஆறுயிர் நண்பராகிய சேரமான் பெருமாள் நாயனாரை காண்பதற்காக வருகின்றார் நம்பியாரூரர். இவ்வாறு வந்தொண்டர் வருகையை அறிந்த சேரமான் பெருமாள் நாயனார் அவரை எதிர்கொண்டு அழைக்க வேண்டி தனது சேனைகளையும் மந்திரிமார்களையும் அனுப்பி சிறந்த வரவேற்பை ஏற்பாடு செய்தார். அந்த எல்லையற்ற மகிழ்ச்சியில் செய்வதொன்றும் அறியாது சிந்தை மகிழ்ந்து களிகூர்ந்து என் ஐயன் அணைந்தான், என்னை ஆளும் அண்ணல் அணைந்தான், ஆரூரில் சைவன் அணைந்தான், என் துணையாம் தலைவன் அணைந்தான், தரணியெல்லாம் உய்ய அணைந்தான் அணைந்தான் என்று முரசு அறிவிக்கும்படியாக செய்தார் சேரமான் பெருமாள் நாயனார். அமைச்சர்களை அழைத்து அந்த நகரத்தை அலங்கரித்தார். சேரர் குலம் உய்வதற்காக திருவவதாரம் செய்த சேரமான் பெருமாள் நாயனார் இவ்வாறு சுந்தரருக்கு எதிர் சென்று அவரது தாழ் பணிய ஆரூரரும் அவரை தொழுது இருவரும் ஓருயிர் என்ற தன்மையோடு இறைவனுடைய பெருமைகளையும் நம்பியாரூரர் தரிசித்த தலங்களினுடைய பெருமையையும் அளவலாவி மகிழ்ந்தார்கள். திருவாரூர் செல்வம் வினவி இன்புற்றாராம் சேரமான். இவ்வாறு ஒருவர் ஒருவரில் கலந்து குறைபாடின்றி அளவலாவி மகிழ்ந்தார்கள். இப்படி வரவேற்பு முடிந்த பிறகு வஞ்சி நகரத்தின் மணிவாயிலை அடைந்தார்கள். ஆரணங்கள் முழங்கின. பூரண கும்பங்கள் அங்கு நம்பியாரூரை எதிர்கொண்டு அழைத்தன. முரசொலிகள் ஒலித்தன. இவ்வாறு சேரமானும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் யானை நின்றும் இறங்கி அரசு மாளிகைக்கு உள் புகுந்தார்கள். அவரை அமளியில் இருத்தி சேரமானும் பிறரும் பணிந்தார்கள். அவ்வாறு அளவலாவிய பிறகு மகோதை அஞ்சைக்களத்தப்பனாருடைய திருக்கோயிலை அடைந்தார் வந்தொண்டர். பரமனை தாம் நெடுநாள் பிரியும்படியாக ஆகிவிட்டதே என்ற ஒரு எண்ணத்துடன் அக்கோயிலை அடைந்தாராம். பெருமானுடைய பூங்குழலினை போற்றி அவனியில் விழுந்து எழுந்து இந்த மனை வாழ்க்கை சரியும்படியாக விண்ணப்பித்து தலைக்கு தலைமாலை என்று தமிழ் மாலை எடுத்தார் நம்பியாரூரர். அந்த பதிகத்தின் உட்குறிப்பை சேர்க்கிறார் சொல்லும் பொழுது, இந்த உலகினில் பாசமடுத்த வாழ்க்கையை அறுத்திட வேண்டும் என்று அன்பர் அன்பினில் பாட என்று குறிப்பிடுகின்றார். இந்த பாசம் மிகுந்த வாழ்க்கை நீக்கி கைலைக்கு மீண்டும் எழுந்துள்ள வேண்டும் என்பது உட்குறிப்பு. அந்த பதிகத்தை அஞ்சைக்களத்து அப்பனாருடைய திருச்சன்னதியின் முன்னர் பாடி அருளி செய்கின்றார் நாவலூர் மன்னர். தலைக்கு

மலைக்கு நிகர் ஒப்பன வந்திரைகள் வலித்து எற்றி முழங்கி வலம்புரி கொண்டு அலைக்கும் கடல் அங்கரைமேல் மகோதை அணியார் பொழில் அஞ்சைக் களத்து அப்பனேயே பிடித்து ஆட்டி ஓர் நாகத்தை பூண்டது என்னே பிறங்கும் சடைமேல் பிறை சூடிற்று என்னே பொடித்தான் கொண்டு மெய் முற்றும் பூசிற்று என்னே புகழியேறு உகந்து ஏறல் புரிந்தது என்னே மடித்து ஓட்டந்து வந்திரை எற்றிட வளர் சங்கம் அங்காந்து முத்தம் சொரிய அடித்து ஆர் கடலம் கரைமேல் மகோதை அடியார் பொழில் அஞ்சிக் களத்து அப்பனேயே சிந்தித்து எழுவார்க்கு நெல்லிக்கனியே சிறியார் பெரியார் மனத்து ஏறலுற்றால் முண்டித் தொழுவார் இரவார் பிறவார்.

இடரும் கடலம் கரைமேல் அந்தி தரை செக்கர்வானே உத்தியால் அணியார் தொழில் அஞ்சை கடத்து அப்பனே வெறுத்தேன் மனை வாழ்க்கையை விட்டு ஒழிந்தேன் விளங்கும் குழைக்காது உடைவேதியனே எருத்தாய் இலங்கைக்கு இரையாயவனை தலைப்பத்தோடு தோள் பல இற்று விழக் கருத்தாய் கடல் நஞ்சு அமுது உண்டு கண்டம் கருத்தாய் கடுக பிரமன் தலை ஐந்திலும் ஒன்று அறுத்தாய் கடலம் கரைமேல் மகோதை அணியார் பொழில் அஞ்சை களத்து அப்பனே எந்தம் அடிகள் இமையோர் பெருமான் எனக்கு என்றும் அளிக்கும் மணிமடத்தன் அந்தன் கடலம் கரைமேல் மகோதை அணியார் பொழில் அஞ்சை களத்து அப்பனை மந்தம் உழவும் குழலும் இயம்பும் வளர் நாவலர் கோன் நம்பி ஊரன் சொன்ன சந்தம் மிகு தன் தமிழ் மாலைகள் கொண்டு அடி வீழவல்ல

இரண்டாவது குழுவை எதிர்கொண்டு இறைவனது கட்டளையை தெரிவித்தார்கள். அது கேட்ட ஆரூரர் மிகவும் மகிழ்ந்து இறைவனது தன்னிகரற்ற கருணையை நினைந்து ஆனந்த கண்ணீர் பொழிய பெருமானை வணங்கி தம் உயிர் துணைவராகிய சேர்மான் பெருமாநாயரை மனத்தில் நினைந்து வெள்ளை யானையின் மீது ஏறினார். சேர்மான் பெருமாநாயனாரும் தம் தோழருடைய செயலை அறிந்து அருகிலிருந்த ஒரு குதிரையின் செவியில் பஞ்சாட்சரத்தை சொன்னவுடன் அக்குதிரை ஆகாய வீதியில் அவரை ஏற்றிக்கொண்டு வந்தொண்டரை வலம் வந்து முன் சென்றது. யானையின் மீது இவ்வாறு கயிறையை நோக்கி செல்லும்பொழுது சுந்தரமுனி சுவாமிகள் ஒரு அற்புதமான திருப்பதிகத்தை அருள் செய்கின்றார். தான் பெற்ற பேற்றினை உலகம் அறிவதோடு அல்லாமல் இவ்வாறு மண்ணுலகில் பிறந்தவர்கள் அதிலும் பெருமானுடைய வழியடியார்கள் பொன்னுலகமாகிய சிவலோகம் பெறுதல் உண்மை என்பதை என் மூலம் கண்டுகொள்ளுங்கள் என்று உலகத்தவர்களுக்கு அறிவிக்கின்றார். யானையின் மேல் என் உடல் காட்டுவித்தான் என்று களையா உடலோடு தான் சேரமான் பெருமாள் நாயனாரோடு கையிலே சென்பதை அகச்சான்றாக இந்த பதிகம் அறிவுறுத்துகின்றது. இந்த யானையின் மீது ஹர ஒலியும் ஆகமங்கள் ஒலியும் வேத ஒலியும் விண் அதிரும்படியாக ஒலிக்க இந்திரனும் மாலும் பிரமனும் மற்ற தேவர்களெல்லாம் வந்து சுந்தரரை எதிர்கொண்டு அழைப்பதை இந்த பதிகத்தில் அகச்சான்றாக குறிப்பிடுகின்றார் நம்பியாரூரர். அப்பொழுது அங்கிருந்த முனிவர்களெல்லாம் இவ்வாறு வருவோர் யானை மேல் வருவோர் யார் என்று சிவபெருமானை கேட்க அதற்கு என் பெருமான் நம் தமர் ஊரன் என்றான் என்று அகச்சான்று இங்கு நமக்கு காட்டுகின்றது. அப்படி உழிதோர் உழிமுற்றும் உயர்ந்து விளங்கக்கூடிய கைலாய மலையில் வீற்றிருக்கக்கூடிய சிவபெருமான் தனது உயிர் தோழனாகிய நம்பியாரூருக்கு கையிலே செல்லும் நெறி இதுகான் போதராய் என்று வெள்ளை யானையின் மீது அந்நெறியை காட்டிய வரலாற்றை சேக்கிழார் பெருமான் வெள்ளானை சருக்கத்தில் மிக அற்புதமாக குறிப்பிடுகின்றார். இந்த பதிகத்தை நிறைவு செய்யும்போது சுந்தரமுத்து சுவாமிகள் ஒரு விண்ணப்பம் செய்கின்றார். இவ்வாறு எழுசியால் இசைந்தேத்திய இப்பத்து பாடல்களையும் கடலறையா இதனை திரு அஞ்சைக்களத்து அப்பனுக்கு கொண்டு சேர்ப்பிப்பாயாக என்று விண்ணப்பிக்கின்றார். அவ்வாறு கடலரசனும் அஞ்சையப்பருக்கு கொணர்ந்து சேர்த்தான் என்று சேக்கிழாருடைய பெரியபுராணம் நமக்கு காட்டுகின்றது. இப்பொழுதும் திருவஞ்சிக்களத்து கோயிலுக்கு அண்மையில் கடல் இருப்பதை காண்கின்றோம். அவ்வாறு இந்த பதிகம் முழுவதும் தனக்கு யானை கொடுத்த பெருமானுடைய சிறப்பையும் கருணையையும் எடுத்து காட்டி நம்மையும் பெருமானிடத்தில் ஆற்றுப்படுத்துவதாக அமைந்திருப்பதை நாம் கவனிக்க வேண்டும். இந்த திருப்பதிகத்தை அடிக்கடி பாடுவதால் நமக்கும் இறைவனுடைய அருள் கிட்டும், பிறவாத வரம் பெறலாம் என்பது உறுதி.

ஊனே உயிர் வருட்டி உள்ளியானின் இணைந்திருந்தேன். வானை மதித்து அமரர் வலம் செய்து என்னை ஏற வைக்க ஆனையாள் புரிந்தான் முடித்தான் மலை உத்தமனேயே. மந்திரம் ஒன்றறியேன் மனை வாழ்க்கை மகிழ்ந்து அடியேன். சுந்தர வேடங்களால் துரிசே செய்யும் துண்டன் என்னை அந்தரமாயால் விசும்பில் அழகானை அருள் புரிந்ததும் தரமோ நெஞ்சனே

வாழ்வில் உகந்த நெஞ்சே மடவார் தங்கள் வல் வினைப்பட்டு ஆழம் உகந்த என்னையாது மாற்றி அமரர் எல்லாம் சூழ அருள் புரிந்து தொண்டனேன் பரமல்லதொரு வேழம் அருள் புரிந்தான் நொடித்த மலை உத்தமனே மண்ணுலகில் பிறந்து உம்மை வாழ்த்தும் வழியடியார் பொன் உலகம் பெறுதல் தொண்டனேன் என்று கண்டொழிந்தேன் விண்ணுலகத்தவர்கள் விரும்ப வெள்ளை யானையின் மேல் என் உடல் காட்டுவித்தான் நொடித்தான் மலைத்தமனே அஞ்சனை ஒன்று நின்று அலர் கொண்டு அடி சேர்வறியா வஞ்சனை என் மனமே வைகிவான நன்னாடர் முன்னே துஞ்சுதல் மாற்றுவித்து தொண்டனேன் பரம் அல்லதொரு வெஞ்சன ஆணை தந்த நொடித்தான் மலை உத்தமனே நிலை கட விண் அதிர நிலம் எங்கும் அதிர்ந்து அசைய மலையிடையே யானை ஏறி வழியே வருவேன் எதிரே அலைகடலால் அறையன் அலர் கொண்டு முன் வந்து இறைஞ்ச உலை அணையாத வண்ணம் நொடித்தான் மலை உத்தமனே ஹர ஒலி ஆகமங்கள் அறிவாரறி தோத்திரங்கள் விரவிய வேத ஒலி விண்ணெல்லாம் வந்து எதிர்ந்து சேப்ப வரமளி வாணன் வந்து வழி தந்து எனக்கு ஏறுவதோர் சிரமலி யானை தந்தான் நொடித்தான் மலை உத்தமனே இந்திரன்மால் பிரமன் எழிலார்மிகு தேவர் எல்லாம் வந்து எதிர்கொள்ள என்னை மத்த யானி அருள் புரிந்து மந்திரமா முனிவர் இவன் ஆர் என எம்பெருமான் நம் தமர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனே ஏழிதோர் ஊழி முற்றும் உயர் பொன் நொடித்தான் மலையை சூழிசையின் கரும்பில் சுவை நாவல பூரன் சொன்ன

அஞ்சையப்பர்க்கு அறிவிப்பதே அடியேன் பிழை பொறுத்து என்னை ஆண்டு கொண்டு அத்தொடக்க

0: ஆனந்த வடிவு நின்றது போன்று இன்ப வெள்ளத்து மலர்ந்தனர் வந்தொண்டர் மேலம்.
1: ஓம் நமசிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: வணக்கம் குழந்தைகளா, சைவம் .org-ல கதை கேட்க வந்திருக்கிறவங்க எல்லாரையும் வரவேற்கிறேன்.
1: சிவாய நம. வா மோனிஷ், வா பிரதீப்.
2: திருவிழாளர் புராணம் கேட்க சீக்கிரமே வந்துட்டோம். இன்னைக்கு நீங்க 18 திருவிழாவை சொல்லணும்.
3: சிவாய நமண்டி, 18 திருவிழாடல் கேட்கணுங்கிறதுக்காக விளையாடுறதெல்லாம் விட்டுட்டு வந்துட்டோம்.
1: உங்க ஆர்வத்தை பார்க்க பார்க்க எனக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கு. சரி, 18 புராணத்தை பார்ப்போமா? திருச்சிற்றம்பலம் உலகெல்லாம்

0: வணங்குவான். திருச்சிற்றம்பலம் 17 திருவிளையாடல்ல என்னெல்லாம் நடந்ததுன்னு நம்ம பார்த்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா?
1: ஈசனே நேரில் வந்து நவமணிகளை கொடுத்து அதை கொண்டு இளவரசனுக்கு கிரீடம் செஞ்சதை பார்த்தோம்.
0: ஆமா, இறைவனுடைய கருணை எல்லையற்றது. ஒரு துன்பம் வந்தபோது அபிஷேக பாண்டியனுக்காக அவரே நேரில் வந்தார் இல்லையா, அதை நினைச்சு நினைச்சு அந்த பிஞ்சு மனம் ரொம்பவும் நெகிழ்ந்து போச்சோம். இறைவன் நமக்காக நேரில் வந்து நவமணிகளை கொடுத்துட்டு போனாரே, என் மேல இறைவனுக்கு அவ்வளோ கருணையான்னு அபிஷேக பாண்டியன் நினைச்சு நினைச்சு சந்தோஷப்பட்டாராம். அதனால அவர் மன்னனாக முடிசூடுனதுல இருந்து சோமசுந்தர கடவுளுக்கு ரொம்ப விசேஷமா அலங்காரம் ஆராதனையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சாராம்.
2: எப்பவுமே அங்க சிறப்பான பூஜைகள் தானே அண்டி நடக்கும். முருகப்பெருமானே உக்கிரபாண்டியனா மதுரை ஆட்சி செய்யும் போது நடக்காத பூஜை எப்ப நடக்குது?
0: உக்கிரபாண்டியன் சிறப்பாதான் பூஜைகள் செஞ்சார். ஆனா அபிஷேக பாண்டியனுடைய பூஜைகள் தேவாதி தேவர்கள் கூட பார்த்து அதிசயிக்கிற அளவுக்கு சிறப்பா இருந்துதான். குடம் குடமா பால், தயிர், தேன், பன்னீர், சந்தனம், அப்புறம் புத்தம் புது நறுமலர்கள், அதை கண்ணை பறிக்கும் விதமா அழகழகா தொடுத்து மலர் மாலைகள் கட்டி இருந்திருக்காங்க. வாசனை திரவியங்கள், தூப தீப ஆராதனையோட அண்டா அண்டாவா நெய்வேத்தியம் படைச்சு தினம் தினம் அபிஷேக பாண்டியன் தன் பூஜைய அற்புதமா செய்தாராம். அவரோட பூஜைய பார்க்க மக்கள் திரள் திரளா வருவாங்களாம். மற்ற நாட்டு மன்னர்கள் எல்லாம் வந்து பார்த்துட்டு, அப்பப்பா நம்மால இப்படியெல்லாம் பூஜை செய்ய முடியாதுப்பா அப்படின்னு மலைச்சு போயிடுவாங்களாம்.
2: நீங்க சொல்லும் போது சிலுக்குது. அப்படி ஒரு அபிஷேகங்களை இந்த காலத்துல எங்கேயாவது பார்க்க முடியுமா?
1: ஆன்டி சொல்ற அளவுக்கு இல்லைனாலும் தில்லை கூத்து பிரானுக்கு மார்கழி திருவாதிரையில இது மாதிரி ஒரு அபிஷேகம் நடக்கும்னு எங்க அம்மா சொன்னாங்க. எவ்வளவு குடம் பால் விடுவாங்கன்னு கவுண்ட் பண்ணவே முடியாதாம். அவ்வளவு குடம் குடமா விடுவாங்களாம்.
0: ஆமாம் பிரதீப், மார்கழி திருவாதிரை அங்க ரொம்ப விசேஷம். எனக்கும் அங்க போகணும்னு ரொம்ப ஆசை. எப்ப இறைவன் அருள் புரிவாரோ தெரியல. சரி, நாம புராணத்துக்கு வருவோம். இவ்வளோ சிறப்பா அபிஷேக ஆராதனை நடக்கும் போது ஒரு முறை இந்திரன் சோமசுந்தர கடவுளை வழிபட திரு ஆலவாய்க்கு வந்தாராம்.
2: போச்சுடா, இந்திரனுக்கு யாராவது தன்னை விட சிறப்பா வந்துட்டா பொறாம வந்துடுமே. இப்போ என்ன பண்ணாரண்டி?
0: கரெக்டா சொன்ன மோனிஷ், இந்திரனுக்கு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சோமசுந்தர கடவுளை வழிபடும் பழக்கம் இருந்ததுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. பௌர்ணமி இரவு பெருமானுக்காக பூஜை பொருட்களை எடுத்துக்கிட்டு தேவர்கள் புடை சூழ புஷ்பக விமானத்துல ஆறாவரமா வந்து இறங்கின இந்திரனுக்கு திருஆலவாயில பூஜைகள் நடக்கிறத பார்த்துட்டு பயங்கர ஷாக்கு. அங்க தனக்கு முன்னமே அபிஷேக ஆராதனைகளை யாரோ செஞ்சுட்டு இருக்காங்கன்றது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அந்த பூஜைகள் எல்லாம் ஒரு சின்ன குறை கூட சொல்ல முடியாத அளவுக்கு சிறப்பா இருந்தது. அதோட மட்டுமல்ல, அங்க இறைவனுக்கு படைக்கப்பட்ட பொருட்கள் எல்லாம் தேவலோகத்துல இருந்து இந்திரன் கொண்டு வந்ததை விட பல மடங்கு அதிகமாகவும் உயர்வாகவும் இருந்துதான். அங்க நடந்த பூஜைகளை பார்க்கும்போது இந்திரனுக்கே தன்னை நினைச்சு வெட்கமா இருந்துதான்.
1: அப்புறம் என்ன நடந்துச்சாண்டி?
0: இந்திரனே ஒரு ஓரமா நின்னு அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு பிறகு தன் பூஜைகளை சத்தம் இல்லாம முடிச்சுட்டு கிளம்பி ஓடி வந்துட்டாராம். ஆனா அவருக்கு மனசுக்குள்ள தான் கண்ட பூஜை ஆராதனைகள் எல்லாம் காட்சிகளா ஓடிக்கிட்டே இருந்தது. அந்த சமயத்துல வருணன் இந்திரனை தேடி வந்தானாம்.
1: இந்திரனும் வருணனும் மோசமான காம்பினேஷன் ஆச்சு. ஏற்கனவே ரெண்டு பேரும் சேர்ந்து உக்கிரபாண்டியன் கிட்ட சேட்டை செஞ்சாங்களே, இந்த முறை என்ன செய்ய போறாங்களோ?
0: கரெக்டா கெஸ் பண்ணிட்டியே. வருணன் வந்து இந்திரன் ரொம்ப கவலையா இருக்கிறத பார்த்தாராம். உடனே காரணத்தை கேட்டாராம். இந்திரன் திருஆலவாயில நடந்த சிறப்பான பூஜைகளை பத்தி சொன்னாராம். மேலும் ரொம்ப வருத்தப்பட்டு அங்க திருக்கோயில கட்டினதே நான் தான், விமானம் தங்க விமானம் அமைச்சதும் நான் தான், என் பக்தியை கண்டுதான் பொன் தாமரை மலர்களை இறைவன் அங்க கொடுத்தாரு இவ்வளவெல்லாம் சிறப்பா பூஜை செஞ்சுட்டு இருந்த எனக்கு இப்ப போட்டியா என்னை விட மேன்மையா பூஜை செய்ய அங்க ஒரு மன்னன் வந்துட்டாரே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாராம்.
2: அப்புறம் ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்க ஆண்டி?
0: வருணன் ஒரு காரணமாகத்தான் இந்திரனை பார்க்க வந்தாரு.
1: என்ன காரணம் ஆண்டி?
0: வருணனுக்கு கடுமையான வயிற்று வலி. தன்னுடைய நோய் தீர உபாயம் கேட்டுதான் இந்திரனை பார்க்க வந்தாரு. சோமசுந்தர கடவுளை பற்றி கேள்விப்பட்டு தன் வயிற்று வலி தீர அங்க இருக்கும் கடவுளையும் அந்த அபிஷேக பாண்டியனையும் சோதிச்சு பார்க்கணும், அப்போ தன்னுடைய வயிற்று வலிக்கு ஒரு தீர்வு வரும் அப்படின்னு நினைச்சாராம்.
2: திரும்பவும் அன்பு பண்ண கிளம்பிட்டாரா?
1: தேவர்கள் எல்லாம் நம்ம விட ரொம்ப சிறந்தவங்களாச்சே, இப்படி நடந்துக்கிறது நமக்கே சின்ன பிள்ளைத்தனமா தெரியுதே, அவங்களுக்கு ஏன் புரியல?
0: ஆணவ மலம் தான் காரணம். ஈகோன்றது ரொம்ப கடுமையான விஷயம், அதை வெல்றது அவ்வளோ ஈஸி இல்லை. அதுதான் நம்மளை இழிவான செயல்களை செய்ய தூண்டுது. நம்ம பக்தியினால எவ்வளோ மேன்மையான நிலைமைக்கு போனாலும் ஆணவ மலத்தினால நம்மை நாமே கீழே தள்ளி விட்டுருவோம். இதை நமக்கு புரிய வைக்க தான் இறைவன் இந்த மாதிரி திருவிளையாடல்களை நிகழ்த்துறாரு.
2: அப்புறம் வருணன் என்ன செஞ்சாரு?
0: வருணன் சமுத்திரராஜனை அழைத்தாரு. மதுரைய சமுத்திரத்தில் மூழ்கடிக்க சொன்னாரு.
1: ஏற்கனவே ஒரு முறை இப்படிதானே கடல் நீர் மதுரையில புகுந்துச்சு, உக்ரபாண்டியன் கூட வேளால கடலை சிதைத்தாரே, அதை மறந்துட்டு திரும்பவும் ஏன் சமுத்திரம் மதுரைக்குள்ளே புகுந்தது?
2: சமுத்திரராஜனுக்கு மெமரி லாஸ் ஏற்பட்டிருக்குமோ?
0: ஆணவ மலம் தான் காரணம். இந்த முறையும் மதுரை மக்களை ஈசன் காப்பாற்றினார்.
1: எப்படி ஆண்டி?
0: வருணன் கடலை ஏவி மதுரையை கடல் தண்ணீரால் அழிக்க சொன்னார். கடலும் பொங்கி மதுரையை தண்ணீரில் மூழ்கடிச்சது. மக்கள் எல்லாம் கதிகலங்கி போய் சோமசுந்தர கடவுளை வணங்கி கதறினாங்களாம். ஈசன் உடனே பயப்பட வேண்டாம்னு தன் திருவாய் மலர்ந்து சொன்னாரு. அதோட மட்டுமல்ல, அடுத்த கணமே அவர் தன் சடையில இருந்து நாலு மேகங்களை உண்டு பண்ணினாராம். அந்த நாலு மேகங்களும் என்ன பண்ணுச்சு தெரியுமா? மதுரைய மூழ்கடிச்சிருக்கும் தண்ணீரை உறிஞ்சி குடிச்சு மதுரைய பழையபடி மாற்றணும் அப்படின்றதுதான் இறைவனுடைய உத்தரவு. அத இந்த நாலு மேகங்களும் கரெக்டா செஞ்சிருச்சு. சொட்டு தண்ணி கூட அங்க இல்ல, தரையெல்லாம் பழையபடி ட்ரை ஆகிடுச்சான். அந்த அளவுக்கு இந்த நாலு மேகங்களும் அங்க இருந்த தண்ணீரை உறிஞ்சு குடிச்சிருச்சு. மக்கள் இறைவனின் கருணைய கண்ணீர் மல்க பார்த்தாங்களாம். அவருக்கு நன்றி சொல்லும் விதமா எங்க பார்த்தாலும் ஹரஹரா ஹரஹரான்னு மக்களுடைய கோஷம் நிறைஞ்சிருந்ததான்.
2: அப்போ இந்த முறையும் இந்திரனும் வரணும்னு தோத்து போயிட்டாங்களா?
1: கெட்டது செஞ்சா எப்படிரா ஜெயிப்பாங்க? அதான் தோத்து போயிட்டாங்க.
2: இப்பயாவது அவங்களுக்கு புத்தி வந்திருக்குமா ஆண்டி?
0: இதோட 18ஆம் திருவிளையாடலான சிவபெருமான் கடலை வற்றச் செய்த படலம் முற்றிடுச்சு. வருணனும் இந்திரனும் திருந்தினாங்களா இல்லையாங்கறத அடுத்த புராணத்துல நாம பார்க்கலாம்.
1: 18ஆம் திருவிழாடல கேட்டதால நம்மளுக்கு என்ன நன்மை கிடைச்சது ஆண்டி?
0: இந்த 18ஆம் திருவிளையாடல பக்தியுடன் படிக்கிறவங்களுக்கும் கேக்கிறவங்களுக்கும் பெரும் பாவத்துல இருந்து விடுபடும் பேரு கிடைக்கும். எப்பேற்பட்ட நோயும் நீங்கி உடல் வலிமை பெறும். நல்ல மழை பெய்து நாடு சுபிட்சமா இருக்கும். நம்ம 19ஆவது திருவிளையாடல்ல வருணனுக்கு என்ன நடந்தது அப்படிங்கறத அடுத்து பார்க்கலாம்.
3: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org.
0: வணக்கம் குழந்தைகளா, சைவம் டாட் ஆர்கில் கதை கேட்க வந்திருக்கிறவங்க எல்லாரையும் வரவேற்கிறேன்.
2: இறைவன் கடலை வற்ற செய்தார் இல்லையா, அதுக்கப்புறம் என்னாச்சு?
0: வருணனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. நான் இப்போ சொல்ல போகிறது 19ஆம் திருவிளையாடல். இது வந்து இதில் இருந்து 2வது கூடற்காண்டம் தொடங்குது. இந்த 19ஆவது திருவிளையாடலுக்கு என்ன பேர் தெரியுமா? மதுரை நான்மாட கூடலான படலம். வருணனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னேன்ல, ஒரு பக்கம் கோபம், ஒரு பக்கம் வெக்கம், தோத்து போயிட்டோமே இதை விடக்கூடாது அப்படின்னு தன்கிட்ட இருந்த ரொம்ப உக்கிரமான கனமான நாலு மேகங்களை கூப்பிட்டு விடாம மதுரை மேல மழை பெழி விடாம மதுரை மேல மழை பொழியுங்க அப்படின்னு உத்தரவிட்டாராம்.
1: அப்புறம் ஏன்டி?
0: வருணன் உத்தரவிட்ட மறு செகண்டே காதை செவிடாக்குற அளவுக்கு பெரிய இடி இடிச்சுதான். கண்ணை பறிக்கிற அளவுக்கு மின்னல்கள் விடாம வெட்டிச்சான்.
2: அப்பப்பா எவ்வளவு பயமா இருக்கும்ல?
1: எதுக்குடா பயம், பாரு கடைசியில சிவபெருமான் வந்து அவங்க எல்லாரையும் காப்பாத்திடுவாரு.
0: ஆமா, இதே நம்பிக்கை தான் மதுரை மக்களுக்கும் இருந்தது. ஏற்கனவே பலமுறை ஈசன் அருளால அவங்க காப்பாத்தப்பட்டிருக்காங்க இல்லையா, அதனால இதுக்கெல்லாம் அவங்க பயப்படவே இல்லை. பெரிய பெரிய இடி மின்னலோட விடாம மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டி தீர்த்துச்சான். ஏதோ வாட்டர் ஃபால்ஸுக்கு நடுவுல நிக்கிறது போல இருந்துதான் மதுரை மக்களுக்கு, தண்ணி அப்படி ஊத்துச்சான். ஆனா அவங்க பயப்படவே இல்லை, சிவபெருமான நம்பிக்கையோட கும்பிட்டாங்க. வருணனோட இந்த சேட்டை ஈசனுக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சதும் முன்னாடி கடலை வற்ற செய்தார் இல்லையா, அப்ப நாலு மேகங்களை அனுப்பினார் இல்ல, அந்த நாலு மேகங்களையும் கூப்பிட்டாராம். நாலு பேரும் ஒன்னா சேர்ந்து மதுரை மாநகரன் மேல ஒரு என்வலப் போல கவர் செஞ்சு நில்லுங்க, ஒரு சின்ன கேப்பு கூட விடாம கவர் செஞ்சு நின்னு ஒரு சொட்டு தண்ணி கூட இதுக்கு மேல மதுரை மேல விழாம பாத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாராம்.
1: ஒரு பெரிய அம்பர்லா மாதிரின்னு சொல்லுங்க.
0: ஆமா அதேதான், நாலு மேகங்களும் ஒன்னு கூடி மதுரை நகரையே டோட்டலா கவர் பண்ணி நின்னுடுச்சான். வருணன் ஊற்றின மழை நீரெல்லாம் மதுரை மேல விழவே இல்லை. இறைவனே மதுரை மக்களுக்கு குடை பிடிக்க நாலு மேகங்களை அனுப்பினது தெரிஞ்சதும் வருணன் பயந்து போயிட்டாரு. இனிமே வாலாட்டுனா டேஞ்சர் தான் அப்படின்னு அவருக்கு புரிஞ்சிருச்சு. அவ்வளோதான், உடனே ஈசன் கிட்ட வருணன் சரணடைஞ்சிட்டாரு.
2: அப்பா இப்பயாவது புத்தி வந்ததே?
0: ஆமா, புத்தி வந்துதான் சரணடைஞ்சாரு. அவருக்கு கடுமையான வயிற்று வலி வந்ததையும் இறைவன் தான் அதுக்கு தீர்வு தர முடியுங்கிறதால வேணும்ட்டே இந்திரனோட சேர்ந்து மதுரை மேல மழை பொழிய செய்ததையும் சொன்னாரு. அறியாமையால குற்றங்கள் புரிந்து மதுரை மக்களை துன்புறுத்தியதோட மட்டுமல்லாம இந்திரன் சொல் கேட்டு உங்களையும் அபிஷேக பாண்டியனையும் சோதிச்சதுக்கு என்னை மன்னிச்சு பொறுத்தருளுங்க அப்படின்னு வேண்டி கேட்டாராம். இறைவனும் மன்னிச்சு விட்டதோட வருணனுக்கு பல வரங்களை கொடுத்து மறைஞ்சிட்டாரு. வெள்ளம் தடுத்தலான இறைவனுடைய இந்த 19ஆம் திருவிளையாடல் இதோட முடிஞ்சது.
1: இதை படிக்கிறதாலையும் கேட்கறதாலையும் என்ன நன்மை நடக்கும்?
0: வருணனுக்கு வந்த மாதிரி கொடுமையான வயிற்று வலி வயிற்று உபாதைகளில் தவிக்கிறவங்க இந்த திருவிளையாடலை கேட்டா அவங்க சீக்கிரம் குணமாயிடுவாங்க. மழை சூறாவளி கடலில் மாட்டிக்கிற அபாயம் போன்றவற்றில் இருந்தும் இதை படிக்கிறது மூலமாகவும் கேட்கறதன் மூலமாகவும் தப்பிக்கலாம்.
2: ஆண்டி, இந்த திருவிளையாடலை கேட்டு ஆரம்பிக்கும் முன் மதுரை நான்மாட சூடலான படலம் சொன்னீங்களே, அது என்ன ஆண்டி?
0: நாலு மேகங்கள் மதுரையை கவர் பண்ணி நாலு மாடங்கள் போல மாத்தி மதுரையை காப்பாத்துச்சு இல்லையா, அதனால அப்போத்துல இருந்து மதுரைக்கு நான்மாட கூடல்னு பெயர் வந்துச்சு. அததான் நான்மாட மதுரை நான்மாட கூடலான படலம் அப்படின்னு இந்த திருவிளையாடல் புராணத்துக்கு பெயர் வச்சாங்க. நாளைக்கு இன்னொரு திருவிளையாடல் புராணத்தோட உங்களை நான் மீட் பண்றேன், சரியா?
3: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
4: முத்தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் திருவருளினால் தத்தை கருவுற்று இவ்வுலகம் உய்யும்படி பெறுதற்கு அரிய ஒரு அரும் புதல்வனை ஈன்று எடுத்தாள். இடம் நாகன் இல்லம்.
5: தலைவரே, இப்புதல்வன் பிறந்த இவ்வேளையில் பெருமைக்குரிய நல்ல குறிகளை நான் கண்டேன். தாங்கள் புதல்வன் அளவிலா புகழுடையவனாகத்தான் திகழ்வான்.
6: அடே அப்பா, என்னால் தூக்கக்கூட முடியாத அளவிற்கு தின் என்று இருக்கின்றானே, இனி இவனை தின்னன் என்று அழைக்கலாம்.
7: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radio's 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
4: ஆண்டுகள் பல சென்றன. திண்ணனார் சிறுவயதிலேயே புலி, கரடி மற்றும் பன்றிக்குட்டிகளுடன் விளையாடி பிறரையும் மகிழ்வித்து வில்வித்தை பயிலும் பருவத்தை அடைந்தார். இடம் நாகன் இல்லம்.
6: மகனே, நீ இப்பொழுது வில்வித்தை பயிலும் பருவத்தை அடைந்து விட்டாய். உனக்கு வில் தொழிலில் மேம்பட்ட முதியவரை கொண்டு முறையாக பயில்விக்கின்றேன்.
8: தங்கள் ஆணை தந்தையே.
6: வேலேந்தும் நம் கடவுள் முருகப்பெருமானின் கருணையினால் நீ சிலை தொழிலில் சிறந்து விளங்குவாயாக.
8: தந்தையே, வேடூர்குல தலைவராகிய தங்களுக்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் தங்கள் ஆணையை நிறைவேற்றுவேன்.
9: வீரம் செறிந்த திண்ணனார்
10: வாழ்க வாழ்க.
7: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ் 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
4: வில் தொழிலை முறையாக பயின்று யாவரும் அதிசயிக்கும் வண்ணம் திண்ணனார் வில்வித்தையில் சிறந்து விளங்கினார். மலையை சிலையாக வளைத்த ஈசன் அருளினால் திண்ணனாரும் வீரம் செறிந்த சிலை வேடராய் விளங்கினார். அவர்தம் தந்தை அது கண்டு மிகவும் மகிழ்கின்றார். இந்த நிலையில் நாகன் முதுமை உற்ற நிலையில் இருக்கின்றார். இடம் நாகன் இல்லம்.
11: தலைவரே, நம் பகுதியில் வனவிலங்குகள் அதிகரித்து விட்டன. குறிப்பாக வலிமை பொருந்திய புலி, கரடி, காட்டுப்பன்றி மற்றும் மான்கள் அதிகம் உள்ளன. நாம் மாதங்களில் செய்யும் வேட்டை தொழில் இம்முறை காலதாமதமாகிவிட்டது.
6: வேடுவர்களே, நான் தளர்ச்சி பெறும் மூப்பினை அடைந்து விட்டேன். இதுவரை காணகங்களை காத்து வந்த நான் வில் தொழிலும் ஈடுபட முடியாத நிலையில் உள்ளேன். ஆகையினால் என் மகன் திண்ணனை உங்கள் தலைவனாக நீங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுங்கள்.
12: தலைவரே, இத்தனை காலமும் தங்களுடைய சிலை ஆட்சியின் கீழ் இனிது வாழ்ந்திருந்தோம். தங்கள் ஆணையின் வழியிலே திண்ணனாரை தலைவராக ஏற்றுக்கொள்கிறோம்.
11: தலைவரே, வீரமுடைய திண்ணனை தங்கள் மரபிலே மிகவும் மேன்மையடைய பெற்றெழுத்தீர்கள். சிலை வேடராகிய தங்கள் மகனுக்கு இம்மலை ஆட்சி உரிமையை கொடுத்தருளுவது சாலவும் பொருத்தமே.
6: மிக்க மகிழ்ச்சி. மலைகளில் பொருந்திய பெருங்காட்டில் என் மகன் கன்னி வேட்டைக்கு போவதற்காக காட்டுத் தெய்வங்கள் மகிழுமாறு பலிவூட்ட வேண்டும். அதனை செய்ய நம் மரபின் வழிவழி வந்த தேவராட்டியாரை அழையுங்கள்.
11: உத்தரவு தலைவரே.
4: ஓம் நம சிவாய்.
3: யூ ஆர் லிசனிங் டு Shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் Shaivam.org.
4: ஓம் நம சிவாய்.

மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆங்கை, அப்புறம் சகசிராரம் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஆறு ஆதாரங்களையும் கடந்து ஏழாவதாக இருக்கிற மூர்த்தியை பூஷித்தல். ஆகையால இந்த ஆதாரம் இல்லாமல் நிராதாரையோ, ஆதாரம் உருவம் இல்லாது சோதி வடிவமாக அருவப்பொருளை தியானித்தல், அது நிராதார சிவயோகம் சொல்றது, அது யோக அதிச்சயம். அதை போதிக்கிற ஆச்சாரியனும் அதிகம் இல்லை, அந்த முறையில் நின்று பயிலுகிற சீடனும் இல்லை. ஆறு ஆதாரத்துக்கு கணபதி, பிரம்மா, கணபதி, பிரம்மா, விஷ்ணு, உருத்திரர், சதாசிவர், மகேஸ்வரர், இப்படி ஆறு ஆதார மூர்த்திகள் வரும். அதற்கு மேலே வந்து இவ்வாறுவகை தீச்சையும் அவுத்திரு தீச்சைக்கு அருகர் அல்லாதவர்களுக்கு பண்ணப்படுவனவும், அவுத்திரு தீட்சைக்கு அருகர் அல்லாதவருக்கு பண்ணப்படுவனவும், அவுத்திரிக்கு அங்கமனவும் அதிகம். அவுத்திரிங்கிற குண்ட மண்டலம் ஓட்டு சீரமே அந்த தீட்சைக்கு அங்கமாக உறுப்பாக இருப்பது, ஆதாரமாக இருப்பது. இப்படி செய்து தீட்சை செய்தற்கு கால பரீட்சையை உணர்த்துகின்றார். ஏன்னா தீட்சைங்கிறது உங்களுக்கு சாதாரணமானதல்ல, நீங்க இதை விட உசந்ததே கிடையாது. ஆனால் அது எப்படி எப்படி செய்வது, எப்படி பெறுவது, எப்படி அனுஷ்டிப்பது என்பது தான் முக்கியமானது. இதற்கு மேல உயர்ந்தது வேற, மற்றவர்களுக்கு தீட்சை இந்த உபதேசம் எல்லாம் மற்ற சமயவாதிகளுக்கெல்லாம் கிடையாது. அவங்கவுங்க ஒவ்வொரு பேரை வைத்திருப்பார்கள், ஒவ்வொரு பேரை வைத்திருப்பார், அவங்கவுங்க சமயத்துக்கு ஒவ்வொரு பேரை வைத்திருப்பார்கள். அவைகளெல்லாம் நூல்களிலே வந்து கடவுளாலே சொல்லப்பட்டதல்ல, அவன் சமய தலைவர்கள் சொல்லியது, அவன் சமய தலைவர்கள் சொல்லியது, நமக்கு கடவுளே சொல்லியது, நமக்கு நூல் கடவுள் சொல்லியது. அவர்களுக்கு நூல் வந்து மனித வர்க்கத்தில ஒரு தகுதியுடையவர், விவரம் தெரிஞ்சவன் சொன்ன நூல், மனித வர்க்கத்தில ஒரு விவரமானவன் சொன்ன நூல், அவ்வளவுதான். நமக்கு நூல் கடவுள் சொன்னது. வேத சிவாகமை யார் சொல்லி செய்தா? சௌர்மான சொல்லி செய்த, அதுல சொல்லப்பட்டதான் இந்த தீட்சை. ஆகவே அதற்கு மேலே வந்து தீட்சைக்கு கால பரீட்சையை உணர்த்துகின்றார். அது எப்படின்னு கேட்டா, தேர்ந்தறிக பக்குவத்தை நிர்வாண தீக்கைக்கு தேர்ந்திடே லேனைய தீக்கைக்கு, தேர்ந்த அறிக பக்குவத்தை நிர்வாண தீக்கைக்கு தேர்ந்திடே லேனைய தீக்கைக்கு, நிர்வாண தீக்கைக்கு பக்குவத்தை தேர்ந்து அறிக, நிர்வாண தீக்கைக்கு பக்குவத்தை தேர்ந்தறிக. ஆச்சாரியர் மாணாக்களுக்கு நிர்வாண தீட்சை செய்யுங்கால் விதித்த காலம் அளவாயினும் ஒரு வருஷமாயினும் அவனுடைய பக்குவத்தை பரீட்சித்து அறிய கடவர். கால அளவு சொல்லப்பட்ட கால அளவாவது அல்லது ஒரு வருஷமாகவாவது அவனுடைய பக்குவத்தை இவனுக்கு நிர்வாண தீட்சை இவனுக்கு செஞ்சு வைக்கலாமா, செய்தாவ உருப்படியா இவன் செய்வானா, அதனுடைய அருமை இவனுக்கு தெரியுமா, அதற்கு இவனுக்கு தகுதி இருக்கிறதா என்று பார்த்து அந்த தீட்சையை செய். மற்ற சமய தீட்சை விசேஷ தீட்சைகளுக்கு காலம் விசாரிக்க வேண்டியதில்லை, சமய தீட்சை விசேஷ தீட்சைக்கு அதிக காலம் பக்குவம் இதுகள்லாம் பார்க்க வேண்டியதில்லை. அதை செய்து வைக்கலாம், பொருத்தமா காலம் வந்து நேரம் வந்து சேரும்போது செஞ்சு வச்சிடலாம். நிர்வாணத்தைக்கு பக்குவம் பார்த்துச்சு, பக்குவம் பார்த்து பக்குவம். சத்தினிவாதமுடைய மாணாக்கனது இலக்கணம் மூன்று திருக்குறளால் உணர்த்துகின்றார். சத்தினிவாதமுடைய மாணாக்கர்கள், சத்தினிவாதம் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும், பருவம் என்றாலும் பக்குவம் என்றாலும் சத்தினிவாதம் என்றாலும் ஒன்று, பருவம் என்றாலும் பக்குவம் என்றாலும் சத்தினிவாதம் என்றாலும் ஒன்று. அந்த சத்தினிவாதம் ஆன்மாக்களுக்கு எந்த அளவுக்கு பதிந்து இருக்க, சத்தினிவாதம்னா சக்தி பதிதல்னு பொருள், சக்தி சிவசக்தியினுடைய திருவருள் அந்த ஆன்மாவில பதிதல், அது பதிந்தாத்தான் இவனுக்கு சிவத்தினிடத்திலே விருப்பம் உண்டாகும், சிவன் அடியாரிடத்திலே விருப்பம் உண்டாகும், சிவ பூஜையிலே விருப்பம் உண்டாகும், சிவ பக்தியிலே விருப்பம் உண்டாகும். அது வராத வரையிலும் வரமாட்டான், இந்த பக்கம் வரவே மாட்டான், என்ன சொன்னாலும் வரமாட்டான். சிவசக்தி பதிந்தால் அவனுக்கு சிவனிடத்திலே, சிவன் அடியாரிடத்திலே, சிவ புண்ணியங்களிலே
சிவ பூஜையிலே அவனுக்கு விருப்பம் உண்டாகும். அந்த விருப்பமும் அதனாலே கால் பாகம் அரைப்பாகம் முக்கால் பாகம் முழுப்பாகும். அந்த விருப்பமும் சிலருக்கு பிரியமா இருப்பான், ஓரளவு அதுல படுவான், அப்புறம் படாம போயிருவான், படுவான் படாம போயிருவான், பட்டும் படாம இருப்பான், பட்டும் படாம இருப்பான். மன்மதனை சொல்லுவார் அருணகிரினார், பட்டுப்படாத மதனாலும் பார், பட்டுப்படாத அதென்ன பட்டுப்படாத மதம், ரதிக்கு படுகிறானா மற்றவர்களுக்கு படாம இருக்கிறானா? ஆமா, ரதிக்கு மாத்திரம் தெரியவானா, மற்றவர்களும் தெரிய மாட்டானா? புரியுதா? அதையினாலே இப்படி பக்குவம் வந்து சத்தினிபாதம் என்பது நான்கு வகையாக சொல்லப்படும். அது உங்களுக்கு நன்றாக தெரிஞ்சதுதான். சத்தினிபாதம் நான்கு வகையாக சொல்லப்படும், அதை சொல்லுகிறேன். உரினே பருவம் உடல் சிறை என்று ஒல்கி அருமாறும் தேடுவன் ஆராய்ந்து பருவம் உரின் ஒருவனிடத்திலே சத்தினிபாதம் உண்டாவாயின் உண்டாவாயின் உடல் சிறை என்று ஒல்கி அவன் தான் பூசி முடித்து அலங்கரித்து பொருளென நினைந்து பூசி முடித்து அலங்கரித்து பொருளென நினைந்து இருந்த தேகத்தை சிறைச்சாலை என்று துணிந்து உவர்த்து வருந்தி ஆராய்ந்து தேடுவன் அது நீங்கு நெறி யாதென்று ஆராய்ந்து தேடுவான். பூசி முடித்து அலங்கரித்து பொருளென நினைந்து இருக்கின்ற இந்த தேகத்தை பக்குவம் வந்துருச்சுன்னா சிறைச்சாலைன்னு நினைப்பானா? இந்த சிறைச்சாலையிலிருந்து எப்பொழுது ஏழையின் இரட்டை வினை ஆயதோர் உடற்சிறை இராமல் விடுவித்தரும் யாயக்காரன் வேலைக்காரன் வகுப்பு ஏழையின் இரட்டை வினை ஆயதோர் உடற்சிறை அறம்பாவைன்னு அருங்கையிற்றால் கட்டு ஏழையின் இரட்டை வினை ஆயதோர் உடற்சிறை உடல் சிறையா விடுதலையா சிறை ஆயதோர் உடற்சிறை இராமல் விடுவித்தரும் யாயக்காரன் அதனாலதான் சிறை கொண்ட வினை தீரத் தொழுமினேனார் ஒரு சுவாமி. சிறை கொண்ட வினை நீங்கள் எங்க கிடக்கிறீர்கள்? சிறையில். அதுக்கு என்ன பண்ண வேணும்? சிறை நீங்குவதற்கு தினமும் நல்ல சரித்திரத்தை கேட்கவும். அதாரு சொல்றா? அருணகிரினார். தினனர் சரித்திரம் உலகேவர் சிறை வெட்டி விட்ட பெருமாளே. என்ன அழகு! இதுக்கெல்லாம் எத்தனை கோடி கொடுத்தாலும் கட்டாது. எனக்கு ஒரு கோடி கொடுத்தீங்கன்னா கூட போதும். சிறையிலே கிடக்கின்றார்கள் தேவர்கள். அந்த சிறையை முருகன் வந்து வெட்டினான். எப்படி வெட்டினான்? சும்மா இருக்கும்போது வெட்டுவானா? அவன் வந்து வெட்டணும்னு என்ன இருக்குது? பாவம் பண்ணிட்டான், சிறையில போட்டுட்டான், அப்புறம் ஏன் வெட்டுறான்? அவன் திரையில கிடக்கிறவன் கல்கண்டு குமுதம் ராணி இடிந்த வீடு வாழு மண்டபம் படிக்கலையா? பின்ன என்ன படிச்சானா? தினமும் சிவசரித்திரத்தையே படிச்சானா? யாரு? ஜெயந்தன் முதலான தேவர்கள் எல்லாம் தினந்தோறும் சிவசரித்திரத்தையே படிச்சானா? அதனாலே முருகன் நேரா வந்து சிறைய வெட்டி விட்டானா? தினனர் சரித்திரம் உலகேவர் சிறை வெட்டி விட்ட பெருமாளே. மனைமக்கள் சுற்ற எனும் ஆயா வலையை கடக்க அறியாதே வினையிற் செருக்கி அடினாயின் விழலுக்கு இறைத்து விடலாமோ? சுனையை கலக்கி விளையாடும் சுரூப குரத்தி மணவாளா? என்ன அழகு! சுனையை கலக்கி விளையாடும் சுரூப குரத்தி மணவாளா? தின நற்சரித்திரம் உலகேவர் தின நற்சரித்திரம் நற்சரித்திரம் எது? சிவசரித்திரம். தின நற்சரித்திரம் உலகேவர் சிறை வெட்டி விட்ட பெருமாள். அதனாலே உடல் சிறை என்று எவன் நின்னுகிறானோ அவனுக்கு பக்குவம் வந்துடும். அவனுக்கு தான் பக்குவம் உண்மையாக வந்துடும். மற்றும் தொடர்பாடு எவன்கொல் பிறப்பருக்கள் உற்றாருக்கு உடம்பு மிகை மொய்ப்பால் நரம்பு கயிறாக மூளை என்பு தோல்வோர்த்த குப்பாயம்புக்கு இருக்ககில்லேன் கூவிக்கொள்ளாய் கொவையோ சிவார்ந்து ஈமைத்து அழுக்கொடு கிரியின் சிறுகுடில் இது சிதைய கூவாய் கொவே மிடைந்தலும் பூத்தை மிக்கழுக்குறல் வீரிலின் நடைக்குடன் தொடர்ந்து என்னை நலிய துயர் உருகின்றேன் சோத்தயம் பெருமானை. யாரு சொல்ற அதெல்லாம்? பத்தை ஊன்றுவர் புழு பொதிந்து உளுத்து அசும்பு ஒளிய பொய்க்கூற இத்தை மெய்யன கருகு நின்று இடர்கடல் சுழித்தலை படுவேனே முத்து மாமணி மாணிக்க வைரத்த பவளத்த முழுச்சோதி அத்தனை ஆண்டுதன் அடியலில் கூட்டி அதிசயம் கண்டான். பக்குவன்றால் அந்த பக்குவம். இருந்த தேகத்தை சிறைச்சாலை என்று துணிந்து உவர்த்து வருந்தி
அது நீங்கும் நெறி யாதென்று ஆராய்ந்து தேடுவான். இந்த சிறைச்சாலையிலிருந்து நீங்குவதற்கு வழி என்ன என்று தேடுவான். அவன் தான் பக்குவி. அவன் எப்படி இருப்பான்னு இரண்டு திருக்குறள்ல சொல்றாரு. அது எப்படி சொல்றாருன்னா, மெய் புலகமாகும் விழி பொழியும் வாய் குளரும் கைதொழும் கூச்சங்களைந்து. அவன் எப்படி இருப்பான்னு கேட்டா, அவனுக்கு சிவசரித்திரம் முதலியன செவிப்புலம் அட்ட மாத்திரத்தே சரீரம் புலகும். சிவசரித்திரம் முதலியன செவிப்புலப்பட்ட மாத்திரத்தே, சிவனுடைய பெருமை, சிவனுடைய யார் பெருமை, சிவனுடைய கருணையை கேட்டவுடனே அவனுக்கு சரீரம் புலகாங்க புலகாங்க அப்படி வயிற்கூச்சரிதல் ஆனந்தத்திர என்று புலகம் கொள்ளுதல். அதற்கு மேலே விழி பொழியும், கண்கள் ஆனந்த அறிவி சொல்லியும், தொண்டரடி துழல் பூசத்துளில் மகிழ்தல் அழகார் தொகுதி நயமுங்கள் கொண்டவனி திருவடிக்கே கொடுத்தல் ஈசன் குணமரும் அருங்கதைய கொலவி கேட்டு மண்டி விழி துளும்பல் மயி சிலும்பல் உண்ணன் மறுவு திருப்பணி வாங்கி வருவ வாங்கி மறுவு திருப்பணி காட்டி வருவ வாங்கி உண்டி கொளாது ஒளிதலன இவையோரட்டு உடையறவர் பத்தரென உரைக்கலாமே என்பது திருத்தொண்டர் புராண சாரம். தொண்டர் அடித்தொழல் பூசத்துளில் மகிழ்தல் அழகார் தொகுதி நயமங்கள் கொண்டவனி திருவடிக்கே கொடுத்தல் ஈசன் குணம் அருவ அருங்கதைய கொலவி கேட்டு மண்டி விழி துளும்பல். இந்த சிவசரித்திரம் கேட்கறது ஞானம் அப்பா, உயர்ந்த ஞானமுடையவர்கள் தான் அதை கேட்க முடியும். உங்களுக்கு எல்லாம் ஞானம் வந்திருக்குன்னு அர்த்தம். 99 இருக்கலாம், 98 இருக்கலாம், ஞானத்தில் சரியே. இது சிவசரித்திரம், ஞானத்தில் ஞானம்னே சொல்லலாம். ஆமா ஆமா ஆமா, அது அப்படி வந்துட்டா ஞானத்தில் சரியை, அப்புறம் சிந்தித்தா ஞானத்துல கிரிய, அப்புறம் தெளிஞ்சா ஞானத்துல யோகம், நிட்ட விடுட்டா ஞானத்தில் ஞானம். கேட்கலன்னா இதெல்லாம் எங்க வரும். அதனாலே இப்படி வந்து கேட்ட உடனே மண்டி விழி துடும்பல் மயில் சிலும்பல் உண்ணல் மறுவு திருப்படி காட்டி வருவ வாங்கி உண்டி கொள்ளாத ஒளிதலனை இவையோரிட்டு உடையறவர் பத்தரென உரைக்கலாம் என்பது திருத்தொண்டர் புராண சாரம்னு ஏற்றிருக்கிறாரு யாரு, உமாவதிசிவம். அது ஆகையினாலே இப்படி விழி புலியும் கண்கள் ஆனந்த அருவி சொரியும் வாக்கு தழுதழுக்கும் சிவனடியாரை கண்ட மாத்திரத்தே குலம் குண விசாரி அவர் கூச்சத்தை ஒழித்து வணங்குவான். சிவனடியாரை கண்ட மாத்திரத்தே எவரேனும் தாமாக விளையாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்ளி உவராதே அவரவரை கண்டபோது உகந்து அடிமை திறநோக்கி உகந்து நோக்கி இவர் தேவர் அவர் தேவர் என்று பேசி இரண்டாட்டாது ஒளிந்தி ஈசன் திறமே வேணி கவராதே தொழும் அடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே. யாரு பாட்டு? ஆகையினாலே இப்படி சிவனடியாரை வணங்குதல், சிவனடியாருக்கு பணிவிடை செய்தல், சிவனை வணங்குதல், சிவசரித்திரத்தை கேட்டவுடனே அவனுக்கு ஆனந்தம் உண்டாகுதல், கண்ணீர் ததும்புதல், மீதான் அரும்பி விதிர்விதிர்த்து உன் உரையார்களர்கன் கைதான் தலைவித்து கண்ணீர் ததும்பி விதும்பி உள்ளம் புயிதானது வந்து உன்னை போற்றி ஜெய ஜெய போற்றி என்னும் கைதான் நிகழவிடேன் உடையா என்னை கண்டுகொள்ளே என்கின்ற நிலையில் இருக்கிறவனுக்கு தான் பக்குவம் வந்திருக்கிறார். என்ன சொன்னாலும் கல் போல இருக்கிறவனுக்கு பக்குவம் இல்லைன்னு அர்த்தம். விளங்குதா? ஆகவே இப்படி சொல்லி அதற்கு மேலே விரும்பும் திருநீரு மைக்கணிந்தார் தம்மை அரும்புமுவர் தம்பான் அருள் விபூதியையும் உருத்திராட்ச மாலையையும் திருமேனியில் அறிந்த சிவ திருமேனியில் அணிந்த சிவபக்தர்களை விரும்புவான். திருநீர் உருத்திராட்சம் அணிந்த அன்பர்களை விரும்புவான். இல்லைன்னா படிக்கிறவன் எத்தனை பேர் இருக்கிறான், படிக்கிறவன் எத்தனை பேர் இருக்கான், பட்ட பெருசா இருக்கு என்று படிக்கிறவன் எத்தனை பேர் இருக்கான். அவனுக்கு என்ன காரணம் தெரியுமா? ரொம்ப தூரத்துல இருக்கிறான், ரொம்ப தூரம். அவன் புறத்தார்க்கு சேயோன்றன் பூங்கடல்கள் அளவில்லாத தூரமா இருக்கிறான் அவன். இந்த சிவன் அருளுக்கும் அவனுக்கும் ஏராளமான தூரம். அவன் தான் பழிப்பான், அவன் பழிப்பான். பழிக்காம போறவன் ஓரளவு கொஞ்சம் குறைச்சா, அதை விட கொஞ்சம் குறைச்சான். வணங்குகிறவன் பக்கத்துக்கு வந்துட்டான் சிவன் அருளுக்கு பார்ப்பான். அதுக்கு மேல பணி செய்கின்றவன் சிவனருக்கு பாத்திரம் ஆகிட்டான். விளங்குற? சாதாரண விஷயம் அல்ல. சிவனடியாருல திருநீர் உருத்திராட்ச அணிவது அவ்வளவு உயர்ந்தது, அணிந்தவர்களுக்கு பணிவிட செய்வது அவ்வளவு உயர்ந்தது. பணி செய்துதானே உயர்ந்திருக்கிறார்கள், பணி செய்துதானே உயர்ந்திருக்கிறார்கள் நாயன்மார்கள் எல்லாம். சிறுத்தொண்டர் நாயனாரு இதுதான் பெரிய சிறுத்தொண்டரோ அப்படின்னாரு. கலங்கிட்டாரு. திருநீரு உருத்திராட்சம் போட்டிருக்கிற
அணிந்து இருக்கிற அடியாரில் வணங்குவதற்கு கூட எனக்கு தகுதி இல்லை சாமி. திருநீர் உருத்தராச்சுக்கு அணிந்திருக்கிறார், அவரை கும்பிடுறதுக்கு கூட எனக்கு யோக்கியது இல்லை. ஆனாலும் அடியார்கள் என் மேல வைத்திருக்கிற ஒரு பக்தியினாலே இப்படி சொல்லுவாங்க, சிறு தொண்டைன்னு சொல்லுவாங்க. சிறு தொண்டை பெருந்தொண்டன்னு கூட சொல்லல, சிறு தொண்டை. என்னமா அவருக்கு சிறு தொண்டன்னு பேர் இருந்துச்சு? எப்படி சிறு தொண்டன்னு பேர் இருந்துச்சு? சீதமதி அரவினுடன் செஞ்சடை மேல் செறிவித்த, சீதமதி அரவினுடன் செஞ்சடை மேல் செறிவித்த நாதன் அடியார் தம்மை நயப்பாட்டு வழிபாட்டால் பாம்பையும் சந்திரனின் தலையில வைத்திருப்பவராகிய செவருமானுடைய அடியாரத்தில் நயந்து அவர்களுக்கு பணி செய்யும் போது மிகவும் சிறியவராக அடைந்தார் அவர்களிடத்தில். மேதகையார் யாரு? திருத்தொண்டர் மேதகையார். சின்ன ஆள் அல்ல, படிப்பிலே பட்டத்திலே பதவியிலே எல்லாமே பெரிய ஆள். உள்ள நிறை கலைத்துறையில் ஒளிவின்றி பயின்றவற்றால் எவ்வளவு படிப்புக்கு அத்தனையும் படிச்சு விட்டாராம். யாரு? சிறுத்தொண்டன். உள்ள நிறை கலைத்துறையில் ஒளிவின்றி பயின்றவற்றால் அப்படி படித்து முடிவு என்ன கண்டாரு தெரியுமா? உள்ள நிறை கலைத்துறைகள் ஒளிவின்றி பயின்றவற்றால் தெள்ளி வடித்து அறிந்த பொருள் முடிவு கட்டினது. தெள்ளி வடித்து அறிந்தவர்கள் சிவன் கடலில் செறிவன். சிவனுடைய திருவடிக்கு அன்பு செலுத்துதல் தான் இந்த படிப்பினுடைய பயன் முடிவு என்றார். கற்றதனால் ஆய பயன் என்கொல் வாலறிவன் கற்றாள். இந்த திருக்குறள் கருத்தை அப்படி தூக்கி வைக்கிறார் அங்க. விளங்குத? அதனாலதான் ஸ்ரீதர் சொல்லி சொல்றாரு, இப்ப பெரியவரான சொல்லணும், இப்ப பெரியவரான சொல்லணும். அது இப்படி ஒவ்வொரு சொல்லையும் நின்று இப்ப நிலைச்சு அப்படி அதை அனுபவிச்சு சொல்லிக்கிட்டு போகணும். கதை மாதிரி சொல்லிட்டு போறதல்ல, பாடமா சொல்லு. விளங்குதா? சீதாமதி அரவியனுடன் செஞ்சடமே செறிவித்த நாதன் அடியார் தம்மை நயப்பாட்டு வழிபாட்டால் மேதகையார் அவர் முன்பு மிகச்சிறியராய் அடைந்தார். மிகச்சிறியராய் அடைந்தார் ஆதலினார் சிறு தொண்டர் என நிகழ்ந்தார் அவனியின் மேல். சிறு தொண்டர் பாட்டு புரியுதா? சீதாமதி அரவியனுடன் செஞ்சடமேல் செறிவித்த நாதன் அடியார் தம்மை நயப்பாட்டு வழிபாட்டால் மேதகையார் கும்பிட சின்னால் நினைச்சு விடாதே. கும்பிடுற சிறு தொண்டன சின்னால் அவர் பெரிய மேதை. பேதை வணங்க மாட்டான், மேதை வணங்குவான். பேதை வணங்க மாட்டான். பணியுமாம் என்றும் பெருமை, அணியும் சிறுமை, அணியுமான் தன்னை வேணும். முன்னால சொன்னது மேதை, பின்னால் சொன்னது பேதை. அதனாலே என்ன சொல்றாருன்னா, மேதகையார் சிறு தொண்ட நாயனார் அப்படி அறியாருட்டு அவ்வளவு சிறியவரை அடையிறான்னு சாதாரணமான பெரிய ரொம்ப பெரிய மேதகையார் அவர் முன்பு மிகச்சிறியராய் அடைந்தார். ஆதலினால் சிறு தொண்டர் என நிகழ்ந்தார் அவனியின் மேல் என்று சொல்லி பின்னாடி அங்க சொல்றாரு, பூதியனி சாதனத்தவரும் போற்ற போதையர் ஆயிடினும். பூதி அந்த சாமிட்டு சொல்றாரு, பூதி அணி பூதி அணி சாதனத்தவர் முன் போற்ற போதேன். போற்ற போதேன்னா கும்பிடுறதுக்கு தகுதி இல்லாதவன். போற்ற போதையன் ஆயிடினும் நாதனடியார் கருணையினால் அருளி செய்வர் நான் என்று. இந்த மாதிரி சிறு தொண்டர்னு அடியார்கள் இப்படி என் மேல் வைத்திருக்கிறோம் வியத்தினால் இப்படி சொல்லுவாங்க சாமி. அப்படின்னா திருநீரு உத்தராட்சி எவ்வளவு உயர்ந்ததுன்னு நினைச்சு பாருங்க. விளங்குதா? ஆகவே விரும்பும் திருநீரு மெய்க்கணிந்தார் தம்மை அரும்பும் அவர் தம்பாரர். திருநீரும் மெய்க்கணிந்தார் தம்மை விரும்பும். விபூதியையும் உருத்திராட்ச மாலையையும் திருமேனியில் அணிந்த சிவக்தர்களை விரும்புவான். அவனுக்கு அவர்களிடத்திலே அன்பு விளையும். திருநீர் உருத்திராக்கம் பூண்டிருக்கிறவளை கண்டா அன்பு உண்டா? அவர்களுக்கு ஏதாவது அவருக்கு கும்பிடலாமே, அவர்களுக்கு ஏதாவது உபசாரம் பண்ணலாமே, அவர்களுக்கு ஏதாவது பணி செய்யலாமே என்று தோணும். இதுதான் முடிந்த முடிவு. ஈசனுக்கு அன்பில்லார், அடியவருக்கு அன்பில்லார், எவ்வுயிருக்கு அன்பில்லார், தமக்கு அன்பில்லார். பேசுவதன் அறிவில்லா பணங்களை நாம் இணங்கில் பிறப்பினிலும் இறப்பினிலும் பணங்கிடுவர் விடுமி. ஆசையுடன் அறநடியார் அடியாரை அடைந்துட்டு அவர்கரும உன்கருமமாக செய்தே கூசி மொழிந்து அருள்ஞான குறியிலிருந்து கும்பிட்டு தட்டமிட்டு கூத்தாடி தெரியும் என்பது சிவஞான சக்தியால். ஆகையினாலே அப்படி இப்படி வந்தவனுக்கு பக்குவம் உண்டு என்று எண்ணும். இந்த நிலை உண்டானவனுக்கு பக்குவம் இருக்குது என்று எண்ணு. இந்த விதம் ஈரா ஈரார் ஆண்டு எண்ணி திரிவு மர பந்தமறுத்து ஆள்கவரின் இந்த விதம் மாணாக்கரை பன்னிரண்டு வருட காலம் உயர்ந்தவனை தாழ்ந்த கர்மத்தேவியும் தாழ்ந்தவனை உயர்ந்த கர்மத்தேவியும் பரீட்சித்து விசேட தீட்சை பெற்ற பிறகு பன்னிரண்டு வருஷம் இந்த மாதிரி பரீட்சை பண்ணி
உயர்ந்தவனை தாழ்ந்த தர்ம தேவியும், தாழ்ந்தவனை உயர்ந்த தர்ம தேவியும். நீங்க கலெக்டர் ஆபீஸ்ல வேலை பாக்குறீங்களா? ஆமா. டீச்சர் வாங்கிருக்கீங்களா? ஆமா. பூஜை பண்றீங்களா? சரி சரி. இந்த அடியால் சாப்பிட்டாங்க, இந்த இதெல்லாம் சுத்தம் பண்ணும். உயர்ந்தவனை தாழ்ந்த தர்ம தேவி கூசினானாக்க, ஓஹோ இவனுக்கு பக்குவம் இல்லை, நிறுத்திப்பட உங்களுக்கு தீட்சை பண்ணாது. விளங்குதா? இந்த இலையெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணு, தண்ணி எடுத்து வையு. அங்க கலெக்டரா இருக்கலாம், இங்க யாவருக்கும் மேலானோ என்று இருமாப்பெய்தி. அதற்கு வேலை திங்கள் முடியார் அடியார் அடியோம் என்று தெரிந்திடுவர் சிவஞான செய்தியுடைய சுந்தரம சுவாமி. எவ்வளவு பெரியவர்! அங்கிருந்து வந்தவர். அவர் என்ன பண்றாரு? இளையாண்டன் குடிமாறன் அடியாருக்கும் அடியேன், உன் அடியாருக்கு அடியேன் ஆவேன், அப்படி பத்து பாட்டு பாடினார் திருவாலங்காட்டு தேவாரம். அத்தா உன் அடியாருக்கு அடியேன் ஆவேன், அத்தா ஆலங்காடா உன் அடியார் அடியார் அடியாருக்கு அடியேன் ஆவேன். அப்படி இந்த விதம் இந்த பிரகாரம் ஆனாக்கிற பன்னிரண்டு குரகால உயர்ந்தவனை தாழ்ந்த கர்மத்தேவியும், தாழ்ந்தவனை உயர்ந்த கர்மத்தேவியும் பரீட்சித்து சந்தேக விபரீதமரத் தெளிந்து பக்குவப்பட்ட மாணாக்கிடத்தை அன்பு உருந்து அவனுக்கு நிர்வாணத்தை செய்து பாசத்தை நீக்கி ஆளக்கெடுவர். விளங்குதா? சாதாரணம் அல்ல. ஆச்சாரிய அபிஷேகம் 12 வருஷம் கழிச்சு நிர்வாணம் செய்ய பண்ணலாம், காலமே போயிருச்சு. இதெல்லாம் குருநாதர் கேட்டுக்காக அதுக்கு அவர் பதிலும் இப்படி சொல்லியிருக்காரு, காலமே போயிருச்சு. அப்புறம் அவனை காலம் பார்த்துட்டு இருந்தா அவனுக்கு காலமே போயிடும். இவர் காலம் பார்க்க காலனே வந்துருவான். அப்புறம் எங்க தீட்சை பண்ணி இவர் மோச்சத்துக்கு போறோம். அதனால கருணையினாலே செய்வது, கருணையினாலே. இந்த நூல்களை கேட்டானா உள்ளபடியே அவனுக்கு ஓரளவு பக்குவம் வந்துடும். கேட்காம போறான் பாரு, படிக்காம கேட்காம போறான் பாரு, பிரயோசனம் இல்லை. பண்ணு இல்ல என்ன பாத்துக்கலாம், பாக்கறேன், செஞ்சு வைக்கிறேன், கொஞ்சம் போறும், கொஞ்சம் போறும் பாப்போம் அப்படின்னு தள்ளிட்டு போக வேண்டியதான். விளங்குதா? இது சாதாரண விஷயம் அல்ல, சாதாரண விஷயம் அல்ல. அவ்வருணத்தாலே பரீட்சிக்கும் காலவரை இரண்டு திருக்குறளால் உணர்த்துகின்றார். பன்னிடுக தீக்கையினை பக்குவம் பார்த்தார் இரண்டு எண்ணி எண்ணி மும்மூன்றாரின் மூன்றின் ஆறு இரண்டுகள் 12 வருஷத்தும் 9 வருஷத்தும் 6 வருஷத்தும் 3 வருஷத்தும் பக்குவம் பார்த்து எண்ணி பக்குவம் பரீட்சித்து தெளிந்து நிர்வாணத்தை செய்யும். அதுல இன்னொரு கணக்கு சொல்றாரு. எப்படி கணக்குன்னா, சூத்திரராதியர்க்கு சொன்ன முறையால் ஆண்டு பார்த்து அனுக்கிரகம் பண்ணு. சூத்திரர் வைசியர் சத்திரியர் பிராமணரன் நான்கு குணத்தாருக்கும் மேல திருக்குறளில் சொல்லிய முறையே 12 முதலிய வருஷ அளவை கொண்டு பரீட்சித்து அனுக்கிரகம் நிர்வாணத்தை சிகிச்சை. இது எப்படின்னு கேட்டா, சூத்திரருக்கு 12 வருஷம், அதற்கு மேல சத்திரியருக்கு 9 வருஷம், வைசியருக்கு 6 வருஷம், அது வைசியருக்கு 6 வருஷம், பிராமணருக்கு 3 வருஷம். அந்த நான்கு குணத்தாரில் இப்படி பிரிக்கிறார். சூத்திரர் வைசியர் சத்திரியர் இப்படி, சூத்திரர் வைசியர் சத்திரியர் பிராமணர் 3, 6, 9, 12. விளங்குதா? சூத்திரருக்கு 12, வைசியருக்கு 9, சத்தியருக்கு 6, பிராமணருக்கு 3. இந்த மாதிரியாக கண்டு கொண்டு அவனை கொண்டு அதற்கு மேலே அவனிடத்திலே இப்படிப்பட்ட லட்சணங்கள் குணங்கள் பக்குவங்கள் இல்லையானால் இக்குணத்தில் ஒன்று இளநேல் அவன் தன்னை அக்கணமே நீக்கள் அழகா. இது சொன்ன பக்குவங்கள் அவனிடத்தில் இல்லையானால் அவனை அப்பொழுதே இந்த கம்பெனியிலிருந்து நீக்கிவிடுவது உத்தமம். தீட்சை பண்ணாது. பணத்துக்காகவோ புகழுக்காகவோ தீட்சை பண்ணக்கூடாது. விளங்குதா?
ஐக்குணத்தில் ஒன்றில் பரீட்சிக்கப்பட்ட மாணாக்கன் இந்த நற்குணங்கள் ஒன்றாய் நிலனாயில் அவனை தீட்சைக்கு அருகல் என கருதி அந்நேரமே நீக்குதல் அழகம். ஆச்சாரியரா இருக்கிறவன் நிறைய படிச்சு நல்ல திட்டம் பண்ணி கொண்டு அதுல உறுதியாக இருந்து கொண்டு செயல்படணும். குருநாதர் விசேட தீட்சை பெற்ற உடனே சொன்னார், சைவ சமய நிதி வாங்கி படிங்க. தாலியம் வீட்டுல கிழக்குமா நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது சைவ சமய நிதியை வாங்கி படிங்க, சிதம்பரத்தில் இருக்குதுன்னு இந்த நூல் அப்பயே வாங்கினது. அப்பயே வாங்கினதா இந்த புத்தகம் இத பெயிண்டிங் பண்ணி கொடுத்தாங்க. இப்ப சீக்கிரத்துல ஒரு புண்ணியவான் பெயிண்டிங் பண்ணி தந்தார் ஆறுமுகம் நாளா. ஆகையினாலே சின்ன உபகாரம் பண்ணினா கூட பெரிய பலன் தரும். இந்த பெயிண்டிங் பண்ணதுக்கு பலன் இது பின்னாடி சொல்றாரு, இதுல கடைசியில் இதெல்லாம் சொல்றாரு. அபக்குவனை நீக்காமையால் வரும் குற்றம் இரண்டு திருக்குறளால் உணர்த்துகின்றார். பக்குவன் அபக்குவன், பக்குவம் உள்ளவன் பக்குவம் இல்லாதவன், பக்குவம் உள்ளவன் பக்குவம் இல்லாதவன். பக்குவம் உள்ளவனை செய்ய பக்குவம் இல்லாதவனை நீக்கு, அப்படி நீக்காம அவனுக்கு செய்தா அதனால வரும் கேட்டை உணர்த்துகின்றார், கெடுதலை சொல்லுகிறார். எப்படி சொல்றாருன்னா, அச்சத்தால் ஆர்வத்தால் ஆடகத்தான் மற்றும் உள்ள இச்சையினால் தீக்கை அற்றின் தீக்கை இயற்றின். அச்சத்தால், அச்சத்தால் என்றால் அரசனல் முதலியவற்றால் வரும் அச்சத்தினாலே. ஒரு தகுதி உடையவன் பதவியில் இருக்கிறேன் எனக்கு பண்ணி வை அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்க, அவனுக்கு பக்குவம் இல்லைன்னா அவனுக்கு பண்ணக்கூடாது, அவன் அவனுடைய பதவிக்கு பயந்துகிட்டு செஞ்சிடாது. விளக்குதா? அச்சத்தால் ஆர்வத்தால் இவன் புள்ளை எனல் முதலியவற்றால் வரும் விருப்பத்தினாலே. இவன் புள்ளை வேண்டிய ரொம்ப நட்புடையவன் என்கின்ற பிரியத்தினாலே செய்து விடாதே. அதற்கு மேல ஆடகத்தால், ஆடகம் என்ன? பொன்னாசையால் பணத்துக்காக ஒரு செஞ்சு வச்சு வச்சு 5000 தருவார், 10000 தருவார் அப்படின்னு நினைச்சு செஞ்சிடாது. விளங்குதா? பொன்னாசையினாலும் மற்றும் உழைச்சையினால் பெற ஆசைகளினாலேனா தீக்கை ஏற்றின ஆச்சாரியன் அபக்குவனுக்கு தீச்சை செய்யல், அபக்குவனுக்கு தீச்சை செய்யல், செய்யக்கூடாது. செய்தான்னா வீழ்வர் நிறையத்து இருவரும், இரண்டு பேரும் நரகத்திலே விழுவார்கள். வீழ்வர் நிறையத்து இருவரும். அந்த இதுல திருமந்திரத்துல சொல்லுவார், இந்த தானம் கொடுக்கறதுல சொல்லுவார். அதுல எப்படி சொல்வாருன்னா, அண்ணல் இவன் என்றே அஞ்சலியத்தராய், அண்ணல் இவன் என்றே அஞ்சலியத்தராய், எண்ணி இறஞ்சாதார்க்கு ஈந்த இருவரும் நன்னுவர் ஏழா நரக குடியிலே என்பார். மண்மலை அத்தனை மாதனை ஈனும் அண்ணல் இவன் என்றே அஞ்சலியத்தராய், சௌரமானை பரம்பொருளாக எண்ணி கும்பிடாதவனுக்கு தானம் பண்ணினானால், சௌரமானை பரம்பொருளாக எண்ணி இவனுக்கு மேல தெய்வம் இல்லை வந்தான் கடவுள் என்ற பக்தி உள்ளவனுக்கு செய்யவனும், அப்படி இல்லாதவனுக்கு தானம் பண்ணினா கொடுத்தவனும் வாங்கினவன் ரெண்டு பேரும் நரகத்தில் கிடப்பாங்கிறார். மண்மலை அத்தரை மாதனை ஈனும் அண்ணல் இவனந்தே அஞ்சலி அத்தரா எண்ணி இறஞ்சாதார்க்கு ஈந்த இருவரும். அதனாலே இப்படி வந்து வீழ்வர் நிறைய திருவரும் வீழ்ந்தழுங்கி ஆழ்வர் அவர் அவர் ஏறல் அரிதாங்கு, ஆழ்வர் அவர் ஏறல் அரிதாங்கு, ஆழ்வர் அவர் ஏறல் அரிதாங்கு, இருவர் நரகத்து வீழ்வார். ஆச்சாரியனும் மாணாக்கனுமாகி இருவர் நரகத்திலே வீழ்வார்கள். அவர் அங்கு ஏறல் அரிது விழுந்து அழுந்தி வருந்துவார்கள். அவர்கள் அவ்விடத்திலிருந்து ஏறுதல் அரிதான், நரகத்திலிருந்து ஏறுதல் அரிதான். அதனாலே ரொம்ப இது நெருப்பு போல சாக்கரம் மேன் முடிந்தது முடிக்கின்றார். ஆதலினால் நீக்கி அபக்குவரை அன்பருக்கு போதிக்க தீக்க விடும், ஆதலினால் அபக்குவரை நீக்கி, ஆகையால் அபக்குவர்களை தம்பிடத்து அன்பும் அவரிடத்து அருளும் கொண்டு தள்ளி அன்பருக்கு தீக்க விரிந்து போதிக்க, பக்குவர்களுக்கு நிர்வாணத்தை செய்து திரிபதார்த்தங்களை உணர்த்தும் ஞான சாஸ்திரங்களை உபதேசிக்க கடவர் அழகாக எழுதுறார். எப்படி எழுதுறாரு? நிர்வாண தீட்சை செய்து திரிபதார்த்தங்களை உணர்த்தும் ஞான சாஸ்திரங்களை உபதேசிக்க கடவுள். நிர்வாண தீட்சை பெற்றாத்தான், நிர்வாண தீட்சை பெற்றாத்தான் இந்த ஞான சாஸ்திரங்களை கேட்கறதுக்கான உரிமை யோக்கியது.
சிவாகமத்தில் கர்மகாண்டத்துக்கு விசேஷ தீட்சை பெற்றோரும் ஞான காண்டத்துக்கு நிர்வாண தீட்சை பெற்றோருமே அதிகாரிகள் ஆவார் என்று உணர்க என்று இப்படி தீட்சை செய்கின்ற முறையும் பக்குவ அபக்குவங்களையும்

0: ஆண்மையில் வளாது வெய்ய மலிவளம் துறக்க மன்னன் கோன்மறை அரசு குறைவிலாது உயிரள் வாழ்க நான்மறை அறங்களோங்க நற்றமும் எழி வல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம்
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ஓம் சிவாய நம. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு சண்டேஸ்வர நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: என்றார் அஞ்சி இடைமகன். தானேர் இறங்கி விட்டகன்றான் தாமும் மறையூர் சிவினார் ஆனையை நெருங்கும் பேராயம் அளிப்பாராயி பெங்கூர்க்கு வானே நிறைகாக்க வந்தார் தெய்வம் மறைச்சு வானே என்ன நிறைகாக்க வந்தார். பயிருக்கு மழை வந்தது போல, வாடிய உயிருக்கு மழை வந்தது போல, இந்த பசு கூட்டங்களுக்கு ஒரு மழை போன்ற வராய இந்த விசாரகர் முகந்தார். கோலும் கயிறும் கொண்டு குடைக்குடிமி அலைய குலவுமான், தோலும் ஊரும் சிறுமாரில் துவள அரை கோவணம் சுடர, பாலும் பயனும் பெருகுவரும் பசுக்கள் மேய்க்கும் பான்மையினால் சாலும் புல்லின் அவை வேண்டும் தனையும் இசையும் தலைச்சென்று எனவே அந்த பசுக்கள் அன்றிலிருந்து மேய்க்கிறாரு. மேய்ப்பது அந்த பசுக்கள் விரும்பியபடி மேய்ப்பது, அதற்கு தண்ணீர் காட்டுவது முதலானதெல்லாம் அது விருப்பப்படி சிறப்பாக அந்த பசுக்களை மேய்க்கிறார். இப்படி பசுக்களை மேய்த்து மாலை வேளையில அந்த பசுக்களை ஊருக்குள்ள ஓட்டி பசுக்கள் அவரவர் வீட்டுக்கு வந்து அவரவர் வீட்டுக்கு போயிடும். அது தெரியும் உங்களுக்கு, வணக்கம் அந்த வீட்டுக்கு பசு அடுத்த வீட்டுக்கு போவார். அப்படி அவரவர் வீட்டுக்கு சிரித்து விடுவாரு. அதன் பிறகு பல நாள் இப்படி மேய்த்தாரு. இப்படி மேய்க்கும் போது ஆய நிறையின் குலமெல்லாம் அழகின் விளங்கி மிகப்பல் மேய இனிய புல்லுணவு விரும்பும் புனலு ஆறுதலினால் ஏய மனங்கள் திருமகிழ்ச்சியிலே இரவு நண்பகரும் பூய தீம்பால் மடிபெரிய துரிய முலைகள் சுரந்தனவார். அதனாலே இவர் மேய்க்கின்ற அன்பின் காரணமாக, அந்த மாட்டுக்கிடத்தில் வைத்திருக்கிற அன்பின் காரணமாகவும், அதற்கு வேண்டிய உணவு தண்ணீர் முதலில் குறைவில்லாமல் கொடுக்கின்றதுனாலையும் பசுக்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக அப்படி மகிழ்ச்சியாக இருந்தது. பசுக்கள் பெருகியது, பால் பெருகியது, பால் பெருகியது, பால் தானே சுரிந்தது. அதிக பால் தான் சூரியன் பார்த்துக்கீங்க, பால் வந்து அதிகமாயிடுச்சுன்னா தானே சுட்டும். முலைகள் சுரந்தனவால் பூணும் தொழில் வெளி வேள்வி கிடங்கு புதிய ஓமதேனுக்கள் காணும் புலியின் முன்னையின அநேக மடங்கு கரப்பனவாய் பால் கூட கறக்கும். இவர் மேய்த்து பிறகு பால் கூட கறக்கும். காணும் புலியின் முன்னையின அநேக மடங்கு கரப்பனவாய் பேனந்தகுதி அன்பால் பரமச்சாரி மேய்த்ததிலும் மானம் திறத்தனவான என மறையோர் எல்லாம் மனம் மகிழ்ந்தார். இந்த பரமச்சாரி விசாரதன்மேசகுப்பாடு பால் அதிகமாக கறக்குவதான ஐயர் எல்லாம் பேசுகிறார்.
4: தம்மை அணைந்த ஆண்முறைப்பால் தானே புலியக் கண்டு

என்று என்ன சாரார் ஐந்துடன் ஆடும் பரமா. ஒரு பொருளை தொடர்புடையவர்களுக்கு அந்த பொருளை கண்ட இந்த பொருளை அந்த வேலைக்கு ஆகுமே என்று சொல்லும். இப்ப பூவை கண்ட என்ன இருக்கும் பூசைக்காரனுக்கு? ஒவ்வொரு தொழில ஈடுபாடுடையவர்களுக்கு அந்த தொழிலுக்குரிய பொருள் கண்ணுக்கு தெரிஞ்சு வச்சுக்க, அதாவது வாங்கிட்டு போனா நம்ம வீட்டுக்கு அந்த வேலைக்கு அவங்க கிடைக்கலாம். அது போல இவர் பால் சொரிந்த போது இவருக்கு என்ன வந்தது? இதை சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணணும், நான் நல்லா இருக்குமே அப்படின்னு என்ன பூசணையை சிவனார் பூசணையை உருவம் வெட்க விரண்டளவு அங்கன் முறமை உன்னை அர்ச்சனையின் அழகின் தொடர்ச்சி விளையாட்ட பொங்கு அன்பின் மண்ணின் மண்ணி மணர் புலியை புலினக்குறையில் ஆத்தியின் செங்கன் விடையார் திருமேனி மணலாளாக்கி சிவாலயமும் சுங்கநீடு கோபுரமும் சுற்றாலயமும் ஒடுத்த வைத்தார். மண்ணி ஆற்றங்கரை கேரளியில பிரிகின்ற ஒரு ஆறு மண்ணி ஆறு. அந்த ஆற்றங்கரையிலே மணலே சிவலிங்கமாக மணலே சிவலிங்கமாக பண்ணி அதை சுத்திய ஏழ கோபுரங்கள் வாசல்கள் பிரகாரங்கள் இதெல்லாம் அமைச்சார். அப்படி அமைத்து ஆத்தி மலரும் செடும் தளிரும் முதலா அருகு வளர்குறையில் பூத்த மரங்கள் சார்ந்தது. மண்ணி ஆற்றங்கரையாகினாலே மற்ற மரங்களிலே செடிகள் இருக்கிற பூக்கள் இலைகள் ஆத்தி மலர் முதலான மலர்கள் இவைகள் எல்லாம் சேகரிச்சுக்கிட்டார். பூஜைக்கு என்ன அவசியமா? தண்ணீர் பால் இந்த பத்திரம் உட்பந்தேன் முக்கியமானது, அதெல்லாம் தானே கிடக்கு. இது பூத்தமர் தாங்கி புனிதர் சடில திருமுடி மேல் சாத்தலான் திருப்பள்ளி தாமன் தலவும் தாங்கு இது கோத்த இலைக்கும் கொடையும் கொடந்து மணந்து அங்கட வைத்தார். நல்ல நவகும்பங்கள் பொத்து பெற நாடிக்கொண்டு நாணக்கும் கொள்ளை இடத்தும் குறைமறைவும் ஏகுங்கோக்கள் உடன் கூட ஒல்லை அடைந்து பாலாக்கள் ஒன்று கொண்டு உருகாரா இதில் செல்லாவையும் கனைத்து முறை தீண்டச் செல்பால் புனிந்தனவால் கொண்டு கொடுத்த குட நிறைய கொணர்ந்து விரும்பும் கொள்கையினால் அண்டர் ஒருவால் வெண்மணல் ஆலயத்தில் அவைமுன் தாவித்து வந்து வருவும் திருப்பள்ளி தானம் கொண்டு வரன்முறையே பண்டை பிரிவால் அரிச்சிட்டு பாலின் திருமஞ்சனார். அப்படி அந்த மணல் சிவலிங்கத்துக்கு பால விஷயம், மணல் சிவலிங்கத்துக்கு பால விஷயம்னா அந்த சிவலிங்கத்து மேல பால ஊத்துறது இல்லை, வேறொரு பாத்திரத்துல பாவனாபிஷேகம் சொல்றது சிவலிங்கத்து மேல அபிஷேகம் பண்றதாக பார்த்து மணல் ஊத்தினா குறைஞ்சு வராதா? அதனால சிவலிங்கம் பண்ணி அந்த சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்றதாக பாவித்து கொண்டு வேற பாத்திரத்துல அபிஷேகம் பண்றோம் மந்திரத்துக்கு, அதுக்கு பாவனா அபிஷேகம் உண்டு. மணல்ல சிவலிங்கம் அமைத்து பூஜை பண்ணவா அம்பாள் சீதே ராமேஸ்வரத்துல இவர் வேதத்தின் மந்திரத்தால் வெண்மணலே சிவமாக போதத்தால் வழிபட்டால் புள்ளிருக்கு வருவார். சிவன்மான் தங்கத்திலையும் எழுந்துள்ளாரு மண்ணிலையும் எழுந்துருவார். அவருக்கு தங்கமும் மண்ணும் ஒன்று எவ்வளவு வித்தியாசம் ாலே எப்படி அந்தருவான ஆலயத்துள் அவையினும் தாவித்து பண்டை பெரிவார் அரிசித்து பாலின் திருமஞ்சனாட்டி வீர மேலே இவ்வண்ணும் வெண்பால் முடி மஞ்சள் ஆட்டார். கந்து இல்லாமலே பால் கறக்கிறது குடம் கொடுத்துட்டு போயிட்டாரு. மேலே கறந்து அபிஷேகம் பண்றாரு, மலங்களை சூட்டுகிறாரு, பத்தி உடல் எல்லாம் கொண்டு போயிருப்பாரு, பிராமண வீடுதானே எடுத்துட்டு போயிருக்காரு. அதான் பூஷம் அர்ச்சனை. ஓம் பவாய தேவாயர் மகா, ஓம் சர்வாய தேவாயர் மகா, ஓம் ஈசாராய தேவாயரம், ஓம் வசுதேவ தேவாயரம், ஓம் ருத்ராய தேவாயர் மகா, ருத்ராய தேவாயரம், ஓம் பீமாய தேவாயரம், மகரீய தேவாயரம், சிவகாமி சமேதத்திடம் இப்படி பசுக்கள் மேய்கின்றது காட்டில மணியாற்றங்கரையில சிவபூ சென்றது. அர்ச்சனை தம்முடைய அன்பர் அன்பின்பால் உள்ளதாய் மூல அமர்ந்த நயப்பாடு முடிந்த பற்று முற்றச்சூர் கோலம் அதனில் உள்ளறிந்து குறித்த பூஜை கொண்டிருந்தார். சிவபெருமான் அந்த மணலுக்குள்ள இருந்து பூஜையை வாங்கிக்கிறாராம். அந்த மணல் சிவலிங்கத்துக்குள்ள இருந்து இவருடைய பூஜையை ரொம்ப பிரியமாய் எடுத்துக்கொண்டார். பெருமை வழங்கும் ஜெயங்க ஒரு பிள்ளையாரும் உள்ளத்தில் ஒருமை நினைவால் உம்பருகிறான் ஊக்கும் பூஜை உறுப்பான தருமஞ்சனவை முதலவற்றில் தேடாதன அன்பியை நிறுத்தி பூஜைக்கு பல உள்ளு வேணும் அல்லவா? இப்ப காட்டுல பூசைக்கு அத்தனை ஒண்ணும் கிடைக்குமா? தேடாதனா அன்பு எல்லு இருக்கு. கோதும்பராவடி பச்சிலை உண்டு உச்சம் கிடைக்கலன்னா பச்சிலை உண்டுனார் பட்டினத்தார். கோதும்பராவடி பச்சிலை உண்டு புனல் உண்டன் புனல்னா தண்ணீர் உண்டு புனல் உண்டன் ஏதும்பராவிடில் பூன் கிடைக்கல நெஞ்சு உண்டன் எல்லாம் நெஞ்சில நடத்துகிறது கண்டனவெல்லாம் மனத்தால் கருதி கூடு என்பார் பட்டினத்தார். அப்படி கிடைக்காத அன்பினாலே நடத்தி கொண்டு மறு அன்னறிய அச்சரதி
அருளி வணங்கி வருகின்றார். இறையோன் அடிக்கல் மறையவனார் எடுத்து திருமஞ்சன ஆட்டும் நிறை பூஜனை குடங்கள் நிரம்ப திரிந்த நிறைக்குளங்கள் குறைவாடிந்தி வடிவிரும் குயித்தமலைப்பால் குறைவின்றி மறையோர் மனையின் முன்பு வளங்கள் ஒளிய செய்வார். இங்கே பால் தெரிந்தாலும் கூட அந்த வீட்டிலையும் போய் குறைவில்லாம சொல்லிதான் பால். இங்க பால் தெரிஞ்சதுன்னா வீட்டுல போய் கறக்காது அல்லவா, பால் இருக்காது அல்லவா, அங்க இந்த கூடுதலே கூடவே கூடுதலாகவே பால் குறைவில். செயல் இப்படியே பலராடும் சிறந்த பூ செய்வதற்கு முயல் உற்றதனை திருவிளையாட்டால் முன்னூறு அடிமார்வர் இயல்புக்குரிய மற்றதனை கண்டித்திறத்தை அறியாத அயல்மத்தூர்வன் அப்பதில் அந்த நாள் தெரிவித்தான். இதை ஒருவன் பார்த்துட்டான், ஒரு பாலை வந்து கறப்பது கீழே ஊற்றுவது இதெல்லாம் பார்த்துட்டான் விட்டேன். இதை அறியாதவன் இது ஒண்ணு எப்படி சாமானியம் தெரியுமா அவனுக்கு? இந்த மாதிரி பண்றது சிவபூச இப்படிப்பட்ட ஒரு முறையிலே பாவனையா இப்படி பண்றாரு அப்படிங்கறது அவனுக்கு தெரியுமா? மற்றபேருக்கு தெரியுமா? ஆனா நேரா போய் அங்க இருக்கிற ஐயர் தெருவில் எல்லாம் சொல்லிட்டேன், உங்க மாடெல்லாம் ஓடிட்டு போய் அந்த ஐயர் வந்து போய் அமைக்கிறான் பாரு, அதெல்லாம் கலந்து கீழே மணல ஊத்தி விளையாடுற தெரியும்ல இருக்குது. அச்சுற்காட்ட அருமறையோர் ஆயன் அறியான் என்று அவற்றின் இச்ச வெளியை யான் மேய்ப்பேன் என்றும் தவை கறந்து பொச்சம் உடுவும் மாணவன் பொல்லாங்குறைக்க அகந்தாரை எச்சதத்தன் தனையளவின் என்றார் அவையில் இருந்தார். ஏடையை மேய்ச்சிக்கிட்டு இருந்தவனை மேய்க்காதான் சொல்லி விட்டு இவன் மேய்க்கிறேன்னு சொல்லி பாலை கறந்து வீணாக்கிறான். உடனே அவன் அப்பனை கூப்பிட அப்படின்னா இருந்த பயலோட அப்பனை கூட்டிட்டு வாழ்ந்துட்டு இருந்த அந்தனர்கள்லாம் ஒரு கூட்டமாக இருந்து உண்டு கிடைத்தார்கள். அவனை பார்த்து ஊரா நிறைவேற்று உன் மகஞ்சை தீங்கு தன்னை கேள் என்று புகுந்த புரிஷி செப்புவார். பையன் மாதிரி மாட்டை மேய்க்கிறேன் சொல்லிட்டு எங்க மாட்டு பாடலாம் கீழே ஊற்றி வீணாக்குறான் தெரியுமா உனக்கு? உடனே கண்டிச்சு பசுப்பட மேய்க்கப்படாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கண்டிச்சுட்டாங்க. அப்படி கண்டிச்ச உடனே சரி நான் இனிமேல் பாத்துக்கிறேன், அவனை இந்த மாதிரி செய்ய விடாம பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு அவர்கிட்ட ஒப்புதல் சொல்லி விட்டு வந்தான். அந்தன் மறையோர் ஆவதிக்கு கறக்கும் விதங்கள் ஆனவரால் சிந்தமிகிருந்து பதிவினால் திரளக்கூடு போய் மெய்ப்பான்முல் கந்தம் மலிவும் புனல் மண்ணி மணலில் கறந்து பாலுகிட்டு வந்தவரை செய்கின்றார் என்றான் என்று வாய் முடிந்தார். இனி பூதிர் குற்றம் எனதேயான் என்றார் அந்தநாளன். சமை விடை கொண்டு அந்தி தொழுது மலை புகுந்து வந்து பழியின்று என நின்று மகனார் நமக்கு வாய் ஏறான். கேட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டான். வழக்கமா மாடுகள் வீட்டுக்கு போச்சு, இவரும் இவர் வீட்டுக்கு வந்தாரு. இதே மகனுகிட்ட சொல்ல இந்த மாதிரி ஐயெல்லாம் சொன்னாங்கப்பா, இந்த மாதிரி இனி பாலை பிறந்துக்கணும் தெரியா அப்படின்னு சொல்லலையா, இதை உண்மையை நாமே நேராக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி வாய் நேரன். இந்த நிறமே அறிவியன் என்று இரவு கழிந்து அந்த இரவு நிறைவேக்க வன் மைந்தனாராம் போயினவன் மறைந்து சென்றான் மறைந்து மறைந்து சென்றான் மறைந்து மாடெல்லாம் ஓட்டிக்கிட்டு வழக்கம் போல இவர் மேய்க்க போவார். அதன் பிறகு அடையாளே பின்னாலே இந்த எட்டகத்தன் சென்றிருக்கிறார். அப்படி சென்று சென்ற மறைவும் திருமானார் சிறந்த ஊரார் நிறைகுடு போய் மண்டல் மருவும் புறவெங்கன் மேய்ப்பார் மண்ணி மணற்குறையில் அன்று திரளக்கூடு என்ற அதனை அறிந்து மறைந்தப்பால் நின்ற குறைவின் மிசையேறி நிகழ்வதறிய குளிந்திருந்தார். மாடுகள் மேய்கிறது, ஐயோ அந்த எச்சதத்தன் குறவு என்கின்ற குறா என்கின்ற ஒரு மரத்துல ஏறி இருந்துகிட்டு என்ன பண்றான் பயன் அப்படின்னு பார்த்தார். கண்டுபிடிச்சார் அன்பு முறியும் பிரம்மச்சாரிகளும் மூழ்கி பிரம்மச்சாரியாகிய இந்த விசாரகர் என்பது அந்த மண்டியாற்றிலே ஸ்நானத்தை பண்ணார். ஸ்நானத்தை பண்ணிட்டு அதற்கு மேல பூஜைக்கு வேண்டியது வழக்கம் போல எல்லாம் ஆரம்பிச்சார். மணலி சிவலிங்கம் மற்ற பிரகாரம் மணிப்பள்ளி ஒவ்வொருத்த எல்லாரும் அமைச்சு அதுக்கு மேல பாலை கறந்து வச்சு பத்திர உப்பங்கள்லாம் தயார் பண்ணி வச்சிருக்கிறார். மலர் இது பின்பு ஒரு ஆண்முறையே ஆண்மூலை பொலிவால் பெருகும் குடங்கள் பேணுவிடுத்து அன்பால் குடங்கு சாவித்து பிறகு வேண்டுவன அமைத்தார். நின்ற விதியின் விளையாட்டால் நிறைந்த அரும்பூசனை தொடங்கி ஒன்றும் உள்ளத்து உண்மையினால் உடையநாதன் திருமுடிவில் மந்தல் வரும் திருப்பள்ளி தாமன் ஜாத்தி மஞ்சனமா நன்கு நிறை தீம் பார்ப்படங்கள் எடுத்து நயப்பூற்று ஆட்டுகள் பாரெடுத்து அபிஷேகம் பண்ணார். இதை
உண்மையில் இருக்கிற ஜீவிதான் தலைவர். தொண்டர் எடுக்கலாம் தலைவர், தொண்டர் எடுக்கலாம் தலைவர். இது சண்டேஸ்வரன் நாயனார், சண்டேஸ்வரன் நாயனார் தொண்டர் எடுக்கலாம் தலைவர். அதனாலதான் சுவாமி புறப்பாட்டும் போது பஞ்சமூர்த்திகள் ஒரு பாடம்தான் தலைவர் தான் போவார். சுவாமி அம்பாள் விநாயகர் சுப்பிரமணியர் நாளாச்சா தொண்டர்கள் எல்லாருக்கும் சமானமாக எல்லாரும் வந்ததுக்கு சமானமாக இவர் ஒருத்தர் போவார். இவர் கூட எல்லா தொண்டர்களும் வந்தது மாதிரி பஞ்சமூர்த்தியிலே சண்டேஸ்வரர் ஒருத்தர் சிவ குடும்பத்தோடு போறவரு இவர் ஒருத்தர் விளங்குத அண்டர்வரான தொண்டர் நமக்கு கைவனாய்க்கு அனைத்து நாம் உண்ட கலம் உடுப்பளவும் சுடுவனவும் மக்கள். அதனாலே சூடுவரம் எல்லாமே நிர்மாலியம் நம்முடையது உனக்காக. உண்டகலம் உடுப்பனவன் சூடுவனம் உனக்காக சண்டீசனமாம் பதம் சண்டேஸ்வர பதம் இருக்கு. அதில் இருந்து முன்ன இருந்த சண்டேஸ்வரருக்கு வேற பதவியை கொடுத்துட்டு அந்த பதத்தில் ஒரு பதம் சண்டீசனமாம் பதம் என்று அங்க ஒரு பொற்றடமுடிக்கு கொன்றை மாலை வாங்கி தன்னுடைய தலையில் இருந்த கொன்றை மாலையை அவருக்கு போட்டார். இந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு பேரு வேற யாருக்கு இல்லை. அந்த மாதிரி கடை கொன்றை மாலை வாங்கி செவருமானே மாலை போட்டு வரவேற்று எல்லா உலகம் ஆர்ப்படுப்ப எங்கும் மலர் மாறிகள் பல்லாயிரவர் கணநாதர் பாடி ஆடி கழிவுகளை சொல்லார் மறைகள் துதிசெய்ய சூன் பள்ளி எங்கள் எடை செய்வ நல்லாரும் நாயகமான அங்கள் குருவான் சொல்லுதும் அடைந்தார். தேவர்கள் முனிவர்கள் அளவில்லாத அசையத்தடைந்தார்கள். கற்பகப்பூமாய் வீதார்கள் வேடங்கள் முழங்கியது அளவில்லாத முதிர்ச்சி. இதை வந்து பாடாத நாயன்மார்களே கிடையாது. இவருடைய வரலாறு இவருடைய வரலாற்றை பாடாதவர்களே கிடையாது. களைத்தது ஒரு ஆட்சி என்று தாவர மணலார் கூறுமா சொல்லுங்க. அழைத்தங்கே அவின்பாலை கலந்து கொண்டு ஆட்டக்கண்டு குழைத்த தன் தாமைதாலை பெருங்குடு மழுவால் குழைத்தது ஒரு அமுதம் என்றார் குறுக்கை இரட்டனார் அப்பர். ஏத நன்னிலை ஈரறு ஏழி ஏயிரமூற்றை இரும்பினி நிகழ்த்து போதரங்களின் பால் கறந்தாட்ட போல வெண்மன சிவஞ்சன் மேற்சென்ற தாதை தாளாராய் எரிந்த சண்டிக்கு ஒரு சடைவிசை மலர் அனுசைய கண்டு பூதவாயினம் பொன்னடி அடைந்து பூங்குழில் திருப்புகொள்ளார். தாதையை தாளர வீசிய சண்டிக்கு இவ் அண்டத்துடனே பூதலத்தோடு வணங்க எல்லாரும் அவரை வணங்கும்படியாக செய்தது அப்பனை பற்றினால. தாடையை தாழ ரவிசை சண்டிக்கு வண்டத்தூர்மை பூதலத்தூர் வணங்க பொற்கோயிலும் கோணகம் என்று ஜோதி மணிமுடி தாமம் நாமம் கண்டேஸ்வரன் நாம் தொண்டர்க்கு நாயகம் பாடகத்துக்கு பரிசுரித்தானுக்கே பல்லாட்டு உரிமை என்பது திருப்பல்லாடு. எத்தனையோ நூல்களிலே கொண்டு கொண்டு கொண்டு பாடுகிறார்கள். ஞானம் அறிய பிழை குறிந்து நம்பர் அருளால் நான்மறையில் சீலந்துகளின் ஜெயங்களூர் பிள்ளையார் தன் திருக்கையில் கோலம் அடுவால் இருந்து குற்ற நீங்கி குற்றமுடன் மூல முதல் சிவலோகை இழப்பத்தான் முதுமுறையும். ஆகையாலே இவன் செய்தது குற்றம். அந்த குற்றம் இவர் தண்டித்ததனால போயிருக்கான். அவன் சிவலோகம் வந்து மிகசை தாதைதான் மழுவார் துணித்த மலை சிறுவர் அந்த உடம்பு தன்னுடனே அரணார் மகனார் ஆயினார். அந்த உடம்பு தன்னுடனே அரணார் மகனார் ஆயினார். மறுபடியும் இங்க பூரவத்தில் இல்லை. அப்பொழுதே சோரவது ஆறு இந்த விசாரத்தில் அரணார் மகனார் ஆயினார். சுத்தமாயாதேகம் அதான் ஞானதேகம் இந்த நிலனை அறிந்தாரார். இதனுடைய உண்மையெல்லாம் சாதாரணமாக அறிய முடியுமா? இந்த நிலைமை அறிந்தாரார். ஈழாதார் தமக்கு அன்பு தந்த அடியார் செய்தனவே தவமாம் என்று சுத்தம் ஜபமாக்கி செய்தனவே தவமாக்கு அத்தன் கருணையினால் ஆடாமோ என்பது சுத்தம் ஜபமாகி விட்டவர்கள். அவர்கள் எது செய்தால் தவறு செய்தாலும் தவமாக முடியும். தவறு செய்தாலும் சித்தம் சிவமானவர்கள் தவறு செய்ய மாட்டார்கள். சித்தம் ஜபமானவர்கள் தவறு செய்ய மாட்டார்கள். ஏதோ ஒரு காரணத்தினால செய்கிறார் என்றால் அது சிவன் பொருட்டாக செய்வார் தம்புருட்டாக செய்ய மாட்டார்கள். சிவன் பொருட்டாக செய்வார்கள். சிவன் பொருட்டாக செய்யும் போது தவமாக போயிடும் அவமாக போயிடும்.
தவறாகும். சித்தம் ஜமமாக்கி செய்தனவே தவமாக்கும். அத்தன் கருணையினால் ஆடாமல் தோணோக்கும் என்று திருவாராம். ஆகையினாலே இவர் செய்தது தவமாக ஆகி அப்பாவை விட்டுறது தவமாக எத்தனையோ உள்ளனா எடுத்து எடுத்து சொல்லுது. ஆகையினாலே இப்படி சிவபூசைக்கு மேல உயர்ந்தது இல்லை. சிவபூசை ஜௌண்ணியங்களுக்கு இடையூறு செய்வதற்கு மேல பாவமும் இல்லை. சிவபூசைக்கு மேல உயர்ந்த புண்ணியம் இல்லை. அந்த சிவபூசை முதலான சிவகைந்தரியங்களுக்கு ஏதாவது இடையூறு செய்கிறார் என்றால் அவர் கட்டாயம் தண்டனை தரவு. அதற்கு மேல பாவமும் இல்லை. ஆகையினாலே இப்படி சிவபூசை செய்தால்தான் பிறவி உரி என்பதையும், சிவபூசைக்கு மேல உயர்ந்த புண்ணியம் இல்லை என்பதையும், சிவபூசையின் மூலமாக பிறவியை ஒழித்துக் கொள்ளலா என்பதையும் இந்த உண்மைகள் எல்லாம் எடுத்து காட்டுவது இந்த சந்தேசம் நாயனார் என்றான். ஆகையினாலே இப்படி நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் குருமையை எல்லா ஊரும் தொடர்ந்து தேச உய்ய திருத்தொண்ட தொகைமன் படித்த திருவாளன் வாசமலர்ந்தன் கடல் வணங்க வந்து அவரை வணங்குவான் என்று சுந்தரமுனி சுவாமி துதி சொல்றார். ஆகையினாலே இப்படி நாயன்மார்கள் மூலமாக பல உண்மைகளையும் நன்மைகளையும் நமக்கு உணர வைப்பது கடவுள். அப்படி உணர்ந்து நாமும் அந்த நெறியை இயன்ற வரையிலும் கடைபிடித்து திருவுருளை பெறுவோமாக என்று சொல்லி சிந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்கிறேன்.

0: துறக்கமன்னன் உன் முறை அரசு செய்ய குறைகளாது உயிர் வாழ்க நான் மறையறங்கடும் கணக்கம் எழுதி வல்லமே என்பவள் செய்வ நிதி விளங்குக.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: அந்த ஃப்ரெண்ட்ஷிப்னால தான், அன்புனால தான் எல்லாருடைய ஹிருதயத்தையும் ஜெயிக்க முடியும். அதுக்கப்புறம் அடுத்த என்ன பாட்டு என்ன சொல்லுங்க? பெரியவாள் நினைக்காம வேத சாரம் போல அதில் மைத்ரியும் பஜத அகிலஹி ஜெயத்ரீம் ஆத்மவதி பரானபி பஷ்யத. பரத்தியாரெல்லாம் தன்னை போலவே பார். நமக்கு எல்லாரும் நல்லது பண்ணணும், உத்தரம் கெடுதல் பண்ணக்கூடாதுன்னு நீங்க எப்படி நினைக்கிறீர்களோ அப்படியே பரத்தியார் நினைங்கோ. ஆத்மவத் அப்படின்னு சொல்லே வந்தார். அதுக்கு ஏன் இவ்வளவு தூரம் உத்தரவு கொத்து சண்டை போட்டு அவனுக்கு இவன் பிடுங்கி இவன் சொத்தா அவன் பிடுங்கிறது ஏன் நடக்கிறதுன்னார். பகவானா இருக்கார் அங்க. பிருத்திவி காம ஜனனி பிருத்திவி காமதுகாதே ஜனகோ தேவ பரம தயாளு. இந்த உலகத்துல எல்லாத்தையும் கொடுக்கறது நம்ம பூமி. தரித்ரின்னு பேரு. எல்லா விஷயங்களையும் தாரணம் பண்ணிண்டு வசுதா வசு வாசயதீதி வசு அப்படின்னு சொன்னமையானால், நமக்கு தேவையா உள்ள உணவுகள், தேவையா உள்ள செல்வங்கள், தேவையா உள்ளதான தங்கம் வெள்ளி கூட சில சமயம் தேவை, எல்லாம் இந்த பூமியிலேருந்து வருது. யார் கொடுக்குறா? நீங்கள் ஐடி டெக்னாலஜி டெவலப் பண்ணாலையும் சயின்ஸ்னாலையுமே இதெல்லாம் உண்டு பண்ணலீங்க. ஒரு மணி நெல்லாம் உத்தரால் உண்டு பண்ண முடியாது, பகவான் கொடுக்கலன்னா. ஆல் திங்ஸ் ஆர் கிவன் ஃபேக்டர்ஸ் பை ஆல்மைட்டி. இதில் இதை கம்பைன் பண்ணி இதனால் அதை பண்ணலாம், அதனால் இதை பண்ணலாங்கிறதான புத்திசாலித்தனத்தை கொடுத்ததும் பகவான். நேத்துக்கே சொன்னேன் யஷ்சந்த சாமிருஷபாவில், இதனால நமக்கு பெருமையெல்லாம் இருக்கும் பொழுது என்னதுதான் இந்த சொத்துன்னு நினைக்கிறதுக்கு இடமே இல்லையே, எவ்வளோ பெரியதான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டே வந்துட்டோ. அதனால தாமியத்தை தத்த ஜெயத்வம் தயத்வம் ஜனதாகான்னு உபதேசம். எதுக்காக சொன்னேன்? இந்த சேத்து சமாவில் முதல்ல தானம்ங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கு. அதனால்தான் ஸ்ரத்தையா தேயம் அஸ்ரத்தையா அதேயம்னார். தேயம் அப்பிவான்னு பின்னாடி வித்யாரண்யர் சொன்னார். உடனே ஒரு கான்ட்ராடிக்ஷன் வருது. ஆதிசங்கர் சொன்னதுக்கு விருத்தமாக வித்யாரண்யர் சொல்கிறாரேன்னு ஒரு சபையில் யாரோ கேட்டார். நான் சொன்னேன் அதுக்கு விளக்கம். 17வது அத்தியாயத்தில் நம்முடைய உணவு, நாம் செய்யக்கூடிய யாக யஜ்ஞாதிகள், நாம் பண்ணுற தானம், இதெல்லாம் சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம்னு பிரிச்சிருக்கார். சாத்விக தானம் ராஜச தானம் தாமச தானம். ஆதிசங்கர் வந்து சாத்விக தானத்துக்காக சொன்னார் ஸ்ரத்தையா தேயம்னு. அஸ்ரத்தையா ஹுதந்தத்தம்ங்கிறதாக தானம்ங்கிறது இதையும் உண்டோ? நான் ஏன் இப்படி அர்த்தம் சொன்னேன்னா, போகிற காலத்தில் ஸ்ரத்தை இல்லைன்னா கொடுக்கலன்னு இந்த ஷாக்கா வச்சுட்டு கொடுக்காமலே இருந்துடும், ஒரு காரியம் நடக்காது. அதனால அஸ்ரத்தையாக இருந்து கொடுத்தா கூட இந்த கொடுத்த புண்ணியத்தினால ஸ்ரத்தை வளரும்ன்றார் அப்படின்னு அர்த்தம் பண்ணார். அதுக்கப்புறம் ஸ்ரீயாதேயம் ரொம்ப முக்கியம். நமக்கு எவ்வளவு ஐவேஜ் இருக்கோ, எவ்வளவு சொத்து இருக்கோ, இதுக்கு மேட்சிங்காக கொடுக்கணும். கோடீஸ்வரனும் 5 ரூபா தான் கொடுக்குறான், லட்சாதிபதியும் 5 ரூபா தான் கொடுக்குறான், பிக்ஷாதிபதியும் 5 ரூபா கொடுக்குறான்னு ஸ்ரீ அவரார். இந்த மேட்சிங்கை நாம் தானத்தில் வச்சுக்கிறதுக்கு நம்மத்தில் செலவு பண்ணுறச்சே பார்க்கணும். இவர் வாங்கி கட்டிக்கிற வேஷ்டி அப்படின்னா கோடீஸ்வரர் அப்படி தான் இருக்கும்னா. அதேபோல் இவர் இவ்வாரத்தில் காஃபி சாப்பிட்றது ஒன்று வந்தவருக்கு வேறும்னா, நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதே அளவில் கொடுக்கணும். இவருக்கு மேட்சிங். மேட்சிங்கிறத பத்தி நிறைய விஷயங்கள் அப்புறம் பேசுவோம். ஸ்ரீயாதேயம் நிறைய கொடுத்துட்டேங்கிறதாக நினைச்சு கர்வப்படக்கூடாது. எவ்வளவு கொடுத்தாலும் நான் கொடுத்தது குறைச்சல்னு ஹிரியாதேயம் ஹ்ரீனா வெக்கப்பட்டுன்னு கொடுக்கணும். அதுக்கப்புறம் பியாதேயம் கொடுக்காட்டா எதுக்காக கொடுக்கணும்னார்? பயந்தன்னு கொடுக்கணும்னார். கொடுக்கலன்னா அவர் அடிச்சு பிடுங்கிடுவாருங்கிற பயம் இல்லை. இந்த ஜென்மாவில் நாம நமக்கு இருக்கிறத பொறுத்தியாருக்கு கொடுக்கலன்னா 7 ஜென்மாவுக்கு பிச்சைக்காரனா பிறக்கணும். ஒரு கவி சொல்றார், இதை வேதம் சொல்றதெல்லாம் இருக்கட்டும், அந்த கவி சுவாரஸ்யமா சொல்றா. குவலையானந்தத்தில் ஒரு ஸ்லோகம், ரோட்லயோ ரயில்லையோ ஒரு பிச்சைக்காரன் மட்டும் வந்து அம்மா தாயேன்னு கேட்கறான், பிச்சை போடுங்கிறான், பிக்ஷான் தேகின்னு சொல்றான். இப்ப அவன் பிச்சை எடுக்க வந்திருக்கானா உங்களுக்கு ஒரு பாடஞ்சொலி கொடுக்க வந்திருக்கானான்னு அவர் யோஜனை பண்ணி பாடஞ்சொலி கொடுக்க வந்திருக்கான்ட்டு.

ಭೂಃ ದತ್ವಾ ತ್ವಂ ತ್ವಾದೃಶೋ ಭವ. அவன் வீடு வீடா பிச்சை எடுக்கிறானே, இவன் ஏதோ பிச்சைக்கு வந்து அவன் வயிற்று ரொப்பிக்கிறதுக்காக இல்லை. அயிர்வாளே நான் ஒரு பாடம் சொல்றேன், ஞாபகம் வச்சுங்கோ, பிராக்டிக்கலாக இதை புரிஞ்சுங்கோ. நான் பூர்வ ஜென்மாவில் ஒண்ணுமே யாருக்கும் கொடுக்காம இருந்ததான லோபியா இருந்ததுனால இந்த ஜென்மாவில் வீடு வீடா அலைஞ்சிருக்கேன். நீங்க நிறைய பேருக்கு கொடுத்து தர்மம் பண்ணதுனால இந்த அயிர்வா பங்களாவில் இருக்கேள். நீங்க என்ன ஆட்டமா ஆயிடாதீங்க, நீங்க உங்களாட்டமா இருங்கோன்னு சொன்னான். அதத்வா மாதிருஷோ மாபூஹு தத்வா. இதை வந்து அவன் சொன்னா இவன் சொன்னாங்கிறது தானத்துக்காக நான் சொல்லவில்ல. எல்லாருடைய ரத்தத்திலையும் ஊர் இருக்க. ஒரு பையன் அதிர்ஷ்டமா நன்னா சம்பாதிக்கிறான் அப்படின்னா என்னடான கொடுத்து வச்சிருக்கான் சாருங்கிறான். எங்க யார்கிட்ட கொடுத்து வச்சான்? பேங்க்ல போட்டு வச்சான். அநேமா வரதில்லை பேங்க்ல போட்டான். சிட் ஃபண்ட்ஸ் என்ன அது? கருடா சிட் ஃபண்ட்ஸ் பறந்து போறது. யார்கிட்ட கொடுத்து வச்சான்னு புரியல. இப்ப கொடுத்து வைக்கல, கொடுத்து வச்சிருக்க. அதனாலதான் அதை பியாதேயம் இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. சம்விதாதேயம் ஃப்ரெண்டாத்துல கல்யாணம், அவனுக்கு ஏதாவது உதவி பண்ணும் போது பேஷா பண்ணணும். ஒன் மே டிராஃபிக்கா அவன்கிட்ட வாங்கிக்கிறது இங்கேருந்து போறதுல. மைத்ரியாதி காரியேனாபி தேயம், உலக விஷயங்களுக்காகவும் வச்சுக்கணும் பணத்தை. அதனாலதான் இந்த தானத்தை பத்தி சொல்லும் பொழுது தானத்துக்கு நாலு பேர் பங்காளிகளாம். பர்த்ருஹரி சொல்றார், உபார்ஜித வித்தஸ் சத்வாரோ வித்ததாயாதாக தர்மாக்னி நிருப தஸ்கராக ஜேஷ்டபுத்ராவமானேன த்ரயக்குப்பியந்தி சோதராகன்றார். தர்மங்கிறது ஒரு பங்காளி. தர்மத்துக்கு தானம் தர்மம் ரெண்டும் ஒன்று வச்சுங்க. இது கொஞ்சம் செலவழிக்கணும். இதில் இவருக்கு கொஞ்சம் கூட செலவழிக்காமல் அண்ணாவை அவமானப்படுத்தினா மற்ற மூணு பேர் இருக்கா, அக்னி, ராஜாங்கம், திருடன். அக்னி வந்து எரிஞ்சு போயிடும், இல்லை டாக்ஸ் எல்லாம் நிறைய போட்டுருவான், இல்லைன்னா திருடன் பார்த்துப்பான் அப்படிங்கிறார் அவர். அதனால அந்த தானேன அதானங்கிறதான ஒரு குணத்தை போக்கிக்கணும். கீதையில இதையே தான் சொல்றார், மூணு நரகத்துக்கு உள்ள துவாரங்கள். நரகத்துக்கு உள்ள துவாரம் மூணு. த்ரிவிதம் நரகசேதம் துவாரம் நாசனமாத்மனஹ காமக்ரோதஸ்ததா லோபஹ தஸ்மாதேதத்ரயம் தியஜே. லோபஹாங்கிறது அதான குணத்தை சொல்றது. காமஹாங்கிறது ஆசையை சொல்லி பொய் சொல்ற வைக்கிறதெல்லாம் நமக்கு பேராசையினால தான் சொல்றோம். அதை அடையணும்னா அதை அடையிறதுக்கு நேர்மையா போனா கிடைக்காதுன்னு பொய் சொல்லும். குரோதாங்கிறது இங்க இருக்கு, அக்ரோதேன குரோதம். எல்லாத்துக்கும் பேசா ஸ்ரத்தையா அஸ்ரத்தா. இந்த சாமகானம் மன்னத்தினுடைய யூனிவர்சலாக உள்ளதான விஷயம் என்னன்னு கேட்டா, கோபம் வரும்பொழுது இத தமிழ் மறையில இருக்க திருவள்ளுவர் சொல்றார், தீய பயப்பதால் தீயவை. இந்த கோபம் இருக்கே இது தீயோட மோசம், அதனால அதை நீங்கள் உதறி பண்ணும் கொடுவே கூடாது. ஏன் அவனிடத்தில் உங்களுக்கு கோபம் வருதுன்னு ஆராய்ச்சி பண்ணால் அவன் எனக்கு ரொம்ப கெடுதல் பண்ணான் சார், அதனால நான் அவன்கிட்ட கோச்சுக்கிறேன்னா, இந்த கோச்சுன்னொன்னு பிளட் ப்ரெஷர் ஏறி கத்தினொன்னு இது உடனேயே தீய பண்ணி ப்ரெஷர் அதிகம் பண்ணி விடுத்து அப்போ கெடுதல் பண்ணுறவன்கிட்ட கோபம் வந்தால் கோபத்தில்னா உனக்கு கோபம் வரணும்னு கேட்டாரான். அருமையான கேள்வி தான் அது, ஆனால் முடியுமாங்கிறது தான் ஒரு க்வெஸ்சன் இங்கே. அப்போ அக்ரோதேன குரோதம், கோபம் வரைச்சி அதை தடுத்து நிறுத்தணுங்கிறார் க்ஷமையா. அதே போல ஸ்ரத்தையா அஸ்ரத்தா, நல்ல காரியங்களில் ஈடுபட்டு ஈடுபட்டு நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டினோமையானால் அஸ்ரத்த போயிடும். இன்னொன்று ஒன்று மாட்டி நிற்கிறது, சத்தியன அநிருத்தம். இந்த அநிருத்தத்தை ஜெயிக்கிறதுக்கு சத்தியம் சொல்லி சொல்லி பழங்கோ அப்படிங்கிறதாக உலகத்துக்காக உள்ள விஷயத்தை சேது சாமாவானது சொல்றது. இதோடு இன்னைக்கு சாம வேதத்தில் ஆரம்பிச்சு யஜுர்வேதத்தில் பல விஷயங்கள் இப்போ இந்த காரியம் நடக்கிறது. இந்த காரியம் நடக்கிறச்சே இதை வந்து ரெண்டு பேர் மெயினாக எடுத்துட்டு நேத்துக்கே சொன்ன மாதிரி சோமசுந்தரம் கணேசன், அதுக்கப்புறம் பல பேர் அதில் இருக்கா கமிட்டியில், வைதிகாலும் இருக்கா அவாளும் இருக்கா நம்ம மூர்த்தி மாமா இருக்கார், எல்லாருமே சேர்ந்து இதுக்கு ஒரு மீட்டிங் வேற போட்டோம் ரெண்டு மாதம் போன மாதம் முன்னாடி. இதை நடத்துறச்சே ரெண்டு தினசான குரூப்புகள் வரும். ஒன்று வந்து எல்லாம் நல்ல காரியம் பண்ணுறா, இது ரொம்ப க்ஷேமம், லோகக்ஷேமத்துக்காக பண்ணுறார் அப்படின்னு சொல்லுவாள். இன்னொருத்தர் இவருக்கு பொழுது போலசா, இதில் வேற ஏதோ இவருக்கு உள்ளோக்க வேற ஏதோ இருக்கு, இது அனாவசியமாக இது மாதிரிலாம் செலவு பண்ணுறது, வேஸ்ட்டு ஹோமங்கமன் பண்ணோம்னா டின்னா நெய் வேஸ்ட் பண்ணுறான்னு ஒரு குரூப் பேசும். இப்போ இந்த காரியத்தை நடத்துகிறவா நடத்தணுமா வேண்டாமான்னு ஒரு சிக்கல் வருது இல்லையா, சங்கட பரிகாரம்னு பேர். இது போல் பல விஷயங்கள் யஜுர்வேதத்தில் நிறைய இருக்கு. எந்த சத்காரியானி நிந்தியந்தே கைஷித்து ஸ்தூயந்தேச்சு அபரை கிம் அஸ்மாபி காரியம் அப்படின்னு ஒரு சர்ச்சை வந்தால், அதை வேதத்தில் ரெண்டு இடத்துல சொல்லியிருக்கு, ஏழாங்காண்டத்துலையும் சொல்லியிருக்கு, முதலஷ்டகத்துலையும் சொல்லியிருக்கு. நல்ல காரியம் நடக்கிற இடங்கள்ல
ஒரு குரூப் என்ன சொல்லுவா, இமே ராத் சுருமே சுபூதமக்ரன் நித்யன்யதரோ, யாரு

ಆದ್ಧಿ ತದನ್ಯತರೋಪಹಂತಿ ಬ್ರಾಹ್ಮಣ ಸಂಜಯತಿ. ಅದ್ಮೇಲೆ ಇವ ಏನ ಹೇಳ್ರ, ಎಪ್ಪೋದುಮೇ ಒಂದು ನಲ್ಲ ಕಾರ್ಯಗಳು ನಡೆದಾ ಅದು ನಮ್ಮ ನಲ್ಲದು ಇಮೇ ಅರಾತ್ಸುಹು, ನಲ್ಲ ವಿಷಯಗಳ ಚಂಡಿ ಹೋಮ ಮಣ್ಣಿ ಅದಿರುದ್ಧ ನಡಕ್ಕದು ತಿರುಗುತ್ತೂರ್ಲ ಏನೋ ಅವಳೆಲ್ಲ ಹೋಮ ಮಾಡ್ರ. ಒಂದು ಸಾರ ನನ್ನ ಸೊಲ್ರಾ ಸರ್ ಎವ್ವಳೋ ಏಳೆ ಹೇಳ್ರಿಕಾ ಅವಳಕ್ಕೆಲ್ಲ ಕೊಡ್ತಾಲು ಒಂದು ಪುಣ್ಯ ಮುಂಡೆ ಟಿಂಟನ್ನ ನೆಯ್ಯ ಕೊಂಡು ಅಗ್ನಿಯಲ್ಲ ಊತ್ರಾರ್ ಪೊಡವೆ ಎಲ್ಲ ಕೊಂಡು ಅದೆಲ್ಲ ಪೋಡ್ರಾರ್ ನಾ ಇಮೇದೋ ರೊಂಬ ಪಂಡ್ರಾ ಮಾರಿ. ಅಪ್ಪೋ ಅದು வெயிற மொத்தம் வெயிறான். ஆனா இன்னொருத்தர் என்ன சொல்றார், இந்த சின்னதாக கொடுத்து இது மூலமா லோகக்ஷேமத்தை ஏற்பாடு பண்ற அராத்சுகுன்னா சமிருத்தியை ஏற்படுத்துகிறார்கள். சுபூத மக்கரன் ரொம்ப நல்ல காரியம் பண்ணா எல்லாருமா சேர்ந்து, ஏன்னா பல பேர் தேர்ந்து சேர்ந்து தேர் எழுக்கணும் அப்படின்னு ஒரு குரூப் சொல்றான். இம உத்வாசி காரிணா, ஏற்கனவே எல்லாருக்கும் லைஃபே நடத்துறது கஷ்டமா இருக்கு சார், தொடச்சி எடுத்துட்டு போட்டான் இருந்தது எல்லாமே சேர்த்து தொடகாலின்னு அராத்சுஹு துர்பூத மக்ரன் இது அந்நியதரஹா, ரெண்டு பக்கம் ரெண்டு பேர் பேசுறா. இப்போ இதில் வேதம் என்ன சொல்லிட்டு, நான் சூக்கா உதவி பண்ணி சப்போர்ட் பண்ணுறவாளால் நமக்கு நன்மைங்கிறதுல சந்தேகமே இல்லை, அதில் ஒன்று சொல்ல வேண்டாம். எதே வைஷாகும் சுகிருதம் யா ராத்தி, சுகிருதமான காரியத்துக்கு ராத்தினா போய் முடிகிற சமிருத்தியை இந்த குரூப்காரா பண்ணுறான். ஆனால் வெய்யரவான பண்ணுறான்னார், அவளும் நமக்கு ரொம்ப நல்லது பண்றான்னு வேதம் சொல்றத கவனிக்கணும். என்ன பண்றான்னார், எதே வைஷாம் துஷ்கிருதம் யா அராத்தின்னு பதமுங்க. பண்ற காரியங்கள்ல நமக்கு எப்போதுமே முழுமையான சத்துவ குணத்தோடு இருக்காது, சில ரஜோ குணங்கள் தமோ குணங்கள் கலந்தால் அதனால சில கெடுதல்கள் வரா மாதிரி இருந்தால் அதாவா வெயிலவா வாங்கிட்டு போறான்னு. எதே வைஷாம் துஷ்கிருதம், என்ன பண்ணும்போது வந்திரலோப தந்திரலோப கிரியால இதுக்கு நீங்க பூஸ்வாகா பூஸ்வாகா பூர்போஸ்வாகா பண்ணாலும் டைரக்டா ஒரு ஆள் வேணுமே, நான் நிந்திக்கிறவனும் பரவாயில்லன்னு சொல்லி காரியங்களை பண்ணுங்கன்னார். இதே போல தெய்வ பிரார்த்தனைகள்லாம் பண்றோம். இப்ப அனுஷ்டானங்களை பத்தி முக்கியமா சொல்லணும்னு சொல்லிருக்கா பாலப்பிரிவா, சிந்தியாந்தனங்கள்லாம் பண்றோம். இதுல என்ன கேட்கிறோம், அக்னிஹோத்திரம் பண்றார், உபாசனம் பண்றார். இதுல என்ன பிரார்த்தனை, என்ன லோகம் பூரா க்ஷேமமா இருக்கணுங்கிறார். ஆயுர்தா அக்னே சாயுர்மே தேஹி சக்ஷுர்தா அக்னேசி சக்ஷுர்மே தேஹி வர்ச்சோதா அக்னேசி வர்ச்சோ மே தேஹி. அக்னிஹோத்திரம் பண்ணச்சே உலகத்தில் எல்லாருக்கும் ஆயுச குடு, தெம்ப குடு, நல்ல நிம்மதியான நல்ல வாழ்க்கையை கொடுன்னு கேட்டுட்டே இருக்கார். கார்த்தால் கொடுத்தனும் சாயந்தரம் கொடுத்தனும் அவ்வளோ வரைக்கும் போவானே. நம்ம சந்தியாவந்தனத்திலேயே உலகம் பூரா க்ஷேமமாக இருக்கணும் அப்படிங்கிறத இவர் பிரார்த்தனை பண்ணுறார். மூணு வேளை கார்த்தால் கொடுத்துறோம், மத்தியானம் கொடுத்துறோம், சாயந்தரம் கொடுத்துறோம். அக்னியை உபஸ்தானம் பண்ணி பிரார்த்தனை பண்ணுறதா இருந்தாலும் சந்தியாவந்தத்தில் பிரார்த்தனை பண்ணுறது எம்எம்ஏ வருண ஸ்ருதி ஹவ மத்

0: ಮಧುರಿಶಕಂ ಸಮಾನ ಆಯುಃ ಪ್ರಮು.
1: ಹೇ ವರುಣ ದೇವತೆಯೇ, ನಾ ಸ್ವರ್ಗದಾನ ಆಹ್ವಾನತ್ತೆ ಕೇಳಿ ನಾಂಗೆ ಭಕ್ತಿ ಶ್ರದ್ಧೆಯಾ ದಿನೋ ಉರ್ದನೋ ಒಂದು ಕೂಪಡ್ರೋಂ. ಲೋಕತ್ತೆ இருக்கிற ಆಳಕ್ಕೆಲ್ಲಾ ಕೆಡದೆಲ್ಲಾ ವಂದಾ ಅದ ವಾರಣಂ ಬಣ್ಣಿ ನೀ ನಲ್ಲ ಕ್ಷೇಮಗಳ ಕೊಡ್ತು ಆಯುರ ಆರೋಗ್ಯ ಐಶ್ವರ್ಯಂಗೆಲ್ಲಾ ಕೊಡುನ್ ಕೇಕ್ರ ಮಧ್ಯಾಹ್ನತ್ನೇ ಅಪ್ಡ್ತಾನ್. ಅದೇ போல மத்தியானத்துல ரொம்ப விசேஷம். உலகத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் எந்த ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரும் தேவையில்லாத வாழ்க்கை இருக்கணும். பஷ்யேம சரதம் ஈவேம சரதம் நந்தாம சொல்லு மோதாம சரதம் பவா. சாம சரதம் இங்க எல்லாம் புளூரல் இருக்கு. சஞ்சாவந்திரம் மாத்தியானியம் பண்ற பாப்பான் மட்டும் இல்லை, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய கோழி குஞ்சு உள்பட. ஏன்னா இது அந்தராம் தீட்சர் வார்த்தை. காயத்ரி ஜபம் பண்றவா அந்த மேலாம் நாங்கள்லாம் இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் சௌக்கியமா இருக்கணும், கோழி குஞ்சும் சௌக்கியமா இருக்கணும், அதை சாப்பிடுறதான முஸ்லீமும் சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அவர் சொல்றத நான் சொன்னேன்னா எனக்கு ஒண்ணும் தப்பு வராது. அப்போ என்ன கேள்வி பாருங்க. பசியமா கண்ணு எல்லாருக்கும் நல்லா தெரியணும், ஜீவேமா நல்ல வாழ்க்கை நடக்கணும், நந்தாம வெளி விஷயங்களுடையதான சமிருத்தினால வருது நந்தனம், மோதனம்னாக்க புண்ணியங்கள்னால வரக்கூடிய நோதனம். ஐஹிகம் ஆமுஷ்மிகம் நந்ததி மோதத்தே ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான். ரெண்டையும் சேர்த்து போட்டா இம்மையில சௌக்கியங்கள் நிறைய இருக்கணும், இதனால டிமெரிட்ஸ் வராம பாபம் வராம மோதாம சரதம் பிரம்மணாசக மோதத்தேன்னா பிரம்ம மோதரான் தான் முது ஹரிஷேங்கர தாத்து. மோதத்தேன்னா மோதரான் அர்த்தம் சொல்லப்படாது, ரெண்டாம் கேட்டான் சம்ஸ்கிருதம் தமிழ். அப்போ பவாமன என்ன பேர் எடுக்கணும் எல்லாரும். இந்த மாதிரி இருந்தால் வாழ்வாங்க வாழ்ந்தார். பவத்தின்னா இருக்கான்னு அர்த்தம், எல்லாரும் தான் இருக்கான். ஸ்ரீனவாம காது நன்னா கேட்கணும். 100 வயசு இப்படியே இவன் பூனல் போட்டதுக்கு அப்புறம் 100 வயசா. நேற்றுக்கு தான் சொன்னேன் 116 வயசு வரைக்கும் உண்டு சொல்லிருக்காரு ஈஸியா. 16 வயசுக்குள்ள உபநயனம் பண்ணணும், அப்புறம் 100 வருஷம் 116. 116ங்கிறது ஆந்திராவில் ஒரு சம்பாவனையிலேயே எது கொடுத்தாலும் 16 சேர்த்து கொடுப்பார். வெறும் 16 கொடுக்க மாட்டார், 116, 516, 1016 இந்த 16 சேர்ப்பா. அப்போ சரதசதம் ஸ்ரீனவாம பேச்சு திறமை பிரபிரவாம சரதசதம். இப்போ தும்கூர்ல போன முந்தானாத்தான் முடிஞ்சது 3 நாள் ஒரு பெரிய வேதாந்த செமினார், ஹோலிஸ்டிக் அப்ரோச் ஆஃப் அத்வைத பிலாசபி. ரொம்ப பிரமாதமானது. கிட்டத்தட்ட 25-30 ஸ்காலர்ஸ் எல்லாம் பேசினோம். இந்த இடதுர சுவாமிகள் வந்து நடத்தினார். அதுல என்ன பார்த்தேன்னு கேட்டா, அந்த தும்கூர்ல சித்தலிங்க மடம்னு சித்தலிங்க மடம்னு ஏதோ இருக்கான், அதில் ஒரு சுவாமிகள் இருக்கார் குமாரசுவாமிகள்னு, குமாரசுவாமின்னு கூப்பிட்டா கண்ணால் பார்த்து சந்தோஷப்படுத்த சொல்கிறேன். அவருக்கு 105 வயசு முடிஞ்சு 106. அவர் வரைச்ச வரவேற்றா பார்த்தா கொஞ்சம் லேசாக கூனலாக இருக்கு, ஆனால் இடுகிடுன்னு வந்தார். நன்னா காது கேட்கறது, கண்ணு நன்னா தெரியறது, அவர் மைக்கில் பேசுகிறார், வாய் அசையாமல் பேசுகிறார், நல்ல சவுண்டு. நாமெல்லாம் மைக் இல்லாமலே கூட பேசுகிற போல் இருக்கு, இவ்வளவு சக்தியோடு இருக்கார். எதுக்காக சொல்லவரே அந்த மனுஷால் இருக்கா. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு ஒருத்தர பக்கத்தில் கேட்டேன். இவா மட்டும் ரொம்ப வெல் டு டூவா இருக்கு, ஒரு நாளைக்கு மினிமம் 5000க்கு மேல எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணிட்டு இருக்கார், பல எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் எல்லாம் ரன் பண்றாருன்னு சொன்னார். அனந்த கோடி நமஸ்காரம் மனசனால் பண்ணினேன். யாரா இருந்தா என்ன, எதுக்கு சொல்லவரேன், அது மாதிரிலாம் முடியும், 100 வயசுக்கு மேல முடியுமான்னு அதெல்லாம் புண்ணியம் இருக்கணும், கொடுத்து வச்சிருக்கணும் சார்னு சொல்றோமோ இல்லையோ. இந்த பிரார்த்தனை எல்லாம் பண்றோம். இதை நான் சஞ்சாவந்தனத்தை என்னென்னங்கிறத ஒரு டாபிக் வச்சிருக்கேன். இப்ப எதுக்காக எடுத்துட்டேன்னா, இந்த மாதிரி 3 வேளை நாம பண்றோமே இது சரியா இல்லையா, நான் என்ன சொல்லுவேன் நீங்க இப்போ, இது ஒரு பெரிய விசாரம். முதல் காண்டம் 5வது பிரச்சனத்துல அக்னிய பிரார்த்தனை பண்ணக்கூடிய சந்தர்ப்பத்துல புனராதான பிராமணத்துல சொல்ற பஞ்சாதி ஆரம்பிங்க. பிரம்மவாச்சு உபதிஷ்டதே பிரார்த்தனாம் கரோதி கவா தெரியோபதிஷ்டேத. இப்படி நேரம் எனக்கு கூடாது, சாஞ்சு பக்யமா நின்று பிரார்த்தனை பண்ணணும். இதெல்லாம் நிறைய சூத்திரங்கள்லாம் இருக்கு பின்னாடி. உபஸ்தானம்ங்கிறதுக்கு இதான் அர்த்தம். உபஸ்தானம்னா அந்த தேவதைக்கு நாம் திருப்தி பண்ணி வச்சோமோ அந்த பிரார்த்தனை பண்றதுக்கு உபஸ்தானம். இந்த தெய்வ பிரார்த்தனைகள் பண்றது ஏதோ வருஷத்துக்கு ஒரு நான் பண்ணுங்க, எங்கள் ஆற்றுல இந்த வெங்கடாஜல சமாராதனை பண்ணலன்னா ஒரு வருஷத்துக்கு ஒன்று பண்ணுங்க. நீங்கள் என்னடான்னா மூணு வேளை செஞ்சாவதுன்னு மூணு வேளை பிரார்த்தத்தில் என்ன இருக்கு லிஸ்ட்டு? அவன் கேட்குறான், உபஸ்தானம் பண்ணலாமா வேண்டாமா? அதனால தான் இழுக்கிறது புளுத்தம்னு பேர். உபஸ்தே யோக்னி நோபஸ்தேயா. வேதத்தில் ஸ்வரம் மாத்திரை இதெல்லாம் ரொம்ப கரெக்டாக சொல்லணும். மாத்திரை நீண்டுதுன்னா அர்த்தம் மாறும், ஸ்வரம் மாறித்துனா அர்த்தம் மாறும். இதெல்லாம் வேதத்தில் மட்டுமில்லை நமக்கே உண்டு. இப்போ ஒருத்தர் டவுட் இருக்கு, ஒருத்தர் இருக்கார் எக்ஸ்ன்னு ஒருத்தர் இருக்கான் வச்சுக்கோங்களேன், இல்லை தேவதத்தன் ஒருத்தர் இருக்கான். இந்த ஆரம்பிப்பார், இந்த தேவதத்தன் நல்ல பையனா கெட்ட பையனா டவுட்டு. இந்த தேவதத்தன் இருக்கானே குட் ஆர் பேடுன்னு தெரியலங்கிறான். எதுக்கு அழுத்தான்னு சொல்லுங்க நீங்க. நமக்கு சந்தேகம் வந்தால் புழுதம் வரும், நீளம் வரும். அப்போ இப்போ வேணும் வேண்டான்னு ஒரு சந்தேகம், இதை தீர்மானம் பண்ணுறது விசாரம், இதிலெல்லாம் புளுத்தி இருக்கு. வேதத்தில் ஆறு அர்த்தத்தில் புளுத்தி சொல்லியிருக்கார். சந்தேகார்த்தா புளுத்திஹி வேதாந்தம் வரைக்கும் இருக்கு, விசாரார்த்தா புளுத்திஹி, ஆனந்தார்த்தா புளுத்திஹி, ஆஹ்வானார்த்தா புளுத்திஹி, பர்சனார்த்தா புளுத்திஹி அப்படிங்கிறார். இது ஒன்னொன்னுக்கும் வேதாந்த உதாரணங்கள் இருக்கு. ஆனந்த அர்த்தா புலதி எங்கன்னா தைத்திரிய உபனிஷத்துல என்னங்கண்ணா ஆனந்தம் வந்ததுன்னார். அடாடாடாடா, குரு உபதேசத்தினால அனுஷ்டானங்கள்லாம் பண்ணி ஜிஜ்யாச வந்து வேதாந்த வாசியம்னு ரொம்பானந்தம் ரொம்பானந்தம்னு தன்னுடைய அனுபவத்தை ஒரு ஞானி சொல்றார். அஹோ அஹோ அஹோ, சாதாரணமா இருந்தவன் இந்த மாதிரி ஒரு முன்னுக்கு வந்தேனே என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியார்த்தா புலத்தி. அது வேற ஒன்னு ஆச்சரியார்த்தாவே தனியா இருக்கு. ஆனந்தார்த்தா புலத்தி, உங்களுக்கே பிரமாதமா ஒரு ஆனந்தம் வந்தா தன்னா தன்னு பாடிட்டு இருப்பான், சும்மா இருக்க மாட்டான் இந்த பையன். ஒன்னும் இருக்காது, இந்தியா ஜெயிச்சிருக்கும் இல்லையா, நிறைய சிக்ஸர் போட்டு இந்த பையன் குதிக்கிறான், ஹாஹான்னு கொத்து ஆடுறான், 50 தேங்காய் வாங்கி உடைக்கிறான். நடக்கிறது என்ன, ஒன்டே மேட்ச்ல இந்தியா ஜெயிச்சோன்னு 200 ரூபா கடனை வாங்கி 30 தேங்காய் வாங்கி உடைச்சுட்டு எனக்கு கொஞ்சம் செலவுக்கு பணம் செலவழி வச்சு கொண்டானு எதுக்கிடான்னு இதுக்கு உடைச்சானு ஒரு நேரத்தை உடைக்க சொன்னான். இந்த மாதிரிலாம் ஒரு ஆனந்தம் நமக்கு இல்லையா, நல்ல காரியத்தில் ஆனந்தம் வராது. ஆனந்த அர்த்தா புலதி. அதுக்கப்புறம் சம்சய அர்த்தா புலதி வேதத்தில் நிறைய இடத்துல இருக்குது.

பல பல நாளைக்கு பல வச்சுக்க போறேன். இதுக்காக சொல்ல வரேன், இன்னைக்கு அந்த ஹின்ஸ் மட்டும் கொடுக்குறேன். வேணுமா வேண்டாமான்னு விசாரிக்கிற இடத்துல புழுத்தம் வரும். இந்த பாராயணம் மண்டச்சு இது கொஞ்சம் நல்லா மூணு மாத்திரைனே கொஞ்சம் அஞ்சாறு மாத்திரையாக இழுத்து விடுவா, கேட்கறதுக்கும் நல்லா இருக்கும் இல்லையா. இங்கே என்ன நடக்கிறதுனா ஏதோ விசாரம் நடக்கிறதுன்னு அர்த்தம். இப்போ என்னாச்சு இவன் சொல்கிறான், மனுஷ்யா ஏன் வையோஹரஹரா ஹிருத்யாதைனம் யாச்சதி. இந்த பிரார்த்தனைங்கிறது என்ன, ஒரு யாச்சனை தானே. ஒரு மனிதனிடத்துல ஒரு பெரிய மனுஷர் இருக்கார், நிறைய கொடுக்குறவர்னு நினச்சின்னு இருக்கார், நிறைய கொடுக்குறவர் ஃபிலான்த்ரபிஸ்ட் ஸ்வபயம். இவா ஒன்னொன்றுக்கும் நல்ல காரியத்துக்கு சப்ஸ்கிரிப்ஷனுக்கு போய் கேட்குறான். அவனை போய் கேட்டால் ஒரு தரம் கேட்டால் கொடுப்பார், ரெண்டாம் தரம் கேட்டால் கொடுப்பார், ஒரு நாளைக்கு மூணு தரம் வந்து எதிராக கொடுன்னு கேட்டால் என்ன பண்ணுவார்னு கேட்குறான். அசை நம்யாச்ச திசையின் வை தமுபார்ச்சதி. மனுஷனாக இருந்தால் கூட அடிக்கடி போய் யாச்சனம் பண்ணினோமே, உபரி பக்கபலம் பார்ஸ்வபலம் பக்காபலம் பக்கபலம் பக்காபலம். மனிதனுக்கே அடிக்கடி போய் ரிக்வஸ்ட் பண்ணி இதை கொடு அதை கொடுன்னா அவனுக்கு உபத்திரம். ஆர்ச்சத்தின்னா ஆ ரிச்சதிங்கிற தகவத்துக்கு பீடையத்தின்னு அர்த்தம் சொல்லிருக்கார். அவன் என்ன பண்ணுவான், வள்ளுன்னு விழுந்து தாரும் கொடுத்ததெல்லாம் திருப்பி கொடுமையாங்கிறோம். சொல்லணும் சொல்ல மாட்டானோ, வெறும் ஆஸ்திரேலிய மேன் எம்டி ஃபெலோ. இவன் கௌருதேல அடிக்கடி வந்து வருஷத்துல நாலு தரம் கேட்டாலே அப்படி சொன்னா, இந்திரன் வருணன் மித்ரன் குபேரன் எவ்வளவு பேர், தனோ தீபாரணம் என்பது குபேரா வேஸ்ரவணாயா மகாராஜா என்பக சமய காமான் காமகாமாய மகியம் காமேஸ்வரோ வேஸ்ரவணோடு தாது காமகாமன்னு பேரா நமக்கெல்லாம். என்ன சார் இது, புத்திர காமஹா தன காமஹா என்ன விருஷ்டி காமஹா பசு காமஹா கேட்டிருக்கள் இல்லையா, காமகாமஹான்னு என்ன அர்த்தம், தனகாமஹா புஷ்டி காமஹா ஆரோக்கிய காமஹா என்ன ஜெயகாமஹா உத்தியோக பிராப்தி காமஹா தாம்பத்திய சௌமனசிய காமஹா, இதுக்கெல்லாம் எனக்கு அர்த்தம் புரியுது. மனுஷனை பத்தி எடை போட்டிருக்கு வேதம் இந்த ஒரு வார்த்தையில, காம காமாயா காமியந்தே இது காமஹா. ஆசைப்படும் பொருள் எதுவா இருந்தாலும் புதுசு புதுசா டெக்னிக்கல் டெக்னாலஜியில வந்தாலும் அது ஆசைப்படுற பொருளாக அதனால உபயோகம் இருந்தா எல்லாம் எனக்கு வேணுமா. ஆசைப்படுறதுனுடையதான லிஸ்ட்ல தனித்தனியா சொன்னா ஒன்னு ரெண்டு தானே வரும், மொத்தம் என்னென்ன இருக்கோ சார் எல்லாம் பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட்ல பே 99 டேக் அவே ஸ்கூட்டருங்கிறான். இவாத்துல ரெண்டு இருக்கு ஏற்கனவே சத்தான வாழ்ந்து விடுறோம். இதுக்கு இந்த காமத்தை கழிப்பு விடுற ஆட்கள் தான் இருக்கும். அப்போ காம காமாய மஹ்யம் காமி, இப்படி நாங்க ஆசைப்படுறதெல்லாம் கேட்டுட்டே இருக்கோம். ஒரு நாளைக்கு மூணு தரம் வேற இந்தியா வந்து என்ன அதை கொடு இதை கொடு அப்போ தானோ ஊர்ஜேட சாத்தனா மேரனா சக்ஷசே உடம்பெல்லாம் தெம்பா வைங்க எல்லாருக்கும் என்ன சரிதானு ஒரு தரம் சொன்னா தெரியாதான்னு நினைக்க. தினமும் மூணு தரம் சொன்னா சயன் வை தமுபா அர்ச்சதி அதகோ தேவானஹரஹரையா அக்னிஹோத்ராதிகள் பண்ணிட்டு இருக்காளே மொத்தூர் அதை ஆட்சேபிக்கிறான். ஆட்சேபங்கள்லாம் வேதத்துல இருக்கு, பதில் இருக்கு. தேவதைகள்கிட்ட போய் நம்ம விட பெரிய அந்தஸ்து இருக்கிறவனே நீங்க ஏதோ ஒரு, அதனால தான் இப்போ ஆம்னி ஆகட்டத்துக்கு ஆம்னி ஆகட்டம் செஞ்சாந்தன்னு வச்சுன்னு தொடர்பு பேர் வருஷத்துக்கு ஒரு தரம் கேட்டால் போகிறோம். நான் இதுக்கு பதில் சொல்கிற வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். இல்லை ரொம்ப தப்பு சார், தேவதைகள் எவ்வளோ பெரியவா அவளை போய் பிரதி தினமும் வந்து அதை கொடு இதை கொடு இதை கொடுக்கணும். காத்தால் ஒருத்தரா சரி மத்தியானம் ஒருத்தரா சாத்திர சீஃப் மினிஸ்டர் வேண்டியவருங்கிறதுக்காக தினமும் காத்தாலி மத்தியானம் போய் போய் கேட்டேன்னாலும் என்ன விடும், கால் கன்னத்தில் அறிஞ்சு எள்ளு அனுப்பிச்சிடுவோம் வேலையை பாருங்கள். சீஃப் மினிஸ்டரே இந்த மாதிரின்னா இவாள்லாம் அதை விட சீப்பான், ரொம்ப பெரிய ஆசாமிகள் இவாள்லாம் பண்ணப்படாது. எவ்வளோ அழகாக சொல்றது பாருங்க வேதம். அதகோ தேவா எவன்டா கேட்பான், அதகோ தேவா நஹரஹரியா சிஷ்யதி தே சொல்லு தஸ்மான் நோபஸ்தேயஹ. இப்படி ஒரு கேள்வி பார்த்தா வாய் மூடுறான்ட்டு அத்

0: கண்டிப்பா செல்ஃப் செஞ்சுதான் ஆகணும், கேட்டுதான் ஆகணும். அசோ கல்வா இவர் என்ன பண்ணார், ஒரு உதாரணத்தை காட்டி அவன் இப்படி சொல்றானோ இல்லையோ, நீ இந்த மனித உதாரணம் காட்டினே அது தப்பு, இது பேட் எக்ஸாம்பிள். ஏன்னார், இந்த மனிதனுக்கு ஐவேஜ் இருக்கு, ஐஸ்வர்யம். ஐவேஜ்னு ஒரு வார்த்தை, அது என்ன லாங்குவேஜ் எனக்கு தெரியாது. இதெல்லாம் லிமிட்டடா இருக்கு. இவன் வந்து நிறைய கொடுக்கணும்னு நினைச்சா கூட பத்து கல்யாணத்துக்கு கொடுத்துட்டான்னா எல்லாருமா நாலஞ்சு தரம் வந்து கேட்டா இவன் பொன் கல்யாணத்துக்கு யாச்சகம் பண்ண முடிய ஆயிடுமேன்னு இவனுக்கு கவலை. அதனால நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் ரொம்ப சின்னது தானே, அதனால அவன் கவலைப்படுறான். ஈஸ்வரனுக்கு என்ன, ஐஸ்வர்யத்துக்கு அளவு கிடையாது. ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய தர்மஸ்ய யசசஸ்ரீயா ஞான வைராக்கியோஸ்செய்வ சன்னாம் பகை தீரனா. ஒரு மனிதனை போய் கம்பேர் பண்ணியே உன்னை மடத்தனம், கேட்க மாட்டாரா கொடுக்க மாட்டோமான்னு சொல்லியிருக்கார். ரெண்டாவது, ஒரு ஒரு வேளையும் அனுஷ்டானம் பண்ணி அவரை கேட்குறோம், இந்த புண்ணியத்துக்காக நாம் கேட்குறோம். கடையில் போய் சாமானு வாங்கிக்கிறதுக்கு முன்னாடி பணத்தை கொடுத்துட்டு கேட்டால் கொடுத்தானே ஆகணும். நீங்கள் பண்ணுற வேலையை கொடுத்துட்டு கேட்டிருக்கள், வெறுன்னு கேட்கல. இந்த புண்ணிய காரியம், புண்ணிய காரியம்ங்கிறது என்னென்ன, வேத மந்திரத்தை ஜபம் பண்ணுறது ஒரு புண்ணியம், ஜபத்தை சொல்லிண்டு அதுக்கப்புறம் ஹோமங்கள் பண்ணுறது அடிஷனலான புண்ணியம். இந்த விட்டமின் டேப்லெட்ஸில் என்ன பண்ணுவான்னா, பி காம்ப்ளெக்ஸ் நான் சத்தான் வாங்கி சாப்பிட்டான், பி காம்ப்ளெக்ஸ் ஃபோர்ட்டுன்ட்டான். ஃபோர்ட்டுன்னா கோர்ட்டுன்னு, இந்த கோட்டை இல்லை, எஃப்ஓஆர்டி ஃபோர்ட். அப்படின்னா ஃபோர்டிஃபைடுன்னா அதில் கொஞ்சம் ஸ்பெஷலாக ஊரை ஏற்றிருக்காங்க. ஆயுர்வேதத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், நூறாவிரத்து காய்ச்சினதான க்ஷீரபலா கிருதம், ஆயிரத்தெட்டு ஆவிரத்து காய்ச்சினதான க்ஷீரபலா கிருதம் தானே புரியுது. தசாம்ச ஹோமம், பூர்ண ஹோமம், சதாம்ச ஹோமம்லாம் வச்சுருக்காளோ இல்லையோ, இது மாதிரி தான் வைதிகாலுக்கு புரிஞ்சு போச்சுப்போம். அதனால இதை ஏற்றி விடுறது. அதுபோல நீங்கள் பண்ண பகவான் அப்படி சந்தோஷப்பட்டு கொடுக்கலாருந்தார். வித்யாரண்யர் இதுக்கு மேலே ஒரு விஷயம் எழுதியிருக்கார், அத்ரேதம் சிந்தனீயம். லௌகிகனாக இருக்கிறவன் கூட அவனுக்கு என்ன தேவைன்னு பார்த்து அந்த சாமானை வாங்கிட்டு போய் கொடுத்து ஒரு அத்தியாய ஸ்தோத்திரம் பண்ணி, கர்ணன் கண்ண பரம்பையில் வந்தவா உங்களை போல கிடையாது அப்படி இப்படின்னு ஆரம்பித்தான்னு வச்சுக்கோங்களேன், அவளுக்கு ஆயுர்வாத ஓட்டு கீழே தெரியாதுன்னு ஆரம்பிக்கணும். இப்படி பல மனுஷாவா ஈடேன்னு எல்லா டெக்னிக்கும் சொல்லி கொடுத்துருக்கு வேதம். அப்படி ஆரம்பித்து எலுமிச்சம்பழம் ஜம்பீராதிகளை கொண்டு போய் வச்சு அப்படி ஸ்தோத்திரம் பண்ணா, அபேட்சிதாதபி அதிகம் எச்சந்தி லபந்தேஜ சர்வே அப்படின்னு எழுதியிருக்கார். அவர் மந்திரியாக இருந்தவர், இன்னும் இவர் பல நிர்வாகம் பண்ணி அந்த வீணா போன ஸ்டேட்டை கண்டுபிடிச்சவரோ இல்லையோ, கொண்டு வச்சவர்னு சொல்கிறாலும் இல்லையோ. மனுஷனுக்கே அப்படி இருக்கு. ஆனால் மனுஷனை கம்பேர் பண்ணக்கூடாது, அவருடைய ஐஸ்வர்யம் எடுக்க எடுக்க வளரும். கேட்கணும் கொடுக்கணும், கேட்கறதுங்கிற புண்ணியத்துக்கு அவர் கொடுக்கிறார், நாம் கொடுத்துட்டு தான் வாங்கிக்கிறோம். இதே சந்தர்ப்பத்தில் நீங்கள் அந்த ஹோமாதிகளுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டால், நம்ம எதுவும் அங்கங்கே ஹோமங்கள் பண்ணுறோம், நலகாரியங்கள் பண்ணுறோம், பாராயணம் பண்ணுறோம், பாராயணம் பண்ணுறதுங்கிறதே ஒரு புண்ணியமானு கேட்டால் கட்டாயம் புண்ணியம், அது முதல்ல தெரியணும். அதனால தான் நிறைய பேரை வச்சு பாராயணம் வச்சுருக்காங்க. அதுவும் அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சுன்னா அது ஃபோர்டிஃபைட் டேப்லெட்டுங்கிறதுக்காக தான் நாங்கள் பாஷன் சொல்ல வந்திருக்கோம். இங்கே வெறும் மீனிங் மட்டும் தெரிஞ்சுட்டு பிரயோஜனம் இல்லை. வெறும் பஞ்சாயத்து சொன்னால் பிரயோஜனம் உண்டு, நிறைய பிரயோஜனம் இருக்கார். இது நல்லா புரிஞ்சுக்கணும். இதை நான் தினம் ஒரு தான் சொல்லலைன்னா புதுசாக சில பேர் வந்திருக்கேன். எதுக்காக சொல்ல வரேன், இந்த மாதிரி ஒரு காரியங்களுக்கு உண்டுங்கிறதுக்கு வேதம் என்ன பண்ணுறதுன்னா, நமக்கு எந்த ஒரு காரியமும் தடைபடுறதுக்கோ சரியாக நடக்காததுக்கோ காரணம் பூர்வ ஜென்ம பாபம். என்ன பண்ணேனோ சார், வெறும் பிச்சைக்காரன் சொல்கிறான், ஐயா ஜென்மாந்திரத்தில் என்ன பண்ணேனோ கண்ணு இல்லாத கபோதி ஆகிட்டேங்கிறான். என்ன பண்ணியானோ போதை ஆகிட்டேன் இவன் சொல்றான். அவன்லாம் படிச்சுட்டு வந்தானே.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: சிவாலய வழிபாட்டு முறையும் அதன் தத்துவங்களும். வழங்குபவர் திரு ஸ்ரீதர் சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: ஸ்ரீ குருப்யோ நம. ஹரிஹி ஓம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. குரவே சர்வலோகானாம் பிஷஜே பவரோகிணாம். நிதயே சர்வ வித்யானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமஹ சர்வ ஶ்ருங்கார ஶோபாட்யாம் ஸ்மயமான முகாம்புஜாம் விதீந்திர விஷ்ணு நமிதாம் கலயே கல்பகாம்பிகாம் ஸ்மரதாம் சர்வ பாபக்னம் மயூர புரநாயகம் சர்வ ஜன ஹ்ருதாவாசம் கபாலீஷமஹம் பஜே கல்யாணம் குருதாம் கஷ்சித் கருணா வருணாலயஹ மயூர நகராதீஷோ மம நிருத்த விநாயக வந்தே சிந்தூர காந்திம் ஷரவிபினபவம் ஸ்ரீமயூராதிரூடம் ஷட்வக்த்ரம் தேவநாதம் மதுரிபுதனயாவல்லபம் த்வாதசாக்ஷம் சக்திம் பானம் க்ருபானம் த்வஜமபி ச கதாம் சாபயம் சவ்யஹஸ்தைஹி சாபம் வஜ்ரம் சரோஜம் கடகமபி வரம்

ஆடும் மயிலாய் உருவெடுத்து அன்று இறைவன் திருத்தாள் நாடி அர்ச்சித்த நாயகியாய நின் நாமங்களை பாடி உருகி பரவசம் ஆகும் அப்பாங்கருள்வாய். காடனவே பொழில் சூழ் மயிலாபுரி கற்பகமே கற்பகமே தனம் தரும் கல்வி தரும் ஒருநாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. ஏறுமயிலேறி விளையாடும் முகம் ஒன்றே, ஈசனுடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்றே, கூறுமடி யார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே, ஆறுமுகம் ஆன பொருள் நீயருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோ ஹராம். எல்லாம் வல்ல கற்பகாம்பாள் சமேத கபாலீஸ்வர பெருமானுடைய திருவருளாலும், மீனாட்சி அம்பிகை சமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவருளாலும், ஏழவார் குழலி சமேத ஏடகநாத சுவாமி திருவருளாலும், அகிலாண்டேஸ்வரி சமேத மூலநாத சுவாமி திருவருளாலும் இன்றைய தினம் தொடர் சொற்பொழிவின் மூன்றாம் நாளான இன்றைய தினம் சிவாலய வழிபாட்டு முறைகளும் அதன் தத்துவங்களும் என்ற ஓர் சிறப்பு சொற்பொழிவு சைவம் .org என்ற இணையதளத்தின் வாயிலாக நடத்தப்படுகிறது. இந்நிகழ்ச்சி தடையின்றி நிறைவு பெற எல்லாம் வல்ல நர்த்தன விநாயக பெருமானை எனது மனம் மெய் மொழிகளால் வணங்கி இன்றைய நிகழ்விற்குள் செல்வோமாக. கடந்த இரு தினங்களாக ஆலயம் என்றால் என்ன, ஆலயத்தின் உள்கருத்து யாது, ஆலயத்தை தரிசிக்க தகுதியானவர் யார், அவ்வாறு தரிசிக்க தகுந்ததான பக்தர்களுக்கு இருக்கக்கூடியதான இலக்கணங்கள் என்ன போன்றவைகள் அனைத்தும் யதாமதி, அதாவது எனது சிற்றறிவுக்கு எட்டியவாறு சிந்தித்தோம். நமது இந்த சொற்பொழிவில் பிரமாண ஸ்லோகங்களுடன் கூறுதல் என்பதே மிக முக்கியமான நோக்கமாகும். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்வார் என்பார் மணிவாசக பெருந்தகை. அவ்வாறு நாம் சொல்லக்கூடியதான சொல்லிற்கும் செய்யக்கூடியதான செயலிற்கும் உள்பொருள் தேவை என்பது இன்றைய தினம் ஒரு முக்கியமான கட்டாயமாகிவிட்டது. அதன் அடிப்படையில் பிரமாண ஸ்லோகங்களுடன் ஆலய வழிபாட்டினை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை நாம் பார்த்து கொண்டு வந்திருக்கின்றோம். இத்தருணத்தில் பிரமாணம் என்றால் அது சாஸ்திரமே, சாஸ்திரம் என்றால் நேற்றே கூறியதை போல பதிசாஸ்திரமாகிய 28 சித்தாந்த சைவ ஆகமங்கள் மற்றும் 207 உப ஆகமங்கள் தான் முதல் பிரதானம். சிவாலய வழிபாடு, சிவாலய நெறிமுறை, சிவாலயத்தில் ஏதேனும் எந்த சிவாலயம் தொடர்பாக எந்த ஒரு செயலாக இருந்தாலும் எப்படி செய்ய வேண்டும் என்பதில் ஐயம் இருப்பின் அச்சமயத்தில் 28 சித்தாந்த சைவ ஆகமங்களையும் 207 உப ஆகமங்களில் கூறப்பட்டுள்ளதான விஷயங்களின் அடிப்படையிலேயே நாம் செய்ய வேண்டும். அதுதான் மிக உச்சிதமான ஒன்று. அதன்படி இந்த ஆலய வழிபாட்டினை நாம் பெரும்பாலும் 28 சித்தாந்த சைவ ஆகமங்கள்

0: ஆகமங்களுள் ஒன்றான சுப்ரபேதம் என்ற ஆகமம், ஸ்ரீமத் காமிகம் என்பதான ஆகமம் போன்ற நூல்களிலிருந்தும், சகலாகம சாரசங்கிரகம் என்ற ஒரு தொகுப்பு நூல். இந்த சகலாகம சாரசங்கிரகம் என்பது பல ஆகமங்களிலிருந்து தொகுக்கப்பட்டதான ஒரு தொகுப்பு நூலாகும். இதில் பரார்த்தாலய தர்சன விதிகி என்பதான ஒரு பட்டலம் இருக்கிறது, ஒரு பகுதி இருக்கிறது. அதில் பரார்த்தாலயத்தில், அதாவது உலகத்தில் உள்ள மக்களுடையதான நலனுக்காக ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதான ஆலயத்தில் எவ்வாறு பூசனைகள் செய்தல் வேண்டும் என்பதன் வழிமுறைகள் கூறப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையிலும் 16வது நூற்றாண்டை சேர்ந்ததான ஸ்ரீமான் அப்பைய தீட்சிதர் என்பவரால் இயற்றப்பட்டதான சிவார்ச்சனா சந்திரிகா என்ற நூலிலிருந்தும் பெரும்பாலான பிரமாண ஸ்லோகங்கள் எடுக்கப்பட்டுள்ளன என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைய தினம் வரை வழிபடுவதற்கு தகுதியான ஒரு பக்தனின் மனோநிலை மற்றும் உடல்நிலை எவ்வாறு இருத்தல் வேண்டும் என்பதை பார்த்தோம். அவன் அகமும் புறமும் தூய்மையுடன் இருந்து கொண்டு பரம்பொருளை தரிசிக்க செல்லுதல் வேண்டும் என்பது வரை நேற்று வரையில் பார்த்தோம். இன்றைய தினம் அதற்கு மேல் இருக்கக்கூடியதான விஷயங்களை நாம் சிந்திப்போமாக. பொதுவாக ஒரு திருக்கோவில் என்று எடுத்துக்கொண்டால், பெரும்பாலும் கோவிலுக்கு வெளியில் திருக்குளம் என்பது அமைந்திருக்கும், அல்லது ஒரு சில இடங்களில் கோவிலுக்கு உள்ளேயும் திருக்குளம் அமைந்திருக்கும். அவ்வாறு இருக்கக்கூடியதான திருக்குளத்தில் நீராடிவிட்டோ அல்லது கை கால்களை சுத்தம் செய்துவிட்டோ நாம் அந்த திருக்கோவிலுக்குள் நுழைதல் வேண்டும் என்பதை நாம் இன்றும் பழக்கமாக வைத்துள்ளோம். அவ்வாறு நீர்நிலைகள் இல்லாத இடத்தில் தனியாக கை கால்கள் அலம்பிக் கொள்வதற்காக அந்த நீர் வசதி செய்து கொடுக்கப்பட்டிருக்கும், அந்த இடத்தில் நாம் செய்து கொள்ளலாம். ஆனால் ஆலயத்தில் இருக்கக்கூடியதான குளம் என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததான ஒன்று. ஏனெனில் அந்த தெய்வத்திற்கு செய்யக்கூடியதான அபிஷேக ஜலங்கள், அபிஷேக நீரானது அந்த ஆலயத்தினுடையதான குளத்தில் வந்து சேருவதை போல் அமைக்கப்பட்டிருக்கும். அபிஷேகம் அல்லது திருமஞ்சனம், அதற்கு உபயோகப்படக்கூடியதான நீரானது ஆலயத்தில் உள்ளே இருக்கக்கூடியதான கிணற்றிலிருந்து எடுத்து வரப்படும். இது நாம் அனைவரும் அறிந்ததே. ஆனால் பெரும்பாலும் பழங்கால ஆலயங்கள் அனைத்திலும் அபிஷேகம் செய்த நீரானது அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடியதான குளத்தில், திருக்குளத்தில் சென்று சேருமாறு அதனை அமைத்திருப்பார்கள். அப்பேற்பட்டதான திருக்குளத்திற்கு சக்தி கங்கை என்று பெயரிடப்பட்டுள்ளது. அந்த சக்தி கங்கை என்பதில் ஒருவன் ஸ்நானம் செய்த பிறகே அவன் ஆலயத்தினுள் தரிசனம் செய்தல் வேண்டும். இதனை ஒரு இரு செய்யுளின் மூலமாக நாம் அறியலாம். தேஷாமேவ சமீபஸ்தம் யத்யத்தோயம் ஷடானன தத்தீர்த்தம் பரமம் புண்ணியம் தத்ர ஸ்நாத்வா சிவம் விரஜேத் என்று கூறுகின்றது. தேஷாமேவ சமீபஸ்தம், அதன் அருகில் இருக்கக்கூடியதான நீர்நிலையானது, ஓ ஷடானன, ஓ முருகப்பெருமானே, சிவனார் முருகப்பெருமானுக்கு உபதேசம் செய்யக்கூடியதான ஒரு ஆகமத்திலிருந்து இந்த ஸ்லோகம் எடுக்கப்பட்டதை போல் தோன்றுகிறது. தத்தீர்த்தம் பரமம் புண்ணியம், அந்த தீர்த்தமானது மிகவும் புண்ணியமானது. தத்ர ஸ்நாத்வா சிவம் விரஜேத், தத்ர ஸ்நாத்வா, அந்த இடத்தில் குளித்துவிட்டு சிவம் விரஜேத், சிவனை தரிசிக்க ஒருவர் செல்லுதல் வேண்டும். எனவே ஆலயத்தில் குளத்தில் குளித்துவிட்டோ அல்லது அதில் இருக்கக்கூடியதான ஜலத்தினை எடுத்து புரோக்ஷணம் செய்து கொண்டோ ஆலயத்தினுள் நுழைதல் வேண்டும் என்பது திண்ணமாகின்றது. மேலும் சுப்ரபேதம் என்றதான ஆகமத்தில் தோயம் சுத்தம் அசுத்தம் வா சிவாலய சமீபதா சிவகங்கேதி தாம் வித்யாத்து சிவதாமாம்பு சேவனாத் தேஷாம் தீர்த்தம் சமாகம்ய ஸ்நானம் குறியாத் விசேஷதா என்று மற்றொரு சுப்ரபேதம் என்ற ஆகமத்தில் கூறப்பட்டுள்ளது. சிவாலயத்தினுடைய அருகில் உள்ள குளத்து நீரானது தூய்மையுடனோ தூய்மையின்றியோ இருந்தாலும் கூட அந்த நீரானது சிவாலயத்தின் நிர்மால்ய தீர்த்தம் கலப்பதால் அதனை சிவகங்கை என்றே கருத வேண்டும். அந்தந்த ஊரில் இருக்கக்கூடியதான சிவகங்கை, தனியாக சிவகங்கை என்ற ஒரு ஊர் இருக்கிறதே அது அல்ல, அந்த அந்த ஊரில் அந்த அந்த திருக்குளத்தினை சிவகங்கை என்ற ஒரு சிறப்பான பெயருடன் நாம் பார்த்தல் வேண்டும். அத்தகைய க்ஷேத்ராலய தடாக தீர்த்தங்களில், தடாகம் குளம், தீர்த்தங்களில் ஜலத்தில் விசேஷ பயனை பெற கருதி நீராட வேண்டும் என்று அறியவும். எனவே இச்சமயத்தில் இதன் மூலம் நாம் உற்று நோக்கில் சிவாலயத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தமானது மிகவும் புண்ணியமானது, அதில் சாதகன் விசேஷமான பயன்களை வேண்டி அவன் ஸ்நானம் செய்து எல்லாம் வல்ல பரம்பொருளை தரிசிக்க செல்லுதல் வேண்டும் என்பது மிக முக்கியமான கருத்து. இதனை உற்று நோக்கும் கால் இதை தவிர வேறு எந்த செயலும் அவ்விடத்தில் செய்தல் கூடாது என்பதும் நம்மால் உணர முடிகிறது. ஸ்நானம் என்றால் களிம்பு பூச்சுகள் அனைத்தும் பூசி அந்த இடத்தை அசுத்தம் செய்தல் கூடாது. பக்தி ஸ்ரத்தையுடன் ஸ்நானம் செய்து அந்த இடத்தை மிகவும் தூய்மையாக வைத்தல் வேண்டும். திருக்குளத்தினை மிகவும் தூய்மையாக வைத்தல் வேண்டும். மேலும் அந்த திருக்குளத்தில் படகு சவாரி போன்றவைகள் அனைத்தும் செய்தல் உச்சிதமா என்பதை நம்மை நாமே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டியதான தருணமாக இருக்கின்றது. விஷயம் யாதெனில், அந்த சிவனாருடையதான அபிஷேக ஜலமானது அந்த திருக்குளத்தில் வந்து சேருகின்றமையினால் அந்த திருக்குளமானது எப்பொழுதும் புனிதமாக கருதப்பட வேண்டிய ஒன்று, அதனை ஒருபொழுதும் தூஷித்தல் ஆகாது, அந்த திருக்குளத்தில் அசுத்தம் செய்தல் ஆகாது. சிவனாருடையதான தீர்த்தவாரி போன்றதான ஏதேனும் செயல்கள் இருந்தால் மட்டுமே அந்த இடத்தில் செய்தல் வேண்டும். பொதுவாக உற்சவ சமயங்களிலோ கிரகணங்களிலோ அல்லது தை மாசம் வரக்கூடியதான விசேஷ நாள்களிலோ மற்ற நாள்களிலோ தீர்த்தவாரி என்று ஒரு வைபவமானது நடைபெறும். அந்த மாதிரி அதே மாதிரியான வைபவங்கள் மட்டுமே அந்த திருக்குளத்தில் செய்தல் வேண்டும். அதனை தவிர்த்து பக்தர்கள் ஒரு நீராடலாம், அதாவது மிகவும் சுத்தமான முறையில் நீராடலாம், களிம்பு பூச்சுகள் எதுவும் பூசிக்கொள்ளாமல் சாக்ஷாத் பகவானுடையதான தீர்த்தம் என்ற பாவனையில் அந்த திருக்குளத்தில் நன்னீராடலாம். அந்த அதை தவிர வேறு எந்த செயல்களும் செய்தல் கூடாது என்பதை நாம் மனதில் கருதுதல் வேண்டும் என்பது இத்தருணத்தில் சிந்திக்கத்தக்க வேண்டியதான விஷயம். இதற்கு அடுத்தபடியாக குளிக்கக்கூடியதான திசை, எந்த திசையினை நோக்கி பக்தன் குளித்தல் வேண்டும். பொதுவாக ஒரு குளம் என்றால் நான்கு பக்கமும் கரை இருக்கும். அதில் தெற்கு கரையை அடைந்து கிழக்கு அல்லது மேற்கு நோக்கியவாறு ஸ்நானம் செய்தல் வேண்டும். இதனை ததச்சதகுணம் புண்ணியம் ஸ்நானங் பிராங்முக உச்சியதே தத்ராபி தக்ஷிணம் தீரம் அனந்தம் பலமாவகேத் என்கிறார்கள். குளிப்பதற்காக கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி நீர்நிலையை சென்றடைந்து அங்கு கிழக்கு நோக்கியவராக நீரில் முழுகுதல் 100 மடங்கு அதிக பயனை தரும். அங்கும் தெற்கு திசை கரையில் வடக்கு அல்லது கிழக்கு நோக்கியவாறாக முழுக்காடுதல் எல்லையற்ற உயர்ந்த பயனை தரும். இது மிக முக்கியமாக கருத வேண்டியது. கிழக்கு என்பதான ஒரு திசை அனைத்து ஐஸ்வர்யங்களையும் தரக்கூடியதான ஒரு திசையாக கருதப்படுகிறது. மிகவும் மகிமை வாய்ந்ததான திசையாக கிழக்கு திசை போற்றப்படுவதால் கிழக்கு திசை நோக்கி ஸ்நானம் செய்தல் மிக நல்ல பயனை கொடுக்கும் என்பது நாம் உணர வேண்டும். ஒரு அதிலும் கூட தெற்கு கரையில் நின்று கொண்டு, அதாவது தெற்கு கரையினை அடைந்து அந்த இடத்தில் குளத்திற்கு அந்த படிக்கட்டில் இறங்கி கிழக்கு நோக்கியவாறு முழுக்காடுதல் என்பது மிகவும் விசேஷமான பயனை நல்கக்கூடியது. எனவே மிக முக்கியமானது. பழங்காலத்தில் நமது மூதாதையர்கள் அனைவரும் நலன் பெற வேண்டி ஆலயத்தின் அருகில் குளங்களை அமைத்திருக்கிறார்கள். எவருக்காவது திருக்கோவிலுக்கு வர முடியாததான சூழ்நிலை இருக்கலாம். அவ்வாறு இருப்பவர்கள் குளத்திற்காவது வந்து இறைவனாருடையதான திருமஞ்சன தீர்த்தம் கலந்ததான தீர்த்தத்தை எடுத்து செல்லலாம் என்ற ஒரு உயரிய நோக்கில் திருக்குளங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த திருக்குளத்தினை ஒருபொழுதும் அசுத்தம் செய்தல் கூடாது. இன்றைய நாளில் நாம் அனைவரும் நீர் மேலாண்மை என பேசிக் கொண்டிருக்கிறோம். அத்தகையதான நீர் மேலாண்மை என்பது பழங்காலத்தில் நமது ஆலயத்தை கட்டியதான மன்னர்களாலும் அன்பர்களாலும் நெடுநாள் தொன்று தொட்டே வரக்கூடியதான ஒரு விஷயமாக இருக்கின்றது என்பதை நாம் மனதில் கொள்ளுதல் வேண்டும். எனவே இந்த நீர் மேலாண்மை என்பதில் முன்னோடியாக நமது சைவ மதம் இருக்கின்றது, நமது ஹிந்து மதம் இருக்கின்றது என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. அவ்வாறு கூறுவது மிகைப்படுத்தி கூறுதல் என்பதாக யாரும் உணர வேண்டாம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: இதைத்தான் இப்போ இந்த 8வது நூற்பாவிலே பார்க்க போகிறோம். 8வது நூற்பா எப்படி தொடங்குது? ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்து என தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த. அது வரைக்கும் பார்ப்போம். தவத்தினில் அந்த சொல்லை முதலிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். தவத்தினில், தவம் என்றால் தெரியும், அதாவது அந்த ஒரு ஆன்மா பல பிறவிகளிலே செய்த சரியை கிரியை யோகம் என்ற வழிபாட்டின் பயனாக, தவத்தினில் ஆன்மா செய்த தவத்தின் பயனாக. அடுத்து தவத்தினில் தம் முதல், தம் முதல்ன இறைவன், முதல்ன முதல்வன், தம் என்றால் ஆன்மாக்கள், ஆன்மாக்களுக்கு முதல்வனாக இருக்கிற இறைவன், தம் முதல் இறைவன் குருவுமாய் குருவாக வந்து, இறைவனே குருவாக வந்து, குருவாய் என்று சொல்லவில்லை, எப்படி சொல்லுகிறார், குருவுமாய் வந்து. அந்த உம்மன் உம்மைக்கு என்ன பொருள், குருவுமாகவும் வருகிறான் என்றால் இதுவரை ஆன்மாவிடத்தில மறைந்திருந்து உணர்த்தி வந்ததோடு அல்லாமல் இதுகாரும் ஆன்மாவிடத்திலே மறைந்து நின்று உணர்த்தியதோடு அன்றி இப்பொழுது வெளிப்பட்டும் வருகிறான். இதுவரை மறைந்து நின்றவன் இப்பொழுது வெளிப்பட்டும் நின்று உணர்த்துகிறான். முன்பு மறைந்திருந்து உணர்த்தினான், இப்பொழுது வெளிப்பட்டும் உணர்த்துகிறான். தம்முதல் குருவுமாய் உணர்த்த எதை உணர்த்துகிறான் குருவாக வந்து இறைவன் எதை உணர்த்துகிறான்? முப்பொருள்களை பற்றிய உண்மைகளை உணர்த்துகிறான். முப்பொருள் பற்றிய உண்மைகளை உணர்த்துகிறான். முப்பொருள் பற்றிய உண்மைகளை உள்ளவாறு உணர்வதுதான் ஞானம். முப்பொருள் பற்றிய உண்மைகளை உணர்வதுதான் ஞானம். எனவே ஞானத்தை உணர்த்துகிறான். முப்பொருள் பற்றிய ஞானத்தை உணர்த்துகிறான். அவர் உணர்த்துகிற அந்த உபதேசம் என்ன? அதை முதல் வரியிலே சொல்லுகிறார். ஒரு அரசனுடைய பாலகன், இளம் பிள்ளை, புதல்வன், அரசகுமாரன், அவன் சின்னஞ்சிறு வயதிலேயே, குழந்தை பருவத்திலேயே அவன் காணாமற் போய் ஒரு காட்டிலே வேடர் கூட்டத்திலே அகப்பட்டு அங்கே வளர்கிறான். ஆக தான் வளர வேண்டிய அரண்மனையிலிருந்து அவன் நீங்கி காட்டிலே வேறொரு சூழலிலே வளர்கிறான். வேடர் கூட்டத்திலே வளர்கின்ற அவன் தன்னை வேடருள் ஒருவனாகவே நினைத்துக் கொள்கிறான். அந்த வேடர்களுக்கு உரிய இழிதொழில்களை எல்லாம் செய்கின்றான். தன்னுடைய உண்மையை தெரிந்து கொள்ளாமலே இருக்கிறான். இந்த உண்மை அரசனுக்கு தெரிந்தது. தன்னுடைய மகன் இங்கே வளர்கிறான் என்று அவர் அப்பொழுதே போய் அந்த தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு வரவில்லை. இப்பொழுதே போய் அழைத்தால் வருவானா? அந்த சூழலிலேயே அந்த வேடர்களையே தன்னுடைய தாயாகவும் தந்தையாகவும் உறவினர்களாகவும் கருதி கொண்டு வளர்ந்தவன் அந்த அவர்களை விட்டு பிரிய மனம் வரான். ஏனால பக்குவம் இல்லையே. அறிவு வரும் வரை அந்த அரசன் காத்திருந்து அந்த குழந்தை பையனாக அறிவு வளர்ந்த வரை பொறுத்திருந்து வளர்ந்த பிற்பாடு நேரே சென்று நீ என்னுடைய மகன் என்று உணர்த்தியவுடனே அந்த அரசகுமாரன் அப்பொழுதே அந்த வேடர் கூட்டத்தை விட்டு நீங்கி தன்னுடைய தந்தையை சேர்ந்து தந்தையினுடைய அரச செல்வத்தை பெற்று மகிழ்கிறான். அதே போலத்தான் இந்த ஆன்மாக்கள் தன்னுடைய தந்தையாகிய இறைவனை பிரிந்து வேடர்கள் யாரு? இந்த ஐம்பொறிகளாகிய வேடர் கூட்டத்திலே ஆன்மா வளர்கிறது. இந்த உடம்பு, ஐம்பொறிகள் முதலிய அசத்தாகிய சார்பிலே வளர்கிறது. சத்தாகிய சிவத்தை சார வேண்டிய இந்த ஆன்மா இப்பொழுது அசத்தாகிய இந்த உலகச் சார்பிலே வளர்கிறது. பக்குவம் வராதபோது உணர்த்தினால் இந்த உலகச் சார்பை விட்டு நீங்குமா இந்த ஆன்மா? ஆக நம்முடைய நிலையை நினைத்து பாருங்கள். இந்த உலக சார்பை விட்டு நம்மாலே நீங்க முடியுமா? கடவுளை நேரே வந்து கூப்பிட்டாலும் நாம் தயாராக இல்லை. ஏனென்றால் நமக்கு இன்னும் உண்மையை உணரக்கூடிய பக்குவம் வரவில்லை. ஆக அந்த ஆன்மாவில பக்குவம் வருவது எவ்வளவு முக்கியம் என்று தெரிகிறது. எனவே இப்பொழுது இந்த ஆன்மா உண்மையை உணர்த்தினால் அப்படியே கொள்ளக்கூடிய அந்த பக்குவம் வந்துவிட்டதனாலே இந்த இறைவன் இந்த உண்மையை உணர்த்திய உடனே அந்த உபதேசத்தை கேட்ட மாத்திரத்தில் இந்த உலக சார்பை விட்டு நீங்கி இறைவனுடைய சார்பை பெற்றுவிடும் என்பது எட்டாவது நூற்பா உணர்த்துகிற செய்தி. எனவே முதல் வரியில இறைவன் உணர்த்துகிற அந்த ஞான செய்தி இதுதான். அரசன் அவனுக்கு நேர்மாறான நிலையில் இருப்பவன் யாரு? வேடன். அரசன் வேடன். உயர்ந்த நிலை, இழிந்த நிலை. உயர்ந்த நிலையிலே இருக்க வேண்டிய நாம் இழிந்த நிலையிலே இருக்கிறோம். குமரகுருபரர் நீதிநெறி விளக்கத்துல ஒரு பாட்டு பாடியிருக்கிறார். குமரகுருபர் நீதிநெறி விளக்கத்துல வேந்தன் வேடம் ரெண்டையும் அமைத்திருக்கிறார். அந்த பாட்டுல என்ன கருத்து? அந்த அந்த அரசன் கொடுங்கோலன், கொடுமையான அரசனாம். இன்று குளர்பால நாளை கொள பொறான். அதாவது குடிமக்கள் இன்றைக்கு வரி பணத்தை கொடுக்க வேண்டுமென்றால் இல்ல இன்றைக்கு கொடுக்க முடியாது நாளைக்கு கொடுக்கலாமா என்றால் அதற்கு அவன் இசைய மாட்டான். இன்று குழற்பால நாளை குழப்பொறான், பொறுக்க மாட்டானான், உடனே தண்டனைதான். இன்று குழற்பால நாளை குழப்பொறான். அடுத்த வரியில சென்று குறை இறப்ப நின்று குறை இறப்ப நேர்படான். யாராவது அரச சபைக்கு போய் நேரே நின்று முறையிட்டால் அதற்கும் அவன் இசைய மாட்டான், நின்று குறை இறப்ப நேர்படான், சம்மதிக்க மாட்டான். சென்று ஒருவன் ஆவன கூறின், யாராவது ஒருவன் துணிந்து போய் அரசனிடம் உண்மையை இடித்துரைத்தால் அவருடைய கதி என்ன ஆகும்? அப்படிப்பட்ட அரசனிடம் போய் யாராவது அவனை குறை சொன்னால் சென்று ஒருவன் ஆவன கூறின் எயிறு அழைப்பான். எயிர்ன பல்லை உடைத்து விடுவானா? சென்று ஒருவன் ஆவன கூறின் எயிறு அழைப்பான். இவனை அரசன் என்று எப்படி சொல்ல முடியும்? குமரகுருவர இவனை வேடன் என்று தான் சொல்ல வேண்டும். சென்று ஒருவன் ஆவன கூறின் எயிறு அழைப்பான், ஆறலைக்கும் வேறு அலன் வேந்தும் அலன் என்று முடிக்கிறார். ஆறலைக்கும், ஆறலைன்னு தெரியுமில்ல, வழிப்பறி செய்கின்ற வேடு அலன். இவன் வழிப்பறி செய்கின்ற வேடன் என்று இவனை சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் நாட்டுக்குள்ளே அரண்மனையில் இருக்கிறான். இவனை வேடன் என்றும் சொல்ல முடியவில்லை, வேந்து என்றும் சொல்ல முடியவில்லை என்று பாடுகிறார். வேடுமலன் வேந்துமலன், இப்படி வேடனையும் வேந்தனையும் இணைத்து சொல்லுகிறார். இந்த சங்க இலக்கிய நக்கீரர் பாட்டு கூட ஒன்று இருக்கு, ஒன்பது நாளி உடுப்பவை இரண்டே என்ற கருத்தை சொல்லுகிற போது, தென்கடல் வளாகம் பொதுமையின்றி வெண்குடை நிலற்றிய ஒருமையோர்க்கும், அது அரசனுக்கும், நடுநாள் யாமத்தும் பகலும் துஞ்சான் கடுமா பார்க்கும் கல்லா ஒருவனுக்கும் வேடனுக்கும், இந்த ரெண்டு பேருக்கும் ஒன்பது நாளி உடுப்பவை இரண்டே, அது வேந்தனானாலும் வேடுவனானாலும் ரெண்டு பேருக்கு ஒன்பது நாளி தான், உடுப்பவை இரண்டு தான், இதுதான் அடிப்படை தேவைகள் என்று நக்கீரர் பாடுகிறார். அப்படி வேந்தனையும் வேடனையும் இணைத்து சொல்லுகிற ஒரு முறை காலங்காலமாக இருக்கிறது. அதே முறையில மெய்கண்டாரும் வேந்தனையும் வேடனையும் இந்த பாட்டிலே அமைத்திருக்கிறார். இந்த நூற்பாவில் ஆயிட்டா நூற்பாவிலே ஐம்போல வேடரின், அங்கே சொற்களை மாற்ற வேண்டும், சொற்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஐம்போல வேடரின் அயர்ந்து வளர்ந்தனை, வளர்ந்து அயர்ந்தனை என்று இருக்கிறது அல்லவா, அதை மாற்றிக்கொண்டு ஐம்புலவேடரின் அயர்ந்து வளர்ந்தனை, ஐம்புலவேடரின் அயர்ந்து வளர்ந்தனை. இதுதான் ஞானாசிரியர் செய்கின்ற உபதேசம். ஞானாசிரியர் பல சொற்களாலே மணிக்கணக்காக உபதேசம்லாம் செய்ய மாட்டார். ஒரு சில சொற்கள் தான் சொல்லுவார். அதுவே அந்த மாணவருக்கு போதும். பக்குவ மாணவர்களுக்கு ஒரு சில சொற்களே போதும். எனவே சில சொற்களிலே உபதேசத்தை அமைக்கிறார். ஐம்புலவேடரின், ஐம்பொறிகளாகிய வேடர் கூட்டத்திலே ஐம்புலவேடரின் அயர்ந்து உன்னுடைய இயல்பை மறந்து, அயர்ந்துனா மறந்து உன்னுடைய இயல்பு, நீ இன்னார் என்று தெரிந்து கொள்ளாமல் உன்னை பற்றி தெரிந்து கொள்ளாமல் வளர்ந்தனை. எனவே நீ என்னுடைய மைந்தன், என்னை சார்ந்து எனது பேரின்பத்தை பெறுதற்கு உரியவன், அந்த இயல்பை மறந்து நீ இந்த ஐம்பொறிகளாகிய வேடர் கூட்டத்திலே வளர்ந்து துன்பப்படுகிறாயே என்று உபதேசம் செய்கிறார். ஐம்புல வேடரின் அயர்ந்து வளர்ந்தனை என தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த, இந்த உபதேசத்தை கேட்ட அந்த ஆன்மா, பக்குவ ஆன்மா என்ன ஆகிறது? உணர்த்திய உடனே என்ன அடுத்து என்ன நிகழ்கிறது? விட்டு அப்பொழுதே அக்கணமே சற்றும் தாமதியாமல், அக்கணமே அப்பொழுதே விட்டு இந்த உடற்சார்பு உலகப்பற்று உடல்பற்று உற்றார் உறவினர். மாணிக்கவாசகர் சொல்லுகிறாரே, இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்து ஒளிந்தேன் என்று சொல்லுவதைப் போல அத்தனை சார்புகளையும் அந்த ஆன்மா விட்டு நீங்குகிறது. அப்பர் சுவாமிகள் சொல்லுவது போல அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள். அந்த அந்த பாட்டுல அவன் முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள் என்பது ஒரு தலைவி, தலைவியினுடைய நிலை. தலைவி என்பது இங்க யாரு? பக்குவ ஆன்மாதான், பக்குவ ஆன்மாதான் தலைவி. ஆக முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள் என்பது ஒரு தலைவி, தலைவனாகிய சிவபெருமானுடைய பெருமைகளை, அருமை பெருமைகளை தலைவி தோழி உரைக்க கேட்டாள், முதலிலே கேட்டாள். இது அதாவது இங்கே கேட்டல் என்பது இறைவனுடைய முன்ன அவனுடைய நாமம் என்பது எது? முன்னம் அவனுடைய நாமம், அவனுடைய நாமம் என்ன? திரு ஐந்தெழுத்து தான். திரு ஐந்தெழுத்தை உபதேசமாக பெறுகிறாள். திரு ஐந்து அந்த பக்குவ ஆன்மா பெறுகிறது. முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள் என்பது பக்குவ ஆன்மா முதலிலே திரு ஐந்தெழுத்தை உபதேசிக்க பெறுகிறது. ஆக நாதன் நாமம் நமச்சிவாயவேங்கிறார் இல்லையா. அடுத்து மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டாள். பிறகு அந்த பெருமானுடைய தலைவனுடைய இயல்புகளை எல்லாம் தோழி மூலமாக கேட்கிறாள். முதலிலே பெயரளவிலே கேட்டாள், பின்னர் அவனுடைய இயல்புகளையெல்லாம் கேட்கின்றாள். இது முதலிலே கேட்டல், இரண்டாவது சிந்தித்தல், இரண்டாவது சிந்தித்தல். பிறகு மூன்றாவது பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள் என்பது அவனை தேடி செல்ல துணிகின்றாள். இது தெளிதல். மூன்றாவது சிந்தித்தலுக்கு பிறகு தெளிவு வந்துவிட்டது. அவன்தான் நம்முடைய துணைவன் என்ற தெளிவு வந்துவிட்டது. எனவே ஆரூர் பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள். அவனோடு அவனுக்கே அவள் என்ன பிச்சியானாள் என்ன அர்த்தம்? அவன் மீது பித்து கொண்டு விட்டாள். பெயர்த்தும்னு என்ன அர்த்தம்? பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள். பெயர்த்தும்னு என்ன பொருள்? பெயர்த்தல் என்றால், பெயர்த்தல் என்றால் நீக்குதல். பெயர்த்தல் இடத்தை விட்டு பெயர்த்தல் வருது இல்லையா, பெயர்தல் பெயர்த்தல். பக்கத்தில் உள்ளவர்கள் தாய் தந்தையரெல்லாம் இந்த பெண்ணினுடைய மனத்தை மாற்ற முயற்சி பண்ணுகிறார்கள், முடியவில்லை. பெயர்த்தும் மற்றவரெல்லாம் கூடி, ஆத்தமானார் அயலவர் கூடி நாத்திகம் பேசி நாத்தழும்பு ஏறினர் சொல்லுகிறார்களே, இப்படி பக்கத்தில் உள்ளவர்கள் என்னதான் சொன்னாலும் அவளுடைய மனத்தை பெயர்க்க முடியவில்லை. பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள். இதுதான் நாலாவது நிலை, நிட்டை கூடுதல். கேட்டல், சிந்தித்தல், தெளிதல். நிட்டை கூடுதல்னா அனுபவம், அதுதான் அனுபவம். நாலாவது நிலை அனுபவ நிலை, அனுபவ அறிவு. அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள், புறப்பட்டு விட்டாள் தலைவனுக்கு, தலைவன் பின்னால். இங்கே ஆன்மாவுக்கு எப்படி பொருந்தும்? அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள். அங்கே அன்னைங்கிறது யாரு? திரோதான சக்தி. திரோதான சக்தி இப்பொழுது நீங்கிவிட்டது. அன்னை அத்தன், எனவே அந்த அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள். அகன்றாள் அகலிடத்தார் ஆசாரத்தை, தன்னை மறந்தாள், தன்னை மறந்தாள்.
3: ஓம் நமசிவாய்.
4: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
3: ஓம் நமசிவாய்.

210 நான்காவது சூத்திரத்துல ஆன்மாவின் இயல்புகளை பார்த்து கொண்டு வருகிறோம். நான்காம் நூற்பா 210 அசித்து அரு வியாபகம் போல் வியாபகம் அருவம் இன்றாய் வசித்திட வரும் வியாபி எனும் வழக்கு உடையனாகி நசித்திடா ஞான செய்தி அனாதியே மறைத்து நிற்கும் பசுத்துவம் உடையனாகி பசுவென நிற்கும் ஆன்மா. பொதுவான பொருள் சொன்னேன். அந்த முதல் வரியில அசித்து அரு வியாபகம் போல் வியாபகம் அருவம் என்றாய். இதுல சில சொற்களை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். அசித்து அரு என்றாய், அசித்து அரு என்றாய் அதுவரை ஒன்று. அசித்து அரு என்றாய், பிறகு வியாபகம் போல் வியாபகம் என்றாய், வியாபகம் போல் வியாபகம் என்றாய், பிறகு மூன்றாவது அருவம் என்றாய், அருவம் என்றாய். இப்படி மூன்றாக பிரித்து கொள்ள வேண்டும். இப்போ முதல் தொடரில் அசித்து அரு என்றாய் என்பதற்கு என்ன பொருள்? அசித்துன்னு என்ன பொருள்? ஜடம், அறிவற்றது. அசித்துன்னு அறிவற்றது. அந்த அசித்து அரு, அரு என்ற சொல்லுக்கு அருமை, அருமை என்றால் இன்மை. அசித்து அரு, அருனா இன்மை, நன்னா இல்லாமை. அப்படியானால் ரெண்டுக்கும் சேர்த்து என்ன பொருள் வரும்? சித்துங்கிற பொருள் கிடைக்கிறது. அசித்து அருன சித்து, பிறகு அதோட எதை சேர்க்க வேண்டிய இன்றாய். ஆக சித்து இன்றாய்னா என்ன பொருள் வரும்? சித்தாகிய தன்மை இல்லாததாய், அதாவது இறைவனைப் போல, இறைவனை போன்ற அந்த சித்தாகிய தன்மை உயிர்களுக்கு இல்லை. இறைவனை போன்ற சித்து தன்மை உயிர்களுக்கு இல்லை. இறைவனும் உயிர்களும் சித்து என்று சொல்லப்பட்டாலும், இரண்டும் சித்து என்று சொல்லப்பட்டாலும், இறைவனை போன்ற சித்து தன்மை உயிருக்கு இல்லை. அதுல வேறுபாடு இருக்கிறது. என்ன வேறுபாடு? சித்து என்றால் அறிவு பொருள் என்றால் தானே அறியக்கூடியதாக இருக்க வேண்டும், அதுதானே அறிவு பொருள். சித்து என்றால் தானாக அறியக்கூடியதாக இருக்க வேண்டும். அந்த இலக்கணம் இறைவன் ஒருவனுக்குத்தான் பொருந்தும். இறைவன் ஒருவன்தான் தானாக எல்லாவற்றையும் அறியக்கூடியவன். அத்தகைய அறிவு இறைவன் ஒருவனுக்கே உண்டு. உயிர்கள் அறிவிக்கத்தான் அறியும், இன்னொன்றின் துணையினாலேதான் அறியும். அந்த குறைபாடு உடையது உயிர். அத்தகைய குறைபாடு உடைய உயிரை எப்படி சித்து என்று சொல்லுவது? அதனால்தான் திருவருள் பயனிலே உமாபதி சிவம் சொன்ன அந்த பாட்டு நினைவிருக்கா? திருவருள் பயனிலே உயிரவை நிலையில பொறியின்றி ஒன்றும் புணராத புந்திக்கு அறிவு என்ற பெயர் நன்று. கேலி செய்கிறார். பொறியின்றி, ஐம்பொறிகளின் உதவி இல்லாமல் ஒன்றையும் அறியமாட்டாத இந்த அற்ப உயிருக்கு சித்து என்று பெயர் வைத்திருக்கிறார்களே, இது என்ன வேடிக்கை? பொறியின்றி ஒன்றும் புணராத புந்திக்கு அறிவு என்ற பெயர் நன்று, நன்று என்கிறார். எனவே இந்த பாட்டுல அசித்து அரு என்றாய் என்றால் இறைவனை போல அறியும் தன்மை இல்லாததாய். அசித்து அரு என்றாய், இறைவனை போல அறியக்கூடிய தன்மை, தானே அறியக்கூடிய தன்மை இல்லாததாய். அடுத்து இரண்டாவது என்ன? வியாபகம் போல் வியாபகம் என்றாய்,
அதாவது இறைவனை போ எல்லா பொருளும் வியாபகம்தான். சைவ சித்தாந்தத்துல மூன்று முப்பொருள்களுமே வியாபக பொருள்கள், எல்லாம் எங்கும் நிறைந்திருப்பவைதான். ஆயினும் இறைவனை போன்ற பெரு வியாபகம் ஆன்மாக்களுக்கு உயிர்களுக்கு இல்லை. உயிர்களுடைய வியாபகம் எப்படிப்பட்டது என்றால் இறைவனுடைய வியாபகத்துக்கு உள்ளே அடங்கி இருக்கிற வியாபகம், அடங்கிய வியாபகம். இறைவனுடைய வியாபகம் எப்படிப்பட்டது? அது அடக்கிய வியாபகம், எல்லாவற்றையும் தனக்குள்ளே அடக்கி வைத்திருக்கின்ற வியாபகம் இறைவனுடைய அடக்கிய வியாபகம். உயிரினுடைய வியாபகம் அடங்கிய வியாபகம்தான். அதனாலே வியாபகம் போல், அது இறைவனுடைய வியாபகத்தை போன்ற வியாபகம் என்றாய், உயிர்களுக்கு இல்லை. இது இரண்டாவது. மூன்றாவது அருவம் என்றாய். இந்த இடத்துல அருவம் என்றால் நுண்மை, சூக்குமம். அருவம், அருவம் என்றாய் என்றால் இறைவனை போன்ற நுண்மை உயிர்களுக்கு இல்லை. இறைவன் அதிசூக்கும சித்து, அதிசூக்குமம். இறைவனுடைய சூக்குமம் அதிசூக்குமம், மிக நுண்ணிய பொருள் இறைவன். அதனோடு ஒப்பிடுகிற போது உயிர்களுடைய நிலை தூலம், தூலசித்து உயிர்கள். தூலசித்து இறைவன் சூக்கும சித்து. தூலசித்து என்றால் பருமையான, பருமையான அறிவு. இப்படி இந்த மூன்றாக கொள்ள வேண்டும். அசித்து அரு வியாபகம் போல் வியாபகம் அருவம் என்றார். பிறகு அடுத்து வசித்திட வரும் வியாபி எனும் வழக்கு உடையனாய். வசித்திட, வசித்திட என்றால் வசியம் செய்ய. வசித்திட எவை வசியம் செய்கின்றன? உயிர்களை, உலக பொருள்கள், மாயை. ஆக மாயா காரிய பொருள்கள் உயிர்களை வசியப்படுத்துகின்றன, தம் வசப்படுத்துகின்றன. வசித்திட வரும் வியாபி, அவற்றுக்கு ஆட்பட்டு மாயைக்குள்ளே அகப்பட்டு அடங்கி நிற்கின்ற வியாபியாக ஆன்மா இருக்கிறது. ஆன்மாவுக்குள்ளே அடங்கி நிற்கின்ற மாயைக்கு ஆட்பட்டு மாயா காரியங்களின் வசப்பட்டு ஆன்மா அதற்குள்ளே அடங்கி நிற்கிறது. ஆனால் ஆன்மாவின் உண்மையான நிலை என்ன? அதுதான் உண்மையா என்றால் இல்லை. ஆன்மா உயிர் என்பது மாயைக்கும் மேலாக, மாயை காட்டிலும் பெரிய பொருள், மாயையை காட்டிலும் பெரிய பொருள். உண்மையிலே உயிர்களிடத்திலேதான் மாயை அடங்கியிருக்கிறது. இறைவனிடத்திலே ஆன்மா அடங்கியிருக்கிறது. அந்த ஆன்மாவினிடத்திலே மாயை கண்மங்கள் எல்லாம் அடங்கியிருக்கின்றன. எனவே இறைவன் மிகப்பெரியவன். இறைவனை அடுத்து ஆன்மாக்கள் பெரிய பொருள். பாசமாகிய தலையெல்லாம் சிறிய பொருள்கள் உயிர்களை நோக்க. ஆனால் அந்த உண்மையை உணராமல் இந்த எல்லா உயிர்களும் தம்முடைய நிலையை மறந்து தமக்கு கீழாக இருக்கிற இந்த மாயையின் வசப்பட்டு மாயைக்கு உள்ளாக அடங்கி நிற்கின்றன. இதுதான் கட்டுநிலை. ஆக மாயையினாலே பிணிக்கப்பட்டு மாயையின் வசப்பட்டு தன்னுடைய வியாபகத்தன்மையை இழந்து அடங்கி நிற்கிறது ஆன்மா. வசித்திட வரும் வியாபி, உண்மையிலே அது வியாபகமான பொருள். வசித்திட வரும் வியாபி எனும் வழக்கு உடையனாய், எனும் என்கின்ற முறை, முறைமை உடையதாகி. பிறகு மூன்றாவது, மூன்றாவது வரியில இது இந்த பாட்டு
கேவல நிலையை பற்றியது. கேவல நிலை இந்த பாட்டிலே சொல்லப்பட்டது உயிர்களுடைய முதல் நிலை. முதல் நிலையில கேவல நிலையிலே ஆன்மாக்கள் எப்படி இருக்கின்றன என்பது இந்த பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நசித்திடா ஞான செய்தி, அனாதியே மறைத்து நிற்கும் பசுத்துவம். பசுத்துவம் என்பது ஆணவமலம். பசுத்துவம் என்பது ஆணவமலம். அந்த கேவல நிலையில ஆணவ மலத்தினாலே ஆன்மாக்கள் முழுதும் மூடப்பட்டு அறிவே இன்றி கிடக்கின்றன. அதை சொல்லுகிறார் நசித்திடா ஞான செய்தி. ஞானம் என்றால் அறிவு, அறிவாற்றல். செய்தி என்றால் கிரியை, செயலாற்றல். இச்சை சொல்லவில்லை, அதையும் சேர்த்து கொள்ள வேண்டும். ஞான சக்தி, கிரியாசக்தி, இச்சாசக்தி என்ற மூன்று ஆற்றல்களும் நசித்திடா அந்த கேவல நிலையிலே மறைக்கப்பட்டிருக்கின்றனவே தவிர அழிந்து போகவில்லை, அழிந்து போகவில்லை, இருக்கின்றன. நசித்திடா அழிந்து விடாமல், அழியாமல் இருக்கின்ற ஞானம், செயல் முதலியவை, முதலிய ஆன்மாவினுடைய ஆற்றல்கள் அனாதியே அந்த தொடக்க முதல் நிலையில மறைத்து நிற்கும். இந்த இச்சாஞான கிரியைகளை மறைத்து நிற்கின்ற பசுத்துவம் உடையனாகி, ஆணவமலத்தோடு கூடியவனாய், பசுத்துவம் உடையனாகி பசு என்ற பெயரை பெறுகிறது. பசு என நிற்கும் ஆன்மா. இது கேவலத்தில ஆன்மாவினுடைய நிலை. அடுத்த பாட்டுல சகல நிலையை சொல்லுகிறார். சகல நிலையிலே மாயையின் வயிற்றுள் மன்னி, மாயையின் வயிற்றுள் மன்னி, மாயைக்கு உள்ளாக அடங்கி கிடந்து மாயையினுள் அகப்பட்டு வரும் செயல் ஞானம் இச்சை மூன்றும் ஏயும் அக்கலாதி மூன்றால் அந்த வித்யா தத்துவங்களாகிய கலை, வித்தை, அராகம் என்ற மூன்றினால் ஏகதேசத்தின் எய்ந்து, ஏகதேசத்தின்ன சிறிது, சிறிதாக எய்ந்துன விளங்க பெற்று பொருந்தி கலாதி மூன்றால் ஏகதேசத்தின் எய்ந்து. எனவே சகல நிலைக்கு வருகிற போது அந்த அதிசூக்கும சரீரத்தை முதலிலே இறைவன் கொடுத்தவுடனே அந்த கஞ்சுக சரீரம் அதனை பெற்ற போது ஞானம் இச்சை செயல்கள் சிறிதளவு விளங்க பெற்று ஏகதேசத்தின் எய்ந்து, பிறகு அடுத்து குணசரீரம், சூக்கும சரீரம், தூல சரீரம் இவற்றையெல்லாம் பெற்றபோது ஆயும் முக்குணங்கள், முக்குணங்களை பொருந்துகின்றன. பிறகு அந்தக்கரணங்கள் இவற்றோடு கூடி, ஆயும் முக்குணங்கள், அந்தக்கரணங்கள், ஆதி முதலியவை எல்லாம் காயம், காயம்னா உடம்புகளாக வந்து அமைய, தூல சரீரமாக அமைய, காயம் அவற்றிலே கட்டுண்டு, அந்த உடம்பிலே கட்டுண்டு பெத்தங்களாகி கலந்து உடன் நிற்கும் ஆன்மா. இது சகலத்திலே உடம்புகளை பெற்ற நிலை. அந்த உடம்புகளாலே ஆன்மா என்ன செய்கிறது? சகல நிலையிலே அடுத்த பாட்டு இந்த உடம்புகளை கொண்டு என்ன செய்கிறது? சூக்குமதேகியாகி சூக்குமதேகத்தை பொருந்தி, சூக்குமதேகம் என்பது எது? தன்மாத்திரை, மனம், புத்தி, அகங்காரம். மனம், புத்தி, அகங்காரம் என்ற எட்டு சூக்குமதேகம். அதற்கு முன்னாலே பெறுவது அதிசூக்கும தேகம். அதை சொல்லவில்லை, அதை நாம் இங்கே வருவித்துக் கொள்ள வேண்டும். முதலிலே அதிசூக்கும சரீரத்தை கொடுக்கிறான். ஆக முதன் முதலாக மாயா தத்துவத்தை கூட்டுகிறான். அது காரண சரீரம்.
பிறகு அதிலிருந்து கஞ்சுக சரீரத்தை உண்டாக்கி கொடுக்கிறான். அதாவது காலம் நியதி கலைவித்தை அராகம் என்ற கஞ்சுக சரீரங்களை இரண்டாவது, அதற்கு பிறகு பிரகிருதி மாயையை பொருந்துகிறான். அதுதான் குணசரீரம். பிரகிருதி மாயை குணசரீரம். இந்த மூன்று சரீரங்களும் அதிசூக்கும சரீரம் எனப்படும். குணசரீரம், கஞ்சுக சரீரம், காரண சரீரம், மூன்றும் அதிசூக்கும சரீரம் அல்லது பரசரீரம் என்று சொல்லப்படும். நேற்று எழுதி போட்டேன் பரசரீரம். பிரகிருதி வரை, பிரகிருதி வரை பரசரீரம். அதற்கு கீழே வருவது சூக்கும சரீரமும் தூள சரீரமும். அதற்கு கீழே அந்த 24 தத்துவங்கள், அந்த 3 அந்தக்கரணங்கள், 5 தன்மாத்திரைகள் என்பவை சூக்கும சரீரம் எனப்படும். பிறகு தூள சரீரம் என்பவை எவை? தூள சரீரம் அந்த 5 பூதங்கள், 5 ஞானேந்திரியங்கள், 5 கண்மேந்திரியங்கள் என்ற 15 தத்துவங்கள். இவை மட்டுமே தூள சரீரம் அல்ல. இவற்றோடு நேற்று சொன்னேன் அல்லவா தாத்துவிகம். தாத்துவிகம் எத்தனை சொன்னேன்? 60. 60 தாத்துவிகம். அவைதான் இந்த சரீரம் தூள. நமக்கு கண்ணுக்கு புலப்படுகிற எலும்பு, நரம்பு, இந்த தோல், தசை, இவையெல்லாம் தாத்துவிகங்கள். எனவே அந்த 15 தத்துவங்களோடு இந்த தாத்துவிகங்களும் கூடி 60, 15, 75. இந்த 75 தான் தூள சரீரம். இதைத்தான் சூக்கும தேகியாகி அடுத்து தூள ரூபத்தின் மன்னி தூள சரீரத்தை பிறகு பொருந்தி, அந்த தூள சரீரத்தில் இருக்கிற போது சாக்கரம் முதலாய் உள்ள அவத்தையுள் தங்கி 5 அவத்தைகளை அடைந்து, எங்கும் போக்கோடு வரவுமெல்லாம் புரிந்து, போக்கு வர உடம்பை கொண்டு தூள சரீரத்தை கொண்டு போக்கு வரவு என்றால் 3 வகையான உலகங்களிலே போக்கு வரவு புரிந்து, அதன் பயனாக புண்ணியம் பாவங்கள் ஆக்கியும் வினைகளை ஈட்டியும் நுகர்ந்தும், புண்ணியங்கள் பாவம் ஆக்கியும் பலன்கள் எல்லாம் அருந்தியும் நிற்கும் ஆன்மா என்று இந்த உடம்புகளை கொண்டு ஆன்மா அடைகின்ற பயனை தெரிவித்தார். அடுத்த பாட்டுல அதே கருத்து தான். மறுவு ஆனந்தம், அது ஆனந்தமய கோசம். மறுவு ஆனந்தம், ஆனந்தமய கோசம், அதாவது அந்த மாயா தத்துவம் ஆனந்தமய கோசம். அடுத்து விஞ்ஞானம், விஞ்ஞானமய கோசம், அது அந்த வித்யா தத்துவங்கள். பிறகு மனோ, அது என்ன, அது என்ன, குண கூட சரீரம் இல்லை அந்த ஆனந்த, அது ஒட்டி என்ன மயம், மனோமய கோசம். அத மனோன்னு ரொம்ப சுருக்கமா கூப்பிடுவாங்கல்ல பேரை சுருக்கி, அதுபோல மனோ, மனோமய கோசம். இந்த கவிஞர்கள் என்னமும் செய்வார்கள். பிராணன், பிராணமய கோசம், அந்த பிராணவாயுவினால் செலுத்தப்படுகிற சூக்கும சரீரம் பிராணமய கோசம். அன்னமயம், சோற்றினாலே வளர்கின்ற இந்த தூள சரீரம் அன்னமய கோசம் என்ற இந்த 5 வகையான உடம்புகளை பெற்று உருவாம் தன்மை உண்டாய். இந்த 5 கோஷங்களும் ஒன்றற்கு ஒன்று சுக்குமமாய், ஒன்றை காட்டிலும் ஒன்று சுக்குமமானவை, ஒன்றற்கொன்று சுக்குமமாய் வருமாம் அன்னமயம் பற்றி, அதாவது அன்னமயத்திலிருந்து தொடங்கி பார்க்க வேண்டும். கீழே இருக்கிற அன்னமய கோஷம் பருமையானது, அதை காட்டிலும் நுண்மையானது பிராணமய கோஷம், அதை காட்டிலும் உண்மையானது மனோமய கோஷம், அதனை காட்டிலும் நுட்பமானது விஞ்ஞானமய கோஷம், அதனினும் உண்மையானது ஆனந்தமய கோஷம். ஒன்றற்கொன்று சூக்குமமாய் மாயை முதற்காரணமாகும். இந்த இத்தனை வகை உடம்புகளையும் தோற்றுவிப்பது எது என்றால், எது
மாய என்பது இந்த இடத்துல எதை குறிக்கிறது? மாயா தத்துவம். அந்த மாயா தத்துவம் தான் இவற்றை உண்டாக்குகிறது. பிறகு அருவாய் ஆன்மா ஐங்கோசத்து ஆர்ப்புண்டு, இந்த ஐந்து வகையான உடம்புகளால் பிணிக்கப்பட்டு ஆர்ப்புண்டு அவற்றின் அகம் புறமாம். அவற்றின் அகம், அவற்றின் உள்ளே இருந்து ஆன்மா அவற்றின் உள்ளே இருந்து புறப்பொருள்களை அறிகிறது. அகம் புறமாம். பிறகு இந்த ஐந்து உடம்புகளுக்கும் ஐந்து உவமைகளை சொல்லுகிறார். அடுத்த பாட்டுல ஐந்து உவமைகள். தோல்பாவை கூத்தும், தொல்லை மரப்பாவை இயக்கமும், மூன்றாவது சீர் தேர் பாரில் செலவும், நான்காவது வேறாய் செலுத்துவோர் செய்திதானும், ஐந்தாவது பார்ப்பாய வேடம் கட்டி ஆடுவோர் பரிசு போல், ஆர்ப்பாய காயந்தன்னை ஆன்மா நின்று ஆட்டுமாறே. தோல்பாவை கூத்து, இங்கே வரிசை முறையை கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டும். முதலிலே தேர் பாரில் செலவும், சீர் தேர் பாரில் செலவும், தேரிலே இருந்து தேரிலே அமர்ந்து அதை நிலத்தின் மேல் செலுத்துகின்றவனைப் போல. இந்த உவமை எதற்கு என்றால், தேரில் அமர்ந்திருப்பவன் அதனை நிலத்தின் மேல் ஓட்டுவது போல, ஆன்மா இந்த தூள உடம்பிலே தூள சரீரத்திலே இருந்து அதை செலுத்துகிறது, அதற்கு உவமை. தேர் பாரில் செலவும், தூள சரீரத்தை இயக்குதல். இரண்டாவது தொல்லை மரப்பாவை இயக்கமும். தொல்லை மரப்பாவை இயக்கமும் என்பது இரண்டாவது. மரப்பாவை, மரத்தினால் செய்யப்பட்ட அந்த பதுமையை எப்படி இயக்குகிறார்கள்? அந்த திரைக்கு பின்னாலே மறைந்திருந்து கயிறு கொண்டு ஆட்டுகிறார்கள் மரப்பாவையை. அவன் ஆட்டியபடியெல்லாம் அந்த பாவை ஆடுகிறது. அதுபோல ஆன்மா இந்த நுண்ணுடம்பு, இதற்கு உவமை, இதனால் உவமைக்கப்படுவது நுண்ணுடம்பு. நுண்ணுடம்பிலே இருந்து ஆன்மா அதனை இயக்குவது. இந்த பாவை கூத்தெல்லாம் பார்த்திருக்கீங்களா? தொல்லை, தொல்லை என்றால் பழமையான, பழைய பழைய பழமையான, பழங்காலத்திலிருந்து இது நடந்து வருகிறது. எனவே தொல்லை மரப்பாவை இயக்கம். பிறகு அடுத்து தோல்பாவை கூத்து. தோல்பாவை கூத்து, திருவாசகத்திலே மாணிக்கவாசகர் சொல்லுகிறார் தோல்பாவை. எங்க சீலமின்றி நோன்பின்றி செறிவேயின்றி அறிவின்றி தோலின் பாவை கூத்தாட்டாய் சுழன்று விழுந்து கிடப்பேனை. தோலின் பாவை கூத்தாட்டாய் சுழன்று விழுந்து கிடப்பேனை, மாலும் காட்டி நெறிகாட்டி வாரா உலக நெறிகாட்டி கோலம் காட்டி ஆண்டானை கொடியேன் என்றோ கூடுவதே என்கிறார். அதான் தோல்பாவை. தோல்பாவை எப்படி இயக்குவார்கள்? ஆமா, தோல்பாவைக்குள்ளே கையை மாட்டிக்கொண்டு ஆட்டுவது. இது குணசரீரத்தை இயக்குவது. ஆன்மா குணசரீரத்தை இயக்குவதற்கு இந்த உவமை. பிறகு நாலாவது வேறாய் செலுத்துவோர் செய்திதானும். வேறாய் செலுத்துவோர் செய்திதானும், இது இந்த கூடுவிட்டு கூடுபாய்வோர் தம் உடம்புக்கு வேறான இன்னொரு உடம்பிலே புகுவது போல, புகுந்து அந்த உடம்பை இயக்குவது போல. வேறாய் செலுத்துவோர், அந்த சித்தர்கள் செலுத்துவது போ செய்தின

0: பார்க்கத்தக்கதாக பல்வேறு வேடங்களை அணிந்து கொண்டு நாடகமாடுகின்ற அவர்களைப் போல, கூத்து நாடகம் என்றால் கூத்து நாடகம், கூத்து ஆடுகின்ற அந்த கலைஞரைப் போல வேடம் கட்டி ஆடுவோர் பரிசு, பரிசுன தன்மை, அந்த தன்மை போல இது எந்த உடம்பு கடைசியா? ஆமா, ஆனந்தமய கோஷம் என்ற அந்த காரண சரீரத்தோடு ஆன்மா பொருந்துவது. இப்படியெல்லாம் ஆன்மா தனக்கு கிடைத்த உடம்பை ஆன்மாதான் இயக்குகிறது.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ஓம் சிவாய நம. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திருநீலகண்ட நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: கரை ஒழுக்கம், இந்த ரெண்டுல எது போனாலும் சமயம் போச்சு, சமயம் போச்சு. அப்ப சமயம் என்ற ஒரு பெரிய பேராறு ஓடுகிறது என்று சொன்னால், அந்த பேராறு எந்த இரு கரையின் அடங்கி ஓடுகிறதுன்னா, ஒரு பக்கம் அந்த சமய நெறியை பின்பற்றியவர்கள் தான் கடைபிடிக்கிற ஒழுக்கம்ங்கிற ஒரு கரை, இன்னொரு பக்கம் இடையராக ஆண்டவன் மீது செலுத்துகிற பக்திங்கிற ஒரு கரை. இந்த ரெண்டுல ஏதேன்னு ஒன்று இருந்தா, ஒன்று இல்லையானாலும் அந்த சமயம்ங்கிற ஆறு போய்விடும். அதனாலதான் எல்லா அருளாளர்களும் பக்தியை பேசியதோடு கூட ஒழுக்கத்தையும் பேசினார். எல்லா அறநூலாசிரியர்களும் ஒழுக்கத்தை பேசியதோடு கூட பக்தியும் பேசினார். அப்படி தங்களுக்குள்ள பரிமாறிட்டாங்க. இப்ப எல்லா நூலும் சொல்ல முடியாது, எல்லா நூலும் சொல்ல முடியாது. திருக்குறள் சொல்லலாம். திருக்குறள் நல்ல முழுக்க முழுக்க மக்களுக்கு வாழ்வாங்கு வாழ்வதற்குரிய அறங்கள் சொன்ன நூல் சொல்லுவா. ஆனா அதுல பக்தி இல்லையா? பக்தி இல்லையா? இவன் இல்லைங்கிறான், இந்த முண்டை தெரியாம கேட்கிறேன், அப்படி கவலை இல்ல. அதுல இல்லாத பக்தியா? அதுல இல்லாத பக்தியா? திருக்குறளில் இல்லாத பக்தியா? அழகா. அந்த பக்தி என்பது எப்படி செய்ய வேண்டும்? மும்முனையில் செய்ய வேண்டும். இந்த சொல்லலாங்க, கல்லூரில் இருக்கிறதுனால செய்து வந்தது. மும்முனை போராட்டம்ங்கிறான்ல, அது மாதிரி பக்தி என்பது மும்முனையில் செய்ய வல்லது என்று சொன்ன. அது என்ன மும்முனை? மும்முனையில் செய்ய வல்லது பக்தி. இப்படிலாம் கூட எழுதுனா நல்லதுதான், ஆனா அந்த மரபு மட்டும் தவறக்கூடாது, மரபு தவறக்கூடாது. ஆனா விளக்கத்தை வேணா கொஞ்சம் நம்ம எளிமையாக்கலாம். மரபு நிலை பிறந்து எளிமையாக்குறேங்கிறத நாங்க ஒத்துக்க மாட்டோம், நாங்க ஒத்துக்க மாட்டோம். அப்ப பக்திங்கிறது என்னன்னு கேட்டா, மும்முனையில் வருகிற அமைப்பு. என்ன மும்முனை? நம்ம கிட்ட இருக்கிறது ஆன்மா கிட்ட என்ன இருக்குது? மனம். ஆன்மா கிட்ட நூல் என்ன இருக்கு? பேச்சு இருக்கு. ஆன்மா கிட்ட நூல் என்ன இருக்குது? உடம்பு இருக்கு. இவ்வளவுதான், எல்லாத்தையும் இருக்குது. இது இல்லாத மனுஷன் இல்ல. அப்போ மனம், மொழி, மெய், இந்த மும்முனையில் பக்தி வர வேண்டும். மும்முனையில் பக்தி வர இதே போல மும்முனையில் ஒழுக்க வேண்டும். அது என்ன சுவாமி? மனத்தால் நினையணும், வாயால் வாழ்த்தணும், உடம்பால் வணங்கணும். திருக்குறள்ல கொன்னுகிற மனுஷன் முதல் அதிகாரத்திலேயே, முதல் அதிகாரத்திலேயே. அது வந்து புண்ணியவாளர் முறையா படிச்சவர்னு பேர், எங்க மாதிரி எம்ஏ முடிச்சவர் சிவசிவ அறிவர் வாழ்த்தான். எது வாலறிவன் நற்றால் வந்தது இல்ல, வாலறிவன் வந்தவன் அறிவர் வாழ்த்தான். ஏன்னா அந்த கடவுள் வந்துடக்கூடாதான் அல்ல. அறிவன்னு சொல்லிட்டா நான் என்ன சொல்கிறேன்? அதுல இருக்கிற அந்த பண்புகள்லாம் இருக்கணுமா இல்லையா? எது எது இருக்கு? ஆதி பகவன்கிறார். எந்த அறிஞன்? ஆதி பகவன் கொண்டா நிறுத்து, நானே வணங்குறேன் முதல்ல. எந்த அறிஞன்? வாலறிவன், தூய்மையான அறிவுடையவன். எல்லாம் மாசுடைய அறிவு தான், எல்லாருக்கும் மாசு தான். மறந்து போகுது, இது போகுது, ஒண்ணு கிடக்கு ஒண்ணு பேசுறான், இது கிடையாது ஒண்ணு தெரியாது. ஆகவே வாலறிவன் இல்லை. எந்த அறிவன் தனக்கோமை இல்லாதவனா இருக்கிறான்? தனக்குமை இல்லாத அறிஞனை காட்டு பாட்டு கிடையாது. எந்த அறிஞன் வேண்டுதல் வேண்டாம் இல்லாதவனா இருக்கிறான்? நல்ல கதை. சாதாரண ஆளுக்கு விழுன்றதுன்னு இவனுக்கு இவ்வளவு இருக்குது. அறிஞனுக்கு வேண்டுதல் வேண்டாம். எந்த அறிஞன் அறவாணி அந்தனா இருக்கிறான்? எந்த அறிஞன் பொறிவாயில் ஐந்தவித்தானா இருக்கிறான்? எந்த அறிவன் இறைவனா இருக்கிறான்? சொல்லு. இதெல்லாம் நிக்குமா? இதெல்லாம் உரைய. அதனால நல்ல வேலை இந்த மனுஷன் எழுதினாலும் கூட எனக்கு அது அந்த வகையில ரொம்ப மகிழ்ச்சி. என்னன்னா, வணக்கம் வாழ்த்து ஏதேன்னு தொலைச்சிட்டு போ, ஆஹ் கடவுள் தானப்பா விடு. ஆகவே கடவுள் வாழ்த்துன்னு வச்சுட்டு, அதுல மனத்தால் அணிவதை மலைமிசை ஏகினான் மானடி சேர்ந்தார், தனக்குமை இல்லாதான் தால் சேர்ந்தார், வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார். அதுக்கெல்லாம் என்ன பொருள்? இடைவிடாது நினைப்பது மனத்தினால், பேசுதல் இறைவன் பொருள் செய்ய புரிந்தார் மாட்டார். வணங்குதல் தன்குணத்தான்.

0: வணங்கா என் குணத்தான் தாளை வணங்கா தலை. அவை மனம் மொழி மெய் மும்முனைகளிலும் பக்தி வேண்டும் என்று யார் சொன்ன? திருக்குறள் சொன்ன. அது வழி வழியே சொல்லிட்டு. அது போல மும்முனைகளில் வரும் ஒழுக்கம் என்ன? மனத்தால் வருகிற ஒழுக்கம், சொல்லால் வருகிற ஒழுக்கம், உடம்பால் வருகிற ஒழுக்கம். மனத்தால் வருகிற ஒழுக்கம் என்ன? மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தரம். இது மனதால கூட நினைக்க முடியாதுப்பா. சொல்லால சொல்லால இன் சொல் இனிதி இந்தல் காண்பான் எவன் கொலோ வன் சொல் வழங்குவது. ஏண்டா ராஜா ரொம்ப சின்ன இப்படி கிண்டர் கார்டன் சொன்ன உடனே வாராஜான்னு சொன்ன எப்படி இருக்குது? இனிப்பா இருக்குது. வா கழுதே அப்படின்னா சரி என்ன கழுதேங்கிற இருக்காங்கடா. அது உனக்கு எப்படி தெரியுது? அது போல மற்றவன் நீ என்ன பண்ணணும்? வாராஜான்னு சொல்லிட்டு போயேன்
1: இன்னமே சொல்றேன் சார், அவ்வளவுதான்.
0: ஆடாடா இது மாதிரி ஒரு அறம்பாடிய புலவன் வேற எவருமே இல்லை சுவாமி. இன் சொல் இனிதி என்றால் காண்பான் அது அவர் அனுபவத்துக்கு வர்றாரு. ஏண்டா உன்ன ராஜா கண்ணுன்னு சொன்ன உனக்கு எப்படி இருக்குது? உள்ளவெல்லாம் ஜெல்லுங்குது. அப்படி இருக்கும்போது ஏன்ப்பா நீ மற்றவங்க போய் வன் சொல் பேசுற? தப்பி பேசிட்ட சார். இன்னுமே பேச மாட்டேன், பேசவே மாட்டேன் ராஜா. போ அப்ப முடியால் வருகிற குற்றம் நீங்குதல், உடம்பால் வருகிறது, உடம்பால் வருகிறது. பிறர்க்கென்னா முற்பகல் செய்யின் தமக்கென்னா பிற்பகல் தானே வரும். நீ அடுத்தவனுக்கு ஏதேனும் ஒரு துன்பத்தை உடம்பினால செஞ்ச அடுத்து என்பதில்லை, உனக்கு தானா வந்துடும். ரெண்டு நாயை காலையில ரெண்டு கல் எடுத்து அடிச்ச ரெண்டு நாளைக்குள்ள தலை வாசப்படி இடிச்சு அல்லது எங்கேயாவது போய் கதவு இடிச்சு பேண்டேஜ் போடுவேன். என்ன சார் என்ன கதவுல பாருங்க, வேகமா வந்து அடிச்சு விட்டது ரொம்ப நேத்தே பிடிச்சு வலிக்குது, போடு பேண்டேஜ். ஏன் அந்த நாயை கல் எடுத்துல அடிச்சது? பிறக்கென்னா முற்பகல் செய்யல் தமக்கென்னா பிற்பகல் தாமியே வரும். இந்த தாமியே வரும்னு சொன்னவனே சமணம் ஆக்கிவிட்டான். ஏன் வினை என்பது தாமியே வரும்னு அவங்க அவங்க கொள்க. வகுத்தான் வகுத்த வயலாங்கிறது எங்கே போறது? வகுத்தான் இப்ப கூட ஒன்று நான் போனதில் சொன்னா தெரியல, ஐராவதான் மகாதேவன் இதுல தினமணியில இந்த திரியான சமுதர் காட்டப்படாத தொலைக்காட்சியில அது சமணர்களை புண்படுத்தும். தினமணியில் எழுந்திருக்குது இந்த ஐராவ மகாதேவன் தினமணியில வந்துருக்கு. சரி தொலைஞ்சு போ, அது அதை விட புண்படுத்துதான் ஒன்னும். அப்படி ஒன்றும் தொலைக்காட்சியில் ஒன்று காட்டிப்பில்ல. அவனை நீங்க வந்த உடனே வந்து நெருப்பு பூச்சி வச்சிங்க, அது துன்பப்படுத்தலையே. நீங்க நெருப்பு பூச்சியே வச்சிங்க துன்பப்படுத்துச்சு. இப்ப நெருப்பு பூச்சி வைக்கல வச்சாங்கன்னு சொல்றாங்க, அதுக்கு என்ன ஒன்று வந்துருக்குது? ஏவனே வக்காலத்து எழுதிட்டு அதுல ஒரு பெரிய இது இதெல்லாம் நம்ம எழுதுக்கு நேரம் இல்லை எனக்கு எல்லாம் தினமணியில எழுதணும்னு. தொழுகாப்பியம் திருக்குறள், ஆமா தொழுகாப்பியம் திருக்குறள் வந்து சிந்தாமணி நாலடியார் நன்னூல் இவையெல்லாம் அவருடைய அருக்குடை அல்லவா? அவங்கள போய் மதிக்காம இருக்க. எவன் சொன்னா உனக்கு தொல்லாப்பியம் திருக்குறள் சமணம் சமணம்னு எவன் சொன்னான்னு? நீ ஏன் வச்சுக்கிட்டிய? யோகிதைய படிச்சிய? சிந்தாமணி சமணம் ஒத்துக்கிறேன், நாங்க ரெண்டாம் தரம் இல்லை. நாலடியார் சமணம், நன்னூர் சமணம், மூணுல நாங்க மாற்றமே கிடையாது. அது ரெண்டு யாவும் எவன் சொன்னான்? திருவள்ளுவர் சமணரா? சமணர்னு சொன்னா வினை தானா அடையும். இவர் வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் ஒரு எக்ஸ் ஒன்னு தர இருக்காங்கிறார். அந்த எக்ஸ் யாரு? நமக்கு மேலே ஒருவன அந்த எக்ஸ் தான். வகுத்தான் வகுத்த வகையெல்லால் கோடி தொகுத்தார்க்கும் தீர்த்தல் எழுது என்று சொல்ற. அதே தொல்காப்பியர் பால்வரை தெய்வம்ங்கிறார். பால்னா ஊழ், ஊழ இன்ன இந்த ஆன்மா இந்த நாளிலே இன்னவாறு இந்த ஊழை அனுபவிக்க வேண்டும் என்று வரை பால்வரை தெய்வம் என்று ஒன்று சொல்றார் தொல்காப்பியத்தில். இதெல்லாம் மறந்துடுறத ஏதேன்னு எழுத வேண்டியது இல்லவா? ரொம்ப பெரிய மகாவித்வான் தொல்காப்பியம் திருக்குறள் உங்களுக்கு யார் சமணர்னு சொன்னார்? மற்ற முன்னூல் வச்சுங்க வேணாங்கல்ல. பொய் கடிந்து அறத்தின் வாழ்வார். எனவே திருநீலகண்டர் முதல் பாட்டில் சொன்ன மாதிரி அந்த அவருடைய ஊர் பெயர் இதெல்லாம் சொல்லியவர். தன்னுடைய குலத்தொழில் அந்த வேட்கோவர் என்று சொல்லி இப்பொழுது அவர் வந்து அற உணர்வுடையவர். என்ன அற உணர்வுனர்? பொய் கடிந்து அறத்தின் வாழ்வார். எத்தனையோ தப்பு இருக்கு, அதை விடுத்து பொய்யை சொன்னார். இங்க பொய்யை சொன்னார். பொய் கடிந்து அறத்தின் வாழ்வார். தன் வாழ்நாள்ல ஒரு பொய் சொல்ல மாட்டேன். ஏன் எல்லா குற்றத்தையும் விட்டுட்டு இந்த பொய்யை இங்க சொன்னார்? திருவள்ளுவர் தான் பொய்யாமி பொய்யாமி ஆற்றின் அறம்பிற செய்யாமி செய்யாமி இப்படி ஒரு அறத்தை சொன்னது அவர் தான். இந்த பொய்யாமை என்ற அறத்தை பொய்யாமலேயே செய்வாயானால் ஊர் நடிக்கப்படாது, நடிக்கப்படாது. உண்மையிலேயே உன் நெஞ்சறியா நீ என்னைக்கு உனக்கு விவரம் தெரிஞ்சதோ அன்னையில இருந்து இந்த பொய்யாமை என்ற ஒரு அறத்தை மட்டும் தவறாமல் உன்னுடைய மனத்தோடு பற்றி செய்திருப்பாய். ஆனால் வேற அறம் வேணாமா சுவாமினர்? வேண்டே வேண்டாம் போடான். பொய்யாமி பொய்யாமி ஆற்றின் அறம்பிற செய்யாமி செய்யாமன் அவ்வளவு பெரிய பேரறம் அந்த அறம். ஆதலால் தான் பொய் கடிந்து அறத்தின் வாழ்வார். பொய்யை முழுமையாக நீக்கி அறச்சிந்தனையோடு வாழ்வார். புனல் சடை முடியார்க்கு அன்பர் மெய்யடியார்க்கு ஆன பணி செய்யும் விருப்பில் நின்றார். போன பாட்டில் நடராஜ பெருமானத்தில் மிகுந்த ஈடுபாடுடையவர்னு சொன்னார். இப்போ அற உணர்வு சொன்னார். மீண்டும் அருள் உணர்வு. அந்த அறத்தில் என்ன அருள்னு கேட்டால், நல்ல பெருமானுக்கு அடியுள்ளத்தில் நல்ல அன்பு செலுத்துவார். ஏன் அப்படின்னு கேட்டால், ரெண்டு காரணம் சொல்வது உண்டு. நமக்கு இன்றைக்கி சொல்லுவாங்க, ஒன்று சிவபூஜை எடுத்துக்கணும். எடுத்துக்க முடியலன்னா சிவபூஜை செய்கிறவங்க இருந்தால் அவங்கள பார்க்கணும். அதனால தான் பல பேர் என்ன சிவபூஜை செய்யும் போது இரண்டு மலராக எடுத்து கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம தான் செய்து கொடுத்து வைக்கலன்னு சொன்னால் சிவபூஜை செய்யறேன் கொடுத்து அவங்க சேவை செய்ய முடிஞ்ச உடனே போய் வேணாம் நமஸ்காரம் பண்ணி வணங்கி தண்ணீர் வாங்கிக்குவாங்க. ஆகவே தான் ஒன்று சேவழிபாடு செய்க, அன்று செய்யத்துக்கு அந்த மாதிரி ஒரு புண்ணியம் இல்லை, புண்ணியம் இருக்குன்னதெல்லாம் புண்ணியம் இல்லைன்னு சொன்னால் சேவழிபாடு செய்தவர்களையாவது வணங்கு. அதனால் இங்கே என்ன செய்தார், பெருமானத்தில் அன்புடையவர் அதோடு கூட பெருமானத்தில் மற்ற யாராரெல்லாம் அன்புடையவர்களோ அவர்களையும் வழிபாடு செய்வார். மெய்யடியார்க்கு ஆன பணி செய்யும் வெறுப்பில் நின்றார். வையகம் போற்றும் செய்கை மனையாரம் புரிந்து வாழ்வார். ரொம்ப அருமை. பட்டிமன்றங்க நான் போறோம் இல்லறஞ்சிறப்பா துறவரஞ்சிறப்பா அப்படின்ட்டு, இந்த கேள்வியே தப்பு, கேள்வியே தப்பு, வினாவே தப்பு. தலைவராக இருந்தால் என்ன பண்ண போக மாட்டோம், நாங்கள்லாம் போற பழக்கம் இல்லை. எதுக்கு வேணா வெட்டி பேச்சுது. நீ சொல்லி அப்படியே பெரிய வரைய எடுத்து படுத்துருவியா, நீ யார், நீ இல்லறத்துலயும் சரியா நிக்கல, துறவரம்னா என்னன்னு தெரியாது, நீ என்ன பெரிய மதிப்பீடு பண்றது, யோகியது இல்லாத ஆளா நீ போய் பண்றது, யோகியதை இருக்கு வேணா அதுக்கெல்லாம். இல்லறம் தினம் சொன்னா ரெண்டு வினாவே தப்பு. எது போல பிஏ பெருசா எம்ஏ பெருசா, மக்கு போயில பிஏ முடிச்சுட்டு எம்ஏ வரணும். அப்ப எம்ஏ பெருசு, எம்ஏ எப்படி வரும், பிஏ முடிச்சாதானே வரலாம், முடிச்சாதானே வரலாம். இப்ப டைரக்டா வருது, குடிச்சு வரா போறதுக்கு தான் இப்ப போறதால மனுஷன் நேரம். வயசு 25 ஆச்சுன்னா ஆச்சுன்னா சரி, நம்ம வீட்டுல இருக்கிற மரத்து கூட தான் 25 வருஷத்துக்கு மேல ஆகி போச்சு, இனிமே பரிட்சை எழுதலான்னு வரும். அது கையிருந்தானே எழுத சொல்லுவான், கையிருந்து எழுத சொல்லுவான், அது கையால் இல்லாமையினால மரமா போனாலும் போச்சு. ஆமா 25 வயசு ஆயிட்டது, எதுவும் எழுதலாம். ஆனா அது என்ன வச்சான்னு கேட்டா, மேனாடுகள்ல அப்படியான யூனிவர்சிட்டியில சென்டிகேட் சென்டர்லாம் இருக்குதே, என்ன சார் ஒண்ணுமே தெரியாதவங்களான்னு. அதனுடைய அடிப்படை நோக்கம் நல்ல நோக்கம். மேல் நாடுகள்லாம் 25 அவன் படிக்காதுட்டாலும் கூட பல அனுபவங்கள் இருக்கு. படிக்கலன்னா அவன் ஒண்ணுமே தெரியாது, ஆனவனா ஏபிசிடி தெரியாதுன்னு அர்த்தம் இல்லை. முறையா இருந்து ஒரு கோர்ஸ் முடிச்சிருக்க மாட்டான். அப்படி இருந்தானா இதுல பணம் கட்டின பிறகாவது இதுக்கு யோகியதையை தேடி கேடுவான்னு நினைச்சான். என்ன சொன்னேன், இந்த 25 பிறகு மேல டிகிரி எழுதுறவன் இது வரைக்கும் அவன் கொஞ்சம் அந்த மாதிரி இந்த இதில் கருத்து எழுத்தா விட்டா கூட இனி இதுக்கு தகுதி உடையவனா ஆக்கி கொள்வான்னு அர்த்தம். நம்ம கிட்ட அதான் கிடையாது, இது உரியவனா ஆக்கிறமா கிடையாது, இந்த டிகிரி அவன் உரியவனாக ஆக்கிடுவோம், இந்த டிகிரிக்கு உரியவனாக ஆக்கிவோமே தவிர அதுக்குரிய தகுதிக்கு உரியவனாக ஆக்கிடுவோம், ஆக்கி ஆக்க மாட்டோம் சிவசிவ. ஆதலால் அப்படி 25 ஒன்று கட்டிட்ட பிறகு அது நான் சொல்றேன், நீ வந்து படிக்காத வரைக்கும் முன்னா இருந்துரு, பணத்தை யூனிவர்சிட்டி கட்டின பிறகு அதை படிக்கப்படாதாப்பா. சரி என்னமோ படிக்க முடியல, எனக்கு அம்மை வந்தது அது வருது ஏதோ வருது, அப்பதான் வந்து உனக்கு பணம் கட்ட பிறகு எல்லாம் வருது. சரி வந்துட்டோம், பாஸ் பண்ணேன், பாஸ் பண்ணன பிறகு படிக்கப்படாதா, நீ எப்பதான் படிக்கிறது, ஒண்ணுமில்லாம போயிடும். எனவே வையகம், அதனால எது சொல்றேன், இல்லறம் பெரிதா துறவரம் பெரிதா என்பது அல்ல. பிஏ இல்லறம் போன்றது, எம்ஏ துறவரம் போன்றது, அதான் நம்முடைய தமிழருடைய வாழ்வியல். ஒரு கால எல்லையில இல்லறத்தில் இருந்து சற்று அந்த நமக்கு எல்லாம் ஓர்ப்பு ஏற்படணும். அதாவது நமக்கு என்னன்னு கேட்டா, ஒன்றுல வந்து ஓர்ப்பு ஏற்பட்டாதான் இன்னொன்றுல பற்று வரும், இயற்கை. ஒன்றுல வந்து ஓர்ப்பு ஏற்பட்டாதான் இன்னொன்றுல பற்று. இப்ப நீங்க 5 வேலை செஞ்சதுனால என்னன்னு கேட்டா, ஆமா வேலை செஞ்சு செஞ்சு செஞ்சு அழுத்து போச்சு சார். சரி அப்படியான மகாபலிபுரம் போயிட்டு வருமா, மகாபலிபுரம் போறதுக்கு வரணும். சரி மகாபலிபுரத்திலேயே நீங்க காலையில போயிட்டீங்க 5 சாயந்தரம் 5 வரைக்கும் இருக்கீங்க, அப்புறம் என்ன ஏற்படுது, அட சாரதாண்டா வீட்டுக்கு போகண்டா, அதுல ஓர்ப்பு ஏற்படுது வீட்டுக்கு வரைக்கும். அப்ப ஒன்றில் ஓர்ப்பு ஏற்பட்டால் தான் இன்னொன்றில் பற்ற முடியும், சைக்காலஜி. ஆதலால் இந்த இல்லறம் என்ற ஒன்றிலே நீ மனைவி மக்கள் பேரப்பிள்ள போக்குவரத்து இப்படி எல்லாம் இருந்தவன, ஆமா 70 என்னமோ பேரன் இது, ஏண்டா தம்பி எங்கடா போறேன், ஆமா போகும்போதே நீ கேட்டுருவாரு, இந்த கிடத்த முன்ன வச்சு போகப்படாதப்ப, இதெல்லாம் என்னைக்கு ஒழியுமோ ஆசீர்வாதம், இவன் இத்தனை தான் ஆசீர்வாதம் தானோ ஆகும், அப்பதான் அவனுக்கு ஓர்ப்பு ஏற்படுது. அப்ப இதெல்லாம் ஒன்றும் அன்பிட்டு பிரயோஜனம் இல்லை, அப்படி வரும்போதுதான் துறவரம். அதுதான் எழுதுனா பரிமையாளர்கள் எழுதுனா உட்காந்து அழகாக எழுதுனா அந்த வரி மாதிரி எவன் எழுதுனா எவன் எழுதுனான்னு கேட்டேன். 25 வந்தது, 24 புகழ், ஏன்னா அந்த இல்லறையல் முடியுது, அடுத்தது துறவரையல் தொடங்குது. மேற்கூறிய இல்லறத்தில் வலுவாது ஒழுகி, அடாடாடா 24 முடிஞ்சுட்டான் இந்த ஒரு தொடரில். இதுவரை நான் சொன்னேன்னு இல்லப்பா, அந்த இல்லறத்தில் நான் சொன்ன மாதிரி வலுவாது ஒழுகி, வலுவாது ஒழுகி. அவர் உடனே என்ன வயசு 60-62 ஆகி போச்சுங்க, அறிவுடையராய். என்ன அறிவு? இதான் உலகம், இதுதான் மனைவி, இதான் பிள்ளைகள், இதான் என்று நினைத்துவிட்டு, சரி இதுக்கு மேல் நமக்கு இந்த ஆன்மீகத்துக்கு போவானாமா என்ற அந்த அறிவினை உடையராய் எதற்கு பயப்படணும்? பிறப்பினை அஞ்சி. இது மாதிரியே பிறந்து பிறந்து இருந்தா என்னைக்கு தான் நம்ம ஓயறது? பிறப்பினை அஞ்சி. என்ன எய்ம், என்ன குறிக்கோள்? வீடு வேற்றின் புரட்டு. என்ன செய்யணும்? துறந்தார்க்கு உரித்தாய துறவரம் கூறுகின்றான். யார் வந்தட? பக்கா பரிமேல் எழுதணும். சும்மா திருக்குறள் படிக்கணும்னா பரிமேல் உரையோட தான் படிக்கணும், இல்லைன்னா ஒண்ணும் இல்லை, சைபர் தான். மேற்கூறிய இல்லறத்தில் வழுவாதொழுகி அறிவினை உடையராய் பிறப்பினை அஞ்சி வீடு வேற்றின் பொருட்டு துறந்தார்க்கு உரித்தாய துறவரம் கூறுகின்றான். அசைக்க முடியும் அதில் ஒரு எழுத்த, எது துறவரம்ங்கிறதுக்கு? இப்படி வந்த துறவரம், இல்லறத்தின் வழி வந்த துறவரம், இல்லறத்தின் வழிவாரா துறவும் இருக்குது. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இயல்பிலேயே அவர்களுக்கு இளமை காலத்திலேயே ஒரு உவர்ப்பு வந்து இதெல்லாம் தேவையில்லை என்று உவர்ப்பு வந்து அது முன்னைய புண்ணியத்தினால வந்திருக்குமானா அப்படியும் துறவு மேற்கொள்ளலாம். இந்த இருவிதமான துறவு உண்டு. அதனால இல்லறம் பெருசா துறவரம் பெருசான்னு சொன்னா அதுல ஒண்ணுமே அர்த்தம் இல்லாத வினாவுக்கள் என்று. ஆகவே நம்முடைய தென்னிலகண்டர் என்ன செய்தாராம்? வையகம் போற்றும் செய்கை மனையாரம் புரிந்து வாழ்வார். இந்த உலகத்துல போற்றத்தகுந்த அறம் என்ன அறம்னாரு? இல்லறம் போற்றத்தகுந்த அறம் தான், அதுல ஒண்ணு மாற்றம் இல்லை. இல்லறம் வந்து அது போற்றத்தகுந்த அறம் தான். திருவள்ளுவரே சொன்னாரு, அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை. இந்த அரண் அரண் என்று சொல்லப்பட்டதே இல்வாழ்க்கை தான். ஆனால் குரல் முடியல, குரல் முடியாத போது ஆபத்துன்னு சொல்லியிருக்கேன். அகதும் பிறன்படிப்பதில்லாயின் நன்று போடான. இல்வாழ்க்கை அரணப்பட்டதுன்னு சொன்ன உடனே எல்லாரும் கல்யாணம், நானும் கல்யாணம் சொல்ல உடனே மூணாம் நாள் வந்து அவரை ரத்து பண்ணி நாலாம் நாள் சந்தியில் நின்று அஞ்சாம் நாள் கோர்ட்டுக்கு போறது இல்லறம் இல்லை. அகதும் பிறன்படிப்பதில்லாயின் நன்று. அடுத்த வீட்டுக்காரன எடுத்த வீட்டுக்காரன ஒரு காரணம் ஒரு மாசு மறுவு சொல்லக்கூடாது, அது இல்லறம்டா. அதான் வையகம் போற்றும் பண்பின் இந்த உலகத்தாரெல்லாம் பாராட்டும்படியாக மானையாரம் புரிந்து வாழ்வார். சைவ மித்திரிவின் சார்வே பொருள் என சாரும் நீரார். இந்த சைவ சமயம் என்ற ஒன்றில்தான் அவருக்கு ஈடுபாடு அழுத்தம் எல்லாம் உண்டான். இப்படிப்பட்டவர் தான் இந்த தென்னிலகண்டர் என்று சொன்னார். ஏறத்தாழ இப்ப அரை மணி நேரத்துக்கு மேலாயிடுச்சு ரெண்டு பாட்டுக்கு. இப்படியே போனா போக முடியுமா? போர்ஷன் முடிக்க வேணாமா? சிவசிவ நான் முடிக்கல சுவாமி, சேக்கிறாருக்கு தெரியுது போன் போயிட்டு இருக்கு. என்ன ரத்தனகிரியில அரை மணி நேரத்துல ரெண்டு பாட்டு தான் முடிச்சிருக்கு, சொச்சமெல்லாம் முடிக்கணுமேப்பா அப்படின்னு செஞ்சு. அப்படிங்களா? அளவிலா மரபின் வாழ்க்கை மண்கலம் அமுது காக்கி. மூணாவது பாட்டு அப்படி விரைவா போகுது. அவர் ஒவ்வொரு நாளும் தாம் செய்கின்ற அந்த பாத்திரங்கள் இருக்கவே அந்த குயவர தொழில், அதில் வருகிற வருமானத்தை கொண்டு தன்னுடைய உணவு கொச்சுக்குவார். உணவு கொய்த்து கொண்டு அதோடு வாழறிலம் திங்கள் கண்ணி மன்றுளார் அடியார்க்கு என்றும் உலமையில் சிறப்பின் மல்க ஓடழித்து ஓடுகும் நாளில். அதுலேயே என்னன்னு சரி, நம்ம வந்து பாத்திரம் செய்யறது மற்றதெல்லாம் செய்யணும், அது விலைக்கு கொடுத்து அதனால் வருகிற வருமானத்தை நம்ம வாழ்க்கைக்கு வச்சுக்கிறோம். ஆனால் அடியவர்களுக்கு என்ன செய்யலாம்னு பார்த்தா, அதை நாம வந்து நூறு பாத்திரம் செஞ்சோம்னு சொன்னா ஒரு அஞ்சு ஓடு செஞ்சிடுறது, இந்த அஞ்சு ஓட்டை மட்டும் ஒரு அஞ்சு அடியார் கொடுத்துடுறது. சுவாமி இது ஏதோ அடியனுடைய காணிக்கை, நம்ம திருவடியில் வச்சுக்கிட்டோம் என்று கொடுத்துடுறது. மற்ற நேரத்தெல்லாம் தன்னுடைய உணவுக்காக வச்சுக்கிட்டோம். எனவே தம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியாக அறத்தை மேற்கொண்டார், பகுதியாக மேற்கொண்ட. அதனால வாழ்வில் உணவுக்காக வேணும், மற்றதெல்லாம் வேணும், அதுவும் திருவண்ணாமலை இல்லறத்தில் இருக்கிறார், மனைவி இருக்கிறாங்க, அதனால வேணும். அது ஒரு பகுதி இப்படி ஆக்கிட்டு இன்னொரு பகுதியில் ஒரு தொண்டு செய்து ஓடுகளை கொடுத்து கொண்டு வந்தார். இப்படி வருகின்ற பொழுது 15 ஆண்டுகளுக்கு பின் திரைப்படத்தில் தான் பார்க்குறீங்களா, எங்கள் சேர்க்கலாருன்னு பார்க்கலாம். இளமை மீதூர இன்பத்துறையினில் எளியரான. இது ஒரு 15 ஆண்டுகளுக்கு பின் இப்படியே வாழ்க்கை நடத்திட்டு வந்தது. என்னமோ தெரியல, இளமை துடிப்பவருக்கு நல்ல விடாம இருந்திருக்கு. அதனால இன்பத்துறையினில் எளியரானார், இந்த இன்பத்துறைக்கு கொஞ்சம் அடிமையானார். இதே செய்தியை மற்ற எந்த கவிஞர்கிட்ட போனாலும் ஒரு 25 பாட்டு ஒழிக்கிட்டு கொண்டு யாரும்மா அந்த அம்மாவுடைய கேசாதி பாதம் இதெல்லாம் வர்ணிச்சு கிணிச்சு கொட்டி இல்லை, இவளை அவன் பார்க்கறாம்மா அதுக்கு ஒரு 10 பாட்டு போட்டு, இவன் பறி கொடுத்தாமா அதில் ஒரு 15 பாட்டு போட்டு, ஏறத்தாழ ஒரு 30-35 பாட்டை போடுவான். ஜெயிக்கிறார் ஒருவர் இன்னும் ஒருவர் காண்க இளமை மீதூர காரணத்தையும் சொன்னார். அவரை சொல்லி குற்றம் இல்லை, அவருடைய இளமைப்பா. இளமை மீதூர எதில்?
2: இன்பத்துறையினில் போற போக்குல இன்பம் என்பது மனிதனுக்கு பல்வேறு விதமா வரும். அது ஒரு இன்பம் என்பது ஒரு பெரிய துறை. அதுல ஒரு துறை இந்த சிற்றின்பம். இன்பம் என்பது ஒரு பெரிய நிலை. அது இன்பம் என்பது ஒரு பெரிய பல்கலைக்கழகம். தமிழ் துறை, ஆங்கில துறை, அப்புறம் இந்த துறை மட்டும் பிரிக்கலையா? அது மாதிரி இந்த சிற்றின்பம் ஒரு துறை. திருவள்ளுவர் இன்பம் என கொள்வதெல்லாம் என்ன? அறத்தான் வருவதே இன்பம். இன்பத்துறையில ஒண்ணு மக்கள் மீதின உடற்கின்பம், மற்ற சொற்க இன்பம் ஜெபிக்க அது ஒரு இன்பம். ஈர்த்துவக்கும் இன்பம் அறாரா. அப்ப இன்பம்ங்கிறது பல வகைப்பட்டது. இப்ப இன்பம்னா மனையோட இருக்கிறதா இன்பம்ங்கிற அது பெரும் பெருந்துறை என்று சொன்னார் நம்முடைய திருவள்ளுவர். அந்த பெரிய அவ்வளவு பெரிய துறையில இந்த கண்டு கேட்டு உண்டு எடுத்து ஒற்றடி ஐம்பது ஒன்றொடி கண்ணே உள்ள இது ஒரு. அப்ப இன்பத்துறையினில் இன்பமாகிய பல்வேறு துறைகளிலே ஒரு துறை இந்த பெண்ணோடு அதிக இன்பத்தை கொள்வது. அதுல எளியரானார், வேற ஒண்ணும் சொல்லல. எளியரானார் என்ன அர்த்தம்? இன்ப இன்பம் என்ற ஒன்று நமக்கு அடிமையா இருக்கணுமே தவிர இன்பம் என்ற ஒன்றிற்கு நாம் அடிமையாயிட கூடாது. இதன் அடிக்கடி சொல்றது உண்டு. எந்திரிச்ச உடனே சார் காபி சாப்பிட்டாதானுங்க எனக்கு முடியும், இல்லைன்னா நான் சல்லு புள்ளு உளுந்துருவேன் எங்க வீட்டுல. அப்ப எதுக்கு அடிமையாயிட்டான்? காபிக்கு. இப்படி இருக்கக்கூடாது. நமக்கு என்ன ஐயா காலைல உங்களுக்கு எப்ப என்ன காஃபி வேணுமா? காஃபி இருந்தா சரி, இல்ல பால் வேணும் இருந்தா சரி, கொஞ்சம் மாடு வரக்கு நேரமாவது ஒண்ணும் வேண்டாம், ரொம்ப நல்லது போகும் இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கட்டும் உடம்பு, அதுவும் இன்பம் தாங்கிறது. யாரப்பா நீங்க இது பாலாத்து தண்ணி ரொம்ப அருமையான தண்ணிங்க விட்டோம்னா கிடைக்காதுன்னு? ஆமாமா குடும்ப விட்டோம்னா தண்ணி குடிச்சுக்கிறேன். இப்படி எது எந்த ஒன்றும் நமக்கு அடிமையா இருக்கணுமே தவிர ஒன்றுக்கு நாம் அடிமையாயிடக்கூடாது. ஆனால் இவர் இன்பத்துறையினில் எளியரானார், அதற்கு அடிமையாயிட்டார். சிற்றின்பம் என்ற ஒன்றிற்கு அடிமையானார். ஒரே வரியில ரொம்ப அருமையா சொன்னார் அல்லவா? சரி, அவர் தங்கள் மனைவி யார் மருந்ததிக்கத்தின் மிக்கார். இப்ப இவருடைய நிலையை சொன்னார். மனைவி எப்படி இருந்தார்? தங்கமான பொண்ணு. அருந்ததிக்கற்பின் மிக்கார், அருந்ததி கற்பின் மிக்கார். உலகத்திலேயே ரொம்ப கற்பு சிறந்தது அருந்தைன்னு சொல்லுவாங்க. காலி ஒரு மீன் தகையாலை, சிலப்பதிகாரம் கண்ணகி எப்படின்னா சாலி ஒரு மீன் அருந்ததி அருந்ததி போன்றவளை என்றெல்லாம் சொல்லுவாங்க. இப்படி அருந்ததி கற்பின் மிக்கார் அவனிலும் சிறந்த கற்பு உடையவர். இங்கதான் எல்லாரும் பலரும் கொஞ்சம் கருத்து வேற்றமையெல்லாம் சொல்றாங்க. தட்சிணாமூர்த்தி வந்திருக்கிறாங்க, நம்ம ஐஏஎஸ் வந்திருக்கிறாங்க. இந்த கற்பின் மிக்கார் என்பதோடு யாரை நிறுத்திக்கணும்னா மனைவியினுடைய நிலையை நிறுத்திக்கணும். இனி வருவதெல்லாம் அவரை பற்றியது. சில பேர் இனி இந்த பாட்டு பொழுதுமே அந்த அம்மையாரை பற்றியதுன்னு சொல்லுவாங்க. அருந்ததி கற்பின் மிக்கார், அப்படிப்பட்ட அந்த அடியவருக்கு அருமையான அந்த அருந்ததி போன்ற கற்பக்கரசி உண்டு. சரி, மீண்டும் யாரை பற்றி? அவரை பற்றியது. புவனங்கள் உய்ய ஐயர் புங்கு நஞ்சி உன்னை யாம் செய்தவம் நின்று தடுத்ததென்ன தாய்ந்துதான் தரித்ததென்று சிவன் எந்தை கண்ணன் தன்னை திருநீல கண்டம் என்பார். இது யார் செயல்னா அந்த அரியாருடைய செயல். அவர் என்ன எதுல ஒருனா பெருமான் நினைந்து சொல்லுகின்றதுல அவருக்கு ஒரு ஈடுபாடு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த திருநீல கண்டம் என்ற பெயர்ல ஈடுபாடு. ஏன் அப்படின்னாரு? காரண காரியத்தோடு அது இறைவனுடைய உறுப்புகள் சடையிலிருந்து கால் வரைக்கும் இருக்கு. அவனுடைய உறுப்பு தனிவயமானது. அவன் சடையில பிறை இருக்கும், கங்கை இருக்கும், பாம்பு இருக்கும். அவனுடைய நெற்றியில எல்லாருக்கும் வந்து ரெண்டு கண்ணு இருக்கும், அவனுக்கு மூணு கண்ணு இருக்கும். எல்லார் வாயும் சமயத்துல குவியும் அல்லது திறக்கும். புனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும், எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இப்படி அவனுக்கு எல்லாம் தலை முதல் கால் வரையில அவனுடைய தனித்தன்மை வாய்ந்தது. அதுல கழுத்தும் தனித்தன்மை வாய்ந்தது. சார், தலையிலிருந்து கால் வரைக்கும் அடாராடா செக்கச்சவேன்னு மனுஷன் இருக்கிறார். இந்த கழுத்துல மட்டும் என்ன கண்ணங்கரேன்னு ஒரே கருப்பு.
3: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
4: எனவே குரு என்ற சொல்லுக்கே ஆணவ அறியாமையை நீக்குகின்றவன் என்று பொருள் வருகின்றது. திருவருள் தான் ஆணவமாகி அறியாமை நீக்கும். குரு என்பதற்கும் அதுதான் பொருள். எனவே குரு என்பவர் யார் என்றார்? திருவருளுடைய திருவருள் வடிவம் கொண்டு இருக்கின்ற பொருள். திருவருளின் வடிவம் தான் கண்ணுக்கு புலப்படாத திருவருள். கண்ணுக்கு புலப்படாத நிலையிலே அந்த திருவருள் இருந்தால் நாமெல்லாம் எப்படி அதன் மீது ஒரு பற்று கொள்வது, அதன் மீது நமக்கு எப்படி ஆர்வம் வரும்? ஆகவே நம்மையும் ஆட்கொள்வதற்காக வேண்டி அந்த திருவருளானது ஒரு வடிவம் கொண்டு வருகின்றது. அதாவது கடலிலே உப்பு கலந்திருக்கின்றது, அது சுவையாக கலந்திருக்கின்றது, வடிவமின்றி கலந்திருக்கின்றது, உப்பு தன்மை என்று இருக்கின்றது. அந்த கடலிலே இருக்கின்ற அந்த உப்பு தன்மை, அந்த வடிவமற்ற அந்த உப்பு தன்மை, உப்பு என்று ஒரு படிகமாக வடிவம் கொண்டு வருவது போல என்று அருமையாக ஒரு எடுத்துக்காட்டு சொல்லி திருக்கழிச்சுப்படியார் என்ற சாத்திரம் விளக்குகின்றது. சிவபெருமான் எப்படி இந்த உலகத்திற்கு எழுந்தருளுகின்றார் என்று சொன்னால், எங்கும் புலப்படாதவர் இருக்கின்ற, யாராலும் அறிந்து கொள்வதற்கு அரிதாக இருக்கின்ற அந்த சிவபெருமான் எப்படி புலப்படுகின்றார் என்று சொன்னார்? என்ன மணிவாசக பெருமானுக்கு புலப்பட்டார், குருவாக வந்துதான் ஆட்கொண்டார் மாணிக்கவாச சுவாமிகள். அவர் சொன்னார், சிவனென யானும் தேரினன் காண்க என்று சொன்னார். வந்திருப்பது வந்திருக்கின்ற குரு யாரு? சிவபெருமான் தான் இவர் அப்படின்னு நான் தேறினேன், தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொன்னார். அது ஏன் சொல்லியிருக்கின்றார் என்றால், சிவன் அவனி வந்தபடி செப்பில், சிவன் எப்படி உலகத்திற்கு எழுந்துவிடுகின்றார் என்று சொல்ல போனால், கடலில் இருக்கின்ற அந்த உப்புத்தன்மை உப்பு என்ற கூறிய வடிவம் கொண்டு வந்தது போல, வடிவமற்ற அந்த திருவருளானது உயிர்கள் ஒரு வடிவம் கொண்டு வந்தாலன்றி இந்த உயிர்களால் அறிந்து வழிபடுவதற்கு ஆர்வம் கொள்வதற்கு அன்பு செய்வதற்கு முடியாது. ஆகையினாலே ஏனென்றால் உயிர்கள் வடிவம் கொண்ட உடலை சார்ந்தே வாழ்கின்றன, வடிவமுடைய பொருள்கள் மீதே பற்றுக்கொள்கின்றன. ஆகையினாலே அந்த வடிவமற்ற திருவருளும் ஒரு திருவடிவம் தாங்கி குருவாக வந்து இந்த மண்ணுலகத்திலே எழுந்தருளி பக்குவ ஆன்மாக்களை ஆட்கொள்ளும் என்ற செய்தியை சொல்லி, எப்படி அந்த பக்குவ ஆன்மாக்களை ஆட்கொள்ளும் என்ற விஷயங்களை எல்லாம் தொகுத்து சொல்ல வந்ததுதான் இந்த அருளுரு நிலை என்ற அதிகாரமாகும். யார் அப்போ குருவாக வருகின்றார் என்பதை முதல் குரட்பாவிலே அருமையாக தெரிவித்துணர்த்துகின்றார். இதுவரை அறிவுக்கு அறிவாக உள்ளே இருந்த அந்த சிவம்தான் குருவாக எழுந்துவிடுகின்றார் என்று முதற் குரட்பாவிலே சொல்கின்றார். அறியாமை உள்ளின்று அழித்ததே காணும் குறியாகி நீங்காத போ, காணும் குறியாகி காணத்தக்க வடிவமாகி நீங்காத கோ, நீங்காமல் இருக்கின்ற தலைவன், கோ என்றால் தலைவன், காணத்தக்க வடிவம் கொண்டு மானுட வடிவம் கொண்டு நம்மை விட்டு நீங்காமல் இருக்கின்ற அந்த குருவாகிய தலைவன் யார் அப்படின்னு கேட்டால், அறியாமை உள்ளின்று அழித்ததே, நாம அறிந்து கொள்ள முடியாதபடி நம்ம அறிவுக்கு அறிவாக நின்று இதுகாரும் நம்மை பக்தி நெறியில் வளர்த்து வந்ததே அந்த சிவம்தான். நம்ம அறிவுக்கு அறிவாக சிவம் இருக்கின்றது, நம்மால் அறிந்து கொள்ள முடியவில்லை. அப்படி நாம அறிந்து கொள்ள முடியாத ஒரு நிலையிலே நம்ம அறிவுக்கு அறிவாக அரிதான நிலையிலே இருந்த அந்த சிவம்தான் இப்போ ஒரு பக்குவ நிலைக்கு நாம வந்துவிட்டதனாலே நாம் அறியத்தக்க வகையிலே குருவாக எழுந்தருளி முன்னால் இருக்கின்றது என்று கூறினார். இந்த செய்தியிலே சிவபுராணத்திலே உள்ள இரண்டு அடிகளை நாம் வந்து இணைத்து சிந்தித்தார். எப்போதும் பாராயணம் பண்ணுவதா சிவபுராணம், அப்படியே அந்தந்த அடிகளை சொல்லிக் கொண்டு போகின்றோம். ஒரு இரண்டு அடிகளை நாம் இணைத்து சிந்தித்தார் அப்படி ஒரு சிந்தனை தருகின்றது. இவை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று அருளினார்கள் மணிவாசகத்திற்கும். இவை பொழுது கூட நம் அறிவை விட்டு நீங்காமல் அறிவுக்கு அறிவாக உள்ளே இருக்கின்றான் என்று சொன்னார். அடுத்தடி என்ன சொன்னார்கள், கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க. அப்படி அறிவுக்கு அறிவாக இவை பொழுதும் நீங்காமல் இருந்த அந்த பரமன் கோகலியிலே வந்து குருமணியாக வந்து ஆட்கொண்டான் என்று, அப்ப அறிவுக்கு அறிவாக உள்ளே இருக்கின்ற பரம்பொருள் தான் குருவாக வருகின்றது என்ற செய்தியை தோத்திரமும் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். ஏன்னா அவர்களுக்கும் ஆகம உபதேசம் தானே மணிவாசக பெருமானுக்கும், ஆகவே அந்த ஆகம செய்தி அப்படியே சொன்னார். சிவஞான போதமும் ஆகமம் தான், அதனையும் எட்டாம் யுத்தத்தில் அப்படிதான் சொன்னார். தம் முதல் குருவுமாயினர், யார் குருவா வரார்? தம்முடைய நம்முடைய முதல்வன் தான், அறிவுக்கு அறிவா இருக்கின்ற முதல்வன் தான். அது குருவாயின்னு சொல்லலாம் இல்லையா, குருவுமாயின் ஒரு உண்மை போட்டார். அதாவது அறிவுக்கு அறிவாக இருப்பதோடு மட்டுமன்றி குருவாகவும் வரார். அப்போ அந்த இடத்துல தான் நாம ஐயப்பாட்டை நீக்கிக் கொள்ள வேண்டும். இந்த திருவருட்பாயின் பயன் முதல் இந்த அருளுரு நிலை அதிகாரத்திலே இந்த முதல் குரட்பாவை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஐயம் வரும். அறிவுக்கறிவா இருக்கின்ற அந்த சிவபரம்பொருள் குருவா வந்துட்டார்னா, குருவா வந்த பிறகு நமக்கு அறிவுக்கறிவா உள்ள இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தா, அதான் குருவுமாயின் உண்மை போட்டார். அறிவுக்கறிவாவும் இருக்கார், அதே சமயத்தில் குருவாகவும் இருந்துவிடுகின்றார். அதான் ஒரு சொல் போட்டாலும் அதுல அவ்வளவு பெரிய பொருள் இருக்கும் சாத்திரங்கள். ஆகவே குருவுமாய் உண்மை போட்ட உள்ளும் இருக்கின்றார், புறமும் குருவாக குருவாக எழுந்தொழுகின்றார். அப்படிப்பட்ட வல்லமை சிவபெருமானுக்கு உண்டு. ஆகவே அறியாமை உள் நின்று அழித்ததே, நாம் அறிந்து கொள்ள முடியாதபடி தோன்றா துணையாயிருந்து நம்மை காத்து வந்த அந்த சிவபெரும்பொருளே காணும் குறியாகி நீங்காத கோ பக்குவமான நிலையிலே சரியக்கிரியா யோகங்களை நிறைவு செய்து இருவினை ஒப்பு மலபரிபாகம் வந்த அந்த பக்குவமான நிலையிலே காணத்தக்க குருவாக எழுந்தருளி உள்ளது என்று தெரிவிக்கின்றார். அப்போ ஒரு தடை எழுகின்றது. அதற்கு விடையாக அடுத்த குரட்பா, குருன்னா அவர் ஒரு நல்ல பக்குவமான ஆன்மாவாக இருந்துட்டு போட்டோம், சிவபெருமானே குருவாக வரணும் என்பது என்ன? இன்னொரு ஆன்மா, நல்ல ஞானம் பெற்ற ஒரு ஆன்மா ஆசிரியராக இருந்து தனக்கு சீடனாக இருக்கின்ற ஆன்மாவுக்கு அருள் செய்ய முடியாதா என்றால், சைவ சித்தாந்தம் ஒரே வார்த்தை சொல்லியது முடியாது. இது மேற்கொண்டு பலபட பேசி நம்மை மயங்க வைக்கவில்லை, முடியாது. ஏனென்றால் அருள் என்பது சிவபெருமானுக்கு உடமையான பொருள். யார் யார் அந்த ஒரு பொருளை கொடுக்கணும்னா அந்த பொருள் பொருள் யார்கிட்ட இருக்கோ அவனாலதான் அந்த பொருளை கொடுக்க முடியும். திருவருள் என்பது சிவபெருமானுடைய குணம், உயிர்களின் குணம் அன்று. உயிர்கள் அந்த திருவருளிலே திளைத்து முத்தி இன்பத்தை அனுபவிப்பதற்குரியவை. அப்ப வந்து குருவுக்கும் சிவத்துக்கும் நாம் எப்படி கொள்வது என்றால், குருவாக வருவது சிவமே, அப்போ அவரும் ஒரு ஆன்மாவாக இருந்தவர் தானே என்றால், அவர் குரு என்ற நிலைக்கு உயர்ந்த பிறகு சிவத்தோடு இரண்டர கலந்து விட்டதனாலே சிவத்துக்கும் அவருக்கும் வேற்றுமை இல்லை. அந்த ஆன்மா செய்வதெல்லாம் முத்தி இன்பத்தை அனுபவிப்பதுதான். அந்த ஆன்மாவிடம் தங்கி இருந்து கொண்டு சீடனுக்கு தீட்சை வழங்குவது, சீடனை உய்விப்பது, முத்தி அருள்வது எல்லாமே சிவத்தின் செயல்தான் என்பது சைவ சித்தாந்தம். இதை நாம் போக போக விளக்கமாக படிப்போம். அதாவது ஒரு பழுக்க காட்சிய கம்பியானது சுடுகின்றது என்றால், அந்த கம்பி தீயோடு ஒன்றி கலந்து விட்டதனாலே அந்த கம்பியில் இருந்து கொண்டு அந்த நெருப்பு தான் தன்னுடைய சுடுதல் தொழிலை செய்கின்றது. பார்ப்பவருக்கு அந்த கம்பியை நேரடியாக சுடுவதாக, தீயோடு சம்பந்தப்படாவிட்டால் அந்த கம்பி சுடுமா? அதுக்கு அந்த கம்பிக்கு இயல்பா கிடையாது. அதுபோல சிவத்தோடு ஒன்றி தான் வேறு சிவம் வேறு என்ற நிலை இல்லாமல் சிவமாகவே குரு இருப்பதனாலே சிவத்திற்கும் குருவுக்கும் பேதம் காணக்கூடாது, அப்படி காணும் வரை நமக்கு முத்தியே கிடைக்காது என்பதை திட்டவட்டமாக நமக்கு சைவ சித்தாந்தம் அறிவிக்கின்றது. அதை அருமையாக உலகியல் ஓமை சொல்லி, சிவபெருமான் தான் குருவாக வரணும், ஒரு ஆன்மாவால இன்னொரு ஆன்மாவை வந்து உய்யக்கொள்ள முடியாது. ஏன் அப்படின்னா, வீட்டில் இருக்கின்ற ஒருவருக்கு ஒரு உடல் நலம் இல்லை, ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அவர்களால் முடியலைன்னா அது அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு தான் முதல் உடனடியாக தெரியும். கூடவே இருப்பவர்கள் அவருடைய தன்மை என்ன, அவர்களை எப்படி கவனிக்க வேண்டும், அவர்களை எப்படி பேண வேண்டும், இதெல்லாம் வீட்டில் இருப்பவர்களுக்கு தான் தெரியும் இல்லையா? அவர்களுக்கு தெரியுமா அல்லது தெருவில் உள்ள பிறருக்கு தெரியுமா? வீட்டில் கூடவே இருப்பவர்களுக்கு தான். வீட்டில் உள்ளவருக்கு ஒரு உடல்நலம் இன்மைனா அவரோடு நன்கு எப்போதும் ஒன்றாக உடனாக இருக்கின்ற வீட்டிலே உள்ள குடும்பத்தாருக்கு தான் தெரியும். அவர்களுக்கு தான் அந்த அன்பும் அக்கறையுமா மற்றவரை காட்டிலும் அதிகமாக இருக்கும். அதுபோல உயிர்களுக்கு வந்து ஆணவ நோய் அவர்களை துன்பப்படுத்துகின்றது, அது உலகப்பற்றிலேயே தள்ளுகின்றது என்று சொன்னால், அந்த ஆணவ நோயை எப்படி குணப்படுத்துவது, எப்படி தீக்கை அருளி தீக்கையின் மூலம் குணப்படுத்துவது என்று அந்த உயிர்களோடைய ஒன்றாக உடனாக இருக்கின்ற சிவ பரம்பொருளுக்குத்தான் அந்த உயிர்களை எப்படி பக்குவப்படுத்துவது என்று தெரியுமே ஒழிய புறமாக இருக்கின்ற பிறருக்கு தெரியாது. ஆகையினாலே சிவபெருமானே குருவாக வந்து ஆட்கொள்ள வேண்டும் என்ற கருத்து இதனால் வலியுறுத்தப்படுகின்றது. இதனை பிரிது மொழிதல் அணியிலே சொல்லிட்டார், அகத்துறு நோய்க்கு உள்ளினரே உள்ளினர் அன்றி அதனை சகத்தவரும் காண்பரவுதான். வீட்டிலே இருக்கின்ற ஒருவருக்கு வந்த நோயை அந்த வீட்டில் உள்ளவர்கள் அறிவது அல்லாமல் மற்றவர்களா அறிவார்கள் அப்படின்னு சொல்லி அதோடு நிறுத்திட்டார். அப்ப இதுல சொல்ல வந்த விஷயம் என்ன, வீட்டில் உள்ளவர்கள் நோயை வீட்டில் உள்ளவர்தான் அறிவார்கள், மற்றவர்கள் அறிய மாட்டார்கள் என்ற விஷயத்தை சொல்ல வரல. இதை சொல்லுவதன் மூலம் நாம் பெற வேண்டிய செய்தி என்னவென்றால், அதுபோல உயிருக்கு உள்ள குறைபாடுகளை நீக்கி உயிரை எப்படி ஆட்கொள்ளணும்னு உயிரோடு ஒன்றாக உடனாக இருக்கின்ற எம்பெருமான் தான் அறிவார் என்பது. அதான் வள்ளுவர் பெருமான் சொல்வார், கடலோடா கால்வல் நெடுந்தேர், கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து அப்படின்னு சொல்வார். ஒரு குரல்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, ஐயா தேர் வந்து கடல்ல ஓடாது, கடல்ல ஓடுற கப்பல் இருக்க அது தரையில ஓடாது அப்படின்னு சொல்லிவிட்டார். இது வந்து வள்ளுவர் திருக்குறள் சொல்லிதான் நமக்கு தெரியணுமா, அது தேர் நிலத்துலதான் ஓடும், கடல் கப்பல்ல கப்பல் வந்து கடல்ல தான் ஓடும், இதெல்லாம் கூட இப்படி பாட்டுலாம் படிச்சுதான் தெரியணுமா அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அப்படி இல்லை. அதன் மூலம் அவர் சொல்ல வருகின்ற செய்தி வேறு. ஒரு செய்தியை சொல்வதற்கு இப்படி இன்னொரு செய்தியை சொல்லிவிட்டு விட்டு விடுவார்கள். நாம இதன் மூலம் என்ன சொல்றாங்க உயித்து உணரணும். அதான் கவி இன்பம் என்பது அதுதான். இதைத்தான் பெரிது மொழிதல் அணி. ஒன்றை சொல்வதற்கு பெரிதொன்றை சொல்வது பெரிது மொழிதல் ஒட்டு என்றும் சொல்வார்கள். அப்ப அதன் மூலம் வள்ளுவர் என்ன சொல்ல வருகின்றார், உன்னுடைய செயல்திறன் எந்த இடத்துல அது வந்து செல்லுபடியாகும் அந்த இடத்துல உன் செயல்திறனை காட்டு. செல்லுபடியாகாத இடத்துல வந்து உன் செயல்திறனை காட்டினால் தேர் ரொம்ப கம்பீரமானதுதான், நல்லா ஓடுது, அதுக்காக வேண்டிய கடல்ல ஓட முடியுமா? ஆகவே உன்னுடைய காரியம் செல்லக்கூடிய இடத்துல என்ன காட்டினா அந்த காரியம் வெற்றி பெறும், செல்லாத இடத்துல போய் காட்டு நினைத்தால் அது வெற்றி பெறாது என்பதுதான் இங்கே வள்ளுவர் பெருமாள் சொல்லுகின்ற கருத்து. அதுபோல வீட்டிலே இருப்பவருக்கு வந்து பிணியினை நோயினை வீட்டில் உள்ளவர்கள் தான் அறிவார்கள், அண்டையினால் அறிய மாட்டார்கள் என்று சொல்வதன் மூலம் உயிர்களுக்குற்ற ஆணவ நோயினை உயிரோடு ஒன்றாய் உடனாய் இருக்கின்ற எம்பெருமான் தான் அறிவார், ஆகவே அவரால் தான் அதனை குருவாக இருந்தபடி தீர்க்க முடியும் என்ற கருத்து தான் இங்கே உணர்த்தப்படும் கருத்தாகும். அடுத்தார் போன்று கூறுகின்றார், அப்படி எழுந்தருள்கின்றாரே எம்பெருமான். ஆகவே அடுத்த பாடலிலே அவர்கள் சொல்வது என்னவென்றார், இப்படி குருவாக எழுந்தருள்கின்றாரே, உலகத்தில் உள்ள எல்லோரையும் ஒரே சமயத்தில் ஆட்கொள்வதற்காக குருவாக எழுந்தருளவில்லை. எதுக்காக குருவாக எழுந்திருப்ப? மணிவாச பெருமான் வரலாற்றில் பார்க்கின்றோம், மாணிக்கவா சுவாமிகள் குதிரை வாங்குவதற்காக வேண்டி பாண்டியமனுடைய ஆணைப்படி கருவூலத்தில் இருந்த செல்வத்தை வேண்டிய அளவு செல்வத்தை எடுத்துக்கொண்டு குதிரை வாங்குவதற்காக வேண்டி பரிவாரங்களோடு செல்கின்றார்கள். அவர்கள் அமைச்சர், ஆகவே பரிவாரங்களோடு குதிரையிலே செல்கின்றார்கள். செல்கின்ற வழியிலே திருப்பெருந்துறை என்ற தலத்திலே எம்பெருமான் குருந்தமரத்தை ஒரு அழகிய சோலையிலே குருந்தமரத்தடியிலே எழுந்தருளி கைலாயத்திலே இருந்து அங்கு வந்து எழுந்தருள்கின்றார் எம்பெருமான். பூதகணங்களை எல்லாம் மானுட சிவனடியார் கோலத்திலே இருக்கும்படியாக தம் பக்கத்திலே அமர்த்தியிருக்கின்றார். சிவாகம ஒளியை எழுப்புகின்றார். அப்ப மணிவாசக பெருமான் அதனாலே தடுத்து ஆட்கொள்ளப்படுகின்றார்கள். மணிவாசக பெருமான் வந்து பார்க்கின்றார்கள், அவர்களுக்கு தான் அங்க குருவாக எழுந்தெடுப்பது சிவபெருமானும் உணர முடியும். எல்லா கூட வந்தவர்கள் எல்லாரும் உணர்ந்தார்களா என்றால் இல்லை. ஏன்னா அங்க சிவபெருமான் திருப்பரந்துரை எழுந்தெழுதிய நோக்கம் என்ன? மாணிக்கவா சுவாமியை ஆட்கொள்ள வேண்டும் என்பதுதான். ஆகவே எந்த ஆன்மா பக்குவம் அடைந்து ஞானத்தை பெறக்கூடிய நிலையிலே இருக்கின்றதோ அந்த ஆன்மாவை ஆட்கொள்வதற்காகத்தான் குருவாக எழுந்தெழுகின்றார். ஆகவே மற்ற ஆன்மாக்கள் அந்த பக்குவம் வராத மற்ற ஆன்மாக்கள் சிவபெருமான் தான் இப்படி குருவாக எழுந்தொழுகின்றார் என்ற உண்மையை உணரமாட்டார்கள். அவர் அந்த ஞான குருவையும் சாதாரண மனிதர்கள் போலதான் நினைப்பார்கள். அதைத்தான் சொல்கின்றார் மூன்றாவது குரற்பாவிலே, அருளா வகையால் அருள் புரிய வந்த பொருளா அறியா புவி. புவினா என்ன? உலகம். உலகத்துக்கு தெரியாது, அந்த ஞானம் பெறக்கூடிய நிலையில் இருக்கின்ற அந்த பக்குவ சீடனுக்கு தான் தெரியும் குருவாக இருப்பது சிவம்னு. புவி உலகம், உலகத்துக்கு தெரியாது, உலகத்தில் உள்ள மற்ற மக்களுக்கு தெரியாது. அதான் படைப்பு நிலை ஈறு மறைப்பு என்னும் நான்கினையும் தோன்றாது செய்தவாறு போல அருள் என்னும் தொழிலையும் தான் பண்ணாதது போல பண்ணும்படி மானுட வடிவு என்னும் அங்கியால் மறைத்துக் கொண்டு வந்த உண்மை பொருளே இக்குரு வடிவு என்பதனை அறிய மாட்டாது உலகு என்க. மற்ற நான்கு தொழில்கள், மொத்தம் ஐந்து தொழில்கள் சொல்வார்கள், படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளர் என்று சொல்வார்கள். உலகத்தை எம்பெருமான் தான் படைக்கின்றார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியவில்லை, அவர்தான் காத்து வருகின்றார் என்றும் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஒரு தெரு தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னா இருந்தாலே போறோம், நான் தான் வந்து எல்லாரையுமே காக்கணும் எனக்கு நினைப்பு வந்தது. அப்போ ஒரு ஊரு ஒரு நாடு கட்டுப்பாட்டுகள் வந்தா கேட்கவே வேண்டாம். ஆனா உண்மையில் எல்லா உலகங்களையும் காத்து வருபவர் யார் அப்படின்னா அது எம்பெருமானாகிய சிவபெருமான் தான். அப்ப அவர் காத்த தொழிலையும் தான் தான் செய்யறோம்னு தெரியாதபடி செய்கின்றார். அழித்தல் தொழிலும் அவர் எப்ப செய்வாரோ நமக்கு தெரியாது. மறைத்த தொழில், அது தொழிலே மறைத்தல் என்பது இருக்கின்றது, அதுவும் நாம் அறிந்து கொள்ள முடியாது. அத மாதிரிதான் இந்த அருளல் தொழிலையும் சிவபெருமான் தமக்குரிய அந்த திருமேனியினை நீலகண்டத்தோடும் பிறைச்சந்திரனோடும் கங்கையோடும் திருச்சடையோடும் புலித்தோளோடும் ரிஷப வாகனத்திலே பார்வதி தேவியாரோடு வந்து எழுந்தருளி சிவபெருமான் வந்து அருள் செய்வதாக அப்படி நேரடியாக காட்டிக்கொள்ளாமல் மானுட வடிவத்திலே குரு வடிவத்திலே வந்து அந்த அருளை பிறர் தெரியாதவாறு செய்கின்றார். மற்ற தொழில்களை செய்வது மாதிரிதான் இந்த தொழிலையும் பிறருக்கு தெரியாதவாறு, ஆனா அந்த அருளை பெறுவதற்கு உரியவர்கள் இருக்கின்றார்களே அந்த உரிய ஆன்மாக்கள் சிவனன யானும் தேரினன் காண்க, புவனியில் சேவடி தீண்டினன் காண்க, புவனியில் சேவடி தீண்டினன் காண்க. அந்த உலகத்தில் திருவடி வச்சுட்டாங்க, எதற்காக திருவடி வச்சார்? எப்படிப்பட்ட திருவடி வச்சார்? நான்முகன் முதலா வாம் நான்முகன் முதலா வானவர் தொழுதல ஈரடியாலே மூவுலக அளந்து நாட்டிசை முனிவரும் ஐம்புலன் மலர போற்றிசை கதிர்முடி திரு நெடுமாள். தேவர்கள் முனிவர்கள் எல்லாரும் அப்படி திரு நெடுமாளை கண்டால் அப்படி எழுந்து விதத்தின் மேல் கைகூப்பி வணங்குகின்றார்கள். அப்படிப்பட்ட தலைமைப்பாட்டை உடைய அந்த திருமால் பன்றி வடிவம் கொண்டு நிலத்தை அகழ்ந்து அகழ்ந்து அகழ்ந்து திருவடியை எப்படியாவது அறிந்து கொள்ள வேண்டும் என்று முயன்று இறுதியில் அறிய முடியாமல் ஹரஹர சிவசிவ என்று ஓலமிட்டும் அன்று அவருக்கு காணப்படாத அந்த திருவடிகள் எளியனை உய்விக்க வேண்டும் என்ற கருணையோடு இந்த நிலத்திலே தீண்டி வந்ததை என்று மணிவாசக பெருமான் உருகுகின்றார்கள். புவனியில் சேவடி தீண்டினன் காண்க என்றார். அப்படி புவனியில் சேவடி தீண்டி வந்த எம்பெருமான் சிவபெருமானே என்று அடியேனும் தேரினன் என்று சொன்னான். சிவனன யானும் தேரினன் காண்க, குவளை கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க. சிவபெருமானையும் கண்டேன், உடனே உள்ளே அவரோடு நீக்கமின்றி இருக்கின்ற அந்த அருட்சக்தியையும் கண்டேன் என்று மணிவாசக பெருமான் சொல்வது போல அந்த அருள் பெறுவதற்கு உரிய ஆன்மாக்கள் அறிவார்கள். ஏனையோர் அறியாதபடி வந்து அருளை செய்கின்றார் என்று இந்த 43வது குரட்பாவிலே கூறுகின்றார்கள். இந்த அதிகாரத்திலே 3வது குரட்பா. அடுத்த குரட்பாவிலே ஏன் உலகத்தவர்கள் அறிய மாட்டார்கள், சிவபெருமான் தான் குருவாக வந்திருக்கின்றார், நம்மளை ஆட்கொள்ள வரல, அந்த பக்குவ ஆன்மாவும் ஆட்கொள்ள வந்திருக்கின்றார் அப்படின்னு அறியட்டுமே, வந்திருக்கவர் சிவபெருமானே ஏன் உலகத்தவர்கள் அறிய முடியல, அது காரணம் சொல்கின்றார். பொய்யிருண்ட சிந்தை பொறியிலார் போதமா மெய்யிரண்டும் காணார் மிக என்று சொன்னார். எப்படிப்பட்டவர்கள் உலகத்தவர்கள் என்று சொன்னால், நிலையில்லாத உடல் வாழ்க்கையை நிலையானது என்று கருதி அதைக் கொண்டு நிலையில்லாத உலகப்பற்றிலேயே அழுந்தி இருப்பதனாலே, சிவசிந்தனையிலே உரைப்பும் வைராக்கியம் அவர்களுக்கு வராததனாலே அவர்களால் குருவாக வந்திருப்பவரை சிவம் என்று உணர முடியவில்லை. அவர்கள் சிந்தையிலே பொய் இருண்டுள்ளது, பொய்யிருள் கடிந்த என்று திருவாசகம் சொல்கின்றது. அது ஆணவ மனம் தான், அதுதான் பொய்னு சொன்னார். அந்த ஆணவ மனம் இருட்டு மாதிரி அப்படி இருண்டு இருந்து மறைக்கின்றது. ஏன் அவனால பொருளை பார்க்க முடியல, இருட்டுக்குள்ள இருக்கான். அந்த மாதிரி பொய் என்ற அந்த ஆணவ மலை இருட்டுக்குள்ளே உலகத்தவர்கள் அந்த பாச தடைக்குள்ளே இருப்பதனாலே பொறியிலார் ஞானமாகிய செல்வத்தை இழந்திருக்கின்றார்கள். சிவபெருமானை பார்ப்பதற்கு ஞானம் வேண்டும், அந்த ஞானத்தை பெறவில்லை என இருட்டிலே இருக்கின்றார்கள், அஞ்ஞான இருளிலே இருக்கின்றார்கள், ஞான செல்வத்தை பெறாமல் இருக்கின்றார்கள். ஆகவே சிவபெருமானுடைய சொரூபத்தையும் அவர்கள் அறிய மாட்டார்கள், அவன் குருவாக வந்திருக்கின்ற அந்த வடிவத்தையும் அவர்களால் அறிய முடியாது. போதமா மெய் இரண்டும் காணார் மிக, போதமாகிய அருளையும் மெய் என்று சொன்னால் அந்த தேசிக வடிவத்தையும் அந்த தேசிக வடிவத்தினுடைய மாட்சிமையையும் இரண்டையுமே உணரமாட்டார்கள். மிக மிக சிறிதும் உணரமாட்டார்கள் என்று சொன்னார். அதான் மணிவாசக பெருமானே பாடியிருக்கின்றார்கள், உலகத்தவர்கள் இவ்வுண்மையை உணராமல் தம்முடைய அருள் அனுபவத்தை உணராமல் இகழ்கின்றார்கள். அவர்கள் இகழ்ந்து கொண்டே இருக்கட்டும், சிரித்துக் கொண்டே இருக்கட்டும், அதனால நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. நாட்டார்கள் நகை செய்ய, நாட்டார்கள் உலகத்தவர்கள் நகைக்கட்டும் ஐயா, அமைச்சரா போனாரு, அருமையான உடையோடு போனார், பரிவாரங்களோடு போனார், நிறைய செல்வத்தோடு போனார், எல்லாத்தையும் யாரோ ஒரு சிவமுனிவரா அவர்கிட்ட கொடுத்துட்டு சாதாரண துணியோடு இப்படி சிவ வேடம் தாங்கி நிற்கின்றாரே, இது என்ன, இது என்ன ஆட்சி இருக்கு அப்படின்னு சொல்லி சிரிக்கின்றார்கள். இப்ப போனார், போன வழியில எப்படி உடனடியா மாறிட்டாரா அப்படின்னு சொல்லி நகைக்கின்றார்கள். அதனால் நமக்கு ஒரு பாதிப்பும் இல்லை, அவர்கள் நகைத்துக் கொண்டே இருக்கட்டும். ஆனா நாம என்ன செய்யறோம், நாம இந்த உலக துன்பத்திலிருந்து மும்மள துன்பத்திலிருந்து நீங்கி பேரின்ப வீட்டினை அடைந்து கொண்டிருக்கின்றோம், நாட்டார்கள் நகை செய்ய நாம் மேலே வீடே இதே என்று அடுத்தார்கள் சொல்கின்றார்கள். ஆகையினாலே நாம ஒரு சிறந்த பொருளை பெற்றிருக்கின்றோம், அதன் அருமை தெரியாம நம்ம நாலு பேர் இகழ்ந்தா அந்த சிறந்த பொருளை நாம இழந்துருவோமா, இதை வச்சிருந்தா அவன் இகழுதானே அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த பொருளை விட்டுருவோமா, இகழுதுன்னு பார்த்து நாம சிரிப்போம், அவ்வளவுதான். நம்ம பார்த்து அவன் சிரிப்பான், அவனை பார்த்து நாம செஞ்சுட்டு இருக்க வேண்டிதான். நம்மகிட்ட இருக்கிற செல்வத்தால வந்த பயனை நாம விட்டுருவோமா, விடமாட்டோம். அது மாதிரி அருமை தெரியாதவர்கள் இகழ்கின்றார்கள், ஆனால் நாம் பேரின்ப வீட்டை எய்துகின்றோம் என்று திருவாசகம் சொல்வது போல உலகத்தவர்கள் பொய்யிருண்ட சிந்தையினராய் ஞான செல்வம் இன்றி, பொறி என்பது இந்த ஞான செல்வம் அருட்செல்வம், அது இல்லாததனால் போதமாம் மெய் இரண்டும் காணார் மிக, போதமாகிய திருவருளையும் அவர்கள் உணரமாட்டார்கள், மெய்யாகிய தேசிய வடிவத்தையும் உணரமாட்டார்கள், இரண்டையும் மிக காணார் சிறிதும் காணமாட்டார்கள் என்று கூறினார். அடுத்த குரட்பாவிலே இந்த தேசிய வடிவம் எப்படிப்பட்டது, இப்படிப்பட்ட தேசிய வடிவத்தை உலகத்தோர் காணாமல் இருக்கின்றார்கள் என்று உணர்த்துகின்றார். பார்வை என மாக்களை முன் பற்றி பிடித்தற்காம் போர்வை என காணா புவி. பார்வை என்ன, பார்வைனா என்ன அப்படின்னா பார்வை விலங்கு சொல்வார்கள், தீவகம்னு சொல்வார்கள். அது உண்மையில வந்து மிருகம் இல்லை, பறவை மாதிரியும் செய்திருப்பார்கள். உண்மையான பறவை இல்ல, அந்த தோற்றத்தை கொண்ட ஒரு பொருள். அதாவது வேடன் போய் நின்னா அப்படின்னா விலங்குகள் பறவைகள் அங்க நிக்குமா, ஓடி பெரும் பயந்து. அப்ப அந்த விலங்குகளும் அந்த மிருகங்களையும் பறவைகளையும் வரவழைப்பதற்கு என்ன பண்ணுவாங்க, அருகிலே வரவழைப்பதற்கு இந்த பார்வை விலங்கு விலங்கு மாதிரி இருக்கின்ற இந்த உருவத்தை கொண்டு அங்க வச்சுட்டு, அல்லது பறவை மாதிரி இருக்கின்ற இந்த வடிவத்தை அந்த பொருளை அங்க வச்சுட்டு இவர்கள் பின்னால் பதுங்கி நிற்பார்கள். அப்ப நம்ம மாதிரியே ஒரு மிருகம் இருக்கின்றதேன்னு மிருகம் வரும், பறவை வரும்போது நம்ம மாதிரியே ஒரு பறவை இருக்கின்றதேன்னு வரும், வந்தவுடன் அகப்படுத்திக் கொள்வார்கள். அது அவர்கள் அழிப்பதற்காக செய்கின்றார்கள். இங்கே சுவாமி அதே செயலை ஆக்கத்திற்காக செய்கின்றார், துன்பத்திலிருந்து நீக்கி பேரின்பத்தை கொடுப்பதற்காக செய்கின்றார். தம்முடைய காலகண்டத்தோடும் முக்கண்ணோடும் மான்மழுவோடும் கங்கா மதியோடும் விஸ்வபவனத்திலே எழுந்தருளினால் பக்குவமான அந்த சீடன் கூட கண்டு அஞ்சுவான், அந்த கோலத்தை கண்டு வழிபடுவதற்கு வரதற்கு அஞ்சுவான். ஆகையினாலே உலகத்திலே வாழ்கின்ற பக்குவ சீடர்களை ஆட்கொள்வதற்காக வேண்டி உலகத்து மானிடர் போலவே வடிவம் கொண்டு, அதான் பார்வை போல, அந்த பார்வை விலங்கு போல, அது எப்படி மாக்களை முன் பற்றி பிடித்தற்கு போர்வையாக பயன்படுகிறதோ, மாக்கள் அதாவது மாக்கள்னா விலங்குகள், விலங்குகளை பற்றி பிடிப்பதற்கு அந்த பார்வையானது, அந்த விலங்கு போன்று இருக்கின்ற பறவை போன்று இருக்கின்ற வடிவமானது எப்படி பயன்படுகிறதோ, போர்வை போல பயன்படுகின்றதோ, அதுபோல ஒரு மானுட போர்வை கொண்டு உள்ளே சிவபெருமான் இருந்து கொண்டு அருள் செய்ய வந்திருக்கின்றார் என்ற உண்மையினை புவி அதாவது உலகத்தவர்கள் அறிந்து கொள்ள மாட்டார்கள் என்று தெரிவிக்கின்றார். அடுத்த குரட்பாவிலே சொல்கின்றார்கள், ஆகவே இந்த பக்குவம் இல்லாத உலகத்தவர்களுடைய பேச்சை கேட்டு நீயும் என்ன நினைத்து விடாதே, சிவபெருமான் வந்துதான் நமக்கு ஞானத்தை உணர்த்த வேண்டுமா, அதெல்லாம் வேண்டாம், நமக்கு ஒரு குரு வேண்டுமா, குருவெல்லாம் வேண்டாம், நாமே ஞானத்தை உணர்ந்து கொள்ளலாம் என்று கருதாதே, குருவின் துணையின்றி உணர முடியாது. உலகத்தவர்கள் சொல்லலாம், அவர்கள் பொய்யிருண்ட சிந்தையுடையவர்களாக இருக்கின்றார்கள், ஆகவே சிவமெல்லாம் குருவாக வரவில்லை என்று அவர்கள் சொல்லலாம், ஆனால் குருவாக இருப்பவர் சிவபெருமானே என்பதை நீ நிச்சயமாக உணர வேண்டும் என்று இந்த ஆறாவது குரட்பாவிலே வலியுறுத்துகின்றார்கள். எமக்கு என் எவனுக்கு எவை தெரியும் அவ தமக்கு அவனை வேண்ட தவிர, எவனுக்கு எவை தெரியும், அதாவது குரு வந்து அதாவது சாஸ்திரங்கள் எவ்வளவோ இருக்கு, எவ்வளவோ சாஸ்திரங்கள் இருக்கு, அதை நான் படிக்கிற எனக்கு விளங்குது, அப்புறம் எனக்கு எதுக்கு குரு உபதேசிப்பதற்கு, அதனால எனக்கு அது அவசியம் இல்லை. எமக்கு என் எமக்கு எதுக்கு, எமக்கு என்ன எமக்கு எதுக்கு குரு அப்படிங்கிற கருத்தை தவிர்த்து விடுவாயாக, விட்டு விடுவாயாக. எவனுக்கு எவை தெரியும், ஞான குரு உணர்த்தினாலன்றி யாருக்குத்தான் எந்த உண்மையை உணர முடியும். அவ்வ சாத்திரங்கள் இருக்கு, அதை நான் பார்த்து புரிஞ்சு புரிஞ்சுவிடுவேன்னா, அவ்வ அந்த சாத்திரங்களே தமக்கு அவனை வேண்ட தவிர, அதாவது அந்த சாத்திரங்களே எப்படி அமைந்திருக்கின்றன என்று சொன்னால், ஒரு ஞான குரு வந்து விளக்கினால்தான் அந்த சாத்திரங்களின் பொருள் விளங்கும் அப்படிங்கிற மாதிரிதான் அந்த சாத்திரங்களே அமைந்துள்ளன. ஞான சாத்திரங்களுக்கு முதல்ல போவான, சாதாரண பள்ளிக்கூட பாட புத்தகங்களை எடுத்துக்கொள்வோம், அந்த பள்ளிக்கூட பாட புத்தகங்களே எப்படி அமைந்துள்ளன, இந்த புத்தகம் தனியா படிக்கணும், இதுல என்ன கேள்வி வரும், நான் படிச்சுக்கிட்டுதேன் அப்படின்னு யாரும் சொல்லுவதில்லை. இதுக்கு போய் பள்ளிக்கூடம் போய் அங்க அவர் வாத்தியார் கட்டுப்பட்டு உட்கார்ந்து இருந்து அவர் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டு இதெல்லாம் எனக்கு எதுக்கு, இந்த பாடம் இதுதானே படிக்கணும், இதுதானே பரிசு எழுதணும் மார்க் வாங்கணும், நான் படிச்சுக்கிட்டுதேன்னு சொன்னால் அப்ப பெற்றோர்கள் என்ன சொல்வார்கள், பிள்ளைகளை பார்த்து இப்ப இந்த பாடப்புத்தகமே எப்படி அமைந்திருக்கின்றன என்று சொன்னால், ஒரு ஆசிரியர் இருந்து இதன் பொருளை விளக்கினால்தான் இந்த பொருள் விளங்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்புல தான் அந்த பாடப்புத்தகத்தையே தயார் செய்துள்ளார்கள். சின்ன சின்ன கலைகளாக இருந்தால் கூட அதற்கு குரு வேண்டும், அதான் உலகத்திலே பழமொழி ஒன்று வழங்கி வரும், தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. ஆகவே சிறிய சிறிய கலைகளுக்கே அதற்கு உரிய அறிவு பெற்ற ஒரு ஆசிரியர் தேவைப்படுகின்றான் என்று சொன்னால், மேலான முத்தியினை அருள்வதற்கு அங்கே ஞானாசிரியன் வேண்டாமா, ஞானாசிரியின் துணையின்றி அறிவதற்கரிய சிவத்தை நாம் எவ்வாறு அறிய முடியும். எனவே குரு வழிபாடு மேற்கொண்டால் அன்றி நமக்கு உய்வு இல்லை என்ற கருத்தைத்தான் இதை வலியுறுத்துகின்றார். ஆகையினாலே அவ்வ அவ்வன்னா அந்தந்த சாத்திரங்கள் தமக்கு அவனை வேண்ட, தம்மை உணர்ந்து கொள்வதற்கு தம் பொருளை உணர்த்துவதற்கு குருவை வேண்டி நிற்கின்றன, ஒரு குரு உணர்த்தினால்தான் இதன் பொருள் உணர முடியும் அப்படிங்கிற அமைப்புல ஞான சாத்திரங்கள் அமைந்துள்ளன. எனவே தவிர, எமக்கு என் எமக்கு குரு எதற்கு என்ற எண்ணத்தை தவிர்ப்பாயாக, எவனுக்கு எவை தெரியும் ஞானகுரு வந்து உணர்த்தாவிட்டால் யாருக்குத்தான் மெய்ப்பொருளை உணர முடியும் என்று அருமையாக உணர்த்துகின்றார்கள். ஆகையினாலே இதுக்கு வேறு மாதிரியாகவும் பொருள் சொல்வார்கள். எமக்கு என் என்று சொன்னால் இந்த நூலாசிரியரே சொல்வதாக நம்முடைய வஜ்ரவேல் முதலியார் அவர்கள் ஆதீன வித்வானவர்கள் சொல்கின்றார்கள். எமக்கு என் அப்படின்னா, நீ குருவை ஒத்துக்கொண்டால் அதனால எனக்கு என்ன லாபம், நீ அல்லது நீ குருவெல்லாம் ஏத்துக்கிட மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால எனக்கு என்ன நஷ்டம் வருது, எனக்கு என்ன, நீ குருவை ஏத்துக்கிட்டா எனக்கு என்ன, ஏத்துக்கிட்டாட்டா எனக்கு என்ன. உனக்கு உய்வு வேணும் அப்படின்னா நீ என்ன செய்ய வேண்டும், ஞான குருவை உன்னுடைய உய்வுக்காக நீ ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். அப்பந்தான் உனக்கு உய்தி கிடைக்கும், உனக்கு அப்பந்தான் பாச வீடும் சிவப்பேரும் கிடைக்கும். ஒரு நூற்பொருள் விளங்குவதற்கு அந்த நூலே தனக்கு உரிய ஞானாசிரியரை நாடி நிற்பதனாலே எவனுக்குத்தான் எந்த நூற்பொருள் தான் குருவை இன்றி தெளிவாக விளங்கும், விளங்காது. ஆகையினாலே நூலே அமையும் ஆசான் வேண்டாம் என்ற கருத்தை தவிர்ப்பாயாக என்று சொல்லி விளக்குகின்றார்கள். நிரம்பலை தேசிகர் கொண்ட பொருளைத்தான் இவ்வாறு விளக்குகின்றார்கள். அடுத்த குரட்பாவிலே சொல்கின்றார்கள், சிவபெருமான் தான் ஆணவ மலத்திற்கு பகை, ஆணவ சக்தி அவனால தான் ஒடுக்க முடியும். அப்படின்னாலும் கூட அந்த சிவபெருமான் தேசிகனாக வந்துதான் அருள் செய்தால்தான் நமக்கு ஆணவ சக்தி நீங்கும் அல்லது அநீங்காது என்பது அடுத்த குரட்பா. அதற்கு அருமையான ஒரு எடுத்துக்காட்டு. ஆனா இந்த காலத்தில் அந்த கலைகள்லாம் இல்லாமல் போய்விட்டன. ஆகவே நாம் அந்த கலையை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. என்னவென்றால், அறவினாலே தீண்டப்பட்டு விஷம் ஏறிய ஒருவனுக்கு அந்த விஷத்தை எப்படி இறக்குவார் என்றால் மாந்திரிகம் மூலமாக இறக்குவார்கள். இந்த மாந்திரிகம்லாம் நம்முடைய ஆகம சார்பு நூல்களிலே சொல்லப்பட்டுள்ளன. சித்தாந்த பிரகாசிகளே நம்முடைய சிவஞான சுவாமிகள் காட்டுகின்றார்கள். காரிடம் தக்கினம் போன்ற நூல்கள் எல்லாம் இருக்கின்றன, ஆகம சார்பு நூல்கள். அதாவது எப்படி என்றால், அந்த விஷம் ஏறி கிடக்கின்றானே அவனை மாந்திரிகன் பார்ப்பான். எப்படி பார்ப்பான் என்று சொன்னால், அந்த அரவுக்கு பகை எது என்றால் கருணன். அது மாதிரி கீரியும் பகை. எல்லா பொருள்களுக்கும் என்ன உள்ளது என்று சொன்னால், அதிதெய்வம் உள்ளது, மந்திரம் உள்ளது. உலகத்தில் உள்ள எல்லா பொருளுக்கும் மந்திரம் உள்ளது, அதிதெய்வம் உள்ளது. அப்ப கீரிக்கும் அதிதெய்வம் உள்ளது, கருணனுக்கும் அதிதெய்வம் உள்ளது, மந்திரம் உள்ளது. அந்த உரிய மந்திரத்தை அவன் உபதேச முறையில குரு பரம்பரையில அவன் மாந்திரிகன் படிச்சிருப்பான். அப்ப அவன் என்ன செய்கின்றான், அந்த மந்திரத்தை ஜபிக்கின்றான். ஜபித்து அந்த கருடனுக்குரிய அந்த அதிதெய்வமாக தன்னை பாவிக்கின்றான். அந்த கீரிக்குரிய அந்த அதிதெய்வமாக அந்த மந்திரமாக தன்னை பாவிக்கின்றான். அந்த பாவனையினாலே அவன் நோக்கும் பொழுது அது வந்து அவன் கருடனுடைய தன்மையிலே இருந்து, கருடன் எப்படி அந்த அறவை அளிக்கின்றதோ, கீரி எப்படி அந்த அறவை அளிக்கின்றதோ, அதுபோல அந்த தன்மை அவன் பெற்று அந்த அறவினுடைய விஷத்தை, விஷத்தின் கொடுமையினை, தாக்கத்தினை அவன் நீக்கிவிடுகின்றான். இந்த கலை முன்பு இருந்தது. ஆகையினாலே அப்படி ஒரு மாந்திரீகன் கீரியை பாவிக்க தெரிந்தவன், கருடனை பாவிக்க தெரிந்தவன் வந்து அவன் பார்த்தால்தான் அந்த விஷயம் நீங்கும் ஒழிய, கீரிதானே அறவுக்கு பகை, அந்த கீரியே வந்து இவன் மேல ஏறட்டுமே, விஷயம் ஏறினவன் மேல ஏறட்டுமேன்னு கீரியே அவன் மேல ஏறி இறங்கினாலும் அந்த விஷயம் நீங்காது. ஆனால் அந்த கீரியை பாவிக்க தெரிந்த பாவகன் நோக்கும் பொழுது அந்த விஷயம் நீங்கும். அதுபோல சிவபெருமான் நேரடியாக வந்து பாச நீக்கம் செய்ய மாட்டார், அவர் குருவாக வந்து சிவோகம் பாவனையினாலே அதை நீக்குவார் என்று சொல்லி எடுத்துக்காட்டு மூலம் விளக்கினார். விடம் நகுளம் மேவினும் மெய்ப்பாவகனின் நீளும் கடனில், கடனில்னா அந்த தன்மையில்.
5: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.

0: உயிர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 9.
1: இல்லாமல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி மகிழ்கின்றேன். தத்துவ ஞானத்தை எமக்கு கடந்த சில நாட்களாக தந்து கொண்டிருக்கக்கூடிய மனவாசகம் கடந்த தேவர் திருவடிகளுக்கு எங்கள் எல்லோருடைய வணக்கத்தையும் சமர்ப்பிக்கிறேன். மனவாசகம் கடந்த தேவர் மூலமாக சித்தாந்த அறிவை உலகெல்லாம் பரப்பி இருக்கக்கூடிய மெய்கண்ட தேவர் திருவடிகளை உச்சி மேல் சூட்டி மகிழ்ச்சி அடைகிறேன். உண்மை விளக்கம் என்கின்ற நூல் மனவாசகம் கடந்த தேவரால் இயற்றப்பட்டது.
2: அகங்காரம் புத்தி தத்துவத்தினின்றும் அகங்காரம் என்னும் அந்த கரணம் தோன்றும். இதில் ராஜசகுணம் மிகுதியாகவும்
1: ஸ்ரீராமுக்கு கொஞ்சம் இடைஞ்சல் இல்லை என்றால் இந்த பிரகிருதி மாயை அதுல இருந்தே வாசிப்போமா?
2: பிரகிருதி மாயை, ஓகே, பிரகிருதி மாயை, பிரகிருதி மாயை
1: போயிடலாம். படிச்சத வேகமா படிச்சிடலாம், அதுக்கு மேல
2: சரிங்க ஐயா. பிரகிருதி மாயை. இனி இவ்விரண்டு மாயைகளோடு பிரகிருதி மாயை என்பதையும் சேர்த்து மும்மாயைகள் என வழங்குவர்.
1: எவ்விரண்டு மாயைகளோடு?
2: சுத்த மாயை, அசுத்த மாயை, அதோடு பிரகிருதி மாயை. பக்கம் 36ங்க, மற்றவங்களுக்கு எல்லாருக்கும். இனி இவ்விரண்டு மாயைகளோடு பிரகிருதி மாயை என்பதையும் சேர்த்து மும்மாயைகள் என வழங்குவர். பிரகிருதி மாயை என்பது தனித்த ஒரு மாயை அன்று, அஃது அசுத்த மாயை நின்றும் தோன்றிய காரியமே ஆகும். அசுத்த மாயை மயக்கத்தை செய்யும் என பார்த்தோம். அம்மயக்கம் சிறிதே ஆகும். ஆயின் அசுத்த மாயையின் காரியமாகிய பிரகிருதி மாயையோ பெருமயக்கத்தை தருவதாகும். அசுத்த மாயை சுத்த மாயையின் உள்ளடங்கி நிற்பது என பார்த்தோம். அவ்வாறே பிரகிருதி மாயை அசுத்த மாயையின் உள்ளாக அடங்கி நிற்பதாகும். ஐயா, இந்த ஒரு வரி
1: இதுல ஒரு விடை வந்து விட்டது கேட்டதுக்கு. அதாவது யார் கேட்டாங்க? சரணம் மாயைக்குள்ளே சுத்த மாயை அடங்கி நிக்கிறதுங்கிறதா இவங்களும் சொல்றாங்க. என்ன என்றால், அடங்குறது என்றால் ஒருத்த நிலையிலே, அதாவது மாயினுடைய விரிவு நிலையிலே சுத்த மாயிலே இருந்து ஒவ்வொன்றாக விரிந்து விரிந்து வந்து மட்டத்துவங்கள் தோன்றிக் கொண்டே வருகிற பொழுது அசுத்த மாயிலே சுத்த மாயை தொடர்போடுதான் தத்துவங்கள் பிறக்கின்றன. அது கொஞ்சம் விளங்கிக்குங்க. அது நாங்கள் மேலே கீழே இருந்து மேல வரபடியா குழப்பம் இருக்கிறது. மேலே இருந்து கீழே வருகிற பொழுது சிவதத்துவங்கள் 5, அந்த சிவதத்துவங்களினுடைய தூண்டுதலிலேதான் வித்யா தத்துவங்கள் பிறக்கிறது. ஆகவே சுத்தமாயினுடைய அதிர்விலே இருந்துதான் எங்களுக்கு வித்யா தத்துவம் பிறக்கும். வித்யா தத்துவத்திலே இருந்துதான் ஆத்ம தத்துவங்கள் பிறக்கும். இது வெளிநிலை. ஒடுக்க நிலையிலே ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒடுங்கிக் கொண்டே போகிற பொழுது சுத்த அசுத்தமாயையே தத்துவங்களும் சுத்தமாய தத்துவங்களுக்குள்ளே போய் ஒடுங்குகிறபடியால் அதற்குள் அதனுடைய விரிவு என்று சொல்வதிலே தவறில்லை. அப்படி நாங்கள் வழங்கிக் கொள்வோம். எப்பொழுதும் கேள்விகளுக்கு விடை தேடுகிற பொழுது எந்த பிடிவாதமும் இல்லாமல் நாங்கள் விடை தேடுவோம். ஏனென்றால் நான் கேட்டேன், நான் சொன்னேன் என்ற பிடிவாதம் வந்துவிட்டால் பிறகு மாயை மறைத்து விடும். ஆகவே நாங்கள் பிடிவாதம் இல்லாமலே இப்போ ஒரு தரிசனம் கிடைத்திருக்கிறது, ஆகவே அது சரிதான் போல இருக்கிறது, அதை நாங்களே.
2: அசுத்த மாயை சுத்த மாயையின் உள்ளடங்கி நிற்பது என பார்த்தோம். அவ்வாறே பிரகிருதி மாயை அசுத்த மாயையின் உள்ளாக அடங்கி நிற்பதே ஆகும். எனவே சுத்தம் அசுத்தம் பிரகிருதி ஆகிய மும் மாயைகளையும் முறையே மேலாய் நிற்பது, அதன் உள்ளே நிற்பது, அதற்கும் உள்ளே நிற்பது என உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய உலகம் தோன்றுவது பிரகிருதி மாயையிலிருந்துதான். எனவே
1: பிரகிருதி மாயை சொல்லுகிறேன், இப்போ நாங்கள் இந்த உரையாசரூடாக கற்கிறோம். இனி வேற உரையாசிரியரூடாக கேட்கிற பொழுது சில நேரத்திலே இந்த கேள்விகளுக்கான விடைகள் மாறுபடலாம். ஏனென்றால் பழைய உரையாசிரியர்களோட உரைகள் இன்னும் ஆழமாக இருக்கும். இவர் நம்மோடு வாழ்கிற காலத்து உரையாசிரியர், அதுக்காக அவர் தாழ்ந்தவர் அல்ல. அதில் இன்னும் உயர்ந்த உரையாசிரியர்கள் பார்க்கிற பொழுது இதற்கான விளக்கங்கள் இன்னும் மாறுபட்டு கொண்டு போகலாம். நாங்கள் மனதையோ புத்தியையோ திறந்து வைத்துக் கொண்டு இவற்றை படித்துக் கொண்டு போவோம்.
2: நம்முடைய உலகம் தோன்றுவது பிரகிருதி மாயையிலிருந்து தான். எனவே பிரகிருதி மாயை நம்மோடு எவ்வாறு தொடர்பு கொள்கிறது என்பதை முதலில் நோக்குவோம். பிரகிருதி மாயை முக்குண வடிவாய் இருக்கும். சாத்விகம், ராஜதம், தாமதம் என்பன அம்முக்குணங்கள். மனத்தினை தன்னுள்ளே நுட்பமாய் அடக்கி நிற்கும் அரும்பு நிலை போல பிரகிருதி மாயை அம்முக்குணங்களையும் சூக்குமமாய் உள்ளடக்கி நிற்கும்.
1: அந்த ஓமை ஒரு நல்ல ஓமை, அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். மலருடைய வாசம் மொட்டுக்குள்ளே இருக்கிறது, ஆனால் மொட்டாக நிலையிலே நீங்கள் பிரித்து பார்த்தால் அதுக்குள்ளே வாசம் இருப்பது தெரியாது. அப்ப இல்லையா என்று கேட்டால் இருக்கிறது, மிகச் சூக்குமமாக இருக்கிறது.

0: இத்தகைய பிரகிருதியினின்றும் உயிருக்கு உதவுவனவாகிய அகக்கருவிகள் முதலில் தோன்றும். அகக்கருவிகளை அந்தக்கரணங்கள் என்பர். இத்தகைய பிரகிருதியினின்றும் உயிருக்கு உதவுவனவாகிய அகக்கருவிகள் முதலில் தோன்றும். அகக்கருவிகளை அந்தக்கரணங்கள் என்பர். சித்தம், புத்தி, அகங்காரம், மனம் என்னும் நான்குமே அவ்வகக்கருவிகள். அவை தோன்றும் முறையை பார்ப்போம். சித்தம். முக்குணங்களும் வெளிப்படாத காரண நிலையில் நின்ற பிரகிருதி பின்பு அக்குணங்கள் வெளிப்பட்டு தம்முள் சமமாய் நிற்கும் நிலை எனதாய் ஆகும். அந்நிலையில் அது குண தத்துவம் எனப்படும். வெளிப்பட்டதனை வியக்தம் என்றும் வெளிப்படாது நிற்பதனை அவ்வக்தம் என்றும் கூறுவர். பிரகிருதிக்கு அவ்வக்தம் என்ற மறுபெயரும் உண்டு. அவ்வக்தமாய் நின்ற பிரகிருதியே முக்குணங்களும் சமமாய் வெளிப்பட்டு வியக்தமாய் நிற்கையில் குண தத்துவம் எனப்படுகிறது. இக்குண தத்துவமே சித்தம் என்னும் அந்தக்கரணமாகும்.
1: ரொம்ப கவனித்துக் கொள்ள வேண்டும். குணதத்துவம் வேறு, சித்தம் வேற அல்ல. ரெண்டு வார்த்தையிலா சொல்லப்படுவதை தவிர குணதத்துவத்துக்கு இன்னொரு பெயர் தான் சித்தம். சித்தத்தில என்ன நடக்கும் என்றால் முக்குணங்களும் சமப்பட்டு நிற்கும்.
0: இக்குண தத்துவமே சித்தம் என்னும் அந்தக்கரணமாகும். சித்தம் ஆன்மா யாதொன்றையும் சிந்திப்பதற்கு கருவியாய் அமையும். புத்தி. முக்குணங்களும் சமமாய் நின்ற இக்குண தத்துவத்தில் புத்தி என்னும் அந்தக்கரணம் தோன்றும். புத்தியில் சாத்வீக குணம் மிகுதியாகவும் ஏனைய இரு குணங்களும் குறைவாகவும் இருக்கும். இங்கே ஒன்றை சொல்ல வேண்டும். ஒன்றிலிருந்து மற்றொன்று தோன்றுகிறது என்றால் ஒன்று மற்றொன்றாய் பரிணாமம் அடைகிறது என்பது கருத்தாகும். பரிணாமமாவது மாற்றம். இது பற்றி ஓர் ஐயம் எழக்கூடும். அகதாவது குணத்தத்துவத்திலிருந்து புத்தி தோன்றும் என பார்த்தோம். இப்பொழுது கூறியபடி குணதத்துவம் புத்தியாய் பரிணமிக்கும் என்றால் அவ்வாறு புத்தியாய் பரிணமித்த பின்பு அக்குணத்தத்துவம் தன்னிலையில் நின்று தனக்குரிய செயலை எப்படி செய்யும் என்பதே அவ்வையம். இதற்குரிய விடையை காண்போம். பரிணாமத்தில் இரண்டு வகையுண்டு. பால் முழுதும் திரிந்து தயிராகி விடுகிறது. இம்மாற்றம் முழு பரிணாமம் எனப்படும். வெண்ணெயை சில நாள் வைத்திருந்தால் அதன் ஒரு பகுதியில் புழு தோன்றும். ஒரு பகுதி புழுவாக மாறுவதால் இம்மாற்றம் ஏகதேச பரிணாமம் எனப்படும். பிரகிருதியிலிருந்து காரியங்கள் தோன்றுவது பால் தயிராவது போல முழு பரிணாமம் அன்று. வெண்ணையில் புழு தோன்றுவது போல ஏகதேச பரிணாமமே. ஆகையால் ஒரு தத்துவம் தனது ஒரு பகுதியில் வேறொரு தத்துவமாய் பரிணமிக்கும். அவ்வாறு பரிணமித்த பின்பும் பரிணமையாது நின்ற பகுதி முன்னை தத்துவமாகவே நின்று தனக்குரிய செயலை செய்யும். அம்முறையில் குணதத்துவம் தனது ஒரு பகுதியில் புத்தியாய் பரிணமித்த பின்பும் தனது நிலையில் நின்று தனக்குரிய செயலை செய்வதற்கு தடை இல்லை. இது
1: புத்தி தத்துவம், குணதத்துவம் புத்தி தத்துவமாக மாறிய பிறகும் குணதத்துவம் என்று ஒன்றும் நிற்கும். அவர்கள் இவ்வளவு தூரம் எனக்கு சொல்லுகிறார்கள். அந்த பதிவு இருந்த என்ற எல்லா தத்துவங்களும் ஒன்று மாறுகிற பொழுது அது நிக்கத்தான் ஒரு பகுதி தான் மற்ற பகுதியாக மாறப்போகிறது.
0: இது இனிவரும் பிற தத்துவங்களுக்கும் பொருந்தும். முக்குணங்களும் அறவே தோன்றாத நிலையை பார்த்தோம். அதுவே பிரகிருதி. முக்குணங்களும் சமமாய் தோன்றிய நிலையை பார்த்தோம். அதுவே குண தத்துவம். அதன்பின் முக்குணங்களுள் சாத்விகம் மிகுந்தும் ஏனையவை குறைந்தும் உள்ள நிலையை பார்த்தோம். அதுவே புத்தி தத்துவம். இனிவரும் காரியங்களில் எல்லாம் இது போல ஒவ்வொரு குணம் மிகுந்திருக்கும், ஏனையவை குறைந்திருக்கும் என்பதை நினைவிற்கொள்ள வேண்டும். இக்குணங்களுள் சாத்விக குணம் பிரகாசம். சாத்விக குணமானது பிரகாசம், மென்மை, அமைதி முதலிய இயல்புகளை தோற்றுவிக்கும். ராஜத குணம் வன்மை, செயல், ஊக்கம், கொடுமை முதலிய இயல்புகளை தோற்றுவிக்கும். தாமத குணம் மந்தம், மூடம், மோகம் முதலிய இயல்புகளை விளைவிக்கும். சாத்விக குணம் இன்பத்திற்கும், ராஜத குணம் துன்பத்திற்கும், தாமத குணம் மயக்கத்திற்கும் ஏதுவாகும். குணதத்துவத்தில் புத்தி தோன்றும் என அறிந்தோம். இவ் அந்தக்கரணமே ஆன்மா யாதொன்றையும் இஃது இன்னது என்று நிச்சயம் செய்வதற்கு கருவியாகும்.

0: இக்கருவி நிச்சயித்தல் ஆகிய அறிவு தொழிலை செய்தற்கு ஏற்றவாறு பிரகாசமான சாத்வீக குணம் மிக்குடையதாயிருத்தல் நோக்குதற்குரியது. அகங்காரம் அகங்காரம் புத்தி தத்துவத்தினின்றும் அகங்காரம் என்னும் அந்தக்கரணம் தோன்றும். இதில் ராஜத குணம் மிகுதியாகவும் ஏனைய இரு குணங்களும் குறைவாகவும் நிற்கும். யான் இதனை அறிவேன், யான் இதனை செய்வேன், யான் இதனை நுகர்வேன் என்றார் போல எச்செயலிலும் ஆன்மா முனை தெழுவதற்கு இவ் அகங்காரமே கருவியாகும். அவ்வாறு எழுச்சி உருவதற்கு ஏற்றவாறு இக்கருவி ராஜத குணம் மிக்குடையதாயிருத்தல் காணலாம். எல்லா வகையான எழுச்சிக்கும் அகங்காரமே காரணமாயிருத்தலால் இனி தோன்றும் பல தத்துவங்களுக்கு அது காரணமாய் நிற்கிறது. அகது எவ்வாறு என்பதை பார்ப்போம். இத்தோடு முடிச்சமையானே.
1: சரி சரி, இனி ஒருவேளை உங்களுக்கு ஒரு எண்ணம் வரலாம், ஒரு நிறைய நேரத்தை வீணாக்கு உறவும் படித்ததையே படிக்க என்றால், அப்படி அல்ல. இது திரும்ப திரும்ப பதிவு பண்ணி பதிவு பண்ணி நகர்ந்தால்தான் அந்த நகர்வு புத்தியிலே நிற்கும். ஏனென்றால் இது அறிவியல் கல்வி. அறிவியல் கல்வியினுடைய ஒவ்வொரு பகுதியும் நிற்க வேண்டுமானால் திரும்ப திரும்ப அதிலே பயில்வதுதான் முக்கியம். ஆகவே இது வீணென்ற எண்ணம் தப்பித்தவரை வந்தால் அதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். இனி இதிலே படிப்போம், இதையே படிப்போம். இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரிந்து விட்டது குணதத்துவம். இந்த பிரகிருதி மாயைக்கு குணதத்துவம் என்று ஒரு பெயர். இது இவ்வளவும் நல்ல பதிவாகி விட வேணும், அப்பதான் அதுக்கு மேலே சொல்லப்படுற போன விஷயங்கள் தெரியும். குணதத்துவத்திலே முக்குணங்களும் அல்லது பிரகிருதி மாயிலே, அது திரும்ப திரும்ப ரெண்டு மூன்று பிரகிருதி மாயிலே அல்லது குணதத்துவத்திலே முக்குணங்களும் மிக நுட்பமாக உள்ளிட்டு நிற்கும். அதாவது இந்த ஏன்னா அரும்பிலே வாசம் நிற்பது போல உள்ளிட்டு நிற்கும், மிக நுட்பமாக உள்ளிட்டு நிற்கும். பிறகு குணதத்துவத்திலே இருந்து புத்தி தத்துவம் தோன்றும். இல்ல அதுவா, இல்லை என்ன, பிரகிருதி மாயிலே இருந்து குணதத்துவம்
0: அந்த கரணங்கள் வருது. அதுல முதல்ல சித்தம், அதான் குணதத்துவம்.
1: சித்தம், சித்தத்துவம். சித்தத்திலே என்ன ஆகும் என்று கேட்டால் மூன்றும் சமப்பட்டு நிற்கும், முக்குணங்களும் சமப்பட்டு நிற்கும். அதுதான் இரண்டாவது நிலை. அதுக்கு பிறகு இனி மாறுபட போகிறது, ஒவ்வொன்றும் மாறுபட போகிறது. புத்தி தத்துவத்தில என்ன நடக்கும் என்றால் சாத்வீகம் உயர்ந்து ராஜசமும் தாமசமும் தாழ்ந்து நிற்கும். பிறகு அகங்காரத்திலே ராஜசம் உயர்ந்து சாத்வீகமும் தாமசமும் தாழ்ந்து நிற்கும். இனி அடுத்ததாக படிக்கிற பொழுது மற்றது உயர்ந்து நிற்பதை பற்றி சொல்வோம். ஆகவே நாங்கள் இனி விட்ட இடத்துல இருந்து படிப்போம்.
0: அகங்காரம் குண இயல்பால் மூன்று கூறாய் நிற்கும். அவை சாத்வீக குணக்கூறு, ராஜத குணக்கூறு, தாமத குணக்கூறு என்பன. சாத்வீக குணக்கூறு தைசத அகங்காரம் என்றும், ராசத குணக்கூறு வைகாரிக அகங்காரம் என்றும், தாமத குணக்கூறு பூதாதி அகங்காரம் என்றும் பெயர் பெறும்.
1: இந்த மூன்றும் தத்துவங்கள் அல்ல, அதை புரிந்துக்கணும். நீங்கள் இப்ப வரைபடம் போடுகிற பொழுது ஓரளவு அதை எப்படி போடுவீர்கள் என்றால், முதல்ல பிரகிருதி மாயை அல்லது குணதத்துவம், அதிலே இருந்து சித்தம், சித்தத்திலே இருந்து புத்தி, புத்தியிலே இருந்து அகங்காரம். இனி அகங்காரம் மூன்று பகுதிகளாக பிரியும். சாத்வீக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம் என்று மூன்று பகுதிகளாக பிரியும். இந்த மூன்றும் தத்துவங்கள் அல்ல, மூன்று பிரிவும் தத்துவங்கள் அல்ல. இந்த மூன்று பிரிவு என்ன ஆகும் என்றால், சாத்வீக அகங்காரம் என்ற பகுதியிலே இருந்து அறிவு கருவிகள் எல்லாம் பிறக்கும். என்றால் சாத்வீகம் சார்ந்த அகங்காரம், அந்த அறிவு கருவிகள் எல்லாம் தத்துவமாக கருதப்படும். அதாவது மனமும் மெய்வாய் கண் மூக்கு செவி என்கின்ற ஆறும் இந்த சாத்வீக அகங்காரத்திலே இருந்து தோன்றும். பிறகு ராஜச அகங்காரத்திலே இருந்து செயல் கருவிகள் அஞ்சும் தோன்றும். அது உங்களுக்கு தெரியும், செயற்கருவிகள் அஞ்சும் தோன்றும். பிறகு அடுத்ததாக இருக்கக்கூடிய தாமச அகங்காரத்திலே இருந்து தன்மாத்திரைகள் தோன்றும். சுவையொளி உருவோசை நாற்றம் என்கின்ற தன்மாத்திரை, அதுதான் மயக்கத்துக்கு காரணமானவை. ஆகவே தாமச அகங்காரத்திலிருந்து இந்த ஐந்தும் தோன்றும். பிறகு இந்த தன்மாத்திரைகளில் இருந்து நிலம் நீர் தீ காற்று என்கின்ற பஞ்சபூதங்கள் தோன்றும். இவை பாருங்கள், நிலம் நீர் தீ காற்று அஞ்சு, தன்மாத்திரைகள் அஞ்சு பத்து, அதுக்கு பிறகு அறிவுக்கரு செயற்கருவிகள் அஞ்சு பதினஞ்சு, அறிவுக்கருவிகள் ஆறு இருபத்தி ஒன்று, அந்த கர்ணங்கள் நான்கு இருபத்தி ஐந்து. அப்போ மொத்தமாக எங்களுக்கு பின்னாலே தோன்றுவதாகிய இந்த என்ன இடையிலே மூளை விடுபட்டு போகிறது, நீங்கள் சொல்லலாம்
0: என்னது,
1: அதாவது ஆத்ம தத்துவங்கள், ஆத்ம தத்துவங்கள் இருபத்தைந்து எண்ணிக்கை கணக்கு இதுதான். உங்களுக்கு தெரியும், சிவதத்துவங்கள் ஐந்து, வித்யா தத்துவங்கள் ஏழு, அப்ப எத்தனை ஆயிட்டது,
0: பன்னெண்டு,
1: பதினைந்து,
0: பன்னெண்டு, பன்னெண்டு, அஞ்சு பிளஸ் ஏழு பன்னெண்டு, அதுக்கப்புறம் இருபத்தி நாலு,
1: அதுக்கு பிறகு இருபத்தி நாலு. இருபத்தி நாலுலே இப்ப நான் இருபத்தைந்து சொன்னது என்ன ஆகும் என்று கேட்டால், சித்தம் என்பதை குணதத்துவத்தோடு சேர்த்து கொள்வார்கள். அப்படி ஒரு பிரிவு பண்ணுகிற பொழுது அது இருபத்தி நாலாக வரும். இதுல நீங்கள் அதை அது ஒரு தரம் பாருங்கள், தத்துவ கோட்டிலே அவர்கள் படத்திலே எப்படி போட்டிருக்காரு என்று. அப்ப இருபத்தி நாலு ஆத்ம தத்துவங்கள், ஏழு வித்யா தத்துவங்கள், ஐந்து சில தத்துவங்கள் சேர மொத்தம் முப்பத்தி ஆறு தத்துவம் வரும். இப்ப நாங்க மேலே இருந்து கீழே இறங்கி கொண்டு வர்ற அமைப்பு படிக்கிறபடியால் ஒரு ஒரு ஒரு அவர் என்னன்னா ஒரு தெளிவுக்காக செல்கிறார்கள். நாங்கள் மொத்தம் படித்த பிறகு நாங்கள் மேலே இருந்து கீழே இறங்குகிற முறைமை படிப்போம். நாங்க திருக்குறள் படிக்கிற பொழுது அப்படித்தான் படித்தோம். ஆகவே அந்த அமைப்பின்படி நாங்கள் படிக்க முயற்சிப்போம். இப்ப நீங்க படி.
0: மனம் அவற்றுள் சாத்விக குணக்கூறாகிய தைசத அகங்காரத்தின்,
1: ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், நான் தவறா சொன்னதுல இப்ப புரியுது. அதாவது மனதை நாங்க இந்த கருவியில சேர்த்துட்டோம், இதுல சாத்விக அகங்காரக கருவியில மனதை சேர்த்துட்டபடியால் மேலே வரக்கூடியதாகிய தன்மாத்திரைகள் மிச்சம் மூன்று தான். இப்ப எண்ணுகிற பொழுது பூதம் அஞ்சு, பூதத்தின் விளைவாகிய தன்மாத்திரை அஞ்சு பத்து, அதற்கு பிறகு செயற்கருவி அஞ்சு பதினஞ்சு, அறிவு கருவி என்று ஆறை சேர்க்கிற பொழுது மனமையும் சேர்த்துட்டேன். அப்போ பதினஞ்சு மாறும் இருபத்தி ஒன்று, அதற்கு பிறகு அந்த கர்ணங்கள் மிச்சமாக இருக்கிறது மூன்று இருபத்தி நாலு. இப்ப சரிங்களா,
0: புரியுது,
1: இருபத்தி நாலு
0: புரியுது. மனம் அவற்றுள் சாத்விக குணக்கூறாகிய தைசதாக அகங்காரத்தினின்றும் முதலில் மனம் என்னும் அந்த கரணம் தோன்றும். இவ்வந்த கரணம் குறத்தே உள்ள பொருளை சென்று பற்றுவதாகும். முன்னே கூறிய சித்தம் புத்தி அகங்காரம் என்னும் மூன்றனோடு இம்மனமும் சேர அந்த கரணம் நான்காயினவாறு காணலாம். இவை செயற்படும் முறைமையினை செய்யுள் பதினாறில் நாம் விளக்கமாக காணவிருக்கிறோம்.
1: அதாவது இந்த இந்த தத்துவங்கள் செயல்படுகிற முறைமையை குறிப்பிட்ட பாடலே சொல்ல போறபடியால் இங்கே அதை சொல்லாமல் தவிர்த்து போறார். என்றால் நூல்கள் செய்கிற பொழுது கூறியது கூறல் குற்றம் என்று நூல்களில் ஏற்படக்கூடிய பத்து குற்றங்களை வகுக்கிற பொழுது கூறியது கூறல் என்பது ஒரு குற்றம். ஆகவே அங்கே சொல்லுகிறபடியால் இங்கே அதை தவிர்த்து விட்டு போகிறார்.
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
3: திருச்சிற்றம்பலம் சைவம்.org-இன் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு திருவுந்தியாரும் திருக்கயிற்றுப்படியாரும். உரை வழங்குபவர் சிவ விஜயலட்சுமி அவர்கள், திருச்சி.

0: அன்பு என்னும் அமுதமைத்து அர்ச்சனை செய்வார் மறவாமையா அமைத்த மன கோயில் உள்ளிருத்தே.
1: அடியார் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இல்ல, முதல் பாடல் மட்டும் எழுதுங்க, ரெண்டாவது பாடல் அடுத்த இதுக்கு எழுதிக்கலாம். எழுதிட்டீங்கன்னா அப்படியே இருக்கட்டும், பரவாயில்ல. திருக்களிற்றுப்படியார் 15வது பாடல் நாம் சிந்திக்க வேண்டும். முதல் பாடல் எழுதிட்டீங்களா? சரி, பாடல கவனிங்க. நல்ல சிவ தன்மத்தால், சிவ தன்மம் என்பது சரியை கிரியை, அதுவும் உண்மை சரியை கிரியை, உண்மை சரியை கிரியை. பாடல் 15 திருக்களிற்றுப்படியார். பாடல் எடுத்துக்கிடுங்க, இது வரும்பொழுது எழுதிக்கலாம், சொல்றேன். நல்ல சிவ தன்மத்தார், சிவ தன்மம் என்பது உண்மை சரியை, உண்மை கிரியை. நல்ல சிவ தன்மத்தால், அப்புறம் நல்ல சிவ யோகத்தால், அப்புறம் நல்ல சிவ ஞானத்தால். நல்லன்னு எதுக்கு அடைமொழி கொடுக்கிறார்னா, அது உண்மை சரி. உண்மை சரி என்பது என்னது? ஞானத்தில் சரியை. சரியை கிரியா யோகம்லாம் பாக்குறோம் இல்லையா, அது ஒவ்வொன்னே எப்படி பிரிக்கிறோம்? சரியையில் சரியை, சரியையில் கிரியை, சரியையில் யோகம், சரியையில் ஞானம். அதே மாதிரி கிரியை, அதுக்கு அதே மாதிரி யோகம், யோகத்தில் சரியை, யோகத்தில் கிரியை, யோகத்தில் யோகம், யோகத்தில் ஞானம். யோகத்தில் ஞானம் என்பதுதான் சமாதி. சமாதி வேற, நிஷ்ட வேற. இல்ல, யோகத்தில் ஞானம் தான் என்னது? சமாதி. யோகத்தில் ஞானம் தான் என்னது? சமாதி. அதே மாதிரி திரும்ப வரும்போது என்ன வரும்? ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம். இதுல சொல்லக்கூடிய சிவ தன்மம்னா சரியையும் கிரியையும். சிவ தன்மம் என்பது என்னது? சரியையும். சிவ தன்மம் பாடல இருக்கு பாருங்க, சிவ தன்மம். சிவ தன்மம் என்பது சரியையும் கிரியையும். அது நல்ல சிவ தன்மத்தால் என்பதனால இங்க என்னத்தை சுட்டுகிறார்? உண்மை சரியை, உண்மை கிரியை. அதாவது ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை. இந்த சரியை கிரியா நெறியிலாம் நிற்கும் பொழுது எந்தவித பலனும் இல்லாமல் சிவசிந்தனையிலேயே செய்யணும். அதனால நல்ல சிவ தன்மத்தால், அப்புறம் என்ன சொல்றா? நல்ல சிவ யோகத்தால், சிவ யோகத்தால், அதுக்கப்புறம் நல்ல சிவ ஞானத்தால் நான் அழிய வல்லதானால், நான் என்னும் அகப்பற்று நீங்க பெருமானால். நான் என்னும் அகப்பற்று அழிய வல்லதானால் அப்ப என்ன நடக்கும்? ஆரேனும் அன்பு செய்யின் அங்கே தலைப்படுங்கான் ஆரேனும் காணா அரண். அப்படிப்பட்ட நிலையில் யார் அன்பு செய்தாலும், அந்த உண்மை சரியை கிரியா யோக நெறியிலிருந்து யார் அன்பு செய்தாலும் அவர்களுக்கு அவன் என்ன பண்ணுவான்? தலைப்பட்டு நிற்பான். அவர்களுக்கு அவர்களை அவர்களுக்கு முன் தோன்றி நின்று காட்சி அளிப்பான், அவர்களை ஆட்கொள்வான். தலைப்பட்டு நிற்பான்னா என்ன அர்த்தம்? அவர்களை ஆட்கொள்வான். ஆரேனும் காணா அரண், அப்படி ஆட்பட்டு நிற்பவன் சாதாரண ஆள் இல்ல. எப்படிப்பட்டவன்? ஆரேனும் காணா அரண். அந்த ஆரேனும் காணாக்கு தான் யாரெல்லாம் காண முடியாதுங்கிறத சித்தியார்ல வரையறுக்கிறார். யாரெல்லாம்? மறையினால். மறையால் காண முடியுமானா? முடியாது. மறைகள் இன்னும் துதித்து கொண்டே இருக்கின்றன. மறைகளினால் காண முடியாது. அயனால், அயன்னா யாரு? பிரம்மன். அப்புறம் மாலால், திருமாலால். வாக்கால், வாக்கால் என்பது என்னது? இப்போ மன, அது சாதாரணமா சொல்லக்கூடிய பொருள். யாரையும் கூப்பிட்டு கேட்டோம். இப்போ நமக்கு வாக்கால்னா எதை குறிக்கும்? வாக்கு மனம் என்பது சாத்திரத்துல எதை குறிக்கும்? பாச ஞானம். வாக்கால் என்பது பாச ஞானத்தால், வாக்கால் என்பது பாச ஞானத்தால். மனத்தினால் என்பது பசு ஞானத்தால். வாக்கால் என்பது பாச ஞானத்தால், மனத்தினால் என்பது பசு ஞானத்தால். பாச ஞானத்தாலும் அவனை எட்ட முடியாது, பசு ஞானத்தாலும் எட்ட முடியாது. பசு ஞானம் பாச ஞானத்தை விட நல்ல மேம்பட்ட ஞானம். ஆனாலும் அங்க என்ன ஆன்மாவுக்கு என்னது தலை தூக்கி நிற்கும்? நானே பிரம்மம் என்ற அந்த நிலை தலை தூக்கி நிற்கும். கர்வீகரணங்கள்லாம் எனக்கு உட்படனவே, எனக்கு ஆட்படுபவனவேங்கிறத அறிஞ்சிருந்தாலும் தன்னை திருவருள் செலுத்துகிறது என்பதை உணர மாட்டான். அந்த நிலையில் ஆன்மாவுக்கு கிடைக்கிற உள்ள ஞானம் தான் என்ன ஞானம்? பசு ஞானம். அந்த பசு ஞானத்துக்கும் இவன் அகப்பட மாட்டான். அதனால மறையினால் அயனால் மாலால் மனத்தினால் வாக்கால். நம்ம சிவபுராணத்துல மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனேன்னு பாடுறோம் இல்லையா. மாற்றம் என்பது பசு ஞானம் இல்ல, மாற்றம் என்பது சொல், சொல் என்பது பாச ஞானம், மாற்றம் மனம் என்பது பசு ஞானம். மாற்றம் என்பது பாச ஞானம், மனம் என்பது பசு ஞானம். மாற்றம் மனம் கழிய நின்றோனே, இந்த இரண்டிற்கும் அப்பாற்பட்டவனே, இரண்டினாலும் அறிய முடியாதவனே, அதான் அதனுடைய பொருள். மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே. அவ்வாறு மனத்தினால் வாக்கால் மற்றும் குறைவிலா அளவினாலும் அளவைகளினாலும் எந்தவித அளவைகளினாலும் அவனை அறிய முடியாது. குறைவிலா அளவினாலும், அளவு என்பது அளவைகள். கூறோனாது ஆகி நின்ற இறைவனார் கமலபாதம், அதைத்தான் ஆரேனும் காணா அரண் என்று சொல்கிறார். நீங்க எந்த இது புரியல? மறையினால், மறையினால் அப்புறம் அயனால் இல்ல சொன்னார், மறையினால் அயனால் அப்புறம் மாலால் மனத்தினால் வாக்கால் குறைவிலா அளவினாலும் கூறோனாது ஆகி நின்ற, கூறோனாது ஆகி நின்ற இறைவனார் கமலபாதம். அதுவரை நம்ம போதும். அப்புறம் அவரை பற்றி சொல்லணும்னு நினைச்சா அது எல்லாருக்கும் சிரிப்பை உண்டு பண்ணும். ஏன்னா அப்படி கூற முடியாததை இவன் கூற போறானே அப்படின்னு எல்லாரும் சிரிப்பார்கள் என்று அருளாளராகிய அருள்நந்தி சிவம் சொல்றார். அதனால நான் அழிய வல்லதானால், நான் என்ற அந்த அகப்பற்று அழிவானால் என்ன நடக்கும்? ஆரேனும் அன்பு செய்யின் அங்கே அவன் தலைப்பட்டு நிற்பான். யாரு? சாதாரண ஆள் இல்ல, ஆரேனும் காணா அரண், ஆரேனும் காணா அரண் அங்க வந்து தலைப்பட்டு நிற்பன். தானே வந்து தலைப்பட்டு தலையளித்து ஆட்கொண்டு அருளுவான். அப்ப இதுல வந்து அந்த நால்வகை நெறிகளையும் சொல்லிவிட்டார். நால்வகை நெறிகளையும் சொல்லிட்டார். அடுத்த பாடல் 16 திருக்களிருதான். மெல்வினையே என்ன? அடுத்தா மெல்வினையே அந்த சிவதன்மத்தின் சிவதன்மம் அதை ரெண்டா பிரிக்கிறார். ஒன்னு மெல்வினை, இன்னொன்னு வல்வினை. சிவதன்மத்தை, சிவதன்மம் இரண்டு வகையாக சொல்லப்படுகிறது. அடுத்த பாடல்ல சிவதன்மம் மெல்வினை என்றும் வல்வினை என்றும் சொல்லப்படுகிறது. சிவதன்மம், சிவதன்மம் மெல்வினை என்றும் வல்வினை என்றும் சொல்லப்படுகிறது. மெல்வினைனா என்ன, வல்வினைனா என்ன என்பதெல்லாம் வரக்கூடிய பாடல்கள்ல சொல்றார். மெல்வினையே என்ன, வியன் உலகில் ஆற்றறிய வல்வினையே என்ன, வரும் இரண்டும் சொல்லில் சிவதன்மமாம். முடிச்சிட்டார். சிவதன்மமாம் என்னது? மெல்வினையே என்றும், வியன்னா பெரிய அகன்ற, வியன்னா அகன்ற பெரிய உலகில் ஆற்றறிய வல்வினை. வல்வினை வந்து எல்லாராலையும் செய்ய முடியாது. அதனால என்ன சொல்றார்? ஆற்றறிய வல்வினையே என்ன, வரும் இரண்டும் சொல்லில் சிவதன்மமாம். சிவதன்மத்தை எப்படி ரெண்டா சொல்லலாம்? மெல்வினை என்றும் வல்வினை என்றும் பகுக்கலாம். வல்வினைய எல்லாரும் செய்ய முடியாது. சென்று அதிலே செய்வாய் பவக்கண்மம் நீங்கும்படி. உனக்கு எது பொருந்துகிறதோ, உன்னால் எதில் வழி நடக்க முடிகிறதோ அதில் சென்று நீ என்ன பண்ண, உன்னுடைய பிறவியை நீக்குவாயாக. பிறவிக்கு காரணம் கண்மம் தான் இல்லையா, பிறவிக்கு ஏதுவாகிய கண்மங்களை நீக்குவாயாக. அதான் அடுத்த பாடல்ல வரும். மெல்வினையே என்ன, வியன் உலகில் ஆற்றறிய வல்வினைக்கு மட்டும் அடைமொழி கொடுக்கிறார். ஆற்றறிய வல்வினை என்ன, வரும் இரண்டும் சொல்லில் சிவதன்மமாம். அப்புறம் இவற்றில் சென்று உனக்கு எது பொருத்தமானதாக இருக்கிறதோ, உன்னால் எதை ஆற்ற முடியுமோ அதில் சென்று அதிலே செய்வாய், பவகன்மம் நீங்கும்படி. இது வந்து பக்குவப்பட்ட ஆன்மா இல்லையா, அந்த ஆன்மாவுக்கு சொல்றார். மெல்வினையானாலும் சரி வல்வினையானாலும் சரி உனக்கு ஏற்ற வழியிலே சென்று பவகன்மம் தீரும்படி செய்வாய் என்று அறிவுறுத்துகிறார். அதுதான் பார்க்க போறோம். வல்வினை மெல்வினைக்கு நிறைய உதாரணம் நம்ம நாயன்மார் இதுல இருந்து சொல்ல போறார். இது முடிஞ்சுதா? அடுத்தது வல்வினைய பற்றி, வல்வினை என்ன என்பதை வரையறுக்கிறார். அத வந்து அருமையா சிறுதொண்டருடைய வரலாற சொல்லி வல்வினையை வழக்குகிறார். அதாவது நூல்களில் விதிக்கப்பட்டுள்ள முறை இல்லாது அவனிடம் அந்த மிகுந்த அன்பை செலுத்துதல். நூல்களில் எல்லாம் விதிக்கப்பட்ட முறைப்படி அன்பை செலுத்துதல் மெல்வினை இல்லையா. அந்த நூல்கள்ல எந்த நூல்ல இப்படி விதிக்கப்பட்டிருக்குன்னா சொல்ல முடியாது. சிறுதொண்டர் அன்பைக்கு எந்த நூல்ல விதிக்கப்பட்ட முறைப்படி அவர் செய்யறாரு? அது வந்து செய்யக்கூடிய வினையும் எளிதான வினையா இல்ல. அந்த சிறுதொண்டர் தான் அத சொல்றாரு பாருங்க. வரங்கள் தரும் செய்ய வயிறவருக்கு, வரங்களை வரையாது வழங்கக்கூடிய அந்த வள்ளலுக்கு, செய்ய வயிறவர், செய்யனா சிவந்த மேனியையுடைய. சிறுதொண்டருக்கு என்ன கோலத்துல வரார்? வைரவ கோலத்துல வரார். அவங்க ஆண்டுக்கு ஒரு முறைதான் நர மாமிசத்தை தான் சாப்பிடுவாங்க, அவங்க பழக்கம். அதனால சுவாமி அதை கேட்க போறதுனால அந்த கோலத்துல வரார். வரங்கள் தரும் செய்ய வைரவருக்கு தங்கள் கரங்களினால், யாரு? கணவனையும் மனைவியும் சேர்த்து சொல்றார். சிறுந்தொண்டரையும் அந்த திருவெண்காட்டு நங்கையும் சேர்த்து சொல்றார். தங்கள் கரங்களினால் அன்று கறி ஆக்க இறங்காதே. அது செய்த வினை எப்படிப்பட்ட வினை? கொல்வினை, உயிரை கொல்வதாகிய வினை. அது வந்தவர் வரிசையா இவங்க வீட்டுல அந்த சீராளனுக்கு என்ன தகுதிகள்லாம் உண்டோ அவ்வளத்தையும் சொல்றார் வைரவர். ஒரு குடிக்கு ஒரு மகனா இருக்கணும் இல்லையா. அத வந்து ரெண்டு பேரும் விரும்பி அந்த காரியத்தை பண்ணும். மடிமேல, தாயின் மடிமேல வைத்து தந்தை அந்த வேலைய பண்ணணும். உடனே சரின்றாரு. அப்புறம் உள்ள போய் என்ன கேட்டவொடனே, வேற யார குழந்தைய தருவாங்க இந்த மாதிரி வேலை பாக்குறதுக்கு? யார்த்தையா பணத்தை கொடுத்து இப்படி வாங்க முடியுமா என்ன? அப்புறம் கடைசியில ரெண்டு பேரும் யோசித்து, நம்ம பிள்ளையை தவிர வேற வழி இல்ல, ஆனாலும் வைரவர் உண்ண வேண்டும், இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா அவர் சொன்னபடியே எல்லாத்தையும் பண்ணி எல்லாம் சமைச்சு வச்சாச்சு. வந்தவரை சாப்பிட சொல்லியாச்சு. சாப்பிட சொன்னதுக்கு அப்புறம், எனக்கு இன்னும் ஒரு அடியார் இருந்தா தான் சாப்பிடுவேன் அப்படிங்காரு. அது ஒரு அடியாரை தேடிதான் அவர் அவ்வளவு தூரம் போனது. சரி, அப்புறம் இவரும் அடியாரா இருக்கிறதுனால நீரே உட்காரும்னு இவரே உட்கார்ந்துடுறார். சிறுதொண்டரே உட்கார்ந்துடுறார். எங்க இவர் சாப்பிடாம போயிடுவாரோன்னு அவருக்கு பயம். அவசர அவசரமா எடுத்து சாப்பிட போற. உடனே கேட்காரு, ஏப்பா நான் வருஷ கணக்குல சாப்பிடாம இருக்கேன், உனக்கு அதுக்குள்ள அவசரமாங்காரு. சரி நம்ம முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பையன் இருக்கானா? இருக்கான். அதை என்ன சொல்ல முடியும் அவர்கிட்ட? இங்கு உதவான் அப்படிங்கிறார். கூப்பிடு கூப்பிடு, அவன் வந்தாதான் நான் சாப்பிடுவேன். அந்த அம்மா வெளியில போய், செய்யமணியே சீராளா, எப்படி இருக்கும் பாருங்க, கூப்பிடுங்காரு, வந்தாதான் அவன் வந்தாதான் நான் சாப்பிடுவேங்காரு. இவர் சாப்பிடணுமே, அதான் அவருக்கு மனதில் சமைச்சு வச்சிருக்குதுங்கிறதுக்காக சாப்பிட சொல்லல. அவர் சாப்பிட்டாதான் இவருக்கு மனம் ஆறும். அதனால வெளியே இருந்து அழைக்கிறார், செய்ய மணியே சீராள வாராய், சிவனார் அடியார் யாம் உய்யுமாறு அமுது உண்ண அழைக்கின்றார் என்று அழைக்கிறார். அந்த செய்ய மணியே சீராளான்னு அழைக்கும் போதே எப்படி இருக்கும் நாம? அவங்களுக்கு அது தோணவே இல்லை. அவர் அழைக்க சொல்றாரு, இவங்க அழைக்கிறாங்க. அந்தால குழந்தை என்ன பண்ணுது, கலகலன்னு அந்த சிலங்கு சிலம்பு ஒலிக்க, காலில் அந்த சதங்கை ஒலிக்க ஒடி வந்துடுறான் பள்ளிக்கூடத்துலேருந்து. உள்ள போய் பார்த்தா என்ன ஆகுது, இலையும் காணும் ஆளையும் காணும். அப்புறம் இவங்க இவங்க குடும்பம் அந்த தாய் தகப்பன் குழந்தையா இருக்கிறதுனால அவர் காட்சி கொடுக்கறது எப்படி கொடுக்குறார், சரவணத்து தனையனாரோடும் காட்சி கொடுக்கிறார். அம்மையும் அப்பனும் சரவணத்து தனை, ஏன்னா இங்கேயும் தனையனாகிய குழந்தை இருக்கு இல்லையா. அதனால அந்த சரவணத்து தனையனாரோடும் அங்க காட்சி கொடுக்கிறார். இதுதான் கொல்வினை கொடுவினை ரெண்டும் நினைச்சே பார்க்க முடியாது. ஒரே நினைப்பு என்ன நினைப்புனா அவர் சாப்பிடணும், அது என்னதா இருந்தாலும் சரி. அதான் நாயன்மார்களுடைய இது இல்லையா, என்ன என்ன கேட்டாலும் சரி, பொண்ணை கேட்டாலும் சரி, பொருளை கேட்டாலும் சரி, பெண்ணை கேட்டாலும் சரி இல்லையா, குழந்தைய கேட்டாலும் சரி, எதுவுமே அங்க ஒரு பொருட்டே இல்லை இல்லையா. அதுதான் அந்த அருளாளர்களுக்கும் அந்த மிகுதியான பக்தி இல்லையா. அதான் இங்க சொல்றார், அதுதான் அந்த கொடுவினை. கொடுவினை மட்டும் இல்ல, அது கொல்வினையும் கூட. அதனால என்ன சொல்றார், இறங்காதே. இது உலகியல்ல பார்க்கும் பொழுது ரொம்ப கொடுமையா இருக்கும் இல்லையா. கொல்வினையே செய்யும் கொடுவினையே ஆனவற்றை வல்வினையே என்றது நாம் மற்று. அதுக்கு பேர் தான் வல்வினை. இப்படி எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கா? சொல்லப்படல. சரி, வல்வினை இருங்க கவனிங்க. அப்போ வல்வினையை எப்படி வரையறுக்கிறார்? வரங்கள் தரும் செய்ய வைரவருக்கு தங்கள் கரங்களினால் அன்று கரியாக்க இறங்காதே. கொல்வினையே செய்யும் அந்த கொடுவினை ஆனவற்றை. இதே மாதிரி கொடுவினை ஆனவற்றை தான் என்னன்னு சொல்றோம், வல்வினை என்று சொல்றோம். இதே மாதிரி கொடுவினை ஆனவற்றை என்னன்னு சொல்றோம், இதைத்தான் நாம் வல்வினை என்று சொல்லுகிறோம். அடுத்த பாடல், ஆதிய மெல்வினை முதலே சொல்லிடுறாரோ. நீங்க வல்வினை வல்வினை வல்வினை போயாச்சு. அப்ப 17 பாருங்க, வல்ல மெல்வினை. ஆதியை அர்ச்சித்தருக்கு அங்கமும் அங்கு அங்கே. ஆதியை அர்ச்சித்தற்கு அர்ச்சனை பண்ணுவதற்கு, அங்கம் என்றால் கிரியை. ஆதியை அர்ச்சித்தற்கு கிரியை முதலவற்றை செய்தல், புறப்பூசையும் அகப்பூசையும் இணைந்து செய்தல். ஆதியை அர்ச்சித்தற்கு அங்கமும் அங்கு அங்கே தீதில் திறம்பலவும். இந்த தீதில் திறம்பலவுங்கிறது சரியை. முதல்ல அங்கம்னு சொல்றார்ல, அது பூசணைக்குள்ள அங்கங்கள், அது வந்து கிரியை நெறி. அங்கம் என்பது கிரியை. அங்கு அங்கே தீதில் திறம்பலவும் சொல்றார் இல்லையா, அது சரியை நெறி. அங்கு அங்கே தீதில் திறம்பலவும் சொல்றது என்ன நெறி, தீதி இல்லாத திறம் வாய்ந்த செயல்கள். தீதி இல்லாத திறம் வாய்ந்த செயல்கள் தான் என்னது, சரியை நெறி. தீதி இல்லாத திறம் வாய்ந்த செயல்கள் அதான் சரியை நெறி. தீதில் திறம்பலவும், அப்புறம் மூணாவது என்னன்னா செய்வனவும். இதற்கு இயைப மற்ற செய்யக்கூடிய செயல்கள் யாவும், இதற்கு இயைப செய்யக்கூடிய செயல்கள் யாவும். அப்ப கிரியை நெறி எப்படி செய்யணுங்கிறது வகுக்கப்பட்டுள்ளது, சரியை தொண்டும் வகுக்கப்பட்டுள்ளது. இந்த வகுக்கப்பட்ட முறைப்படி செய்வன, மீதி மீதி மீதி எல்லாம் எப்படிலாம் வகுக்கப்பட்டுள்ளதோ அந்த அந்த செயல்களும் சரி. ஆக இவையெல்லாம் வேதியனே நல்வினையாம் என்றே, நமக்கு எளிதானவற்றை மெல்வினையே என்றது நாம் வேறு. இந்த மாதிரி எளிதானவற்றை நல்வினையாகும், அவைகளே மெல்வினை என்று சொல்லப்படுகின்றன. நாம் அவற்றை தனியே வேறாக்கி, வேறு என்பது என்ன, வேறு ஆக்கி மெல்வினை என்று சொல்கிறோம். அப்ப மெல்வினையாவது என்னது, சரியே நெறியிலும் கிரியே நெறியிலும் வகுக்கப்பட்டவற்றை செய்தல், அதான் மெல்வினை. சரியா கிரியா நெறிகளை பின்பற்றுதல், சரியா கிரியா நெறிகளை பின்பற்றுதல். அதான் புத்தெளிர் கோமான் என் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்தாடேன் இல்லையா. திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்தாடேன், பூமாலை புனைந்துரைந்தே புனைந்துரையேன் அப்படிலாம் சொல்றாரு இல்லையா. பூமாலை கட்டல், அவன் புகழ் பாடுதல், அடியார் தொண்டு, நித்தலும் எம்பிரான் கோயில் புக்கு புலர்வதன் முன் மெழுக்கிட்டு அழகிமிட்டு இல்லையா. அதனா அந்த மாதிரி நெறிகள்லாம் சரியை. அகத்திலும் புறத்திலுமாக வழிபடுதல் கிரியை தொண்டு. ஆக இந்த இரண்டும் என்னது, மெல்வினை என்று சொல்லப்படுகின்றன. இவை போன்றடமும் மெல்வினையாகும். இவையெல்லாம் செய்வதற்கு வல்வினையோடு ஒப்பிடும் பொழுது இவையெல்லாம் எளிதானவை. வல்வினையெல்லாம் நினைச்சே பார்க்க முடியாது இல்லையா. பல்வினையெல்லாம் நினைத்தே பார்க்க முடியாது.
2: ஓம் நம சிவாய்.
3: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
2: ஓம் நம சிவாய்.

0: திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு: திருவுந்தியாரும் திருக்கலிற்றுப்படியாரும். உரை வழங்குபவர் சிவ விஜயலட்சுமி அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: பூமாலை கட்டல், அவன் புகழ் பாடுதல், அடியார் தொண்டு, அதனா அந்த மாதிரி நெறிகள்லாம் சரியை அகத்திலும் புறத்திலுமாக வழிபடுதல், கிரியை தொண்டு. ஆக இந்த இரண்டும் என்னது? மெல்வினை என்று சொல்லப்படுகின்றன. இவை போன்றடமும் மெல்வினையாகும். இவையெல்லாம் செய்வதற்கு வல்வினையோடு ஒப்பிடும் பொழுது இவையெல்லாம் எளிதானவை. வல்வினையெல்லாம் நினைச்சே பார்க்க முடியாது இல்லையா? அதனால இப்படி எளிதான வினைகள் என்ன வினைகள்? மெல்வினை என்று சொல்லப்படும். அடுத்தாப்புலதான் 18 அந்த வல்வினை விளக்கத்தை பார்த்தோம். அப்புறம் 19 வல்வினைக்கு இன்னொரு வரலாறையும் சொல்றார். சண்டேச பெருமானுடைய வரலாறையும் சொல்றார். பாதகமென்றும் பழியென்றும் பாராதே. வரலாறு ஆரம்பம் தெரியும் இல்லையா? பாதகம் என்றும் பழி என்றும் பாராதே. தாதையை வேதியனை தாழ் இரண்டும் சேதிப்ப. சேதித்தல் என்றால் வெட்டி எறிய, சிதைய வைக்க, சிதைத்தல். அந்த இதை எப்படி செய்தார் அந்த வேலைய? பாதகம் என்றும் பாராது, அதனால் தனக்கு ஏற்படக்கூடிய பழி என்றும் பாராது, அதை செய்தார். அவரே முதல்ல அவ அப்பா அந்த மரத்துல ஏறி இருந்துட்டு என்ன பண்றாரு? மேலே இருந்து சத்தம் போடுறார், ஏசு ஏசுன்னு ஏசுறார். இவருக்கு காதலே விழல. இவர் சிந்தையெல்லாம் சிவமாக்கி நின்று செய்யறார். அதனால அப்பா திட்டுறதெல்லாம் காதலே விழல. அவர் சொல்லி சொல்லி பாக்குறார். அதுக்கப்புறம் ஒரு கம்ப ஒடிச்சு அடிச்சு பாக்குறார் முதுகுல. அப்பமும் உணர்வே இல்லை. அடிக்கிறார், திட்டுறார், ஒன்னும் காதல விழல. உடனே மரத்துல இருந்து இறங்கி, இது அவ்வளவு இவருக்கு தெரியாம மரத்துல ஏறி இருந்து பாத்துட்டு இருக்கா அப்பா எச்சதத்தன். உடனே கீழே இறங்கி என்ன பண்றார்? அந்த பால் குடத்தை காலால இடறார். இப்போ அவருக்கு உணர்வு வந்துட்டு, தான் செய்யக்கூடிய செயலுக்கு அங்கு தடங்கள் வந்த உடனே, அதுலேயே ஒன்றி இருந்தவருக்கு அதுக்கு தடங்கள் வந்த உடனே என்ன பண்றார்? விழிப்பு வந்தது. ஆக இந்த பெரிய பூசணைக்கு இடையூறு வந்துவிட்டதே என்று எண்ணி அதை தாங்க முடியவில்லை. வர உடனே அங்க இருக்கிற தர்ப்பை புல்ல எடுத்துதான் என்ன பண்றார்? காலில் அடிக்கிறார். அது கோலாக மாறி காலை சிதைத்தது. உடனே என்ன பண்றார்? ஒரு கால வச்சு உதைச்சாருனா அதுக்கு துணை நிற்பது என்பது என்னது? இன்னொரு கால். இன்னொரு காலை நல்லா அழுத்தி ஊன்றினாதானே ஒரு காலால உதைக்க முடியும். ஆக அந்த காலம் துணை செய்தது என்று அந்த காலையும் வெட்டினார். அதனால அந்த எச்சதந்தன் கீழே விழுந்து இறந்துபட்டார். ஆக இந்த பாதகத்துக்கு பெருமான் வந்து பரிசு அளிக்கிறார். யாம் உண்பனவும் உடுப்பனவும் சூடுவனவும் எல்லாம் உமைக்கே தந்தோம், சண்டீசன் என்னும் பதம் தந்தோம், நீ தொண்டர் நாயகனாகிய அந்த வரத்தை பெறுவாய், யாமே உமக்கு தாயும் தந்தையும் ஆவோம் என்ற அந்த மிகப்பெரிய பதத்தை அந்த பாதகத்துக்கு பரிசாக அளிக்கிறார். காரணம் நம்ம நேத்தே பார்த்தோம், அவர் செய்த நிலை என்ன நிலையில செய்றார்? சிந்தையை சிவமாக வைத்து செய்தார். அதுதான் அடுத்த பாடல். அண்டர்பிரானும் அண்டர்பிரான் யாரு? சிவபிரானும் தொண்டர் தமக்கு அதிபனாக்கி, தொண்டர்களுக்கெல்லாம் தலைவனாக்கி, அனைத்து நாம் உண்ட கலமும் உடுப்பனவும் சூடுவனவும் உனக்காக சண்டீசனமாம் பதம் தந்தோம் என்று அங்கு அவர் பொற்தடமுடிக்கு துண்ட மதிசேர் சடை கொன்றை மாலை வாங்கி, துண்டு போன்ற துண்ட பிறை அணிந்த அந்த சடையில் இருக்கக்கூடிய கொன்றை மாலையை எடுத்து சூட்டினார். ஆக அந்த தாதையை தாளர வீசிக்கு என்ற பல்லாண்டு பாடுறோம் இல்லையா? ஆக அந்த பதத்தை அவர் அளிக்கிறார். இது பாதகத்துக்கு பரிசாக அளிக்கிறார். அதே மாதிரி இதுல சித்தியார்ல ஒரு பாடல், அதான் தக்கன் செய்த மா வேள்வி, வரனுடைய தக்கன் செய்த மா வேள்வி தீமையாய் முடிந்தது அப்படிம்பார். தக்கன் சாதாரண அல்ல, நிறைய வரங்களை பெற்றவன். அவன் செய்ததும் சாதாரணதில்ல, மா வேள்விம்பார். ஆனா அது கடைசியில என்ன ஆயிட்டு, தீமையாய் முடிந்தது. திருவாசகத்துல திரு உந்திபுரம் முழுசும் என்னது, தக்கன் வேள்வி சிதைந்ததுதான் உந்திபுரத்துல முழுவதிலையும் பாடப்படுகிறது இல்லையா. திருவாசகம் உந்திபுரம் முழுவதுமே தக்கன் வேள்வி சிதைக்கப்பட்ட அந்த வரலாறு தான். ஆனா நரநெறியில் நரன்னா மனிதர்கள், இதுகள மா பாதகம் வந்து என்ன ஆயிற்று, நன்மை ஆயிற்றே. நரலில் பெய்த பாதகம் நன்மை ஆயிற்றே அப்படிம்பார். ரெண்டும் என்னன்னா, செய்ய என்ன நினைப்புல செய்யறோமோ அதை பொறுத்துதான் அது நன்மையா தீமையா என்பது முடிவாக்கப்படும் இல்லையா. அதனால அந்த பாட்டு ஆரம்பத்தை வேணா எழுதிக்கிடுங்க, அப்புறம் வேணா எழுதிக்கிடுங்க. அறநடிக்கு அன்பர் செய்யும் பாவமும் அறமதாகும். அறநடிக்கு அரண், அரண் அடிக்கு, அரண் அடிக்கு அன்பர் செய்யும், அரண் அடிக்கு அன்பர் செய்யும் பாவமும் அறமதாகும். பாவமும் அறம் அதாகும். பரநடிக்கு அடுத்த வரி, பரநடிக்கு அன்பிலாதார் புண்ணியம் பாவமாகும். பரநடிக்கு அன்பிலாதார் புண்ணியம் பாவமாகும். அன்பில்லாம நீ என்ன பெரிய வேள்வியை செய்தாலும் அது என்னதாகாது, புண்ணியமாகாது. அறநடி பரநடிக்கு அன்பிலாதார் புண்ணியம் பாவமாகும். அடுத்த வரி, வரனுடை தக்கன், வரன் உடை தக்கன் செய்த மா வேள்வி தீமையாகி. அடுத்த வரி, நரரினில் நரரினில் நரகில்ல நரர், நரர்னா மனிதர்கள், நரரினில் பாலன் செய்த பாதகம், பாலன் செய்த பாதகம் நன்மையாயிற்றே, நன்மையாயிற்றே நன்மை. அப்ப அந்த பாடல் பாருங்க, பாதகம் என்றும் பழி என்றும் பாராதே தாதையை வேதியனை தாழ் இரண்டும் சேதிப்ப கண்டு ஈசர் தாமாம் பரிசளித்தார், தாமாகும் தன்மையை பரிசாக அளித்தார், சிவமாம் தன்மையை பரிசாக அளித்தார். தாமாம் பரிசளித்தார்னா என்னது, தாமாகக்கூடிய தன்மை, சிவமாகக்கூடிய தன்மையை பரிசாக அளித்தார். கண்டாயே சண்டீச தம் செயல் தான், சண்டீச தம் செயலால் தான், தான் என்பது அசை, அதுக்கு எந்தவித பொருளும் கிடையாது. தான் என்பது அசைச்சொல், அதுக்கு தனியா பொருள் கிடையாது. அப்புறம் அறிவாட்டாயனார் வரலாறு எடுத்து சொல்றார். அறிவாள் தாயனார், அறிவாட்டாயனார், அவருடைய ஊர் தாயமங்கலம் என்பது, அது சரியான கிராமம், அங்க திருக்கோயில் ஒன்று இருப்பதாக தெரியவில்லை. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற தண்டலை நீள்நெறி என்ற தலத்துக்கு போய் தினம் அவர் எப்படி படிக்கட்டளை செய்கிறார்னா, தினம் தினம் மத்தியானம் உச்சிகாலத்துக்கு நைவேத்தியமாக இவர் தான் என்னது கொடுப்பாரு, சென்னல் அரிசி மாவடு கீரை. இதான் இப்ப உள்ள என்ன சுவாமிக்கு சத்துணவு அளித்தவர். சென்னல் அரிசி மிக சத்துள்ளது இல்லையா, கார அரிசியை விட சென்னல் அரிசி மிக சத்தானது. அதுபடி கீரை இல்ல, தினம் ஒரு கீரை சேர்க்கணும்னு இப்ப மருத்துவர்கள்லாம் வற்புறுத்தி சொல்றாங்க இல்லையா. அன்னைக்கே சுவாமிக்கு தினம் தினம் கீரை, அப்புறம் மாவடு, இந்த மூன்றும் அங்க கோவில் இவர் இதை கொடுத்துட்டாருன்னா அங்க நைவேத்தியமாக, அங்க சோறு சமைக்கப்பட்டு சுவாமிக்கு நைவேத்தியமாக படைக்கப்படும். மிகப்பெரிய வசதியா இருந்திருக்கிறார். இந்த இதை தினம் படிக்கட்டளையாக இங்கே இருந்து நடந்து போய் தினம் தினம், அந்த நம்ம வெயில்னா போகமாட்டோம் அவரும், அது மட்டும் இல்ல அவர் மனைவி பஞ்சகவ்யம் அபிஷேகத்துக்கு அதை தயார் பண்ணி அந்த அம்மா ஒரு பானையில ஏந்திட்டு இவங்க ரெண்டு வருமாவே தம்பதியர்களாக இந்த திருத்தொண்டை தினம் செய்வார்கள். அங்க பக்கத்தில் உள்ள அடுத்த தெருவில் உள்ள கோயில் இல்ல, மிகவும் தூரம். அப்படி பண்ணும் பொழுது அவருடைய செல்வம் எல்லாம் மங்கியது. அப்புறம் என்ன பண்றார், நிறைய வயல் உள்ளவர் இப்ப அவ்வளவும் இழந்து, அது கூட சேக்கலார் சொல்வார், யானை உண்ட விழாம்போல அப்படின்னு. அந்த ஒரு அது அந்த விழா, அந்த விழாம்பழத்துக்கு அந்த நோய் வந்ததுன்னா, யானை நோய்ங்கிறது வந்ததுன்னா அது என்ன உள்ள ஒண்ணுமே இருக்காது, அந்த பழத்துக்கு உள்ள பார்த்தோம்னா ஒண்ணுமே இருக்காது, அது எப்படி அரிசனை தர. அதுபடி இவருடைய செல்வம் எல்லாம் நீங்கியது. அப்புறம் கூலி வேலைக்கு வயல்ல போய், கூலி வேலைக்கு போய் அதுல இருந்து கொண்டு வந்த நெல் அவலத்தையும் வைத்து இந்த பணியை செய்து வருகிறார். அது அத்தனையும் சென்னலா இருந்தா இவங்க சாப்பிடவே மாட்டாங்க, அவ்வளவு சுவாமிக்குன்னு வச்சிருவாங்க. இப்படி ஒரு நெறிமுறை. கடைசியில என்னாச்சு, அவருடைய அருள் விளையாட்டால் என்ன நடக்குன்னா, விளைய கிடைக்கிறது அத்தனையுமே சேருது. இவருடைய நியதி சென்னல் அவ்வளவும் ஈசனுக்கே என்று வைத்திருப்பவர் இல்லையா. உடனே என்ன பண்றாங்க, பட்னியா கிடக்குறாங்க, தண்ணிய குடிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த கீரைகளையும் தினம் தினம் அறுக்காது, என்ன வந்துகிட்டேவா இருக்கும் இல்லையா. சரினே அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, இருக்கிற சென்னல் எடுத்துக்கிட்டு மாவடுவையும் எடுத்துட்டு கீரையும் எடுத்துட்டு வீட்டில் பட்னி தண்ணிய குடிச்சிட்டு அந்த அம்மாவும் அவர் முன்ன போக இவங்க அம்மா பின்ன வராங்க. அப்போ வந்து நம்ம கிட்டத்தட்ட இந்த சித்திரை மாசம்னு வச்சுப்போமே, அப்போ என்ன ஆகும், பயிர் நிலங்கள்லாம் அறுவடை ஆகி வெறுமனை சும்மா கிடக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், போகிறதுக்கு இப்போ குறுக்கு பாதையாக என்ன பண்ணுவோம், வயல்களில் அந்த வரப்புகளை தாண்டி போயிடுவோம். ஏன்னா பயிர் செய்தால் தான் போக முடியாது, அது அவ்வளோ வெடிப்பாக இருக்கு அந்த வெயில்னால, வரப்புகளெல்லாம் என்ன இருக்கு வெடிச்சிருக்கு. இது எத்தனையோ நாள் பட்னியாக இருக்கிறாரு. அதில் இதை சமந்துட்டு போகும்பொழுது, கூடையில் எல்லாத்தையும் வச்சுட்டு போகும்பொழுது தளர்ச்சினால என்ன பண்ணுறாரு, அப்படியே விழுந்துடுறார். விழுந்த உடனே இந்த அம்மா எவ்வளவோ பிடிச்சி தாங்கி பார்க்குறாங்க, பின்னாடி வரவங்க அவங்களும் பஞ்சகவியத்தை வச்சுட்டு வராங்க. இவர் தளர்ந்தோடனே பிடிச்சி பார்க்காங்க, அதையும் மீறி விழுந்துடுறார். அந்த வரப்பில் என்ன கொண்டு வந்தது எல்லாம் சிதறி விடுகிறது. அவ்வளோதான், விழுந்தவர் மயங்கிய நிலையில் தான் விழுறாரு. எல்லாம் செதறின உடனே, ஆஹா நம்ம சுவாமிக்கு கொண்டு போகிற இன்னைக்கு படிக்கட்டளைக்குள்ள பொருள் எல்லாம் அவ்வளவுமே இந்த வயல் வரப்பில் சிந்திட்டே, இன்னைக்கு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ண முடியாதே என்ற நினைப்பு வந்த உடனே, அவனுக்கு அவனுடைய பணிக்கு தடையாக இருந்த இந்த உடம்பை இனிமே வைத்திருப்பதில் பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி, அந்த நெல் அறுக்கக்கூடிய அந்த வாள் எப்பொழுதும் கையில் இருக்கும். அது நெல் அறுக்கக்கூடிய வாள் வரும்பொழுது அது ரொம்ப கூர்மையாக இருக்காது, நெல் பயிரை அறுக்கக்கூடிய அளவில் தான் இருக்குமே தவிர கழுத்து அறுக்கக்கூடிய அளவில் கூர்மை இருக்காது. அதை எடுத்து சுவாமிக்கு நைவேத்தியமாக பொருள் சிந்தி விட்டதே சுவாமிக்கு, சுவாமி இன்னைக்கு சாப்பிட்லையேன்னு சொல்லி, நீ சாப்பிட்லேன்னா நான் என்னுடைய ஊட்டியை ஊட்டினா கழுத்து, அதை அறுத்து என்னுடைய உடலை மாய்த்து விடுவேன் என்று சொல்லி அந்த ஊட்டியை அறுக்க ஆரம்பிக்கிறார். அது கதிர்வாள், பயிரை அறுக்கக்கூடிய வாள், அது லேசா அறுக்காது, ஊட்டியை அறு அறு அறுன்னு அது எவ்வளவு வேதனை இல்லையா. நான் சொல்றது புரியுதா, அந்த கதிர்வாள் வச்சு பயிர் அறுக்கக்கூடிய அந்த அருவாளை வச்சு கழுத்தை அறுக்கும் பொழுது அது வேதனை, கொஞ்சம் கொஞ்சமாக தான் அறுக்கும். உடனே இப்படி அறுக்க போன உடனே சுவாமி என்ன பண்றார், அந்த வெடிப்புல இருந்து ஒரே சத்தம், அந்த அவருடைய ஊட்டியை அறுக்கக்கூடிய அறுக்கிறதுக்கு தயாராகிய அந்த கைகளை கைகள் தடுக்கப்படுகின்றன, கைகளை வந்து பிடித்திருக்கிறார், அப்படியே ஊட்டியை அறுக்காதவாறு. அப்புறம் மாவடுவை கடிக்கக்கூடிய சத்தம், விடையல் விடையல் விடையல்னு அந்த மாவடுவை கடிக்கக்கூடிய சத்தம் மிக வேகமாக அந்த வயல் வரப்புகள்ல இருந்து கேட்கிறது. அதுக்கப்புறம் அவர் நிறுத்துறார், அப்புறம் தான் பாடுறார், அடியேன் அறிவிலாமை கண்டும். அதில் அவருடைய அங்கே காட்சி கொடுக்குறார் இல்லையா, வயல் வரப்புலையே காட்சி கொடுக்குறார். பெருமான் காட்சி கொடுக்குற இடங்கள் குரு லிங்க சங்கமம், மூன்று இடத்துலையும் தான் காட்சி கொடுப்பார். ஆனால் இங்கே அன்பர்களுக்காக என்ன இடமானாலும் சரி, அருளாளர்களுக்கு அவர் காட்சி கொடுக்கறதுக்கு இன்னும் இடம்தாங்கிறதே இல்லை. அந்த வெடித்த வயல் வரப்புல காட்சி கொடுக்கிறார். அடியேன் அறிவிலாமை கண்டும் படிமிசை கமரில் வந்து அமுதுசை பரனே போற்றி. கமர்னா அந்த வெடித்த வயல் வரப்பு இல்லையா. படிமிசை கமரில் வந்து அமுதுசை பரனே போற்றி. துடியிடை பாகமானனர் சோதி போற்றி என்றெல்லாம் அவரை போற்றுகிறார். ஆக அந்த செயலங்க எடுத்துக்காட்டுகிறார். செய்யில் உகுத்த திருப்படி மாற்று அதனை செய்யினா வயல். 20வது பாடல். செய்யில் உகுத்த, செய்யினா என்னது வயல், செய்யில் உகுத்த இந்த இடத்துல வயல் வெடிப்ப சொல்றது, வயல் வரப்ப சொல்லுது. செய்யினா பொதுவா வயல், இந்த இடத்துல எதை குறிக்கி வயல் வரப்பு. செய்யில் உகுத்த சிந்தி போன, அங்கு சிந்தி போன திருப்படி மாற்று அதனை, திருப்படினா படிக்கட்டளைக்காக நித்திய கட்டளை அது, அதனால அது பேரு படி கட்டளை. படிக்கட்டளை மாற்று அதனை ஐய இது அமுது செய்க என்று, இது அமுது செய்வாய் என்று பைய இருந்து ஊட்டி அறுத்தவருக்கே, ஊட்டி அறுத்தவரை நாட்டி உரை செய்வது என்னோ நாம். ஊட்டி அறுத்தவர் யாரு? ஊட்டினா ஒன்னு ஒரு பொருள் என்னது கழுத்து. ஊட்டிக்கு கழுத்துக்கு என்ன பொருள் சொல்லு, என்ன பேர் சொல்லுவோம், ஊட்டி. பைய இருந்து முதல்ல உள்ள ஊட்டி வந்து கழுத்து, ஊட்டி அறுத்தவருக்கே அப்படின்னு இருக்கு இல்லையா, அது முதல்ல வர ஊட்டி வந்து என்னது கழுத்து. ஊட்டி அறுத்து அவர்க்கே, ஊட்டி அறுத்தவரை பெருமானுக்கே அதை நைவேத்தியமாக்கி அறுத்தவரை பிறவி வேரை அறுத்தவரை. ரெண்டு முதல் அறுத்து வந்து கழுத்து அறுத்து, ரெண்டாவது அறுத்தல் என்பது எதை குறிக்கி பிறவியாகிய பிறவியை அறுத்தவரை, பிறவியை அறுத்தவரை. அவர் ஊட்டிய அறுக்கல, என்னதான் அறுக்கிறார், பிறவியத்தான் அறுக்கிறார். பிறவி அறுத்தவரை நாட்டி உரை என்னோ நாம், நாட்டி உரை செய்வது என்னோ நாம். இப்போ செய் என்பது வயல், வயல் இந்த இடத்துல வயல் வரப்பை குறிக்கிறது. செய்யில் உகுத்த திருப்படி மாற்று அதனை ஐய இது அமுது செய்க என்று பைய இருந்து ஊட்டி அறுத்தவருக்கே, ஊட்டி அறுத்தவரை நாட்டி உரை செய்வது என்னோ நாம். அவருடைய பெருமையை நம்மால் உரை செய்ய முடியுமோ. இதுவும் வல்வினை தான். இதுவும் வல்வினைக்கு மூன்று புராணத்திலிருந்து மூன்று நாயன்மார் வரலாறுகளை எடுத்து சொல்கிறார். சிறுதொண்டர், சண்டீசர், அறிவாட்டாயர். இதுல அறிவாட்டாயர்ங்கிற பெயரை இல்லை இல்லையா குறிச்சுக்கிடுங்க. அறிவாட்டாய நாயனார், அறிவாட்டாய நாயனார் அவருடைய மறச்செயல் இது. இந்த வல்வினை என்ன சொல்லுவோம், மறச்செயல். அடுத்த பாடல், செய்யும் செயலே செயலாக. ஆக வல்வினையை செய்தாலும் பரவாயில்ல, அவங்க எந்த இதுல செய்தாங்க, மிகுதியான அன்பினால், அன்பின் மிகுதியினால். செய்யும் செயலே செயலாக, அப்போ இந்த இடத்துல செய்யும் செயல் என்பது எதை குறிக்கினா வல்வினை. செய்யும் வல்வினைகளாகிய செயலை, செய்யும் செயல் என்பது இந்த இடத்துல எந்த செயலை குறிக்கே, வல்வினைகளாகிய செயலை செயலாக சென்று அன்பினோடு, மிகுந்த அன்பினோடு செய்து சென்று, சென்றுனா அந்த அன்பினோடு செய்வதலாகிய நிலையில் நின்று செய்து தம்மை பைய கொடுத்தார் பரம் கெட்டார். தம்மை அவனுக்கே தம்மை பைய கொடுத்தார் அப்படின்னா அர்த்தம், அவனுக்கே தம்மை ஆட்படுத்தி கொண்டவர்கள், பரம் கெட்டார், சீவபோதம் இழந்தவர்கள் ஆவார்கள், சீவபோதம் இழந்தவர்கள் ஆவார்கள். அந்த இடத்துல நான் இது எனது என்ற தன்மையே அங்க இல்ல, இது நான் இந்த வேலை செய்தேன், எனது பையனுக்கு பையனை வச்சு செய்தேன் என்ற நினைவெல்லாம் அங்க இல்ல. அதனால பரம் கெட்டார், பரம் கெட்டார்னா அந்த இடத்துல சீவபோதம் கெட்டார்கள், தன்னுடைய முதன்மையை இழந்தவர்கள், தாங்கள் அவனில் தன்னை இழந்தவர்கள். பரம் கெட்டார் என்பது தன்னை இறைவனிடம் இழந்தவர்கள். வல்வினைய கேட்டே நமக்கு அழுக வருது இல்லையா, இப்ப அதை செய்யணும்னா எப்படி செய்ய முடியும், அந்த முதன்மையை இழந்தவர் ஆவார்கள். அப்புறம் சொல்றார், இந்த ஒரு நாட்டை காக்கிறதுல உழவர்களும் சரி போர்த்துறையில் இருப்பவங்களும் சரி ரெண்டு பேரும் நாட்டை காக்கிறதுல ஒன்றுதான் இல்லையா. உழவு இல்லாம நாடு ஒன்றும் நாட்டில் ஒண்ணுமே நடைபெறாது. அதுபடி நாட்டை காப்பவர்கள் இல்லாம இல்லாத வழியும் நாடு நாடாகாது. உழவு தொழில் இல்லைனாலும் நாடு நாடாகாது. நாட்டை காக்கக்கூடிய அவர்கள், அந்த நாட்டினை காக்கக்கூடிய அந்த அவர்கள் இல்லாட்டாலும் நாடு நாடாகாது இல்லையா. ஆக இந்த இதில் என்ன, இந்த உழவு என்பது மெல்வினைக்கும், நாட்டினை காக்கக்கூடிய அந்த படைக்கலங்கள் வல்வினைக்கும் ஓமையாக எடுத்து சொல்லப்படுகின்றன. உழவு தொழிலும் நாட்டை காப்பதாகிய வில் தொழிலும், உழவு தொழிலும் நாட்டை காப்பதாகிய வில் தொழிலும். இப்போ நிறைய மற்ற துப்பாக்கி அது இதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ வில் தான். நாட்டை காப்பதாகிய உழவு தொழிலும் வில் தொழிலும் இவை இரண்டும் மெல்வினைக்கும் வல்வினைக்கும் ஓமையாக சொல்லப்படுகிறது. மெல்வினைக்கும் வல்வினைக்கும் ஓமையாக சொல்லப்படுகின்றன. ரெண்டும் கொடுக்கக்கூடிய பலன், முக்கியமான பலன் என்ன, உழவு தொழிலும் நாட்டிற்கு இன்றியமையாதது, அதே மாதிரி காத்தல் தொழிலும், நாட்டை காத்தல் தொழிலும் இன்றியமையாதது. ஒரு நாடு நல்ல முறையில் ரெண்டும் ஒழுங்காக இருக்கணும். அதுபடி ஆன்மா சிவபேற்றை அடையணும்னா ஒன்று ஏதாவது மெல்வினையாக இருக்கணும், அது அதனுடைய ஆற்றக்கூடிய வினைகள், இல்லை வல்வினையாக இருக்க வேண்டும். அப்படின்னா தான் அது எதை அடைய முடியும், சிவபோக இன்பத்தை பெற முடியும். அதனால இங்க உழவும் தனுசும் அப்படிங்கிறார். வில் தொழில், வில் தொழில என்ன சொல்றார், தனுசு தொழில் அப்படிங்கிறார். தனுசுனா வில். இதுக்கும் உரையாளர்கள் ரொம்ப மாறுபட்ட முறையில உரைகள் இருக்கின்றன. அதில் இந்த உரையவே நாம, இந்த பொருளையே நாம எடுத்துக்கொள்வோம். மூன்று விதமான முறையில சொல்றாங்க. செய்யும் செயலே செயலாக சென்று தமை பைய கொடுத்தார் பரம் கெட்டார். ஐயா, உழவும் தனுசும் ஒரு முகமே ஆனால் இழவு உண்டோ சொல்லாய். இது இழவு என்றால் இதனால நட்டம் உண்டா, உழவு தொழில் பண்றவனோ நாட்டத்தான் காக்கிறான், போர்த்தொழில் நாட்டுக்காக போர்த்தொழில் பண்றவனோ நாட்டத்தான் காக்கிறான். இதுல ரெண்டையும் ஒப்புமை செய்யின், எதிலுமே நட்டம் என்பது இல்லை, இரண்டுமே நாட்டிற்கு தேவையானது. அதே மாதிரி இங்க உழவு தொழில் மெல்வினை, தனுசு தொழில் அது வந்து வல்வினை. மெல்வினை வல்வினை இரண்டுமே சிவபோகத்தை அளிக்கும். மெல்வினையானாலும் சரி அது வல்வினையானாலும் சரி, ரெண்டுமே எதை தான் அளிக்கும், சிவபோகத்தையே அளிக்கும். ஆக மெல்வினையையும் வல்வினையும் இத்தனை பாடல்களால விரிக்கிறார். அடுத்தது யோகம் சிவ. இப்ப சரியை கிரியை இது ரெண்டையும் சொல்லிட்டார் இல்லையா. நம்ம அடுத்தாப்புல யோக நிலையை பற்றி பின்னால் வரக்கூடிய பாடல்கள்ல பார்க்கிறா. நாம் அதை மதியம் அதை பற்றி சிந்திப்போம்.
2: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: ஓம் சிவாய நமன். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொது வகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சங்கற்ப நிராகரம். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
4: நமக்கு தெரிகிறதுக்கு மாதிரி என்ன பொருள் சொல்லணும், நீங்க இந்த பழைய சித்தாந்தங்கள் சொல்றதுக்கெல்லாம் அப்புறம் பார்த்தோம். அனாதி என்றால் அதுதான் உள்பொருள், தோற்றம் இல்லை அழிவும் இல்லை. அதாவது தோற்றம் இல்லை அழிவும் இல்லைன்னா அழிவு இல்லை, அதுதான் முக்கியம். அழியாத பொருள், ஏன்னா என்னைக்கு இருந்தாலும் தானே இப்ப நமக்கு சர்க்காரியவாதம் தான் நமக்கு ஆரம்பம். உள்பொருள் அழியாது, மில்பொருள். அப்ப உள்பொருள் அப்படிங்கிறதுக்கு அதாவது இல்பொருள் தோன்றாது, உள்பொருள் அழியாது, முப்பொருள் அப்படித்தான். அதுதான் அனாதின்னு சொல்றேன். பதிப்பசு பாகம் போல், பசுவினை போல், பசுபாசம். அப்ப இதுக்கெல்லாம் நம்ம ஒரே ஒரு அர்த்தத்தை தானே

அழியாது. சைவத்தினுடைய அடிப்படையே அழிதல் இறத்தல் பிறத்தல் தான், இறப்பு பிறப்பற்றது தான். பிறப்பு இறப்புன்னு சொல்லக்கூடாது சைவத்தில், இறப்பு பிறப்பு தான். உடம்பு இறக்கும், மறுபடியும் பிறக்கும். உயிர் இறக்கும் ஆகாது, பிறக்கும். இதை நாம் அடிப்படையில் புரிஞ்சுக்கிறதே இல்லை. அது ஆதியும் அந்தமும் இல்லாதவன் அப்படி இப்படி போட்டு நம்மளை போட்டு என்னடா இருக்கும். சித்தாந்தத்தில் இனத்தில் பாடம் கேட்குற மாணவர்கள்ட்ட நான் அறிஞ்சிடுறேன், ஐயா அழிக்க முடியாத ஒன்று முப்பொருள். இதில் மாயாவாதி ஒரே ஒரு பொருள் தான் அழிக்க முடியாதுங்கிறான், அதுதான் இறைவன். அப்படி சரி, மூணு செய்தி தான் மாயாவாதி. இரண்டாவது, மற்ற அனைத்தும் இறைவன் தான். மூன்றாவது தான் முக்கியம், இறைவன் தானாக தோன்றி தோன்றியதை அழித்துக் கொண்டு தானே முக்தி அடைவான். தானாக தோன்றி தோன்றியவற்றை அழித்து தான் முக்தி அடைவான். இதுதான் சார் மாயாவாதி. தான் எல்லாவற்றையும் தானாக தோன்றி, எல்லா பொருளும் தான் தான், தானாக தோன்றி தோன்றியதை அழித்து தான் இன்பம் உருவான். அதான் முக்தி, முக்தி அடைவான். ஆமாம், தான் முக்தி அடைவான், இன்பம் அருவான். முக்தினா இன்பம் தானே, முக்தி என்பது பேரின்பம். முக்தினா சாவு இல்லை. நம்ம எல்லாரும் சில முக்தி அடைஞ்சிட்டாலும் சாவுன்னு நினைக்கிற தப்பு. வீடு பேரும் இல்லை, முத்தினா பெறப்பட்ட நிலை, அதான் பேரின்பம். அழிக்க முடியாத இன்பம் பேரின்பம், மாற்ற முடியாத இன்பம் பேரின்பம். தற்காலிகமாக ரொம்ப தெளிவு, அதுதான் சைவ சித்தாந்த கொள்கை. உள்பொருள் அழியாது சார், இல்லது தோன்றாது. எங்கேன்னு ஒரு பிசுறு இருக்கத்தான் இருக்கணும், இருந்தாத்தான் தோன்றும். இப்ப மாயாவாதியை மறுக்கணும், சங்கற்ப நிராகரணம் பார்க்கலாமா? உரை தரு பிரம்மம், சங்கற்ப நிராகரணம், மாயாவாதியுடைய சங்கற்ப நிராகரணம். உரை தரு பிரம்மம் ஒன்று, எனும் உரைக்கண் வரும் பிரமாணம் மறை எனில். என்னப்பா மாயாவாதி, நீ இறைவன் மட்டும்தான் உண்டுன்னு சொல்றதுக்கு என்ன ஆதாரத்தை காட்டுற? பிரமாணம், பிரமாணம்லாம் ஆதாரம். அது அனுமான பிரமாணமாக இருக்கலாம், உரை பிரமாணமாக இருக்கலாம், அதுல பிரமாணம் நீ என்னன்னு சொல்றன்னா வேதம் தான் சொல்ற. வேதத்துல என்ன சொல்லியிருக்கு? இறைவன் ஒருவனே. ஒன்று காண், அதான் சொல்லியிருக்கு. சரி, அதை வச்சு நீ அழியாத ஒரு பொருள் இறைவன் என்று சொல்லுகிறான். ஆனால் மறுப்பு ஆரம்பிக்கும், அருமறை ஒன்று என்றது அன்றி, வேதங்கள் ஒன்று என்று சொன்னதோடு அல்லாமல். அருமறை ஒன்று என்றது அன்றி, இருபொருள் உரைத்தல் ஒன்றுன்னு சொல்லிவிட்டு ரெண்டு பொருளை சொல்லுது. நீ சொன்னபடி ஒன்றுதான், ஆனால் அதுக்கு இரு பொருள் சொல்லுகிறது. என்ன யானா? பரமான்மா ஜீவான்மான். பரம் என்று மட்டும் சொல்லல, பரமான்மான். புரியுதப்ப? பரம்னு சொல்லாம

0: ஞாபகமே இல்லையா? பரமாத்மான்னு சொல்லிருக்கல. அப்ப ஆன்மான்னு ஒரு சொல் சேர்ந்து போச்சுல, அதுல பரம் என்று சொல் பரமான்மான்னா அப்ப இன்னொரு ஆன்மா இருக்குன்னு தானே அர்த்தம். அதான் ஜீவான்மா. என்ன மாயாவாதி சரியா? அதெல்லாம் சொல்ல அளவுல பொருளுக்காக சொன்னது இல்லை, ஒரு நயத்துக்காக பரான்மான்னு சொன்னதுதான். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு சொல்லு ஒண்ணு, அதுக்கு பொருள் இல்ல, ஒரு அலங்காரத்துக்கு சொன்னேன்னு சொன்னா வேதம் எதையுமே சுருக்க சொல்லும், அதுக்கு பொருள் தான் விரிக்கணுமே தவிர அதுலயே சொல்லுல வந்து இப்போ விரித்திருக்கிறது நீ சுருக்கப்படாது பொருள்ல. மறுபடியும் சொல்றேன் பாரு, இதுக்கு பயஞ்சு வரி எழுதிட்டா இருப்ப, நான் சொன்னதுதான் பயஞ்சு வரி. மறுபடியும் சொல்றேன், என்ன மாயாவதி வேதத்தை தானே நீ ஆதாரமா காட்டுற? ஆமா சாமி, ஐக்கியவாதி கேட்கறேன். ஓ, இந்த ஐக்கியவாதினா யாருன்னு சொல்லிடணுமோ? ஐக்கியவாதினா ஒண்ணும் இல்ல, முக்தி நிலையில் ஆன்மா இறைவனோடு இரண்டரை கலந்து ஐக்கியமாகிறது, இதுதான் ஐக்கியவாதி. எப்படி ஐக்கியம்னா நீரோட நீ சேர்ந்தது போல, நீரோட நீர் சேர்ந்தது போல. அடுப்புல கொதிக்க வச்சிருக்கிறோம், தண்ணி கொதிக்குது, கொதிக்கிறத நிறுத்தணும்னா தண்ணி ஊத்தணும், தண்ணியோட தண்ணி சேர்ந்து கொதிக்கிறது ஆபாயம். ஆக கொதிக்கிற ஒரு செயல் பொருளோடு பொருள் சேர்ந்த பொழுது செயல் நின்று விடுகிறது, நீரோடு நீர் சேர்கிறது. அது போல இப்ப கொதித்ததுக்குள்ள அந்த கொதிப்பு அடங்கணிச்சு, அடங்கினதுக்காக ஊத்துன தண்ணி தனியா இல்லை, தண்ணி கொதிச்சு மேல பால். இப்பதான் குக்கர்ல அதுக்காகத்தான் எங்களை திட்டிக்கிட்டே இருக்கீங்கன்னா, நாங்க குக்கர் கண்டுபிடிச்சோம், பால் அடுப்புல வச்சுட்டு அதே கவனிக்காம என்ன வந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறிய, பால் பால் பொங்கி ஊத்தி போச்சு. இதுக்காக கஷ்டப்பட்டு இந்த பால் பொங்காத கண்டுபிடிக்கணும்னு குக்கர் கண்டுபிடிச்சாங்க. எப்ப எங்கிட்ட உங்க வேலையை கொடுத்தீங்களோ அப்பதான் நாங்க எல்லா சாமானையும் புதுசா கண்டுபிடிச்சோம். ஆட்டு மாவாட்டுன்னு மாவாட்டு இயந்திரத்தை கண்டுபிடிச்சோம், இல்லாட்டி இயந்திரம் கண்டுபிடிக்க போறோமா? கிரைண்டர் இல்ல, எல்லாம் ஆம்பளை தமிழ்ல சுமைச்ச வச்ச உடனே அதுக்குத்தான் கருவி எல்லாம் கண்டுபிடிச்சுட்டான். குக்கர் எப்படி வந்துச்சு? பால் சிந்தப்படாதுங்கிறக்கா குக்கர். அப்ப பால் அப்படி பொங்கி வருது, பொங்குறது அடக்கிறதுக்கு தண்ணி ஊத்தணும், அப்ப பொங்குனதோட தண்ணியும் போயிடணுமா இல்லையா? பொங்குனது அடங்கினோட இல்ல, நீரோட நீர் சேரு. அது போல இங்கே பொங்கி இருக்கக்கூடிய அத்துணையும் இந்த இன்ப துன்பங்கள் எல்லாம் பொங்கி பொங்கினதெல்லாம் அவிச்சுட்டு இந்த தண்ணி உள்ளே இருந்த அந்த ஆன்மாவோடு இந்த இறைவனும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது போல நீரோடு நீர் சேர்ந்த, இதான் ஐக்கியவாதி. சரியா? இந்த ஐக்கியவாதி பிரமாதிய கேட்கணும். பிரமாவதி, அப்பா வேதத்துல சொல்லிட்டு நானா சொல்லல, வேதத்துல இறைவன் ஒன்றே இறைவன் ஒன்றே தான், அதனால ஒன்று உள்பொருள் என்று நான் தத்துவத்தை புடிச்சுக்கிட்டேன்னா ரைட், நீ சொன்னது கரெக்ட். ஒன்று என்பதை பிரிதோடத்தில் விளக்கிற பொழுது பரமாத்மா என்று எழுதினானா இல்லையா? பரமாத்மான்னு சொல்றமா இல்லையா? வேதத்தினுடைய சொல் பரமாத்மா. அப்ப பரமாத்மான்னு சொன்ன உடனேயே ஆத்மாங்கிற ஒரு தனி ஒன்று சேர்ந்து போச்சு. அந்த பரமாத்மா ஜீவாத்மா என்று அதற்கு பொருள் பின்னாடி வருகிறது. அது பரமாத்மாவுக்கு பொருள் இருக்கிற போது அது ஜீவாத்மா இல்லை, அது பரமாத்மா அப்படின்னு பொருள் எழுதலாம். அப்ப பரமாத்மா என்ற சொல் இருப்பதனாலே ஒன்று இரண்டு அப்படின்னு தெரியுது இல்ல. பரமாத்மான்னு சொல்றது சாதாரணமா ஒரு பெரியவர் வர்றாருன்னா என்ன சொல்லுவாங்க? பெருசு வர்றாருங்கிறாங்க, பெரியவரை சுருக்கி பெருசுங்கிறான். பஸ்ல பயணம் பண்ற போது நம்மள என்ன பண்றான், அங்க இருக்கிற பின்னாடி ஏய் பெருசு சீக்கிரம் ஏறி ஆக, அப்பத்தான் நமக்கு பெருசாகிட்டோமோ. ஏன்னா கண்ணாடியை பாக்குற ஊர்லாம் நம்ம தான் இளமே நினைச்சிட்டு இருக்கிறோம். ஏ பெருசு மேல ஏறி ஆகுறான். அப்ப பெருசுன்னு அவன் சொல்ல போதுதான் நமக்கு தெரியுது, நாம பெருசுன்னு ஒத்துக்க மாட்டோம். என்ன பார்த்தாரு கிழவனாக தெரியுது அப்படின்ற. ஏயா நீ பரமாத்மான்னு சொன்னதுக்கு என்ன ஒண்ணும் இல்லையா, பெரியவரை பெருசுன்னு சுருக்கி சொல்ற மாதிரி சுருக்கிடவரை பெருசா பரமாத்மான்னு சொன்னான். பாரு இந்த சொல்லுதான் இதெல்லாம் பேதம் பேதாவாதம் அபேதம். ஏன்னா பேதம்னு வருது வேதத்துல, வேறுபடுத்தியது அபேதம் வேறுபாடற்றது, பேதாபேதம் வேறுபடுத்துவதும் வேறுபடுத்தாததும் பேத அபேதம். இதெல்லாம் வருது இந்த சொற்கள் எல்லாம். இந்த சொற்கள் எல்லாம் ஒரு அலங்கார சொற்களே தவிர இவையெல்லாம் நேரடியான பொருள் கொள்ளக்கூடாது அப்படின்னா மாயாவார். இவன் சிரிக்கிறான் ஐக்கியவாதி. இந்த மாதிரி சொல்லலங்காரத்துக்குத்தான் வேதத்துல சொற்கள் இருக்குன்னு சொன்னா வேதத்தினுடைய புனிதத்தன்மையே போயிடும். அதனால அது நீ ஏற்றுக்கப்படாது. ஒரு காலத்துல அடிகளார் பட்டிமன்றம் நடத்தினா பட்டிமண்டபத்துல வேற்று சொல்லே வராது. இன்னைக்கு சாலமன் பாப்பையா பட்டிமன்ற இடத்துல தலைப்புக்கு அதுக்கு சம்பந்தமே இருக்காரு. ஓ யாய் ஓயின்னு வண்டி மாடு ஓட்டிடுவார். அப்ப அதான் பட்டிமண்டபமா? இல்ல, பட்டிமண்டபம் ஏற்றினை ஏற்றினைன்னா கருத்துக்களுக்குரிய வாதம். அப்ப அடிகளா முத முதலா தோற்றுவித்த போது அடிகளா தான் பட்டிமண்டபத்தை அனுப்பிச்சு வச்சேன். பழைய அடிகளார் சொல்ல முடியும். அதனால அந்த காலத்தில் ஒரு பொருளை ஆய்வு செய்வதற்காக பட்டிமண்டபம் ஏற்றினை ஏற்றினை. இன்று நகைச்சுவைக்காக ஒரு பட்டிமண்டபம். அப்ப அது கேலி குத்தா போச்சா இல்லையா அப்படிங்கிறார். யாரு ஐக்கியவாசர்? நீ இப்படி சொல்ல அலங்காரத்துக்காக சொல்லப்பட்டதுன்னு சொன்னீன்னா இது ஒரு கேலி குத்துப்பா. ஆதலால் நீ சொல்லுவது போல ஒன்று என்று சொல்லுவது மட்டும் வேதத்தில் இல்லை. ஒன்றுக்கு பிறகு அவற்றினுடைய பரிணாம வளர்ச்சி ஒன்று மற்றொன்றாக விரிந்து வளர்கிற. ஆனால் விரிந்தது விரிந்ததுதான். ஒரு குடும்பத்தில் தலைவன் என்ற ஒருவன் இருந்து தலைவி அவனோடு சேர்ந்த பிறகு குழந்தை என்ற ஒன்று பரிணாம வளர்ச்சி. ஆக அப்பன் வேறு குழந்தை வேறுதான், ஆனால் இருவருக்கும் இரத்த உறவு உண்டு, இரத்த உறவு உண்டு. அதுபோல இறைவனுக்கும் உயிருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு உண்டு. என்ன தொடர்பு? அவனுடைய கருணை இந்த உயிருக்கு தேவை. உயிர் மட்டும் தனியே தோண்டி இருந்து அப்படி விட்டுச்சுன்னா அப்படிதான் இருக்கும். இந்த இறைவன் தன்னுடைய கருணையை அந்த உயிருக்கு செலுத்த வேண்டும் என்று நினைக்கிற பொழுது உயிரை நாடி அவன் வருகிறான், உயிர் நாடி அவனை செலுகிறான். இதான் சின்முத்திரை. இறைவன் ஒருவன் தான் தோன்றி தன்னோடு உடன் தோன்றியதாக இருக்கிற உயிரை அவன் கவனிக்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் இறைவன் தான் தன்னோடு தோன்றி இருக்கக்கூடிய உயிர் மீது தன்னுடைய கருணையை செலுத்த வேண்டும் என்று இச்சா சக்திக்கு வருகிறார். இறைவனுடைய இச்சா சக்தி இல்லை என்றால் உயிர் உயிராகவே தான் இருந்திருக்கும். அந்த இச்சா சக்தியினாலே அந்த உயிரை நலமடைய செய்ய வேண்டும் என்று விருப்பியதால் கிரியாசக்தியும் ஞான சக்தியும் அளிக்கிறார். இது சைவ சித்தாந்தத்தினுடைய கொள்கை. அப்படியானால் உயிரும் பாசமும் என்பது அவற்றிலிருந்து வேறுபட்டது அல்ல, ஆனால் அதுவே அல்ல. வேறுபட்டதும் அல்ல, அதுவே அல்ல. தந்தை மகன் என்பதிலே இரண்டு பேர் வேறுபட்டவர்கள் அல்ல, ஆனால் அவர்களே ஒருவனாகவும் சொல்ல முடியாது. தந்தை வேறுதான், மகன் வேறுதான். யோசிச்சு பாருங்க. தந்தைக்கும் மகளுக்கும் தந்தை மகனை வளர்த்து ஆளாக்கி இவன் தந்தை என் நோற்றான் கொல் என்ற பெருமை தனக்கு வர வேண்டும் என்று ஒரு தந்தை நினைப்பானேயானால் அவன் தான் உண்மை தந்தை. அப்ப இந்த ஆன்மாக்களை கடைத்தேற வேண்டும் என்று நினைக்கிற கடவுள் யாரோ அவன் தான் உள்பொருள் கடவுள், அவன் தான் சிவபெருமான். மற்ற கடவுளெல்லாம் தண்டிப்பது, அவர்களுக்கு பக்கபலமாக இருப்பது என்ற நிலையிலே இருக்கிற கடவுளர்கள். சிவன் ஒருவன் தான் சங்கரன், சிவன் ஒருவன் தான் சங்கரன். என்ன பொருள்? கருணை உடையவன், இன்பத்தை தருவன் என்பது. அப்ப இறைவன் தன்னுடைய கருணையை காட்டுவதற்காக பரிணாம உணர்ச்சியாக அவன் ஆன்மா பாசம் இவற்றோடு தொடர்பு கொள்ள வேண்டியவனாக அமைகிறான். வேண்டியதில்லை, பரம்பொருள். எனவேதான் துவாதசாந்த பெருவெளியில் இருக்கக்கூடிய இறைவன் சுத்தமாயிக்கு இறங்கி வருகிறான். சுத்தமாய்க்கு வந்த பிறகுதான் தனுகரண போன போகம் வருகிறான். என்ன அழகாக செய்து சித்தாந்தி வகுக்கிறான். இறைவன் தனித்த நிலையில் இருக்கிறார், எந்த தொடர்பும் மற்ற நிலையில். அதுதான் துவாசாந்த பெருவெளி. எனவேதான் கர்ப்ப கிரகத்துக்குள்ள எந்த வித தொடர்பு இருக்கக்கூடாது அப்படின்னு பழைய காலத்தில் இருட்டறை போல வைத்திருந்தார்கள். அதற்குள்ளே ஒருவன் போக வேண்டுமானால் அவன் சிவனாகத்தான் இருக்க முடியுமே தவிர அவன் வேறு ஒருவனாக இருக்க முடியாது. அதனாலதான் குருக்கல்வியா தன்னை என்ன பண்ணிக்கிறாங்க, சிவயோகம் பாவனை செய்து கொள்கிறார்கள். ஏயா கருவறைக்குள்ள மற்றவை நுழையப்படாது நம்முடைய தத்துவம் சொல்லுச்சுன்னா அந்த கருவறை சிவனுக்கே உரிய கருவறை, சிவன் ஒருவன் தான் அனுமதி. அதான் துவாசாந்த பெருவழி. அதனால சன்னலே கிடையாது, ஒரே வழி. கருவறையில் ஏன் ஜன்னல் கிடையாது? இவ்வளவு நாகரிகம்லாம் வந்த பிறகு இப்ப கருவறை அமைச்சா கூட பின்னாடி ஒரு இது வைக்கிறது கூட கிடையாது. ஏனென்றால் துவாசாந்த அவனுக்கு தான், அவனுக்கு உள்ள போறவன் சாதாரண மனுஷன்லாம் போக முடியாது. எவன் ஒருவன் தீட்சை பெற்று சிவயோகம் பாவனை தான் செய்து கொள்வதற்கு எந்த மனிதனுக்கு எந்த ஆன்மாவுக்கு உரிமை இருக்கிறோ அவன் தான் சிவாச்சாரியார், அவன் தான் உள்ள போகலாம். நீ வீட்டில் வெளியே சிவலிங்கத்தை வச்சுக்கோ, படத்தை வச்சுக்கோ, யார் வேணாலும் பூஜை பண்ணும். நீ எப்ப கற்பக்கரகமும் துவாசாந்த பெருவழிய நினைவுபடுத்திட்டியோ அதுக்குள்ள எந்த ஆன்மாவும் போவதற்கு வழியில்லை. குறுக்கலையா போறானா? குறுக்கலைய சிவன், சிவபெருமான். அவர் தன்னை சிவயோகம் பாவனை செய்து கொண்டுதான் உள்ள போகணும். அதனால்தான் சிவலிங்கத்தினுடைய வடிவம் இருக்கக்கூடிய கருவறைக்குள்ள எந்த உருவமும் வைக்கிறது இல்லை, வைக்கப்படாது. அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன அர்த்தம் மண்டபம் வச்சு உற்சவமூர்த்தி வைக்கலாம். உற்சவமூர்த்தி கூட வைக்கப்படாது, வைக்கிறது இல்லை. ஏன் உற்சவமூர்த்தியை வெளியே கொண்டு வைக்கிறாங்க? பரம்பொருளையே சொல்ல வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஒன்று என்பது துவாதசாந்த பெருவெளியில் இருக்கிற சிவன், அவன் தான் ஒன்று. இப்ப இது அப்படியே மாயாவாதிய ஐக்கியவாதி மூலமா மறுக்கிறேன்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு கடிநெடில். வழங்குபவர் திரு சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: மூன்று விதமான மாற்றி சாழ்நிலை தந்து காட்டணையே திருவழிநிலை உருவாக திருவழிநிலை தந்து பார்த்த தாக்குதல் இல்லாமல் என்னை காத்துவிட்டாய், மன தாக்குதல் இல்லாமல் என்னை காத்துவிட்டாய் என்று நம்மை ஆட்கொண்ட வரலாற்றிலே மிக அற்புதமாக ஒவ்வொரு வழியிலே சொல்கின்றார். ஒவ்வொரு பாடலே ஒவ்வொரு வழி, இதுல ஒரு அருமையான வழி. ஆகவே இது வந்து ஆனவரம் தான் முப்பொருள் சிந்தனை உயிரிடம் இழவிடாமல் இறை உயிர் தலை என்ற முப்பொருள்களை குறித்து உயிர் சிந்திக்க விடாமல் அந்த உயிரை ஐம்புலங்கள் குறித்தே சிந்திக்கின்ற ஒரு அவல நிலையிலே இந்த ஆனவரம் தான் நிறுத்தியது. ஆகையினால் அந்த ஆன்மா விலைகளை பெருக்குவதற்கும் சிறவிகளை பெறுவதற்கும் அது வாயிலாகும். இப்படி மும்மனம் பண்ணக்கூடிய இந்த ஆன்மாவை முதலில் உடனே அதை பக்குவப்படுத்த முடியாது என்பதனால் ஆனவரத்தின் வழியே தந்தில் செல்லுமாறுதான் செல்ல வைத்து அப்புறம் அதை பயன்படுத்தி தன்னுடைய மூன்று திருவேணிகளையும் வழிபடத்தக்க இந்த சரியையாவை மூன்று மாற்றங்களை செலுத்தி முடிவாக ஞான நிலைக்கு கொண்டு வந்து தன் திருவள்ளி நிலையிலே அந்த ஆன்மாவை எழுதி அதற்கு முடிவில்லாத இன்பத்தை தந்தது சுற்றுவோம் என்று சொல்லிக் கொள்கிறார். அப்புறம் உதாரணத்தை சொல்கிறார், கன்னட கழனி காயமானவரில் கௌரியம் இரட்டையான முறை கட்டிடால் வர இருக்கிடை போகாத அறிமுறை மாற்று வந்து அடித்த அன்னை சொல்லிட்டு உலக மாதவாகிய உமையம்மையார். உமையம்மையார் காளிமானகரில் கன்னலம் கடன் கண்ணல் கரும்பு நிறைந்த அழகிய வளமான காளிமானகர் சீர்காழி நகரிலே சௌனியம் சௌனிய கோத்திரத்திலே அவதரித்த ஞான சம்பந்தர் கருமல முழுவதி சௌனியம் கட்டுரை திரும்ப திரும்ப சொல்வார்கள். அந்த சௌனியம் இரண்டு ஞானம், இரண்டு ஞானங்கள் எவை? அபரஞானம் பரஞானம். அதில் அபரஞானம் என்பது இந்த சாஸ்திரங்களையெல்லாம் கற்று வளர்த்து கொண்ட ஞானம். அபரஞானம் என்பது அது ஆகம ஞானம், சாஸ்திரங்களையெல்லாம் கற்று வளர்த்து கொண்ட ஞானம் அபரஞானம். அபரம்னாலே பரத்துக்கு தாழ்ந்தது தான், இந்த சாஸ்திரங்களையெல்லாம் கற்ற ஞானம் தாழ்ந்தது தான் அப்படின்னு தாழ்ந்ததில்லை. சில நூல்களை கற்பதற்கு சில விருப்பங்களை கொள்வதற்கு இந்த சாஸ்திர ஞானம் மேலானது தான். ஆனால் திருவள்ளுவர் அனுபவ ஞானத்தை ஒப்பிடும் போது அதோடு ஒப்பிடும் போது சாஸ்திர ஞானம் கீழானது தான், அதனால் அபரஞானம் தான். அந்த அபரஞானமாகிய சாத்திர ஞானத்தையும் அதுக்கு மேலா இருப்பது பரஞானம், அது திருவருள் அனுபவம் பெற்ற ஞானம். அந்த திருவருள் ஞானமாகிய பரஞானத்தையும் இரண்டையும் அவர்களுக்கு கட்டிடாது உணர சாத்திரங்களெல்லாம் கற்று உணரல நேரடியாகவே அந்த சாத்திர ஞானத்தை கொடுத்துருக்கார். அனுபவ ஞானத்தையும் பரஞானத்தையும் சேர்த்து கொடுத்துருக்கார். பாலிலே குறைத்து கொடுத்துருக்கார். அந்த செய்தியை கொடுத்துருக்கார். கன்னலம் கழகி காளிமானகரி கௌரியன் இரண்டு ஞானமே கட்டிடாத உணர இயற்கிடை போகாத அறிமுறை பால் கலந்து அளித்த அன்னை, அந்த அன்னையினுடைய அந்த அன்னை ஒரு சமயம் பசுவாக உருக்கொண்டு திருவாவடுதுறை என்ற தலத்திலே அவர் அங்கே பெருகியுள்ளார். இந்த சிவலிங்கத்துக்கு பாலத்தை செய்து அன்னை இதெல்லாம் வந்து ஆன்மாக்கள் விஞ்சு கொடுத்து மேற்கொள்கின்ற தேவை தான். அதனால அன்னை வந்து அன்னை வழிபடக்கூடாது பசு உணவிருக்கேன் என்றெல்லாம் சொல்லிட்டாரு. அதெல்லாம் காலையே வாங்கலாம். அதாவது நம்ம சித்தாந்தத்தை தெளிவாக படிக்கிறோம். சுகம் வேறு சக்தி வேறு அந்த குணக்குடி தான். ரெண்டு பேரும் கணவன் மனைவி என்ற கோலத்தில் இருந்தாலும் உலகத்தில் கணவன் ஒரு பொருள் மனைவி இன்னொரு பொருள், அது மாதிரி சிவன் ஒரு பொருள் உமையன் இன்னொரு பொருள் அல்ல, குணக்குடி தான். அருட்கண்ணார் கண்ணுக்கு இரவு போல் இருக்குமரம் ஜெயித்து விஞ்ஞான போகும். அப்போ அது அருட்கண்ணார் கண்ணுக்கு சாமி உடைய திருவருளையே கண்ணாக கொண்டு காணும் சித்தாந்த செய்வதற்கு சாமி திருவருளையே கண்ணாக கொண்டு காணும் சித்தாந்த செய்வர்கள் அவர்களுக்கு சிவமும் சக்தி எப்படி தெரியுமா? கதிரவனும் அதன் ஒளிக்கிணமும் போலதான், குணமும் புரியும் தான். அப்போ அன்னைக்கு ஒரு தாழ்வு சொல்லலாமா? அது அப்பனுக்கும் தாழ்வாயிருமே. இதெல்லாம் உயிர்களை உயிர்க்கும் பொருட்டு அவர்கள் மேற்கொள்கிற நாடகங்கள். சாமிக்கும் ஆசாமி என்பது லாபம் கொடுக்குற மாதிரி, அவர் பசுவாக மாதிரி வழிபடுற மாதிரி உயிர்களுக்கு வழிபாட்டு உணவை ஏற்படுத்துவதற்கு சாமி வழிபட்டால் தாபத்திற்கு உயரான் என்பதை காட்டுவதற்காக சுவாமியே இப்படி சாரும் தன் தையமாய் இறங்கி மேற்கொள்கின்ற நாடகங்கள் அருள் நாடகங்கள் திருவிளையாடல்கள். அப்படி அங்க அன்னையுடைய திருவடி பெற்ற பெருமை உள்ளதாக இருக்கலாம். கத்வாவுடைய எல்லாமே நடந்திருந்தார். அங்க வந்து வழிவகுக்கும் போது அந்த சுவாமி வந்து அந்த திருவாவுடைய தீர்த்தத்திலே உள்ள நிலை தன்னுடைய திருக்கடையிலே உள்ள கண்டிப்போடு கலந்து அதை அந்த பத்து மீது தெளிக்கவும் மீண்டும் அன்னையை கொடுத்திருக்கார் என்று திருவாவுடைய தலைமான சொல்கிறது. அதுதான் அன்னையன் பசுமாம் தன்மையை அகற்றி குறிப்பு என்னன்னா உயிர்களுக்கு பசுத்துவத்தை நீக்குவான். உயிர்கள் பசுத்துவம் என்பது ஆனவனுக்கு இன்னொரு பேர் தான், வேற ஒன்றும் இல்லையா? அதாவது காடு குற்றாட்டம் பண்ற ஊருக்கு ஒரு பேருக்கு இருக்க மாதிரி இல்லையா? காடு எல்லாத்துக்குமே மூல காரணம் இந்த ஆனவன் தானே. ஆகவே இது பல பேருக்கு வந்துருச்சு. அதுல பசுத்துவங்கிறது ஒரு ஆக அந்த பசுத்துவத்தை ஈக்க வல்லன்ற ஒரு மான் ஆகவே அது அன்னையின் பசுமான் தன்மையை அகற்றி ஆதரித்து அருள் கொடுத்தவனை அவள் உலகை அம்பலவான அடியவருக்கு அருள் மாணவியே என்று இந்த பாடல் எத்தனை சிறப்பான பாடல் ஒவ்வொரு பாடலுமே எத்தனை இருக்கின்றது ஆகவே இந்த பாடலை மூலமரமானது இதற்கு தன்னையும் அறிய விடாமல் சிறத்தையும் அறிய விடாமல் தடை செய்து கொண்டிருக்கின்ற தடையையும் அறிய விடாமல் ஐம்புல விடயங்களையே உயிர் அறிந்தபடி கீழ்நிலையில் இருக்கின்றது. அதனால் இதற்கு கண்ண மாய என்று நேரம் இரண்டு வாழ்ந்த தேர்ந்தெடுத்தன. இந்த ஆனமரத்தினை போக்க திருவிழா பற்றிய ஒருவர் இந்த ஆனமரத்தின் சக்தியின் வழியே உயிர் நடப்பதனால்தான் கண்ணத்தை மாய மரமாக்கிக் கொண்டது. ஆகவே அதுபடியே இந்த உயிர் ஆனமரத்தை நடக்கணும் இருந்தது நடக்கட்டும் அப்படின்னு நடத்தி அப்புறம் அதை பண்படுத்தி இணைப்போகங்களால் பண்படுத்தி அப்புறம் சரீரத்திலே யோக மாற்றங்களை திருத்தி மூன்று திருநெறிகளை வழிபட செய்து முடிவில் ஞானத்தின் ஞானமாக்கம் வாயிலாக தன்னுடைய திருவடிக்கத்தை அருளி அதற்கு நிரந்தர பரமானந்தத்தை அருளி செய்து காட்டுகிறார். அப்புறம் புராணத்தை சொன்னார், இந்த சீர்காழியிலே ஞானசம்பந்த பெருமான் அபரஞானமாகிய சாஸ்திர ஞானத்தை பரஞானமாகிய திருவுரு ஞானத்தை தற்காமையே உணரும்படிக்கு பாதையை குறைத்து கூட்டிய அண்ணன் இருக்கின்றாரே அவருடைய பசுமான் தன்னை மாற்றி அருள் கொடுத்தவனே திருவருமான தான் மாற்றினாரு அபரவானதிக்கு சொல்றாரு குருவை சுகமாகவே கருதி கொள்கிறார். ஆமா அவருக்கு அருள் கொடுத்தவனே அவர்களுக்கு அம்பலவான அடியவருக்கு அருளும் மாணவி. நீ அடுத்த பாடம் அடுத்த பாடலை பார்க்கலாம். அடுத்த பாடலை என்ன சொன்னார்னா எப்படி இந்த பிறவி கொடுக்கின்றார். ஆணவ மறைப்பிலே ஒன்றையும் அறியாமல் கிடந்த உயிருக்கு இறைவன் பிறவியை கொடுப்பது அந்த பிறவியில உடல் தான் உயிரோடு நேரடியாக சம்பந்தப்படும். அப்புறம் இந்த உடல் வாழ்வதற்கு இந்த உலகங்கள் உதவுகின்றன. உயிரோடு நேரடியாக சம்பந்தப்படுவது இந்த உடல் அதுல இருக்கிற கருவிகள் தான். அப்போ அந்த ஆணவ மறைப்புல ஒன்னையுமே அறியாமல் இருந்த உயிருக்கு இறைவன் வந்து இந்த உடலை கொடுப்பது எதை மாதிரி அப்படின்னா குருட்டுத்தன்மையினால ஒன்றையுமே காண முடியாமல் வழி எப்படி இருக்கிறது எப்படி போகணும் எங்க மேடு எங்க பள்ளம் எதுவுமே தெரியாமல் இருந்த ஒரு பார்வையற்றவனுக்கு உதவக்கூடிய ஒரு கருணையாளர் ஊன்றுகோல் கொடுப்பது போல அது போலத்தான் இறைவன் உயிரினாகி நமக்கு இந்த உடலை கொடுத்தது என்று சொல்கிறார். அப்போ ஊன்றுகோலை பிடித்துக் கொண்டு அவன் ஏதாவது ஒரு வழியே அது கண்ணுள்ள ஒருவன் காட்டிய வழி நடந்தா அவனுக்கு அது பாதுகாப்பா இருக்கும். இவனாக ஊன்றுகோலை மட்டும் வைத்துக் கொண்டு இதுதான் சரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழி சரியா இருக்குன்னு ஒரு முடிவு பண்ணி அந்த வழியில் நடந்தால் அங்க எவ்வளவோ துன்பங்களை நேரிடலாம். அது மாதிரி வந்து நான் வந்து வழிகாட்டுகின்ற சுவர்மான் நேரடியாக தோன்றி நமக்கு வழிகாட்டினால் அவரை உணரக்கூடிய அறிவு தெளிவு நமக்கு இல்லை. ஆகவே வேதாகமங்கள் ஆகிய சாஸ்திரங்கள் மூலம் இன்னென்ன வழியில் நீ நட உடலாகிய ஊன்றுகோலை பற்றி கொண்டிருக்கின்றாய் உயிராக நீ இன்னென்ன மாதிரி வெளியில் நீ நட சரியை செய்ய வழிபாட்டு உபதேசிக்கிறார். ஆனால் அதன்படி நடக்காமல் இது ஊன்றுகோலை பற்றி கொண்ட சூழல் ஊன்றுகோல் துணையாக இருக்கிறது போதும் என்று சொல்லிக்கொண்டு அவனாக ஒரு வழி நடந்தா எப்படி சுகப்படுவானோ அந்த மாதிரி இதிலும் வந்து உடலாகிய ஊன்றுகோலை கொண்டு தான் தன்னிச்சையாக அது வாழ நினைக்கின்றது. அப்போ அது சொன்னா கேட்கார் இல்லையா, சொன்னா கேட்கக்கூடிய பக்கம் வந்தாதான் சொன்னா கேட்கும். அப்போ அதற்கு முன்னாடியெல்லாம் நடக்க உள்ளதும் இல்லையா. சில பெரியவர்கள் சொல்வார்கள் வீட்டில் மூத்தவர்கள் அண்ணா வந்து தம்பியை கட்டிக்கிறான் அக்கா வந்து தம்பியை கட்டிக்கிறான்னா அப்பா நடந்து சும்மாரு அவன் நடக்கட்டும் அவனுக்கு தெரியும் அப்பா தான் தெரியும் அவனை போவது ஏன்னா அவர் அனுபவத்தை மூத்தவர் இல்லையா அவனா தெரிஞ்சுவான் பாரு என்ன விளையுமோ அந்த விளைவில் இருந்து அவனுக்காக தெரிஞ்சுவான் பாரு இப்ப சொன்னா அவன் கேட்க மாட்டான் அப்படிதான் நினைப்பான் அப்படின்னு. அந்த மாதிரி அந்த குணவழி இறைவன் உரைத்த அந்த அருள்வழி அருக்குணவழி நடக்காதவர்களை பொதுவா உளவியல்ல வந்து நல்ல குணவழி நடக்காதவர்களை அவர்கள் குணவழிப்படி அவர்களை நடக்க விட்டு பின்னர் திருத்துவது போல வழிபாட்டு நெறியாகிய நல்ல நெறிக்கு வராத உயிர் ஐம்புல நெறிக்கே செல்லக்கூடிய உயிரை அந்த ஐம்புல நெறியையே அதற்கு செலுத்தி ஐம்புலன்களையே அதற்கு காட்டி காட்டி அந்த போகங்களையே ஊட்டி அப்புறம் அதுல துன்பம் தான் என்பதை உணர்த்தி அப்புறம் என்ன செய்கின்றது அதை நன்னெறிக்கு செலுத்துகிறது. ஆகவே எந்த போகங்களை கேட்டாலும் சாமி கொடுத்துருவார். இதில் வந்து சுகமான வழிபட்டு அவன் ஞானத்தை கொடுத்துருவாரியா வீடுவேறு கொடுத்துருவாரியா அது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் வீடுவேறு வச்சு அப்புறம் அவன் பிறவியே இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு வணங்கணும் அப்படிதான் அப்படின்னு சொல்லுவதெல்லாம் கேட்கு ஞானத்தையே கொடுக்க வல்லவர் ஒரு சாம்ராஜ்யத்தையே எழுதி கொடுக்கக்கூடிய அரசனால ஒரு வழி அடிச்சு கொடுக்க முடியாதா இவர் ஒரு வழி அடிச்சுன்னா கொடுக்க மாட்டாரு நாட்டையே எழுதி கொடுக்குவாரு பயப்படுற மாதிரி அதே கொடுக்காமல் இவரால் இதை கொடுக்க முடியாதா என்று சிந்திக்கிறோம். அதனால அவர் வந்து எதை கேட்டாலும் கொடுப்பார், இம்மையிலே கூட கொடுத்துருவார். யாரு அப்ப சமயம் உத்தரவாதம் இல்லை, இதெல்லாம் சொல்லி எனக்கு என்ன தகுதி இருக்கு? அப்ப சமயம் இம்மை வானகத்தினுடைய கேள்வி, வானகத்தினா எப்போ அப்படின்னு கேட்டு அழைத்து கொடுப்பாங்க. அது சொல்லவே கிடையாது, இம்மை இம்மை வானகத்தினுடைய இம்மையிலே இருக்கு. இது என்னன்னா குணவழி நடவா அவர்கள் குணவழி நடத்துவது போலதான். ஆனா உனக்கு வானவ திருமணம் தான் வேணும், இதா புதிய கொடுத்துருக்க கொடுத்து அது அந்த குணவழி திருமணம் விரும்பின நல்ல அனுபவி அனுபவின்னு குணவழி நடவாதவர்களை அவர்கள் குணவழி நடத்துவது போல அந்த செல்வத்திலேயே நடத்திருக்கிறார். செல்வம்னா முடியலன்னு ஆனா அது துன்பம் தான். பொதுவானவர்களுக்கு தான் செல்வம் வேணும், இல்லாம முடியாது இல்லையா? பொருள் இல்லாத இருக்கிறார், இல்லாம முடியாது. பொதுவான அளவுக்கு இருந்தால்தான் அது வந்து நல்லது இல்லையா? அதையே சேர்த்துக்கொண்டு அந்த அனுபவத்தையே கிடைத்துக் கொண்டிருக்க வேண்டும் இல்லையா என்று நினைத்தால் அது என்ன ஆகும்? துன்பம் தான் அப்படின்னு உணர வச்சு அப்ப அந்த மொத்தத்துல அந்த பிறவியே துன்பம் தான் ஒரு கேள்விக்கு வரும். அப்ப அடிக்கடி நடத்தினாரு அம்மையே பிறவி துயர்ந்திருக்கிறது. அது வானகத்துவம் கொடுத்தாலும் அந்த துயரத்துலதான் போய் முடியும், அந்த துயரத்திலிருந்து முடியும். நீ கேட்டதாலதான் கொடுத்தேன் இல்லையா? துன்பம் ஒன்னு ஏன் இதெல்லாம் கொடுத்தேன் குணவழி நடவாதவர்களை அவர்கள் குணவழி நடக்க செய்து திருப்புவது போல இந்த சத்தமே ஆகிய விடயங்களிலேயே திருத்தி சத்தம் முதலிய அனுகுணங்கள் கோட்டை முதலிய அனுகுணங்களிலே இந்த உயிரை திருத்தி அப்புறம் அவர்கள் அருள்வழிக்கு திருப்புகின்றார் என்று சொல்லி இந்த பாடலை அருமையாக பாடப்படுகின்றது. கனவிலா மலத்தின் குள்ளனேற்கு உடலம் சாணவ கோடனை கொடுத்து சத்தனே ஆடி விடயமோர் ஐந்தின் கண்வழி புதித்திட தந்து குணவழி நடவார் குணவழி நடந்து குணத்தினை திருப்புவார் போல பொருளினை ஒப்பு சத்தனை பாதம் கூர்மல பாகமும் குறித்தே இணையிலா இன்ப வடிவமா உன்னோடு என்னையும் இரண்டர வைத்தார் என்று சொல்கிறார். கனவிலா மலம், கனவிலாமலம்னா நீங்குதல் இல்லாத மலம், நீங்குவதற்கு அரியது இந்த ஆனந்தம். முஸ்லீம் சொன்னா முத்தி எவ்வளவு அரியது அப்படின்னு சொல்றோம். முஸ்லீங்கிறது என்ன? இந்த ஆனமலத்தினுடைய நீக்கம், நீக்க செய்வது காரணம். அந்த ஆனமலம் நீங்குவது அரியா இருக்க போய் தானே முஸ்லீம் வருவது என்பது அரியுது. ஞானிகளை நாம வந்து சரியாக போட்டுருவோம். ஆகவே இந்த நீங்குவதற்கு அரிய மலம், அதனால கனவிலா மலம் என்று சொன்னா நீங்குவதற்கரிய மலத்தை சார்ந்துள்ள குருடன், அறிவு குருடன், என்னையும் உன்னையும் தன்னையும் அறியாமல் இருக்கிற அறிவு குருடன். அந்த மாதிரி பார்வை குருடனுக்கு கோல் கொடுத்து போல அறிவுக்குடனாகி எனக்கு இந்த உடலமாகிய கோலை கொடுக்கும். உடலம் உடல் தான் அம்பு இறுதி பெற்று உடலம் இருக்குது. அப்படி பார்வையை குருடனுக்கு ஊன்றுகோல் கொடுத்து போல என்னையும் உன்னையும் தன்னையும் அறியாமல் இருக்கின்ற அறிவு குருடனுக்கு இந்த உடலமாகிய கோலை கொடுக்கும். இதே போன்று நான் அறிவுல வழியிலே நடக்கிறதுக்கு விரும்புகின்றேன். அப்போ நல்ல குணவழி நடவாதவர்களை அவர்கள் குணவழி நடக்க செய்து அனுபவத்தை ஊட்டி திருப்புவது போல நீ என்ன செய்தாய்? சத்தமே ஆதி இடைமோரங்கி கண்வழி புதிச்சிட தந்து சத்தமே ஆதி ஆதினா முதலிய சத்தம் முதலிய ஓசை முதலியன்னு சொன்னா ஐம்புறங்களையும் சேர்த்து ஓசை ஒரு புறம் சொல்லி முதலியன்னர் ராமன் முதலியோடு வந்தனர் ராமன் லட்சுமணன் இல்லாமல் தரணும் முதலியன்னா தொடர்புடையது சேர்த்துக்கணும் ஆதி என்ன அவ்வளவுதான் முடிஞ்சு கொடுக்கணும். இது ஆதின்னு சொல்லியிருக்காங்க முதலிய சத்தமே ஆதி ஓசை முதலிய ஐம்புறங்கள் குணவழி நடவார் குணவழி நடந்து குணவழி நடந்து குணவழி நடக்க செய்து நடந்து நடப்பித்து நாங்கள் குணவழி நடவார் குணவழி நடத்து அவர்கள் குணவழியிலே அவர்கள் நடக்க செய்து குணத்தினை திருப்புவார்கள். அவர்களுடைய அந்த சீய குணத்தை நல்வழிக்கு சீய வழியில் தருகின்ற அவருடைய குணத்தை நல்வழிக்கு திருப்புவது போல விடய வழியில் தருகின்ற ஆன்ம அறிவை அருள்வழியிலே திருப்பி விடய அறிவில் தருகின்ற ஆன்ம அறிவை அருள்வழியிலே திருப்பி அருள்வழியில் திரும்பினா என்ன ஆகுது அந்த ஆன்மாவுக்கு? இதுவினை ஒப்பு உண்டான் விடயத்தைதான் நிற்கிறது. இன்ப துன்பங்கள் எல்லாம் அக்கறை இல்லை. ஏன்னா அவருடைய கவனம் ஒரு வாசலிருந்து யார் யார் வரா யார் யார் வரான்னு பார்க்கறது இன்னொருத்தர் கேட்கறாங்க யார் வந்தாங்க யார் போனாங்க கேட்டால் உடம்பு ஒன்றும் தெரியாது அப்படின்னு என்ன சொன்னால் அவருடைய கவனம் வேறு இல்லையா? அவர் அங்க யாராவது பேசிக் கொண்டிருக்கிறான், அந்த பேச்சிலே அவர் கவனிச்சிருக்கிறான், வந்தவர்கள் போனவரை பார்க்காம இருக்கிறான். அது மாதிரி உலகத்துல இன்ப துன்பங்கள்ல வந்து ஒரு பட்டு வைக்காம ரெண்டையும் ஒரு மூலமே இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? அவருடைய கவனம் இன்ப துன்பங்கள் இல்ல, வேறொரு பொருள் இருக்குன்னு. ஆகவே அதுலயே நாடி நிற்பவர்கள் இருமையிலும் ஒன்றாதான் இருக்கிறோம். இதுவும் முன்னணி கீழா வருது, இப்போ துன்பம் முன்னணி கீழா வருது. உலகத்தில் நமக்கு வழிபாடு நிறைய நம்ம உலகத்தை எல்லாம் செய்தா அதுக்கு ஏதாவது இடைவெளி இருக்கா ஆலய வழிபாட்டுக்கு இடைவெளி இருக்கா அறியாதவர்களுக்கு இடைவெளி இருக்கா சாத்திரங்களுக்கு இடைவெளி இருக்கா அதுதான் கவனம் அது இடைவெளி வந்து அதை எப்படி நீக்கி அந்த நிலையை நாம் நிற்பது இப்போ உலகத்தை நம்ம கட்டிங்க கல்வி பாட்டுக்க உத்தியோகம் எல்லாம் இந்த சிவமணிகளை செய்வதற்கு உதவியாக இருப்பதற்கு இவப்பற்ற உடையவர்கள் செல்வதற்கு அழைக்கின்றது மலரவிபாகம் அழைக்கின்றது. அதனால ரெண்டு வரையும் ஒப்பான் நினைச்சுட்டான், இன்னும் இவன்ட்ட நம்ம ஆதிக்கம் செல்லாதுன்னு மரம் ஒழிக்குது. அதான் மலரவிபாகம், மலரவிபாகம். அதனால இரு நீக்கினா ஒரே விளக்கம் தான். அதனால மரபிவாகனால திருவருள் ஒளி என்ற வீடுன்றது சத்தினி பாகம், திருவருள் வீழ்ச்சி சத்தினி பாகம். அது எப்படி நயமா சொல்லிருக்கா பாருங்க, அடைமொழி பாருங்க, வினை நிறைவினை ஒப்பு அடைமொழி பொடுவினை ஒப்புன, பொதுவினை ஒப்பு கொடிய வினை பொடுங்கிறது கொடுமையை குறிக்கிறது. அது வினைக்கு மட்டும்தான் அடை, கொடிய வினைகள் ஒட்டு விட்டன. ரெண்டு வினைகளையும் சேர்த்து கொடிய வினைகள் சொல்லிருக்கேன். அதுதான் அது தகவல். ஏன்னா வீடுகளுக்கு தடையாக எதனா இருக்கோ அதெல்லாம் சொல்லக்கூடிய. அப்ப இந்த திருமணிகளை நம்பியே எதை சொல்றாங்க அப்படின்னா, பூனாலும் கலைப்போம்ப, புகழ் நானும் நானும் எழுகேற்ப, நானாலும் நவீன பெறலாமே நம்பினையே, அதுதான் நம்பினைகள். வழிபாடு செய்கிற இடைகள் இருக்க, சிவமுனிகள் இருக்க, சிவமுனிகள் தான் நவீன சொல்றாங்க. முத்தியைத்தான் ஒரு திரு என்று சொல்கிறார். முத்திக்கு வழிகாட்டாத ரெண்டு வினைகளுமே வந்து சீவினைகள் தான். திருவையும் சீவினை சீண்டகராட்சி திருவிழா சிறு என்பது முக்கிய முக்கியத்து தடையாக இரண்டு வினைகளுமே சேர்த்து தீவினைத்தார். திரும்பவும் சொல்கின்றேன், உலகிலே தீவினையை விட நன்மையை உயர்த்ததுதான், அதுல எந்த சந்தேகம் இல்லை. தீவினைக்குரிய பலம் வேறு, நன்மையினுடைய பலம் வேறு தான், ரெண்டும் ஒண்ணுங்கதான் பலம் உண்டுறாங்க. ஆனா முக்கியை குறித்த விழிப்புணர்வு உள்ளவனுக்கு அது ரெண்டுமே என்ன கிடையாதான். ஒரு செய்தி சிறந்த செய்தியாக இருக்கலாம், ஆனா தேவையே இயற்காக வந்து அந்த பாரதிலே இருப்பவனுக்கு வந்து வேற செயல ஈடுபட்டா அது அந்த தேர்வுக்கு தடையான. அது வேற செய்ய நல்ல தீராக இருந்தாலும் சுயந்திராக தட சொல்ல வேண்டாம், வேற ஒரு நல்ல தீராக இருந்தாலும் அதை செய்வதற்குரிய நேரம் கிடையாது. இவனுக்கு தேர்வு அவனே கருத்து தேர்வையான சொல்றோம். அது மாதிரி உலகமே வந்து நாமெல்லாம் வந்து தேர்வு சிந்தனையோடு இருக்க வேண்டிய இடம் என்ன? சிவபெருமான் நம்மை தேர்ந்தெடுக்கணும், தன்னுடைய அடியாராக நம்ம தேர்ந்தெடுக்கணும் இல்லையா? அந்த தேர்வுக்கு நம்மை நாம் தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த தகுதிக்கு நாம் முயற்சி போது அவனை மறந்து செய்யக்கூடிய விடை அது நல்லதாக இருந்தாலுமே அவனை மறந்து செய்வதனால் வலதை கொடுப்பது இடவைக்கு தெரியாமல் ஆதரவு செய்தாலுமே அவன் அவரை மறந்து போய் அதை செய்யவும் சொன்னார். அது என்ன அது வந்து நான் முச்சிக்கு கடையாக தான் சொந்தமாக தான். ஆகவே ரெண்டையுமே பொதுவினை என்று சொல்லியிருக்கின்ற நயத்தினை நான் ஓர்ந்து உணர எவ்வளவாக அந்த கொடிய வினைகளுக்கு ஒத்து ரெண்டுமே பொடியவைதான் நுணுக்கமான தடை அது. அவ்வளவு நுணுக்கம் கண்ண மாதிரி கிடையாது. ஊர் மலபாவம் ஊர் கூடியது என்னன்னா தன்னையே காட்டாமல் இருக்கிறார், நம்மையும் காட்டவில்லை தன்னையும் காட்டவில்லை. திருவருக்கு இருளாவது பொருளாக தான் மறைப்போம், ஆனா தன்னை மறைக்காது, ஒரே இருளா இருக்கு. அது தெரிஞ்சாப்பாங்க பாதுகாத்த விழிப்புணர்வோட பாதுகாத்து கொள்ளலாம். இது நன்னையும் காட்டாரு. அப்போ மிக நுண்ணியது கூர் மலம். அந்த கூர் மலம் என்ன செஞ்சுட்டு அதையும் கட்டி ஒழுங்குபடி செய்துவிட்டார். நம்ம இறைவி தெரிஞ்சு தெரிஞ்சு தகுந்த பலங்களை நமக்கு ஊட்டி மலச்சக்தியும் அவ்வளவு ஆதிக்கத்தில் போக்கிய மலச்சக்தியும் ஒடுக்கி விட்டார். அப்போ இது எவ்வளவு செயல் அவன் எவ்வளவு ஆற்றல் இருக்கணும், அந்த ஆற்றலை வந்து அவன் நமக்காக அந்த ஆற்றலை அவன் பயன்படுத்தணும்னா அது எவ்வளவு தருணம் இருக்கணும் அவனுக்கு. பேராசிரியர் பயன்படுத்தணும் அப்படின்னா எவ்வளவு தருணம் இருக்கணும். ஏன்னா அவன் எப்படி ஆள் இல்லையே
4: 7 spiritual channels from shivam.org. Om Namah Shivaya.
5: Om Shivaya Namah. shivam.org in ஆன்மீகம் அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருவிளையாடல் புராணம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது மண் சுமந்த படலம். வழங்குபவர் சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
6: வைகை கரைக்கு வந்தார். வந்த அலுவலர்களை பார்த்து கேட்டார், வந்தியோட ஆள் வந்திருக்கிறேன், அட்டண்டன்ஸ்ல என் பேரை எழுதிக்கிங்கன்னார். சுந்தரன் பேர் எழுதினார். வந்தியின் ஆள் சுந்தரன் பேர் எழுதினார். என்ன கரைன்னு கேட்டாங்க. இந்த பாரு, இந்த கரை தான் நாள் ஒரு நாளாக வந்து ஆளே இல்லை, முழுக்க அடப்படாமல் இருக்கு. பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அடைச்சாலும் இது உடச்சுட்டு இருக்கிற காரணத்தினால அவங்க அடைச்சதெல்லாம் அரிச்சுட்டு ஓடுறது. ஆகவே நீ உடனே இமிடியட்டா இதை அடைக்கலன்னா ஏற்கனவே அடைக்கப்பட்ட அருகில் இருக்கின்ற கரைகளுக்கு இது வந்து துன்பம் விளைவிக்கும் என்று சொன்னார்கள். அதனால் செம்மையா அடைக்கின்றேன் என்று சொல்லிட்டு பெருமான் என்ன பண்ணாரு, மண்வெட்டி எடுத்தாரு. எடுத்துக்கொண்டு புறத்தே இருக்கின்ற மண்ணினை வெட்டி அந்த நீருக்கும் பூமிக்கும் நடுப்புற இருக்கிற இடத்திலே கொட்டி கரையை உயர்த்த வேண்டும். அவ்வாறு செய்பவர் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் வேலை செய்கின்ற மற்றவருடைய கவனத்தை ஈர்த்து கொண்டும் அவர்களுக்கு அவருடைய கவனத்தை ஈர்த்து அவருடைய வேலையை கெடுத்தும் தன் கையில் இருக்கின்ற பிட்டினை அவர்களிடத்தும் கொடுத்து இது உண்டு பாரு, அதுக்கப்புறம் தொடர்ந்து வேலை செய் என்று சொல்லியும் தன்னுடைய இனிய குரலிலே பாடல்கள் பாடியும் ஆடியும் அவர்கள் மனதை கவர்ந்தும் இடையிடையே வேலை செய்தும் அந்த கரையை அந்த கரையை அடைப்பதை போல் மண்ணை கொண்டு போய் அதில் கொட்டும் போது தவறி போய் வைகை வெள்ளத்திலே கொட்டிவிட்டு அந்த மணல் என்னாகும், வெள்ளத்தோடு அடித்து கொண்டு போகும், கரை அடைபடாது. அவ்வாறு நடனமாடியும் மிகவும் சின்சியராக வராமல் ஓடி வந்து சீக்கிரமாக அடைக்கணும், லேட் ஆகிடுச்சு என்று சொல்லிக்கொண்டு ஓடி வந்து தலையில் இருக்கின்ற அந்த குடையில் இருக்கின்ற மண்ணினை கொட்டும் பொழுது தவறி வெள்ளத்திலே தான் விழுந்தோம், தன்னுடைய சுமையடை நனைய விட்டோம், அந்த சுமையடை கொண்டு வந்து பிழிந்தோம். இவ்வாறெல்லாம் விளையாடி கொண்டு இருந்தேன். அப்புறம் எவன் நீண்ட நேரம் வந்து வேலை செய்கிறது, கொஞ்சம் நேரம் வேலை செஞ்சால் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும், இல்லைன்னா உடம்புக்கு என்னத்துக்காரது, அம்மா கோச்சுப்பா என்று சொல்லி அங்கிருக்கின்ற ஒரு கொண்டை மரத்தின் நிழலில் சென்று உறங்கியும் எல்லாரையும் கெடுக்கிறார், என்னப்பா உங்களுக்கு என்ன ஸ்பெஷலாக போனஸாக கொடுக்க போகிறாங்க, கடமைக்கு தானே அடைக்கிறீங்க, அடைச்சது போகிறோம், அப்புறம் வந்து அடைப்போம், அதான் அடைபட்டு இருக்குல்ல, இனிமேல் பயம் கிடையாது, வெள்ளமாக உள்ளே வரப்போகுது, நாளைக்கு கூட அடைச்சிக்கலாம், வாங்க நல்ல கதையாக சொல்கிறேன் என்று சொல்லி இவ்வாறெல்லாம் கெடுத்து கொண்டிருந்தேன். அதாவது ஒரு கூலிக்காரன் அவனுக்கு சம்பளத்தை முன்னாடி கொடுத்தா அவன் எப்படி நடந்து கொள்வார் என்பதை பெருமா நிரூபித்தார். வேளாறா சம்பளம்னு சொல்லணும், சம்பளத்தை முன்னாடி கொடுத்தா இப்படி தான் வேளாகும் என்பதற்கு முன்னுதாரணமாக பெருமா நடந்து கொண்டார். எவ்வளோ பண்ணினார் அவர், இவ்வளோ விஷமத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க சூப்பர்வைசர்ஸ் எல்லாம், அவரெல்லாம் பார்த்தோன்னா அவர்கள்லாம் இவனை வந்து செம்மைப்படுத்த வேண்டும், முதல்ல கூப்பிட்டு வான் பண்ணாங்க, அப்புறம் அடிக்க வந்தார்கள். ஆனால் அடிக்கும் போது ஒருத்தன் விளக்கினான், ஏய் இவன் பெரிய வீட்டு பிள்ளை மாதிரி பார்க்கறது இருக்கான், இவனை பார்த்தால மன்மதனை போல இருக்கிறான், பெரிய வீட்டு பிள்ளையா இருக்க போறான், இவன் ஏதோ வீட்டில் சொல்லிக்கிட்டு சொல்லிக்காம ஓடி வந்திருப்பான், பாக்கெட் மணி இல்லைன்னு சொல்லிட்டு இவன் வந்து வேலைக்கு வந்திருக்கலாம், அடிச்சா தப்பா போயிடும், பார்க்கறதுக்கு பெரிய வீட்டு பிள்ளை போல இருக்கான், அவன் ஆகவே பெரிய பணக்கார வீட்டு பிள்ளையா கூட இருக்கலாம், வீட்டில் சண்டை போட்டு வந்தால் இப்படி தான் வேலைக்கு வருவாங்க, ஆனால் அடிச்சுட்டோன்னா பின்னாடி விபரீதம் ஆகிடும், விவிஐபி பிள்ளையாக இருந்தா நம்ம பேர் ரிப்பேர் ஆகிடுதா, நம்ம சீட்டை கிழிஞ்சிடும், அதனால நாம ஏன் பொறுப்பேற்கணும், மன்னன்கிட்ட சொல்லுவோம், அடிக்கணும்னா அவன் அடிச்சுக்கிட்டோம் என்று சொல்லி மன்னனிடம் சென்றது. மன்னன் வேலையெல்லாம் எப்படி நடந்துட்டு இருக்குங்கிறது பார்க்கறதுக்காக கையிலே பொறுப்பிரம்போடு வந்து கொண்டிருக்கிறார். அரிமர்த்தட பாண்டியன் எல்லாத்தையும் பார்க்கறாரு, பல இடங்களிலே சீரும் சிறப்புமாக கரையானது செம்மையாக அடைபட்டு இருக்கிறது. அப்படி இந்த இடத்துக்கு நம்முடைய சொக்கேச பெருமான் திருவிழாவில் செய்து கொண்டிருக்கிற இடத்துக்கு வரும்பொழுது அங்கு வந்திக்கு அளக்கப்பட்ட பங்கு மட்டும் அடைபடாதோடு அல்லாமல் அருகிலே அடைபட்ட கரைகளையும் அதை வந்து உடைத்து கொண்டு வெள்ளமானது ஊருக்குள் வந்து கொண்டிருக்கின்றது என்று பார்த்தோன்னே சினந்தார். சினந்து அந்த அவன்கிட்ட நிறையா பேசியாச்சு பெருமானே, பேச்செல்லாம் உதவாது, என்ன சொன்னாலும் பதில் பேசாமல் அவன் செய்தே செஞ்சிட்ருக்கான் என்று அந்த பெருமானை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண உடனே அடி உதவுவதை போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டார். உலகத்தில் எது உதவும், அடி உதவும். அடினா என்ன, சொக்கேச பெருமானுடைய திருவடி, அடித்து அந்த அடியை பெற்றான், அடி உதவி போல யாரும் உதவ மாட்டார்கள் என்று சொல்லி கையில் இருக்கிற பிரமினை எடுத்துக்கொண்டு கண்ணை மூடிட்டு அடிச்சுட்டானா, ஏன்னா அடிக்க மனசு வரல, பாலொழுகும் திருமுகம் பொன்னார் மேனி, அதே பொன்னார் மேனி என்பதனால அந்த சூடு நல்லா தெரியுது நம்ம குருநாதருக்கு, அவர் உருகுகின்றார். பண் சுமந்த பாடர் பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பாகத்தன் பெம்மான் பெருந்துறையான் மின் சுமந்த கீர்த்தி வியன் மண்டல தீசன் கண் சுமந்த நெற்றி கடவுள் கலிமதுரை மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் மொத்துண்டு புன் சுமந்த பொன்மேனி பாடுதுங்கானம்மாராய். பொன்மேனியில் புன் சுமந்து நன்னா வடு திரியுது, அதை பார்த்து மனம் உருகுகின்றது. கருப்பா நம்ம கலர் இருக்கிற ஒருத்தர் அடிச்சா கருப்போட கருப்பா போயிடும், தெரியாது பொன்னார் வெளியில பட்டா. அப்படி அவன் அடித்த போது கண்ணை மூடிக்கொண்டு அடித்த பொழுது பெருமான் பொறுப்புணர்வோடு தன்னுடைய வலது திருமுதுகையில் வாங்கி கொண்டானான். என்ன காரணம்னா, கடைசி வரையும் மீனாட்சியை காப்பாத்தியானோ, அவன் மேல அடிபடக்கூடாது. ஆகவே பெருமான் மீது பட்ட அடி திருமான் மீது பட்டிருக்கலாம், பிரமன் மீது பட்டிருக்கலாம், எல்லா உயிர்கள் மீதும் பட்டிருக்கலாம் புராணம் சொல்வதை போல, ஆனால் மீனாட்சி மீது மட்டும் படல என்று அந்த மீனாட்சியை காப்பாற்றினார். பெண்ணினுடைய வயிற்றிலே கருத்தரித்த காலத்திலே தரிக்கப்பட்ட கருவினுடைய முதுகிலே அந்த அடிபட்டது, அது கர்ப்பப்பைக்குள்ளேயே நெளிந்தது. சராசரம் சேத்தனம் அச்சேதனம் அனைத்தையும் பெருமான் கலந்திருக்கின்ற வியாபித்திருக்கின்ற காலத்தினால சேதன வர்க்கங்கள் மட்டுமில்லாமல் அச்சேதன வர்க்கங்கள் மீதும் அடிபட்டது. சமுத்திரம், பிருத்திவி, வாயு, பர்வதம், சுவரில் எழுதியிருக்கிற சித்திரம் எல்லாவற்றின் மீதும் அடிபட்டதுன்னு சொல்றார். வேதம் தியானம் பண்ணிட்டு தாமர மரம் இருக்கிற பிரம்மா என்னென்ன வியப்போடு பார்த்தார், பார்க்கல படுத்திருக்கிற விஷ்ணு கண் விழித்து பார்த்தார், அடிச்ச அருமர்த்தன பாண்டியன் இந்த வேலைக்காரனை அடிச்சோமா நம்மள நாமே அடிச்சுட்டோமான்னு தன் முதுக பார்த்துட்டான். எய்தாமரை அடிச்சதுக்கு நம்ம முதுகில் அடி விழுந்திருக்கிறதே அப்படின்னு பார்த்து கொண்டார். எல்லோரும் உன் முதுகில் அடிபட்டிருக்கிறது என் கண்ணுக்கு தெரியுதுங்கிறார். உன் முதுகிலும் தான் அடிபட்டிருக்கிறது என் கண்ணுக்கு தெரிகிறது. அவரவர் முதுகு அவரவருக்கு தெரியாம இருக்கலாம், பிறர் முதுகு தெரியுமில்ல. ஆகவே அடிபடாதவனே இல்லை, மதுரையில் மட்டுமில்ல அகில லோகத்திலும் அடியுண்ணாதவர்கள் இல்லை என்று பார்க்கின்றோம். அந்த அடியை வாங்கி கொண்ட பெருமான் ஒரு பிடி மண்ணினை வந்தியினுடைய அந்த பங்கிலே தூக்கி எறிந்தார். எரிந்துவிட்டு அந்தர்தானமானார், விண்ணிலே மறைந்தார். அந்த ஒரு பிடி மண்ணினாலே வைகையினுடைய மயில் கணக்கான அந்த இரண்டு கரைகளும் பெரிய அணை கட்டியதை போல கரையானது உயர்ந்து காட்டியது. அதான் பிட்டு நேர்பட மண் சுமந்த பெருந்துறை பெரும் பித்தனே என்று சொன்னார். பிட்டு வாங்கியதற்கு ஏற்ப பெருமான் அந்த கரையை அடைத்தாரா, உடைந்த பிட்டை வாங்கியதற்கு ஏற்ப கரையை உடைந்து கொண்டிருப்பதாகவே அடைத்தார். பிறகு என்ன பண்ணாரு, பிட்டினால் தான் பசி தீர்ந்ததை போல பெருமான் தான் திருப்தி அடைந்ததை போல ஒரு பிடி மண்ணினாலே பல மைல் கணக்கான கரையும் அடைவிடும் கூட செஞ்சார். எல்லாம் அவருடைய திருவுள்ளம். உடைஞ்ச பிட்டை வாங்கிட்டு இருந்த மாதிரி கரை உடஞ்சிக்கிட்டே இருந்தது, ஆனா பிட்டை சாப்பிட்டு திருப்தி வந்த மாதிரி கரை அடைஞ்சிடுச்சு என்று பெருமான் லீலை செய்து விட்டு அந்த மன்னன் பெருமானே வந்திருக்கிறான் என்பதை ஐயமாரே தெரிந்து கொண்டு பெருமானை அடித்து விட்டோமே என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுது பெருமான் அசரீரியாக சொன்னார், ஆகாயவாணியாக, வாதவூருனுக்காக இவ்வளவும் செய்தோம், ஆகவே அந்த வாதவூரனை அவருடைய இச்சைப்படி நீ நடத்துவாயாக, வாதவூரான் என்ன சொல்றாரோ அதை கேட்டு நடத்துக என்று பெருமான் சொன்னார். அந்த நேரத்திலே எல்லோரும் பார்க்கும் வண்ணம் கைலாயத்திலிருந்து தங்க விமானம் ஒன்று சிறகடித்து பறந்து வந்தது. அந்த வந்தி என்ற நங்கையை சிவகணங்கள் எல்லாம் பாட்டி கைலாயத்துக்கு வாங்க, உங்கள் பிட்டு நாங்கள் சாப்பிட வேணாங்க, பூமியில் இருக்கிறவங்க மட்டும்தான் உங்கள் பிட்டை சாப்பிடணும், நாங்களும் உங்கள் பிட்டு சாப்பிடணும், வாங்க கைலாயத்துக்கு வந்து தொண்டு செய்யுங்க என்று சொல்லி அந்த வந்தியை அழைத்து கொண்டு சென்றார்கள். இந்த காட்சியெல்லாம் அந்த மதுரை மாநகரத்து மக்கள் எல்லாம் கண்டு கழித்தார்கள். அந்த மூவகையும் படைத்த நாயகனாகின்ற பெருமான் இந்த வைகையினுடைய மண்ணை சுமந்தும் இந்த வைகையிலே ஆடியும் பாடியும் ஓடியும் எல்லா மக்களுக்கும் அவருடைய கண்கள் ஆற தன்னுடைய சுந்தர சுரூபத்தை காட்டியும் இவாறெல்லாம் இன்புறுத்தினானே என்று அவர்களெல்லாம் மகிழ்ந்திருந்தார்கள். அரிமர்த்தன பாண்டே நம்முடைய குருநாதர் திருவடிகளை பற்றி கொண்டு அரற்றுகின்றான், பெருமானே எவ்வளவு பெரிய பிழை செய்திருக்கின்றேன், என்னை மன்னித்திருளுங்கள் மன்னித்திருளுங்கள் என்று சொன்னான். குருநாதர் சொன்னார், நீ ஒரு பிழை கூட செய்யவில்லை, முகமனுக்காக சொல்லவில்லை. ஏன்னா உங்களை போல உண்டான முகதாட்சியத்துக்காக சொல்வார்கள். யார் சொல்வார்கள்னா, உலகத்தை உண்மை என்று கருதுகின்ற சொல்வார்கள். ஆனால் கடவுளே உண்மை என்று தெரிந்து கொண்ட ஒரு ஞானி அவன் வாயில் ஒரு உபச்சாரத்துக்காக போய் வராது, உபச்சாரத்துக்காக கூட போய் வராது. அவர் வாயில் வருவது உண்மையாகிவிடும். இன்னைக்கு பௌர்ணமின்னு சொன்னால் அபிராமி பெற்று சொன்னால் அது பௌர்ணமி ஆகிடும், அமாவாசையாக இருந்தாலும். ஏன்னா அவர் யாரையும் பார்த்து உன்னை போல உண்டான வேணும் நம்மள மாதிரி சொன்னதில்லை, பகவானே பாடியிருக்கிறார் என்ற காரணத்தினால. அப்போ நம்ம குருநாதர் சொல்கிறார், அரிபந்தன பாண்டியா நீ சிறந்த சிவபக்தன், உங்ககிட்ட வேலை பார்த்து உன் காசில் நான் சாப்பிட்ட காரணத்தினால்தான் எனக்கு என்ன பாவம் பற்றாமல் குருநாதனுடைய கிருபை கிடைச்சது, தரிசனம் கிடைச்சது, இன்றைக்கு பெருமானுடைய அருள் கிடைக்கின்றது, அவனுடைய திருவடி கிடைக்கப் போகின்றது. ஆகவே நீ அடிச்ச அடியெல்லாம் என் பழவினை தீர்த்து நீ எனக்கு உதவி செய்திருக்கின்றாய். ஒரு டாக்டர் நமக்கு வந்து நோய் தீரும்படியாக வயதை கிழிச்சார்னா என் வயதை கிழிச்சிட்டேன்னு கேஸ் போடுவோமா? போட மாட்டாங்க. ஆகவே நீ எனக்கு செய்ததா என் வினைப்பயனை நீ நுகர்வித்தாய், உன் மீது குற்றமே இல்லை, உன்னிடம் வேலை பார்த்த காரணத்தினால்தான் என் மனம் மாசுபடாது இறைவன் அருளை பெற்றது. நாம் ஒத்தட்ட காசு வாங்கணும்னா அவர்கள் வந்து புண்ணியவான்களா இருக்கணும். ஒரு பாவிட்ட காசு வாங்கணும்னா அந்த பாவம் நம்மளை கரைப்படுத்தும். நல்ல ஒரு ஆகாரம் பண்ணணும்னா சாதுக்கள் வீட்டில் ஆகாரம் பண்ணணும், அதை போல இல்லைன்னா காசு கொடுத்து சாப்பிடணும் என்று பார்க்கின்றோம். ஆகவே அரிமர்த்தன உன்னுடைய பெருமை உனக்கு தெரியாது, உன் மீது எனக்கு எள்ளளவும் வந்து வருத்தமே கிடையாது, நீ எனக்கு செய்ததெல்லாம் பெரும் உதவி, பேருதவி நீ செய்திருக்கின்றாய் என்று நம்ம குருநாதர் நூற்றுக்கு நூறு முகமில்லாமல் உண்மையாக சொல்லிவிட்டு எனக்கு இன்னொரு உதவி செய்ய வேண்டும். என்ன உதவி? மீண்டும் மந்திரியானு சொல்லிடாதப்பா, என்னை பெருமானுடைய திரும்பவும் திருப்பந்தூரில் போய் குருநாதரை பார்க்க வேண்டும் செய்வாயாக என்று சொன்ன உடனே உங்கள் இஷ்டப்படி செய்யுங்கள் என்று அரிமர்த்தன் விடை கொடுத்தான். நம்முடைய குருநாதருடைய ஜீவித திசையிலேயே அரிமர்த்தன பண்டின் சிவகதி அடைந்தான். அதை பரஞ்சோதி சரியாக சொல்கிறார், திருவாசத்தில் அவ்வாறு சொல்லப்பட்டிருக்கு. என்ன காரணம்னா, நம்முடைய குருநாதர் வயதால் மிகவும் இளையவர், அரிமர்த்தன பாண்டியன் அவரை விட 20-30 ஆண்டுகள் மூத்தவர். நம்ம குருநாதருக்கு 30 வயசுல, அவருக்கு 50 வயசுக்கு மேலே கூட. அப்போ அவர் சொல்றார், நரகுடு சுவர்க்கம் நானிலம் புகாமல் பரகதி பாண்டியர்க்கு அருளினை போற்றி என்று நம்ம குருநாதருடைய ஜீவித திசையிலேயே அரிமர்தன பாண்டியன் சிவனடி சேர்ந்தான். அரிமர்தன பாண்டியனுக்கு ஒரு மகன் இருக்கிறான். அந்த அறிஞர்களுடைய கூற்றுப்படியே வரகுணன் என்று அவனுக்கு பெயர். அவனுடைய காலத்திலும் நம்முடைய குருநாதர் வாழ்ந்தார். அந்த வரகுணனை பற்றி திருக்குவையாரில் ரெண்டு இடத்துல சொல்கிறார். அவன் தான் தில்லை சிற்றம்பலத்திலே நிறையா தொண்டு பண்ணியிருக்கிறார் என்று பார்க்கின்றோம். நம்முடைய குருநாதர் திருப்புரந்தரைக்கு வந்தார். வந்து தன்னுடைய குருநாதரை விழுந்து வணங்கி தொண்டு செய்கின்றார். ஆத்மநாசவை பண்ணுறார். தன்னுடைய அடையாளர்கள் கூட ஒரு நாள் நீ முறையாக எல்லா தலங்களையும் ரசித்து கொண்டு தில்லைக்கு வந்து சேர் என்று சொல்லிவிட்டு அந்த அக்னி தீர்த்தம் என்ற பொய்கையிலே ஒரு நெருப்பினை உண்டாக்கி அதிலே இறைவன் மறைந்தருளினான்.

பிரியானை வாயார பேசு. பெருமான் பெருந்துரை விட்டு என்றுமே பிரியமாட்டார். அது ஒரு அவிமுக்த க்ஷேத்திரம். அவிமுக்த க்ஷேத்திரம்னா என்னென்ன, எந்த காலத்திலையும் எவ்வளவு கலியில தோஷங்கள் அதிகமானாலும் சில ஊர்களை விட்டு பெருமான் எந்த காலத்திலும் கைவிட மாட்டார். ஆலவாய், திருப்பெருந்துரை, சிதம்பரம், காசி போன்ற ஊர்கள் எவ்வளவு களி முத்தினாலும் சுவாமி அங்கே இருப்பார் என்று பார்க்கிறார். அதான் அவிமுக்த க்ஷேத்திரம். ஒரு புரண்டு அழுகின்றார் தன் குருநாதன் தன்னை கைவிட்ட பிறகு. அருக்கிலேன் உடல் தீப்ப அருக்கிலேன் உடல் துணிபட தீப்புக்கு அருகிலேன் திருவருளகை அறியேன் பொறுக்கிலேன் உடல் பொக்கிடம் காணேன் போற்றி போற்றி என் போர்விடைப்பாக என்று பெருமானே உன்னை பிரிந்து எவ்வாறு வாழ்வேன். இந்த உயிரை மாய்த்து கொள்ளலாம், உடலை அறுத்து விடலாம், நெருப்பில் விழுந்து விடலாம், நீரில் பாய்ந்து விடலாம் என்று சொன்னால் இந்த உடல் பொருள் ஆவி எல்லாம் உனக்கு சொந்தம். உன்னை கேட்காம உன் பொருளை உன் கூடத்தை உன் வாச்சை நான் எப்படி போட்டு உடைக்கிறது, என்னுடையதாக இருந்தால் நான் வந்து உடைக்கலாம், எல்லாம் உன்னுடையது இல்லவா, நீ உபதேசம் பண்ணப்போது எல்லாத்தையும் உனக்குன்னு கொடுத்துட்டேனே, அப்போ என்னை செத்திடப்படியாய் செத்துத்துறேன்னு பெருமானே சொல்லுங்கள், இந்த பிரிவினை என்னால் பொறுத்துக்கொள்ள முடியாது என்று இவ்வாறு பிரிவு ஆற்றாமல் அந்த நெய்தல் திணையில தான் திருவாசகம் முழுக்க பாடுறார். ஆனால் இதை இன்னொரு உயிர் அறியாது. அத்துணை திருவாசகமும் அந்த ஆத்மநாத சுவாமி அறிவார், இவர் அறிவார். அவ்வளவுதான். தன்னுடைய குருநாதனை பிரிந்து புலம்புகின்றார். ஒரு ஊரா பெருமானை தரிசித்துக் கொண்டே வருகின்றார். எந்த இடத்துலலாம் ரொம்ப புலம்புறாரோ அந்த இடத்துலலாம் அவருடைய அழற குழந்தை பால் குடிக்குங்கிற மாதிரி பெருமான் உத்தரகோசமங்கையிலும் சீர்காழியிலும் திருவண்ணாமலையிலும் திருக்குன்றத்திலும் நம்முடைய குருநாதருக்கு காட்சியெல்லாம் கொடுத்து, அம்மா உங்கூட தான் இருக்கேன், அழாத, ஒழுங்காக கிரச்சுக்கு போ, ஸ்கூலுக்கு போன அம்மா கண்ணீரை வந்து துடைத்து விட்டு அனுப்புவதை போல பெருமான் அடுத்தடுத்த ஊருக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கிறார். ஆனால் திருப்பெருந்துறை குருநாதனை பிரிந்த பிரிவாற்றாமை இவரால் தாங்க முடியவில்லை. தில்லைக்கு வந்தார். தன்னுடைய குருநாதனையே பார்த்தார், நடராஜாவை பார்க்கல. சீரார் திருவடி தின் சிலம்பு சிலம்புலிக்க ஆறாத ஆசையதாய் அடியே நகமகிழ தேரார்ந்த வீதி பெருந்துரையான் திருநடஞ்சை பேரானந்தம் பாடி பூவல்லி கொய்யாமோ. திருப்பெருந்துறை பெருமான் தான் அங்கே கொலுசு கட்டிட்டு ஆடுறார் நடராஜாவா என்று எவ்விடத்திலும் தன்னுடைய குருநாதனையே கண்டார். அவ்வாறு கண்டிருக்கும் பொழுது தில்லையிலே நான்கு வீதிகளிலே யாரும் தங்கக்கூடாது, தீட்சிதான் மட்டும்தான் தங்கலாம் அப்படின்னு ஒரு மரபு இருக்கு. தில்லை வந்து பூலோகஸ் கைலாசம், நான்கு வீதிகளிலே சதுர்தச புவனங்களை பெருமான் படைத்துள்ளினான். சிவகணங்களே அங்கே தீட்சிதர்களாக வந்திருக்கிற காரணத்தினால அந்த 3000 பேர் தவிர யாரும் அங்கே தங்கக்கூடாது. என்ன காரணம்னா ஏனையோருக்கு மலமூத்திர விசர்ஜனத்தினால அங்கு தோஷம் உண்டாகும். ஆகவே நான்கு வீதிகளுக்கு வெளியில் தங்குறது சம்பிரதாயம். சம்பந்த பெருமான் உட்பட எல்லாரும் 4 வீதிக்கு வெளியில் தான் தங்கியிருக்காங்க. வேட்களத்தில் சம்பந்தர் தங்கினார். அதே போல இவர் திருப்பார்க்கடல் என்ற இடத்திலே தங்கினார் நம்முடைய குருநாதர். திருப்பார்க்கடல் என்பது நடராஜ பெருமானுடைய தச தீர்த்தங்களில் ஒன்று. உபமன்யு முனிவருக்காக பெருமான் பார்க்கடலை கூவி அழைத்த ஒரு தடாகம் அங்கே இருக்கு. அதன் கரையிலே ஒரு பர்ணசாலை அமைத்து நம்முடைய குருநாதர் தங்குகின்றார். அப்படி தங்கும் பொழுது இலங்கையிலிருந்து புத்தர்கள் வந்து வாதிடுகின்றார்கள். இங்கே இருக்கின்ற சைவர்களும் அந்தணர்களும் வாதிட்டு புத்தருடைய சிலையை நடராஜ பெருமான் இருக்கின்ற இடத்திலே நிறுவ வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது சோழ நாட்டை ஆண்ட மன்னனும் பௌத்தனாக இருந்தான் என்ற காரணத்தினாலே அந்த இலங்கையிலிருந்து வந்திருந்த துறவிகளுக்கு அவன் துணையாக இருந்தான். அப்பொழுது அந்த மன்னனுடைய ஊமை பெண்ணை சிவ தத்துவ விவேகம் இவர் ஒரு கேள்வி கேட்கிறார். இறைவனை எதிர்த்து கேட்பவர்கள் கேட்கின்ற கேள்வியை கேட்கிறார். அதற்கெல்லாம் ஒரு சைவன் சொல்ல வேண்டிய விடையை ஊமையாக இருக்கின்ற அந்த பெண்ணை சொல்ல வைத்து இதன் மூலம் அற்புதம் நிகழ்த்தி அந்த சோழ மன்னனையும் சைவனாக ஆக்கி அந்த பெண்ணை பேசுகின்ற ஆற்றல் கொண்டவளாக ஆக்கி அங்கு வந்திருந்த புத்தர்களுக்கு நல்லறிவு உண்டாகும் வண்ணம் தன்னுடைய திருவுருள் கண்ணோக்கம் செய்து அவர்களுக்கு சைவ மதத்தினுடைய உண்மைகளை புகட்டி அவர்களை சைவளாக ஆக்கி தீட்சிதர்கள் அஞ்சிய அச்சத்தை போக்கி அவர்களை காத்தொழினர். இவ்வாறு இருக்கின்ற காலத்தில் நடராஜ பெருமான் ஒரு நாள் சிவகாமிகிட்ட சொல்கிறார், சிவகாமி அன்றாடம் உனக்கு நான் தான் அலங்காரம் பண்ணி விடுவேன், கூந்தலிலே மலர் முடித்து விடுவேன், உன் கண்ணுக்கு மை தீட்டி விடுவேன், மூஞ்சியில் பவுடரு போட்டு விடுவேன், உதட்டிலே அந்த உதட்டுச்சாயம் போட்டு விடுவேன், கையில் வளையல் போட்டு விடுவேன், என்னென்னா இதெல்லாம் அவள் செய்ய வேண்டிய வேலை, நடராஜாக்கு தான் வேலை. ஏன் எப்படின்னா மூலகளையும் படைத்து காத்து அழித்து கொண்டு அவள் பண்ணுறா, நடராஜா வேலையை அவள் பண்ணுறதுனால நடராஜாக்கு லெஷர் டைம், ஃப்ரீ டைம், அதனால சிவகாமிக்கு அலங்காரம் பண்ணுற வேலை தான் நடராஜாக்கு. சீராட்டு நினைக்கிலை அச்சீராட்டும் சிறுமருங்குல் பேராட்டி விளையாட்டு உன் பெயர்த்தாகி நடந்தது என்று மீனாட்சியோட முத்துமலை வாங்கின குமரகுருபர் சொல்கிறார். அதனால பிரமாணம் தானே, பஞ்ச கிருத்தியத்தையும் பகவான் பேரில் அம்பாள் தான் பண்ணுறா, பகவான் சும்மா தான் இருக்கார், நிஷ்கல பரசிவமாக தான் இருக்கார். அப்போ நம்ம வேலையை எல்லாம் அம்மா பண்ணும்போது அம்மாவுக்கு நம்ம தொண்டு செய்ய வேண்டியதானே என்று நடராஜா பண்ணுறார், அலங்காரம் பண்ணுறார். அவர் சொன்னார், இன்றைக்கி மட்டும் கண்ணாடியை பற்றி நீனே அலங்காரம் பண்ணிக்கோ, இன்றைக்கி எனக்கு வேறு முக்கியமான வேலை இருக்குது. என்ன பெருமானே, இதுவரையும் நான் கண்ணாடி பார்த்து எனக்கு நானே அலங்காரம் பண்ணிட்டதில்லை, நான் மை

0: திட்டின்னா தாறுமாறா போயிடும். நான் பொட்டு வச்சுட்டா ஒழுங்கா கூட நிக்காது. எல்லாம் நீங்க தானே பண்ணிய பழக்கம். இன்னைக்கு திடீர்னு நான் வந்து புதுசா அலங்காரம் பண்ணிட்டா வெளியில போக முடியுமான்னு எனக்கு கூச்சமா இருக்குமே. அதெல்லாம் எனக்கு கவலை கிடையாது. இன்னைக்கு மட்டும் எனக்கு இந்த வேலை கிடையாது, முக்கியமான வேலை இருக்குன்னு. என்ன முக்கியமான வேலை? என்னுடைய சிஷ்யன் இருக்காங்க, அவன் மனசுலேயே அத்தனை திருவாசகமும் இருக்கு, அது உலகத்துக்கு பயன்படணும். அதனால அந்த திருவாசகத்தை நான் இன்னைக்கு எழுத போறேன். ஏடும் எழுத்தானே கொண்டு நான் எழுதுனால இந்த வேலையை நீ பண்ணிக்கோ, அந்த வேலையை நான் பண்ணிக்கிறேன்னு பெருமான் வந்தார். அப்படியானு அம்பாளும் கூட வந்தார். சீதம் மலர்ந்த திருப்பார்கடல் நார, பாதம் மலர்ந்த பரமன் பரிவாலே, வேதம் மலர்ந்த திருவாயால் வேண்டவும் நீ ஓத மலர்ந்தது எம் உயிருக்கு ஓர் உயிரே. நம்முடைய உயிருக்கு ஒரு உயிர் என்பது திருவாசகம். அது எப்பொழுது மறந்ததுன்னா, ஜில்லுன்னு இருக்கிற அந்த பாக்கடல் தீர்த்தத்துடைய கரையில பாத தாமரை நோக வேதம் எந்த வாக்கிலே உண்டாயிற்றோ அந்த வாக்கினாலே திருவாசகம் வேண்டும் என்று பெருமான் கேட்டு அம்பாளுடைய முகத்திலே அலங்காரம் செய்கின்றதனுடைய திருக்கரத்திலே அந்த எழுத்தானையை பிடித்து கொண்டு தன்னுடைய இடதுகரத்தில் இருக்கிற திருஏட்டிலே குருநாதர் சொல்ல சொல்ல அவர் எழுதி கொண்டது திருவாசகம். அவ்வாறு திருவாசகத்தை எழுதி கொண்டார். எழுதி கொண்டு பார்த்தார். திருவாசகம் முழுவதும் குருஸ்துதியா இருக்கு, ஆத்மநாதர் மேல இருக்கு. எழுதி கொண்ட எனக்கு ஒரு ஸ்தோத்திரம் கிடையாதா என்று பெருமான் கேட்டாரா? வந்தது பெருமான் என்று இவர் அறிந்தார். வந்த பெருமான் அந்தன வேடத்திலே வந்தார். வந்தபோது என்ன சொன்னார்? மதுரையிலிருந்து வந்திருக்கிறேன்னு சொன்னார். நடராஜா என்ன சொன்னார்? மதுரையிலிருந்து வந்திருக்கிறேன். இப்படி நடராஜா பொய் சொல்லலாமான்னு ஒருத்தர் கிட்ட கேட்டார். பொய் இல்ல, மதுரை தான் எல்லாம் என்பதனால் அப்படி சொன்னார். நடராஜா எப்பவுமே மதுரையில தான் இருக்கார். மதுரை தானே சிவபுரம். மதுரைங்கிறது ஒரு சின்ன இடத்துக்குள்ள இருக்குன்னு நம்ம நினைக்கக்கூடாது. மதுரைக்குள்ளதான் எல்லாமே இருக்கு என்பதனால புராணத்துல சுவாமி சொல்றார், மதுரையிலேருந்து வந்திருக்கிறேன். இன்றைக்கும் நடராஜாவுடைய சபையை சுத்தி இருக்கிற அந்த உள் பிராகாரத்துல மதுரையினுடைய லீலைகள் தான் சிற்பமா அடிக்கப்பட்டிருக்கு. ஆகவே அந்த இடமே மதுரை தான். அம்பாளே மீனாட்சி தான். சுவாமி உண்மையிலேயே மதுரையிலேருந்து வந்திருக்கிறார். உடனே இவர் என்ன பண்ணார்? வந்த அண்ணனருக்கு உபச்சாரங்கள்லாம் பண்ணி அவரை ஆசனத்தில் அமர வைத்து திருவாசகம் சொல்லுங்கன்னு சொன்னபடி நின்றுக்கிட்டார். உங்க திருவாசகம் நான் அறிய விரும்புகிறேன் சொல்லுங்கன்னு சொன்னேன். ஆனந்தம் இல்லான் தனையடைந்த நாயகனை ஆனந்த வெள்ளத்தை அழுத்து வித்தான் காணியடி என்று சொல்லி இந்த கைகளை உயர்த்தி கொண்டு பரமானந்த வெள்ளத்திலே அமிழ்ந்தபடி அந்த சிற்பம் அங்கே இருக்கு. அங்கே ஒரு திருப்பெருந்தை பெருமாளுடைய கோயில் இருக்கின்றது. எங்கு திருவாசகம் எழுதப்பட்டதோ அந்த இடம் அவசியம் எல்லாரும் தரிசனம் பண்ணணும். அந்த இடத்துல நடராஜா வந்து அந்தனர் இடத்துல வந்து எழுதி கொள்கின்றார். எழுதி கொண்டு பாவை பாடிய வாயால் கோவை வேண்டும் என்று சொல்லி திருக்கோவையாருடைய மகிமை தனியாக நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அந்த திருக்கோவையார் என்பது திருவாசகருடைய ஒரு திறவுகோல், திருவாசகருடைய நுண்பொருள்கள் எல்லாம் விளக்குகின்ற ஒரு நூல். அந்த 400 பாடலும் நடராஜ பெருமானை தூத்தரிக்கின்ற பாடல். 400 பாடல்லையே அம்பலவாணருடைய பெருமையை சொல்லுகின்றார். அந்த இரண்டு நூல்களும் எழுதி கொண்டு நடராஜ பெருமான் உத்தரவு பெற்றுக்கொண்டு தன்னுடைய திருக்கோயிலுக்கு எழுந்தருளி அங்கு அந்த திரு ஏட்டினை திருவாத ஊரான் சொல்ல திருச்சிற்றம்பலமுடியான் எழுதியது. அப்படிதான் வாசகம் எழுதுவாங்க ஏட்லெல்லாம் பழங்காலத்தில். இன்னார் சொல்ல இன்னார் எழுதியதுன்னு எழுதி திருச்சிற்றம்பலமுடையவன் என்று சொல்லி கையெழுத்திட்டு அதை வைத்திருந்தார். மறுநாள் காலையிலே அம்பலத்தை திறந்து பார்க்க வந்தவர்கள் அதை கண்டு வியந்து அதனை படித்து பார்த்து அதனுடைய பொருளாழத்தையும் அதனுடைய சொல்லயத்தையும் கண்டு வியந்து இதனுடைய உண்மை பொருளை அறிய வேண்டும் என்ன. அந்த காலத்தில் எல்லாருமே வித்வான்கள், மன்னர்கள், அப்புறம் கோயிலிலே பூஜை பண்ணுகின்ற சிவாச்சாரியர்கள், தீட்சிதர்கள் எல்லோருமே இரண்டு மொழிகளிலே சிறந்த வித்வான்களாக இருந்தார்கள். எடுத்தெடுப்பிலே அவர்களுக்கு நன்றாக புரியும். இருந்தாலும் அதனை இன்னும் மேலான அறிஞர்கள் மூலம் நன்றாக அறிய வேண்டும் என்ற ஆசையும் இருக்கும். அதனால நேரடியாக நம்ம குருநாதர் வந்து இதனுடைய பொருளை உரைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். குருநாதர் ஒரு ஆணை மகத்தென்று எழுந்தருளினார். சிற்றம்பலவனரை தரிசனம் செய்து இத்துணைய பாடல்களுக்கும் ஒருவனே பொருள் என்ற அந்த அம்பலவனரை சுட்டிய வண்ணம் அவருடைய குஞ்சித பாதத்திலே இரண்டர கலந்தார் தன் உரு கலந்தார் என்ற அளவிலே இந்த புராணத்திலே நம்முடைய குருநாதனுடைய பெருமையை நாம் சிந்தித்தோம். தொடர்ந்து பார்ப்போம். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவ, ஆடக மதுரை அரசே போற்றி, குடலிலங்கு குருமணி போற்றி.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: அருணகிரிநாதர் வாக்கின்படி முருகப்பெருமான் பிரணவம் ஓதினான், பிரணவத்தை உபதேசித்தான். அதுதான் வெள்ளி சன்மார்க்கம், அதுதான் ஷடாட்சரம், அதுதான் தத்துவமசிங்கிற வாக்கியம். தத்துவமசிங்கிற வாக்கியமும் அதுதாங்கிற நான்கு விதமான தன்மைகளையும் அருணகிரிநாதருடைய திருப்புகளில் பார்க்கலாம். சிவபெருமானிடத்திலே சிவபெருமான் கேட்டார், பிரம்மனிடத்திலே கேட்டாய, பிரணவத்தினுடைய மந்திராத்தர்த்தை அது உனக்கு தெரியுமான்னார். முருகப்பெருமான் சொன்னார், தெரியும், எனக்கு சொல்ல முடியுமா? நீர் கேட்கிறபடி கேட்டால் நாம் சொல்லுகிறபடி சொல்லுவோம். ரொம்ப அருமையான வார்த்தை இது, நீர் கேட்கிறபடி கேட்டால் நாம் சொல்லுகிறபடி சொல்லுவோம். சிவபெருமானுக்கு பரம சந்தோஷத்தில் இருந்தாராம். ஏன்னா மந்திரத்தினுடைய மகிமை தெரிந்தவராக இருந்தார். அவர் உடனடியாக தன்னுடைய ஆசனத்திலே இருந்து இறங்கி முருகப்பெருமானை தோள் மீது வைத்துக் கொண்டார். முருகப்பெருமானை பார்ப்பதற்காக சிவன் தேவாதி தேவர்களோடு அங்கே கந்தகிரிக்கு வந்தபொழுது பார்வதி உடன் இருக்கவில்லை, இப்பொழுதும் இல்லை. வந்த உடனேயே சிறு குழந்தை முருகப்பெருமானை வாரி அணைத்து முத்தமிட்டு தன்னுடைய மடியிலே அமர்த்தி கொண்டு பரம சந்தோஷமாக பார்த்து பார்த்து ஆனந்தத்திலே கழித்தாராம். மூன்று கண்ணும் போதாது இவனை கண்டு கண்டு ஆனந்திப்பதற்கு என்றிருந்தார். இப்போ அவருடைய ஆனந்தம் பன்மடங்கானது, சிவபெருமானுடைய ஆனந்தம் பன்மடங்கானது. அதுக்கு பல காரணங்கள் உண்டு. முருகப்பெருமான் குழந்தை, அவன் ஞான அனுபவ வார்த்தை சொன்னான், ஞான வார்த்தை சொல்லுகிறான், பிரணவத்தை ஓதப்போகிறான் என்பது மட்டுமல்ல, இரண்டாவது அவனுக்கு அந்த பிரணவத்தை சொல்லக்கூடிய முறை தெரிந்திருக்கிறது. இப்படித்தான் ஒரு மந்திரத்தை அணுக வேண்டும், இப்படித்தான் ஒரு மந்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. ஒரு சின்ன விஷயத்தை இங்கே நான் கருத்தை சொல்ல இஷ்டப்படுகிறேன், இது என்னுடைய கருத்து தான், ஆனால் நீங்கள் யோசித்து பாருங்கள். நம்ம இப்பொழுதெல்லாம் மந்திரத்தை மிக மிக எளிதாக எண்ணி அணுகுகிறோம். மந்திரத்துக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கிறோங்கிறது எனக்கு தெரியல. காரணம் என்னன்னா, சக்கரங்களாக யந்திரங்களாகட்டும் மந்திரங்களாகட்டும் தேவதா ஸ்வரூபங்களாகட்டும் எல்லா பத்திரிகைகளிலேயும் வருகின்றன, எல்லா கடையிலேயும் தொங்கிக் கொண்டிருக்கிறது. என்னமோ ஒரு ஷாம்பு பாக்கெட் சோப்பு பாக்கெட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் யந்திரங்களும் மந்திரங்களும் தொங்கிக் கொண்டிருக்கின்றன. நாம எல்லாரும் சொல்லுகிறார்கள், மேடையிலே பேசுகிறோம், எல்லா இடத்துலையும் இந்த மந்திரத்தை நீங்களெல்லாம் சொல்லலாம், நீங்கள்லாம் சொல்லலாம், அப்படியே என்னமோ எல்லாரும் வாரி வாரி வழங்குகிறார்கள் மந்திரங்களே எல்லாம். ஆனால் மந்திரங்கள் அப்படிப்பட்டவை அல்ல. மந்திரங்களுக்கு மகிமை உண்டு. மந்திரங்கள் மறைமுகமாக வைக்கப்பட வேண்டியவை, ரகசியமாக போற்றி பாதுகாக்கப்பட வேண்டியவை. மந்திரங்களை பற்றி சொல்லும் பொழுது எப்படி ஒரு பெண்ணானவள் தன்னுடைய கணவனுக்கே உடையவளாக, உரிமை உடையவளாக, கற்புடையவளாக இருக்கின்றாளோ அது மாதிரி தான் அந்த கற்புக்கரசியான பெண்ணை போலத்தான் மந்திரங்களை போற்றி போற்றி தன்னுடைய கற்பை பாதுகாப்பதைப் போலவே மந்திரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இறைவனுடைய மந்திரங்களை இப்ப எப்படி அணுகுகிறோம்னா, சாதாரணமாக ஒரு கடையிலே கிடைக்கக்கூடிய பொருளை போல நாம் அணுகுகிறோம். ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை படித்த மந்திரங்களை பற்றி சொல்லும் பொழுது, ஒரு யந்திரம், அதுக்கு ஒரு யந்திரத்தை கொடுக்கிறார்கள், ஏதோ ஒரு எந்த யந்திரமாக விடனாலும் இருக்கட்டுமே, அதுக்கு அந்த யந்திரத்தை செய்யக்கூடியவர் எப்படி இருக்கணுமா? வேத சாஸ்திரங்களை அறிந்தவராக இருக்க வேண்டும், நன்றாக வேதங்களை கற்றுணர்ந்தவராக இருக்க வேண்டுமா? அது மட்டும் கிடையாது, இந்த வேத சாஸ்திரங்களை எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ இந்த மந்திரத்தை அவருக்கு யாராவது குரு சொல்லியிருக்கணும், அக்ஷர லட்சம் தடவை இவர் பண்ணியிருக்க வேண்டும். அதுக்கு ஒரு யந்திரத்தை பண்ண போறாருன்னா, அந்த யந்திரத்தை பண்றதுக்கு முன்பாக ஹோமங்கள் நல்ல சரியான முறையான ரித்விக்குகளை வைத்துக் கொண்டு அந்த மூலமந்திரத்தை ஹோமம் செய்ய வேண்டுமா? அதுக்கு முன்னாலே குறைஞ்சபட்சம் ரெண்டு நாளாவது இவர் நிர்ஜலமாக உபவாசம் இருக்க வேண்டும். இந்த ஹோமத்திலே இருந்து கிடைக்கக்கூடிய அக்னியிலே இந்த தாமரத்தை உருக வைத்து தகடாக்கி அதிலே இவர் அந்த மந்திரத்தை ஜபித்து கொண்டே யந்திரத்தை எழுத வேண்டும். இப்ப ஒரு யந்திரத்துக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது, அப்பொழுதுதான் அது பிரயோஜனப்படும், அதற்கு சக்தி இருக்கும் என்று சொல்லுகிறார்கள்னா, இப்ப மந்திரங்களாகட்டும் யந்திரங்களாகட்டும் 10,000 பிரிண்ட், 50,000 பிரிண்ட் அடிச்சு தள்ளுகிறோம். அது எப்படி இருக்கும்? அதுக்கு மரியாதை எப்படி இருக்கும்? பொட்டணம் அடிக்கத்தான் போகிறது, வேற ஒண்ணுமே கிடையாது. நாம் அதை வாங்கும் பொழுது நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் கிடைச்சா சரி, ஏதாவது ஒரு விஷயம் நல்லது கொடுக்கும், ஓகே இது இப்போ கிடைக்கிறது, இது இன்னொன்று கிடைக்கிறது, எந்த மந்திரம், அந்த மந்திரம் சொன்னால் கிடைக்கும், கொட்டோ கொட்டுன்னு கொட்ட போகுது, கூரையை பிச்சுன்னு கொட்ட போகுது, கூரையை பிச்சு கூரை தான் விழும், வேற ஒண்ணுமே கிடையாது. வருத்தமாக இருக்கிறது, மந்திரங்களினுடைய மகிமை தெரியாமல் அணுகுகிறோம் என்கின்ற வருத்தமாக இருக்கிறது. ஒரு மந்திரத்தினுக்கு நமக்கு மரியாதை இருந்தால் முதல்ல மந்திரத்து மேல மரியாதை இருக்கணும்னா நமக்கு என்ன அடைய போகிறோம்ங்கிற பொருள் மீது ஒரு ஆசை ஆர்வம் இருக்க வேண்டும், எனக்கு அதை பற்றி தெரிந்திருக்க வேண்டும், ஒரு இறைவனை அடைய வேண்டும் அப்படின்னு சொன்னா அதுக்கு இவ்வளவு விஷயங்கள், யம நியம தாரண ஆசன பிரத்யாகார எட்டு வழிகள் வைத்தார்கள். நான் எதுவுமே கிடையாது, நேரம் போய் பகவான் இடத்துல தியானம் போறேன் இப்படித்தான். இப்ப உடனே தியானம், எது எடுத்தாலும் தியானம், எது எடுத்தாலும் யோகா. இறைவனை அடைவது சுலபம் அல்ல. யமம் நியமம் என்று சொல்லும் பொழுது எப்படி பேச வேண்டும், என்ன ஆகார நியமங்கள் உண்டு, இதெல்லாம் இருக்கிறது. எந்த நியமும் எனக்கு கிடையாது, ஆசை மட்டுமே போதும், நான் ஆசைப்படுகிறேன், இறைவனை அடைகிறேன் கிடையாது. இது விஷ்லிஸ்ட்ல சேரும். எனக்கு வந்து நல்ல ட்ரெஸ் வேணும், எனக்கு நல்ல வீடு வேணும், நல்ல வண்டி வேணும், அது மாதிரி கடவுள் வேணும், அவ்வளவுதான். கடவுள் வேணுங்கிறதுக்காக ஒரு மந்திரமோ யந்திரமோ ஏதோ ஒரு படமோ ஒரு ஏதோ ஒரு இறைவனோ வேண்டி இருக்கிறது, இறைவனுடைய தேவதா சுரூபமோ வேண்டி இருக்கிறது, அவ்வளவுதான். இத்தனை ஆசைகளோடு நம்ம இதையும் சேர்த்து ஒரு ஆசையாக ஏற்றுக்கொள்ளுகிறோமே தவிர இறைவன் மட்டுமே வேணும் என்கின்ற திருஷ்ணா என்று சொல்வார்களே, அது மாதிரி ஒரு வேட்கை, தீவிரமான வேட்கை நம்மிடத்துல இருக்கிறதா இருந்தால் நம்ம அதெல்லாம் பின்பற்றுவோம். நான் எதுவுமே பின்பற்ற மாட்டேன் என்று சொல்லுவதுங்கிறது தவறுதலான செயல். ஏன், அந்த விஷயத்துக்கு மேல நமக்கு முதல்ல மரியாதை இல்லாத நிலைமை தெரிகிறது. மரியாதை இருந்திருந்தால் நம்ம அதற்கு உரிய விஷய அந்த எந்த நிலையோடு நாம் அணுக வேண்டுமோ மரியாதையோடு அணுகுவோம், முறையோடு அணுகுவோம். இதுக்கு திருப்பியும் ஒரே உதாரணம் தான் சொல்லுகிறேன், நம்ம பழைய உதாரணம் தான். லைவ் வயர் இருக்கிறது, எலக்ட்ரிக்கல் வயர் இருக்கிறது. நான் ரொம்ப பெரிய ஆளு, எனக்கு கொடீஸ்வரன், அதுக்காக நான் என்ன பண்ண முடியாது, நான் செருப்பு போட மாட்டேன், க்ளவுஸ் போட்டுக்க மாட்டேன், நான் நின்றுட்டு லைவ் வயரை தொடுவேன்னு சொன்னா என்ன ஆகும், கோடீஸ்வரனா இருந்தாலும் பிரைம் மினிஸ்டரா இருந்தாலும் பிரசிடென்டா இருந்தாலும் பலசாலியா இருந்தாலும் தூக்கி அடிக்கும். ஏன்னா லைவ் வயர், அதை முறையோடு அணுக வேண்டும். உன்னுடைய பதவியோ பணமோ வயதோ எதுவுமே அங்கே பிரயோஜனப்படாது. முறையோடு அணுக வேண்டிய செயலை அந்தந்த முறையோடு தான் நாம் அணுக வேண்டும். முடிஞ்சு போச்சு. இதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்துகளும் எடுக்க முடியாது. இல்லைன்னா அவ்வளவு வேண்டாம். அணு என்று சொல்லுகிறோம், இந்த எல்லாமே ஒரு நன்மையும் உண்டு, எல்லாவற்றிலேயும் தீமையும் வரும். எப்போ தண்ணீர் இருக்கிறது, தண்ணீரை பெரிய இடத்துல தேக்கி அணையாக கட்டி அதை முறையாக நீரை செலுத்தும் பொழுது வாய்க்கால்களாக செல்லுகிறது, நல்ல விஷயத்துக்கு பயன்படுகிறது. முறையற்ற நிலையிலே மிகுந்த நீர் இருக்கும் பொழுது என்ன ஆகிறது, வெள்ளமாகிறது, அழிக்கிறது. தண்ணீர் ஒன்றுதான், அளவுக்கு அதிகமான தண்ணீர் இருக்கிறது, அதை முறையோடு பயன்படுத்தும் பொழுது ஆக்கத்திற்கு பயன்படுகிறது, இல்லைன்னா நம்மை அழிக்கிறது. அதுல தண்ணீர் மீது குறை கிடையாது, நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதிலே தான் குறை. இறைவன் சக்தி மிகுந்த மந்திரங்களையும் தேவதா சுரூபங்களையும் யந்திரங்களையும் நமக்காக கொடுத்திருக்கிறார், ரிஷிகளின் மூலமாக கண்டறிய செய்திருக்கிறார். நம்ம என்ன செய்ய வேண்டும், அதற்கு இருக்கக்கூடிய முறையோடு தன்மையோடு அணுக வேண்டும், அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதை காட்டக்கூடிய சரித்திரம் தான் இது. இப்பொழுது நம்ம பல இடங்கள்ல பார்க்கும் பொழுது எல்லாம் கமர்ஷியலைஸ் ஆகியிருக்கிறது, அவ்வளவுதான். தயவு செய்து மீண்டும் சிந்தித்து பாருங்கள். ஒரு ஃபேன்சி எல்லாம், அவர்களுக்கு அந்த மந்திரம் தெரியும், இவருக்கு இந்த மந்திரம் தெரியும், எனக்கு அந்த சுவாமியை கும்பிடுறேன், இதை நான் இந்த சுவாமியை கும்பிடுறேன், அவசியமே இல்லை. தயவு செய்து இந்த ஃபேன்சி விஷயமாகவும் விஷ்லிஸ்ட் மாதிரிலாம் இறைவனை வைத்துக் கொள்ளாதீர்கள். நீங்க வச்சுக்கிறது இல்லை, ஆனா யாராவது இருந்தா தயவு பண்ணி அறிவுறுத்துங்கள். இந்த ஒரு காஷன், ஏன் இல்லைன்னா அடிபட போறது அவங்க தான், அதுக்காகத்தான் சொல்லுகிறேன். நாம் அடிவாங்கும் பொழுது நம்மால எதையும் செய்ய முடியாத நிலைமையிலே இருப்போம். எச்சரிக்கையோடு அணுகுங்கள், தீவிரத்தோடு அணுகுங்கள், முறையோடு அணுகுங்கள், நிச்சயமாக நன்மை கிடைக்கும். நல்ல வேத விற்பனராக இருந்து வேள்வி செய்த நாரதருக்கே அந்த ஆடு உலகத்தையே கதிகலக்கும்படியாக வந்ததுங்கிற சரித்திரத்தை முதல்ல தான் பார்த்தோம். இப்ப நாமெல்லாம் எந்த மூலைக்கு, இப்போ நமக்கு இதை உபதேசம் செய்வதை போலத்தான் உலகத்துக்கே எவன் முதல் குருவாக இருக்கிறானோ, தட்சிணாமூர்த்தி என்று சொல்லும்படியாக தட்சிணாமூர்த்தி சமாரம்பாம் என்று சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பத்தந்தாம் வந்தே குரு பரம்பராம் என்று சொல்லுகிறோமே, அது மாதிரி மேல இருக்கக்கூடிய முதல் குருவாக எவன் தட்சிணாமூர்த்தியாக சிவனாக இருக்கிறாரோ, சிவன் பார்வதி நந்தி சனத்குமாரர் என்று எப்படி வருகிறதோ அந்த முறையோடு சிவன் எல்லாவற்றிற்கும் தகப்பனாக தாயாகி தந்தையுமாய் தங்குகின்ற தெய்வம், எல்லாருக்கும் தன்னை நிகரில்லாத தனிப்பெரும் தெய்வமாக இருக்கக்கூடிய சிற்றவையில் நடமிடக்கூடிய தெய்வம், எல்லாவற்றிற்கும் எல்லாருக்கும் குருவாக இருக்கக்கூடிய தெய்வம், அவன் கீழே வணங்கினான் முருகப்பெருமானை. நீ எனக்கு என்ன செய்ய வேண்டும், முருகப்பெருமானை உபதேசம் செய்ய வேண்டும் என்று வணங்கி நின்றாராம் சிவபெருமான். இவ்வளவு விஷயங்களை மனத்திலே கொள்ள வேண்டும். எப்படி இருந்தார், நாத போற்றி என முது தாதை கேட்க அனுபவ ஞான வார்த்தை அருளிய பெருமாளே என்று பாடுவார் திருப்புகளில. நாத போற்றி, நீ தான் எனக்கு தலைவன், ஏன் குருநாதன் தான் தலைவன், சாஸ்திரங்கள் சொல்லும் பொழுது சொல்ல உடம்படகான ஒரு வார்த்தை சாஸ்திர வாக்கியம் உண்டு, குருநாதனை எங்கிருந்தாலும் போற்ற வேண்டும், வெளிப்படையாக போற்ற வேண்டுமா, பிள்ளைகளை வாயத்திறந்து போற்றவே கூடாதான், இது நீதிசாஸ்திரம் சொல்லக்கூடியது. குருவை எங்கிருந்தாலும் எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் என்று. அப்படி ஸ்தோத்திரம் செய்கிறான் வயசிலேயோ அல்லது உருவத்திலேயோ அல்லது அவருடைய தன்மையிலேயோ கிடையாது. குருங்கிறது குருங்கிறது குரு, அவ்வளவுதான். முருகன் தன்னுடைய மகனாக இருந்தாலும் கூட அந்த குரு என்கின்ற தன்மையினாலே வணங்குகின்றாரா, என்னுடைய தலைவனே நாத போற்றி என முதுதாதை கேட்க. ஏன், இவர் ரொம்ப பழமையானவர், ரொம்ப அனாதி காலமே இருக்கக்கூடியவர், இவர் தான் மூத்தவர். எல்லாற்றும் முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருடைய பின்னை புதுமைக்கும் பெயர்த்தும பெற்றியனே, முன்னை பழம்பொருக்கும் முன்னை பழம்பொருள் அண்ட பகுதியின் உண்டை சிறக்கம் அழப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி என்று இதுக்கெல்லாம் தாண்டியவனா, பழையதிர் பழைய பழையோன், படைத்த படைப்பவை படைக்கும் படையோன், படைத்தவை காப்போம் காப்பவை கறப்போன், கறப்பவை கருதா கருத்துடை கடவுள் என்று மாணிக்கவாசகர் பாடுவார். எல்லாவற்றிற்கும் பழையவனாக இருக்கக்கூடியவன், எல்லாவற்றிற்கும் தாயாகி தந்தையாக இருக்கக்கூடியவன் சிவபெருமான். ஆதலினாலே சொன்னார் முது தாதை கேட்க, வயசானவர்ங்கிறது கிடையாது, முதுமையானவர் எல்லாவற்றிற்கும் பெரியவராக இருக்கப்பட்ட பழமையானவனாக எம்பெருமான் கேட்டான். யாரே, முருகப்பெருமானிடத்திலே முது தாதை கேட்க என்ன சொன்னார், அனுபவ ஞான வார்த்தை அருளிய பெருமானே. இது வார்த்தையாக சொல்லப்பட்டது, எது அனுபவம், ஞான அனுபவம், ஞான வார்த்தையாக சொல்லப்பட்டது. ஞானமே அனுபவமானது, அறிவு ஞானமாக வேண்டும், ஞானம் அனுபவம் ஆக வேண்டும், அனுபவம் இங்கே உபதேசம் ஆகிறது. முருகப்பெருமான் உபதேசம் செய்கின்றாரா எம்பெருமானுக்கு, சிவபெருமானுக்கு உபதேசம் செய்கின்றாராம். எப்படி செய்தார்னா, சின்ன குழந்தை ஆசனம் ஏதோ ஒரு ஆசனத்துல எடுத்து வச்சாலும் அதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது இல்லையா, அதனால எது ஆசனம்னா எண்டோள் வீசி நின்றாடும் பிரான் இல்லையா சிவபெருமான், அப்படி தன்னுடைய தோல் மீது வலது தோல் மீது எடுத்து வைத்துக் கொண்டான். அவ்வளவு பெரிய சிவபெருமான், நினைத்து பாருங்கள், பெரிய பகவான் சின்ன குழந்தை, அந்த குழந்தைய மேலே தூக்கி வைத்துக் கொள்ளுகிறான், தன்னுடைய வலது தோளிலே எடுத்து வைத்துக் கொண்டானா, அந்த எடுத்து வைத்துக் கொண்டு காதிலே ஓத வேண்டும் என்று கேட்கின்றான். எப்படி கேட்டான், நிருப குருபர குமர என்றென்று பக்தி குடு பரவ, பக்தியோடு பரவி நின்றான். ரொம்ப அழகான திருப்புகள் அதுல அவர் சொல்லுவார். அகர முதலான உரைசை ஐம்பத்தோரக்ஷரமும் அகில கலைகளும் வெகுவிதங்கொண்ட தத்துவமும் அபரிமித சுருதியும் அடங்கும் தனிப்பொருளை எப்பொருளுமாய அறிவை அறிவர் அறிபவர் அறியும் இன்பந்தனை துரிய முடிவை அடி நடுவில் துங்கந்தனை சிறிய அணுவை அணுவினின் மலமும் நெஞ்சும் குணத்திரயமும் மற்றொரு காலம். இது எப்பேற்பட்டது, எப்பொருளுமாய அறிவை அறிபவர் அறியும் இன்பந்தனை அப்பேற்பட்டதை குணத்திரயமும் மற்றதொரு காலம் நிகழும் வடிவினை முடிவில் ஒன்றொன்றிருப்பதனை நிறைவு கூற ஒளி வர நிறைந்தங்கு நிற்பதனை நிக பரிய அரியதை விசும்பின் புறத்திரயம் எரித்த பெருமானும் நிருப குரு பரகுமர என்றென்று பக்தி கொடு பர அருளிய மௌன மந்திரந்தனை பழையனினது வழி அடிமையும் விளங்கும் படிக்கினதுணர்த்தி அருள்வாயே. ரொம்ப அழகாக பாடுவார் இந்த இடத்துல. பொதுப்பாடல்ல திருப்புகள்ல வரும் பொழுது புறத்திரயம் எரித்த சிவபெருமான், அந்த புறத்திரயம் மூன்று புராரியாக இருக்கக்கூடிய சிவபெருமான் நிருப குரு பர குமர என்றென்று பக்தி கொடு பரப அருளிய பவுன மந்திரந்தனை மௌன மந்திரம் பார்ந்த இடத்துல மௌன மந்திரமாக இருக்கப்பட்டதை முருகப்பெருமான் உபதேசம் செய்தான். கேட்கின்றான், நான் நாத போற்றி என்று கேட்கின்றார். நிருப குரு பர குமர என்றென்று போற்றுகின்றாரா. ரொம்ப அழகா இதை கந்தர் அனுபூதியில சொல்லுவார். எப்படி, நாதா குமரானம என்று அரணார் ஓதாய் என ஓதியது எப்பொருள்தான், நாதா குமரானம கேட்கிறாரா, நீதான் நாதே. அப்படியே திருப்பு உள்ள இங்க என்ன விடுகிறது, நாத போற்றி நிருப நிருபன்ன பெரியவன் அர்த்தம், நிருப குருப குருபர எல்லாவற்றிற்கும் பெரிய குரு குமர, இங்க நாதா குமரானம என்று அரணார் ஓதாய் என ஓதியது எப்பொருள்தான், வேதா முதல் விண்ணவர் சூடுமலர் பாதா குரவின் பதசேகரனே. இதைத்தான் சொல்லும் பொழுது பாடுவார்கள் வள்ளிச்சன் மார்க்கம் என்று, குரவின் பதசேகரனே என்று சொன்னார் என்று சொல்லுவார்கள். இப்போ ஒரு சின்ன நுணுக்கம் சொல்லிவிட்டு அடுத்தது நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். அதே இவர் பிரணவத்தை சொன்னார்னு, பிரணவம் அகார உகாரம் அகாரங்கள் சேர்ந்தது. அதே மாதிரி அருணகிரிநாத பெருமான் சொல்லும் பொழுது ஓரெழுத்தில் ஆறெழுத்தை ஒதுவித்த பெருமாளே என்று சொல்வார். ஆறெழுத்துனா ஷடாட்சரம், ஷடு அக்ஷரம், ஆறெழுத்து ஓரெழுத்துங்கிறது இந்த ஓங்காரம், சமஸ்கிருதத்தில் போனது ஓ இம் இம் வந்து அதாவது ஒத்த ஒற்றின ஒத்த அக்ஷரம் வந்து சேரார். ஒரே அக்ஷரமாக தான் இருக்கும், ஒரே ஒரு அக்ஷரம் ஓங்கிறது ஒரு அக்ஷரம். அதில் ஆறு எழுத்து ஷடாட்சரத்தை ஓதுவித்தார், ஒரு இடத்தில் ஆறு எழுத்தை ஓதுவித்த பெருமாளே என்று பாடுவார். இப்போ ஓங்காரம் தான் ஷடாட்சரம், ஷடாட்சரத்தினுடைய மகிமை தான் ஓங்காரமாக வருகிறது. இப்போ ஓங்காரம் தான் விரிந்து வேதமாகிறது, வேதம் தான் பிரபஞ்சமாகிறது. இப்போ பிரபஞ்சத்தினுடைய நுணுக்கம் ஓங்காரம், ஓங்காரத்தினுடைய அடிப்படை ஷடாட்சரம். இந்த ஷடாட்சரத்தை ஷடாட்சரத்தை சொன்னார். இந்த ஷடாட்சரம் என்னன்னு கேட்கும்பொழுது இப்போ எல்லாரும் நம்ம சரவணபவ என்று சொல்லக்கூடிய வார்த்தையை நாம் சொல்லுகிறோம். இது பின்னாலே வந்தது என்றும் 2000 வருஷத்துக்கு முன்பாக இந்த நச்சினார்க்கினியார் உரை சொல்லும் பொழுது அவர் சொன்னாராம், ஷடாட்சரம் அப்பொழுது நமக்குமாராய என்கின்ற மந்திரம் ஷடாட்சரம் என்று அவர் சொல்லுவதாக ஒரு உரை உண்டு. நச்சினார்க்கினியாருடைய திருமுருகாற்றுப்படி உரைவிடும். இங்கே சொல்லும் பொழுது என்ன சொன்னார், நாதா குமரானம என்று அரணார் ஓதாய் என ஓதியது எப்பொருள் தான். நீ சொல்ல வேண்டும், ஓத வேண்டும், ஓதுதல்னாவே அர்த்தம் புரிந்து சொல்லுவது, வாயாலே சொல்லுவது. அப்படி நீ சொன்ன ஓதுவது, வேதம் ஓதுவது, அதனால தான் அதுக்கு ஓத்துன்னு பேரு. இப்போ ஓதாய் என ஓதியது எப்பொருள் தான் கேட்கிறார். இங்க என்ன வார்த்தை வருகிறது, நாதா குமரா நம, இது வந்து ஷடாட்சரம் என்று சொல்லுவார். இன்னொன்னு வந்து நிருப குருபர குமர என்ற பக்தி கொடு பரவ, குமரா பக்தி கொடு பரவன்னார். இது ஏன் சொல்லுகிறார்னா, குமார என்று சொல்லக்கூடியது வடமொழியிலே வரக்கூடியது, குமாரன் என்று சொல்லக்கூடியது. அதை தமிழிலே மாற்றும் பொழுது முருகா என்கின்ற மந்திரமாக சொல்லப்படுகிறது. இந்த குமர அப்படிங்கிறதும் முருகுங்கிறதும் முருகான்னு சொல்லுகிறோம் இல்லையா, அது முருகு என்று ஆரம்பிக்கும். இதுல அகார உகாரம் அகாரங்கள் சேரும். எப்படி சேரும், இதெல்லாம் விரிவாக நம்ம முருகப்பெருமானுடைய மகிமையை பார்க்கும் பொழுது பார்க்க வேண்டும். இறைவன் அருள் இருக்கும் பொழுது குமர என்ற போது இக்கு ஊக்கு இம்மு அ இதுக்கு மகாரம் உக்காரம் அகாரம் இந்த மூணும் சேர்ந்து இங்கு நிற்கும், குமர என்று வரும். இதையே தான் முருகா என்று சொல்லும் பொழுது முருகு என்று சொல்வார்கள். முருகு என்பதுதான் கூப்பிடும் பொழுது விழிச்சொல்லாக முருகான்னு வரும். இப்ப தயிர்னு சொல்ற தயிரோ தயிர் சொல்றது இல்லையா, அதே மாதிரி தான் வைத்தியநாதன் வைத்தின்னு கூப்பிடுறது இல்லையா, இதே போலத்தான் விழிச்சொல்லாக கடைசி சொல்லானது எழுத்தானது நீண்டு வருகிறது, முருகான்னு நீண்டு வருகிறது. ஆனா முருகு முருகுங்கிறத பார்க்கலாம், எல்லாமே உகாரம் வரும். இம் பிளஸ் உ இர் பிளஸ் உ க பிளஸ் இக்கு பிளஸ் உ முருகு என்கின்ற எழுத்தாக வரும். இதுல மூணுலையுமே மகாரம் முதல்ல வந்து விட்டது, உக்காரம் மூன்றிலேயும் சேர்ந்து இருக்கிறது, அகாரம் அங்கே இருக்கிறது, அகாரம் உள்ளே மறைமுகமாக இருக்கும். இப்போ முருகா என்று சொல்லக்கூடிய பொருளும் முருகு என்ற சொல்லக்கூடிய விஷயத்திலேயும் அகார உகாரம் அகாரங்களாகின்ற பிரணவாகாரம் இருக்கிறது. முருகா என்பது வேறொன்றும் கிடையாது, பிரணவத்தினுடைய மந்திரம், பிரணவ மந்திரத்தை தமிழ் படுத்தி கொடுக்கப்பட்டது. குமரா என்பது பிரணவ மந்திரம் ஷடாட்சரமானது. ஷடாட்சரத்தை சொல்லும் பொழுதே இன்னொரு அதுக்கு ஒரு கம்பாரிசன் கொடுக்கிறேன், யோசிச்சு பாருங்கள். ஒரு மந்திரத்தை மூன்றாக சொல்லுவார்கள், ஸ்தூலம் சூக்ஷம் அதிசூக்ஷம் என்று மூன்று சொல்லுவார்கள். நமசிவாயா அப்படின்னு சொன்னா ஸ்தூல பஞ்சாட்சரம் வாங்க, சிவாய நம அதான் நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க மணிக்கு வாசகர் பாடுவார். இத சூக்ஷ்ம பஞ்சாட்சரமாக வரும்பொழுது சிவாய நமன்னு வரும், சிவாய நானேயோ தபம் செய்தேன் சிவாய நமயன பெற்றேன் என்று வரும், சிவய சிவ என்று வரும். அடுத்தது அதிசூக்ஷ்ம பஞ்சாட்சரம் என்று சொல்வார்கள். மீண்டும் சொல்லுகிறேன், இதெல்லாம் மந்திரங்கள், நான் ஒரு அரு விளங்கிக் கொள்வதற்காக சொல்லுகிறேன். இப்ப மூன்று பஞ்சாட்சரம் வரும். அதே போல சடாட்சரம் சொல்லும் பொழுது நமக்குமாராய என்று சொல்லக்கூடியது ஸ்தூல சடாட்சரம், குமாராய நம என்று சொல்லக்கூடியது சூக்ம ஷடாட்சரம், நாதா குமரா நம என்று வரக்கூடியது சூக்ம ஷடாட்சரத்தை இங்கே அருணகிரிநாதர் சொல்லுவார் கந்தர் அனுபூதியிலே. திருப்புகளிலே சொல்லும் பொழுது நிருப குருபர குமர என்றென்று என்று சொல்லி குமரா என்று அதிசூக்ஷமான ஷடாட்சரத்தை கொண்டு வருகிறார். இதே இன்னொரு திருப்புகளிலே சொல்லும் பொழுது முருகப்பெருமானுடைய மந்திரமாக சொல்லுகிறார், ஒரு கால் முருகா பரமா குமரா உயிர்கா எனவோத அருள்தாரா என்று சொல்லுவார். ஒரு முறையாவது முருகா என்று சொல்லக்கூடிய தன்மையை என்னுடைய ஆத்மாவை காப்பாற்ற வேண்டும், உயிர்னா ஆத்மா, ஆத்மாவை காப்பாற்று என்று சொல்லக்கூடிய தன்மையை கொடுன்னு. அதிலேயே அதே திருப்போல் அடுத்த அதுக்கு முன்னாடி என்ன, முருகா எனவோர் தரம் ஓது அடியார் முடிமேல் இணைத்தாள் அருள்வோனே என்று பாடுவார். முருகான் அடுத்தடுத்து ரெண்டு இடத்துல ஒரே திருப்புகள்ல வைப்பார். காரணம் என்ன? ஒரு கால் முருகா பரமா குமரா உயிர்கா எனவோ அருள் தாராயினார். இந்த ஆத்மாவை ரட்சணம் செய்யக்கூடியது ஷடாட்சரம், அதாவது பிரணவத்தினுடைய சூக்ஷ்மமான தன்மை ஷடாட்சரம். இந்த ஷடாட்சரத்தை முதல்ல அதிசூக்ஷமாக இருக்கப்பட்டதாக அந்த ஓங்காரம் இருக்கிறதே, அதனால தான் முருகான்னு சொன்னார். முருகா குமரா பரமா, முருகா பரமா குமரா ரெண்டையும் வைத்தார் அந்த இடத்துல. முருகன் என்பதும் குமரன் என்பதும் மாற்றி வரும், அவ்வளவுதான். முருக குமர எடுத்து மாற்றி போட்டு பாருங்கள், ரெண்டும் மாறும், அவ்வளவுதான். முருகு குமர முருக குமர ரெண்டும் மாறி மாறி, அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே கிடையாது, அக்ஷரங்கள் மாறும். எது வடமொழியிலே குமரன் என்று இருக்கிறதோ அது தமிழ் மொழியிலே வரும் பொழுது முருகா என்று வந்திருக்கிறது. இது பிரணவத்தினுடைய விரிவு, அதிசூக்ஷமாக இருக்கப்படக்கூடிய ஷடாட்சரத்தினுடைய தன்மை இது. இப்போ அதனாலதான் இவர் சூக்ம ஷடாட்சரமா என்ன சொன்னார், நாதா குமரானம என்று சொன்னார். முதல்ல நமஹா நான் வணங்குகிறேன் வந்த அது வந்து ஸ்தூலம், அவனை முன்னிறுத்தி வந்தால் சூக்ஷ்மம், நானே இல்லை என்று வந்துவிட்ட பொழுது அதிசூக்ஷமான மந்திரமாக அது ஆகிறது. இங்கே நானே இல்லாத தன்னை நிருப குமர குருபர குமர என்று குமரனாக வந்தது. முருகன் குமரன் குகன் என்று முழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வா என்று இதே அனுபூதியில சொன்னவர். இங்கே திருப்புகள்ல பாடும் பொழுது முருகா பரமா குமரா உயிர் கா என போத அருள் தாராய், உருகால் முருகா என உருகால் முருகா பரமா குமரா உயிர்கா என போத அருள் தாராய், முருகா எனவோ தரம் ஓது அடியார் முடிமேல் இணைதாள் அருள்வோனே என்று அடுத்தடுத்த வரிகளிலே இவர் கொண்டு வந்து விடுகிறார். முருகாங்கிறது தான் ஷடாட்சரத்தையும் பிரணவத்தையும், அந்த ஓங்காரமாக இருக்கின்ற பிரணவத்தையும் சேர்த்து நமக்கு கொடுக்கப்பட்ட அதிசூக்ஷமான ஒரு வித்தை என்பதை மனத்திற்குள்ளே வைத்துக் கொள்ளுங்கள். முருகான்னு சொல்றதுக்கு அது மந்திரம் இல்ல, நாமமாக இருக்கின்றது. அதனால தான் முருகா எனும் நாமங்கள் என்று சொல்லுவார். அதை அலங்காரத்தில் சொல்லும் பொழுது முருகா எனும் நாமங்கள் என்று சொல்லுவார். ஏன்? இது பலவிதமான தன்மைகள் சேர்ந்தது. ஷடாட்சரம் இங்கே இருக்கிறது, பிரணவம் இங்கே இருக்கிறது, நாமமாக இருக்கிறது. ஆனால் மந்திரத்தினுடைய மகிமையை நமக்கு கொடுக்கிறது. அதனாலதான் செய்தொண்டர் என்று வரும் பொழுது முருகம்மையார் என்றே ஒரு அம்மையார் என்னுடைய சரித்திரை சொல்லுவார்கள். முருகா முருகா முருகான்னு சொல்லிக்கொண்டே இருந்தவர். அது அவர் பெரிய மந்திரமாக அவர் சொல்லி அவருடைய சரித்திரம் செய்தொண்டர் புராணம் என்று முருகம்மையாருடைய சரித்திரமாக சிறிய சரித்திரம் வரும். இப்போ விஷயத்துக்கு, இப்போ எது பிரணவமாக இருந்ததோ அது முருகன் நாமமாக இருக்கிறது என்று பார்த்தோம். அந்த பிரணவத்தை இங்கே சொல்லுகிறார். இங்கே கேட்டாரா நாதா குமரா நம என்று அரணார் ஓதாய் என ஓதியது எப்பொருள்தான் என்று கேட்டவுடனே மேலே எடுத்து வைத்துக் கொண்டார்.

0: சிவகாம சுந்தரி தன் வரபாலகந்த நினசெய்யந்தே விரும்பியுளம் நினையாமல். இவர் என்ன செய்கிறார் அடுத்தது, இதுல திருப்புகளில ஒவ்வொரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் பரம சூக்ஷ்மமான விஷயங்கள் இருக்கும். சிவனார் மனங்குடிர, சிவனாலே மங்களத்தை தரக்கூடியவன். சிவனார் அதுக்கு சிவன் சொல்லல, சிவனார் மதிப்புடையவரை சொல்லும் பொழுது நம்ம சொல்லுவோம் பிள்ளையார் அப்படின்னு சொல்றான். ஏன் பிள்ளையார்னா மதிப்புடையவர், வெறும் பிள்ளைன்னு சொல்லல, அவரை மதிப்புடையவராக சொல்லுகிறோம். அதே போலதான் சிவனார் முது தாதைன்னு எப்படி போட்டாரோ அதே மாதிரி இங்க போட்டார். சிவனார் மனங்குளிர ஏன்னு கேட்டா சிவபெருமானுக்கு ரொம்ப ஆசை இருந்துதான். ஆசை மட்டும் இல்ல, ஒரு தாபம் இருந்தது. தாபம்னு சொல்லலாம், என்ன தாபம்னு கேட்டா அதுக்கு ஒரு சரித்திரம் உண்டு. சிவபெருமானுடைய அருள் வேண்டும் என்பதற்காக பிரகுமுனிவர் சுவாமி நிலையிலே தவம் செய்ய உட்கார்ந்தாராம். இது சுவாமி நிலை புராணத்துல வரும். சுவாமி நிலையில தவம் செய்த உட்கார்ந்தார். ஆனா எப்ப பார்த்தாலும் ஏதாவது இடையூறு வரும் என்கின்ற காரணத்தினால இடையூரே வரக்கூடாது, யார் வேணுனாலும் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்க, வரக்கூடாது. அதனால என்னுடைய தபத்துக்கு யாரு இடையூறு செய்தாலும் அவத்துக்கு எது முக்கியமான சூக்ஷ்மமான விஷயம் இருக்கிறதோ அந்த பிரணவார்த்தம் தெரியாமல் போகட்டும்னு ஒரு சாபத்தையும் வச்சுட்டு அவர் தபத்திலே வந்தார். சிவபெருமானை நோக்கி பல காலம் தவம் செய்தார். சிவபெருமானவருடைய தபத்துக்கு மகிழ்ந்து இவருக்கு அருள் செய்ய வேண்டும் வந்தார். இவர் எந்திரிச்சா தானே, எந்திரிக்கல, தபத்திலேயே அமர்ந்திருக்கிறார். சிவபெருமானுக்கு வேற வழியே கிடையாது, அவருக்கு தெரியும் இப்படி ஒரு சாபம் இருக்கிறதுன்னு. ஆனா வேற வழி கிடையாது, பிரகுமுனிவருக்கு அருள் செய்ய வேண்டும் என்றார், அவரை எழுப்பித்தானாக வேண்டும் என்று பிரகுமுனிவரை எழுப்பினாராம். கையாலே தொட்டு தவத்தை கலைத்து எழுப்பினாராம். இப்போ இந்த சாபமானது சிவபெருமானை பிடித்தது, பிரகுமுனிவருக்கு ரொம்ப வருத்தமாச்சு. சிவபெருமானை பார்த்தார், சந்தோஷித்தார், வரமெல்லாம் வாங்கிட்டார். ஆனால் இப்படி ஒரு சாபத்தை நான் வச்சுட்டேனே, அதனால உங்களை அது பீடிக்குமே, என்ன பண்றதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கிறார். என்ன, இப்படி ஒரு சாபம் இருக்கிறது, சாப விமோச்சனம் எப்ப ஆகும், உன்னுடைய புத்திரனாலே பிரணவார்த்தத்தை நீர் தெரிந்து கொள்வீர் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு சாப விமோச்சனத்துக்கும் ஒன்றை கொடுத்தாராம். பிரணவார்த்தம் மறந்து போச்சா சிவபெருமானுக்கு. இப்ப பிரணவத்தை என்ன செய்ய வேண்டும், இவர் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி தெரிந்து கொள்வது, பிள்ளையால தான் தெரிஞ்சுக்கணும். இந்த தாபம் பிரணவத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமே என்கின்ற தன்மையினாலே இவரிடத்திலே கேட்டாராம். அதனால தான் சிவனார் மன்னங்குளிர, இது ஒரு விஷயம். ரெண்டாவது உண்டு, முது தாதைன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, சிவன் எல்லாருக்கும் குருவாக இருக்கக்கூடியவன். அவனுக்கு அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, குரு கிடையாது, தெய்வமும் கிடையாது. நம்ம பெரிய நாலு விஷயம் என்ன சொல்லுவோம், மாதா, பிதா, குரு, தெய்வம் என்று நான்கு சொல்லுகிறோம். இந்த நாலுமே சிவபெருமானு கிடையாது. தாயுமிலி தந்தையிலி தாந்தனியன் காணேடி என்று பார்வார். தாயுமிலி தந்தையிலி இவனுக்கு குருவும் கிடையாது, அவனே சுவாமி, எல்லாருக்கும் சர்வேஸ்வரனாக இருக்கப்பட்டவன். அவனுக்கு மேல தெய்வம்ங்கிற ஒன்னே கிடையாது. மூவரையால் எல்லாரும் தொடக்கூடியவனாக இருக்கக்கூடியவன். இப்ப அவன் என்ன செய்வான், அவனுக்கு ஒரு தாபம், என்ன, எனக்கு ஒரு தாய் வேணுமே நினைச்சாரான். அதனால்தான் நினைத்த காரணத்தினாலே தாயாக்கி கொண்டார். யாரே, தன்னுடைய தாயாக காரைக்கால் அம்மையார். அம்மையாரே அம்மையே என்று அழைத்தான். சிவனுடைய வாயாலே அம்மையே என்று அழைக்கப்பட்டவர் காரைக்கால் அம்மையார். அது மாதிரி குருவே இல்லைன்னு காரணம் என்னன்னா, குருவின் குருவுக்கும் தாய்க்கும் ஒரு தன்மை உண்டு. பார்க்கலாம், குருவே இல்லேன்னு நினைச்சார், குருதான் தெய்வம். இப்ப குரு இல்லே நினைச்ச காரணத்தினால எனக்கு ஒரு குரு வேண்டுமே வேண்டுமே என்கின்ற தாபம் இருந்ததான். அந்த தாபத்தின் காரணத்தினாலே மனம் நின்று போயிருந்தாராம். அப்படிப்பட்டவருடைய மனம் குளிரும்படியாக சிவனார் மனங்குளிர. இன்னொன்னு உண்டு, இப்போ வேத சாஸ்திரங்கள் என்ன சொல்லுகின்றன, குரு இல்லாமல் எந்த வித்தையும் பலிதமாகாது என்று சொல்லுகின்றன. குரு வேணும், குரு இல்லைன்னா எந்த வித்தையும் கிடையாது. எல்லா வித்தைகளையும் எந்த சர்வேஸ்வரன் கொடுத்தானோ அவனுக்கு ஒரு ஆசை. இப்ப நம்ம அது மாதிரி பண்ண வேண்டாமா, எல்லாருக்கும் உபதேசம் பண்ணிட்டு நான் பண்ண வேண்டாமா, நானே பண்ணாம எல்லாருக்கும் இப்படி பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கள், நான் எப்படி இருக்கும், அப்படி பண்ண அப்படி பண்ண முடிஞ்சு போச்சு, நான் பண்ணணும், பண்ணி காமிக்கணும். தான் செய்து காண்பித்தால்தான் மற்றவர்கள் செய்வார்கள் என்கின்ற ஆசையின் காரணத்தினாலே எனக்கு யார் குருவாக இருப்பார் என்று தேடினானா, யாரும் கிடைக்கல. சரியான ஒரு குரு இப்ப கிடைச்சார், அந்த தாபம் போனதான். யாரு, முருகப்பெருமான் சுவாமிநாதனாக இங்க ஆகிறார். அப்ப அனுபவ வார்த்தை சொல்லுகின்ற முருகப்பெருமானை நாதா போற்று என்று சிவனார் மனங்குளிர. இவ்வளவு காரணங்களினாலே மனம் குளிர்ந்தாராம் என கேட்டார். உபதேசம் கேட்கிறார். எப்படி? தன்னுடைய தோள் மீது வைத்துக் கொண்டு கேட்கின்றாராம். வலது தோளிலே வைத்து வலது காதிலே பிரணவத்தை ஓதி உபதேசம் செய்கின்றாராம் முருகப்பெருமான். உபதேசம் செய்யும் பொழுது வலது காது வலது பக்கம் என்றைக்குமே சக்தி உடையதாக நன்மையை செய்யக்கூடியதாக இருக்கிறது. இது சூக்ஷமாக ஒரு தன்மையை சொல்லுவார்கள். இப்ப அதனால தான் வலது காலை எடுத்து வைத்து வர வேண்டும், வலது கையாலே செய்ய வேண்டும். இடது கை இருக்கிறதுங்கிறதுக்காக பண்ண முடியாது. வலது என்கின்ற முக்கியமான பாகத்தை நம்முடைய பரதகண்டத்திலே பாரதத்திலே சொல்லி இருக்கிறோம். அதுக்கு காரணங்களும் இருக்கிறது. இப்போ இந்த பூமி சுற்றக்கூடிய தன்மையின் காரணத்தினால வலது அதிக வலிமை பெற்றிருக்கிறது. இந்த வலதின் மூலமாக செய்யும் பொழுது வலிமையோடு விளங்கும் நல்லது அடுத்தது நடக்கும். அதாவது சூக்ஷமான நல்ல சக்திகள் அங்கே விளங்குகின்றன. அதுக்காக இடது கெட்டதான்னு கிடையாது, இதை விட இது வலிமை பொருந்தியதாக இருக்கிறது என்பதும் அதில் இருக்கக்கூடிய சூக்ஷ்மம். இப்போ வலது காதிலே ஓதினாராம். சிவனார் மன்னங்குளிர உபதேச மந்திரம், உபதேச மந்திரம் ஓதினார். இப்ப வலது காதில ஓதினார். பரம சந்தோஷமா சிவபெருமானுக்கு, ஆஹா எனக்கு குரு கிடைச்ச, அந்த குரு என்னுடைய பிள்ளைதான், என்னுடைய தாபம் தீர்ந்தது, என்னுடைய சாபம் தீர்ந்தது, இவ்வளவு ஆசையும் உடைஞ்சது. ஆனா உடனே ஒரு காதுல கேட்டேனே இன்னொரு காதுல கேட்க முடியலையேன்னு அவருக்கு ஒரு ஆசை. ஏன், இன்னொரு பகுதி வந்து அம்பிகையினுடைய பகுதி, இடப்பகுதி. இன்னொரு பொருளும் உண்டு. ஏன், ஸ்காந்தத்துல பார்க்கிறோம் அம்பிகை கந்தகிரிக்கு வரவில்லை. இப்பொழுது இந்த கதையிலே அம்பிகையானவள் அருகே இல்லை. அம்பிகை இல்லாத பொழுது அம்பிகைக்கு உபதேசம் பண்ணணும் முருகப்பெருமான். எப்படி பண்ண முடியும்? பண்ண முடியாது. காரணம் என்ன?
1: ஓம் நமசிவாய். You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org. ஓம் நமசிவாய்.

0: சிவாய நமம். சைவம் டாட் டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமம்.
1: சிவாய நமம், சிவாய நமம். ஸ்ரீ சிவ மகாபுராணம் முதலாம் சம்ஹிதை வித்யேஸ்வர சம்ஹிதை அத்தியாயம் 19-20. மண்ணால் வணையப்பட்ட பார்த்திவலிங்கத்தின் பெருமைகளெல்லாம் விளங்க கூறியபின் சூதபிரானிகர் மேலும் கூறலானார். மகர்ஷிகளே, வேதமோதிய கர்மங்களில் ஈடுபாடும் பக்தியும் கொண்ட மக்களுக்காக வேதம் வகுத்த வழிப்படி பார்த்திவலிங்கத்தின் பூஜை முறையை இனி விளக்கி கூறுகிறேன். இப்பூஜை முறை இவ்வுலக போகங்களையும் பரவுலக முக்தியையும் அளிக்க வல்லது. தினமும் தவறாது கடைபிடித்து ஒழுக வேண்டிய கடமைகளை பற்றி கூறுவது. ஆன்மீக சூத்திரங்கள், அதில் கூறியவாறு முறைப்படி நீராடி காலை சந்தியாவந்தனத்தை முடித்து பின் பிரம்மயக்கம் செய்ய வேண்டும். தினமும் தவறாது கடைபிடித்து ஒழுக வேண்டிய கடமைகளை பற்றி கூறுவது ஆன்மீக சூத்திரங்கள். அதில் கூறியவாறு முறைப்படி நீராடி காலை சந்தியாவந்தனத்தை முடித்து பிறம் பிரம்மயக்கம் செய்ய வேண்டும். தேவதைகள், ரிஷிகள், பித்திருக்கள் ஆகியோருக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும். நம்மால் முடிந்தவரை நித்திய கர்மானுஷ்டானங்களை முழுமையாக முடித்து சிவபெருமானை மனதில் தியானித்தவாறே விபூதியை நெற்றியில் இட்டுக் கொண்டு ருத்ராட்ச மாலையை அணிய வேண்டும். பின்பு நம் விருப்பங்கள் நிறைவேற முழுமையான பக்தியோடு உயர்ந்ததான மண்ணால் ஆக்கப்பட்ட பார்த்திவரிங்கத்திற்கு வைதிக முறைப்படி நன்கு பூஜை செய்ய வேண்டும். 6 குளங்களது கரை, மலை, வனம், சிவாலயம் அல்லது தூய்மையான ஓரிடம் ஆகிய இடங்களிலேயே பார்த்திவலிங்க பூஜை புரிய வேண்டும். தூய்மையான இடத்திலிருந்து சோம்பலின்றி முழு ஈடுபாட்டோடு நல்ல மண்ணை எடுத்து வந்து பொறுமையாக கவனமாக சிவலிங்க திருமேனியை செய்ய வேண்டும். அந்தணர்கள் வெண்ணிற மண்ணை கொண்டும், க்ஷத்திரியர்கள் சிவந்த மண்ணை கொண்டும், வைசியர்கள் மஞ்சள் அல்லது பழுப்பு நிற மண்ணினாலும், வேளாளர்கள் கருப்பு நிற மண்ணினாலும் சிவலிங்கத்தை செய்யலாம். அல்லது கிடைத்த எந்த நிற மண்ணினாலும் சிவலிங்கத்தை செய்து கொள்ளலாம். சிவலிங்கம் செய்வதற்காக சிரமப்பட்டு எடுத்து வந்த மண்ணை ஒரு தூய்மையான இடத்தில் வைத்து அதை கல் குப்பை இல்லாமல் சுத்தப்படுத்தி நீர் விட்டு குழைத்து பின் வேத ஆகமங்களில் கூறியபடி பொறுமையாகவும் கவனமாகவும் பார்த்திவலிங்கத்தை அழகான முறையில் பிடிக்க வேண்டும். பின் இகபர சுகங்களை பெறுவதற்காக பக்தியோடு பூஜை புரிய வேண்டும். இனி பார்த்திவலிங்கத்தின் பூஜை முறையை முறைப்படி கூறுகிறேன், கேளுங்கள். முதலில் ஓம் நம சிவா என்னும் திருவந்தெழுத்தை ஓதி பூஜைக்கான சமான்களை நீர் தெளித்து புரட்சிக்க வேண்டும். பின்பு பூரசி பூமிரஸ்யதி என்கின்ற மந்திரத்தை என்று ஆரம்பிக்கக்கூடிய மந்திரத்தை கூறி பூஜிக்கும் இடத்தை துடைக்க வேண்டும். பின் ஆபோ அஸ்மான் மாதரஹா என்று என்கின்ற மந்திரத்தை கூறி கலச தீர்த்தத்தை சுத்தி செய்து கொள்ள வேண்டும். நமஸ்தே ருத்ரமன்யவ உதோதயிஷவே நமஹ என்று சொல்லக்கூடிய மந்திரத்தினால் 4 திசைகளிலும் படிகத்தினால் எல்லை சுவரை கட்டியதாக பாவித்துக் கொள்ள வேண்டும். இது 4 எல்லைகளிலும் ரட்சை செய்வதாக பொருள். நமசம்பவேதமயோபவேத நமசங்கராய சமயஸ்கராய நமசிவாய சிவதராய என்னும் மந்திரத்தை கூறி பகவானை எழுந்தருளச் செய்யும் இடத்தை சுத்தி செய்க. நம பூர்வியாய சூர்மியாய நம பந்தியாய சப்பர்ணதத்யாய நமோ பகுரமானாய விக்னதே என்கிற மந்திரத்தை சொல்லி பஞ்சாமிரதத்தால் புரோட்சிக்கவும். அதன்பின் நமோ அஸ்து நீலக்ரீவாய சகசிராட்சாய மீடுஷே அதோகே அஸ்ய சத்வா நோகந்தேபியோகரன் நமஹ என்கின்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டே சிவலிங்கத்தை பீடத்தில் எடுத்து வைக்க வேண்டும். ஏதத்தே திரவாசம் தேன பரோ மூஜபதோ தீஹி என்று ஆரம்பிக்கக்கூடிய மந்திரத்தினால் பகவானுக்கு ரத்ன சிம்மாசனம் சமர்ப்பிக்க வேண்டும். மானோ மகாந்த முதமானோ அத்பகம் மான புக்ஷந்த முதமான புக்ஷிதம் மானோவதி பிதரம் மோதமாதரம் மான பிரியா தனுவோ ருத்ரீர்ஷா என்கின்ற மந்திரத்தினால் ஆவாகனம் செய்ய வேண்டும். யாதே ருத்ர சிவா தனூர கோரா பாபகாசினி என்று சொல்லக்கூடிய ரக்மந்திரத்தால் பகவானை அபிஷேக சோமசூத்திர வேதிகையில் வைக்க வேண்டும். யாமிஷும் கிரிசந்தே விவர்ஷத்தவே சிவாங்கிரித்ரதாங்குருமாகிகும் சீர்புருடன் ஜகத் என்கிற மந்திரத்தினால் பகவானது அங்கங்களை தொட்டு ஞாசம் செய்க. அத்யவோததி பக்தா பிரதமோ தெய்வியோ பிடகு என்று வரக்கூடிய மந்திரங்களை கூறி அன்போடு அமர வேண்ட வேண்டும். அசௌயஸ்தாம் ரோ அருணவுத பப்ரஸ்சு மங்களஹ என்று வரக்கூடிய ரிக்குகளை கூறி சிவலிங்கத்தின் மேல் தனது இஷ்ட தேவதையான சிவபெருமானது ஞாசம் செய்க. அசௌயோவ சர்பதி நீலக்ரீ போ விலோகிதஹ உதைதம் கோப அதிருசன் அதிருசன் உதஹாத்யஹ என்று சொல்லக்கூடிய மந்திரங்களினாலே பகவானது அருகில் செல்வதாக பாவனை செய்க. அதன் பின் நமோ அஸ்து நீலக்ரீவாய சஹஸ்ராட்சாய மீடுஷே அதோயே அஸ்ய சத்வா நோகந்தே வ்யோகரன் நமஹ என்கிற மந்திரத்தால் பாத்தியம் தருக. தத் புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத் என்கிற ஸ்ரீ ருத்ரகாரி காயத்ரியை கூறி அத்தியம் தருக. என்று வரக்கூடிய மந்திரங்களை கூறி இறைவனுக்கு ஆச்சமனியம் சமர்ப்பிக்க வேண்டும். பய பிருத்திவியாம் பய ஓஷதீஷு என்று சொல்லக்கூடிய ரிக்மந்திரத்தை கூறிக்கொண்டு பாலினால் அபிஷேகம் செய்ய வேண்டும். ததிக்ராவுணோ அகாரகம் ஜிஷ்ணோ ரஸ்வஸ்ய வாஜனஹ என்று சொல்லக்கூடிய மந்திரங்களினாலே தயிர் அபிஷேகம் செய்ய வேண்டும். கிருதம் கிருதபாவனா என்று சொல்லக்கூடிய மந்திரங்களினாலே நெய் அபிஷேகம் செய்ய வேண்டும். மதுவாதாருதாயதே மதுக்ஷரந்தி சிந்தவஹா என்று வரக்கூடிய மூன்று ரிக்குகளை கூறி தேன் அபிஷேகம் செய்ய வேண்டும். அபாகும் சமத்வயகும் என்று சொல்லக்கூடிய ரிக்குகளினாலே நாட்டு சக்கரை அல்லது வெள்ளப்பொடி அபிஷேகம் செய்ய வேண்டும். இந்த பால் முதலிய ஐந்து பொருட்களே பஞ்சாமிர்தம் எனப்படும். அல்லது பாத்தியம் அளிப்பதற்காக முன்பு கூறப்பட்ட நமோ அஸ்து நீல கிரீவாய முதலிய மந்திரங்களினாலும் பஞ்சாமிரத ஸ்நானம் செய்யலாம். மானஸ்தோகே தனகே மான ஆயுஷிமா நோ கோஷுமா நோ அஸ்வேஷு நீரிடா என்று வரக்கூடிய மந்திரங்களை அன்போடு கூறிய வண்ணம் இடுப்பில் அணியும் வஸ்திரத்தை உடுத்தவும். நமோ திருஷ்டவே சப்ரமருஜாய என்று வரக்கூடிய மந்திரங்களினாலே உத்தரியம் அதாவது மேலாடை சமர்ப்பிக்கவும். என்று வரக்கூடிய மந்திரங்களினாலே நான்கு ரிக்குகளையும் கூறி பகவானுக்கு வஸ்திரமும் யஜ்ஞோபவீதமும் அதாவது பூணலும் அர்ப்பணிக்கவும். நமஸ்வப்யஸ்வபதிப்யஸ்ய போ நமோ நமோ பவாய ச ருத்ராய ச நம சர்வாய ச விபதகே ச நமோ நீலக்ரீவாய ச சதிகண்டாய ச என்று சொல்லக்கூடிய ரிக்கை கூறி பகவானுக்கு சந்தனமும் குங்குமமும் சமர்ப்பிக்கவும். நமஸ்தக்ஷப்யோரதகாரேப்யஸ்ய போ நமோ நம குலாலேப்ய கர்மாரேப்யஸ்ய போ நமோ என்று வரக்கூடிய மந்திரங்களினாலே அக்ஷதை சமர்ப்பிக்கவும். நம பாத்யாய ச பாத்யாய ச நம பிரதரணாய சோத்தரணாய ச என்று வரக்கூடிய ரிக்குகளை கூறி பூமாலை அணிவிக்கவும். நம பன்யாய ச பர்ண சத்யாய ச ந என்று வரக்கூடிய ரிக்குகளை கூறி பில்வபத்திரத்தை சமர்ப்பிக்கவும். நம கவர்தினே சப்யுத்த கேசாய ச நம சகசிராட்சாய ச சததன்வனே என்று சொல்லக்கூடிய மந்திரங்களினாலே தூபத்தை காட்டவும். நம ஆசவே சாஜிராய ச நம சீக்ரியாய ச சீவ்யாய ச என்று வரக்கூடிய ரிக்குகளை கூறி சாஸ்திர முறைப்படி தீபம் காட்டவும். அதன் பின் கைகளை துடைத்துக் கொண்டு நமோ ஜேஷ்டாய ச கனிஷ்டாய ச நம பூர்வஜாய ஜாபரஜாய ச நமோ மத்யமாய ஜாபகல்பாய ச என்று வரக்கூடிய மந்திரங்களை கூறி உயர்ந்த நைவேத்தியங்களை அர்ப்பணிக்கவும். அதன் பின் த்ரயம்பகம் யஜாமகே என்கின்ற மந்திரத்தை சொல்லி பகவானுக்கு ஆசனம் அளிக்கவும். இமாருத்ராய தபசே கபர்த்தினே என்று சொல்லக்கூடிய மந்திரங்களை சொல்லி பழங்களை அர்ப்பணிக்க வேண்டும். நமோ பிரஜ்யாய ச கோஷ்டியாய ச நமஸ்தப்யாய ச கேக்யாய என்றக்கூடிய மந்திரங்களினாலே ஆத்ம சமர்ப்பணம் செய்ய வேண்டும். மானோ மகாந்தம் என்று வரக்கூடிய மற்றும் மானஸ்தோகே தனகே என்ற இரு மந்திரங்களையும் கூறி அக்ஷதையால் பதினோரு ருத்ரர்களையும் பூஜிக்கவும். ஓம் ஸ்ரீ தீதேவி சகித மகாதேவருத்தாய நமஹ. ஓம் ஸ்ரீ விருத்தி தேவி சகித சிவருத்தாய நமஹ. ஓம் ஸ்ரீ உசானா தேவி சகித மகாருத்ராய நமஹ. ஓம் ஸ்ரீ உமா தேவி சகித சங்கரருத்ராய நமஹ. ஓம் ஸ்ரீ நியுத் தேவி சகித நீலலோகித ருத்ராய நமஹ. ஓம் ஸ்ரீ சர்பி தேவி சகித ஈசான ருத்ராய நமஹ. ஓம் ஸ்ரீ இலா தேவி சகித விஜயருத்ராய நமஹ. ஓம் ஸ்ரீ அம்பிகா தேவி சகித பீமருத்ராய நமஹ. ஓம் ஸ்ரீ இராவதேவி ஓம் ஸ்ரீ இராவதி தேவி சகித தேவதேவருத்ராய நமஹ. ஓம் ஸ்ரீ சுதா தேவி சகித பவோத்பவருத்ராய நமஹ. ஓம் ஸ்ரீ தீக்ஷா தேவி சகித ஆதித்யாத்மகருத்ராய நமஹ. பதினோரு ருத்ரர்களுக்கும் அக்ஷதையாலே பதினோரு ருத்ரர்களையும் பூஜிக்க வேண்டும். ஹிரண்ய கர்ப்ப சமவர்தாக்ரே என்று சொல்லக்கூடிய அறிக்கை கூறி பகவானுக்கு ஸ்வர்ண புஷ்பம் சமர்ப்பிக்க வேண்டும். தேவஸ்யத்வா சவிதுஹ என்று சொல்லக்கூடிய மந்திரத்தினாலே பகவானை புரோக்ஷிக்கவும். தீபம் காட்டுவதற்காக முன்பு கூறப்பட்ட நம ஆசவேஜா ஜிராயச்ச என்ற மந்திரம் என்கிற மந்திரத்தை கூறி கற்பூரஹாரத்தை செய்யவும். இதன்பின் இமா ருத்ராய என்னும் மூன்று ரிக்குகளை கூறி பகவானுக்கு புஷ்பாஞ்சலி செய்க. முன்பு ஆவாகனத்தில் சொல்லிய மானோ மகாந்த முதமானோ அர்பகம் என்கின்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டே பகவானை மூன்று முறை வலம்பரமும். முன்பு வஸ்திரம் உடுத்த கூறப்பட்ட மானஸ்தோகே தனகே என்கிற மந்திரம் கூறி நெடுஞ்சான் கடையாக அதோ சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்க வேண்டும். ஏஷதே ருத்ரபாகா என்கின்ற மந்திரத்தால் சிவமுத்திரை காட்டவும். யதோ யத சமீஹசே என்கின்ற மந்திரத்தால் அபயமுத்திரை காட்ட வேண்டும். திரையம்பகம் என்கிற மந்திரத்தால் ஞானமுத்திரை காட்ட வேண்டும். நம சேனாபியேனிபியோ நமோ நமோ ரதிபியோ ரதேபியோ நமோ நமோ என்கின்ற மந்திரங்களினாலே மகாமுத்திரை காண்பிக்கவும். நமோ கோபிய ஸ்ரீமதிபிய என்று சொல்லக்கூடிய கோமதி வித்யா என்கிற மந்திரத்தினாலே தேனமுத்திரை காட்ட வேண்டும். இவ்வாறு ஐந்து முத்திரைகளையும் காட்டிய பிறகு சிவசம்பந்தமான திரு ஐந்தெழுத்தை ஓதவும். வேத அத்தியனம் செய்திருப்பின் நமஸ்தே ருத்ர மன்யபுதோ தகிஷவே நமஹ என்னும் ஸ்ரீ ருத்ரத்தை ஜபிக்கவும். அதன்பின் பஞ்சாங்கத்தை பிரித்து பூஜை செய்யும் தினத்தில் உள்ள தித்திவார நட்சத்திர யோக கரணங்களை படிக்கவும். பின்பு தேவா தாதுவிதோ என்கிற மந்திரத்தால் பகவானை விசர்ஜனம் செய்க. இது வேதநெறிப்படியான சிவ பூஜையின் விளக்கமாகும். மகர்ஷிகளே, இனி பார்த்திவலிங்கத்தை பூஜிக்கும் வேத முறையை சுருக்கமாக கூறுகிறேன். ஓம் சத்யோஜாதம் பிரபத்யாமி சத்யோஜாதாய வை நமோ நமஹ என்று சொல்லக்கூடிய மந்திரங்களை கூறி பார்த்திவலிங்கம் செய்வதற்கான மண்ணை கொண்டு வர வேண்டும். ஓம் வாமதேவாய நமோ ஜேஷ்டாய நமஸ்ரேஷ்டாய நமோ என்று வரக்கூடிய மந்திரங்களை கூறி நீரை விட்டு மண்ணை குளிக்க வேண்டும். ஓம் அகோரே ஏப்யோ தகோரே ஏப்யோ கோர கோர தரேப்யக என்கின்ற மந்திரங்களை கூறி லிங்கத்தை பிடித்து வைக்க வேண்டும். ஓம் தத் புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத் என்கின்ற மந்திரத்தினாலே அந்த மண்ணில் மண் லிங்கத்தில் பகவானை முறைப்படி ஆவாகனம் செய்ய வேண்டும். ஓம் என்கிற மந்திரத்தால் பகவானை பீடத்தில் வைக்கவும். அதன்பின் மீதமுள்ள உபச்சாரங்களை விஷயமறிந்தவன் முடிந்தவரை சுருக்கமாக செய்து முடிக்கலாம். திரு ஐந்தெழுத்து அல்லது குருவினால் உபதேசிக்கப்பட்ட சிவசம்பந்தம் உள்ள வேற மந்திரங்களை கூறிக்கொண்டும் 16 வகை உபச்சாரங்களை செய்து முடிக்கலாம். அல்லது பவாய பவநாசாய மகாதேவாய தீமகி உக்ராய உக்ரநாசாய சர்வாய சசிமௌலினே என்று வரக்கூடிய சிவபுராண மந்திர ஸ்லோகத்தை கொண்டும் பகவானது பூஜையை முடிக்கலாம். பக்திக்கு ஆட்பட்டே பகவான் விருப்பமான பலன்களை தருகிறார். ஆதலால் மனதில் பிரமையை அதாவது மயக்கத்தை விடுத்து ஊன்றிய பக்தியோடு சிவனை பூஜிக்க வேண்டும். அந்தனர்களே, முன்பு கூறப்பட்ட வேதன் நெறிப்படியான பூஜை முறைகளை முழுமையாக ஆதரவோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது இன்னொரு பூஜை முறையை கூறுகிறேன். இது உயர்ந்ததும் அனைவருக்கும் மிக எளியதும் ஆகும். முனிவர்களே, பார்த்திவலிங்கத்தின் பூஜை பரமசிவனது திருநாமங்களை கொண்டே கூறப்பட்டுள்ளது. அது விருப்பங்கள் அனைத்தையும் தருவது. ஹரன், மகேஸ்வரன், சம்பு, சூலபாணி, பினாகதிருத்து, சிவஹா, பசுபதிகி, மகாதேவகா, இவை எட்டும் சிவநாமக்கள். ஓம் ஹராய நமஹ என்று சொல்லி மண்ணை கொண்டு வந்து ஓம் மகேஸ்வராய நமஹ என்று சொல்லி லிங்கத்தை பிடிக்கவும். ஓம் சம்பவே நமஹ என்று சொல்லி லிங்கத்தை பீடத்தில் அமர்த்தவும். ஓம் சூலபாணகே நமஹ என்று சொல்லி ஆவாகனம் செய்யவும். ஓம் பினாக திருசே நமஹ என்று கூறி அபிஷேகம் செய்யவும். ஓம் சிவாய நமஹ என்று கூறி பூஜிக்கவும். ஓம் பசுபதையே நமஹ என்று கூறி நாம் செய்த குற்றங்களுக்கெல்லாம் க்ஷமா பிரார்த்தனை அதாவது மன்னிப்பு கோருவது செய்யவும். முடிவில் ஓம் மகாதேவாய நமஹ என்று கூறி பகவானை விசர்ஜனம் செய்யவும். ஒவ்வொரு திருநாமம் முன்பும் ஓம் என்னும் பிரணவத்தையும் திருநாமம் முடிவில் நான்காம் வேற்றுமை உருவான ஆய அதாவது அவருக்கு என்பதையும் நமஹா என்பதையும் சேர்த்து மகிழ்ச்சியோடும் பக்தியோடும் பூஜைக்கான அனைத்து கர்மங்களையும் முடிக்க வேண்டும். ஹரோ மகேஸ்வர சம்பு சூலபாணி பினாகதிருத்து சிவ பசுபதிச்சைவ மகாதேவ இதிக்கமாத் மிருதாஹரண சங்கட்ட சங்கட்ட பிரதிஷ்டாஹ்வானமேவ ச ஸ்நபனம் பூஜனம் செய்வ க்ஷமஸ்வேதி விசர்ஜனம் ஓங்காராதி சதுர்த்யந்தைர் நமோந்தைர் நாமபிக்ரமாத் கர்த்தவ்யாச்ச க்ரியா சர்வா பக்த்யா பரமயாமுதா என்று சிவபுராண ஸ்லோகங்களான சொல்லுகின்றது. ஆரெழுத்து மந்திரத்தினால் அங்கன்யாசமும் கரன்யாசமும் முறைப்படி செய்து முடித்து பின்பு இனிவருமாறு தியானம் செய்ய வேண்டும். கைலேயங்கிரியின் நடுவில் ஓர் உயர்ந்த ரத்ன சிங்காதனம், அதன் நடுவில் பார்வதி பிராட்டியை இடது பாகத்தில் அமர்த்து ஆலிங்கனம் செய்து கொண்டு இறைவன் நிற்றிருக்கிறார். சனகர் சனந்தனர் முதலியோர் பூஜை செய்கின்றனர். அடியார்களின் துன்பங்களாகிற காட்டுத்தீயை அணைத்து வருளும் எல்லையற்ற திறன் கிடைத்த கார்மேகமென்றோ அவ்விறைவன். உலகிற்கெல்லாம் சிறந்த ஆவரணமாக விளங்கும் அவ்விர இவனை தியானிக்க வேண்டும். பகவானை தினமும் இவ்வாறுதான் தியானம் செய்ய வேண்டும். வெள்ளிமலையோ என மலைக்கும் வெளுத்த திருமேனி, தலையிலோ இளம்பிறை சந்திரன், ரத்னாபரணங்கள் அவரது திருமேனி அழகை மேலும் அழகுபடுத்துகின்றன. அவரது மேற்திருக்கரங்களில் பரசு மற்றும் மான், கீழ்க்கரங்களில் வரத அபயமுத்திரை, நாற்புறங்களிலும் தேவர்கள் சூழ்ந்து நின்று துதிக்க, அறையில் புலித்தோட புலித்தோல் ஆடை மிளிர, பத்மாசனத்தில் அமைதியாக அமர்ந்து விளங்கும் அவ்விறைவன் இப்பிரபஞ்சத்தின் ஆதியும் காரணமும் ஆவார். அனைத்து ஜீவராசிகளின் பயத்தையும் போக்குபவர் என்றோ அவர். சத்யோஜாதம், வாமதேவம், அகோரம், தத்புருஷம், ஈசானம் என ஐந்து திருமுகங்கள். ஒவ்வொரு திருமுகத்திலும் மூன்று மூன்று திருக்கண்கள். கரன்யாசமாக ஓம் ஓம் அங்குஷ்டாப்யாம் நமஹ, ஓம் நம் தர்ஜனேப்யாம் நமஹ, ஓம் மம் மத்யமாப்யாம் நமஹ, ஓம் சிம் அநாமிகாப்யாம் நமஹ, ஓம் வாம் கனிஷ்டிகாப்யாம் நமஹ, ஓம் யம் கரதல கரபிருஷ்டாப்யாம் நமஹ. அங்கன்யாசமாக ஓம் ஓம் ஹிருதயாய நமஹ, ஓம் நம் சிரசே ஸ்வாஹா, ஓம் மம் சிகாயை வஷட், ஓம் சிம் சிகாயை கபசாயஹும், ஓம் சிம் கபசாயஹும், ஓம் வாம் நேத்ரத்ரயாய வௌஷட், ஓம் அம் அஸ்த்ராய பட் என்று கூறி தியானமாக கைலாச பீடாசன மத்திய சம்ஸ்தம் பக்தை சனந்தாதிபிரச்சியமானம் பக்தார்த்தி பக்தார்த்தி தாவானலமப்ரமேயம் தியாயேது மாலிங்கித விஸ்வபூஷணம் தியாயேன் நித்யம் மகேசம் ரஜதகிரிநிபம் சாரு சந்திராவதம்சம் ரத்னாகல்போஜ்வலாங்கம் பரசு மிருகவராபீதிஹஸ்தம் பிரசன்னம் பத்மாசீனம் சமந்தாத் ஸ்துதமமரகர்ணைர் வ்யாக்ரகிருத்திம் வசானம் விஸ்வாத்யம் விஸ்வபீஜம் நிகில பயஹரம் பஞ்சவக்த்ரம் த்ரிநேத்ரம். சிவபுராண ஸ்லோகங்களானது இப்படி தியானத்தை சொல்லுகிறது. இவ்வாறு தியானம் செய்து பார்த்திவலிங்கத்திற்கு முறைப்படி பூஜை செய்து பின்பு குருவின் வாயிலாக உபதேசம் பெற்ற திரு ஐந்தெழுத்தை முறைப்படி ஜபம் செய்தல் வேண்டும். நன்மனத்துடன் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி பல்வாறான துதிகளால் பகவானை துதிக்க வேண்டும். சதருத்ரியம் எனப்படும் ஸ்ரீ ருத்ரத்தை பாராயணம் செய்ய வேண்டும். அதன் பின் கைகளில் அக்ஷதையும் புஷ்பம் எடுத்துக்கொண்டு நிறைந்த பக்தியோடு கீழே கூறப்படும் ஸ்லோகங்களை சொல்லி காதலாகி கசிந்து உருகி இறைவனை பிரார்த்திக்க வேண்டும். பாவகஸ்தத்குண பிராணஸ்தச்சிதோகம் சதாம் சதாம்ருட கிருபாநிதே இதி ஞாத்வா பூதநாத பிரசீதமே அஜ்ஞானாத்யதிவா ஞானாஜப பூஜாதிகம் மயா கிருதம் ததஸ்து சபலம் கிருபயா தவ சங்கர அகம் பாபி மகாநத்ய பாவனஸ்ய பவான் மகான் இதி விஜ்ஞாய கௌரீஷ யதிச்சசி ததா குரு வேதை புராணை சித்தாந்தை ருஷுபிர் விவிதைரபி ந ஞாதோசி மகாதேவ குதோஹம் த்வாம் சதாசிவ யதா ததா த்வதீயோஸ்மி சர்வபாவைர் மகேஸ்வர ரக்ஷணீயஸ்த்வயாகம் வை பிரசீத பரமேஸ்வர. அனைத்துயிர்களுக்கும் ஆனந்தத்தை அள்ளித்தருளும் கருணைக்கடலே, பல்லுயிர்களான பூதகணங்களுக்கு தலைவரே, மங்களங்களை அளிக்கும் சிவபரம்பொருளே, நான் தங்கள் உடையவனன்றோ? தங்கள் திருக்கல்யாண குணங்களில்தானே என் உயிர் நிற்கிறது. அதாவது தங்கள் குணங்கள்தான் என் உயிர். எனக்கு

0: அவற்றின் எல்லை நிலத்தில் நிற்கும் பெரும் பாவி. தாங்களோ பாவங்களை தீர்க்கும் பாவனன், பாவிகளையும் கரையேற்றுபவர். இது தங்களுக்கு தெரிந்ததுதான். ஆகவே எது சரியெனத் தோன்றுகிறதோ, அதாவது எது தங்கள் விருப்பமோ, அதன்படி செய்யலாமே சதாசிவனே. வேதங்கள், புராணங்கள், பற்பல சித்தாந்த சாத்திரங்கள், பல்வேறு ரிஷிகள் ஆகிய எவரும் இதுவரை தங்களை பூரணமாக உணர்ந்தாரில்லை. அப்படி இருக்க நான் அறிவது எங்கனம் மகேசா? எப்படி இருப்பினும் எவ்வகையிலும் நான் தங்களைச் சேர்ந்தவன் என்றோ, தங்களை விட எனக்கு புகலிடம் யார்? தங்களையே அண்டிய அடிமை என்பதால் தாங்கள்தான் எனது காப்பாளன், தாங்கள்தான் என்னை காத்தொருள வேண்டும். பரமேசா, சற்றே தயை செய்யக்கூடாதா என்று வேண்டி இறைஞ்சி கையில் எடுத்துக் கொண்டுள்ள அக்ஷதையையும் புட்பத்தையும் இறைவனது திருவடியில் சமர்ப்பித்து இறையன்பு மிக பக்தியோடு முறைப்படி கீழே விழுந்து வணங்க வேண்டும். பின்பு சாஸ்திர முறை தவறாது பகவானை பிரதட்சிணம் செய்ய வேண்டும். மறுபடியும் இறைவனை பற்றிய துதிப்பாடல்களை பாடி அவரை துதிக்க வேண்டும். பின் நா தழுதழுக்க தூய்மையான மனத்துடன் வணக்கத்தோடு விழுந்து வணங்க வேண்டும். அதன் பின் இறைவனை வேண்டி பின் விசர்ஜனம் செய்ய வேண்டும். இறைவனை திரும்ப அவருடைய இடத்திற்கே செல்லுமாறு வேண்டுதல். அதாவது அவரது இடம் நம் இதே கமலந்தானே. முனிவர்களே, இதுவரை பார்த்திவலிங்கத்தின் பூஜை முறைகளை கூறினேன். இது இகபர உலக நலன்களான போகமோட்சங்களை தரவல்லது, சிவபக்தியை வளர்ப்பது. இவ்வத்தியாயத்தை நன்மனதோடு படிப்பவனும் கேட்பவனும் பாவங்கள் நீங்கி தூய்மை பெற்று விரும்பியது விரும்பியவாறு பெறுவான். இது நீண்ட ஆயுளையும் நோயின்மையையும் புகழையும் அளிக்க வல்லது, சொர்க்கத்தை தருவது. இச்சரிதம் மக்கள் செல்வம் முதலிய அனைத்து செல்வங்களையும் அளிப்பது. சிவாயனம் சிவாயனம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
2: யாத்திரை 10 திருத்தில்லையில் அருளியது அனுபவாதீதம் உரைத்தல் மாணிக்க வாசகப் பெருமான் இப்பதிகத்தின் வாயிலாக உலகப்பற்றுக்கள் அனைத்திலிருந்து விடுபட்டு வீடு பேற்றினை வேண்டி சிவபுரத்திற்கு செல்ல அடியார்களை அழைக்கும் பொருட்டு பாடியுள்ளார். இப்பதிகத்தின் உட்கருத்தாவது அனுபவத்திற்கு எட்டாதனவற்றை அறிவுறுத்தல். இது 10 பாடல்களை கொண்டதாகும். திருச்சி

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருப்படை எழுச்சி திருத்தில்லையில் அருளியது பிரபஞ்சப்போர். இருளால் சூழப்பெற்ற இந்த மண்ணுலக வாழ்வில் இருந்து அகன்று அருள் நிறைந்த விண்ணுலக வாழ்வினை பெற, மருட்டும் மாயைகளில் இருந்து ஆன்மாவை அலைக்கழிக்காத வண்ணம் அடியவர்க்கு அறைகூவல் விடுப்பதே திருப்படை எழுச்சியாகும். இதிலே மாணிக்கவாசகப் பெருமான் ஆன்மாவை எதிர்க்கும் பொய்மைகளை வென்று சிவானந்த பேரின்பத்தை அடைவதற்காக நிகழ்த்தப்படும் போர் முறையிலே பாடி அருளியுள்ளார். இதில் 2 பாடல்கள் மட்டுமே உள்ளன.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருவெண்பா திருப்பெருந்துறையில் அருளியது. அணைந்தோர் தன்மை. மாணிக்க வாசகப் பெருமான் தான் பெற்ற சிவானந்த பேச்சினை அனைவரும் பெரும் வண்ணம் வேண்டி பாடியுள்ளார். இவ்வாறாக சிவானந்த பேச்சினை உள்ளத்தில் உணர்ந்து கொண்டவரின் தன்மைகளை எடுத்துரைப்பதாக சுவாமிகள் அணைந்தோர் தன்மையை பாடியுள்ளார். இது 11 பாடல்களை கொண்ட வெண்பாவாகும்.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ். 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளி செய்த காஞ்சி புராணம். வழங்குபவர் ஸ்ரீ வித்யாசங்கர சிவாச்சாரியார், திருச்சிற்றம்பலம்.
2: முனிவர்கள் என்பது சொன்னா எப்படி, அவருடைய இலக்கணம் என்ன? ஆனா நமக்கு நாம இப்ப சொல்கிற முனிவர்கள் எல்லாருமே முத்தி அடைந்தவர்கள் என்று சொல்ல முடியாது. அவர்களும் இந்த ஆணவமலத்துக்கு உட்பட்டவர்களாகவே இருக்கின்றார்கள். ஆணவமலம் முற்றும் நீங்கியவர்கள் என்று சொல்ல முடியாது. இல்லையா, விஸ்வாமித்தர் போன்றவர்கள்லாம் அப்படி நடந்து கொள்ள முடியாது. அவர்களும் அந்த மும்மலும் உடையவர்களாகத்தான் அவர் இருந்திருக்கிறார்கள். இருப்பினும் இந்த காமம் கோபம் மயக்கத்தை நீங்கி இருந்தார்கள் என்று சொல்லலாம். கற்றோர் யாவரும் அறியார் முடியும். கற்றோருக்கு தாமரம் ஆகி தன்மையன், கற்றோருக்கு வரம் போனவன் ஆறு இவர்தான். கற்றோருக்கு தாமரம் ஆகிய தலைமையினர், காமமோடு கடுஞ்சினை கடிந்த காட்சியர், இவர்தான் முனிவர்கள். சிவஞான சுவாமிகளுக்கு இலக்கணம் சொல்றபோது இதைத்தான் சொல்லணும். அப்படி இருக்க அந்த முனிவர்களால் மனைவியர் மக்கள் நிலம் கலை செல்வமும் மற்றவை வேண்டினும் அணையவை முற்றும் அழித்து உயர் வீடும் அழித்திடும் அத்தீர்த்தம். அந்த சத்தியவர தீர்த்தத்திலே மூழ்கினால் என்ன கிடைக்கும்? மனைவியர் மக்கள் நிலம் கலை செல்வம் சொல்லியாச்சு, அதனுக்கு மத்து எவை வேண்டியம், இருபவங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறாரோ அவ்வளவு கிடைக்கும். அணை எவை முற்றும் அழித்து அரைகுறையா கொடுக்க மாட்டார், கேட்கிறோடு ஒன்றும் கொடுப்பார். அத்துடன் சிவன் உயர் வீடும் அழித்திடம், நம்ம வீடு பேரும் நமக்கு கிடைக்கும் அந்த தீர்த்தத்திலே முனைகினார். அத்தீர்த்தம் இணைய தடம்பதி இந்திர தீர்த்தமும் இந்திர புறமும் என புனைபெயரும் பெறும். அந்த தீர்த்தத்துக்கு என்ன பெயர் வரும்னா இந்திர தீர்த்தம் ஒரு பெயர் இருக்கு. அந்த தீர்த்தம் இருக்கிற அந்த பதிக்கு ஊருக்கு இந்திரபதி என்பது ஒரு பெயர். இந்திரபுரம் என புனைபெயரும் பெறும் அப்பயர் தெய்விய காரணமும் புகழ்வேன். முதல்ல சத்தியவரதம் சொல்லியாது செய், இப்ப இந்திரபுரம் சொல்லல, இந்திர தீர்த்தம் சொல்லல, என்னன்னாலும் காரணம் இருக்கு. என்ன மது மலர் ஆழிதன் மேதகு கற்பம் வராக முதரும் ஆறாம் முதுமனு வந்தர அதாவது நம்முடைய காலத்தை எப்படி வகுத்திருக்கிறார்கள் என்பதை ஒரு அது அடுத்த வகுப்புல சொல்றேன். அதுல யுகம் நாலு இல்லையா, அந்த நாலு யுகத்துக்கும் சேர்த்து என்ன இருப்பார்னா பிரம்மாவுடைய பதவி ஒரு நாள், அது ஒரு நாள். நாலு யுகமும் சேர்த்து ஒரு நாள், அப்படி மாதம் 30 நாள் கொண்டது மாதம், 12 மாதம் கொண்டது ஒரு வருஷம், அப்படி 100 வருஷம் அவருக்கு ஆயுள். பிரம்மாவுடைய ஆயுள் 100, 100னா நம்ம 100 ஆயுள் இல்லை. நாலு யுகம் கொண்டது ஒரு நாள், அப்படி 30 நாள் ஒரு மாதம், 12 மாதம் ஒரு வருடம், அப்படி 100 வருடம் பிரம்மாண்டே ஆள். மது மலர் ஆழிதன் மேதகு கற்பம், அப்படி அந்த ஒவ்வொரு வருடத்துக்கும் கற்பம் சொல்றது. அதுல சேதவராக கல்பம்னு ஒரு ரெண்டு கல்பத்துக்கு பேர். இப்ப நடக்கிற சேதவராக கல்பம் தான் சங்கற்பத்தால் சொல்லுவோம். சுவேதவராக கல்பே வைவஸ்வத மன்வந்தரே, அப்படி அந்த ஒவ்வொரு அவருடைய ஒரு ஆயுளுக்கும் ஒரு மன்வந்தரம், ஒரு மனுவினுடைய நாள், அப்படி 12 மனுக்கள் இருக்கிறார் சொல்லப்படுது. இப்ப அந்த மனுல வைவஸ்வத மனோங்கிறது ஆட்சி தான் இப்ப நடக்கும். வைவஸ்வத மன்வந்தரன் அஷ்டாவிம்சதி தமம் 28வது மாதம் நடைபெற்றுக் கொண்டது அவர்கள் பிரம்மாவுடைய. அப்ப ஸ்வேதவராக கல்பத்துல 6 முதுமனம் இந்த 12 மனுக்கள் 6வது மனு அந்தரன் அப்படி ஸ்வேதவராக மன்வந்தரம் இருக்குல்ல வைவஸ்வத மன்வந்தரம் அந்த நாயில சிவியந்தொரு வாசவன் அப்படி ஒவ்வொரு இந்திரனுக்கும் மன்னனுக்கும் ஒரு பெயர், இந்திரனுக்கும் பெயர், அது சிவி என்பவர் இந்திரனுடைய பெயர். இப்ப அரசாட்சி அவனுடைய அரசாட்சியான அந்த சிவி என்றொரு வாசவன் என்றால் இந்திரன். சிவி என்றொரு வாசவன் முன்னா முன்னுழவால் அப்படி உன்னால் ஒருத்தன் இருந்தான். அவன் என்ன செய்தான்? விது வீணை ஒப்பன், அதாவது சந்திரனை ஒத்தவன், சந்திரனை கொண்டு பிரகாசமாக உடையவன். விது என்றால் சந்திரனை குறிக்கும். ஒரு குரு பக்தி எப்படி இருக்கிறது என்கிறது ஒரு உதாரணம். இப்ப சுங்கேரி சங்கராச்சாரியார் தன்னுடைய இளையவரசுக்கு விதுசேகர பாரதியை பிறந்தார். அவருக்கு தன பரமகுருவினுடைய பெயர் வைக்கணும்னு ஆசை. பரமகுரு சந்திரசேகர பாரதி. சந்திரசேகரன் பெயர் வச்சால் சந்திரசேகரான்னு கூப்பிட முடியாது. குருவினுடைய பெயரையோ பரமகுருவின் பெயர் சொல்லி கூடக்கூடாது. அது கூடாது. எப்படி செய்யறது? அப்புறம் யோசிச்சார். சந்திரனுக்கு இன்னொரு விதுன்னு ஒரு பெயர் இருக்கிற விதுசேகர பாரதின்னு எல்லாரும் கேட்டாங்க. எந்த புதுமையா இருக்கு இந்த பெயர் என்னன்னு கேட்டாங்க. அப்பதான் விளக்கம் சொன்னார். நான் அப்படி கூப்பிட முடியாதவனே, அதனாலதான் விதுசேகர பாரதின்னு. விது என்றால் சந்திரன், அதான் அப்படி பக்தி இருக்கணும் குரு மேல. ஆமா, மாத்திரையில மருந்து வச்சு கொடுக்குற சிக்ஷை பிரயோஜனம் இல்லை. ரொம்ப வருத்தப்பட்டார் திருவாளர் சொன்னதே. அவருக்கு உடம்பு சரியில்லை. டாக்டரை வந்து பரிசோதனை பண்ணார். ஏதோ பாய்சன் உள்ள போயிருக்க மாதிரி தெரியுது. இல்லையே உடம்பு இல்லை. என்னெல்லாம் மருந்து சாப்பிடுங்க? மாத்திரை எடுக்கணும். அந்த என்னன்னா அந்த மாத்திரை என்ன பண்ணிக்கலாம், டியூப் இருக்கு இல்லையா, டியூப்பை கழட்டி மருந்தை தட்டிட்டு பாய்சனை வச்சு மழைக்கு உள்ள விடுக்கணும். எப்பேற்பட்ட சிஷ்ய கொடிகள் பாருங்க. நமக்கு குருவுக்கு இப்படி செய்ய முடியாது. அது பாய்ச்சல் உடம்புல இருக்குது. இல்லை அப்புறம் மருத்துவம் பண்ணி நிற்கிறேன். இப்படி நம்முடைய நிலைமை அவருடைய நிலைமை அதுக்கும் இதுக்கும் பாருங்க. குருவினுடைய பெயர் சொல்லக்கூடாதுன்னு அப்படி சொல்றதுக்கும் இந்த பாய்ச்சலே கொடுக்கிறது. விதுவினை ஒப்பன் அறம்பயராகிய மென்கூதங்களை பொதுவரு தானவம் ஆக்கடலுக்கு வடாதரிகனல் போல்வா. சந்திரனை போன்ற ஒத்த அழகுடையவன் அறம்பயராகிய மென் குமுதங்களிடையே பொதுவரு தானவம் ஆக்கடலுக்கு. அசுரர்களுக்கெல்லாம் எப்படின்னா வடவாக்னி முகம் போல, அக்னி போல அவனுக்கு. அசுரர்களுக்கெல்லாம் இந்திரன் சொன்னோடனே அவ்வளவு இருக்கும் உடம்பெல்லாம் நடங்கும். அந்த மாதிரி பலம் புரிஞ்சியவன் பொது அரு தானவம் ஆட்கடலுக்கு வடாதரி கனல் போல்வா. சரி, கடவுளர் சேனை பங்கய பானு கச்சிரை அறிவயிர மலையை பிறந்தான் தன்னுடைய வஜ்ராயத்தினால. அதனால கடவுளர் சேனை பங்கயபானோ கச்சிரை அறிவயிர வஜ்ராயுதத்தினாலே மலையை பிளந்தவன் படையவன் ஓர் நாள் கடவுள் அவைகட்கு. அந்த பிரம்மகல்பத்தில் ஒரு நாள்ல பாசிடை எதிர் பெறுதாள். பாசு இழை, அதாவது பசுமையான ஆபரணங்கள் கொண்டியவன் அவன். எதிர் பொறுதோள் படவர மூங்கில் போன்ற தோளை உடையவன். அல்குட் சசிபுடைமேவ ஒரு தோல் படவர அன்குள் சசிபுடைய நேவ. அதான் ஆனால் பாம்பை போன்ற அல்குலை உடைய இந்திராணிக்கு கணவன். பன்மணி அரியணை மேல் வரி வடிவ மடங்கள் மேலோர் மடங்கில் ஓன்மன வைகினனால் அந்த அரியணையில் அமர்ந்திருக்கிறான் சிம்மாசனம். சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறான். அப்படி இருக்கவன் எப்படி தெரிவி பார்ப்பதற்கிறான்? சிங்கத்தின் மேலோ சிங்கம் இருப்பது கொண்டு இருக்கிறான். அதாவது ஆசனத்தில் இருந்தாலும் அது ஒரு அழகா அழகு வேணும். அது சிம்மத்தின் மேல் சிம்மம் இருப்பது கொண்டு அந்த ஆசனத்தில் இருக்கிறான். வடிவம் மடங்கள் மேல் ஓர் மடங்கள் ஓன் மேன வைகினனால் அப்படி இருந்து கொண்டிருக்கிறான். அப்படி இருந்து கொண்டிருக்கும் பொழுது இரு புடை வெண்கபரி தொகைதுள்ள இருமுறம் அவருக்கு கபரி வீசிக் கொண்டிருக்கிறார்கள். அதுல இரு புடை வெண்கபரி தொகை வெள்ள என்னன்னா மேலும் கீழும் அறியணும், மேலும் கீழே வருகிற அதைத்தான் தொகைதுள்ள மேலும் கீழமாக வருகிறது. மிகை கொடை எழு செய்ய வெண்குற்ற கொடை விருதுகள் மாதவரன் சூழன் முழக்க அதற்காக என்னன்னா இரண்டு பேருக்காக அவர்கள் என்ன செய்வார்னா ஒருத்தர் நின்று கொண்டே தோத்திரம் செய்வாராம், ஒருத்தர் உட்கார்ந்து கொண்டே தோத்திரம் செய்வாராம். அதான் விருதுகள் மாதவர் சூதர் ரெண்டு பேர். மாதவர் நின்று கொண்டு தோத்திரம் செய்வார், சூதர் உட்கார்ந்து கொண்டு தோத்திரம் செய்வார். இப்படி ஒன்று இரண்டு கொண்டும் நின்று கொண்டும் தோத்திரங்கள்லாம் செய்ய மியன் மணி மாநிதியைந்து கருவொடு தேனு விழிக்கடை நோக்கினை. மாநிதியை அதாவது சிறந்த நிதியை ஐந்து என்னன்னா அந்த ஐந்து நிதி அவனிடத்துல இருக்கு. என்னன்னு ஐந்து தரு என்றும் சொல்ல போனார்கள். என்ன சிந்தாமணி சங்கநிதி பத்மநிதி ஐந்தரு காமசேனு இப்படி ஐந்து நிதி அவனிடத்தில் இருக்கு. அதான் தருவொடு மாநிதி ஐந்து தருவொடு தேன் விழிக்கடை நோக்கினை நோக்கு தலை நிற்ப அரம்பெயர்கள்லாம் அவருடைய விழிகளோட பார்த்து கொண்டிருக்க விழிக்கடை நோக்கினை பார்த்து எல்லாம் இருக்கும். அதாவது சன்னிதானம்னா வாய் திறந்து ஒன்றும் சொல்ல மாட்டோம், எல்லாம் கண் பார்வையில் தான் நடக்கும். அப்படிதான் அங்க டைனிங். கண் பார்வையை வைத்து அவன் அதை ஊகித்து அந்த காரியத்தை செய்யணும். செய்து வாயாலோ கையாலோ காட்டி செய்யறது கெட்டிக்காரத்தனம் இல்லை. அந்த கை துர்நோக்கம் பார்த்து செயல்படணும். ஐயா வந்திருக்கான்னு அது ஒரு பாறை, அந்த பாறையில அவருக்கு 5000 ரூபாய் கொடுக்கணும்னு இவர் 5000 ரூபாய் எடுத்து கொடுன்னு சொல்லவும் மாட்டார். அதுக்கு செய்யாதே அப்படி காட்டாலெல்லாம் ஒண்ணும் மாட்டார், எழுதி கொண்டு மாட்டான். இந்த பார்வையில அவனுக்கு தமிழ் தெரியும். ஒரு பார்வையில பொன்னாடை எடுத்துட்டு வருவான். அந்த பொன்மாடையும் எப்படி எடுக்கணும்னு அவனுக்கு தெரியும். யாருக்கு எவருக்கு எடுக்கணும், ஒருத்தருக்கு பொட்டை போடுவான், ஒருத்தருக்கு துணியை போடுவான். அந்த மாதிரி தேன் விழி கடை நோக்கினை நோக்கு தலை நிற்ப அருகுரு கிண்ணறர் யாழ் அமிர்து செய்கிறார. கிண்ணறுகளெல்லாம் வீணை வாசிக்கின்றார்கள். அப்படி இருகூர் கிண்ணறர் யாழ் யாழ் வாசிக்கின்றார்கள். அவன் அமிர்தமாக அவர் செடியில விழுந்து கொண்டிருக்கிறது. இந்தருடைய செய்ய விருந்த விருந்தயர அப்படி விருந்து இருக்கணும். மனங்கமல் தோழனி கற்பக மாலை, மனங்கமல் தோழனி கற்பக மாலை அழகான மாலைகளை அணிந்திருக்கிறார். துளித்த மது பூணல் பாய்ந்து அணங்கு உண அணங்கரன் இன்ப விழி பூணல் ஒப்ப உரைத்து விழிக்கெல்லாம் அணங்கு புரிந்திடல் கண்டு புலந்து தற்போல் அது சாந்தாற்றி நுணங்கிடை மங்கையர் ஓவர எங்கனும் நொய்தின் அசைத்தணுக நுணங்கு இழை மங்கையர் ஓபர. அதாவது பெண்களுக்கு இழை ஒழுங்கி இருக்கணும். அத மகாகவி காளிதாசன் பெரிய சம்ஸ்கிருத பெரிய கவி, தேவி அறி பெற்றவர். அவர் குமார சம்பவம்னு ஒரு இலக்கியம் செய்தார். அதாவது ரகுவம்சங்கிறது ராகவனுடைய பெருமையை சொல்லும் முகமாக அது ராமாயணம். குமார சம்பவம் சம்பவத்தின்போது அந்த காந்தபுராணத்தை தழுவி அவர் ஒரு காப்பியம் செய் ஒரு இலக்கியம் செய்தார் குமார சம்பவம். அதுல பார்வதி தவம் செய்கிறார். சிவருமான் தான் கணனாவரணும். அப்போ பார்வதி விவரிக்கும் பொழுது சொல்கிறார், இதே மாதிரி சொல்கிறார், நுணங்கு இழை மங்களம். பார்வதி இழையிட்டான் அப்படின்னு ஒழிஞ்சி விழுந்துடும் போல இருக்கான். அந்த இடை டமக்குன்னு ஒழிஞ்சி விழுந்துருமோ ஆனு சொல்றது அதோடைய இடை இருக்கு. எங்கனம் நொய்தின் அசைத்தனு அங்க தாமரங்கள்லாம் போட்டு வீசி கொண்டிருக்கிறது. அது சும்மா சொல்றாங்க, அறம்பை உறுப்பசி மேனை முதலிய அரிமதல் விழி மடவார் நிரம்பிய காம நலங்கனி அபிநய நெறிமுறை கரமசைய ரம்பை ஊர்வசி மேனக்கை முதலிய தேவகன்னிகள் எல்லாம் நடனம் ஆடுகின்றார்கள். அந்த காம நலங்கனி அபிநய காமத்தை ஏற்படுத்துகின்றான. அதாவது பொதுவாக நடனம் என்பதே அந்த கலை ஆசையை ஏற்படுத்தக்கூடியது. அதனால அது ஒரு குறிப்பிட்ட உறுப்பினருக்குமாறு அந்த காலத்தில் சொன்னேன். ஆமா, ருத்ர கணிகையர்னு சொல்லி அந்த குலத்தில் ஒரு மாத்திரம் தான் ஆடுவேன். இப்ப எல்லாரும் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால பேச முடியாது. அப்போ ஆடிட்டு இருக்கும்போது எல்லாரும் குற்றம் சொன்னேன். இப்ப எல்லாரும் ஆட ஆரம்பிச்சோன்னா ஒன்றும் சொல்ல முடியல. வீட்டில் ஆடுற போறானே இப்ப வெளியிலையும் போய் ஆட ஆரம்பிச்சிட்டேன். அப்படி காம நலங்கனி அபிநயம் அப்படி அபிநயங்கள்லாம் காமத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. நெறிமுறை கரம் அசைய பரம்பு மிட திசை விம்மிட விழி இணை குடைபயர் பயில் வினோடும் பரம்பெறன் அற்புதமின் அவிர்கொடியன மகனிடம் எதிர்கொடிய மின் அவிர்கொடி அவருடைய மின்னல் கொடி போன்றிருக்கிறவருடைய இடை அவன் கொடி அப்படியே மகிழ்ந்த நலம் புரிகிறாக. மருத்துவர் வானவர் கிண்ணரர் சித்தர் வசுக்கள் மருத்துக்கள் ருத்திரர் சாத்தியர் ஜங்கர்வர் உடுக்கள் நபகோள்கள் திருக்கீழர் மைத்தவர் யோகிகள் கை இணை சென்னி நிசைக்குவியா நெருக்கிணு இறஞ்சி மருங்குற நிகழ்படன் நிற்பவே வாழலாம். வரிசையா நிற்கிறாங்களாம். இந்திரனுடைய பார்வையை எதிர்பார்த்து எப்படி இருக்கான் வரம்பெறும் அற்புத மின்னவர் கொடியன நெருங்கினுள் எய்தி நெருக்கமா இருக்காங்க. குத்த குத்த எழுச்சிட்டு இருக்காங்க. எழுச்சிட்டு அவர் இப்ப நம்ம பார்க்க போறாரு இந்திரனுடைய பார்வை நம்ம எப்ப விழும் ஆனு யோக்கி அந்த வரிசையில் நிற்பவர் எல்லாரும் கியூல நின்றுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது கணங்கள் தைத்தியர் யாவரும் வந்து கடைத்தலை வாய்களின் மாட்டு கணங்கள் தைத்தியர் அத்தனை பேர் நினைக்கிறான். கடத்தை வாய் காவல காத்து தங்கி கட்டி நினைக்கிறான் எப்ப நம்ம கூப்பிடுவார். உணங்கு செவ்வியை செவ்வி கிடைத்திலர் நிற்ப அவரால் உன்னோட பயன் கிடைக்காம கையிட்டு நின்றுருக்கா எப்ப கூப்பிட போறாரு. ஒழிந்தவர் தங்குறை சீர்ந்து சில பேர் அவர் குறையெல்லாம் சொல்லி அந்த குறையை நிவர்த்தி பண்ணியாச்சு. அந்த குறையெல்லாம் தீர்ந்து அனங்கரம் இன்ப வெள்ளத்து அழுந்தி இன்பத்தில் அவருடைய அனுகிரக இந்திரனுடைய அனுகிரகத்தினால இன்பத்தில் அழுந்துகிறார்கள். அழப்பரு செல்வத்தான் இனங்கரர் கோழறி இன்னே ஒழி. அதாவது அழப்பரு செல்வத்தான் இனங்கலர் கோழறி ஆனும் பகைவர்க்கும் கோழறியாக இருப்பவன். அப்படி இன்னனம் மே மேகுழி எண்ணினு இவையெல்லாம் இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறான் இந்திரன். கரும்பையர் ஊர்வசியா நடனம் ஆடி நின்றுக்கா, ஒருத்தர் கபடி வீசுகிறாய், ஒருத்தர் தாமரம் வீசுகிறாய், வாயசில கைகட்டி நிற்கிறார்கள், ஒருத்தரை வந்து வேண்டும் மரங்களை பெற்றி இன்பத்திலே எழுந்திக் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் அப்படி இருக்க அந்த பௌஷத்தை அப்படி உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு ஒரு பக்குவம் நேரம் வருது. தம்பி கேட்டார், அந்த தம்பியை தான் பிரபாகரன் பையன் வீட்டில் வச்சுக்க ஒரு கேள்வி கேட்டார். அதாவது பரிபாகம் வரணும். பரிபாகம் எப்போ வரும்? இறைவனை ஒப்பு வந்தவர் தான் பரிபாகம். அப்போ இந்த இந்திரனுக்கு எல்லா இந்திரர்களும் போகத்திலே தான் அழுது இருப்பார்கள் தவிர மோட்சத்தை பற்றி அவர் சிந்திக்கவே மாட்டார்கள். அந்த போகம் அணிப்போக்கு ஒரு காலம் அவளுக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கும். அந்த காலம் முடிஞ்சனா புள்ளிக்காரங்க தான் வரணும். ஆனால் இதில் இந்த இந்த இந்திரனுக்கு மாத்திரம் என்னமோ தெரியல, நல்வினை கூடி மலை பரிவாகம் அவனுக்கு ஏற்பட்டு இறைவினை ஒப்பு வாய்ந்த பருவம் வந்தைத. இறைவினை ஒப்புனா நல்வினை தீவினை இரண்டையும் ஒப்பாக பார்க்கணும். நான் அப்படிதான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் இல்லை ஆகலை. நான் இன்ப வரம்புன்னு சொன்னோம், நம்ம விட்டா கிடையாதுன்னு சொல்றோம், ஆடுறோம் பாடுறோம் ஜப்போம். ஒரு கவுன்சிலர் ஆயாச்சா என்ன பாடு? இந்த இந்திரன் எவ்வளோ பெரிய பதவி வச்சிருக்கேன், இவ்வளோ காலம் இருக்கேன், இவன் நோக்க நாம தான் தூசு. அதே மாதிரி துன்பம் வந்தாச்சுன்னா ஓம் இதே படுத்துறோம். என்ன மாதிரி ஒருத்தருக்கு கஷ்டம் இல்லை, எனக்கு தான் கஷ்டம் வந்திருக்கு. அவன் நல்லா இருக்கா, இவன் நல்லா இருக்கான், இவன் நல்லா இருக்கான், எனக்கு தான் கஷ்டம் வந்திருக்கு. போய் உட்காந்து அழுது ரெண்டும் இருக்க கூடாது. இன்பம் வரும் பொழுது மகிழ்ச்சியோ, துன்பம் வரும் பொழுது துக்கமோ ஏற்படக்கூடாது. அது முடியுமோ? முடியணும். அந்த இருவினை ஒப்பு வாய்ந்திருந்தா தான் மல வரிவாகம் ஏற்படும். இருவினை ஒப்பு வாய்ந்த பருவம் வந்து இதழாலே மறுவரும் துறக்க வைப்பின் அரசியல் வாழ்க்கை தன்னை அறுபறுத்து உவர்த்து. அவனுக்கு இந்த என்னச்சு எல்லாம் என்ன வாழ்க்கை நான் ஒரு நடப்பு. எத்தனை பிரம்மர்களை பார்த்தாச்சு, எத்தனை விஷ்ணுவை பார்த்தாச்சு, அவனாம் போன இடம் தெரியல, எத்தனையோ மன்வந்தரங்கள்லாம் பார்த்தாச்சு. அவளாம் அனிச்சன் அஸ்ரம் ஒன்றும் பிரேத நஸ்வரம் எல்லாம் அழியக்கூடியன்னு ஒரு ஞானம் கிட்டு. இதுவினை ஒப்பு வாய்ந்த பருவம் வந்த இதனாலே மறுவரும் புறக்க வைப்பின் கிடைத்தற்கே அந்த விண்ணுதகம் வே அதை வெறுக்கிறாங்க. லேசில் கிடைக்குமா? எவ்வளவு தவம் செய்தால் இந்திர பதவி கிடைக்கும்? அதுக்கு வெறுப்பு அவன் மேல வந்துட்டு வாங்கும். அரசியல் வாழ்க்கை தன்னை அறுவறுத்து உவர்த்து காவல் சிறையிலே அகப்பட்டோன் வெறுவரும் பதைக்கும் அஞ்சி. அப்படின் அறுவறுப்பு வந்தாச்சு, வெறுத்து வந்தாச்சு, உவர்ப்பு வந்தாச்சு. வெறுப்பு வரலாம், வெறுப்புக்கு அப்புறம் தான் உவர்ப்பு வரும். உவர்ப்பு வருவது கஷ்டம். வெறுப்புங்கிறது கொஞ்ச நாள் இருக்கான் படம் போயிடும். சே அந்த மனுஷனாவேன், அவனோட இந்த பேசுறதுலேனே முடிவு பண்ணிட்டேன். ஆமாம், கொஞ்சம் மிஞ்சி வேணா ஒரு நாலு நாள் ஒரு வாரம்பான், அப்புறம் போய் என்ன சௌரியமா இருக்கியான்னு ஏதாவது ஒரு சின்ன காரியம் இருக்கும் போயிடுவான். உவர்ப்பு அப்படி இல்லை, உவர்ப்பு வந்தாச்சுன்னா அது கிட்டையே போக மாட்டேன். ஒரு பொருள் மேலே உவர்ப்பு வந்து விட்டதுன்னு சொன்னான், டிவி பார்ப்பதன் மேலே உவர்ப்பு வந்தது ஆன்னு சொன்னான், டிவி கிட்டையே போக மாட்டேன். அது என்ன சனியின மூடு எதுக்கு? ஆமாம் கேட்பாங்களா, நீ வேணா வெளியில் போன்றுவாங்க. அதுதான் ஓர்ப்பு வரும், ரொம்ப கஷ்டம். வந்து விட்டுது அவனுக்கு. அறுவறுத்து உவர்த்து காவல் சிறையிடை அகப்பட்டோன் வெறுவெறும் பதைக்கும் அஞ்சு. அதாவது சிறையில் அகப்பட்ட மாதிரி அவனுக்கு இருக்கான். அந்த இந்திரலோகத்தை இருக்கு இருக்குமா? அவனுக்கு வந்துருச்சு அப்படி. சிறையில் அகப்பட்டோர் வெறுவரும் பதைக்கும் அஞ்சும் வேறிவை கருத்து கொள்வான். கடைசி அஞ்சு வந்து இதெல்லாம் கருத்து கொண்டு என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறான். அப்போ அழியும் இவ்விடைய வாழ்வில் தழித்திருந்து அந்தோகட்டே. இந்த அழிய போற இந்த இன்பங்களை எல்லாம் நம்பி அதில் வந்து உழந்து கெட்டு போயிட்டேனே, அழிந்தோ கெட்டு. படிபவ கடலில் காலப்பாந்தல்வாய் கிடந்தும் மானேன். பழிபவக் கடல், அதாவது பவக்கடல் இருக்க இந்த வாழ்க்கையில கடந்து கடல்ல கிடந்து குழந்தேன். அது மாத்திர பாந்தல் வாய் கிடந்த நான் பாம்பின் வாயில் அமுட்ட மாதிரி நான் இரண்டு கஷ்டப்படும் வழிமுறை அறியா மாய மல் இருள் படுகச் சேற்றுள் இழையும் ஊர் பன்றி போல். பன்றிகளுக்கு அது எவ்வளவு குறும்பாட்டினாலும் அது சாக்கடையெல்லாம் போய்விடும். அந்த சாக்கடையில் அது கடற்கரைய இன்பம் அதுக்கு வேற எதுக்கு கிடையாது. நீங்க எவ்வளவு போட்டு சோப்பு எல்லாம் போட்டு கழுவி கட்டி போட்டான்னு அச்சு நேரம் போய் சாக்கடையெல்லாம் போய்விடும். அதுக்கு இன்பம் அங்கதான் இருக்கு. அதை வழிமுறை அறியா மாய வல் இருள் படுகச் சேற்றுள் இழியும் ஊர் பன்றி போல் கிடந்து பன்றி போல் உழந்த என் அறிவு நல்ல அறிவு நல்ல அறிவு தான். அறிவினை உலகமெல்லாம் படைத்து அழித்து அழிக்கும் காலம் கருவுறும் எவையும் கால வயத்தவாம் காலந்தான் மற்றொரு பொருள் வயத்ததென்றால் உந்தையோன் கற்பத்து ஈரேழ் பொருவில் இந்திரர்கள் மாய்வர் ஒன்றுவர் மனுக்கள். இந்த வினை வயத்தாக இந்த உலகத்தையெல்லாம் படைக்கிறான் அழிக்கிறான் அழிக்கிறான். எது செய்கிறது? காலம் செய்கிறது. இந்த காலகட்டம் தான் மூன்று, இறந்த காலம், நிகழ்காலம், வருகாலம். இந்த மூன்றுக்குள்ள இந்த காலம்தான் இந்த அறிவினை நமக்கு உலகத்தையெல்லாம் படைத்து நமக்கு அறிவு செய்கிறது. அந்த காலம் இருக்க கருபுறம் எவையும் கால வயத்தவன் எல்லாம் காலத்தினால வந்ததுதான், காலகத்துவத்திலிருந்து வந்ததுதான். சரி, காலம் என்ன? காலம்தான் மற்றொரு வயத்தன்றால் அது வேறு வயத்தாது. கால வயத்தா நாம கிடப்போம், ஆனா காலம் எந்த வயத்தும் அது தனி சுதந்திரமா தான் இருக்கு. உந்தியோன் கற்பத்து ஈரேழ் பொருவில் இந்திரர்கள் மாயவர் அந்த விஷ்ணு பிரம்மன் விஷ்ணுவுடைய வாழ்க்கையெல்லாம் இந்திரர்கள் எத்தனை? 100 கோடி பிரம்மர்கள் நொந்தினர் எண்ணில் இந்த கடல் மனத எண்ணெல்லாம் எவ்வளோ என்பர் அத்தனை பேர் வந்துட்டு போயாச்சு. உந்தியோன் கற்பத்து ஈரேழ் பொருவில் இந்திரர்களையும் அயர் எனக்கு முன்னாடி எத்தனை வயசு வந்தான் அவ்வளவும் போயிட்டான். ஒன்றுவர் மனுக்களாம், மனுக்களும் அதே மாதிரி தான். இந்த மனுக்கள் எல்லாரும் போயிட்டே இருப்பாங்க, எல்லாரும் போயாச்சு. ஓரம் இக்கற்பம் வே கற்பம் வேதற்குருகினம் என்ற சொல்லுகின்ற இந்த கற்பம் இருக்க வேதத்திற்கு பிரம்மாவுக்கு ஒரு நாள் அந்நாள் 30 ஓர் மதியான் 30 கொண்டது ஒரு மாதம் திங்கள் 6-2 ஆண்டா மாதம் 12 அதுக்கு ஒரு வருஷம் ஏதமில் வருடம் 100 இருவகை பராட்சமாக அப்படி என்று 200 அது பராட்சம் எண்ணிக்கை பேர் அவ்வளவு வருஷம் ஒரு விஷயம். இதுல இருவகை பதா பராட்சம் அந்த வருஷத்தை 100 50 பிரிச்சு இருவகை பதார்த்தம் இப்பதான் அஷ்டாவிம்சதிதமே கலியுகே 28 கலியுகம் இது பிரம்மாவுக்கு. இப்போ இன்னும் இருக்கு பிரதமே பதார்த்தே, அதாவது பராட்சத்துல முன் பராட்சத்தில் நாம இருந்து கொண்டிருக்கோம். ஆனா 100 முதல் 50 நாம இருந்து கொண்டோம். சேதவராக கல்பே வைவஸ்வத மன்வன்வரே அஷ்டாவிம்சதிதமே கலியுகே பிரதமே பாரே அந்த முதல் பதார்த்தத்துல இருந்து கொண்டிருக்கோம். போலரும் போலில் அண்ணான் பொன்றுவன் மன்றமாதோ கடைசியில் என்ன? அந்த பிரம்மனும் போய் சேருவான். அம்மலர் கிழவன் காலம் அரிக்குருதினங் அப்பா, அந்த பிரம்மாவுடைய காலம் அரிக்கு ஒரு நாளாம். இந்த பராட்சங்கிற எண்ணிக்கையுடைய நாள் விஷ்ணுவுக்கு ஒரு நாள். அன்னோனம் அம்முறை திங்கள் கூடும் ஆண்டு 100 பொன்றும் அவனும் அப்படித்தான். அவனுக்கும் இதே மாதிரி கணக்கு போட்டு கிடையாது 100 ஆயாச்சுன்னா அவன் பார்த்தாமரன். அம்மவோ சீச்சி இந்த அனித்திய வாழ்வு வேண்டேன். இது ஒரு வாழ்வா அழிந்து போயிருந்த வாழ்வையும் இந்த போகத்தையும் நான் ஒரு பொருட்டாக இருந்து இவ்வளவு நாள் இருந்துட்டேனே, என் அறிவும் ஒரு அறிவா கிளாட்டு. இம்மையில் வீடு பேச்சிற்கு உபாயமே அறிதல் வேண்டும். இனிமே மோட்சத்துக்கு என்ன வழிங்கிற வழியை பார்க்கணுமே தவிர இந்த போகங்களை தான் நமக்கு வேண்டாம். ஆனா ஒரு ஓர் போன்றுட்டு எண்ணரும் தவம் தானங்கள் பட்டினி எச்சந்தானோ புண்ணிய நன்னேயாட போர்களோ முத்திக்கு ஏது. அந்த முத்தி கிடைப்பதற்கு என்ன ஹேது அதை பார்க்கிறான். எண்ணரும் தவம் செய்தா கிடைக்குமா, தானங்கள் பண்ணினா கிடைக்குமா, விரதங்கள் இருந்தா கிடைக்குமா, வேள்வி செய்தா கிடைக்குமா, இல்லை புண்ணிய நீராடனா கிடைக்குமா, எது முத்திக்கு ஏது. நன்னும் இவ் அனைத்தும் தேர இந்த விஷயங்களை தான் நமக்கு தேர்ச்சி வேணும் அதாவது ஒரு முடிவு கிடைக்கணும். நமக்கலாம் குருவாம் பொற்பேர் அண்ணலை வினாதும் என்ன. ஆனால் நம்முடைய குருவை போய் பார்ப்போம், கேட்போம். தேவடைய குரு யாரு? பிரகஸ்பதி, வியாழ பகவான். அந்த வியாழ பகவான போய் கேட்போம். பொற்பன் அண்ணனை வினாரும் என்ன துணிந்தனன் அமரகோமா. அந்த மாவிஷ்ணு வியாழனை போய் நான் பார்த்து இந்த விஷயத்த கேட்போம், குருட்டு போய் கேட்போம். இந்த வியாழன் பகவான்கிற ஒரு நமக்கு ஒரு குழப்பம் இருந்துச்சு. வியாழன் பயிற்சி வரும், குரு பயிற்சி வரும், எல்லா கிரகங்களும் பயிற்சி அடைஞ்சு இன்னைக்கா பயிற்சி அடைவு, உலகம் தோன்றினாலும் பயிற்சி அடைஞ்சிட்டே தான் இருக்கு. இன்னைக்குமா திடீர்னு வியாழன் பயிற்சிட்டார, குரு பயிற்சி. வியாழன் தான் பயிற்சி அடைகிறான், தட்சிணாமூர்த்தி பயிற்சி அடையல, அவர் அங்கேதான் இருக்காரு. வியாழன்கிற நவக்கிரகத்துல ஒன்று அவனுக்கு ஆயுள் சொல்லப்பட்டிருக்கு. கிரகங்களுக்கெல்லாம் ஏவலாளர்கள் அவன் தான், எம்பெருமானுடைய ஏவலாளர்கள். அவன்கிட்ட ஒரு போர்ட்போலியோ கொடுத்துருப்பாங்க, அந்த போர்ட்போலியோ அவன் செய்யலாம். அவ்வளவுதான் கல்வி மந்திரி போர்ட்போலியோ எடுத்தா கல்வி மாதிரி நான் பார்க்கணுங்கிற நிதியை பற்றி அவன் தலையிடப்படாது. அது மாதிரி அவங்களுக்கு ஒரு போர்ட்போலியோ கொடுத்துருக்கா, அதை செய்துட்டு இருக்காங்க. அவன் பயிற்சிகிட்டே தான் இருப்பான், ஒரு வருஷத்துக்கு ஒருக்க போயிட்டே இருப்பான் இடத்துக்கு. வியாழ பயிற்சின்னு சரி, வியாழனை விட்டுருங்க. வியாழனுக்கு அதிதேவதை பிரச்சதி தேவதைன்னு ஒவ்வொரு கிரகத்துக்கும் அதிதேவதை, அதுக்கு மேலான பிரச்சதி தேவதை. அது யாருன்னு பட்டா அதுக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் சம்பந்தமே இல்லை. அதையும் ஒரு தெய்வம் இந்திரனாகத்தான் சொல்லிக்கிட்டிருக்கே தவிர இந்த தட்சிணாமூர்த்தியை பற்றிங்க இந்த வியாழ பயிற்சிக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் சம்பந்தமே இல்லை. அவர் அறுபாடு இருந்துட்டு இருக்காரு. ஆகியோ பாடா பாடப்பட்ட தட்சிணாமூர்த்தியை குரு பயிற்சி ஆயணும்னா அவர் தோணும். இந்த பஞ்சாங்கரம் ஏண்டா போட்டு தொலைச்சான்னு அவருக்கு தெரியும். அன்னைக்கு பாடப்படுத்திடுவாங்க. குரு பயிற்சிக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் சம்பந்தமே இல்லை. குரு பயிற்சின்னு சொன்னா வியாழவான் வழிபடங்க அவ்வளோ. சரி, காலம் நடக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழி பகவான் விட்டு கொண்டு இருக்கிறார். அதான் வியாழ பகவானை போய் பார்க்கிறார். அமைகற்றி உள்ளோர்க்கெல்லாம் விடையடித்து எல்லாருக்கும் போங்க, அவன் இடத்த பார்த்து போங்க, நான் போறேன், நீங்க கபடி வீசினதெல்லாம் போங்க. அதான் சரி, எல்லாருக்கும் அவளுக்கு விடை கொடுத்து அனுப்பிச்சுட்டு எழுந்து போந்து நவையர விரைவின் அந்த புறத்தினை நணுகி குற்றமற்ற அந்த புறத்தின் விரைவாக சென்று நணுகி அங்கண் குவிகுகள் புறவர் கூவி போற்றி நின்று அதனை வெல்வான். நவையறு விரைவின் குற்றமற்ற அந்த விரைவாக அந்த புறத்தினை நணுகி அங்கன் என்ன பண்றான், புகழ் குவிகுகள் புறவர் கூவி போற்றி அவரை போற்றி நின்று அதனை வெல்வான். நின்னுள்ளா பேசுறான். அந்த காலத்தில் பாடசாலை எப்படி பாத்தியார் உட்கார்ந்து கொண்டு பாடம் நடத்துவார், பிள்ளைகளாம் நின்று கொண்டு கேட்பார். இங்க பிள்ளைகளாம் உட்கார்ந்து கொண்டு பாத்தியார் நின்று கேட்க, அதனால நின்று கொண்டு கையை கேட்டு சிவியன திசை போங்கு கீர்த்தி தேவர்கள் இறைவன் மன்னோ. இந்த சிவி என்கிற இந்த இந்திரன் போன்று கீர்த்தி அடைந்து தேவர்களுக்கு இறைவன் மன்னோ, தேவர்களுக்கெல்லாம் இறைவனானான். அவன் அங்க போய் நின்று அவற்றை கேட்கிறான்.
3: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
4: Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு திருவாதவூரர் புராணம். தலைப்பு திருப்பெருந்துறை சருக்கம். திருப்பெருந்துறை இறைவன் திருவாதவூரரை ஆட்கொள்ளுதல் தொடர்ச்சி. வழங்குபவர் திரு சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: வீட்டில் இருக்கிறவங்க தெரியுது தெருக்கோடியிலேயே நம்ம ஃப்ரெண்டு வராருன்னு, அவரை காலிங் பெல் அடிக்கட்டுன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போய் தாபால் போட்டுக்கிட்டாருன்னா அங்க கருணையே இல்லையே. பெருமா நீங்க என்ன சொல்றாரு, உனக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கிறேங்கிறது. அப்படி என்ன அர்த்தம், நீ இன்னைக்கு வந்திருக்கிற, உனக்காக நான் நேத்துக்கு வந்துட்டேன், அதல்லவா கருணை? வா என்ற வான் கருணை. அது அப்படி வா என்று சொன்னதும் ரொம்ப அழகா சொன்னார், வண்ணமாக சொன்னார், வண்ணம் பனித்தன்னை வா என்ற வான் கருணை. சரி, பெருமான் அருகிலே இவர் போய்விட்டார். போன போது ஒரு பொறுமலும் விம்மலும் அழுகையும் கண்ணில் இருக்கு. நம்ம தாய் வந்து ஒரு குழந்தைய வாரி எடுத்துக்கிறார், எடுத்துக்கொள்ளும் பொழுதுதான் அந்த நிலைக்கு தான் அதந்துவே என்று பெயர். அருட்பத்து முழுக்க அதந்துவே என்று அருளாயின்னு வருது. இந்த அதந்துவே என்ற சொல்லுக்கு என்ன பொருள்னு எந்த டிக்ஷனரிலையும் கிடையாது. திருவாசகத்துக்கு உரையினவங்கெல்லாம் ஒரு ஃபுட் நோட்டா இது திசை சொல் கன்னட மொழியில் இருக்கின்றதுன்னு சொல்லிட்டாங்க. போய் பார்த்தா எந்த கன்னட மொழி அறிஞனும் இந்த கன்னட மொழி சொல் கிடையாது, கன்னட மொழியில் இல்லைன்னு சொல்லிருக்கான். யாரை போய் கேட்டாலும் என்கிட்ட அதான் சொல்றான், இப்படிலாம் ஒரு சொல் கிடையாது எங்கள் மொழியில். எழுதினவ எட்ட கெடுத்தாலும் அவங்க படி இஷ்டப்படி எழுதியிருக்காங்க, அவ்வளவுதான். இப்போ அதந்துவே என்பது என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு அம்மா என்ன பண்ணிருக்காங்க, மடியில் உறங்க வச்ச குழந்தைய தனக்கு வேலை இருக்கேங்கிறதுக்காக தூளியில் மாற்றி போட்டுட்டு போயிருக்காங்க. அந்த குழந்தைய விழிச்சிக்கிட்டு ஓன்னு கத்துது. உடனே அந்த அம்மா ஓடி வராங்க, நான் ஒன்றும் உன்னை விட்டுட்டு போகலையே, நான் உன் கூடவே தானே இருக்கேன். இதற்கு ரீ அஷூரன்ஸ் என்று பெயர். கடவுளால் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு உயிர், கடவுள் தன்னை நீங்கிவிட்டானோ திரும்பவும் இந்த உலகமாயில் சிக்கிக்கொண்டு விட்டோமோ என்று அஞ்சுகின்ற நிலையிலே கடவுள் அருகில் வந்து, ஆட்கொண்ட எவரையும் நான் கைவிட்டதில்லை, நீ ஏன் வீணாக அஞ்சுகின்றாய் என்று சொல்கின்ற ரீஅஷூரன்ஸ் இருக்க, அதுதான் அதந்துவே. அவ்வாறு நீ என்னை அருள வேண்டும், எப்பெல்லாம் எனக்கு உன்னை பிரிந்து விட்டோங்கிற எண்ணம் வருதோ அப்பெல்லாம் நான் உன்னை பிரியவில்லை என்ற ரீஅஷூரன்ஸ் இருக்க வேண்டும். உன்னை நான் ஆதரித்து அழைத்தால் அதந்துவே என்றருளாயே. இந்த விண்ணப்பத்தை பெருமான் கடைசி வரையும் அவருக்கு நிறைவேற்றி கொடுத்தார். திருக்குழுக்குன்றத்தில் காட்சி காட்டுறார், திருவண்ணாமலையில் காட்சி காட்டுறார், கடைசியில் தில்லையில் காட்டின காட்சியும் திருப்பெருந்தூரில் வண்ணப்படுத்து வா என்று வான்கருணை காட்டி ஆட்கொண்ட காட்சி தான். எப்பெல்லாம் நீ வேணும்னா கேட்டாலும் அப்பெல்லாம் உடனே நீ பிரசன்ட் ஆகிடணுங்கிறது தான் அதந்துவே என்று அருளாயே என்ற விண்ணப்பம். அவர் வாழ்க்கையோடு பொருத்தி பார்க்கும் பொழுது இதற்கு வேறொரு பொருள் பார்க்க முடியாது. நான் உன்னை ஆதரித்தழைத்தால், அம்மா வேணும்னு அழுதா அம்மா உடனே ஓடி வந்து பக்கத்திலேயே தானே இருக்கேன் குழந்தை, நான் உன்னை விட்டுட்டு போகவே இல்லையே, அவன் கூடவே தானே இருக்கிறேன் என்று கூறுவது அதந்துவே என்ற சொல். அவ்வாறு ஆட்கொள்கின்ற கருணைத்திறம் கொண்ட கடவுள் ஒரு குழந்தைய அம்மா வாரி அணைச்சிக்கிட்டா கூட அந்த கண்ணில் வந்து அது ஏற்கனவே அழுத அழுக கட்டிக்கிட்டு இருக்குமா இருக்காதா, கண்ணில் அழுக குளம் மாதிரி கட்டிக்கிட்டு இருக்கும். அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, அந்த அழுகையை நீக்குவார்கள். ஏன் நீக்கணும்னா, அழுகங்கிறது ஒரு லென்ஸு, அது அம்மாவை பார்க்க விடாது, அந்த அழுகையை நீக்கணும். கண்ணப்ப நாயனார் அழுதாருன்னு வருது குழந்தையா இருக்கும்போது. செக்குலர் பெருமான் கண்ணப்பரை கடவுளாக கருதுன்ற காரணத்தினால அந்த கண்ணப்பரை பெற்ற தாய் எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கணும்னு நினைச்சு பார்த்தார். தாயா இருந்து பார்க்கிறார், ஒரு கவிஞன் தாயாக இருந்து பார்க்கணும், அப்பதான் அந்த பாட்டை பாட முடியும். நாயனார் சிறு குழந்தையா இருக்கும் பொழுது நாயனாருக்கு விளையாடுறதுக்கு அவங்க அப்பா வந்து கடையிலேருந்து கரடி பொம்மை புலி பொம்மை எல்லாமே வாங்கி கொடுப்பாரு. அவங்க இருக்கிறதே காட்டில் தானே, மலையில் தானே இருக்காங்க. அப்போ கரடி குட்டி, காட்டுப்பன்றியினுடைய பறல் சின்ன குட்டி, மான்குட்டி, சிங்கக்குருளை, புலிக்குட்டி, அதெல்லாமே இவருக்கு விளையாட்டு சம்பந்தம் தான். உயிரோடு இருக்கிற பொருள்களே அதுகள்லாம் இந்த அந்த வன்மம் ஏற்படுற வரையிலும் சின்ன குழந்தையாக இருக்கும்போது இவரோட இவர் மேனி மீது புரண்டு விழுந்து ஓடி விளையாடி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அப்படி விளையாடி வளர்கிறாங்க. நாயனாரும் புலியும் சிங்கமும் கட்டி புரள்றாங்க, அப்படிதான் விளையாட்டு. அந்த விளையாட்டில் ஒரு விளையாட்டு இருக்கு. அந்த விளையாட்டு என்னன்னா, ஆணு வாயை திறக்கிறது. அப்படி திறந்த உடனே நாயனார் கையை விடுவார், அது மூடுறதுக்குள்ள கையை எடுத்துக்கணும். இப்படி ஒரு விளையாட்டு. சிங்கம் வாயை திறக்கும், சிங்கத்து வாய்க்குள்ள கண்ணப்பர் கையை விடுவார், இங்கே வாயை முடிக்கவே பெறாத, அதை வாயை மூடுறதுக்குள்ள எடுத்துருவார் கையை. இந்த விளையாட்டு இதை பார்த்தோன்னா அப்பாவுக்கு பயம் வந்துருச்சு, தவறி போய் இவன் இந்த பைய குழந்தை கையெடுக்கிறதுக்குள்ள அந்த சிங்க வாயை முடிடுச்சுன்னா கை துண்டிக்கப்பட்டு விடுமே அப்படிங்கிறதுனால இந்த ஆபத்தான விளையாட்டு உனக்கு வேண்டாம் என்று சொல்லி அடிக்கிற மாதிரி கீழே ஒரு குச்சியை எடுத்துட்டு மிரட்டினார். அவ்வளவுதான், அடிக்கல. அந்த குழந்தை போய் அடிப்பாரா, 60 வயசுக்கு அப்புறம் பிறந்த குழந்தை. அவங்க அப்பாவுக்கு அறுபது வயசு ஆனப்புறம் பிறந்த குழந்தை யாரு? திண்ணன். இனி இந்த தாய்க்கும் தந்தைக்கும் குழந்தையே பிறக்காது என்று சொன்ன பிறகு அதெப்படி முருகப்பெருமானை வழிபடாமல் இவர்கள் சொல்லலாம், முருகப்பெருமானை வழிபட்டால் நமக்கு பிள்ளை பேர் உண்டு என்று அவர்களுக்கு தோன்றியது. அதனால அந்த முருகப்பெருமானை வழிபட்டு இந்த பிள்ளையை பெற்றார் என்று புராணத்தில் வருது. அப்படி பெறாது பெற்ற பிள்ளையை ஒரு தகப்பனுக்கு அடிக்க மனசு வருமா? வரும். பிள்ளைங்களை காரணமின்றி அடிக்கக்கூடாது. இந்த பிறவியில நமக்கு பிள்ளைங்கள் நிறைய பிறந்திருக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருந்தா அடுத்த பிறவியில பிள்ளைகள் பிறக்காதான் அப்படி சொல்லுது ஒரு புராணம், திருவியார் புராணம். காரணமின்றி பிள்ளைகளை மிரட்டுவதோ உருட்டுவதோ அடிப்பதோ இம்ச பண்றதோ நாம தானே பெத்தவங்கிறதுக்காகவே செய்யக்கூடாது. அப்படி செஞ்சாலும் அதுக்கு பாவம் உண்டு. ஆனா இந்த பிள்ளை அடிச்சதை போல அழுது. பிள்ளைன்னா அப்படித்தானே பண்ணும், அடிக்காமலேயே அடிச்ச மாதிரி அழுது. அப்ப அந்த தாய் என்ன பண்றாங்களா, அந்த பிள்ளையினுடைய எண்ணத்தை மாற்றுவதற்காக சூரிய சந்திரர்களாக இருக்கின்ற பெருமானுடைய கண்களிலே ஏற்படுகின்ற துன்பத்தை மாற்ற பயன்பட போகின்ற கண்கள், அந்த கண்களாகின்ற நாயனாருடைய கண்களிலே கட்டி வந்த அந்த கண்ணீர், அந்த கண்ணீரை முத்தம் கொடுத்து முத்தம் கொடுத்து உறிஞ்சி எடுத்து அதுக்கு நகையூட்டி சிரிப்பு ஊட்டி ஒரு விளையாட்டு போல், புதிய விளையாட்டு போல் அம்மா நமக்கு புதுசாக ஒரு விளையாட்டு கற்றுக் கொடுக்குறாங்க. கண்ணில் முத்தம் கொடுக்குற விளையாட்டு நேற்று வரையும் அம்மா அவர் செஞ்சதில்லை. கையில் முத்தம் கொடுப்பாங்க, கன்னத்தில் முத்தம் கொடுப்பாங்க, அப்படிதான் விளையாடிருக்காங்க. இன்றைக்கு திடீர்னு கண்ணில் முத்தம் கொடுத்து விளையாடுறாங்க. புது விளையாட்டுன்னு குழந்தை நினைச்சு மனசை மாத்திக்கணும் அப்படின்னு செக்கடார் சொல்றார். இப்ப தன்னுடைய பிள்ளை ஆத்மநாத சுவாமிக்கு பிள்ளை யாரு? நம்முடைய குருநாதர். அந்த குருநாதர் கண்ணில் கண்ணீர் கட்டி கொண்டு இருக்கின்றது. அத குருநாதர் என்ன பண்ணாரா, தன்னுடைய திருக்கரங்கள்னாலே இனி அஞ்ச வேண்டாம், சித்தமதி இறங்க வேண்டாம், இனி இந்த பிறவியில் இனி அழுவதற்கு வாய்ப்பே இருக்காது, இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை என்று சொல்லி ஏற்கனவே அந்த கண்ணிலே நிரம்பியிருக்கின்ற கண்ணீரை தன் திருக்கரத்தினாலே மாற்றி விட்டார், தொடச்சு கொடுத்தார், கண்ணை தொடச்சு விட்டார். அப்படின்னு திருவாசத்துல வருது, மலங்கினேன் கண்ணில் நீரை மாற்றி மலம் கெடுத்த பெருந்துரு. அப்ப அந்த அளவுக்கு பெருமான் நூல்களிலே சொல்லப்பட்ட தீட்சை சொல்லப்படாத தீட்சையில் எல்லாமே செஞ்சிருக்கிறார். கண்ணில் இருக்கிற கண்ணீரை மாற்றணும்னு எந்த நூல்லையும் இல்லை. அப்ப நூல்ல இருக்கிறது சட்டத்துல இருக்கிறது சட்டத்துல இல்லாது அது எல்லாத்தையுமே பெருமான் செஞ்சிருக்கிறார். என திருவாய் மலர்ந்தார், இனி நீ அஞ்ச வேண்டாம் என்று திருவாய் மலர்ந்தார். அதையும் திருவாசன் சொல்லுது, அஞ்சேல் என்று ஆண்டவார் ஆறு பெறுவார் அச்சோதி என்று வருது. பஞ்சாய அடிமடவார் கடைக்கண்ணால் இடர்பட்டு நஞ்சாய திருக்குற நடுங்குவேன் நின்னனுடால் உஞ்சினேன் பெருமானே உடையானே அடியேனே அஞ்சேல் என்று ஆண்டவாரன்றே அம்பலத்தமுதே என்று அதற்கு முன்னால் வருகின்றது. அப்புறம் அஞ்சேல் என்று அருளியவார் அருவருவார் அச்சவை என்று பின்னால் வருகிறது. ஆகவே சாமி என்ன பண்ணாரா, அருகில் வா என்று அன்போடு அழைத்ததோடு மட்டுமில்லாமல் நீ இனி உனக்கு அச்சம் கிடையாது, நீ இனி அஞ்ச வேண்டியதில்லை, நீ உனக்கு துன்பம் கிடையாது, உனக்கு இன்பம்தான், நீ இனி அழ வேண்டியதில்லை, நீ இனி நீ சிரித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று பெருமான் இன்பமாக ஏற்றுக்கொண்டார். ஒருவன் சொல்றான், அடுத்த வேளை சோத்துக்கே எனக்கு வழி இல்லை, அவ்வளவு ஏழையான இருக்கிறேன், என்னுடைய வறுமையை மாற்று என்று வந்து கேட்கும் பொழுது அவனுக்கு தானம் கொடுப்பதற்கு நல்ல நேரம் பார்க்க வேண்டிய தேவையில்லை. ஒருவன் பசி பசி என்று வருகின்றான், அவனுக்கு சோறு போடுவதற்கு இரு நல்ல நேரம் பார்க்கிறேன் சொல்ல தேவையில்லை. அந்த நிலையிலே பெருமானே உன் அருளின்றி நான் வாடிப்போவேன், கொம்பரில்லா குடி போல் அலமந்தனன், உன் திருவடியிலே உயிரை விட்டுவிடுவேன் என்ற நிலையிலே உயர்ந்த சக்திரிவாதம் கூடிய இவருக்கு கனவு நிமித்தம் போன்ற அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் தேவையில்லை என்று இங்கு நூலாசிரியர் கூறுகின்றார். வந்து நான் வறுமையுற்றேன் மாற்று எனது இளம்பாடு என்று சிந்தை ஆகுலமுற்றோன் கை செழும்பொருள் ஈதல் செய்வார்க்கு இந்த நாள் அளிக்க வேண்டும் என விதி இன்மையாலே. எங்க ஐயா இன்னைக்கு சோமவாரத்துல தான் எல்லாருக்கும் பணம் கொடுப்பாரு, இன்னைக்கு சனிக்கிழமை நீங்க வந்துட்டீங்க நாளை மறுநாள் வாங்க என்று திருப்பி அனுப்பக்கூடாது. அதே போலவும் பசித்து வருவனுக்கு பின்னால் உணவளிக்கிறேன் என்று சொல்லாதிருப்பதை போலவும் பெருமான் நேரம் பார்க்காமல் அருள் செய்கின்றார். இந்த நாள் அளிக்க வேண்டும் என விதி இன்மையாலே அந்த நாள் இந்நாளாக அடிமை கொண்டு அருளை எண்ணி அளிக்கத்தக்க நாள் இந்த நாள் என்று பெருமான் முடிவு செய்து விட்டார். இப்ப பின்னால் ஒரு நாள் தீட்சை என்று சொன்னாலும் பெருமான் தன் கருணை திறத்தினாலே அதை ப்ரீபோன் பண்ணி இந்த நாளே அந்த நாள் என்று முடிவு செய்து விட்டார். அன்று அப்ப தீட்சை அளிக்கின்ற நாள் அன்று இரவு தீட்சை அளிக்கப் போகின்றார். அத்தகு தொண்டர்க்கெல்லாம் அதிபராமவரை நோக்கி இத்தவம் உடையோன்

சீடனை பாராட்ட வேண்டிய நேரத்திலே பாராட்டுவார். நீ எங்க படிக்க போறேன்னு ஒரு நல்ல ஆசிரியர் சொல்ல மாட்டார், உனக்கு வரும் பா ட்ரை பண்ணு தான் சொல்லுவார். அப்ப சீடனிடத்தில் இருக்கின்ற ஒரு தகுதியை மனமாற பாராட்டி வாயார பாராட்டி அதே நேரத்தில் அவருக்கு அந்த கர்வம் விளையாத வண்ணம் பார்த்துக்கொள்ள வேண்டும். குயில் பத்தில் அதை பத்தி சொல்றார், ஊனை பழித்து அப்படிங்கிறார். பெருமான் உயிர், அடியேன் ஊன். பெருமானுக்கு உடம்பு போன்றிருக்கின்ற எண்ணெய் அவன் பழித்தல் என்றால் புகழ்தல், பழிக்க புகழ வேண்டிய தேவையில்லை. இருந்தாலும் பெருமான் என்னை மிகவும் பாராட்டினான், நீ ரொம்ப டாப் அப்படின்னு சாமி சொல்லியிருப்பார். எப்படி ராமகிருஷ்ண பரமசர் நரேன்ட்ட சொல்லிருக்கிறார், நீ ரொம்ப நரேனை பற்றி எல்லோர்ட்டையும் சொல்லிருக்கிறார், நீங்கள்லாம் சும்மா கொசு மாதிரி மலத்திலும் அமர்வீர்கள் மலரிலும் அமர்வீர்கள், ஆனால் நரேன் அப்படி இல்லை, அவன் மலரில் மட்டும் அமர்கின்ற கோத்தும்பி அப்படின்னு சொல்லிருக்கிறார். அதுபோல சீடனுடைய பெருமையை குருநாதன் எடுத்து உரைப்பான் என்று பார்க்கின்றோம். இத்தவம் உடையோன், இந்த சிறந்த தவத்தை செய்த திருவாத ஊரான் அவனுடைய இடர் ஒழித்து ஆழ்வது இந்நாள், அவன் எய்தும் இடர் ஒழித்து ஆழ்வது இந்நாள், இந்த பிறப்பிடுத்த இடரினை ஒழித்து ஆழ்வது இந்நாள், இன்றைக்கு அவனுக்கு தீட்சை. வித்தக என்றால் சாமர்த்தியம் பொருந்தியவனே, இது ராக்ஷணரை பார்த்து சொன்னது. தலைமை சீடனே, இதற்கு வேண்டும் கருமம் நீ விரைவில் செய்க. தீட்சை அளிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு குருநாதன் பூசை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதற்கு உரிய ஒரு கோயிலை அமைக்க வேண்டும். ஆகவே தீட்சைக்கு ஏற்பாடு செய்க என்று பெருமான் ரவுக்ஷானரை பார்த்து சொன்னார். வித்தக, இதற்கு வேண்டும் கருமம் நீ விரைவில் செய்க, உடனடியாக செய்க என்று உத்தம வடிவம் காட்டும் உண்மையார், தன்னுடைய மேலான வடிவத்தை காட்டுகின்ற அந்த மெய்ப்பொருளானவர் உரைத்தல் செய்தார். இதற்கு என்ன பொருள்னா, கடவுளுக்கு இத்துணையோ வடிவங்கள், ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றுமிலார்க்கு ஆயிரம் திருநாமம் பாடினாம் தெள்ளேனும் குட்டாமும். அவனுக்கு ஒரு நாமமோ ஓருருவமோ இல்லை, ஆனால் எண்ணில்லாத நாமங்களும் எண்ணில்லாத உருவங்களும் இருக்கின்றன என்று பார்க்கின்றோம். அத்துணை வடிவங்களிலும் மிக உயர்ந்த வடிவம் எது? நடராஜாவா, பிக்ஷாடனரா, சோமாஸ்கந்தரா, சந்திரசேகரரா, பிரதோஷமூர்த்தியா, எது மிக உயர்ந்த வடிவம் சொல்லுங்க? குருநாதன் என்ற வடிவம் தான் அத்துணை வடிவங்களிலும் உயர்ந்த வடிவம். அதை சொல்லும் போது காணொனா திருக்கோலம் நீ வந்து கட்டினாய் கழுக்குண்டிலே, புணனாததொரு அன்பு புண்டு பொருந்தினால் தோறும் பொற்றவும், பெணனாத பெருந்துரை பெருந்தோணி பற்றி உகைத்தலுங்கிறார். பெருந்துரை பெருந்தோணி குருநெறி என்பது எளிதிலே எல்லாராலையும் கடைபிடிக்க முடியாது. என்ன காரணம், தன்முனைப்பை முழுவதுமே அடக்கிக் கொள்கின்ற நெறி. சீடன் குருவுக்கு எப்படி அடங்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு பிள்ளை தாய் வயிற்றுக்குள்ள இருக்கிற பிள்ளை தனியா எனக்கு இட்லி வேணும் அடை வேணும்னு கேட்காது, கேட்குமா? அம்மா சாப்பிட்றதே அதுக்கு சாப்பாடு. ஆனால் வெளியில் வந்துருச்சுன்னா எப்போ பார்த்தாலும் இட்லி தானா, நான் ஹோட்டலுக்கு போகிறேன் அப்படி. வெளியில் வந்த உடனே வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது, வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது நீ ஹோட்டல் போக வேண்டியதானடா அம்மா கேட்பா, பத்து மாதம் உள்ளே இருந்தே இல்லை, அப்போ ஹோட்டலுக்கு போக வேண்டியதானே, அப்போ யாரும் ஹோட்டலுக்கு போக முடியாது. அப்போ தாயின் வயிற்றுக்குள்ள ஒரு சிசு இருப்பதை போல அது இயல்பாக இருக்க வேற வழி இல்லாமல், சீடனுக்கு வேற வழிகள் உண்டு, தன்னுடைய தன்முனைப்பை அடக்கி கொண்டு அந்த சிசுவை போல கம்ப்ளீட் சரண்டர், முழுவதுமாக குருநாதனுக்கு அடங்கியிருக்கின்ற நெறி என்பது எல்லாராலையும் தாக்கு பிடிக்க முடியாது. எப்ப பார்த்தாலும் குட்ட குட்ட வீட்டுக்காரி குறிஞ்சுக்கிட்டே இருப்பாளா, ஒரு நாள் விடுச்சிருவா. ஆனா சீடன் என்றைக்குமே குருநாதனுக்கு அடங்கியிருக்கும். அதான் பெணனாத பெருந்துரை பெருந்தோணி. அந்த அளவுக்கு இந்த ஒரு பிறவியில அந்த குருநாதனுக்கு நம்ம அடங்கி திருவடி தொண்டு செய்து விட்டான். குருநாதன் தப்பு செய்யறாங்கிற எண்ணம் வரக்கூடாது, குருநாதனுக்கு நாம உபதேசம் பண்ணக்கூடாது. இதை பற்றி ஆயிரம் கதை இருக்கு, குருவுக்கு எப்படி அடங்கி இருக்கணுங்கிறது. சும்மா ஒன்று ரெண்டு சொல்கிறேன் உங்களுக்கு, ஏன்னா இந்த புராணம் சொல்லும்போது தான் இதெல்லாம் சொல்ல முடியும், மற்ற புராணங்களில் இதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்முடைய தமிழ்நாட்டில் பாடுதுறை என்று ஒரு இலக்கியம் உண்டு, வேதாந்த பாடல்கள், நல்ல செந்தமிழில் பாடப்பட்ட உயர்ந்த பாடல்கள், வேதாந்த மரபினை சேர்ந்த பாடல்கள். அதை பாடியவர் ஒரு சிறந்த கவிஞர் துறவி. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா, இந்த தமிழ்நாட்டிலேயே, இந்த தென் தமிழ்நாட்டில் தான், பாண்டி நாட்டில் ஒரு ஊரில் ஒரு மாமா ஒரு மருமகன், மாமானா தாய் மாமன், மருமகன் அவன் உடன் பிறந்தாளுடைய பிள்ளை, இவங்க ரெண்டு பேரும் கடவுள் நாட்டம் மிக்கவர்களாக இருந்தார்கள், சிறந்த சிவபூஜை செய்கிறவர்களாக கடவுள் நாட்டம் மிக்கவர்களாக இருந்தார்கள். அவங்க குரு அருள் இல்லாமல் கடவுளுடைய உருவத்தை உண்மையாக தெரிந்து கொள்ள முடியாது. கடவுள் தத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு குருநாதன் உபதேசிக்க வேண்டும். நமக்கு ஒரு குருநாதன் கிடைக்கணுமே அப்படின்னு மாமாவும் மருமாவும் சேர்ந்து பேசிக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன முடிவு பண்ணாங்க, ஒருவர் நம் ஊரிலிருந்து வடக்கு நோக்கி பயணம் செய்ய வேண்டும், இன்னொருவர் தெற்கு நோக்கி பயணம் செய்ய வேண்டும். அதுல யாருக்கு முதலிலே குருநாதன் கிடைக்கிறாரோ அவர்கள் அந்த குருநாதனுடைய அருளை பெற்றுக்கொண்டு எதிர் திசை நோக்கி பயணம் செய்ய வேண்டும். வந்து

0: தீட்சை பெறாத இன்னொருவருக்கு தீட்சை கொடுத்து ஆட்கொள்ள வேண்டும். முதலிலே குருநாதனை பெற்றவர்கள் எஞ்சி இருப்பவருக்கு குருநாதனாக விளங்க வேண்டும் அப்படின்னு அவங்களுக்குள்ள அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டாங்க. அப்ப மருமான் வயசுல சின்னவர் வடக்கு நோக்கி போறார், மாமா வயசுல பெரியவர் தெற்கு நோக்கி போறார். வடக்கு நோக்கி போன மருமானுக்கு அந்த விந்திய மலையை கடந்து காசி கிட்ட வந்தோடனே ஒரு குருநாதர் கிடைச்சு மேலான பரம்பொருள் தத்துவத்தை உபதேசம் பண்ணி அவரும் பரம்பொருளை தன் உள்ளத்திலே உணர்ந்து நிட்டை கைகூடி விட்டார், நிட்டை கைகூடி விட்டார். உடனே அவர் என்ன பண்ணார், நம்முடைய மாமாவுக்கு நம்ம இந்த ஞானத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு தெற்கு நோக்கி வரார். தெற்கு நோக்கி வந்து தெற்கு நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற அந்த தன்னுடைய மாமாவை விழித்து ஆட்கொண்டார். அப்ப குருநாதன்ல வயசுல பெரியவன் குருநாதன்கிற விஷயம் கிடையாது, வயசுல சின்னவனா இருந்தாலும் குருநாதனே குருநாதன், எத்தனை வயசாயிருந்தாலும் சீடன் சீடன் தான். அப்படி அந்த சுரூபானந்தர் என்று பெயர் குருநாதருக்கு, தத்துவராயர் என்பது பெயர் சீடருக்கு. இவர்கள் இப்படி அவர் பாடம் எடுத்துட்டு இருக்காரு, இவர் படிச்சுட்டு இருக்காரு. அப்படி இருக்கிற நாள்ல ஒரு நாள் அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை, இவர் தத்துவராயர் சிறந்த கவிஞர், ஆனால் ஞானத்தை பெற்ற பிறகு ஒருவன் என்ன செய்கின்றான், ஞானம் என்பது திரையிடப்பட்ட ஒரு சுடரினை காண்பதை போன்றதுதான், ஞானம் என்பது புதிதாக விளைவதில்லை. இப்ப கோயிலுக்கு வந்து சேர சந்நிதிக்கு வராதவரையிலும் நம்ம சங்கரராமலிங்க சொல்ற தரிசனம் பண்ணல, பெருமான் முன்பு நிற்கும்போது தரிசனம் பண்றோம். பெருமான் நம்ம புதுசா உண்டாக்கி இருக்கோமா, அவர் அவருடைய காட்சி நமக்கு கிடைக்காம இருந்து இப்ப கிடைச்சிருச்சு. பெருமானுடைய காட்சி கிடைச்ச பிறகு நம்ம என்ன பண்றோம், காலரை தூக்கி விட்டுக்கணுமா? பெருமானுக்கு தொண்டு செய்யணும், தொண்டுதான் உண்மையான ஞானத்தின் பலன். ஞானம் இசன்பால் அன்பு என்று பிரியபுரன் சொல்லுது. உண்மையான ஞானிகளுடைய இலக்கணம் என்னன்னா அவர்கள் பெருமானிடத்தில் அன்பு செய்து தொண்டு செய்வார்கள். அதான் ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள், ஒப்பற்ற ஞானிகள் இலக்கணம் இதுதான். இப்படி உரைப்பதும் கேட்பதும் இதெல்லாம் வந்து ஞானத்திற்கு அடையாளம் இல்லை, இது ஞானத்திற்கு சாதனம், நம்முடைய ஆசை அவ்வளவுதான். அப்ப தத்துவராயராக இருக்கின்ற சீடர் என்ன பண்றாரு, சிறந்த கவிஞரா இருந்தாலும் குருநாதர் சொல்ற குருநாதர் வந்து விருப்பம் என்னன்னா, இந்த வேதாந்த கருத்துக்களை இவர் பாடலாக பாட வேண்டும், பின்னாடி பலருக்கும் பயன்படும், சிறந்த இலக்கியம் அது, பாடலா பாடியிருக்கிறார். ஆனா அவருக்கு அதுல நாட்டமே இல்லை. எப்படி பிரம்மதேவன் ஆத்மநாத சுவாமியை பூஜை பண்றதுலேயே நாட்டம் கொண்டிருந்தாரே தவிர உலகத்தினை படைப்பதிலே நாட்டம் கொள்ளாதிருந்தார். அதே போல இங்கு இங்க சீடருக்கு தனக்கு மேலான ஞானத்தை கொடுத்த அந்த குருநாதனுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தான் இருந்தது. அவருக்கு வெட்டி தோச்சு போடணும், அவருக்கு சமைச்சு சாப்பாடு போடணும், அவருக்கு கைகால் பிடிச்சு விடணும், இதுதான் இந்த எண்ணம் தான் இருந்ததே தவிர இதுதான் ஞானத்தின் அடையாளம், வாழ்நாள் முழுக்க இப்படி இருந்தா போதும் அப்படின்னு இருக்கிறார் அவர். அப்ப இவர் தன்னிடமிருந்து பிரிக்க வேண்டும் என்று குருநாதன் நினைச்சாராம். இந்த பயல கொஞ்ச நாள் பிரிச்சாதான் இவருடைய கல்வி உலகத்துக்கு பயன்படும், இல்லைன்னா அது வேஸ்டா போயிடும். குருநாதர் என்ன பண்ணாரு, ஒரு நாள் அமாவாசை அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட ஒரு கை எண்ணெய் எடுத்து தலையில வச்சுக்க போனார். அமாவாசைக்கும் தலையில எண்ணெய் வச்சுக்க கூடாது, ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கும் தலையில எண்ணெய் வச்சுக்க கூடாது, இந்த ரெண்டு நாட்களிலும் எண்ணெய் தச்சு குளிக்க கூடாது. அதனால சீடர் என்ன பண்ணாரு, ஐயோ குருநாதர் இதே மாதிரி தவறான கருத்தை செய்ய போறாரேங்கிறதுக்காக அ என்று சொன்னார். அமாவாசை சொல்றதுக்கு வந்துட்டு அடக்கி கொண்டார். ஏன் அடக்கி கொண்டாருன்னா, குருநாதன் அறியாதவன் என்ற எண்ணமோ குருநாதனுக்கு நாம் அறிவிக்க வேண்டும் என்ற எண்ணமோ ஒரு சீடனுக்கு வரக்கூடாது. குருநாதன் கடவுள், கடவுளுக்கே நம்ம புத்தி சொல்றோம், கடவுளுக்கு சொல்லலாம. உலகத்துல பாக்குறோம் எத்தனையோ சீடர்கள் குருநாதனை பார்த்து சொல்றாங்க, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க சார், சரி நீங்க ரைட்டா புரிஞ்சுக்கீங்க சார்னு அவர் விட்டுருவார். அவர் ஆன்னு சொன்னோடனே என்ன அமாவாசைன்னு சொல்ல வந்தயான்னு இவர் கேட்கிறார். அப்படி அவர் என்ன எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும், போய் சொல்ல முடியாது. பெருமானே மன்னித்து விடுங்கள், மன்னிச்சா உன்னுடைய குற்றம் போகாது, தண்டிச்சாதான் குற்றம் போகும், நான் கூப்பிடுறவரையும் என் கண்ணில் முழிக்காதன்ட்டார். எப்படிப்பட்ட தண்டனை, நான் மீண்டும் அழைக்க வரையிலும் என் கண்ணில் முழிக்காத, நீ என்னை பார்க்கப்படாது, நான் உன்னை பார்க்கப்படாது. தண்டனையை ஏற்றுக்கொண்டார். ஏன்னா அது ஒரு அடக்கம், தண்டனையை தூக்க மாட்டேன்னு சொன்னால் அது பணிவின்மையாயிடுமே. ஒரு தப்பு நிறைந்திருத்து தொடர்ந்து தப்பு செய்யலாமா? தப்பு செய்கிறவங்க உயர்ந்த தகுதி படைத்துள்ளா இருந்தா என்ன நினைப்பாங்க, தப்பு செய்யும் போதே தப்பு உணர்ந்துருவாங்க, தப்புக்கு தண்டனை விதிக்கும் போது அனுபவிப்பாங்க, அதை மீற மாட்டார்கள், அந்த குற்றத்திலிருந்து விடுபட முயற்சி செய்வார்களே தவிர ஆயிரம் தப்பு பண்ணலாம். ஹசரத் இனாயத் கான்னு ஒரு சூஃபி ஞானி சொல்றார், நீ ஆயிரம் தப்பு பண்ணு, ஆனா எந்த தப்பையும் ரிப்பீட் பண்ணாத, புதுசு புதுசா பண்ணணும். ஒரு தப்ப ரெண்டு தடவை செஞ்சனா நீ சீடனா இருக்க தகுதியற்றவன், ஒரு தப்ப ரெண்டு தடவை செய்யக்கூடாது, அப்பதானே முன்னேற்றம். தப்புன்னு உணர்ந்தப்பறம் திரும்ப செய்யலாமா? அப்ப இவர் பெருமானே நீ எப்ப என்ன திருப்பி கூப்பிடுவேன்னு சொல்லி புலம்பி செந்தமிழ் கவிதைகளாக வேதாந்த கருத்துக்களை எல்லாம் புதிய வைத்து தன் குருநாதனை விழித்து விழித்து, பெருமானே இதை எனக்கு உபதேசித்தாயே, நான் மீண்டும் உன்னுடைய சன்னிதானத்துக்கு எப்பொழுது வருவேன் அப்படிங்கிற மாதிரி பாடுதுறைன்னு பெரிய பாடல் இருக்கு. பல தலைப்புகளில் வேதாந்த இலக்கியம் யாருமே படிக்கிறது இல்லை, பழங்காலத்தில் அதை படிச்சுட்டு இருந்தாங்க. கைவல்ய நவநீதம், பாடுதுறை என்பதெல்லாம் வேதாந்த சம்பிரதாயத்தில் உள்ள இலக்கியங்கள். அதெல்லாம் நம்ம நாட்டுக்கோட்டை வேதாந்த மடம் இருக்கே, கோவிலூர் மடம், அவங்க தான் முன்னாடி அதெல்லாம் வந்து வெளிக்கொணர்ந்து பதிப்பிச்சாங்க. படிக்கிறதுக்கே ஆள் இல்லாத போது திரும்பி எப்படி பதிப்பிக்க முடியும்? அதாவது படித்தாதானே திரும்பி பதிக்கலாம். ஆரம்பத்தில் பதிப்பிச்சாங்க, அந்த தமிழுக்காகவே படிக்கலாம், அந்த கருத்துக்களை அவங்க எடுத்து வைக்கிற முறைக்காக படிக்கலாம், உயர்ந்த இலக்கியம் அது. அந்த குருநாதன் செய்கின்ற அன்புக்காக படிக்கலாம். குரு வேற இல்லை, சிவம் வேற இல்லை, அந்த சுரூபானந்த சிவம். அத்தனை பாட்டையும் சன்னிதானத்தில் பாடினா சுவாமி மனசு இறங்கிடும், அப்படி இருக்கு விஷயம் அதில். திருவாசகம் போல அந்த பாடல்கள்லாம் இவர் நிரம்ப பாடின பிறகு குருநாதனை கூப்பிட்டாராம், இந்த பாட்டெல்லாம் தனியாக இருக்கும்போது தானே பாடினேன், அதாண்டா திருவாசகம், கடவுளை பிரிந்தால் தான் பாடுவேன். நம்ம குருநாதர் திருவாசகம் எப்போ பாடினார்? பெருமானை பிரிந்த நிலையிலே பாடினார். சேர்ந்திருக்கும்போது பாடுவாங்களா? பாட மாட்டாங்க. ஒன்றும் இல்லை, அன்பான கணவன் அன்பான மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்திருக்கும் போது வீட்டுக்காரர் போட்டோவை அந்த பொண்ணு பார்க்கும், வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணுமா? வீட்டுக்காருக்கு ஆசையாக இருக்கு நம்ம ஃபோட்டோவை அந்த பொண்ணு பார்க்கணும், நமக்கு ஃபோன் பண்ணணும்னு வீட்டுக்காரருக்கு ஆசை வந்தால் என்ன பண்ணணும்? வெளியூருக்கு போகணும், பக்கத்தில் இருந்தால் இது நடக்காது. அதே போல் கடவுள் என்ன பண்ணார்? திருவாசகம் வேண்டும் என்பதற்காகவே நம்முடைய குருநாதனிடமிருந்து பிரிந்ததை போல் காட்டிக்கொண்டார் என்று பார்க்கின்றோம். ஆனால் அவர் ஆட்கொண்ட நாளிலே உலகத்திலே இவர் நம்மை பிரியமாட்டார் என்ற உறுதிப்பாடு தோன்றும் வண்ணம் ஆட்கொண்டார். அவர் காட்டிய அன்பு எப்படிப்பட்ட அன்புனா, இப்படி அன்பு காட்டுகின்ற ஒருவன் எந்த காரணத்தினால் நம்மை பிரிய மாட்டான்? பிரிவு என்று ஒன்று ஏற்பட்டால் அதற்கு நாம் பொறுப்பே அன்றி இவன் பொறுப்பு அல்ல. அப்படிப்பட்ட அன்பு செய்திருக்கிறார் கடவுள். பிரிவு ஏற்பட்டால் அதுக்கு என் தீவினை தான் காரணம், கடவுளை குற்றம் சொல்ல முடியாது என்ற அளவிற்கு அன்பு செய்தவன் நம்மை பிரிவானா? அவன் பேராது நின்ற பெருங்கருணை பேராறு, ஆட்கொண்டவரை கைவிடாதிருக்கின்ற கடவுள் என்று பார்க்கின்றோம். ஆகவே அதுதான் உத்தம வடிவம். கடவுளுடைய வடிவங்களிலே மிக உயர்ந்த வடிவம் என்பது குருநாதன் ஆகின்ற வடிவம். காணொணா திருக்கோலம், பேணொணாத பெருந்துரை பெரும் தோணி என்பதற்கு சொன்னேன். குரு நெறியிலே ஒருவன் மனமடங்கி வாழ்வது என்பது மிகவும் சிரமம். கடைசி பிறவியில தான் ஒருவன் குருநாதனை பெற்று தொண்டு செய்வான். அதுக்கப்புறம் அவனுடைய அகங்காரம் முழுவதும் நசித்து போவதனால அவனுக்கு மறுபிறவி இல்லை. அதான் பேணொணாத பெருந்துரை பெரும் தோணி பற்றி உகைத்தலும் காணொணா திருக்கோலம் நீ வந்து கட்டினாய் கழுக்குண்டிலே. அந்த காணொணாத திருக்கோலம் என்பது உத்தம வடிவம் என்று இந்த பாட்டில் சொல்றது 91வது பாட்டில். உத்தம வடிவம் காட்டும் உண்மையார் உரைத்தல் செய்தார் முன்னவர் புகன்றவாறு முயல்குவம் என்றே அந்த மன்னுரு தவத்தின் மிக்கார் வகை மலர் தெரியலாலும் பொன்னிடை அழுத்தி முத்தம் புரைந்த பல் பட்டினாலும் அன்னடுங்காவினூடு அங்கு ஆன பூங்கோயில் செய்தே. ரோக்ஷனர் என்ன பண்றாரு? பலவிதமான மரத மாலைகளினாலும் முத்துக்கள் இழைக்கப்பட்ட தங்க சரங்கள்னாலும் தோரணங்களாக கட்டி ஒரு அழகான பூம்பந்தல் செய்தார், பூங்கோயில் ஒன்று செய்தார். தீட்சை தருவதற்காக குருநாதர் வந்து அதில் அந்த கோயிலுக்குள் அமர்ந்திருப்பார். அந்த கோயிலிலே எதிரிலே அவரை வணங்கி தீட்சை பெறுவதற்காக அந்த சீடன் வருவான். குருநாதன் தீட்சை அளிக்கும் போது குருநாதன் சீடன் தான் இருப்பாங்க, வேற யாரும் அங்கே இருக்க மாட்டாங்க. இன்றைக்கும் உபதேசம் செய்யும் பொழுது என்ன பண்ணுவாங்க, 19வது எல்லாருக்கும் நடுப்புற உபதேசம் பண்றதுங்கிறது எக்ஸப்ஷனல் கேஸ், அது கூடாதுன்னு நான் சொல்லலை. அவ்வாறு உபதேசிப்பவர் உபதேசம் நிகழ்வது என்பது உபதேசிப்பாருடைய தகுதியை காட்டுகின்றது. அப்படி ஒருத்தர் உபதேசம் பண்ணார், யார் அவர்? பெருவாரியார மக்களுக்கு நடுப்புற ஒரு உபதேசம் பண்ணார் அவர், எல்லாருக்கும் சேர்த்து தீட்சை கொடுத்தார், யார் அவர் சொல்லுங்க? அது ரூலுக்கு எக்ஸப்ஷன். சட்டம் என்பது என்னன்னா, எந்த மந்திரத்தை உபதேசித்தாலும் குருநாதன் சீடனுக்கு மட்டும் வலது காதல உபதேசிக்கணும், இன்னொருத்தர் காதல விழக்கூடாது, அப்படி உபதேசிக்கிறது ரூல். எந்த ஒரு ரூலுக்கும் விதிவிலக்கு உண்டு. விதிவிலக்கின்படி ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஒருவர் பஞ்சாட்சரத்தை உபதேசம் பண்ணார், யார் அவர்? அவளுடைய பிள்ளையார். கல்லூர் நல்லூர் பிரபணம்ங்கிற அந்த திருத்தலத்தில் தன்னுடைய திருமணம் நிறைவேறி அக்னி பிரதட்சணம் பண்ணுவதற்காக பெருமானை பிரதட்சணம் செய்வதற்கு வருகின்றார். அப்போ பெருமான் தன்னுடைய அந்த கருவறை கோயிலையே ஒரு அளவு அறியப்படாத நெருப்பு ஜோதியாக காட்டவும் அதிலே அவர் நுழைவதற்கு முன்பாக அந்த திருமணத்திலே வந்து சேவித்த அனைவருக்கும் தகுதி ஏற்படுத்துவதற்காக அவர்கள் பாச மோச்சனம் பாசத்தை நீக்குவதற்காக கதலாகி என்ற பதிகத்தை பாடி எல்லோருக்கும் நமச்சிவாய மந்திரத்தை உபதேசம் செய்தார். அது ஒரு எக்ஸப்ஷன். இங்கு ஒரு சின்ன பூங்கோயில் செய்கின்றார், அதான் இதய கோயில். அந்த கோயிலிலே குருநாதர் எழுந்திருவார், அவர் கூட இந்த சீடரும் எழுந்திருவார். அந்த கோயிலை ரவுக்ஷணர் எவ்வாறு செய்தார் என்றார், மலர்களாலும் மணிகளாலும் செய்தார். செய்தனர் கோயிலூடு சிறந்த ஆசனமும் சேர்த்து மெய்தகு தொண்டர்க்கெல்லாம் மிக்கவர் இறைவர் சார்ந்து கைதவம் உடையார் நெஞ்சில் கனவிலும் காணனில்லா மைதரு களத்தாய் கோட்டம் சமைந்தது வாய்ப்பென்றார். அந்த கோயிலை அமைத்து விட்டு அங்கு குருநாதன் அமர்வதற்கு ஒரு சிறந்த ஆசனத்தையும் செய்தார். அந்த ஆசனம்தான் இன்று மூலஸ்தானமாக வழிபடப்படுகின்றது. எங்க திருப்பெருந்துறையில் குருநாதன் எழுந்தருளிய ஆசனம், அந்த ஆசனம் வந்து கல்லால் ஆகிய ஆசனம். அந்த ஆசனத்துக்கு அபிஷேகம் இப்ப பண்றோம், அதான் மூலஸ்தான முகூர்த்தம். ஆசனம் செய்து மெய்தகு தொண்டர்க்கெல்லாம் மிக்கவர், பெருமானுடைய உண்மை தொண்டர்களிலெல்லாம் தலைமையான அந்த ரவுக்ஷாயினர் பெருமானை வந்து சேர்ந்து கைதவம் என்றால் வஞ்சனை, கைதவம் உடையார் நெஞ்சில் கரவிலும் காணனில்லா மைதரு களத்தாய் பொக்கமிக்கவர் பூவும் நீருங்கண்டு நக்கு நிற்பன் அவர்தம்மை நாணியே என்று அப்பர் பெருமான். யாருக்கு வஞ்சனை இருக்கோ அந்த வஞ்சனை இருக்கிறவர்கள்ட்ட பெருமான் சேரமாட்டார். அவர்கள் நினைக்கலாம் நாம் பெருமானை பூசிக்கிறோம்னு, ஆனா ஒரு பூ கூட அவர் காலில் விழாது, சாமி காலை இழுத்துக்கிடுவார், நமக்கு தெரியாது. ஆகவே அந்த வஞ்சனையுடையாருடைய நெஞ்சத்திலே சற்றும் சேராத பெருமான், அவன் கரிய கழுத்தினை கொண்டவன், அப்படிப்பட்ட பெருமானே நல்ல கோயிலாக அமைந்து விட்டதுனர். நான் அமைத்தேன்னு சொல்லல, ஏன்னா முனைப்பில்லாதவன். பெருமானே உன் அருளினாலே நான் அமைத்த கோயில் நல்ல கோயிலாக அமைந்து விட்டது. அப்ப சமைந்தது கோட்டம் சமைந்தது வாய்ப்பா, வாய்ப்பா என்றால் சிறப்பாக, நான் எதிர்பார்க்கவே இல்லை பெருமானே, எடுத்த காரியம் சிறப்பா அமைஞ்சு. என்ன காரணம், நீ சொல்லி அல்லவா செய்தேன், நீ சொல்லி செய்த போது அது சிறப்பாக எவ்வாறு அமையாது இருக்கும், நானா விரும்பி செஞ்சாதான் தப்பா அமையும். நீங்க சொல்லி செஞ்சா, நீங்க சொல்லி நான் சொல்றேன் இப்ப புராணம் சிறப்பா அமையுது, நானா சொன்னா தப்பா போகும். அப்ப பெருமான் அருள் இருக்கு துணை இருக்கின்ற காரணத்தினாலே அந்த திருக்கோயில் சமைந்தது என்று அதன் காரியமாக செய்தார். கண் பார்த்ததுன்னு சொல்றோம், கண்ணு பார்க்காது, கண் ஒரு கருவிதான், மனிதன் தான் பார்க்கின்றான், இருந்தாலும் மரபு என்ன, கண் பார்த்தது, வாய் சுவைத்தது, நாக்கு சுவைத்தது, காது கெட்டதுங்கிறது, அது போல சொல்வதாகவும் கொள்ளலாம், அல்லது உண்மையிலே தன்முனைப்பே இல்லாத நிலையிலே பெருமான் திருவுளினாலே நல்லபடியாக ஒரு நல்ல கோயில் அமைந்தது.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம்.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம்.org.

0: வணக்கம் நேயர்களே, நாங்கள் விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் நிகழ்ச்சியிலே இன்றைய பல விடயங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். முக்கியமாக இங்கு நைனை நாகபூஷணி அம்மன் கும்பாபிஷேகம். நைனை நாகபூஷணியினுடைய வரலாறு பற்றி பலருக்கு தெரிந்திருக்கும் என்றாலும், நாங்கள் இடைக்கிடை எங்களுக்கு தெரிந்த விடயங்களை மீள் பார்வை செய்வது, அதை பற்றிய ஒரு விளக்கத்தை வருங்கால சந்ததியினருக்கு கொடுப்பது மிக முக்கியம் என்பதை இங்கே வலியுறுத்த விரும்புகிறேன். முக்கியமாக எங்களுடைய இந்த புராணங்கள், பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் எல்லாம் படிப்படியாக இந்த ஆங்கில ஆதிக்கத்தின் கீழே நாங்கள் புலம்பெயர்ந்த நாடுகளிலே வாழுகின்ற ஒரு வாழ்க்கை முறையிலே எங்களுடைய பாரம்பரியங்களை எல்லாம் நாங்கள் கைவிட்டு மறந்து வாழ்க்கையை மேற்கொண்டு வருகிறோம். இது உண்மையிலேயே எங்களுடைய பாரம்பரிய நிகழ்வுகளை நாங்கள் இடைக்கிடை இப்படி இவ்வாறான நிகழ்ச்சிகள் மூலம் அவற்றை பற்றி சிந்திப்பது எங்களுக்கும் நல்லது, எங்களுடைய வருங்கால சந்ததிக்கும் நல்லது. எனவே இந்த ஒரு அடிப்படையிலே இங்கு வழக்கம் போல டாக்டர் அவர்கள் இங்கே கலியகத்துக்கு வந்திருக்கிறார்கள். நாங்கள் ஓரளவுக்கு இந்த நைனை நாகபூஷணியின் அம்மனுடைய முக்கியத்துவம் பற்றி சில வார்த்தைகள் பேசிக்கொண்டு அடுத்ததாக சில கேள்விகளையும் இங்கே பார்க்க இருக்கிறோம். எனவே வணக்கம் டாக்டர், இன்றைக்கு நாங்கள் நாகபூஷணி அம்மன் பற்றி பார்ப்போம்.
1: வணக்கம் ஆசிரியர் சிவனேசன் அவர்களே, வணக்கம் நேயர்களே. குருவர்களும் திருவர்களும் கைகூட மீண்டும் உங்களை மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும் என்ற நிகழ்ச்சியிலே சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அதாவது இலங்கையிலே அது நேற்று மாலை நேரத்தில் நைனாதீவு என்று சொல்லப்படுகின்ற சப்த தீவுகளில் ஒன்றான, யாழ்ப்பாணத்தை சுற்றி ஏழு தீவுகள் இருக்கின்றன, அந்த சப்த தீவுகள் ஒன்றான நைனாதீவிலே கோயில் கொண்டலில் இருக்கின்ற நாகபூஷணி அம்மன், நாகம்மாள், அந்த அம்மனுக்கு கும்பாபிஷேக நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இப்பொழுது மண்டலாபிஷேகம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது.
0: அங்கே
1: அதை சிவன் டிவி என்று சொல்லி ஒரு தொலைக்காட்சி, SIVANTV, SIVANTV.com என்று இணையதளத்திலே அதை நேரடியாக ஒளிபரப்பினார்கள். அதிலே பல நிகழ்ச்சிகளை அங்கே கடைபிடிக்கின்ற பல கோயில்கள், இனிவில் காரைக்கால் சிவன் கோயில் திருவிழா, கீரிமலையிலே சமீபத்திலே திறக்கப்பட்ட மடத்தினுடைய நிகழ்ச்சிகள் மற்றும் பிறராஜகர பிள்ளையார் கோயில் நிகழ்ச்சிகள் உண்ட பல நிகழ்ச்சிகளை அங்கே ஒளிப்பதிவிலே காணலாம். சிவன் டிவி,
0: இது வந்து ஒரு புதிய டிவி
1: என்றுதான் நினைக்கின்றேன். அப்ப இது சுவிட்சர்லாந்தில் இருந்தே
0: ஒளிபரப்பப்படுகிறது.
1: அப்ப நேரடியாக பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைத்தது. பொதுவாக எனக்கு இந்த ஆலய விஷயங்களை, அதிலும் குறிப்பாக மூர்த்தங்களை, வழிபாடுகளை, உபபிஷேகங்களை நுணுக்கமாக படம் பிடித்து இந்த தொலைக்காட்சியிலே காட்டுவதிலே அவ்வளவாக இதில்லை. அது இந்த மகிமையை குறைப்பது மாதிரி நான் யோசிப்பதுண்டு. ஆனாலும் இந்த நேரடி ஒளிபரப்பு பார்க்க உள்ளம் உருகி கண்ணிலே கண்ணீர் வருகின்ற ஒரு நிகழ்வு தான்
0: அது. உண்மையா ஒரு எங்களுக்கு கிடைக்க முடியாத ஒரு
1: பாக்கியம் என்றுதான் சொல்லப்படும். அதுல கூட அங்கே அந்த நைனாதீவு என்ற அந்த அம்மாளுடைய சரித்திரம் மிகவும் முக்கியம்,
0: அதுவும் பழமை வாய்ந்தது,
1: மிகவும் பழமை வாய்ந்தது. இலங்கைய ஈழத்தை பற்றிய குறிப்புகளை நாங்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே இலக்கியங்களில் பார்ப்பது போல, அங்கே இருக்கின்ற நைனாதீவு பற்றிய அல்லது நாகதீபம், நாகதீவு என்ற பற்றிய குறிப்புகளையும் நாங்கள் பார்க்கின்றோம். எங்களுடைய தமிழ் இலக்கியங்களிலே ஐம்பெருங்காப்பியங்கள் என்று இருக்கின்றன. ஐந்து பெருங்காப்பியங்கள் தமிழுக்குரிய, எல்லாருக்கும் சிலப்பதிகாரம் தெரியும். கோவலன் கண்ணகியினுடைய வரலாற்றை கூறுவது சிலம்பின் கதை, சிலப்பதிகாரம். இந்த கோவலனுக்கும் மாதவி, அந்த ஆடல் கணிகை, இந்த மாதவிக்கும் குழந்தை பிறந்த பெண் குழந்தைக்கு பெயர் மணிமேகலை. அந்த மணிமேகலனுடைய கதையை ஒரு பௌத்த இலக்கியமாக எழுதியிருக்கின்றார்கள். சிலப்பதிகாரம் சமண இலக்கியமாக இருக்கின்றது, அதை பாடியவர் இளங்கோவடிகள். அதே மாதிரியாக மணிமேகலை ஒரு பௌத்த இலக்கியம், அதனுடைய தொடர்ச்சி ஆனா பௌத்த இலக்கியம். இதை பாடியவர் சீத்தலை சாத்தனார் என்பவர். அவர் மணிமகளை, அந்த மாதவி வந்து கோவலன் பிரிந்து போகின்ற பொழுது, கண்ணகியுடன் போகின்ற பொழுது ஒரு தூது அனுப்புகின்றார். ஒரு தாள இதழிலே கடிதம் எழுதி அனுப்புகின்றார். அந்த கடிதத்தை மா காவலன் பார்த்துவிட்டு திரும்பி நான் செல்ல முடியாது என்று சொல்லி அவர் அனுப்பிவிட்டார். அப்ப மாதவி அப்போது கர்ப்பமுட்டிருக்கின்றார். அவளுக்கு கிறந்த குழந்தை, பெண் குழந்தை மணிமேகலை. மாதவி, மாதவிக்கு நிறைய சாய்ஸஸ் இருந்தது. அதாவது வந்து அவள் விரும்பித்தான் கோவலனோடு சேர்ந்து வாழ்ந்தாள். இப்பொழுது கோவலன் அவன் வீட்டு பிரிந்த பிறகு கோவலன் வருவான் என்று சொல்லி காத்திருக்கலாம், அது ஒன்று. இரண்டாவது, கோவலன் போய்விட்டான், அவள் பிறந்த மரபு கணிகையர் மரபு, அந்த மரபிலே ஒரு ஆடவனில் போய்விட்டால் இன்னொரு ஆடவனை தேர்ந்தெடுத்துக் கொண்டு வாழலாம், அந்த மரபு இருக்கின்றது. அப்படி போயிருக்கலாம், அல்லாவிட்டு அப்ப அப்படி இருந்திருக்கலாம். அவள் அப்படியும் செய்யவில்லை. அவள் என்ன செய்கின்றாள் என்றால், மூன்றாவதாக இந்த உலக வாழ்க்கையை துறந்து பௌத்த பிக்குணியாகின்றாள். பௌத்த பிக்குணியாகின்றாள். அவள் தன்னுடைய பிறந்த மகளையும் அந்த பௌத்த பிக்குணியாக்குகின்றாள். அந்த சாய்ஸ் அவளுக்கு இருந்திருக்கின்றது. இதே காலகட்டத்திலே தான் கிட்டத்தட்ட காரைக்கால் அம்மையாரும் இதே காவிரி பூம்புட்டணத்திலே தான் வாழ்ந்தவர்.
0: இதே காலகட்டம்
1: ஓ, அவர் காரைக்கால் அம்மையாருடைய காலமும் கிட்டத்தட்ட மூன்றாம் நூற்றாண்டு என்று சொல்லுகிறார்கள். சிலப்பதிகார காலமும் மூன்றாம் நூற்றாண்டு தான் சொல்லுகிறார்கள். சட்டுகரக்குரிய ஒரே காலம். அங்கேயும் அந்த பெண்மணி அவருடைய சாய்ஸ் இருந்தது. அங்கே காரைக்கால் அம்மாருடைய புனிதவதி தான் அவருடைய இயற்பெயர். அந்த புனிதவதியினுடைய தெய்வத்தன்மையை கண்டு கணவன் கூசி ஒதுங்கி அவளை விட்டு நீங்கி மதுரையிலே போய் தங்கி அங்கே இன்னொரு திருமணம் செய்து குழந்தையும் பெற்று வாழுகின்றான். வணிகன் சென்ற கணவன் திரும்பி வருவான் என்று இவர் காத்துக் கொண்டிருக்கின்றார். உறவினர்கள் செய்தி அறிந்து வந்து சொல்லுகின்றார்கள், இவளை இவரை கொண்டு போய் அங்கே அவரிடம் சேர்த்து விடுவோம் என்று அழைத்துக் கொண்டு மதுரை செல்ல கணவன் இவருடைய காலிலே விழுந்து வணங்குகின்றான். அப்பொழுது தெரிகின்றது, இந்த வாழ்க்கை எனக்கு
0: தெரிவராது.
1: அப்ப அவருடைய சாய்ஸ் என்ன செய்தது? அவர் அதுக்கு பிறகு எங்களுடைய நாயன்மார்கள் ஒருவராக வருகின்றார், இறைவனை பாடுகின்றவராக வருகின்றார். ஆனால் இந்த செக்யூரிட்டி இஷ்யூ என்று இருக்கின்றது. அதாவது பெண் அதுக்கு இளம் வயதிலே, பருவ வயதிலே எப்படி தனித்து சமூகத்தில் இயங்க முடியும் என்ற ஒரு கேள்வி வருகின்றது இல்லையா? கண்ணகி வரலாறு இதே நேரத்தில் இருந்தது. மூன்று பெண்களை நாங்கள் கிட்டத்தட்ட ஒரே காலத்திலே சந்திக்கின்றோம்.
0: உண்மையிலே அது ஒரு உண்மையிலே ஒரு வியக்கத்தக்க ஒரு.
1: கண்ணகி கோவலுடன் சென்று மன்னனுடன் வாதாடி நீதி கேட்டு மதுரையை எரித்தாள். அது அவளுடைய ஒரு ரிபல் என் போக்கா வருகின்றது. மாதவி உலகை துறந்து பௌத்த பிக்குணியாக போகின்றாள். காரைக்கால் அம்மையார் இறைவனை வணங்கி பேய் உடம்பு பெற்று திருவாலங்காட்டிலே ஒரு சுடலையோடு போயிருக்கின்றார். ஒரே தரத்திலே இருந்த வணிக குலத்தைச் சேர்ந்த தொடர்புடைய பெண்கள் எப்படி எப்படி தமது வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொள்ற சுதந்திரம் இருந்திருக்கு. இந்த மணிமேகலுடைய கதைகள் சொல்லுகின்ற மணிமேகலை என்ற இலக்கியத்திலே இந்த நாகத்தீவு என்ற வருகின்றது. அப்ப அந்த வரலாறு வந்து இந்த நயினாதீவு இதிலே இருக்கின்றது. சொல்லுவார்கள், நசையாத நாகதீவில் நாகத்தின் மணிவாங்க கசிவான மனத்துடனே கடுகவுமை அழைத்தோங்கான். இது மணிமேகலை வருது நாகதீவு. இந்த நாகதீவிலே வந்துதான் மணிமேகலை தன்னுடைய பழம்புறப்பை உணர்ந்தாள். அதுவும் இருக்குது இங்க. அந்த மணிமேகலா தெய்வம் வந்து அங்க கொண்டு வருது என்று சொல்லுகிறார்கள். சில பூங்கொடி தன்னை பொருத்தி தலை அந்தரம் ஆறா ஆறு அயந்து யோசனை தென்மருங்கில் சென்று.
0: தென்மருங்கில்
1: ஓ, ஒரு யோசனை தூரம் இந்தியால இருந்து ஒரு யோசனை தூரத்துல இந்த இது இருக்குது. தென்றே திரை உடுத்த மணிபல்லவத்திடை, திரை என்றது கடல், கடலை சூழ்ந்த மணிபல்லவத்திடை மணிபல்லவனத்தீவிடை மணிமேகலா தெய்வம் அங்கே இருந்த பெண் தெய்வம் அணி இலை தன்னை வைத்து அகன்றது. மணிமேகலையை தூக்கி கொண்டு வந்து அங்க வைத்து அகன்றது என்று சொல்லுது. இங்கேதான் முற்பரப்பு உணர்ந்தவுடன் அந்த மணிமேகலை அந்த தெய்வத்தை விழுந்து வணங்குகின்றாள். மணிமேகலை பொலங்கொடி நிலமிசை சேர்ந்தென பொருந்தி நிலத்தில விழுந்து வணங்குகிறாள் மணிமேகலை. உன் திருவருளால் என்பின பிறப்பு உணர்ந்தேன், உன் திருவருளாடு என்னுடைய பிறப்பை உணர்ந்தேன் என்று மணிமேகலை சொல்லுவதாக மணிமேகலை காவியத்திலே
0: வருகின்றது.
1: அப்ப இது எங்களுடைய 1800 வருஷங்களுக்கு முந்தைய வரலாற்றிலே இந்த நயனாதீவை பற்றி சொல்லி இருக்கின்றது. அது அது அவருடைய இது. அதே மாதிரியாக மணிமேகலையில வந்து சொல்லுகிறார்கள், அவள் ஒரு இடத்துல போய் ஏறி நீக்கிறார் மணிமேகலை. சொல்றாரு, உலக அருவியின் ஒரு தனி ஏறி, பதினேழாம் அதிகாரத்தில் 86 பாடல வருகிறது. உலக அருவி என்று வருகிறது. இன்றைக்கு அந்த காணி இப்போ மணிமேகலையில் இருக்குது, அந்த
0: நாகதீபத்தில்
1: காணிப்பேரை. உலக அருவி என்றது இன்றைக்கு உலக நிறை என்று காணிப்பேரா இருக்குது.
0: ஓஹோ,
1: இதே மாதிரி தில்லவெளி என்ற ஒரு காணி இருக்குது அங்க வனநதியில 200 பரப்பு கிட்டத்தட்ட. இது தில்ல சிதம்பரத்துக்கு பூந்தோட்டம் இருந்த காணி
0: அந்த நாட்கள்.
1: அந்த நாட்கள்ல இப்ப வந்து அதை சொல்லுவார்கள் தில்லை வெளி என்று சொல்லுவார்கள். இதே மாதிரியாக இங்க வந்து நாகர்கள் இருந்தார்கள் என்ற தன்மை இருக்கின்றது இல்லையா?
0: அந்த காலத்துல நாகர்கள் அங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
1: அர்ஜுனன் மணிபுரத்துக்கு வந்து மணிபுரம் அந்த காலத்துல சொல்லியிருக்கிறார்கள், நாககன்னிகையை மணந்து பப்பிரவாக நினை பெற்றான். இது மகாபாரதத்துல இருக்குது.
0: ஓஹோ,
1: அவன் வந்த இடம் வந்த அந்த நேரத்தில் இதுக்கு பேர் மணிபுரம். மகாபாரத காலத்துல அங்க இருக்கிற நாககன்னிகையை மணந்து பப்பிரவாகனனை பெற்றாள் இருக்குது இல்லையா? இன்னைக்கு நாகபூஷணி அம்மன் இருக்கிற ஆலயத்தின் வளவு காணி உறுதியில இருக்கிற பேர் என்ன தெரியுமா? பப்பிரவாகன் ஜல்லி.
0: பாருங்க,
1: இதன் வரலாற்று உண்மை. காணி உறுதிகளுக்கு அந்த காலத்திலே பேர் இருக்கு இல்லையா? ஊர்ல எல்லாம் இந்த நாகபூஷணி அம்மன் காணிக்கு பாரம்பரியமாக வந்த பப்பிரவாகன் சல்லி. சல்லி என்றது அந்த ஒரு இடத்தை
0: குறிப்பது
1: பப்பிரவாகன் சல்லி. அப்ப இதெல்லாம் வரலாற்று, அது மகாபாரத காலத்திலே இருந்தே இது இருக்குது பாத்தீங்களா? இது மணிமகளை காலம் போய் மகாபாரத காலம்,
0: அது என்ன முந்திய காலம்,
1: என்ன முந்திய காலம். அப்ப மகாபாரத காலம்ன்றது கலியுகம் புறப்பதற்கு முந்தி. இன்றைக்கு கலியுகம் பிறந்து 5112 வருஷம் நடந்து கொண்டிருக்கு. அப்ப இது 5112 வருடங்களுக்கு முந்தின கதை தான் நான் சொல்லுவது, அந்த காலத்துல இருந்தது. அது மட்டும் இல்ல, நயனாதீவு கர்ப்ப கிரகத்திலே இருக்கின்ற அந்த நாக விக்கிரகம் இருக்கின்றது இல்லையா, அது வந்து அது அந்த காலத்துல இந்த பழைய கும்பாபிஷேகம் செய்த பொழுது
0: 1951
1: சிட்கக்கலை பொறியியல் ஒரு இன்ஜினியர் இருந்தவர் நரசிம்மன் என்று சொல்லி, எம் நரசிம்மன்
0: இந்தியாவில இருந்து.
1: ஓ, அவரெல்லாம் வந்து எல்லாம் வேற அந்த இப்பொழுதும் பாலஸ்தாபனம் செய்கின்ற பொழுதுதான் இந்த பார்க்கலாம். பார்க்கின்ற பொழுது சொன்னார், இந்த கல் விக்கிரகம் 14,000 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்ததா இருக்க வேண்டும். 14,000 இயர்ஸ் தமிழ்ச்சங்கமே நாங்கள் பார்த்தோம் சென்ற முறை, கிறிஸ்துக்கு 10,000 வரைக்கும் போகுது முதல் சங்கம், அதுக்கும் முந்தைய காலத்துக்கு போயிட்டு. இதுதான் அந்த அம்பாளுடைய வரலாற்று மகிமை. இதெல்லாம் ஆதாரத்தோட எவிடன்ஸ் பேஸ்டா சொல்ல வேணும்.
0: நாங்கள் சும்மா
1: புழுக்கலிதமானத்துக்கு சொல்ல வேணும். நாங்கள் மகாபாரத்தை பொறுத்துகின்றோம், மணிமேகலை இலக்கியத்தை பொறுத்துகின்றோம், இந்த ஆராய்ச்சிக்காரர் பொட்டியர் சிற்பக்கலை கட்டிடக்கலை நிபுணர் எம் நரசிம்மன் 1951 சொன்ன கருத்தை சொல்லுகின்றோம். மற்றது இந்த காணி ஆவணத்தை காட்டுகின்றோம், தில்லவழி என்று இருக்குது, மற்றது பப்பிரவாகன் சல்லி என்று இருக்குது. இப்படி ஒவ்வொன்றாக அந்த இடத்தை நாங்கள் சொல்லி
0: கோவில் ஸ்தாபித்ததை பற்றி ஏதாவது குறிப்புகள் டாக்டர்?
1: இப்போ இருக்கிற கோவில் வந்து 1600 புத்துக்கேயர் தரமட்டமாக்கினார்கள்.
0: ஓஹோ,
1: புத்துக்கேயர்களால் தரமட்டமாக்கப்பட்டு அம்பாளுடைய விக்கிரகத்தை அவர்கள் அபவித்திரமாக ஒழித்து வைத்திருந்து பூஜை செய்து வந்து அம்பாளுடைய இளமேரி கோயில் என்றெல்லாம் சொல்லி பூஜை செய்து வந்து பிற்காலத்திலே ஸ்தாபிக்கப்பட்டது திரும்பி மன்னிப்பு கேட்டுக் கொண்டு வருகின்ற காலம் இது. பார்த்தால் கிறிஸ்தவ ஆனால் இன்னமும் எங்கள் ஈழத்திலே இடிக்கப்பட்ட கோயில்களுக்கு இன்னும் மன்னிப்பு
0: கேட்க ஒருதரும் அதை கேட்கவும் இல்ல,
1: பிரஸ் பண்ண வேண்டும். 300 மேற்பட்ட கோயில்கள் தரைமட்டமாக்கப்பட்டதற்கு ஒரு வரலாற்று.
0: நல்லூரும் அப்படியே
1: இருந்தது. திருகோணமலை, திருக்கேதீச்சரம், திருவாந்திர முனையில் இருந்த மகாவிஷ்ணு ஆலயம், இப்படி பல ஆலயங்கள் சிதைக்கப்பட்டு தரையோடு தரைமட்டமாக்கப்பட்டன.
0: என்றாலும் அந்த விக்கிரகங்கள் நிலைத்திருந்தன. அது ஒரு மிகவும் ஒரு
1: அதை கலை அழிந்து போட்டு போய்விட்டாலும் சில வந்து கிணத்திலே போட்டார்கள். நல்லூர்ல இருந்த விக்கிரகங்கள் இல்லை, ஆனால் நல்லூர்ல இருக்கிற மூலஸ்தானத்தில் இருக்கிற வேலை அவர்களுடைய கிணத்திலே இருந்து
0: எடுத்தார்கள்.
1: பண்டாரி வளவண்டு அங்கே இருக்கின்றது, அந்த வளவிலே இருந்த கிணத்திலே இருந்து அந்த வேல் எடுக்கப்பட்டது. இந்த நைனா தீவு என்ற பெயர் எப்படி வந்ததென்றால், மணிபுரம் என்று
0: சொல்லி
1: பார்த்தோம், நாகத்தீவு என்று பார்த்தோம். பிற்காலத்திலே நைனார் பட்டர் என்ற பிராமணரை இங்கே பூஜைக்கு கொண்டு வருகிறார்கள். அவருடைய பெயராலே அவர் புகழ்பெற்று விளங்கினார். நைனார் தீவு வளமையை பெற்றது என்ற குறிப்பை காணுகின்றோம். இந்த நைனா தீவிலே நிறைய கல்விமான்கள் எல்லாரும் இருந்திருக்கிறார்கள், பல கலைகள் அதில் இருந்திருக்கிறார்கள். அங்கே வந்து நாகமணி புலவர் என்றவர் இருந்திருக்கின்றார். நாகமணி புலவர் 1880 பிறந்தவர். அவர் நைனை மான்மியம் என்று
0: எழுதியிருக்கின்றார்.
1: அதில் பல பாடல்கள் விடுபட்டு போய் இப்பதான் பதிப்புக்கு வந்திருக்கிறது. நைனார் நாகவரணம் ஒரு அழகான பாடல் சொல்லுகிறார், பெற்றதால் அன்னை இந்த அம்பாள் வந்து எங்களை பெற்றதால் உயிர்கள் எல்லாருக்கும் தாய் ஆனபடியினால் அவள் என்னை பெரும் உயிரனைத்தும் பேணலால் என்னை அவள் உயிர்கள் எல்லாவற்றையும் காப்பவளும் அவள் தானே ஆடலால் என்னை பெற்றிடுவோர் உற்றதால் என்னை கடைசியாக ஒவ்வொருகளை உண்ணி உண்ணி போறதும் அவள்கிட்ட தானே. குழந்தை பிள்ளைகள் வெளியில எல்லாம் ஓடிக்கொண்டிருப்பார்கள், ஏதாவது ஒரு பயமுறுத்தல் இது வந்துட்டா உடனே என்ன அம்மாவோட போய் கண்டுபிடிப்பார்கள் இல்லையா? ராமகிருஷ்ணர் கதையிலே சொல்லுவார், குழந்தைகள் விளையாடி கொண்டிருக்கும், ஏதாவது ஒரு இது வந்துட்டு உடனே ஓடி போய் அம்மா என்று கட்டிப்பிடிக்கும். அந்த மாதிரி எல்லாரும் போய் அவளிடம் சேர்ந்து அடைவது அவளிடம். அதனால் அவள் அன்னை விரும்பிய அனைத்தும் உதவலால் அன்னை எல்லா போகங்களையும் கொடுப்பவள், கேட்டதை வரங்களை கொடுப்பவளால் அன்னை இக்கலையும் சொற்றதால் அன்னை எல்லா கலைகளுக்கும் புறப்படமாயிருப்பவள் அவள், கலைகளின் புறப்படமாயிருப்பவளால் அவள் அன்னை உலகாடு வானும் தொழுதலா உலகொடு வானும் தொழுதலால் அன்னை இந்த உலகம் மண்ணுலகம் மட்டுமல்ல விண்ணுலவர்களும் தொழுகிறார்கள், தேவர்கள் அவர்கள் எல்லாம் தொழுகின்றார்கள். ஆனபடியினாலே அவள் என்னை என்றென்றும் பெற்றதாங் கருணை பொழிதலால் என்னை எங்கள் மீது பற்று வைத்திருக்கின்றாள், அன்பு வைத்திருக்கின்றாள், அருள் வைத்திருக்கின்றாள். அந்த கருணையை பொழிந்து கொண்டிருப்பதனாலே அவள் என்னை பராபரை நாக பூடணியாள் என்று அவருடைய பாடல் ஒன்று அருமையான பாட்டு. அந்த மற்றது அந்த கோயிலுக்கு சென்று வர வேண்டும். நாங்கள் எல்லாம் இந்தியாவில் எத்தனையோ கோயில்களுக்கு போய் வேணும். ஈழத்து கோயில்களிலே இது சக்தி பீடங்களில் ஒன்று, 51 தலங்கள் சக்தி பீடங்கள். சக்தி பீடங்கள் எப்படி என்று கேட்டால், தட்சனுடைய மகளாக உமையம்மையார் பிறந்து தாட்சாயணி என்ற பெயரை பெற்றார். அந்த பெயரோடு அவள் திருவனுக்கு சிவனுக்கு திருமணம் முடித்திருந்த காலத்திலே தட்சன் சிவனை அவமதித்து சிவனை அழைக்காமல் ஒரு யக்ஞம் யாகம் செய்கின்றான். இந்த காலத்துல பாட்டி வைப்போம் இல்லையா, சில பேரை கூப்பிடாம அந்த மாதிரி. அந்த ஜாகத்துக்கு அழைப்பு இல்லாத பொழுதிலும் தன் தந்தை வீட்டுக்கு போக வேண்டும் என்று தாட்சாயணி போகின்றாள். சிவன் சொன்னவர் போக வேண்டாம் என்று ஆனாலும் போகின்றாள். அங்கே அவமதிக்கப்படுகின்றாள். அவமதிக்கப்பட்டவுடன் தன் உயிரை நீத்துக் கொள்ளுகின்றாள் என்று வரலாறு. தன் அந்த உடம்பை நீத்துக் கொள்ளும், உயிரை அல்ல உடம்பை நீத்துக் கொள்ளுகின்றாள். தட்சனுடைய மகள் என்ற தாட்சாயணி என்ற பெயர் எனக்கு வேண்டாம். அந்த உடலை சிவன் எடுத்து தாண்டவம் ஆடுகின்றார். தாண்டவம் ஆட அந்த உக்கிர தாண்டவம் தாங்க முடியவில்லை உலகத்திலே. அப்போ மகாவிஷ்ணுவானவர் தன்னுடைய சக்கரத்தை அனுப்பி அந்த உடலை அறுத்து அது 51 இடங்களிலே துண்டு துண்டாக விழுந்தது. அவன் சக்தி பீடங்கள், காஞ்சியில் இருக்கிற காமாட்சி, மதுரையில் இருக்கிற மீனாட்சி, காசியில் இருக்கிற விசாலாட்சி, அது மாதிரி ஈழத்திலே இருக்கிற ஒரே ஒரு சக்தி பீடம் இந்த நாகபூஷணி அம்மன். 51 சக்தி
2: பீடங்கள்.
1: அப்ப எங்களுக்கு அந்த பாடல் பெற்ற தலங்களான திருக்கேதீஸ்வரன் திருக்கோணேஸ்வரம் எப்படி முக்கியமோ, நான்கு முனைகள்ல இருக்கிற தலங்களான நகுலேஸ்வரம், மற்றது முன்னேஸ்வரம், திருக்கேதீஸ்வரம், மற்றது திருக்கோணேஸ்வரம் எப்படி முக்கியமோ, அதே மாதிரியாக இந்த நயினை நாகபூஷணி அம்மனும் மிகவும் முக்கியமானது. நடுவில் இருக்கிற கதிர்காமம். அப்ப இன்னைக்கு நாங்கள் தலம் ஜாத்திர போவார்கள். இன்றைக்கு நாட்டு நிலைமை கொஞ்சம் பயணத்துக்கு உதவுவா இருப்பதனால நிச்சயமாக இந்த தலங்களை பார்க்காவிட்டால் பிறவி பயன் இல்லை.
2: இல்ல டாக்டர், நீங்க சொல்லும் பொழுது இந்த நைனை நாகதீவு அம்பாளை நினைத்து சில வரங்கள் வேண்டி அதை நிறைவிட்டு போய் அவர்கள் அங்கே அந்த இதை நிறைவு செய்கிற இதுகளை எனக்கு வரலாற்றில் ஓரளவுக்கு
1: என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய தாய் வழி விதத்திலே அவர் குலதெய்வம். என்னுடைய தாய் வழி பாட்டினருக்கு பேரே நாகலிங்கம், தாய் வழி பாட்டியாருக்கு பேரே நாகம்மா. அவர்களுடைய வாழ்க்கையிலே நாகத்தினுடைய தரிசனம் அவருடைய வாழ்க்கையில முக்கிய நிகழ்வுல வரும். என்னுடைய பேத்தியார் தாயினுடைய தாயார் அம்மம்மா அவர்களுடைய மரண காலத்திலே நாகபாம்பு வந்து அவருக்கு தரிசனம் கொடுத்தது. ஒருவரும் இல்லாத நேரத்திலே முன்னாலே வந்து 20 முன்னாலே பாம்பு நின்று படம் எடுத்து ஆடியது. அப்ப படம் எடுத்து ஆடுவதில்லை பாம்பு, பொதுவாக ஆக்கள் இல்லாம ஒரு ஒரு ப்ரொவோகேஷன் இல்லாம பாம்பு படம் எடுக்காது. அது நடந்தது. அப்ப அன்று இரவு எல்லாரும் வந்து பாம்பு வந்துட்டு சொல்லி வீடு முழுக்க தேடினா பாம்பு இல்ல. அதே மாதிரியாக என்னுடைய தாயாருடைய திருமண நாளிலேயும் கூட பாம்பு வந்திருந்தது குத்து விளக்கிலே.
2: அப்ப அவருடைய
1: அதே மாதிரியாக கற்பமுற்றிருக்கின்ற காலத்திலேயே நான் கருவித்திருந்த காலத்திலேயே என்னுடைய தம்பியார் கருவிட்டிருந்த காலத்திலேயும் நாக தரிசனம் கிடைத்திருக்கின்றது. இப்போ அவர் இருக்கிறது நியூசிலாந்து நாடு, அங்க பாம்பே கிடையாது. அப்ப என்னண்டு அவருக்கு தரிசனம் கிடைக்கிறது, கிணவில வாரா நாக தரிசனம் அவருக்கு கிணவிலே வருது. அப்ப இது சக்தி வாய்ந்த அம்பாள், நீங்கள் பிடித்துக் கொண்டால் அவள் பிடித்துக் கொள்வாள், பார்த்துக் கொள்வாள்.
2: உண்மையில் இவற்றையெல்லாம் நாங்கள் அடிக்கடி உங்களுக்கு ஞாபகப்படுத்துவதற்கு காரணம், பெரும்பாலான எங்களுடைய வருங்கால சமுதாயத்திற்கு இந்த கோயில் பெருமைகள், அதனுடைய மகத்துவம், பெருமை, அதனுடைய தொன்மை மிக முக்கியம்,
1: முக்கியமானது.
2: அப்ப இவ்வாறான இதுகளில் நாங்கள் அவர்களுக்கு நாங்கள் இந்த இதை செய்திகளை கொண்டு செல்ல வேண்டும், அதுதான் எங்களுடைய முக்கிய கடமை. அந்த ஒரு இதுல நாங்கள் ஏதோ
1: விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் நிகழ்த்தியிலே பல விளையங்களை கலந்து கொள்கின்ற பொழுது எமது தாயகத்து கோயில்களிலேயே மிகவும் பழமையான கோயில், பெருமையான கோயில், இன்றைக்கு அது 100 கோடி ரூபாய் செலவிலே திருக்குடவுள
2: பெரியார்கள்
1: 9 அடுக்கு கோபுரம், 9 கலசங்கள் கொண்டது, அதை பார்க்கவே மெய்சிலிருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த அந்த அந்த மகிமை, அந்த பெருமையை நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். சந்தர்ப்பம் கிடைக்கிற பொழுது அந்த மண்ணிலே போய் ஓய்ந்து வணங்கி அந்த அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும்.
2: உண்மையிலே இந்த மாதிரியான ஒரு நிகழ்விலே பல அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் டாக்டர். இந்த விஷயத்தில் நான் ஒன்று இன்றைய கேள்விப்பட்டேன். அதாவது வந்து நீங்கள் இந்த இன்டர்நெட்ல, அதாவது மின்வலையில இருந்து இப்படியான விஷயங்களை இன்னொருவருக்கு நீங்கள் லிங்க் பண்ணி தொடர்பு படுத்த முடியாத ஒரு நிலைமை, ஒரு இப்போ ஒரு சட்டம் ஒன்று அவர்கள் கொண்டு வர இருக்கிறார்கள், அதை பற்றி கேள்விப்பட்டீர்களா?
1: ஆமா, அமெரிக்காவிலே இந்த இணையதளத்தில் இருக்குது. அதாவது வந்து என்னங்க, அந்த காப்புரிமை, அதாவது இன்ஃப்ரிஞ்ச்மென்ட் ஆஃப் தி காப்பிரைட்ஸ் இருக்குது இல்லையா, அப்ப பொதுவாக இந்த விஷயங்களுக்கு இருக்காது. பொதுவாக திரைப்படங்கள், அவர்களுடைய பாடல்கள், அவைகளை காப்பிரைட் இல்லாமல், அவருடைய அனுமதி இல்லாமல் போட இருக்காது. ஒரு விதத்திலே அது தேவை என்று சொன்னால், பாடலை, ஒரு பதிவை, ஒரு கலை நிகழ்ச்சியை உருவாக்குவோர் ஒரு தன்னுடைய உழைப்பை, உதிரத்தை கொட்டி வேர்வையை சிந்தித்தான் அதை உருவாக்குகின்றது. திரைப்படங்கள் கூட எத்தனை பேருடைய உயிரை பணியம் வைத்து தான் எடுக்கப்படுகிறது. அப்ப அவற்றை நாங்கள் இலவசமாக எடுப்பதென்பது அவ்வளவு நியாயம் இல்லை.
2: ஆனால் இப்ப பாருங்க,
1: இதை கேள்விப்பட்ட உடனேயே என்னுடைய இணையதளத்திலே கூட திருவருட்செல்வர் படத்திலே வருகின்ற சம்பந்தருடைய ஒரு காட்சி, சம்பந்தர் வெப்பரும் சந்திருக்கிற காட்சியினது சிறு பகுதி இருந்தது. அப்ப நான் இப்ப சொல்லி இருக்கிறேன், அது எடுத்து விடுங்கள். ஏனென்றால் அது மிகவும் பழைய படமா இருந்தாலும் புராண படமா இருந்தாலும் கூட அதுல பேர விவரத்தை போடாமல் என்றால் அது அவருடைய அனுமதி இல்லாமல் நாங்கள் போடப்பா, சட்டத்துக்கு பயந்தல்ல, நியாயம் ஒரு தர்மம் ஒன்று இருக்கு.
2: சரி, ஆனா ஒன்று டாக்டர், இன்னொன்று நாங்கள் யோசிக்க வேணும். இப்ப பாருங்க, இந்த வலை, மின் வலையில் போய் நாங்கள் எவ்வளவு விஷயங்களை அறிந்து கொள்கிறோம், சரியோ? அப்ப எங்களுடைய அந்த ஒரு பரந்துபட்ட அறிவுக்கு பலருக்கும் உபயோகமானது. இப்ப இந்த விக்கிபீடியாவை அவர்கள் தடை செய்து விட்டார்கள் என்று கேள்விப்படுகிறேன். இப்ப விக்கிபீடியா இது வந்து ஒரு தகவல் பரிமாற்ற வலைப்பதிவு நிலையம் என்று நாங்கள் கொண்டாலும், அதையும் இவர்கள் தடை செய்தால் அது எங்களுடைய அந்த அறிவு வளர்ச்சியை தடை செய்கிறதாக நாங்கள்
1: தடை செய்வதல்ல, அதற்கு ஒரு ரெகுலேஷன் கொண்டு வருவோம். இப்ப ஃப்ரீ சர்வீஸ் நிறைய இருக்குது, இன்டர்நெட் சர்வீஸ் நாங்கள் இலவசமாகத்தான் பாவிக்கின்றோம். ஆகவே இதற்கு ஒரு இந்த ஃப்ரீ சர்வீஸ் தன்மை வந்து தொடர்ந்து இருக்காது என்றுதான் என்னுடைய ஊகம். வருங்காலத்திலே நாங்கள் இணையதளத்துக்கும் சரி, மின்னஞ்சலுக்கும் சரி, ஏதாவது ஒரு பதிவு செய்து கட்டணம் செய்திருந்தா தான் பாவிக்கக்கூடியதா இருக்கும். ஆனபடினாலதான் அந்த விடயத்தை அவர்கள் அப்படி கொண்டு வருகிறார்கள் என்று நான் ஊகிக்கின்றேன்.
2: இனிமேல் அப்படி செய்ய முடியாத ஒரு நிலைமை வரும்,
1: காலத்தோடு மாறிக்கொண்டு வருகின்ற பொழுது அது வரும்.
2: வரும்,
1: ஆனால் அவர்கள் சொல்லுவதிலே ஒரு நியாயம் இருக்கு.
2: அது நாங்கள்
1: இல்லாவிட்டால் யாராவது தர்மவான்கள், பணம் படைத்தவர்கள் ஸ்பான்சர் பண்ணி விடலாம்.
2: அப்படி செய்யலாம்,
1: அப்படி செய்யலாம். ஏன்னா விக்கிபீடியா கன காலமாக மக்களுடைய ஆதரவுக்காக நெடுக ஆதரவு கரம்
2: கேட்டு
1: அப்ப அந்த அளவுக்கு இல்லாவிட்டால் அவர்களே ஒரு கட்டணத்தை இதில் விடுவதால் அதை தவறு இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும்.
2: என்னவோ அதை நாங்கள் அதை பற்றியும் அடிக்கடி நாங்கள்
1: பார்த்துக் கொள்ளவோம். மேலும் இந்த விஞ்ஞானம் மெஞ்ஞானம் விஞ்ஞானம் நிகழ்ச்சியிலே அடுத்த விடயத்துக்கு
2: வணக்கம்.
3: வணக்கம்,
2: சொல்லுங்கம்மா.
3: மிஸ் ஆலந்து ரமணி பேசுறேன். இருவருக்கும் வணக்கம்.
2: வணக்கம்.
3: அந்த சக்திபீடம், 64 சக்திபீடம் என்று சொல்கிறார்கள், எது 51 என்று நீங்க சொல்றீங்க?
1: 64 என்ற மரபு உண்டு, 51 என்ற மரபும் சொல்லுகின்றார்கள்.
3: சரியானது எது என்று தெரியலையா?
1: ரெண்டு விதமாகவும் சொல்லலாம், அதுல பிரச்சனை இல்லை.
3: சரி சரி, மற்றது இந்த அஞ்சு பூதா, இதுல சிவலிங்கம் வந்து நிலத்துக்கு ஏகாம்பரேஸ்வரர் கோயில்னு சொல்லினா, திருவாரூர்ல வன்மீகநாதரன் சொல்லினா எது சரி?
1: ரெண்டு விதமாகவும் சொல்லலாம். திருவாரூர் காஞ்சிபுரத்திலே ஏகாம்பரநாதர் சுவாமி, அது அந்த இந்த பம்ப நதியிலே உமையம்மையாரே மனநிலாலே லிங்கம் சாபித்து வழிபட்டது. அப்ப அந்த ஆறு பெருகி வருகின்ற பொழுது உமையம்மையார் அந்த லிங்கத்தை பிடித்து தழுவினார் என்ற வரலாறு. இன்றைக்கும் அந்த லிங்கத்திலே அவர் அந்த வளையல் தடம், கையினுடைய வளையல் தடமும், மற்றது அம்பாளுடைய மார்பு தடமும் அந்த லிங்கத்திலே இருக்குது. அந்த லிங்கத்துக்கு அபிஷேகம் கிடையாது, ஏனென்றால் மண் அப்ப கவசம் போட்டு வைத்திருக்கிறார்கள். இது காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற லிங்கம். ஆகவே மண்ணால் அமைந்த லிங்கம், பிருதிவி லிங்கம், மண் தலம். திருவாரூரிலே இறைவன் தன்னுடைய பக்தர் சுந்தரனுக்காக ஒரு இரவு பறவையாருக்காக தூது போகின்ற சுந்தரர் திருவட்டியூர்களை வந்து சங்கலியாரை திருமணம் செய்து மீண்டு வந்த பொழுது பிறவையார் அவருக்கு வீட்டு கதவு திறக்க மறந்து விட்டார். அப்ப சப்தர் தங்கி இருக்கிற பொழுது இரவிரவாக ரெண்டு பக்கமும் தூது இந்த தன்னுடைய கால் தோய அந்த திருவாரூர் வீதியிலே அந்த புழுதியிலே இறைவன் முன்னும் பின்னுமாக பல முறை நடந்து
2: போகின்ற
1: போய் கடைசியாக உள்ள காட்சியை காட்டித்தான் பிறவையார் ஒப்புக்கொள்ள வைத்தார். அப்ப இறைவன் மண்ணிலே தன் கால் தோய பல முறை பக்தனுக்காக நடந்ததினாலே அது மண்ணுக்குரிய தலம் பிருதிவி தலம். இதே மாதிரியாக மன்னார் லிங்கம் அமைத்த இன்னொரு தலம் வந்து ராமேஸ்வரம். அங்கே சீதா பிராட்டியர் ராமனுடன் சேர்ந்து மன்னாலே லிங்கம் அமைத்திருக்கிறார்கள். அங்கேயும் கபசம் போட்டிருக்கிறார்கள், நேரடி அபிஷேகம் கிடையாது. பானலிங்கம் கொண்டு வர சென்ற அனுமன் வர பிந்தியதினாலே அந்த மண்ணினாலே லிங்கம் சாபிக்கப்பட்டது. ராமர் வழிபட்ட இடம் ராமேஸ்வரம், அங்கே இருக்கிற லிங்கம் ராமலிங்கம். திருவாரூரையும் சொல்லுவார்கள், மற்றது காஞ்சிபுரத்தையும் சொல்லுவார்கள்.
3: நன்றி,
2: நன்றி.
1: எங்களுடைய வினாக்கள் நிறையவே
2: இருக்கு. டாக்டர், நீங்கள் சென்ற முறை நாங்கள் இந்த தமிழினுடைய வாரம் என்று சொல்லி, தமிழ் மாதம் என்று சொல்லி சில விஷயங்களை நீங்கள் எடுத்து கூறினீர்கள். இங்கே ஒரு அன்பர் கேட்கிறார், முருகன் அகத்தியருக்கு தமிழை போதித்தார் என்பது உண்மையா? அப்படியானால் தமிழ் கடவுளால் உருவாக்கப்பட்ட மொழியா?
4: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
5: புண்ணியாஜல மத்கதர்சித துதா மூர்த்தி பிரசன்ன சிவ சோமஸ்வத்குண சேவிதோ மிருகதர பூர்ணஸ்தமோமோசக வேத புட்கரலட்சிதோ பவதி சேத் ஆனந்த பாதோ நிதி பாகல்யேன விஜம்பதே சுமனதாம் மிருத்திஸ்ததா ஜாயதே. தர்மோ மே சதுரங்கிரி சதுரங்கிருக சுஜரிதா பாபம் விநாசம் கதம் காமக்ரோதமதாதய விகலித காலா சுதா விஸ்ருதா ஞானானந்த மகோததி சுபலிதா கைவல்யநாதே சதா மான்யே மானச புண்டரீ கனகரே ராஜாவதம் பேஸ்திதே. தியந்திரேண வசோகடேன கவிதா குல்யோபகுல்யம் க்ரமே ஆனீ தைத்த சதா திவசரிதாம்போராசி திவ்யாமதை கிருத்கேதாரயுதாஸ்த பக்திகலமா சாஃபல்யமதன்வதே துர்பிஷ்டான் மம சேவகஸ்ய பகவன்னே விஸ்வேஷ விதிக்குதா. சௌந்தர்லஹரி பிரகரணத்தில் பகவத்பாதா பகவானுடைய ஒரு ஸ்வரூபத்தையும் அவரிடத்துல இருக்கக்கூடியதான பக்தியானது மனவாளுக்கு எப்படிப்பட்டதான ஒரு ஆனந்தத்தை கொடுக்கறது, அவளை நல்ல வழியில விட்டு அவ மக்களுக்கு மனசாந்தியை கொடுக்கறதுங்கிற தத்துவத்தை அழகா பிரதிபாதனம் பண்ணியிருக்க. அதுல அமிர்த மதனம் பண்ணும் பொழுது சந்திரன், சிந்தாமணி, காமதேனும், கல்பவருஷம், இப்படி பல பொருள்கள் உண்டாச்சு. ஆனா மனசு எனக்கூடியதான மத்தோட சாஸ்திரங்கள் எனக்கூடியதான கடலை கடைஞ்சோமையானால் அங்கே கிடைக்கிறது ஒண்ணுத்தான், பரமேஸ்வரனுடைய பொற்பாதங்கள். ஆனா அந்த பரமேஸ்வரனுடைய பொற்பாதங்களை பார்த்த பிறகு எத்தனை நீங்க வந்ததோ அமிர்தம் போதினிருந்து என்னென்ன வந்ததோ அதுக்கெல்லாம் ஒன்னே சமாதானம், இது ஒண்ணு போரும் அத்தனையும் கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி அதுல ஒவ்வொன்னா அதோட ஒப்பிடுற. சந்திரனுக்கும் பரமேஸ்வரனுக்கும் ஒப்பிட்டு சொன்னார் பழைய ஸ்லோகத்துல. அந்த பரமேஸ்வரன் எப்படி கேட்பார், புண்ணியாஜல மார்க்க தர்சித சுதா மூர்த்தி, இந்த ஜென்மாவில் இந்த பரமேஸ்வரனுடைய பக்தி உங்களுக்கு வரணுமையானால் சிவாங்கிற இரண்டு எழுத்து உங்க தொண்டையிலிருந்து வெளியில வரணுமையானால் பிராக் புண்ணியாசல மார்க்கதர்சித சுதாமூர்த்தி பல பிறவிகளில் புண்ணியம் பண்ணியிருக்கணும். அப்பத்தான் அந்த நாமமானது வெளியில வரும். புண்ணியம் எப்படி மலை போன்றதான புண்ணியங்கள் பண்ணியிருக்கணுமா? ஏன் இல்லைன்னா அந்த பரமேஸ்வரனுடைய நாமாவோ அவருடைய எண்ணமோ மனசுக்கு வராது. உலகத்துல மனுஷால் பாருங்க, அவளுக்கு எந்நேரமும் காசு சம்பாதிக்கிறதுக்கு வாழ்க்கை நடக்கிறதுலயே பொழுது போறது. அதுக்கு மேல பகவன் நாமாவை நினைக்கணும் எனக்கூடியதான எண்ணமே வருவதில்லை. ஏதோ கோவிலில் போதல்னா கன்னத்துல போட்டு போயிட்டே இருக்கான். அது எந்த கோவில்னு கூட பாக்கிறது இல்லை. ஏன் சுவாமி? டைம் இல்லைங்கிறான், அலைஞ்சுட்டு இருக்கான். அவனுக்கு இங்குங்கும் அறையிறது என்னுடைய முயற்சியினாலேயே நான் எல்லாவற்றையும் அடைவேன் எனக்கூடியதான எண்ணத்துல இருக்கான். முயற்சி வேண்டியதான், ஆனா அந்த முயற்சி இந்த ஜென்மம் அவன் நமக்கு பலனை கொடுக்கணுமே ஆனால் பகவத் அனுகிரகம் வேணும். பகவான் வந்து எல்லா வேலையும் பண்ணாம என்னை மட்டும் துதித்துக் கொண்டதுன்னு என்னைக்குமே சொல்லலை அவர். எக்கரோசு எஜ்ஜோசு எதிராசு ராசிமா, நீங்க எதை பண்ணினாலும் அதை என்னுடைய எண்ணத்துல பண்ணுங்க, எனக்காக கொடுக்கறதாக பண்ணுங்க. அவ்வளவுதானே தெரிஞ்சிருக்கார். இருந்தாலும் அவரை மட்டும் நம்ம நினைக்கிறது இல்லை. அவரை நினைக்கிறதுக்கு என்ன வேணும்? எது இருந்தால் நினைக்க முடியும்? பிராக்புண்ணியர மார்க்க தர்சித சுதாமூர்த்தி, அமிர்த பெருக்கு, அமிர்தஸ்வரூபமா இருக்கிறவர் பிரசன்ன சிவா. நாம் யாரு வழிபடுவோமோ அவருக்கு நம்ம இடத்துல இருக்கக்கூடியதான வீக்னஸ் இருக்கப்படாது. நமக்கு எப்படி இருக்க மனசுல கொந்தளிப்பு இருக்கு, நமக்கு என்ன இருக்க எப்ப பார்த்தாலும் அசுபமான நிலைகள் இருக்கு, மனசுல கவலை கோபம் காமம் குரோதம் பயம் இப்படி எல்லாம் இருக்கு. இவைகள்லாம் ஒரு இடத்துல இல்லை. பிரசன்ன சிவஹா, தெளிவான மனசோட இருக்க. பிரசாதே சர்வதுக்கானாம் ஹானிரஸ்ய உபஜாயதே, பிரசன்ன சேதசோகி ஆசு புத்தி பரியவ திட்டதே அப்படின்னு பகவத்கீதையில. மனசு தெளிவா இருக்குமே ஆனால் சந்தோஷம் வரும், சாந்தி வரும். எங்க பரமேஸ்வரன் எப்பொழுதும் தெளிவா இருக்காராம், பிரசன்னஹா. அதோட இல்ல சர்வ மங்கள ஸ்வரூபம், எப்பவும் எதை பார்த்தாலும் மங்களானாம் ச மங்களம், எல்லா மங்களுக்கும் இருப்பிடமாக இருக்கிறவர் பிரசன்ன சிவா. சோம சத்குண சேவிதா, அம்பாளோடைய இருக்க. சோன உமையா சகிதா சோமா, அம்பாளோட இருந்துட்டு இருக்கார். சோமஹா சத்குண சேவிதா, எப்பொழுதுமே நல்ல குணங்கள்னால சேவிக்கப்பட்டுள்ளார். நல்ல குணங்கள் இருக்கக்கூடியதான மனுஷியல்னால சேவிக்கப்படுறார். எத்தனை பேர் அந்த நல்ல குணங்களோட மனசாந்தியோட சாந்தமான ஒரு ஸ்வரூபத்தோட புலன்களை அடக்கி மனசை அடக்கி பொறுமையோடு இருந்து கொண்டு எல்லா குணங்களும் சேர்த்து அவரை சேவிக்கிறார். சத்குண சேவிதா முருகதரா, கையில மானை வச்சுருக்கார். எதுக்கு? மான் போல நம்ம மனசு ஓடுறது, ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்குது. மானுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா டக்குன்னு ஓடி போய் இதை பிடிக்கும், மெல்லமா நடக்கிறதே கிடையாது, எப்ப பார்த்தாலும் ஓடுறதாது. அதே போலதான் நம்ம மனசு ஏதாவது ஒண்ணு நினைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது ஆகலையா ஆகலையே ஒரே கவலை. அதானே போறது, இத்தனை நாள் நினைக்கலையே, இப்பதானே நினைச்சிருக்கேன், ஆனா அதை நினைச்சதுன்னா அது ஆயிடும் நமக்கு அப்படின்னு மனசு ஓடுறதோ இல்லையா? அந்த ஓடும் மனசை நிறுத்த வைக்கக்கூடியதான சக்தி நமக்கு இல்லை. அந்த சக்தி பகவானுக்கு இருக்க. ஆகையால் உங்க மனசை தன் கையில வச்சுருக்கேன். முருகதரா, மான் எப்படி ஓடுறதோ அந்த ஓடக்கூடியதான மானுடைய ரெண்டு பின்காலையும் கையில வச்சுருக்க, அப்பவும் அது ஓடுறது. இது முன்னி முயற்சி பண்ணிட்டு தான் இருக்க, சிவனுடைய கையில இருந்தாலும் முயற்சி பண்ணிட்டு இருக்க, ஆனா பரமேஸ்வரன் அதை ஓட விடாம பிடிச்சிட்டு இருக்கார். முருகதரா பூர்ணஸ்தமோ மோசகா, பரமேஸ்வரர் அனுகிரகம் இருக்குமே ஆனால் நமக்கு சுலபமாக கிடைக்க வேண்டியது என்ன? அஜ்ஞான நாசம். அதான் போக மாட்டேங்குது. இந்த புஸ்தகம் படிக்கிறேள், அந்த புஸ்தகம் படிக்கிறேள், அதை கேட்கிறேள், இது கேட்கிறேள், கேட்க கேட்க சந்தேகம் தான் இருக்கு. அஜ்ஞானம் போகணும். அந்த அஜ்ஞானம் எதனால போகும்? பரமேஸ்வர அனுகிரகத்தினால. பூர்ணஸ்தமோ மோசக சேத புஷ்கர லட்சிதோ பவதி சேத, மனசு எனக்கூடியதான ஆகாசத்து அந்த பரமேஸ்வரனை நீங்க பார்ப்பேளையானால், பரமேஸ்வரன் அகப்படுவேயானால், சேத புஷ்கர லட்சிதோ பவதி சேத், அப்பொழுது என்ன ஆகும்? பரமேஸ்வரன் ஒரு கணம் நீங்க பார்த்தேளையானால் அதுக்கப்புறம் என்ன ஆக போறது? ஆனந்த பாதோநிதி, நமக்குள்ள இருக்கக்கூடியதான ஆனந்த பெருக்கு, ஆனந்த கடல், இருக்கு, நம்ம அதை கவனிக்கிறதே இல்லை. வீட்டு பக்கத்திலேயே வீடு வச்சுட்டு இருக்கான், அவன் என்னடானா வீட்டுக்குள்ள இருந்தானே ஃபேன் போட்டு இருக்கான், கதவெல்லாம் மூடிட்டு. அவன் என்ன பண்றது, அழகான காத்து வரணும் இல்லையா, ஆனா அதை பண்றது இல்லை, கதவெல்லாம் இழுத்து மூடிடுறான், உள்ள ஃபேன் போட்டுனா அதுக்குள்ள இருந்தது. அதே மாதிரி தானே நம்ம இருந்துட்டு இருக்கோம், உள்ள அமிர்த கடல் இருந்த போதிலும் ஆனந்த கடல் இருந்தாலும் அதை நம்ம அனுபவிக்கலை. ஏன்ன, அங்க இருக்குங்கிறதே தெரியாது. அப்படி இருந்துட்டு இருக்கார். ஆனா ஒரு கணம் உங்க மனசுல அந்த பரமேஸ்வரன் தோண தொடங்கினாரேயானால், அவருடைய ஒரு தரிசனம் ஒரு க்ஷணம் ஏற்படுமேயானால் என்ன ஆனந்த பாதோ நிதி பிரகல்பேன விஜரும்பதே. பௌர்ணமி அன்னைக்கு அந்த சந்திரன் உதித்ததுமே சமுத்திரமானது எப்படி பொங்கி வழியறதோ, அலைகள் மோதறதோ, அதே போல நம்ம மனசுல ஆனந்தமானது தொடங்க ஆரம்பிக்கும். ஆனந்த பாதோ நிதி பிரகல்பேன விஜரும்பதே, பிரகல்பமாக ஆனந்தமாக கர்வமாக நமக்கு தோண தொடங்கும். பிரகல்பேன விஜரும்பிதே, அது மட்டும் இல்ல, சுமனச அம்ருத்திஸ்ததாஜாயதே, தேவதைகளுடைய எண்ணங்கள் எதிர்க்கும். சுமனசுன்னு தேவதைகள்னு ஒரு அர்த்தம். அதே போல நல்ல எண்ணங்கள் நம்ம மனசுல எப்பொழுதும் யாருக்காவது உதவி கொண்டே இருக்கணும், நல்லவர்களுக்கு உதவணும், நம்மளால முடிஞ்ச சகாயம் பண்ணி கொண்டே இருக்கணும், ஏதாவது ஒரு தானம் பண்ணணும், அவளுக்கு நல்ல வார்த்தையை பேசணும், பகவன் நாமாவையே சொல்லி கொண்டிருக்கணும். இப்படிப்பட்டதான எண்ணங்கள் உதிக்குமா, சுமனசக விருத்திஸ்ததாஜாயதே அப்படின்னு நம்ம வாழ்நாளில் ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு கணமும் நாம என்ன நல்லது பண்ணுவோம் பண்ணுவோம் அப்படின்னு மனசு தோடக்கூடும் அப்படின்னு அந்த சந்திரனோட ஒப்பிட்டு சந்திரனுக்கு இருக்கக்கூடிய தர்மங்கள் எல்லாம் அதே பதங்கள்னால பரமேஸ்வரனை சொன்னதான ஒரு வைபவம் இதை நேற்று பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த பரமேஸ்வரன் நமக்கு தோண தொடங்கினதுமே என்ன ஆறதுன்னு, இனிமேல தர்மமானது நான்கு கால்கள்லையும் நடக்கும். குருதயுகத்துல தர்மம் நாலு விதமாகவும் இருந்தது, துவாபர யுகத்துல அதுக்கப்புறம் திரேதாயுகத்துல மூணு பாதங்களோட தர்மம் இருந்ததுதான், துவாபர யுகத்துல ரெண்டு பாதங்களோட தான் இருந்ததா, கலியுகத்துல ஒரே ஒரு பாதத்தை தான் இருக்கு அப்படின்னு பாகவதாதி கிரந்தங்கள் சொல்றது. அந்த தர்மமானது பரிபூர்ணமாக நம்மளால நடத்த முடியலை, தர்மமானது அப்படி கொஞ்சம் கொஞ்சமா க்ஷீணமாயிட்டு வருது. கலியுகத்துல 1/4 தான் தர்மம் இருக்குன்னு சொல்ற. அந்த தர்மமானது எப்பொழுது நீங்க பரமேஸ்வரனை தியானம் பண்ண தொடங்கினீங்களோ, பரமேஸ்வரனுடைய ஒரு சாட்சாத்காரம் ஒரு நினைப்பு உங்க மனசுல ஏற்பட்டதோ, அப்பொழுது உங்களிடத்துல தர்மம் நாலு கால்லையும் நடக்க ஆரம்பிக்கிறது. தர்மத்துக்கு நாலு கால் என்ன, தத்தவசௌஜம் தயா சத்யம் இதி பாதாக்ருதே யுகே. நாலு பாதங்கள் தர்மத்துக்கு என்ன, தபஹா தபஸ் பண்றது, சௌச்சம் சுத்தமாக இருக்கிறது, தயா பொறுமையோடு இருக்கிறது, நாலு பேருக்கு சகாயம் பண்றது, சத்தியம் உண்மையை பேசுறது எனக்கூடியதான பாதாகிருதே யுகே, இது குருதயுகத்துல இருந்தது. அதர்மாம்ஸ்தயித்ரய பக்னா, அதனால என்ன ஆயிடுதுன்னு, இந்த அதர்மம் வளர்ந்து வளர்ந்து அதனுடைய மூணு பாதங்கள் உடஞ்சு போயிடுதான். எது ஒன்னு கர்வம், ஸ்மயம் அதிகமான ஒரு கொழுப்பு, சங்கல்பம் நான் இது பண்ணணும் அது பண்ணணும்னு வேற கெட்ட எண்ணங்கள்ல மனசு போறது, அதுக்கப்புறம் மதம், மனுஷியாளுக்கு நான் அதை அடைஞ்சு விட்டேன் இதை அடைஞ்சு விட்டேங்கிற ஒரு ஈகோ, இதனால என்ன ஆயிடுதுன்னு, அந்த சத்தியத்தினுடைய அந்த தர்மத்தினுடைய நான்கு பாதங்கள்னால இந்த மூணும் அழிஞ்சு போயிடுது. இப்ப என்ன இருக்கு, சத்தியம்ங்கிறது ஒண்ணத்தான் இருக்கு, உண்மையை பேசினோமையானால் அது எப்பொழுதும் சாஸ்வதமான ஒரு தர்மம். உண்மையை பேசுறதுங்கிறது எப்பொழுதும் எல்லோரும் அனுஷ்டானம் பண்ணலாம், அந்த உண்மையை பேசுறதுங்கிற ஒரு தர்மம் மட்டும்தான் கலியுகத்தில் இருக்கு. மீதி மூணு தர்மங்கள் தபஸ் யார் பண்றா பாருங்க, ஆவணி ஆவட்டம் வரப்போறது, அடுத்த நாள் காயத்ரி ஜபம், அன்னைக்கு 1000 காயத்ரி ஜபம் பண்ணணும். அது அது என்ன, அன்னைக்கு என்ன என்னைக்கோ ஒரு நாள் நம்ம பண்றது கொஞ்சம் விட்டு போச்சுன்னா அதுக்கு பிராயச்சித்தமா, அன்னைக்கு நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம், அன்னைக்கு தான் 1000 பண்ணணும், மீதி நாளுக்கு 10 பண்ணினா போடுறோம்னு நினைச்சுட்டு இருக்கோம். நியாயமா தினந்தோறும் 1000 பண்ணணும், ஏதோ இந்த கணக்கில் மிஸ்டேக் ஆகி ஏதோ ஒன்று ரெண்டு குறைஞ்சி போயிடுதுன்னா அது பூர்த்தி பண்றதுக்காக அன்னைக்கு 1000 பண்ணணும்னு வச்சுட்டு இருக்கோம். இப்போ விவகாரம் என்ன ஆயிடுதுன்னு, தபஸுங்கிறதே போயிடுது எல்லோரும். பழைய நாளில் ஸ்திரீகள் கூட பாட்டு பாடு, எத்தனையோ பாட்டு வந்திருக்கோம், சமையல் பண்ற காலத்துல இருந்து ஆரம்பிச்சு ஏதோ பகவான் நாமாவ கீர்த்தனம் ஸ்தோத்திரங்கள் பண்ணிட்டே இருப்பா. இப்ப ஸ்தோத்திரங்களுக்கு ஸ்தோத்திரம் கிளாஸுக்கு போய் தான் ஸ்தோத்திரம் கத்துக்கிறான். என்ன போயிடுறது, அம்மாவே எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருந்தா. இப்ப ஸ்தோத்திரங்கள் யாருக்கும் வரல. இந்த தபஸ் பொழுது பார்த்தேல, தபஸ்னா என்ன அர்த்தம், பகவான் இடத்திலேயே நம்ம மனசு நிறுத்தி வைக்கிறது. இது ஜபம், பகவன் நாமாவை சொல்றது, பகவான் இருந்த திருப்புகழ தேவாரம் இவைகள்லாம் படிக்கிறது. அவர்கள் அப்பப்பொழுது ஞாபகம் வச்சுக்கலாமோ இல்லையா, ஒன்றும் கிடையாது. தபஸ் போயிடுது. சௌச்சம், சௌச்சம்னா ஆச்சாரம், அடுத்ததாக இருக்கக்கூடியதான தர்மம் ஆச்சாரம். சுத்தமா இருக்கணும், காலம்பரம் எழுந்து ஸ்நானம் பண்ணி மடியாக இருந்துட்டு பகவான் நாமாவை சொல்லிக்கொண்டு பகவானுக்கு படைச்சு அவருக்கு ஏதோ ரெண்டு புஷ்பம் போட்டு படுக்கைகளையும் விழுப்பையும் தொடாம இருக்கணும்னு ஒரு சம்பிரதாயம் இருந்து, சாப்பிட்ற வரைக்கும் பற்ற பதார்த்தங்களை தொடமாட்டா, எப்பொழுதுமே பகவன் நாமாவளியே இருந்துட்டு இருந்தா நம்ம பெரியவர்கள்லாம். இப்ப நம்ம என்ன பண்றது, ரொம்ப பேர் குளிக்கிறதே இல்லை, ஆபீஸுக்கு போயிட்டு சாயங்காலம் வந்து குளிக்கிறோங்கிறோம். இது சுத்தமாக தானே இருக்கணும், எல்லாம் ஆனப்புறம் ஒரே தரம் குளிக்கிறோங்கிறோம். நிறைய பேர் ஸ்திரீகள் எல்லாம் சமையல் ஆனப்புறம் குளிக்கிறோங்கிறான். அது ஏன் காலம் அப்படி மாறி போயிடுது, எதுக்கு சார் குளிக்கணும், இதை சுத்தமாகத்தானே இருக்கும், வீடு முழுக்க ஏசியாகத்தானே இருக்கு, வேட்டே கோட்டலையே ஏன் குளிக்கணுங்கிறார். அவளுக்கு என்ன சொல்றது, இப்ப இந்த சுத்தமா இருக்கிறது மட்டும் இல்லை, ஆச்சாரமான ஹைஜின் மட்டும் இல்லை, அதுக்கு மேல ஒரு தத்துவம், உங்க மனசும் சுத்தமா இருக்கணும். மனசு சுத்தமா இருக்கிறதுக்கு நீங்க இவைகள்லாம் பண்ணணும். ஆகையால் அது அடுத்தது, அது ரெண்டாவது சௌச்சம், மூணாவது தயை. தயாங்கிறது என்ன, இன்னொருத்தருக்கு நம்ம உதவணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், நம்ம விட கீழே இருந்து கஷ்டப்பட்டு

வெளியில அது போட்டு. அதே போலயே நம்ம எல்லா பிராணிகளுக்கும் காலமே அன்னத்தை விடுறதுமே கொஞ்சம் அன்னத்தை எடுத்து மேலோட பாகத்தை காக்காவுக்கு போடுவா. சாதாரணமா ஒரு சம்பிரதாயம் இருந்தது. யாராவது சன்னியாசியோ இல்ல பிச்சைக்காரனோ வந்தா இல்ல பிரம்மச்சாரி வந்தானா அவருக்கு அன்னம் இடணும். இப்படி எல்லாம் இருந்தது. இப்ப நீங்களே 32வது ஃபுளோர்ல இருந்து எந்த பிச்சைக்காரன் வரப்போறான் வந்து உங்களுக்கு எங்க கேட்க போறது? ஒண்ணு கேட்கலையே, நமக்கு அந்த வழக்கமே போயிடுது. பாருங்க, சிராந்த தினத்துக்கன்னு அந்த பிண்டங்கள்ல எங்க வைக்கிறதுன்னு இப்ப பெரிய ப்ராப்ளம் வந்துருக்கு. அதனால என்னடா சார்ந்தத நம்ம வீட்டுல பண்ண வேண்டாம், எங்கேயாவது ஒரு இடத்துல யாரோ பண்ணிட்டா அவளுக்கு காசு கொடுத்துருவோம். காரணம் என்ன? இந்த ப்ராப்ளம் பசுமாடே கிடையாது. அன்னைக்குன்னு பார்த்து எங்கேயும் டெய்லி ஆத்துக்கணும்னு அப்படியே சுத்திட்டு இருக்கோம். அன்னைக்குன்னு பார்த்தோம்னா ஒரு பசுமாடும் வராது. என்ன பண்றது? அந்த அன்னத்தை நான் என்ன பண்றதுன்னு கவலைப்படுறா ரொம்ப பேர். ஏன் நாலு பேர் நல்லது பண்ணணும் பண்ணணுங்கிற எண்ணம் இருக்கணும். பசுமாட்டுக்கு ஆகாரத்தை கொடுக்கணும், எறும்பு மதுரை பிராணிகளுக்கு ஆகாரத்தை கொடுக்கணும். நம்மகிட்ட கீழே இருக்கிறவாள், கீழ் நிலையில இருக்கிறவாளுக்கு நம்மளால முடிஞ்ச சகாயம் பண்ணணும். நல்லா படிச்சவாளுக்கு, நல்ல வழியில இருக்கிறவாளுக்கு சகாயம் பண்ணணும். இப்படிங்கிறத தய, கஷ்டப்படுறவாளுக்கு எல்லோருக்குமே உதவி கொண்டு இருக்கணும் என கூடியதான அது ஒரு தர்மம். இப்படி தபஸ்ங்கிற ஒரு தர்மம், சௌச்சம்ங்கிற ஒரு தர்மம், தயாங்கிற ஒரு தர்மம், அதுக்கு மேல சத்தியம்ங்கிற ஒரு தர்மம். இப்படி நாலு தர்மங்களும் குலதெய்வத்தில் இருந்தது. அதர்மாஸ்தைத்ரயோ பக்னாஹ, இந்த அதர்மத்தினால என்ன அதர்மங்கள் வந்திருக்குன்னு அந்த மூணு பாகங்கள், மூணு பகுதிகள் கெட்டு போயிட்டுதான். என்ன? ஸ்மய சங்கல்ப பயை மதைஸ்தவா. ஸ்மயம் கர்வம், சங்கல்பம் எல்லா காசும் எங்கிட்டயே வந்துடணும், எல்லாமே நான் ஒத்தந்தான் சௌக்கியமா இருக்கணும், இப்படிப்பட்டதான ஒரு எண்ணம். அதே போல மதை கொழுப்பு, நான் அது பண்ணிவிட்டேன் இது பண்ணிவிட்டேன் அப்படிங்கிற ஒரு அகங்காரம், இவைகள்னா அந்த மூணு பகுதிகள் தர்மம் போயிடுதுன்னு சாஸ்திரம் சொல்றது. ஆனா இந்த பகவான் நீங்க நினைச்ச மாதிரி தர்மோமே சதுரங்கிரிகா சுச்சரிதா. ஹே பரமேஸ்வரா, உன்னை நினைச்ச மாத்திரத்தினால என்ன ஆச்சுன்னு நாலு பாதங்களோட இருக்கக்கூடியதான தர்மத்தையும் அனுஷ்டானம் பண்ணினா போல ஆயிடுச்சு. என்ன தர்மோ ரட்சதி ரட்சித, காப்பாற்றப்பட்டதான தர்மமானது நிச்சயமாக நம்மளை காப்பாற்றும். ராமச்சந்திரமூர்த்தி காட்டுக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்ட. பிதிருவாக்கிய பரிபாலனும் பிதா சொல்லவே இல்லை. ஆனா விவகாரம் என்ன? கைகேயி தான் சொன்னான், உன்மட்ட சொல்றதுக்கு பயப்படுறாரப்பா. ஆனா விஷயம் விடத்தான் ரொம்ப கவலைப்பட்டார். எங்கிட்ட சொல்றதுக்கு அவர் விஷத்தை குடின்னு குடிப்பேனே, சமுதிரத்துல விழுந்து விழுவேனே, நெருப்புல இறங்குன்னு இறங்குவேனே, நான் என்னிடத்த என் அப்பாவுக்கு பயம், ஏன் இப்படி ஆயிடுது? இருந்தாலும் நீங்க சொன்னேள் போறோம், அப்பா நினைச்சான்னு சொல்றேள், நான் போறேன், இப்பவே போறேன்னு கிளம்பிட்ட. ஆனா ஒரு வார்த்தை கேட்ட, சீதாதேவிட்ட சொல்லணும், அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு போகணும்னு. ஆனா இன்னைக்கே போகணும், நீ போறதுக்குள்ள நீ போனாதான் அப்ப ஜாதம் சாப்பிடுவான்னு சொல்லிட்டான். எப்படி இருக்கு பத்தேடா? கடைசியில என்னாச்சுன்னு, அம்மா கிட்ட போறார், நமஸ்காரம் பண்றார், போயிட்டு வரேன்னு. இந்த கைகேயி சொல்ற, நீ பிறக்கிறத விட நீ பிறக்காம இருந்திருக்கலாங்கிற. என்னன்னர், நீ பிறக்காத வரைக்கும் 60,000 வருஷம் எனக்கு ஒரே கவலை தான். என்னன்னர், குழந்தைகள் இல்லை, யார் பார்த்தாலும் என்னை பார்த்து ஒரு மாதிரி குழந்தைகள் பெற்றுக்கலன்னு ஒரு கவலைப்பட்டு விஷன் இருப்பா. அது ஒன்று தான் யாராவது சொல்வாரோட மனசுல ஒரு கவலை இருந்தது. இப்ப என்னாச்சுன்னு, குழந்தையும் பிறந்து அது நல்ல குழந்தையாவே இருந்து ஊர்ல இருக்கிறவா எல்லோரும் நல்லவர் நல்லவர்னு சொல்லிட்டு கடைசியில எனக்கு மட்டும் கிட்டாரு அந்த குழந்தை போயிடுத்துனா எப்படி கவலை? 16 வருஷங்கள் நீ இல்லாம நான் எப்படி இருப்பேன்? இத்தனை நாள் என்ன நினைக்கிறேன், என் ராமனுக்கும் ஒரு நாளுக்கு பட்டாபிஷேகம் நடக்கும், அன்னைக்கு அவர் சௌக்கியமா இருப்பார், அதை பார்த்துட்டு இருக்கணும்னு நான் நினைச்சேன். இப்ப நீ காட்டுக்கு போயிட்டே ராஜ்யம் இல்லைன்னு நினைக்கிறதே, இதை நினைச்சா என்னால தாங்க முடியல அப்படின்னு சொல்லி நான் உன்னோட வரேன்ட்டேன். அம்மா வர வேண்டாம், அதுக்குள்ள ஸ்திரீ தர்மம் இல்லை, ஆத்துக்காரர் எங்க இருந்து அங்கே போய் அவரை சேவை பண்றதுதான் ஸ்திரீ தர்மம் அப்படின்னு சொல்லி போயிட்டு வரேன், நமஸ்காரம் பண்ற. அப்பொழுது எம் பாலயசு தர்மம் துவம், என்ன சொல்ற, எந்த தர்மத்தை நீ விடாம கடைபிடிக்கிறையோ அந்த தர்மம் உன்னை காப்பாத்து. சரே, சதே ராகவ சார்தூலா, ஹே ராகவ சார்தூலா, ராகவ வம்சத்திலேயே ரகுவம்சத்திலேயே ரொம்ப பெரியவனே, அப்படிப்பட்டதான தர்மம் உன்னை விடாது, கைவிடாது, தைரியமா போயிட்டு வாங்குற. இந்த வார்த்தை யார் சொல்வார்?
இப்படிப்பட்டதான கவலை இருக்கிற

0: சந்தர்ப்பத்திலையும் சொல்லணும்னா அந்த ஸ்திரீனுடைய மனசை பார்க்கணும். நானும் உன்னோட வருவேன்னு சொன்னான், என்னால உயிரோட இருக்க முடியாதுன்னு சொன்னான், ஆனாலும் நீ தர்மத்தை காப்பாற்றணும், பத்ரசிஷ்யர்களுக்காக இங்க இருக்கணும்னு ஒரு வார்த்தை சொன்னதுமே என் கடமையை நான் ஒரு நாளும் மாற விட மாட்டேன். ஆனாலும் அந்த குழந்தை மேல இருக்கிற அபிமானம் உன் தர்மம் உன்னை காப்பாற்றும் அந்த எண்ணம் இருக்கணும். நமக்கெல்லாம் அந்த தர்மத்தை நம்ம அனுஷ்டானம் பண்ணினோமே ஆனால் ஒரு நாளும் கெடுதல் வராது. ஆகையால் அப்படிப்பட்டதான நான்கு விதமான தர்மங்களும் இன்னைக்கே எனக்கு வரும். ஏன் ஏ பரமேஸ்வரா உன்னை நினைச்சது மேல தர்மோமே சதுரங்கிரி கசுச்சரிதா. அதுக்கப்புறம் பாபம் விநாசம் கதம். பாபம் இருக்கே, எந்த காரியத்தை எடுத்தாலும் அதை முடிக்க முடியாம ஒரு இடையூறு வருது. நல்ல காரியம்னு எதை ஆரம்பிச்சாலும் ஒரு விக்னம், தினந்தோறும் முடிக்கணும் முடிக்கணும்னு ஆரம்பிக்கிறோம், அன்னைக்கே அதை நடத்த முடியல. சில காரியங்கள் இப்படி போயிட்டே இருக்கு. இது காரணம் என்ன? நிறைய பாபம் இருக்கு. மற்ற காரியங்கள் எல்லாமே பண்றோம், ஆனா இன்னைக்கு சாஸ்நாமம் வாஜிக்கிடம் அப்படின்னு ஆச்சிட ஆரம்பிக்கிறப்ப யாரோ இதற்கு வர கரண்ட் போயிடுறது அதுல, இல்ல வச்ச புஸ்தகம் எங்கேயோ காணாம போயிடுது, புத்தகம் வேண்டாமனு படிக்க ஆரம்பிச்சான், ரெண்டு லைன் ஆனவரும் ஏதோ ஒரு டவுட் வருது. எத்தனை கவலைகள், அதுலயும் குடும்பத்துல சொல்லவே வேண்டாம். இதுக்கெல்லாம் காரணம் இந்த பாபம். ஆனா பரமேஸ்வரன் நினைச்ச மாத்திரத்தினால ஹரா ஹரா ஹரான என்ன அர்த்தம்? என்னுடைய பாபத்தை திருடிட்டு போ, ஹிருஞ்சு ஹரணேங்கிற சாது, பாபத்தை அழிப்பாய், பாபத்தை திருடி விடுவாய், அதான் ஹரதீன்னு. அப்படிப்பட்ட ஹரணாத் ஹரஹா, நம் பாபத்தை ராஜம் பண்ணுகிறார். பாபம் விநாசம் கதம். சரி, இந்த பாபங்கள் புகட்டும். பாபங்கள் எப்பவோ பண்ணின பிறகுதானே அது பாபம்னு வந்தது. கெட்ட செயல்களை பண்ணினோம், அதனால பாபம் வந்தது. அந்த பாபமானது பரமேஸ்வர தியானத்தினால் போகிவிட்டது. ஆனா இப்ப பாபம் பண்றதுக்காக சில பேர் இருக்காள் நம்ம இட்டைய, நம்மள பாப வழியிலேயே தள்ளுறதுக்காக. காம குரோத மதாதயா, காமம் குரோதம் மதம் இவைகள்லாம் முன்னால அதர்மத்தை நாசம் பண்றதுக்காக சொன்னேனே. ஸ்மய சங்கல்பதை மதைஸ்தவா, அவைகள்லாம் ஸ்வயம் சங்கல்பம் மதம் இவைகள்லாம் கொடுக்கக்கூடியதான காம குரோத மதாதயா. காமம் இது வேணும் அது வேணும் அது வேணும் ஆசை எல்லாம் இருந்தாலும் மறுபடியும் மறுபடியும் ஆசை, ஆசை எப்பவுமே போக மாட்டேங்கிறது. அது வேணும் இது வேணும் எத்தனை இருந்தாலும் இன்னும் முடியவே இல்லை அப்படி ஆசைகள். அதுக்கப்புறம் குரோத, ஆசை தடப்பட்டதுமே அடுத்ததாக கோபம். யாரு மேலேயே கோபம், நான் வேணும்னு சொன்னா இவன் வேணும்னு முன்னுக்கு வரானே, நான் கேட்டதே உங்களுக்கு கேட்கணும். சின்ன குழந்தைகளுடைய தர்மம் வயசானாலும் போகல, கோபம் வரும். எந்த வார்த்தை சொன்னாலே பாம்ப காலால மெதிச்சு விட்டா அது எப்படி புஷ்ன்னு எழுந்துக்குமோ அது மாதிரிதான் மனுஷன் எழுந்துக்கிறான். கொஞ்சம் வேண்டாமா? பதாகைத சர்பான்னு ராமாயணத்துல கால் பட்டதான பாம்பானது எப்படி புஷ்ன்னு மேல வருதோ அது மாதிரி என்ன டக்குன்னு கோபம் வருது மனுஷனுக்கு. ஏதாவது ஒண்ணு சொன்னா ஒரு ரெண்டு செகண்ட் இது என்னன்னு யோஜனை பண்ணி அப்புறம் பேசப்படாதவா? இல்ல, யார் ஒண்ணு சொன்னதுமே கை ஓங்கி விடுறான், அடிச்சு பண்ணுன்னு பண்ணலாமா? அந்த கோபம் வந்து குருத்தோகன்யா குரு நபின்னு, கோபம் வந்தானா குருவா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் தலையில கல்ல போட்டு கொண்டு போட்டுட்டான் அப்படின்னா மனுஷியால் பிரவர்த்திக்கிறான். வாட்சிய அவாட்சியம் நவித்தியதே, எந்த வார்த்தையை பேசணும் எந்த வார்த்தையை பேசப்படாது எனக்குடையதான டிஸ்கிரிமினேஷனே இல்லாம போறது சார் கோபம் வந்த மனுஷியனுக்கு. ஆகையால் முதல்ல நம்ம என்ன பண்ணணும், கோபம் வரும் பொழுது பேசறத நிறுத்தணும். கோபம் வந்தா டக்குன்னு பேசறத நிறுத்துங்கோ, அதுக்கப்புறம் பார்த்துப்போம். எந்த வார்த்தையும் வாயில இருந்து வரப்படாது கோபம் குறையிற பரியந்தம். அப்ப கோபம் என்ன தானா போயிடும்னு வேற வழி இல்லை. ஆனா கோபம் வர்றதுக்கு முன்னால இன்னொருத்தர விஷப்படுறோம் பார்த்தேடா, இந்த விஷ பிறகு அந்த வார்த்தையை திரும்பி நீங்க எடுத்துக்க முடியாது. ஆகையால் காமக்ரோத மதாதய, தெரியாம நமக்குள்ள நமக்கு ஒரு கர்வம் வந்திருக்கு. நான் வசத்தி, எல்லாரோட வசத்தி, எங்கிட்ட நிறைய பணம் இருக்கு, எங்கிட்ட அழகு இருக்கு, நான் நன்றாக பாடுவேன், எல்லாரோட வசத்தி, எங்கிட்ட காசு இருக்கு, இப்படி எல்லாம் நினைச்சுக்கிறேன் பார்த்தேளா, இது தப்பு. காமக்ரோத மதாதய விகலிதா. பரமேஸ்வரன் வந்ததே முதல்ல என்ன பண்றாரு, இவளை விரட்டி அடிக்கிறார். நான் இருக்கிற இடத்துல இவர்கள் இருக்கப்படாது, ஆகையால் உங்க மனசுல வந்ததுமே முதல்ல என்ன பண்றாரு, இவளை விரட்டு, காமக்ரோத கதாதமதாதய விகலிதா. பிறகு காலாக சுகாவிஷ்கிருதா, என்ன காலங்களும் என்ன நல்லதாக போயிடுது, சுகாவிஷ்கிருதா இன்பத்தை வெளிப்படுத்துகின்றதான காலங்களாகவே போயிடு. எந்த காலமும் எதை நினைச்சாலும் மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதான காலமாக அமையிறது. ஒரு காலத்துல என்ன ஆயிடுச்சுனா, எது வந்தாலும் கஷ்டமா இருந்தது, இப்ப எது வந்தாலும் எல்லாம் பகவானுடைய செயல்னு ஆரம்பிச்சுட்டான். துன்பம் வந்ததா பகவானுடைய செயல், இப்படி ஆரம்பிச்சுட்டான். காலாஸ்வகாவிஷ்கிருதா ஞானானந்த மகௌஷதி சுபலிதா கைவல்யனா தேசதா. இந்த சிவபக்தி வந்ததுமே இதுக்கு என்ன ஒரு பிரயோஜனம், நம்ம அறியாமலேயே வந்த பிரயோஜனம் என்ன, நமக்கு மகான்களுடைய சங்கம் வந்து சேர்றது, மகான்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்தது. அவ இத்தனை பக்கத்துல தான் இருந்தா, அவளை கவனிக்கல நம்ம. ஆனா இவருக்கு இவ்வளவு தெரியும், இதை பார்க்கணும், இவர்கிட்ட தெரிஞ்சுக்கணும் எனக்குரியதான எண்ணம் இல்லாமலேயே பல வருஷங்கள் போச்சு. ஆனா இந்த சிவபக்தி, சிவனுக்கு ஒரு பில்வத்தை போட்டு பூஜை பண்ணினேள், அவருக்கு தும்ப போட்டு போட்டேள், என்ன சுவாமி லாபம் வந்திருக்கு அப்படின்னு கேட்டா, ஞானானந்த மகௌஷதி சுபலிதா, ஞானம் ஆனந்தம் எனக்குரியதான கொடிகள், அழகான கொழுதை கொடிகள், ஓஷதின்னு கொடின்னு அர்த்தம், மரம் கொடிகளுக்கெல்லாம் சேர்ந்து ஓஷதின்னு பேர். ஆனா ஓஷதின்னு இப்ப இருக்கிறவா எல்லாரும் என்ன மருந்துன்னு வச்சுருக்கா, மருந்து மூலிகைங்கிற அர்த்தத்துல தான் அதை உபயோகப்படுத்துறான். ஆனா சம்ஸ்கிருதத்துல ஓஷதின்னு சொன்னா உஷதாகேங்கிற தாத்துல இருந்து வந்தது, கொடிகள் மரங்கள் செடிகள் எல்லாத்துக்குமே ஓஷதின்னு பேரு. அந்த எப்படி ஞானானந்த மகௌஷதி, ஞானம் ஆனந்தம் எனக்குடையதான இந்த மரங்கள் எல்லாம் சுபலிதாக நன்றாக பழுக்க ஆரம்பிச்சது. மகான்களுடைய சேர்க்கை இருந்தாலும் அவ சும்மா இருக்க மாட்டான், அனாவசியமான ஊர் ரொம்ப பேச மாட்டான், அவ எப்பொழுதும் பகவன் நாமாவைத்தான் சொல்லிட்டு இருப்பார், சாஸ்திர விஷயங்களைத்தான் சொல்வான். என்னடா அவளுடைய வழக்கம் அது, இப்ப என்னாச்சுன்னு அவர்கிட்ட போனாலே ஏதோ இப்படித்தான் பேசிட்டு இருக்கேன். நமக்கோ மற்ற விஷயங்கள்லாம் நம்ம மனசு விட்டு அகந்து போயிடுது. முதல்ல தான் கொஞ்சம் கஷ்டம், ஒரு நாலு கிளாஸ் வர வரைக்கும் ரொம்ப கஷ்டம், ஒண்ணுமே புரியல சார், சொன்னத்தையே சொல்றார் சார், என்னவோ சொல்லிட்டு இருக்கார் சார். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு, அந்த பிசாச்சு உங்களை புடிச்சுட்டு கொடுத்துனா சனி ஞாயிறுனா இங்க வந்தாகணும். புரிஞ்சிருந்தோ புரியல, யாருக்கு என்ன புரிஞ்சது, மீதி எல்லாம் புரிஞ்சிருத்தா, நமக்கு எக்கனாமிக்ஸ் புரிஞ்சதா, பேப்பர்ல விஷயம் நியூஸ் புரிஞ்சதா, எண்ணிக்கை பார்த்தாலும் யாரோ பிராணம் வாங்கிட்டான், இதேதான் அவன் சூசைட் பண்ணிட்டான், 22 பையன் கொல்லப்பட்டான், ஒரு அம்மாவை கொண்டுபிட்டான், இதே தான் விவகாரம். அது என்ன எது புரிஞ்சுடலா, ஒன்றும் புரியலையே, மற்ற விஷயங்கள் புரிஞ்சுதா, ரூபி டிவேல்யூ ஆறுது, 42 பைசா ஏறித்தான், எவ்வளோ ஏறித்தேன் நமக்கு என்ன, பெட்ரோல் ஏறித்து ஏன் ஏறுறது யாருக்கும் தெரியல.
1: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Namah Shivaya. Shaivam.org இன் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 6 தரிசனங்கள். தலைப்பு நியாய பாதகிருத்யா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
3: ஸ்ரீ குருப்யோ நமஃ. ஹரி ஓம். ஓம் விதாய ஹிருதி விஸ்வேஷம், விதாய குரு வந்தனம், பாலானாம் சுகபோதாய க்ரியதே தர்க சங்கிரஹ. அன்பே வெத்ரேக திருஷ்டாந்த ரஹிதோ அனுபசம்ஹாரி. 3வது வகையான ஹேத்வாபாசம், முதல் அந்த அனுபசம்ஹாரி அனைகாந்திகம் அப்படின்னு சொல்லி சொன்ன அந்த ஹேத்வாபாசம், அந்த அனுபசம்ஹாரி ஹேத்வாபாசம் வந்து 3 வகைன்னு சொல்லி சொல்லியாச்சு. ஒரு மாதிரி இல்ல, 3 வகையா இருக்கு அப்படின்ட்டு. அதுல 3வது வகை ஃபர்ஸ்ட் சாதாரணம், அடுத்தது அசாதாரணம், இது 3வது வகை அனுபசம்ஹாரி அப்படின்ட்டு. என்னது அன்பய வெத்திரேக திருஷ்டாந்த ரஹித, நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் உதாரணம் கொடுக்க முடியாம இருந்ததுன்னா அது அனுபசம்ஹாரி சர்வம் அனித்யம் பிரமேயத்துவாத் இதி. அத்ர சர்வஸ்யாபக்ஷத்வா திருஷ்டாந்தோ நாஸ்தி. சர்வம் அனித்யம், எல்லாமே அனித்யம். ஏன்? பிரமேயத்துவா, விஷயமானதுனால அப்படின்ட்டு. எல்லாமே உலகத்துல இருக்கிற எல்லாமே அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. எல்லாமேன்னு சொன்னதுனால எத்த எத்த இந்த மாதிரி இருக்கோ தத்ர தத்ர அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. எத்த எத்த இந்த மாதிரி இல்லையோ தத்ர தத்ர அந்த மாதிரி இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. புரியுதா? எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. எங்கெங்கெல்லாம் இல்லையோ அங்கெங்கெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்? அன்வயமாவும் வெதிரேகமாவும் திருஷ்டாந்தம் கொடுக்கணும்னா சர்வம்ங்கிறதுல சர்வத்தை தவிர வேற ஏதாவது உலகத்துல இருக்கணும். சர்வம் எல்லாமே வந்துடுது, அதை தவிர வேற ஒண்ணுமே இல்ல உலகத்துல. அதனால உதாரணமானது கொடுக்க முடியாது. அப்போ நேர்மடையாகவும் எதிர்மடையாகவும் எங்க உதாரணமானது கொடுக்க முடியாதோ ஒரு விஷயத்துக்கு அந்த மாதிரியான ஹேத்துக்கு ஹேத்வாபாசுக்கு அனுபசம்ஹாரின்னு பேரு. சரி, கேவலான்வை கேவலான்வைனி அதிவியாப்தி வாரணாய அன்வைதி. அன்பய வெத்திரேக்கி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கேவல அன்பையில போயிடும், அதனாலதான் அன்பய அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லியிருக்கு. அன்பே வெத்திரேக திருஷ்டாந்த உரைத்தக கேவல வெத்திரேக்கி நீ அதிவியாப்தி வாரணா வெத்திரேக்கி தி கேவல வெத்திரேக்கியில போயிடக்கூடாது அப்படின்றது சொன்னா வெத்திரேக்கின்னு சேர்த்திருக்குங்க. அத்தேதி உபதர்ஷித அனுமான இத்தியர்த்த அத்த அப்படின்னு சொல்லி சொன்னது என்னது? இந்த சொல்லப்பட்ட உதாரணத்தை சர்வம் அனித்யம் பிரமேயத்துவா அப்படின்னு சொல்லிடத்த அப்படின்னு அர்த்தம். சொன்னப்பட்ட உதாரணத்துல அப்படின்னு அர்த்தம், ஹேத்துல அப்படின்னு அர்த்தம். சாத்தியபாவது வியாப்தோ ஹேத்து விருத்த, ரெண்டாவது வகையான ஹேத்துவாபாசம், இது விருத்தம் அப்படிங்கிற ஹேத்துவாபாசம். என்ன சொல்றாங்க? சாத்தியபாவத் வியாப்த ஹேத்துர் விருத்த, சாத்தியபாவத் வியாப்த ஹேத்துர் விருத்த. அன்பே திருஷ்டாந்தம் இல்லாதாகவும் வெதிரேக திருஷ்டாந்தமாகவும் இல்லாதாகவும் இருந்ததுன்னா அதுக்கு அனுபசம்ஹாரின்னு பேரு. இப்ப அடுத்த என்னது? சாத்திய அபாவ அப்படின்னா சாத்தியமானது அபாவமா இருக்கிற வியாப்தம், வியாப்தி எது இருக்கோ அப்படிப்பட்ட வியாப்தி, அப்படிப்பட்ட ஹேத்து. சாத்தியபாவ வியாப்தி அப்படின்னு சொல்லி சொன்னா சாத்தியபாவ நிரூபித வித்தியேக வியாப்தி, சாத்தியபாவ வியாபிக்கி பூத அபாவ பிரத்தியோகித்வம் அப்படின்ட்டு எல்லாம் டெக்னிக்கல் டேர்ம்ஸா யூஸ் பண்றாங்க. சரி, விருத்தம் லட்சியத்தி சாத்தியத்தி, விருத்தம் சொல்லி சொன்னா என்ன? சாத்தியம் சொல்லி சொன்னா சத்ஹேத்து வாரணாய சாத்தியபாவ வியாப்தி சாத்தியத்தி அபாவேதி. சத்ஹேத்து உள்ள லட்சணம் போகாம இருக்கிறது கோசம் சாத்தியபாவம் வியாப்தம் சாத்தியம் அபாவம் எல்லாத்துக்கும் கொடுக்கறது. சரி, அசம்பவ வாரணை வியாப்தியேதி, அசம்பவம் சாத்தியபாவ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டனா சாத்தியபாவ ஹேத்துன்னு சொல்லி சொல்லிட்டனா சாத்தியமானது இல்லாது அப்படின்னா அசம்பவ ஹேத்து. அந்த ஹேத்து அபாவத்துக்கு போகாம இருக்கிறது கோசம் நீங்க என்ன சொல்றீங்க? வியாப்த அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கீங்க. உதாரணம் என்ன அப்படின்னு கேட்டா சப்தோ நித்ய கிருதகத்வாத், சப்தோ நித்திய, சப்தமானது நித்தியம். ஏன் அப்படின்னா சப்தத்துவாத்து இல்ல, சப்தத்துவாத்தனா வேற ஹேத்துவாசம் போயிடுது. சப்தமானது சபக்ஷத்திலையும் இல்ல விபக்ஷத்திலையும் இல்ல, சப்தத்துவம் சப்தத்துவம் மாத்திரம் இருக்கு. அதனால அது அசாதாரண அணைக்கு அந்திக்கத்துல போயிடும். அதனால இங்க என்ன? சப்தோ நித்திய, சப்தமானது நித்தியம். ஏன்? கிருதகத்துவா, உண்டு பண்ணப்படுவதா, சப்தமானது உண்டு பண்ணப்படுது. ககாரோ அயம் ககாரோ நஷ்டம் அப்படின்ட்டு, ககாரம் உண்டாருது ககாரம் நஷ்டம் ஆறுது, ககாரம் இருக்கிறது ககாரம் நஷ்டம் ஆறுது. ஒரு சப்தம் உண்டாருது இருக்கு அழியிறது. அப்போ சப்தமானது உண்டு பண்ணப்பட்டது அப்படிங்கறதுனால நீங்க என்ன சொல்றீங்க? சப்தம் நித்தியம் அப்படிங்கிற கிருதகத்துவாத் அப்படிங்கிற ஹேத்து. உண்டு பண்ணப்பட்டது எப்பவுமே எதிர்கிருதகம் தத்தது அனித்யம்ங்கிற சிம்பிள் நியாய பிரகாரம் கண்டன ஆயிடும். அதனால என்ன சொல்றாரு? கிருதகத்துவம் ஹி நித்தியத்துவ அபாவேன அனித்யேன வியாப்தம். கிருதகத்துவம்னு சொல்லி சொன்னா எத்யத் கிருதகம் தத்தத் அனித்யங்கிற வியாப்தி மூலியமாக நிராகரிக்கப்படுறது. அதனால சாத்தியபாவ வியாப்தி, சாத்தியமானது நித்தியம்னு நிரூபிக்கப்பட நிரூபிக்க போறீங்க நீங்க. ஆனா கிருதகமானது எதுவுமே நித்தியமா இருக்க முடியாது, அதனால அது தப்பான ஹேத்துவாபாசம். தப்பா ஹேத்துவாபாசம் அது தப்பான ஹேத்து. கிருதகம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நித்தியம்னு நிரூபிக்க முடியாது. கிருதகம்னாலே அனித்யம் தான் அது. அதனால சாத்தியபாவது வியாப்தி இருக்கு, கிருதகம் தத்தது அனித்யம்னு சொல்லி ஒரு வியாப்தி இருக்கு. எதை நிரூபிக்கிறதுக்கு? சாத்தியத்தோட இன்மையை நிரூபிக்கிறதுக்கு. சாத்தியம் என்னது? நித்தியம். நித்தியத்தோட இன்மை நித்தியமின்மை. நித்தியமின்மை எப்படி நிரூபிக்கிறது? ஒரு வியாப்தியினால. என்ன வியாப்தி? ஏத்யத் கிருதகம் தத்தத் அனித்யம், எது செய்யப்படுகிறதோ அது அனித்யம் அப்படின்னு. சிம்பிள், புரியுறதா? சாத்தியம் நித்தியம் அப்படிங்கிறது. சப்தத்தை நித்தியம் நிரூபிக்க போறீங்க. சப்தம் பக்ஷம், நித்தியம் சாத்தியம். அந்த நித்தியத்தோட சாத்திய அபாவம் என்னது? நித்திய இன்மை. நித்தியன்மையை நிரூபிக்கிறதுக்கு வியாப்தி என்னது? எதெல்லாம் செய்யப்பட்டதோ அதெல்லாம் அனித்யம் அப்படின்ட்டு. அதனால சாத்தியாபாவ ஹேத்து எது இருக்கோ அதுக்கு பேரு விருத்தம். சத் பிரதிபக்ஷ துவாரணாய சதித்தி போத்தியம், சத் பிரதிபக்ஷ பின்னி போத்தியம். சத் பிரதிபக்ஷத்து லட்சணம் போயிடாம இருக்கிறதுக்கோசரம் நீங்க பண்ணோம் சத் பிரதிபக்ஷ பின்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இங்க கிருதேதி கிருத்த அப்படின்னா காரியத்வாத் இத்தியர்த்த, எத்யத் கிருதகம்னு சொல்லி சொன்னா காரியம் அப்படின்னு, கிருதகத்வம் அப்படின்னா காரியத்துவம் அப்படின்னு அர்த்தம். அனித்யத்வேன வியாப்தம் இது கிருதகத்வம் என்னாவது அனித்யத்வேன வியாப்தம், கிருதகத்வம் அப்படின்னு சொல்லி சொன்னா அனித்யத்வம் அப்படின்னு ஆயிடுறது. அதனால அனித்யத்வனால சூழப்பட்டதுனால அது வியாபிக்கப்பட்டதுனால எத்யத் கிருதகம் தத்தது அனித்யம் அப்படிங்கிற நியாயத்தினால வியாப்தியினால என்னாவது வியாப்தி பவதி ஏவ ததைதி பாவக, இந்த மாதிரி வியாப்தியினாலாவது நிராகரிக்கப்பட்டதா இருக்கிறதுனால இது ரெண்டாவது வகையான ஹேத்து விருத்த ஹேத்து. நீங்க நித்தியம்னு நிரூபிக்க போடுறீங்க ஆனா ஹேத்துனால அது நித்தியம்னு நிரூபிக்கப்பட முடியாம போச்சுன்னா அது விருத்தம். அடுத்தது எஸ்ய சாத்தியபாவ சாதகம் ஹேத்வந்தம் வித்யதே சத் பிரதிபக்ஷ, யதா இங்க சத் பிரதிபக்ஷ பின்னஹ அப்படின்னு சொல்லி சொல்லணும்னு சொல்லி சொன்னாங்க. ஏன் சத் பிரதிபக்ஷ பின்னம் அப்படின்னு சொல்லி சொல்லணும்னா இங்க சொல்லியிருக்கு சாத்தியபாவ சாதகம், இங்கேயும் சாத்தியபாவம், இங்க வியாப்தி இங்க சாதகம், வேற ஒரு ஹேத்து அங்க வியாப்தி இங்க ஹேத்து. அதனால ஹேத்வந்திரம் சாதகம் ஹேத்வந்திரம் வித்யதே சாத்தியபாவ ஹேத்து அங்க வியாப்தி இங்க சாதகம் ஹேத்வந்திரம் வித்யதே சத் சத் பிரதிபக்ஷ சப்தோ நித்ய ஸ்ரவணத்துவா சப்தத்துவது சப்தமானது நித்தியம், ஏன் ஸ்ரவணத்துவா அது கேட்கப்படுவதால் சப்தத்தன்மை போல சப்தத்தன்மையும் கேட்கப்படுறதா இருக்கிறதுனால சப்தமானது நித்தியம் அப்படின்னு நிரூபிக்கிறீங்க நீங்க. ஆனா சப்தோ அனித்யா காரியத்வா கடவது அப்படின்னு இன்னொரு பிரமாணமானது நிராகரிக்கிறது. நேரடியா இன்னொரு தர்க்கத்தை வச்சு நீங்க நிராகரிக்க முடியும் சப்தமானது அனித்யம், ஏன் காரியத்துவாது கடவத்து காரியமா இருக்கிறதுனால பானை மாதிரி அப்படின்னு ஒரு தர்க்கத்தை வச்சு அதே தர்க்கத்தை நீங்க அடிக்க முடியும். சப்தமான நித்தியம் சப்தத்துவாத்துன்னு சொன்ன அதே தர்க்கத்தை நீங்க இன்னொரு தர்க்கத்தை வச்சு நிராகரிச்சிட்டீங்கன்னா வேற பிரமாணத்தை வச்சுண்டு இல்ல இன்னொரு ஹேத்து வச்சுண்டு நிராகரிச்சிங்கன்னு சொல்லி சொன்னா அது சத் பிரதிபக்ஷ. பின்னாடி வேற பிரமாணத்தை வச்சுண்டு நிரூபிச்சிங்கன்னா அது ஆசிரியா சித்தம் சுரூபா சித்தம். அதனால இங்க சத் பிரதிபக்ஷம் எப்படிப்பட்டது வேற ஹேத்து வச்சு நிரூபிக்கிறீங்க, இன்னொரு தர்க்கம் கொடுக்குறீங்க அதுக்கு. நீ என்ன தர்க்கம் கொடுக்குறீங்க அதுக்கு எதிர்க்க நான் இன்னொரு தர்க்கம் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு தர்க்கம் கொடுக்குறீங்க அப்படி கொடுத்தீங்கன்னா அது சத் பிரதிபக்ஷம். சத் பிரதிபக்ஷம் லட்சியத்தி சாத்தியதி எஸ்ய ஹேதோஹோ சாத்தியபாவஸ்ய சாதகம் சாத்தியபாவஸ்ய அனுமாபகம் ஹேத்வந்தரம் பிரதிபக்ஷோ ஹேதுஹு வித்யதே ச ஹேதுஹு சத் பிரதிபக்ஷ இத்யர்த்த. அதாவது எந்த ஹேத்துவானது நீங்க எந்த ஹேத்துவை கொடுத்திருக்கீங்களோ அந்த ஹேத்துவை நிராகரிக்கிற மாதிரியான வேற ஒரு ஹேத்துவானது இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா வேற ஒரு நியாயமானது இருந்ததுன்னு சொல்லி சொன்னா அது சத் பிரதிபக்ஷம். நீங்க எந்த ஹேத்துவை வச்சுட்டு ஒரு நியாயத்தை நிரூபிக்கிறீங்களோ அந்த ஹேத்துவை விட்டுட்டு வேற ஒரு ஹேத்துவை வச்சுட்டு அந்த நியாயத்தை கண்டனம் பண்ணினோம்னு சொல்லி சொன்னா வேற ஒரு நியாயத்தின் மூலியமாக அது சத் பிரதிபக்ஷம். அயமேவ பிரகரண சம இத்தியுச்சதை, இந்த சத் பிரதிபக்ஷத்தை கூட பிரகரண சமம் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். பல இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா பிரகரண சமம் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். பிரகரண சமம்னு சொல்லி சொன்னா நீ என்ன பிரகரணத்தை கொடுத்தியோ நான் என்ன பிரகரணம் கொடுத்தியோ ரெண்டு பேரும் சமம், ரெண்டு பேரும் இந்த அம்பு மாதிரி. ராமாயண சீரியல் எல்லாம் பாத்தீங்கன்னா இங்கே ஒரு அம்பு விடுவான் இங்கே வருவான் ரொம்ப நேரம் காமிச்சுட்டு அப்புறம் பார்த்தா ரெண்டு பேரும் இட்டி முடிச்சு ரெண்டு பேரும் முட்டின்ற உடனே கீழ் விழுந்துரும். அது மாதிரி இவன் ஒரு ஹேத்து விட்டான் அவன் ஒரு ஹேத்து விட்டான் நியாயம் ரெண்டுமே இடிச்சுட்டு ரெண்டுமே டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்து அந்த மாதிரி பிராச்சீனி பிராச்சீனர்கள் இத பிரகரண சமம்னு சொல்லி சொல்லுவாங்க. விருத்தவாரணாய ஹேத்வந்திரம் இது விருத்தத்துல லட்சணம் போயிடக்கூடாதுன்றதுக்கோசரம் ஹேத்வந்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஏன்னா முன்னாடி பார்த்தோம் விருத்தம் வன்னியாதி சாத்தியே தூமசிய வாரணாய சாத்தியி அபாவேதிச்ச, வன்னியாதி சாதனத்துல தூமத்தை நிராகரிக்கிறதுக்கோசரம் வன்னி சாத்திய வன்னியத்தை நிரூபிக்கிறதுக்கோசரம் மலையில வன்னியத்தை நிரூபிக்கிறதுக்கு ஏத்துக்கொண்ட கொடுக்குறீங்க தூமம்னு கொடுக்குறீங்க, அதை நிரூபிக்கிறது நிராகரிக்கிறதுக்கோசரம் சாத்தியம்னு அபாவம்னு சொல்ல வேண்டியதுக்கு இங்க லட்சணத்துல சாத்திய பாவம்னு சொல்லி சொல்ல வேண்டியிருக்கு. அதனாலதான் அசித்த திரிவித திருப்பியும் அடுத்தது அசித்தம். அசித்தமும் மூணு வகைப்படுறது என்னது ஆசிரியா சித்தா சுரூபா சித்தா வியாபியத்வா சித்தா அசித்தம் மூணு வகை ஆசிரியா சித்தம் சுரூபா சித்தம் வியாபியத்வா சித்தம். ஆசிரியா சித்தம் என்னது அசித்தம் விபஜதே ஆசிரியா சித்தத்வாதி அங்கதமத்துவம் அசித்தம். அசித்தம்னா என்னது ஆசிரியா சித்தம் ஆகிய இந்த மூன்றில் ஏதாவது ஒன்றுக்கு அசித்தம்னு பேரு. ஆசிரியா சித்தம் என்னது அப்படின்னா ஆசிரியா சித்தக ஆசிரியா சித்த அப்படின்னா ஆசிரிய அசித்த அப்படின்னு அர்த்தம். ஆசிரிய அசித்தம் என்னது யதா ககனாரவிந்தம் சுரபி அரவிந்தத்வாத் சரோஜாரவிந்தவத் இதி அத்ர ககனாரவிந்தம் ஆசிரிய சஜநாஸ்தி ஏவ. ஆசிரியா சித்தம்னா எந்த ஆசிரியத்துல எந்த பட்சத்துல நீங்க நிரூபிக்க போறீங்கிற விஷயத்த அந்த பட்சமே இல்லாம இருந்ததுன்னா அது ஆசிரியா சித்தம். மலையில நெருப்பு இருக்கு அப்படின்னு நீங்க நிரூபிக்க போறீங்க மலை எங்க ஃபர்ஸ்ட் அதை காமினி. ஏன்னா மலையும் இந்திரியமும் சன்னிக்கர்ஷாயி மலை பிரத்யக்ஷம், புகையும் இந்திரியமும் சன்னிக்கர்ஷாயி புகையும் பிரத்யக்ஷம், நெருப்பு இந்தியமும் சன்னிக்கர்ஷம் ஆகாததுனால சம்பந்தப்பட அதனால நெருப்பு அனுமானம் பண்றோம் இந்த மலையில நெருப்பு இருக்குன்னுட்டு. இப்போ மலையில நெருப்பு இருக்கு நானும் அனுமானம் பண்ண போறேன். எங்க இங்க முன்னாடி முன்னாடி எங்க மலை இருக்கு? மலையே இல்லையே. மலை இல்லாத இடத்த நீங்க மலை இருக்குன்னு நிரூபிக்க போனீங்கன்னா ஆசிரியமே இல்ல, ஆசிரியாசித்தம். அதே மாதிரி இங்க சுரபி வாசனை உடையது எது? ஆகாய தாமரை. ஆகாய தாமரைன்னு ஒண்ணு இல்லவே இல்லை. வாசனை இருக்க முடியும் தாமரைக்கு, தாமரைனால் அப்படின்னு சொல்லி, தாமரை என்பதால் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாய தாமரையும் தாமரை அப்படிங்கறதுனால அதுலயும் வாசனை இருக்கும் அப்படின்னு நீங்க அழகா நிறுத்தி ஒரு தர்க்கம் கொடுத்துட்டீங்க. எப்படின்னு சொல்லி சொன்னா, ஸ்படிகையும் ஸ்படிகமும் கண்ணாடி மாதிரி டிரான்ஸ்பரண்ட். ஏன்னா கண்ணாடி மாதிரி இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லி சொல்லிட்டீங்க. பிளாஸ்டிக் கண்ணாடி எல்லாம் ஒரே மாதிரி ஜாதி. ஏன்னா டிரான்ஸ்பரண்ட் எல்லாமே வந்து வெளிச்சத்தை இந்த பக்கத்துல இந்த பக்கம் விடும். நியாயம்தான். ஆனா நீங்க சொல்ற ஐட்டம் இருக்கணுமே. இங்க நீங்க சொல்ற கங்கனாவிந்தமான இந்த ஆகாய தாமரையானது இருக்கணுமே. அதுல வாசனை இருக்கா இல்லையான்ற பேசுறதுக்கு ஃபர்ஸ்ட் அதுல வாசனை இருக்குமே. பெண்கள் பெண்களின் குருத்தலில் இயற்கையிலே மனம் உண்டோ இல்லையோ அப்படின்னு சந்தேகம் எழுப்புறாரு பாண்டிய மன்னர். உண்மையில இருக்கா இல்லையான்றதுக்கு ஃபர்ஸ்ட் கூந்தல் இருக்கணுமே. அது சௌரி முடியா இருந்ததுன்னா அதை பத்தி நாம பேசிட்டு இருக்கோம். உண்மையான கூந்தல் அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். நைலான் சௌரி வச்சுட்டு இல்ல. அப்படி ஆசிரியமே இல்லைன்னா அதுல இங்க வாசனை இருக்கா இல்லையான்னு பாக்க முடியாது. அப்படிப்பட்ட பிரச்சனை இங்க ஆசிரியா சித்த பக்ஷதாவச்சேதக அபாவத்து பக்ஷகத்துவம். ஆசிரியா சித்தத்துவம் அப்படின்றதுக்கு லட்சணம் சொல்றாங்க. லட்சணமே கொடுக்கலாங்க மூலத்துல. அதனால பக்ஷதா அவச்சேதக, பக்ஷதா அவச்சேதகன்னா எந்த பக்ஷத்தன்மையை நீங்க வச்சுட்டு இருக்கீங்களோ அதனால் வரையறுக்கப்பட்டதான அபாவத்து அதனுடைய இன்மைத்தன்மை உடையதான பக்ஷகத்துவம் பக்ஷம் சந்திக்த சாத்தியவான் பக்ஷ. அந்த பட்சம் எப்படிப்பட்டது? பட்சத்தன்மை இல்லாததான பட்சம். பட்சமே இல்லாததான பட்சம்க்கு ஆசிரியா சித்தம்னு பேரு. பட்சம் இங்க என்ன? நீங்க எடுத்துட்டு இருக்க இடம் எது? சந்தேகம் உடைய சாத்தியம் எங்க அப்படின்னா ஆகாய தாமரை. ஆகாய தாமரைங்கிற பட்சமே இல்ல. அப்படிப்பட்ட பட்சத்தை எடுத்து அதை விசாரம் பண்ண போறீங்க அப்படிங்கறதுனால இது தப்பு. பவதிஹி அரவிந்தத்தே ககனியத்துவ ரூப பக்ஷதா அவச்சேதக அபாவது பக்ஷகத்துவம். அரவிந்தத்வே ககனியத்துவ ரூப, அந்த தாமரை வந்து பக்ஷம். எங்க எந்த பட்சத்துல பாக்குறீங்க? ஆகாயங்கிற பட்சத்துல பாக்குறீங்க. அந்த இடத்துல இருக்கவே இருக்க முடியாது. ஆகாயத்துல தாமரையானது இருக்கவே முடியாது. அதனால அரவிந்த ரூப பக்ஷே ககனியத்துவ விராது. அரவிந்த ரூபமான பட்சத்துல ககனியமானது அந்த ஆகாயமானது இல்லாம இருக்கிறதுனால நோக்கியும் அரவிந்தே ககனியத்துவ விராகோ அத ஆக நீங்க சொல்றீங்க. அரவிந்தத்துல ககனியத்துவ விரகம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி சொன்னா சொல்றேன் கேட்டுக்கோங்க. எப்படின்னா இப்படித்தான் உபதர்ஷித அனுமானி இத்தியர்த்த அத்த ககனாரவிந்தம் ஆசிரிய ககனாரவிந்தம் அப்படிங்கிற ஆசிரியம் அதுதான் நீங்க செலுத்த பட்சம் சாத்தியம் நிரூபிக்க போறீங்க. அந்த ககனாரவிந்தத்துல வாசனைங்கிற சாத்தியத்தை நீங்க நிரூபிக்க போற சுரபி அப்படின்ட்டு அந்த பட்சமே உண்மையில இல்ல. அதனால பட்சமே இல்லாததுனால பட்சத்தை சார்ந்ததான வாசனை அப்படிங்கறது நிரூபிக்கப்பட முடியாத போயிடுறது. ஏன்னா நீங்க எதை நிரூபிக்க போறீங்களோ அந்த சாத்தியமானது எதை சார்ந்திருக்கு? பட்சத்தை சார்ந்ததா இருக்கு. இப்போ பட்சமே இல்ல, எதை நீங்க நிரூபிப்பீங்க? அதனால நிரூபிக்கப்பட முடியாம போடுறதுனால இது முதல் வகையான ஆசிரியா சித்தி அசித்த அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது சொரூபா சித்தி. சொரூபா சித்தி என்னது? சப்தோ அனித்ய சாட்சத்வா சொரூபவதி ரூபவதி. இப்போ சொரூபா சித்தி ஆசிரியா சித்தி ஆசிரியமே இல்ல. சொரூபா சித்தி சொரூபமே இல்ல. என்ன சொரூபம் இல்ல? சப்தோ அனித்ய. சப்தமானது அனித்யம்னு நீங்க நிரூபிக்க போறீங்க. சப்தம்ங்கிறது இங்க பக்ஷம். அதுக்கு நிரூபிக்க போறது அனித்யம்ங்கிற சாத்தியம். காரணம் ஹேத்து என்ன கொடுக்கறீங்க? சாட்சிஷத்வா பார்க்கப்படுவதால். சப்தம் என்னைக்குமே பார்க்கப்பட முடியாது. பார்க்கப்பட முடியாதது சப்தம். அதனால சொரூபமே இல்ல, சாட்சிஷ சொரூபமே இல்ல. ஸ்ராவண சொரூபம் கேட்கப்படக்கூடிய தன்மையுடையது. பார்க்கப்படக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இல்லாதனால இது சொரூபா சித்தம் அப்படிங்கிற ரெண்டாவது அத்தியாசம். அத்த சாட்சியத்துவம் சப்தே நாஸ்தி சப்தசிய ஸ்ராவணத்துவா. அதனால சொரூபமே இல்லைங்கிறதுனால இது சொரூபா சித்தி. சாட்சி சொரூபம் பார்க்கக்கூடிய தன்மை இல்லாதனால இது சொரூபா சித்தி. சத்யேத்துவ பாவே அதிவியாப்தி வாரணாய சத்யேத்துவ பாவே அதிவியாப்தி வாரணாய பக்ஷே இது பக்ஷே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. அதனால ஏன் பக்ஷே ஹேத்வபாவ அப்படின்னு சொல்லி சொன்னது லட்சணத்துக்கு சொரூபா சித்திக்கு பக்ஷே ஹேத்வபாவ அதான் சுரூபா சித்தியோட லட்சணம். பக்ஷே ஹேத்வபாவ அப்படிங்கறதுல பக்ஷேன்னு விட்டுட்டு ஹேத்வபாவன்னு சொல்லி சொல்லிட்டேன்னா சத்திய தூளியும் போயிடும். அதனால லட்சணம் கடுபடாயிடும். கெட்டாதி அபாவ வாரணாய ஹேத்து இது சரி. பக்ஷே பக்ஷே ஹேத்வபாவ விட்டுருங்க. பக்ஷே அபாவ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் கட்டப்பட்டம் எல்லாம் இல்லாம போயிடும். அதனால அதை நிராகரிக்கிறதுக்கோசரம் கட்டாதி அதோட அபாவத்தை நிராகரிக்கிறதுக்கோசரம் நீங்க என்ன பண்ணீங்க? பக்ஷ ஹேத்து ஹேத்து அபாவம் அப்படிங்கிறீங்க. எந்த அபாவம் பக்ஷத்துல என்ன அபாவம் கடபடாதி அபாவம் இல்ல ஹேத்துவனுடைய அபாவம் அதனால ஹேத்துன்னு சொல்றீங்க. சுவயம் சுரூபா சித்த சுத்தா சித்த வாகா சித்த விசேஷனா சித்த விசேஷியா சித்த பேதேன சதுர்விதா. இந்த சுரூபா சித்தம் நாலு வகை இன்ஃபேக்ட் சுத்தா சித்த பாகா சித்த விசேஷனா சித்த விசேஷியா சித்த. நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்தது சுத்தா சித்தம். சுத்தமா சித்தம் நிச்சயமா சப்தத்தன்மை ஸ்ராவணமா தான் இருக்க முடியும், சாட்சியமா இருக்க முடியாது. அது சுத்தா சித்தம். தத்ர ஆத்யஸ்து மூலே வரதர்சிதா. முதல்ல மூலத்தையே பார்த்துட்டோம் சொல்லியாச்சாதான். த்விதீயோ யதா பாகா சித்தமானது என்னது உத்பூத ரூபாதி சதுஷ்டயம் குண ரூபத்வாதித்யத்ர ரூபத்வ ஹேதோ பக்ஷைகதேசே விருத்தித்வேன தஸ்ய பாகே பக்ஷைகதேசே ஸ்வரூபா சித்தத்வம். அதாவது உத்பூத ரூபாதி சதுஷ்டயம் உத்பூத ரூபாதி சதுஷ்டயம். இந்த நாலுமே எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னா நாலுமே உத்பூத ரூபமான நாலுமே வந்து நிலம் நீர் இதெல்லாமே நாலுமே குணம் குணம்னு சொல்லி சொல்றீங்க. நாலுமே குணம் தான் உண்மைதான். ஏன் என்ன காரணம் கொடுக்கறீங்க ரூபத்வாத் அப்படிங்கிறீங்க. ஆனா ரூபம் எல்லாத்துலயும் இல்ல. வாயுல ரூபம் இல்ல, நீர்ல ரூபம் இருக்கு, அக்னியில ரூபம் இருக்கு, நிலத்தில ரூபம் இருக்கு, வாயுல ரூபம் இல்ல. ஆனா உத்பூதம் அது. அதனால ரூபம் இல்லாத இடத்துல ரூபத்வாத்னு ஒரு ஹேத்து கொடுக்குறீங்க. பாதி இடத்துல ரூபமானது இருக்கு, பாதி இடத்துல ரூபமானது இல்ல. சில இடத்துல ரூபம் இருக்கு, சில இடத்த நீங்க மொத்தமா ஒரு இடத்த எடுத்துட்டு ஒரு ஹேத்து கொடுத்தீங்க. ஆனா எல்லா இடத்துலயும் அந்த ஹேத்து கவர் பண்ண மாட்டேங்கிறது. பாதி கவர் பண்றது, பாதி கவர் பண்ண மாட்டேங்குது. அது பாகா அசித்தம். பாகம் ஒரு பாகத்துல அசித்தம் அசித்தமானது இருக்கிறதுனால பாகா சித்தம்னு பேரு. திருத்தீயோ மூணாவது வாயு பிரத்யக்ஷ. வாயு பிரத்யக்ஷ ரூபத்வே சதி ஸ்பர்ஷபத்வாதித்யத்ர ரூபத்துவ விசேஷணஸ்ய வாயோ அவிருத்தேகே தத் விசிஷ்ட ஸ்பர்ஷவத்வஸ்ய அபி அவிருத்தித்வேன தஸ்ய சுரூபா சித்தத்தம் நிர்வகதி. அப்போ விசேஷணாபாவி விசிஷ்டஸ்ய அபாவாத். இப்போ என்ன சொல்றாங்க மூணாவது விசேஷனா சித்த அப்படின்னு சொல்லிட்டு விசேஷம்னா சிறப்பு, சிறப்பாக சிறப்பு மூலியமாக அசித்தமாறுது எப்படின்னு சொல்லி கேட்டா வாயுவானது பிரத்யக்ஷம் நிரூபிக்க போறோம். வாயு பிரத்யக்ஷம். ஏன் வாயு பிரத்யக்ஷம் அப்படின்னு சொல்லி கேட்டா ஸ்பர்ஷவத்வாதுன்னு சொன்னா சரி பரவாயில்ல, தொட்டு பார்த்தா தெரியறது வாயு படுறது அப்படின்ட்டு நல்லா காத்து இருக்கு அப்படின்ட்டு தெரியறது ஸ்பர்ஷவத்வாது. ஆனா என்ன சொல்றான் ஒரு விசேஷம் கொடுக்குறான் ஸ்பர்ஷவத்வாத்துங்கிற விசேஷத்துக்கு சிறப்பிக்கப்பட்டதுக்கு ஒரு சிறப்பு என்னது ரூபவத்வே சதி. ரூபவத்வே சதி அப்படின்னு கொடுத்துட்டான். அப்போ ரெண்டுமே இருக்கணும், ரூபமுடையதாக இருந்து ஸ்பர்ஷம் உடையதாக இருப்பதால் அப்படின்ட்டு. ரூபமுடையதாகவும் ஸ்பர்ஷம் உடையதாலும் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் பரவாயில்ல, ரூபமுடையதாக இருந்து ஸ்பர்ஷமுடையதால் அப்படின்னா அந்த ஸ்பர்ஷம் எப்படி இருக்கணும் ரூபமுடையதா தான் இருக்கணும். அப்படிங்கறதுனால வாயு ரூபமுடையதா இல்ல, ஆனா ஸ்பர்ஷமுடையது. அதனால விசேஷண பாகம் என்னது விசேஷ பாகம் இருக்கு, ஸ்பர்ஷமுடையதாலுங்கிறது நிரூபிக்கப்பட முடியும். ஆனா விசேஷணம் சிறப்பானது என்னது ரூபவத்வே சதி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான். அப்படி அது இல்லாததுனால விசேஷனா சித்தம். விசேஷ நிலையில அசித்தம், விசேஷ நிலையில சித்தம், ஆனா விசேஷ நிலையில அசித்தம். இன்னொன்னு துரியோ எச்சா. இப்போ ஒரு பேர் ஒருத்தருக்கு வந்து மிஸ்டர் அப்படின்னு நீங்க டைப் பண்றதுக்கு பதில் மிஸ் டைப் பண்ணிட்டீங்க, மார்க் வந்து எம் எஸ் டைப் பண்ணிட்டீங்க, பட்டன் பக்கத்து பட்டன் தட் பண்ணிட்டீங்க, எஸ் ஆயிடுச்சு. இப்போ எம் எஸ் மிஸ் யாரு, ஏதோ ஒரு பேர் ஆம்பளை பேர். இப்போ அந்த ஆம்பளைக்கு நீங்க என்ன கொடுத்துட்டீங்க மிஸ்ன்னு கொடுத்துட்டீங்க, இல்ல ஒரு பொம்பளை பேர் இருக்கு மிஸ்டர்ன்னு அடிச்சிட்டீங்க. ஏன்னா ஆம்பளை பேர் வந்து மிஸ்ன்னு அடிச்சா கூட பரவாயில்ல, அவங்க மிஸ்ஸஸ் அப்படின்ற அர்த்தத்துல. ஏன்னா இப்ப மிஸ்ஸஸ் எல்லாத்துக்கும் எம்எஸ் தான் அடிக்கிறாங்க, மிஸ்ன்னு தான் அடிக்கிறாங்க, சரி பரவாயில்ல. பொம்பளை பேர் இருக்கு ஆனா மிஸ்டர்ன்னு அடிச்சிட்டீங்க நீங்க. இப்போ தப்பு என்ன ஆயிடுறது சிறப்பு, பொம்பளை பேர நோ கரெக்ட், பேர நோ கரெக்ட், ஆனா அவங்களுக்கு கொடுத்த விசேஷம் என்னது தப்பு. அந்த மாதிரி இல்லட்டி நீங்க அடிக்க வேண்டியது என்ஜினியர் அடிக்க வேண்டியது, நீங்க அடிச்சது டிஆர். இப்போ சிறப்பிக்கப்பட்டவங்க அவங்க என்னவோ ஏதோ ஒரு அவங்க பேர் என்னவோ உண்மைதான், ஆனா அவங்களுக்கு முன்னாடி கொடுத்த என்ஜினியரோ இல்ல டாக்டரோ அந்த விசேஷமானது தப்பு. அந்த மாதிரி இது விசேஷத்தினால அசித்தம். சரி அது கரெக்ட் தான், பேர் என்னவோ கரெக்ட், ஆனா நான் என்ஜினியர் அந்த பர்சன் இல்ல, டாக்டர் அந்த பர்சன் இல்ல அப்படின்னு அவங்களே நிராகரிச்சிருவாங்க. அப்போ தான் இருந்தாலும் தான் இல்ல அப்படின்னு அந்த பேர் தன்னுடைய பேர் இல்ல அப்படின்னு ஆயிடுறது. அதனால அது விசேஷனா சித்தம். துரிய நாலாவதான விசேஷ சித்தம் என்னது, இந்த உதாரணத்தை தலைகீழ போட்டுருங்க, ஸ்பர்ஷவத்வே சதி ரூபவத்வாத் அப்படின்னு சொல்லி விடுங்க. இது வந்து விசேஷ சித்தம். விசேஷமானது ரூபவத்வமானது வாயுல இருக்காது, அதனால இது விசேஷ சித்தம். விசேஷமானது சிறப்பிக்கப்பட்டதானு இருக்காது, அதனால விசேஷ சித்தம். அத்தை விசேஷ விசேஷ வைபரீத்தியன ஹேத்து தலைகீழ எடுத்து போட்டுட்டீங்கன்னா உண்டாயிரத்திய சுரூபா சித்தத்தம் தூ விசேஷ அபாவ பிரயத்த விசிஷ்ட அபாவாத் இது போத்தியம். அதாவது விசேஷிய அபாவத்தினால விசிஷ்டபாவம் இது இன்மை கூடியது அப்படிங்கறதுனால இது நாலாவது வகையான சுரூபா சித்தியா ஆயிடுறது. ரூபாசித்தம். சரி, அடுத்தது என்னது? சோபாதிகோ ஹேத்துரு வியாபியத்வா சித்தா, உபாதி கூடியதான ஹேத்துக்கு பேரு வியாபியத்வா சித்தம் அப்படின்னு அடுத்த வகையான சித்த அசித்தி. அப்ப என்ன சொல்றது? சாத்திய வியாபகோ, சாத்திய வியாபகத்வேஸ்தி சாதன அவ்வியாபகத்தும் உபாதி, உபாதி கூடியதான ஹேத்துக்கு பேரு வியாபியத்வா சித்தம். ஆனா உபாதின்னு சொல்லி சொன்னா என்ன அப்படின்னா, சாத்தியத்துல வியாபிக்கப்பட்டதா இருந்து சாதனையில வியாபிக்கப்படாததா, வியாபிக்காததா இருந்ததுன்னா, நீங்க கொடுக்கற ஹேத்து சாத்தியத்துல இருக்கானா சாதனத்துல இல்லாம இருந்ததுன்னா, ஹேத்துல இல்லாம இருந்ததுன்னா அதுக்கு பேரு உபாதி. நீங்க கொடுக்கறது சாத்தியத்துல இருக்கு ஆனா சாதனத்துல இல்ல, அப்படிப்பட்டதுக்கு பேர் உபாதி. சாத்திய சாமானாதிகரண அத்தியந்த பாவ அப்பிரதியோகித்வம் சாத்திய வியாபகத்துவம். சாத்திய வியாபகத்துவம்னு சொல்லி சொன்னா என்ன? சாத்தியத்தோட சமான அதிகரணத்துல சாத்தியத்துல இருந்துட்டு அத்தியந்த அபாவத்துக்கு நிரந்தர இன்மைக்கு அப்பிரதியோகி பாத்திரமின்மையா இருக்கிறது, அது சாத்திய வியாபகம். அதாவது சாத்தியத்துல நிச்சயமா இருக்கிறது, சாத்தியத்துல நிச்சயமா இருக்கிறதுக்கு பேர் சாத்திய வியாபகம்னு பேரு. சாதனவது நிஷ்ட அத்தியந்த பாவ அப்பிரத்தியோகித்வம் சாதன அவ்யாபகம், சாதனத்துல இருக்கிற மாதிரி இருந்துண்டு ஆனா அத்தியந்த அபாவத்துக்கு நிரந்தர இன்னைக்கு பிரத்தியோகி பாத்திரமா இருக்கு, சாதனத்துல நிச்சயமா இருக்காது. சிம்பிள் லாங்குவேஜ பட்டு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க, ஒண்ணும் இல்ல, சாத்தியத்துல நிச்சயமா இருக்கணும், சாதனத்துல நிச்சயமா இருக்க கூடாது, அப்படிப்பட்டதா இருந்ததுன்னா இது உபாதி. நீங்க என்னத்தை நிரூபிக்க போறீங்களோ, நெருப்புங்கிறத நிரூபிக்க போறீங்க, நெருப்பு என்னது? சாத்தியம். அதுக்கு என்ன ஹேத்து கொடுக்குறீங்க? தூமவத்துவா அப்படின்னு ஹேத்து கொடுக்குறீங்க. நீங்க கொடுக்கற உபாதி நெருப்புல இருக்கணும் ஆனா தூமத்துல இருக்கக்கூடாது, ஹேத்துல இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா அது இங்க உபாதின்னு சொல்லப்படுறது. அப்படி உபாதி கூடியதா இருந்ததுன்னா அதுக்கு பேரு வியாபியத்வா சித்த. சரி, என்னதுன்னு பார்ப்போம். அதுக்கு பருவத்தோ தூமவான், பருவத்தோ வன்னிவான் இல்ல, ஞாபகம் வச்சுக்கணும், பருவத்தோ தூமவான் வன்னிமத்வா, அது மலை புகை உடையது நெருப்புடையதால் அப்படின்னு ஹேத்து கொடுக்குறீங்க. அப்ப என்ன ஆறுது? எங்கெல்லாம் நெருப்புடையதோ அங்கெல்லாம் புகை இருக்கிறது அப்படிங்கிற வியாப்தி. வியாப்தி என்ன பண்ணணும் அப்போ? எத்த எத்திர வன்னி தத்திர தத்திர தூமக யசா மகானசி அப்படின்னு சொல்லி உதாரணம் கொடுத்துருவீங்க. நீங்க எங்கெல்லாம் நெருப்பு இருக்கோ அங்கெல்லாம் புகை, எங்கெங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெல்லாம் நெருப்பு இல்ல, எங்கெல்லாம் நெருப்பு இருக்கோ அங்கெல்லாம் புகை அப்படின்னுட்டு. சரி, இப்போ எத்த தூமக, இந்த தூமமானது புகையானது எப்படி உண்டாருது அப்படின்னு கேட்டா, ஆர்திரேந்திர சையோக உபாதி. இந்த உபாதி என்னது? ஆர்திர இந்தன சையோக, ஆர்திர அப்படின்னு சொல்லி சொன்னா ஈரமான, இந்தனம்னா எரிபொருள், ஈரமான எரிபொருளோட சம்பந்தப்பட்டதான. விறகுல ஈரப்பதம் இருந்ததுன்னா புகை வரும், விறகுல ஈரப்பதம் இருந்ததுன்னா புகை வரும், விறகு காஞ்சி போச்சுன்னா உளுத்து போயிடும், புடுபுடுன்னு வந்துடும், அதுல ஒண்ணுமே வராது. இப்போ விறகாதுன்னா அது ஈரப்பதம் கொஞ்சம் இருக்குன்னு அர்த்தம். அது இரும்பு உருண்டையில பாத்தீங்கன்னா ஈரப்பதம் இல்ல, ஆனா நெருப்புல போட்டீங்கன்னா புகையே வர்றது இல்ல. அதனால கதாகி எத்திர எத்திர தூமக தத்திர தத்திர ஆர்தேந்திர சையோக. அதனால என்ன இங்க இங்க வந்து உபாதி கொடுக்கறோம்? ஆர்த இந்தன சையோக அப்படின்ட்டு, அந்த எரிபொருள் ஈர எரிபொருள் அப்படிங்கறத இங்க உபாதியா கொடுக்கறோம். அப்படின்னா எங்கெங்கெல்லாம் புகை இருக்கோ சாத்தியம், அங்கெல்லாம் ஈர எரிபொருள் சாத்தியத்துல நிலைப்பட்டு. கரெக்ட், எங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெல்லாம் ஈர எரிபொருள் சாத்தியத்துல இருக்கு, சாதனத்துல இருக்கக்கூடாது. எங்கெல்லாம் நெருப்பு இருக்கோ அங்கெல்லாம் ஈர எரிபொருள் இருக்கணும் இல்லையே, நெருப்பு இருக்கிற இடத்துல ஈர எரிபொருள் இல்ல, திருப்புருண்டை இல்ல. அதனாலதான் சொல்றாரு சாத்திய வியாபகத்துவம், எங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெல்லாம் ஈர எரிபொருள்ங்கிறது சாத்தியத்துல இருக்கு. கரெக்ட், சாத்தியத்துல ஃபிட் ஆயிடுத்து. எங்கெல்லாம் நெருப்பு இருக்கோ எத்திர எத்திர பண்ணி தத்திர தத்திர ஆர்த்தேந்திரன செய்யவோ நாஸ்தி, எங்கெல்லாம் நெருப்பு இருக்கோ அங்கெல்லாம் ஈர எரிபொருள் இருக்கணும் அப்படிங்கறது அவசியம் இல்ல. விறகட்டையில இருக்கு, பெட்ரோல்லையும் இருக்கலாம், ஆனா இரும்புருண்டை அங்க இல்ல. ஏதா ஐயோ போலக்கு இரும்புருண்டை, இரும்புருண்டையில நெருப்புல போட்டு எடுத்தீங்கன்னா இரும்பு பல பல பல பலன் பழுக்கு அப்படி காய்ச்சிதான் இருக்கும், புகை எதுவுமே வராது. இதுல தொட்டீங்கன்னா நெருப்பு என்ன வேலை பண்ணுமோ அதை வேலை பண்ணும், நெருப்புக்கு பதில் அதை யூஸ் பண்ணலாம். அப்போ அங்க நெருப்பு இருக்கு ஆனா புகை இல்ல, சாத்தியத்துல வியாபிக்கப்பட்டதா இருக்கு ஆனா சாதனத்துல வியாபிக்காததா இருக்கு. எது? நீங்க கொடுத்த உபாதி. ஈர எரிபொருள்ங்கிறது சாத்தியமான, நீங்க எதை நிரூபிக்க போறீங்க? தூமவான் அப்படிங்கறத நிரூபிக்க போறீங்க. மலையில அதுல இருக்கு புகையில நெருப்பு, ஈர எரிபொருள் இருக்கு சம்பந்தம். நெருப்புல சாதனத்துல ஹேத்து என்ன கொடுத்தீங்க? வன்னிமத்துவா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. அதுல சாத்தியமானது இல்ல, அந்த உபாதியானது இல்ல, அதனால இது வியாபியத்வா சித்தங்கிற வகையை சேர்ந்தது. பாவாதிதி சாதன அவ்யாபகத்துவம் ஏவம் அத்த சாத்திய வியாபகத்தே சதி சாதன அவ்யாபகத்துவாது ஆர்திரேந்திர சையோகோ உபாதி. அதனால இங்க நம்ம சொன்ன எந்த நிலையானது நிரூபிக்கப்பட்டதா இருக்கோ, சாத்தியத்துல இருக்கு ஆனா சாதனத்துல இல்ல அப்படிங்கறதுனால இங்க ஆர்திரேந்திர சையோக ஈர எரிபொருள்ங்கிறது உபாதி. சோபாதிகத்வா வன்னிமத்துவம் வியாபியத்வா சித்தம், உபாதி கூடிதா இருக்கிறதுனால வன்னிமத்துவா அப்படிங்கிறது வியாபியத்வா சித்தம்ங்கிற ஹேத்வாபாசம். புரிஞ்சுக்கோங்க. இந்த உபாதி வந்து பயங்கர கஷ்டமான விஷயம். உபாதி ஸ்துமாவியாதின்னு ஆரம்பத்தின் சொல்லிட்டு இருக்கேன் நானு. சாத்தியம் பக்ஷத்தோட சம்பந்தப்பட்டது சாத்தியம் ஃபர்ஸ்ட், அடுத்தது ஹேத்து சாதனம், அடுத்தது உதாரணம். சாத்தியமானது பக்ஷத்தோட சம்பந்தப்பட்டது. பக்ஷம் சந்தேகமுடைய இடம். எங்க மலையில சந்தேகம் இருக்கு உங்களுக்கு, என்ன சந்தேகம்? நெருப்பு இருக்கு அப்படின்ட்டு. நெருப்பு மலையில இருக்கா இல்லையான்னு நிரூபிக்க போல போறீங்க நீங்க, இல்ல புகை இருக்கு அப்படின்னுட்டு. புகை இருக்கா இல்லையாங்கிறது நிரூபிக்க போறீங்க. புகை இருக்கு அப்படிங்கிற ஏத்துவம் எதுக்கு, எதை வச்சு புகை இருக்குங்கிற சாத்தியத்தை எதை வச்சு நிரூபிக்கிறீங்க? நெருப்பு இருக்கிறதுனால அப்படிங்கிறீங்க. எங்கெல்லாம் நெருப்பு இருக்கோ அங்கெல்லாம் புகை இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. ஏன்? நெருப்பு புகை உடையதா இருக்கு எப்போன்னா ஈர எரிபொருள் சம்பந்தப்பட்டதா இருக்கிறதுனால. ஈர எரிபொருள் உபாதி. உபாதிய எங்க ஃபிட் பண்ணணும் அப்படின்னா சாத்தியத்துல இருக்குன்னு காட்டணும், சாதனத்துல இல்லன்னு காட்டணும். காட்டிட்டா நீங்க எதை உபாதின்னு எடுக்கிறீங்களோ அது அங்க செட்டில் ஆயிடும். இப்போ பாக்குறீங்க பாருங்க, புகை இருக்கு பட்சத்துல, புகை இருக்கு. ஏன்? ஈர எரிபொருள் இருக்கு. ஓகே ரைட்டு, ஈர எரிபொருள் இருக்கு சாத்தியத்துல இருக்கு, புகை இருக்கு. ஓகே நெருப்பு இருக்கிறதுனால அப்படின்னு ஏத்து கொடுக்குறீங்க. ஈர எரிபொருள் இல்ல நெருப்பு இருக்கானா? ஈரைபொருள் எரிபொருள் இருக்கு, நெருப்பு இருக்கு. ஈரைபொருள் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி நெருப்பு இருக்கு. அதனால சாதனத்துல ஃபிட் ஆகல. சாத்தியத்துல ஃபிட் ஆயிடுச்சு உங்க உபாதி, சாத்தியத்துல சாதனத்துல ஃபிட் ஆகல. அதனால இது உபாதின்னு பேருக்கு பேரு. இந்த உபாதி இங்க என்னது? ஆர்திர இந்தன சயோக ஈர எரிபொருள் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு ஃபிட் பண்ற மாதிரி ஒரு உபாதியை கொடுத்துட்டீங்கன்னா அந்த உபாதியானது அங்க அந்த வியாபியத்வா சித்தம்ங்கிற ஹேத்வாபாசத்துல கண்டனம் ஆயிடுறது. உபாதி தேடி கண்டுபிடிக்கணும் ஒரு ஒரு இடத்துலயும். இந்த ஒரு விஷயத்த வச்சுட்டுதான் இது ஞாபகம் வருதுன்னு வச்சுக்கோங்க. பிரத் பிரஸ்தான திரயத்துல உங்களுக்கு வந்து சித் சுகி அப்படிங்கிற கிரந்தம், அது வந்து முக்கியமா வைசேஷிக தர்சனத்தை கண்டனம் பண்ணதா இருக்கு. மகாவிஞ்ஞான அனுமான் அப்படின்னு ஒரு அனுமானம், இந்த உபாதியை வச்சுருந்தா அந்த அனுமானம் விட்டோட விளையாட்டே. எல்லாத்தையும் உபாதியை எடுத்து எடுத்து ஃபிட் பண்ணணும். அப்படி உபாதியை ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த அனுமானம் காலி ஆயிடுறது. அப்படி உங்க அனுமானத்தை தப்பு பண்றது தப்பா காமிக்கிறதுக்கு உபாதி காமிச்சுட்டே இருப்பாங்க. எல்லா இடத்தையும் உபாதி காமிப்பாங்க. அப்படி உபாதி காமிக்க முடியும் எல்லா இடத்தையும். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும், என்ன உபாதி இருக்க முடியும் அப்படின்ட்டு. மலை நெருப்புடையது, புகை இருப்பதால் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, செட் பண்ணிட்டீங்க என்னவோ. ஆனா அங்க நெருப்பு இருக்கு அப்படிங்கிற இடத்துல நீங்க ஒரு உபாதி எடுத்து ஃபிட் பண்ணுவீங்க. ஓகே நெருப்பு இருக்கு, ஆனா புகை இருப்பதால் சொல்லி சொன்ன இடத்துல ஃபிட் ஆகாம இருக்கிறதுக்கு இன்னொரு உபாதி. ஒரு உபாதியை ஃபிட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ஹேத்துவாபாசமும் தப்பு, அந்த ஹேத்துவும் தப்பு, ஹேத்துவாபாசம் ஆகிடும். என்னன்னு யோசிச்சு பார்க்கணும் அந்த இடத்துல. அவ்வளவுதான் பதக்கிருத்தியம். வியாபியத்வா சித்தம் நிரூபயதி, வியாபியத்வா சித்தத்தை இங்க நிரூபிக்கிறாரு. என்னது? சோபாதிகோ ஹேத்து வியாபியத்வா சித்தம். சோபாதிகம் உபாதி கூடியதான ஹேத்துக்கு வியாபியத்வா சித்தம். நானும் கோயம் உபாதி வித்தியதா உபாதினா என்ன அப்படின்னு கேட்டா சொல்றாரு, சாத்திய வியாபகத்தை சரி சாதன வியாபகம் அப்படின்ட்டு. சாதன அவ்யாபக உபாதி இத்யுக்தே சப்தோ அனித்ய கிருதகத்வாதி இத்யத்ர சாமான்யவத்வே சதி அஸ்மதாதி பாஹ்யேந்திரிய கிரஹண அர்ஹத்வம் அபி உபாதிஹி சாத் அபி உபாதி ஸ்யாத் துணுகம் ஆதாய தது அவ்யாபகத்வா ததர்த்தே சாதன வியாபகத்வம் உக்தம். சாதன வியாபகத்வம் உபாதிஹி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டீங்கன்னா சாதனத்துல வியாபகம், சாத்திய வியாபகத்வே சத்தின்னு சொல்லாம சாதனத்துல வியாபகத்துவம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க. உபாதியில சாதனத்துல அவ்வியாபகத்துவம் இருக்கணும், ஆனா சாதனத்துல வியாபகத்துவம் சொல்லி சொன்னீங்கன்னா சாதன அவ்வியாபகத்துவம் மாத்திரம் உபாதின்னு சொல்லி சொன்னீங்கன்னா சாத்திய வியாபகத்தை விட்டுட்டு சாதன அவ்வியாபகம் உபாதின்னு வந்து சொன்னீங்கன்னா முதல் பாகத்தை விட்டுட்டு ரெண்டாவது பாகத்தை மாத்திரம் சொன்னீங்கன்னா என்ன ஆகுது? சப்தோ அனித்யக கிருதகத்துவா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சப்தமானது என்னது? அனித்யம், கிருத்தகமா இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லி சொன்ன இடத்துல சாமான்யத்வே சதி அஸ்மதாதி பாஹீந்திரிய கிரகண அர்ஹத்வம் அப்படிங்கிறது உபாதி. ஏன்னா அனித்யமானது சாமான்யவத்வமா இருக்கு எல்லா இடத்துலயும். பாஹீந்திரிய கிரகணத்துக்கு சாதன அவ்யாபகம் கிருதகத்வாத் அப்படின்ட்டு பாஹீந்திர கிரகணம் கிருத்தகம் எதெல்லாம் கிரகணமோ அதெல்லாம் பாஹீந்திர கிரகணம் அப்படிங்கறதுனால துவனுக்கு முதலிய இடத்தெல்லாம் எடுத்துட்டு எதெல்லாமே அவ்யாபகமா இருக்கு. நீங்க அங்க பார்க்க முடியாது துவனுக்கு வந்து அந்த இடத்துல அது கிருதக்கம் இருக்கு, பட் நம்மளுடைய கிருதக்கம் இல்ல, நம்மளால கிருதக்கம் பண்ண முடியல, அது உண்டாக்கப்பட்டதுதான். ஆனா அந்த இடத்துல பாஹ்யேந்திரிய கிராகியத்துவம் இல்ல, உங்களுடைய இந்திரியத்தால நீங்க கிரகிக்க முடியுமா? துவனுக்கு திருணுக்குல இருந்தா இந்திரிய கிராகியத்தன்மை வருது, துவனுக்கு இந்திரிய கிராகியம் இல்ல. அதனால சாமானிய வித்வேசதி அஸ்மதாதி பாஹ்யேந்திர கிராகத்துவம் அப்படிங்கறது சாதன அவ்யாபகத்துவம் இருக்கு. அதனால துவனுக்கு முதலாம் கிருதக்கமா இருந்தாலும் இந்திரியத்தினால கிரகிக்கப்பட முடியாது அப்படிங்கறதுனால அது உபாதி கிரஸ்து தோஷம். அதனால சாத்திய வியாபகத்வே சதி அப்படின்னு சொல்லி சொல்லணும். சாத்தியத்துல இருக்கிற தன்மை இருக்கணும், அது இருத்தல் உடையதா இருக்கணும். சாதன சாத்திய வியாபகத்துவம் முக்தம் தௌ அபி தௌ தாவதி தாவதி உக்தே தாவதி உக்தே என்ன ஆகும் ஓம் பூர்ணத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
1: ஓம் நமசிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
4: Om Shivaya Namah. Shaivam.org in Anmeega Anbaralukku Vanakkam. Neengal Ketkavirukkum Adutha Nigazhchi Sorpozhivu. Vazhangubavar சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமம்.
5: சிவய சிவங்கிற மந்திரம். அப்ப சிவய சிவையில என்ன வருது? இருவியரும் இந்த இருவியர் நடுவில் நான் இருக்கிறேன். யா நான் இல்லையா? ஆமா. ஆகவே நான் எப்படி இருக்குன்னாரு, உங்க ரெண்டு பேரு மத்தியில நான் நிக்கணும். அது முதல்ல சொன்ன மந்திரம் வந்து இந்த மந்திரம். இது ரெண்டாவது சொன்னது இந்த மந்திரம். ஆகவே அந்த மந்திரத்தை அதே நடுவும் இருவீரும் இருப்பானார். அது செஞ்சா போதும், ரெண்டே ரெண்டு விண்ணப்பம். அடியே நடுவில் இருவீரும் இருக்கணும், நான் நடுவில் இருக்கணும், ரெண்டு பேரும் பின்னாடி இருக்கணும், சிவம் சக்தியுமாக இருந்து என்னை ப்ரொடெக்ட் பண்ணணும். அது ஒரு விண்ணப்பம். இன்னொரு விண்ணப்பம் என்ன என்றால், இரண்டாவது விண்ணப்பம் வந்து அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியார். மாலவினையும் வணிந்தவர் வேடமும் ஆலயம்தானும் அரணன தொழுமை. அதே போலதான் அப்ப சுவாமிகள் போகும்போது அவர் இன்னும் அருமையா போயிட்டார். சங்கநிதி பத்மநிதி இரண்டும் தந்து தரணியோடு வானாள தருவரேனும் மங்குவார் அவர் செய்வோம் மதிப்போம் அல்லோ மா தேவர்க்கே காந்தர் அல்லராகி. காந்தர் என்றால் விருப்பமுடையவர்கள். மா தேவர்க்கே காந்தர் அல்லராகி. அவர் சிவபெருமானுடைய அடியாரலாக இல்லாமல் இருந்தால் அவர்கள் கொடுக்கக்கூடிய சங்க நிதியும் வேண்டாம், பதும நிதியும் வேண்டாம். சங்கம் என்பது ஒரு அளவு, கோடி அதுக்கு மேல ஒரு அளவு. சங்கம் பதுமம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த குபேரன் படத்தை பாத்தீங்கன்னா, குபேரனுடைய கையில ஒன்னு சங்கம் இருக்கு, நல்ல பதுமம் இருக்கு. பதுமம் என்பது தாமரை வடிவில் இருக்கும், சங்கம் என்பது சங்கு வடிவில் இருக்கும். இந்த ரெண்டு நிதி தான் வந்து குபேரன் நமக்கு கொடுக்கிறார் பெரிய செல்வந்தர்களுக்கு. சங்க நிதி பதும நிதி இரண்டும் தந்து பொருள். அத எண்ணில வரும்போது கோடிக்கு மேல எண்ணக்கூடிய இதுக்குல இவங்க பில்லியன் ட்ரில்லியன் போயிட்டு இருக்கீங்களா, அது போல சங்கம் பதுமங்கிறது எத்தனை சாதி பெரிய லிஸ்டே இருக்கு. நம்ம ஒரு பெரிய ஒரு எண்ணெய் வைத்துக் கொண்டிருக்கிறோம், கோடிக்கு மேல எப்படி எண்றது. அதுல நிறைய ஒரு டிஜிட் வந்தபோது, ஒரு டிஜிட் வரும்போது எனக்கு குடிச்சு வச்சிருக்கேன் நானு, ஒண்ணுக்கு சங்கம்னு பேர் இன்னொன்னு பதுமம்னு பேர் டிஜிட்டல். அது போல நிறைய நீங்க கொடுத்தாலும் அது வேண்டாம், ஆனால் அங்கமெல்லாம் குறைந்து அழுகு தொடு நோயராய் ஆவுரித்து தின்றுடலும் குறையேறேனும் கங்கைவார் களை கலந்தாருக்கு அன்பராகின் அவர் கண்டீர் நாம் வணங்கும் கடவுளார். இதெல்லாம் வந்து எவ்வளவு அந்த வேடத்திற்கு சிறப்பு தான். அவங்க முத்தநாதன் வர்றார், மெய்யலாம் நீர் பூசி வேணிகள் முடித்து கட்டி கையில் நீர் படை கடந்த புத்தக கவடி ஏந்தி மைவொதி விளக்கே என்ன மனத்தினுள் கருப்பு வைத்து பொய்த்தவ வேடம் கொண்டு புகுந்தனன் முத்தநாதன். அப்படிதான் இருக்கு. அந்த பொய்த்தவ வேடத்தை கண்டா கூட என்ன பண்ணாரு பாருங்க. அதுக்கும் கடைசியில என்ன சொன்னார் என்றால், அது திரீட்டு அங்கு பாதுகாத்து உயிப்பீர். அதாவது உயிர் போய்கொண்டிருக்கிறது. அவர் கேட்கிறான் தத்தன் பெரிய மெய்காப்பாளன், மெய்காப்பாளன் பக்கத்தில் இருக்கலாம், மெய்காப்பாளன் ஏற்கனவே அலர்ட் பண்ணான். அப்படி இருந்தும் அவர் கேட்கல. ஆகவே மெய்காப்பாளன் பார்க்கிறான், ஏதோ சம்பவம் நடக்கு, நான் உள்ள வாட்ச் பண்ணிட்டே இருக்கான். அதனால அப்படி உடனே வாள் கொண்டு கட்டாரி, இது பேர் சின்ன வாழ்வு, அந்த உடைவாள் கொண்டு அப்படி எரிய போன. அப்ப கூட என்ன சொல்ல இருப்பார், மறைத்து அவன் புகுந்த போதே மனம் மங்கு வைத்த தத்தன் இறை பொழுதின்கட் கூடி வாளினால் எரியலுற்றான். நிறைத்த செங்குருதி சோர வீழ்கின்றார் நீண்ட கையால் தரைப்படும் அளவில் தத்தால் நமரென தடுத்து வீழ்ந்தார். பையன் மெய்காப்பாளர் என்ன சொன்னார், நம்மாளு ஒண்ணு செஞ்சிடாத, நம்மாளு தத்தா நமர் விபூதி பூஜையாச்சும் நம்மாளு அவ்வளவுதான், என்ன கொல்ல வந்தாலும் பரவாயில்லை, அப்புறம் என்ன பண்றாரு பாருங்க, அதை வைத்துக் கொண்டு அப்புறம் வந்து வெளியே வந்து விட்டு வாங்குற அது வேற. அப்புறம் என்ன ஆணை கொடுக்குறா, அப்ப நான் என்னதான் செய்யணும்னு கேட்கறான், தத்தன் சொல்றேன் அவனையும் அவனையும் அவனும் செய்யக்கூடாதுங்கிறீங்க, நீங்க எப்படி நிலைமையில் இருக்கிறீங்க, இப்ப உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணவா என்ன செய்யணும் நான், வாட் ஐ ஹேவ் டு டூன்னு கேட்கறான். இப்ப சொன்னாரு, அவனை கொண்டு பத்திரமா ஊர் எல்லையில கொண்டு விட்டுட்டு அவன் பத்திரமா விட்டேன்னு சொன்ன பிறகு நான் உயிரை விடுறேங்கிற, அது வரைக்கும் உயிரை தாங்கிட்டு இருப்பேங்க. அதே போல மனை மக்களை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணும் போது என்ன சொல்றாரு பாத்தீங்களா, அப்படின்னு என்ன சொல்றாரு தெரியுமா, மந்திரிகள்லாம் கூப்பிட்டு என்ன சொல்றாருன்னு கேட்டா, பாத்துக்கிட்டீங்களா, உங்களுக்கு நான் சொல்ற அட்வைஸ் என்ன தெரியுமா, நான் பாதுகாத்த விபூதியை அந்த திறத்தை நீங்களும் பாதுகாக்க வேண்டும். This is assurance I want from you. அப்படி அந்த நிலைமையில அந்த நிலைமையில என்ன கேட்கிறாருன்னா, நீங்க வந்து மறுபடியும் கொள்கையை மாத்திராதீங்க. ஆகவே அதெல்லாம் சேர்க்கிறாரு. அதனாலதான் அது பெரிய பிராணத்துக்கு அவ்வளவு சிறப்பு. ரெண்டு பேரும் அது பேரு ஏனாதிநாத நாராயணநாத நாயனார், மெய்ப்பொருள் நாயனார், சேரமான பெருமாள் நாயனார், அந்த திருவேடத்தையும். அதனாலதான் அவரு சொன்னார், தேவர்கள் ஓட்டும் திருவேடத்தாரையும் காவலன் காப்பவன் திருமுருகன் சொன்னும் பாவையும் மற்ற ஓரையும் தேவர்கள் ஓட்டும் திருவேடத்தாரையும் காவலன் காப்பவன். ஒரு அரசனுடைய கடமை என்ன தெரியுமா, பெண்களை காக்க வேண்டும், பசுமாடுகளை காக்க வேண்டும், சிவன் அடியார்களை காக்க வேண்டும். அலிஷ்யாச்சாரபதி சிவனடியார்கள் என்ன சொன்னார், தேவர்கள் ஓட்டும் திருவேடத்தாரையும், சிவனடியார்கள் தேவர்களே தொழுவாங்களாம். ஆகவே சிவனடியார்னு சொல்லாம திருமூலர் என்ன சொன்னார், தேவர்கள் போற்றும் திருவேடத்தாரையும் ஆவையும் பாவையும் மற்ற ஓரையும் தேவர்கள் போற்றும் திருவேடத்தாரையும் காவலன் காப்பவன், இஸ் பவுண்ட் டு ப்ரொடெக்ட். அதெல்லாம் அப்படியே திருமந்திரத்தினுடைய சிறப்பு எங்கேயோ வச்சு காட்டுறாங்க பெரியவர்கள். ஆகவே அந்த நிலையிலே அவர்கள் வந்து அதை அதை வந்து அதனால அப்படி வரக்கூடிய ஒரு நிலையிலே தான் அவர் அவர்கள் இருப்பார். அவருடைய நிலையை காட்டுறார், நாம அந்த நிலையை அடையது கஷ்டம்தான், அவருக்கே சொல்றது தெரியுது இல்லையா. ஆகவே நமக்கு என்ன சொல்றாருன்னா, அதை விதி வாக்கியமாக சொல்கிறார் என்று சொல்லி இந்த கனடா சூத்திரம் வந்து சீவன் முத்தர்கள் அவர்கள் பிராரத்த வாசனை தாக்காதிருக்கும் பொருட்டு அவர்கள் என்ன செய்வார்கள், இந்த தேவர்களுடைய திருவேடத்தை அதாவது திருவேடத்தையும் சிவனடியார்களையும் ஆலயத்தையும் சிவபெருமான அரண் என தொழுமை, அதான் முக்கியம், அரண் என தொழுமை.
6: சேரல் ஒட்டா என்பது,
5: அவன் சேரல் ஒட்டா என்றால் அந்த நோன்றாளை சேராமல் தடை செய்து நிற்கின்ற சேரல் அல்லீட்டு தொழிற்பெயர், அந்த அல்லீருன்னு பேருக்கு. இந்த அல்லீர் வந்து வியங்கோளாகவும் சில சமயத்தில் வியங்கோளாகவும் வரும், சில இடத்துல தொழிற்பெயராகவும் வரும். சேரல் என்பது இங்க அள்ளீட்டு தொழிற்பெயர், சேர விடாமல். இன்னொரு திருக்குறள் சொன்னார், பயனில் சொல் பாராட்டுவானை மகன் எனல் மக்கள் பதவி எனல். அங்க சொல்லும் போல என்ன சொன்னாருன்னா, அங்க என்ன சொன்னாருன்னா, வியங்கோள் பயனில் சொல் பாராட்டுவானை மகன் எனல் மக்கள் பதவி எனல். அங்க அள்ளீட்டு வியங்கோள், அங்க இங்க அள்ளீட்டு தொழிற்பெயர். அதாவது ஒவ்வொரு தொழிற்பெயராக வரும்போது என்னென்ன விகிதிகள் வரும், அதெல்லாம் நாவலர் பார்க்கணும். நாவலர்கிட்ட ரொம்ப அருமையா இலக்கண விளக்கத்துல அருமையா அடிப்பார், என்னென்ன சொற்கள் எப்படி வரும், என்னென்ன விகுதி பெற்று வரும். ஆகவே சேரல் ஒட்டா, அதுவாறு சேருவதை தடுக்க சேர விடுவதை தடுத்து கொண்டு, ஒட்டுதல் என்றால் எதிர்மறை, ஒட்டுதல் ஒட்டு ஒட்டா அது வந்து எதிர்மறை விகுதி, ஆ என்பது எதிர்மறை விகுதி தமிழ்ல. பகுபத உறுப்பு இலக்கணம் ரொம்ப ரொம்ப முக்கியம், தமிழ் இலக்கணம் படிக்கும்போது பகுபத உறுப்பு இலக்கணம் எப்படி கொண்டு போட்டணும் என்னங்கிறது ஆலயம் தானோ அரண்யம் தொழுமை என்று அந்த சீவன் மத்தருடைய நிலையை சொல்லி அந்த நிலையில நின்றவர்களுக்கு என்ன செய்யுது அப்படின்னா, எல்லா ஆணவம் கர்மம் மாயை என்று சொல்லக்கூடிய மாயேயம் எல்லாம் ஐந்து மலங்கள், சைவ சித்தாந்த நிலையில மலங்கள் எத்தனைன்னு கேட்டா எப்படி சொல்லணும், இன்னைக்கே சொன்னேன். ஆகவே உண்மை மலம் மூன்று, உபசார மலம் ரெண்டு, ஆக மலங்கள் ஐந்து. ஆனால் மலங்கள் ஐந்தால் சுழல்வன், மாணிக்க வாசலே சொல்ற மலங்கள் ஐந்துங்கிறது திருவாசத்திலே வருது. நீத்தல் விண்ணப்பம் 29வது பாட்டில் சொல்றேன், நீத்தல் விண்ணப்பம் 29, மலங்கள் ஐந்தால் சுழல்வன் தைரிப்போரு மத்து உறவே என்று சொல்கிறார். ஆகவே ஓரளவுக்கு சுவஞான போதத்தை வந்து நாம் நிறைவு செய்திருக்கிறோம். அதோடு குரு என்று சொல்லும் பொழுது ஒரு காட்சன் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று வந்து வித்யா குரு, யோக குரு, ஞான குரு, மூன்று வகையான குருமார். உண்மையான யோகத்தில் இனிஷியேட் பண்றதுக்கு ஒரு குரு வேணும், ஒரு யோக குரு. நாங்கள்லாம் வித்யா குரு தான், அவ்வளவுதான். நூல்களை எப்படி படிக்கணும் எப்படி படிக்கணும்னு சொல்லி காட்டுறோம். அது வித்யா குரு. ஞான குரு வேற. ஞான குரு என்பது ஞானத்தை, அதனாலதான் அவர் என்ன சொல்வாரு, எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆகும்னர். அது வெற்றி வேர்க்கையில் சொன்னார் அதிகர் ராமபாண்டியன் சொன்னார். எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆகும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அங்க எழுத்து என்பது ஐந்தெழுத்து. ஐந்தெழுத்து மந்திரத்தை உபதேசிக்கின்ற ஞான குரு இறைவனுக்கு சமானம்னர். எழுத்து அறிவித்தவன் இறைவன் ஆகும். ஐந்தெழுத்து அங்க எழுத்துங்கிறது ஐந்தெழுத்து மந்திரத்தை உபதேசம் செய்கின்றவன் அந்த ஞானாசிரியர் இறைவனுக்கு ஒப்பானவன். எழுத்து அறிவித்தவன் இறைவன் ஆகும். அந்த வகையில ஏதோ நாங்கள் படித்த நூலை வைத்துக் கொண்டு நூல் பயிற்சி, அடுத்த எங்களை ஏற்படுத்தின குருமார்கள் ஆசிரியர்கள் அவர்கள் அவரிடத்துல சொன்னதை வைத்துக் கொண்டு நூல்களை எல்லாம் எப்படி படிக்க வேண்டும் என்ற ஒரு ஸ்டாண்டர்டை நம்ம சொல்றோம் அவ்வளவுதான். ஆனா என்ன சொன்னாலும் நமக்கு வந்து அதனுடைய நாம் செய்த அந்த பூர்வ ஜென்ம புண்ணியங்களின் படி வந்து கொண்டே இருப்போம். ஆனால் இது வந்து என்னன்னா, ரோடு வந்து இப்ப இது வரைக்கும் திரோதான சக்தியினுடைய பதிவு முடிஞ்சு அருள் சக்தியினுடைய பதிவு வரும்பொழுது நம்ம இன்னும் கொஞ்சம் வேகமா போறோம். நூல்களை கேட்பதனால கடைசியா தான் சொல்லுவார், இந்த நூலை யார் கேட்பது என்று சொல்லும் பொழுது அதையும் சொல்லி முடிச்சிடறேன். கடைசியா என்ன சொல்லுவார்னு கேட்டீங்கன்னா, நூல் மரபு என்று ஒரு சுவஞான போதத்துல ஒரு விஷயம் வரும். அங்க என்ன சொல்ற, எந்த சனற்குமரன் ஏத்தி தொழ இயல்வாய் நந்தி உரைத்தரணும் ஞானோ. இந்த சுவஞான போதம் என்ற நூலை செய்தவன் சிவபெருமான் தான். ஆகவே அந்த சிவபெருமான் திருநந்தி தேவருக்கு சொன்னார். ஆகவே அவர் திருநந்தி தேவர் என்ன பண்ணார்னா, தன்னுடைய மாணாக்கர்கள் நாலு பேருக்கு சொன்னார், எந்த சனற்குமரன் ஏத்தி தொழ இயல்வாய் நந்தி உரைத்தருளும் ஞான நூல். இந்த நூலை செய்தவன் நான் இல்லைன்ட்ட, நூலை செய்தவன் சிவபெருமான் தான். அப்ப நான் என்ன செய்தேன்னு ஒரு கேள்வி வருது இல்லையா. நான் செய்தது என்னவென்றால், ஏது திருஷ்டாந்தத்தால் அதை விளக்கினேன். என்னுடைய ரோல் என்ன, என்னுடைய ரோல் என்னன்னு கேட்ட, அந்த கருத்தை புரிவதற்காக மேற்கோள் ஏது உதாரணங்கள் ஆகியவற்றை சொல்லி அதை விளக்கினேன். ஆகவே தான் உரைத்தான் மெய்கண்டான் தாரணியோர் தாமுணர ஏது திருஷ்டாந்தத்தால் இன்று. பாயிரத்துல பின்னாடி வந்து நூல் சொல்லிட்டு பின்னாடி நாந்தின்னு சொல்லுவாங்க, நாந்தி செய்யுள் என்று. முதல்ல சொல்றது வேற, முதல்ல சொல்ற பாயிரம், பாயிரம் நூலுக்கு முதலாக வரும். கடைசியிலே ஒரு நாந்தி செய்யலாம் என்பது தமிழ் இலக்கணம். அதனால தான் ரெண்டுக்கும் அவர் சொல்லும்பொழுது அருமையா சொல்வார், அது வந்து இங்கிலீஷ்லயே இருக்குங்கிறார். இங்கிலீஷ்ல வந்து புரோயம், நூலுக்கு முதலாக முதல்ல செய்வது புரோயம், கடைசியில் செய்வது கோலஃபோன். புரோயம், புரோயம்ங்கிறத நம்ம சொல்ற பாயிரம் இருக்கு இல்லையா. இந்த பாயிரம் என்பதற்கு இங்கிலீஷ்ல வந்து புரோயம், போயம் இல்ல புரோயம், புரோயம். அந்த நூலை செய்துவிட்டு கடைசியா அந்த ஆசிரியர் ஒரு இது கொடுக்கிறார் இல்லையா, அது வந்து கோலஃபோன், COLOPHONE, கோலஃபோன். இது இங்கிலீஷ் பாயிண்ட்ஸ், இங்கிலீஷ் நூல்களையும் இது வருது. அது முதல்ல சொன்னது அது ஒரு பாயிரம், இது பிற்பாயிரம் இல்லை என்றால் அது நாந்தி என்று சொல்வார்கள். அது சொல்லி முடிக்கிறார். இது யாருக்குன்னு கேட்டால் கடைசியாக ஒரு ரசிக்கன் எழுகிறார் கடைசி பாட்டில், அதாவது மூன்று மலத்தை உடைய சகல வர்க்கத்துக்கும். அதுலேயும் யாருக்குன்னு கேட்டா, அந்த கேட்டல் சிந்தித்தல் என்ற அந்த நிகழ்கின்றவர்களுக்கு மட்டும்தான் நூல், மற்றவர்களுக்கு வேண்டியதில்லை. சாமுசித்தர்களுக்கு நூல் வேண்டாம், அதாவது விஞ்ஞானிகளுக்கு நூல் வேண்டாம், பிரளயங்களுக்கும் நூல் வேண்டாம், சகலருக்கும் நூல் வேண்டும். அந்த சகலருக்கும் யாருக்கு நூல் வேண்டாம்னா, சாமுசித்தர்களுக்கு நூல் வேண்டாம். அதனால அவர் என்ன சொன்னார்னா, இது வந்து அது ஞானாசிரியர் எப்பொழுதுமே இந்த நூல் யாருக்காக செய்கிறேன் என்றால் அவர்களுக்கெல்லாம் இல்லை, ஞானர்களே பிள்ளையாளருக்கும் சாமுசித்தர்களுக்கு இறைவனையும் பார்த்துக் கொள்வேன். பண்டையினர் தவற்றாற்றோன்றி பரமனை பத்தி பண்ணும் தொண்டரை தாமே துய கதியிட்டொற்ப. இப்ப நம்மளாம் எப்படின்னு கேட்டா, வீடு காதலிக்கிறோம் ஆனா அது தகுதி இல்லை. வீடு நம்மள என்ன செய்தேன், வீடு காதலிப்பவருக்கு, நம்ம வீடை வந்து காதலிக்கிறோம் ஆனால் அதுக்குள்ள தகுதி இல்லை. அதே போலதான் வீடு காதலிப்பவருக்கு ஈசன் புண்டரிகத்தான் சேரும் பரிசினை புகழலுற்றான் சிவஞான சித்தியார். பண்டைன தவத்தால் தோன்றி, அதாவது பூர்வ ஜென்ம தவத்தினாலே தோன்றினவர்கள். நமக்கு அது பொருந்தும், பண்டையினர் தவத்தால் தோன்றி, நமக்கு தவத்தால் தோன்றி பரமனை பத்தி மண்ணும் தொண்டரை தாமே தூய கதியில் தொகுப்பன். மார்க்கர் கண்டனூல் ஓதி வீடு காதலிப்பவருக்கு ஈசன் புன்னரிகத்தால் சேரும் பரிசினை போரவிட்டான். சித்தியா இல்ல அவையடக்கம் சொல்ல அவங்கவுங்க இப்ப ஞானியில் சொல்லக்கூடிய அவையடக்கமே ரொம்ப சிறப்பா இருக்கும். அது எவ்வளவு பணிவாக சொல்லிக்கோ, ஏன்னா ஞானம் வர வர என்ன வரும், பணிவு தானே வந்துடும். பெருமை என்னும் பணியுமா, திருவள்ளுவர் சொன்னார் இல்லையா, இன்னைக்குமே பெருமை வந்து பணியும், சிறுமை தான் என்ன பண்ணும், அதான் எல்லா விதமான ஆட்டமும் போடும் என்று சொல்லிக்கொண்டு ஓரளவு உங்களுக்கு, அதாவது ஓரளவுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு எந்த அளவுக்கு திருப்தி வந்திருக்கும்னு எனக்கு தெரியல, ஆனாலும் ஒரு பையனுடைய ஒரு பாதையை காட்டியிருக்கேன் அப்படிங்கிற நினைச்சாலே அது ஒரு பெரிய விஷயம்தான். அந்த சரியான பாதையை காட்டியிருக்கிறேன், இதுதான் ட்ரங்க் ரோடு ஹைவே, இதில் போங்க, பைபாஸ் இதில் போயிடாதீங்க அப்படின்னு ஒரு வழியை காட்டுறோம். அது நூல்களை வைத்துக் கொண்டு ஞானாதருடைய திருவடிகளை படித்துக் கொண்டு தான் அதை காட்டுறோம். இதை ஒரு விஷயம் என்ன ஞாபகம்

ஒரே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன, அது வந்து நாம் செய்த அந்த ஆர்டர்ல வராது, அது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன். இன்னொன்னு சிவபெருமான் சங்கல்பிக்கிறார் இந்த உலகம் எப்படி போகணும், அவர் ஒரு டிசைன் வச்சிருப்பார் இல்லையா. ஒரு நாடக ஆசிரியர் இருக்கிறாரு, ஒரு சினிமா டைரக்டர் இருக்காரு, எந்த சீன் முதல்ல வரணும் எந்த சீன் கடைசியில் வரணுங்கிற ஆக்டர்ஸ் டிசைட் பண்ண முடியாது இல்லையா. அப்படி கூட ஒரு கதையை எழுத முடியாது, ஒவ்வொரு ஆக்டரும் ஒரு கதையை சொன்னான்னா நடக்குமா, டிசைன் வந்து. ஆனா இங்க இதே போல சிவபெருமான் தான் எல்லாம் டிசைன் பண்ற, அது பண்ணிக்கொண்டு அந்த பல்வேறு பிறவிகளை எடுத்துக்கொண்டு அவற்றை இந்த பிறவியை என்ன வினைகளான இந்த பிறவியோ அதுதான் பிராரத்த கர்மம் என்று சைவ சித்தாந்தத்தில் பிராரத்த கர்மம். அதுக்கு ஈக்குவல் டைம் என்ன வச்சாங்க அப்படின்னா இலக்கியத்துல ஊழ்னு பேர் வச்சாங்க. ஊழ் உலக நிலையில என்ன சொன்னாங்க, தலையெழுத்து, தலையெழுத்து அது கூட ஒரு பெரிய கலை. கல்ல உள்ள ஸ்டிச்சிங் பாருங்க, மொத்தம் வந்து 52 எலும்பு, 22 எலும்பு பார்த்தா ஒரே எலும்பு மாதிரி தெரியும், ஆனா இட்ஸ் எ ஜாயிண்ட் ஆஃப் 22 போன்ஸ். அந்த போன் வந்து ஒரு சேர்த்துக்கிற ஸ்டிச்சிங், அது தலையெழுத்து, அது ஒரு இது மாதிரி. நம்ம கைரேகையை பார்த்து எப்படி நம்ம சொல்றோம் அதே போல அந்த ஸ்டிச்சிங்கை பார்த்தும் சொல்லலாம், அப்படி சொல்லக்கூடிய ஒரு கலையும் உண்டு. அதான் தலையெழுத்துன்னு ஏன் பேர் வச்சாங்கன்னா, அந்த தலையில எழுதுறது பிரம்மா இல்லையா, அந்த தலையெழுத்தை பார்த்து சொல்லலாம். அதே போல அகத்தியருடைய வரலாற்றுல வருது, அதாவது அகத்தியருடைய வரலாற்றுல வந்து அவர் வந்து வருகிறார், தெற்கே போக கூடாது அப்படி தெற்க போனா நம்ம இதாக சொல்லிட்டு உடனே அசுரன் என்ன பண்றாங்கன்னா, விந்திய மலை பெரிய ரெண்டு அசுரர்களும் அல்ல, அது விந்திய மலையினுடைய அது ஒரு வரலாறு, இன்னொரு வரலாறு வந்து கதை பாடத்தை வருகிறது. அந்த தாருகன் என்ற ஒரு அசுரன் வந்து ஒரு பெரிய மலை வடிவாக இருக்கிறார், அந்த மலை வடிவாக இருந்து அகத்தியரை அப்படி உள்ள அகப்பட்டுக் கொண்டு அவரை கொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றான். கடைசியில விரும்புவது அகத்திய ஒரு தண்டத்தினாலே தட்டவுடனே என்னது, அவன் வந்து அவருடைய உண்மையான உருவம் வந்துவிட்டது. அப்பொழுது அவருடைய தலையெழுத்தை ரீட் பண்றேன், தலையெழுத்தை ரீட் பண்ண இன்னொரு தட்டுனா ஆள் காலி தான், ஒரு தட்டு தட்டினாரு அவருடைய மாய உருவம் மறைந்து ரியல் உருவம் காய், இன்னொரு தட்டு தட்டு ஆள் காலியாயிருப்பான். ஆனாலும் அந்த தலையெழுத்தை ரீட் பண்றேன், அவனுடைய முடிவு முருகப் பெருமானுடைய வேலாயதனாலதான் வரணும்னு தலையெழுதி இருக்கிறது, அதுக்காக பிரெஞ்சு போடணும். ருத்ராசம் தலை மாலை பேர், தலைக்கு தலை மாலை அணிந்தது என்னே. அந்த ருத்ராசத்தை இப்படி போடுறீங்க இல்லையா, அது நிர்வாண தீட்சை பெற்றுக் கொண்டவர்கள் தான் போடணும். இந்த தலையில தலை மாலை, அந்த தலைமாலையில 22 மணிகள் தான் இருக்கணும். அதுபோல தலையெழுத்து, அது வந்து என்ன, மூணு கான்செப்ட் ஒண்ணுதான். நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது, அதை வந்து பிராரத்த கர்மம், அதுக்கு டெக்னிக்கல் டேர்ம். இலக்கியம் வந்து திருவள்ளுவர் போன்றவர்கள் இலக்கியத்துல சொன்னாங்க ஊழ் அப்படின்னாரு, நம்முடைய காமன் மேன்ஸ் லாங்குவேஜ்ல அது வந்து தலையெழுத்து. ஒரு வாரமா டாக்டர்கிட்ட போறேன், சளி பிடிச்சிருக்கு மூக்குல ஏதோ சொல்றேன், ஸ்டஃபி நோஸ் என்னவோ சொல்றேன், ஆனா டாக்டர்கிட்ட போய் டயக்னைஸ் பண்ண அவர் எப்படி எழுதுவாரு, அவர் வந்து மெடிக்கல் வேர்டு தான் எழுதணும், சைனஸ் டிஸ்ட் தான் ஒன்னு எழுதணும், அப்பதானே டாக்டர், இல்லைன்னா போலி டாக்டர் ஆயிடுறாரு. அவர் டாக்டர் டயக்னைஸ் பண்ணும் போது ஹி ஹஸ் டு யூஸ் ஒன்லி த மெடிக்கல் டேர்ம், பில் போட முடியாது, எங்க ஆபீஸ்ல ரீஇம்பர்ஸ்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க, பணம் கொடுக்க மாட்டாங்க இல்லையா, டயக்னோசிஸ் காலம் சரியில்லைன்றாங்க. அது போலதான் அந்த டெக்னிக்கலா சொல்லும் போது அந்த பிராரத்த கர்மம் அதான் அதுக்குள்ள வார்த்தை. நாடுடைய

Kavar.

0: நீகன் இறைவன்
1: அடிவாள்கடுத்தாண்ட
0: வேந்தன் அடிவல்க
1: வேதங்கெடுத்தாண்ட வேந்தன் அடிவல்க
0: பிறப்பருக்கும் பின்னல் அண்ணன் பெய்களல் கல்வெல்க
1: பிறப்பருக்கும்
0: பின்னல் பூங்கலர்கள் வெல்க
1: பூங்கலர்கள்
0: உள்மகளும் கோன்கடல்கள் வெல்க
1: உள்மகளும்
0: ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க.

0: நிமலன் அடிவோற்றி
1: அடிவோற்றி
0: ஆயப்புறப்பருக்கும் மன்னன் அடிவோற்றி
1: ஆயப்புறப்பருக்கும் மன்னன் அடிவோற்றி
0: யார் பெருந்துரை நம் தேவன் அடிவோற்றி
1: பெருந்துரை நம் தேவன் அடிவோற்றி
0: ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி
1: ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி
0: சிந்தையுள் நின்றால்
1: சிந்தையுள் நின்ற
0: அவன் அருளாரே அவன்தாள் வணங்கி
1: அவன் அருளாரே அவன்தாள் வணங்கி
0: சிந்தை மகளா சிவபுராணம் தன்னை
1: சிந்தை மகளா சிவபுராணம் தன்னை
0: உந்தை வினை முழுதும் மோய உரப்பஞ்சான்
1: வினை முழுதும் மோய உரப்பஞ்சான்
0: மண்ணுதலாம் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தே கிட்டார் கடலுறஞ்சி
1: கிட்டார் கடலுறஞ்சி
0: உணர்ந்து மண்ணுறந்து மிக்காய் விளங்கொழியாய்
1: மண்ணுறங்க

0: மனிதராய் பேயாய் கணங்களாய்
1: அல்ல
0: சுராகி முனிவராய் தேவராய்
1: முனிவராய்
0: யாரு நின்றவி தாவர சங்கமத்துள்
1: தாவர சங்கமத்துள்
0: புறப்பும் பிறந்துழைத்தே

0: ஆக்கம் அளவுறுதி இல்லா எனத்துலகம்,
1: ஆக்கம் அளவுறுதி இல்லா எனத்துலகம்,
0: ஆக்குவாய் காப்பாய் அளிப்பாய் அருள் தருவாய்.

0: மறையோனே
1: காற்ற மனங்கடிய நின்ற மறையோனே
0: கறந்த வாழ் கண்ணலொடு நீ கலந்தார் போல
1: கறந்த வாழ் கண்ணலொடு நீ கலந்தார் போல
0: கறந்தடியார் சிந்தனையுள் தேனூறி நின்று
1: கறந்தடியார் சிந்தனையுள் தேனூறி நின்று
0: பிறந்த புறப்பருக்கும் எங்கள்
1: பெருமான்
0: புறங்களோர் அன்றுடையாய் உன்னோர்களே

0: முடிய மாய விருளை
1: மறைந்திட முடிய மாய இருளை
0: அறம்பாவம் என்னும் அருங்கைத்தார் கட்டி
1: அறம்பாவம் என்னும் அருங்கைத்தார் கட்டி
0: உறந்தோல் போத்தெங்கும் புழுவழுக்கு மூடி
1: உறந்தோல் போத்தெங்கும் புழுவழுக்கு மூடி
0: மலஞ்சோறும் ஒன்பது வாயிற்குடிலை
1: மலஞ்சோறும் ஒன்பது வாயிற்குடிலை
0: மலங்கப்புலனந்தும் வஞ்சனையை செய்ய
1: மலங்கப்புலனந்தும் வஞ்சனையை செய்ய
0: விலங்கு மனத்தால் விமலா உனக்கு
1: விலங்கு மனத்தால் விமலா உனக்கு
0: கலந்த அன்பாகி கசிந்துள்ளுருகும்
1: கலந்த அன்பாகி கசிந்துள்ளுருகும்
0: நலந்தானிலாத சுரியக்கு நல்கி
1: நலந்தானிலாத சுரியக்கு நல்கி
0: இளந்தன் மேல் வந்தருளி நின்கலர்கள் காட்டி
1: இளந்தன் மேல் வந்தருளி நின்கலர்கள் காட்டி
0: நாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு
1: நாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு
0: நாயிற்றிறந்த தயாவான தத்துவனே
1: நாயிற்றிறந்த தயாவான

0: சாதமாம் பெற்றறுத்து பாரிக்கும் அரியனே
1: பாரிக்கும்
0: அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சங்கிடா
1: புரிந்து

0: அருகிறாய் என்றானே. இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே. அன்பருக்கு அன்பனே யாவையுமா எல்லையுமா.
1: அல்லையுமா
0: துன்னொருளே தோன்றா பெருமையனே.

0: நுண்ணுணர்வு நுண்ணுணர்வு வரவும் புணவுமிலா புண்ணியரே
1: புண்ணியரே
0: காவலனே காண்பறிய வேலொழியே

0: தொடரொடியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாம்பையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் உற்றான உன்னார் அமுதே உடையாலே
1: விடக்குடம்பின்டப்பேனும்
0: ஐயாரனேயோ
1: வந்துன்று
0: ஓட்டி புகண்டிருந்து பொய்கட்டு மெய்யாரார் வீட்டிங்கு வந்து வினப்புறவி சாராவே வல்ல புல குரம்பை கட்டளிக்க வல்லாரே
1: கட்டளிக்க
0: நட்டம் பயின்றார் நாரனே.

வாழ்த்தின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கேன்.

0: மலர் விளக்கே உணர்ந்து நாவன்றே உணர்வு சூழ் கடந்த நூல் உணர்வே தெளிவலர் வழிங்கின் திரள் மறிக்குன்றே சொல் திட்டிக்கும் தேனே அழிவலர் உள்ளத்து ஆனந்த கனியை அம்பலமானால் வெளிவலர் தெய்வ கூத்து அந்தாயில் குண்டேன் சீரும் திருவும் பொய்யச்சி மனோகநாயகன் சேவடித்து ஆரம்பராக அறிவு பெற்றேன் பெற்றதால் வருவார் உலகில் ஊரும் உலகம் கடவுள் உடலை உமை மனவாளருக்கால் யாரும் திரும்பும் மையும் கைது நாம் வல்லவாண்டு கூறுவே திருச்சிற்றம்பலம் அரகராம பார்வதி பதையே நாடுடைய சிவனே போற்றி சுவாமியே சூழ்க.
1: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Namah Shivaya.

0: சிவாயனம் சைவம்டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு அடியவர் அருள் வரலாறு. தலைப்பு காரைக்கால் அம்மையார் புராணம். வழங்குபவர் திரு ஆனைக்கா சிவ ராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: எம்பிரான் நம்பியாரூர் திருவடி கமலங்களை வழங்கிக் கொண்டு நந்தம் நாதரம் நம்பியாண்ட நம்பி திருவடிகளை வணங்கிக் கொண்டு தொண்டர் சீர் பரபவல்ல தூயவர் குன்றத்தூர் கொற்றவர் சீர்மிகு மேதகு தெய்வ சேக்கிழார் நாயனார் திருவடிகளை வணங்கிக் கொண்டு புராணத்திற்கு விருத்தி உரை அளித்து புவனி முழுதும் காத்த எந்தபிரான் சிவகவிமணி நாயனார் திருவடிகளை வணங்கிக் கொண்டு இந்த திருத்தலத்தை எழுப்பிய செங்கன் வளவர் என்னவனாய் உலகாண்ட செம்பியர் கோமகனார் கோச்செங்க நாயனார் பிரகட சேவடிகளை வணங்கிக் கொண்டு தேனைக்காவில் இன்மொழி தேவிபாகம் ஆகிய ஆனைக்காவில் அண்ணலார் தடை ஒன்று இன்றியே தன்னடைந்தார்க்கெல்லாம் அடைய நின்றிடும் ஆனைக்கா அண்ணலார் வலங்கொள்வா தங்கள் வல்வினை தீர்க்கும் மருந்து ஆனைக்கா அண்ணலார் காவாய் என்று தம் கை தொழுவார்க்கெல்லாம் ஆவா என்றிடும் ஆனைக்கா அண்ணலார் அம்மை அகிலாண்ட நாயகியார் அருட்சேவடி கமலங்களை வணங்கிக் கொண்டு தந்தம் பெருமைக்கு அளவாகிய சார்பில் நிற்கும் எந்த பெருமக்களா நாயன்மார் திருவடிகளை வணங்கிக் கொண்டு ஆலங்காடதனில் அண்டமுற நிமிர்ந்து ஆடுகின்ற கோலம் காண்பொழுது கொங்கை திறங்கு என்றெடுத்து தங்கு மூலம் காண்பறியாதமை மூத்தனர் பதிகம் பாடிய ஆதியோடு அந்தமிலான் அருளடம் ஆடும்போது கீதமுன் பாடிய காரைக்கால் அம்மையார் கிளர் ஒளி மலரடி தாமரைகளை வணங்கிக் கொண்டு அந்த தெய்வ தொழுகுலமா நற்பெரும் தெய்வமா தாமரை தவசில் வைகும் தனி திருவாம் வாசமல திருவனையார் வெறிமலர் திருவனையார் என்றெல்லாம் ஆச்சாரிய சுவாமிகளால் போற்றப்படும் அம்மையாருடைய திப்பியம் பழுத்த தெய்வ திருச்சரிதத்தை சிறியனுடைய வெள்ளறிவுக்கு எட்டிய அளவிலே சொல்ல முற்படுகின்றேன். அன்பருடைய அருட்சத் பாவனை அடியேனையும் ஆளாக்கி இந்த புராணத்தை சொல்லக்கூடிய புனிதம் நிரம்பிய ஆற்றல் இந்த புள்ளியனுக்கும் வரும் வண்ணம் அவருடைய பூரணமை பரஞ்சோதியினுடைய அருள் பெற்ற புண்ணிய புனித அடியார்கள் அடியனுக்கும் அருள் புரிவார்களா. இந்த சரிதம் சொல்ல வேண்டும் என்று வேண்டியவர்கள் ஆனைக்காவிலே அத்தையாம திருப்பணி புரியும் அடியார் பெருமக்கள் அவர்களை நன்றியோடு வணங்கிக் கொள்கிறேன். இந்த திருத்தலத்திலே சிராப்பள்ளியிலேயே இருந்து இந்த சிறியனுக்கும் வழிகாட்டி வாழ்வுதரும் இறைவருடைய ஆசீர்வோற்றும் திருக்கூட்டத்தாரையும் வணங்கிக் கொள்கிறேன். பல விதத்திலும் தேனி போல சுறுசுறுப்போடு செயல்பட்டு குறைவறுத்து தலைநாள் கடைநாள் ஒக்க தன்னலி காட்டி தொண்டு புரிந்து வரும் அன்பர் பெருமக்கள் திருவடிகளை அனிமலச் சேவடிகளை வணங்கிக் கொண்டு உங்களை வணங்கிய பணிவு தந்த துணிவு காரணமாக உங்களை வணங்கிய பணிவு தந்த துணிவு காரணமாக எட்டுணையும் தகுதி இல்லாத ஏழை தொழும்பனேன் எத்துணையும் பெருமை உடைய பிராட்டியாருடைய திருச்சரிதத்தை நமது குல சொத்து நமது குலதனம் நம்முடைய சேம வைப்பு தொழும்பாளர்தம் எய்ப்பினில் வைப்பு தொழுவார் மையல் துணிப்பார் சூல கபால கருத்து சுடருமேனி முக்கண்முத தலைவருடைய திருத்தாயார் சூகரமும் அன்னமுமாய் தேடினார் இருவருக்கும் தெரிவறியார் திரு அன்னையார் அவருடைய சரிதத்தை சொல்ல முடியும். நாயனார் தெய்வ சேக்கிழார் அடிகள் அம்மையினுடைய சரிதத்தை 66 பாடல்களிலே சொல்கிறார்கள். பெரிய சரிதம் தான், விளக்கமா அறிய வேண்டுவது. முதற்கன் ஒன்று சொல்லிவிடலாம். அன்னைமார்கள் குலத்துக்கு அன்னைமார்கள் காரைக்கால் அம்மாவுடைய திருவடிகளை அனவரதமும் தாங்கி வாழ முயல வேண்டும். அம்மை பெண்களுக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணமாக திகழ்ந்த சீரும் திருவும் விளங்கிய பிராட்டியார். ஆக மாதர்குலத்திலே தோன்றிய மங்கையர் குல திலகங்கள் மலையரசன் பாவியை மார்பிலே கொண்ட மாதேவன்பார் மதுரமிக வாய்த்தகனி பெற்ற மாதரசியை வணங்குவது சால வேண்டப்படும் ஒன்றல்லவா. பெண்பாளர் ஆனவரும் வணங்க வேண்டும், பெண்பாளர் சிறப்பாக சொல்லும். இனி சரிதத்துக்குள்ளே நுழைகிறோம். திருச்சி திருமணம் மூல நூலாகிய திருத்தொண்ட தொகை அம்மையை என்று ஆர் விகுதி கொடுத்து அவர்கள் பெற்ற அந்த சிவகண வடிவத்தை சிறப்படுத்தி வே என்பது நற்கணத்தில் ஒன்றானோம் நாம் அம்மைய சொல்றாங்க. அந்த சிவகணங்கள்ல ஒன்னானவங்க சிவகணம். சாமி முட்டழிப்பு செய்தவுடனே மகா சங்கார சுடலைன்னு சொல்லப்படக்கூடிய பெரிய காடு எல்லாம் அழிஞ்ச பிறகு எஞ்சி இருப்பது அது ஒண்ணுதான். அங்க ஆடுவார் சங்காரத்துக்கு பிறகு. சங்காரம் என்று சொன்னா அழிவு அழிப்பு. மகா சங்காரம் முட்டழிப்பு. எல்லாத்தையும் அழிச்ச பிறகு தேவி பார்க்க அன்னை சிவகாமி பார்க்க ஆடுவது மீண்டும் படைத்தலுக்காக. அத புனர் உற்பவம் என்று நூல்கள் பேசும். மகாசங்காரம் முட்டழிப்பு புனர் உற்பவம் மீளப்படைப்பு. அப்போது முக்தி பெற்ற உயிர்கள் எல்லாம் இறைவரோடு கூட இருந்து ஆடுவதும் பாடுவதுமாக அமையும். அதுதான் சிவகணங்களுடைய வேலை. நாம அப்படித்தான் போகிறோம். இந்த பிறவியில் அடியாரா இருக்கிறவங்க பிறவி முடிஞ்ச உடனே சிவகணங்களா மாறணும். சிவகணங்களா மாறி ஈசனுடைய திருவடிக்கு நாம எல்லாம் அணுக்க தொண்டரா மாறும். அதுக்கெல்லாம் நமக்கு முன்னோடி அமைஞ்சவங்க காரைக்காலம். இவருடைய சரிதம் பெருமைகளை குறும்பர் சரிதத்துக்கு அடுத்தபடியா இடம்பெறுது. குருமநாயனாருடைய சரிதத்தை நிறைவில் இவரை பத்தி ஆரம்பிச்சு சாமி சேக்கிடா சுவாமி தோற்றுவாய் செய்கின்றார். அந்த பாட்டிலேருந்து பார்ப்போம். பயிலச் செறிந்த யோகத்தார் பறவைகளுடன் பாதம் வரும். யோகத்தினால பறவையார் கேள்வி சுந்தரருடைய திருவடி அடைந்தவர் பெருமைகளை குறும்பர். யோகம் சொன்னா ஒற்றித்து நிற்றல். ஒருப்பட்ட உணர்வோடு உடையவன் சேவடியில ஒன்று நிற்கும் தன்மை தான் யோகம்னு சொல்லும். சுந்தரே நினைச்சிட்டு இருந்த நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் என்றாலும் தீன்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் மன்றாலும் மலர்பாதும் உருகாலும் மறவாமல் குன்றாத உணர்வுடையார் தொண்டராம் குணமி என்பது இலக்கணம். அந்த வடிகை வந்துண்ட வள்ளலுடைய திருவடியிலே வணங்கிட்டு இருந்தார் பெருமையுடைய குருபர். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானில் வாழ்ந்தார். அதனால் என்னாச்சு கைலை பொறுப்பர் அடியடைந்தார். பொறுப்புன்னா மலை. கைலை பொறுப்பர்னா கைலை மலைக்கு உரியவராகிய சிவபெருமான் அவருடைய திருவடி அடைந்தார். அடைந்தவர் யார்? பெருமையிலை குறும்பர். மிழலை குறும்பர் கடல் வணங்கி திருவிட அவருக்கு வணக்கத்தை சொல்லி அடுத்த சரிதத்துக்கு தோற்றுவாய் அமைக்கின்றார். மயிலை புறங்கொள் மென் சாயல். சாயல்னு சொன்ன மென்மை. மயிலை காட்டிலும் மென்மையா இருக்காங்களாம் காரைக்காலமா. மயிலுடைய மென்மையை விட அம்மையினுடைய மென்மை அதிகம். மகளிர் அது பண்மையில சொல்றாங்க. காரைக்கால் அம்மா ஒத்தர் தான், மகளிர் மகள்னு சொல்லாம மகளிருங்கிற பண்மையில. ஆச்சாரியமூர்த்திகள் சீக்கிரார் சுவாமிகள் அடியாருக்கு மரியாதை கொடுக்கறதுல அவங்களை மிஞ்ச ஆள் கிடையாது. மகளிர் கிழவி அந்த அம்மையுடைய கிழவி கிழவின பேச்சு வாயில உதிக்கின்ற வார்த்தைகள் சொற்கள் யாழினோடு யாழ காட்டில இனிமையா இருக்கும். குயிலை பொருவம். பொருவம்னா புறங்கொள்ளும் வெற்றி கொள்ளும். குயிலினுடைய இன்னோசையை விட யாழினுடைய பண்ணோசையை விட இனிமே பயப்பது காரைக்கால் அம்மாவுடைய பேச்சு. இந்த மகளிர்னு இந்த பண்ணு சொல்லல சொல்வதையும் கவனிக்கணும். மகளிர்னா பெண்கள்னு பொருள். ஆனா இங்க பெண்கள் எத்தனை பேர் ஒத்தரதான் சொல்ற மகளிர் கிழவி ஆழினோடும் குயிலை பொருவும் காரைக்காலம் ஊரோட சேர்த்து அம்மாவுடைய பேர் வழங்கப்படும். பெருமை கூறுவா ஆரம்பிச்சுக்கிறார். இது ரெண்டு ஆப்பில் இந்த சரிதத்தை அமைக்கிறார். ஒன்று கொச்சகை தெளிப்பா, ஒன்று அரிசி இருக்கு திருநேரிசிக்குரிய விளம்மா தேமா விளம்மா தேமான். அது எங்க ஆரம்பிக்கணும்னா அந்த அரிசி விருத்தம். இந்த கணவனாகி கணவனுடைய கையில புதுசா ஒரு மாங்கனி வந்த உடனே பணிகனும் தன்கை புக்க மாங்கனி பின்னை காணான். அங்க யாப்ப மாத்துவார். ஏன் யாப்பா அங்க மாத்துறாரு தெரியுமோ? இந்த பாட்டு வரும்போது சொல்றேன், இந்த முன்னாடியும் சொல்றேன். யாப்புன்னா கட்டுன்னு ஒரு அர்த்தம். அம்மாவுக்கு உலக கட்டு அறுபடுது, சிவன் கட்டு வருது. சிவனுடைய கட்டாகிய திருவுருள் யாப்பு வருவதனால செய்யுள்ளே யாப்பு மாறு. சேக்கிழாருடைய கவிநலன் இப்ப கொச்சகத்தை ஆரம்பிக்கிறார். மானமிகு தர்மத்தில் மானம் என்ன? எஞ்சான்றும் தன் நிலையில் தாழாமல் விதிவசத்தால் தாழ்வு நேரின் உயிர் வாழாம, இதுதான் மானம். அந்த நிலையில அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதை சாமி கும்பிடுறோம்னா அதை விட்டுட மாட்டாங்க. புகழ் துணையெல்லாம் அப்படிதான். என் கோமாந்தனை விடுவேன் அல்லேன். நாயனார் வரலாறு பார்த்தா அப்படிதான், பட்னி கிடப்பாங்க, வறுமையா இருப்பாங்க, ஆனா சாமி கும்பிடுற எடுத்த மாட்டாங்க. நம்மளாம் ஒரு சிறு சோதனை வந்தா சாமி விட்டுட்டு போயிடுவோம். நமக்குலாம் அந்த மானம் இல்லை. மான்பிறந்த மானம்னு சொல்லுவார் அது திருவள்ளுவர். மானங்கெட்டமாகும், நம்முடைய மானம்லாம் மானங்கெட்டமாகும். வணங்க வேண்டி அடியார வணங்க மாட்டோம், வணங்கக்கூடாத உலகத்தார வணங்கிட்டு இருக்கோம். உலகத்தான் வணங்கத்தை வணங்கக்கூடாதவன் செல்வந்தனாக இருப்பான், அவன்கிட்ட போய் நம்ம பல்ல காட்டி சிச்சுக்கிட்டு இருக்கோம், சார் சார் வாங்க சார். அது மாண்பு இறந்தமா, அதான் மானங்கெட்டமா. உண்மையான மானம் எது தெரியுமா? அடியார். இதெல்லாம் இங்கே கற்றுக்கிறோம். மானமிகு தர்மம். வணிகர் குலம் இவங்க, அதை தர்மம்னு. தர்மம்னு என்ன? பொருளை ஈது சிவபுண்ணியங்களை மேற்கொள்ள, அது வணிகருக்கு இயல்பான குணம் என்று பெறப்படுது. மானமிகு தரும். இந்த வணிகருக்கு ஒரு இலக்கணம் சொல்றார், கொள்வதும் மிகைப்படாது கொடுப்பதும் குறைபடாது. அவங்க வியாபாரம் செய்வாங்க, அதுக்குரிய விலை நிர்ணயிக்கும் போது ரொம்ப மிகையா வைக்க மாட்டாங்க, அதிகப்படி விலை கிடையாது. கொள்வதும் மிகைப்படாது, கொடுக்கிற பொருளும் குறைபடாது, அதுல குறைய இருக்காது. தரமான பொருளை வழங்குவாங்க, அதுக்குரிய விலையை வாங்க, சிறிது லாபம் சேர்த்து அவங்க கொடுப்பாங்க. இதுதான் வணிகருக்குரிய இலக்கம். அதை எடுத்த உடனே சொல்லாங்கன்னா, அம்மாவுடைய குலம் அல்லவா, மானமிகு தர்மத்தின் வழி நின்று. அவங்க போய் பேச மாட்டாங்க, வாய்மையினில் அடுத்த உள்ளதை உள்ளபடி பேசுவாங்க. அது வணிகருக்குரிய இலக்கணம்னு தெரியும். மானமிகு தர்மம், வாய்மை, இரண்டு. ஊனமில் சீர் பெரு வணிகர். ஊனம்னா குறை, ஊனமில் குறையில்லாத குடி, குறையில்லாத குலம். ஊனமில் சீர் பெரு வணிகர் குடி துவன்று நெருங்கி இருக்கு. காரைக்கால் துவல்லுதெல்லாம் தோன்றி இருக்கா நெருங்கி செறிவாயிருக்கும். ஓங்கு பெரி அம்மா அவதரிச்ச பலமானதுனால இன்னைக்கும் செல்வ வளத்துல நிரம்பி இருக்கிற பட்டணமா காரைக்கால் பதிவு விழுந்து. சரிதம் சொல்ல வந்த தெய்வ சேக்கிரார் அடிகள் எப்போதுமே குறிப்பால பல செய்தி சொல்லிட்டு போறவங்க. அவங்க தொண்டர் செய்தி பரவுவார் அல்லவா. அம்மாவுடைய புகழை சொல்ல வந்து அந்த ஊர்லயே அந்த அம்மாவுடைய புகழெல்லாம் சேர்த்து சொல்லிட்டு போவாங்க. சொல்றாங்க, பின்னால காரைக்கால் அம்மா சிவகன வடிவம் பெற்று வளைந்த எலும்பு கொண்ட முதுகோடு தலையால நடந்து சாமியை கும்பிட போறாங்க. வளைந்த வடிவம், அந்த எலும்பு கூன் பெற்று இருக்கும், வளைஞ்சிருக்கும். அந்த திருமேனியோட போய் வணங்க போறாங்க. பின்னால் அப்படி சொல்லலாமா? பார்த்தார் சங்கீரா சுவாமி முன்னாடி அந்த ஊரே வச்சு சொல்றாரு. அவங்க கையிலையில தலையால நடந்தாங்க, ஆலங்காட்டிலையும் தலையால நடந்தாங்க, வளைஞ்சு வளைஞ்சு சாமியை போய் கும்பிட்டாங்க. பாக்குறாரு ஆசிரியர், காரைக்கால்ல கடலால திரும்ப திரும்ப வந்து கரையில வந்து மோதுது. அந்த அலை திரும்ப திரும்ப வந்து மோதுவது போல அம்மாவுடைய மனதுல சாமியை நோக்கி அன்பாகையால திரும்ப திரும்ப எழுது. அந்த அலை வரும்போது சும்மா வராம சங்குகளையும் முத்துக்களையும் பவளங்களையும் திரட்டி வந்து கரையில சேர்க்குது. அது மாதிரி அம்மா சும்மா வராம அன்பை தாங்கி, பதிகத்தை தாங்கி, திருவிரட்ட மணிமாலையை தாங்கி, அற்புத திருவந்தாதி தாங்கி வர்றாங்க. அங்க சங்கு வளைஞ்சிருக்கு. அம்மாவுடைய திருமேனியும் சிவகண வடிவமானதுனால வளைஞ்சிருக்கு. இத்தனை செய்திகளையும் பின்னால நமக்கு உணர்த்த வந்த ஆசிரியர் பெருமானார் முன்னால் அந்த ஊரிய வச்சே சொல்றார், கூணல் வலை திரை சுமந்து கொண்டு ஏறி மண்டு கழி காணல் மிசை உளவு வளம் பெருகு திருக்காரைக்கா. கூணல்லாம் வளை, வளைஞ்சிருக்கிற வலை, வலைனா சங்கு, திரை சுமந்து, திரைனா அலை, அலைகள் சுமந்து கொண்டு கொண்டு ஏறி இந்த கரையில வந்து முட்டுது. கரையில அலை முட்டுது, அலையில சங்கு இருக்கு, சங்குல இருந்து முத்து வருது, அந்த சங்கு வளைஞ்சிருக்கு. அது மாதிரி காரைக்காலமா வளைஞ்ச திருமேனியோடு ஈஸ்வரன் திரும்ப திரும்ப போய் பார்த்து பார்க்கும் போதெல்லாம் மூத்தனர் பதிகம், அற்புத திருவந்தாதி, ரட்டைமணி மாலை என்று பலவிதமான விகற்ப யாப்பு கொண்ட செய்யுட்களால் பெருமானை பரவி புகழ்ந்து போற்றி இசைத்து செய்கிறார்கள். இவர்கள் செய்வது என்ன பிரமாதம்? அந்த ஊரே அதை செய்யும் என்று காட்டுகிறார் ஆச்சாரிய சுவாமி. காணல் மிசை உளவு, காணல்ல உப்பங்கிடி, கடற்கரையை ஒட்டிய சோலைய காணல்னு சொல்வது வழக்கம். காணல் கடற்கரை எடுத்த சோலைகள் கொண்ட நிலப்பரப்பு. காணல் மிசை உளவு வளம் பெருகு. அந்த சோலைன்னு சொன்ன மாதிரி அங்கேயும் அம்மா போற இடம் வந்து சுடச்சோதி வண்ணனாகி எம்பெருமான் தொல்லைமால் வரைவை என்ற தூயாளின் திருப்பகல் இருக்கான். அதாவது இங்க காணல் சொன்னார். காணல்ல மலர் இருக்கும், கொடி இருக்கும், செடி இருக்கும், அங்கேயும் உண்டு. செடி மாதிரி அம்மை, மரகத கொடி போர், ஐயன் வெள்ளி விருப்பு போர், அங்க போய் வணங்குறாங்க. அங்க வணங்குற மாதிரி காரைக்கால காணல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பழம் பெருகுது இரு காரைக்கால், செல்வ வளம் நிரம்பிய ஊர் காரைக்கால்னு சொல்றாங்க. அடுத்த பாடல் வங்கமலி. வங்கம்னா கப்பல், கடற்கரை பட்டினமானதுனால கப்பல்கள் வந்து கரை ஒதுங்குவதற்கான துறைமுகத்தை உடையது அந்த பதி. ஆகவே வங்கமலி கடல். காரைக்காலின் கண் வாழ் வணிகர். அங்கே வணிகர் குலத்துல ஒரு பெரியவர் இருக்கார், அவர் பேர் தனதத்தனார். அம்மாவுடைய அப்பா ஆர்வீதி சேர்த்தே சொல்ல, அம்மாவுக்கு அப்பா இல்லவா, அம்மாவுக்கு புள்ள சிவபெருமா, அம்மாவுக்கு அப்பா தனதத்தன். தத்தன் என்பது வணிகருக்குரிய ஒரு ஒட்டுப்பெயர், சர்நேம். நாங்கிறது சர்மா அந்தன இருக்க வரும், வர்மா என்பது வேளாளர் இருக்க வரும். இங்க தத்தன் என்பது வணிகர். இந்த இவருடைய பேர் தனதத்தனார். தங்கள் குல தலைவனார், அந்த வணிகர்கள்லாம் தலைவரா இருக்க, தனதத்தனார் தவம் பண்ணியிருக்கிறார். அதனால்தான் அம்மா வந்து பிறந்தான். தவத்தால் அங்கவர்வால் திருமடந்தை அவதரித்தாள். திருமடந்தைங்கிறது அன்னை பராசக்தி. திருமடந்தைன்னு சொன்னால் லட்சுமி நினைச்சிருப்பார், அன்னை பராசக்தி. இந்த தாய்மானவர் திருச்சினாப்பள்ளியில வாய்ந்த பெரியவர் சொல்லுவார். தாய்மானவர் சகஸ்ரதல புப்பமிசை விட்டிருக்கும் நாரணி மனாதீத நாயகி குணாதீத நாதாந்த சக்தி. அம்மைய அன்னை பராசக்தி. அந்த பராசக்தியே ஒரு பெண் உரு எடுத்து பிறந்தது போல வந்தவர் காரைக்காலம். சாமிக்கும் அம்பாளுக்கு உள்ள உறவு கூட நம்ம தெரிஞ்சுக்கணும். அம்பாளும் சாமியும் ஆண் பெண் வடிவத்தில் இருந்தாலும் சாமி வந்து அம்மைக்கு கணவனாமும் வருவார், மகனாமும் வருவார், தமையனாமும் வருவார், பல உறவு உண்டு. திருவாசகம் சொல்லும், மில்லினை செந்து வருவாய் கருங்கண்ணினை வெண்ணகை பன்மொழி என்னுடைய ஆரமுது எங்கள் அப்பா எம் பெருமான் இமவான் மகக்கு தன்னுடைய கேழ்வல் மகள் தகப்பல் தமையல் எம் ஐயன் தாழ்கள் பாடி பொன்னுடை பொன்முளை மங்கை நல்லி ஒட்டிரு சுண்ணம் இடித்து நாமே. உறவு சொல்ற அப்பாவா இருப்பார், மகனா இருப்பார், கேழ்வண்ண கணவன், தமையன்னா அண்ணா. இந்த திருமந்திரமும் சொல்லுது, வாயும் மனமும் கடந்த மனோன்மணி வேயும் கணமும் பெரிதுடை பெண்பிள்ளை ஆயும் அறிவும் கடந்த அரணுக்கு தாயும் மகளும் நல் தாரமும் ஆமே. சுவாமிக்கு அம்பாள் வந்து அம்மாவா வருவா, மனைவியா வருவா, மகளா வருவா. ஏன் இதை சொல்றோம்னா பராசக்தி தான் காரைக்கால் அம்மாவா வந்து சாமிக்கு அம்மாவா வர்றான். அதுக்காக அம்மா அப்பான்னு நம்ம சாமி சொல்லும்போது அவங்க வந்து ஆண் பெண்ணு பார்க்காதீங்க. என்னைக்குமே சாமி கால பிரம்மச்சாரி, என்னைக்குமே அம்பாள் வந்து கன்னிதான். இதுவும் ஒரு பாட்டில் வருது. சிவம் சக்தி தன்னை என்றும் சக்திதான் சிவத்தை என்றும் உவந்து இருவரும் புனந்திங்கு உலக உயிரெல்லாம் என்றும் பவன் பிரம்மச்சாரி ஆகும் பான்மொழி கன்னியாகும் தவந்தரு ஞானத்தோப்பி தன்மைதான் தெரியும் அன்றே. சித்தியாருங்கிற நூல் சொல்லு, எல்லாருக்கும் இது விளங்காது. தவந்தரு ஞானத்தோருக்கு தான், அத தவத்தால் பெறப்படும் ஞானத்தை உடையவருக்கு தான் புரியும் என்று சித்தியார் சொல்லு. நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம், காரைக்கால் அம்மாவா வந்தது அன்னை பறை, அன்னை பராசர். அந்த அளவில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்த பாடம் வணிகர் பெறும் குலம் விளங்க. ஒரு அடியார் பிறக்கிறதுனால அந்த குலமே உயிரிக்கணும். காணவர் குலம் விளங்க தத்தைபால் கருப்பம் நீட அப்படின்னு சொல்லுவார் கண்ணப்ப நாயனார். வேடர் குலத்தை விளக்க வந்தவர் கண்ணப்ப நாயனார். வணிகர் குலத்தை விளக்க வந்தவங்க அஞ்சு பேர், அமர்நீதியார், மூர்த்தியார், கலிக்கம்ப நாயனார், இயற்பகை நாயனார், இவர் காரைக்கால் அஞ்சு பேர். வணிகர் பெறும் குலம் விளங்க, அந்த குலத்தில் இருக்கிறவங்க சந்தோஷப்பட்டுக்கணும். அஞ்சு நாயனாரை கொடுத்த குலம் எங்க வணிகர் குலம். அதுக்கு ஏற்றபடி அவங்க அந்த சிவச்சார்புல வாழணும். வெறுமனா பெருமை கொள்வதில் விட அம்மா காரைக்கால் அம்மா குலம் எங்க குலம், ஈசனுக்கு அம்மா குலம் எங்க குலம் சொல்லும்போது ஒரு இன்மை ஏற்படும் அல்லவா. நாங்க ஈசனுக்கு அம்மாவா வந்த காரைக்கால் அம்மா குலம் சொல்லி பாருங்க. நாக்கு ஒரு தித்திப்பு ஏற்படும், உணர்ச்சிப்போம். வணிகர் பெரும் குலம் விளங்க வந்து பிறந்தருளி, பிறக்கிறதே அருள் தான், அதான் பிறந்தருளி. என்ன அம்மாவோட பிறப்பு நமக்கெல்லாம் அருள். அப்பமா கொண்டு போறாங்க, அம்மா சொல்றா பிறந்தேனே, உடனே நம்ம எங்க கொண்டு போறாரு பாருங்க ஆசிரியர். அணிகீழர் மெல்லடி, உடனே அம்மாவுடைய திருவடியை கொண்டு விட்டார். நம்மளாம் வணங்க வேண்டியது திருவடிய. அம்மா பிறந்தாங்கன்னு சொன்ன பிறந்த அருளினார்னு சொன்னாங்க. சொன்ன உடனே எங்க கொண்டு போறாங்க, திருவடிக்கு போ, நீ திருவடி என்ன அவங்கள வணங்கு. அணிகளர் மெல்லடி எடுத்தோடனே செய்ய வேண்டியது கரகலமா கடலடி வணங்குவது. சரி, அம்மா திருவடி வணங்கினா என்ன கிடைக்கணும்னு ஒரு கேள்வி. அது பின்னால் சொல்ல போற தளர் விட்டு அசை நடைபெறும். அம்மாவுடைய திருவடி ரொம்ப தளர்ந்த சின்ன குழந்தை, ஒரு வயசு பிராயம், அப்ப தளர்ச்சி நடைதான் அந்த குழந்தை நடக்கும். அசை நடை பருவத்தை பாருங்க, கொண்டு போறோம், கொண்டு போறாரு. நம்ம காரைக்காலம் கடலடி வணங்கினோமா, அணிகளர் மெல்லடி வணங்கினோமா, அணிகளர் மெல்லடி வணங்கினதுனால என்ன கிடைக்குது பாருங்க. பணி அணிவார் கடற்கு அடிமை. காரைக்காலம்மா திருவடியை வணங்கினா பணி அணிவார். பணினா பாம்பு. ஏன் பாம்பு சொல்ற? நஞ்சையே கக்கக்கூடிய நச்சரவத்தை தாங்கி அதை அமுதமாக்கினார் சிவபெருமான். அது மாதிரி நம்மகிட்ட இருக்கிற ஆணவ மத சார்பெல்லாம் அறவே நீக்கி திருவடிக்கு ஆட்பட்டவனா நம்மளை மாத்துவார். அப்படி சாமி மாத்துவதற்கு காரணம் மாதரசியார் காரைக்காலம்மா அப்படின்னு கொண்டு வர சரிதது. பணி அணிவார் கடற்கு அடிமை, பழகி வரும் பாங்கு பெற. கொண்டு போற தனிவில் பெறும் மனக்காதல் ததும்ப வரும் மொழி பயிர் சொல்ற. சாமி கிட்ட அடிமை பண்பு வரணும்னு யாரும் விரும்புறாங்களா? எல்லாருமே விரும்புறாங்க. அதுக்கு வழி சொல்ற ஆசிரியர் அடிமை பழகணுமா சொல்ற. மனக்காதல் ததும்ப வரும் மொழி பயிருந்து என்ன பொருள்? திருமுறை பயிருங்க. திருமுறை பயின்றால் அடிமை பழகி வரும் பாங்கு கிடைக்கும். அன்பனை கூட்டா நான் வர முடியாது, எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்றோம். நம்ம என்ன பண்ண குழந்தை அந்த மாதிரி குழந்தையே இருக்கு. அடங்காப்டாரி குழந்தை எத்தனை சொன்னாலும் தின்ன மாட்டேங்குது. அது என்ன சொல்லுது? அதெல்லாம் கும்பிட முடியாது அப்படிங்குது. கும்பிட்டா என்ன கிடைக்கும்? பணி அணிவா கடற்கு அடிமை பழகி வரும் பாங்கு கிடைக்கும். அடிமை பண்பு வேணுங்கிறவங்க தேவாரம் பாடலாமா, கடற்கிழமை பாட்டு பாடலாமா? அடிமை வேண்டாங்கிறவங்க அவங்களை பத்தி நம்ம சிரமப்பட வேணும். பணி அணிவா கடற்கடிமை பழகி வரும் பாங்கு பெற தனி வீல் பெறும் மனக்காது. தனிவுன குறை இல்லைன்னா இல்லாத குறை இல்லாத காதல்ல குறையே இல்லை. அம்மா சின்ன வயசுலயே உன்னை செஞ்சது அவன் பாடினாங்களே, புண்ணியங்கள் செய்தனவும் பொய் நெறிக்கும் சாராமே எண்ணி ஓர் ஐந்து விசைந்தனவா. இலக்கியம் அவங்க தானே, எவ்வளவு புண்ணியம் பண்ணாங்களோ. ஆனால் அவங்களுக்கு அந்த பழகி வரும் பாங்கு வருது. எப்ப? ஒரு வயசுல. ஒரு வயசுல சாமி கும்பிட்டு யாரா பார்த்துருக்கோமா? அம்மா தான். தனிப்பு பெரு மணக்காத ததும்ப ஒரு மொழி பெயர் அது அவரை வாக்கிலே பார்க்கறோம். அற்புதத்தை இருந்தது பிறந்து மொழி பெயின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்து நிரந்திகளும் இஞ்சான்ற கண்டத்து வானோ பெருமானே தீப்பது இடர் அசத்துறாங்க. சாமி பேசும்போது அழகா பேசிட்டு வந்து கடைசியில சாமி கொக்கி போட்டு மாட்டுறாங்க. ஏப்பா சின்ன வயசுலயே கும்பிட்டு வந்த நீ எப்ப இடர தீக்க போற? அம்மாக்குரிய அந்த வாத்சல்யம், இந்த எல்லையில்லா காதல் கரைக்காலம் மட்டும் ததும்பு. நம்மவே கேட்க முடியுமா? ததும்ப ஒரு மொழி பயின்றார்னு ஆசிரியர் சொன்னார். இனி ஒரு குடும்பத்தை பெண் குழந்தை பிறந்தா அந்த குடி மட்டுமல்ல இன்னொரு குடியும் எழுதி வரும். கல்யாணம் பண்ணி பார்க்கப்பட்டு வேற ஒரு குளத்துக்கு போகிறான் அந்த பொண்ணு. அதனால அது புற புகுந்த வீணும் உயிரி பெறும். ஒரு நாட்டிய உயிரி பெற வச்சவங்க மாமியார், அதுமாதிரி காரைக்காலமா உலகத்தை உயிரி பெற வச்சவங்க ஈசனுக்கு தாயானதுனால. அது பெண்பாளர பிறந்தவங்க இதுக்காக சந்தோஷப்பட்டுக்கலாம். பெண்பாளர பிறந்தவங்க காரைக்காலமா மாதரிசிங்கிறதுனால ஒரு பெருமை. நம்ம பெண்ணா பிறந்து இன்னொரு குடும்பத்தை விளங்க வைக்கிறவங்கத்துக்காக ஒரு பெருமை. இருக்கணும் ஏற்கனவே கொஞ்சம் தம்ப அதிகமாயிருது, இன்னும் கூட்டி விட்டுட்டோம். பல்வேறு நல் கிளை உவப்ப சொந்தக்காரங்கெல்லாம் மகிழ்ச்சி. பழைய காலத்தில் குழந்தையெல்லாம் பிறந்தா அந்த சொந்தக்காரங்கெல்லாம் மகிழ்வாங்க. அவங்களுக்கு ஆடை அணிகலன் நிதி எல்லாம் கொடுப்பாங்க. அதனால அவங்களுக்கு மகிழ்ச்சி. இவங்க அப்பா வந்து கோடீஸ்வரர், மகா கோடீஸ்வரர், தனது தன வாரி வாரி வணங்கு கொடுக்கறது அவங்களுடைய தர்மம் வழக்கம். பல்வேறு நல் கிளை உவப்ப கிளைன்னு வார்த்தையை சொன்ன நல்ல கவனம். இங்க ஒரு நுட்பம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். உறவு சொல்றதுக்கு ரெண்டு வார்த்தை தமிழ்ல வரும். கிளைன்னு ஒண்ணு, கேண்மைன்னு ஒண்ணு. கிளை கேண்மை, கிளையா வர்றவங்க கிளைஞர், கேண்மையோட வர்றவங்க கேளிர். கேளிர் கேண்மை என்பது பண்பை காட்டும், கேளிர் என்பது மனிதர காட்டும். கிளை என்பது பண்பை காட்டும், கிளைஞர் என்பது மனிதர காட்டும். கிளைஞர் அப்படின்னா என்ன? சொந்தக்காரன், உடன் பிறந்தான், அப்பா அம்மா மாமா மைத்துணன் எல்லாம் கிளை. ஏன் கிளைனு பேர் வச்சாங்கன்னா மரக்கலை மாதிரி உணர்வே இருக்காது. நல்லா கவனிங்க. இந்த பக்கம் கேளு உயிருக்கு துணையாக வருவாங்க. யார் தெரியுமா? சிவனடியார். நல்லா கவனிக்கணும். இப்போ நமக்கெல்லாம் உறவுன்னு சொன்னால் எங்கள் அப்பா அம்மா மாமா மைத்துனை இப்படி பார்க்காம சிவனடியார்தான் சொந்தம். இப்படி பாக்குற பார்வை நமக்கு வரணும். அதை உணர்த்தறார் ஆசிரியர் பெருமான். காரைக்கால் அம்மாவுடைய சொந்தக்காரங்கள் எல்லாம் கிளைன்னு சொல்றது, அப்ப அவங்க கேளிர்னு சொல்லல. கேளிரியா? சிவனடியார். பயில் பருவ சிறப்பெல்லாம் செல்வம் இது, பேதை பருவம், பெதும்பை பருவம், மங்கை பருவம், மடந்தை பருவம், அறிவை தெருவை, பேரிளம் பெண், ஏழு பருவம் பெண்களுக்கு சொல்லப்படுது. இதுல அவங்க வந்து மடந்தை மங்கை பருவத்திலே இவங்க சிவகணம் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அறிவை தெருவை கூட இவங்களுக்கு கிடையாது. பேதை, பெதும்பை, மங்கை, மடந்த அந்த பருவத்தோட இவங்க நாலு பருவத்தோட முடிஞ்சிருக்கு. அது சாமி என்ன சொல்றாங்க, அந்த சிறப்பு பருவத்தில் வர்ற சிறப்பெல்லாம் அப்பா பார்த்து பார்த்து செய்யற. அப்பாவுக்கு ஒரே பெண்ணு உயிரை வச்சிருக்காரு தனதத்தில், இந்த குழந்தை மேல, அம்மா மேல. செல்வமிகு தந்தையார் திருப்பெருகும் செயல் திருன்னு செல்வம், செல்வ செழிப்போட கொண்டாடுற. மல்கு பெரும் பாராட்டும், இங்க ஒரு நுணுக்கம் கத்துக்கிறோம். குழந்தை வளர்க்குறவங்க பாராட்டணும். விஞ்ஞான சம்பந்தரே பாராட்டியிருக்காங்கன்னு தெரியுது. தாயத்து மடித்தளத்தும் சயங்குமணி தவிசினிலும் தூய சுடர் தொற்றிலும் தூங்குமர சயனத்தும் சேய பொருள் திருமறையும் தீந்தமிடும் சிறக்கவரு நாயகனை தாளாட்டு நலம் பல பாராட்டினார். நலம் பல விஞ்ஞான சம்பந்தரே பாராட்டிதான் பகவதி அம்மையும் சிவபாதகரதியும் வளர்த்திருக்காங்க. அதே மாதிரி அப்பருக்கும் மாதினியார் திருவயிற்றில் மன்னியசி புகழனார் காதலனார் உதித்ததன் பின் கடன்முறைமை மங்களங்கள் மேதகணல் வெடி சிறப்பு விரும்பிய பாராட்டினுடன், விரும்பிய பாராட்டினுடன். அப்போ குழந்தைகள் எப்படி வளர்க்கணும்? எங்கேயாச்சும் எங்கேயும் கொண்டு விட்டுறோம், பால்வாடின்னு ஒரு இடம், வேறு இடங்கள்லாம் கொண்டு விட்டுட்டு குழந்தைகளை அதை அப்படி ஏங்கி தவிக்கும், அழும். அதோட அழுக சொல்லு கிடங்க. ரெண்டு பேரும் வேலைக்கு போவாங்க. பத்து நாள் முன்னால் பண்ண வத்த குழம்பு சாப்பிட்டுட்டு இருபது நாள் முன்னாடி பண்ண புளிக்காய்ச்சலை ஊற்றிக்கிட்டு சாப்பிடுவாங்க. வேலைக்கு போகணும்னு நினைப்பாங்க, போக முடியாமல் வயிற்றில் பிரச்சனை வரும். ஒரு வாரம் படுத்து இங்கே பார்த்தா சரி வராதுன்னு பவநகர் அகமதாபாத் போயிடுவாங்க. என்ன தெரியுது நமக்கு? குழந்தைய வளர்க்கும் போது பாராட்டு சீராட்டு, அதனாலதான் தாளாட்டுனே பேர். தாளுன்னு நாக்கு, நாக்கு அசைச்சு பாடுவது, நாக்கு அசைச்சு பாடுவது தாளாட்டு. மல்கை பெரும் பாராட்டின் வளர்கின்றார். பாடம் எவ்வளவு கத்து கொடுத்துட்டு போறாரு, சின்ன குழந்தையில பாராட்டோட வளர்க்கணுங்கிற ஒரு செய்தியும் ஆசிரியர் பெருமான் சொல்லிட்டு போறார். விடையவர் வாழ் அந்த வயசுலயும் பாருங்க, அல்கிய அன்புடன். அல்குதல்னா பெருகுதல் இருக்கு, சிறுகுதல்ங்கிற அர்த்தமும் அல்குதலுக்கு உண்டு. இந்த இடத்துல பெருகுதல் அல்கிய அன்புடன். வேற விதமா சொன்னா இப்படி சொல்லலாம், ஒருமித்த அன்பு. அப்ப குறுகி போயிடுது அந்த அன்பு, வேற யார்ட்டையும் அன்பு வரல, அன்பு ஒரே இடம் அப்படின்னு பொருள் வர மாதிரி. அந்த குறுகிய அன்பு, அந்த அன்பு எங்க போச்சு? கூத்தருடைய பெருகட சேவரி விடையவர் அல்கிய அன்புடன் அழகில் கொழுந்து பார்க்க அவ்வளவு அழகு. உலகத்தில் இருக்கிற அத்தனை அழகு அம்மாட்ட வந்து குடிகொண்டு அப்படி இருக்கும். ஆனா அப்படி இருக்கிறவங்க பேய் வடிவம் பெறாங்கன்னா பேய் இருக்கிறதுல அழகா இருக்கணும்னு ஆசைப்படுது இல்லையா? தெருவில் நான் பாடல இருக்கு இல்லையா? அல்கிய அன்புடன் அழகின் கொழுந்து எழுவது, அழகு தளிர் மாதிரி அவ்வளவு அழகா இருக்காங்க அம்மையா. ஈஸ்வருக்கு தாயார், நமக்கும் தாயார், வேற விகப்பங்களுக்கு இடம் இல்லை. அதனாலதான் அம்மா வந்து அந்த அழகெல்லாம் மாய்ச்சிக்கிட்டாங்க. பெரிய ரொம்ப பெரியவங்க, ரொம்ப பெரியவங்க, சத்குணத்தினுடைய முழுமையான பாட்டியார் அவங்க, சத்குணாம்பிகைன்னு சொல்லலாம். அவங்கள்ட்ட கோபத்துக்கு இடமே கிடையாது, துர்க்குணம் கிடையாது, முழுக்க முழுக்க சாந்தம் மதுரம். அப்பேற்பட்ட அம்மா கரகலம் அவங்க குடிச்சா வேற இல்லைன்னு பண்ணிட்டான் பரமதந்தம். அப்போ கூட கோச்சிக்கலாம், இந்த மாதிரி எங்கேயுமே பறவையார் கூட கோச்சிக்கிட்டாங்க, சங்கிலியார் கூட கோச்சிக்கிறாங்க, ஆனால் அம்மா கோச்சிக்கவே, அம்பாள் கூட கோச்சின கூட கொண்டான். கரகலம் கூட கோபம்னா என்னன்னு தெரியாது கூட, அவ்வளோ பெரிய வண்டல் பயில்வானவெல்லாம். வண்டல்னு சொன்னால் பெண் குழந்தைங்க விளையாட விளையாட்டுக்கு பேர் வண்டல்னு பேர். ஆண் குழந்தை விளையாடுறதுக்கு சிறுமணி தேர் தொடர்ந்து விட்டல். ஆண் குழந்தை என்ன பண்ணும், அதுக்குரிய அந்த முரட்டுத்தனம் இருக்க முடியும், அது தேரை கூட்டிகிட்டு ஓடும். எவனா வாசலில் சைக்கிள் கீழே இருந்தேன்னா காத்த பிடிக்கிட்டு போடும். இது ஆண் குழந்தைகள். பெண் குழந்தைகள் என்ன பண்ணும், அதுக்கு எல்லாம் சொப்பு வச்சுன்னு நான் புளிசோறு பண்ணுறேன், எலுமிச்சை சாதம் பண்ணுறேன், தேங்காய் சாதம் பண்ணுறேன். அது மாதிரி தானே வழக்கு. பின்னால் அட்டில் தொழில் வன்மை, அட்டில் தொழில் வன்மைனா சமையல் கலை தேர்ச்சி. அது பேரண மொழி ஒரு குடும்பத்தை போய் நிர்வாகம் பண்ணும். இத்தனை பேர் என்னென்ன விதமாக கேட்கலாம், மைத்தனை சொல்லுவான், ஊத்தப்பம் தான் வேணுமா, தாத்தா சொல்லுவேன் எனக்கு கஞ்சி தான் வேணும்பா, பாட்டி சொல்லுவா அதெல்லாம் எனக்கு முடியவே முடியாது, கேழ்வருக்கு உப்புமா வேணும்பா, இத்தனையும் அந்த பொம்னாட்டி பண்ணணும், ஆக்கப்பட்டு போறா பாரு புகுந்த வீட்டுக்கு, அந்த பொம்மா திருவடியில் மலரிட்டு வணங்கும். அப்படி இந்த காலம் இப்படி இருக்கோ தெரியல, நான் பழைய காலம்னு சொல்கிறேன். ஒரு பொம்னாட்டி அப்படி போறா எவ்வளோ அற்புதமாக இருக்கு. அதெல்லாம் நம்ம சின்ன வயசுலேயே பயில்றான் வண்டல் பயில்வன வேலாம். இதை வந்து பூம்பாவை பற்றி சொல்லும்போது செக்கிட சொன்ன நல்ல அழகாக சொல்றார். பொற்றொடி சிறுமகளில் ராயத்துடன் புனந்து சிற்றில் முற்றவும் இழைத்து உடன் நடும் தொழில் சிறுசோர் உற்ற உண்டிகள் பயின்று ஒளிமணி ஊசலாடி மற்றும் இன்புரு வண்டலாட்டையருடன் பலர. பழைய காலத்தில் இப்படிதான் பாடி இருக்காங்க. சின்ன குழந்தைங்கிறதுக்கு தேவார சான்றே இருக்கு. தேவாரம் அதுக்கு சான்று சொல்லுது. கழுமல தேவாரத்தை சொல்றார் விஞ்ஞான சமுத்திர சுவாமிகள். பெருந்தடங்கள் செந்து வருவாய் பீருடைய மலைச்சிறியாமேனி அருந்தகைய துண்ணவன் நீர் அலங்கரித்தோன் அமர தொழாமரும் கோயில் தருந்தடக்கை முத்தரலோ மனைகள் தோறும் இறைவனது தன்னை பாடி கருந்தடங்கண்ணார் கடல் பந்து அம்மானை பாட்டையரும் கழுமலமே. இந்த காலத்து குழந்தைங்க வீடியோ கேம் விளையாடு. இந்த காலத்து குழந்தை என்ன பண்றது? அந்த காலத்து குழந்தை சாமியை பாட்டு.
2: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
0: Om Sivaya Nama. Shaivam.org in Anbarnda Nergale, Adutha Nigatchi, Aanviga Chorpolivu. Idil neengal ketka viruppadu Thaayumana Swamigal Paadal Aananda Kalippu. Thalaippu Ennaiyum Thannaiyum. வழங்குபவர் சுவாமி குருபரானந்தா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: பதினான்காவது பாடலுக்கு செல்லலாம். என்னையும் தன்னையும் வேறா உள்ளத்து எண்ணாத வண்ணம் இரண்டர நிற்க சொன்னதுமோ ஒரு சொல்லே அந்த சொல்லால் விளைந்த சுகத்தை என் சொல்வேன். இங்கு மிக தெளிவாக இந்த பாடலில் அத்வைத தத்துவத்தை தாயுமானவர் நிலைநாட்டுகின்றார். ஆனால் இந்த பாடலை நாம் பார்க்கும் பொழுது தாயுமானவர் எப்படி ஒரு அத்வைதியாக இருக்கின்றார், அத்வைத மதத்தை எப்படி போதிக்கின்றார்ங்கிறது நமக்கு நன்கு விளங்குகின்றது. என்ன சொல்றார் என்று இதனுடைய பொருளும் மிக சுலபமானது, பார்த்துவிட்டு விளக்கத்துக்கு வரலாம். என்னையும் தன்னையும் வேறா. என்னையும் அப்படின்னா தன்னை தாயுமானவரை, தன்னை என்றால் இந்த இடத்துல ஈஸ்வரனை, ஈஸ்வரனையும் என்னையும் பகவானையும் வேறாக வேறுபட்டதாக வேறு வேறுதான், நான் வேறுதான் ஈஸ்வரன் வேறுதான் என்று உள்ளத்து அப்படி மனதிற்குள் எண்ணாத வண்ணம் அப்படி நினைக்காதபடி என்னையும் ஜீவாத்மாவாகிய என்னையும் தன்னையும் என்றால் அவரையும் பரமாத்மாவாகிய ஈஸ்வரனையும் வேறாக இரண்டும் முற்றிலும் வேறுபட்ட தத்துவங்கள் என்று உள்ளத்து மனதிற்குள் எண்ணாத வண்ணம், எண்ணாத வண்ணம்னா எண்ணாதபடி மனதுக்குள்ள அப்படி எண்ணக்கூடாது என்ற அமைப்பில் இரண்டு அற நிற்க, எவ்வளவு தெளிவு எழுதுகிறார், இரண்டு அற நிற்க. இதுதான் அத்வைதம். அதுக்கு டிரான்ஸ்லேஷன் தமிழ்ல இரண்டு அற்றல். துவைதம் என்றால் இரண்டு, அத்வைதம் என்றால் இரண்டு அற்றது. அதை அப்படியே மொழிபெயர்க்கிறார் இரண்டு அற. அத்வைதத்துக்கு டிரான்ஸ்லேஷன் தமிழ்ல இரண்டு அற, இருமை அற்றதாக. நிற்க கற்க கசடர அப்படின்னு சொல்லிட்டு நிற்கன்னு சொல்றமல்லவா, அப்படி புரிஞ்சிட்டதற்கு பிறகு இரண்டு அற்றதாக உபதேசம் செய்து அப்படி எண்ணாமல் செய்து பிறகு அந்த அறிவில் நிற்க, அந்த அறிவுல நான் நின்று பழகணும். அப்படி நிற்க சொன்னதுமோ ஒரு சொல்லே, அப்படி ஒரு சொல்லை சொன்னான், சொன்னதுமோ ஒரு சொல்லே அப்படி ஒரு சொல்லை சொன்னார். பிறகு என்ன சொல்றார், அந்த சொல்லுனால என்ன பிரயோஜனம், என்ன பெருசா அப்படி ஒரு சொல்லை வர்ணிக்கிறீர்கள், அந்த சொல்லால் அப்படிப்பட்ட ஒரு சொல்லினால் விளைந்த ஏற்பட்ட சுகத்தை என் சொல்வேன், அதனால வந்த சுகத்தை நான் எப்படி சொல்வேன், என்னால வாயில விட்டு விளக்க முடியாது, இந்த சொல்லினால் நான் அடைந்த பிரயோஜனத்தை என்னால் விளக்க முடியாது. இந்த அத்வைதம்ங்கிற தத்துவத்தை நம்ம தர்க்க ரீதியால யாருக்கும் விளக்கி நிலைநாட்ட முடியாது. அதனாலதான் யார் வந்து தர்க்க ரீதியாக யுக்தியாக அனுமானத்தினால இத புரிஞ்சுக்க விரும்புகிறார்களோ அவர்களிடத்தில் நாம் தோல்வியை தான் அடைவோம். காரணம் என்னன்னா, இது தர்க்கத்தினால் புரிய வைக்கக்கூடிய பொருள் அல்ல. அதனாலதான் சங்கரர் அப்பப்ப என்ன செய்வார், இந்த அத்வைத தத்துவம் உண்மைங்கிறத நிலைநாட்டுவதற்கு பிரயோஜனத்தை பார் அப்படின்னு சொல்லுவார். நீ இப்படி நினைக்கிறதுனால பிரயோஜனத்தை பார், பிரயோஜனமே இது உண்மைங்கிறத காட்டிவிடும். அது ஒரு இடத்துல சொல்கின்றார், இந்த துவைதிகள் எல்லாம் ஒருவருக்கு ஒருவர் துவேஷத்துடன் இருக்கிறார்கள். இந்த இருமையை பற்றி பேசுபவர்கள் எல்லாம், காரணம் என்ன, இருமைன்னு வந்துட்டாவே நான் நீனு வந்தாச்சு. இப்ப நான் நீனு ரெண்டு பேர் இருக்கும் பொழுது கண்டிப்பா வெறுப்பு இருக்கும், வெறுப்பு இருக்கும், பொறாமை இருக்கும், இதெல்லாம் இருக்கத்தானே செய்யும். ஏன்னா வேறுபட்ட இரண்டு பொருள்கள் இருக்குன்னு சொன்னாவே கொஞ்ச நேரம் சேர்ந்து இருக்கும், கொஞ்ச நேரம் ரகலை பண்ணிட்டு இருக்கும். வீட்லயே என்ன பண்ணிட்டு இருக்கோம், பல பேர் இருக்கும்போது ஒரு நாள் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு சிரிச்சிட்டு இருப்போம், திடீர்னு ஏதாவது ஒரு டாபிக் வந்துடும், ரகலை வந்துடும். காரணம் என்னன்னா துவைதம், அது இப்படிதான் இருக்கு. இப்ப வீட்டுல ரகலையே வரக்கூடாதுன்னு என்ன பண்ணணும்னா, ஒரே ஒரு ஆள் மட்டும் இருக்கணும், அவர் மட்டும் இருந்தா ரகலையே வராது. ஆனா அவருக்கும் திடீர்னு கோபம் வந்து ஏதாவது பண்ணலாம், செவத்துல போய் மண்டை மோதிக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம். பட் அவர் மட்டும்தான் ரகலை பண்ணிக்குவார் அவருக்குள்ள. ஆகவே இந்த துவைதம்னு வந்தாவே நமக்கு வந்து துயரம்னு வந்துவிடும், சங்கடங்கள் எல்லாம் வந்துடும். அத்வைதம்னு அங்க வந்து துயரத்துக்கு அழிக்கிறதுக்கும் எதுக்குமே அங்க ஆட்கள் இல்லை. அதனாலதான் சொல்றார், இந்த சொல்லால் விளைந்த சுகம், இந்த அத்வைதத்தை உபதேசம் செய்ததனால எனக்கு கிடைச்ச சுகம் இருக்குமே, அந்த பலனை இங்கு சொல்றார். அந்த பலனை என் சொல்வேன், என் சொல்வேன், நான் எப்படி சொல்ல முடியும், என்னால் அதை விளக்க முடியாது. பிரம்மத்தை எப்படி விளக்க முடியாதோ அதே போல பிரம்ம ஞானத்தினால வந்த பிரயோஜனத்தையும் விளக்க முடியாது. சாதாரண இனிப்பையே நம்மளால விளக்க முடியாது. மைசூர்பாவுக்கும் ஜிலேபிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு ஒருத்தர் கேட்கிறார். நம்ம ஒரு அரை மணி நேரம் விளக்கணும்னா என்ன பிரயோஜனம், பிறகு புரிய வைக்கணும்னா என்ன பண்ணணும், அதை வாயில போடணும், போட்டு சாப்பிடு, இப்ப எப்படி இருக்கோ அப்படித்தான் சொல்ல முடியும். அப்படி சாதாரண இனிப்பையே விளக்க முடியாது, இனிப்பினால அடைந்த சுகத்தையே விளக்க முடியாத போது அந்த பிரம்ம ஞானத்தினால வந்த மன நிறைவை இப்படி விளக்குவது. அப்படி சுகத்தை என் சொல்வேன். அதனால வேறொரு ஆசிரியர் சொல்றார், ஒருவர் பிரம்ம ஞானத்தை அடைஞ்ச பிரயோஜனத்தை எடுத்து விளக்கி கொண்டிருந்தால் அவர் அதுவரைக்கும் பிரம்ம ஞானத்தினுடைய பிரயோஜனத்தை அடையலையாம். காரணம் என்னன்னா, அவர் விளக்குறதுல இருந்தே அடையலைன்னு தெரியுதான், அவர் அடைஞ்சிட்டா விளக்க மாட்டார். ஏன்னா அடைஞ்ச அறிவே விளக்க முடியாதுங்கிற அறிவு தான். அதைத்தான் இங்கு சொல்கின்றார், இந்த சொல்லால் விளைந்த சுகத்தை என் சொல்வேன். இப்ப என்னையும் தன்னையும் வேறாக, நான் வேறு ஈஸ்வரன் வேறு என்று மனதிற்குள் எண்ணாத வண்ணம், மனதுக்குள்ள நினைக்காதபடி இரண்டு அற நிற்க, அதை மீண்டும் தெளிவுபடுத்துறார். ஏன்னா சில பேர் சொல்லலாம், ஏதோ பை சான்ஸ் தாய்மானவர் தப்பா இப்படி எழுதிட்டார், அவர் வந்து துவைதி தான், ஏதோ உள்ளத்து என்ன உள்ளத்து வேறாக எண்ணாத வண்ணம்னு தெரியாம எழுதியிருப்பாருன்னு சொல்ல முடியாது. அதை எழுதுனதுக்கு பிறகு மீண்டும் நிலைநாட்டுகின்றார், இரண்டு அற, இரண்டு இல்லை என்ற ஒரு தத்துவத்தில் நிற்க சொன்னதுமோ ஒரு சொல்லே, என்ன வந்து ஒரு சொல் அப்படி சொன்னார், அந்த சொல்லினால் விளைந்த சுகத்தை நான் என் சொல்வேன். ஆகவே இதுவும் மிக எளிமையான பாடல். இனி இதனுடைய விளக்கத்திற்கு நாம் செல்லலாம். இந்த விளக்கத்திற்கு நாம் செல்லும் பொழுது, என்னையும் தன்னையும் வேறாக உள்ளத்து எண்ணாத வண்ணம் இரண்டர நிற்க சொன்னதுமோ ஒரு சொல்லேன்னு சொன்னார். அந்த இடத்துக்கு மட்டும் நம்ம விளக்கம் பார்த்தால் போதும். அது என்ன சொல், நானும் என்னையும் தன்னையும் வேறல்ல என்று இரண்டு அற நிற்க சொன்ன சொல் என்ன என்றால், அந்த சொல்லுக்கு தான் வேதாந்தத்தில் மகா வாக்கியம் என்று சொல்கின்றோம். இங்கு வந்து ஆசிரியர் சொல் என்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார், ஆனா இத வாக்கியம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். வாக்கியம்னா சென்டென்ஸ்.

அப்படின்னா சென்டென்ஸ், சொல், சொற்களினுடைய சேர்க்கை. இப்ப பெரிய சொற்கள், பெரிய வாக்கியம் அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம், ரொம்ப பெரிய பல சொற்கள் சேர்ந்திருக்குமோ, ஒரு 30-40 சொல் சேர்ந்த ஒரு வாக்கியமா அப்படின்னா, இந்த இடத்துல பெரிய என்ற சொல்லினுடைய சொல்லுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. மகா அப்படிங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒரு அர்த்தம் மகத் பிரயோஜனவத் வாக்கியம், பெரிய பிரயோஜனத்தை கொடுக்கிற வாக்கியம். மற்ற வாக்கியம் எல்லாம் கொஞ்சம் பிரயோஜனத்தை கொடுக்கும். அவர் இப்படி சொன்னார், கேட்டேன், சந்தோஷமா இருந்தது, அவ்வளவுதான். அப்போ இந்த வாக்கியம் இருக்கே அது பெரிய பிரயோஜனத்தை கொடுக்கின்ற வாக்கியம். இப்ப மகா பெரியன, பெரிய பலனை கொடுக்கின்ற தாய்மானவர் தான் அந்த பலன் என்னன்னு சொல்லிட்டாரு, சொல்லால் விளைந்த சுகம். அந்த சுகத்தை பற்றி அடுத்த பாடல்ல விளக்க போற, விளையும் சிவானந்த பூமிங்கிற பாடல்ல இந்த சுகம் விளக்கப்படுகிறது. ஆகவே இந்த சுகத்தை பற்றிய விளக்கம் நம்ம அடுத்த பாடல்ல பார்க்கலாம். இங்க வந்து பெரிய பிரயோஜனத்தை உடைய வாக்கியம், இந்த வாக்கியம் வந்து பெரிய பிரயோஜனத்தை கொடுத்துருது. எப்படி பிரயோஜனம்னா, சென்ற பாடல்ல பார்த்தது போல, இந்த அறிவு இல்லாம பார்க்கும் பொழுது இருளை பார்த்துட்டு இருந்தேன், இந்த அறிவோட பார்க்கும் பொழுது பகவானை பார்க்கிறேன். இது சாதாரண விஷயமா? பார்க்கிறதெல்லாம் பெரிய பகவானை காட்டி கொடுத்த வாக்கியம். அதனால மனதுக்கு வந்த சுகம் வந்து என்னால் விளக்க முடியாத சுகம். அப்படிப்பட்ட பலனை கொடுப்பது மகா வாக்கியம். இனி இரண்டாவது பொருள் என்னவென்றால், இந்த மகத் அப்படிங்கிறதுக்கு மேலான இருப்பை போதிக்கின்ற வாக்கியம். இது வந்து சற்று சாஸ்திர ரீதியா சொல்லணும்னா பாரமார்த்திக சத் போதக வாக்கியம், பாரமார்த்திக விஷயத்தை போதிக்கின்ற வாக்கியம். நம்ம பேசுற வாக்கியம் அல்ல, வியாபகாரிகத்தை போதிக்கின்ற வாக்கியம். அது ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரிந்துவிடும். இப்ப மகத்துனா பாரமார்த்திக சத் போதக வாக்கியம். எப்படி? இப்ப வந்து ஒருவர் வந்து நம்ம இடத்துல வர்ற, அவருக்கு என்ன வயசுன்னு கேக்கிறோம். அவருக்கு உண்மையிலேயே வயசு வந்து 30 ஆச்சு. அவர் என்ன சொல்றார், எனக்கு வயசு 25 சொல்றார். 25 அவர் சொல்ற வாக்கியம் வந்து உண்மையா பொய்யா என்றால் பொய், அந்த வாக்கியம் உண்மை அல்ல. ஏன்னா அவருக்கு வயசு 30 ஆயிருக்கு, ஆனா நம்ம கிட்ட பொய் சொல்லியிருக்காரு, 25 சொல்றார். சரி, இது வந்து பொய். ஒரு கால் அவர் வந்து உண்மைதான் பேசணும்னு சொல்லி 30 சொல்றாருன்னு வச்சுக்குவோமே, நம்ம கிட்ட என்ன சொல்லிவிட்டார், 30 என்று சொல்லிவிட்டார். இது என்ன? இது சத்தியம், இத வந்து சத்திய வாக்கியம் சொல்றோம். பிறகு அதற்கு அடுத்த வருஷத்துக்கு அப்புறம் அவரை நம்ம மீட் பண்றோம், ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அவரை நம்ம சந்திக்கிறோம். நம்ம சும்மா இல்லாம அதே கேள்வி கேட்கிறோம், உங்களுக்கு வயசு என்னன்னு. அவர் வந்து 30 சொல்றாருன்னு வச்சுக்கோமே, அது பொய்யா உண்மையா? அது என்ன? அது பொய் தான். என்ன பொய் சொல்றீங்களேன்னா, அப்ப அவர் சொல்ற, நான் மாதிரி அப்பொண்ணு இப்பொண்ணு எல்லாம் பேச மாட்டேன், இப்போ உன்னதான் பேசுவேன்னு சொல்லலாமா? சில சமயம் நீ என்ன அப்ப இப்படி சொன்ன இப்ப இப்படி சொன்னா சொல்றது இல்ல. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அவர் 31 சொல்றதுதான் உண்மை, 30 சொன்னா பொய். அப்போ 30 வயதுன்னு அவர் சொல்லும் பொழுது அந்த வாக்கியம் எவ்வளவு தூரம் சத்தியம், அதான் வியாபகாரிக சத்தியம், காலத்துக்கு உட்பட்ட சத்தியம். அதுல உண்மை இருக்கு, அந்த உண்மையும் பொய்ப்பிக்கப்படுகின்றது பிறகு. ஒரு காலம் வரைக்கும் தான் அது உண்மை. அப்ப அந்த உண்மையானது கால வரையறுக்கப்பட்ட உண்மை, அதான் வியாபகாரிக சத்தியம். அந்த கால வரையறுக்கப்பட்டதுக்குள்ளேயே பொய்ய சொன்னோம்னா அது அசத்தியமாகுது. அப்போ நம்ம விவகாரத்துல பேசுறதெல்லாம் முழுமையான உண்மை அல்ல. நம்ம முழுமையான உண்மையா பேசிட்டு இருக்கோம், வியாபகாரிகமான உண்மைய பேசுறோம், தற்காலிகமான உண்மைய பேசுறோம். அந்த நேரத்துக்கு அது உண்மை, பிறகு அது பொய்யாயிருது. ஒரு வருஷத்துக்கு பிறகு அவர் 31 சொல்றதா உண்மை, 30 சொன்னார்னா அது பொய்யாகி விடுகின்றது. அப்படி இந்த சத் அல்லது சத்தியம் காலத்துக்கு உட்பட்ட சத்தியத்தை போதிக்கின்ற வாக்கியங்கள் எல்லாம் இருக்கு. அந்த காலத்துக்கு தான் அந்த வாக்கியம் உண்மையை தவிர, அந்த வாக்கியத்தை எடுத்துட்டு எல்லா காலத்திலையும் பிடிச்சிட்டு இருக்க கூடாது. சில சமயங்கள் அதை நம்ம பண்ணுவோம். ஒருவர் அந்த நேரத்துல ஒண்ணு சொல்லியிருப்பார், அதையவே பிடிச்சிட்டு நீ அன்னைக்கு அப்படி சொன்னே அன்னைக்கு அப்படி சொன்னே அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். அன்னைக்கு அது சரி, இன்னைக்கு இது சரி. அப்படி இது வியாபகாரிக வாக்கியங்கள், அது காலத்திற்கு உட்பட்ட உண்மையை பேசுகின்ற வாக்கியம். ஆனா இந்த மகா வாக்கியம் இருக்கு, அது எப்படிப்பட்ட வாக்கியம்னு சொன்னா, அது கால வரையறுக்கு உட்பட்ட

0: பாக்கியம் அல்ல, அது வியாபகாரிக சத்தியத்தை கடந்த பாரமார்த்திக சத்தியமாக இருக்கின்ற வாக்கியம். அப்ப மகத்துன்னு சொன்னா இந்த கால வரையறுக்கப்படாத உண்மையை சொல்கின்ற வாக்கியம். இப்படி சொன்ன உடனே அடுத்த கேள்வி என்னன்னா, இந்த மகா வாக்கியம் என்ன சொல்லுது? அப்ப மகா வாக்கியம் என்ன சொல்லுதுன்னு இங்க ஏற்கனவே ஆசிரியர் சொல்லி இருக்கார். அது என்ன சொல்கிறது? நீயும் ஈஸ்வரனும் ஒன்றுதான், நீ வேறு ஈஸ்வரன் வேறு அல்ல. இந்த வாக்கியம் கால வரையறுக்கு அப்பாற்பட்டதுன்னு சொன்னா, இப்ப அடுத்த கேள்வி உங்களிடம் கேட்டால், இந்த வாக்கியம் என்று சத்தியம், இந்த வருஷம் உண்மையா, போன வருஷம் உண்மையா, அடுத்த வருஷம் உண்மையான்னு சொன்னா, இது காலத்துக்கு கடந்ததுன்னு சொன்னா எல்லா காலத்திலும் இது சத்தியமான வாக்கியம். நான் என்ன சம்சாரின்னு நினைச்சிட்டு இருக்கிற காலத்திலேயும் இதுதான் உண்மை. நான் சாதகனா இருக்கும் பொழுதும் இந்த வாக்கியம் தான் சத்தியம். நான் புரிஞ்சிட்ட பொழுதும் இந்த வாக்கியம் சத்தியம். பட்டாம்பூச்சி வந்து ஆகிறதுக்கு முன்னாடி புழுவா இருக்கும். அது புழுவா இருக்கும் பொழுது தான் புழுன்னு புரிஞ்சிட்டா அது சத்தியம். அது தன்னை பட்டாம்பூச்சின்னு நினைச்சு பறக்க ஆரம்பிச்சதுன்னா அது பறக்க முடியாது. அது பட்டாம்பூச்சி ஆனதற்கு பிறகு தன்னை பட்டாம்பூச்சின்னு நினைச்சிட்டு பறந்தா அது பறக்க முடியும். அப்போ பட்டாம்பூச்சி புழுவா இருக்கும் பொழுது தான் புழுங்கிறது தான் சத்தியம். பட்டாம்பூச்சியா இருக்கும் போது பட்டாம்பூச்சிங்கிறது தான் சத்தியம். அதுதான் வியாபகாரிகம். ஆனால் நான் ஈஸ்வர சொரூபமாக இருக்கிறேங்கிறது, என்ன ஜீவனா நினைச்சிட்டு இருக்கிற காலத்திலையும் நான் பிரம்மன் தான், சாதனை பண்ணிட்டு இருக்கிற காலத்திலையும் நான் பிரம்மன் தான், சாதனை பண்ணினதற்கு பிறகு நான் புரிஞ்சிட்டதற்கு பிறகும் பிரம்மன் தான். அப்படி மூன்று காலத்திலும் மாற்றப்பட முடியாத, மூன்று காலத்திலும் உண்மையாக இருக்கின்ற வாக்கியம்தான் பாரமார்த்திக சத்தை போதிக்கின்ற வாக்கியம். அந்த வாக்கியத்துக்கு தான் மகா வாக்கியம் என்று பெயர். இப்ப அந்த மகா வாக்கியம் இருக்கே, அந்த மகா வாக்கியம் வந்து தத்துவமசி, நீ அதுவாக இருக்கின்றாய், அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மனாக இருக்கின்றேன் என்று இந்த இரண்டற்ற தன்மையை போதிக்கின்ற வாக்கியம். ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் பேதமில்லை என்கின்ற அறிவை போதிக்கின்ற வாக்கியம் அகண்டார்த்த போதக வாக்கியம் என்பது லட்சணம். அகண்டம், கண்டம்னா பிளவுபடுவது, அகண்டம்னா பிளவுபடாத அர்த்தத்தை போதிக்கின்ற, உபதேசிக்கின்ற வாக்கியம். அகண்டார்த்த வாக்கியம் மகா வாக்கியம். அகண்டம்னா பிளவுபடாத அர்த்தம். அதைத்தான் இங்கு தாய்மானவர் தெல்ல தெளிவாக சொல்லியிருக்க. நம்ம இதை படிக்கிறதுக்கு தமிழ் எம்ஏ எல்லாம் படிச்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த பாடலை படிச்சு புரிஞ்சுக்கிறது காரணம் என்னன்னா, எனக்கும் புரியுதுன்னா உங்களுக்கும் புரியுதுன்னா என்ன அர்த்தம்? நம்ம எல்லாம் தமிழ்ல பெரிய பண்டிதர்கள் அல்ல. அவ்வளவு எளிமையாக இவர் அந்த மகா வாக்கியத்தை விளக்கியுள்ளார். என்னையும் தன்னையும் வேறாக உள்ளத்து எண்ணாத வண்ணம், என்னையும் தன்னையும் வேறா மனசுக்குள்ள எண்ணாதபடி இரண்டு அற, இரண்டு தத்துவம் இல்லை என்று நிற்க சொன்னதும் ஒரு சொல்லே, சொன்னதுமோ ஒரு சொல்லே. அப்படி சொன்ன ஒரு மகா வாக்கியம் இருக்கே, அந்த மகா வாக்கியத்தினால் சொல்லால் விளைந்த சுகத்தை என் சொல்வேன், இதனால வந்த சுகத்தை நான் இப்படி சொல்வேன் என்றார். பிறகு அடுத்த பாடல்ல அந்த சுகத்தை பற்றி விளக்குகின்றார், ஒரு உதாரணத்துடன் விளக்குகின்றார். நாம் அடுத்த வகுப்பில் அடுத்த பாடலுக்கு செல்லலாம்.
1: ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
2: ஓம் நமசிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
3: திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை தனித்திருக்குறுந்தொகை.

Oh.

ಹನುಮಾನಾಮಹಂತಾಮರೇ ಯಶ್ಚಂದ್ರ ಪೃಥಿವೀ ಪುರಾಜ್ಯೋ

పరమంగాస్వస్తి విశ్వాధి మాత్రిష్ణుభవాసోతి.

ప్రణయామి నమస్కారం భీమోపాత్రుభుగ్రాం.

ಸಂತರ ಮಾಡೋ ಜಾಗ ಯೋಗ.

అవన్నీ

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: பொது திருப்பதிகம். பல்லவ மன்னன் அமன் சமய குருமார்களது துண்டுகோலால் நாவுக்கரசு பெருமானை நிற்றறையில் இடுமாறு, அதாவது சுண்ணாம்புக்காளவாயில் இருத்துமாறு பணித்தான். அவர்களும் அவ்வாறே செய்தனர். ஆண்ட அரசு அதன் அகத்துள் பெருமான் திருவடிகளையே எண்ணி ஈசன் அடியார்க்கு ஈண்டு வரும் துயருளவோ என்று இருந்தார்கள். ஆனந்த வெள்ளத்தின் இடைமூழ்கி அம்பலவர் தேனுந்து மலர்ப்பாதம் சிந்தித்து இருந்த உளவாரப் படையாளிக்கு நிற்றரை இளவேனிற் பருவத்தில் தென்றல் வீசும் செங்கழுநீர் தடாகக் கரைபோல எம்பிரான் திருவடி நீளலாய்க் குளிர்ந்தது. அந்நிலையைக் காட்டுகிற அருட்குறிப்பே மாசில் வீணையும் எனத் தொடங்கும் திருப்பதிகம். இப்பாடல் தனித்திருக்குறுந்தொகை என்ற தலைப்பில் அமைவது ஆம். எல்லாம் வல்ல ஈசனாகிய என் தந்தையின் திருவடி நிழல், குற்றமற்ற வீணையின் நாதமும், மாலையிலே தோன்றிய நிலவின் தன்மையும், வீசுகின்ற தென்றலின் சாயலும், செறிந்த இளவேனிலின் மாட்சியும், ஒலிக்கும் வண்டுகள் மொய்க்கும் பொய்கையின் குளிர்ச்சியும் போன்று இன்பம் பயப்பதாகும் என்பதே இப்பாடலின் திரண்ட கருத்து. மாசில் வீணையும் எனும் திருப்பாடல்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் சிவாய. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
2: தேவாரம் பெற்ற திருத்தலங்களுள் மலைநாட்டின்கண் உள்ள ஒரே சிவஸ்தலம் திரு அஞ்சைக்களம் என்பது. இங்கு சேரமான் பெருமாள் நாயனார் அரசாட்சி செலுத்தி வந்தார். அவருக்கு கழகி தெரிவார் என்று ஒரு பெயரும் உண்டு. அளவில் பெருமை அகில யோனிகளும் கழறிற்று அறிந்த அவற்றின் இயல்பு அறிந்து அவ்வுயிர்களுக்கு துயரம் ஒன்றும் நன்னா வகையில் அவற்றை அகற்றி களவு கொலைகள் முதலான கடிந்து சிறப்பாக ஆட்சி செய்து வந்தார் என்று பெரிய புராணம் காட்டுகின்றது. பிற உயிர்கள் கடலிற்றை சொன்னவற்றை அறிந்தவர் அவர். இதனை நோக்கும் பொழுது திருத்துருத்தி என்ற திருத்தலத்தில் இறைவனுடைய பெயராகிய சொன்னவார் அறிவார் என்ற திருநாமத்தை நாம் இங்கு ஒப்புமை நோக்கில் காண்கின்றோம். திரு அஞ்சைக்களத்திற்கு கேரள நாட்டில் உள்ள திருச்சூர் என்ற இடத்திலிருந்து கொடுங்குளூரை அடைந்து அதற்கு அண்மையில் உள்ள இந்த தலத்தை அடைவதே எளிதான வழியாக கருதப்படுகிறது. ராஜகோபுரம் இல்லாவிடனும் கோயில் அகன்று பறந்து விளங்குகின்றது. தூய பக்தியுடன் அங்குள்ளவர்கள் ஆலயத்தை தொழுகின்றார்கள். நந்தியை கடந்து உள்ளே சென்றால் நீ தீபத்தில் பிரகாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அஞ்சைக்களத்து அப்பனை நாம் தரிசிக்கின்றோம். பிரகாரத்தில் அஞ்சைக்களத்து சபாபதி என்று சொல்லப்படும் நடராஜ பெருமானுடைய திருவுருவத்தையும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய திருவுருவத்தையும் அருகே சேரமான் பெருமாள் நாயனாருடைய திருவுருவத்தையும் நாம் தரிசிக்கின்றோம். அவிநாசி என்ற தலத்தில் முதலை உண்ட பாலகனை மீண்டும் உயிர்ப்பித்து மலை நாட்டை நோக்கி தனது ஆறுயிர் நண்பராகிய சேரமான் பெருமாள் நாயனாரை காண்பதற்காக வருகின்றார் நம்பியாரூரர். இவ்வாறு வந்தொண்டர் வருகையை அறிந்த சேரமான் பெருமாள் நாயனார் அவரை எதிர்கொண்டு அழைக்க வேண்டி தனது சேனைகளையும் மந்திரிமார்களையும் அனுப்பி சிறந்த வரவேற்பை ஏற்பாடு செய்தார். அந்த எல்லையற்ற மகிழ்ச்சியில் செய்வதொன்றும் அறியாது சிந்தை மகிழ்ந்து களிகூர்ந்து என் ஐயன் அணைந்தான், என்னை ஆளும் அண்ணல் அணைந்தான், ஆரூரில் சைவன் அணைந்தான், என் துணையாம் தலைவன் அணைந்தான், தரணியெல்லாம் உய்ய அணைந்தான் என்று முரசு அறிவிக்கும்படியாக செய்தார் சேரமான் பெருமாள் நாயனார். அமைச்சர்களை அழைத்து அந்த நகரத்தை அலங்கரித்தார். சேரர் குலம் உய்வதற்காக திருவவதாரம் செய்த சேரமான் பெருமாள் நாயனார் இவ்வாறு சுந்தரருக்கு எதிர் சென்று அவரது தாழ் பணிய ஆரூரரும் அவரை தொழுது இருவரும் ஓருயிர் என்ற தன்மையோடு இறைவனுடைய பெருமைகளையும் நம்பியாரூரர் தரிசித்த தலங்களினுடைய பெருமையையும் அளவலாவி மகிழ்ந்தார்கள். திருவாரூர் செல்வம் வினவி இன்புற்றாராம் சேரமான். இவ்வாறு ஒருவர் ஒருவரை கலந்து குறைபாடின்றி அளவலாவி மகிழ்ந்தார்கள். இப்படி வரவேற்பு முடிந்த பிறகு வஞ்சி நகரத்தின் மணிவாயிலை அடைந்தார்கள். ஆரணங்கள் முழங்கின. பூரண கும்பங்கள் அங்கு நம்பியாரூரை எதிர்கொண்டு அழைத்தன. முரசொலிகள் ஒலித்தன. இவ்வாறு சேரமானும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் யானை நின்றும் இறங்கி அரசு மாளிகைக்கு உள்புகுந்தார்கள். அவரை அமளியில் இருத்தி சேரமானும் பிறரும் பணிந்தார்கள். அவ்வாறு அளவலாவிய பிறகு மகோதை அஞ்சைக்களத்தப்பனாருடைய திருக்கோயிலை அடைந்தார் வந்தொண்டர். பரமனை தாம் நெடுநாள் பிரியும்படியாக ஆகிவிட்டதே என்ற ஒரு எண்ணத்துடன் அக்கோயிலை அடைந்தாராம். பெருமானுடைய பூங்குழலினை போற்றி அவனியில் விழுந்து எழுந்து இந்த மனை வாழ்க்கை சரியும்படியாக விண்ணப்பித்து தலைக்கு தலைமாலை என்று தமிழ் மாலை எடுத்தார் நம்பியாரூரர். அந்த பதிகத்தின் உட்குறிப்பை சேர்க்கிறார் சொல்லும் பொழுது, இந்த உலகினில் பாசமடுத்த வாழ்க்கையை அறுத்திட வேண்டும் என்று அன்பர் அன்பினில் பாட என்று குறிப்பிடுகின்றார். இந்த பாசம் மிகுந்த வாழ்க்கை நீக்கி கைலைக்கு மீண்டும் எழுந்துள்ள வேண்டும் என்பது உட்குறிப்பு. அந்த பதிகத்தை அஞ்சைக்களத்து அப்பனாருடைய திருச்சன்னதியின் முன்னர் பாடி அருளி செய்கின்றார் நாவலூர் மன்னர். தலைக்குத்

மலைக்கு நிகர் ஒப்பன வந்திரைகள் வலித்து எற்றி முழங்கி வலம்புரி கொண்டு அலைக்கும் கடல் அங்கரை மேல் மகோதை அணியார் பொழில் அஞ்சைக் களத்து அப்பனேயே பிடித்து ஆட்டி ஓர் நாகத்தை பூண்டது என்னே பிறங்கும் சடைமேல் பிறை சூடிற்று என்னே பொடித்தான் கொண்டு மெய் முற்றும் பூசிற்று என்னே புகழ் ஏறு உகந்து ஏறல் புரிந்தது என்னே மடித்து ஓட்டந்து வந்திரை எற்றிட வளர் சங்கம் அங்காந்து உத்தம் சொரிய அடித்து ஆர் கடலம் கரைமேல் மகோதை அடியார் பொழில் அஞ்சிக் களத்து அப்பனேயே சிந்தித்து எழுவார்க்கு நெல்லிக்கனியே சிறியார் பெரியார் மனத்து ஏறலுற்றால் முண்டித் தொழுவார் இரவார் பிறவார்.

இடரும் கடலம் கரைமேல் அந்தி தரை சக்கர்வானே ஒத்தியால் அணியார் பொழில் அஞ்சை கடத்து அப்பனே வெறுத்தேன் மனை வாழ்க்கையை விட்டு ஒழிந்தேன் விளங்கும் குழைக்காது உடைவேதியனே இருத்தாய் இலங்கைக்கு இரையாயவனை தலைப்பத்தோடு தோள் பல இற்று விழக் கருத்தாய் கடல் நஞ்சு அமுது உண்டு கண்டம் கருத்தாய் கடுக பிரமன் தலை ஐந்திலும் ஒன்று அறுத்தாய் கடலம் கரைமேல் மகோதை அணியார் பொழில் அஞ்சை களத்து அப்பனே எந்தம் அடிகள் இமையோர் பெருமான் எனக்கு என்றும் அளிக்கும் அணிமடத்தன் அந்தன் கடலம் கரைமேல் மகோதை அணியார் பொழில் அஞ்சை களத்து அப்பனை மந்தம் உழவும் குழலும் இயம்பும் வளர் நாவலர் கோன் நம்பி ஊரன் சொன்ன சந்தம் மிகு தன் தமிழ் மாலைகள் கொண்டு அடி வீழவல்லார் தடுமாற்றுகிறரே இவ்வாறு விண்ணப்பித்தவுடன் திருக்கயிலையில் கணநாதர்கள் சூழ பார்வதி தேவியாரோடு விட்டிருந்த சிவபெருமான் பிரம்மன் முதலாகிய தேவர்களை நோக்கி ஒன்றிய சிந்தையோடு கூடிய ஆரூரனை வெள்ளை யானையின் மேல் ஏற்றி அழைத்து வாருங்கள் என்று அருள் செய்தார். உடனே அந்த தேவர்கள் இறைவனை பணிந்து வெள்ளை யானையோடு திருவஞ்சிக்களத்து கோயிலை அடைந்து திருநாவலூரரை எதிர்கொண்டு இறைவனது கட்டளையை தெரிவித்தார்கள். அது கேட்ட ஆரூரர் மிகவும் மகிழ்ந்து இறைவனது தன்னிகரற்ற கருணையை நினைந்து ஆனந்த கண்ணீர் பொழிய பெருமானை வணங்கி தம் உயிர் துணைவராகிய சேரமான் பெருமாநாயனாரை மனத்துள் நினைந்து வெள்ளை யானையின் மீது ஏறினார். சேரமான் பெருமான் நாயனாரும் தம் தோழருடைய செயலை அறிந்து அருகிலிருந்த ஒரு குதிரையின் செவியில் பஞ்சாட்சரத்தை சொன்னவுடன் அக்குதிரை ஆகாய வீதியில் அவரை ஏற்றிக்கொண்டு வந்தொண்டரை வலம் வந்து முன் சென்றது. யானையின் மீது இவ்வாறு கயிலையை நோக்கிச் செல்லும்பொழுது சுந்தரமுத்து சுவாமிகள் ஒரு அற்புதமான திருப்பதிகத்தை அருளி செய்கின்றார். தான் பெற்ற பேற்றினை உலகம் அறிவதோடு அல்லாமல் இவ்வாறு மண்ணுலகில் பிறந்தவர்கள் அதிலும் பெருமானுடைய வழியடியார்கள் பொன்னுலகமாகிய சிவலோகம் பெறுதல் உண்மை என்பதை என் மூலம் கண்டுகொள்ளுங்கள் என்று உலகத்தவர்களுக்கு அறிவிக்கின்றார். யானையின் மேல் என் உடல் காட்டுவித்தான் என்று களையா உடலோடு தான் சேரமான் பெருமாள் நாயனாரோடு கயிலை சென்பதை அகச்சான்றாக இந்த பதிகம் அறிவுறுத்துகின்றது. இந்த யானையின் மீது ஹர ஒலியும் ஆகமங்கள் ஒலியும் வேத ஒலியும் விண் அதிரும்படியாக ஒலிக்க இந்திரனும் மாலும் பிரமனும் மற்ற தேவர்கள் எல்லாம் வந்து சுந்தரரை எதிர்கொண்டு அழைப்பதை இந்த பதிகத்தில் அகச்சான்றாக குறிப்பிடுகின்றார் நம்பியாரூரர். அப்பொழுது அங்கிருந்த முனிவர்கள் எல்லாம் இவ்வாறு வருவோர் யானை மேல் வருவோர் யார் என்று சிவபெருமானை கேட்க அதற்கு எம்பெருமான் நம் தமர் ஊரன் என்றான் என்று அகச்சான்று இங்கு நமக்கு காட்டுகின்றது. அப்படி உய்தோர் உழிமுற்றும் உயர்ந்து விளங்கக்கூடிய கைலாய மலையில் வீற்றிருக்கக்கூடிய சிவபெருமான் தனது உயிர் தோழனாகிய நம்பியாரூருக்கு கயிலை செல்லும் நெறி இதுகான் போதரா என்று வெள்ளை யானையின் மீது அந்நெறியை காட்டிய வரலாற்றை சேக்கிழார் பெருமான் வெள்ளானை சருக்கத்தில் மிக அற்புதமாக குறிப்பிடுகின்றார். இந்த பதிகத்தை நிறைவு செய்யும்போது சுந்தரமுத்து சுவாமிகள் ஒரு விண்ணப்பம் செய்கின்றார். இவ்வாறு எழுசியால் இசைந்தேத்திய இப்பத்து பாடல்களையும் கடலறையா இதனை திரு அஞ்சைக்களத்து அப்பனுக்கு கொண்டு சேர்ப்பிப்பாயாக என்று விண்ணப்பிக்கின்றார். அவ்வாறு கடலரசனும் அஞ்சையப்பருக்கு கொணர்ந்து சேர்த்தான் என்று
சேக்கிழாருடைய பிரிபுராணம் நமக்கு காட்டுகின்றது. இப்பொழுதும் திருவஞ்சிக்களத்து கோயிலுக்கு அண்மையில் கடல் இருப்பதை காண்கின்றோம். அவ்வாறு இந்த பதிகம் முழுவதும் தனக்கு யானை கொடுத்த பெருமானுடைய சிறப்பையும் கருணையையும் எடுத்து காட்டி நம்மையும் பெருமானிடத்தில் ஆற்றுப்படுத்துவதாக அமைந்திருப்பதை நாம் கவனிக்க வேண்டும். இந்த திருப்பதிகத்தை அடிக்கடி பாடுவதால் நமக்கும் இறைவனுடைய அருள் கிட்டும், பிறவாத வரம் பெறலாம் என்பது உறுதி. தா

தேனுடு மிளக்கொலோ ஊனி உயிர் வருட்டி உள்ளியானின் இணைந்திருந்தேன் வாணி மதித்து அமரர் வலம் செய்து என்னை ஏற வைக்க ஆனையாள் புரிந்தான் முடித்தான் மலை உத்தமனேயே மந்திரம் ஒன்றியேன் மணி வாழ்க்கை மகிழ்ந்து அடியேன் சுந்தர வேடங்களால் துரிசே செய்யும் துண்டன் என்னை அந்தரமாயால் விசும்பில் அழகானை அருள் புரிந்ததும் தரமோ நெஞ்சனே துடித்தான் மலை உத்தமனே வாழ்வில் உகந்த நெஞ்சே மடவார்த்தங்கள் வல் வினைப்பட்டு ஆழம் உகந்த என்னை யாது மாற்றி அமரரெல்லாம் சூழ அருள் புரிந்து தொண்டனேன் பரமல்லதொரு வேழம் அருள் புரிந்தான் நொடித்த மலை உத்தமனே மண்ணுலகில் பிறந்து நம்மை வாழ்த்தும் வழியடியார் பொன் உலகம் பெறுதல் தொண்டனேன் என்று கண்டொழிந்தேன் விண்ணுலகத்தவர்கள் விரும்ப வெள்ளை யானையின் மேல் என் உடல் காட்டுவித்தான் நொடித்தான் மலை உத்தமனே அஞ்சனை ஒன்று நின்று அலர் கொண்டு அடி சேர்வரியா வஞ்சனை என் மனமே வைகிவான நன்னாடர் முன்னே துஞ்சுதல் மாற்றுவித்து தொண்டனேன் பரம் அல்லதொரு வெஞ்சன ஆணை தந்தான் நொடித்தான் மலை உத்தமனே நிலை கட விண் அதிர நிலம் எங்கும் அதிர்ந்து அசைய மலையிடையே யானை ஏறி வழியே வருவேன் எதிரே அலைகடலால் அறையன் அலர் கொண்டு முன் வந்து இறைஞ்ச உரை அணையாத வண்ணம் நொடித்தான் மலை உத்தமனே ஹர ஒலி ஆகமங்கள் அறிவாரறி தோத்திரங்கள் விரவிய வேத ஒலி விண்ணெல்லாம் வந்து எதிர்ந்து சேப்ப வரமலி வாணன் வந்து வழி தந்து எனக்கு ஏறுவதோர் சிரமலி யானிதந்தான் நொடித்தான் மலை உத்தமனே இந்திரன் மால் பிரமன் எழிலார் மிகு தேவர் எல்லாம் வந்து எதிர்கொள்ள என்னை மத்த யானி அருள் புரிந்து மந்திரமா முனிவர் இவன் ஆர் என எம்பெருமான் நம் தமர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனே ஏழிதோர் ஊழி முற்றும் உயர் பொன் நொடித்தான் மலையை சூழிசையின் கரும்பில் சுவை நாவல பூரன் சொன்ன

அஞ்சையப்பர்க்கு அறிவிப்பதே அடியேன் புழை பொறுத்து என்னை ஆண்டு கொண்டு அத்தொடக்க

ஆனந்த வடிவு நின்றது போன்று இன்ப வெள்ளத்து மலர்ந்தனர் வந்து.

0: வணக்கம் குழந்தைகளா, சைவம் டாட் ஆர்கில் கதை கேட்க வந்திருக்கிறவங்க எல்லாரையும் வரவேற்கிறேன்.
1: சிவாய நம. வா மோனிஷ், வா பிரதீப்.
2: திருவிழாளர் புராணம் கேட்க சீக்கிரமே வந்துட்டோம். இன்னைக்கு நீங்க 18 திருவிழாவை சொல்லணும்.
3: சிவாய நம ஆண்டி, 18 திருவிழாடல் கேட்கணுங்கிறதுக்காக விளையாடுறதெல்லாம் விட்டுட்டு வந்துட்டோம்.
1: உங்க ஆர்வத்தை பார்க்க பார்க்க எனக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கு. சரி, 18 புராணத்தை பார்ப்போமா? திருச்சிற்றம்பலம் உலகெல்லாம்

0: திவணங்குவான். திருச்சிற்றம்பலம் 17 திருவிளையாடல்ல என்னெல்லாம் நடந்ததுன்னு நம்ம பார்த்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா?
1: ஈசனே நேரில் வந்து நவமணிகளை கொடுத்து அதை கொண்டு இளவரசனுக்கு கிரீடம் செஞ்சதை பார்த்தோம்.
0: ஆமா, இறைவனுடைய கருணை எல்லையற்றது,

0: நடக்காத பூஜை அப்ப நடக்குது.
1: உக்கிரபாண்டியன் சிறப்பாதான் பூஜைகள் செஞ்சார். ஆனா அபிஷேக பாண்டியனுடைய பூஜைகள் தேவாதி தேவர்கள் கூட பார்த்து அதிசயிக்கிற அளவுக்கு சிறப்பா இருந்துதான். குடம் குடமா பால், தயிர், தேன், பன்னீர், சந்தனம், அப்புறம் புத்தம் புது நறுமலர்கள், அதை கண்ணை பறிக்கும் விதமா அழகழகா தொடுத்து மலர் மாலைகள் கட்டியிருந்திருக்காங்க. வாசனை திரவியங்கள், தூப தீப ஆராதனையோட அண்டா அண்டாவா நெய்வேத்தியம் படைச்சு தினம் தினம் அபிஷேக பாண்டியன் தன் பூஜைய அற்புதமா செய்தாராம். அவரோட பூஜைய பார்க்க மக்கள் திரள் திரளா வருவாங்களாம். மற்ற நாட்டு மன்னர்கள் எல்லாம் வந்து பார்த்துட்டு, அப்பப்பா நம்மால இப்படியெல்லாம் பூஜை செய்ய முடியாதுப்பா அப்படின்னு மலைச்சு போயிடுவாங்களாம்.
0: நீங்க சொல்லும் போது சிலுக்குது. அப்படி ஒரு அபிஷேகங்களை இந்த காலத்துல எங்கேயாவது பார்க்க முடியுமா?
2: ஆன்டி சொல்ற அளவுக்கு இல்லைனாலும் தில்லை கூத்து பிரானுக்கு மார்கழி திருவாதிரையில இது மாதிரி ஒரு அபிஷேகம் நடக்கும்னு எங்க அம்மா சொன்னாங்க. எவ்வளவு குடம் பால் விடுவாங்கன்னு கவுண்ட் பண்ணவே முடியாதாம். அவ்வளோ குடம் குடமா விடுவாங்களாம்.
1: ஆமாம் பிரதீப், மார்கழி திருவாதிரை அங்க ரொம்ப விசேஷம். எனக்கும் அங்க போகணும்னு ரொம்ப ஆசை. எப்ப இறைவன் அருள் புரிவாரோ தெரியல. சரி, நாம புராணத்துக்கு வருவோம். இவ்வளோ சிறப்பா அபிஷேக ஆராதனை நடக்கும் போது ஒரு முறை இந்திரன் சோமசுந்தர கடவுளை வழிபட திருஆலவாய்க்கு வந்தாராம்.
0: போச்சுடா, இந்திரனுக்கு யாராவது தன்னை விட சிறப்பா வந்துட்டா பொறாம வந்துடுமே. இப்போ என்ன பண்ணார் ஆண்டி?
1: கரெக்டா சொன்ன மோனிஷ், இந்திரனுக்கு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சோமசுந்தர கடவுளை வழிபடும் பழக்கம் இருந்ததுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. பௌர்ணமி இரவு பெருமானுக்காக பூஜை பொருட்களை எடுத்துக்கிட்டு தேவர்கள் புடை சூழ புஷ்பக விமானத்துல ஆறாவரமா வந்து இறங்கின இந்திரனுக்கு திருஆலவாயில பூஜைகள் நடக்கிறத பார்த்துட்டு பயங்கர ஷாக்கு. அங்க தனக்கு முன்னமே அபிஷேக ஆராதனைகளை யாரோ செஞ்சுட்டு இருக்காங்கன்றது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அந்த பூஜைகள் எல்லாம் ஒரு சின்ன குறை கூட சொல்ல முடியாத அளவுக்கு சிறப்பா இருந்தது. அதோட மட்டுமல்ல, அங்க இறைவனுக்கு படைக்கப்பட்ட பொருட்கள் எல்லாம் தேவலோகத்துல இருந்து இந்திரன் கொண்டு வந்ததை விட பல மடங்கு அதிகமாகவும் உயர்வாகவும் இருந்துதான். அங்க நடந்த பூஜைகளை பார்க்கும் போது இந்திரனுக்கே தன்னை நினைச்சு வெட்கமா இருந்துதான்.
2: அப்புறம் என்ன நடந்துச்சாண்டி?
1: இந்திரனே ஒரு ஓரமா நின்னு அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு பிறகு தன் பூஜைகளை சத்தம் இல்லாம முடிச்சுட்டு கிளம்பி ஓடி வந்துட்டாராம். ஆனா அவருக்கு மனசுக்குள்ள தான் கண்ட பூஜை ஆராதனைகள் எல்லாம் காட்சிகளா ஓடிக்கிட்டே இருந்தது. அந்த சமயத்துல வருணன் இந்திரனை தேடி வந்தானாம்.
2: இந்திரனும் வருணனும் மோசமான காம்பினேஷன் ஆச்சு. ஏற்கனவே ரெண்டு பேரும் சேர்ந்து உக்கிரபாண்டியன் கிட்ட சேட்டை செஞ்சாங்களே, இந்த முறை என்ன செய்ய போறாங்களோ?
1: கரெக்டா கெஸ் பண்ணிட்டியே. வருணன் வந்து இந்திரன் ரொம்ப கவலையா இருக்கிறத பார்த்தாராம். உடனே காரணத்தை கேட்டாராம். இந்திரன் திருஆலவாயில நடந்த சிறப்பான பூஜைகளை பத்தி சொன்னாராம். மேலும் ரொம்ப வருத்தப்பட்டு, அங்க திருக்கோயில கட்டினதே நான் தான், விமானம் தங்க விமானம் அமைச்சதும் நான் தான், என் பக்தியை கண்டுதான் பொன் தாமரை மலர்களை இறைவன் அங்க கொடுத்தாரு, இவ்வளவெல்லாம் சிறப்பா பூஜை செஞ்சுட்டு இருந்த எனக்கு இப்ப போட்டியா என்னை விட மேன்மையா பூஜை செய்ய அங்க ஒரு மன்னன் வந்துட்டாரே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாராம்.
0: அப்புறம் ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்க ஆண்டி?
1: வருணன் ஒரு காரணமாகத்தான் இந்திரனை பார்க்க வந்தாரு.
2: என்ன காரணம் ஆண்டி?
1: வருணனுக்கு கடுமையான வயிற்று வலி. தன்னுடைய நோய் தீர உபாயம் கேட்டுதான் இந்திரனை பார்க்க வந்தாரு. சோமசுந்தர கடவுளை பற்றி கேள்விப்பட்டு தன் வயிற்று வலி தீர அங்க இருக்கும் கடவுளையும் அந்த அபிஷேக பாண்டியனையும் சோதிச்சு பார்க்கணும், அப்போ தன்னுடைய வயிற்று வலிக்கு ஒரு தீர்வு வரும் அப்படின்னு நினைச்சாராம்.
0: திரும்பவும் அன்பு பண்ண கிளம்பிட்டாரா?
2: தேவர்கள்லாம் நம்ம விட ரொம்ப சிறந்தவங்களாச்சே, இப்படி நடந்துக்கிறது நமக்கே சின்ன பிள்ளைத்தனமா தெரியுதே, அவங்களுக்கு ஏன் புரியல?
1: ஆணவ மலம் தான் காரணம். ஈகோன்றது ரொம்ப கடுமையான விஷயம், அதை வெல்றது அவ்வளோ ஈஸி இல்லை. அதுதான் நம்மளை இழிவான செயல்கள்.

0: செய்ய தூண்டுது. நம்ம பக்தியினால எவ்வளோ மேன்மையான நிலைமைக்கு போனாலும் ஆணவ மலத்தினால நம்மை நாமே கீழே தள்ளி விட்டுருவோம். இதை நமக்கு புரிய வைக்க தான் இறைவன் இந்த மாதிரி திருவிளையாடல்களை நிகழ்த்துறாரு.
1: அப்புறம் வர்ணன் என்ன செஞ்சாரு?
0: வருணன் சமுத்திரராஜனை அழைத்தார். மதுரைய சமுத்திரத்தில் மூழ்கடிக்க சொன்னாரு.
2: ஏற்கனவே ஒரு முறை இப்படித்தானே கடல் நீர் மதுரையில புகுந்துச்சு. உக்ரபாண்டியன் கூட வேளால கடலை சிதைத்தாரே, அதை மறந்துட்டு திரும்பவும் ஏன் சமுத்திரம் மதுரைக்குள்ளே புகுந்தது?
1: சமுத்திரராஜனுக்கு மெமரிலாஸ் ஏற்பட்டிருக்குமோ?
0: ஆணவ மலம் தான் காரணம். இந்த முறையும் மதுரை மக்களை ஈசன் காப்பாற்றினார்.
2: எப்படி ஆண்டி?
0: வருணன் கடலை ஏவி மதுரையை கடல் தண்ணீரால் அழிக்க சொன்னார். கடலும் பொங்கி மதுரையை தண்ணீரில் மூழ்கடிச்சது. மக்கள் எல்லாம் கதிகலங்கி போய் சோமசுந்தர கடவுளை வணங்கி கதறினாங்களாம். ஈசன் உடனே பயப்பட வேண்டாம்னு தன் திருவாய் மலர்ந்து சொன்னாரு. அதோட மட்டுமல்ல, அடுத்த கணமே அவர் தன் சடையில இருந்து நாலு மேகங்களை உண்டு பண்ணினாராம். அந்த நாலு மேகங்களும் என்ன பண்ணுச்சு தெரியுமா? மதுரைய மூழ்கடிச்சிருக்கும் தண்ணீரை உறிஞ்சி குடிச்சு மதுரைய பழையபடி மாற்றணும் அப்படின்றது தான் இறைவனுடைய உத்தரவு. அத இந்த நாலு மேகங்களும் கரெக்டா செஞ்சிருச்சு. சொட்டு தண்ணி கூட அங்க இல்ல. தரையெல்லாம் பழையபடி ட்ரை ஆகிடுச்சான். அந்த அளவுக்கு இந்த நாலு மேகங்களும் அங்க இருந்த தண்ணீரை உறிஞ்சு குடிச்சிருச்சு. மக்கள் இறைவனின் கருணைய கண்ணீர் மல்க பார்த்தாங்களாம். அவருக்கு நன்றி சொல்லும் விதமா எங்க பார்த்தாலும் ஹரஹரா ஹரஹரான்னு மக்களுடைய கோஷம் நிறைஞ்சிருந்ததுதான்.
1: அப்போ இந்த முறையும் இந்திரனும் வரணும்னு தோத்து போயிட்டாங்களா?
2: கெட்டது செஞ்சா எப்படிரா ஜெயிப்பாங்க? அதான் தோத்து போயிட்டாங்க.
1: இப்பயாவது அவங்களுக்கு புத்தி வந்திருக்குமா ஆண்டி?
0: இதோட 18ஆம் திருவிளையாடலான சிவபெருமான் கடலை வற்ற செய்த படலம் முற்றிடுச்சு. வருணனும் இந்திரனும் திருந்தினாங்களா இல்லையாங்கறத அடுத்த புராணத்துல நாம பார்க்கலாம்.
2: 18ஆம் திருவிழாடல கேட்டதால நம்மளுக்கு என்ன நன்மை கிடைச்சது ஆண்டி?
0: இந்த 18ஆம் திருவிளையாடல பக்தியுடன் படிக்கிறவங்களுக்கும் கேக்கிறவங்களுக்கும் பெரும் பாவத்தில இருந்து விடுபடும் பேரு கிடைக்கும். எப்பேற்பட்ட நோயும் நீங்கி உடல் வலிமை பெறும். நல்ல மழை பெய்து நாடு சுபிட்சமா இருக்கும். நம்ம 19ஆவது திருவிளையாடல்ல வருணனுக்கு என்ன நடந்தது அப்படிங்கறத அடுத்து பார்க்கலாம்.
3: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம்.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம்.org.
0: வணக்கம் குழந்தைகளா. சைவம் .org-ல கதை கேட்க வந்திருக்கிறவங்க எல்லாரையும் வரவேற்கிறேன்.
1: இறைவன் கடலை வற்ற செய்தார் இல்லையா, அதுக்கப்புறம் என்னாச்சு?
0: வருணனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. நான் இப்ப சொல்ல போறது 19ஆம் திருவிளையாடல். இது வந்து இதுல இருந்து 2ஆவது கூடற்காண்டம் தொடங்குது. இந்த 19ஆவது திருவிளையாடலுக்கு என்ன பேர் தெரியுமா? மதுரை நான்மாட கூடலான படலம். வருணனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னேன்ல, ஒரு பக்கம் கோபம் ஒரு பக்கம் வெக்கம், தோத்து போயிட்டோமே இதை விடக்கூடாது அப்படின்னு தன்கிட்ட இருந்த ரொம்ப உக்கிரமான கனமான நாலு மேகங்களை கூப்பிட்டு விடாம மதுரை மேல மழை பெழி விடாம மதுரை மேல மழை பொழியுங்க அப்படின்னு உத்தரவிட்டாராம்.
2: அப்புறம் ஆண்டி?
0: வருணன் உத்தரவிட்ட மறு செகண்டே காதை செவிடாக்குற அளவுக்கு பெரிய இடி இடிச்சுதான். கண்ணை பறிக்கிற அளவுக்கு மின்னல்கள் விடாம வெட்டிச்சான்.
1: அப்பப்பா எவ்வளவு பயமா இருக்கும்ல?
2: எதுக்குடா பயம், பாரு கடைசியில சிவபெருமான் வந்து அவங்க எல்லாரையும் காப்பாத்திடுவாரு.
0: ஆமா, இதே நம்பிக்கை தான் மதுரை மக்களுக்கும் இருந்தது. ஏற்கனவே பல முறை ஈசன் அருளால அவங்க காப்பாற்றப்பட்டிருக்காங்க இல்லையா, அதனால இதுக்கெல்லாம் அவங்க பயப்படவே இல்லை. பெரிய பெரிய இடி மின்னலோட விடாம மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டி தீர்த்துச்சான். ஏதோ வாட்டர் ஃபால்ஸுக்கு நடுவுல நிக்கிறது போல இருந்துதான் மதுரை மக்களுக்கு. தண்ணி அப்படி ஊத்துச்சான். ஆனா அவங்க பயப்படவே இல்லை. சிவபெருமான நம்பிக்கையோட கும்பிட்டாங்க. வருணனோட இந்த சேட்டை ஈசனுக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சதும் முன்னாடி கடலை வற்ற செய்தார் இல்லையா, அப்ப நாலு மேகங்களை அனுப்பினார் இல்ல, அந்த நாலு மேகங்களையும் கூப்பிட்டாராம். நாலு பேரும் ஒன்னா சேர்ந்து மதுரை மாநகரின் மேல ஒரு என்வலப் போல கவர் செஞ்சு நில்லுங்க, ஒரு சின்ன கேப்பு கூட விடாம கவர் செஞ்சு நின்று ஒரு சொட்டு தண்ணி கூட இதுக்கு மேல மதுரை மேல விழாம பாத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாராம்.
2: ஒரு பெரிய அம்பர்லா மாதிரின்னு சொல்லுங்க.
0: ஆமா அதேதான். நாலு மேகங்களும் ஒண்ணு கூடி மதுரை நகரையே டோட்டலா கவர் பண்ணி நின்றுச்சான். வருணன் ஊற்றின மழை நீரெல்லாம் மதுரை மேல விழவே இல்லை. இறைவனே மதுரை மக்களுக்கு குடைப்பிடிக்க நாலு மேகங்களை அனுப்பினது தெரிஞ்சதும் வருணன் பயந்து போயிட்டாரு. இனிமே வாலாட்டுனா டேஞ்சர் தான் அப்படின்னு அவருக்கு புரிஞ்சிருச்சு. அவ்வளோதான், உடனே ஈசன் கிட்ட வருணன் சரணடைஞ்சிட்டாரு.
1: அப்பா இப்பயாவது புத்தி வந்தது.
0: ஆமா புத்தி வந்துதான் சரணடைஞ்சாரு. அவருக்கு கடுமையான வயிற்று வலி வந்ததையும் இறைவன் தான் அதுக்கு தீர்வு தர முடியுங்கிறதால வேணும்ட்டே இந்திரனோட சேர்ந்து மதுரை மேல மழை பொழிய செய்ததையும் சொன்னாரு. அறியாமையால குற்றங்கள் புரிந்து மதுரை மக்களை துன்புறுத்தியதோட மட்டுமல்லாம இந்திரன் சொல் கேட்டு உங்களையும் அபிஷேக பாண்டியனையும் சோதிச்சதுக்கு என்னை மன்னிச்சு பொறுத்தருளுங்க அப்படின்னு வேண்டி கேட்டாராம். இறைவனும் மன்னிச்சு விட்டதோட வருணனுக்கு பல வரங்களை கொடுத்து மறைஞ்சிட்டாரு. வெள்ளம் தடுத்தலான இறைவனுடைய இந்த 19ஆம் திருவிளையாடல் இதோட முடிஞ்சது.
2: இதை படிக்கிறதாலையும் கேட்கறதாலையும் என்ன நன்மை நடக்கும் ஆண்டி?
0: வருணனுக்கு வந்த மாதிரி கொடுமையான வயிற்று வலி வயிற்று உபாதைகளில் தவிக்கிறவங்க இந்த திருவிளையாடலை கேட்டா அவங்க சீக்கிரம் குணமாயிடுவாங்க. மழை சூறாவளி கடலில் மாட்டிக்கிற அபாயம் போன்றவற்றிலிருந்தும் இதை படிக்கிறது மூலமாகவும் கேட்கறதன் மூலமாகவும் தப்பிக்கலாம்.
1: ஆண்டி இந்த திருவிளையாடலை கேட்டு ஆரம்பிக்கும் முன் மதுரை நான்வாட சூடலான படலம் சொன்னீங்களே, அது என்ன ஆண்டி?
0: நாலு மேகங்கள் மதுரையை கவர் பண்ணி நாலு மாடங்கள் போல மாத்தி மதுரையை காப்பாத்துச்சு இல்லையா, அதனால அப்போத்துல இருந்து மதுரைக்கு நான்மாட கூடல்னு பெயர் வந்துச்சு. அததான் நான்மாட மதுரை நான்மாட கூடலான படலம் அப்படின்னு இந்த திருவிளையாடல் புராணத்துக்கு பெயர் வச்சாங்க. நாளைக்கு இன்னொரு திருவிளையாடல் புராணத்தோட உங்களை நான் மீட் பண்றேன், சரியா?
3: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய். முத்தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் திருவருளினால் தத்தை கருவுற்று இவ்வுலகம் உய்யும்படி பெறுதற்கு அரிய ஒரு அரும் புதல்வனை ஈன்று எடுத்தாள். இடம் நாகன் இல்லம்.
4: தலைவரே, இப்புதல்வன் பிறந்த இவ்வேளையில் பெருமைக்குரிய நல்ல குறிகளை நான் கண்டேன். தாங்கள் புதல்வன் அளவிலா புகழுடையவனாகத்தான் திகழ்வான்.
5: அடே அப்பா, என்னால் தூக்க கூட முடியாத அளவிற்கு தின் என்று இருக்கின்றானே, இனி இவனை தின்னன் என்று அழைக்கலாம்.
6: ஓம் நம சிவாயா. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
7: ஆண்டுகள் பல சென்றன. திண்ணனார் சிறுவயதிலேயே புலி, கரடி மற்றும் பன்றிக்குட்டிகளுடன் விளையாடி பிறரையும் மகிழ்வித்து வில்வித்தை பயிலும் பருவத்தை அடைந்தார். இடம் நாகன் இல்லம்.
5: மகனே, நீ இப்பொழுது வில்வித்தை பயிலும் பருவத்தை அடைந்து விட்டாய். உனக்கு வில் தொழிலில் மேம்பட்ட முதியவரை கொண்டு முறையாக பயில்விக்கின்றேன்.
8: தங்கள் ஆணை தந்தையே.
5: வேலேந்தும் நம் கடவுள் முருகப்பெருமானின் கருணையினால் நீ சிலை தொழிலில் சிறந்து விளங்குவாயாக.
8: தந்தையே, வேடூர்குல தலைவராகிய தங்களுக்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் தங்கள் ஆணையை நிறைவேற்றுவேன்.
9: வீரம் செறிந்த திண்ணனார்.
10: வாழ்க வாழ்க.
6: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
7: வில் தொழிலை முறையாக பயின்று யாவரும் அதிசயிக்கும் வண்ணம் திண்ணனார் வில்வித்தையில் சிறந்து விளங்கினார். மலையை சிலையாக வளைத்த ஈசன் அருளினால் திண்ணனாரும் வீரம் செறிந்த சிலை வேடராய் விளங்கினார். அவர்தம் தந்தை அது கண்டு மிகவும் மகிழ்கின்றார். இந்த நிலையில் நாகன் முதுமை உற்ற நிலையில் இருக்கின்றார். இடம் நாகன் இல்லம்.
11: தலைவரே, நம் பகுதியில் வனவிலங்குகள் அதிகரித்து விட்டன. குறிப்பாக வலிமை பொருந்திய புலி, கரடி, காட்டுப்பன்றி மற்றும் மான்கள் அதிகம் உள்ளன. நாம் மாதங்களில் செய்யும் வேட்டை தொழில் இம்முறை காலதாமதமாகிவிட்டது.
5: வேடுவர்களே, நான் தளர்ச்சி பெறும் மூப்பினை அடைந்து விட்டேன். இதுவரை கானகங்களை காத்து வந்த நான் வில் தொழிலும் ஈடுபட முடியாத நிலையில் உள்ளேன். ஆகையினால் என் மகன் திண்ணனை உங்கள் தலைவனாக நீங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுங்கள்.
12: தலைவரே, இத்தனை காலமும் தங்களுடைய சிலை ஆட்சியின் கீழ் இனிது வாழ்ந்திருந்தோம். தங்கள் ஆணையின் வழியிலே திண்ணனாரை தலைவராக ஏற்றுக்கொள்கிறோம்.
11: தலைவரே, வீரமுடைய திண்ணனை தங்கள் மரபிலே மிகவும் மேன்மையடைய பெற்றெழுத்தீர்கள். சிலை வேடராகிய தங்கள் மகனுக்கு இம்மலையாட்சி உரிமையை கொடுத்தருளுவது சாலவும் பொருத்தமே.
5: மிக்க மகிழ்ச்சி. மலைகளில் பொருந்திய பெருங்காட்டில் என் மகன் கன்னி வேட்டைக்கு போவதற்காக காட்டுத் தெய்வங்கள் மகிழுமாறு பலிவூட்ட வேண்டும். அதனை செய்ய நம் மரபின் வழிவழி வந்த தேவராட்டியாரை அழையுங்கள்.
11: உத்தரவு தலைவரே.
7: ஓம் நம சிவாய்.
3: யூ ஆர் லிசனிங் டு சைவம்.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம்.org.
7: ஓம் நம சிவாய்.

0: மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆங்கை, அப்புறம் சகசிராரம் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஆறு ஆதாரங்களையும் கடந்து ஏழாவதாக இருக்கிற மூர்த்தியை பூஷித்தல். ஆகையால இந்த ஆதாரம் இல்லாமல் நிராதாரையோ, ஆதாரம் உருவம் இல்லாது சோதி வடிவமாக அருவப்பொருளை தியானித்தல், அது நிராதார சிவயோகம் சொல்லுது. அது யோக தீட்சை. அதை போதிக்கிற ஆச்சாரியனும் அதிகம் இல்லை, அந்த முறையில் நின்று பயிலுகின்ற சீடனும் இல்லை. ஆராதாரத்துக்கு ஆராதாரத்துக்கு கணபதி பிரம்மா, கணபதி பிரம்மா விஷ்ணு உருத்திரர் சதாசிவர் மகேஸ்வரர், இப்படி ஆறு ஆதார மூர்த்திகள் வரும். அதற்கு மேலே வந்து இவ்வாத்தலாம் இவ்வாறு வகை தீச்சையும் அபுத்திரு தீச்சைக்கு அருகர் அல்லாதவர்களுக்கு பண்ணப்படுவனவும், அவுத்திரி தீட்சைக்கு அருகர் அல்லாதவருக்கு பண்ணப்படுவனவும், அவுத்திரிக்கு அங்கமனவும் அருகம்.
1: அவுத்திரிங்கிற குண்ட மண்டலம் ஓட்டு செய்யறமே அந்த தீட்சைக்கு இது அங்கமாக உறுப்பாக இருப்பது, ஆதாரமாக இருப்பது.
0: இப்படி செய்து தீட்சை செய்தற்கு கால பரீட்சையை உணர்த்துகின்றார். வேற தீட்சைங்கிறது உங்களுக்கு சாதாரணமானதல்ல, நீங்க இதை விட உசந்ததே கிடையாது. ஆனால் அது எப்படி எப்படி செய்வது, எப்படி பெறுவது, எப்படி அனுஷ்டிப்பது என்பது தான் முக்கியமானது. இதுக்கு மேல உயர்ந்தது வேற மற்றவர்களுக்கு தீட்சை இந்த உபதேசம் எல்லாம் மற்ற சமயவாதிகளுக்கு எல்லாம் கிடையாது. அவங்க அவங்க ஒவ்வொரு பேரை வைத்திருப்பார்கள், ஒவ்வொரு பேரை வைத்திருப்பார் அவங்க அவங்க சமயத்துக்கு ஒவ்வொரு பேரை வைத்திருப்பார்கள். அவைகளெல்லாம் நூல்களிலே வந்து கடவுளாலே சொல்லப்பட்டதல்ல, அவன் சமய தலைவர்கள் சொல்லியது, அவன் சமய தலைவர்கள் சொல்லியது, நமக்கு கடவுளே சொல்லியது, நமக்கு நூல் கடவுள் சொல்லியது. அவர்களுக்கு நூல் வந்து மனித வர்க்கத்திலே ஒரு தகுதியுடையவர் விவரம் தெரிஞ்சவன் சொன்ன நூல், மனித வர்க்கத்தில ஒரு விவரமானவன் சொன்ன நூல். நமக்கு நூல் கடவுள் சொன்னது. வேத சிவாகமை யார் சொல்லி செய்தா? சிவருமான சொல்லி செய்தார். அதுல சொல்லப்பட்டதான் இந்த தீட்சை. ஆகவே அதற்கு மேலே வந்து தீட்சைதற்கு கால பரீட்சையை உணர்த்துகின்றார். அது எப்படின்னு கேட்டா, தேர்ந்தறிக பக்குவத்தை நிர்வாண தீக்கைக்கு தேர்ந்திடையில் ஏனைய தீக்கைக்கு, தேர்ந்தறிக பக்குவத்தை நிர்வாண தீக்கைக்கு தேர்ந்திடையில் ஏனைய தீக்கைக்கு, நிர்வாண தீக்கைக்கு பக்குவத்தை தேர்ந்து அறிக, நிர்வாண தீக்கைக்கு பக்குவத்தை தேர்ந்தறிக. ஆச்சாரியர் மாணாக்களுக்கு நிர்வாண தீட்சை செய்யுங்கால் விதித்த காலம் அளவாயினும் ஒரு வருஷமாயினும் அவனுடைய பக்குவத்தை பரீட்சித்து அறிய கடவர். கால அளவு சொல்லப்பட்ட கால அளவாவது அல்லது ஒரு வருஷமாகவாவது அவனுடைய பக்குவத்தை இவனுக்கு நிர்வாண தீட்சை இவனுக்கு செஞ்சு வைக்கலாமா, செய்தாவ உருப்படியா இவன் செய்வானா, அதனுடைய அருமை இவனுக்கு தெரியுமா, அதற்கு இவனுக்கு தகுதி இருக்கிறதா என்று பார்த்து அந்த தீட்சையை செய்யும். மற்ற சமய தீட்சை விசேஷ தீட்சைகளுக்கு காலம் விசாரிக்க வேண்டியதில்லை. சமய தீட்சை விசேஷ தீட்சைக்கு அதிக காலம் கோயில்கள்லாம் பார்க்க வேண்டியதில்லை. அதை செய்து வைக்கலாம், பொருத்தமா காலம் வந்து நேரம் வந்து சேரும்போது செஞ்சு வச்சிடலாம். நிர்வாணத்தை பக்குவம் பார்த்து செய், பக்குவம் பார்த்து. பக்குவம் சத்தினிபாதமுடைய மாணாக்கனது இலக்கணம் மூன்று திருக்குறளால் உணர்த்துகின்றார். சத்தினிபாதமுடைய மாணாக்கர்கள், சத்தினிபாதம் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். பருவம் என்றாலும் பக்குவம் என்றாலும் சத்தினிபாதம் என்றாலும் ஒன்று. பருவம் என்றாலும் பக்குவம் என்றாலும் சத்தினிபாதம் என்றாலும் ஒன்று. அந்த சத்தினிபாதம் ஆன்மாக்களுக்கு எந்த அளவுக்கு பதிந்து இருக்க, சத்தினிபாதம்னா சக்தி பதிதல் பொருள், சக்தி சிவசக்தியினுடைய திருவருள் அந்த ஆன்மாவில பதிதல், அது பதிந்தாத்தான் இவனுக்கு சிவத்தினிடத்திலே விருப்பம் உண்டாகும், சிவன் அடியாரிடத்திலே விருப்பம் உண்டாகும், சிவ பூஜையிலே விருப்பம் உண்டாகும், சிவ பக்தியிலே விருப்பம் உண்டாகும். அது வராத வரையிலும் வரமாட்டேன், இந்த பக்கம் வரவே மாட்டான், என்ன சொன்னாலும் வரமாட்டான். சிவசக்தி பதிந்தால் அவனுக்கு சிவனிடத்திலே, சிவன் அடியாரிடத்திலே, சிவ புண்ணியங்களிலே சிவ பூஜையிலே அவனுக்கு விருப்பம் உண்டாகும். அந்த விருப்பமும் அதனாலே கால் பாகம், அரைப்பாகம், முக்கால் பாகம், முழுப்பாகம், அந்த விருப்பமும் சிலருக்கு பிரியமா இருப்பான், ஓரளவு அதுல படுவான், அப்புறம் படாம போயிருவான், படுவான் படாம போயிருவான், பட்டும் படாம இருப்பான், பட்டும் படாம இருப்பான். மன்மதனை சொல்லுவார் அருணகிரி, பட்டுப்படாத மதனாலும் பார், பட்டுப்படாத அதன பட்டுப்படாத மதம் ரதிக்கு படுகிறானா, மற்றவர்களுக்கு படாம
2: இருக்கிறானா?
0: ஆமா, ரதிக்கு மாத்திரம் தெரியவானா, மற்றவர்களும் தெரிய மாட்டான, புரியுதா? அதையினாலே இப்படி பக்குவம் வந்து சத்தினிபாதம் என்பது நான்கு வகையாக சொல்லப்படும். அது உங்களுக்கு நன்றாக தெரிஞ்சதுதான். சத்தினிபாதம் நான்கு வகையாக சொல்லப்படும், அதை சொல்லுகிறேன். உரிநே பருவம் உடல் சிறை என்று ஒல்கி அருமாறும் தேடுவன் ஆராய்ந்து பருவம் உரின், ஒருவரிடத்திலே சத்தினிபாதம் உண்டாவாயின், உண்டாமாயின் உடல் சிறை என்று ஒல்லி, அவன் தான் பூசி முடித்து அலங்கரித்து பொருளென நினைந்து, பூசி முடித்து அலங்கரித்து பொருளென நினைந்து இருந்த தேகத்தை சிறைச்சாலை என்று துணிந்து உவர்த்து வருந்தி ஆராய்ந்து தேடுவன், அது நீங்கு நெறி யாதென்று ஆராய்ந்து தேடுவான். பூசி முடித்து அலங்கரித்து பொருளென நினைந்து இருக்கின்ற இந்த தேகத்தை பக்குவம் வந்துருச்சுன்னா சிறைச்சாலைன்னு நினைப்பானா, இந்த சிறைச்சாலையிலிருந்து எப்பொழுது ஏழையின் இரட்டை வினை ஆயதோர் உடற்சிறை இராமல் விடுவித்தரும் யாயக்காரன், வேலைக்காரன் வகுப்பு, ஏழையின் இரட்டை வினை ஆயதோர் உடற்சிறை அறம்பாவைன்னு அருங்கையிற்றால் கட்டு, ஏழையின் இரட்டை வினை ஆயதோர் உடற்சிறை, உடல் சிறையா விடுதலையா சிறை, ஆயதோர் உடற்சிறை இராமல் விடுவித்தரும் யாயக்காரன். அதனாலதான் சிறை கொண்ட வினை தீரத் தொழுமினேனார் ஒரு சுவாமி. சிறை கொண்ட வினை, இப்ப நீங்கள் எங்க கிடக்கிறீர்கள்? சிறையில். அதுக்கு என்ன பண்ண வேணும் சிறை நீங்குவதற்கு? தினமும் நல்ல சரித்திரத்தை கேட்கவும். அதாரு சொல்றா? அருணகிரி. தினனர் சரித்திரம் உலகேவர் சிறை வெட்டி விட்ட பெருமாளே, என்ன அழகு! இதுக்கெல்லாம் எத்தனை கோடி கொடுத்தாலும் கட்டாது, எனக்கு ஒரு கோடி கொடுத்தீங்கன்னா கூட போதும். சிறையிலே கிடக்கின்றார்கள் தேவர்கள். அந்த சிறையை முருகன் வந்து வெட்டினான். எப்படி வெட்டினான்? சும்மா இருக்கும்போது வெட்டுவானா? அவன் வந்து வெட்டணும்னு என்ன இருக்குது? பாவம் பண்ணிட்டான், சிறையில போட்டுட்டான், அப்புறம் ஏன் வெட்டுறான்? அவன் திரையில கிடக்கிறவன் கல்கண்டு குமுதம் ராணி இடிந்த வீடு வாழு மண்டபம் படிக்கலையா? பின்ன என்ன படிச்சான? தினமும் சிவசரித்திரத்தையே படிச்சானா? யாரு? ஜெயந்தன் முதலான தேவர்கள் எல்லாம் தினந்தோறும் சிவசரித்திரத்தையே படிச்சான. அதனாலே முருகன் நேரா வந்து சிறைய வெட்டி விட்டானா? தினனர் சரித்திரம் உள தேவர் சிறை வெட்டி விட்ட பெருமாளே, மனைமக்கள் சுற்ற எனும் மாயா வலையை கடக்க அறியாதே, வினையிற் செருக்கி அடிநாயன் விழலுக்கு இறைத்து விடலாமோ, சுனையை கலக்கி விளையாடும் சுரூப குரத்தி மணவாளா, என்ன அழகு! சுனையை கலக்கி விளையாடும் சுரூப குரத்தி மணவாளா, தின நற்சரித்திரம் உலதேவர், தின நற்சரித்திரம், நற்சரித்திரம் எது? சிவசரித்திரம். தின நற்சரித்திரம் உலதேவர் சிறை வெட்டி விட்ட பெருமாள், அதனாலே உடல் சிறை என்று எவன் நின்னுகிறானோ அவனுக்கு பக்குவம் வந்துடும், அவனுக்கு தான் பக்குவம் உண்மையாக வந்துடும். மற்றும் தொடர்பாடு எவன் கொல் பிறப்பருக்கள் உற்றாருக்கு உடம்பு மிகை மொய்ப்பால் நரம்பு கயிறாக மூளை என்பு தோல் போர்த்த குப்பாயம்புக்கு இருக்கவில்லேன் கூவிக்கொள்ளாய் கொவையோ சிவார்ந்து ஈமைத்து அழுக்கொடு கிரியின் சிறுகுடில் இது சிதைய கூவாய் கொவே மிடைந்தலும் பூத்தை மிக்கடுக்குறல் வீரிலின் நடைக்குடன் தொடர்ந்து என நலிய துயர் உருகின்றேன் சோத்தயம் பெருமானே. யாரு சொல்றதெல்லாம்? பொத்தை ஊன்றுவர் புழு பொதிந்து உளுத்து அசும்பு ஒழுகிய பொய்க்கூற இத்தை மெய்யன கருதி நின்று இடர்கடல் சுழித்தலை படுவேனே முத்து மாமணி மாணிக்க வைரத்த பவளத்த முழிச்சோரி அத்தனை ஆண்டுதன் அடியரில் கூட்டி அதிசயம் கண்டான். பக்குவம் என்றால் அந்த பக்குவம். இருந்த தேகத்தை சிறைச்சாலை என்று துணிந்து உவர்த்து வருந்தி அது நீங்கு நெறி யாதென்று ஆராய்ந்து தேடுவான். இந்த சிறைச்சாலையிலிருந்து நீங்குவதற்கு வழி என்ன என்று தேடுவான். அவன் தான் பக்குவி. அவன் எப்படி இருப்பான்னு ரெண்டு திருக்குறள் சொல்றாரு. அது எப்படி சொல்றாருன்னா, மெய்ப்புலகமாகும் விழி பொழியும் வாய்க்குளரும் கைதொழும் கூச்சங்களைந்து. அவன் எப்படி இருப்பான்னு கேட்டா, அவனுக்கு சிவசரித்திரம் முதலியன செவிப்புலம் அட்ட மாத்திரத்தே சரீரம் புலகும். சிவசரித்திரம் முதலியன செவிப்புலப்பட்ட மாத்திரத்தே, சிவனுடைய பெருமை, சிவனுடைய யார் பெருமை, சிவனுடைய கருணையை கேட்டவுடனே அவனுக்கு சரீரம் புலகாங்க புலகாங்க அப்படி வயிற்கூச்சரிதல் ஆனந்தத்திர முடி என்று புலகம் கொள்ளுதல். அதற்கு மேலே விழி பொழியும், கண்கள் ஆனந்த அறிவி சொல்லியும், தொண்டரடி துழல் பூசத்துழில் மகிழ்தல் அழகார் தொகுதி நயமுங்கள் கொண்டவனி திருவடிக்கே கொடுத்த லீசன் குணமரும் அருங்கதைய குலவி கேட்டு மண்டி விழி துளும்பல் மயி சிலும்பல் உண்ணன் மருவு திருப்பணி வாங்கி வருவ வாங்கி மருவு திருப்பணி காட்டி வருவ வாங்கி உண்டி கொளாது ஒளிதரன இவையோரட்டு உடையரவர் பத்தரன உரைக்கலாமே என்பது திருத்தொண்டர் புராண சாரம். தொண்டர் அடித்துழல் பூசத்துழில் மகிழ்தல் அழகார் தொகுதி நயமங்கள் கொண்டவனி திருவடிக்கே கொடுத்தல் ஈசன் குணம் அரு அருங்கதைய குலவி கேட்டு மண்டி விழி துளும்பல். இந்த சிவசரித்திரம் கேட்கறது ஞானம் அப்பா, உயர்ந்த ஞானமுடையவர்கள் தான் அதை கேட்க முடியும். உங்களுக்கு எல்லாம் ஞானம் வந்திருக்குன்னு அர்த்தம். 99 இருக்கலாம், 98 இருக்கலாம், ஞானத்தில் சரியும். இது சிவசரித்திரம், ஞானத்தில் ஞானம்னே சொல்லலாம். ஆமா ஆமா ஆமா, அது அப்படி வந்துட்டா ஞானத்தில் சரியை, அப்புறம் சிந்தித்தா ஞானத்துல கிரிய, அப்புறம் தெளிஞ்சா ஞானத்துல யோகம், விட்டுட்டா ஞானத்தில் ஞானம். கேட்கலன்னா இதெல்லாம் எங்க வரும். அதனாலே இப்படி வந்து கேட்ட உடனே மண்டி விழி துடும்பல் மயிர் சிலும்பல் உண்ணல் மறுவு திருப்படி காட்டி வருவ வாங்கி உண்டி கொள்ளாத ஒளிதலன இவையோரிட்டு உடையரவர் பத்தரன உரைக்கலாம் என்பது திருத்தொண்டர் புராண சாரம்னு ஏற்றிருக்கிறாரு யாரு, உமாதிசிவம். அது ஆகையினாலே இப்படி விழி புலியும் கண்கள் ஆனந்த அருவி சொரியும் வாக்கு தழுதழுக்கும் சிவனடியாரை கண்ட மாத்திரத்தே குலம் குண விசாரி அவர் கூச்சத்தை ஒழித்து வணங்குவான். சிவனியார் கண்ட மாத்திரத்தே எவரேனும் தாமாக விளையாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்ளி உவராதே அவரவரை கண்டபோது உகந்து அடிமை திறநோக்கி உகந்து நோக்கி இவர் தேவர் அவர் தேவர் என்று பேசி இரண்டாட்டாது ஒளிந்தி ஈசன் திறமே வேணி கவராதே தொழும் அடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே. யாரு பாட்டு? ஆகையினாலே இப்படி சிவனடியாரை வணங்குதல், சிவனடியாருக்கு பணிவிடை செய்தல், சிவனை வணங்குதல், சிவசரித்திரத்தை கேட்டவுடனே அவனுக்கு ஆனந்தம் உண்டாகுதல், கண்ணீர் ததும்புதல், மீதான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் வரையார்களுக்கன் கைதான் தலைவித்து கண்ணீர் ததும்பி விதும்பி உள்ளம் புயிதானது விருந்து உன்னை போற்றி ஜெய ஜெய போற்றி என்னும் கைதான் நிகழவிடேன் உடையா என்னை கண்டுகொள்ளே என்கின்ற நிலையில் இருக்கிறவனுக்கு தான் பக்குவம் வந்திருக்குன்னு அர்த்தம். என்ன சொன்னாலும் கல் போல இருக்கிறவனுக்கு பக்குவம் இல்லைன்னு அர்த்தம். விளங்குதா? ஆகவே இப்படி சொல்லி அதற்கு மேலே விரும்பும் திருநீரு மைக்கணிந்தார் தம்மை அரும்புமுவர் தம்பான் அருள் விபூதியையும் உருத்திராட்ச மாலையையும் திருமேனியில் அறிந்த சிவ திருமேனியில் அணிந்த சிவபக்தர்களை விரும்புவான். திருநீர் உருத்திராட்ச அணிந்த அன்பர்களை விரும்புவான். இல்லைன்னா படிக்கிறவன் எத்தனை பேர் இருக்கான், படிக்கிறவன் எத்தனை பேர் இருக்கான், பட்ட பெருசா இருக்கு என்று படிக்கிறவன் எத்தனை பேர் இருக்கான். அவனுக்கு என்ன காரணம் தெரியுமா? ரொம்ப தூரத்துல இருக்கிறான், ரொம்ப தூரம் அவன். புறத்தாருக்கு சேயோன்றன் பூங்கலல் எழுதல் அளவில்லாத தூரமா இருக்கிறான் அவன். இந்த சிவன் அருளுக்கும் அவனுக்கும் ஏராளமான தூரம். அவன் தான் பழிப்பன், அவன் பழிப்பன். பழிக்காம போறவன் ஓரளவு கொஞ்சம் குறைச்ச, அதை விட கொஞ்சம் குறைச்ச வணங்குகிறவன் பக்கத்துக்கு வந்துட்டான் சிவன் அருளுக்கு. அதுக்கு மேல பணி செய்கின்றவன் சிவன் அருளுக்கு பாத்திரம் ஆகிட்டான். விளங்குற? சாதாரண விஷயம் அல்ல. சிவனடியாருல திருநீர் உருத்திராட்ச அணிவது அவ்வளவு உயர்ந்தது, அணிந்தவர்களுக்கு பணிவிட செய்வது அவ்வளவு உயர்ந்தது. பணி செய்துதானே உயர்ந்திருக்கிறார்கள், பணி செய்துதானே உயர்ந்திருக்கிறார்கள் நாயன்மார்கள் எல்லாம். சிறுத்தொண்ட நாயனாரு இதுதான் பெரிய சிறுத்தொண்டரோ அப்படின்னாரு. அப்படின்னு கேட்ட உடனே கலங்கிட்டாரு. திருநீரு உருத்திராட்சம் போட்டிருக்கிற அணிந்திருக்கிற அடியாரில் வணங்குவதற்கு கூட எனக்கு தகுதி இல்லை சாமி. திருநீர் உருத்தராச்சுக்கு அணிந்திருக்கிறார், அவரை கும்பிட்றது கூட எனக்கு யோக்கியது இல்லை. ஆனாலும் அடியார்கள் என் மேல வைத்திருக்கிற ஒரு பக்தியினாலே இப்படி சொல்லுவாங்க, சிறு தொண்டைன்னு சொல்லுவாங்க. சிறு தொண்டை பெருந்தொண்டன்னு கூட சொல்லல, சிறு தொண்டை. என்னமா அவருக்கு சிறு தொண்டைன்னு பேருந்துச்சு? எப்படி சிறு தொண்டைன்னு பேருந்துச்சு? சீதமதி அரவினுடன் செஞ்சடை மேல் செறிவித்த, சீதமதி அரவினுடன் செஞ்சடை மேல் செறிவித்த நாதன் அடியார் தம்மை நயப்பாட்டு வழிபாட்டால் பாம்பையும் சந்திரனின் தலையில வைத்திருப்பவராகிய சிவபெருமானுடைய அடியாரத்தில் நயந்து அவர்களுக்கு பணி செய்யும் போது மிகவும் சிறியவராக அடைந்தார் அவர்களிடத்தில். மேதகையார் யாரு? சிறுத்தொண்டர் மேதகையார். சின்ன ஆள் அல்ல, படிப்பிலே பட்டத்திலே பதவியிலே எல்லாமே பெரிய ஆள். உள்ள நிறை கலைத்துறையில் ஒளிவின்றி பயின்றவற்றால் எவ்வளவு படிப்புகள் அத்தனையும் படிச்சு விட்டாரான். யாரு? சிறுத்தொண்டர். உள்ள நிறை கலைத்துறையில் ஒளிவின்றி பயின்றவற்றால் அப்படி படித்து முடிவு என்ன கண்டாரு தெரியுமா? உள்ள நிறை கலைத்துறைகள் ஒளிவின்றி பயின்றவற்றால் தெள்ளி வடித்து அறிந்த பொருள் முடிவு கட்டினது. தெள்ளி வடித்து அறிந்த பொருள் சிவன் கடலில் செறிவன். சிவனுடைய திருவடிக்கு அன்பு செலுத்துதல்தான் இந்த படிப்பினுடைய பயன் முடிவு கண்டார். கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாலறிவன் கற்றாள் தொடர். இந்த திருக்குறள் கருத்தை அப்படியே தூக்கி வைக்கிறார் அங்க. அதனாலதான் சீதர் சொல்லிட்டு இருந்தாடி, இப்ப பெரிய புராணம் சொல்லணும், இப்ப பெரிய புராணம் சொல்லணும். அது இப்படி ஒவ்வொரு சொல்லையும் நின்று இப்ப நிலைச்சு அப்படி அதை அனுபவிச்சு சொல்லிட்டு போகணும். கதை மாதிரி சொல்லிட்டு போறதல்ல, பாடமா சொல்லணும். விளங்குதா? சீதாமதி அரவியனுடன் செஞ்சடமே தெரிவித்த நாதன் அடியார் தம்மை நயப்பாட்டு வழிபாட்டால் மேதகையார் அவர் முன்பு மிகச்சிறியராய் அடைந்தார். மிகச்சிறியராய் அடைந்த ஆதலினார் சிறு தொண்டர் என நிகழ்ந்தார் அவனையின் மேல். சிறு தொண்டர் பாட்டு புரியுதா? சீதமதி அரவினுடன் செஞ்சடைவில் செறிவித்த நாதன் அடியார் தம்மை நயப்பாட்டு வழிபாட்டால் மேதகையார் கும்பிட சின்னால் நினைச்சு விடாதே. கும்பிடுற சிறு தொண்டர் நாயனா சின்னால் அவர் பெரிய மேதை. பேதை வணங்க மாட்டான், மேதை வணங்குவான். பேதை வணங்க மாட்டான். பணியுமாம் என்றும் பெருமை, அணியும் சிறுமை பணியுமான் தன்னை வேணும். முன்னால சொன்னது மேதை, பின்னால் சொன்னது பேதை. அதனாலே என்ன சொல்றாருன்னா, மேதகையார் சிறு தொண்ட நாயனார் அப்படி அறியாருட்டு அவ்வளவு சிறியவரை அடைகிறான்னு சாதாரணமான பெரிய ஆள்வா, ரொம்ப பெரிய ஆள். மேதகையார் அவர் முன்பு மிகச்சிறியாராய் அடைந்தார். ஆதலினால் சிறு தொண்டர் என நிகழ்ந்தார் அவனியின் மேல் என்று சொல்லி பின்னாடி அங்க சொல்றாரு, பூதிய நீ சாதனத்தவரும் போற்ற போதே ஆயிடினும். பூதி அந்த சாமி சொல்றாரு, பூதி அணி பூதி அணி சாதனத்தவர் முன் போற்ற போதேன். போற்ற போதேன்னா கும்பிடுறதுக்கு தகுதி இல்லாதவன். போற்ற போதேன் ஆயிடினும் நாதனடியார் கருணையினால் அருளி செய்வர் நான் என்று. இந்த மாதிரி சிறு தொண்டர்னு அடியார்கள் இப்படி என் மேல் வச்சிருக்கிறோம். பிரியத்தினால் இப்படி சொல்லுவாங்க சாமி. அப்படின்னா திருநீர் உத்தராட்சி எவ்வளவு உயர்ந்ததுன்னு நினைச்சு பாருங்க. விளங்குதா? ஆகவே விரும்பும் திருநீரு மெய்க்கணிந்தார் தம்மை அரும்பும் அவர் தம்பாரர். திருநீரும் மெய்க்கணிந்தார் தம்மை விரும்பும். விபூதியையும் உருத்திராட்ச மாலையையும் திருமேனியில் அணிந்த சிவக்தர்களை விரும்புவான். அவனுக்கு அவர்களிடத்திலே அன்பு விளையும். திருநீர் உருத்திராக்கம் பூண்டிருக்கிறவளை கண்டா அன்பு உண்டா? அவர்களுக்கு ஏதாவது அவருக்கு கும்பிடலாமே, அவர்களுக்கு ஏதாவது உபசாரம் பண்ணலாமே, அவர்களுக்கு ஏதாவது பணி செய்யலாமே என்று தோணும். முடிந்த முடிவு, இதுதான் முடிந்த முடிவு. ஈசனுக்கு அன்பில்லார், அடியவருக்கு அன்பில்லார், எவ்வுயிருக்கு அன்பில்லார், தமக்கு அன்பில்லார். பேசுவதன் அறிவில்லா பணங்களை நாம் இணங்கில் பிறப்பினிலும் இறப்பினிலும் பணங்கிடுவர் விடுனி ஆசையுடன் அறநடியார் அடியாரை அடைந்துட்டு அவர் கருமம் உன் கருமமாக செய்தே கூசி மொழிந்து அருள்ஞான குறியிலிருந்து கும்பிட்டு தட்டமிட்டு கூத்தாடி தெரியும் என்பது சிவஞான சக்தியாகும். ஆகையினாலே அப்படி இப்படி வந்தவனுக்கு பக்குவம் உண்டு என்று எண்ணும். இந்த நிலை உண்டானவனுக்கு பக்குவம் இருக்குது என்று எண்ணு. இந்த விதம் ஈரா ஈராண்டு எண்ணி திரிவு மர பந்த மறுத்து ஆள்கவரின். இந்த விதம் மானாக்கரை பன்னிரண்டு வருடகாலம் உயர்ந்தவனை தாழ்ந்த கருமத்தேவியும் தாழ்ந்தவனை உயர்ந்த கருமத்தேவியும் பரீட்சித்து விசேட தீட்சை பெற்ற பிறகு பன்னிரண்டு வருஷம் இந்த மாதிரி பரீட்சை பண்ணி உயர்ந்தவனை தாழ்ந்த கரும தேவியும், தாழ்ந்தவனை உயர்ந்த கரும தேவியும். நீங்க கலெக்டர் ஆபீஸ்ல வேலை பாக்குறீங்களா? ஆமா. டீச்சர் வாங்கிருக்கீங்களா? ஆமா. பூஜை பண்றீங்களா? சரி சரி. இந்த அடியால் சாப்பிட்டாங்க, இதெல்லாம் நான் சுத்தம் பண்ணும். உயர்ந்தவனை தாழ்ந்த கரும தேவி கூசினானாக்க, ஓஹோ இவனுக்கு பக்குவம் இல்லை, நிறுத்திவிட அவனுக்கு தீட்சை பண்ணாது. விளங்குதா? இந்த இலையெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணு, தண்ணி எடுத்து வை. அங்க கலெக்டரா இருக்கலாம், இங்க யாவருக்கும் மேலானோ என்று இருமாப்பெய்தி. அதற்கு வேலை திங்கள் முடியார் அடியார் அடியோம் என்று தெரிந்துடுவர் சிவஞான செய்தியுடைய சுந்தரமசுவாமி. எவ்வளவு பெரியவர்! அங்கிருந்து வந்தவர். அவர் என்ன பண்றாரு? இளையாண்டன் குடிமாறன் அடியாருக்கும் அடியும், உன் அடியாருக்கு அடியே ஆவேன், அப்படி பத்து பாட்டு பாடினார் திருவாலங்காட்டு தேவாரம். அத்தா உன் அடியாருக்கு அடியேன் ஆவேன், அத்தா ஆலங்காடா உன் அடியார் அடியார் அடியாருக்கு அடியேன் ஆவேன். அப்படி இந்த விதம் இந்த பிரகார மாணாக்கரை 12 குரகால உயர்ந்தவனை தாழ்ந்த கருமத்தேவியும், தாழ்ந்தவனை உயர்ந்த கருமத்தேவியும் பரீட்சித்து சந்தேக விபரீதமர தெளிந்து பக்குவப்பட்ட மாணாக்கரிடத்தை அன்பு உருந்து அவனுக்கு நிர்வாணத்தை செய்து பாசத்தை நீக்கி ஆளக்கெடுவர். விளங்குதா? சாதாரணம் அல்ல. ஆச்சாரிய அபிஷேகம் 12 வருஷம் கழிச்சு நிர்வாணம் செய்ய பண்ணலாம். காலமே போயிருச்சு. இதெல்லாம் குருநாதர் கேட்டுக்காக அதுக்கு அவர் பதிலும் இப்படி சொல்லியிருக்காரு. காலமே போயிருச்சு. அப்புறம் அவனை காலம் பார்த்துட்டு இருந்தா அவனுக்கு காலமே போயிடும். இவர் காலம் பார்க்க காலனே வந்துருவேன். அப்புறம் எங்க தீட்சவன் இவர் மோச்சத்து போறோம். அதனால கருணையினாலே செய்வது, கருணையினாலே இந்த நூல்களை கேட்டானா உள்ளபடியே அவனுக்கு ஓரளவு பக்குவம் வந்துடும். கேட்காம போறான் பாரு, படிக்காம கேட்காம போறான் பாரு, பிரயோசனம் இல்லை. பண்ணு இல்ல என்ன பாத்துக்கலாம், பாக்கறேன், செஞ்சு வைக்கிறேன், கொஞ்சம் போறும், கொஞ்சம் போறும் பாப்போம் அப்படின்னு தள்ளிட்டு போக வேண்டியதா. விளங்குதா? இது சாதாரண விஷயம் அல்ல, சாதாரண விஷயம் அல்ல. அவ்வ வருணத்தாரே பரீட்சிக்கும் கால வரை இரண்டு திருக்குறளால் உணர்த்துகின்றார். பன்னிடுக தீக்கையினை பக்குவம் பார்த்தாறு ரெண்டு எண்ணி எண்ணி மும்மூன்றாரின் மூன்றின் ஆறு இரண்டுகள் 12 வருஷத்தும் மும்மூன்று 9 வருஷத்தும் ஆறின் 6 வருஷத்தும் மூன்றின் 3 வருஷத்தும் பக்குவம் பார்த்து எண்ணி பக்குவம் பரீட்சித்து தெளிந்து நிர்வாணத்தை செய்யும். அதுல இன்னொரு கணக்கு சொல்றாரு. எப்படி கணக்குன்னா, சூத்திரராதியருக்கு சொன்ன முறையால் ஆண்டு பார்த்து அனுக்கிரகம் பண்ணு. சூத்திரர் வைசியர் சத்திரியர் பிராமணரன் 4 குரணத்தாருக்கும் மேல திருக்குறளில் சொல்லிய முறையே 12 முதலிய வருஷ அளவை கொண்டு பரீட்சித்து அனுக்கிரகம் நிர்வாணத்தை சிகிச்சை. இது எப்படின்னு கேட்டா, சூத்திரருக்கு 12 வருஷம், அதற்கு மேல சத்திரியருக்கு 9 வருஷம், வைசியருக்கு 6 வருஷம், அது வைசியருக்கு 6 வருஷம், பிராமணருக்கு 3 வருஷம். அந்த 4 குரணத்தாரில் இப்படி பிரிக்கிறார். சூத்திரர் வைசியர் சத்திரியர் இப்படி, சூத்திரர் வைசியர் சத்திரியர் பிராமணர் 3, 6, 9, 12 விளங்குதா? சூத்திரருக்கு 12, வைசியருக்கு 9, சத்தியருக்கு 6, பிராமணருக்கு 3. இந்த மாதிரியாக கண்டு கொண்டு, இந்த மாதிரியாக கண்டு அவனை கொண்டு அதற்கு மேலே அவனிடத்திலே இப்படிப்பட்ட லட்சணங்கள் குணங்கள் பக்குவங்கள் இல்லையானால் இக்குணத்தில் ஒன்று இளநேல் அவன் தன்னை அக்கணமே நீக்கள் அழகா. இது சொன்ன பக்குவங்கள் அவனிடத்தில் இல்லையானால் அவனை அப்பொழுதே இந்த கம்பெனியிலிருந்து நீக்கிவிடுவது உத்தமம். தீட்சை பண்ணாது. பணத்துக்காகவோ புகழுக்காகவோ தீட்சை பண்ணக்கூடாது. விளங்குதா? ஐக்குணத்தில் ஒன்றில் பரீட்சிக்கப்பட்ட மாணாக்கன் இந்த நற்குணங்கள் ஒன்றாய் நிலனாயில் அவனை தீட்சைக்கு அருகல் நல்லன கருதி அந்நேரமே நீக்குதல் அழகம். ஆச்சாரியரா இருக்கிறவன் நிறைய படிச்சு நல்ல திட்டம் பண்ணி கொண்டு அதுல உறுதியாக இருந்து கொண்டு செயல்படணும். குருநாதர் விஷயம் திச்சை பெற்ற உடனே சொன்னார், சைவ சமய நிதி வாங்கி படிங்கன்னார். தாலியம் வீட்டுல கிழக்குமா நடந்து வந்துட்டு இருக்கும்போது சைவ சமய நிதியை வாங்கி படிங்க, சிதம்பரத்துல இருக்குதுன்னாரு. இந்த நூல் அப்பவே வாங்கினது அந்த பத்தி இதை பைண்டிங் பண்ணி கொடுத்தாங்க. இப்ப சீக்கிரத்துல ஒரு புண்ணியவான் பைண்டிங் பண்ணி தந்தார் ஆறுமுகம் நாளா. ஆகையினாலே சின்ன உபகாரம் பண்ணினா கூட பெரிய பலன் தரும். இது பைண்டிங் பண்ணதுக்கு பலன் இது பின்னாடி சொல்றாரு, இதுல கடைசியில் இதெல்லாம் சொல்றாரு. அபக்குவனை நீக்காமையால் வரும் குற்றம் இரண்டு திருக்குறளால் உணர்த்துகின்றார். பக்குவன் அபக்குவன், பக்குவம் உள்ளவன் பக்குவம் இல்லாதவன், பக்குவம் உள்ளவன் பக்குவம் இல்லாதவன். பக்குவம் உள்ளவனை செய்ய பக்குவம் இல்லாதவனை நீக்கு, அப்படி நீக்காம அவனுக்கு செய்தா அதனால வரும் கேட்டை உணர்த்துகின்றார், கெடுதலை சொல்லுகிறார். எப்படி சொல்றாருன்னா, அச்சத்தால் ஆர்வத்தால் ஆடகத்தான் மற்றும் உள்ள இச்சையினால் தீக்கை அற்றின் தீக்கை இயற்றின். அச்சத்தால் என்றால் அரசன் எனல் முதலியவற்றால் வரும் அச்சத்தினாலே. ஒரு தகுதி உடையவன் பதவியில் இருக்கிறேன் எனக்கு பண்ணி வை அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்க, அவனுக்கு பக்குவம் இல்லைன்னா அவனுக்கு பண்ணக்கூடாது, அவன் அவனுடைய பதவிக்கு பயந்துகிட்டு செஞ்சிடாது. விளக்குதா? அச்சத்தால் ஆர்வத்தால் இவன் புள்ளை எனல் முதலியவற்றால் வரும் விருப்பத்தினாலே. இவன் புள்ளை வேண்டிய ரொம்ப நட்புடையவன் என்கின்ற பிரியத்தினாலே செய்துவிடாது. அதற்கு மேல ஆடகத்தால், ஆடகம்னா என்ன? பொன்னாசையால், பணத்துக்காகும். ஒரு செஞ்சு வச்சா பண்ணி வச்சா 5000 தருவார் 10000 தருவார் அப்படின்னு நினைச்சு செஞ்சிடாது. விளங்குதா? பொன்னாசையினாலும் மற்றும் உழைச்சையினால் பெற ஆசைகளினாலேனா தீக்கை ஏற்றின ஆச்சாரியன் அபக்குவனுக்கு தீச்சை செய்யல், அபக்குவனுக்கு தீச்சை செய்யல், செய்யக்கூடாது. செய்தான்னா வீழ்வர் நிறையத்து இருவரும், இரண்டு பேரும் நரகத்திலே விழுவார்கள். வீழ்வர் நிறையத்து இருவரும். அந்த இதுல திருமந்திரத்துல சொல்லுவார், தானம் கொடுக்கறதுல சொல்லுவார். அதுல எப்படி சொல்லுவார்னா, அண்ணல் இவன் என்றே அஞ்சலியத்தராய், அண்ணல் இவன் என்றே அஞ்சலியத்தராய், எண்ணி இறஞ்சாதார்க்கு ஈர்ந்த இருவரும் நன்னுவர் ஏழா நரக குடியிலே என்பார். மண்மலை அத்தனை மாதனை ஈனும் அண்ணல் இவனன்றே அஞ்சலியத்தராய், சௌர்மானை பரம்பொருளாக எண்ணி கும்பிடாதவனுக்கு தானம் பண்ணினானால், சௌர்மானை பரம்பொருளாக எண்ணி இவனுக்கு மேல தெய்வம் இல்லை வந்தான் கடவுள் என்ற பக்தி உள்ளவனுக்கு செய்யவனும், அப்படி இல்லாதவனுக்கு தானம் பண்ணினா கொடுத்தவனும் வாங்கினவன் ரெண்டு பேரும் நரகத்தில் கிடப்பாங்கிறார். மண்மலை அத்தரை மாதனை ஈனும் அண்ணல் இவனன்றே அஞ்சலியத்தராய், எண்ணி இறஞ்சாதார்க்கு ஈந்த இருவரும். அதனாலே இப்படி வந்து வீழ்வர் நிறைய திருவரும், வீழ்ந்தழுங்கி ஆழ்வர் அவர் அவர் ஏறல் அரிதாங்கு, ஆழ்வர் அவர் ஏறல் அரிதாங்கு, ஆழ்வர் அவர் ஏறல் அரிதாங்கு, இருவர் நிறையத்து வீழ்வார். ஆச்சாரியனும் மாணாக்கனும் ஆகிய இருவரும் நரகத்திலே வீழ்வார்கள். அவர் அங்கு ஏறல் அரிது, விழுந்து அழிந்தி வருந்துவார்கள். அவர்கள் அவ்விடத்திலிருந்து ஏறுதல் அரிதான், நரகத்திலிருந்து ஏறுதல் அரிதான். அதனாலே ரொம்ப இது நெருப்பு போல சாக்கரம். மேன் முடிந்தது முடிக்கின்றார். ஆதலினால் நீக்கி அபக்குவரை அன்பருக்கு போதிக்க தீக்க விரும்பும், ஆதலினால் அபக்குவரை நீக்கி. ஆகையால் அபக்குவர்களை தம்பிடத்த அன்பும் அவரிடத்து அருளும் கொண்டு தள்ளியே அன்பருக்கு தீக்க விரிந்து போதிக்க, பக்குவர்களுக்கு நிர்வாணத்தை செய்து திரிபதார்த்தங்களை உணர்த்தும் ஞான சாஸ்திரங்களை உபதேசிக்க கடவர். அழகாக எழுதுறாரு. எப்படி எழுதுறாரு? நிர்வாணதை செய்து திரிபதார்த்தங்களை உணர்த்தும் ஞான சாஸ்திரங்களை உபதேசிக்க கடவர். நிர்வாண தீட்சை பெற்றாத்தான், நிர்வாண தீட்சை பெற்றாத்தான் இந்த ஞான சாஸ்திரங்களை கேட்கறதுக்கான உரிமை யோக்கியது. சிவாகமத்தில் கர்மகாண்டத்துக்கு விசேஷ தீட்சை பெற்றோரும் ஞான காண்டத்துக்கு நிர்வாண தீட்சை பெற்றோருமே அதிகாரிகள் ஆவார் என்று உணர்க என்று இப்படி தீட்சை செய்கின்ற முறையும் பக்குவ பக்குவங்களையும் இதுல தெளிவாக சொல்லுகிறார் நம்முடைய மறைஞான சம்பந்தர். ஆகையினால அன்பர்களே, இது அவசியமாக அன்பர்கள் கேட்க வேண்டிய முக்கியமான பாடம் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நம்ம

0: வான்மையில் வளாது வெய்யம் அலிவளம் துறக்க மன்னன் கோன்மறை அரசு குறைவிலாது உயிரள் வாழ்க நான்மறை அறங்களோங்க நற்றமும் எழி வல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்கு உலகம் எல்லாம்
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Sivaya Nama. Shaivam.org in Anbandha Neyargale, Ningal Ketkavirpadu, Periya Puranam Sorpozhivu, Thalaippu, Sandeyeswara Nayanar Puranam, Vazhangupavar, Kulithalai Ramalingam Ayya Avargal, Vanakkam. ஓம் சிவாய நம.
3: அவருக்கு என்ன சொல்லிவிட்டால் ஆகா இந்த பால சகோதரான் திருமுடிக்கு அபிஷேகம் பண்ணணுமே, அதுக்கல்ல இதாவது என்று எண்ணம். காலான் ஐந்துடன் ஆடும் பரவாயில்ல. ஒரு பொருளை தொடர்புடையவர்களுக்கு அந்த பொருளை கண்ட ஆகா இந்த பொருள் அந்த வேலைக்கு ஆகுமே என்று சொல். இப்ப பூவை கண்ட என்ன இருக்கு பூசைக்காரனுக்கு? ஒவ்வொரு தொழில ஈடுபாடுடையவர்களுக்கு அந்த தொழிலுக்குரிய பொருள் கண்ணுக்கு தெரிஞ்சு வச்சுக்க, ஆகா இதை வாங்கிட்டு போனா நம்ம வீட்டுக்கு அந்த வேலைக்கு அமர்ந்து கிடைக்கலாம். அதுபோல இவர் பால் சொல்ந்த போது இவருக்கு என்ன வந்தது? இதை சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணணும், நான் நல்லா இருக்குமே அப்படின்னு என்ன போகுது. பூசணையை சிவனார் பூசணையை உருங்கும் வெட்க விரண்டளவு அங்கன் முறமை முன்னை அர்ச்சனையின் அழகின் தொடர்ச்சி விளையாட்டா தொங்கு அன்பின் மண்ணின் மண்ணி மணர் புலியே புலினக்குறையில் ஆட்சியின் செங்கல் விடையார் திருமேனி மணலாளாக்கி சிவாலயமும் சுங்கநீடு கோபுரமும் சுற்றாலயமும் உடுத்தமைத்தார். மண்ணி ஆற்றங்கரை கேரளியில பிரிகின்ற ஒரு ஆறு மண்ணி ஆறு. அந்த ஆற்றங்கரையிலே மணலே சிவலிங்கமாக மணலே சிவலிங்கமாக பண்ணி அதை சுத்தியல கோபுரங்கள் வாசல்கள் பிரகாரங்கள் இதெல்லாம் அமைச்சார். அப்படி அமைத்து ஆத்தி மலரும் செடும் தளிரும் முதலா அருகு வளர்குறையில் பூத்த மலர்கள் தாழ்ந்தது. மண்ணி ஆற்றங்கரையாகினாலே மற்ற மரங்களிலே செடிகளில் இருக்கிற பூக்கள் இலைகள் ஆத்தி மலர் முதலான மலர்கள் இவைகள் எல்லாம் சேகரிச்சுக்கிட்டாரு. பூஜைக்கு என்ன அவசியமா? தண்ணீர் பால் இந்த பத்திரம் உட்பந்தேன் முக்கியமானது, அதெல்லாம் தானே கிடக்கு. இது பூத்தமலர் தாண்டி புனிதர் சடில திருமுடி மேல் சாத்தலான் திருப்பள்ளி தாமன் தொடர்ந்து தாங்கு இது கோத்த இலைக்கும் கொடையும் கொடர்ந்து மணந்து அங்கட வைத்தார். நல்ல நவகும்பங்கள் பொத்து பெற நாடிக்கொண்டு நாணக்கும் கொள்ளை இடத்தும் குறைமறைவும் ஏகுங்கோக்கள் உடன் கூட ஒல்லை அணைந்து பாலாக்கள் ஒன்று கொண்டு உருகாரா இதில் செல்லாவையும் கனைத்து முறை தீண்டச் செல்வால் பொழிந்தனவால் கொண்டு கொடுத்த குடநறைய கொணர்ந்து விரும்பும் கொள்கையினால் அண்டர் ஒருவால் வெண்மணல் ஆலயத்தில் அவைமுன் தாவித்து வந்து வருவும் திருப்பள்ளி தானம் கொண்டு வரன்முறையே பண்டை பிரிவால் அரிச்சிட்டு பாலின் திருமஞ்சனார். அப்படி அந்த மணல் சிவலிங்கத்துக்கு பால விஷயம், மணல் சிவலிங்கத்துக்கு பால விஷயம்னா அந்த சிவலிங்கத்து மேல பால ஊத்துறது இல்லை, வேறொரு பாத்திரத்துல பாவனாபிஷேகம் சொல்றது சிவலிங்கத்து மேல அபிஷேகம் பண்றதாக பார்த்து மணல் ஊத்தினா குறைஞ்சு வராதா? அதனால சிவலிங்கம் பண்ணி அந்த சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்றதாக பாவித்து கொண்டு வேற பாத்திரத்துல அபிஷேகம் பண்றோம் மந்திரத்துக்கு, அதுக்கு பாவனாபிஷேகம் உண்டு. மணல்ல சிவலிங்கம் அமைத்து பூஜை பண்ணவா அம்பாள் சீதே ராமேஸ்வரத்துல சிவர் வேதத்தின் மந்திரத்தால் வெண்மணலே சிவமாக போதத்தால் வழிபட்டான் புள்ளிருக்கு. சிவன்மான் தங்கத்திலையும் எழுந்துள்ளாரு மண்ணிலையும் எழுந்திருக்கு, அவருக்கு தங்கமும் மண்ணும் ஒன்று எவ்வளவு வித்தியாசம் ாலே எப்படி அந்தருவரமான ஆலயத்துள் அவையினும் தாவித்து பண்டை பெரிவார் அரிசித்து பாலின் திருமஞ்சனாட்டி வேற மேல இவ்வண்ணம் வெண்பால் முடி மஞ்சள் ஆட்டார். கந்து இல்லாமலே பால் கறக்கிறது குடம் விட்டுட்டு போயிட்டாரு, மேலே கறந்து அபிஷேகம் பண்றாரு, மலங்களை சூட்டுகிறாரு, பத்தி உடல் எல்லாம் கொண்டு போயிருப்பாரு, பிராமண விடுதானே எடுத்துட்டு போயிருக்காரு. அதான் பூஷம் அர்ச்சனை, ஓம் பவாய தேவாய மகா, ஓம் சர்வாய தேவாய மகா, ஓம் ஈசாராய தேவாயம், ஓம் வசுதேவ தேவாயம், ஓம் உக்ராய தேவாய மகா, உக்ராய தேவாயம், ஓம் பீமாய தேவாயம், மகரீய தேவாயமா, சிவகாமி இப்படிதான் பசுக்கள் மேய்கின்றது காட்டில மணியாற்றங்கரையில சிவகு சென்றது. அர்ச்சனை தம்முடைய அன்பர் அன்பின்பால் உள்ளதாய் மூல அமர்ந்த நயப்பாடு முடிந்த பற்று முக்கியத்துவம் கோலம் அதனில் உள்ளறிந்து குறித்த பூஜை கொண்டிருந்தார். சிவபெருமான் இந்த மணலுக்குள்ள இருந்து பூஜையை வாங்கிக்கிறார். இந்த மணல் சிவலிங்கத்துக்குள்ள இருந்து இவருடைய பூஜையை ரொம்ப பிரியமாய் எடுத்துக்கொண்டார். பெருமை வரங்கு ஜெயங்க ஒரு பிள்ளையாரும் உள்ளத்தில் ஒருமை நினைவால் உங்கருகிறான் ஊக்கும் பூஜை உறுப்பான தருமஞ்சனவை முதலவற்றில் தேடாதன அன்பியை நிறுத்தி பூஜைக்கு பல உள்ளு வேணும் அல்லவா? இப்ப காட்டுல பூசைக்கு அத்தனை ஒன்றும் கிடைக்குமா? தேடாதனா அன்பியில் நிறைக்கும். போதும்பராவடி பச்சிலை உண்டு உப்பம் கிடைக்கலன்னா பச்சிலை உண்டு பட்டினத்தார். போதும்பராவடி பச்சிலை உண்டு புனல் உண்டன் புனல்னா தண்ணீர் உண்டு புனல் உண்டன் ஏதும்பராவிடில் பூன் கிடைக்கல வச்சு நெஞ்சு உண்டன் எல்லாம் நெஞ்சில நடத்துகிறது கண்டனகலாம் மனத்தார் கருதி கூடும் என்பார் பட்டினத்தார். அப்படி

இதை ஒருவன் பார்த்துட்டான். இவர் பாலை வந்து கறப்பது, அதை கீழே ஊற்றுவது, இதெல்லாம் பார்த்துட்டான் ஒருத்தன். இதை அறியாதவன் ஒருத்தன் பார்த்தான். இது ஒண்ணு எப்படி சாமானியம் இதை தெரியுமா அவனுக்கு? இந்த மாதிரி பண்றது சிவமுசே இப்படிப்பட்ட ஒரு முறையிலே பாவனையா இப்படி பண்றாரு அப்படிங்கறது அவனுக்கு தெரியுமா? மற்ற பேருக்கு தெரியுமா? ஆனா நேரா போய் அங்க இருக்கிற ஐயர் தெருவில் எல்லாம் சொல்லிட்டான். உங்க மாடெல்லாம் ஓடிட்டு போய் அந்த ஐயர் வந்து போய் அமைக்கிறான் பாரு, இதெல்லாம் கலந்து கீழே மணல ஊத்தி விளையாடுற தெரியும்ல இருக்கு. அச்சுற்காட்ட அருமறையோர் ஆயன் அறியான் என்று அவற்றின் இச்சை வழியை யான் மேய்ப்பேன் என்றும் தவை கறந்து கொச்சம் முழுவதும் மாணவன் பொல்லாங்குறைக்க அவந்தாரை எச்சதத்தன் தனையளவில் என்றார் அவையில் இருந்தார். எடையை மேய்ச்சிக்கிட்டு இருந்தவனே மேய்க்காதான்னு சொல்லி விட்டு இவன் மேய்க்கிறேன்னு சொல்லி பால கறந்து வீணாக்கிறான். உடனே அவன் அப்பனை கூப்பிட அப்படின்னான். இருந்த பயலோட அப்பனை கூட்டிட்டு வாழ்ந்து இருந்த அந்தனர்கள்லாம் ஒரு கூட்டமாக இருந்து கொண்டு கிடைத்தார்கள். எச்சதத்தனும் போனான். எச்சதத்தன் தான் அஜாரசனுடைய அப்பா, அஜண்டேசனுடைய அப்பா. ஆர்ந்த மருந்து நின்றார்கள். நம் அந்தனன் தன் திருமலையின் பாழ்ந்து நின்று மற்றவனை அழைத்துக் கொண்டு வர பிறந்த ஓங்கு சபையோர் அவனை பார்த்து ஊரா நிறைவேற்று உன் மகஞ்சை தீங்கு தன்னை கேள் என்று புகுந்த பரிசு செப்புவார். பையன் இந்த மாதிரி மாட்டை மேய்க்கிறேன்னு சொல்லிட்டு எங்க மாட்டு பாடலான்னு கீழே ஊற்றி வீணாக்குறான் தெரியுமா உனக்கு? உடனே கண்டிச்சு இனிமேல் பசுக்களை மேய்க்கப்படாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கண்டிச்சுட்டாங்க. அப்படி கண்டிச்ச உடனே ஏறி நான் இனிமேல் பாத்துக்கிறேன், அவனை இந்த மாதிரி செய்ய விடாம பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு அவர்கிட்ட ஒப்புதல் சொல்லி விட்டு வந்தான். அந்தன் மறையோர் ஆவதிக்கு கறக்கும் விதங்கள் ஆனவரால் சிந்தங்கள் இருந்து பதிவினால் திரளக்கூடு போய் மெய்ப்பான் போல் கந்தம் மலைவும் புனல் மண்ணி மணலில் கறந்து பாலுகத்து வந்தவரிசை என்றார் என்றான் என்று வாய் மொழிந்தார். இனி பூதிர் குற்றம் எனவேயான் என்றார். அர்த்தநாதன் சமை விடைகொண்டு அந்தி தொழுது மறை புகுந்து வந்த பழியென்று என நின்று மகனார் நமக்கு வாய் ஏறான். கேட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டான். வழக்கமா மாடுகளாக வீட்டுக்கு போச்சு. இவரும் இவர் வீட்டுக்கு வந்தாரு. இதே மகனுகிட்ட சொல்லல, இந்த மாதிரி ஐயெல்லாம் சொன்னாங்கப்பா, இந்த மாதிரி நீ பால பிறந்துக்கணும் ஆசிரியா அப்படின்னு சொல்லலையா, இதை உண்மையை நாமே நேராக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி வாய் நேரான். இந்த நேரமே அறிவியன் என்று இரவு கழிந்து அந்த இரவு நிறைவேக்க வன் மைந்தனாராம் போயினவன் மறைந்து சென்றான். மறைந்து மறைந்து சென்றான் மறைந்து மாடெல்லாம் ஓட்டிக்கிட்டு வழக்கம் போல இவர் மேய்க்க போவார். அதன் பிறகு அயாலே பின்னாலே இந்த எச்சதத்தன் சென்றிருக்கிறார். அப்படி சென்று சென்ற மறையும் திருமானார் சிறந்த ஊரா நிறைகுடு போய் மண்டல் மருவும் புறவெங்கும் மேய்ப்பார் மண்ணி மணற்குறையில் அன்று திரளக்கூடு என்ற அதனை அறிந்து மறைந்தப்பால் நின்ற குறைவின் மிசையேறி நிகழ்வதறிய குளிந்திருந்தார். நாடுகள் மேய்கிறது. ஐயோ, அந்த எச்சதத்தன் குறவு என்கின்ற கொரா என்கின்ற ஒரு மரத்துல ஏறி இருந்துட்டு என்ன பண்றான் பயன் அப்படின்னு பார்த்தார். கண்டுபிடித்தார். அன்பு முறியும் பிரம்மச்சாரிகளும் மூழ்கி பிரம்மச்சாரியாகிய இந்த விசாரகர் என்பது அந்த மண்ணியாற்றில ஸ்நானத்தை பண்ணார். ஸ்நானத்தை பண்ணிட்டு அதற்கு மேல பூஜைக்க வேண்டியது வழக்கம் போல எல்லாம் சார். மணல் சிவலிங்கம் மற்ற பிரகாரம் மணிப்பள்ளி ஒவ்வொருத்தையும் எல்லாரும் அமைச்சு அதுக்கு மேல பால கறந்து வச்சு பத்திர உப்பங்கள்லாம் தயார் செஞ்சு வச்சுருக்காரு. மலர் இது பின்பு ஒரு ஆண் முறை ஆண்மூலை பொலிவால் பெருகும் குடங்கள் பேணு விடுத்து அன்பால் குடங்கள் சாவித்து பிறகு வேண்டுவன அமைத்தார். நின்ற விதியின் விளையாட்டால் நிறைந்த அரும்பூசனை தொடங்கி ஒன்றும் உள்ளத்து உண்மையினால் உடையநாதன் திருமுடிவில் மண்டல் வரும் திருப்பள்ளி தாமஞ்சாத்தி மஞ்சனமா நன்கு நிறை தீம் பார்ப்படங்கள் எடுத்து நயப்பூற்றாட்டுகள் பாரெடுத்து அபிஷேகம் பண்ணார். இதை பார்த்துட்டேன். ஆகா, ஐயர் தான் சொன்னது நிசம்தான் அப்படின்னு இவருக்கு அந்த உண்மை புரியல. உண்மை புரியல. பரவ மேன்மேல் எடும் பறிவும் இவருக்கு அந்த உண்மை புரியல். உண்மை புரியல. பரவ மேன்மேல் எடும் பறிவும் பழைய பான்மை மிகும் பங்கும் விரவ மேல கவர்தம்பால் மேவும் பெருமை வெளிப்படுப்பார். அறவமேவன் ஜடைமுடியார் அருளாம் என்ன அறிவழிந்து குறவ மேதும் முதுமலையும் கோபம் மேவும் படுகின்றார். எல்லாமே இது சொல்லுங்கிறையா அருள்ங்கிறார். அவனுக்கு தெரியாம பண்ணினது இந்த உண்மை.

அபிஷேகம் பண்றான் என்பது சரியாக பண்ணினதும் சிவனுடைய அருள் என்று அவனுக்கு அந்த உண்மையை மறைத்து வைத்து, அப்படி உண்மையை மறைத்து வைத்ததுனால கோபம் அதிகமாக கோபம் அதிகமாச்சாது. தன்னுடைய புத்திரன் பெறும் கண்டபோதே விரைந்து இழிந்து கடிந்து சென்று கைத்தந்து கொண்டு மகனார் திருமுறையில் புடைத்து குடிதான் முடி கூறும் கடுமையான வாக்கியங்களை சொல்லி வயிறு திட்டி அடிச்சு இந்த மாதிரி நீ அக்கிரமம் பண்ணுவ, இந்த மாதிரி குடும்பத்தனம் பண்ணுவ, இவ்வளவு எனக்கு கட்ட விருது வாங்கி கொடுப்ப அப்படின்னு எனக்கு தெரியாம போச்சுதான். இல்லப்பா வயிறாகல உன் பையன் இப்படி பண்றான் அக்கிரமம் பண்றான்னு சொல்றாங்கல்ல அப்படின்னு சொல்லி அடிச்சு கொண்டு புரியின் சிறிய பெருந்தோன்றலார் தான் பெருமான்மையில் மண்டுகாதல் அரிச்சனை வைத்தார் மற்றொருந்து அறிந்துள்ளார். அவர் அர்ச்சனையிலே ஞாபகமா இருந்த அடிச்சது தெரியலே, அடிச்சது தெரியலையா அர்ச்சனைதான் தெரியுதா அடிச்சது தெரியலே அப்படின்னா அந்த ஆன்மா முன்ன ஜென்மத்துல எப்படி இருந்திருப்பார். மேலாம் பிரிவர் பலகால வெகுந்தோர் அடிக்க அப்புறம் சில கடவுள் அடிச்சிருக்கா வயது இருக்கிறான் அதை பத்தி கண்டுக்கவே பாலார் திருமஞ்சனாட்டும் பணியில் தெரியாதது என்று மாலா மறைவன் மிகச் செய்து வைத்த திருமஞ்சன கொடப்பால் காலால் இடறி சிந்தினான் கையார் கடமை தலைவன் அடிச்சதே அவர் என்னன்னு கேட்டுக்கல. அதுக்கு மேல கோபம் வந்து பால் குடத்தை காலினாலே சிந்தும் பொழுதில் அதுமோக்கும் சிறுவர் அந்த பால் குடத்தை தட்டினது தெரிஞ்சது தன்னை அடிச்சது தெரியும். இறையில் தீயோனை தந்தையனவே அறிந்து தட்டினவன் தந்தை என்றும் தெரிந்தது அவன் தாழ்கள் சிந்தும் தகுதியினார் பால் குடத்தை தட்டிவிட்டார் தட்டிவிட்டவன் தந்தை என்றும் தெரிந்தது தந்தை என்று தெரிந்தான அவனை காலை வெட்ட போறும்னு நினைச்சாராம். சிவபூசைக்கு வைத்திருந்த பாலை தட்டி விட்டபடியினாலே அவனுடைய காலை வெட்ட வேணும் என்று எண்ணினார். சிவபூசை என்பதுக்கு மேல புண்ணியம் கிடையாது, அந்த புண்ணியத்துக்கு ஏதாவது இடையூறு யாராவது செய்தால் அவர்களை வெட்டும் அப்படின்னு ஆரம்பத்தில் சொல்லியிருக்கு. அதனாலே என்ன பண்ணினார், முந்தை மருங்கு கிடந்த கோல் எடுத்தார், பக்கத்துல ஒரு குச்சி கிடந்தார் அதை எடுத்தார் குச்சி, அதுவே முறவியினால் வந்து மழுவாயிடு அதுவே கோடாலியா மாறி இந்த யாரியா மாத்துவார் குச்சியை கொடாலி யாருமா யாரியா மாத்தினா கொட்டை சொல்லித்தாரே அந்த ஆளுபதி பண்றாரு குச்சி எடுத்தாரு அது கோடலியா மாறி வந்து மழுவாயிட எரிந்தார் குட்டினார் மண்மேல் விழுந்தான் மரபு இரண்டு காலையும் குச்சி எடுத்தாரு குச்சி வந்து கோடலிய மாறியது எரிந்த அதுவே அர்ச்சனையில் இடையூறவற்றும் படையாது அதை வந்து குடலியை பக்கத்தில் வச்சுக்கிறார். அர்ச்சனைக்கு வருகின்ற இடையூறு நீக்குகிற படையம் பூசைக்கு வருகின்ற இடைவிட்டு நீக்குகிற படையாக வச்சு வச்சுக்கிட்டு பூசம் அப்ப அவன் கீழே விழுந்து படையாக மறிந்த தாதை இருதானும் துணித்த மைந்த பூஜனையில் அறிந்த இடையூறகத்தினராய் முன்போல் அரிச்சு திடப்போல் தெரிந்த சடையார் சடையில் முடியாலும் தேவியோடு விடையும் இப்படி வெட்டி விட்டான் கீழே விழுந்து விட்டான் பூசையை செய்கிறேன். இதை பார்த்து ரொம்ப சத்துவ சௌந்தரி சாம்பார் மீட்டு ஆகா நம்ம மேல எவ்வளவு வந்து அப்ப காலை வெட்டி விட்டு கூட நம்மளை பூசை விடுறாரு அப்படின்னா இவங்க எவ்வளவு நம்ம பூசைதான் பெருசுன்னு நினைச்சா அப்பனே பெருசுன்னு நினைக்கிறேன். உடனே சந்தோஷம் வந்து வீட்டுக்காரையும் கூட்டிக்கிட்டு பூதகணங்கள் கூட சூட ஆகாயத்துல வந்துட்டார். இவருடைய கூட்டை என்ன சொல்றது அப்பனை வெட்டினவனுக்கு உடனே வந்து காட்சி கொடுக்குறார் விடையேறி பூதகணங்கள் புடைசூழ புராண முனிவர் புத்தியலில் வேத முனிகள் எடுத்தேற்ற விமலமூர்த்தி திருவுள்ளன் காதல் கூற வெளிப்படம் கண்டு தொழுது மனங்களித்து பாத மலர்கள் மேல் விழுந்தால் பத்தி முடித்த பாரகணம் அப்படி காட்சி தந்தார். அந்த காட்சியை கண்டு வாழ்த்தினார் வணங்கினார் அழுதார் கொண்டார் கீழே விழுந்தார் விசாரத சின்ன பிள்ளை ஏழு வயசு. அதனாலே நம்முடைய தொண்டர்கள் அற்புதங்களுக்கு செய்தான் தலைவர் தொண்டர்களுக்கெல்லாம் தலைவர் தொண்டர்களுக்கெல்லாம் தலைவர் இது சண்டேஸ்வரன் நாயனார் தொண்டர்களுக்கெல்லாம் தலைவர். அதனாலதான் சுவாமி புறப்பாட்டும் போது பஞ்சமூர்த்திகள் ஒரு பாடம்னா ஐவர் தான் போவார் சுவாமி அம்பாள் விநாயகர் சுப்பிரமணியன் தொண்டர்கள் எல்லாருக்கும்
எல்லாரும் வந்ததுக்கு சமாதானமாக இவர் ஒருத்தர் போவார். இவர் போனா எல்லா தொண்டர்களும் வந்தது மாதிரி. பஞ்சமூர்த்தியிலே சண்டேஸ்வரர் ஒருத்தர், சிவ குடும்பத்தோடு போனவர் இவர் ஒருத்தர். அண்ணவரான தொண்டர் நமக்கு அறிவனாக்கி அனைத்து நாம் உண்ட கலம் உடுப்பனவும் சுடுவனவும் வந்தார். அதனாலே நாம் உண்ட கலம் பாத்திர தேடம் சூடுவரம் எல்லாமே நிர்மாலியம் நம்முடையது உனக்காக. உண்டாளம் உடுப்பனவன் சூடுவனம் உனக்காக சண்டீசனமாக பதம் சண்டேஸ்வர பதம் இருக்கு. அதுல இருந்து முன்ன இருந்த சண்டேஸ்வரருக்கு வேற பதவியை கொடுத்துட்டு அந்த பதத்தில் இவர் உட்காரம் சண்டீசனமாக பதம் என்று அங்க ஒரு பொற்றடமுடிக்கு துண்ட மதிசிய ஜடை கொன்றை மாலை வாங்கி தன்னுடைய தலையில் இருந்த கொன்றை மாலை அவருக்கு போட்டார். இந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு பேரு வேற யாருக்கு இல்லை. அந்த மாதிரி கடை கொன்றை மாலை வாங்கி செவருமானே மாலை போட்டு எல்லா உலகம் ஆட்படுப்ப எங்கும் மலர் மாறிகள் பல்லாயிரவர் கணநாதர் பாடி ஆடி கழிவுகளை சொல்லார் மறைகள் துதிசைய சூன் பள்ளி எங்கள் எடை செய்வ நல்லார் உங்க நாயகமான அங்கள் உருவான் சொல்லுதான். தேவர்கள் முனிவர்கள் அளவில்லாத அசையத்தை அடைந்தார்கள். கற்பகப்பூமாய் வீதார்கள் வேடங்கள் முழங்கியது அளவில்லாத முகிழ்ச்சி. இத வந்து பாடாத நாயன்மார்களே கிடையாது. இவருடைய வரலாறு இவருடைய வரலாற்றை பாடாதவர்களே கிடையாது. களைத்து அது ஒரு ஆட்சி என்று தாவர மணலாருக்கு அப்புறமா சொல்லுங்க அழைத்தங்கே அவின் பாலை கலந்து கொண்டு ஆட்டத்தன் பெருங்கொடும் அழுவால் குழைத்தது ஒரு அமுதம் என்றார் குறுக்கை விரட்டனார் அப்பர். ஏத நன்னிலை ஈரறு வேல் ஏற்ற இரும்பினி நிகழ்த்து போதரங்களின் பால் கறந்தாட்ட போத வெண்மன சிவஞ்சன் மேற்சென்ற தாதை தாளாராய் எரிந்த சண்டிக்கு ஒரு சடைவிசை மலர் அனுசைய கண்டு பூத வாயினம் பொன்னடி அடைந்து பூங்குழில் திருப்பும் உள்ளாரே. தாதையை தாளர வீசிய சண்டிக்கு இவ் அண்டத்தோடு உடனே பூதளத்தோடு வணங்க எல்லாரும் அவரை வணங்கும்படியாக செய்து அப்பனை வற்றினாலே தாழ ரவிசை சண்டிக்கு அண்டத்தோடு பூதளத்தோடு வணங்க பொற்கோயிலும் கோணகம் என்று சோதி மணிமுடி தாமம் நாமம் சண்டேஸ்வரன் நாம் தொண்டர்க்கு நாயகம் பாதகத்துக்கு பசி வைத்தானுக்கே பல்லாட்டு உரிமை என்பது திருப்பல்லாட எத்தனையோ நூல்களிலே இவரை புகழ்ந்து புகழ்ந்து கொண்டு பாடுகிறார்கள். ஞானம் அறிய பிழை புரிந்து நம்பர் அருளால் நான்மறையில் சீலந்துகளின் ஜெயங்களூர் பிள்ளையார்தான் திருக்கையில் கோலம் அடுவால் இருந்து குற்ற நீங்கி குற்றமுடன் மூல முதல் சிவலோக இழப்பத்தான் முதுமுறையும். அதையாலே இவர் இவன் செய்தது குற்றம். அந்த குற்றம் இவர் தண்டித்ததனால போயிருக்கான். அவன் சிவலோகம் இவருடைய வந்து மிகசை தாதைதான் மழுவார் துணித்த மலை சிறுவர் அந்த உடம்பு தன்னுடனே அரணார் மகனார் ஆயினார். அந்த உடம்பு தன்னுடனே அரணார் மகனார் ஆயினார். மறுபடியும் இங்க பூலோகத்தில் இல்லை. அப்பொழுதே சூரோது ஆறு இந்த விசாரத்தில் அரணார் மகனார் ஆயினார். சுத்தமாயாதேகம் அதான் ஞானதேகம் இந்த நிலனை அறிந்தாரார். இதனுடைய உண்மையெல்லாம் சாதாரணமாக அறிய முடியுமா? இந்த நிலவை அறிந்தார். ஈழாதார் தமக்கு அன்பு தந்த அடியார் செய்தனவே தவமாம் அன்பு சுத்தம் ஜபமாக்கி செய்தனவே தவமாக்கு அத்தன் கருணையினால் ஆடாமோ என்பது சுத்தம் ஜபமாகி விட்டவர்கள் அவர்கள் எது செய்தால் தவறு செய்தாலும் தவமாக முடியும். தவறு செய்தாலும் சித்தம் சிவமானவர்கள் தவறு செய்ய மாட்டார்கள். சித்தம் ஜபமானவர்கள் தவறு செய்ய மாட்டார்கள். ஏதோ ஒரு காரணத்தினால செய்கிறார் என்றால் அது சிவன் பொருட்டாக செய்வார் தம்புருட்டாக செய்ய மாட்டார்கள். சிவன் பொருட்டாக செய்வார்கள். சிவன் பொருட்டாக செய்யும் போது தவமாக அவமாக தவறாக சித்தம் ஜபமாக்கி செய்தனவே தவமாக்கும் அத்தன் கருணையினால் ஆடாம தோணக்கும் என்று திருவார்கள். ஆகையினாலே இவர் செய்தது தவமாக ஆகி அப்பாவை விட்டுனது தவமாக இன்னும் எத்தனையோ உள்ளனா எடுத்தெடுத்து சொல்லுது. ஆகையினாலே இப்படி சிவபூசைக்கு மேல உயர்ந்தது இல்லை. சிவபூசை யௌண்ணியங்களுக்கு இடையூறு செய்வதற்கு மேல பாவமும் இல்லை. சிவபூசைக்கு மேல உயர்ந்த புண்ணியம் இல்லை. அந்த சிவபூசை முதலான சிவகைங்கரியங்களுக்கு ஏதாவது இடம்
சிவபூசைக்கு மேல உயர்ந்த புண்ணியம் இல்லை என்பதையும், சிவபூசையின் மூலமாக பிறவியை ஒழித்துக் கொள்ளலா என்பதையும் இந்த உண்மைகள் எல்லாம் எடுத்து காட்டுவது இந்த சந்தேசர் நாயனார் என்றார். ஆகையினாலே இப்படி நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் குருமையை எல்லாவும் துளையெடுத்து தேக உய்ய திருத்தொண்ட தொகைமன் படித்த திருவாளன் வாதமலர்மன் கடல் வணங்க வந்து அவரை வணங்குவோம் என்று சுந்தரமுனி சுவாமி துதி சொல்றார். ஆகையினாலே இப்படி நாயன்மார்கள் மூலமாக பல உண்மைகளையும் நன்மைகளையும் நமக்கு உணர வைப்பது கடவுள். அப்படி உணர்ந்து நாம் அந்த நெறியை இயன்ற வகையிலும் கடைபிடித்து திருவுருளை பெறுவோமாக என்று சொல்லி சிந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்கிறேன்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பினால தான், அன்புனால தான் எல்லாருடைய ஹிருதயத்தையும் ஜெயிக்க முடியும். அதுக்கப்புறம் அடுத்த என்ன பாட்டு என்ன சொல்லுங்க பெரியவாள் நினைக்காம வேத சாரம் போல அதில் மைத்ரியும் பஜத்தை கிலஹிர் ஜெயத்ரீம் ஆத்மவத பரானபி பஷ்யத பரத்தியாரெல்லாம் தன்னை போலவே பார். நமக்கு எல்லாரும் நல்லது பண்ணணும், உத்தரம் கெடுதல் பண்ணக்கூடாதுன்னு நீங்க எப்படி நினைக்கிறீர்களோ அப்படியே பரத்தியார் நினைங்கோ ஆத்மவத் அப்படின்னு சொல்லே வந்தார். அதுக்கு ஏன் இவ்வளவு தூரம் உத்தரக்கொத்து சண்டை போட்டு அவனுக்கு இவன் பிடுங்கி இவன் சொத்தா அவன் பிடுங்கிறது ஏன் நடக்கிறதுன்னார். பகவான் இருக்கார் அங்க. பிருத்திவி காம ஜனனி பிருத்திவி காமதுகாதே ஜனகோ தேவ பரம தயாளு. இந்த உலகத்துல எல்லாத்தையும் கொடுக்கறது நம்ம பூமி. தரித்ரின்னு பேரு. எல்லா விஷயங்களையும் தாரணம் பண்ணிண்டு வசுதா வசு வாசயதீதி வசு அப்படின்னு சொன்னோமையானால், நமக்கு தேவையா உள்ள உணவுகள், தேவையா உள்ள செல்வங்கள், தேவையா உள்ளதான தங்கம் வெள்ளி கூட சில சமயம் தேவை. எல்லாம் இந்த பூமியிலேருந்து வருது. யார் கொடுக்குறா? நீங்க ஐடி டெக்னாலஜி டெவலப் பண்ணாலையும் சயின்ஸ்னாலையுமே இதெல்லாம் உண்டு பண்ணீங்க. ஒரு மணி நெல்லாம் உத்தரால் உண்டு பண்ண முடியாது, பகவான் கொடுக்கலன்னா. ஆல் திங்ஸ் ஆர் கிவன் ஃபேக்டர்ஸ் பை ஆல்மைட்டி. இதில் இதை கம்பைன் பண்ணி இதனால் அதை பண்ணலாம், அதனால் இதை பண்ணலாங்கிறதான புத்திசாலித்தனத்தை கொடுத்ததும் பகவான். நேத்துக்கே சொன்னேன் யஷ்சந்த சாமிருஷபாவில், இதனால நமக்கு பெருமையெல்லாம் இருக்கும் பொழுது என்னதான் இந்த சொத்து நினைக்கிறதுக்கு இடமே இல்லையே, எவ்வளோ பெரியதான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டே வந்துட்டோ. அதனால தாமியத்தை தத்த ஜெயத்வம் தயத்வம் ஜனதாகான்னு உபதேசம். எதுக்காக சொன்னேன், இந்த சேத்து சாமாவில் முதல்ல தானம்ங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கு. அதனால்தான் ஸ்ரத்தையா தேயம் அஸ்ரத்தையா அதேயம்னார். தேயம் அப்பிவான்னு பின்னாடி வித்யாரண்யர் சொன்னார். உடனே ஒரு கான்ட்ராடிக்ஷன் வருது. ஆதிசங்கர் சொன்னதுக்கு விருத்தமா வித்யாரண்யர் சொல்றாரேன்னு ஒரு சபையில் யாரோ கேட்டா. நான் சொன்னேன் அதுக்கு விளக்கம், 17வது அத்தியாயத்தில் நம்முடைய உணவு, நாம் செய்யக்கூடிய யாக யஜ்ஞாதிகள், நாம் பண்ற தானம், இதெல்லாம் சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம்னு பிரிச்சிருக்கார். சாத்விக தானம் ராஜச தானம் தாமச தானம். ஆதிசங்கர் வந்து சாத்விக தானத்துக்காக சொன்னார் ஸ்ரத்தையா தேயம்னு. அஸ்ரத்தையா ஹுதந்தத்தம்ங்கிறதாக தானம்ங்கிறது இதுலையும் உண்டோ? நான் ஏன் இப்படி அர்த்தம் சொன்னேன்னா, போற காலத்தில் ஸ்ரத்தை இல்லைன்னா கொடுக்கலன்னு இந்த ஷாக்கா வச்சுட்டு கொடுக்காமலே இருந்துடும், ஒரு காரியம் நடக்காது. அதனால அஸ்ரத்தையா இருந்து கொடுத்தா கூட இந்த கொடுத்த புண்ணியத்தினால ஸ்ரத்தை வளரும்ன்றார் அப்படின்னு அர்த்தம் பண்ணார். அதுக்கப்புறம் ஸ்ரீயாதேயம் ரொம்ப முக்கியம். நமக்கு எவ்வளவு ஐவேஜ் இருக்கோ, எவ்வளவு சொத்து இருக்கோ, இதுக்கு மேட்சிங்காக கொடுக்கணும். கோடீஸ்வரனும் 5 ரூபா தான் கொடுக்குறான், லட்சாதிபதியும் 5 ரூபா தான் கொடுக்குறான், பிக்ஷாதிபதியும் 5 ரூபா கொடுக்குறான்னு ஸ்ரீயா வர்றார். இந்த மேட்சிங்கை நாம் தானத்தில் வச்சுக்கிறதுக்கு நம்மத்தில் செலவு பண்ணுறச்சே பார்க்கணும். இவர் வாங்கி கட்டிக்கிற வேஷ்டி அப்படின்னா கோடீஸ்வரர் அப்படி தான் இருக்கும்னா. அதே போல் இவர் இவ்வாரத்தில் காஃபி சாப்பிட்றது ஒன்று வந்தவருக்கு வேறுண்ணா. நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதே அளவில் கொடுக்கணும் இவருக்கு. மேட்சிங் மேட்சிங்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் அப்புறம் பேசுவோம். ஸ்ரீயாதேயம் நிறைய கொடுத்துட்டேங்கிறதாக நினச்சி கர்வப்படக்கூடாது. எவ்வளோ கொடுத்தாலும் நான் கொடுத்தது குறைச்சல்னு ஹிரியாதேயம் ஹ்ரீனா வெக்கப்பட்டுன்னு கொடுக்கணும். அதுக்கப்புறம் பியாதேயம் கொடுக்காட்டா எதுக்காக கொடுக்கணும்னார், பயந்தன்னு கொடுக்கணும்னார். கொடுக்கலன்னா அவர் அடித்து பிடுங்கிடுவாருங்கிற பயம் இல்லை. இந்த ஜென்மாவில் நாம் நமக்கு இருக்கிறத பொறுத்தியாருக்கு கொடுக்கலன்னா ஏழு ஏழு ஜென்மாவுக்கு பிச்சைக்காரனா பிறக்கணும். ஒரு கவி சொல்றாரு, இத வேதம் சொல்றதெல்லாம் இருக்கட்டும், அந்த கவி சுவாரஸ்யமா சொல்றா குவலையானந்தத்துல ஒரு ஸ்லோகம், ரோட்லயோ ரயில்லையோ ஒரு பிச்சைக்காரனை மட்டும் வந்து மாத்தாயேன்னு கேட்கிறான், பிச்சை போடுங்கிறான், பிக்ஷான் தேகின்னு சொல்றான். இப்போ அவன் பிச்சை எடுக்க வந்திருக்கானா உங்களுக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்க வந்திருக்கானான்னு அவர் யோஜனை பண்ணி பாடம் சொல்லி கொடுக்க வந்திருக்கான். துவாரம் துவாரமட்டன் பிக்ஷு சிக்ஷத்யேவனயாச்சதே அதத்வா மாதிருஷோ மா பூஹு தத்வா த்வம் த்வாதிருஷோ பவ. அவன் வீடு வீடா பிச்சை எடுக்கிறானே, இவன் ஏதோ பிச்சைக்கு வந்து அவன் வயத்தை ரொப்பிக்கிறதுக்காக இல்லை, அயிர்வாளே நான் ஒரு பாடம் சொல்றேன் ஞாபகம் வச்சுங்கோ, பிராக்டிக்கலாக இதை புரிஞ்சுங்கோ, நான் பூர்வ ஜென்மாவில் ஒண்ணுமே யாருக்கும் கொடுக்காம இருந்ததான லோபியா இருந்ததுனால இந்த ஜென்மாவில் வீடு வீடா அலைஞ்சிருக்கேன், நீங்க நிறைய பேருக்கு கொடுத்து தர்மம் பண்ணதுனால இந்த ஐரவா பங்களாவில் இருக்கேள், நீங்க என்னாட்டமா ஆயிடாதீங்க, நீங்க உங்களாட்டமா இருங்கோன்னு சொன்னானா. அதத்வா மாதிருஷோ மாபூஹு தத்வா, இதை வந்து அவன் சொன்னா இவன் சொன்னாங்கிறது தானத்துக்கா நான் சொல்லவல்ல, எல்லாருடைய ரத்தத்திலையும் ஊர் இருக்க. ஒரு பையன் அதிர்ஷ்டமா நன்னா சம்பாதிக்கிறான் அப்படின்னா என்னடா கொடுத்து வச்சிருக்கான் சாருங்கிறான், எங்க யார்கிட்ட கொடுத்து வச்சான், பேங்க்ல போட்டு வச்சோம், அனேமா வரதில்ல பேங்க்ல போட்டான், சிட் ஃபண்ட்ஸ் என்ன அது, கருடா சிட் ஃபண்ட்ஸ் பறந்து போறது, யார்கிட்ட கொடுத்து வச்சான்னு புரியல, இப்ப கொடுத்து வைக்கல, கொடுத்து வச்சிருக்க. அதனாலதான் அதை பியாதேயம் இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. சம்விதாதேயம் ஃப்ரெண்டாத்துல கல்யாணம், அவனுக்கு ஏதாவது உதவி பண்ணும்போது பேஷா பண்ணணும், ஒன் மீட்டர் அதிகம் அவன்கிட்ட வாங்கிக்கிறது இங்கேருந்து போறதுல, மைத்ரியாதி காரியேனாபி தேயம், உலக விஷயங்களுக்காகவும் வச்சுக்கணும் பணத்தை. அதனாலதான் அந்த தானத்தை பத்தி சொல்லும் பொழுது தானத்துக்கு நாலு பேர் பங்காளிகளாம். பர்த்ருஹரி சொல்றார், உபார்ஜிதஸ்ய வித்தஸ்ய சத்வாரோ வித்ததாயாதாக தர்மாக்னி நிப தஸ்கராக ஜேஷ்டபுத்ராவமானேன த்ரயக்குப்பியந்தி சோதராகன்றார். தர்மங்கிறது ஒரு பங்காளி, தர்மத்துக்கு தானம் தர்மம் ரெண்டும் ஒன்றும் வச்சுங்க, இது கொஞ்சம் செலவழிக்கணும், இதில் இவருக்கு கொஞ்சம் கூட செலவழிக்காம அண்ணாவை அவமானப்படுத்தினா மற்ற மூணு பேர் இருக்கா, அக்னி ராஜாங்கம் திருடன், அக்னி வந்து எரிஞ்சு போயிடும், இல்லை டாக்ஸ் எல்லாம் நிறைய போட்டுருவான், இல்லைன்னா திருடன் பார்த்துப்பன் அப்படிங்கிறார் அவர். அதனால அந்த தானேன அதானங்கிறதான ஒரு குணத்தை போக்கிக்கணும். கீதையில இதையே தான் சொல்றார், மூணு நரகத்துக்குள்ள துவாரங்கள், நரகத்துக்குள்ள துவாரம் மூணும்,

தேஜே லோபஹாங்கிறது அதான குணத்தை சொல்றது, காமஹாங்கிறது ஆசையை சொல்லி பொய் சொல்ற வைக்கிறதெல்லாம் நமக்கு பேராசையினால தான் சொல்றான். அதை அடையணும்னா அதை அடையறதுக்கு நேர்மையா போனா கிடைக்காதுன்னா பொய் சொல்லும். குரோதாங்கிறது இங்க இருக்கு, அக்ரோதேன குரோதம், எல்லாத்துக்கும் பேசா ஸ்ரத்தையா அஸ்ரத்தா. இந்த சாமகானம் பண்ணத்தினுடைய யூனிவர்சலாக உள்ளதான விஷயம் என்னன்னு கேட்டா, கோபம் வரும்பொழுது இத தமிழ் மறையில இருக்க திருவள்ளுவர் சொல்றார், தீய பயப்பதால் தீயவை. இந்த கோபம் இருக்கே இது தீயோட மோசம், அதனால அதை நீங்க உதறி பண்ணும் கொடுவே கூடாது. ஏன் அவனிடத்துல உங்களுக்கு கோபம் வருதுன்னு ஆராய்ச்சி பண்ணா, அவன் எனக்கு ரொம்ப கெடுதல் பண்ணான் சார், அதனால நான் அவன்கிட்ட கோச்சுக்கிறேன்னா, இந்த கோச்சுன்னு பிளட் ப்ரெஷர் ஏறி கத்தினொன்னு இது உடனேயே தீய பண்ணி ப்ரெஷர் அதிகம் பண்ணி விடுத்து, அப்போ கெடுதல் பண்ணுறவங்கிட்ட கோபம் வந்தால் கோபத்தில்னா உனக்கு கோபம் வரணும்னு கேட்டாரான். அருமையான கேள்வி தான் அது, ஆனால் முடியுமாங்கிறது ஒரு க்வெஸ்சன். இங்கே அப்போது அக்ரோதேன குரோதம், கோபம் வரைச்சி அதை தடுத்து நிறுத்தணுங்கிறார் க்ஷமையா. அதே போல் ஸ்ரத்தையா அஸ்ரத்தா, நல்ல காரியங்களில் ஈடுபட்டு ஈடுபட்டு நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டினோமையானால் அஸ்ரத்த போயிடும். இன்னொன்று ஒன்று மாட்டி நிற்கிறது, சத்தியேன அன்றுத்தம். இந்த அன்றுதத்தை ஜெயிக்கிறதுக்கு சத்தியம் சொல்லி சொல்லி பழங்கோ அப்படிங்கிறதாக உலகத்துக்கா உள்ள விஷயத்தை சேது சாமாவானது சொல்கிறது. இதோடு இன்றைக்கி சாம வேதத்தில் ஆரம்பித்து யஜுர்வேதத்தில் பல விஷயங்கள் இப்போ இந்த காரியம் நடக்கிறது. இந்த காரியம் நடக்கிறச்சே இதை வந்து ரெண்டு பேர் மெயினாக எடுத்துட்டு நேற்றுக்கே சொன்ன மாதிரி சோமசுந்தரம் கணேசன், அதுக்கப்புறம் பல பேர் இதில் இருக்கா கமிட்டியில், வைதிகாலும் இருக்கா வாழும் இருக்கா நம்ம மூர்த்தி மாமா இருக்கார், எல்லாருமே சேர்ந்து இதுக்கு ஒரு மீட்டிங் வேற போட்டோம் ரெண்டு மாசம் போன மாசம் முன்னாடி. இதை நடத்துறச்சே ரெண்டு தினசான குரூப்புகள் வரும். ஒன்று வந்து எல்லாம் நல்ல காரியம் பண்றா, இது ரொம்ப க்ஷேமம் லோகக்ஷேமத்துக்காக பண்றார் அப்படின்னு சொல்லுவான். இன்னொருத்தர் இவருக்கு பொழுது போலசா, இதில் வேற ஏதோ இவருக்கு உள்ளோக்கே வேற ஏதோ இருக்கு, இது அனாவசியமாக இது மாதிரிலாம் செலவு பண்றது, வேஸ்ட்டு ஹோமங்கமன் பண்ணோம்னா டின் டின்னா நெய் வேஸ்ட் பண்றான்னு ஒரு குரூப் பேசும். இப்போ இந்த காரியத்தை நடத்துகிறவா நடத்தணுமா வேண்டாமான்னு ஒரு சிக்கல் வருது இல்லையா, சங்கட பரிகாரம்னு பேர். இதுபோல் பல விஷயங்கள் யஜுர்வேதத்தில் நிறைய இருக்கு. எந்த சத்காரியாணி நிந்தியந்தே கைஷித்து ஸ்தூயந்தேச்சு அபரைஹி கிம் அஸ்மாபி காரியம் அப்படின்னு ஒரு சர்ச்சை வந்தால், அதை வேதத்தில் ரெண்டு இடத்துல சொல்லியிருக்கு, ஏழாங்காண்டத்துலையும் சொல்லியிருக்கு, முதல் அஷ்டகத்துலையும் சொல்லியிருக்கு. நல்ல காரியம் நடக்கிற இடங்களில் ஒரு குரூப் என்ன சொல்லுவா, இமே ராத் சுருமே சுபூதமக்ரன் நித்யன்யதரோ, யாரு

आद्धिः तदन्यतरोपहन्ति ब्राह्मणः संजयति. அது மேல இப்ப என்ன சொல்றார், எப்பொழுதுமே ஒரு நல்ல காரியங்கள் நடந்தா அது ரொம்ப நல்லது. இமே அராத்சுஹு, நல்ல விஷயங்கள்ல சண்டி ஹோமம் பண்ணி அதிருத்தம் நடக்கிறது திருவெற்றூர்ல தினமும் உள்ளெல்லாம் ஹோமம் பண்றான். ஒரு ஒரு சாரார் என்ன சொல்றான், சார் எவ்வளவு ஏழைகள் இருக்கா அவளுக்கெல்லாம் கொடுத்தாலும் ஒன்று புண்ணியம் உண்டு டின்டன்னா நெய்யை கொண்டு போய் அக்னியில் ஊத்துறார், புடவை எல்லாம் கொண்டு போய் அதில் போடுறாருன்னு இமேதோ ரொம்ப பண்ற மாதிரி. அப்போ அது வெயிறமும் மொத்தம் வெயிறான். ஆனால் இன்னொருத்தர் என்ன சொல்றார், இந்த சின்னதாக கொடுத்து இது மூலமா லோகக்ஷேமத்தை ஏற்பாடு பண்ற அராத்சுகுன்னா சமிருத்தியை ஏற்படுத்துகிறார்கள். சுபூத மக்கரன், ரொம்ப நல்ல காரியம் பண்ணா எல்லாருமா சேர்ந்து, ஏன்னா பல பேர் தேர்ந்து சேர்ந்து தான் தேர் எடுக்கணும் அப்படின்னு ஒரு குரூப் சொல்றான். இம உத்வாசி காரினஹா, ஏற்கனவே எல்லாருக்கும் லைஃபே நடத்துறது கஷ்டமா இருக்கு சார், தொடச்சு எடுத்துட்டு போட்டான் இருந்தது எல்லாமும் சேர்த்து தொடகாலின்னு. அராத்சுஹு துர்பூத மக்ரன் இது அந்யதரஹா, ரெண்டு பக்கம் ரெண்டு பேர் பேசுறா. இப்ப இதுல வேதம் என்ன சொல்லிட்டு, நாசுக்கா உதவி பண்ணி சப்போர்ட் பண்றவாளால நமக்கு நன்மைங்கிறதுல சந்தேகமே இல்லை, அதுல ஒன்று சொல்ல வேண்டாம். எதே வைஷாகும் சுகிருதம் யா ராத்திஹி, சுகிருதமான காரியத்துக்கு ராத்தினா போய் முடியற சமிருத்தியை இந்த குரூப்கார பண்றான். ஆனா வெயிரவான பண்றான், அவளும் நமக்கு ரொம்ப நல்லது பண்றான்னு வேதம் சொல்றத கவனிக்கணும். என்ன பண்றான், எதே வைஷாம் துஷ்கிருதம் யா அராத்திஹின்னு பதமுங்க. பண்ற காரியங்கள்ல நமக்கு எப்போதுமே முழுமையான சத்துவ குணத்தோடு இருக்காது, சில ரஜோ குணங்கள் தமோ குணங்கள் கலந்தால் அதனால சில கெடுதல்கள் வரா மாதிரி இருந்தால் அதாவா வெயிலவா வாங்கிட்டு போறான்னு. எதே வைஷாம் துஷ்கிருதம், என்ன பண்ணும்போது வந்திரலோப தந்திரலோப கிரியால இதுக்கு நீங்க பூஸ்வாகா பூஸ்வாகா பூர்பூஸ்வாகா பண்ணாலும் டைரக்டா ஒரு ஆள் வேணுமே, இந்த நிந்திக்கிறவனும் பரவாயில்லன்னு சொல்லி காரியங்களை பண்ணுங்கோன்னார். இதே போல தெய்வ பிரார்த்தனைகள்லாம் பண்றோம். இப்ப அனுஷ்டானங்களை பத்தி முக்கியமா சொல்லணும்னு சொல்லிருக்கா பாலப்பிரிவா, சந்தியாந்தனங்கள்லாம் பண்றோம். இதுல என்ன கேட்கிறோம், அக்னிஹோத்திரம் பண்றார், உபாசனம் பண்றார். இதுல என்ன பிரார்த்தனை, என்ன லோகம் பூரா க்ஷேமமா இருக்கணுங்கிறார். ஆயுர்

மே தேஹி அக்னிஹோத்திரம் பண்ணச்சே உலகத்தில் எல்லாருக்கும் ஆயுசை கொடு, தெம்பை கொடு, நல்ல நிம்மதியான நல்ல வாழ்க்கையை கொடுன்னு கேட்டுட்டே இருக்கார். கார்த்தால் கொடுத்தனும், சாயந்தரம் கொடுத்தனும், அவ்வளவு வரைக்கும் போவானே. நம்ம சந்தியாவந்தனத்திலேயே உலகம் போற க்ஷேமமா இருக்கணும் அப்படிங்கறத இவர் பிரார்த்தனை பண்றார். மூணு வேளை, கார்த்தால ஓடுதுறோம், மத்தியானம் ஓடுதுறோம், சாயந்தரம் ஓடுதுறோம். அக்னியை உபஸ்தானம் பண்ணி பிரார்த்தனை பண்றதா இருந்தாலோ, சந்தியாவந்தத்துல பிரார்த்தனை பண்றது, எம்மே வருண ஸ்ருதி ஹவ மத்யாச்ச மிருடயா

0: ವರುಣೇಹೋಧುರಿಶಕಂ ಸಮಾನ ಆಯುಃ ಪ್ರಮು.
1: ಹೇ ವರುಣ ದೇವತೆಯೇ, ನಾ ಸ್ವರದ ಆಹ್ವಾನತ್ತೆ ಕೇಳಿ ನಾಂಗೆ ಭಕ್ತಿ ಶ್ರದ್ಧೆಯಾ ದಿನೋ ಉರ್ದನೋ ಒಂದು ಕೂಪಡ್ರೋಂ. ಲೋಕತ್ತ இருக்கிறவாளுக்கெல்லாம் கெடுதெல்லாம் வந்தா அதை வாரணம் பண்ணி நீ நல்ல க்ஷேமங்களை கொடுத்து ஆயுராரோக்கிய ஐஸ்வர்யங்கள்லாம் கொடுன்னு கேட்குறார். மத்தியானத்திலே அப்படித்தான். அதே போல் மத்தியானியத்தில் ரொம்ப விசேஷம். உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் எந்த ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரும் தேவையில்லாத வாழ்க்கை இருக்கணும். பஷ்யேம சரதம் ஈவேம சரதம் நந்தாம சர சொல்லு மோதாம சரதம் பவா. சாம சரதம் எல்லாம் புளூரல் இருக்கு. சஞ்சாவந்திரம் மாத்தியானியம் பண்ற பாப்பான் மட்டும் இல்லை, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய கோழி குஞ்சு உள்பட. ஏன்னா இது அந்தராம் தீட்சர் வார்த்தை. காயத்ரி ஜபம் பண்றவா அந்த மேலாம் நாங்கள்லாம் இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் சௌக்கியமா இருக்கணும், கோழி குஞ்சும் சௌக்கியமா இருக்கணும், அதை சாப்பிடுறதான முஸ்லீமும் சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அவர் சொல்றத நான் சொன்னேன்னா எனக்கு ஒண்ணும் தப்பு வரா இல்லையா ஐகாஸ்வர். அப்போ என்ன கேள்வி பாருங்க. பசியமா கண்ணு எல்லாருக்கும் நல்லா தெரியணும், ஜீவேமா நல்ல வாழ்க்கை நடக்கணும், நந்தாம வெளி விஷயங்களுடையதான சமிருத்தினால வருது நந்தனம், மோதனம்னாக்க புண்ணியங்கள்னால வரக்கூடிய நோதனம். ஐஹிகம் ஆமுஷ்மிகம் நந்ததி மோதத்தே ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான். ரெண்டையும் சேர்த்து போட்டா இம்மையில சௌக்கியங்கள் நிறைய இருக்கணும், இதனால டிமெரிட்ஸ் வராம பாபம் வராம மோதாம சரதம் பிரம்மணாசக மோதத்தேன்னா உதவி சொல்றான். பிரம்ம மோதரான் தான் முது ஹரிஷேங்கிற தாத்து. மோதத்தேன்னா மோதரான் அர்த்தம் சொல்லப்படாது, ரெண்டாம் கேட்டான் சம்ஸ்கிருதம் தமிழ். அப்போ பவாமன என்ன பேரெடுக்கணும் எல்லாரும். இந்த மாதிரி இருந்தால் வாழ்வாங்க வாழ்ந்தார். பவத்தின்னா இருக்கான்னு அர்த்தம், எல்லாரும் தான் இருக்கான். ஸ்ரீனவாம காது நன்னா கேட்கணும். 100 வயசு இப்போ இவன் கூணல் போட்டதுக்கு அப்புறம் 100 வயசா. நேற்றுக்கு தான் சொன்னேன் 116 வயசு வரைக்கும் உண்டுன்ட்டு சொல்லிருக்காரு ஈஸியா. 16 வயசுக்குள்ள உபநயனம் பண்ணணும், அப்புறம் 100 வருஷம் 116. 116ங்கிறது ஆந்திராவில் ஒரு சம்பாவனையிலேயே எது கொடுத்தாலும் 16 சேர்த்து கொடுப்பா. வெறும் 16 கொடுக்க மாட்டார், 116 516 1016 இந்த 16 சேப்பா. அப்போ சரதம் ஸ்ருணவாம பேச்சு திறமை பிரபிரவாம சரதம். இப்போ தும்கூர்ல போன முந்தானாத்தான் முடிஞ்சது 3 நாள் ஒரு பெரிய வேதாந்த செமினார், ஹோலிஸ்டிக் அப்ரோச் ஆஃப் அத்வைத பிலாசபி. ரொம்ப பிரமாதமா நடக்கு. கிட்டத்தட்ட 25-30 ஸ்காலர்ஸ் எல்லாம் பேசினோம். இந்த இடதர சுவாமிகள் வந்து நடத்தினார். அதுல என்ன பார்த்தேன்னு கேட்டா, அந்த தும்கூர்ல சித்தலிங்க மடம்னு ஏதோ இருக்கான், அதுல ஒரு சுவாமிகள் இருக்கார் குமாரசுவாமிகள்னு. குமாரசுவாமின்னு கூப்பிட்டா கண்ணால பார்த்து சந்தோஷப்படுத்த சொல்றேன். அவருக்கு 105 வயசு முடிஞ்சு 106. அவர் வரிச்சு வரவேற்றா பார்த்தா கொஞ்சம் லேசா கூனலா இருக்கு, ஆனா விடுகிடுன்னு வந்தார். நன்னா காது கேட்கறது, கண்ணு நன்னா தெரியறது. அவர் மைக்கில் பேசுறார், வாய் அசையாம பேசுறார், நல்ல சவுண்டு. நாமெல்லாம் மைக் இல்லாமலே கூட பேசுகிற போல் இருக்கு, இவ்வளவு சக்தியோடு இருக்க. எதுக்கா சொல்லவரே அந்த மனுஷால் இருக்கா. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு ஒருத்தர பக்கத்தில் கேட்டேன். இவ மட்டும் ரொம்ப வெல் டு டூவா இருக்கு, ஒரு நாளைக்கு மினிமம் 5000க்கு மேல எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணிட்டு இருக்கார். பல எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்ஸ் எல்லாம் ரன் பண்றாருன்னு சொன்னார். அனந்த கோடி நமஸ்காரம் மனசனால் பண்ணினேன். யாரா இருந்தா எதுக்கு சொல்ல வரேன், அது மாதிரிலாம் முடியும், 100 வயசுக்கு மேல முடியுமான்னு அதெல்லாம் புண்ணியம் இருக்கணும், கொடுத்து வச்சிருக்கணும் சார் சொல்றோமோ இல்லையோ. இந்த பிரார்த்தனை எல்லாம் பண்றோம். இதை நான் சஞ்சாவந்தனத்தை என்னென்னங்கிறத ஒரு டாபிக் வச்சிருக்கேன். இப்ப எதுக்காக எடுத்துட்டேன்னா, இந்த மாதிரி 3 வேளை நாம பண்றோமே இது சரியா இல்லையா, நான் என்ன சொல்லுவேன் நீங்க இப்போ. இது ஒரு பெரிய விசாரம். முதல் காண்டம் 5வது பிரச்சனத்துல அக்னியை பிரார்த்தனை பண்ணக்கூடிய சந்தர்ப்பத்துல புனராதான பிராமணத்துல சொல்ற பஞ்சாதி ஆரம்பிங்க. பிரம்மவாச்சம் உபதிஷ்டதே பிரார்த்தனாம் கரோதி கவா தெரியோபதிஷ்டேத. இப்படி நேரம் எனக்கு கூடாது, சாஞ்சு பவ்யமா நின்று பிரார்த்தனை பண்ணணும். இதெல்லாம் நிறைய சூத்திரங்கள்ல இருக்கு பின்னாடி. உபஸ்தானம்ங்கிறதுக்கு இதான் அர்த்தம். உபஸ்தானம்னா அந்த தேவதைக்கு நாம் திருப்தி பண்ணி வச்சோமோ அந்த பிரார்த்தனை பண்றதுக்கு உபஸ்தானம். தெய்வ பிரார்த்தனைகள் பண்றது ஏதோ வருஷத்துக்கு ஒன்றா பண்ணுங்க, எங்கள் ஆற்றுல இந்த வெங்கடாஜலம் சமாராதனை பண்ணலன்னா ஒரு வருஷத்துக்கு ஒன்று பண்ணுங்க. நீங்கள் என்னடா மூணு வேளை செஞ்சா வந்து மூணு வேளை பிரார்த்தத்தில் என்ன இருக்கு லிஸ்ட்டு? அவன் கேட்குறான், உபஸ்தானம் பண்ணலாமா வேண்டாமா? அதனால தான் இழுக்கிறது அங்கே புளுத்தம்னு பேர், உபஸ்தே யோக்னி நோபஸ்தேயா. வேதத்தில் ஸ்வரம் மாத்திரை இதெல்லாம் ரொம்ப கரெக்டாக சொல்லணும். மாத்திரை நீண்டுதுன்னா அர்த்தம் மாறும், ஸ்வரம் மாறித்துனா அர்த்தம் மாறும். இதெல்லாம் வேதத்தில் மட்டுமில்லை நமக்கே உண்டு. இப்போ ஒருத்தர் டவுட் இருக்கு, ஒருத்தர் இருக்கார் எக்ஸ்ன்னு ஒருத்தர் இருக்கான் வச்சுக்கோங்களேன், இல்லை தேவதத்தன்னு ஒருத்தர் இருக்கான். இந்த ஆரம்பிப்பார், இந்த தேவதத்தன் நல்ல பையனா கெட்ட பையனா டவுட்டு, இந்த தேவதத்தன் இருக்கானே குட் ஆர் பேடுன்னு தெரியலங்கிறான். எதுக்கு அழுத்தான்னு சொல்லுங்க நீங்கள், நமக்கு சந்தேகம் வந்தால் புழுதம் வரும், நீளம் வரும். அப்போ இப்போ வேணும் வேண்டான்னு ஒரு சந்தேகம், இதை தீர்மானம் பண்ணுறது விசாரம், இதிலெல்லாம் புளுத்தி இருக்கு. வேதத்தில் ஆறு அர்த்தத்தில் புளுத்தி சொல்லியிருக்கார், சந்தேகார்த்தா புளுத்திஹி வேதாந்தம் வரைக்கும் இருக்கு, விசாரார்த்தா புளுத்திஹி, ஆனந்தார்த்தா புளுத்திஹி, ஆஹ்வானார்த்தா புளுத்திஹி, பர்சனார்த்தா புளுத்திஹி அப்படிங்கிற இது ஒன்னொன்னுக்கும் வேதாந்த உதாரணங்கள் இருக்கு. ஆனந்தார்த்தா புளுத்தி எங்கன்னா தைத்திரிய உபனிஷத்துல என்னங்கன்னா ஆனந்தம் வந்துன்னார். அடாடாடாடா, குரு உபதேசத்தினால அனுஷ்டானங்கள்லாம் பண்ணி ஜிஜ்யாச வந்து வேதாந்த வாசியம்னு ரொம்பானந்தம் ரொம்பானந்தம்னு தன்னுடைய அனுபவத்தை ஒரு ஞானி சொல்றார். அஹோ அஹோ அஹோ, சாதாரணமாக இருந்தவன் இந்த மாதிரி ஒரு முன்னுக்கு வந்தேனே, என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியார்த்தா புளுத்தி. அது வேறு ஒன்று ஒன்று, ஆச்சரியார்த்தாவே தனியார், ஆனந்தார்த்தா புளுத்தி. உங்களுக்கே பிரமாதமாக ஒரு ஆனந்தம் வந்தால் தன்னா தன்னான்னு பாடிட்டு இருப்பான்னா சும்மா இருக்க மாட்டான் இந்த பையன், ஒன்றும் இருக்காது, இந்தியா ஜெயிச்சிருக்கும் இல்லையா, நிறைய சிக்ஸர் போட்டு இந்த பையன் குதிக்கிறான், ஆஹான்னு கொத்து ஆடுறான், 50 தேங்காய் வாங்கி உடைக்கிறான். நடக்கிறது என்ன, ஒன்டே மேட்சில் இந்தியா ஜெயிச்சோன்னு 200 ரூபா கடனை வாங்கி 30 தேங்காய் வாங்கி உடச்சி விட்டு எனக்கு கொஞ்சம் செலவுக்கு பணம் செலவழிஞ்சு வச்சு கொண்டானே எதுக்கிடானு இதுக்கு உடச்சானு ஒரு நேரத்தை உடைக்க சொன்னான். இந்த மாதிரிலாம் ஒரு ஆனந்தம் நமக்கு இல்லையா, நல்ல காரியத்தில் ஆனந்தம் வராது. ஆனந்த அர்த்தா புளுதி, அதுக்கப்புறம் சம்சய அர்த்தா புளுதி வேதத்தில் நிறைய இடத்துல இருக்குது.

தீ பல பல நாளைக்கு பல வச்சுக்க போறேன். இதுக்காக சொல்ல வரேன், இன்னைக்கு அந்த ஹின்ஸ் மட்டும் கொடுக்குறேன். வேணுமா வேண்டாமான்னு விசாரிக்கிற இடத்துல புழுத்தம் வரும். இந்த பாராயணம் பண்ணச்சு இது கொஞ்சம் நல்லா மூணு மாத்திரைன்னே கொஞ்சம் அஞ்சாறு மாத்திரையாக இழுத்து விடுவா, கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் இல்லையா? இங்கே என்ன நடக்கிறதுன்னா ஏதோ விசாரம் நடக்கிறதுன்னு அர்த்தம். இப்போ என்னாச்சு இவன் சொல்றான், மனுஷ்யா ஏன் வையோஹரஹரா ஹிருத்யாதைனம் யாச்சதி. இந்த பிரார்த்தனைங்கிறது என்ன, ஒரு யாச்சனை தானே. ஒரு மனிதனிடத்துல ஒரு பெரிய மனுஷர் இருக்கார், நிறைய கொடுக்குறவர்னு நினைச்சுட்டு இருக்கார், நிறைய கொடுக்குறவர் ஃபிலான்த்ரபிஸ்ட் சபையம். இவா ஒன்னொன்றுக்கும் நல்ல காரியத்துக்கு சப்ஸ்கிரிப்ஷனுக்கு போய் கேட்குறான். அவனை போய் கேட்டால் ஒரு தரம் கேட்டால் கொடுப்பார், ரெண்டாம் தரம் கேட்டால் கொடுப்பார், ஒரு நாளைக்கு மூணு தரம் வந்து எதிராக கொடுன்னு கேட்டால் என்ன பண்ணுவார்னு கேட்குறான். அதை நம் யாச்ச திசையின் வை தமுபார்ச்சதி. மனுஷனாக இருந்தால் கூட அடிக்கடி போய் யாச்சனம் பண்ணினோமே உபரி பக்கபலம் பார்ஸ்வபலம் பக்காபலம் பக்கபலம் பக்காபலம். மனிதனுக்கே அடிக்கடி போய் ரிக்வஸ்ட் பண்ணி இதை கொடு அதை கொடுன்னா அவனுக்கு உபத்திரம். ஆர்ச்சத்தின்னா ஆ ரிச்சதிங்கிற தகவத்துக்கு பீடையத்தின்னு அர்த்தம் சொல்லிருக்கார். அவன் என்ன பண்ணுவான், வள்ளுன்னு விழுந்து எல்லாரும் கொடுத்ததெல்லாம் திருப்பி கொடுமையான்னு சொல்லுவனும் சொல்ல மாட்டானோ. வெறும் ஆஃப்டர் ஆல் எ மேன் எம்டி ஃபெலோ. இவன் கௌருதேல அடிக்கடி வந்து வருஷத்துல நாலு தரம் கேட்டாலே அப்படி சொன்னா, இந்திரன் வருணன் மித்ரன் குபேரன் எவ்வளவு பேர், தனோ தேவாரன் என்பது குபேராவே சிரவணாயா மகாராஜா என்பக சமய காமான் காமகாமாய மகியம் காமேஸ்வரமே சிரவணோடு தாது காமகாமன்னு பேரா நமக்கெல்லாம். என்ன சார் இது, புத்திர காமஹ தன காமஹ என்ன விருஷ்டி காமஹ பசு காமஹ கேட்டிருக்கள் இல்லையா? காமகாமஹன்னு என்ன அர்த்தம், தனகாமஹா புஷ்டிகாமஹா ஆரோக்கிய காமஹா என்ன ஜெயகாமஹா உத்தியோக பிராப்தி காமஹா தாம்பத்திய சௌமனசிய காமஹா, இதுக்கெல்லாம் எனக்கு அர்த்தம் புரியுது. மனுஷனை பத்தி எடை போட்டிருக்கு வேதம் இந்த ஒரு வார்த்தையில, காம காமாயா காமியந்தே இது காமஹா. ஆசைப்படும் பொருள் எதுவா இருந்தாலும் புதுசு புதுசா டெக்னிக்கல் டெக்னாலஜியில வந்தாலும் அது ஆசைப்படுற பொருளாக அதனால உபயோகம் இருந்தால் எல்லாம் எனக்கு வேணுமா? ஆசைப்படுறதுனுடையதான லிஸ்டில் தனித்தனியாக சொன்னால் ஒன்று ரெண்டு தானே வரும். மொத்தம் என்னென்ன இருக்கோ சார் எல்லாம் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட்டில் பே 99 டேக்அவே ஸ்கூட்டருங்கிறான். இவாத்தில் ரெண்டு இருக்கு ஏற்கனவே சத்தான வாழ்ந்து விடுறோம். இதுக்கு இந்த காமத்தை கழிப்பு விடுற ஆட்கள்லாம் இருக்கும். அப்போது காம காமாய மஹ்யம் காமி இப்படி நாங்கள் ஆசைப்படுறதெல்லாம் கேட்டுட்டே இருக்கோம். ஒரு நாளைக்கு மூணு தரம் வேற இந்த ஆனந்தத்தில் என்ன அதை கொடு இதை கொடு அப்போ தானோ ஊர்ஜேட சாதனா மஹேரனா சக்ஷசே உடம்பெல்லாம் தெம்பா வைங்க எல்லாருக்கும் என்ன சரிதான ஒரு தரம் சொன்னால் தெரியாதுன்னு எனக்கு தினமும் மூணு தரம் சொன்னா சயன் வை தமுபா அர்ச்சதி அதகோ தேவான ஹரஹரையா அக்னிஹோத்ராதிகள் பண்ணிட்டு இருக்காள் மொத்தூர் அதை ஆட்சேபிக்கிறான். ஆட்சேபங்கள்லாம் வேதத்தில் இருக்கு, பதில் இருக்கு. தேவதைகள்கிட்ட போய் நம்ம விட பெரிய அந்தஸ்து இருக்கிறவனே நீங்க ஏதோ ஒரு அதனால தான் இப்போ ஆம்னியாவட்டத்துக்கு ஆம்னியாவட்டம் செஞ்சாங்கன்னு வச்சுன்னு தொடர்பு பேர் வருஷத்துக்கு ஒரு தரம் கேட்டால் போகிறோம். நான் இதுக்கு பதில் சொல்கிற வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். இல்லை ரொம்ப தப்பு சார், தேவதைகள் எவ்வளோ பெரியவா அவளை போய் பிரதி தினமும் வந்து அதை கொடு இதை கொடு இதை கொடுக்கணும். காத்தாலும் ஒருத்தரா சரி மத்தியானம் ஒருத்தர் சாத்திர சீஃப் மினிஸ்டர் வேண்டியவருங்கிறதுக்கு தினமும் காத்தாலையும் மத்தியானம் போய் போய் கேட்டேன்னு என்ன விடும் கால் கன்னத்தில் அறிஞ்சு எள்ளு அனுப்பிச்சிடுவோம் வேலையை பாருங்க. சீஃப் மினிஸ்டரே இந்த மாதிரின்னா இவாள் அதை விட சீப்பான் ரொம்ப பெரிய ஆசாமிகள் இவாள்லாம் பண்ணப்படாது. எவ்வளோ அழகாக சொல்றது பாருங்க வேதம். அதகோ தேவா எவன்டா கேட்பான் அதகோ தேவா சொல்லு தஸ்மான் இப்படி ஒரு கேள்வி பார்த்தா வாய் மூடுறான்னு அசோ.

0: கண்டிப்பா செல்ஃப்
1: செஞ்சுதான் ஆகணும், கேட்டுதான் ஆகணும். அசோ கல்வா இவர் என்ன பண்ணார், ஒரு உதாரணத்தை காட்டி அவன் இப்படி சொல்றானோ இல்லையோ, நீ எந்த மனித உதாரணம் காட்டினே அது தப்பு, இது பேட் எக்ஸாம்பிள். ஏன்னா இந்த மனிதனுக்கு ஐவேஜ் இருக்கு, ஐஸ்வர்யம். ஐவேஜ்னு ஒரு வார்த்தை, அது என்ன லாங்குவேஜ் எனக்கு தெரியாது. இதெல்லாம் லிமிட்டடா இருக்கு. இவன் வந்து நிறைய கொடுக்கணும்னு நினைச்சா கூட பத்து கல்யாணத்துக்கு கொடுத்துட்டான்னா எல்லாருமா நாலஞ்சு தரம் வந்து கேட்டா இவன் பொன் கல்யாணத்துக்கு யாச்சகம் பண்ண முடியாயிடுமேன்னு இவனுக்கு கவலை. அதனால நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் ரொம்ப சின்னது தானே, அதனால அவன் கவலைப்படுறான். ஈஸ்வரனுக்கு என்ன, ஐஸ்வர்யத்துக்கு அளவு கிடையாது. ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய தர்மஸ்ய யசசஸ்ரீயா ஞான வைராக்கியோஸ்செய்வ சன்னாம் பகை தீரனா. ஒரு மனிதனை போய் கம்பேர் பண்ணியே உன்னை மடத்தனம், கேட்க மாட்டாரா கொடுக்க மாட்டோமான்னு சொல்லியிருக்கார். ரெண்டாவது, ஒரு ஒரு வேளையும் அனுஷ்டானம் பண்ணி அவரை கேட்குறோம். இந்த புண்ணியத்துக்காக நாம் கேட்குறோம். கடையில் போய் சாமானு வாங்கிக்கிறதுக்கு முன்னாடி பணத்தை கொடுத்துட்டு கேட்டால் கொடுத்தானே ஆகணும். நீங்கள் பண்ணுற வேலையை கொடுத்துட்டு கேட்டிருக்க, வெறும்னு கேட்கல. இந்த புண்ணிய காரியம், புண்ணிய காரியம்ங்கிறது என்னென்ன, வேத மந்திரத்தை ஜபம் பண்ணுறது ஒரு புண்ணியம், ஜபத்தை சொல்லிண்டு அதுக்கப்புறம் ஹோமங்கள் பண்றது அடிஷனலான புண்ணியம். இந்த விட்டமின் டேப்லெட்ஸில் என்ன பண்ணுவான், பி காம்ப்ளெக்ஸ் சத்தான் வாங்கி சாப்பிட்டான், பி காம்ப்ளெக்ஸ் ஃபோர்ட்டுன்ட்டான். ஃபோர்ட்டுன்னா கோர்ட்டுன்னு, இந்த கோட்டை இல்லை, எஃப்ஓஆர்டி ஃபோர்ட் அப்படின்னா ஃபோர்டிஃபைடுன்னா அதில் கொஞ்சம் ஸ்பெஷலாக ஊரை ஏற்றிருக்காங்க. ஆயுர்வேதத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், நூறாவிரத்து காய்ச்சினதான க்ஷீரபலாகிருதம், ஆயிரத்தெட்டு ஆவிரத்து காய்ச்சினதான க்ஷீரபலாகிருதம் தானே புரியுறது. தசாம்ச ஹோமம், பூர்ண ஹோமம், சதாம்ச ஹோமம்லாம் வச்சிருக்காளோ இல்லையோ, இது மாதிரி தான் வைதிகாலுக்கு புரிஞ்சு போச்சு. அதனால இதை ஏற்றி விடுறது. அதுபோல நீங்கள் பண்ண பண்ண பண்ண பகவான் அப்படி சந்தோஷப்பட்டு கொடுக்கலாருந்தார். வித்யாரண்யர் இதுக்கு மேலே ஒரு விஷயம் எழுதியிருக்கார், அத்ரேதம் சிந்தனீயம். லௌகிகனாக இருக்கிறவன் கூட அவனுக்கு என்ன தேவைன்னு பார்த்து அந்த சாமான வாங்கிட்டு போய் கொடுத்து ஒரு அத்தியாயம் ஸ்தோத்திரம் பண்ணி, கர்ணன் கண்ண பரம்பையில் வந்தவா உங்களை போல கிடையாது அப்படி இப்படின்னு ஆரம்பிச்சான்னு வச்சோங்களேன், அவளுக்கு 1000 ரூபா நோட்டு கீழே தெரியாதுன்னு ஆரம்பிக்கணும். இப்படி பலது மனுஷா வா ஈடேன்னு எல்லா டெக்னிக்கும் சொல்லி கொடுத்துருக்கு வேதம். அப்படி ஆரம்பிச்சு எலுமிச்சம்பழம் ஜம்பீராதிகளை கொண்டு போய் வச்சு அப்படி ஸ்தோத்திரம் பண்ணா, அபேட்சிதாதபி அதிகம் எச்சந்தி லபந்தேஜ சர்வே அப்படின்னு எழுதியிருக்கார். அவர் மந்திரியா இருந்தவர் என்ன, இவர் பல நிர்வாகம் பண்ணி அந்த வீணா போன ஸ்டேட்டை கண்டுபிடிச்சவரோ இல்லையோ, கொண்டு வச்சவர்னு சொல்றாரோ இல்லையோ. மனுஷனுக்கே அப்படி இருக்கு. ஆனா மனுஷனை கம்பேர் பண்ணக்கூடாது, அவருடைய ஐஸ்வர்யம் எடுக்க எடுக்க வளரும். கேட்கணும் கொடுக்கணும், கேட்கறதுங்கிற புண்ணியத்துக்கு அவர் கொடுக்கிறார், நாம கொடுத்துட்டு தான் வாங்கிக்கிறோம். இதே சந்தர்ப்பத்தில் நீங்க அந்த ஹோமாதிகளுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டா, நம்ம எதுவும் அங்கங்கே ஹோம்கள் பண்ணுறோம், நலகாரியங்கள் பண்ணுறோம், பாராயணம் பண்ணுறோம். பாராயணம் பண்ணுறதுங்கிறதே ஒரு புண்ணியமானு கேட்டால் கட்டாயம் புண்ணியம், அதை முதல்ல தெரியணும். அதனால தான் நிறைய பேரை வச்சு பாராயணம் வச்சுருக்காங்க. அதுவும் அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சுன்னா அது ஃபோர்டிஃபைட் டேப்லெட்டுங்கிறதுக்காக தான் நாங்கள் பாஷன் சொல்ல வந்திருக்கோம். இங்கே வெறும் மீனிங் மட்டும் தெரிஞ்சுட்டு பிரயோஜனம் இல்லை. வெறும் பஞ்சாயத்து சொன்னால் பிரயோஜனம் உண்டு, நிறைய பிரயோஜனம் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். இதை நான் தினம் ஒரு தான் சொல்லலைன்னா புதுசாக சில பேர் வந்திருக்கேன். எதுக்காக சொல்ல வரேன், இந்த மாதிரி ஒரு காரியங்களுக்கு உண்டுங்கிறதுக்கு வேதம் என்ன பண்ணுறதுன்னா, நமக்கு எந்த ஒரு காரியமும் தடைபடுறதுக்கோ சரியாக நடக்காததுக்கோ காரணம் பூர்வ ஜென்ம பாபம். என்ன பண்ணேனோ சார், வெறும் பிச்சைக்காரன் சொல்கிறான், ஐயா ஜென்மாந்திரத்தில் என்ன பண்ணேனோ கண்ணில் அதுக்கு போதி ஆகிட்டேங்கிறான். என்ன பண்ணேனோ போதி ஆகிட்டேன்னு இவன் சொல்கிறான். அவன்லாம் படிச்சுட்டு அவன் தானே.
2: ஓம் நம சிவாயா. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
3: Om Sivaya Namah. Shaivam.org in அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க விருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: சிவாலய வழிபாட்டு முறையும் அதன் தத்துவங்களும். வழங்குபவர் திரு ஸ்ரீதர் சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: ஸ்ரீ குருப்யோ நம. ஹரிஹி ஓம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. குரவே சர்வலோகானாம் பிஷஜே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமஹ சர்வ ஶ்ருங்கார ஶோபாட்யாம் ஸ்மயமான முகாம்புஜாம் விதீந்திர விஷ்ணு நமிதாம் கலயே கல்பகாம்பிகாம் ஸ்மரதாம் சர்வ பாபக்னம் மயூர புரநாயகம் சர்வ ஜன ஹ்ருதாவாசம் கபாலீஷமஹம் பஜே கல்யாணம் குருதாம் கஷ்சித் கருணா வருணாலயஹ மயூர நகராதீஷோ மம நிருத்த விநாயகஹ வந்தே சிந்தூர காந்திம் ஷரவிபினபவம் ஸ்ரீமயூராதிரூடம் ஷட்வக்த்ரம் தேவநாதம் மதுரிபுதனயாவல்லபம் த்வாதசாக்ஷம் சக்திம் பானம் க்ருபானம் த்வஜமபி ச கதாம் சாபயம் சவ்யஹஸ்தைஹ சாபம் வஜ்ரம் சரோஜம் கடகமபி வரம் ஷூலமண்யைர்ததானம் திருச்சிற்றம்பலம். ஹர ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. தோடுடைய செவியன் விடையே தியோர் தூவென்

கொடுமையிலாய் உருவெடுத்து அன்று இறைவன் திருத்தாள் நாடி அர்ச்சித்த நாயகியாய நின் நாமங்களை பாடி உருகி பரவசம் ஆகும் அப்பாங்கருள்வாய். காடனவே பொழில் சூழ் மயிலாபுரிக் கற்பகமே கற்பகமே தனம் தரும் கல்வி தரும் ஒருநாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. ஏறுமயிலேறி விளையாடும் முகம் ஒன்றே ஈசனுடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்றே கூறுமடி யார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே ஆறுமுகம் ஆன பொருள் நீயருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோ ஹராம். எல்லாம் வல்ல கற்பகாம்பாள் சமேத கபாலீஸ்வர பெருமானுடைய திருவருளாலும் மீனாட்சி அம்பிகை சமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவருளாலும் ஏழவார்குழலி சமேத ஏடகநாத சுவாமி திருவருளாலும் அகிலாண்டேஸ்வரி சமேத மூலநாத சுவாமி திருவருளாலும் இன்றைய தினம் தொடர் சொற்பொழிவின் மூன்றாம் நாளான இன்றைய தினம் சிவாலய வழிபாட்டு முறைகளும் அதன் தத்துவங்களும் என்ற ஓர் சிறப்பு சொற்பொழிவு shaivam.org என்ற இணையதளத்தின் வாயிலாக நடத்தப்படுகிறது. இந்நிகழ்ச்சி தடையின்றி நிறைவு பெற எல்லாம் வல்ல நர்த்தன விநாயக பெருமானை எனது மனம் மெய் மொழிகளால் வணங்கி இன்றைய நிகழ்விற்குள் செல்வோமாக. கடந்த இரு தினங்களாக ஆலயம் என்றால் என்ன, ஆலயத்தின் உள்கருத்து யாது, ஆலயத்தை தரிசிக்க தகுதியானவர் யார், அவ்வாறு தரிசிக்க தகுந்ததான பக்தர்களுக்கு இருக்கக்கூடியதான இலக்கணங்கள் என்ன போன்றவைகள் அனைத்தும் யதாமதி அதாவது எனது சிற்றறிவுக்கு எட்டியவாறு சிந்தித்தோம். நமது இந்த சொற்பொழிவில் பிரமாண ஸ்லோகங்களுடன் கூறுதல் என்பதே மிக முக்கியமான நோக்கமாகும். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்வார் என்பார் மணிவாசக பெருந்தகை. அவ்வாறு நாம் சொல்லக்கூடியதான சொல்லிற்கும் செய்யக்கூடியதான செயலிற்கும் உள்பொருள் தேவை என்பது இன்றைய தினம் ஒரு முக்கியமான கட்டாயமாகிவிட்டது. அதன் அடிப்படையில் பிரமாண ஸ்லோகங்களுடன் ஆலய வழிபாட்டினை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை நாம் பார்த்து கொண்டு வந்திருக்கின்றோம். இத்தருணத்தில் பிரமாணம் என்றால் அது சாஸ்திரமே. சாஸ்திரம் என்றால் நேற்றே கூறியதை போல பதிசாஸ்திரமாகிய 28 சித்தாந்த சைவ ஆகமங்கள் மற்றும் 207 உப ஆகமங்கள் தான் முதல் பிரதானம். சிவாலய வழிபாடு, சிவாலய நெறிமுறை, சிவாலயத்தில் ஏதேனும் எந்த சிவாலயம் தொடர்பாக எந்த ஒரு செயலாக இருந்தாலும் எப்படி செய்ய வேண்டும் என்பதில் ஐயம் இருப்பின் அச்சமயத்தில் 28 சித்தாந்த சைவ ஆகமங்களையும் 207 உப ஆகமங்களில் கூறப்பட்டுள்ளதான விஷயங்களின் அடிப்படையிலேயே நாம் செய்ய வேண்டும். அதுதான் மிக உச்சிதமான ஒன்று. அதன்படி இந்த ஆலய வழிபாட்டினை நாம் பெரும்பாலும் 28 சித்தாந்த சைவ ஆகமங்களுள் ஒன்றான சுப்ரபேதம் என்ற ஆகமம், ஸ்ரீமத் காமிகம் என்பதான ஆகமம் போன்ற நூல்களிலிருந்தும், சகலாகம சாரசங்கிரகம் என்ற ஒரு தொகுப்பு நூல். இந்த சகலாகம சாரசங்கிரகம் என்பது பல ஆகமங்களிலிருந்து தொகுக்கப்பட்டதான ஒரு தொகுப்பு நூலாகும். இதில் பரார்த்தாலய தர்சன விதிகி என்பதான ஒரு பட்டலம் இருக்கிறது, ஒரு பகுதி இருக்கிறது. அதில்
பரார்த்தாலயத்தில், அதாவது உலகத்திலுள்ள மக்களுடையதான நலனுக்காக ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதான ஆலயத்தில் எவ்வாறு பூசனைகள் செய்தல் வேண்டும் என்பதன் வழிமுறைகள் கூறப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையிலும் 16வது நூற்றாண்டை சேர்ந்ததான ஸ்ரீமான் அப்பைய தீட்சிதர் என்பவரால் இயற்றப்பட்டதான சிவார்ச்சனா சந்திரிகா என்ற நூலிலிருந்தும் பெரும்பாலான பிரமாண ஸ்லோகங்கள் எடுக்கப்பட்டுள்ளன என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைய தினம் வரை வழிபடுவதற்கு தகுதியான ஒரு பக்தனின் மனோநிலை மற்றும் உடல்நிலை எவ்வாறு இருத்தல் வேண்டும் என்பதை பார்த்தோம். அவன் அகமும் புறமும் தூய்மையுடன் இருந்து கொண்டு பரம்பொருளை தரிசிக்க செல்லுதல் வேண்டும் என்பது வரை நேற்று வரையில் பார்த்தோம். இன்றைய தினம் அதற்கு மேல் இருக்கக்கூடியதான விஷயங்களை நாம் சிந்திப்போமாக. பொதுவாக ஒரு திருக்கோவில் என்று எடுத்துக்கொண்டால் பெரும்பாலும் கோவிலுக்கு வெளியில் திருக்குளம் என்பது அமைந்திருக்கும், அல்லது ஒரு சில இடங்களில் கோவிலுக்கு உள்ளேயும் திருக்குளம் அமைந்திருக்கும். அவ்வாறு இருக்கக்கூடியதான திருக்குளத்தில் நீராடிவிட்டோ அல்லது கை கால்களை சுத்தம் செய்துவிட்டோ நாம் அந்த திருக்கோவிலுக்குள் நுழைதல் வேண்டும் என்பதை நாம் இன்றும் பழக்கமாக வைத்துள்ளோம். அவ்வாறு நீர்நிலைகள் இல்லாத இடத்தில் தனியாக கை கால்கள் அலம்பிக் கொள்வதற்காக அந்த நீர் வசதி செய்து கொடுக்கப்பட்டிருக்கும், அந்த இடத்தில் நாம் செய்து கொள்ளலாம். ஆனால் ஆலயத்தில் இருக்கக்கூடியதான குளம் என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததான ஒன்று. ஏனெனில் அந்த தெய்வத்திற்கு செய்யக்கூடியதான அபிஷேக ஜலங்கள், அபிஷேக நீரானது அந்த ஆலயத்தினுடையதான குளத்தில் வந்து சேருவதை போல் அமைக்கப்பட்டிருக்கும். அபிஷேகம் அல்லது திருமஞ்சனம் அதற்கு உபயோகப்படக்கூடியதான நீரானது ஆலயத்தில் உள்ளே இருக்கக்கூடியதான கிணற்றிலிருந்து எடுத்து வரப்படும். இது நாம் அனைவரும் அறிந்ததே. ஆனால் பெரும்பாலும் பழங்கால ஆலயங்கள் அனைத்திலும் அபிஷேகம் செய்த நீரானது அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடியதான குளத்தில் திருக்குளத்தில் சென்று சேருமாறு அதனை அமைத்திருப்பார்கள். அப்பேற்பட்டதான திருக்குளத்திற்கு சக்தி கங்கை என்று பெயரிடப்பட்டுள்ளது. அந்த சக்தி கங்கை என்பதில் ஒருவன் ஸ்நானம் செய்த பிறகே அவன் ஆலயத்தினுள் தரிசனம் செய்தல் வேண்டும். இதனை ஒரு இரு செய்யுளின் மூலமாக நாம் அறியலாம். தேஷாமேவ சமீபஸ்தம் யத்யத் தோயம் ஷடானன தத்தீர்த்தம் பரமம் புண்ணியம் தத்ர ஸ்நாத்வா சிவம் விரஜேத் என்று கூறுகின்றது. தேஷாமேவ சமீபஸ்தம், அதன் அருகில் இருக்கக்கூடியதான நீர்நிலையானது, ஓ ஷடானன, ஓ முருகப்பெருமானே, சிவனார் முருகப்பெருமானுக்கு உபதேசம் செய்யக்கூடியதான ஒரு ஆகமத்திலிருந்து இந்த ஸ்லோகம் எடுக்கப்பட்டதை போல் தோன்றுகிறது. தத்தீர்த்தம் பரமம் புண்ணியம், அந்த தீர்த்தமானது மிகவும் புண்ணியமானது. தத்ர ஸ்நாத்வா சிவம் விரஜேத், தத்ர ஸ்நாத்வா அந்த இடத்தில் குளித்துவிட்டு சிவம் விரஜேத் சிவனை தரிசிக்க ஒருவர் செல்லுதல் வேண்டும். எனவே ஆலயத்தில் குளத்தில் குளித்துவிட்டோ அல்லது அதில் இருக்கக்கூடியதான ஜலத்தினை எடுத்து புரோக்ஷணம் செய்து கொண்டோ ஆலயத்தினுள் நுழைதல் வேண்டும் என்பது திண்ணமாகின்றது. மேலும் சுப்ரபேதம் என்றதான ஆகமத்தில் தோயம் சுத்தம் அசுத்தம் வா சிவாலய சமீபத்தா சிவகங்கேதி தாம் வித்யாத்து சிவதா

என்ற ஒரு ஊர் இருக்கிறதே, அது அல்ல. அந்த அந்த ஊரில் அந்த அந்த திருக்குளத்தினை சிவகங்கை என்ற ஒரு சிறப்பான பெயருடன் நாம் பார்த்தல் வேண்டும். அத்தகைய க்ஷேத்ராலய தடாக தீர்த்தங்களில், தடாகம் குளம், தீர்த்தங்களில் ஜலத்தில் விசேஷ பயனை பெற கருதி நீராட வேண்டும் என்று அறியவும். எனவே இச்சமயத்தில் இதன் மூலம் நாம் உற்று நோக்கில் சிவாலயத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தமானது மிகவும் புண்ணியமானது, அதில் சாதகன் விசேஷமான பயன்களை வேண்டி அவன் ஸ்நானம் செய்து எல்லாம் வல்ல பரம்பொருளை தரிசிக்க செல்லுதல் வேண்டும் என்பது மிக முக்கியமான கருத்து. இதனை உற்று நோக்கும் கால் இதை தவிர வேறு எந்த செயலும் அவ்விடத்தில் செய்தல் கூடாது என்பதும் நம்மால் உணர முடிகிறது. ஸ்நானம் என்றால் களிம்பு பூச்சுகள் அனைத்தும் பூசி அந்த இடத்தை அசுத்தம் செய்தல் கூடாது. பக்தி ஸ்ரத்தையுடன் ஸ்நானம் செய்து அந்த இடத்தை மிகவும் தூய்மையாக வைத்தல் வேண்டும். திருக்குளத்தினை மிகவும் தூய்மையாக வைத்தல் வேண்டும். மேலும் அந்த திருக்குளத்தில் படகு சவாரி போன்றவைகள் அனைத்தும் செய்தல் உச்சிதமா என்பதை நம்மை நாமே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டியதான தருணமாக இருக்கின்றது. விஷயம் யாதெனில், அந்த சிவனாருடையதான அபிஷேக ஜலமானது அந்த திருக்குளத்தில் வந்து சேருகின்றமையினால் அந்த திருக்குளமானது எப்பொழுதும் புனிதமாக கருதப்பட வேண்டிய ஒன்று. அதனை ஒருபொழுதும் தூஷித்தல் ஆகாது, அந்த திருக்குளத்தில் அசுத்தம் செய்தல் ஆகாது. சிவனாருடையதான தீர்த்தவாரி போன்றதான ஏதேனும் செயல்கள் இருந்தால் மட்டுமே அந்த இடத்தில் செய்தல் வேண்டும். பொதுவாக உற்சவ சமயங்களிலோ, கிரகணங்களிலோ, அல்லது தை மாசம் வரக்கூடியதான விசேஷ நாள்களிலோ, மற்ற நாள்களிலோ தீர்த்தவாரி என்று ஒரு வைபவமானது நடைபெறும். அந்த மாதிரி அதை மாதிரியான வைபவங்கள் மட்டுமே அந்த திருக்குளத்தில் செய்தல் வேண்டும். அதனை தவிர்த்து பக்தர்கள் ஒரு நீராடலாம், அதாவது மிகவும் சுத்தமான முறையில் நீராடலாம். களிம்பு பூச்சுகள் எதுவும் பூசிக்கொள்ளாமல் சாக்ஷாத் பகவானுடையதான தீர்த்தம் என்ற பாவனையில் அந்த திருக்குளத்தில் நன்னீராடலாம். அந்த அதை தவிர வேறு எந்த செயல்களும் செய்தல் கூடாது என்பதை நாம் மனதில் கருதுதல் வேண்டும் என்பது இத்தருணத்தில் சிந்திக்கத்தக்க வேண்டியதான விஷயம். இதற்கு அடுத்தபடியாக குளிக்கக்கூடியதான திசை, எந்த திசையினை நோக்கி பக்தன் குளித்தல் வேண்டும்? பொதுவாக ஒரு குளம் என்றால் நான்கு பக்கமும் கரை இருக்கும். அதில் தெற்கு கரையை அடைந்து கிழக்கு அல்லது மேற்கு நோக்கியவாறு ஸ்நானம் செய்தல் வேண்டும். இதனை ததச்சதகுணம் புண்ணியம் ஸ்நானங் பிராங்முக உச்சியதே தத்ராபி தட்சிணம் தீரம் அனந்தம் பலமாவகேத் என்கிறார்கள். குளிப்பதற்காக கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி நீர்நிலையை சென்றடைந்து அங்கு கிழக்கு நோக்கியவராக நீரில் முழுகுதல் 100 மடங்கு அதிக பயனை தரும். அங்கும் தெற்கு திசை கரையில் வடக்கு அல்லது கிழக்கு நோக்கியவாறாக முழுக்காடுதல் எல்லையற்ற உயர்ந்த பயனை தரும். இது மிக முக்கியமாக கருத வேண்டியது. கிழக்கு என்பதான ஒரு திசை அனைத்து ஐஸ்வர்யங்களையும் தரக்கூடியதான ஒரு திசையாக கருதப்படுகிறது. மிகவும் மகிமை வாய்ந்ததான திசையாக கிழக்கு திசை போற்றப்படுவதால் கிழக்கு திசை நோக்கி ஸ்நானம் செய்தல் மிக நல்ல பயனை கொடுக்கும் என்பது நாம் உணர வேண்டும். ஒரு அதிலும் கூட தெற்கு கரையில் நின்று கொண்டு, அதாவது தெற்கு கரையினை அடைந்து அந்த இடத்தில் குளத்திற்கு அந்த படிக்கட்டில் இறங்கி
கிழக்கு நோக்கிய

0: இவ்வாறு முழுக்காடுதல் என்பது மிகவும் விசேஷமான பயனை நல்கக்கூடியது. எனவே மிக முக்கியமானது. பழங்காலத்தில் நமது மூதாதையர்கள் அனைவரும் நலன் பெற வேண்டி ஆலயத்தின் அருகில் குளங்களை அமைத்திருக்கிறார்கள். எவருக்காவது திருக்கோவிலுக்கு வர முடியாததான சூழ்நிலை இருக்கலாம். அவ்வாறு இருப்பவர்கள் குளத்திற்காவது வந்து இறைவனாருடையதான திருமஞ்சன தீர்த்தம் கலந்ததான தீர்த்தத்தை எடுத்து செல்லலாம் என்ற ஒரு உயரிய நோக்கில் திருக்குளங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த திருக்குளத்தினை ஒருபொழுதும் அசுத்தம் செய்தல் கூடாது. இன்றைய நாளில் நாம் அனைவரும் நீர் மேலாண்மை என பேசிக் கொண்டிருக்கிறோம். அத்தகையதான நீர் மேலாண்மை என்பது பழங்காலத்தில் நமது ஆலயத்தை கட்டியதான மன்னர்களாலும் அன்பர்களாலும் நெடுநாள் தொன்று தொட்டே வரக்கூடியதான ஒரு விஷயமாக இருக்கின்றது என்பதை நாம் மனதில் கொள்ளுதல் வேண்டும். எனவே இந்த நீர் மேலாண்மை என்பதில் முன்னோடியாக நமது சைவ மதம் இருக்கின்றது, நமது ஹிந்து மதம் இருக்கின்றது என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. அவ்வாறு கூறுவது மிகைப்படுத்தி கூறுதல் என்பதாக யாரும் உணர வேண்டாம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: இதைத்தான் இப்போ இந்த எட்டாவது நூறுப்பாவிலே பார்க்க போகிறோம். எட்டாவது நூறுப்பா எப்படி தொடங்குது? ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்து என தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த. அது வரைக்கும் பார்ப்போம். தவத்தினில் அந்த சொல்லை முதலிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். தவத்தினில், தவம் என்றால் தெரியும், அதாவது அந்த ஒரு ஆன்மா பல பிறவிகளிலே செய்த சரியை கிரியை யோகம் என்ற வழிபாட்டின் பயனாக. தவத்தினில் ஆன்மா செய்த தவத்தின் பயனாக. அடுத்து தவத்தினில் தம் முதல், தம் முதல்ன இறைவன், முதல்ன முதல்வன், தம் என்றால் ஆன்மாக்கள், ஆன்மாக்களுக்கு முதல்வனாக இருக்கிற இறைவன், தம் முதல் இறைவன் குருவுமாய் குருவாக வந்து, இறைவனே குருவாக வந்து, குருவாய் என்று சொல்லவில்லை, எப்படி சொல்லுகிறார், குருவுமாய் வந்து. அந்த உம்மன் உம்மைக்கு என்ன பொருள், குருவுமாகவும் வருகிறான் என்றால் இதுவரை ஆன்மாவிடத்தில மறைந்திருந்து உணர்த்தி வந்ததோடு அல்லாமல் இதுகாரும் ஆன்மாவிடத்திலே மறைந்து நின்று உணர்த்தியதோடு அன்றி இப்பொழுது வெளிப்பட்டும் வருகிறான். இதுவரை மறைந்து நின்றவன் இப்பொழுது வெளிப்பட்டும் நின்று உணர்த்துகிறான். முன்பு மறைந்திருந்து உணர்த்தினான், இப்பொழுது வெளிப்பட்டும் உணர்த்துகிறான். தம்முதல் குருவுமாய் குருவுமாய் உணர்த்த, உணர்த்த எதை உணர்த்துகிறான், குருவாக வந்து இறைவன் எதை உணர்த்துகிறான், முப்பொருள்களை பற்றிய உண்மைகளை உணர்த்துகிறான், முப்பொருள் பற்றிய உண்மைகளை உணர்த்துகிறான். முப்பொருள் பற்றிய உண்மைகளை உள்ளவாறு உணர்வதுதான் ஞானம். முப்பொருள் பற்றிய உண்மைகளை உணர்வதுதான் ஞானம். எனவே ஞானத்தை உணர்த்துகிறான், முப்பொருள் பற்றிய ஞானத்தை உணர்த்துகிறான். அவர் உணர்த்துகிற அந்த உபதேசம் என்ன, அதை முதல் வரியிலே சொல்லுகிறார். ஒரு அரசனுடைய பாலகன், இளம் பிள்ளை, புதல்வன், அரசகுமாரன், அவன் சின்னஞ்சிறு வயதிலேயே, குழந்தை பருவத்திலேயே அவன் காணாமற் போய் ஒரு காட்டிலே வேடர் கூட்டத்திலே அகப்பட்டு அங்கே வளர்கிறான். ஆக தான் வளர வேண்டிய அரண்மனையிலிருந்து அவன் நீங்கி காட்டிலே வேறொரு சூழலிலே வளர்கிறான். வேடர் கூட்டத்திலே வளர்கின்ற அவன் தன்னை வேடருள் ஒருவனாகவே நினைத்துக் கொள்ளுகிறான். அந்த வேடர்களுக்கு உரிய தொழில்களையெல்லாம் செய்கின்றான். தன்னுடைய உண்மையை தெரிந்து கொள்ளாமலே இருக்கிறான். இந்த உண்மை அரசனுக்கு தெரிந்தது. தன்னுடைய மகன் இங்கே வளர்கிறான் என்று அவர் அப்பொழுதே போய் அந்த தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு வரவில்லை. இப்பொழுதே போய் அழைத்தால் வருவானா? அந்த சூழலிலேயே அந்த வேடர்களையே தன்னுடைய தாயாகவும் தந்தையாகவும் உறவினர்களாகவும் கருதி கொண்டு வளர்ந்தவன் அந்த அவர்களை விட்டு பிரிய மனம் வரான். ஏன்னால பக்குவம் இல்லையே. அறிவு வரும் வரை அந்த அரசன் காத்திருந்து அந்த குழந்தை பையனாக அறிவு வளர்ந்த வரை பொறுத்திருந்து வளர்ந்த பிற்பாடு நேரே சென்று நீ என்னுடைய மகன் என்று உணர்த்தியவுடனே அந்த அரசகுமாரன் அப்பொழுதே அந்த வேடர் கூட்டத்தை விட்டு நீங்கி தன்னுடைய தந்தையை சேர்ந்து தந்தையினுடைய அரச செல்வத்தை பெற்று மகிழ்கிறான். அதே போலத்தான் இந்த ஆன்மாக்கள் தன்னுடைய தந்தையாகிய இறைவனை பிரிந்து வேடர்கள் யாரு இந்த ஐம்பொறிகளாகிய வேடர் கூட்டத்திலே ஆன்மா வளர்கிறது. இந்த உடம்பு ஐம்பொறிகள் முதலிய அசத்தாகிய சார்பிலே வளர்கிறது. சத்தாகிய சிவத்தை சார வேண்டிய இந்த ஆன்மா இப்பொழுது அசத்தாகிய இந்த உலகச் சார்பிலே வளர்கிறது. பக்குவம் வராதபோது உணர்த்தினால் இந்த உலகச் சார்பை விட்டு நீங்குமா இந்த ஆன்மா? ஆக நம்முடைய நிலையை நினைத்து பாருங்கள். இந்த உலகச் சார்பை விட்டு நம்மாலே நீங்க முடியுமா? கடவுளை நேரே வந்து கூப்பிட்டாலும் நாம் தயாராக இல்லை. ஏனென்றால் நமக்கு இன்னும் உண்மையை உணரக்கூடிய பக்குவம் வரவில்லை. ஆக அந்த ஆன்மாவில் பக்குவம் வருவது எவ்வளவு முக்கியம் என்று தெரிகிறது. எனவே இப்பொழுது இந்த ஆன்மா உண்மையை உணர்த்தினால் அப்படியே கொள்ளக்கூடிய அந்த பக்குவம் வந்துவிட்டதனாலே இந்த இறைவன் இந்த உண்மையை உணர்த்திய உடனே அந்த உபதேசத்தை கேட்ட மாத்திரத்தில் இந்த உலக சார்பை விட்டு நீங்கி இறைவனுடைய சார்பை பெற்றுவிடும் என்பது 8வது நூற்பா உணர்த்துகிற செய்தி. எனவே முதல் வரியில இறைவன் உணர்த்துகிற அந்த ஞான செய்தி இதுதான். அரசன் அவனுக்கு நேர்மாறான நிலையில் இருப்பவன் யாரு? வேடன். அரசன் வேடன். உயர்ந்த நிலை இழிந்த நிலை. உயர்ந்த நிலையிலே இருக்க வேண்டிய நாம் இழிந்த நிலையிலே இருக்கிறோம். குமரகுருபரர் நீதிநெறி விளக்கத்துல ஒரு பாட்டு பாடியிருக்கிறார். குமரகுருபர் நீதிநெறி விளக்கத்துல வேந்தன் வேடம் ரெண்டையும் அமைத்திருக்கிறார். அந்த பாட்டுல என்ன கருத்து? அந்த அந்த அரசன் கொடுங்கோலன், கொடுமையான அரசனா. இன்று குளற்பால நாளை கொள புறான். அதாவது குடிமக்கள் இன்றைக்கு வரி பணத்தை கொடுக்க வேண்டுமென்றால் இல்லை, இன்றைக்கு கொடுக்க முடியாது நாளைக்கு கொடுக்கலாமா என்றால் அதற்கு அவன் இசைய மாட்டான். இன்று குளற்பால நாளை கொள புறான், பொறுக்க மாட்டானா? உடனே தண்டனை தான். இன்று குளற்பால நாளை கொள புறான். அடுத்த வரியில சென்று குறை இறப்ப நின்று குறை இறப்ப நேர்படான். யாராவது அரச சபைக்கு போய் நேரே நின்று முறையிட்டால் அதற்கும் அவன் இசைய மாட்டான். நின்று குறை இறப்ப நேர்படான், சம்மதிக்க மாட்டான். சென்று ஒருவன் ஆவன கூறின். யாராவது ஒருவன் துணிந்து போய் அரசனிடம் உண்மையை இடித்துரைத்தால் அவருடைய கதி என்ன ஆகும்? அப்படிப்பட்ட அரசனிடம் போய் யாராவது அவனை குறை சொன்னால் சென்று ஒருவன் ஆவன கூறின் எயிர் அழைப்பான். எயிர்ன பல், பல்லை உடைத்து விடுவானா. சென்று ஒருவன் ஆவன கூறின் எயிர் அழைப்பான். இவனை அரசன் என்று எப்படி சொல்ல முடியும்? குமரகுருவர இவனை வேடன் என்று தான் சொல்ல வேண்டும். சென்று ஒருவன் ஆவன கூறின் எயிர் அழைப்பான், ஆறலைக்கும் வேறு அலன் வேந்தும் அலன் என்று முடிக்கிறார். ஆறலைக்கும், ஆறலைன்னு தெரியுமில்ல, வழிப்பறி, வழிப்பறி செய்கின்ற வேடு அலன், இவன் வேட வழிப்பறி செய்கின்ற வேடன் என்று இவனை சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் நாட்டுக்குள்ளே அரண்மனையில் இருக்கிறான். இவனை வேடன் என்றும் சொல்ல முடியவில்லை, வேந்து என்றும் சொல்ல முடியவில்லை என்று பாடுகிறார். வேடுமலன் வேந்துமலன், இப்படி வேடனையும் வேந்தனையும் இணைத்து சொல்லுகிற அந்த சங்க இலக்கிய நக்கீரர் பாட்டு கூட ஒன்று இருக்கு, ஒன்பது நாளி உடுப்பவை இரண்டே என்ற கருத்தை சொல்லுகிற போது, தென்கடல் வளாகம் பொதுமையின்றி வெண்குடை நிலற்றிய ஒருமையோர்க்கும், அது அரசனுக்கும், நடுநாள் யாமத்தும் பகலும் துஞ்சான் கடுமா பார்க்கும் கல்லா ஒருவனுக்கும் வேடனுக்கும், இந்த ரெண்டு பேருக்கும் ஒன்பது நாளி உடுப்பவை இரண்டே, அது வேந்தனானாலும் வேடுவனானாலும் ரெண்டு பேருக்கு ஒன்பது நாளி தான், உடுப்பவை இரண்டு தான், இதுதான் அடிப்படை தேவைகள் என்று நக்கீரர் பாடுகிறார். அப்படி வேந்தனையும் வேடனையும் இணைத்து சொல்லுகிற ஒரு முறை காலங்காலமாக இருக்கிறது. அதே முறையில் மெய்கண்டாரும் வேந்தனையும் வேடனையும் இந்த பாட்டிலே அமைத்திருக்கிறார். இந்த நூற்பாவில் எட்டாம் நூற்பாவிலே ஐம்போல வேடரின், அங்கே சொற்களை மாற்ற வேண்டும், சொற்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஐம்போல வேடரின் அயர்ந்து வளர்ந்தனை, வளர்ந்து அயர்ந்தனை என்று இருக்கிறது அல்லவா, அதை மாற்றிக்கொண்டு ஐம்புல வேடரின் அயர்ந்து வளர்ந்தனை, ஐம்புல வேடரின் வளர்ந்து அயர்ந்து வளர்ந்தனை, இதுதான் ஞானாச்சிரியர் செய்கின்ற உபதேசம். ஞானாச்சிரியர் பல சொற்களாலே மணிக்கணக்காக உபதேசம்லாம் செய்ய மாட்டார், ஒரு சில சொற்கள் தான், ஒரு சில சொற்கள் தான் சொல்லுவார், அதுவே அந்த மாணவருக்கு போதும். பக்குவ மாணவர்களுக்கு ஒரு சில சொற்களே போதும். எனவே சில சொற்களிலே உபதேசத்தை அமைக்கிறார். ஐம்புல வேடரின், ஐம்பொறிகளாகிய வேடர் கூட்டத்திலே ஐம்புல வேடரின் அயர்ந்து உன்னுடைய இயல்பை மறந்து, அயர்ந்துனா மறந்து, உன்னுடைய இயல்பு நீ இன்னார் என்று தெரிந்து கொள்ளாமல், உன்னை பற்றி தெரிந்து கொள்ளாமல் வளர்ந்தனை. எனவே நீ என்னுடைய மைந்தன், என்னை சார்ந்து எனது பேரின்பத்தை பெறுதற்கு உரியவன், அந்த இயல்பை மறந்து நீ இந்த ஐம்பொறிகளாகிய வேடர் கூட்டத்திலே வளர்ந்து துன்பப்படுகிறாயே என்று உபதேசம் செய்கிறார். ஐம்புல வேடரின் அயர்ந்து வளர்ந்தனை என தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த, இந்த உபதேசத்தை கேட்ட அந்த ஆன்மா, பக்குவ ஆன்மா என்ன ஆகிறது? உணர்த்திய உடனே என்ன அடுத்து என்ன நிகழ்கிறது? விட்டு அப்பொழுதே அக்கணமே சற்றும் தாமதியாமல், அக்கணமே அப்பொழுதே விட்டு, இந்த உடற்சார்பு உலகப்பற்று உடல்பற்று உற்றார் உறவினர், மாணிக்கவாசர் சொல்லுகிறாரே, இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்து ஒளிந்தேன் என்று சொல்லுவதைப் போல அத்தனை சார்புகளையும் அந்த ஆன்மா விட்டு நீங்குகிறது. அப்பர் சுவாமிகள் சொல்லுவது போல அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள். அந்த அந்த பாட்டுல அவன் முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் என்பது ஒரு தலைவி, தலைவியினுடைய நிலை. தலைவி என்பது இங்க யாரு? பக்குவ ஆன்மாதான், பக்குவ ஆன்மாதான் தலைவி. ஆக முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள் என்பது ஒரு தலைவி, தலைவனாகிய சிவபெருமானுடைய பெருமைகளை அருமை பெருமைகளை தலைவி தோழி உரைக்க கேட்டாள், முதலிலே கேட்டாள். இது அதாவது இங்கே கேட்டல் என்பது இறைவனுடைய முன் அவனுடைய நாமம் என்பது எது? முன்னம் அவனுடைய நாமம், அவனுடைய நாமம் என்ன? திரு ஐந்தெழுத்து தான். திரு ஐந்தெழுத்தை உபதேசமாக பெறுகிறாள். திரு ஐந்து அந்த பக்குவ ஆன்மா பெறுகிறது. முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள் என்பது பக்குவ ஆன்மா முதலிலே திரு ஐந்தெழுத்தை உபதேசிக்க பெறுகிறது. ஆக நாதன் நாமம் நமச்சிவாயவேங்கிறார் இல்லையா. அடுத்து மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டாள். பிறகு அந்த பெருமானுடைய தலைவனுடைய இயல்புகளை எல்லாம் தோழி மூலமாக கேட்கிறாள். முதலிலே பெயரளவிலே கேட்டாள், பின்னர் அவனுடைய இயல்புகளையெல்லாம் கேட்கின்றாள். இது முதலிலே கேட்டல், இரண்டாவது சிந்தித்தல், இரண்டாவது சிந்தித்தல். பிறகு மூன்றாவது பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள் என்பது அவனை தேடி செல்ல துணிகின்றாள். இது தெளிதல். மூன்றாவது சிந்தித்தலுக்கு பிறகு தெளிவு வந்துவிட்டது, அவன்தான் நம்முடைய துணைவன் என்ற தெளிவு வந்துவிட்டது. எனவே ஆரூர் பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள். அவனோடு அவனுக்கே அவள் என்ன பிச்சியானாள் என்ன அர்த்தம், அவன் மீது பித்து கொண்டு விட்டாள். பெயர்த்தும் என்ன அர்த்தம், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள். பெயர்த்தும் என்ன பொருள், பெயர்த்தல் என்றால், பெயர்த்தல் என்றால் நீக்குதல், பெயர்த்தல் இடத்தை விட்டு பெயர்த்தல் வருது இல்லையா, பெயர்தல் பெயர்த்தல். பக்கத்தில் உள்ளவர்கள் தாய் ததையரெல்லாம் இந்த பெண்ணினுடைய மனத்தை மாற்ற முயற்சி பண்ணுகிறார்கள், முடியவில்லை. பெயர்த்தும் மற்றவரெல்லாம் கூடி ஆத்தமானார் அயலவர் கூடி நாத்திகம் பேசி நாத்தழும் பேரினர் சொல்லுகிறார்களே, இப்படி பக்கத்தில் உள்ளவர்கள் என்னதான் சொன்னாலும் அவளுடைய மனத்தை பெயர்க்க முடியவில்லை. பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள். இதுதான் நாலாவது நிலை, நிட்டை கூடுதல். கேட்டல், சிந்தித்தல், தெளிதல். நிட்டை கூடுதல்னா அனுபவம், அதுதான் அனுபவம். நாலாவது நிலை அனுபவ நிலை, அனுபவ அறிவு. அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள், புறப்பட்டு விட்டாள் தலைவனுக்கு, தலைவன் பின்னால். இங்கே ஆன்மாவுக்கு எப்படி பொருந்தும், அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள். அங்கே அன்னைங்கிறது யாரு, திரோதான சக்தி. திரோதான சக்தி இப்பொழுது நீங்கிவிட்டது, அன்னை அத்தன். எனவே அந்த அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள். அகன்றாள் அகலிடத்தார் ஆசாரத்தை, தன்னை மறந்தாள், தன்னை மறந்தாள்.
3: ஓம் நமசிவாய்.
4: யூ ஆர் லிசனிங் டு Shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் Shaivam.org.
3: ஓம் நமசிவாய்.

0: இருநூற்று பத்தாவது நான்காவது சூத்திரத்தில் ஆன்மாவின் இயல்புகளை பார்த்து கொண்டு வருகிறோம். நான்கானூறுப்பா 210 அசித்து அரு வியாபகம்போல் வியாபகம் அருவம் இன்றாய் வசித்திட வரும் வியாபி எனும் வழக்கு உடையனாகி நசித்திடா ஞான செய்தி அனாதியே மறைத்து நிற்கும் பசுத்துவம் உடையனாகி பசுவென நிற்கும் ஆன்மா. பொதுவான பொருள் சொன்னேன். அந்த முதல் வரியில அசித்து அரு வியாபகம் போல் வியாபகம் அருவம் என்றாய். இதுல சில சொற்களை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். அசித்து அரு இன்றாய், அசித்து அரு இன்றாய் அதுவரை ஒன்று. அசித்து அரு இன்றாய், பிறகு வியாபகம்போல் வியாபகம் இன்றாய், வியாபகம்போல் வியாபகம் இன்றாய், பிறகு மூன்றாவது அருவம் இன்றாய், அருவம் இன்றாய். இப்படி மூன்றாக பிரித்து கொள்ள வேண்டும். இப்போ முதல் தொடரில் அசித்து அரு இன்றாய் என்பதற்கு என்ன பொருள்? அசித்துன்னு என்ன பொருள்? ஜடம், அறிவற்றது. அசித்துன்னு அறிவற்றது. அந்த அசித்து அரு, அரு என்ற சொல்லுக்கு அருமை, அருமை என்றால் இன்மை. அசித்து அரு, அருன்னா இன்மைன்னா இல்லாமை. அப்படியானால் ரெண்டுக்கும் சேர்த்து என்ன பொருள் வரும்? சித்துங்கிற பொருள் கிடைக்கிறது. அசித்து அருன்னா சித்து. பிறகு அதோட எதை சேர்க்க வேண்டிய இன்றாய். ஆக சித்து இன்றாய்னா என்ன பொருள் வரும்? சித்தாகிய தன்மை இல்லாததாய், அதாவது இறைவனைப் போல, இறைவனை போன்ற அந்த சித்தாகிய தன்மை உயிர்களுக்கு இல்லை. இறைவனை போன்ற சித்துத்தன்மை உயிர்களுக்கு இல்லை. இறைவனும் உயிர்களும் சித்து என்று சொல்லப்பட்டாலும், இரண்டும் சித்து என்று சொல்லப்பட்டாலும், இறைவனை போன்ற சித்துத்தன்மை உயிருக்கு இல்லை. அதுல வேறுபாடு இருக்கிறது. என்ன வேறுபாடு? சித்து என்றால் அறிவு பொருள் என்றால் தானே அறியக்கூடியதாக இருக்க வேண்டும், அதுதானே அறிவு பொருள். சித்து என்றால் தானாக அறியக்கூடியதாக இருக்க வேண்டும். அந்த இலக்கணம் இறைவன் ஒருவனுக்குத்தான் பொருந்தும். இறைவன் ஒருவன்தான் தானாக எல்லாவற்றையும் அறியக்கூடியவன். அத்தகைய அறிவு இறைவன் ஒருவனுக்கே உண்டு. உயிர்கள் அறிவிக்கத்தான் அறியும், இன்னொன்றின் துணையினாலேதான் அறியும். அந்த குறைபாடு உடையது உயிர். அத்தகைய குறைபாடு உடைய உயிரை எப்படி சித்து என்று சொல்லுவது? அதனால்தான் திருவருள் பயனிலே உமாபதி சிவம் சொன்ன அந்த பாட்டு நினைவிருக்கா? திருவருள் பயனிலே உயிரவை நிலையில பொறியின்றி ஒன்றும் புணராத புந்திக்கு அறிவு என்ற பெயர் நன்று. கேலி செய்கிறார். பொறியின்றி, ஐம்பொறிகளின் உதவி இல்லாமல் ஒன்றையும் அறிய மாட்டாத இந்த அற்ப உயிருக்கு சித்து என்று பெயர் வைத்திருக்கிறார்களே, இது என்ன வேடிக்கை? பொறியின்றி ஒன்றும் புணராத புந்திக்கு அறிவு என்ற பெயர் நன்று, நன்று என்கிறார். எனவே இந்த பாட்டுல அசித்து அரு இன்றாய் என்றால் இறைவனை போல அறியும் தன்மை இல்லாததாய். அசித்து அரு இன்றாய், இறைவனை போல அறியக்கூடிய தன்மை, தானே அறியக்கூடிய தன்மை இல்லாததாய். அடுத்து இரண்டாவது என்ன? வியாபகம் போல் வியாபகம் இன்றாய். அதாவது இறைவனை போ எல்லா பொருளும் வியாபகம்தான். சைவ சித்தாந்தத்துல மூன்று முப்பொருள்களுமே வியாபக பொருள்கள், எல்லாம் எங்கும் நிறைந்திருப்பவைதான். ஆயினும் இறைவனை போன்ற பெரு வியாபகம் ஆன்மாக்களுக்கு உயிர்களுக்கு இல்லை. உயிர்களுடைய வியாபகம் எப்படிப்பட்டது என்றால் இறைவனுடைய வியாபகத்துக்கு உள்ளே அடங்கி இருக்கிற வியாபகம், அடங்கிய வியாபகம். இறைவனுடைய வியாபகம் எப்படிப்பட்டது? அது அடக்கிய வியாபகம், எல்லாவற்றையும் தனக்குள்ளே அடக்கி வைத்திருக்கின்ற வியாபகம் இறைவனுடைய அடக்கிய வியாபகம். உயிரினுடைய வியாபகம் அடங்கிய வியாபகம்தான். அதனாலே வியாபகம் போல், அது இறைவனுடைய வியாபகத்தை போன்ற வியாபகம் என்றாய், உயிர்களுக்கு இல்லை. இது இரண்டாவது. மூன்றாவது, அருவம் என்றாய். இந்த இடத்துல அருவம் என்றால் நுண்மை, சூக்குமம். அருவம், அருவம் என்றாய் என்றால் இறைவனை போன்ற நுண்மை உயிர்களுக்கு இல்லை. இறைவன் அதிசூக்கும சித்து, அதிசூக்குமம். இறைவனுடைய சூக்குமம் அதிசூக்குமம், மிக நுண்ணிய பொருள் இறைவன். அதனோடு ஒப்பிடுகிற போது உயிர்களுடைய நிலை தூலம், தூலசித்து உயிர்கள். தூலசித்து இறைவன் சூக்கும சித்து. தூலசித்து என்றால் பருமையான, பருமையான அறிவு. இப்படி இந்த மூன்றாக கொள்ள வேண்டும். அசித்து அரு வியாபகம் போல் வியாபகம் அருவம் என்றார். பிறகு அடுத்து, வசித்திட வரும் வியாபி எனும் வழக்கு உடையனாய். வசித்திட, வசித்திட என்றால் வசியம் செய்ய. வசித்திட எவை வசியம் செய்கின்றன? உயிர்களை, உலக பொருள்கள், மாயை. ஆக மாயா காரிய பொருள்கள் உயிர்களை வசியப்படுத்துகின்றன, தம் வசப்படுத்துகின்றன. வசித்திட வரும் வியாபி, அவற்றுக்கு ஆட்பட்டு மாயைக்குள்ளே அகப்பட்டு அடங்கி நிற்கின்ற வியாபியாக ஆன்மா இருக்கிறது. ஆன்மாவுக்குள்ளே அடங்கி நிற்கின்ற மாயைக்கு ஆட்பட்டு மாயா காரியங்களின் வசப்பட்டு ஆன்மா அதற்குள்ளே அடங்கி நிற்கிறது. ஆனால் ஆன்மாவின் உண்மையான நிலை என்ன? அதுதான் உண்மையா என்றால் இல்லை. ஆன்மா உயிர் என்பது மாயைக்கும் மேலாக, மாயை காட்டிலும் பெரிய பொருள், மாயையை காட்டிலும் பெரிய பொருள். உண்மையிலே உயிர்களிடத்திலேதான் மாயை அடங்கியிருக்கிறது. இறைவனிடத்திலே ஆன்மா அடங்கியிருக்கிறது. அந்த ஆன்மாவினிடத்திலே மாயை கண்மங்கள் எல்லாம் அடங்கியிருக்கின்றன. எனவே இறைவன் மிகப்பெரியவன். இறைவனை அடுத்து ஆன்மாக்கள் பெரிய பொருள். பாசமாகிய தலையெல்லாம் சிறிய பொருள்கள் உயிர்களை நோக்க. ஆனால் அந்த உண்மையை உணராமல் இந்த எல்லா உயிர்களும் தம்முடைய நிலையை மறந்து தமக்கு கீழாக இருக்கிற இந்த மாயையின் வசப்பட்டு மாயைக்கு உள்ளாக அடங்கி நிற்கின்றன. இதுதான் கட்டுநிலை. ஆக மாயையினாலே பிணிக்கப்பட்டு மாயையின் வசப்பட்டு தன்னுடைய வியாபகத்தன்மையை இழந்து அடங்கி நிற்கிறது ஆன்மா. வசித்திட வரும் வியாபி, உண்மையிலே அது வியாபகமான பொருள். வசித்திட வரும் வியாபி எனும் வழக்கு உடையனாய், எனும் என்கின்ற முறை, முறைமை உடையதாகி. பிறகு மூன்றாவது, மூன்றாவது வரியில இது இந்த பாட்டு கேவல நிலையை பற்றியது. கேவல நிலை இந்த பாட்டிலே சொல்லப்பட்டது உயிர்களுடைய முதல் நிலை. முதல் நிலையில கேவல நிலையிலே ஆன்மாக்கள் எப்படி இருக்கின்றன என்பது இந்த பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நசித்திடா ஞான செய்தி, அனாதியே மறைத்து நிற்கும் பசுத்துவம். பசுத்துவம் என்பது ஆணவ மலம். பசுத்துவம் என்பது ஆணவ மலம். அந்த கேவல நிலையில ஆணவ மலத்தினாலே ஆன்மாக்கள் முழுதும் மூடப்பட்டு அறிவே இன்றி கிடக்கின்றன. அதை சொல்லுகிறார் நசித்திடா ஞான செய்தி. ஞானம் என்றால் அறிவு, அறிவாற்றல். செய்தி என்றால் கிரியை, செயலாற்றல். இச்சை சொல்லவில்லை, அதையும் சேர்த்து கொள்ள வேண்டும். ஞான சக்தி, கிரியாசக்தி, இச்சாசக்தி என்ற மூன்று ஆற்றல்களும் நசித்திடா அந்த கேவல நிலையிலே மறைக்கப்பட்டிருக்கின்றனவே தவிர அழிந்து போகவில்லை, அழிந்து போகவில்லை, இருக்கின்றன. நசித்திடா அழிந்து விடாமல், அழியாமல் இருக்கின்ற ஞானம், செயல் முதலியவை, முதலிய ஆன்மாவினுடைய ஆற்றல்கள் அனாதியே அந்த தொடக்க முதல் நிலையில மறைத்து நிற்கும். இந்த இச்சாஞான கிரியைகளை மறைத்து நிற்கின்ற பசுத்துவமுடையனாகி ஆணவ மலத்தோடு கூடியவனாய் பசுத்துவம் உடையனாகி பசு என்ற பெயரை பெறுகிறது. பசு என நிற்கும் ஆன்மா. இது கேவலத்தில ஆன்மாவினுடைய நிலை. அடுத்த பாட்டுல சகல நிலையை சொல்லுகிறார். சகல நிலையிலே மாயையின் வயிற்றுள் மன்னி. மாயையின் வயிற்றுள் மன்னி, மாயைக்கு உள்ளாக அடங்கி கிடந்து மாயையினுள் அகப்பட்டு வரும் செயல் ஞானம் இச்சை மூன்றும் ஏயும் அக்கலாதி மூன்றால் அந்த வித்யா தத்துவங்களாகிய கலை, வித்தை, அராகம் என்ற மூன்றினால் ஏகதேசத்தின் எய்ந்து. ஏகதேசத்தின் சிறிது சிறிதாக எய்ந்துன விளங்கப்பெற்று பொருந்தி கலாதி மூன்றால் ஏகதேசத்தின் எய்ந்து. எனவே சகல நிலைக்கு வருகிற போது அந்த அதிசூக்கும சரீரத்தை முதலிலே இறைவன் கொடுத்தவுடனே அந்த கஞ்சுக சரீரம் அதனை பெற்ற போது ஞானம் இச்சை செயல்கள் சிறிதளவு விளங்கப் பெற்று ஏகதேசத்தின் எய்ந்து பிறகு அடுத்து குணசரீரம், சூக்கும சரீரம், தூல சரீரம் இவற்றையெல்லாம் பெற்றபோது ஆயும் முக்குணங்கள், முக்குணங்களை பொருந்துகின்றன. பிறகு அந்தக்கரணங்கள் இவற்றோடு கூடி ஆயும் முக்குணங்கள், அந்தக்கரணங்கள், ஆதி முதலியவை எல்லாம் காயம். காயம்னா உடம்புகளாக வந்து அமைய, தூல சரீரமாக அமைய காயம். பெத்தம்னா அவற்றிலே கட்டுண்டு, அந்த உடம்பிலே கட்டுண்டு பெத்தங்களாகி கலந்து உடன் நிற்கும் ஆன்மா. இது சகலத்திலே உடம்புகளை பெற்ற நிலை. அந்த உடம்புகளாலே ஆன்மா என்ன செய்கிறது? சகல நிலையிலே அடுத்த பாட்டு இந்த உடம்புகளை கொண்டு என்ன செய்கிறது? சூக்குமதேகியாகி சூக்குமதேகத்தை பொருந்தி. சூக்குமதேகம் என்பது எது? தன்மாத்திரை, மனம், புத்தி, அகங்காரம். மனம், புத்தி, அகங்காரம் என்ற எட்டு சூக்குமதேகம். அதற்கு முன்னாலே பெறுவது அதிசூக்கும தேகம். அதை சொல்லவில்லை, அதை நாம் இங்கே வருவித்துக் கொள்ள வேண்டும். முதலிலே அதிசூக்கும சரீரத்தை கொடுக்கிறான். ஆக முதன் முதலாக மாயா தத்துவத்தை கூட்டுகிறான். அது காரண சரீரம். பிறகு அதிலிருந்து கஞ்சுக சரீரத்தை உண்டாக்கி கொடுக்கிறான். அதாவது காலம் நியதி கலைவித்தை அராகம் என்ற கஞ்சுக சரீரங்களை இரண்டாவது, அதற்கு பிறகு பிரகிருதி மாயையை பொருந்துகிறான். அதுதான் குணசரீரம். பிரகிருதி மாயை குணசரீரம். இந்த மூன்று சரீரங்களும் அதிசூக்கும சரீரம் எனப்படும். குணசரீரம், கஞ்சுக சரீரம், காரண சரீரம், மூன்றும் அதிசூக்கும சரீரம் அல்லது பரசரீரம் என்று சொல்லப்படும். நேற்று எழுதி போட்டேன் பரசரீரம். பிரகிருதி வரை, பிரகிருதி வரை பரசரீரம். அதற்கு கீழே வருவது சூக்கும சரீரமும் தூல சரீரமும். அதற்கு கீழே அந்த 24 தத்துவங்கள், அந்த 3 அந்தக்கரணங்கள், 5 தன்மாத்திரைகள் என்பவை சூக்கும சரீரம் எனப்படும். பிறகு தூல சரீரம் என்பவை எவை? தூல சரீரம் அந்த 5 பூதங்கள், 5 ஞானேந்திரியங்கள், 5 கண்மேந்திரியங்கள் என்ற 15 தத்துவங்கள். இவை மட்டுமே தூல சரீரம் அல்ல. இவற்றோடு நேற்று சொன்னேன் அல்லவா தாத்துவிகம். தாத்துவிகம் எத்தனை சொன்ன? 60. 60 தாத்துவிகம். அவைதான் இந்த சரீரம் தூள. நமக்கு கண்ணுக்கு புலப்படுகிற எலும்பு, நரம்பு, இந்த தோல், தசை, இவையெல்லாம் தாத்துவிகங்கள். எனவே அந்த 15 தத்துவங்களோடு இந்த தாத்துவிகங்களும் கூடி 60, 15, 75. இந்த 75 தான் தூள சரீரம். இதைத்தான் சூக்கும தேகியாகி அடுத்து தூள ரூபத்தின் மன்னி தூள சரீரத்தை பிறகு பொருந்தி, அந்த தூள சரீரத்தில் இருக்கிற போது சாக்கரம் முதலாய் உள்ள அவத்தையுள் தங்கி 5 அவத்தைகளை அடைந்து, எங்கும் போக்கோடு வரவும் எல்லாம் புரிந்து, போக்கு வர உடம்பை கொண்டு, தூள சரீரத்தை கொண்டு, போக்கு வரவு என்றால் 3 வகையான உலகங்களிலே போக்கு வரவு புரிந்து, அதன் பயனாக புண்ணியம் பாவங்கள் ஆக்கியும் வினைகளை ஈட்டியும் நுகர்ந்தும், புண்ணியங்கள் பாவம் ஆக்கியும் பலன்கள் எல்லாம் அருந்தியும் நிற்கும் ஆன்மா என்று இந்த உடம்புகளை கொண்டு ஆன்மா அடைகின்ற பயனை தெரிவித்தார். அடுத்த பாட்டுல அதே கருத்து தான். மறுவு ஆனந்தம், அது ஆனந்தமய கோசம். மறுவு ஆனந்தம், ஆனந்தமய கோசம், அதாவது அந்த மாயா தத்துவம் ஆனந்தமய கோசம். அடுத்து விஞ்ஞானம், விஞ்ஞானமய கோசம், அது அந்த வித்யா தத்துவங்கள். பிறகு மனோ, அது என்ன? அது என்ன? குண கூட சரீரம் இல்ல, அந்த ஆனந்த அது ஊட்டி என்ன மயம்? மனோமய கோசம். அத மனோன்னு ரொம்ப சுருக்கமா கூப்பிடுவாங்கல்ல பேரை சுருக்கி, அது போல மனோ, மனோமய கோசம். இந்த கவிஞர்கள் என்னமும் செய்வார்கள். பிராணன், பிராணமய கோசம், அந்த பிராணவாயுவினால் செலுத்தப்படுகிற சூக்கும சரீரம் பிராணமய கோசம். அன்னமயம், சோற்றினாலே வளர்கின்ற இந்த தூல சரீரம் அன்னமய கோசம் என்ற இந்த 5 வகையான உடம்புகளை பெற்று உருவாம் தன்மை உண்டாய். இந்த 5 கோஷங்களும் ஒன்றற்கு ஒன்று சுக்குமமாய், ஒன்றை காட்டிலும் ஒன்று சுக்குமமானவை, ஒன்றற்கொன்று சுக்குமமாய் வருமாம் அன்னமயம் பற்றி. அதாவது அன்னமயத்திலிருந்து தொடங்கி பார்க்க வேண்டும். கீழே இருக்கிற அன்னமய கோஷம் பருமையானது, அதை காட்டிலும் நுண்மையானது பிராணமய கோஷம், அதை காட்டிலும் நுண்மையானது மனோமய கோஷம், அதனை காட்டிலும் நுட்பமானது விஞ்ஞானமய கோஷம், அதனினும் நுண்மையானது ஆனந்தமய கோஷம். ஒன்றற்கொன்று சூக்குமமாய் மாயை முதற்காரணமாகும். இந்த இத்தனை வகை உடம்புகளையும் தோற்றுவிப்பது எது என்றால், எது? மாயை என்பது இந்த இடத்துல எதை குறிக்கிறது? மாயா தத்துவம். அந்த மாயா தத்துவம் தான் இவற்றை உண்டாக்குகிறது. பிறகு அருவாய் ஆன்மா ஐங்கோசத்து ஆர்ப்புண்டு, இந்த ஐந்து வகையான உடம்புகளால் பிணிக்கப்பட்டு ஆர்ப்புண்டு அவற்றின் அகம் புறமாம். அவற்றின் அகம், அவற்றின் உள்ளே இருந்து ஆன்மா அவற்றின் உள்ளே இருந்து புறப்பொருள்களை அறிகிறது. அகம் புறமாம். பிறகு இந்த ஐந்து உடம்புகளுக்கும் ஐந்து உவமைகளை சொல்லுகிறார். அடுத்த பாட்டுல ஐந்து உவமைகள். தோல்பாவை கூத்தும் தொல்லை மரப்பாவை இயக்கமும். மூன்றாவது சீர் தேர் பாரில் செலவும். நான்காவது வேறாய் செலுத்துவோர் செய்திதானும். ஐந்தாவது பார்ப்பாய வேடம் கட்டி ஆடுவோர் பரிசு போல். ஆர்ப்பாய காயந்தன்னை ஆன்மா நின்று ஆட்டுமாறே. தோல்பாவை கூத்து. இங்கே வரிசை முறையை கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டும். முதலிலே தேர் பாரில் செலவும், சீர் தேர் பாரில் செலவும். தேரிலே இருந்து, தேரிலே அமர்ந்து அதை நிலத்தின் மேல் செலுத்துகின்றவனைப் போல. இந்த உவமை எதற்கு என்றால், தேரில் அமர்ந்திருப்பவன் அதனை நிலத்தின் மேல் ஓட்டுவது போல, ஆன்மா இந்த தூள உடம்பிலே தூள சரீரத்திலே இருந்து அதை செலுத்துகிறது. அதற்கு உவமை தேர் பாரில் செலவும், தூள சரீரத்தை இயக்குதல். இரண்டாவது தொல்லை மரப்பாவை இயக்கமும். தொல்லை மரப்பாவை இயக்கமும் என்பது இரண்டாவது. மரப்பாவை, மரத்தினால் செய்யப்பட்ட அந்த பதுமையை எப்படி இயக்குகிறார்கள்? அந்த திரைக்கு பின்னாலே மறைந்திருந்து கயிறு கொண்டு ஆட்டுகிறார்கள் மரப்பாவையை. அவன் ஆட்டியபடியெல்லாம் அந்த பாவை ஆடுகிறது. அதுபோல ஆன்மா இந்த நுண்ணுடம்பு, இதற்கு உவமை, இதனால் உவமைக்கப்படுவது நுண்ணுடம்பு. நுண்ணுடம்பிலே இருந்து ஆன்மா அதனை இயக்குவது. இந்த பாவை குத்தலாம் பார்த்திருக்கீங்களா? தொல்லை, தொல்லை என்றால் பழமையான, பழைய பழைய பழமையான, பழங்காலத்திலிருந்து இது நடந்து வருகிறது. எனவே தொல்லை மரப்பாவை இயக்கம். பிறகு அடுத்து தோல்பாவை கூத்து. தோல்பாவை கூத்து, திருவாசகத்திலே மாணிக்கவாசகர் சொல்லுகிறார் தோல்பாவை. எங்க சீலமின்றி நோன்பின்றி செறிவேயின்றி அறிவின்றி தோலின் பாவை கூத்தாட்டாய் சுழன்று விழுந்து கிடப்பேனை. தோலின் பாவை கூத்தாட்டாய் சுழன்று விழுந்து கிடப்பேனை மாலும் காட்டி நெறிகாட்டி வாரா உலக நெறிகாட்டி கோலம் காட்டி ஆண்டானை கொடியேன் என்றோ கூடுவதே என்கிறார். அதான் தோல்பாவை. தோல்பாவை எப்படி இயக்குவார்கள்? ஆமா, தோல்பாவைக்குள்ளே கையை மாட்டிக்கொண்டு ஆட்டுவது. இது குணசரீரத்தை இயக்குவது. ஆன்மா குணசரீரத்தை இயக்குவதற்கு இந்த உவமை. பிறகு நாலாவதான வேறாய் செலுத்துவோர் செய்திதானும். வேறாய் செலுத்துவோர் செய்திதானும், இது இந்த கூடுவிட்டு கூடுபாய்வோர் தம் உடம்புக்கு வேறான இன்னொரு உடம்பிலே புகுவது போல, புகுந்து அந்த உடம்பை இயக்குவது போல. வேறாய் செலுத்துவோர், அந்த சித்தர்கள் செலுத்துவது போ செய்தின அந்த செயல் போல. அது கஞ்சுக சரீரத்தை அதாவது விஞ்ஞானமய கோசத்தை செலுத்துகிற ஆன்மாவுக்கு கஞ்சுக சரீரத்தை ஆன்மா அந்த முறையிலே இயக்குகிறது. கடைசியாக பார்ப்பாய வேடம் கட்டி ஆடுவோர் பரிசு போலும். பார்க்கத்தக்கதாக பல்வேறு வேடங்களை அணிந்து கொண்டு நாடகமாடுகின்ற அவர்களைப் போல, கூத்து நாடகம் என்றால் கூத்து நாடகம் கூத்து ஆடுகின்ற அந்த கலைஞரைப் போல வேடம் கட்டி ஆடுவோர் பரிசு, பரிசுனா தன்மை, அந்த தன்மை போல. இது எந்த உடம்பு கடைசியா? ஆமா, ஆனந்தமய கோஷம் என்ற அந்த காரண சரீரத்தோடு ஆன்மா பொருந்துவது. இப்படியெல்லாம் ஆன்மா தனக்கு கிடைத்த உடம்பை ஆன்மாதான் இயக்குகிறது.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு சைவம்.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம்.org.
2: ஓம் சிவாய நம. சைவம்.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திருநீலகண்ட நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: கரை ஒழுக்கம், இந்த ரெண்டுல எது போனாலும் சமயம் போச்சு, சமயம் போச்சு. அப்ப சமயம் என்ற ஒரு பெரிய பேராறு ஓடுகிறது என்று சொன்னால், அந்த பேராறு எந்த இரு கரையின் அடங்கி ஓடுகிறதுன்னா, ஒரு பக்கம் அந்த சமய நெறியை பின்பற்றியவர்கள் தான் கடைபிடிக்கிற ஒழுக்கம்ங்கிற ஒரு கரை, இன்னொரு பக்கம் இடையராக ஆண்டவன் மீது செலுத்துகிற பக்திங்கிற ஒரு கரை. இந்த ரெண்டுல ஏதேனும் ஒன்று இருந்தா, ஒன்று இல்லையானாலும் அந்த சமயம்ங்கிற ஆறு போய்விடும். அதனாலதான் எல்லா அருளாளர்களும் பக்தியை பேசியதோடு கூட ஒழுக்கத்தையும் பேசினார். எல்லா அறநூலாசிரியர்களும் ஒழுக்கத்தை பேசியதோடு கூட பக்தியும் பேசினார். அப்படி தங்களுக்குள்ள பரிமாறிட்டாங்க. இப்ப எல்லா நூலும் சொல்ல முடியாது, எல்லா நூலும் சொல்ல முடியாது. திருக்குறள் சொல்லலாம் இல்லைங்களா? திருக்குறள் நல்ல முழுக்க முழுக்க மக்களுக்கு வாழ்வாங்க வாழ்வதற்குரிய அறங்கள் சொன்ன நூல் இல்லவா? ஆனா அதுல பக்தி இல்லையா? பக்தி இல்லையா? இவன் இல்லைங்கிறான், இந்த முண்டத்தையாவும் கேட்கிறான், அதுக்கு கவலை இல்லை. அதுல இல்லாத பக்தியா? அதுல இல்லாத பக்தியா? திருக்குறளில் இல்லாத பக்தியா? அழகா சொன்ன அந்த பக்தி என்பது எப்படி செய்ய வேண்டும்? மும்முனையில் செய்ய வேண்டும். இந்த சொல்லலாங்க கல்லூரில் இருக்கிறனால செய்து வந்தது. மும்முனை போராட்டம்ங்கிறான்ல, அது மாதிரி பக்தி என்பது மும்முனையில் செய்ய வல்லது என்று சொன்ன. அது என்ன மும்முனை? மும்முனையில் செய்ய வல்லது பக்தி. இப்படிதான் கூட எழுதுனா நல்லதுதான், ஆனா அந்த மரபு மட்டும் தவறக்கூடாது, மரபு தவறக்கூடாது. ஆனா விளக்கத்தை வேணா கொஞ்சம் நம்ம எளிமையாக்கிக்கலாம். மரபு நிலை பிறழ்ந்து எளிமையாக்குறேங்கிறத நாங்க ஒத்துக்க மாட்டோம், நாங்க ஒத்துக்க மாட்டோம் சரிங்களா? அப்ப பக்திங்கிறது என்னன்னு கேட்டா மும்முனையில் வருகிற அமைப்பு. என்ன மும்முனை? நம்ம கிட்ட இருக்கிறது ஆன்மா கிட்ட என்ன இருக்குது? மனம். ஆன்மாட்டை நூல் என்ன இருக்கு? பேச்சு இருக்கு. ஆன்மாட்டை நூல் என்ன இருக்குது? உடம்பு இருக்குது. இவ்வளவுதான், எல்லாத்தையும் இருக்குது. இது இல்லாத மனுஷன் இல்லை. அப்போ மனம், மொழி, மெய், இந்த மும்முனையில் பக்தி வர வேண்டும். மும்முனையில் பக்தி வர, இதே போல மும்முனையில் ஒழுக்கம் வேண்டும். அது என்ன சுவாமி? மனத்தால் நினையணும், வாயால் வாழ்த்தணும், உடம்பால் வணங்கணும். திருக்குறள்ல கொன்னுற மனுஷன் முதல் அதிகாரத்திலேயே, முதல் அதிகாரத்திலேயே. அது வந்து புண்ணியமானதனார் முறையா படிச்சவர் பேர், எங்க மாதிரி எம்ஏ முடிச்சவர் சிவசிவ அறிவர் வாழ்த்தான். எது வாலறிவன் நற்றால்னு வந்தது இல்ல, வாலறிவன் வந்தவொடனே அறிவர் வாழ்த்தான். ஏன்னா அந்த கடவுள் வந்துடக்கூடாதான் அல்ல. அறிவன் சொல்லிட்டா நான் என்ன சொல்லுகிறேன்? அதுல இருக்கிற அந்த பண்புகள்லாம் இருக்கணுமா இல்லையா? எது எது இருக்கு? ஆதி பகவன்கிறார். எந்த அறிஞன் பாதி பகவன் உண்டா நிறுத்து, நானே வணங்குற முதல்ல. எந்த அறிஞன் வாலறிவன், தூய்மையான அறிவுடையவன். எல்லாம் மாசுடைய அறிவு தான், எல்லாருக்கும் மாசு தான், மறந்து போகுது, இது போகுது, ஒண்ணு கிடக்கு ஒண்ணு பேசுறான், இது கிடையாது ஒண்ணு தெரியாது. ஆகவே வாலறிவன் இல்லை. எந்த அறிவன் தனக்கோமை இல்லாதவனா இருக்கிறான்? தனக்கோமை இல்லாத அறிஞனை காட்டு பாட்டு கிடையாது. எந்த அறிஞன் வேண்டுதல் வேண்டாம இல்லாதவனா இருக்கிறான்? நல்ல கதை, சாதாரண ஆளுக்கு விழுவுன்றதுன்னு இவனுக்கு விழு இருக்குது அறிஞனுக்கு, வேண்டுதல் வேண்டாம. எந்த அறிஞன் அறவாணி அந்தனா இருக்கிறான்? எந்த அறிஞன் பொறிவாயில் ஐந்தவித்தானா இருக்கிறான்? எந்த அறிவன் இறைவனா இருக்கிறான்? சொல்லு. இதெல்லாம் நிக்குமா? இதெல்லாம் உரையா? அதனால நல்ல வேலை இந்த மனுஷன் எழுதினாலும் கூட எனக்கு அது அந்த வகையில ரொம்ப மகிழ்ச்சி. என்னன்னா வணக்கம் வாழ்த்து எதுன்னு தொலைச்சிட்டு போ, ஆ கடவுள் தானப்பா விடு, ஆகவே கடவுள் வாழ்த்துன்னு வச்சிருப்பார். அதுல மனத்தால் அணிவதை மலைமிசை ஏகினான் மானடி சேர்ந்தார், தனக்குமை இல்லாதான் தால் சேர்ந்தார், வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார். அதுக்கெல்லாம் என்ன பொருள்? இடைவிடாது நினைப்பது மனத்தினால், பேசுதல் இறைவன் பொருள் செயற் போல் புரிந்தார் மாட்டார், வணங்குதல் தன் குணத்தான் தாளை வணங்கார், என் குணத்தான் தாளை வணங்கா தலை. ஆகவே மனம் மொழி மெய் மும்முனைகளிலும் பக்தி வேண்டும் என்று யார் சொன்னா? திருக்குறள் சொன்ன, அது வழி வழியா சொல்லிட்டு. அது போல மும்முனைகளில் வரும் ஒழுக்கம் என்னென்ன? மனத்தால் வருகிற ஒழுக்கம், சொல்லால் வருகிற ஒழுக்கம், உடம்பால் வருகிற ஒழுக்கம். மனத்தால் வருகிற ஒழுக்கம் என்ன? மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தரம். இது மனதால கூட நினைக்க முடியாதுப்பா, சொல்லால சொல்லால இன்சொல் இனிதி என்றல் காண்பான் எவன்கோலோ வன் சொல் வழங்குவது. ஏண்டா ராஜா, ரொம்ப சின்ன படி கிண்டர் கார்டன் சொன்ன உடனே வா ராஜான்னு சொன்ன எப்படி இருக்குது? இனிப்பா இருக்குது. வா கழுதே அப்படின்னா சரி, என்ன கழுதேங்கிற இருக்காடா, அது உனக்கு எப்படி தெரியுது? அது போல மற்றவன் நீ என்ன பண்ணணும்? வா ராஜான்னு சொல்லிட்டு போயேன், இன்னுமே சொல்றேன் சார், அவ்வளவுதான். இது மாதிரி ஒரு அறம்பாடிய புலவன் வேற யாரும் இல்லை சுவாமி. இன்சொல் இனிதி என்றல் காண்பான், அது அவர் அனுபவத்துக்கு போறாரு. ஏண்டா உன்ன ராஜா கண்ணுன்னு சொன்ன உனக்கு எப்படி இருக்குது? உள்ளவெல்லாம் ஜில்லுங்குது. என்ன அப்படி இருக்கும்போது ஏன்ப்பா நீ மற்றவங்களை போய் வன் சொல் பேசுற? தப்பி பேசிட்ட சார், இன்னுமே பேச மாட்டேன், பேசவே மாட்டேன் ராஜா. போ அப்ப மொழியால் வருகிற குற்றம் நீங்குதல், உடம்பால் வருகிறது, உடம்பால் வருகிறது. பிறர்க்கென்னா முற்பகல் செய்யின் தமக்கென்னா பிற்பகல் தானே வரும். நீ அடுத்தவனுக்கு ஏதேனும் ஒரு துன்பத்தை உடம்பினால செஞ்ச அடுத்து என்னது இல்லை, உனக்கு தானா வந்துடும். ரெண்டு நாயை காலையில ரெண்டு கல் எடுத்து அடிச்சு ரெண்டு நாளைக்குள்ள தலை வாசப்படி அடிச்சு அல்லது எங்கேயாவது போய் கதவு அடிச்சு பேண்டேஜ் போடுவேன். என்ன சார் என்ன கதவுல பாருங்க, வேகமா வந்து அடிச்சு விட்டது, ரொம்ப நேத்தே பிடிச்சு வலிக்குது, போடு பேண்டேஜ். ஏன் அந்த நாயை கல் எடுத்துல அடிச்சது? பிறக்கென்னா முற்பகல் செய்ய தமக்கென்னா பிற்பகல் தாமியே வரும். இந்த தாமிய வரும்னு சொன்னவனே சமணன் ஆக்கிவிட்டான். ஏன் வினை என்பது தாமிய வரும்னு அவங்க அவங்க கொள்க. வகுத்தான் வகுத்த வயலாங்கிறது எங்கே போறது? வகுத்தான் இப்ப கூட ஒன்று நான் போனதில் சொன்னா தெரியல, ஐராவதான் மகாதேவன் இதுல தினமணியில தினமணியில இந்த தெரியான சமுதர் காட்டப்படாத தொலைக்காட்சியில அது சமணர்களை புண்படுத்தும். தினமணியில் எழுதிருக்குது இந்த ஐராவ மகாதேவன் தினமணியில வந்துருக்குது. சரி தொலைஞ்சு போ, அது அது விட்டு புண்படுத்துதான் ஒன்னும் அப்படி ஒண்ணு தொலைக்காட்சியில் ஒன்றும் காட்டிப்பில்லை. அவனை நீங்க வந்த உடனே வந்து நெருப்பு ஊச்சி வச்சிங்க, அது துன்பப்படுத்தலையே. நீங்க நெருப்பூச்சியே வச்சுக்க துன்பப்படுத்துச்சு, இப்ப நெருப்பூச்சி வைக்கல வச்சாங்கன்னு சொல்றாங்க, அதுக்கு என்ன ஒண்ணு வந்துருக்குது? ஏவனே வக்காலத்து எழுதிட்டு அதுல ஒரு பெரிய இது இதெல்லாம் நம்ம எழுதுக்கு நேரம் இல்லை எனக்கு எல்லாம் தினமணியில எழுதணும்னு. தொழுகாப்பியம் திருக்குறள், ஆமா தொழுகாப்பியம் திருக்குறள் வந்து சிந்தாமணி நாலடியார் நன்னூல் இவையெல்லாம் அவருடைய அருக்குடை அல்லவா, அவங்கள போய் மதிக்காம இருக்கு. எவன் சொன்னா அவனுக்கு தொழுகாப்பியம் திருக்குறள் சமணம் மாற்றமே கிடையாது? இவர் வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் ஒரு எக்ஸ் ஒன்னு இருக்காங்க, அந்த எக்ஸ் யாரு? நமக்கு மேலே ஒருவன அந்த எக்ஸ் தான். வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தார்க்கும் தூக்கல் இருக்கு என்று சொல்றார். அதே தொல்காப்பியர் பால்வரை தெய்வம் பால்னா ஊழ், ஊழ் இன்ன இந்த ஆன்மா இந்த நாளிலே இன்னவாறு இந்த ஊழை அனுபவிக்க வேண்டும் என்று வரை பால்வரை தெய்வம் என்று ஒண்ணு சொல்றார் தொல்காப்பியத்துல. இதெல்லாம் மறந்துடுறத ஏதேன்னு எழுத வேண்டியது இல்லவா? ரொம்ப பெரிய மகாவித்வான் தொல்காப்பியம் திருக்குறள் உங்களுக்கு யார் சமணர்னு சொன்னார்? மற்ற முன்னூல் வச்சுங்க வேணாங்கல்ல. இதெல்லாம் மாதிரி பொய் கடிந்து அறத்தின் வாழ்வார். எனவே திருநீலகண்டர் முதல் பாட்டில் சொன்ன மாதிரி அந்த அவருடைய ஊர் பெயர் இதெல்லாம் சொல்லியவர், தன்னுடைய குலத்தொழில் அந்த வேட்கோவர் என்று சொல்லி இப்பொழுது அவர் வந்து அற உணர்வுடையவர். என்ன அற உணர்வுனர்? பொய் கடிந்து அறத்தின் வாழ்வார். எத்தனையோ தப்பு இருக்கு, அதை விடுத்து பொய்யை சொன்னார். இங்க பொய்யை சொன்னார், பொய் கடிந்து அறத்தின் வாழ்வார். தன் வாழ்நாள ஒரு பொய் சொல்ல மாட்டார். ஏன் எல்லா குற்றத்தையும் விட்டு இந்த பொய்யை சொன்னார்? திருவள்ளுவர் தான், பொய்யாமி பொய்யாமி ஆற்றின் அறம்பிற செய்யாமி செய்யாமி, இப்படி ஒரு அறத்தை சொன்னது அவர் தான். இந்த பொய்யாமை என்ற அறத்தை பொய்யாமலேயே செய்வாயானால் ஊர் நடிக்கப்படாது, நடிக்கப்படாது. உண்மையிலேயே உன் நெஞ்சறியா நீ என்னைக்கு உனக்கு விவரம் தெரிஞ்சதோ அன்னையில் இருந்து இந்த பொய்யாமை என்ற ஒரு அறத்தை மட்டும் தவறாமல் உன்னுடைய மனத்தோடு பற்றி செய்திருப்பாய். ஆனால் வேறு அறம் வேணாமா சுவாமினர்? வேண்டே வேண்டாம் போடான்ட்டு. பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை செய்யாமன் அவ்வளவு பெரிய பேரறம் அந்த அறம். அதனால் தான் பொய் கடிந்து அறத்தின் வாழ்வார், பொய்யை முழுமையாக நீக்கி அறச்சிந்தனையோடு வாழ்வார். புனல் சடை முடியார்க்கு அன்பர் மெய்யடியார்க்கு ஆன பணி செய்யும் விருப்பில் நின்றார். போன பாட்டில் நடராஜ பெருமாணத்தில் மிகுந்த ஈடுபாடுடையவர்னு சொன்னார். இப்போ அற உணர்வு சொன்னார், மீண்டும் அருள் உணர்வு. அந்த அறத்துல என்ன அருள்னு கேட்டா, நல்ல பெருமானுக்கு அடியுள்ளத்துல நல்ல அன்பு செலுத்துவார். ஏன் அப்படின்னு கேட்டா ரெண்டு காரணம் சொல்லுவது உண்டு. நமக்கு இன்னைக்கு சொல்லுவாங்க, ஒன்னு சிவ பூஜை எடுத்துக்கணும்.

புரிந்து வாழ்வார். ரொம்ப அருமை. பட்டிமன்றம் கண்ணாபனான்னு போறோம், இல்லறஞ்சிறப்பா துறவரஞ்சிறப்பா அப்படின்ட்டு. இந்த கேள்வியே தப்பு, கேள்வியே தப்பு, வினாவே தப்பு. தலைவராக இருந்தா என்ன பண்ண போக மாட்டோம், நாங்கெல்லாம் போற பழக்கம் இல்லை. எதுக்கு வேணா வெட்டி வெட்டி வெட்டி பேச்சுது. நீ சொல்லி அப்படியே பெரிய வரைய எடுத்து படுத்துருவியா? நீ யார்? நீ இல்லறதுலயும் சரியா நிக்கல, துறவரம்னா என்னன்னு தெரியாது. நீ என்ன பெரிய மதிப்பீடு பண்றது? யோகியதே இல்லாத ஆளா நீ போய் பண்றது? யோகியதை இருக்கு வேணா அதுக்கெல்லாம். இல்லறம் தான சொன்னா ரெண்டு வினாவே தப்பு. எது போல பிஏ பெருசா எம்ஏ பெருசா? மக்கு போயில பிஏ முடிச்சுட்டு எம்ஏ வரணும். அப்ப எம்ஏ பெருசு, எம்ஏ எப்படி வரும்? பிஏ முடிச்சாதானே வரலாம். முடிச்சாதானே வரலாம். இப்ப டைரக்டா வருது, குடிச்சு வரா போறதுக்கு தான் இப்ப போறதால. நேரம் வயசு 25 ஆச்சுன்னா ஆச்சுன்னா சரி, நம்ம வீட்டுல இருக்கிற மரத்து கூட தான் 25 வருஷத்துக்கு மேல ஆகி போச்சு. இனிமே பரிட்சை எழுதலான்னு வரும். அது கையிருந்தா எழுத சொல்லுவான், கையிருந்தா எழுத சொல்லுவான். அது கையால் இல்லாமையினால மரமா போனாலும் போச்சு. ஆமா 25 வயசு ஆயிட்டுது, எதுவும் எழுதலாம். ஆனா அது என்ன வச்சான்னு கேட்டா, மேனாடுகள்ல அப்படியான யூனிவர்சிட்டியில சென்டிகேட் சென்டர்லாம் இருக்குதே, என்ன சார் ஒண்ணுமே தெரியாதவங்களான்னு. அதனுடைய அடிப்படை நோக்கம் நல்ல நோக்கம். மேல் நாடுகள்லாம் 25 அவன் படிக்காதுட்டாலும் கூட பல அனுபவங்கள் இருக்கு. படிக்கலன்னா அவன் ஒண்ணுமே தெரியாது. ஆனவனா ஏபிசிடி தெரியாதுன்னு அர்த்தம் இல்லை. முறையா இருந்து ஒரு கோர்ஸ் முடிச்சிருக்க மாட்டான். அப்படி இருந்தானா இதுல பணம் கட்ட பிறகாவது இதுக்கு யோகியதையை தேடி கேடுவான்னு நினைச்சான். என்ன சொன்னேன், இந்த 25 பிறகு மேல டிகிரிக்கு எழுதுறவன் இது வரைக்கும் அவன் கொஞ்சம் அந்த மாதிரி இந்த இதுல கருத்து எழுத விட்டா கூட இனி இதுக்கு தகுதி உடையவனா ஆக்கி கொள்வான்னு அர்த்தம். நம்ம கிட்ட அதான் கிடையாது. இது புரியவனா ஆக்கிறமா? கிடையாது. இந்த டிகிரி அவன் புரியவனாக ஆக்கிடுவோம், இந்த டிகிரிக்கு உரியவனாக ஆக்கிவோமே தவிர அதுக்குரிய தகுதிக்கு உரியவனாக ஆக்கிடுவோம். ஆக்கி ஆக்க மாட்டோம் சிவசிவ. ஆதலால் அப்படி 25 ஒண்ணு கட்டிட்ட பிறகு, அது நான் சொல்றேன், நீ வந்து படிக்காத வரைக்கும் முன்னாடி பணத்தை யூனிவர்சிட்டி கட்டின பிறகு அது படிக்கப்படாதாப்பா? சரி, என்னமோ படிக்க முடியல, எனக்கு அம்மை வந்தது, அது வருது, ஏதோ வருது, அப்பதான் வந்து உனக்கு பணம் கட்டின பிறகு தான் எல்லாம் வருது. சரி வந்துட்டோம், பாஸ் பண்ணேன். பாஸ் பண்ணன பிறகு அது படிக்கப்படாதா? நீ எப்பதான் படிக்கிறது? ஒண்ணுமில்லாம போயிடும். எனவே வையகம், அதனால எது சொல்றேன், இல்லறம் பெரிதா துறவரம் பெரிதா என்பது அல்ல. பிஏ இல்லறம் போன்றது, எம்ஏ துறவரம் போன்றது. அதான் நம்முடைய தமிழருடைய வாழ்வியல். ஒரு கால எல்லையில இல்லறத்தில் இருந்து சற்று அந்த நமக்கு எல்லாம் உயர்ப்பு ஏற்படணும். அதாவது நமக்கு என்னன்னு கேட்டா, ஒன்றுல வந்து உயர்ப்பு ஏற்பட்டாதான் இன்னொன்றுல பற்று வரும். இயற்கை அது. ஒன்றுல வந்து உயர்ப்பு ஏற்பட்டாதான் இன்னொன்றுல பற்று. இப்ப நீங்க 5 வேலை செஞ்சதுனால என்னன்னு கேட்டா, ஆமா வேலை செஞ்சு செஞ்சு செஞ்சு அழுத்து போச்சு சார். சரி, அப்படியான மகாபலிபுரம் போயிட்டு வருமா? மகாபலிபுரம் போறதுக்கு வரும். சரி, மகாபலிபுரத்திலேயே நீங்க காலையில போயிட்டீங்க 5 சாயந்தரம் 5 வரைக்கும் இருக்கீங்க, அப்புறம் என்ன ஏற்படுது? அட சாரதாண்டா வீட்டுக்கு போகண்டா, அதுல உறுப்பு ஏற்படுது வீட்டுக்கு வரைக்கும். அப்ப ஒன்றில் உறுப்பு ஏற்பட்டால் தான் இன்னொன்றில் பற்ற முடியும், சைக்காலஜி. ஆதலால் இந்த இல்லறம் என்ற ஒன்றிலே நீ மனைவி மக்கள் பேரப்பிள்ள போக்குவரத்து இப்படி எல்லாம் இருந்தவன. ஆமா 70 என்னமோ பேரன் இது. ஏண்டா தம்பி எங்கடா போறேன்னா, ஆமா போகும்போதே இவர் கேட்டுருவாரு, இந்த கிடத்த முன்ன வச்சு போகப்படாதப்பா, இதெல்லாம் என்னைக்கு ஒழியுமோ ஆசீர்வாதம். இவன் இத்தனை தினம் ஆசீர்வாதம் தானோ ஆகும், அப்பதான் அவனுக்கு உறுப்பு ஏற்படுது. அப்ப இதெல்லாம் ஒன்றும் அன்பிட்டு பிரயோஜனம் இல்லை. அப்படி வரும்போது தான் துறவரம். அதுதான் எழுதுனா பரிமையாளனா எழுதுனா உட்காந்து அழகா எழுதுனா அந்த வரி மாதிரி எவன் எழுதுனா எவன் எழுதுனான்னு கேட்டேன். 25 வந்தது, 24 புகழ் எனது இல்லறையல் முடியுது, அடுத்தது துறவரையல் தொடங்குது. மேற்கூறிய இல்லறத்தில் வலுவாது ஒழுகி, அடாடாடா 24 முடிஞ்சுட்டான் இந்த ஒரு தொடர்ல. இதுவரை நான் சொன்னேன் இல்லப்பா, அந்த இல்லறத்தில் நான் சொன்ன மாதிரி வலுவாது ஒழுகி, வலுவாது ஒழுகி. அவர் உடனே என்னத்தனை வயசு 60-62 ஆகி போச்சுங்க. அறிவுடையராய், என்ன அறிவு? இதுதான் உலகம், இதுதான் மனைவி, இதுதான் பிள்ளைகள், இதான் என்று நினைத்து விட்டு, சரி இதுக்கு மேல் நமக்கு இந்த ஆன்மீகத்துக்கு போவானாமா என்ற அந்த அறிவினை உடையராய் எதற்கு பயப்படணும்? பிறப்பினை அஞ்சி. இது மாதிரியே பிறந்து பிறந்து இருந்தால் எதனைக்கு தான் நம்ம ஓயறது? பிறப்பினை அஞ்சி. என்ன எய்ம், என்ன குறிக்கோள்? வீடு வேற்றின் புரட்டு. என்ன செய்யணும்? துறந்தார்க்கு உரித்தாய துறவரம் கூறுகின்றா. யார் வண்ணட? பக்கா பரிமையல் எழுதுனது. அதான் சும்மா திருக்குறள் படிக்கணும்னா பரிமையல் உரையோட தான் படிக்கணும், இல்லைன்னா ஒன்றும் இல்லை, சைபர் தான். மேற்கூறிய இல்லறத்தில் வழுவாதொழுகி அறிவினை உடையராய் பிறப்பினை அஞ்சி வீடு வேற்றின் பொருட்டு துறந்தார்க்கு உரித்தாய துறவரம் கூறுகின்றார். அசைக்க முடியும் அதில் ஒரு எழுத்த, எது துறவரம்ங்கிறதுக்கு? இப்படி வந்த துறவரம், இல்லறத்தின் வழி வந்த துறவரம், இல்லறத்தின் வழிவாரா துறவும் இருக்குது. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இயல்பிலேயே அவர்களுக்கு இளமை காலத்திலேயே ஒரு உறுப்பு வந்து இதெல்லாம் தேவையில்லை என்று உறுப்பு வந்து அது முன்னைய புண்ணியத்தினால வந்திருக்குமானா அப்படியும் துறவு மேற்கொள்ளலாம். இந்த இருவிதமான துறவு

0: அதனால இல்லறம் பெருசா துறவரம் பெருசான்னு சொன்னா அதுல ஒண்ணுமே அர்த்தம் இல்லாத வினாவுக்கள் என்று. ஆகவே நம்முடைய தென்னிலகண்டர் என்ன செய்தாராம், வையகம் போற்றும் செய்கை மனையாரம் புரிந்து வாழ்வார். இந்த உலகத்துல போற்ற தகுந்த அறம் என்ன அறம்னாரு, இல்லறம் போற்ற தகுந்த அறம் தான், அதுல ஒண்ணு மாற்றம் இல்லை. இல்லறம் வந்து அது போற்ற தகுந்த அறம் தான். திருவள்ளுவரே சொன்னாரு, அறன் எனப்பட்டதே இல்வாழ்க்கை. இந்த அறன் அறம் என்று சொல்லப்பட்டதே இல்வாழ்க்கை தான். ஆனால் குரல் முடியல, குரல் முடியாத போது ஆபத்துன்னு சொல்லியிருக்கேன். அகதும் பிறன்படிப்பதில்லாயின் என்று போடான. இல்வாழ்க்கை அரணப்பட்டதுன்னு சொன்ன உடனே எல்லாரும் கல்யாணம், நானும் கல்யாணம் சொல்ல உடனே மூணாம் நாள் வந்து அவரை ரத்து பண்ணி நாலாம் நாள் சந்தியில் நின்று அஞ்சாம் நாள் கோர்ட்டுக்கு போறது இல்லறம் இல்ல. அகதும் பிறன்படிப்பதில்லாயின் என்று அடுத்த வீட்டுக்காரன எடுத்து வீட்டுக்காரன ஒரு காரணம் ஒரு மாசு மறுவு சொல்லக்கூடாது, அது இல்லறம்டா. அதான் வையகம் போற்றும் பண்பின் இந்த உலகத்தாரெல்லாம் பாராட்டும்படியாக மானையாரம் புரிந்து வாழ்வார். சைவ மித்திரிவின் சார்வே பொருள் என சாரும் நீரார். இந்த சைவ சமயம் என்ற ஒன்றில்தான் அவருக்கு ஈடுபாடு அழுத்தமெல்லாம் உண்டான். இப்படிப்பட்டவர் தான் இந்த தென்னிலகண்டர் என்று சொன்னார். ஏறத்தாழ இப்ப அரை மணி நேரத்துக்கு மேலாச்சு, ரெண்டு பாட்டுக்கு இப்படியே போனா போக முடியுமா, போஷன் முடிக்க வேணாமா? சிவ சிவ நான் முடிக்கல சுவாமி, சேக்கிடாருக்கு தெரியுது போன் போயிட்டு இருக்கு, என்ன ரத்தனகிரியில அரை மணி நேரத்துல ரெண்டு பாட்டு தான் முடிச்சிருக்கேன், சொச்சமெல்லாம் முடிக்கணுமேப்பா அப்படின்னு செய்ய அப்படிங்களா. அளவிலா மரபின் வாழ்க்கை மண்காலம் அமுது காக்கி, மூணாவது பாட்டு அப்படி விரைவா போகுது. அவர் ஒவ்வொரு நாளும் தாம் செய்கின்ற அந்த பாத்திரங்கள் இருக்கவே அந்த குயவர தொழில், அதில் வருகிற வருமானத்தை கொண்டு தன்னுடைய உணவு கொச்சுக்குவார். உணவு கொய்த்து கொண்டு அதோடு வாழறிலம் திங்கள் கண்ணி மன்றுளார் அடியார்க்கு என்றும் உளமையில் திறப்பின் மல்க ஓடழித்து ஓடுகும் நாளில். அதுலேயே என்னன்னு சரி, நம்ம வந்து பாத்திரம் செய்யறது மற்றதெல்லாம் செய்யணும், அது விலைக்கு கொடுத்து அதனால் வருகிற வருமானத்தை நம் வாழ்க்கைக்கு வச்சுக்கிறோம். ஆனால் அடியவர்களுக்கு என்ன செய்யலாம் பார்த்தா, அதை நாம வந்து நூறு பாத்திரம் செஞ்சோம்னு சொன்ன ஒரு அஞ்சு ஓடு செஞ்சிடுறது, இந்த அஞ்சு ஓட்டை மட்டும் ஒரு அஞ்சு அடியார் கொடுத்துடுறது. சுவாமி இது ஏதோ அடியனுடைய காணிக்கை நம்ம திருவடியில் வச்சுக்கிட்டோம் என்று கொடுத்துடுறது, மற்ற நேரத்தெல்லாம் தன்னுடைய உணவுக்காக வச்சுக்கிட்டோம். எனவே தம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியாக அறத்தை மேற்கொண்டார், பகுதியாக இருக்கு. அதனால வாழ்வில் உணவுக்காக வேணும், மற்றதெல்லாம் வேணும், அதுவும் திருவள்ளுவர் இல்லறத்தில் இருக்கிறார், மனைவி இருக்கிறாங்க, அதனால வேணும். அது ஒரு பகுதி இப்படி ஆக்கிட்டு இன்னொரு பகுதியில் ஒரு தொண்டு செய்து ஓடுகளை கொடுத்து கொண்டு வந்தார். இப்படி வருகின்ற பொழுது 15 ஆண்டுகளுக்கு பின் திரைப்படத்தில் தான் பார்க்குறீங்களா, எங்க சேர்க்கலாருன்னு பார்க்கலாம். இளமை மீதூர இன்பத்துறையினில் எளியரான, இது ஒரு 15 ஆண்டுகளுக்கு பின் இப்படியே வாழ்க்கை நடத்திட்டு வந்தது. என்னமோ தெரியல, இளமை துடிப்பவருக்கு நல்ல விடாமல் இருந்திருக்கு. அதனால இன்பத்துறையினில் எளியரானார், இந்த இன்பத்துறைக்கு கொஞ்சம் அடிமையானார். இதே செய்தியை மற்ற எந்த கவிஞர்கிட்ட போனாலும் ஒரு 25 பாட்டு ஒழிக்கிட்டோம் கொண்டுபிடுவோம். யாரும்மா அந்த அம்மாவோட கேசாதி பாதம் இதெல்லாம் வர்ணிச்சு கிடைச்சி கொட்டி இல்லை, இவளை அவன் பார்க்கறாம்மா அதுக்கு ஒரு 10 பாட்டு போட்டு, இவன் பறி கொடுத்தாமா அதில் ஒரு 15 பாட்டு போட்டு, ஏறத்தாழ ஒரு 30-35 பாட்டை போடுவான். தேய்க்கிறார் ஒருவர் இன்னும் ஒருவர் காண்க இளமை மீதூர காரணத்தையும் சொன்னார். அவரை சொல்லி குற்றம் இல்லை, அவருடைய இளமைப்பா. இளமை மீதூர எதில், இன்பத்துறையினில் போற போக்குல. இன்பம் என்பது மனிதனுக்கு பல்வேறு விதமா வரும், அது ஒரு இன்பம் என்பது ஒரு பெரிய துறை, அதுல ஒரு துறை இந்த சிற்றின்பம். இன்பம் என்பது ஒரு பெரிய நிலை, அது இன்பம் என்பது ஒரு பெரிய பல்லடைக்கடகம். தமிழ் துறை, ஆங்கில துறை, அப்புறம் இந்த துறை மட்டும் பிரிக்கலையா, அது மாதிரி இந்த சிற்றின்பம் ஒரு துறை. திருவள்ளுவர் இன்பம் என கொள்வதெல்லாம் என்ன, அறத்தான் வருவதே இன்பம். இன்பத்துறையில ஒண்ணு மக்கள் மீதின உடற்கின்பம், மற்ற சொற்கள் இன்பம் ஜெபிக்கு அது ஒரு இன்பம். ஈர்த்துவக்கும் இன்பம் அறார. அப்ப இன்பம்ங்கிறது பல வகைப்பட்டது. இப்ப இன்பம்னா மனையோட இருக்கிறதா இன்பம்ங்கிற, அது பெரும் பெருந்துறை என்று சொன்னார் நம்முடைய திருவள்ளுவர். அந்த பெரிய அவ்வளவு பெரிய துறையில இந்த கண்டு கேட்டு உண்டு எடுத்து உற்றடி ஐம்பது ஒன்றொடி கண்ணே உள்ள இது ஒரு. அப்ப இன்பத்துறையினில் இன்பமாகிய பல்வேறு துறைகளிலே ஒரு துறை இந்த பெண்ணோடு அதிக இன்பத்தை கொள்வது. அதுல எளியரானார், வேற ஒண்ணும் சொல்லல, எளியரானார். என்ன அர்த்தம், இன்பம் என்ற ஒன்று நமக்கு அடிமையா இருக்கணுமே தவிர இன்பம் என்ற ஒன்றிற்கு நாம் அடிமையாயிடக்கூடாது. இதை நான் அடிக்கடி சொல்றது உண்டு, எந்திரிச்சு உடனே சார் காபி சாப்பிட்டாதானுங்க எனக்கு முடியும், இல்லைன்னா நான் சல்லு புள்ளுன்னு விழுந்துருவேன் எங்க வீட்டுல. என்ன அப்ப எதுக்கு அடிமை ஆயிட்டான் காபிக்கு? இப்படி இருக்கூடாது. நமக்கு என்ன ஐயா காலைல உங்களுக்கு இப்ப என்ன காஃபி வேணுமா? காஃபி இருந்தா சரி, இல்ல பால் வேணும் இருந்தா சரி, கொஞ்சம் மாடு வரக்கு நேரம் ஆகுது, ஒன்னும் வேண்டாம், ரொம்ப நல்லது போகும், இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கட்டும் உடம்பு, அதுவும் இன்பம் தாங்கிறது. யாரப்பா நீங்க இது பாலாத்து தண்ணி ரொம்ப அருமையான தண்ணிங்க விட்டோம்ல கிடைக்காதுன்னு? ஆமாமா குடும்ப விட்டோம்ல தண்ணி குடிச்சுக்கிறேன். இப்படி எது எந்த ஒன்றும் நமக்கு அடிமையா இருக்கணுமே தவிர ஒன்றுக்கு நாம் அடிமையாயிடக்கூடாது. ஆனால் இவர் இன்பத்துறையில் எளியரானார், அதற்கு அடிமை ஆயிட்டார். சிற்றின்பம் என்ற ஒன்றிற்கு அடிமையானார். ஒரே வரியில ரொம்ப அருமையா சொன்னார் அல்லவா? சரி, அவர் தங்கள் மனைவி யார் மருந்ததிக்கின் மிக்கார். இப்ப இவருடைய நிலையை சொன்னார். மனைவி எப்படி இருந்தார்? தங்கமான பொண்ணு. அருந்ததிக்கின் மிக்கார், அருந்ததி கற்பின் மிக்கார். உலகத்திலேயே ரொம்ப கற்பில் சிறந்தது அருந்தைன்னு சொல்லுவாங்க. காலி ஒரு மீன் தகையாலை, சிலப்பதிகாரம் கண்ணகி எப்படின்னா சாலி ஒரு மீன் அருந்ததி, அருந்ததி போன்றவளை என்றெல்லாம் சொல்லுவாங்க. இப்படி அருந்ததி கற்பின் மிக்கார் அவனிலும் சிறந்த கற்பு உடையவர். இங்கதான் எல்லாரும் பலரும் கொஞ்சம் கருத்து வேற்றுமையெல்லாம் சொல்றாங்க. தட்சிணாமூர்த்தி வந்திருக்கிறாங்க, நம்ம ஐஏஎஸ் வந்திருக்கிறாங்க. இந்த கற்பின் மிக்கார் என்பதோடு யாரை நிறுத்திக்கணும்னா மனைவியினுடைய நிலையை நிறுத்திக்கணும். இனி வருவதெல்லாம் அவரை பற்றியது. சில பேர் இனி இந்த பாட்டு பொழுதுமே அந்த அம்மையாரை பற்றியதுன்னு சொல்லுவாங்க. அருந்ததி கற்பின் மிக்கார், அப்படிப்பட்ட அந்த அடியவருக்கு அருமையான அந்த அருந்ததி போன்ற கற்புக்கரசி உண்டு. சரி, மீண்டும் யாரை பற்றி? அவரை பற்றியது. புவனங்கள் உய்ய ஐயர் புங்கு நஞ்சி உன்ன யாம் செய்தவம் நின்று தடுத்ததென்ன தாய்ந்துதான் தரித்ததென்று சிவன் எந்தை கண்ணன் தன்னை திருநீல கண்டம் என்பார். இது யார் செயல்னா அந்த அரியாருடைய செயல். அவர் என்ன எதுல ஒருனா பெருமான் நினைந்து சொல்லுகின்றதுல அவருக்கு ஒரு ஈடுபாடு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த திருநீல கண்டம் என்ற பெயர்ல ஈடுபாடு. ஏன் அப்படின்னாரு? காரணகாரியத்தோடு அது இறைவனுடைய உறுப்புகள் சடையிலிருந்து கால் வரைக்கும் இருக்கு. அவனுடைய உறுப்பு தனிவயமானது. அவன் சடையில பிறை இருக்கும், கங்கை இருக்கும், பாம்பு இருக்கும். அவனுடைய நெற்றியில எல்லாருக்கும் வந்து ரெண்டு கண்ணு இருக்கும், அவனுக்கு மூணு கண்ணு இருக்கும். எல்லார் வாயும் சமயத்துல குவியும் அல்லது திறக்கும். புனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும், எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இப்படி அவனுக்கு எல்லாம் தலை முதல் கால் வரையில அவனுடைய தனித்தன்மை வாய்ந்தது. அதுல கழுத்தும் தனித்தன்மை வாய்ந்தது. சார், தலையிலிருந்து கால் வரைக்கும் அடாராடா செக்கச்சவேன்னு மனுஷன் இருக்கிறார். இந்த கழுத்துல மட்டும் என்ன கண்ணங்கரேன்னு ஒரே கருப்பு.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: எனவே குரு என்ற சொல்லுக்கே ஆணவ அறியாமையை நீக்குகின்றவன் என்று பொருள் வருகின்றது. திருவருள் தான் ஆணவமாகி அறியாமையை நீக்கும். குரு என்பதற்கும் அதுதான் பொருள். எனவே குரு என்பவர் யார் என்றார், திருவருளை திருவருள் வடிவம் கொண்டு இருக்கின்ற பொருள். திருவருளின் வடிவம் தான் கண்ணுக்கு புலப்படாத திருவருள். கண்ணுக்கு புலப்படாத நிலையிலே அந்த திருவருள் இருந்தால் நாமெல்லாம் எப்படி அதன் மீது ஒரு பற்று கொள்வது, அதன் மீது நமக்கு எப்படி ஆர்வம் வரும்? ஆகவே நம்மையும் ஆட்கொள்வதற்காக வேண்டி அந்த திருவருளானது ஒரு வடிவம் கொண்டு வருகின்றது. அதாவது கடலிலே உப்பு கலந்திருக்கின்றது, அது சுவையாக கலந்திருக்கின்றது, வடிவமின்றி கலந்திருக்கின்றது, உப்பு தன்மை என்று இருக்கின்றது. அந்த கடலிலே இருக்கின்ற அந்த உப்பு தன்மை, அந்த வடிவமற்ற அந்த உப்பு தன்மை, உப்பு என்று ஒரு படிகமாக வடிவம் கொண்டு வருவது போல என்று அருமையாக ஒரு எடுத்துக்காட்டு சொல்லி திருக்களிச்சுப்படியார் என்ற சாத்திரம் விளக்குகின்றது. சிவபெருமான் எப்படி இந்த உலகத்திற்கு எழுந்தருளுகின்றார் என்று சொன்னால், எங்கும் புலப்படாதவர் இருக்கின்ற, யாராலும் அறிந்து கொள்வதற்கு அரிதாக இருக்கின்ற அந்த சிவபெருமான் எப்படி புலப்படுகின்றார் என்று சொன்னார். என்ன மணிவாசக பெருமானுக்கு புலப்பட்டார், குருவாக வந்துதான் ஆட்கொண்டார் மாணிக்கவாச சுவாமிகள். அவர் சொன்னார், சிவனென யானும் தேரிடம் காண்க என்று சொன்னார். வந்திருக்கின்ற குரு யாரு? சிவபெருமான் தான் அப்படின்னு நான் தேறினேன், தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொன்னேன். அது ஏன் சொல்லியிருக்கின்றார் என்றால், சிவன் அவனி வந்தபடி செப்பில், சிவன் எப்படி உலகத்திற்கு எழுந்துவிடுகின்றார் என்று சொல்ல போனால், கடலில் இருக்கின்ற அந்த உப்புத்தன்மை உப்பு என்ற கூறிய வடிவம் கொண்டு வந்தது போல, வடிவமற்ற அந்த திருவருளானது உயிர்கள் ஒரு வடிவம் கொண்டு வந்தால் என்று இந்த உயிர்களால் அறிந்து வழிபடுவதற்கு, ஆர்வம் கொள்வதற்கு, அன்பு செய்வதற்கு முடியாத ஆகையினாலே, ஏனென்றால் உயிர்கள் வடிவம் கொண்ட உடலை சார்ந்தே வாழ்கின்றன, வடிவமுடைய பொருள்கள் மீதே பற்றுக்கொள்கின்றன. ஆகையினாலே அந்த வடிவமற்ற திருவருளும் ஒரு திருவடிவம் தாங்கி குருவாக வந்து இந்த மண்ணுலகத்திலே எழுந்தருளி பக்குவ ஆன்மாக்களை ஆட்கொள்ளும் என்ற செய்தியை சொல்லி, எப்படி அந்த பக்குவ ஆன்மாக்களை ஆட்கொள்ளும் என்ற விஷயங்களை எல்லாம் தொகுத்து சொல்ல வந்ததுதான் இந்த அருளுரு நிலை என்ற அதிகாரமாகும். யார் அப்போ குருவாக வருகின்றார் என்பதை முதல் குரட்பாவிலே அருமையாக தெரிவித்துணர்த்துகின்றார். இதுவரை அறிவுக்கு அறிவாக உள்ளே இருந்த அந்த சிவம்தான் குருவாக எழுந்துவிடுகின்றார் என்று முதற்குரட்பாவிலே சொல்கின்றார். அறியாமை உள்ளின்று அழித்ததே காணும் குறியாகி நீங்காத போ, காணும் குறியாகி காணத்தக்க வடிவமாகி நீங்காத கோ, நீங்காமல் இருக்கின்ற தலைவன், கோ என்றால் தலைவன், காணத்தக்க வடிவம் கொண்டு, மானுட வடிவம் கொண்டு நம்மை விட்டு நீங்காமல் இருக்கின்ற அந்த குருவாகிய தலைவன் யார் அப்படின்னு கேட்டால், அறியாமை உள்ளின்று அழித்ததே, நாம் அறிந்து கொள்ள முடியாதபடி நம்ம அறிவுக்கு அறிவாக நின்று இதுகாரும் நம்மை பக்தி நெறியில் வளர்த்து வந்ததே அந்த சிவம்தான். நம்ம அறிவுக்கு அறிவாக சிவம் இருக்கின்றது, நம்மால் அறிந்து கொள்ள முடியவில்லை. அப்படி நாம அறிந்து கொள்ள முடியாத ஒரு நிலையிலே, நம்ம அறிவுக்கு அறிவாக அரிதான நிலையிலே இருந்த அந்த சிவம்தான் இப்போ ஒரு பக்குவ நிலைக்கு நாம வந்துவிட்டதனாலே நாம் அறியத்தக்க வகையிலே குருவாக எழுந்தருளி முன்னால் இருக்கின்றது என்று கூறினார். இந்த செய்தியிலே சிவபுராணத்திலே உள்ள இரண்டு அடிகளை நாம் வந்து இணைத்து சிந்தித்தார். எப்போதும் பாராயணம் பண்ணுவதா சிவபுராணம், அப்படியே அந்தந்த அடிகளை சொல்லிக் கொண்டு போகின்றோம். ஒரு இரண்டு அடிகளை நாம் இணைத்து சிந்தித்தார், அப்படி ஒரு சிந்தனை தருகின்றது. இவைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று அருளினார்கள் மணிவாசக பெருமான். இவைப்பொழுது கூட நம் அறிவை விட்டு நீங்காமல் அறிவுக்கு அறிவாக உள்ளே இருக்கின்றான் என்று சொன்னார். அடுத்தடி என்ன சொன்னார்கள், கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க. அப்படி அறிவுக்கு அறிவாக இவைப்பொழுதும் நீங்காமல் இருந்த அந்த பரமன் கோகலியிலே வந்து குருமணியாக வந்து ஆட்கொண்டான் என்று, அப்ப அறிவுக்கு அறிவாக உள்ளே இருக்கின்ற பரம்பொருள் தான் குருவாக வருகின்றது என்ற செய்தியை தோத்திரமும் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். ஏன்னா அவர்களுக்கும் ஆகம உபதேசம் தானே மணிவாசக பெருமானுக்கும், ஆகவே அந்த ஆகம செய்தி அப்படியே சொன்னார். சிவஞான போதமும் ஆகமம் தான், அதனையும் எட்டாம் யுத்தத்தில் அப்படிதான் சொன்னார். தம் முதல் குருவுமாயினர், யார் குருவா வரா? தம்முடைய நம்முடைய முதல்வன் தான், அறிவுக்கு அறிவா இருக்கின்ற முதல்வன் தான். அது குருவாயின்னு சொல்லலாம் இல்லையா, குருவுமாயின் ஒரு உண்மை போட்டார். அதாவது அறிவுக்கு அறிவாக இருப்பதோடு மட்டுமன்றி குருவாகவும் வரார். அப்போ அந்த இடத்துலதான் நாம ஐயப்பாட்டை நீக்கிக் கொள்ள வேண்டும். இந்த திருவருட்பாயின் பயன் முதல் இந்த அருளுரு நிலை அதிகாரத்திலே இந்த முதல் குரட்பாவை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஐயம் வரும். அறிவுக்கு அறிவா இருக்கின்ற அந்த சிவபரம்பொருள் குருவா வந்துட்டார்னா, குருவா வந்த பிறகு நமக்கு அறிவுக்கு அறிவா உள்ள இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தா, அதான் குருவுமாயின் உண்மை போட்டார். அறிவுக்கு அறிவாவும் இருக்கார், அதே சமயத்தில் குருவாகவும் இருந்திருக்கின்றார். அதான் ஒரு சொல் போட்டாலும் அதுல அவ்வளவு பெரிய பொருள் இருக்கும் சாத்திரங்கள். ஆகவே குருவுமாயின் உண்மை போட்டார், உள்ளும் இருக்கின்றார், புறமும் குருவாக எழுந்திருக்கின்றார். அப்படிப்பட்ட வல்லமை சிவபெருமானுக்கு உண்டு. ஆகவே அறியாமை உள்நின்று அழித்ததே, நாம் அறிந்து கொள்ள முடியாதபடி தோன்றா துணையாயிருந்து நம்மை காத்து வந்த அந்த சிவபெரும்பொருளே, காணும் குறியாகி நீங்காத கோ, பக்குவமான நிலையிலே சரியக்கிரியா யோகங்களை நிறைவு செய்து இருவினை ஒப்பு மலபரிபாகம் வந்த அந்த பக்குவமான நிலையிலே காணத்தக்க குருவாக எழுந்தருளி உள்ளது என்று தெரிவிக்கின்றார். அப்போ ஒரு தடை எழுகின்றது. அதற்கு விடையாக அடுத்த குரட்பா, குருன்னா அவர் ஒரு நல்ல பக்குவமான ஆன்மாவாக இருந்துட்டு போட்டோம், சிவபெருமானே குருவாக வரணும் என்பது என்ன? இன்னொரு ஆன்மா, நல்ல ஞானம் பெற்ற ஒரு ஆன்மா, ஆசிரியராக இருந்து தனக்கு சீடனாக இருக்கின்ற ஆன்மாவுக்கு அருள் செய்ய முடியாதா என்றால், சைவ சித்தாந்தம் ஒரே வார்த்தை சொல்லியது முடியாது. இது மேற்கொண்டு பலபட பேசி நம்மை மயங்க வைக்கவில்லை, முடியாது. ஏனென்றால் அருள் என்பது சிவபெருமானுக்கு உடமையான பொருள். யார் யார் அந்த ஒரு பொருளை கொடுக்கணும்னா, அந்த பொருள் யார்கிட்ட இருக்கோ அவனாலதான் அந்த பொருளை கொடுக்க முடியும். திருவருள் என்பது சிவபெருமானுடைய குணம், உயிர்களின் குணம் அன்று. உயிர்கள் அந்த திருவருளினை திளைத்து முத்தி இன்பத்தை அனுபவிப்பதற்குரியவை. அப்ப வந்து குருவுக்கும் சிவத்துக்கும் நாம் எப்படி கொள்வது என்றால், குருவாக வருவது சிவமே, அப்போ அவரும் ஒரு ஆன்மாவாக இருந்தவர் தானே என்றால், அவர் குரு என்ற நிலைக்கு உயர்ந்த பிறகு சிவத்தோடு இரண்டர கலந்து விட்டதனாலே சிவத்துக்கும் அவருக்கும் வேற்றுமை இல்லை. அந்த ஆன்மா செய்வதெல்லாம் முத்தி இன்பத்தை அனுபவிப்பதுதான். அந்த ஆன்மாவிடம் தங்கி இருந்து கொண்டு சீடனுக்கு தீட்சை வழங்குவது, சீடனை உய்விப்பது, முத்தி அருள்வது, எல்லாமே சிவத்தின் செயல்தான் என்பது சைவ சித்தாந்தம். இதை நாம் போக போக விளக்கமாக படிப்போம். அதாவது ஒரு பழுக்க காட்சிய கம்பியானது சுடுகின்றது என்றால், அந்த கம்பி தீயோடு ஒன்றி கலந்து விட்டதனாலே அந்த கம்பியில் இருந்து கொண்டு அந்த நெருப்பு தான் தன்னுடைய சுடுதல் தொழிலை செய்கின்றது. பார்ப்பவருக்கு அந்த கம்பியை நேரடியாக சுடுவதாக அர்த்தம். தீயோடு சம்பந்தப்படாவிட்டால் அந்த கம்பி சுடுமா? அதுக்கு அந்த கம்பிக்கு இயல்பா? கிடையாது. அதுபோல சிவத்தோடு ஒன்றி தான் வேறு சிவம் வேறு என்ற நிலை இல்லாமல் சிவமாகவே குரு இருப்பதனாலே சிவத்திற்கும் குருவுக்கும் பேதம் காணக்கூடாது, அப்படி காணும் வரை நமக்கு முத்தியே கிடைக்காது என்பதை திட்டவட்டமாக நமக்கு சைவ சித்தாந்தம் அறிவிக்கின்றது. அதை அருமையாக உலகியல் ஓமை சொல்லி, சிவபெருமான் தான் குருவாக வரணும், ஒரு ஆன்மாவால இன்னொரு ஆன்மாவை வந்து உய்யக்கொள்ள முடியாது. ஏன் அப்படின்னா, வீட்டில் இருக்கின்ற ஒருவருக்கு ஒரு உடல் நலம் இல்லை, ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அவர்களால் முடியலைன்னா அது அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு தான் முதல் உடனடியாக தெரியும். கூடவே இருப்பவர்கள் அவருடைய தன்மை என்ன, அவர்களை எப்படி கவனிக்க வேண்டும், அவர்களை எப்படி பேண வேண்டும், இதெல்லாம் வீட்டில் இருப்பவர்களுக்கு தான் தெரியும் இல்லையா? அவர்களுக்கு தெரியுமா அல்லது தெருவில் உள்ள பிறருக்கு தெரியுமா? வீட்டில் கூடவே இருப்பவர்களுக்கு தான். வீட்டில் உள்ளவருக்கு ஒரு உடல்நலம் இன்மைனா அவரோடு நன்கு எப்போதும் ஒன்றாக உடனாக இருக்கின்ற வீட்டில் உள்ள குடும்பத்தாருக்கு தான் தெரியும். அவர்களுக்கு தான் அந்த அன்பும் அக்கறையுமா மற்றவரை காட்டிலும் அதிகமாக இருக்கும். அதுபோல உயிர்களுக்கு வந்து ஆணவ நோய் அவர்களை துன்பப்படுத்துகின்றது, அது உலகப்பற்றிலேயே தள்ளுகின்றது என்று சொன்னால், அந்த ஆணவ நோயை எப்படி குணப்படுத்துவது, எப்படி தீக்கை அருளி தீக்கையின் மூலம் குணப்படுத்துவது என்று அந்த உயிர்களோடைய ஒன்றாக உடனாக இருக்கின்ற சிவ பரம்பொருளுக்குத்தான் அந்த உயிர்களை எப்படி பக்குவப்படுத்துவது என்று தெரியுமே ஒழிய புறமாக இருக்கின்ற பிறருக்கு தெரியாது. ஆகையினாலே சிவபெருமானே குருவாக வந்து ஆட்கொள்ள வேண்டும் என்ற கருத்து இதனால் வலியுறுத்தப்படுகின்றது. இதனை பிரிது மொழிதல் அணியிலே சொல்லிட்டார், அகத்துறு நோய்க்கு உள்ளினர் அன்றி அதனை சகத்தவரும் காண்பவர்தான். வீட்டிலே இருக்கின்ற ஒருவருக்கு வந்த நோயை அந்த வீட்டில் உள்ளவர்கள் அறிவது அல்லாமல் மற்றவர்களா அறிவார்கள் அப்படின்னு சொல்லி அதோடு நிறுத்திட்டார். அப்ப இதுல சொல்ல வந்த விஷயம் என்ன, வீட்டில் உள்ளவர்கள் நோயை வீட்டில் உள்ளவர்கள் அறிவார்கள், மற்றவர்கள் அறிய மாட்டார்கள் என்ற விஷயத்தை சொல்ல வரல. இதை சொல்லுவதன் மூலம் நாம் பெற வேண்டிய செய்தி என்னவென்றால், அதுபோல உயிருக்கு உள்ள குறைபாடுகளை நீக்கி உயிரை எப்படி ஆட்கொள்ளணும்னு, உயிரோடு ஒன்றாக உடனாக இருக்கின்ற எம்பெருமான் தான் அறிவார் என்பது. அதான் வள்ளுவர் பெருமான் சொல்வார், கடலோடா கால்வல் நெடுந்தேர், கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து அப்படின்னு சொல்வார். ஒரு குரல்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, ஐயா தேர் வந்து கடல்ல ஓடாது, கடல்ல ஓடுற கப்பல் இருக்க அது தரையில ஓடாது அப்படின்னு சொல்லிவிட்டார். இது வந்து வள்ளுவர் திருக்குறள் சொல்லிதான் நமக்கு தெரியணுமா, அது தேர் நிலத்துலதான் ஓடும், கப்பல் வந்து கடல்ல தான் ஓடும், இதெல்லாம் கூட இப்படி பாட்டுலாம் படிச்சுதான் தெரியணுமா அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அப்படி இல்ல. அதன் மூலம் அவர் சொல்ல வருகின்ற செய்தி வேறு. ஒரு செய்தியை சொல்வதற்கு இப்படி இன்னொரு செய்தியை சொல்லிவிட்டு விட்டு விடுவார்கள். நாம இதன் மூலம் என்ன சொல்றாங்க உயித்து உணரணும். அதான் கவி இன்பம் என்பது அதுதான். இதைத்தான் பெரிது மொழிதல் அணி, ஒன்றை சொல்வதற்கு பெரிதொன்றை சொல்வது பெரிது மொழிதல் ஒட்டு என்றும் சொல்வார்கள். அப்ப அதன் மூலம் வள்ளுவர் என்ன சொல்ல வருகின்றார், உன்னுடைய செயல்திறன் எந்த இடத்துல அது வந்து செல்லுபடியாகும் அந்த இடத்துல உன் செயல்திறனை காட்டு, செல்லுபடியாகாத இடத்துல வந்து உன் செயல்திறனை காட்டினால் தேர் ரொம்ப கம்பீரமானதுதான், நல்லா ஓடுது, அதுக்காக வேண்டிய கடல்ல ஓட முடியுமா? ஆகவே உன்னுடைய காரியம் செல்லக்கூடிய இடத்துல என்ன காட்டினா அந்த காரியம் வெற்றி பெறும், செல்லாத இடத்துல போய் காட்ட நினைத்தால் அது வெற்றி பெறாது என்பதுதான் இங்கே வள்ளுவர் பெருமாள் சொல்லுகின்ற கருத்து. அதுபோல வீட்டிலே இருப்பவருக்கு வந்து பிணியினை நோயினை வீட்டில் உள்ளவர்கள் தான் அறிவார்கள், அண்டையினால் அறிய மாட்டார்கள் என்று சொல்வதன் மூலம் உயிர்களுக்குற்ற ஆணவ நோயினை உயிரோடு ஒன்றாய் உடனாய் இருக்கின்ற எம்பெருமான் தான் அறிவார், ஆகவே அவரால் தான் அதனை குருவாக இருந்தபடி தீர்க்க முடியும் என்ற கருத்து தான் இங்கே உணர்த்தப்படும் கருத்தாகும். அடுத்தார் போன்று கூறுகின்றார், அப்படி எழுந்தருள்கின்றாரே எம்பெருமான். ஆகவே அடுத்த பாடலிலே அவர்கள் சொல்வது என்னவென்றார், இப்படி குருவாக எழுந்தருள்கின்றாரே, உலகத்தில் உள்ள எல்லோரையும் ஒரே சமயத்தில் ஆட்கொள்வதற்காக குருவாக எழுந்தருளவில்லை. எதுக்காக குருவாக எழுந்த மணிவாச பெருமான் வரலாற்றில் பார்க்கின்றோம், மாணிக்கவா சுவாமிகள் குதிரை வாங்குவதற்காக வேண்டி பாண்டியமனுடைய ஆணைப்படி கருவூலத்தில் இருந்த செல்வத்தை வேண்டிய அளவு செல்வத்தை எடுத்துக்கொண்டு குதிரை வாங்குவதற்காக வேண்டி பரிவாரங்களோடு செல்கின்றார்கள். அவர்கள் அமைச்சர், ஆகவே பரிவாரங்களோடு குதிரையிலே செல்கின்றார்கள். செல்கின்ற வழியிலே திருப்பெருந்துறை என்ற தலத்திலே எம்பெருமான் குருந்தமரத்தை ஒரு அழகிய சோலையிலே குருந்தமரத்தடியிலே எழுந்தருளி கைராயத்திலே இருந்து அங்கு வந்து எழுந்தருளுகின்றார் எம்பெருமான். பூதகணங்களை எல்லாம் மானுட சிவனடியார் கோலத்திலே இருக்கும்படியாக தம் பக்கத்திலே அமர்த்தியிருக்கின்றார். சிவாகம ஒளியை எழுப்புகின்றார். அப்ப மணிவாசக பெருமான் அதனாலே தடுத்து ஆட்கொள்ளப்படுகின்றார்கள். மணிவாசக பெருமான் வந்து பார்க்கின்றார்கள். அவர்களுக்கு தான் அங்க குருவாக எழுந்தெடுப்பது சிவபெருமானும் உணர முடியுது. எல்லா கூட வந்தவர்கள் எல்லாரும் உணர்ந்தார்களா என்றால் இல்லை. ஏன்னா அங்க சிவபெருமான் திருப்பரந்துரை எழுந்தெழுதிய நோக்கம் என்ன? மாணிக்கவா சுவாமியை ஆட்கொள்ள வேண்டும் என்பதுதான். ஆகவே எந்த ஆன்மா பக்குவம் அடைந்து ஞானத்தை பெறக்கூடிய நிலையிலே இருக்கின்றதோ அந்த ஆன்மாவை ஆட்கொள்வதற்காகத்தான் குருவாக எழுந்தெழுகின்றார். ஆகவே மற்ற ஆன்மாக்கள், அந்த பக்குவம் வராத மற்ற ஆன்மாக்கள், சிவபெருமான் தான் இப்படி குருவாக எழுந்தொழுகின்றார் என்ற உண்மையை உணரமாட்டார்கள். அவர் அந்த ஞான குருவையும் சாதாரண மனிதர்கள் போலதான் நினைப்பார்கள். அதைத்தான் சொல்கின்றார் இந்த மூன்றாவது குரற்பாவிலே. அருளா வகையால் அருள் புரிய வந்த பொருளா அறியா புவி. புவினா என்ன? உலகம். உலகத்துக்கு தெரியாது. அந்த ஞானம் பெறக்கூடிய நிலையில் இருக்கின்ற அந்த பக்குவ சீடனுக்கு தான் தெரியும் குருவாக இருப்பது சிவம்னு. புவி உலகம், உலகத்துக்கு தெரியாது, உலகத்தில் உள்ள மற்ற மக்களுக்கு தெரியாது. அதான் படைப்பு நிலை ஈறு மறைப்பு என்னும் நான்கினையும் தோன்றாது செய்தவாறு போல அருள் என்னும் தொழிலையும் தான் பண்ணாதது போல பண்ணும்படி மானுட வடிவு என்னும் அங்கியால் மறைத்துக் கொண்டு வந்த உண்மை பொருளே இக்குரு வடிவு என்பதனை அறிய மாட்டாது உலகு என்க. மற்ற நான்கு தொழில்கள், மொத்தம் ஐந்து தொழில்கள் சொல்வார்கள். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்று சொல்வார்கள். உலகத்தை எம்பெருமான் தான் படைக்கின்றார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியவில்லை. அவர்தான் காத்து வருகின்றார் என்றும் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஒரு தெரு தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னா இருந்தாலே போறோம், நான் தான் வந்து எல்லாரையுமே காக்கணும் எனக்கு நினைப்பு வந்தது. அப்போ ஒரு ஊரு ஒரு நாடு கட்டுப்பாட்டுகள் வந்து கேட்கவே வேண்டாம். ஆனா உண்மையில் எல்லா உலகங்களையும் காத்து வருபவர் யார் அப்படின்னா அது எம்பெருமான் ஆகிய சிவபெருமான் தான். அப்ப அவர் காத்த தொழிலையும் தான் தான் செய்யறோம்னு தெரியாதபடி செய்கின்றார். அழித்தல் தொழிலும் அவர் எப்ப செய்வாரோ நமக்கு தெரியாது. மறைத்தல் தொழில், அது தொழிலே மறைத்தல் என்பது இருக்கின்றது, அதுவும் நாம் அறிந்து கொள்ள முடியாது. அத மாதிரிதான் இந்த அருளல் தொழிலையும் சிவபெருமான் தமக்குரிய அந்த திருமேனியினை நீலகண்டத்தோடும் பிறைச்சந்திரனோடும் கங்கையோடும் திருச்சடையோடும் புலித்தோளோடும் ரிஷப வாகனத்திலே பார்வதி தேவியாரோடு வந்து எழுந்தருளி சிவபெருமான் வந்து அருள் செய்வதாக அப்படி நேரடியாக காட்டிக்கொள்ளாமல் மானுட வடிவத்திலே குரு வடிவத்திலே வந்து அந்த அருளை பிறர் தெரியாதவாறு செய்கின்றார். மற்ற தொழில்களை செய்வது மாதிரிதான் இந்த தொழிலையும் பிறருக்கு தெரியாதவாறு. ஆனா அந்த அருளை பெறுவதற்கு உரியவர்கள் இருக்கின்றார்களே, அந்த உரிய ஆன்மாக்கள் சிவனையானும் தேரினன் காண்க, புவனியில் சேவடி தீண்டினன் காண்க, புவனியில் சேவடி தீண்டினன் காண்க. அந்த உலகத்தில் திருவடி வச்சுட்டான். எதற்காக திருவடி வச்சார்? எப்படிப்பட்ட திருவடி வச்சார்? நான்முகன் முதலா நான்முகன் முதலா வானவர் தொழுதல ஈரடியாலே மூவுலக அளந்து நாட்டிசை முனிவரும் ஐம்புலன் மலர போற்றிசை கதிர்முடி திருநெடுமால். தேவர்கள் முனிவர்கள் எல்லாரும் அப்படி திருநெடுமாலை கண்டால் அப்படி எழுந்து விதத்தின் மேல் கைகூப்பி வணங்குகின்றார்கள். அப்படிப்பட்ட தலைமைப்பாட்டை உடைய திருமால் பன்றி வடிவம் கொண்டு நிலத்தை அகழ்ந்து அகழ்ந்து அகழ்ந்து திருவடியை எப்படியாவது அறிந்து கொள்ள வேண்டும் என்று முயன்று இறுதியில் அறிய முடியாமல் ஹரஹர சிவ சிவ என்று ஓலமிட்டும் அன்று அவருக்கு காணப்படாத அந்த திருவடிகள் எளியேனை உய்விக்க வேண்டும் என்ற கருணையோடு இந்த நிலத்திலே தீண்டி வந்ததை என்று மணிவாசக பெருமான் உருகுகின்றார்கள். புவனியில் சேவடி தீண்டினன் காண்க என்றார். அப்படி புவனியில் சேவடி தீண்டி வந்த எம்பெருமான் சிவபெருமானே என்று அடியேனும் தேரினன் என்று சொன்னார். சிவனன யானும் தேரினன் காண்க, குவளை கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க. சிவபெருமானையும் கண்டேன், உடனே உள்ளே அவரோடு நீக்கமின்றி இருக்கின்ற அந்த அருட்சக்தியையும் கண்டேன் என்று மணிவாசக பெருமான் சொல்வது போல அந்த அருள் பெறுவதற்கு உரிய ஆன்மாக்கள் அறிவார்கள். ஏனையோர் அறியாதபடி வந்து அருளை செய்கின்றார் என்று இந்த 43வது குரட்பாவிலே கூறுகின்றார்கள். இந்த அதிகாரத்திலே 3வது குரட்பா. அடுத்த குரட்பாவிலே ஏன் உலகத்தவர்கள் அறிய மாட்டார்கள்? சிவபெருமான் தான் குருவாக வந்திருக்கின்றார், நம்மளை ஆட்கொள்ள வரல, அந்த பக்குவ ஆன்மாவும் ஆட்கொள்ள வந்திருக்கின்றார் அப்படின்னு அறியட்டுமே. வந்திருக்கவர் சிவபெருமானே ஏன் உலகத்தோட அறிய முடியல? அது காரணம் சொல்கின்றார், பொய்யிருண்ட சிந்தை புரிகிறார், போதமா மெய் இரண்டும் காணார் மிக என்று சொன்னார். எப்படிப்பட்டவர்கள் உலகத்தவர்கள் என்று சொன்னால், நிலையில்லாத உடல் வாழ்க்கையை நிலையானது என்று கருதி அதை கொண்டு நிலையில்லாத உலகப்பற்றிலேயே அழுந்தி இருப்பதனாலே, சிவசிந்தனையிலே உரைப்பும் வைராக்கியமும் அவர்களுக்கு வராததனாலே, அவர்களால் குருவாக வந்திருப்பவரை சிவம் என்று உணர முடியவில்லை. அவர்கள் சிந்தையிலே பொய் இருண்டுள்ளது, பொய்யிருள் கடிந்த என்று திருவாசகம் சொல்கின்றது. அது ஆணவ மனம் தான், அதுதான் பொய்னு சொன்னார். அந்த ஆணவ மனம் இருட்டு மாதிரி அப்படி இருண்டு இருந்து மறைக்கின்றது. ஏன் அவனால பொருளை பார்க்க முடியல? இருட்டுக்குள்ள இருக்கான். அந்த மாதிரி பொய் என்ற அந்த ஆணவங்களை இருட்டுக்குள்ளே உலகத்தவர்கள் அந்த பாச தடைக்குள்ளே இருப்பதனாலே பொறியிலார் ஞானமாகிய செல்வத்தை இழந்திருக்கின்றார்கள். சிவபெருமானை பார்ப்பதற்கு ஞானம் வேண்டும், அந்த ஞானத்தை பெறவில்லை. என இருட்டிலே இருக்கின்றார்கள், அஞ்ஞான இருளிலே இருக்கின்றார்கள், ஞான செல்வத்தை பெறாமல் இருக்கின்றார்கள். ஆகவே சிவபெருமானுடைய சொரூபத்தையும் அவர்கள் அறிய மாட்டார்கள், அவன் குருவாக வந்திருக்கின்ற அந்த வடிவத்தையும் அவர்களால் அறிய முடியாது. போதமா மெய் இரண்டும் காணார் மிக, போதமாகிய அருளையும் மெய் என்று சொன்னால் அந்த தேசிக வடிவத்தையும், அந்த தேசிக வடிவத்தினுடைய மாட்சிமையையும் இரண்டையுமே உணரமாட்டார்கள். மிக மிக சிறிதும் உணரமாட்டார்கள் என்று சொன்னார். அதான் மணிவாசக பெருமானே பாடியிருக்கின்றார்கள், உலகத்தவர்கள் இவ்வுண்மையை உணராமல், தம்முடைய அருள் அனுபவத்தை உணராமல் இகழ்கின்றார்கள். அவர்கள் இகழ்ந்து கொண்டே இருக்கட்டும், சிரித்துக் கொண்டே இருக்கட்டும், அதனால நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. நாட்டார்கள் நகை செய்ய, நாட்டார்கள் உலகத்தவர்கள் நகைக்கட்டும். ஐயா அமைச்சரா போனாரு, அருமையான உடையோடு போனார், பரிவாரங்களோடு போனார், நிறைய செல்வத்தோடு போனார். எல்லாத்தையும் யாரோ ஒரு சிவ முனிவரா அவர்கிட்ட கொடுத்துட்டு சாதாரண துணியோடு இப்படி சிவ வேடம் தாங்கி நிற்கின்றாரே, இது என்ன, இது என்ன ஆச்சு இவருக்கு அப்படின்னு சொல்லி சிரிக்கின்றார்கள். இப்ப போனார், போன வழியில எப்படி உடனடியா மாறிட்டாரா அப்படின்னு சொல்லி நகைக்கின்றார்கள். அதனால் நமக்கு ஒரு பாதிப்பும் இல்லை, அவர்கள் நகைத்துக் கொண்டே இருக்கட்டும். ஆனா நாம என்ன செய்யறோம்? நாம இந்த உலக துன்பத்திலிருந்து, மும்மள துன்பத்திலிருந்து நீங்கி பேரின்ப வீட்டினை அடைந்து கொண்டிருக்கின்றோம். நாட்டார்கள் நகை செய்ய நாம் மேலே வீடே இதே என்று அடுத்தார்கள் சொல்கின்றார்கள். ஆகையினாலே நாம ஒரு சிறந்த பொருளை பெற்றிருக்கின்றோம், அதன் அருமை தெரியாம நம்ம நாலு பேர் இகழ்ந்தா அந்த சிறந்த பொருளை நாம இழந்துருவோமா? இதை வச்சிருந்தா அவன் இகழுதானே அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த பொருளை விட்டுருவோமா? இகழுதுன்னு பார்த்து நாம சிரிப்போம், அவ்வளவுதான். நம்ம பார்த்து அவன் சிரிப்பான், அவனை பார்த்து நாம செஞ்சுட்டு இருக்க வேண்டிதான். நம்மகிட்ட இருக்கிற செல்வத்தால வந்த பயனை நாம விட்டுருவோமா? விடமாட்டோம். அது மாதிரி அருமை தெரியாதவர்கள் இகழ்கின்றார்கள், ஆனால் நாம் பேரின்ப வீட்டை எய்துகின்றோம் என்று திருவாசகம் சொல்வது போல, உலகத்தவர்கள் பொய்யிருண்ட சிந்தையினராய் ஞான செல்வம் இன்றி, பொறி என்பது ஞான செல்வம், அருட்செல்வம், அது இல்லாததனால் போதமாம் மெய் இரண்டும் காணார் மிக, போதமாகிய திருவருளையும் அவர்கள் உணரமாட்டார்கள், மெய்யாகிய தேசிய வடிவத்தையும் உணரமாட்டார்கள், இரண்டையும் மிக காணார், சிறிதும் காணமாட்டார்கள் என்று கூறினார். அடுத்த குரட்பாவிலே இந்த தேசிய வடிவம் எப்படிப்பட்டது, இப்படிப்பட்ட தேசிய வடிவத்தை உலகத்தோர் காணாமல் இருக்கின்றார்கள் என்று உணர்த்துகின்றார். பார்வை என மாக்களை முன் பற்றி பிடித்தற்காம் போர்வை என காணா புவி. பார்வை என்ன, பார்வைனா என்ன அப்படின்னா பார்வை விலங்குன்னு சொல்வார்கள், தீவகம்னு சொல்வார்கள். அது உண்மையில வந்து மிருகம் இல்ல, பறவை மாதிரியும் செய்திருப்பார்கள், உண்மையில பறவை இல்ல, அந்த தோற்றத்தை கொண்ட ஒரு பொருள். அதாவது வேடன் போய் நின்னா அப்படின்னா விலங்குகள் பறவைகள் அங்க நிக்குமா, ஓடி பேரும் பயந்து. அப்போ அந்த விலங்குகளும் அந்த மிருகங்களையும் பறவைகளையும் வரவழைப்பதற்கு என்ன பண்ணுவாங்க, அருகில வரவழைப்பதற்கு இந்த பார்வை விலங்கு மாதிரி இருக்கின்ற இந்த உருவத்தை கொண்டு அங்க வச்சுட்டு, அல்லது பறவை மாதிரி இருக்கின்ற இந்த வடிவத்தை அந்த பொருளை அங்க வச்சுட்டு இவர்கள் பின்னால் பதுங்கி நிற்பார்கள். அப்ப நம்ம மாதிரியே ஒரு மிருகம் இருக்கின்றதுன்னு மிருகம் வரும், பறவை வரும்போது நம்ம மாதிரியே ஒரு பறவை இருக்கின்றதுன்னு வரும், வந்தவுடன் அகப்படுத்திக் கொள்வார்கள். அது அவர்கள் அழிப்பதற்காக செய்கின்றார்கள். இங்கே சுவாமி அதே செயலை ஆக்கத்திற்காக செய்கின்றார், துன்பத்திலிருந்து நீக்கி பேரின்பத்தை கொடுப்பதற்காக செய்கின்றார். நம்முடைய காலகண்டத்தோடும் முக்கண்ணோடும் மான்மழுவோடும் கங்கா மதியோடும் விஸ்வபவனத்திலே எழுந்தருளினால் பக்குவமான அந்த சீடன் கூட கண்டு அஞ்சுவான், அந்த கோலத்தை கண்டு வழிபடுவதற்கு வரதற்கு அஞ்சுவான். ஆகையினாலே உலகத்திலே வாழ்கின்ற பக்குவ சீடர்களை ஆட்கொள்வதற்காக வேண்டி உலகத்து மானிடர் போலவே வடிவம் கொண்டு, அதான் பார்வை போல, அந்த பார்வை விலங்கு போல, அது எப்படி மாக்களை முன் பற்றி பிடித்தற்கு போர்வையாக பயன்படுகிறதோ, மாக்கள் அதாவது மாக்கள்னா விலங்குகள், விலங்குகளை பற்றி பிடிப்பதற்கு அந்த பார்வையானது, அந்த விலங்கு போன்றிருக்கின்ற பறவை போன்றிருக்கின்ற வடிவமானது எப்படி பயன்படுகிறதோ, போர்வை போல பயன்படுகின்றதோ, அதுபோல ஒரு மானுட போர்வை கொண்டு உள்ளே சிவபெருமான் இருந்து கொண்டு அருள் செய்ய வந்திருக்கின்றார் என்ற உண்மையினை புவி, அதாவது உலகத்தவர்கள் அறிந்து கொள்ள மாட்டார்கள் என்று தெரிவிக்கின்றார். அடுத்த குரட்பாவிலே சொல்கின்றார்கள், ஆகவே இந்த பக்குவமில்லாத உலகத்தவர்களுடைய பேச்சை கேட்டு நீயும் என்ன நினைத்து விடாதே, சிவபெருமான் வந்துதான் நமக்கு ஞானத்தை உணர்த்த வேண்டுமா, அதெல்லாம் வேண்டாம், நமக்கு ஒரு குரு வேண்டுமா, குருவெல்லாம் வேண்டாம், நாமே ஞானத்தை உணர்ந்து கொள்ளலாம் என்று கருதாதே, குருவின் துணையின்றி உணர முடியாது. உலகத்தவர்கள் சொல்லலாம், அவர்கள் பொய்யிருண்ட சிந்தையுடையவர்களாக இருக்கின்றார்கள், ஆகவே சிவமெல்லாம் குருவாக வரவில்லை என்று அவர்கள் சொல்லலாம், ஆனால் குருவாக இருப்பவர் சிவபெருமானே என்பதை நிச்சயமாக உணர வேண்டும் என்று இந்த ஆறாவது குரட்பாவிலே வலியுறுத்துகின்றார்கள். எமக்கு என் எவனுக்கு எவை தெரியும், அவ்வத்தமக்கு அவனை வேண்ட தவிர. எவனுக்கு எவை தெரியும், அதாவது குரு வந்து, அதாவது சாஸ்திரங்கள் எவ்வளவோ இருக்கு, எவ்வளவோ சாஸ்திரங்கள் இருக்கு, அதை நான் படிக்கிறேன் எனக்கு விளங்குது, அப்புறம் எனக்கு எதுக்கு குரு உபதேசிப்பதற்கு, அதனால எனக்கு அது அவசியம் இல்லை. எமக்கு என் எமக்கு எதுக்கு, எமக்கு என்ன எமக்கு எதுக்கு குரு அப்படிங்கிற கருத்தை தவிர்த்து விடுவாயாக, விட்டு விடுவாயாக. எவனுக்கு எவை தெரியும், ஞான குரு உணர்த்தினாலன்றி யாருக்குத்தான் எந்த உண்மையை உணர முடியும். அவ்வ சாத்திரங்கள் இருக்கு, அதை நான் பார்த்து புரிஞ்சுக்கிடுவேன்னா, அவ்வ அந்த சாத்திரங்களே தமக்கு அவனை வேண்ட தவிர, அதாவது அந்த சாத்திரங்களே எப்படி அமைந்திருக்கின்றன என்று சொன்னால், ஒரு ஞான குரு வந்து விளக்கினால்தான் அந்த சாத்திரங்களின் பொருள் விளங்கும் அப்படிங்கிற மாதிரிதான் அந்த சாத்திரங்களே அமைந்துள்ளன. ஞான சாத்திரங்களுக்கு முதல்ல போவான, சாதாரண பள்ளிக்கூட பாட புத்தகங்களை எடுத்துக்கொள்வோம், அந்த பள்ளிக்கூட பாட புத்தகங்களே எப்படி அமைந்துள்ளன, இந்த புத்தகம் தானே படிக்கணும், இதுல இருந்தான கேள்வி வரும், நான் படிச்சுக்கிட்டேன் அப்படின்னு யாரும் சொல்லுவது, இதுக்கு போய் பள்ளிக்கூடம் போய் அங்க அவர் வாத்தியார் கட்டுப்பட்டு உட்கார்ந்துருந்து அவர் சொன்னதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இதெல்லாம் எனக்கு எதுக்கு, இந்த பாடம் இதுதானே படிக்கணும், இதுதானே பரிச்சு எழுதணும் மார்க் வாங்கணும், நான் படிச்சுக்கிட்டேன்னு சொன்னால் அப்ப பெற்றோர்கள் என்ன சொல்வார்கள், பிள்ளைகளை பார்த்து இப்ப இந்த பாட புத்தகமே எப்படி அமைந்திருக்கின்றது என்று சொன்னால், ஒரு ஆசிரியர் இருந்து இதன் பொருளை விளக்கினால்தான் இந்த பொருள் விளங்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்புல தான் அந்த பாட புத்தகத்தையே தயார் செய்துள்ளார்கள். சின்ன சின்ன கலைகளாக இருந்தால் கூட அதற்கு குரு வேண்டும், அதான் உலகத்திலே பழமொழி ஒன்று வழங்கி வரும், தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. ஆகவே சிறிய சிறிய கலைகளுக்கே அதற்கு உரிய அறிவு பெற்ற ஒரு ஆசிரியன் தேவைப்படுகின்றான் என்று சொன்னால், மேலான முத்தியினை அருள்வதற்கு அங்கே ஞானாசிரியன் வேண்டாமா, ஞானாசிரியன் துணையின்றி அறிவதற்கரிய சிவத்தை நாம் எவ்வாறு அறிய முடியும். எனவே குரு வழிபாடு மேற்கொண்டால் அன்றி நமக்கு உய்வில்லை என்ற கருத்தைத்தான் இதை வலியுறுத்துகின்றார். ஆகையினாலே அந்தந்த சாத்திரங்கள் தமக்கு அவனை வேண்ட, தம்மை உணர்ந்து கொள்வதற்கு, தம் பொருளை உணர்த்துவதற்கு குருவை வேண்டி நிற்கின்றன. ஒரு குரு உணர்த்தினால்தான் இதன் பொருள் உணர முடியும் அப்படிங்கிற அமைப்புல ஞான சாத்திரங்கள் அமைந்துள்ளன. எனவே தவிர், எமக்கு என் எமக்கு குரு எதற்கு என்ற எண்ணத்தை தவிர்ப்பாயாக. எவனுக்கு எவை தெரியும், ஞான குரு வந்து உணர்த்தாவிட்டால் யாருக்குத்தான் மெய்ப்பொருளை உணர முடியும் என்று அருமையாக உணர்த்துகின்றார்கள். ஆகையினாலே இதுக்கு வேறு மாதிரியாகவும் பொருள் சொல்வார்கள். எமக்கு என் என்று சொன்னால், இந்த நூலாசிரியரே சொல்வதாக நம்முடைய வஜ்ரவேல் முதலியார் அவர்கள் ஆதீன வித்வானவர்கள் சொல்கின்றார்கள், எமக்கு என் அப்படின்னா நீ குருவை ஒத்துக்கொண்டால் அதனால எனக்கு என்ன லாபம், நீ அல்லது நீ குருவெல்லாம் ஏத்துக்கிட மாட்டா அப்படின்னு சொன்னதுனால எனக்கு என்ன நஷ்டம் வருது, எனக்கு என்ன, நீ குருவை ஏத்துக்கிட்டா எனக்கு என்ன, ஏத்துக்கிட்டா எனக்கு என்ன, உனக்கு உய்வு வேணும் அப்படின்னா நீ என்ன செய்ய வேண்டும், ஞான குருவை உன்னுடைய உய்வுக்காக நீ ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும், அப்பதான் உனக்கு உய்தி கிடைக்கும், உனக்கு அப்பந்தான் பாச வீடும் சிவப்பேரும் கிடைக்கும். ஒரு நூற்பொருள் விளங்குவதற்கு அந்த நூலே தனக்கு உரிய ஞானாசிரியரை நாடி நிற்பதனாலே எவனுக்குத்தான் எந்த நூற்பொருள் தான் குருவையின்றி தெளிவாக விளங்கும், விளங்காது. ஆகையினாலே நூலே அமையும், ஆசான் வேண்டாம் என்ற கருத்தை தவிர்ப்பாயாக என்று சொல்லி விளக்குகின்றார்கள். நிரம்பலை தேசியர் கொண்ட பொருளைத்தான் இவ்வாறு விளக்குகின்றார்கள். அடுத்த குரட்பாவிலே சொல்கின்றார்கள், சிவபெருமான் தான் ஆணவ மலத்திற்கு பகை, ஆணவ சக்தி அவனால தான் ஒடுக்க முடியும் அப்படின்னாலும் கூட அந்த சிவபெருமான் தேசிகனாக வந்துதான் அருள் செய்தால்தான் நமக்கு ஆணவ சக்தி நீங்கும், அல்லது அநீங்காது என்பது அடுத்த குறட்பா. அதற்கு அருமையான ஒரு எடுத்துக்காட்டு. ஆனா இந்த காலத்துல அந்த கலைகள்லாம் இல்லாமல் போய்விட்டன. ஆகவே நாம் அந்த கலையை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. என்னவென்றால், அறவினாலே தீண்டப்பட்டு விஷம் ஏறிய ஒருவனுக்கு அந்த விஷத்தை எப்படி இறக்குவார் என்றால், மாந்திரிகம் மூலமாக இறக்குவார்கள். இந்த மாந்திரிகம்லாம் நம்முடைய ஆகம சார்பு நூல்களிலே சொல்லப்பட்டுள்ளன. சித்தாந்த பிரகாசிகளே நம்முடைய சிவஞான சுவாமிகள் காட்டுகின்றார்கள். காரிடம் தக்கினம் போன்ற நூல்கள் எல்லாம் இருக்கின்றன, ஆகம சார்பு நூல்கள். அதாவது எப்படி என்றால், அந்த விஷம் ஏறி கிடக்கின்றானே அவனை மாந்திரிகன் பார்ப்பான். எப்படி பார்ப்பான் என்று சொன்னால், அந்த அரவுக்கு பகை எது என்றால் கருடன். அது மாதிரி கீரியும் பகை. எல்லா பொருள்களுக்கும் என்ன உள்ளது என்று சொன்னால், அதிதெய்வம் உள்ளது, மந்திரம் உள்ளது. உலகத்தில் உள்ள எல்லா பொருளுக்கும் மந்திரம் உள்ளது, அதிதெய்வம் உள்ளது. அப்ப கீரிக்கும் அதிதெய்வம் உள்ளது, கருடனுக்கும் அதிதெய்வம் உள்ளது, மந்திரம் உள்ளது. அந்த உரிய மந்திரத்தை அவன் உபதேச முறையில குரு பரம்பரையில மாந்திரிகன் படிச்சிருப்பான். அப்ப அவன் என்ன செய்கின்றான், அந்த மந்திரத்தை ஜபிக்கின்றான். ஜபித்து அந்த கருடனுக்குரிய அந்த அதிதெய்வமாக தன்னை பாவிக்கின்றான். அந்த கீரிக்குரிய அந்த அதிதெய்வமாக அந்த மந்திரமாக தன்னை பாவிக்கின்றான். அந்த பாவனையினாலே அவன் நோக்கும் பொழுது அது வந்து அவன் கருடனுடைய தன்மையிலே இருந்து, கருடன் எப்படி அந்த அறவை அளிக்கின்றதோ, கீரி எப்படி அந்த அறவை அளிக்கின்றதோ, அதுபோல அந்த தன்மை அவன் பெற்று அந்த அறவினுடைய விஷத்தை, விஷத்தின் கொடுமையினை, தாக்கத்தினை அவன் நீக்கிவிடுகின்றான். இந்த கலை முன்பு இருந்தது. ஆகையினாலே அப்படி ஒரு மாந்திரிகன் கீரியை பாவிக்க தெரிந்தவன், கருடனை பாவிக்க தெரிந்தவன் வந்து அவன் பார்த்தால்தான் அந்த விஷயம் நீங்குமே ஒழிய, கீரிதானே அறவுக்கு பகை, அந்த கீரியே வந்து இவன் மேல ஏறட்டுமே, விஷயம் ஏறின மேல ஏறட்டுமே, கீரியே அவன் மேல ஏறி இறங்கினாலும் அந்த விஷயம் நீங்காது. ஆனால் அந்த கீரியை பாவிக்க தெரிந்த பாவகன் நோக்கும் பொழுது அந்த விஷயம் நீங்கும். அதுபோல சிவபெருமான் நேரடியாக வந்து வாச நீக்கம் செய்ய மாட்டார், அவர் குருவாக வந்து சிவோகம் பாவனையினாலே அதை நீக்குவார் என்று சொல்லி எடுத்துக்காட்டு மூலம் விளக்கினார். விடம் நகுளம் மேவினும் மெய்ப்பாவகனின் நீளும் கடனில், கடனில்னா அந்த தன்மையில்.
3: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.

0: உயிர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 9.
1: இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி மகிழ்கின்றேன். தத்துவ ஞானத்தை எமக்கு கடந்த சில நாட்களாக தந்து கொண்டிருக்கக்கூடிய மனவாசகம் கடந்த தேவர் திருவடிகளுக்கு எங்கள் எல்லோருடைய வணக்கத்தையும் சமர்ப்பிக்கிறேன். மனவாசகம் கடந்த தேவர் மூலமாக சித்தாந்த அறிவை உலகெல்லாம் பரப்பி இருக்கக்கூடிய மெய்கண்ட தேவர் திருவடிகளை உச்சிமேல் சூட்டி மகிழ்ச்சி அடைகிறேன். உண்மை விளக்கம் என்கின்ற நூல் மனவாசகம் கடந்த தேவரால் இயற்றப்பட்டது.
2: அகங்காரம் புத்தி தத்துவத்தினின்றும் அகங்காரம் என்னும் அந்த கரணம் தோன்றும். இதில் ராஜசகுணம் மிகுதியாகவும்
1: ஸ்ரீராமுக்கு கொஞ்சம் இடைஞ்சல் இல்லை என்றால் இந்த பிரகிருதி மாயை அதுல இருந்தே வாசிப்போமா?
2: வச்சுக்கலாம் ஐயா. பிரகிருதி மாயை, ஓகே. பிரகிருதி மாயை, பிரகிருதி மாயை
1: போயிடலாம். படிச்சத வேகமா படிச்சிடலாம், அதுக்கு மேல
2: சரிங்க ஐயா. பிரகிருதி மாயை. இனி இவ்விரண்டு மாயைகளோடு பிரகிருதி மாயை என்பதையும் சேர்த்து மும்மாயைகள் என வழங்குவர்.
1: எவ்விரண்டு மாயைகளோடு?
2: சுத்த மாயை, அசுத்த மாயை, அதோடு பிரகிருதி மாயை. பக்கம் 36ங்க, மற்றவங்களுக்கு எல்லாருக்கும்.
1: சரி,
2: இனி இவ்விரண்டு மாயைகளோடு பிரகிருதி மாயை என்பதையும் சேர்த்து மும்மாயைகள் என வழங்குவர். பிரகிருதி மாயை என்பது தனித்த ஒரு மாயை அன்று, அஃது அசுத்த மாயை நின்றும் தோன்றிய காரியமே ஆகும். அசுத்த மாயை மயக்கத்தை செய்யும் என பார்த்தோம். அம்மயக்கம் சிறிதே ஆகும். ஆயின் அசுத்த மாயையின் காரியமாகிய பிரகிருதி மாயையோ பெருமயக்கத்தை தருவதாகும். அசுத்த மாயை சுத்த மாயையின் உள்ளடங்கி நிற்பது என பார்த்தோம். அவ்வாறே பிரகிருதி மாயை அசுத்த மாயையின் உள்ளாக அடங்கி நிற்பதாகும். ஐயா, இந்த ஒரு வரி
1: இதுல ஒரு விடை வந்து விட்டது கேட்டதுக்கு. அதாவது யார் கேட்டாங்க? சரணம் மாயைக்குள்ளே சுத்த மாயை அடங்கி நிக்கிறதுங்கிறதா இவங்களும் சொல்றாங்க. என்ன என்றால், அடங்குறதென்றால் ஒடுத்த நிலையிலே, அதாவது மாயினுடைய விரிவு நிலையிலே சுத்த மாயிலே இருந்து ஒவ்வொன்றாக விரிந்து விரிந்து வந்து மட்டத்துவங்கள் தோன்றிக்கொண்டே வருகிற பொழுது அசுத்த மாயிலே சுத்த மாயை தொடர்போடுதான் தத்துவங்கள் பிறக்கின்றன. அது கொஞ்சம் விளங்கிக்குங்க. அது நாங்கள் மேலே கீழே இருந்து மேலே வரபடியா குழப்பம் இருக்கிறது. மேலே இருந்து கீழே வருகிற பொழுது சிவதத்துவங்கள் 5, அந்த சிவதத்துவங்களினுடைய தூண்டுதலிலேதான் மித்யா தத்துவங்கள் பிறக்கிறது. ஆகவே சுத்தமாயினுடைய அதிர்விலே இருந்துதான் எங்களுக்கு மித்யா தத்துவம் பிறக்கும். மித்யா தத்துவத்திலே இருந்துதான் ஆத்ம தத்துவங்கள் பிறக்கும். இது வெளிநிலை. ஒடுக்க நிலையிலே ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒடுங்கி கொண்டே போகிற பொழுது சுத்த அசுத்தமாயையே தத்துவங்களும் சுத்தமாய தத்துவங்களுக்குள்ளே போய் ஒடுங்குகிறபடியால் அதற்குள் அதனுடைய விரிவு என்று சொல்வதிலே தவறில்லை. அப்படி நாங்கள் வழங்கிக் கொள்வோம். எப்பொழுதும் கேள்விகளுக்கு விடை தேடுகிற பொழுது எந்த பிடிவாதமும் இல்லாமல் நாங்கள் விடை தேடுவோம். ஏனென்றால் நான் கேட்டேன், நான் சொன்னேன் என்று பிடிவாதம் வந்து விட்டால் பிறகு மாயை மறைத்துவிடும். ஆகவே நாங்கள் பிடிவாதம் இல்லாமலே இப்போ ஒரு தரிசனம் கிடைத்திருக்கிறது, ஆகவே அது சரிதான் போல இருக்கிறது, அதை நாங்களே.
2: அசுத்த மாயை சுத்த மாயையின் உள்ளடங்கி நிற்பது என பார்த்தோம். அவ்வாறே பிரகிருதி மாயை அசுத்த மாயையின் உள்ளாக அடங்கி நிற்பதே ஆகும். எனவே சுத்தம் அசுத்தம் பிரகிருதி ஆகிய மும் மாயைகளையும் முறையே மேலாய் நிற்பது, அதன் உள்ளே நிற்பது, அதற்கும் உள்ளே நிற்பது என உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய உலகம் தோன்றுவது பிரகிருதி மாயையிலிருந்துதான். எனவே
1: பிரகிருதி மாயை சொல்லுகிறேன், இப்போ நாங்கள் இந்த உரையாசரூடாக கற்கிறோம். இனி வேற உரையாசிரியர் ஊடாக கேட்கிற பொழுது சில நேரத்திலே இந்த கேள்விகளுக்கான விடைகள் மாறுபடலாம். ஏனென்றால் பழைய உரையாசிரியர்களோட உரைகள் இன்னும் ஆழமாக இருக்கும். இவர் நம்மோடு வாழ்கிற காலத்து உரையாசிரியர், அதுக்காக அவர் தாழ்ந்தவர் அல்ல. அதனால இன்னும் உயர்ந்த உரையாசிரியர்கள் பார்க்கிற பொழுது இதற்கான விளக்கங்கள் இன்னும் மாறுபட்டு கொண்டு போகலாம். நாங்கள் மனதையோ புத்தியையோ திறந்து வைத்துக் கொண்டு இவற்றை படித்துக் கொண்டு போவோம்.
2: நம்முடைய உலகம் தோன்றுவது பிரகிருதி மாயையிலிருந்துதான். எனவே பிரகிருதி மாயை நம்மோடு எவ்வாறு தொடர்பு கொள்கிறது என்பதை முதலில் நோக்குவோம். பிரகிருதி மாயை முக்குண வடிவாய் இருக்கும். சாத்விகம், ராஜதம், தாமதம் என்பன அம்முக்குணங்கள். மனத்தினை தன்னுள்ளே நுட்பமாய் அடக்கி நிற்கும் அரும்பு நிலை போல பிரகிருதி மாயை அம்முக்குணங்களையும் சூக்குமமாய் உள்ளடக்கி நிற்கும்.
1: அந்த ஓமை ஒரு நல்ல ஓமை, அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். மலருடைய வாசம் மொட்டுக்குள்ளே இருக்கிறது, ஆனால் மொட்டாக நிலையிலே நீங்கள் பிரித்து பார்த்தால் அதுக்குள்ளே வாசம் இருப்பது தெரியாது. அப்ப இல்லையா என்று கேட்டால் இருக்கிறது, மிகச் சூக்குமமாக இருக்கிறது. ஒரு பக்குவம் வந்தவரைதான் அது வழிபட்டு வெளிப்படுகிறது. இதே போலத்தான் முக்குணங்களும் பிரகிருதி மாயையிலே ஒரு நிலையிலே ரொம்ப நுட்பமாக உட்பட்டு நிற்கும், வெளிப்படவே வெளிப்படாது என்பதை விளங்கப்படுத்ததான் இந்த உவமையை சொல்லுகிறார்.
2: மனத்தினை தன்னுள்ளே நுட்பமாய் அடக்கி நிற்கும் அரும்பு நிலை போல பிரகிருதி மாயை அம்முக்குணங்களையும் சூக்குமமாய் உள்ளடக்கி நிற்கும். எனவே முக்குணங்களும் வெளிப்படாது, சூக்குமமாய் அடங்கி நிற்கும் நிலையே பிரகிருதி மாயை எனலாம். பிரகிருதி என்ற சொல்லுக்கு காரணம் என்பது பொருள். மேற்கூறிய முக்குணங்களுக்கு காரணமாதல் பற்றி பிரகிருதி எனப்பட்டது. தமிழில் அது மூலப்பகுதி எனப்படும். பிரகிருதி மாயையிலிருந்து தோன்றும் ஆன்ம தத்துவங்கள் 24, அந்தக்கரணங்கள் 4. இத்தகைய பிரகிருதியினின்றும் உயிருக்கு உதவுவனவாகிய அகக்கருவிகள் முதலில் தோன்றும். அகக்கருவிகளை அந்தக்கரணங்கள் என்பர். இத்தகைய பிரகிருதியின் நின்றும் உயிருக்கு உதவுவனவாகிய அகக்கருவிகள் முதலில் தோன்றும். அகக்கருவிகளை அந்தக்கரணங்கள் என்பர். சித்தம், புத்தி, அகங்காரம், மனம் என்னும் நான்குமே அவ்வகக்கருவிகள். அவை தோன்றும் முறையை பார்ப்போம். சித்தம். முக்குணங்களும் வெளிப்படாத காரண நிலையில் நின்ற பிரகிருதி பின்பு அக்குணங்கள் வெளிப்பட்டு தம்முள் சமமாய் நிற்கும் நிலை எனதாய் ஆகும். அந்நிலையில் அது குண தத்துவம் எனப்படும். வெளிப்பட்டதனை வியக்தம் என்றும் வெளிப்படாது நிற்பதனை அவ்வக்தம் என்றும் கூறுவர். பிரகிருதிக்கு அவ்வக்தம் என்ற மறுபெயரும் உண்டு. அவ்வக்தமாய் நின்ற பிரகிருதியே முக்குணங்களும் சமமாய் வெளிப்பட்டு வியக்தமாய் நிற்கையில் குண தத்துவம் எனப்படுகிறது. இக்குண தத்துவமே சித்தம் என்னும் அந்த காரணமாகும்.
1: ரொம்ப கவனித்துக் கொள்ள வேண்டும். குணதத்துவம் வேறு, சித்தம் வேறல்ல. ரெண்டு வார்த்தையில சொல்லப்படுவதை தவிர குணதத்துவத்துக்கு இன்னொரு பெயர் தான் சித்தம். சித்தத்தில் என்ன நடக்கும் என்றால் முக்குணங்களும் சமப்பட்டு நிற்கும்.
2: இக்குண தத்துவமே சித்தம் என்னும் அந்த காரணமாகும். சித்தம் ஆன்மா யாதொன்றையும் சிந்திப்பதற்கு கருவியாய் அமையும். புத்தி. முக்குணங்களும் சமமாய் நின்ற இக்குண தத்துவத்தில் புத்தி என்னும் அந்தக்கரணம் தோன்றும். புத்தியில் சாத்வீக குணம் மிகுதியாகவும் ஏனைய இரு குணங்களும் குறைவாகவும் இருக்கும். இங்கே ஒன்றை சொல்ல வேண்டும். ஒன்றிலிருந்து மற்றொன்று தோன்றுகிறது என்றால் ஒன்று மற்றொன்றாய் பரிணாமம் அடைகிறது என்பது கருத்தாகும். பரிணாமமாவது மாற்றம். இது பற்றி ஓர் ஐயம் எழக்கூடும். அகதாவது குணத்தத்துவத்திலிருந்து புத்தி தோன்றும் என பார்த்தோம். இப்பொழுது கூறியபடி குணதத்துவம் புத்தியாய் பரிணமிக்கும் என்றால் அவ்வாறு புத்தியாய் பரிணமித்த பின்பு அக்குணத்தத்துவம் தன்னிலையில் நின்று தனக்குரிய செயலை எப்படி செய்யும் என்பதே அவ்வையம். இதற்குரிய விடையை காண்போம். பரிணாமத்தில் இரண்டு வகையுண்டு. பால் முழுதும் திரிந்து தயிராகி விடுகிறது. இம்மாற்றம் முழு பரிணாமம் எனப்படும். வெண்ணெயை சில நாள் வைத்திருந்தால் அதன் ஒரு பகுதியில் புழு தோன்றும். ஒரு பகுதி புழுவாக மாறுவதால் இம்மாற்றம் ஏகதேச பரிணாமம் எனப்படும். பிரகிருதியிலிருந்து காரியங்கள் தோன்றுவது பால் தயிராவது போல முழு பரிணாமம் அன்று. வெண்ணெயில் புழு தோன்றுவது போல ஏகதேச பரிணாமமே. ஆகையால் ஒரு தத்துவம் தனது ஒரு பகுதியில் வேறொரு தத்துவமாய் பரிணமிக்கும். அவ்வாறு பரிணமித்த பின்பும் பரிணமையாது நின்ற பகுதி முன்னை தத்துவமாகவே நின்று தனக்குரிய செயலை செய்யும். அம்முறையில் குணதத்துவம் தனது ஒரு பகுதியில் புத்தியாய் பரிணமித்த பின்பும் தனது நிலையில் நின்று தனக்குரிய செயலை செய்வதற்கு தடை இல்லை. இது
1: தத்துவம் குணதத்துவம் புத்தி தத்துவமாக மாறிய பிறகும் குணதத்துவம் என்று ஒன்றும் நிற்கும். இதுதான் அவர்கள் இவ்வளவு தூரம் எனக்கு சொல்லுகிறார்கள். அந்த பதிவு இருந்த என்ற எல்லா தத்துவங்களும் ஒன்று மாறுகிற பொழுது அது நிக்கத்தான் ஒரு பகுதி தான் மற்ற பகுதியாக மாறப்போகிறது.
2: இது இனிவரும் பிற தத்துவங்களுக்கும் பொருந்தும். முக்குணங்களும் அறவே தோன்றாத நிலையை பார்த்தோம், அதுவே பிரகிருதி. முக்குணங்களும் சமமாய் தோன்றிய நிலையை பார்த்தோம், அதுவே குணதத்துவம். அதன்பின் முக்குணங்களுள் சாத்விகம் மிகுந்தும் ஏனையவை குறைந்தும் உள்ள நிலையை பார்த்தோம், அதுவே புத்தி தத்துவம். இனிவரும் காரியங்களில் எல்லாம் இதுபோல ஒவ்வொரு குணம் மிகுந்திருக்கும், ஏனையவை குறைந்திருக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இக்குணங்களுள் சாத்விக குணம் பிரகாசம், சாத்விக குணமானது பிரகாசம், மென்மை, அமைதி முதலிய இயல்புகளை தோற்றுவிக்கும். ராஜத குணம் வன்மை, செயல், ஊக்கம், கொடுமை முதலிய இயல்புகளை தோற்றுவிக்கும். தாமத குணம் மந்தம், மூடம், மோகம் முதலிய இயல்புகளை விளைவிக்கும். சாத்விக குணம் இன்பத்திற்கும் ராஜத குணம் துன்பத்திற்கும் தாமத குணம் மயக்கத்திற்கும் ஏதுவாகும். குணதத்துவத்தில் புத்தி தோன்றும் என அறிந்தோம். இந்த இவ் அந்தக்கரணமே ஆன்மா யாதொன்றையும் இஃது இன்னது என்று நிச்சயம் செய்வதற்கு கருவியாகும். இக்கருவி நிச்சயித்தல் ஆகிய அறிவுத் தொழிலை செய்தற்கு ஏற்றவாறு பிரகாசமான சாத்வீக குணம் மிக்குடையதாயிருத்தல் நோக்குதற்குரியது. அகங்காரம்
1: இதுவரைக்கும் நிப்பட்டிட்டோமா அல்லது புதுசா படிக்க போறோம்?
2: அதுக்கப்புறம் ஒரு பத்தி படிச்சோங்க. அதுக்கப்புறம் அகங்காரம்
1: அதையும் படிச்சிருக்கேன்.
2: அகங்காரம் புத்தி தத்துவத்தினின்றும் அகங்காரம் என்னும் அந்தக்கரணம் தோன்றும். இதில் ராஜத குணம் மிகுதியாகவும் ஏனைய இரு குணங்களும் குறைவாகவும் நிற்கும். யான் இதனை அறிவேன், யான் இதனை செய்வேன், யான் இதனை நுகர்வேன் என்றார் போல எச்செயலிலும் ஆன்மா முனைத்தெழுவதற்கு இவ் அகங்காரமே கருவியாகும். அவ்வாறு எழுச்சியுறுவதற்கு ஏற்றவாறு இக்கருவி ராஜத குணம் மிக்குடையதாயிருத்தல் காணலாம். எல்லா வகையான எழுச்சிக்கும் அகங்காரமே காரணமாயிருத்தலால் இனி தோன்றும் பல தத்துவங்களுக்கு அது காரணமாய் நிற்கிறது. அகது எவ்வாறு என்பதை பார்ப்போம். இத்தோடு முடிச்சோங்க.
1: சரி சரி. இனி ஒருவேளை உங்களுக்கு ஒரு எண்ணம் வரலாம், ஒரு நிறைய நேரத்தை வீணாக்கு உறவும் படித்ததையே படிக்க என்றால், அப்படி அல்ல. இது திரும்ப திரும்ப பதிவு பண்ணி பதிவு பண்ணி நகர்ந்தால்தான் அந்த நகர்வு புத்தியிலே நிற்கும். ஏனென்றால் இது அறிவியல் கல்வி. அறிவியல் கல்வியினுடைய ஒவ்வொரு பகுதியும் நிற்க வேண்டுமானால் திரும்ப திரும்ப அதிலே பயில்வதுதான் முக்கியம். ஆகவே இது வீணென்ற எண்ணம் தப்பித்தவரை வந்தால் அதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். இனி இதிலே படிப்போம், இதையே படிப்போம். இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரிந்துவிட்டது குணதத்துவம். இது பிரகிருதி மாயைக்கு குணதத்துவம் என்று ஒரு பெயர். இது இவ்வளவும் நல்ல பதிவாகி விட வேணும், அப்பதான் அதுக்கு மேலே சொல்லப்படுற போல விஷயங்கள் தெரியும். குணதத்துவத்திலே முக்குணங்களும் அல்லது பிரகிருதி மாயிலே, அது திரும்ப திரும்ப சொன்ன ரெண்டு மூன்று பிரகிருதி மாயிலே அல்லது குணதத்துவத்திலே முக்குணங்களும் மிக நுட்பமாக உள்ளிட்டு நிற்கும். அதாவது இந்த என்ன அரும்பிலே வாசம் நிற்பது போல உள்ளிட்டு நிற்கும், மிக நுட்பமாக உள்ளிட்டு நிற்கும். பிறகு குணதத்துவத்திலே இருந்து புத்தி தத்துவம் தோன்றும். இல்ல அதுவா இல்லை என்ன பிரகிருதி மாயிலே இருந்து
2: குணதத்துவம் வருது. அதுல முதல்ல சித்தம், அதான் குணதத்துவம்.
1: சித்தத்துவம். சித்தத்தில் என்ன ஆகும் என்று கேட்டால் மூன்றும் சமப்பட்டு நிற்கும், முக்குணங்களும் சமப்பட்டு நிற்கும். அதுதான் இரண்டாவது நிலை. அதுக்கு பிறகு இனி மாறுபட போகிறது, ஒவ்வொன்றும் மாறுபட போகிறது. புத்தி தத்துவத்திலே என்ன நடக்கும் என்றால் சாத்வீகம் உயர்ந்து ராஜசமும் தாமசமும் தாழ்ந்து நிற்கும். பிறகு அகங்காரத்திலே ராஜசம் உயர்ந்து சாத்வீகமும் தாமசமும் தாழ்ந்து நிற்கும். இனி அடுத்ததாக படிக்கிற பொழுது மற்றது உயர்ந்து நிற்பதை பற்றி சொல்வோம். ஆகவே நாங்கள் இனி விட்ட இடத்துல இருந்து படிப்போம்.
2: அகங்காரம் குண இயல்பால் மூன்று கூறாய் நிற்கும். அவை சாத்விக குணக்கூறு, ராஜத குணக்கூறு, தாமத குணக்கூறு என்பன. சாத்விக குணக்கூறு தைசத அகங்காரம் என்றும், ராசத குணக்கூறு வைகாரிக அகங்காரம் என்றும், தாமத குணக்கூறு பூதாதி அகங்காரம் என்றும் பெயர் பெறும்.
1: இந்த மூன்றும் தத்துவங்கள் அல்ல. அதை புரிந்துக்கணும். நீங்க இப்ப வரைபடம் போடுகிற பொழுது ஓரளவு அதை எப்படி போடுவீர்கள் என்றால், முதல்ல பிரகிருதி மாயை அல்லது குண தத்துவம், அதிலே இருந்து சித்தம், சித்தத்திலே இருந்து புத்தி, புத்தியிலே இருந்து அகங்காரம். இனி அகங்காரம் மூன்று பகுதிகளாக பிரியும். சாத்வீக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம் என்று மூன்று பகுதிகளாக பிரியும். இந்த மூன்றும் தத்துவங்கள் அல்ல. மூன்று பிரிவும் தத்துவங்கள் அல்ல. இந்த மூன்று பிரிவு என்ன ஆகும் என்றால், சாத்வீக அகங்காரம் என்ற பகுதியிலே இருந்து அறிவு கருவிகள் எல்லாம் பிறக்கும் என்றால் சாத்வீகம் சார்ந்த அகங்காரம். அந்த அறிவு கருவிகள் எல்லாம் தத்துவமாக கருதப்படும். அதாவது மனமும் மெய்வாய் கண் மூக்கு செவி என்கின்ற ஆறும் இந்த சாத்வீக அகங்காரத்திலே இருந்து தோன்றும். பிறகு ராஜச அகங்காரத்திலே இருந்து செயல் கருவிகள் அஞ்சும் தோன்றும். அது உங்களுக்கு தெரியும், செயற்கருவிகள் அஞ்சும் தோன்றும். பிறகு அடுத்ததாக இருக்கக்கூடிய தாமச அகங்காரத்திலே இருந்து தன்மாத்திரைகள் தோன்றும். சுவையொளி உருவோசை நாற்றம் என்கின்ற தன்மாத்திரை, அதுதான் மயக்கத்துக்கு காரணமானவை. ஆகவே தாமச அகங்காரத்திலிருந்து இந்த ஐந்தும் தோன்றும். பிறகு இந்த தன்மாத்திரைகள்ல இருந்து நிலம் நீர் தீ காற்று என்கின்ற பஞ்சபூதங்கள் தோன்றும். இவை பாருங்கள், நிலம் நீர் தீ காற்று அஞ்சு, தன்மாத்திரைகள் அஞ்சு,

0: தத்துவங்கள் 25 எண்ணிக்கை கணக்கு இதுதான். உங்களுக்கு தெரியும் சிவ தத்துவங்கள் 5, வித்யா தத்துவங்கள் 7, அப்ப எத்தனை ஆயிட்டது?
1: 12.
0: 15.
1: 12. 5 + 7 = 12. அதுக்கப்புறம் 24.
0: அதுக்கு பிறகு 24. 24ல இப்ப நான் 25 சொன்னது என்ன ஆகும் என்று கேட்டால், சித்தம் என்பதை குணதத்துவத்தோடு சேர்த்து கொள்வார்கள். அப்படி ஒரு பிரிவு பண்ணுகிற பொழுது அது 24 வரும். இது நீங்கள் அதை அதை ஒரு தரம் பாருங்கள், தத்துவ கோட்டிலே அவர்கள் படத்திலே எப்படி போட்டிருக்காரு என்று. அப்ப 24 ஆத்ம தத்துவங்கள், 7 வித்யா தத்துவங்கள், 5 சில தத்துவங்கள் சேரும், மொத்தம் 36 தத்துவம் வரும். இப்ப நாங்க மேலே இருந்து கீழே இறங்கி கொண்டு வர்ற அமைப்பு படிக்கிறபடியால் ஒரு ஒரு ஒரு அவர் என்னன்னா ஒரு தெளிவுக்காக செல்கிறார்கள். நாங்கள் மொத்தம் படித்த பிறகு நாங்கள் மேலே இருந்து கீழே இறங்குகிற முறைமை படிப்போம். நாங்கள் திருக்குறள் படிக்கிற பொழுது அப்படித்தான் படித்தோம். ஆகவே அந்த அமைப்பின்படி நாங்கள் படிக்க முயற்சிப்போம். இப்ப நீங்க படி.
1: மனம் அவற்றுள் சாத்விக குணக்கூறாகிய தைசத அகங்காரத்தின்.
0: ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், நான் தவறா சொன்னதுல இப்ப புரியுது. அதாவது மனதை நாங்க இந்த கருவியில சேர்த்துட்டோம். இதுல சாத்வீக அகங்கராக கருவியில மனதை சேர்த்துட்டபடியால் மேலே வரக்கூடியதாகிய தன்மாத்திரைகள் மிச்சம் 3 தான். இப்ப எண்ணுகிற பொழுது பூதம் 5, பூதத்தின் விளைவாகிய தன்மாத்திரை 5, 10, அதற்கு பிறகு செயற்கருவி 5, 15, அறிவு கருவி என்று 6 சேர்க்கிற பொழுது மனமையும் சேர்த்துட்டேன். 15 + 21, அதற்கு பிறகு அந்த கண்ணங்கள் மிச்சமாக இருக்கிறது 3, 24. இப்ப சரிங்களா?
1: 24. மனம் அவற்றுள் சாத்விக குணக்கூறாகிய தைசத அகங்காரத்தினின்றும் முதலில் மனம் என்னும் அந்த கரணம் தோன்றும். இவ்வந்த கரணம் குறத்தே உள்ள பொருளை சென்று பற்றுவதாகும். முன்னே கூறிய சித்தம், புத்தி, அகங்காரம் என்னும் மூந்தனோடு இம்மனமும் சேர அந்த கரணம் 4 எனவாறு காணலாம். இவை செயற்படும் முறைமையினை செய்யுள் 16 நாம் விளக்கமாக காணவிருக்கிறோம்.
0: அதாவது இந்த இந்த தத்துவங்கள் செயல்படுகிற முறைமையை குறிப்பிட்ட பாடலே சொல்ல போறபடியால் இங்கே அதை சொல்லாமல் தவிர்த்து போறார். என்றால் நூல்கள் செய்கிற பொழுது கூறியது கூறல் குற்றம் என்று நூல்களில் ஏற்படக்கூடிய 10 குற்றங்களை வகுக்கிற பொழுது கூறியது குறள் என்பது ஒரு குற்றம். ஆகவே அங்கே சொல்லுகிறபடியால் இங்கே அதை தவிர்த்து விட்டு போகிறார்.
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
3: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு: திருவுந்தியாரும் திருக்கலற்றுப்படியாரும். உரை வழங்குபவர் சிவ விஜயலட்சுமி அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

0: அன்பு என்னும் அமுதமைத்து அர்ச்சனை செய்வார் மறவாமையா அமைத்த மன கோயில் உள்ளிருத்தி.
1: அடியார் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இல்ல, முதல் பாடல் மட்டும் எழுதுங்க, ரெண்டாவது பாடல் அடுத்த இதுக்கு எழுதிக்கலாம். எழுதிட்டீங்கன்னா அப்படியே இருக்கட்டும், பரவாயில்ல. திருக்களிற்றுப்படியார் 15வது பாடல் நாம் சிந்திக்க வேண்டும். முதல் பாடல் எழுதிட்டீங்களா? சரி, பாடலை கவனிங்க. நல்ல சிவ தன்மத்தால், சிவ தன்மம் என்பது சரியை கிரியை, அதுவும் உண்மை சரியை கிரியை, உண்மை சரியை கிரியை. பாடல் 15 திருக்களிற்றுப்படியார். பாடலை எடுத்துக்கிடுங்க, இது வரும்பொழுது எழுதிக்கலாம், சொல்றேன். நல்ல சிவ தன்மத்தார், சிவ தன்மம் என்பது உண்மை சரியை, உண்மை

0: கிரியை. நல்ல சிவ தன்மத்தால், அப்புறம் நல்ல சிவ யோகத்தால், அப்புறம் நல்ல சிவ ஞானத்தால். நல்லன்னு எதுக்கு அடைமொழி கொடுக்கிறார்னா அது உண்மை சரியை. உண்மை சரியை என்பது என்னது? ஞானத்தில் சரியை. இப்போ சரியை கிரியா யோகம்லாம் பார்க்கிறோம் இல்லையா, அது ஒவ்வொன்றே எப்படி பிரிக்கிறோம்? சரியையில் சரியை, சரியையில் கிரியை, சரியையில் யோகம், சரியையில் ஞானம். அதே மாதிரி கிரியை, அதுக்கு அதே மாதிரி யோகம், யோகத்தில் சரியை, யோகத்தில் கிரியை, யோகத்தில் யோகம், யோகத்தில் ஞானம். யோகத்தில் ஞானம் என்பதுதான் சமாதி. சமாதி வேற, நிஷ்ட வேற. இல்ல, யோகத்தில் ஞானம்தான் என்னது? சமாதி. யோகத்தில் ஞானம்தான் என்னது? சமாதி. அதே மாதிரி திரும்ப வரும்போது என்ன வரும்? ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம். இதுல சொல்லக்கூடிய சிவதன்மம்னா சரியையும் கிரியையும். சிவதன்மம் என்பது என்னது? சரியையும். சிவதன்மம் பாடல இருக்கு பாருங்க, சிவதன்மம். சிவதன்மம் என்பது சரியையும் கிரியையும். அது நல்ல சிவதன்மத்தால் என்பதனால இங்க என்னத்தை சுட்டுகிறார்? உண்மை சரியை, உண்மை கிரியை. அதாவது ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை. இந்த சரியை கிரியா நெறியிலாம் நிற்கும் பொழுது எந்தவித பலனும் இல்லாமல் சிவசிந்தனையிலே செய்யணும். அதனால நல்ல சிவ தன்மத்தால், அப்புறம் என்ன சொல்றா? நல்ல சிவ யோகத்தால், சிவ யோகத்தால், அதுக்கப்புறம் நல்ல சிவ ஞானத்தால் நான் அழிய வல்லதானால், நான் என்னும் அகப்பற்று நீங்க பெருமானால். நான் என்னும் அகப்பற்று அழிய வல்லதானால் அப்ப என்ன நடக்கும்? ஆரேனும் அன்பு செய்யின் அங்கே தலைப்படுங்கான் ஆரேனும் காணா அரண். அப்படிப்பட்ட நிலையில் யார் அன்பு செய்தாலும், அந்த உண்மை சரியை கிரியா யோக நெறியிலிருந்து யார் அன்பு செய்தாலும் அவர்களுக்கு அவன் என்ன பண்ணுவான்? தலைப்பட்டு நிற்பான். அவர்களுக்கு அவர்களுக்கு முன் தோன்றி நின்று காட்சி அளிப்பான், அவர்களை ஆட்கொள்வான். தலைப்பட்டு நிற்பான்னா என்ன அர்த்தம்? அவர்களை ஆட்கொள்வான். ஆரேனும் காணா அரண், அப்படி ஆட்பட்டு நிற்பவன் சாதாரண ஆள் இல்ல. எப்படிப்பட்டவன்? ஆரேனும் காணா அரண். அந்த ஆரேனும் காணாக்கு தான் யாரெல்லாம் காண முடியாதுங்கிறத சித்தியார்ல வரையறுக்கிறார். யாரெல்லாம்? மறையினால். மறையால் காண முடியுமானா? முடியாது. மறைகள் இன்னும் துதித்து கொண்டே இருக்கின்றன. மறைகளினால் காண முடியாது. அயனால், அயன்னா யாரு? பிரம்மன். அப்புறம் மாலால், திருமாலால். வாக்கால், வாக்கால் என்பது என்னது? இப்போ மன, அது சாதாரணமா சொல்லக்கூடிய பொருள். யாரையும் கூப்பிட்டு கேட்ட இப்போ நமக்கு வாக்கால்னா எதை குறிக்கும்? வாக்கு மனம் என்பது சாத்திரத்துல எதை குறிக்கும்? பாச ஞானம். வாக்கால் என்பது பாச ஞானத்தால். வாக்கால் என்பது பாச ஞானத்தால். மனத்தினால் என்பது பசு ஞானத்தால். வாக்கால் என்பது பாச ஞானத்தால், மனத்தினால் என்பது பசு ஞானத்தால். பாச ஞானத்தாலும் அவனை எட்ட முடியாது, பசு ஞானத்தாலும் எட்ட முடியாது. பசு ஞானம் பாச ஞானத்தை விட நல்ல மேம்பட்ட ஞானம். ஆனாலும் அங்க என்ன ஆன்மாவுக்கு என்னது தலை தூக்கி நிற்கும்? நானே பிரம்மம் என்ற அந்த நிலை தலை தூக்கி நிற்கும். கருவிக்கரணங்கள்லாம் எனக்கு உட்படனவே, எனக்கு ஆட்படுபவனவேங்கிறத அறிஞ்சிருந்தாலும் தன்னை திருவருள் செலுத்துகிறது என்பதை உணர மாட்டான். அந்த நிலையில் ஆன்மாவுக்கு கிடைக்கிற உள்ள ஞானம் தான் என்ன ஞானம்? பசு ஞானம். அந்த பசு ஞானத்துக்கும் இவன் அகப்பட மாட்டான். அதனால மறையினால், அயனால், மாலால், மனத்தினால், வாக்கால். நம்ம சிவபுராணத்துல மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனேன்னு பாடுறோம் இல்லையா? மாற்றம் என்பது பசு ஞானம் இல்ல, மாற்றம் என்பது சொல், சொல் என்பது பாச ஞானம். மாற்றம் மனம் என்பது பசு ஞானம். மாற்றம் என்பது பாச ஞானம், மனம் என்பது பசுஞானம், மாற்றம் மனம் கழிய நின்றோனே, இந்த இரண்டிற்கும் அப்பாற்பட்டவனே, இரண்டினாலும் அறிய முடியாதவனே. அதான் அதனுடைய பொருள். மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே. அவ்வாறு மனத்தினால், வாக்கால் மற்றும் குறைவிலா அளவினாலும், அளவைகளினாலும், எந்தவித அளவைகளினாலும் அவனை அறிய முடியாது. குறைவிலா அளவினாலும், அளவு என்பது அளவைகள். கூறோனாது ஆகி நின்ற இறைவனார் கமலபாதம், அதைத்தான் ஆரேனும் காணா அரண் என்று சொல்கிறார். நீங்க எந்த இது புரியல? மறையினால், மறையினால், அப்புறம் அயனால் சொன்னார், மறையினால் அயனால், அப்புறம் மாலால், மனத்தினால், வாக்கால், குறைவிலா அளவினாலும், கூறோனாது ஆகி நின்ற, கூறோனாது ஆகி நின்ற இறைவனார் கமலபாதம், அதுவரை நம்ம போதும். அப்புறம் அவரை பற்றி சொல்லணும்னு நினைச்சா அது எல்லாருக்கும் சிரிப்பை உண்டு பண்ணும். ஏன்னா அப்படி கூற முடியாததை இவன் கூற போறானே அப்படின்னு எல்லாரும் சிரிப்பார்கள் என்று அருளாளராகிய அருள்நந்தி சிவம் சொல்றார். அதனால நான் அழிய வல்லதானால், நான் என்ற அந்த அகப்பற்று அழிவானால் என்ன நடக்கும்? ஆரேனும் அன்பு செய்யின் அங்கே அவன் தலைப்பட்டு நிற்பான். யாரு? சாதாரண ஆள் இல்ல, ஆரேனும் காணா அரண், ஆரேனும் காணா அரண் அங்க வந்து தலைப்பட்டு நிற்பன், தானே வந்து தலைப்பட்டு தலையளித்து ஆட்கொண்டு அருளுவான். அப்ப இதுல வந்து அந்த நால்வகை நெறிகளையும் சொல்லிவிட்டார், நால்வகை நெறிகளையும் சொல்லிட்டார். அடுத்த பாடல் 16 திருக்களிருதான். மெல்வினையே என்ன? அடுத்தா மெல்வினையே, அந்த சிவதன்மத்தின் சிவதன்மம் அதை ரெண்டா பிரிக்கிறார். ஒன்னு மெல்வினை, இன்னொன்னு வல்வினை. சிவதன்மத்தை, சிவதன்மம் இரண்டு வகையாக சொல்லப்படுகிறது. அடுத்த பாடல்ல சிவதன்மம் மெல்வினை என்றும் வல்வினை என்றும் சொல்லப்படுகிறது. சிவதன்மம், சிவதன்மம் மெல்வினை என்றும் வல்வினை என்றும் சொல்லப்படுகிறது. மெல்வினைனா என்ன, வல்வினைனா என்ன என்பதெல்லாம் வரக்கூடிய பாடல்கள்ல சொல்றார். மெல்வினையே என்ன, வியன் உலகில் ஆற்றறிய வல்வினையே என்ன, வரும் இரண்டும் சொல்லில் சிவதன்மமாம். முடிச்சிட்டார். சிவதன்மமாம் என்னது? மெல்வினையே என்றும், வியன்னா பெரிய அகன்ற, வியன்னா அகன்ற பெரிய உலகில் ஆற்றறிய வல்வினை, வல்வினை வந்து எல்லாராலையும் செய்ய முடியாது. அதனால என்ன சொல்றார்? ஆற்றறிய வல்வினையே என்ன, வரும் இரண்டும் சொல்லில் சிவதன்மமாம். சிவதன்மத்தை எப்படி ரெண்டா சொல்லலாம்? மெல்வினை என்றும் வல்வினை என்றும் பகுக்கலாம். வல்வினைய எல்லாரும் செய்ய முடியாது. சென்று அதிலே செய்வாய் பவக்கண்மம் நீங்கும்படி, உனக்கு எது பொருந்துகிறதோ, உன்னால் எதில் வழி நடக்க முடிகிறதோ அதில் சென்று நீ என்ன பண்ண, உன்னுடைய பிறவியை நீக்குவாயாக. பிறவிக்கு காரணம் கண்மம் தான் இல்லையா, பிறவிக்கு ஏதுவாகிய கண்மங்களை நீக்குவாயாக. அதான் அடுத்த பாடல்ல வரும். மெல்வினையே என்ன, வியன் உலகில் ஆற்றறிய, வல்வினைக்கு மட்டும் அடைமொழி கொடுக்கிறார், ஆற்றறிய வல்வினை என்ன, வரும் இரண்டும் சொல்லில் சிவதன்மமாம். அப்புறம் இவற்றில் சென்று உனக்கு எது பொருத்தமானதாக இருக்கிறதோ, உன்னால் எதை ஆற்ற முடியுமோ அதில் சென்று அதிலே செய்வாய் பவகன்மம் நீங்கும்படி. இது வந்து பக்குவப்பட்ட ஆன்மா இல்லையா, அந்த ஆன்மாவுக்கு சொல்றார். மெல்வினையானாலும் சரி வல்வினையானாலும் சரி, உனக்கு ஏற்ற வழியிலே சென்று பவகன்மம் தீரும்படி செய்வாய் என்று அறிவுறுத்துகிறார். அதுதான் பார்க்க போறோம். வல்வினை மெல்வினைக்கு நிறைய உதாரணம் நம்ம நாயன்மார் இதுல இருந்து சொல்ல போறார். இது முடிஞ்சுதா? அடுத்தது வல்வினைய பற்றி, வல்வினை என்ன என்பதை வரையறுக்கிறார். அத வந்து அருமையா சிறுதொண்டருடைய வரலாற சொல்லி வல்வினையை வழக்குகிறார். அதாவது நூல்களில் விதிக்கப்பட்டுள்ள முறை இல்லாது அவனிடம் அந்த மிகுந்த அன்பை செலுத்துதல், நூல்களில் எல்லாம் விதிக்கப்பட்ட முறைப்படி அன்பை செலுத்துதல் மெல்வினை இல்லையா. அந்த நூல்கள்ல எந்த நூல்ல இப்படி விதிக்கப்பட்டிருக்குன்னா சொல்ல முடியாது. சிறுதொண்டர் அன்பைக்கு எந்த நூல்ல விதிக்கப்பட்ட முறைப்படி அவர் செய்யறாரு? அது வந்து செய்யக்கூடிய வினையும் எளிதான வினையா இல்ல? அந்த சிறுதொண்டர் தான் அத சொல்றாரு பாருங்க. வரங்கள் தரும் செய்ய வயிறவருக்கு, வரங்களை வரையாது வழங்கக்கூடிய அந்த வள்ளலுக்கு, செய்ய வயிறவர், செய்யனா சிவந்த மேனியையுடைய. சிறுதொண்டருக்கு என்ன கோலத்துல வரார்? வைரவ கோலத்துல வரார். அவங்க ஆண்டுக்கு ஒரு முறை தான் நர மாமிசத்தை தான் சாப்பிடுவாங்க, அவங்க பழக்கம். அதனால சுவாமி அதை கேட்க போறதுனால அந்த கோலத்துல வரார். வரங்கள் தரும் செய்ய வைரவருக்கு தங்கள் கரங்களினால், யாரு? கணவனையும் மனைவியும் சேர்த்து சொல்றார். சிறுந்தொண்டரையும் அந்த திருவெண்காட்டு நங்கையும் சேர்த்து சொல்றார். தங்கள் கரங்களினால் அன்று கறி ஆக்க இறங்காதே. அது செய்த வினை எப்படிப்பட்ட வினை? கொல்வினை, உயிரை கொல்வதாகிய வினை. அது வந்தவர் வரிசையா இவங்க வீட்டுல அந்த சீராளனுக்கு என்ன தகுதிகள்லாம் உண்டோ அவ்வளத்தையும் சொல்றார் வைரவர். ஒரு குடிக்கு ஒரு மகனா இருக்கணும் இல்லையா? அத வந்து ரெண்டு பேரும் விரும்பி அந்த காரியத்தை பண்ணும். மடிமேல, தாயின் மடிமேல வைத்து தந்தை அந்த வேலைய பண்ணணும். உடனே சரின்றாரு. அப்புறம் உள்ள போய் என்ன கேட்டவுடனே, வேற யார் குழந்தைய தருவாங்க இந்த மாதிரி வேலை பார்க்கறதுக்கு? யார்த்தையும் பணத்தை கொடுத்து இப்படி வாங்க முடியுமா என்ன? அப்புறம் கடைசியில ரெண்டு பேரும் யோசித்து, நம்ம பிள்ளைய தவிர வேற வழி இல்ல, ஆனாலும் வைரவர் உண்ண வேண்டும், இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா அவர் சொன்னபடியே எல்லாத்தையும் பண்ணி எல்லாம் சமைச்சு வச்சாச்சு. வந்தவரை சாப்பிட சொல்லியாச்சு. சாப்பிட சொன்னதுக்கு அப்புறம், எனக்கு இன்னும் ஒரு அடியார் இருந்தா தான் சாப்பிடுவேன் அப்படிங்காரு. அத ஒரு அடியாரை தேடிதான் அவர் அவ்வளவு தூரம் போனது. சரி, அப்புறம் இவரும் அடியாரா இருக்கிறதுனால நீரே உட்காருன்னு இவரே உட்கார்ந்துடுறார். சிறுதொண்டரே உட்கார்ந்துடுறார். எங்க இவர் சாப்பிடாம போயிடுவாரோன்னு அவருக்கு பயம். அவசர அவசரமா எடுத்து சாப்பிட போற. உடனே கேட்காரு, ஏப்பா நான் வருஷ கணக்குல சாப்பிடாம இருக்கேன், உனக்கு அதுக்குள்ள அவசரமாங்காரு. சரி, நம்ம முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பையன் இருக்கானா? இருக்கான். அதை என்ன சொல்ல முடியும் அவர்கிட்ட? இங்கு உதவான் அப்படிங்கிறார். கூப்பிடு கூப்பிடு, அவன் வந்தாதான் நான் சாப்பிடுவேன். அந்த அம்மா வெளியில போய், செய்யமணியே சீராளா, எப்படி இருக்கும் பாருங்க, கூப்பிடுங்காரு, வந்தாதான் அவன் வந்தாதான் நான் சாப்பிடுவேங்காரு. இவர் சாப்பிடணுமே, அதான் அவருக்கு மனதில் சமைச்சு வச்சிருக்குதுங்கிறதுக்காக சாப்பிட சொல்லல. அவர் சாப்பிட்டாதான் இவருக்கு மனம் ஆறும். அதனால வெளியே இருந்து அழைக்கிறார், செய்ய மணியே சீராள வாராய், சிவனார் அடியார் யாம் உய்யுமாறு அமுது உண்ண அழைக்கின்றார் என்று அழைக்கிறார். அந்த செய்ய மணியே சீராளான்னு அழைக்கும் போதே எப்படி இருக்கும் நாம? அவங்களுக்கு அது தோணவே இல்லை. அவர் அழைக்க சொல்றாரு, இவங்க அழைக்கிறாங்க. அந்தால குழந்தை என்ன பண்ணுது? கலகலன்னு அந்த சிலங்கு சிலம்பு ஒலிக்க, காலில் அந்த சதங்கை ஒலிக்க ஒடி வந்துடுறான் பள்ளிக்கூடத்துலேருந்து. உள்ள போய் பார்த்தா என்ன ஆகுது? இலையும் காணும், ஆளையும் காணும். அப்புறம் இவங்க குடும்பம் அந்த தாய் தகப்பன் குழந்தையா இருக்கிறதுனால அவர் காட்சி கொடுக்கறது எப்படி கொடுக்குறார்? சரவணத்து தனையனாரோடும் காட்சி கொடுக்கிறார். அம்மையும் அப்பனும் சரவணத்து தனை, ஏன்னா இங்கேயும் தனையனாகிய குழந்தை இருக்கு இல்லையா? அதனால அந்த சரவணத்து தனையனாரோடும் அங்க காட்சி கொடுக்கிறார். இதுதான் கொல்வினை கொடுவினை, ரெண்டும் நினைச்சே பார்க்க முடியாது. ஒரே நினைப்பு என்ன நினைப்புனா அவர் சாப்பிடணும், அது என்னதா இருந்தாலும் சரி. அதான் நாயன்மார்களுடைய இது இல்லையா? என்ன கேட்டாலும் சரி, பொண்ணை கேட்டாலும் சரி, பொருளை கேட்டாலும் சரி, பெண்ணை கேட்டாலும் சரி இல்லையா, குழந்தைய கேட்டாலும் சரி, எதுவுமே அங்க ஒரு பொருட்டே இல்லை இல்லையா? அதுதான் அந்த அருளாளர்களுக்கும் அந்த மிகுதியான பக்தி இல்லையா? அதான் இங்க சொல்றார். அதுதான் அந்த கொடுவினை. கொடுவினை மட்டும் இல்ல, அது கொல்வினையும் கூட. அதனால என்ன சொல்றார்? இறங்காதே. இது உலகியல்ல பார்க்கும் பொழுது ரொம்ப கொடுமையா இருக்கும் இல்லையா? கொல்வினையே செய்யும் கொடுவினையே ஆனவற்றை வல்வினையே என்றது நாம் மற்று. அதுக்கு பேர் தான் வல்வினை. இப்படி எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கா? சொல்லப்படல. சரி, வல்வினை இருங்க, கவனிங்க. அப்போ வல்வினையை எப்படி வரையறுக்கிறார்? வரங்கள் தரும் செய்ய வைரவருக்கு தங்கள் கரங்களினால் அன்று கரியாக்க இறங்காதே கொல்வினையே செய்யும் அந்த கொடுவினை ஆனவற்றை. இதே மாதிரி கொடுவினை ஆனவற்றை தான் என்னன்னு சொல்றோம்? வல்வினை என்று சொல்றோம். இதே மாதிரி கொடுவினை ஆனவற்றை என்னன்னு சொல்றோம்? இதைத்தான் நாம் வல்வினை என்று சொல்லுகிறோம். அடுத்த பாடல் ஆதிய மெல்வினை முதலே சொல்லிடுறாரோ. நீங்க வல்வினை வல்வினை வல்வினை போயாச்சு. அப்ப 17 பாருங்க. வல்ல மெல்வினை ஆதியை அர்ச்சித்தருக்கு அங்கமும் அங்கு அங்கே. ஆதியை அர்ச்சித்தற்கு அர்ச்சனை பண்ணுவதற்கு அங்கம் என்றால் கிரியை. ஆதியை அர்ச்சித்தற்கு கிரியை முதலவற்றை செய்தல், புறப்பூசையும் அகப்பூசையும் இணைந்து செய்தல். ஆதியை அர்ச்சித்தற்கு அங்கமும் அங்கு அங்கே தீதில் திறம்பலவும். இந்த தீதில் திறம்பலவுங்கிறது சரியை. முதல்ல அங்கம்னு சொல்றார்ல, அது பூசணைக்குள்ள அங்கங்கள், அது வந்து கிரியை நெறி. அங்கம் என்பது கிரியை. அங்கு அங்கே தீதில் திறம்பலவும் சொல்றார் இல்லையா, அது சரியை நெறி. அங்கு அங்கே தீதில் திறம்பலவும் சொல்றது என்ன நெறி? தீதி இல்லாத திறம் வாய்ந்த செயல்கள். தீதி இல்லாத திறம் வாய்ந்த செயல்கள் தான் என்னது? சரியை நெறி. தீதி இல்லாத திறம் வாய்ந்த செயல்கள் அதுதான் சரியை நெறி. தீதில் திறம்பலவும், அப்புறம் மூணாவது என்னன்னா செய்வனவும். இதற்கு இயைப மற்ற செய்யக்கூடிய செயல்கள் யாவும்? இதற்கு இயைப செய்யக்கூடிய செயல்கள் யாவும்? அப்ப கிரியை நெறி எப்படி செய்யணுங்கிறது வகுக்கப்பட்டுள்ளது, சரியை தொண்டும் வகுக்கப்பட்டுள்ளது. இந்த வகுக்கப்பட்ட முறைப்படி செய்வன, மீதி மீதி மீதி எல்லாம் எப்படிலாம் வகுக்கப்பட்டுள்ளதோ அந்த அந்த செயல்களும் சரி. ஆக இவையெல்லாம் வேதியனே நல்வினையாம் என்றே நமக்கு எளிதானவற்றை மெல்வினையே என்றது நாம் வேறு. இந்த மாதிரி எளிதானவற்றை நல்வினையாகும், அவைகளே மெல்வினை என்று சொல்லப்படுகின்றன. நாம் அவற்றை தனியே வேறாக்கி, வேறு என்பது என்ன, வேறு ஆக்கி மெல்வினை என்று சொல்கிறோம். அப்ப மெல்வினையாவது என்னது? சரியே நெறியிலும் கிரியே நெறியிலும் வகுக்கப்பட்டவற்றை செய்தல், அதான் மெல்வினை. சரியா கிரியா நெறிகளை பின்பற்றுதல், சரியா கிரியா நெறிகளை பின்பற்றுதல். அதான் புத்தெளிர் கோமான் என் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்தாடேன் இல்லையா. திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்தாடேன், பூமாலை புனைந்துரைந்தே புனைந்துரையேன் இப்படிலாம் சொல்றார் இல்லையா. பூமாலை கட்டல், அவன் புகழ் பாடுதல், அடியார் தொண்டு, நித்தலும் எம்பிரான் கோயில் புக்கு புலர்வதன் முன் மெழுக்கிட்டு அழகிமிட்டு இல்லையா. அதனா அந்த மாதிரி நெறிகள்லாம் சரியை. அகத்திலும் புறத்திலுமாக வழிபடுதல் கிரியை தொண்டு. ஆக இந்த இரண்டும் என்னது? மெல்வினை என்று சொல்லப்படுகின்றன. இவை போன்றடமும் மெல்வினையாகும். இவையெல்லாம் செய்வதற்கு வல்வினையோடு ஒப்பிடும் பொழுது இவையெல்லாம் எளிதானவை. வல்வினையெல்லாம் நினைச்சே பார்க்க முடியாது இல்லையா, வல்வினையெல்லாம் நினைத்தே பார்க்க முடியாது.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய்.

0: திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு திருவுந்தியாரும் திருக்கழுற்றுப்படியாரும். உரை வழங்குபவர் சிவ விஜயலட்சுமி அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: பூமாலை கட்டல், அவன் புகழ் பாடுதல், அடியார் தொண்டு, அதனா அந்த மாதிரி நெறிகள்லாம் சரியை அகத்திலும் புறத்திலுமாக வழிபடுதல், கிரியை தொண்டு. ஆக இந்த இரண்டும் என்னது? மெல்வினை என்று சொல்லப்படுகின்றன. இவை போன்றடமும் மெல்வினையாகும். இவையெல்லாம் செய்வதற்கு வல்வினையோடு ஒப்பிடும் பொழுது இவையெல்லாம் எளிதானவை. வல்வினையெல்லாம் நினைச்சே பார்க்க முடியாது இல்லையா? அதனால இப்படி எளிதான வினைகள் என்ன வினைகள்? மெல்வினை என்று சொல்லப்படும். அடுத்தாப்புலதான் 18 அந்த வல்வினை விளக்கத்தை பார்த்தோம். அப்புறம் 19 வல்வினைக்கு இன்னொரு வரலாறையும் சொல்றார். சண்டேச பெருமானுடைய வரலாறையும் சொல்றார். பாதகமென்றும் பழியென்றும் பாராதே. வரலாறு ஆரம்பம் தெரியும் இல்லையா? பாதகம் என்றும் பழி என்றும் பாராதே. தாதையை வேதியனை தாழ் இரண்டும் சேதிப்ப. சேதித்தல் என்றால் வெட்டி எறிய, சிதைய வைக்க, சிதைத்தல். அந்த இதை எப்படி செய்தார் அந்த வேலைய? பாதகம் என்றும் பாராது, அதனால் தனக்கு ஏற்படக்கூடிய பழி என்றும் பாராது, அதை செய்தார். அவரே முதல்ல அவ அப்பா அந்த மரத்துல ஏறி இருந்துட்டு என்ன பண்றாரு? மேல இருந்து சத்தம் போடுறார், ஏசு ஏசுன்னு ஏசுறார். இவருக்கு காதலே விழல. இவர் சிந்தையெல்லாம் சிவமாக்கி நின்று செய்யறார். அதனால அப்பா திட்டுறதெல்லாம் காதலே விழல. அவர் சொல்லி சொல்லி பாக்குறார். அதுக்கப்புறம் ஒரு கம்ப ஒடிச்சு அடிச்சு பாக்குறார் முதுகுல. அப்பமும் உணர்வே இல்ல. அடிக்கிறார், திட்டுறார், ஒன்னும் காதல விழல. உடனே மரத்துல இருந்து இறங்கி, இது அவ்வளவு இவருக்கு தெரியாம மரத்துல ஏறி இருந்து பாத்துட்டு இருக்கா அப்பா எச்சதத்தன். உடனே கீழே இறங்கி என்ன பண்றார்? அந்த பால் குடத்தை காலால இடறார். இப்போ அவருக்கு உணர்வு வந்துட்டு, தான் செய்யக்கூடிய செயலுக்கு அங்கு தடங்கள் வந்த உடனே, அதுலயே ஒன்றி இருந்தவருக்கு அதுக்கு தடங்கள் வந்த உடனே என்ன பண்றார்? விழிப்பு வந்தது. ஆக இந்த பெரிய பூசணைக்கு இடையூறு வந்துவிட்டதே என்று எண்ணி அதை தாங்க முடியவில்லை. வர உடனே அங்க இருக்கிற தர்ப்பை புல்லை எடுத்துதான் என்ன பண்றார்? காலில் அடிக்கிறார். அது கோலாக மாறி காலை சிதைத்தது. உடனே என்ன பண்றார்? ஒரு கால வச்சு உதைச்சாருனா அதுக்கு துணை நிற்பது என்பது என்னது? இன்னொரு கால். இன்னொரு காலை நல்லா அழுத்தி ஊன்றினாதானே ஒரு காலால உதைக்க முடியும். ஆக அந்த காலம் துணை செய்தது என்று அந்த காலையும் வெட்டினார். அதனால அந்த எச்சதந்தன் கீழே விழுந்து இறந்துபட்டார். ஆக இந்த பாதகத்துக்கு பெருமான் வந்து பரிசு அளிக்கிறார். யாம் உண்பனவும் உடுப்பனவும் சூடுவனவும் எல்லாம் உமைக்கே தந்தோம், சண்டீசன் என்னும் பதம் தந்தோம், நீ தொண்டர் நாயகனாகிய அந்த வரத்தை பெறுவாய், யாமே உமக்கு தாயும் தந்தையும் ஆவோம் என்ற அந்த மிகப்பெரிய பதத்தை அந்த பாதகத்துக்கு பரிசாக அளிக்கிறார். காரணம் நம்ம நேத்தே பார்த்தோம், அவர் செய்த நிலை என்ன நிலையில செய்றார்? சிந்தையை சிவமாக வைத்து செய்தார். அதுதான் அடுத்த பாடல். அண்டர்பிரானும் அண்டர்பிரான் யாரு? சிவபிரானும் தொண்டர் தமக்கு அதிபனாக்கி, தொண்டர்களுக்கெல்லாம் தலைவனாக்கி, அனைத்து நாம் உண்ட கலமும் உடுப்பனவும் சூடுவனவும் உனக்காக சண்டீசனமாம் பதம் தந்தோம் என்று அங்கு அவர் பொற்தடமுடிக்கு துண்ட மதிசேர் சடை கொன்றை மாலை வாங்கி, துண்டு போன்ற துண்ட பிறை அணிந்த அந்த சடையில் இருக்கக்கூடிய கொன்றை மாலையை எடுத்து சூட்டினார். ஆக அந்த தாதையை தாளர வீசிக்கு என்ற பல்லாண்டு பாடுறோம் இல்லையா? ஆக அந்த பதத்தை அவர் அளிக்கிறார். இது பாதகத்துக்கு பரிசாக அளிக்கிறார். அதே மாதிரி இதுல சித்தியார்ல ஒரு பாடல், அதான் தக்கன் செய்த மா வேள்வி, வரனுடைய தக்கன் செய்த மா வேள்வி தீமையாய் முடிந்தது. அப்படிம்பார். தக்கன் சாதாரணம் அல்ல, நிறைய வரங்களை பெற்றவன். அவன் செய்ததும் சாதாரணதில்ல, மா வேள்விம்பார். ஆனா அது கடைசியில என்ன ஆயிட்டு, தீமையாய் முடிந்தது. திருவாசகத்துல திரு உந்திபுரம் முழுசும் என்னது, தக்கன் வேள்வி சிதைந்ததுதான் உந்திபுரத்துல முழுவதிலையும் பாடப்படுகிறது இல்லையா. திருவாசகம் உந்திபுரம் முழுவதுமே தக்கன் வேள்வி சிதைக்கப்பட்ட அந்த வரலாறு தான். ஆனா நரநெறியில் நரன்னா மனிதர்கள், இதுகள மா பாதகம் வந்து என்ன ஆயிற்று, நன்மை ஆயிற்றே. நரலில் பெய்த பாதகம் நன்மை ஆயிற்றே அப்படிம்பார். ரெண்டும் என்னன்னா, செய்ய என்ன நினைப்புல செய்யறோமோ அதை பொறுத்துதான் அது நன்மையா தீமையா என்பது முடிவாக்கப்படும் இல்லையா. அதனால அந்த பாட்டு ஆரம்பத்தை வேணா எழுதிக்கிடுங்க, அப்புறம் வேணா எழுதிக்கிடுங்க. அறநடிக்கு அன்பர் செய்யும் பாவமும் அறமதாகும். அறநடிக்கு அரண், அறநடிக்கு அரண் அடிக்கு அன்பர் செய்யும் அரண் அடிக்கு அன்பர் செய்யும் பாவமும் அறமதாகும். பாவமும் அறம் அதாகும். பரநடிக்கு அடுத்த வரி, பரநடிக்கு அன்பிலாதார் புண்ணியம் பாவமாகும். பரநடிக்கு அன்பிலாதார் புண்ணியம் பாவமாகும். அன்பில்லாம நீ என்ன பெரிய வேள்வியை செய்தாலும் அது என்னதாகாது, புண்ணியமாகாது. அறநடி பரநடிக்கு அன்பிலாதார் புண்ணியம் பாவமாகும். அடுத்த வரி, வரனுடை தக்கன், வரன் உடை தக்கன் செய்த மா வேள்வி தீமையாகி. அடுத்த வரி, நரரினில் நரரினில் நரகில்ல நரர், நரர்னா மனிதர்கள். நரரினில் பாலன் செய்த பாதகம், பாலன் செய்த பாதகம் நன்மையாயிற்றே, நன்மையாயிற்றே நன்மை. அப்ப அந்த பாடல் பாருங்க, பாதகம் என்றும் பழியென்றும் பாராதே தாதையை வேதியனை தாழ் இரண்டும் சேதிப்ப கண்டு ஈசர் தாமாம் பரிசளித்தார். தாமாகும் தன்மையை பரிசாக அளித்தார். சிவமாம் தன்மையை பரிசாக அளித்தார். தாமாம் பரிசளித்தார்னா என்னது, தாமாகக்கூடிய தன்மை, சிவமாகக்கூடிய தன்மையை பரிசாக அளித்தார். கண்டாயே சண்டீச தம் செயல் தான், சண்டீச தம் செயலால் தான். தான் என்பது அசை, அதுக்கு எந்தவித பொருளும் கிடையாது. தான் என்பது அசைச்சொல், அதுக்கு தனியா பொருள் கிடையாது. அப்புறம் அறிவாட்டாயனார் வரலாறு எடுத்து சொல்றார். அறிவாள் தாயனார், அறிவாட்டாயனார், அவருடைய ஊர் தாயமங்கலம் என்பது, அது சரியான கிராமம். அங்க திருக்கோயில் ஒன்று இருப்பதாக தெரியவில்லை. அதுக்கு இப்ப பக்கத்தில் இருக்கிற தண்டலை நீள்நெறி என்ற தலத்துக்கு போய் தினம் அவர் எப்படி படிக்கட்டளை செய்கிறார்னா, தினம் தினம் மத்தியானம் உச்சிகாலத்துக்கு நைவேத்தியமாக இவர் தான் என்னது கொடுப்பாரு, சென்னல் அரிசி மாவடு கீரை. இதான் இப்ப உள்ள என்ன சுவாமிக்கு சத்துணவு அளித்தவர். சென்னல் அரிசி மிக சத்துள்ளது இல்லையா, கார அரிசியை விட சென்னல் அரிசி மிக சத்தானது. அதுபடி கீரை இல்ல, தினம் ஒரு கீரை சேர்க்கணும்னு இப்ப மருத்துவர்கள்லாம் வற்புறுத்தி சொல்றாங்க இல்லையா. அன்னைக்கே சுவாமிக்கு தினம் தினம் கீரை அப்புறம் மாவடு, இந்த மூன்றும் அங்க கோவில் இவர் இதை கொடுத்துட்டாருன்னா அங்க நைவேத்தியமாக அங்க சோறு சமைக்கப்பட்டு சுவாமிக்கு நைவேத்தியமாக படைக்கப்படும். மிகப்பெரிய வசதியா இருந்திருக்கிறார். இந்த இதை தினம் படிக்கட்டளையாக இங்கேருந்து நடந்து போய் தினம் தினம் அந்த நம்ம வெயில்னா போகமாட்டோம் அவரும். அது மட்டும் இல்ல, அவர் மனைவி பஞ்சகவ்யம் அபிஷேகத்துக்கு அதை தயார் பண்ணி அந்த அம்மா ஒரு பானையில ஏந்திட்டு இவங்க ரெண்டு வருமாவே தம்பதியர்களாக இந்த திருத்தொண்டை தினம் செய்வார்கள். அங்க பக்கத்தில் உள்ள அடுத்த தெருவில் உள்ள கோயில் இல்லை, மிகவும் தூரம். அப்படி பண்ணும் பொழுது அவருடைய செல்வம் எல்லாம் மங்கியது. அப்புறம் என்ன பண்றார், நிறைய வயல் உள்ளவர் இப்ப அவ்வளவும் இழந்து, அது கூட சேக்கலார் சொல்வார், யானை உண்ட விழாம்போல அப்படின்னு. அந்த ஒரு அது அந்த விழா, அந்த விழாம்பழத்துக்கு அந்த நோய் வந்ததுன்னா, யானை நோய்ங்கிறது வந்ததுன்னா அது என்ன உள்ள ஒண்ணுமே இருக்காது, அந்த பழத்துக்கு உள்ள பார்த்தோம்னா ஒண்ணுமே இருக்காது, அதை எப்படி அரிசனை தர. அதுபடி இவருடைய செல்வம் எல்லாம் நீங்கியது. அப்புறம் கூலி வேலைக்கு வயல்ல போய், கூலி வேலைக்கு போய் அதுல இருந்து கொண்டு வந்த நெல் அவலத்தையும் வைத்து இந்த பணியை செய்து வருகிறார். அது அத்தனையும் சென்னலா இருந்தா இவங்க சாப்பிடவே மாட்டாங்க, அவ்வளவு சுவாமிக்குன்னு வச்சிருவாங்க. இப்படி ஒரு நெறிமுறை. கடைசியில என்னாச்சு, அவருடைய அருள் விளையாட்டால் என்ன நடக்குன்னா, விளைய கிடைக்கிறது அத்தனையுமே சேருது. இவருடைய நியதி சென்னல் அவ்வளவும் ஈசனுக்கே என்று வைத்திருப்பவர் இல்லையா. உடனே என்ன பண்றாங்க, பட்னியா கிடக்குறாங்க, தண்ணிய குடிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த கீரைகளையும் தினம் தினம் அறுக்காது, என்ன வந்துகிட்டேவா இருக்கும் இல்லையா. சரினே அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, இருக்கிற சென்னல் எடுத்துக்கிட்டு, மாவடுவையும் எடுத்துட்டு, கீரையும் எடுத்துட்டு, வீட்டில் பட்னி தண்ணிய குடிச்சிட்டு, அந்த அம்மாவும் அவர் முன்ன போக இவங்க அம்மா பின்ன வராங்க. அப்போ வந்து நம்ம கிட்டத்தட்ட இந்த சித்திரை மாசம்னு வச்சுப்போமே, அப்போ என்ன ஆகும், பயிர் நிலங்கள்லாம் அறுவடை ஆகி வெறுமனை சும்மா கிடக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், போகிறதுக்கு இப்போ குறுக்கு பாதையாக என்ன பண்ணுவோம், வயல்களில் அந்த வரப்புகளை தாண்டி போயிடுவோம். ஏன்னா பயிர் செய்தால் தான் போக முடியாது, அது அவ்வளோ வெடிப்பாக இருக்கு அந்த வெயில்னால, வரப்புகளெல்லாம் என்ன இருக்கு, வெடிச்சிருக்கு. இது எத்தனையோ நாள் பட்னியாக இருக்கிறாரு. அதில் இதை சம்மந்துட்டு போகும்பொழுது, கூடையில் எல்லாத்தையும் வச்சுட்டு போகும்பொழுது தளர்ச்சினால என்ன பண்ணுறாரு, அப்படியே விழுந்துடுறார். விழுந்த உடனே அம்மா எவ்வளவோ பிடிச்சி தாங்கி பார்க்குறாங்க, பின்னாடி வரவங்க அவங்களும் பஞ்சகவியத்தை வச்சுட்டு வராங்க. இவர் தளர்ந்தோடனே பிடிச்சி பார்க்காங்க, அதையும் மீறி விழுந்துடுறார். அந்த வரப்பில் என்ன கொண்டு வந்தது எல்லாம் சிதறி விடுகிறது. அவ்வளோதான், விழுந்தவர் மயங்கிய நிலையில் தான் விழுறாரு. எல்லாம் செதறின உடனே, ஆஹா நம்ம சுவாமிக்கு கொண்டு போகிற இன்னைக்கு படிக்கட்டளைக்குள்ள பொருள் எல்லாம் அவ்வளவுமே இந்த வயல் வரப்புல சிந்திட்டே, இன்னைக்கு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ண முடியாதே என்ற நினைப்பு வந்த உடனே, அவனுக்கு அவனுடைய பணிக்கு தடையாக இருந்த இந்த உடம்பை இனிமே வைத்திருப்பதில் பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி, அந்த நெல் அறுக்கக்கூடிய அந்த வாள் எப்பொழுதும் கையில இருக்கும். அது நெல் அறுக்கக்கூடிய வாள் வரும்பொழுது அது ரொம்ப கூர்மையா இருக்காது, நெல் பயிரை அறுக்கக்கூடிய அளவில் தான் இருக்குமே தவிர கழுத்தை அறுக்கக்கூடிய அளவில் கூர்மை இருக்காது. அதை எடுத்து சுவாமிக்கு நைவேத்தியமாக பொருள் சிந்தி விட்டதே சுவாமிக்கு, சுவாமி இன்னைக்கு சாப்பிடலையேன்னு சொல்லி, நீ சாப்பிடலேன்னா நான் என்னுடைய ஊட்டியை ஊட்டினா கழுத்து, அதை அறுத்து என்னுடைய உடலை மாய்த்து விடுவேன் என்று சொல்லி அந்த ஊட்டியை அறுக்க ஆரம்பிக்கிறார். அது கதிர்வாள், பயிரை அறுக்கக்கூடிய வாள், அது லேசா அறுக்காது, ஊட்டிய அறு அறு அறுன்னு, அது எவ்வளவு வேதனை இல்லையா, நான் சொல்றது புரியுதா. அந்த கதிர்வாள் வச்சு பயிர் அறுக்கக்கூடிய அந்த அருவாளை வச்சு கழுத்த அறுக்கும் பொழுது அது வேதனை, கொஞ்சம் கொஞ்சமா தான் அறுக்கும். உடனே இப்படி அறுக்க போன உடனே சுவாமி என்ன பண்றார், அந்த வெடிப்புல இருந்து ஒரே சத்தம், அந்த அவருடைய ஊட்டியை அறுக்கக்கூடிய அறுக்கிறதுக்கு தயாராகிய அந்த கைகளை கைகள் தடுக்கப்படுகின்றன, கைகளை வந்து பிடித்திருக்கிறார், அப்படியே ஊட்டியை அறுக்காதவர். அப்புறம் மாவடுவை கடிக்கக்கூடிய சத்தம், விடையல் விடையல் விடையல்னு அந்த மாவடுவை கடிக்கக்கூடிய சத்தம் மிக வேகமாக அந்த வயல் வரப்புகளில் இருந்து கேட்கிறது. அதுக்கப்புறம் அவர் நிறுத்துறார், அப்புறம் தான் பாடுறார், அடியேனேன் அறிவிலாமை கண்டும், அதில் அவருடைய அங்கே காட்சி கொடுக்குறார் இல்லையா, வயல் வரப்புலையே காட்சி கொடுக்குறார். பெருமான் காட்சி கொடுக்குற இடங்கள் குரு லிங்க சங்கமம், மூன்று இடத்துலையும் தான் காட்சி கொடுப்பார். ஆனால் இங்கே அன்பர்களுக்காக என்ன இடமானாலும் சரி, அருளாளர்களுக்கு அவர் காட்சி கொடுக்கறதுக்கு இன்னும் இடம்தாங்கிறதே இல்லை, அந்த வெடித்த வயல் வரப்புல காட்சி கொடுக்குறார். அடியேனேன் அறிவிலாமை கண்டும் படிமிசை கமரில் வந்து அமுதுசை பரனே போற்றி, கமர்னா அந்த வெடித்த வயல் வரப்பு இல்லையா, படிமிசை கமரில் வந்து அமுதுசை பரனே போற்றி. துடியிடை பாகமானனர் சோதி போற்றி என்றெல்லாம் அவரை போற்றுகிறார். ஆக அந்த செயலங்க எடுத்து காட்டுகிறார். செய்யில் உகுத்த திருப்படி மாற்று அதனை செய்யினா வயல். 20வது பாடல். செய்யில் உகுத்த, செய்யினா என்னது வயல், செய்யில் உகுத்த இந்த இடத்துல வயல் வெடிப்ப சொல்றது, வயல் வரப்ப சொல்லுது. செய்யினா பொதுவா வயல், இந்த இடத்துல எதை குறிக்கி, வயல் வரப்பு. செய்யில் உகுத்த சிந்தி போன, அங்கு சிந்தி போன திருப்படி மாற்று அதனை, திருப்படினா படிக்கட்டளைக்காக, நித்திய கட்டளை அது, அதனால அது பேரு படி கட்டளை. படிக்கட்டளை மாற்று அதனை, ஐய இது அமுது செய்க என்று, இது அமுது செய்வாய் என்று பைய இருந்து ஊட்டி அறுத்தவருக்கே, ஊட்டி அறுத்தவரை நாட்டி உரை செய்வது என்னோ நாம். ஊட்டி அறுத்தவர் யாரு? ஊட்டினா ஒன்னு ஒரு பொருள் என்னது, கழுத்து. ஊட்டிக்கு கழுத்துக்கு என்ன பொருள் சொல்லு, என்ன பெயர் சொல்லுவோம், ஊட்டி. பைய இருந்து முதல்ல உள்ள ஊட்டி வந்து கழுத்து, ஊட்டி அறுத்தவருக்கே அப்படின்னு இருக்கு இல்லையா, அது முதல்ல வர ஊட்டி வந்து என்னது, கழுத்து. ஊட்டி அறுத்து அவர்க்கே, ஊட்டி அறுத்தவரை பெருமானுக்கே அதை நைவேத்தியமாக்கி அறுத்தவரை, பிறவி வேரை அறுத்தவரை. ரெண்டு முதல் அறுத்து வந்து கழுத்து அறுத்து, ரெண்டாவது அறுத்தல் என்பது எதை குறிக்கி, பிறவியாகிய பிறவியை அறுத்தவரை, பிறவியை அறுத்தவரை. அவர் ஊட்டியை அறுக்கல, என்னதான் அறுக்கிறார், பிறவியத்தான் அறுக்கிறார். பிறவி அறுத்தவரை நாட்டி உரை என்னோ நாம், நாட்டி உரை செய்வது என்னோ நாம். இப்போ செய் என்பது வயல், வயல் இந்த இடத்துல வயல் வரப்பை குறிக்கிறது. செய்யில் உகுத்த திருப்படி மாற்று அதனை, ஐய இது அமுது செய்க என்று பைய இருந்து ஊட்டி அறுத்தவருக்கே, ஊட்டி அறுத்தவரை நாட்டி உரை செய்வது என்னோ நாம். அவருடைய பெருமையை நம்மால் உரை செய்ய முடியுமோ. இதுவும் வல்வினை தான். இதுவும் வல்வினைக்கு மூன்று புராணத்திலிருந்து மூன்று நாயன்மார் வரலாறுகளை எடுத்து சொல்கிறார். சிறுதொண்டர், சண்டீசர், அறிவாட்டாயர். இதில் அறிவாட்டாயர்ங்கிற பெயரே இல்லை இல்லையா, குறிச்சுக்கிடுங்க. அறிவாட்டாய நாயனார், அறிவாட்டாய நாயனார், அவருடைய மரச்செயல் இது. இந்த வல்வினை என்ன சொல்லுவோம், மரச்செயல். அடுத்த பாடல், செய்யும் செயலே செயலாக. ஆக வல்வினையை செய்தாலும் பரவாயில்ல, அவங்க எந்த இதில் செய்தாங்க, மிகுதியான அன்பினால், அன்பின் மிகுதியினால். செய்யும் செயலே செயலாக, அப்போ இந்த இடத்துல செய்யும் செயல் என்பது எதை குறிக்கினா வல்வினை. செய்யும் வல்வினைகளாகிய செயலை, செய்யும் செயல் என்பது இந்த இடத்துல எந்த செயலை குறிக்கே, வல்வினைகளாகிய செயலை செயலாக சென்று அன்பினோடு, மிகுந்த அன்பினோடு செய்து சென்று, சென்றுனா அந்த அன்பினோடு செய்வதலாகிய நிலையில் நின்று செய்து தம்மை பைய கொடுத்தார் பரம் கெட்டார். தம்மை அவனுக்கே தம்மை பைய கொடுத்தார் அப்படின்னா அர்த்தம், அவனுக்கே தம்மை ஆட்படுத்தி கொண்டவர்கள் பரம் கெட்டார், சீவபோதம் இழந்தவர்கள் ஆவார்கள், சீவபோதம் இழந்தவர்கள் ஆவார்கள். அந்த இடத்துல நான் இது எனது என்ற தன்மையே அங்க இல்ல, இது நான் இந்த வேலை செய்தேன், எனது பையனுக்கு பையனை வச்சு செய்த என்ற நினைவெல்லாம் அங்க இல்ல. அதனால பரம் கெட்டார், பரம் கெட்டார்னா அந்த இடத்துல சீவபோதம் கெட்டார்கள், தன்னுடைய முதன்மையை இழந்தவர்கள், தாங்கள் அவனில் தன்னை இழந்தவர்கள். பரம் கெட்டார் என்பது தன்னை இறைவனிடம் இழந்தவர்கள். வல்வினைய கேட்டே நமக்கு அழுக வருது இல்லையா, இப்ப அதை செய்யணும்னா எப்படி செய்ய முடியும், அந்த முதன்மையை இழந்தவர் ஆவார்கள். அப்புறம் சொல்றார், இந்த ஒரு நாட்டை காக்கிறதுல உழவர்களும் சரி போர்த்துறையில் இருப்பவங்களும் சரி ரெண்டு பேரும் நாட்டை காக்கிறதுல ஒன்றுதான் இல்லையா. உழவு இல்லாம நாடு ஒன்றும் நாட்டில் ஒண்ணுமே நடைபெறாது. அதுபடி நாட்டை காப்பவர்கள் இல்லாத வழியும் நாடு நாடாகாது. உழவுத் தொழில் இல்லைனாலும் நாடு நாடாகாது. நாட்டை காக்கக்கூடிய அவர்கள், அந்த நாட்டினை காக்கக்கூடிய அந்த அவர்கள் இல்லாட்டாலும் நாடு நாடாகாது இல்லையா. ஆக இந்த இதில் என்ன, உழவு என்பது மெல்வினைக்கும், நாட்டினை காக்கக்கூடிய அந்த படைக்கலங்கள் வல்வினைக்கும் ஓமையாக எடுத்து சொல்லப்படுகின்றன. உழவு தொழிலும் நாட்டை காப்பதாகிய வில் தொழிலும், உழவு தொழிலும் நாட்டை காப்பதாகிய வில் தொழிலும். இப்ப நிறைய மற்ற துப்பாக்கி அது இதுன்னு சொல்றோம் இல்லையா, அப்போ வில் தான். நாட்டை காப்பதாகிய உழவு தொழிலும் வில் தொழிலும் இவை இரண்டும் மெல்வினைக்கும் வல்வினைக்கும் ஓமையாக சொல்லப்படுகிறது. மெல்வினைக்கும் வல்வினைக்கும் ஓமையாக சொல்லப்படுகின்றன. ரெண்டும் கொடுக்கக்கூடிய பலன், முக்கியமான பலன் என்ன, உழவு தொழிலும் நாட்டிற்கு இன்றியமையாதது, அதே மாதிரி காத்தல் தொழிலும், நாட்டை காத்தல் தொழிலும் இன்றியமையாதது. ஒரு நாடு நல்ல முறையில் ரெண்டும் ஒழுங்காக இருக்கணும். அதுபடி ஆன்மா சிவபேற்றை அடையணும்னா ஒன்று ஏதாவது மெல்வினையாக இருக்கணும், அது அதனுடைய ஆற்றக்கூடிய வினைகள், இல்லை வல்வினையாக இருக்க வேண்டும். அப்படின்னா தான் அது எதை அடைய முடியும், சிவபோக இன்பத்தை பெற முடியும். அதனால இங்க உழவும் தனுசும் அப்படிங்கிறார். வில் தொழில், வில் தொழில என்ன சொல்றார், தனுசு தொழில் அப்படிங்கிறார். தனுசுனா வில். இதுக்கும் உரையாளர்கள் ரொம்ப மாறுபட்ட முறையில உரைகள் இருக்கின்றன. அல்ல, இந்த உரையவே நாம, இந்த பொருளையே நாம எடுத்துக்கொள்வோம். மூன்று விதமான முறையில சொல்றாங்க. செய்யும் செயலே செயலாக செண்டு தமை பைய கொடுத்தார் பரம் கெட்டார் ஐயா. உழவும் தனுசும் ஒரு முகமே ஆனால் இழவு உண்டோ சொல்லாய் இது. இழவு என்றால் இதனால நட்டம் உண்டா, உழவு தொழில் பண்றவனோ நாட்டத்தான் காக்கறான், போர்த்தொழில் நாட்டுக்காக போர்த்தொழில் பண்றவனோ நாட்டத்தான் காக்கறான். இதுல ரெண்டையும் ஒப்புமை செய்யின் எதிலுமே நட்டம் என்பது இல்லை, இரண்டுமே நாட்டிற்கு தேவையானது. அதே மாதிரி இங்க உழவு தொழில் மெல்வினை, தனுசு தொழில் அது வந்து வல்வினை. மெல்வினை வல்வினை இரண்டுமே சிவபோகத்தை அளிக்கும். மெல்வினையானாலும் சரி அது வல்வினையானாலும் சரி ரெண்டுமே எதை தான் அளிக்கும், சிவபோகத்தையே அளிக்கும். ஆக மெல்வினையையும் வல்வினையும் இத்தனை பாடல்களால விரிக்கிறார். அடுத்தது யோகம் சிவ. இப்ப சரியை கிரியை இது ரெண்டையும் சொல்லிட்டார் இல்லையா. அடுத்தாப்புல யோக நிலையை பற்றி பின்னால் வரக்கூடிய பாடல்கள்ல பார்க்கிறார். நாம் அதை மதியம் அதை பற்றி சிந்திப்போம்.
2: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: ஓம் சிவாய நம. Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொதுவகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சங்கற்ப நிராகரம். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: நமக்கு தெரிகிறதுக்கு மாதிரி என்ன பொருள் சொல்லணும், நீங்க இந்த பழைய சித்தாந்தங்கள் சொல்றதுக்கெல்லாம் அப்புறம் பார்த்தோம். அனாதி என்றால் அதுதான் உள்பொருள், தோற்றம் இல்லை அழிவும் இல்லை. அதாவது தோற்றம் இல்லை அழிவும் இல்லைன்னா அழிவு இல்லை, அதுதான் முக்கியம். அழியாத பொருள், ஏன்னா என்னைக்கு இருந்தாலும் தாலே. இப்ப நமக்கு சர்க்காரியவாதம் தான் நமக்கு ஆரம்பம். உள்பொருள் அழியாது, இல்பொருள் அப்ப உள்பொருள் அப்படிங்கிறதுக்கு இல், அதாவது இல்பொருள் தோன்றாது, உள்பொருள் அழியாது. உப்பொருள் அப்படித்தான், அதுதான் அனாதின்னு சொல்றோம். பதிப்பசு பாகம் போல், பசுவினை போல் பசுபாசம். அப்ப இதுக்கெல்லாம் நம்ம ஒரே ஒரு அர்த்தத்தை தானே வச்சுக்கணும். சும்மா ஏதாவது போட்டு அது அனாதி என்னத்துக்கு, மூணும் அழிவில்லாத உள்பொருள் அவ்வளவுதான். அப்படி சொன்னாதான் இப்ப இன்னைக்கு இருக்கிற இளைய சமுதாயம் அறிவியல் ஏற்றுக்கொள்ளும். நீங்க அது காலம் சொல்ல முடியாது, தானே தோண்டிட்டு, தானே தோண்டிட்டுன்னா எப்படி தோண்டிச்சுன்னு கேட்பான்ல. நீங்க அழியாத பொருளியா முடிஞ்சு போச்சு விஷயம். ஏன் தோற்றத்தை பத்தி பிரச்சனை இல்லை, அழிஞ்சத்தானே தோன்றும், அழியாது. சைவத்தினுடைய அடிப்படையே அழிதல் இறத்தல் பிறத்தல் தான், இறப்பு பிறப்பற்றதான். பிறப்பு இறப்புன்னு சொல்லப்படாது சைவத்தில், இறப்பு பிறப்பு தான். உடம்பு இறக்கும், மறுபடியும் பிறக்கும். உயிர் இறக்கும் ஆகாது, பிறக்கும். இதை நாம் அடிப்படையில் புரிஞ்சுக்கிறதே இல்லை. அது ஆதியும் மந்தும் இல்லாதவன் அப்படி இப்படி போட்டு நம்மளை போட்டு என்னடா இருக்கும். சித்தாந்தத்தில் இனத்தில் பாடம் கேட்குற மாணவர்கள்ட்ட நான் அறிஞ்சிடுறேன், ஐயா அழிக்க முடியாத ஒன்று முப்பொருள். இதில் மாயாவாதி ஒரே ஒரு பொருள் தான் அழிக்க முடியாதுங்கிறான், அதுதான் இறைவன் அப்படின். சரி, மூணு செய்தி தான் மாயாவாதி. இரண்டாவது, மற்ற அனைத்தும் இறைவன் தான். மூன்றாவது தான் முக்கியம், இறைவன் தானாக தோன்றி தோன்றியதை அழித்துக் கொண்டு தானே முக்தி அடைவான். தானாக தோன்றி தோன்றியவற்றை அழித்து தான் முக்தி அடைவான். இதுதான் சார் மாயாவாதி. தான் எல்லாவற்றையும் தானாக தோன்றி எல்லா பொருளும் தான் தான், தானாக தோன்றி தோன்றியதை அழித்து தான் இன்பம் உருவான். அதான் முக்தி, முக்தி அடைவான். ஆமாம், தான் முக்தி அடைவான், இன்பம் அறிவான். முக்தினா இன்பம் தானே, முக்தி என்பது பேரின்பம். முக்தினா சாவு இல்லை. நம்ம எல்லாரும் சொல்ல முக்தி அடைஞ்சிட்டாலும் சாவுன்னு நினைக்கிற தப்பு. வீடு பேரும் இல்லை, முத்தினா பெறப்பற்ற நிலை, அதான் பேரின்பம். அழிக்க முடியாத இன்பம் பேரின்பம், மாற்ற முடியாத இன்பம் பேரின்பம். தற்காலிகமாக ரொம்ப தெளிவு, அதுதான் சைவ சித்தாந்த கொள்கை. உள்பொருள் அழியாது சார், இல்லது தோன்றாது. எங்கேன்னு ஒரு பிசர் இருக்கத்தான் இருக்கணும், இருந்தாதான் தோன்றும். இப்ப மாயாவாதியை மறுக்கணும், சங்கற்ப நிராகரணம் பார்க்கலாமா? உரை தரு பிரம்மம், சங்கற்ப நிராகரணம், மாயாவாதியுடைய சங்கற்ப நிராகரணம். உரை தரு பிரம்மம் ஒன்று, எனும் உரைக்கண் வரும் பிரமாணம் மறை எனில். என்னப்பா மாயாவாதி, நீ இறைவன் மட்டும்தான் உண்டுன்னு சொல்றதுக்கு என்ன ஆதாரத்தை காட்டுற? பிரமாணம், பிரமாணம்லாம் ஆதாரம். அது அனுமான பிரமாணமாக இருக்கலாம், உரை பிரமாணமாக இருக்கலாம், அதுல பிரமாணம். நீ என்ன சொல்றன்னா வேதம் தான் சொல்ற. வேதத்துல என்ன சொல்லியிருக்கு? இறைவன் ஒருவனே. ஒன்று காண், அதான் சொல்லியிருக்கு. சரி, அதை வச்சு நீ அழியாத ஒரு பொருள் இறைவன் என்று சொல்லுகிறார். ஆனால் மறுபார்வைக்கு அருமறை ஒன்று என்றது அன்றி, வேதங்கள் ஒன்று என்று சொன்னதோடு அல்லாமல், அருமறை ஒன்று என்றது அன்றி, இருபொருள் உரைத்தல் ஒன்றுன்னு சொல்லிவிட்டு ரெண்டு பொருளை சொல்லுது. நீ சொன்னபடி ஒன்றுதான், ஆனால் அதுக்கு இரு பொருள் சொல்லுகிறது. என்ன யானா? பரமான்மா ஜீவான்மான். பரம் என்று மட்டும் சொல்லல, பரமான்மா. புரியுதப்ப? பரம்னு சொல்லாம அச்சான் ஒரே ஏரியா. பரமான்மான்னு சொல்லியிருக்கல. அப்ப ஆன்மான்னு ஒரு சொல் சேர்ந்து போச்சுல, அதுல பரம் என்று சொல்ல பரமான்மான்னா அப்ப இன்னொரு ஆன்மா இருக்குன்னு தானே அர்த்தம். அதான் ஜீவான்மா. என்ன மாயாவாதி சரியா? அதெல்லாம் சொல்ல அளவுல பொருளுக்காக சொன்னதில்லை, ஒரு நயத்துக்காக பரான்மான்னு சொன்னதுதான். ஏ இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு சொல்லு ஒண்ணு, அதுக்கு பொருள் இல்லை, ஒரு அலங்காரத்துக்கு சொன்னேன்னு சொன்னா வேதம் எதையுமே சுருக்க சொல்லும், அதுக்கு பொருள் தான் விரிக்கணுமே தவிர அதுலயே சொல்லுல வந்து இப்போ விரித்திருக்கிறது நீ சுருக்கப்படாது பொருள்ல. மறுபடியும் சொல்றேன் பாரு, இதுக்கு பதினஞ்சு வரி எழுதிட்டா இருப்ப நான் சொன்னதுதான் பதினஞ்சு வரி. மறுபடியும் சொல்றேன், என்ன மாயாவதி வேதத்தை தானே நீ ஆதாரமா காட்டுற? ஆமா சாமி, ஐக்கியவாதி கேட்கிறேன். ஓ, இந்த ஐக்கியவாதினா யாருன்னு சொல்லிடணுமோ? ஐக்கியவாதினா ஒண்ணும் இல்ல, முக்தி நிலையில் ஆன்மா இறைவனோடு இரண்டரை கலந்து ஐக்கியமாகிறது ஐக்கியவாதி. எப்படி ஐக்கியம்னா நீரோட நீ சேர்ந்தது போல, நீரோட நீர் சேர்ந்தது போல. அடுப்புல கொதிக்க வச்சிருக்கிறோம், தண்ணி கொதிக்குது, கொதிக்கிறத நிறுத்தணும்னா தண்ணியை ஊத்தணும், தண்ணியோட தண்ணி சேர்ந்து கொதிக்கிறது ஆபாயம். ஆக கொதிக்கிற ஒரு செயல் பொருளோடு பொருள் சேர்ந்த பொழுது செயல் நின்று விடுகிறது. நீரோடு நீர் சேர்கிறது. அதுபோல இப்ப கொதித்ததுக்குள்ள அந்த கொதிப்பு அடங்கணிச்சு, அடங்கினதுக்காக ஊத்துன தண்ணி தனியா இல்லை, தண்ணி கொதிச்சு மேல பால். இப்பதான் குக்கர்ல, அதுக்காகத்தான் எங்களை திட்டிக்கிட்டே இருக்கீங்கன்னா நாங்க குக்கர் கண்டுபிடிச்சோம். பால் அடுப்புல வச்சுட்டு அதே கவனிக்காம என்ன வந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறிய? பால் பால் பொங்கி ஊத்தி போச்சு. இதுக்காக கஷ்டப்பட்டு இந்த பால் பொங்காத கண்டுபிடிக்கணும்னு குக்கர் கண்டுபிடிச்சாங்க. எப்ப எங்கிட்ட உங்க வேலையை கொடுத்தீங்களோ அப்பதான் நாங்க எல்லா சாமானையும் புதுசா கண்டுபிடிச்சோம். ஆட்டு மாவாட்டுன்னு மாவாட்டு இயந்திரத்தை கண்டுபிடிச்சோம். இல்லாட்டி இயந்திரம் கண்டுபிடிக்க போறோமா? கிரைண்டர் இல்ல, எல்லாம் ஆம்பளை தமிழில் சுமைச்ச வச்ச உடனே அதுக்குத்தான் கருவியெல்லாம் கண்டுபிடிச்சுட்டான். குக்கர் எப்படி வந்துச்சு? பால் சிந்தப்படாதுங்கிறக்கா குக்கர். அப்ப பால் அப்படி பொங்கி வருது, பொங்குறது அடக்கிறதுக்கு தண்ணி ஊத்தணும். அப்ப பொங்குனதோட தண்ணியும் போயிடணுமா இல்லையா? பொங்குனது அடங்கினோட இல்ல, நீரோட நீர் சேரும். அது போல இங்கே பொங்கி இருக்கக்கூடிய அத்துணையும் இந்த இன்ப துன்பங்கள் எல்லாம் பொங்கி பொங்கினதெல்லாம் அவிச்சுட்டு இந்த தண்ணி உள்ளே இருந்த அந்த ஆன்மாவோடு இந்த இறைவனும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது போல நீரோடு நீர் சேர்த்த. இதான் ஐக்கியவாதி. சரியா? இந்த ஐக்கியவாதி பிரமாதிய கேட்க, பிரமாவதி அப்பா வேதத்துல சொல்லிருக்கு, நானா சொல்லல, வேதத்துல இறைவன் ஒன்றே இறைவன் ஒன்றே தான், அதனால ஒன்று உள்பொருள் என்று நான் தத்துவத்தை புடிச்சுக்கிட்டேன்னா ரைட், நீ சொன்னது கரெக்ட். ஒன்று என்பதை பிரிதோடத்தில் விளக்கிற பொழுது பரமாத்மா என்று எழுதினானா இல்லையா? பரமாத்மான்னு சொல்றமா இல்லையா? வேதத்தினுடைய சொல் பரமாத்மா. அப்ப பரமாத்மான்னு சொன்ன உடனேயே ஆத்மாங்கிற ஒரு தனி ஒன்று சேர்ந்து போச்சு. அந்த பரமாத்மா ஜீவாத்மா என்று அதற்கு பொருள் பின்னாடி வருகிறது. அந்த பரமாத்மாவுக்கு பொருள் இருக்கிற போது அது ஜீவாத்மா இல்லை, அது பரமாத்மா அப்படின்னு பொருள் எழுதணும். அப்ப பரமாத்மா என்ற சொல் இருப்பதனாலே ஒன்று இரண்டு அப்படின்னு தெரியுது இல்ல. பரமாத்மான்னு சொல்றது சாதாரணமா ஒரு பெரியவர் வராருன்னா என்ன சொல்லுவாங்க, பெருசு வராருங்கிறாங்க, பெரியவரை சுருக்கி பெருசுங்கிறான். பஸ்ல பயணம் பண்ற போது நம்மள என்ன பண்றான், அங்க இருக்கிற பெரிய ஏய் பெருசு

பார்த்தது. பேதாபேதம் பேர்படுத்துவதும் வேறுபடுத்தாததும் பேதாபேதம் இதெல்லாம் வருது. இந்த சொற்கள் எல்லாம், இந்த சொற்கள் எல்லாம் ஒரு அலங்கார சொற்களே தவிர இவையெல்லாம் நேரடியான பொருள் கொள்ளக்கூடாது அப்படின்னா மாயாவாதி. இவன் சிரிக்கிறான் ஐக்கியவாதி. இந்த மாதிரி சொல் அலங்காரத்துக்குத்தான் வேதத்துல சொற்கள் இருக்குன்னு சொன்னா வேதத்தினுடைய புனிதத்தன்மையே போயிடும். அதனால அது நீ ஏற்றுக்கப்படாது. ஒரு காலத்துல அடிகளார் பட்டிமன்றம் நடத்தினா பட்டிமண்டபத்தில் வேற்று சொல்லே வராது. இன்னைக்கு சாலமன் பாப்பையா பட்டிமன்றத்தில் தலைப்பு காலத்துக்கு சம்பந்தம் இருக்காரு. ஓ யாய் ஓயின்னு வண்டி மாடு ஓட்டிடுவார். அப்ப அதான் பட்டிமண்டபமா? இல்ல, பட்டிமண்டபம் ஏற்றினை ஏற்றினைன்னா கருத்துக்களுக்குரிய வாதம். அப்ப அடிகளார் முதலாக தோற்றுவித்த போது அடிகளார் தான் பட்டிமண்டபத்தை அனுப்பிச்சு வச்ச பழைய அடிகளார் சொல்ல முடியும். அதனால அந்த காலத்தில் ஒரு பொருளை ஆய்வு செய்வதற்காக பட்டிமண்டபம் ஏற்றினை ஏற்றினை. இன்று நகைச்சுவைக்காக ஒரு பட்டிமண்டபம். அப்ப அது கேலி குத்தா போச்சா இல்லையா அப்படிங்கிறார் யாரு? ஐக்கியவாசர். நீ இப்படி சொல் அலங்காரத்துக்காக சொல்லப்பட்டதுன்னு சொன்னீன்னா இது ஒரு கேலி குத்துப்பா. ஆதலால் நீ சொல்லுவது போல ஒன்று என்று சொல்லுவது மட்டும் வேதத்தில் இல்லை. ஒன்றுக்கு பிறகு அவற்றினுடைய பரிணாம வளர்ச்சி ஒன்று மற்றொன்றாக விரிந்து வளர்கிற. ஆனால் விரிந்தது விரிந்ததுதான். ஒரு குடும்பத்தில் தலைவன் என்ற ஒருவன் இருந்து தலைவி அவனோடு சேர்ந்த பிறகு குழந்தை என்ற ஒன்று பரிணாம வளர்ச்சி. அது அப்ப வேறு குழந்தை வேறுதான். ஆனால் இருவருக்கும் இரத்த உறவு உண்டு, இரத்த உறவு உண்டு. அதுபோல இறைவருக்கும் உயிருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு உண்டு. என்ன தொடர்பு? அவனுடைய கருணை இந்த உயிருக்கு தேவை. உயிர் மட்டும் தனியே தோன்றியிருந்து அப்படியே விட்டுச்சுன்னா அப்படிதான் இருக்கும். இந்த இறைவன் தன்னுடைய கருணையை அந்த உயிருக்கு செலுத்த வேண்டும் என்று நினைக்கிற பொழுது உயிரை நாடி அவன் வருகிறான், உயிர் நாடி அவனை செலுகிறான். இதுதான் சின்முத்திரை. இறைவன் ஒருவன் தான் தோன்றி தன்னோடு உடன் தோன்றியதாக இருக்கிற உயிரை அவன் கவனிக்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் இறைவன் தான் தன்னோடு தோன்றியிருக்கக்கூடிய உயிர் மீது தன்னுடைய கருணையை செலுத்த வேண்டும் என்று இச்சா சக்திக்கு வருகிறான். இறைவனுடைய இச்சா சக்தி இல்லை என்றால் உயிர் உயிராகவே தான் இருந்திருக்கும். அந்த இச்சா சக்தியினாலே அந்த உயிரை நலமடைய செய்ய வேண்டும் என்று விருப்பியதால் கிரியாசக்தியும் ஞான சக்தியும் அளிக்கிறார். இது சைவ சித்தாந்தத்தினுடைய கொள்கை. அப்படியானால் உயிரும் பாசமும் என்பது அவற்றிலிருந்து வேறுபட்டது அல்ல, ஆனால் அதுவே அல்ல. வேறுபட்டதும் அல்ல, அதுவே அல்ல. தந்தை மகன் என்பதிலே இரண்டு பேர் வேறுபட்டவர்கள் அல்ல, ஆனால் அவர்களே ஒருவனாகவும் சொல்ல முடியாது. தந்தை வேறுதான், மகன் வேறுதான். யோசிச்சு பாருங்க, தந்தைக்கும் மகனுக்கும் தந்தை மகனை வளர்த்து ஆளாக்கி இவன் தந்தை என்னோற்றான் கொல் என்ற பெருமை தனக்கு வர வேண்டும் என்று ஒரு தந்தை நினைப்பானேயானால் அவன் தான் உண்மை தந்தை. அப்ப இந்த ஆன்மாக்களை கடைத்தர வேண்டும் என்று நினைக்கிற கடவுள் யாரோ அவன் தான் உள்பொருள் கடவுள், அவன் தான் சிவபெருமான். மற்ற கடவுளெல்லாம் தண்டிப்பது, அவர்களுக்கு பக்கபலமாக இருப்பது என்ற நிலையிலே இருக்கிற கடவுளர்கள். சிவன் ஒருவன் தான் சங்கரன், சிவன் ஒருவன் தான் சங்கரன். என்ன பொருள்? கருணை உடையவன், இன்பத்தை தருவோம் என்பது பொருள். அப்ப இறைவன் தன்னுடைய கருணையை காட்டுவதற்காக பரிணாம வளர்ச்சியாக அவன் ஆன்மா பாசம் இவற்றோடு தொடர்பு கொள்ள வேண்டிய

0: வனாக அமைகிறான். இல்லாட்டி வேண்டியதில்லை, பரம்பொருள். எனவேதான் துவாதசாந்த பெருவெளியில் இருக்கக்கூடிய இறைவன் சுத்தமாயிக்கு இறங்கி வருகிறான். சுத்தமாய்க்கு வந்த பிறகுதான் தனுகிற போன போகம் வருகிறது. என்ன அழகாக செய்து சித்தாந்தி வகுக்கிறான். இறைவன் தனித்த நிலையில் இருக்கிறார், எந்த தொடர்பும் மற்ற நிலையில். அதுதான் துவாசார்ந்த பெருவழி. எனவேதான் கர்ப்ப கிரகத்துக்குள்ள எந்த வித தொடர்பு இருக்கக்கூடாது அப்படின்னு பழைய காலத்தில் இருட்டறை போல வைத்திருந்தார்கள். அதற்குள்ளே ஒருவன் போக வேண்டுமானால் அவன் சிவனாகத்தான் இருக்க முடியுமே தவிர அவன் வேறொருவனாக இருக்க முடியாது. அதனால குருக்கல்வியா தன்னை என்ன பண்ணிக்கிறாங்க, சிவயோகம் பாவனை செய்து கொள்கிறார்கள். ஏயா கருவறைக்குள்ள மற்றவை நுழையப்படாதுன்னு நம்முடைய தத்துவம் சொல்லுச்சுன்னா, அந்த கருவறை சிவனுக்கே உரிய கருவறை, சிவன் ஒருவன் தான் அனுமதி. அதான் துவாசாந்த பெருவழி. அதனால சன்னலே கிடையாது, ஒரே வழி. கருவறையில் ஏன் ஜன்னல் கிடையாது? இவ்வளவு நாகரிகம்லாம் வந்த பிறகு இப்ப கருவறை அமைச்சா கூட பின்னாடி ஒரு இது வைக்கிறது கூட கிடையாது. ஏனென்றால் துவாசாந்த அவனுக்கு தான், அவனுக்கு உள்ள போறவன் சாதாரண மனுஷன்லாம் போக முடியாது. எவன் ஒருவன் தீட்சை பெற்று சிவயோகம் பாவனை தான் செய்து கொள்வதற்கு எந்த மனிதனுக்கு எந்த ஆன்மாவுக்கு உரிமை இருக்கிறோ அவன் தான் சிவாச்சாரியார், அவன் தான் உள்ள போகலாம். நீ வீட்டில் வெளியே சிவலிங்கத்தை வச்சுக்கோ, படத்தை வச்சுக்கோ, யார் வேணாலும் பூஜை பண்ணும். நீ எப்ப கற்பக்கரகமும் துவாசாந்த பெருவழியை நினைவுபடுத்திட்டியோ அதுக்குள்ள எந்த ஆன்மாவும் போவதற்கு வழியில்லை. குறுக்கலையா போறானா? குறுக்கலையா சிவன் சிவபெருமா. அவர் தன்னை சிவயோகம் பாவனை செய்து கொண்டுதான் உள்ள போகணும். அதனால்தான் சிவலிங்கத்தினுடைய வடிவம் இருக்கக்கூடிய கருவறைக்குள்ள எந்த உருவமும் வைக்கிறது இல்லை, வைக்கப்படாது. அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன அர்த்தம் மண்டபம் வச்சு உற்சவமூர்த்தி வைக்கலாம். உற்சவமூர்த்தி கூட வைக்கப்படாது, வைக்கிறது இல்லை. ஏன் உற்சவமூர்த்தி வெளியே கொண்டு வைக்கிறாங்க? பரம்பொருளையை சொல்ல வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஒன்று என்பது துவாதசாந்த பெருவெளியில் இருக்கிற சிவன், அவன் தான் ஒன்று. இப்ப இது அப்படியே மாயாவாதிய ஐக்கியவாதி மூலமா மறுக்கிறேன்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு கடிநெடில். வழங்குபவர் திரு சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: அவரை 60 திருமேனியை வழிபடத்தக்க பெரிய நிலையிலே திருத்திருக்கிறார். அவரை 60 திருமேனியை வழிபடத்தக்க யோக நிலையிலே திருத்திருக்கிறார். இப்படி இந்த 3 நெறியிலே உயிரை திருத்தி 3 திருமேனிகளை கொண்டு அவர் அருள் செய்து அந்த மரத்தினுடைய சக்தியை நான் தன்னுடைய அருள் சக்தியினால் ஒடுக்கி விடுகிறார். ஒடுக்கி தன்னுடைய திருவடி நிலையை தந்து இந்த ஆன்மாவுக்கு நிலைவேற்றுகிறது. 50 விடயங்களை இச்சித்து சிறப்பு இலக்கிலே உழந்து வந்த ஆன்மாவை ஒரு நிலையான நிம்மதியான ஆனந்தமான வாழ்விலே அமர்த்துகின்றார். நம்முடைய திருவடி நிலம் தான் அது செய்ய இடம். அந்த திருவடி நிலையிலே அவர் நிறுத்துகின்றார். அதைத்தான் இந்த பாடலை கொடுக்கின்றார். உயிர் இடைய இசையோடு தீவிரமாக இருக்கும்போது அதற்கு வந்து வலுக்கட்டாயமாக உதவிக்க முடியாது. அது பக்குவப்பட்டுதான் அது என்ன செய்யணும், நாளைக்கு வந்து அறுவை நாடி இருக்கும். பக்குவப்பட்டதுக்கு முன்பே அறுவை நாடு அது வலுக்கட்டாயப்படுத்த முடியாது. ஒரு அதான் தட்சிணாமூர்த்தி தேசிகள் இந்த நூலாசிரியருடைய ஆசிரியர் அம்பரமான் தேசிகளோடு ஒரு சாலை மாணாக்கர் அம்பரமான் தேசிகர் எப்படி நமஸ்காரம் தேசிகளுடைய மாணவரோ அதே மாதிரி தட்சிணாமூர்த்தி தேசிகளும் நமஸ்காரத்துடைய மாணவர். அவர் தட்சிணாமூர்த்தி தேசிய ஒரு மாதிரி சொல்லியிருப்பார், நாளைக்கு மலர்ந்து மனம் வீச வேண்டிய ஒரு மலரை இன்றைக்கே நீ வந்து மலர வேண்டும், இன்றைக்கே மனம் வீச வேண்டும் சொல்லிட்டு அதுக்கு உடம்புறமா தண்ணீரை ஊற்றி அந்த அப்புறமா மலர்ந்திருக்கிறதா பார்த்து மலர்களை கொண்டே அது இதழ்களை வலுக்கட்டாயமாக இருந்து இல்லையா அதை மனம் வீச செய்யணுமா, அது மலர்ந்து மனம் வீசும் பருவம் இன்னும் வரவில்லை. அதுபோல இது வந்து பல வேதிகளே பக்குவப்பட்டு வரணும். ஆகவே அந்த ஆணவத்தின் சக்தி வழியாக அது நடக்கு, அந்த வழியிலே அந்த உயிரை நடத்தி மாறிக்கணும். மாலையும் அறுவழி இருக்கணும், கண்மை எப்படி அறுவழி இருக்கும், செய்கிற செயலும் சிவபுண்ணியமாகணும், சிவபெருமான மரபாக செய்திருக்கா சிவபுண்ணியம் தான். மாலை எப்படி ஆகணும், எந்த பொருளும் உலகத்தில் மேலாக வைப்பவரை ஐம்பதாக இருக்கிறாரு, என்ன அரியாதையும் குருவையும் சிவாலயத்தையும் தான் உலகத்திலே மேலாக பொருளாக இந்த அம்மா நினைக்கிறோம். குருவலிங்க சங்கமம் சொல்வாரு, குருவலிங்க சங்கமே நெய்பொருள் அப்படின்னு உணர்ந்துட்டா அங்க மாலை பந்தம் நீங்கிவிடும். அருமை மரமாக செய்தால் கண்மமும் மாயும் அருமையுமாயிரு, ஆனா கண்மமும் மாயும் ஆணவத்தின் வழி நின்று விடயங்களை விரும்பி விடயங்களை அனுப்புவதற்கே துணையாகிறது. அந்த ஆணவத்தோடு கூட்டணி இருக்கு இல்லையா, கண்மம் மாயி அந்த கூட்டணியை உடைப்பதற்கு தான் ஆணவத்தோடு உள்ள கூட்டணியை கண்மமாயிருந்து உடைத்து கண்மத்தையும் மாயையும் அருமையமாக்குவதற்கு தான் அவர் முதல்ல என்ன செய்யறார், அதை உடனே செய்ய முடியாது. மரத்தின் வழியே நடக்கின்ற உயிரை மரத்தின் வழியே நடப்பித்து அதை நடந்ததனால் என்ன தீமை என்ற பலன்களை ஊட்டி உணர்த்தி அனுபவம் தான் மக்களுக்கும் எல்லாரும் கொடுக்கணும். அனுபவம் உள்ளவர்கள் கேட்க வேண்டும். அதனால அந்த வினையை அனுபவத்தினால் பயன்படுத்தி தன்னுடைய திருவடி விதை தந்து உயிருக்கு முடிவில் பேரானந்தத்தை அறிவிக்கிறார் என்று சொல்கிறார். அதான் சொல்றார், என்னையும் உன்னையும் தன்னையும் காட்டார், உயிராகிய என்னையும் சிவமாகிய உன்னையும் மரமாகிய தன்னையும் காட்டார், இந்திரிய விடயமே காட்டி இருவினை மாறிய இரண்டரை இணையும் இணக்கிய ஆணவ மரத்தில் அந்த ஆணவ மரத்தின் தன்னூறு வரை இன் சக்தியை நடாத்தி, அதில் ஆணவத்தின் வழியிலேயே உன்னுடைய சக்தியை நடத்தி அதான் மறைத்துக்கு ஆணவத்தின் வழியே தன்னூறு வழியில் சக்தியை நடாத்தி சகுமத சக்திகள் எல்லாம் அந்த ஆணவத்தினுடைய சக்திகள் எல்லாம் சகுமத சக்திகள் என்ன பக்குவ காலத்திலே ஒழுந்த தகவல் தகவலை ஆணவத்தின் சக்திகள் இப்போ ஆதிக்கம் வந்தாலும் பக்குவம் வந்துட்டா இந்த மலசக்தி அழைக்கிறது செஞ்சிடும் ஒழுகிட்டு உலகத்தை பார்க்கணும்லையே அன்னியா நெதுவரம் இருந்தான் இன்னைக்கு எவ்வளவு மாறிட்டான் அப்படின்னு சிலரை பற்றி பெரியவர்கள் சொல்லி பார்க்கணும். ஏன்னா அவனுக்கு முடிய அந்த பக்குவம் வந்தவுடனே அந்த மலசக்திகள்லாம் ஒழுங்கிட்டு உரிய பலன்களை ஊட்டி இருவரும் அவனை உயர்த்தி விட்டது. ஆகவே தகுமதன் சக்திகள் எல்லாம் தயங்களின் உருவம் மூன்றினால் மாற்றும் என்னுடைய மூன்று திருவேணிகளை கொண்டு இந்த ஆணவத்தின் சக்திகள் எல்லாம் ஒழுக்கி விட்டான். உருவ திருவேணி அறுபது திருவேணி அறுபது திருவேணி இந்த மூன்று திருவேணி சொல்லும் போது மூன்று நிலைகள் நமக்கு ஞாபகம் வந்துடும், சரியை சிறிய யோகம். அப்ப அந்த மூன்று நிலைகள் என்ன தெரிஞ்சுன்னு இருக்கும், இந்த மூன்று நிலைகள் தெரிஞ்சா தானே அந்த திருவேணிகள் வழிபாடு செய்வான் இல்லையா. ஆகவே சர்வதன் சக்திகள் எல்லாம் தயங்களின் உருவம் மூன்றினால் மாற்றி விளங்குகின்ற என்னுடைய உருவம் மூன்றினால் மாற்றி தன்னூறு வளைவு சக்தியை நடத்தி சர்வதன் சக்திகள் எல்லாம் தயங்களின் உருவம் மூன்றினால் மாற்றி சாலையினர் தந்து காட்டணையே ஒரு அவலநிலையை சிந்திக்கின்ற ஒரு அவலநிலையை ஆணவம் தான் நிறுத்தியது. ஆகையினால் அந்த ஆன்மா விலைகளை பெறுவதற்கும் சிறவிகளை பெறுவதற்கும் அது வாயிலாகும். இப்படி மும்மடங்கு வந்தமுடைய இந்த ஆன்மாவை முதலில் உடனே அதை பக்குவப்படுத்த முடியாது என்பதனால் ஆணவத்தின் வழியே தந்தி செல்லுமாறுதான் செல்ல வைத்து அப்புறம் அதை பயன்படுத்தி தன்னுடைய மூன்று திருவேணிகளை வழிபடத்தக்க இந்த சரியையாவை மூன்று மாற்றங்களை செலுத்தி முடிவாக ஞான நிலைக்கு கொண்டு வந்து தன் திருவள்ளி நிலையிலே அந்த ஆன்மாவை எழுப்பி அதற்கு முடிவில்லாத வேண்பத்தை தந்தது சுற்றுவோம் என்று சொல்லி சொல்கிறார். அப்புறம் உதாரணத்தை சொல்கிறார், கன்னலங்களில் தாய்மான்களில் சௌரியம் இரட்டையான உண்மை கட்டிடால் வரை நிற்கிடை போகாத அறிமுறை மாற்று வந்து அடித்த அன்னை என்று சொன்னார். அன்னையை பற்றி சொல்கிறார், உலக மாதவாகிய உமையம்மையார். உமையம்மையார் தாய்மான்களில் கன்னலம் கடல் கண்ணல் கரும்பு நிறைந்த அழகிய வளமான காரிமான சீர்காழி நகரையே சௌனியம் சௌனிய கோத்திரத்திலே அவதரித்த ஞான சம்பந்தர். கருமல முழுவதி சௌனியம் கட்டுரை திரும்ப திரும்ப சொல்வார்கள். அந்த சௌனியம் இரண்டு ஞானம், இரண்டு ஞானங்கள் எவை? அபரஞானம் பரஞானம். அதுல அபரஞானம் என்பது இந்த சாஸ்திரங்களையெல்லாம் கற்று வளர்த்து கொண்ட ஞானம். அபரஞானம் என்பது அது ஆகம ஞானம், சாஸ்திரங்களை எல்லாம் கற்று வளர்த்து கொண்ட ஞானம் அபரஞானம். அபரம்னாலே பரத்துக்கு தாழ்ந்ததுதான், சாஸ்திரங்களையெல்லாம் கற்ற ஞானம் தாழ்ந்ததுதான் அப்படின்னு தாழ்ந்தது இல்லை. சில உங்களை கற்பதற்கு சில விருப்பங்களை கொள்வதற்கு இந்த சாஸ்திர ஞானம் மேலானது தான். ஆனா திருவள்ளுவர் அனுபவ ஞானத்தை ஒப்பிடும் போது அதோடு ஒப்பிடும் போது சாஸ்திர ஞானம் கீழானது தான். அதனால அபரஞானம் தான். அந்த அபரஞானமாகிய சாஸ்திர ஞானத்தையும் அதுக்கு மேலா இருப்பது பரஞானம், அது திருவள்ளுவர் அனுபவம் பெற்ற ஞானம். அந்த திருவருள் ஞானமாகிய பரஞானத்தையும் இரண்டையும் அவர்களுக்கு கட்டிடாது உணர சாத்திரங்களெல்லாம் கற்று உணரலாம், நேரடியாகவே அந்த சாத்திர ஞானத்தை கொடுத்துருக்கார். அனுபவ ஞானத்தையும் பரஞானத்தை சேர்த்து கொடுத்துருக்கார். பாலிலே குறைத்து கொடுத்துருக்கார். அந்த செய்தியை கொடுத்துருக்கார். கன்னலம் கடலில் காளிமான கௌனியன் இரண்டு ஞானமே கட்டிடாது உணர இயற்கிலே போகாத அறிமுறை பால் கலந்து அளித்த அன்னை. அந்த அன்னையுடைய அந்த அன்னை ஒரு சமயம் பசுவாக உருக்கொண்டு திருவாவடுதுறை என்ற தலத்திலே அவர் அங்கே விரும்பியுள்ளார். இந்த சிவலிங்கத்துக்கு பாலத்தை செய்து அன்னை. இதெல்லாம் வந்து ஆன்மாக்கள் விஞ்ஞ்சு கொடுத்து மேற்கொள்கின்ற தேவை தான். அதனால அன்னை வந்து அன்னை வழிபடக்கூடாது பசு என்றெல்லாம் சொல்லிட்டாரு. அதெல்லாம் காலையே வாங்கலாம். அதாவது நம்ம சித்தாந்தத்தை தெளிவாக படிக்கிறோம். சுகந்தே சக்திவேர் அந்த குணக்குடி தான். ரெண்டு பேரும் கணவன் மனைவி என்ற கோலத்தில் இருந்தாலும் உலகத்துல கணவன் ஒரு பொருள், மனைவி இன்னொரு பொருள். அது மாதிரி சிவன் ஒரு பொருள், உமையன் இன்னொரு பொருள் அல்ல, குணம் முனிதான். அருட்கண்ணார் கண்ணுக்கு இரவு போல் இருக்குமரம் ஜெயித்து விஞ்ஞான போகும். அப்போ அது அருட்கண்ணார் கண்ணுக்கு சாமி உடைய நினைவு. சிறுவர்களையே கண்ணாக கொண்டு காணும் சித்தாந்த செய்வதற்கு சாமி உடையது. சிறுவர்களையே கண்ணாக கொண்டு காணும் சித்தாந்த செய்வர்கள் அவர்களுக்கு சிவமும் சக்தியும் எப்படி தெரியுமா? கதிரவனும் அதன் ஒளிக்கிரணமும் போலதான். குணமும் புரியும் தான். அப்போ அன்னைக்கு ஒரு தாழ்வு சொல்லலாமா? அது அப்பனுக்கும் தாழ்வாயிருமே. இதெல்லாம் உயிர்களை உயிர்க்கும் பொருட்டு அவர்கள் மேற்கொள்கிற நாடகங்கள். சாமிக்கும் ஆசாமி லாபம் கொடுக்குற மாதிரி, அவர் பசுவாக மாதிரி வழிபடுற மாதிரி, உயிர்களுக்கு வழிபாட்டு உணவை ஏற்படுத்துவதற்கு சாமி வழிபட்டால் லாபத்திற்கு உயரலாம் என்பதை காட்டுவதற்காக சாமியே இப்படி சாமி தன் தையமாய் விளங்கி மேற்கொள்கின்ற நாடகங்கள் அருள்நாடகங்கள் திருவிளையாடல்கள். அப்படி அங்க அன்னையுடைய திருவழிப்பட்ட பெருமை உள்ளதான் தான் தத்வாவது எல்லாமே நடந்திருந்தார். அங்க வந்து வழிவகுக்கும் போது அந்த சாமி வந்து அந்த திருவாவுடைய தீர்த்தத்திலே உள்ள நிலை தன்னுடைய திருச்சலையிலே உள்ள கண்டையினோடு கலந்து அதை அந்த பசுவின் மீது தெளிக்கவும் மீண்டும் அன்னையை கொடுத்திருக்கா என்று திருவாவுடைய தலைவரான சொல்கிறது. அதுதான் அன்னையின் பசுவாம் நன்மையை அகற்றி குறிப்பு என்னன்னா உயிர்களுக்கு பசுத்துவத்தை நீக்குவான். வீரர் பசுத்துவம் என்பது ஆனவர்களுக்கு இன்னொரு பேர் தான், வேற ஒன்றும் இல்லை இல்லையா? அதாவது காடு சுற்றாட்டம் பண்ற ஊருக்கு ஒரு பேர் இருக்கிற மாதிரி இல்லையா? காடு எல்லாத்துக்குமே மூல காரணம் இந்த ஆனவன் தானே. அது இது பல பேர் இருக்கு. அதுல பசுத்துவங்கிறது ஒரு பேர். ஆக அந்த பசுத்துவத்தை நீக்கவர்கள் ஒரு மான். ஆகவே அது அன்னையின் பசுவான் தன்மையை அகற்றி ஆதரித்து அருள் கொடுத்தவனே ஆவடு உலகத்தை அம்பலவான அடியவருக்கு அருள் மாணவியே என்று இந்த பாடல் எத்தனை சிறப்பான பாடல். ஒவ்வொரு பாடலுமே அதுதான் இருக்கின்றது. ஆகவே இந்த பாடலை மூலமரமானது இதற்கு தன்னையும் அறியவிடாமல் சிறத்தையும் அறியவிடாமல் தடை செய்து கொண்டிருக்கின்ற தடையையும் அறியவிடாமல் ஐம்புல விடயங்களையே உயிர் அறிந்தபடி கீழ்நிலை இருக்கின்றது. அதனால் இதற்கு கண்ணம் மாய என்று நேரம் இரண்டு மரங்கள் சேர்ந்திருக்கின்றன. இந்த ஆனமரத்தை போக்க திருவிழா பற்றிய ஒருவருமா இந்த ஆனமரத்தின் சக்தியின் வழியே உயிர் நடப்பதனால்தான் கன்மத்தை மாறி மரமாக்கிக் கொண்டது. ஆகவே அதன்படியே அந்த உயிர் ஆனமரத்தை நடக்கணும் இருந்தது நடக்கட்டும் அப்படின்னு நடத்தி அப்புறம் அதை பண்படுத்தி இணைப்போகங்களால் பண்படுத்தி அப்படின்னு உணர வச்சு அப்ப அந்த மொத்தத்துல அந்த பிறவியே முன்வந்தாங்க ஒரு தெருக்கு வரும். அப்ப அடிக்கடி நடத்தினாரு அம்மையே பிறவி சுயர்ந்திருக்கிறது. அது வானகத்துவம் கொடுத்தாலும் அந்த துயரத்துலதான் போய் முடியும், அந்த துயரத்திலிருந்து முடியும். நீ கேட்டதாலதான் கொடுத்தேன் இல்லையா, துன்பம் ஏன் இதெல்லாம் கொடுத்த துன்பத்தையும் அதையும் சுவாமி ஏற்றுக்கொண்டு சரி துயரம் இல்லையா இப்போ உண்மையான துயரம் உனக்கு தானே அப்படி அம்மையே பிறவி சுயர்ந்திருக்கிறோம் அடிக்கடியே சொன்னார். அதனால குணவழி நடவாதவர்களை அவர்கள் குணவழியை நடக்க செய்து திருப்புவது போல இந்த சத்தமே ஆகிய விடயங்களிலேயே திருத்தி சத்தம் முதலிய அனுகுணங்கள் கோட்டை முதலிய அனுகுணங்களிலே இந்த உயிரை திருத்தி அப்புறம் அவர்கள் அருள்வழிக்கு திருப்புகின்றார் என்று சொல்லி இந்த பாடலை அருமையாக சொல்கின்றார். பாடல் சொல்கின்றது கனவிலா மலத்தின் உள்ளனேற்கு உடலம் தான் ஒரு போதனை கொடுத்து சத்தனே ஆதி விடயமோர் ஐந்தின் கண்வழி புதிப்பிட தந்து உணவழி நடவார் உணவழி நடந்து குணத்தினை திருப்புவார் போல பொருளினை ஒப்பு கத்திரி பாதம் கூர்மல பாதமும் குறித்தே இணையிலா இன்ப வடிவமா உன்னோடு என்னையும் இரண்டர வைத்தார் என்று சொல்கிறார். ஆக கனவிலாம் மரம் கனவிலாம் மரம்னா நீங்குதல் இல்லாத மரம், நீங்குவதற்கு அரியிருந்த ஆனந்தம். முஸ்லீம் சொன்னா முஸ்லி எவ்வளவு அரியது அப்படின்னு சொல்றோம். முஸ்லீங்கிறது என்ன, இந்த ஆனமரத்தினுடைய நீக்கம் நீக்க செய்வதற்கு காரணம் அந்த ஆனமரம் நீங்குவது அரியா இருக்க போய் தானே முஸ்லி வருவது என்பது அரிது ஞானிகளை நாம வந்து போட்டுருவோம். ஆகவே இது நீங்குவதற்கு அரிய மரம், அதனால கனவிலா மரம் என்று சொன்னான். நீங்குவதற்கரிய மரத்தை சார்ந்துள்ள குருடன் அறிவு குருடன் என்னையும் உன்னையும் தன்னையும் அறியாமல் இருக்கிற அறிவு குருடன். அது மாதிரி பார்வை குருடனுக்கு கோல் கொடுத்து போல அறிவு குருடனாகி எனக்கு இந்த உடலமாகிய கோலை கொடுக்கும். உடலம் உடல் தான் அம்பு இறுதி பெற்று உடலம் இருக்குது. அப்படி பார்வை குருடனுக்கு ஊன்றுகோல் கொடுத்து போல என்னையும் உன்னையும் தன்னையும் அறியாமல் இருக்கின்ற அறிவு குருடனுக்கு இந்த உடலமாகிய கோலை கொடுக்கும். இதே போன்று நான் அறிவுல வழியிலே நடக்கிறதுக்கு விரும்புகிறேன். அப்போ நல்ல குணவழி நடவாதவர்களை அவர்கள் குணவழி நடக்க செய்து அனுபவத்தை ஊட்டி திருப்புவது போல நீ நினைத்தார். சத்தமே ஆதி இடைமோரங்கி கண்வழி புதிச்சிட தந்தது. சத்தமே ஆதி ஆதினா முதலிய, சத்தம் முதலிய, ஓசை முதலியன்னு சொன்னா ஐம்பதுகளையும் சேர்த்து ஓசை ஒரு குணம் சொல்லி முதலிய ராமன் முதலியோடு வந்தனர்னா ராமன் லட்சுமணன் எல்லாரும் காரணம் முதலியன்னா தொடர்புடைய சேர்த்துக்கணும். ஆதி என்ன அவ்வளவுதான் முன்னு கொடுக்கணும். இந்த ஆதின்னு சொல்லியிருக்காங்கன்னா முதலிய சத்தனே ஆதி ஓசை முதலிய அன்புலங்கள் இல்லையா, சத்தனே ஆதி விடயமோர் ஐந்து இந்த ஐந்து குலங்கள் கண்வழி புதிச்சு இடத்தல் இந்த ஐம்புல வழியிலாம் போகணும்னு நினைக்கிறேன் ஐம்புல வழியிலே போய் அதையே புதிச்சு கொண்டு அப்புறம் வந்து அனுபவம் முடிச்சு திருக்குறார். புனவழி இது எதோ எதை போன்றது, விடய வழியில் திருத்துவது எதை போன்றதுன்னு அடுத்தடியில் சொல்றாரு. புனவழி நடவார் புனவழி நடந்து, புனவழி நடந்துன்னா குணவழி நடக்க செய்து நடந்து நடப்பித்து நாங்கள் கொடுக்கிறோம். குணவழி நடவா குணவழி நடத்து அவர்கள் குணவழியே அவர்கள் நடக்க செய்து குணத்தினை திருப்புவார்கள். அவர்களுடைய அந்த சீய குணத்தை நல்வழிக்கு சீய வழியில் செல்கின்ற அவருடைய குணத்தை நல்வழிக்கு திருப்புவது போல விடய வழியில் செல்கின்ற ஆன்ம அறிவை அருள்வழியிலே திருப்பி, விடய அறிவில் செல்கின்ற ஆன்ம அறிவை அருள்வழியிலே திருப்பி. அருள்வழியில் திரும்பினா என்ன ஆகுது என்ற அம்மாவுக்கு அவருடைய கவனம் யார் யார் வாரா யார் யாருக்கு யார் வந்தாங்க யார் போனாங்க உனக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு என்ன அவருடைய கவனம் வேறு இல்லையா. அவர் அங்க யாராவது பேசிக் கொண்டிருக்கிறான் அந்த பேச்சிலே அவர் கவனம் இருக்கிறான் வந்தவர்கள் போனவரை பார்க்காம இருக்கிறான். அது மாதிரி உலகத்துல இன்ப துன்பங்கள்ல வந்து ஒரு பட்டு வைக்காம ரெண்டையும் ஒரு முறையே இருக்காங்கன்னா என்ன அர்த்தம், அவருடைய கவனம் இன்ப துன்பங்கள் இல்ல வேற ஒரு பொருள் இருக்குன்னு. ஆகவே அதுலயே நாடி நிற்பவர்கள் இருமையிலையும் ஒன்றாதான் இருக்கிறோம். இதுவும் முன்னணி கீழா வருது, இப்போ துன்பம் முன்னணி கீழா வருது வந்து போடுறோம். நமக்கு வந்து வழிபாடு நம்ம நிறைய நம்ம ஒழுங்கா செல்ல முடியுதா, அதுக்கு ஏதாவது இடைவு வருதா, ஆலை வழிபாட்டுக்கு இடைவு வருதா, அடியார்களுக்கு சுண்டுகளுக்கு இடைவு வருதா, சாத்திர சிந்தனைகளுக்கு இடைவு வருதா, அதுதான் கவனம். அது இடைவு வந்து அதை எப்படி நீக்கி அந்த சிந்தனையை நாம் நிற்பது. இப்போ உலகத்தில் நம்ம கற்கின்ற கல்வி பார்க்கின்ற உத்தியோகம் எல்லாம் இந்த சுரமுனியங்களை செய்வதற்கு உதவியாக இருப்பது தான். நம்ம பேருகின்ற செல்வம் நமக்கும் செல்வ வேணும், உலகப்பற்றுடையவருக்கும் செல்வ வேணும், சிவப்பற்றுடையவருக்கும் செல்வ வேணும். இவர்கள் சிவநெறியிலே தவறாமல் இருப்பதற்கு அந்த செல்வத்தை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் இல்லையா. அவர்கள் அந்த செல்வத்திற்காகவே செல்வத்தை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். ரெண்டு பேருமே உலகம் வேணும், உலகத்தை பயன்படுத்தும் முறையெல்லாம் வேறுபாடு. ஆகவே அப்படி அருள் எனக்கு திருத்திய பிறகு இறைவனை ஒப்பு அடைகின்றது, மலபடி பாகம் அடைகின்றது. அதனால ரெண்டு மணியும் ஒப்பான் நினைச்சுட்டான், சின்ன வயிற்று நம்ம ஆதிக்கம் செல்லாதுன்னு மரம் ஒழுகிட்டு அதான் மலபடி பாகம். மலபடி அதனால இருள் நீக்குனா ஒளி விளக்கம் தான். அதனால மலபடி பாகம் திருவருள் ஒளி என்ற வீடுன்றது சத்தினி பாகம், திருவருள் வீழ்ச்சி சத்தினி பாகம். அது எப்படி நயமா சொல்லிருக்கா பாருங்க, அடைமுறை பாருங்க, வினை இறைவனை ஒப்பு அடைமுறை பொதுவினை ஒப்பு பொதுவினை ஒப்பு கொடிய வினை கொடுக்கிறது கொடுமையை கொடுக்கிறது, அது இணைக்கு மட்டும்தான் அடை. கொடிய வினைகள் ஒட்டு விட்டாங்க, ரெண்டு வினைகளையும் சேர்த்து கொடிய வினைகள் கொடுத்தாங்க. அதுதான் அது தகவல். ஏன்னா இருவருக்கு தடையாக எதனா இருக்கோ அதெல்லாம் கொடுக்கக்கூடியது. அப்ப இந்த திருமணிகள நம்பினையும் எதை சொல்றாங்க அப்படின்னா, பூனாலும் கலைமுக புகழ் நானும் நானும் எது கேட்ப, நானும் நவீன பெறலாமே நம்பினையே, அதுதான் நம்பினை. வழிபாடு செய்கிற இடங்களுக்கு சிவமுனிகள் இருக்கு, சிவமுனிகளை தான் நவீன சொல்றாங்க. முத்தியைத்தான் ஒரு திரு என்று சொல்கிறார். முத்திக்கு வழிகாட்டாத ரெண்டு விதிகளுமே வந்து சீவினைகள் தான், திருவையும் சீவினை சீண்டக்கலாச்சி திருவிழா. திரு என்பது முத்தி, முத்திக்கு தடையாக இரண்டு விதிகளுமே சேர்த்து சீவினைத்தார் இல்லையா. ஆகவே திரும்பவும் சொல்கின்றேன், உலகிலே சீவினையை விட நவீன உயர்ந்ததுதான், அதுல எந்த சந்தேகம் இல்லை இல்லையா. சீவனைக்குரிய பலம் வேறு, நவீனத்துடைய பலம் வேறு தான், ரெண்டும் ஒண்ணுங்கதான் பலம் கொடுக்குறாங்க. ஆனா முத்தியை குறித்த விழிப்புணர்வு உள்ளவனுக்கு இல்லையா, அது ரெண்டுமே என்ன கிடையாதான். ஒரு செய்தி சிறந்த செய்தியாவே இருக்கலாம், ஆனா தேவையே இலக்காக வந்து அந்த பாரதத்தினையிலே இருப்பவனுக்கு வந்து வேற செயலை ஈடுபட்டா அது அந்த தேர்வுக்கு தடையான, அது வேறத்தில் நல்ல சீராக இருக்கலாம். சீயத்தீராக தடை சொல்ல வேண்டாம், வேற ஒரு நல்ல சீராக இருந்தாலும் அதை செய்வதற்குரிய நேரம் கிடையாது. இன்னொரு தேவை அவனே கருத்து தேவையா இருக்கு சொல்றோம். அது மாதிரி உலகமே வந்து நாமெல்லாம் வந்து தேர்வுத்தன்மையோடு இருக்க வேண்டிய இடம் என்ன, சிவபெருமான் நம்மை தேர்ந்தெடுக்கணும், தன்னுடைய அடியாராக நாம் தேர்ந்தெடுக்கணும் இல்லையா. அந்த தேர்வுக்கு நம்மை நாம் தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த தகுதிக்கு நாம் முயற்சிப்போது அவனை மறந்து செய்யக்கூடிய விடையை நல்லதாக இருந்தாலுமே அவனை மறந்து செய்வதனா வலதை கொடுப்பது இடவைக்கு தெரியாமல் ஆதரவு செய்தாலுமே அவன் அருளை வந்து உயரத்தை செய்யவும் சொன்னார். அது என்ன அது வந்து அது முச்சிக்கு கடையாக தான் சொந்தமாக தான். ஆகவே ரெண்டையுமே பொதுவினை என்று சொல்கின்ற நயத்தினை நான் ஓர்ந்து உணர்வேன். எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது அந்த கொடிய வினைகள் மட்டும் ஒப்புக்கிறேன், ரெண்டுமே பொடியவை தான் என்ற சிந்தனை வந்து விட்டது. சத்தினி பாவம் கூர் மலபாவம், ஆனந்தத்துக்கு அனுமதி கூர் மலபாவம் ரொம்ப நுணுக்கமான தடை அது. அவ்வளவு நுணுக்கம் கண்ணம் ஆகிட்டு கிடையாது. ஊர் மலப்பா ஊர் கூடியது என்னன்னா தன்னையே காக்காம இருக்கிறார், நம்மையும் காக்கவில்லை தன்னையும் காக்கவில்லை. திருவருமே சொல்வார், இருளாவது பொருளா தான் மறைப்போம், ஆனா தன்னை மறைக்காது, ஒரே இருளா இருக்கு. அது தெரிஞ்சா போதுன்னா பாதுகாக்க விழிப்புணர்வோட பாதுகாக்கப்படுறாங்க, இது தன்னையும் காக்காது. அப்போ மிக நுண்ணியது ஊர் மலம், அந்த கூர் மலம் என்ன செஞ்சுட்டு அதையும் கட்டி ஒழுங்குபடி செய்துவிட்டார். நம்ம பிறகு செலுத்தி செலுத்தி தகுந்த பலங்களை நமக்கு ஊட்டி மலச்சட்டியும் அவ்வளவு ஆதிக்கத்தில் ஓகே மலச்சட்டியும் ஒடுக்கி விட்டார். அப்ப இது எவ்வளவு செயல்பட்டு அவன் எவ்வளவு ஆற்றல் இருக்கணும், அந்த ஆற்றலை வந்து அவன் நமக்காக அந்த ஆற்றலை அவன் பயன்படுத்தணும்னா அது எவ்வளவு தருணம் இருக்கணும் அவனுக்கு. பேராற்றல் வேணும்னா இல்லையா, நம்பொருட்டான் இல்லாமல் இதுனாலே நம்பொருட்டு அந்த பேராற்றலை அவன் பயன்படுத்தணும் அப்படின்னா எவ்வளவு தருணம் இருக்கணும். ஏன்னா அவன் நிர்பந்தப்பட்ட ஆள் இல்லையே, உயிரிழந்தாக செய்யத்தான் அவன் நிர்பந்தப்படுத்துறதுக்கு எந்த திருப்தியும் கிடையாது. அப்ப எந்த நிர்பந்தமும் இல்லாமல் நம்முடைய பேராற்றல் அனைத்தையும் நம்மை ஒடுக்கி வைத்திருக்கின்ற அந்த ஆணவத்தை போக்குவதற்காக அவன் பயன்படுத்தினார், அதுதான் அவருடைய பெருந்தன்மை இருக்கின்றது. ஆக இந்த சித்தாந்தங்களை தெரிஞ்சால்தான் திருமொழிகளை ஏன் அப்படி சிவபெருமானை அப்படி பரங்கடலை கடங்கடல் என்றெல்லாம் போட்டிருந்தார்கள் என்பதன் பொருள் நமக்கு ஓரளவுக்காக வரும். இணையிலாம் இன்ப வடிவமா உன்னோடு என்னை இரண்டரை வைத்தாய், இந்த மலபதி பாகம் சத்திரி பாகம் இதெல்லாம் ஏற்படுத்தி இதன் பயனாக இணையில்லாத இன்ப வடிவமாகிய உன்னோடு என்னை இரண்டரை வைத்தார். அந்த மாணிக்கத்தில் ஒளிய பதிகம் பெற்று அந்த மாணிக்கத்தோடு மாணிக்கமாக இரண்டரை விளக்குவது போல என்னையும் உன்னோடு இரண்டரை வைத்தார். ஏழையே உங்கள் அடியருக்கு அடியே என்னவோ பற்று, என்னுடைய தகுதி பற்றியாக இந்த நிலையில் என்னை வைத்தாய், உன்னுடைய அடியாருக்கு அடியே என்ற கருதி எனக்கு கிடையாது, ஆனாலும் எனக்கு இந்த தகுதியை கொடுத்துருக்கார். ஏழையே உடன் அடியருக்கு அடியே என்னவும் பற்றியே அளவின் அனைவியிலிருந்தே அறிவிகம் பொழியும் அறி அறிப்புரைத்த குட்டுடையாய், ஒரு சமயம் அந்த ஆதிசேஷனாகிய பாயிலிருந்து அவர் எழுந்து வந்து தனியாக ஒரு இடத்திலே சிவஞானத்தில் அமர்ந்து அவருக்கு நெற்குருகி அப்படியே ஆனந்த தண்ணி பெருக எடுத்திருக்கின்றார். இதே ஆதிசேஷன் பார்த்து அவருக்கு அச்சம் கொடுத்தது. நாம் எழுந்து அவர் எடுத்துக்கோமோ, அதுக்காக தான் இவர் வருகின்றாரோ அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட உரையிட்டார். அவர் இல்லை இல்லை நீ வருத்த வேண்டாம், அப்ப இதற்காக இந்த ஒரு தண்ணீர் இருக்கின்றது ஆனந்த தண்ணி, நான் எம்பெருமான் எனக்கு காட்டியவுடைய திருப்பூத்தினை நான் தரிசித்துக் கொண்டிருக்கின்றேன், அந்த திருப்பூத்தினை தரிசிக்கும்படி என்னை எம்பெருமான் என்று இப்போது இந்த திருப்பூத்தை எனக்கு உணர்த்துகின்றான். அது அவருடைய செயல், அவரே நேரிட்டு என்னை அந்த நிலைக்கு உயர்த்தி எனக்கு இப்போது அந்த திருப்பூத்தினை காட்டிக் கொண்டிருக்கின்றார். அந்த பரவசத்தில் ஆழ்ந்துதான் நான் இந்த ஆனந்த தண்ணீர் தெரிந்து கொண்டிருக்கின்றேன். எப்பேற்பட்ட திருப்பூத்தி தெரியுமா அது என்று சொல்லி அந்த திருப்பூத்தினுடைய இயல்புகளெல்லாம் ஆதித்திருந்து எடுத்துக்கிற உடனே எனக்கு பாயலாக இருக்க வேண்டாம், உனக்கும் பெருமானை திருப்பூதி தரிசிக்க வேண்டிய ஒரு தாகம் வந்துவிட்டது, ஆகவே அதற்குரிய தவணையில் நீ ஈடுபட்டு நீயும் அந்த திருப்பூதை தரிசித்து உயிவாயாக என்று அவரை அனுப்பியிருக்கின்றார். ஆகவே அவர் வந்து அரிய தவம் செய்து பதஞ்சலி என்ற ஒரு புனிவராக மாறி திருப்பூதி தரிசித்தார். அதுதான் சிதம்பரம் தரிசிய இடம். அவரோடு குறிப்பாளர் வியாக்கியவாதம் சேர்ந்து தரிசித்தார். சிதம்பர கலவுமான கோழி புராணத்தை இந்த செய்தி உள்ளது. அதான் அரி அரிக்கு உரைத்த கூட்டுடையார் என்று சொன்னார். முதல்ல சொன்ன அரி திருமாவுக்கு அரி என்று நாம இல்லையா, முதல்ல சொன்ன அரி திருமான், இரண்டாவது சொன்ன அரி அரி என்ற சொல்லுக்கு பாம்பு என்று பொருள் உள்ளது, சிங்கமும் பொருள் உள்ளது, பாம்பு என்ற பொருள் உள்ளது. சிங்கலி கண்டிலே நம்ம பார்க்கலாம் அரி என்ற சொல்லுக்கு பாம்பு என்ற பொருள். ஆகவே முதல்ல சொன்ன அரி திருமான், இரண்டாவது சொன்ன அரி பாம்பு, அது ஆதிசேஷன். ஆகவே அரியாகிய திருமான் அரி பாம்பாகிய ஆதிசேஷனுக்கு சொன்ன திருப்பூர்த்தினை நிகழ்த்துபவனே, அப்படிப்பட்ட திருப்பூர்த்தினை உடையார் அரி அரி துறைந்த கூட்டுடையார் ஆவடி குழந்தை அம்பலமான அடியவர்களும் மாண்டியே. ஆக இந்த அவையிலே இந்த ஏழாவது பாடல் எட்டாவது பாடலே
4: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
5: Om Shivaya Namah. Shaivam.org in Aanmeega Anbargalukku Vanakkam. Neengal Ketkavirukkum Nigazhchi Thiruvilaiyaadal Puranam Sorpozhivu. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது மண் சுமந்த படலம். வழங்குபவர் சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
6: வைகைக்கரைக்கு வந்தார். வந்த அலுவலர்களை பார்த்து கேட்டார், வந்தியோட ஆள் வந்திருக்கிறேன், அட்டண்டன்ஸில் என் பேரை எழுதிக்கிங்கன்னார். சுந்தரன் பேர் எழுதினார். வந்தியின் ஆள் சுந்தரன் எழுதினார். என்ன கரைன்னு கேட்டாங்க. இந்த பாரு இந்த கரை தான், ஒரு நாளாக வந்து ஆளே இல்லை, முழுக்க அடப்படாமல் இருக்கு. பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அடைச்சாலும் இது உடச்சுட்டு இருக்கிற காரணத்தினால அவங்க அடைச்சதெல்லாம் அரிச்சுட்டு ஓடுறது. ஆகவே நீ உடனே இமிடியட்டாக இதை அடைக்கலைன்னா ஏற்கனவே அடைக்கப்பட்ட அருகில் இருக்கின்ற கரைகளுக்கு இது வந்து துன்பம் விளைவிக்கும் என்று சொன்னார்கள். ஆனால் செம்மையாக அடைக்கின்றேன் என்று சொல்லிட்டு பெருமான் என்ன பண்ணார், மண்வெட்டி எடுத்தார். எடுத்துக்கொண்டு புறத்தே இருக்கின்ற மண்ணினை வெட்டி அந்த நீருக்கும் பூமிக்கும் நடுப்புற இருக்கிற இடத்திலே கொட்டி கரையை உயர்த்த வேண்டும். அவ்வாறு செய்பவர் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் வேலை செய்கின்ற மற்றவருடைய கவனத்தை ஈர்த்து கொண்டும் அவர்களுக்கு அவருடைய கவனத்தை ஈர்த்து அவருடைய வேலையை கெடுத்தும் தன் கையில் இருக்கின்ற பிட்டினை அவர்களிடத்தும் கொடுத்து இது உண்டு பாரு, அதுக்கப்புறம் தொடர்ந்து வேலை செய் என்று சொல்லியும் தன்னுடைய இனிய குரலிலே பாடல்கள் பாடியும் ஆடியும் அவர்கள் மனதை கவர்ந்தும் இடையிடையே வேலை செய்தும் அந்த கரையை அந்த கரையை அடைப்பதை போல் மண்ணை கொண்டு போய் அதில் கொட்டும் போது தவறிப்போய் வைகை வெள்ளத்திலே கொட்டிவிட்டு அந்த மணல் என்னாகும், வெள்ளத்தோடு அடித்து கொண்டு போகும், கரை அடைபடாது. அவ்வாறு நடனமாடியும் மிகவும் சின்சியராக வராமல் ஓடி வந்து சீக்கிரமாக அடைக்கணும், லேட் ஆகிடுச்சு என்று சொல்லிக்கிட்டு ஓடி வந்து தலையில் இருக்கின்ற அந்த குடையில் இருக்கின்ற மண்ணினை கொட்டும் பொழுது தவறி வெள்ளத்திலே தான் விழுந்தோம், தன்னுடைய சுமையடை நனைய விட்டோம், அந்த சுமையடை கொண்டு வந்து பிழிந்தோம். இவ்வாறெல்லாம் விளையாடி கொண்டு இருந்தேன். அப்புறம் ஏமா நீண்ட நேரம் வந்து வேலை செய்யறது, கொஞ்ச நேரம் வேலை செஞ்சா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும், இல்லைன்னா உடம்புக்கு என்னத்துக்கு ஆறுது, அம்மா கோச்சுப்பா என்று சொல்லி அங்கிருக்கின்ற ஒரு கொண்டை மரத்தின் நிழலில் சென்று உறங்கியும் எல்லாரையும் கெடுக்கிறார். என்னப்பா உங்களுக்கு என்ன ஸ்பெஷலாக போனஸாக கொடுக்க போகிறாங்க, கடமைக்கு தானே அடைக்கிறீங்க, அடைச்சது போகிறோம், அப்புறம் வந்து அடைப்போம். அதான் அடைபட்டு இருக்குல்ல, இனிமே பயம் கிடையாது, வெள்ளமாக உள்ளே வரப்போகுது, நாளைக்கு கூட அடைச்சிக்கலாம், வாங்க ஒரு நல்ல கதையாக சொல்கிறேன் என்று சொல்லி இவ்வாறெல்லாம் கெடுத்துக்கொண்டிருந்த. அதாவது ஒரு கூலிக்காரன் அவனுக்கு சம்பளத்தை முன்னாடி கொடுத்தா அவன் எப்படி நடந்து கொள்வான் என்பதை பெருமா நிரூபித்தார். வேளானா சம்பளம்னு சொல்லணும், சம்பளத்தை முன்னாடி கொடுத்தா இப்படி தான் வேளாகும் என்பதற்கு முன்னுதாரணமாக பெருமா நடந்து கொண்டார். எவ்வளோ பண்ணினார் அவர், இவ்வளோ விஷமத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க சூப்பர்வைசர்ஸ் எல்லாம். அவரெல்லாம் பார்த்தோன்னா அவர்கள்லாம் இவனை வந்து செம்மைப்படுத்த வேண்டும், முதல்ல கூப்பிட்டு வான் பண்ணாங்க, அப்புறம் அடிக்க வந்தார்கள். ஆனால் அடிக்கும் போது ஒருத்தன் விளக்கினான், ஏய் இவன் பெரிய வீட்டு பிள்ளை மாதிரி பார்க்கறது இருக்கான், இவனை பார்த்தால மன்மதனை போல இருக்கிறான், பெரிய வீட்டு பிள்ளையா இருக்க போறான், இவன் ஏதோ வீட்டில் சொல்லிக்கிட்டு சொல்லிக்காம ஓடி வந்திருப்பான், பாக்கெட் மணி இல்லைன்னு சொல்லிட்டு இவன் வந்து வேலைக்கு வந்திருக்கலாம், அடிச்சா தப்பா போயிடும், பார்க்கறதுக்கு பெரிய வீட்டு பிள்ளை போல இருக்கான், அவன் ஆகவே பெரிய பணக்காரன் வீட்டு பிள்ளையா கூட இருக்கலாம், வீட்டில் சண்டை போட்டு வந்தால் இப்படி தான் வேலைக்கு வருவாங்க, ஆனால் அடிச்சுட்டோன்னா பின்னாடி விபரீதம் ஆகிடும், விவிஐபி பிள்ளையா இருந்தா நம்ம பேர் ரிப்பேர் ஆகிடுதா, நம்ம சீட்டு கிழிச்சிடும், அதனால நாம ஏன் பொறுப்பேற்கணும், மன்னன்கிட்ட சொல்லுவோம், அடிக்கணும்னா அவன் அடிச்சுக்கிட்டோம் என்று சொல்லி மன்னனிடம் சென்றது. மன்னன் வேலையெல்லாம் எப்படி நடந்துட்டு இருக்குங்கிறது பார்க்கறதுக்காக கையிலே பொற்பிரம்போடு வந்து கொண்டிருக்கிறார். அரிமர்த்தட பாண்டியன் எல்லாத்தையும் பார்க்கறது, பல இடங்களிலே சீரும் சிறப்புமாக கரையானது செம்மையாக அடைபட்டு இருக்கிறது. அப்படி இந்த இடத்துக்கு நம்முடைய சொக்கேச பெருமான் திருவிளையாடல் செய்து கொண்டிருக்கிற இடத்துக்கு வரும்பொழுது அங்கு வந்திக்கு அளக்கப்பட்ட பங்கு மட்டும் அடைபடாதோடு அல்லாமல் அருகிலே அடைபட்ட கரைகளையும் அதை வந்து உடைத்து கொண்டு வெள்ளமானது ஊருக்குள் வந்து கொண்டிருக்கின்றது என்று பார்த்தோன்னே சினந்தார். சினந்து அந்த அவன்கிட்ட நிறையா பேசியாச்சு பெருமானே, பேச்செல்லாம் உதவாது, என்ன சொன்னாலும் பதில் பேசாமல் அவன் செய்தே செஞ்சுட்டு இருக்கான் என்று அந்த பெருமானை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண உடனே அடி உதவுவதை போல அண்ணன் தம்பி உதவ மாட்டார். உலகத்தில் எது உதவும், அடி உதவும். அடினா என்ன, சொக்கேச பெருமானுடைய திருவடி, அடித்து அந்த அடியை பெற்றான், அடி உதவி போல யாரும் உதவ மாட்டார்கள் என்று சொல்லி கையில் இருக்கிற பிரமீனை எடுத்துக்கொண்டு கண்ணை மூடிட்டு அடிச்சுட்டானா, ஏன்னா அடிக்க மனசு வரல. பாலொழுகும் திருமுகம் பொன்னார் மேனி, அது பொன்னார் மேனி என்பதனால அந்த சூடு நல்லா தெரியுது நம்ம குருநாதருக்கு. அவர் உருகுகின்றார், பண் சுமந்த பாடர் பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பாகத்தன் பெம்மான் பெருந்துறையான் மின் சுமந்த கீர்த்தி வியன் மண்டல தீசன் கண் சுமந்த நெற்றி கடவுள் கலிமதுரை மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் மொத்துண்டு புன் சுமந்த பொன்மேனி பாடுதுங்கானம் மாலாய். பொன்மேனியில் புன் சுமந்து நன்னா வடு தெரியுது, அதை பார்த்து மனம் உருகுகின்றது. கருப்பா நம்ம கலர் இருக்கிற ஒருத்தர் அடிச்சா கருப்போட கருப்பா போயிடும், தெரியாது பொன்னார் வெளியில பட்டா. அப்படி அவன் அடித்த போது கண்ணை முடிக்கொண்டு அடித்த பொழுது பெருமான் பொறுப்புணர்வோடு தன்னுடைய வலது திருமுதுகையில் வாங்கி கொண்டாரான். என்ன காரணம்னா கடைசி வரையும் மீனாட்சியை காப்பாத்தியானோ அவன் மேல அடிபடக்கூடாது. ஆகவே பெருமான் மீது பட்ட அடி திருமான் மீது பட்டிருக்கலாம், பிரமன் மீது பட்டிருக்கலாம், எல்லா உயிர்கள் மீதும் பட்டிருக்கலாம் புராணம் சொல்வதை போல, ஆனால் மீனாட்சி மீது மட்டும் படல என்று அந்த மீனாட்சியை காப்பாற்றினார். பெண்ணினுடைய வயிற்றிலே கருத்தரித்த காலத்திலே தரிக்கப்பட்ட கருவினுடைய முதுகிலே அந்த அடிபட்டது, அது கர்ப்பப்பைக்குள்ளே நெளிந்தது. சராச்சரம் சேத்தனம் அச்சேதனம் அனைத்தையும் பெருமான் கலந்திருக்கின்ற வியாபிச்சிருக்கின்ற காலத்தினால சேதன வர்க்கங்கள் மட்டுமில்லாமல் அச்சேதன வர்க்கங்கள் மீதும் அடிபட்டது. சமுத்திரம் பிருத்திவி வாயு பர்வதம் சுவரில் எழுதியிருக்கிற சித்திரம் எல்லாவற்றின் மீதும் அடிபட்டதுன்னு சொல்றார். வேதம் தியானம் பண்ணிட்டு தாமர மரமே இருக்கிற பிரம்மா என்னென்ன வியப்போடு பார்த்தார், பார்க்கடல படுத்து இருக்கிற விஷ்ணு கண் விழித்து பார்த்தார். அடிச்ச அருமர்த்தன பாண்டியன் இந்த வேலைக்காரனை அடிச்சோமா நம்மள நாமே அடிச்சுட்டோமான்னு தன் முதுகை பார்த்துட்டான். எய்தாமரை அடிச்சதுக்கு நம்ம முதுகில் அடி விழுந்திருக்கிறதே அப்படின்னு பார்த்து கொண்டார். எல்லோரும் உன் முதுகில் அடிபட்டிருக்கிறது என் கண்ணுக்கு தெரியுதுங்கிறார், உன் முதுகிலும் தான் அடிபட்டிருக்கிறது என் கண்ணுக்கு தெரிகிறது. அவரவர் முதுகு அவரவருக்கு தெரியாம இருக்கலாம், பிறர் முதுகு தெரியுமில்ல, ஆகவே அடிபடாதவனே இல்லை. மதுரையில் மட்டுமில்ல அகில லோகத்திலும் அடியுண்ணாதவர்கள் இல்லை என்று பார்க்கின்றோம். அந்த அடியை வாங்கி கொண்ட பெருமான் ஒரு பிடி மண்ணினை வந்தியினுடைய அந்த பங்கிலே தூக்கி எறிந்தார், எரிந்துவிட்டு அந்தர்தானமானார், விண்ணிலே மறைந்தார். அந்த ஒரு பிடி மண்ணினாலே வைகையினுடைய மயில் கணக்கான அந்த இரண்டு கரைகளும் பெரிய அணை கட்டியதை போல கரையானது உயர்ந்து காட்டியது. அதான் பிட்டு நேர்பட மண் சுமந்த பெருந்துரை பெரும் பித்தனே என்று சொன்னார். பிட்டு வாங்கியதற்கு ஏற்ப பெருமான் அந்த கரையை அடைத்தாரா? உடைந்த பிட்டை வாங்கியதற்கு ஏற்ப கரையை உடைந்து கொண்டிருப்பதாகவே அடைத்தார். பிறகு என்ன பண்ணாரு? பிட்டினால் தான் பசி தீர்ந்ததை போல, பெருமான் தான் திருப்தி அடைந்ததை போல, ஒரு பிடி மண்ணினாலே பல மைல் கணக்கான கரையும் அடைவிடும் கூட செஞ்சார். எல்லாம் அவருடைய திருவுள்ளம். உடைந்த பிட்டை வாங்கிட்டு இருந்த மாதிரி கடை உடஞ்சிக்கிட்டே இருந்தது, ஆனா பிட்டை சாப்பிட்டு திருப்தி வந்த மாதிரி கரை அடைஞ்சிடுச்சு என்று பெருமான் லீலை செய்து விட்டு, அந்த மன்னன் பெருமானே வந்திருக்கிறான் என்பதை ஐயமாரே தெரிந்து கொண்டு, பெருமானை அடித்து விட்டோமே என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுது பெருமான் அசரீரியாக சொன்னார், ஆகாயவாணியாக, வாதவூரனுக்காக இவ்வளவும் செய்தோம், ஆகவே அந்த வாதவூரனை அவருடைய இச்சைப்படி நீ நடத்துவாயாக, வாதவூரான் என்ன சொல்றாரோ அதை கேட்டு நடத்துக என்று பெருமான் சொன்னார். அந்த நேரத்திலே எல்லோரும் பார்க்கும் வண்ணம் கைராயத்திலிருந்து தங்க விமானம் ஒன்று சிறகடித்து பறந்து வந்தது. அந்த வந்தி என்ற நங்கையை சிவகணங்கள் எல்லாம், பாட்டி கைலாயத்துக்கு வாங்க, உங்கள் பிட்டு நாங்கள் சாப்பிட வேணாங்க, பூமியில் இருக்கிறவங்க மட்டும்தான் உங்கள் பிட்டை சாப்பிடணுமா, நாங்களும் உங்கள் பிட்டு சாப்பிடணும், வாங்க கைலாயத்துக்கு வந்து தொண்டு செய்யுங்க என்று சொல்லி அந்த வந்தியை அழைத்து கொண்டு சென்றார்கள். இந்த காட்சியெல்லாம் அந்த மதுரை மாநகரத்து மக்கள் எல்லாம் கண்டு கழித்தார்கள். அந்த மூவகையும் படைத்த நாயகனாகின்ற பெருமான் இந்த வைகையினுடைய மண்ணை சுமந்தும், இந்த வைகையிலே ஆடியும் பாடியும் ஓடியும் எல்லா மக்களுக்கும் அவருடைய கண்கள் ஆற தன்னுடைய சுந்தர சுரூபத்தை காட்டியும் இவாறெல்லாம் இன்புறுத்தினாரே என்று அவர்களெல்லாம் மகிழ்ந்திருந்தார்கள். அரிமர்த்தன பாண்டே நம்முடைய குருநாதர் திருவடிகளை பற்றி கொண்டு அரற்றுகின்றான், பெருமானே எவ்வளவு பெரிய பிழை செய்திருக்கின்றேன், என்னை மன்னித்திருளுங்கள் மன்னித்திருளுங்கள் என்று சொன்னான். குருநாதர் சொன்னார், நீ ஒரு பிழை கூட செய்யவில்லை, முகமனுக்காக சொல்லவில்லை. ஏன்னா உங்களை போல உண்டான முகதாட்சிணியத்துக்காக சொல்வார்கள். யார் சொல்வார்கள்னா, உலகத்தை உண்மை என்று கருதுகின்ற சொல்வார்கள். ஆனால் கடவுளே உண்மை என்று தெரிந்து கொண்ட ஒரு ஞானி அவன் வாயில் ஒரு உபச்சாரத்துக்காக போய் வராது, உபச்சாரத்துக்காக கூட போய் வராது, அவர் வாயில் வருவது உண்மையாகிவிடும். இன்னைக்கு பௌர்ணமின்னு சொன்னால், அபிராமி பெற்று சொன்னால் அது பௌர்ணமி ஆகிடும், அமாவாசையாக இருந்தாலும். ஏன்னா அவர் யாரையும் பார்த்து உன்னை போல உண்டான வேணும் நம்மள மாதிரி சொன்னதில்லை, பகவானே பாடியிருக்கிறார் என்ற காரணத்தினால. அப்போ நம்ம குருநாதர் சொல்கிறார், அரிபந்தன பாண்டியா நீ சிறந்த சிவபக்தன், உங்ககிட்ட வேலை பார்த்து உன் காசில் நான் சாப்பிட்ட காரணத்தினால்தான் எனக்கு என்ன பாவம் பற்றாமல் குருநாதனுடைய கிருபை கிடைச்சது, தரிசனம் கிடைச்சது, இன்றைக்கு பெருமானுடைய அருள் கிடைக்கின்றது, அவனுடைய திருவடி கிடைக்கப் போகின்றது, ஆகவே நீ அடிச்ச அடியெல்லாம் என் பழவினை தீர்த்து நீ எனக்கு உதவி செய்திருக்கின்றாய். ஒரு டாக்டர் நமக்கு வந்து நோய் தீரும்படியாக வயதை கிழிச்சார்னா என் வயதை கிழிச்சிட்டேருந்து குயஸ் போடுவோமா? போட மாட்டாங்க. ஆகவே நீ எனக்கு செய்ததா என் வினைப்பயனை நீ நுகர்வித்தாய், உன் மீது குற்றமே இல்லை, உன்னிடம் வேலை பார்த்த காரணத்தினால்தான் என் மனம் மாசுபடாது, இறைவன் அருளை பெற்றது. நாம் ஒத்தட்ட காசு வாங்கணும்னா அவர்கள் வந்து புண்ணியவான்களா இருக்கணும், ஒரு பாவிட்ட காசு வாங்கணும்னா அந்த பாவை நம்மளை கரைப்படுத்தும், நல்ல ஒரு ஆகாரம் பண்ணணும்னா சாதுக்கள் வீட்டில் ஆகாரம் பண்ணணும், அதை போல இல்லைன்னா காசு கொடுத்து சாப்பிடணும் என்று பார்க்கின்றோம். ஆகவே அரிமர்த்தன உன்னுடைய பெருமை உனக்கு தெரியாது, உன் மீது எனக்கு எள்ளளவும் வந்து வருத்தமே கிடையாது, நீ எனக்கு செய்ததெல்லாம் பெரும் உதவி, பேருதவி நீ செய்திருக்கின்றாய் என்று நம்ம குருநாதர் நூற்றுக்கு நூறு முகமில்லாமல் உண்மையாக சொல்லிவிட்டு எனக்கு இன்னொரு உதவி செய்ய வேண்டும். என்ன உதவி? மீண்டும் மந்திரியாக ஆகணும் சொல்லிடாதப்பா, என்னை பெருமானுடைய திரும்பவும் திருப்பந்தூரில் போய் குருநாதரை பார்க்க வேண்டும் செய்வாயாக என்று சொன்ன உடனே, உங்கள் இஷ்டப்படி செய்யுங்கள் என்று அரிமர்த்தன் விடை கொடுத்தான். நம்முடைய குருநாதருடைய ஜீவித திசையிலேயே அரிமர்த்தன பண்டின் சிவகதி அடைந்தான். அதை பரஞ்சோர் சரியாக சொல்கிறார், திருவாசத்தில் அவ்வாறு சொல்லப்பட்டிருக்கு. என்ன காரணம்னா, நம்முடைய குருநாதர் வயதால் மிகவும் இளையவர், அரிமர்த்தன பாண்டியன் அவரை விட 20-30 ஆண்டுகள் மூத்தவர். நம்ம குருநாதருக்கு 30 வயசுல, அவருக்கு 50 வயசுக்கு மேலே கூட. அப்போ அவர் சொல்றார், நரகுடு சுவர்க்கம் நானிலம் புகாமல் பரகதி பாண்டியர்க்கு அருளினை போற்றி என்று நம்ம குருநாதருடைய ஜீவித திசையிலேயே அரிமர்த்தன பாண்டியன் சிவனடி சேர்ந்தான். அரிமர்த்தன பாண்டியனுக்கு ஒரு மகன் இருக்கிறான், அந்த அறிஞர்களுடைய கூற்றுப்படியே வரகுணன் என்று அவனுக்கு பெயர். அவனுடைய காலத்திலும் நம்முடைய குருநாதர் வாழ்ந்தார். அந்த வரகுணனை பற்றி திருக்குவையாரில் ரெண்டு இடத்துல சொல்றார். அவன் தான் தில்லை சிற்றம்பலத்தில் நிறைய தொண்டு பண்ணியிருக்கிறார் என்று பார்க்கின்றோம். நம்முடைய குருநாதர் திருப்புரந்தரிக்கு வந்தார், வந்து தன்னுடைய குருநாதரை விழுந்து வணங்கி தொண்டு செய்கின்றார், ஆத்மநாசவை பண்ணுறார். தன்னுடைய அடையாளர்கள் கூட ஒரு நாள், நீ முறையாக எல்லா தலங்களையும் தரிசித்து கொண்டு தில்லைக்கு வந்து சேர் என்று சொல்லிவிட்டு, அந்த அக்னி தீர்த்தம் என்ற பொய்கையிலே ஒரு நெருப்பினை உண்டாக்கி அதிலே இறைவன் மறைந்தருளினான். அவ்வாறு மறைந்தருளிய காரணத்தினாலே பெருமான் திருப்புரந்தரை விட்டு நீங்கினான் என்பது கிடையாது, நீங்கியதை போல் ஏமாற்றினான் என்று சொல்றார். திருவார் பெருந்துரை செல்வனாகி கருவார் ஜோதியில் கறந்த கள்ளமும், கள்ளம் என்றால் வஞ்சனை. பெருமான் தன்னை தில்லைக்கு வரவழைப்பதற்காக இவ்வாறு நாடகம் ஆடினான். உண்மையில் பெருமான் எங்கிருக்கிறார்? அங்கேயே நிழல் போல இருக்கிறார். எப்படி இருக்கிறார்னா, காணும் கரணங்கள் எல்லாம் பேர் இன்பமென பேணும் அடியார், பிறப்பகல காணும் பெரியானை, நெஞ்சே பெருந்துறையில் என்றும் பிரியானை வாயார பேசு. பெருமான் பெருந்துறை விட்டு என்றுமே பிரியமாட்டார். அது ஒரு அவிமுக்த க்ஷேத்திரம். அவிமுக்த க்ஷேத்திரம்னா என்னென்ன, எந்த காலத்திலையும் எவ்வளவு கலியில தோஷங்கள் அதிகமானாலும் சில ஊர்களை விட்டு பெருமான் எந்த காலத்திலும் கைவிட மாட்டார். ஆலவாய், திருப்பெருந்துறை, சிதம்பரம், காசி போன்ற ஊர்கள் எவ்வளவு கலிமுத்தினாலும் சுவாமி அங்கே இருப்பார் என்று பார்க்கிறார். அதான் அவிமுக்த க்ஷேத்திரம். இவர் புரண்டு அழுகின்றார் தன் குருநாதன் தன்னை கைவிட்ட பிறகு. அருக்கிலேன் உடல் தீப்ப அருக்கிலேன் உடல் துணிபட தீப்புக்கு அருகிலேன் திருவருளகை அறியேன் பொறுக்கிலேன் உடல் பொக்கிடம் காணேன் போற்றி போற்றி என் போர்விடைப்பாகா என்று பெருமானே உன்னை பிரிந்து எவ்வாறு வாழ்வேன். இந்த உயிரை மாய்த்து கொள்ளலாம், உடலை அறுத்து விடலாம், நெருப்பில் விழுந்து விடலாம், நீரில் பாய்ந்து விடலாம் என்று சொன்னால் இந்த உடல் பொருள் ஆவி எல்லாம் உனக்கு சொந்தம். உன்னை கேட்காம உன் பொருளை உன் கூடத்தை உன் வாச்சை நான் எப்படி போட்டு உடைக்கிறது, என்னுடையதாக இருந்தால் நான் வந்து உடைக்கலாம், எல்லாம் உன்னுடையது இல்லவா, நீ உபதேசம் பண்ணபோது எல்லாத்தையும் உனக்குன்னு கொடுத்துட்டேனே, அப்போ என்னை செத்திடப்படையாய் செத்துத்துறேன்னு பெருமானே சொல்லுங்கள், இந்த பிரிவினை என்னால் பொறுத்து கொள்ள முடியாது என்று இவ்வாறு பிரிவு ஆற்றாமல் அந்த நெய்தல் திணையில தான் திருவாசகம் முழுக்க பாடுறார். ஆனால் இதை இன்னொரு உயிர் அறியாது. அத்துணை திருவாசகமும் அந்த ஆத்மநாத சுவாமி அறிவார், இவர் அறிவார். அவ்வளவுதான். தன்னுடைய குருநாதனை பிரிந்து புலம்புகின்றார். ஒரு ஊரா பெருமானை தரிசித்துக் கொண்டே வருகின்றார். எந்த இடத்துலலாம் ரொம்ப புலம்புறாரோ அந்த இடத்துலலாம் அவருடைய அழற குழந்தை பால் குடிக்குங்கிற மாதிரி பெருமான் உத்தரகோசமங்கையிலும் சீர்காழியிலும் திருவண்ணாமலையிலும் திருக்குழுக்குன்றத்திலும் நம்முடைய குருநாதருக்கு காட்சியெல்லாம் கொடுத்து, அம்மா உங்க கூட தான் இருக்கேன், அழாத, ஒழுங்காக கிரச்சுக்கு போ, ஸ்கூலுக்கு போன்னு அம்மா கண்ணீரை வந்து துடைத்து விட்டு அனுப்புவதை போல பெருமான் அடுத்தடுத்த ஊருக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கிறார். ஆனால் திருப்பெருந்துறை குருநாதனை பிரிந்த பிரிவாற்றாமை இவரால் தாங்க முடியவில்லை. தில்லைக்கு வந்தார். தன்னுடைய குருநாதனையே பார்த்தார், நடராஜாவை பார்க்கல. சீரார் திருவடி தின்சிலம்பு சிலம்புலிக்க ஆறாத ஆசையதாய் அடியேன் அகமகிழ தேரார்ந்த வீதி பெருந்துறையான் திருநடஞ்சை பேரானந்தம் பாடி பூவல்லி கொய்யாமோ. திருப்பெருந்துறை பெருமான் தான் அங்கே கொலுசு கட்டிட்டு ஆடுறார் நடராஜாவா என்று எவ்விடத்திலும் தன்னுடைய குருநாதனையே கண்டார். அவ்வாறு கண்டிருக்கும் பொழுது தில்லையிலே நான்கு வீதிகளிலே யாரும் தங்கக்கூடாது, தீட்சிதான் மட்டும்தான் தங்கலாம் அப்படின்னு ஒரு மரபு இருக்கு. தில்லை வந்து பூலோகஸ் கைலாசம், நான்கு வீதிகளிலே சதுர்தச புவனங்களை பெருமான் படைத்துள்ளினான். சிவகணங்களே அங்கு தீட்சிதர்களாக வந்திருக்கிற காரணத்தினால அந்த 3000 பேர் தவிர யாரும் அங்கு தங்கக்கூடாது. என்ன காரணம்னா ஏனையோருக்கு மலமூத்திர விசர்ஜனத்தினால அங்கு தோஷம் உண்டாகும். ஆகவே நான்கு வீதிகளுக்கு வெளியில் தங்குறது சம்பிரதாயம். சம்பந்த பெருமான் உட்பட எல்லாரும் 4 வீதிக்கு வெளியில் தான் தங்கியிருக்காங்க. வேட்களத்தில் சம்பந்தர் தங்கினார். அதே போல இவர் திருப்பார்க்கடல் என்ற இடத்திலே தங்கினார் நம்முடைய குருநாதன். திருப்பார்க்கடல் என்பது நடராஜ பெருமானுடைய தசை தீர்த்தங்களில் ஒன்று. உபமன்யு முனிவருக்காக பெருமான் பார்க்கடலை கூவி அழைத்த ஒரு தடாகம் அங்கே இருக்கு. அதன் கரையிலே ஒரு பர்ணசாலை அமைத்து நம்முடைய குருநாதர் தங்குகின்றார். அப்படி தங்கும் பொழுது இலங்கையிலிருந்து புத்தர்கள் வந்து வாதிடுகின்றார்கள். இங்கே இருக்கின்ற சைவர்களும் அந்தனர்களும் வாதிட்டு புத்தருடைய சிலையை நடராஜ பெருமான் இருக்கின்ற இடத்துல நிறுவ வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது சோழ நாட்டை ஆண்ட மன்னனும் பௌத்தனாக இருந்தான் என்ற காரணத்தினாலே அந்த இலங்கையிலிருந்து வந்திருந்த துறவிகளுக்கு அவன் துணையாக இருந்தான். அப்பொழுது அந்த மன்னனுடைய ஊமை பெண்ணை சிவ தத்துவ விவேகம் இவர் ஒரு கேள்வி கேட்கிறார். இறைவனை எதிர்த்து கேட்பவர்கள் கேட்கின்ற கேள்வியை கேட்கிறார். அதற்கெல்லாம் ஒரு சைவன் சொல்ல வேண்டிய விடையை ஊமையாக இருக்கின்ற அந்த பெண்ணை சொல்ல வைத்து இதன் மூலம் அற்புதம் நிகழ்த்தி அந்த சோழ மன்னனையும் சைவனாக ஆக்கி அந்த பெண்ணை பேசுகின்ற ஆற்றல் கொண்டவளாக ஆக்கி அங்கு வந்திருந்த புத்தர்களுக்கு நல்லறிவு உண்டாகும் வண்ணம் தன்னுடைய திருவுருள் கண்ணோக்கம் செய்து அவர்களுக்கு சைவ மதத்தினுடைய உண்மைகளை புகட்டி அவர்களை சைவர்களாக ஆக்கி தீட்சிதர்கள் அஞ்சிய அச்சத்தை போக்கி அவர்களை காத்தொழினர். இவ்வாறு இருக்கின்ற காலத்தில் நடராஜ பெருமான் ஒரு நாள் சிவகாமிகிட்ட சொல்கிறார், சிவகாமி அன்றாடம் உனக்கு நான் தான் அலங்காரம் பண்ணி விடுவேன், கூந்தலிலே மலர் முடித்து விடுவேன், உன் கண்ணுக்கு மை தீட்டி விடுவேன், மூஞ்சியில் பவுடர் போட்டு விடுவேன், உதட்டிலே அந்த உதட்டு சாயம் போட்டு விடுவேன், கையில் வளையல் போட்டு விடுவேன், என்னென்னா இதெல்லாம் அவள் செய்ய வேண்டிய வேலை, நடராஜாக்கு தான் வேலை. ஏன் எப்படின்னா மூலகளையும் படைத்து காத்து அழித்து கொண்டு அவள் பண்ணுறா, நடராஜா வேலையை அவள் பண்ணுறதுனால நடராஜாக்கு லெஷர் டைம், ஃப்ரீ டைம், அதனால சிவகாமிக்கு அலங்காரம் பண்ணுற வேலை தான் நடராஜாக்கு. சீராட்டு நினைக்கிலை அச்சீராட்டும் சிறுமருங்குள் பேராட்டி விளையாட்டு உன் பெயர்த்தாகி நடந்ததே என்று மீனாட்சியோட முத்துமலை வாங்கின குமரகுருபர் சொல்கிறார். அதனால பிரமாணம் தானே, பஞ்ச கிருத்தியத்தையும் பகவான் பேரில் அம்பாள் தான் பண்ணுறா, பகவான் சும்மா தான் இருக்கார், நிஷ்கல பரசிவமாக தான் இருக்கார். அப்போ நம்ம வேலையை எல்லாம் அம்மா பண்ணும்போது அம்மாவுக்கு நம்ம தொண்டு செய்ய வேண்டியதானே என்று நடராஜா பண்ணுறார், அலங்காரம் பண்ணுறார். அவர் சொன்னார், இன்றைக்கி மட்டும் கண்ணாடியை பற்றி நீனே அலங்காரம் பண்ணிக்கோ, இன்றைக்கி எனக்கு வேறு முக்கியமான வேலை இருக்குது. என்ன பெருமானே, இதுவரையும் நான் கண்ணாடி பார்த்து எனக்கு நானே அலங்காரம் பண்ணிட்டதில்லை, நான் மை திட்டினா தாறுமாறாக போயிடும், நான் பொட்டு வச்சுட்டா ஒழுங்கா கூட நிக்காத, எல்லாம் நீங்க தானே பண்ணிய பழக்கம். இன்னைக்கு திடீர்னு நான் வந்து புதுசா அலங்காரம் பண்ணிட்டா வெளியில போக முடியுமான்னு எனக்கு கூச்சமா இருக்குமே. அதெல்லாம் எனக்கு கவலை கிடையாது, இன்னைக்கு மட்டும் எனக்கு இந்த வேலை கிடையாது, முக்கியமான வேலை இருக்குன்னு. என்ன முக்கியமான வேலை? என்னுடைய சிஷ்யன் இருக்காங்க, அவன் மனசுலேயே அத்தனை திருவாசகமும் இருக்கு, அது உலகத்துக்கு பயன்படணும். அதனால அந்த திருவாசகத்தை நான் இன்னைக்கு எழுத போறேன். ஏடும் எழுத்தானே நான் எழுதுனால இந்த வேலையை நீ பண்ணிக்கோ, அந்த வேலையை நான் பண்ணிக்கிறேன்னு பெருமான் வந்தார். அப்படியானு அம்பாளும் கூட வந்த. சீதம் மலர்ந்த திருப்பார்கடல் நார, பாதம் மலர்ந்த பரமன் பரிவாலே, வேதம் மலர்ந்த திருவாயால் வேண்டவும் நீ ஓத மலர்ந்தது எம் உயிருக்கு ஓர் உயிரே. நம்முடைய உயிருக்கு ஒரு உயிர் என்பது திருவாசகம். அது எப்பொழுது மறந்ததுன்னா, ஜில்லுன்னு இருக்கிற அந்த பாக்கடல் தீர்த்தத்தினுடைய கரையில பாத தாமரை நோக வேதம் எந்த வாக்கிலே உண்டாயிற்றோ அந்த வாக்கினாலே திருவாசகம் வேண்டும் என்று பெருமான் கேட்டு அம்பாளுடைய முகத்திலே அலங்காரம் செய்கின்ற தன்னுடைய திருக்கரத்திலே அந்த எழுத்தானையை பிடித்து கொண்டு தன்னுடைய இடதுகரத்தில் இருக்கிற திருவேட்டிலே குருநாதர் சொல்ல சொல்ல அவர் எழுதி கொண்டது திருவாசகம். அவ்வாறு திருவாசகத்தை எழுதி கொண்டார். எழுதி கொண்டு பார்த்தார், திருவாசகம் முழுவதும் குருஸ்துதியா இருக்கு, ஆத்மநாதர் மேல இருக்கு, எழுதி கொண்ட எனக்கு ஒரு ஸ்தோத்திரம் கிடையாதா என்று பெருமான் கேட்டாரா. வந்தது பெருமான் என்று இவர் அறிந்தார். வந்த பெருமான் அந்தன வேடத்திலே வந்தார். வந்தபோது என்ன சொன்னார், மதுரையிலிருந்து வந்திருக்கிறேன்னு சொன்னார். நடராஜா என்ன சொன்னார், மதுரையிலிருந்து வந்திருக்கிறேன். இப்படி நடராஜா பொய் சொல்லலாமான்னு ஒருத்தர் என்கிட்ட கேட்டார். பொய் இல்ல, மதுரை தான் எல்லாம் என்பதனால அப்படி சொன்னார். நடராஜா எப்பொழுதுமே மதுரையில தான் இருக்கார். மதுரை தானே சிவபுரம், மதுரைங்கிறத ஒரு சின்ன இடத்துக்குள்ள இருக்கு நம்ம நினைக்கக்கூடாது, மதுரைக்குள்ளதான் எல்லாமே இருக்கு என்பதனால புராணத்துல சுவாமி சொல்றார், மதுரையிலேருந்து வந்திருக்கிறேன். இன்றைக்கும் நடராஜாவுடைய சபையை சுத்தி இருக்கிற அந்த உள் பிராகாரத்துல மதுரையினுடைய லீலைகள் தான் சில்பமா அடிக்கப்பட்டிருக்கு. ஆகவே அந்த இடமே மதுரை தான், அம்பாளே மீனாட்சி தான், சுவாமி உண்மையிலேயே மதுரையிலேருந்து தான் வந்திருக்கிறார். உடனே இவர் என்ன பண்ணார், வந்த அண்ணனருக்கு உபச்சாரங்கள்லாம் பண்ணி அவரை ஆசனத்தில் அமர வைத்து திருவாசகம் சொல்லுங்கன்னு சொன்னபடி நின்றுக்கிட்டார். உங்க திருவாசகம் நான் அறிய விரும்புகிறேன் சொல்லுங்க. ஆனந்தம் இல்லான் தனையடைந்த நாயகனை ஆனந்த வெள்ளத்தை அழுத்து வித்தான் காணேடி என்று சொல்லி இந்த கைகளை உயர்த்தி கொண்டு பரமானந்த வெள்ளத்திலே அமிழ்ந்தபடி அந்த சிற்பம் அங்கே இருக்கு. அங்கே அங்கே ஒரு திருப்பெருந்தை பெருமானுடைய கோயில் இருக்கின்றது. எங்கு திருவாசகம் எழுதப்பட்டதோ அந்த இடம் அவசியம் எல்லாரும் தரிசனம் பண்ணணும். அந்த இடத்துல நடராஜா வந்து அந்தனர் இடத்துல வந்து எழுதி கொள்கின்றார். எழுதி கொண்டு பாவை பாடிய வாயால் கோவை வேண்டும் என்று சொல்லி திருக்கோவையாருடைய மகிமை தனியாக நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அந்த திருக்கோவையார் என்பது திருவாசகத்தினுடைய ஒரு திறவுகோல், திருவாசகனுடைய நுண்பொருள்கள் எல்லாம் விளக்குகின்ற ஒரு நூல். அது 400 பாடலும் நடராஜ பெருமானை தூத்தரிக்கின்ற பாடல். 400 பாடல்லையும் அம்பலவாணருடைய பெருமையை சொல்லுகின்றார். அந்த இரண்டு நூல்களையும் எழுதி கொண்டு நடராஜ பெருமான் உத்தரவு பெற்றுக்கொண்டு தன்னுடைய திருக்கோயிலுக்கு எழுந்தருளி அங்கு அந்த திரு ஏட்டினை திருவாத ஊரான் சொல்ல திருச்சிற்றம்பலமுடியான் எழுதியது. அப்படிதான் வாசகம் எழுதுவாங்க ஏட்லெல்லாம் பழங்காலத்தில், இன்னார் சொல்ல இன்னார் எழுதியதுன்னு எழுதி திருச்சிற்றம்பலமுடையவன் என்று சொல்லி கையெழுத்திட்டு அதை வைத்திருந்தார். மறுநாள் காலையிலே அம்பலத்தை திறந்து பார்க்க வந்தவர்கள் அதனை கண்டு வியந்து அதனுடைய அதனை படித்து பார்த்து அதனுடைய பொருளாழத்தையும் அதனுடைய சொல்லயத்தையும் கண்டு வியந்து இதனுடைய உண்மை பொருளை அறிய வேண்டும் என்ன. அந்த காலத்தில் எல்லாருமே வித்வான்கள், மன்னர்கள், அப்புறம் கோயிலிலே பூஜை பண்ணுகின்ற சிவாச்சாரியர்கள், தீட்சிதர்கள் எல்லோருமே இரண்டு மொழிகளிலே சிறந்த வித்வான்களாக இருந்தார்கள். எடுத்தெடுப்பிலே அவர்களுக்கு நன்றாக புரியும், இருந்தாலும் அதனை இன்னும் மேலான அறிஞர்கள் மூலம் நன்றாக அறிய வேண்டும் என்ற ஆசையும் இருக்கும். அதனால நேரடியாக நம்ம குருநாதர் வந்து இதனுடைய பொருளை உரைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். குருநாதர் ஒரு ஆணை மகத்தென்று எழுந்தருளினார். சிற்றம்பலவனரை தரிசனம் செய்து இத்துணை பாடல்களுக்கும் ஒருவனே பொருள் என்ற அந்த அம்பலவனரை சுட்டிய வண்ணம் அவருடைய குஞ்சித பாதத்திலே இரண்டர கலந்தார், தன் உரு கலந்தார் என்ற அளவிலே இந்த புராணத்திலே நம்முடைய குருநாதருடைய பெருமையை நாம் சிந்தித்தோம். தொடர்ந்து பார்ப்போம். நம பார்வதீபதையே ஹரஹர மகாதேவ, ஆடக மதுரை அரசே போற்றி, குடலில் அங்கு குருமணி போற்றி.
4: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
7: அருணகிரிநாதர் வாக்கின்படி முருகப்பெருமான் பிரணவம் ஓதினான், பிரணவத்தை உபதேசித்தான், அதுதான் வெள்ளி சன்மார்க்கம், அதுதான் ஷடாட்சரம், அதுதான் தத்துவமசிங்கிற வாக்கியம். தத்துவமசிங்கிற வாக்கியமும் அதுதாங்கிற நான்கு விதமான தன்மைகளையும் அருணகிரிநாதருடைய திருப்புகளில் பார்க்கலாம். முருகப்பெருமானிடத்திலே சிவபெருமான் கேட்டார், பிரம்மனிடத்திலே கேட்டாக பிரணவத்தினுடைய மந்திராத்தர்த்தை அது உனக்கு தெரியுமான்னார். முருகப்பெருமான் சொன்னார், தெரியும், எனக்கு சொல்ல

தெரிந்தவராக இருந்தார். அவர் உடனடியாக தன்னுடைய ஆசனத்திலே இருந்து இறங்கி முருகப்பெருமானை தோள் மீது வைத்துக் கொண்டார். முருகப்பெருமானை பார்ப்பதற்காக சிவன் தேவாதி தேவர்களோடு அங்கே கந்தகிரிக்கு வந்தபொழுது பார்வதி உடன் இருக்கவில்லை, இப்பொழுதும் இல்லை. வந்த உடனேயே சிறு குழந்தை முருகப்பெருமானை வாரி அணைத்து முத்தமிட்டு தன்னுடைய மடியிலே அமர்த்தி கொண்டு பரம சந்தோஷமாக பார்த்து பார்த்து ஆனந்தத்திலே கழித்தாராம். மூன்று கண்ணும் போதாது இவனை கண்டு கண்டு ஆனந்திப்பதற்கு என்றிருந்தார். இப்போ அவருடைய ஆனந்தம் பன்மடங்கானது, சிவபெருமானுடைய ஆனந்தம் பன்மடங்கானது. அதுக்கு பல காரணங்கள் உண்டு. முருகப்பெருமான் குழந்தை, அவன் ஞான அனுபவ வார்த்தை சொன்னான், ஞான வார்த்தை சொல்லுகிறான், பிரணவத்தை ஓதப்போகிறான் என்பது மட்டுமல்ல, இரண்டாவது அவனுக்கு அந்த பிரணவத்தை சொல்லக்கூடிய முறை தெரிந்திருக்கிறது. இப்படித்தான் ஒரு மந்திரத்தை அணுக வேண்டும், இப்படித்தான் ஒரு மந்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. ஒரு சின்ன விஷயத்தை இங்கே நான் கருத்தை சொல்ல இஷ்டப்படுகிறேன். இது என்னுடைய கருத்து தான், ஆனால் நீங்கள் யோசித்து பாருங்கள். நம்ம இப்பொழுதெல்லாம் மந்திரத்தை மிக மிக எளிதாக எண்ணி அணுகுகிறோம். மந்திரத்துக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்குறோங்கிறது எனக்கு தெரியலை. காரணம் என்னன்னா, சக்கரங்களாக யந்திரங்களாகட்டும் மந்திரங்களாகட்டும் தேவதா ஸ்வரூபங்களாகட்டும் எல்லா பத்திரிகைகளிலேயும் வருகின்றன, எல்லா கடையிலேயும் தொங்கிக் கொண்டிருக்கிறது. என்னமோ ஒரு ஷாம்பு பாக்கெட்டு சோப்பு பாக்கெட்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் யந்திரங்களும் மந்திரங்களும் தொங்கிக் கொண்டிருக்கின்றன. நாம எல்லாரும் சொல்லுகிறார்கள், மேடையிலே பேசுகிறோம், எல்லா இடத்துலையும் இந்த மந்திரத்தை நீங்களெல்லாம் சொல்லலாம், நீங்களெல்லாம் சொல்லலாம் அப்படியே என்னமோ எல்லாரும் வாரி வாரி வழங்குகிறார்கள் மந்திரங்களை எல்லாம். ஆனால் மந்திரங்கள் அப்படிப்பட்டவை அல்ல. மந்திரங்களுக்கு மகிமை உண்டு. மந்திரங்கள் மறைமுகமாக வைக்கப்பட வேண்டியவை, ரகசியமாக போற்றி பாதுகாக்கப்பட வேண்டியவை. மந்திரங்களை பற்றி சொல்லும் பொழுது எப்படி ஒரு பெண்ணானவள் தன்னுடைய கணவனுக்கே உடையவளாக, உரிமை உடையவளாக, கற்புடையவளாக இருக்கின்றாளோ அது மாதிரி தான் அந்த கற்புக்கரசியான பெண்ணை போலத்தான் மந்திரங்களை போற்றி போற்றி தன்னுடைய கற்பை பாதுகாப்பதைப் போலவே மந்திரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இறைவனுடைய மந்திரங்களை இப்ப எப்படி அணுகுகிறோம்னா, சாதாரணமாக ஒரு கடையிலே கிடைக்கக்கூடிய பொருளை போல நாம் அணுகுகிறோம். ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை படித்தேன். மந்திரங்களை பற்றி சொல்லும் பொழுது ஒரு யந்திரம், அதுக்கு ஒரு யந்திரத்தை கொடுக்கிறார்கள். யாரோ ஒரு எந்த யந்திரமாக வேணும்னாலும் இருக்கட்டுமே, அதுக்கு அந்த யந்திரத்தை செய்யக்கூடியவர் எப்படி இருக்கணுமா? வேத சாஸ்திரங்களை அறிந்தவராக இருக்க வேண்டும், நன்றாக வேதங்களை கற்றுணர்ந்தவராக இருக்க வேண்டுமா? அது மட்டும் கிடையாது, இந்த வேத சாஸ்திரங்களை எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ இந்த மந்திரத்தை அவருக்கு யாராவது குரு சொல்லியிருக்கணும், அக்ஷர லட்சம் தடவை இவர் பண்ணியிருக்க வேண்டும். அதுக்கு ஒரு யந்திரத்தை பண்ண போறாருன்னா, அந்த யந்திரத்தை பண்றதுக்கு முன்பாக ஹோமங்கள் நல்ல சரியான முறையான ரித்விக்குகளை வைத்துக் கொண்டு அந்த மூலமந்திரத்தை ஹோமம் செய்ய வேண்டுமா? அதுக்கு முன்னாலே குறைஞ்சபட்சம் ரெண்டு நாளாவது இவர் நிர்ஜலமாக உபவாசம் இருக்க வேண்டும். இந்த ஹோமத்திலே இருந்து கிடைக்கக்கூடிய அக்னியிலே இந்த தாமரத்தை உருக வைத்து தகடாக்கி அதிலே இவர் அந்த மந்திரத்தை ஜபித்துக் கொண்டே யந்திரத்தை எழுத வேண்டும். இப்போ ஒரு யந்திரத்துக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது, அப்பொழுதுதான் அது பிரயோஜனப்படும், அதற்கு சக்தி இருக்கும் என்று சொல்லுகிறார்கள்னா, இப்போ மந்திரங்களாகட்டும் யந்திரங்களாகட்டும் 10,000 பிரிண்ட்டு 50,000 பிரிண்ட்டு அடித்து தள்ளுகிறோம், அது எப்படி இருக்கும்? அதுக்கு மரியாதை எப்படி இருக்கும்? பொட்டணம் அடிக்கத்தான் போகிறது, வேற ஒன்றுமே கிடையாது. நாம் அதை வாங்கும் பொழுது நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் கிடைச்சா சரி, ஏதாவது ஒரு விஷயம் நல்லது கொடுக்கும், ஓகே இது இப்போ கிடைக்கிறது, இது இன்னொன்று கிடைக்கிறது, எந்த மந்திரம் அந்த மந்திரம் சொன்னால் கிடைக்கும், கொட்டோ கொட்டுன்னு கொட்ட போகுது, கூரை பிச்சுன்னு கொட்ட போகுது, கூரை பிச்சு கூரை தான் விடும், வேற ஒன்றுமே கிடையாது. வருத்தமாக இருக்கிறது, மந்திரங்களினுடைய மகிமை தெரியாமல் அணுகுகிறோம் என்கின்ற வருத்தமாக இருக்கிறது. ஒரு மந்திரத்தினுக்கு நமக்கு மரியாதை இருந்தால், முதல்ல மந்திரத்து மேல மரியாதை இருக்கணும்னா நமக்கு என்ன அடைய போகிறோம்ங்கிற பொருள் மீது ஒரு ஆசை ஆர்வம் இருக்க வேண்டும், எனக்கு அதை பற்றி தெரிந்திருக்க வேண்டும், ஒரு இறைவனை அடைய வேண்டும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு இவ்வளவோ விஷயங்கள், யம நியம தாரண ஆசன பிரத்யாகார 8 வழிகள் வைத்தார்கள். நான் எதுவுமே கிடையாது, நேரம் போய் பகவான் இடத்துல தியானம் போற, இப்படித்தான் இப்ப உடனே தியானம், எது எடுத்தாலும் தியானம், எது எடுத்தாலும் யோகா. இறைவனை அடைவது சுலபம் அல்ல. யமம் நியமம் என்று சொல்லும் பொழுது எப்படி பேச வேண்டும், என்ன ஆகார நியமங்கள் உண்டு, இதெல்லாம் இருக்கிறது.
எந்த நியமும் எனக்கு கிடையாது, ஆசை மட்டுமே போதும், நான் ஆசைப்படுகிறேன், இறைவனை

செய்கிறேன் கிடையாது, இது விஷ் லிஸ்ட்ல சேரும். எனக்கு வந்து நல்ல ட்ரெஸ் வேணும், எனக்கு நல்ல வீடு வேணும், நல்ல வண்டி வேணும், அது மாதிரி கடவுள் வேணும், அவ்வளவுதான். கடவுள் வேணுங்கிறதுக்காக ஒரு மந்திரமோ யந்திரமோ ஏதோ ஒரு படமோ ஒரு ஏதோ ஒரு இறைவனோ வேண்டி இருக்கிறது, இறைவனுடைய தேவதா ஸ்வரூபமோ வேண்டி இருக்கிறது, அவ்வளவுதான். இத்தனை ஆசைகளோடு நம்ம இதையும் சேர்த்து ஒரு ஆசையாக ஏற்றுக்கொள்ளுகிறோமே தவிர இறைவன் மட்டுமே வேணும் என்கின்ற திருஷ்ணா என்று சொல்வார்களே, அது மாதிரி ஒரு வேட்கை, தீவிரமான வேட்கை நம்மிடத்துல இருக்கிறதா இருந்தால் நம்ம அதெல்லாம் பின்பற்றுவோம். நான் எதுவுமே பின்பற்ற மாட்டேன் என்று சொல்லுவதுங்கிறது தவறுதலான செயல். ஏன், அந்த விஷயத்துக்கு மேல நமக்கு முதல்ல மரியாதை இல்லாத நிலைமை தெரிகிறது. மரியாதை இருந்திருந்தால் நம்ம அதற்கு உரிய விஷய அந்த எந்த நிலையோடு நாம் அணுக வேண்டுமோ மரியாதையோடு அணுகுவோம், முறையோடு அணுகுவோம். இதுக்கு திருப்பியும் ஒரே உதாரணம் தான் சொல்லுகிறேன், நம்ம பழைய உதாரணம் தான், லைவ் வயர் இருக்கிறது, எலக்ட்ரிக்கல் வயர் இருக்கிறது. நான் ரொம்ப பெரிய ஆள், எனக்கு கொடீஸ்வரன், அதுக்காக நான் என்ன பண்ண முடியாது, நான் செருப்பு போட மாட்டேன், க்ளவுஸ் போட்டுக்க மாட்டேன், நான் நின்றுட்டு லைவ் வயரை தொடுவேன்னு சொன்னால் என்ன ஆகும், கோடீஸ்வரனாக இருந்தாலும் பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் பிரசிடென்டாக இருந்தாலும் பலசாலியாக இருந்தாலும் தூக்கி அடிக்கும். ஏன்னா லைவ் வயர், அதை முறையோடு அணுக வேண்டும். உன்னுடைய பதவியோ பணமோ வயதோ எதுவுமே அங்கே பிரயோஜனப்படாது. முறையோடு அணுக வேண்டிய செயலை அந்தந்த முறையோடு தான் நாம் அணுக வேண்டும். முடிஞ்சு போச்சு. இதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்துகளும் எடுக்க முடியாது. அவ்வளவு வேண்டாம், அணு என்று சொல்லுகிறோம். இந்த எல்லாமே ஒரு நன்மையும் உண்டு, எல்லாவற்றிலேயும் தீமையும் வரும். எப்போ தண்ணீர் இருக்கிறது, தண்ணீரை பெரிய இடத்துல தேக்கி அணையாக கட்டி அதை முறையாக நீரை செலுத்தும் பொழுது வாய்க்கால்களாக செல்லுகிறது, நல்ல விஷயத்துக்கு பயன்படுகிறது. முறையற்ற நிலையிலே மிகுந்த நீர் இருக்கும் பொழுது என்ன ஆகிறது, வெள்ளமாகிறது, அழிக்கிறது. தண்ணீர் ஒன்றுதான், அளவுக்கு அதிகமான தண்ணீர் இருக்கிறது, அதை முறையோடு பயன்படுத்தும் பொழுது ஆக்கத்திற்கு பயன்படுகிறது, இல்லைன்னா நம்மை அழிக்கிறது. அதுல தண்ணீர் மீது குறை கிடையாது, நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதிலேதான் குறை. இறைவன் சக்தி மிகுந்த மந்திரங்களையும் தேவதா ஸ்வரூபங்களையும் யந்திரங்களையும் நமக்காக கொடுத்திருக்கிறார், ரிஷிகளின் மூலமாக கண்டறிய செய்திருக்கிறார். நம்ம என்ன செய்ய வேண்டும், அதற்கு இருக்கக்கூடிய முறையோடு தன்மையோடு அணுக வேண்டும், அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதை காட்டக்கூடிய சரித்திரம் தான் இது. இப்பொழுது நம்ம பல இடங்கள்ல பார்க்கும் பொழுது எல்லாம் கமர்ஷியலைஸ் ஆகிறது, அவ்வளவுதான். தயவு செய்து மீண்டும் சிந்தித்து பாருங்கள். ஒரு ஃபேன்சி எல்லாம், அவர்களுக்கு அந்த மந்திரம் தெரியும், இவருக்கு இந்த மந்திரம் தெரியும், எனக்கு அந்த சுவாமியை கும்பிடுறேன், இதை நான் இந்த சுவாமியை கும்பிடுறேன், அவசியமே இல்லை. தயவு செய்து இந்த ஃபேன்சி விஷயமாகவும் விஷ்லிஸ்ட் மாதிரிலாம் இறைவனை வைத்துக் கொள்ளாதீர்கள். நீங்க வச்சுக்கிறது இல்லை, ஆனா யாராவது இருந்தா தயவு பண்ணி அறிவுறுத்துங்கள். இந்த ஒரு காஷன், ஏன் இல்லைன்னா அடிபட போறது அவங்க தான், அதுக்காகத்தான் சொல்லுகிறேன். நாம் அடிவாங்கும் பொழுது நம்மால எதையும் செய்ய முடியாத நிலைமையிலே இருப்போம். எச்சரிக்கையோடு அணுகுங்கள், தீவிரத்தோடு அணுகுங்கள், முறையோடு அணுகுங்கள், நிச்சயமாக நன்மை கிடைக்கும். நல்ல வேத விற்பனராக இருந்து வேள்வி செய்த நாரதருக்கே அந்த ஆடு உலகத்தையே கதிகலக்கும்படியாக வந்ததுங்கிற சரித்திரத்தை முதல்ல தான் பார்த்தோம். இப்போ நாமெல்லாம் எந்த மூலைக்கு, இப்போ நமக்கு இதை உபதேசம் செய்வதை போலத்தான் உலகத்துக்கே எவன் முதல் குருவாக இருக்கிறானோ, தட்சிணாமூர்த்தி என்று சொல்லும்படியாக, தட்சிணாமூர்த்தி சமாரம்பாம் என்று சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பத்னந்தாம் வந்தே குரு பரம்பராம் என்று சொல்லுகிறோமே, அது மாதிரி மேல இருக்கக்கூடிய முதல் குருவாக எவன் தட்சிணாமூர்த்தியாக சிவனாக இருக்கிறாரோ, சிவன் பார்வதி நந்தி சனத்குமாரர் என்று எப்படி வருகிறதோ அந்த முறையோடு சிவன் எல்லாவற்றிற்கும் தகப்பனாக தாயாகி தந்தையுமாய் தங்குகின்ற தெய்வம், எல்லாருக்கும் தன்னை நிகரில்லாத தனிப்பெரும் தெய்வமாக இருக்கக்கூடிய சிற்றவையில் நடமிடக்கூடிய தெய்வம், எல்லாவற்றிற்கும் எல்லாருக்கும் குருவாக இருக்கக்கூடிய தெய்வம், அவன் கீழே வணங்கினான் முருகப்பெருமானை. நீ எனக்கு என்ன செய்ய வேண்டும், முருகப்பெருமானை உபதேசம் செய்ய வேண்டும் என்று வணங்கி நின்றாராம் சிவபெருமான். இவ்வளவு விஷயங்களை மனத்திலே கொள்ள வேண்டும். எப்படி இருந்தார், நாத போற்றி என முது தாதை கேட்க அனுபவ ஞான வார்த்தை அருளிய பெருமாளே என்று பாடுவார் திருப்புகளில. நாத போற்றி, நீ தான் எனக்கு தலைவன், ஏன் குருநாதன் தான் தலைவன். சாஸ்திரங்கள் சொல்லும் பொழுது ரொம்பழகான ஒரு வார்த்தை சாஸ்திர வாக்கியம் உண்டு, குருநாதனை எங்கிருந்தாலும் போற்ற வேண்டும், வெளிப்படையாக போற்ற வேண்டுமா, பிள்ளைகளை வாய திறந்து போற்றவே கூடாதான், இது நீதிசாஸ்திரம் சொல்லக்கூடியது. குருவை எங்கிருந்தாலும் எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் என்று. அப்படி ஸ்தோத்திரம் செய்கிறான், வயசிலேயோ அல்லது உருவத்திலேயோ அல்லது அவருடைய தன்மையிலேயோ கிடையாது குருங்கிறது. குருங்கிறது குரு, அவ்வளவுதான். முருகன் தன்னுடைய மகனாக இருந்தாலும் கூட அந்த குரு என்கின்ற தன்மையினாலே வணங்குகின்றாரா, என்னுடைய தலைவனே நாத போற்றி என
முதுத்தாதை கேட்க. ஏன், ரொம்ப பழமையானவர், ரொம்ப அனாதி காலமே இருக்கக்கூடியவர், இவர் தான் மூத்தவர். எல்லாத்தையும் முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே, பின்னை புதுமைக்கும் பெயர்த்தும பெற்றியனே. முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருள், அண்ட பகுதியின் உண்டை சிறக்கம் அழப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி என்று இதுக்கெல்லாம் தாண்டியவா பழையதிர் பழைய பழையோன், படைத்த படைப்பவை படைக்கும் படையோன், படைத்தவை காப்போம் காப்பவை கறப்போன், கறப்பவை கருதா கருத்துடை கடவுள் என்று மாணிக்கவாசகர் பாடுவார். எல்லாவற்றிற்கும் பழையவனாக இருக்கக்கூடியவன், எல்லாவற்றிற்கும் தாயாகி தந்தையாக இருக்கக்கூடியவன் சிவபெருமான். ஆதலினாலே சொன்னார், முது தாதை கேட்க. வயசானவர்ங்கிறது கிடையாது, முதுமையானவர், எல்லாவற்றிற்கும் பெரியவராக இருக்கப்பட்ட பழமையானவனாக எம்பெருமான் கேட்டான். யாரே, முருகப்பெருமானிடத்திலே. முது தாதை கேட்க என்ன சொன்னார், அனுபவ ஞான வார்த்தை அருளிய பெருமானே. இது வார்த்தையாக சொல்லப்பட்டது, எது அனுபவம், ஞான அனுபவம், ஞான வார்த்தையாக சொல்லப்பட்டது. ஞானமே அனுபவமானது, அறிவு ஞானமாக வேண்டும், ஞானம் அனுபவம் ஆக வேண்டும், அனுபவம் இங்கே உபதேசம் ஆகிறது. முருகப்பெருமான் உபதேசம் செய்கின்றாரா எம்பெருமானுக்கு, சிவபெருமானுக்கு உபதேசம் செய்கின்றாராம். எப்படி செய்தார்னா, சின்ன குழந்தை ஆசனம் ஏதோ ஒரு ஆசனத்துல எடுத்து வச்சாலும் அதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது இல்லையா, அதனால எது ஆசனம்னா எண்டோள் வீசி நின்றாடும் பிரான் இல்லையா சிவபெருமான், அப்படி தன்னுடைய தோல் மீது, வலது தோல் மீது எடுத்து வைத்துக் கொண்டான். அவ்வளவு பெரிய சிவபெருமான், நினைத்து பாருங்கள், பெரிய பகவான், சின்ன குழந்தை, அந்த குழந்தைய மேலே தூக்கி வைத்துக் கொள்ளுகிறான், தன்னுடைய வலது தோளிலே எடுத்து வைத்துக் கொண்டானா, அந்த எடுத்து வைத்துக் கொண்டு காதிலே ஓத வேண்டும் என்று கேட்கின்றான். எப்படி கேட்டான், நிருப குருபர குமர என்றென்று பக்தி குடு பரவ, பக்தியோடு பரவி நின்றான். ரொம்ப அழகான திருப்புகள் அதில் அவர் சொல்லுவார். அகர முதலான உரைசை ஐம்பத்தோரக்ஷரமும் அகில கலைகளும் வெகுவிதங்கொண்ட தத்துவமும் அபரிமித சுருதியும் அடங்கும் தனிப்பொருளை எப்பொருளுமாய அறிவை அறிவர் அறிபவர் அறியும் இன்பந்தனை துரிய முடிவை அடி நடுவில் துங்கந்தனை சிறிய அணுவை அணுவினின் மலமு நெஞ்சும் குணத்திரயம் மற்றொரு காலம். இது எப்பேற்பட்டது, எப்பொருளுமாய அறிவை அறிபவர் அறியும் இன்பந்தனை, அப்பேற்பட்டதை குணத்திரயம் மற்றதொரு காலம் நிகழும் வடிவினை முடிவில் ஒன்றொன்றிருப்பதனை நிறைவு கூற போலி வர நிறைந்தங்கு நிற்பதனை நிக பரிய அரியதை விசும்பின் புறத்திரயம் எரித்த பெருமானும் நிருப குரு வரகுமர என்றென்று பக்தி கொடு பர அருளிய மௌன மன்றந்தனை பழையனினது வழி அடிமையும் விளங்கும் படிக்கினதுணர்த்தி அருள்வாயே. ரொம்ப அழகாக பாடுவார். இந்த இடத்துல பொதுப்பாடல்ல திருப்புகள்ல வரும் பொழுது புறத்திரயம் எரித்த சிவபெருமான், அந்த புறத்திரயம் மூன்று புராரியாக இருக்கக்கூடிய சிவபெருமான் நிருப குரு பர குமர என்றென்று பக்தி கொடு பரப அருளிய பவுன மந்திரந்தனை மௌன மந்திரம் பார்ந்த இடத்துல மௌன மந்திரமாக இருக்கப்பட்டதை முருகப்பெருமான் உபதேசம் செய்தான். கேட்கின்றான், நான் நாத போற்றி என்று கேட்கின்றார். நிருப குரு பர குமர என்றென்று போற்றுகின்றாரான். ரொம்ப அழகா இதை கந்தர் அனுபூதியில சொல்லுவார். எப்படி, நாதா குமரானம என்று அரணார் ஓதாய் என ஓதியது எப்பொருள்தான். நாதா குமரானம கேட்கிறாரா, நீதான் நாத. அப்படியே திருப்பூர்ல இங்க என்ன விடுகிறது, நாத போற்றி நிருப நிருபன்ன பெரியவன் அர்த்தம், நிருப குருப குருபர எல்லாவற்றிற்கும் பெரிய குரு குமர இங்கே நாதா குமரானம என்று அரணார் ஓதாய் என ஓதியது எப்பொருள்தான். வேதா முதல் விண்ணவர் சூடுமலர் பாதா குரவின் பதசேகரனே, இதைத்தான் சொல்லும் பொழுது பாடுவார்கள் வள்ளிச்சன் மார்க்கம் என்று, குரவின் பதசேகரனே என்று சொன்னார் என்று சொல்லுவார்கள். இப்போ ஒரு சின்ன நுணுக்கம் சொல்லிவிட்டு அடுத்தது நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். அதே இவர் பிரணவத்தை சொன்னார்னு, பிரணவம் அகார உகாரம் அகாரங்கள் சேர்ந்தது. அதே மாதிரி அருணகிரிநாத பெருமான் சொல்லும் பொழுது ஓரிடத்தில் ஆறெழுத்தை ஒதுவித்த பெருமாளே என்று சொல்வார். ஆறெழுத்தன ஷடாட்சரம், ஷடு அக்ஷரம், ஆறெழுத்து ஓரெழுத்துங்கிறது இந்த ஓங்காரம். சமஸ்கிருதத்துல போனது ஓ இம் இம் வந்து அதாவது ஒத்த ஒற்றின ஒத்தக்ஷரம் வந்து சேரார், ஒரே அக்ஷரமா தான் இருக்கும், ஒரே ஒரு அக்ஷரம் ஓங்கிறது ஒரு அக்ஷரம். அதுல ஆறு எழுத்து ஷடாட்சரத்தை ஓதுவித்தார், ஒரு இடத்தில் ஆறு எழுத்தை ஒதுவித்த பெருமாளே என்று பாடுவார். இப்போ ஓங்காரம் தான் ஷடாட்சரம், ஷடாட்சரத்தினுடைய மகிமை தான் ஓங்காரமாக வருகிறது. இப்ப ஓங்காரம் தான் விரிந்து வேதமாகிறது, வேதம் தான் பிரபஞ்சமாகிறது. இப்ப பிரபஞ்சத்தினுடைய நுணுக்கம் ஓங்காரம், ஓங்காரத்தினுடைய அடிப்படை ஷடாட்சரம். இந்த ஷடாட்சரத்தை ஷடாட்சரத்தை சொன்னார். இந்த ஷடாட்சரம் என்னன்னு கேட்கும்பொழுது இப்ப எல்லாரும் நம்ம
சரவணபவ என்று சொல்லக்கூடிய வார்த்தையை நாம சொல்லுகிறோம். இது பின்னாலே வந்தது என்றும் 2000 வருஷத்துக்கு முன்பாக இந்த நச்சினார்க்கினியார் உரை சொல்லும் பொழுது அவர் சொன்னாரா, ஷடாட்சரம் அப்பொழுது நமக்குமாராய என்கின்ற மந்திரம் ஷடாட்சரம் என்று அவர் சொல்லுவதாக ஒரு உரை உண்டு. நச்சினார்க்கினியாருடைய திருமுருகாற்றுப்படி உரைவிடும். இங்கே சொல்லும் பொழுது என்ன சொன்னார், நாதா குமரானம என்று அரணார் ஓதாய் என ஓதியது எப்பொருள் தான். நீ சொல்ல வேண்டும், ஓத வேண்டும், ஓதுதல்னாவே அர்த்தம் புரிந்து சொல்லுவது, வாயாலே சொல்லுவது. அப்படி நீ சொன்ன ஓதுவது, வேதம் ஓதுவது, அதனால தான் அதுக்கு ஓத்துன்னு பேரு. இப்போ ஓதாய் என ஓதியது எப்பொருள் தான் கேட்கிறார். இங்க என்ன வார்த்தை வருகிறது, நாதா குமரானம. இது வந்து ஷடாட்சரம் என்று சொல்லுவார். இன்னொன்னு வந்து நிருப குருபர குமர என்ற பக்தி கொடு பரவ, குமரா பக்தி கொடு பரவன்னார். இது ஏன் சொல்லுகிறார்னா, குமார என்று சொல்லக்கூடியது வடமொழியிலே வரக்கூடியது, குமாரன் என்று சொல்லக்கூடியது. அதை தமிழிலே மாற்றும் பொழுது முருகா என்கின்ற மந்திரமாக சொல்லப்படுகிறது. இந்த குமர அப்படிங்கிறதும் முருகுங்கிறதும் முருகான்னு சொல்லுகிறோம் இல்லையா, அது முருகு என்று ஆரம்பிக்கும். இதுல அகார உகார மகாரங்கள் சேரும். எப்படி சேரும், இதெல்லாம் விரிவாக நம்ம முருகப்பெருமானுடைய மகிமையை பார்க்கும் பொழுது பார்க்க வேண்டும். இறைவன் அருள் இருக்கும் பொழுது குமர என்ற போது இக்கு ஊக்கு இம்மு அ இரு அ ர, இதுக்கு மகாரம் உக்காரம் அகாரம் இந்த மூணும் சேர்ந்து இங்கு நிற்கும், குமர என்று வரும். இதையே தான் முருகா என்று சொல்லும் பொழுது முருகு என்று சொல்வார்கள். முருகு என்பதுதான் கூப்பிடும் பொழுது விழிச்சொல்லாக முருகான்னு வரும். இப்ப தயிர்னு சொல்றோம், தயிரோ தயிர் சொல்றது இல்லையா, அதே மாதிரி தான் வைத்தியநாதன் வைத்தின்னு கூப்பிடுறது இல்லையா, இதே போலத்தான் விழிச்சொல்லாக கடைசி சொல்லானது எழுத்தானது நீண்டு வருகிறது, முருகான்னு நீண்டு வருகிறது. ஆனா முருகு முருகுங்கிறத பார்க்கலாம், எல்லாமே உகாரம் வரும். இம்மு பிளஸ் உ இர் பிளஸ் உ க பிளஸ் இக்கு பிளஸ் உ முருகு என்கின்ற எழுத்தாக வரும். இதுல மூணுலையுமே மகாரம் முதல்ல வந்து விட்டது, உக்காரம் மூன்றிலேயும் சேர்ந்து இருக்கிறது, அகாரம் அங்கே இருக்கிறது, அகாரம் உள்ளே மறைமுகமாக இருக்கும். இப்போ முருகா என்று சொல்லக்கூடிய பொருளும் முருகு என்ற சொல்லக்கூடிய விஷயத்திலேயும் அகார உகாரம் அகாரங்களாகின்ற பிரணவாகாரம் இருக்கிறது. முருகா என்பது வேறொன்றும் கிடையாது, பிரணவத்தினுடைய மந்திரம், பிரணவ மந்திரத்தை தமிழ்படுத்தி கொடுக்கப்பட்டது. குமரா என்பது பிரணவ மந்திரம் ஷடாட்சரமானது. ஷடாட்சரத்தை சொல்லும் பொழுதே இன்னொரு அதுக்கு ஒரு கம்பாரிசன் கொடுக்கிறேன், யோசிச்சு பாருங்கள். ஒரு மந்திரத்தை மூன்றாக சொல்லுவார்கள், ஸ்தூலம் சூக்ஷம் அதிசூக்ஷம் என்று மூன்று சொல்லுவார்கள். நமசிவாயா அப்படின்னு சொன்னா ஸ்தூல பஞ்சாட்சரம் வாங்க, சிவாய நம அதான் நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க மணிக்கவாசகர் பாடுவார். இத சூக்ஷ்ம பஞ்சாட்சரமாக வரும் பொழுது சிவாய நமன்னு வரும், சிவாய நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமயன பெற்றேன் என்று வரும், சிவய சிவ என்று வரும். அடுத்தது அதிசூக்ஷ பஞ்சாட்சரம் என்று சொல்வார்கள். மீண்டும் சொல்லுகிறேன், இதெல்லாம் மந்திரங்கள், நான் ஒரு அரு விளங்கிக் கொள்வதற்காக சொல்லுகிறேன். இப்ப மூன்று பஞ்சாட்சரம் வரும். அதே போல சட்டாட்சரம் சொல்லும் பொழுது நமக்குமாராய என்று சொல்லக்கூடியது ஸ்தூல சடாட்சரம், குமாராய நம என்று சொல்லக்கூடியது சூக்ம ஷடாட்சரம், நாதா குமரா நம என்று வரக்கூடியது சூக்ம ஷடாட்சரத்தை இங்கே அருணகிரிநாதர் சொல்லுவார் கந்தர் அனுபூதியிலே. திருப்புகழிலே சொல்லும் பொழுது நிருப குருபர குமர என்றென்று என்று சொல்லி குமரா என்று அதிசூக்ஷமான ஷடாட்சரத்தை கொண்டு வருகிறார். இதே இன்னொரு திருப்புகழிலே சொல்லும் பொழுது முருகப்பெருமானுடைய மந்திரமாக சொல்லுகிறார், ஒரு கால் முருகா பரமா குமரா உயிர்கா எனவோத அருள்தாரா என்று சொல்லுவார். ஒரு முறையாவது முருகா என்று சொல்லக்கூடிய தன்மையை என்னுடைய ஆத்மாவை காப்பாற்ற வேண்டும், உயிர்னா ஆத்மா, ஆத்மாவை காப்பாற்று என்று சொல்லக்கூடிய தன்மையை கொடுன்னு. அதிலேயே அதே திருப்போல் அடுத்து அதுக்கு முன்னாடி என்ன, முருகா எனவோர் தரம் ஓது அடியார் முடிமேல் இணைத்தாள் அருள்வோனே என்று பாடுவார். முருகான் அடுத்தடுத்து ரெண்டு இடத்துல ஒரே திருப்புகள்ல வைப்பார். காரணம் என்ன, ஒரு கால் முருகா பரமா குமரா உயிர்கா எனவோ அருள் தாராயினர். இந்த ஆத்மாவை ரட்சணம் செய்யக்கூடியது ஷடாட்சரம், அதாவது பிரணவத்தினுடைய சூக்ஷமான தன்மை ஷடாட்சரம். இந்த ஷடாட்சரத்தை முதல்ல அதிசூக்ஷமாக இருக்கப்பட்டதாக அந்த ஓங்காரம் இருக்கிறதே அதனால தான் முருகான்னு சொன்னார். முருகா குமரா பரமா, முருகா பரமா குமரா ரெண்டையும் வைத்தார் அந்த இடத்துல. முருகன் என்பதும் குமரன் என்பதும் மாற்றி வரும், அவ்வளவுதான்.
முருக குமர எடுத்து மாற்றி போட்டு பாருங்கள், ரெண்டும் மாறும் அவ்வளவுதான். முருகு குமர, முருக குமர, ரெண்டும் மாறி மாறி அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அக்ஷரங்கள் மாறும். எது வடமொழியிலே குமரன் என்று இருக்கிறதோ அது தமிழ் மொழியிலே வரும் பொழுது முருகா என்று வந்திருக்கிறது. இது பிரணவத்தினுடைய விரிவு, அதிசூக்ஷமாக இருக்கப்படக்கூடிய ஷடாட்சரத்தினுடைய தன்மை இது. இப்போ அதனாலதான் இவர் சூக்ம ஷடாட்சரமா என்ன சொன்னார், நாதா குமரானம என்று சொன்னார். முதல்ல நமஹா நான் வணங்குகிறேன் வந்த அது வந்து ஸ்தூலம், அவனை முன்னிறுத்தி வந்தால் சூக்ஷ்மம், நானே இல்லை என்று வந்துவிட்ட பொழுது அதிசூக்ஷமான மந்திரமாக அது ஆகிறது. இங்கே நானே இல்லாத தன்மை நிருப குமர குருபர குமர என்று குமரனாக வந்தது. முருகன் குமரன் குகன் என்று முழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய் என்று இதையே அனுபூதியில சொன்னவர். இங்கே திருப்புகள்ல பாடும் பொழுது முருகா பரமா குமரா உயிர் காய் என போத அருள்தாராய், முருகான் முருகா என உருகால் முருகா பரமா குமரா உயிர்கா என போத அருள்தாராய், முருகா எனவோ தரம் போது அடியார் முடிமேல் இணைதாள் அருள்வோனே என்று அடுத்தடுத்த வரிகளிலே இவர் கொண்டு வந்து விடுகிறார். முருகாங்கிறது தான் ஷடாட்சரத்தையும் பிரணவத்தையும் அந்த ஓங்காரமாக இருக்கின்ற பிரணவத்தையும் சேர்த்து நமக்கு கொடுக்கப்பட்ட அதிசூக்ஷமான ஒரு வித்தை என்பதை மனத்திற்குள்ளே வைத்துக் கொள்ளுங்கள். முருகான்னு சொல்றதுக்கு அது மந்திரம் இல்ல, நாமமாக இருக்கின்றது. அதனால தான் முருகா எனும் நாமங்கள் என்று சொல்லுவார். அதை அலங்காரத்துல சொல்லும் பொழுது முருகா எனும் நாமங்கள் என்று சொல்லுவார். ஏன், இது பலவிதமான தன்மைகள் சேர்ந்தது. ஷடாட்சரம் இங்கே இருக்கிறது, பிரணவம் இங்கே இருக்கிறது, நாமமாக இருக்கிறது, ஆனால் மந்திரத்தினுடைய மகிமையை நமக்கு கொடுக்கிறது. அதனாலதான் செய்தொண்டர் என்று வரும் பொழுது முருகம்மையார் என்றே ஒரு அம்மையார் என்னுடைய சரித்திரை சொல்லுவார்கள். முருகா முருகா முருகான்னு சொல்லிக்கொண்டே இருந்தவர் அது. அவர் பெரிய மந்திரமாக அவர் சொல்லி அவருடைய சரித்திரம் செய்தொண்டர் புராணம் என்று முருகம்மையாருடைய சரித்திரமாக சிறிய சரித்திரம் வரும். இப்போ விஷயத்துக்கு, இப்போ எது பிரணவமாக இருந்ததோ அது முருகன் நாமமாக இருக்கிறது என்று பார்த்தோம். அந்த பிரணவத்தை இங்கே சொல்லுகிறார். இங்கே கேட்டாரா நாதா குமரா நம என்று அரணார் ஓதாய் என ஓதியது எப்பொருள் தான் என்று கேட்டவுடனே மேலே எடுத்து வைத்துக் கொண்டார் சிவ.

0: சிவகாம சுந்தரி தன் வரபாலகந்த நினசெய்யன் தேவிரும் வியுளம் நினையாமல். இவ என்ன செய்கிறார் அடுத்தது, இதுல திருப்புகளில ஒவ்வொரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் பரம சூக்ஷ்மமான விஷயங்கள் இருக்கும். சிவனார் மனங்குளிர, சிவனாரே மங்களத்தை தரக்கூடியவன். சிவனார் அதுக்கு சிவன் சொல்லல, சிவனார் மதிப்புடையவரை சொல்லும் பொழுது நம்ம சொல்லுவோம் பிள்ளையார் அப்படின்னு சொல்றான். ஏன் பிள்ளையார்னா மதிப்புடையவர், வெறும் பிள்ளைன்னு சொல்லல, அவரை மதிப்புடையவராக சொல்லுகிறோம். அதே போலதான் சிவனார் முது தாதையின் எப்படி போட்டாரோ அதே மாதிரி இங்க போட்டார். சிவனார் மனங்குளிர ஏன்னு கேட்டா சிவபெருமானுக்கு ரொம்ப ஆசை இருந்துதான். ஆசை மட்டும் இல்ல, ஒரு தாபம் இருந்தது. தாபம்னு சொல்லலாம், என்ன தாபம்னு கேட்டா அதுக்கு ஒரு சரித்திரம் உண்டு. சிவபெருமானுடைய அருள் வேண்டும் என்பதற்காக பிரகுமுனிவர் சுவாமி நிலையிலே தவம் செய்ய உட்கார்ந்தாராம். இது சுவாமி நிலை புராணத்துல வரும். சுவாமி நிலையில தவம் செய்து உட்கார்ந்தார். ஆனா எப்ப பார்த்தாலும் ஏதாவது இடையூறு வரும் என்கின்ற காரணத்தினால இடையூரே வரக்கூடாது, யார் வேணுனாலும் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்க, வரக்கூடாது. அதனால என்னுடைய தபத்துக்கு யாரு இடையூறு செய்தாலும் அவத்துக்கு எது முக்கியமான சூக்ஷ்மமான விஷயம் இருக்கிறதோ அந்த பிரணவார்த்தம் தெரியாமல் போகட்டும்னு ஒரு சாபத்தையும் வச்சுட்டு அவர் தபத்திலே வந்தார். சிவபெருமானை நோக்கி பல காலம் தவம் செய்தார். சிவபெருமான் இவருடைய தபத்துக்கு மகிழ்ந்து இவருக்கு அருள் செய்ய வேண்டும் வந்தார். இவர் எந்திரிச்சா தானே, எந்திரிக்கல, தபத்திலேயே அமர்ந்திருக்கிறார். சிவபெருமானுக்கு வேற வழியே கிடையாது, அவருக்கு தெரியும் இப்படி ஒரு சாபம் இருக்கிறதுன்னு. ஆனா வேற வழி கிடையாது, பிருகுமுனிவருக்கு அருள் செய்ய வேண்டும் என்றார், அவரை எழுப்பித்தானாக வேண்டும் என்று பிருகுமுனிவரை எழுப்பினாராம். கையாலே தொட்டு தவத்தை கலைத்து எழுப்பினாராம். இப்போ இந்த சாபமானது சிவபெருமானை பிடித்தது, பிருகுமுனிவருக்கு ரொம்ப வருத்தமாச்சு. சிவபெருமானை பார்த்தார், சந்தோஷித்தார், வரமெல்லாம் வாங்கிட்டார். ஆனால் இப்படி ஒரு சாபத்தை நான் வச்சிட்டேனே, அதனால உங்களை அது பீடிக்குமே, என்ன பண்றதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கிறார். என்ன, இப்படி ஒரு சாபம் இருக்கிறது, சாப விமோச்சனம் எப்ப ஆகும், உன்னுடைய புத்திரனாலே பிரணவார்த்தத்தை நீர் தெரிந்து கொள்வீர் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு சாப விமோச்சனத்துக்கும் ஒன்றை கொடுத்தாராம். பிரணவார்த்தம் மறந்து போச்சா சிவபெருமானுக்கு. இப்ப பிரணவத்தை என்ன செய்ய வேண்டும், இவர் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி தெரிந்து கொள்வது, பிள்ளையால தான் தெரிஞ்சுக்கணும். இந்த தாபம் பிரணவத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமே என்கின்ற தன்மையினாலே இவரிடத்திலே கேட்டாராம். அதனால தான் சிவனார் மன்னங்குளிர, இது ஒரு விஷயம். ரெண்டாவது உண்டு, முது தாதைன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, சிவன் எல்லாருக்கும் குருவாக இருக்கக்கூடியவன். அவனுக்கு அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, குரு கிடையாது, தெய்வமும் கிடையாது. நம்ம பெரிய நாலு விஷயம் என்ன சொல்லுவோம், மாதா, பிதா, குரு, தெய்வம் என்று நான்கு சொல்லுகிறோம். இந்த நாலுமே சிவபெருமானு கிடையாது. தாயுமிலி தந்தையிலி தாந்தனியன் காணேடி என்று பார்வார். தாயுமிலி தந்தையிலி இவனுக்கு குருவும் கிடையாது, அவனே சுவாமி, எல்லாருக்கும் சர்வேஸ்வரனாக இருக்கப்பட்டவன். அவனுக்கு மேல தெய்வம்ங்கிற ஒன்னே கிடையாது. மூவரையால் எல்லாரும் தொடக்கூடியவனாக இருக்கக்கூடியவன். இப்ப அவன் என்ன செய்வான், அவனுக்கு ஒரு தாபம், என்ன, எனக்கு ஒரு தாய் வேணுமே நினைச்சாரான். அதனால்தான் நினைத்த காரணத்தினாலே தாயாக்கி கொண்டார். யாரே, தன்னுடைய தாயாக காரைக்கால் அம்மையார், அம்மையாரே அம்மையே என்று அழைத்தானா, சிவனுடைய வாயாலே அம்மையே என்று அழைக்கப்பட்டவர் காரைக்கால் அம்மையார். அது மாதிரி குருவே இல்லைன்னு காரணம் என்னன்னா, குருவின் குருவுக்கும் தாய்க்கும் ஒரு தன்மை உண்டு. பார்க்கலாம், குருவே இல்லேன்னு நினைச்சார், குருதான் தெய்வம். இப்ப குரு இல்லேன்னு நினைச்ச காரணத்தினால எனக்கு ஒரு குரு வேண்டுமே வேண்டுமே என்கின்ற தாபம் இருந்ததான். அந்த தாபத்தின் காரணத்தினாலே மனம் நின்று போயிருந்தாராம். அப்படிப்பட்டவருடைய மனம் குளிரும்படியாக சிவனார் மனங்குளிர. இன்னொன்னு உண்டு, இப்போ வேத சாஸ்திரங்கள் என்ன சொல்லுகின்றன, குரு இல்லாமல் எந்த வித்தையும் பலிதமாகாது என்று சொல்லுகின்றன. குரு வேணும், குரு இல்லைன்னா எந்த வித்தையும் கிடையாது. எல்லா வித்தைகளையும் எந்த சர்வேஸ்வரன் கொடுத்தானோ அவனுக்கு ஒரு ஆசை. இப்ப நம்ம அது மாதிரி பண்ண வேண்டாமா, எல்லாருக்கும் உபதேசம் பண்ணிட்டு நான் பண்ண வேண்டாமா, நானே பண்ணாம எல்லாருக்கும் இப்படி பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கள், நான் எப்படி இருக்கும், அப்படி பண்ண அப்படி பண்ண, நான் முடிஞ்சு போச்சு, நான் பண்ணணும், பண்ணி காமிக்கணும். தான் செய்து காண்பித்தால்தான் மற்றவர்கள் செய்வார்கள் என்கின்ற ஆசையின் காரணத்தினாலே எனக்கு யார் குருவாக இருப்பார் என்று தேடினானா, யாரும் கிடைக்கல. சரியான ஒரு குரு இப்ப கிடைச்சார், அந்த தாபம் போனதான். யாரு, முருகப்பெருமான் சுவாமிநாதனாக இங்க ஆகிறார். அப்போ அனுபவ வார்த்தை சொல்லுகின்ற முருகப்பெருமானை நாதா போற்று என்று சிவனார் மனங்குளிர. இவ்வளவு காரணங்களினாலே மனம் குளிர்ந்தாராம் என கேட்டார். உபதேசம் கேட்கிறார், எப்படி? தன்னுடைய தோள் மீது வைத்துக் கொண்டு கேட்கின்றாராம், வலது தோளிலே வைத்து வலது காதிலே பிரணவத்தை ஓதி உபதேசம் செய்கின்றாராம் முருகப்பெருமான். உபதேசம் செய்யும் பொழுது வலது காது வலது பக்கம் என்றைக்குமே சக்தி உடையதாக நன்மையை செய்யக்கூடியதாக இருக்கிறது. இது சூக்ஷமாக ஒரு தன்மையை சொல்லுவார்கள். இப்ப அதனால தான் வலது காலை எடுத்து வைத்து வர வேண்டும், வலது கையாலே செய்ய வேண்டும், இடது கை இருக்கிறதுங்கிறதுக்காக பண்ண முடியாது. வலது என்கின்ற முக்கியமான பாகத்தை நம்முடைய பரதகண்டத்திலே பாரதத்திலே சொல்லி இருக்கிறோம். அதற்கு காரணங்களும் இருக்கிறது. இப்போ இந்த பூமி சுற்றக்கூடிய தன்மையின் காரணத்தினால வலது அதிக வலிமை பெற்றிருக்கிறது. இந்த வலதின் மூலமாக செய்யும் பொழுது வலிமையோடு விளங்கும் நல்லது அடுத்தது நடக்கும். அதாவது சூக்ஷமான நல்ல சக்திகள் அங்கே விளங்குகின்றன. அதுக்காக இடது கெட்டதான்னு கிடையாது, இதை விட இது வலிமை பொருந்தியதாக இருக்கிறது என்பதும் அதுல இருக்கக்கூடிய சூக்ஷம். இப்போ வலது காதிலே ஓதினாராம், சிவனார் மன்னங்குளிர உபதேச மந்திரம், உபதேச மந்திரம் ஓதினார். இப்ப வலது காதில ஓதினார், பரம சந்தோஷமா சிவபெருமானுக்கு, ஆஹா எனக்கு குரு கிடைச்ச, அந்த குரு என்னுடைய பிள்ளைதான், என்னுடைய தாபம் தீர்ந்தது, என்னுடைய சாபம் தீர்ந்தது, இவ்வளவு ஆசையும் உடைஞ்சது. ஆனா உடனே ஒரு காதுல கேட்டேனே இன்னொரு காதுல கேட்க முடியலையேன்னு அவருக்கு ஒரு ஆசை. ஏன், இன்னொரு பகுதி வந்து அம்பிகையினுடைய பகுதி, இடப்பகுதி. இன்னொரு பொருளும் உண்டு, ஏன் ஸ்காந்தத்துல பார்க்கிறோம் அம்பிகை கந்தகிரிக்கு வரவில்லை. இப்பொழுது இந்த கதையிலே அம்பிகையானவள் அருகே இல்லை. அம்பிகை இல்லாத பொழுது அம்பிகைக்கு உபதேசம் பண்ணணும் முருகப்பெருமான். எப்படி பண்ண முடியும்? பண்ண முடியாது. காரணம் என்ன?
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய்.

0: சிவாய நமம். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமம்.
1: சிவாய நமம், சிவாய நமம். ஸ்ரீ சிவ மகாபுராணம் முதலாம் சம்ஹிதை வித்யேஸ்வர சம்ஹிதை அத்தியாயம் 19-20. மண்ணால் வணையப்பட்ட பார்த்திவலிங்கத்தின் பெருமைகளெல்லாம் விளங்கக்கூடியவின் சூதபிரானிகர் மேலும் கூறலானார். மகர்ஷிகளே, வேதமோதிய கர்மங்களில் ஈடுபாடும் பக்தியும் கொண்ட மக்களுக்காக வேதம் வகுத்த வழிப்படி பார்த்திவலிங்கத்தின் பூஜை முறையை இனி விளக்கி கூறுகிறேன். இப்பூஜை முறை இவ்வுலக போகங்களையும் பரவுலக முக்தியையும் அளிக்க வல்லது. தினமும் தவறாது கடைப்பிடித்து ஒழுக வேண்டிய கடமைகளை பற்றி கூறுவது. ஆன்மீக சூத்திரங்கள், அதில் கூறியவாறு முறைப்படி நீராடி காலை சந்தியாவந்தனத்தை முடித்து பின் பிரம்மயக்கம் செய்ய வேண்டும். தினமும் தவறாது கடைப்பிடித்து ஒழுக வேண்டிய கடமைகளை பற்றி கூறுவது ஆன்மீக சூத்திரங்கள். அதில் கூறியவாறு முறைப்படி நீராடி காலை சந்தியாவந்தனத்தை முடித்து பிறம் பிரம்மயக்கம் செய்ய வேண்டும். தேவதைகள், ரிஷிகள், பித்திருக்கள் ஆகியோருக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும். நம்மால் முடிந்தவரை நித்திய கர்மானுஷ்டானங்களை முழுமையாக முடித்து சிவபெருமானை மனதில் தியானித்தவாறே விபூதியை நெற்றியில் இட்டுக் கொண்டு ருத்ராட்ச மாலையை அணிய வேண்டும். பின்பு நம் விருப்பங்கள் நிறைவேற முழுமையான பக்தியோடு உயர்ந்ததான மண்ணால் ஆக்கப்பட்ட பார்த்திவரிங்கத்திற்கு வைதிக முறைப்படி நன்கு பூஜை செய்ய வேண்டும். 6 குளங்களது கரை, மலை, வனம், சிவாலயம் அல்லது தூய்மையான ஓரிடம் ஆகிய இடங்களிலேயே பார்த்திவலிங்க பூஜை புரிய வேண்டும். தூய்மையான இடத்திலிருந்து சோம்பலின்றி முழு ஈடுபாட்டோடு நல்ல மண்ணை எடுத்து வந்து பொறுமையாக கவனமாக சிவலிங்க திருமேனியை செய்ய வேண்டும். அந்தணர்கள் வெண்ணிற மண்ணை கொண்டும், க்ஷத்திரியர்கள் சிவந்த மண்ணை கொண்டும், வைசியர்கள் மஞ்சள் அல்லது பழுப்பு நிற மண்ணினாலும், வேளாளர்கள் கருப்பு நிற மண்ணினாலும் சிவலிங்கத்தை செய்யலாம். அல்லது கிடைத்த எந்த நிற மண்ணினாலும் சிவலிங்கத்தை செய்து கொள்ளலாம். சிவலிங்கம் செய்வதற்காக சிரமப்பட்டு எடுத்து வந்த மண்ணை ஒரு தூய்மையான இடத்தில் வைத்து அதை கல் குப்பை இல்லாமல் சுத்தப்படுத்தி நீர் விட்டு குழைத்து பின் வேத ஆகமங்களில் கூறியபடி பொறுமையாகவும் கவனமாகவும் பார்த்திவலிங்கத்தை அழகான முறையில் பிடிக்க வேண்டும். பின் இகபர சுகங்களை பெறுவதற்காக பக்தியோடு பூஜை புரிய வேண்டும். இனி பார்த்திவலிங்கத்தின் பூஜை முறையை முறைப்படி கூறுகிறேன், கேளுங்கள். முதலில் ஓம் நம சிவாய் என்னும் திருவந்தளித்தை ஓதி பூஜைக்கான சமான்களை நீர் தெளித்து புரட்சிக்க வேண்டும். பின்பு பூரசி பூமிரஸ்யதி என்கின்ற மந்திரத்தை என்று ஆரம்பிக்கக்கூடிய மந்திரத்தை கூறி பூஜிக்கும் இடத்தை துடைக்க வேண்டும். பின் ஆபோ அஸ்மான் மாதரஹா என்று என்கின்ற மந்திரத்தை கூறி கலச தீர்த்தத்தை சுத்தி செய்து கொள்ள வேண்டும். நமஸ்தே ருத்ரமன்யவ உதோதயிஷவே நமஹ என்று சொல்லக்கூடிய மந்திரத்தினால் 4 திசைகளிலும் படிகத்தினால் எல்லைச்சுவரை கட்டியதாக பாவித்துக் கொள்ள வேண்டும். இது 4 எல்லைகளிலும் ரட்சை செய்வதாக பொருள். நம சம்பவே தமயோ பவே நம சங்கராய தமயஸ்கராய நம சிவாய சிவதராய என்னும் மந்திரத்தை கூறி பகவானை எழுந்தருளச் செய்யும் இடத்தை சுத்தி செய்க. நம ஊர்வியாய சூர்மியாய நம பந்தியாய சப்பர்ணதத்யாய நமோ பகுரமானாய விக்னதே என்கிற மந்திரத்தை சொல்லி பஞ்சாமிர்தத்தால் புரோட்சிக்கவும். அதன் பின் நமோ அஸ்து நீலக்ரீவாய சகசிராட்சாய மீடுஷே அதோயே அஸ்ய சத்வா நோகந்தேப்யோகரன் நமஹ என்கின்ற மந்திரத்தை சொல்லிக் கொண்டே சிவலிங்கத்தை பீடத்தில் எடுத்து வைக்க வேண்டும். ஏதத்தே திரவாசம் தேன பரோ மூஜபதோ தீஹி என்று ஆரம்பிக்கக்கூடிய மந்திரத்தினால் பகவானுக்கு ரத்ன சிம்மாசனம் சமர்ப்பிக்க வேண்டும். மானோ மகாந்த முதமானோ அர்பகம் மான புக்கந்த முதமான புக்ஷிதம் மானோவதி பிதரம் மோத மாதரம் மான பிரியா தனுவோ ருத்ரீர்ஷா என்கின்ற மந்திரத்தினால் ஆவாகனம் செய்ய வேண்டும். யாதே ருத்ர சிவா தனூர கோரா பாபகாசினி என்று சொல்லக்கூடிய ரிக் மந்திரத்தால் பகவானை அபிஷேக சோமசூத்திர வேதிகையில் வைக்க வேண்டும். யாமிஷும் கிரிசந்தே விவர்ஷஸ்தவே சிவாங்கிரித்ரதாங்குருமாகிகும் சீப்புருடஞ்சகத் என்கிற மந்திரத்தினால் பகவானது அங்கங்களை தொட்டு ஞாசம் செய்க. அத்தியவோததி பக்தா பிரதமோ தெய்வியோ பிடகு என்று வரக்கூடிய மந்திரங்களை கூறி அன்போடு அமர வேண்ட வேண்டும். அசௌயஸ்தாம் ரோ அருணவுத பப்ரஸ்சு மங்களஹ என்று வரக்கூடிய ரிக்குகளை கூறி சிவலிங்கத்தின் மேல் தனது இஷ்ட தேவதையான சிவபெருமானது ஞாசம் செய்க. அசௌ யோவ சர்பதி நீலக்ரீ வோ விலோகிதஹ உதைதம் கோப அதிருசன் அதிருசன் உதஹாத்யஹ என்று சொல்லக்கூடிய மந்திரங்களினாலே பகவானது அருகில் செல்வதாக பாவனை செய்க. அதன்பின் நமோ அஸ்து நீலக்ரீவாய சஹஸ்ராட்சாய மீடுஷே அதோயே அஸ்ய சத்வானோகந்தேப்யோகரன் நமஹ என்கிற மந்திரத்தால் பாத்தியம் தருக. தத்புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத் என்கிற ஸ்ரீ ருத்ரகாரி காயத்ரியை கூறி அத்தியம் தருக. என்று வரக்கூடிய மந்திரங்களை கூறி இறைவனுக்கு ஆச்சமனியம் சமர்ப்பிக்க வேண்டும். பய பிருத்திவியாம் பய ஓஷதீஷு என்று சொல்லக்கூடிய ரிக்மந்திரத்தை கூறிக்கொண்டு பாலினால் அபிஷேகம் செய்ய வேண்டும். ததிக்ராவ்ணோ அகாரகம் ஜுஷ்ணோ ரஸ்வஸ்ய வாஜனஹ என்று சொல்லக்கூடிய மந்திரங்களினாலே தயிர் அபிஷேகம் செய்ய வேண்டும். கிருதம் கிருதபாவனஹ என்று சொல்லக்கூடிய மந்திரங்களினாலே நெய் அபிஷேகம் செய்ய வேண்டும். மதுவாதாருதாயதே மதுக்ஷரந்தி சிந்தவஹ என்று வரக்கூடிய மூன்று ரிக்குகளை கூறி தேர் அபிஷேகம் செய்ய வேண்டும். அபாகும் சமத்வயகும் என்று சொல்லக்கூடிய ரிக்குகளினாலே நாட்டு சர்க்கரை அல்லது வெள்ளப்பொடி அபிஷேகம் செய்ய வேண்டும். இந்த பால் முதலிய ஐந்து பொருட்களே பஞ்சாமிர்தம் எனப்படும். அல்லது பாத்தியம் அளிப்பதற்காக முன்பு கூறப்பட்ட நமோ அஸ்து நீலக்ரீவாய முதலிய மந்திரங்களினாலும் பஞ்சாமிரத ஸ்நானம் செய்யலாம். மானஸ்தோகே தனகே மான ஆயுஷிமா நோ கோஷுமா நோ அஸ்வேஷு நீரிடா என்று வரக்கூடிய மந்திரங்களை அன்போடு கூறிய வண்ணம் இடுப்பில் அணியும் வஸ்திரத்தை உடுத்தவும். நமோ திருஷ்டவே சப்ரமுருஜாயச்ச என்று வரக்கூடிய மந்திரங்களினாலே உத்தரியம் அதாவது மேலாடை சமர்ப்பிக்கவும். யாதே கேதிர் மீடுஷ்டமஹஸ்தே பபூவதே தனுகு தயாஸ்மான் விஸ்வதத்வமயக்மயா பரிப்புஜா என்று வரக்கூடிய மந்திரங்களினாலே நான்கு ரிக்குகளையும் கூறி பகவானுக்கு வஸ்திரமும் யஜ்ஞோபவீதமும் அதாவது பூணலும் அர்ப்பணிக்கவும். நம ஸ்வபதிபியஸ்ய வோ நமோ நமோ பவாயஜ ருத்ராயஜ நம சர்வாயஜ பசுபதகேஜ நமோ நீலக்ரீவாயஜ சதிகண்டாயஜ என்று சொல்லக்கூடிய ரிக்கை கூறி பகவானுக்கு சந்தனமும் குங்குமமும் சமர்ப்பிக்கவும். நமஸ்தக்ஷப்யோரதகாரேப்யஸ்ய வோ நமோ நம குலாலேப்ய கர்மாரேப்யஸ்ய வோ நமோ என்று வரக்கூடிய மந்திரங்களினாலே அக்ஷதை சமர்ப்பிக்கவும். நம பாத்யாயச பாத்யாயச நம பிரதரணாயஜோத்தரணாயஜ என்று வரக்கூடிய ரிக்குகளை கூறி பூமாலை அணிவிக்கவும். நம பன்யாயச பர்ண சத்யாயச்சன என்று வரக்கூடிய ரிக்குகளை கூறி பில்வபத்திரத்தை சமர்ப்பிக்கவும். நம கவர்தினே சப்யுத்த கேஜாயச நம சகசிராட்சாயச்ச சததன்வனேஜ என்று சொல்லக்கூடிய மந்திரங்களினாலே தூபத்தை காட்டவும். நம ஆசவேச்சாஜிராயச்ச நம சீக்ரியாயச்ச சீவ்யாயச்ச என்று வரக்கூடிய ரிக்குகளை கூறி சாஸ்திர முறைப்படி தீபம் காட்டவும். அதன் பின் கைகளை துடைத்துக் கொண்டு நமோ ஜேஷ்டாய ச கனிஷ்டாய ச நம பூர்வஜாய ஜாபரஜாய ச நமோ மத்யமாய ஜாபகல்பாய ச என்று வரக்கூடிய மந்திரங்களை கூறி உயர்ந்த நைவேத்தியங்களை அர்ப்பணிக்கவும். அதன் பின் த்ரயம்பகம் யஜாமகே என்கின்ற மந்திரத்தை சொல்லி பகவானுக்கு ஆசனம் அளிக்கவும். இமாருத்ராய தபசே கபர்த்தினே என்று சொல்லக்கூடிய மந்திரங்களை சொல்லி பழங்களை அர்ப்பணிக்க வேண்டும். நமோ பிரஜாயஜ கோஷ்டியாயச்ச நமஸ்தப்யாயஜ கேக்கியாஜ என்றக்கூடிய மந்திரங்களினாலே ஆத்ம சமர்ப்பணம் செய்ய வேண்டும். மானோ மகாந்தம் என்று வரக்கூடிய மற்றும் மானஸ்தோகே தனகே என்ற இரு மந்திரங்களையும் கூறி அக்ஷதையால் பதினோரு ருத்ரர்களையும் பூஜிக்கவும். ஓம் ஸ்ரீ தீதேவி சகித மகாதேவருத்தாய நமஹ. ஓம் ஸ்ரீ விருத்தி தேவி சகித சிவருத்தாய நமஹ. ஓம் ஸ்ரீ உசானா தேவி சகித மகாருத்ராய நமஹ. ஓம் ஸ்ரீ உமா தேவி சகித சங்கரருத்ராய நமஹ. ஓம் ஸ்ரீ நியுத்தேவி சகித நீலலோகிதருத்ராய நமஹ. ஓம் ஸ்ரீ சர்ப்பி தேவி சகித ஈசானருத்ராய நமஹ. ஓம் ஸ்ரீ இலா தேவி சகித விஜயருத்ராய நமஹ. ஓம் ஸ்ரீ அம்பிகா தேவி சகித பீமருத்ராய நமஹ. ஓம் ஸ்ரீ இராவ தேவி ஓம் ஸ்ரீ இராவதி தேவி சகித தேவதேவருத்ராய நமஹ. ஓம் ஸ்ரீ சுதா தேவி சகித பவோத்பவருத்ராய நமஹ. ஓம் ஸ்ரீ தீக்ஷா தேவி சகித ஆதித்யாத்மகருத்ராய நமஹ. பதினோரு ருத்ரர்களுக்கும் அக்ஷதையாலே பதினோரு ருத்ரர்களையும் பூஜிக்க வேண்டும். ஹிரண்ய கர்ப்ப சமவர்தாக்ரே என்று சொல்லக்கூடிய அறிக்கை கூறி பகவானுக்கு ஸ்வர்ண புஷ்பம் சமர்ப்பிக்க வேண்டும். தேவஸ்யத்வா சவிதுஹ என்று சொல்லக்கூடிய மந்திரத்தினாலே பகவானை புரோக்ஷிக்கவும். தீபம் காட்டுவதற்காக முன்பு கூறப்பட்ட நம ஆசவேஜா ஜிராயச்ச என்ற மந்திரம் என்கிற மந்திரத்தை கூறி கற்பூரஹாரத்தை செய்யவும். இதன்பின் இமா ருத்ராய என்னும் மூன்கு ரிக்குகளை கூறி பகவானுக்கு புஷ்பாஞ்சலி செய்க. முன்பு ஆவாகனத்தில் சொல்லிய மானோ மகாந்த முதமானோ அர்பகம் என்கின்ற மந்திரத்தை சொல்லிக் கொண்டே பகவானை மூன்று முறை வலம்பரமும். முன்பு வஸ்திரம் உடுத்த கூறப்பட்ட மானஸ்தோகே தனகே என்கிற மந்திரம் கூறி நெடுஞ்சான் கடையாக அதாவது சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்க வேண்டும். ஏஷதே ருத்ரபாகா என்கின்ற மந்திரத்தால் சிவமுத்திரை காட்டவும். யதோ யத சமீகசே என்கின்ற மந்திரத்தால் அபயமுத்திரை காட்ட வேண்டும். திரையம்பகம் என்கிற மந்திரத்தால் ஞானமுத்திரை காட்ட வேண்டும். நம சேனாபியேனோ நமோ நமோ ரதிபியோரதேபியோ நமோ நமோ என்கின்ற மந்திரங்களினாலே மகாமுத்திரை காண்பிக்கவும். நமோ கோபி ஸ்ரீமதிபே என்று சொல்லக்கூடிய கோமதி வித்யா என்கிற மந்திரத்தினாலே தேனமுத்திரை காட்ட வேண்டும். இவ்வாறு ஐந்து முத்திரைகளையும் காட்டிய பிறகு சிவசம்பந்தமான ஐந்தெழுத்தை ஓதவும். வேத அத்தியனம் செய்திருப்பின் நமஸ்தே ருத்ரமன்யபுதோதைஷவே நமஹ என்னும் ஸ்ரீ ருத்ரத்தை ஜபிக்கவும். அதன்பின் பஞ்சாங்கத்தை பிரித்து பூஜை செய்யும் தினத்தில் உள்ள தித்திவார நட்சத்திர யோக கரணங்களை படிக்கவும். பின்பு தேவா தாதுவிதோ என்கிற மந்திரத்தால் பகவானை விசர்ஜனம் செய்க. இது வேதநெறிப்படியான சிவபூஜையின் விளக்கமாகும். மகர்ஷிகளே, இனி பார்த்திவலிங்கத்தை பூஜிக்கும் வேத முறையை சுருக்கமாக கூறுகிறேன். ஓம் சத்யோஜாதம் பிரபத்யாமி சத்யோஜாதாயவை நமோ நமஹ என்று சொல்லக்கூடிய மந்திரங்களை கூறி பார்த்திவலிங்கம் செய்வதற்கான மண்ணை கொண்டு வர வேண்டும். ஓம் வாமதேவாய நமோ ஜேஷ்டாய நமஸ்ரேஷ்டாய நமோ என்று வரக்கூடிய மந்திரங்களை கூறி நீரை விட்டு மண்ணை குளிக்க வேண்டும். ஓம் என்கின்ற மந்திரங்களை கூறி லிங்கத்தை பிடித்து வைக்க வேண்டும். ஓம் தத் புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத் என்கின்ற மந்திரத்தினாலே அந்த மண்ணில் மண் லிங்கத்தில் பகவானை முறைப்படி ஆவாகனம் செய்ய வேண்டும். ஓம் பகவானை பீடத்தில் வைக்கவும். அதன்பின் மீதமுள்ள உபச்சாரங்களை விஷயமறிந்தவன் முடிந்தவரை சுருக்கமாக செய்து முடிக்கலாம். திரு ஐந்தெழுத்து அல்லது குருவினால் உபதேசிக்கப்பட்ட சிவசம்பந்தம் உள்ள வேற மந்திரங்களை கூறிக்கொண்டும் பதினாறு வகை உபச்சாரங்களை செய்து முடிக்கலாம். அல்லது பவாய பவநாசாய மகாதேவாய தீமகி உக்ராய உக்ரநாசாய சர்வாய சசிமௌனினே என்று வரக்கூடிய சிவபுராண மந்திர ஸ்லோகத்தை கொண்டும் பகவானது பூஜையை முடிக்கலாம். பக்திக்கு ஆட்பட்டே பகவான் விருப்பமான பலன்களை தருகிறார். ஆதலால் மனதில் பிரமையை அதாவது மயக்கத்தை விடுத்து ஊன்றிய பக்தியோடு சிவனை பூஜிக்க வேண்டும். அந்தணர்களே, முன்பு கூறப்பட்ட வேதன் நெறிப்படியான பூஜை முறைகளை முழுமையாக ஆதரவோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது இன்னொரு பூஜை முறையை கூறுகிறேன். இது உயர்ந்ததும் அனைவருக்கும் மிக எளியதும் ஆகும். முனிவர்களே, பார்த்திவலிங்கத்தின் பூஜை பரமசிவனது திருநாமங்களை கொண்டே கூறப்பட்டுள்ளது. அது விருப்பங்கள் அனைத்தையும் தருவது. ஹரன், மகேஸ்வரன், சம்பு, சூலபாணி, பினாகதிருத்து, சிவகா, பசுபதிகி, மகாதேவகா, இவை எட்டும் சிவநாமக்கள். ஓம் ஹராய நமஹ என்று சொல்லி மண்ணை கொண்டு வந்து ஓம் மகேஸ்வராய நமஹ என்று சொல்லி லிங்கத்தை பிடிக்கவும். ஓம் சம்பவே நமஹ என்று சொல்லி லிங்கத்தை பீடத்தில் அமர்த்தவும். ஓம் சூலபாணையே நமஹ என்று சொல்லி ஆவாகனம் செய்யவும். ஓம் பினாக திருசே நமஹ என்று கூறி அபிஷேகம் செய்யவும். ஓம் சிவாய நமஹ என்று கூறி பூஜிக்கவும். ஓம் பசுபதையே நமஹ என்று கூறி நாம் செய்த குற்றங்களுக்கெல்லாம் க்ஷமா பிரார்த்தனை அதாவது மன்னிப்பு கோருவது செய்யவும். முடிவில் ஓம் மகாதேவாய நமஹ என்று கூறி பகவானை விசர்ஜனம் செய்யவும். ஒவ்வொரு திருநாமம் முன்பும் ஓம் என்னும் பிரணவத்தையும் திருநாமம் முடிவில் நான்காம் வேற்றுமை உருவான ஆய அதாவது அவருக்கு என்பதையும் நமஹா என்பதையும் சேர்த்து மகிழ்ச்சியோடும் பக்தியோடும் பூஜைக்கான அனைத்து கர்மங்களையும் முடிக்க வேண்டும். ஹரோ மகேஸ்வர சம்பு சூலபாணி பினாகதிருத்து சிவ பசுபதிச்சைவ மகாதேவ இதிக்கமாத் மிருதாஹரண சங்கட்ட சங்கட்ட பிரதிஷ்டாஹ்வானமேவ ச ஸ்நபனம் பூஜனம் செய்வ க்ஷமஸ்வேதி விசர்ஜனம் ஓங்காராதி சதுர்த்யந்தைர் நமோந்தைர் நாமபிக்ரமாத் கர்த்தவ்யாச்ச க்ரியா சர்வா பக்த்யா பரமயாமுதா என்று சிவபுராண ஸ்லோகங்களான சொல்லுகின்றது. ஆறெழுத்து மந்திரத்தினால் அங்கன்யாசமும் கரன்யாசமும் முறைப்படி செய்து முடித்து பின்பு இனிவருமாறு தியானம் செய்ய வேண்டும். கைலேயங்கிரியின் நடுவில் ஓர் உயர்ந்த ரத்ன சிங்காதனம், அதன் நடுவில் பார்வதி பிராட்டியை இடது பாகத்தில் அமர்த்து ஆலிங்கனம் செய்து கொண்டு இறைவன் நிற்றிருக்கிறார். சனகர் சனந்தனர் முதலியோர் பூஜை செய்கின்றனர். அடியார்களின் துன்பங்களாகிற காட்டுத்தீயை அணைத்துவருடன் எல்லையற்ற திறன் கிடைத்த கார்மேகமென்றோ அவ்விறைவன். உலகிற்கெல்லாம் சிறந்த ஆவரணமாக விளங்கும் அவ்விறைவனை தியானிக்க வேண்டும். பகவானை தினமும் இவ்வாறுதான் தியானம் செய்ய வேண்டும். வெள்ளிமலையோ என மலைக்கும் வெளுத்த திருமேனி, தலையிலோ இளம்பிறை சந்திரன், இரத்னாபரணங்கள் அவரது திருமேனி அழகை மேலும் அழகுபடுத்துகின்றன. அவரது மேற்திருக்கரங்களில் பரசு மற்றும் மான், கீழ்க்கரங்களில் வரத அபயமுத்திரை, நாற்புறங்களிலும் தேவர்கள் சூழ்ந்து நின்று துதிக்க, அறையில் புலித்தோட புலித்தோல் ஆடை மிளிர, பத்மாசனத்தில் அமைதியாக அமர்ந்து விளங்கும் அவ்விறைவன் இப்பிரபஞ்சத்தின் ஆதியும் காரணமும் ஆவார். அனைத்து ஜீவராசிகளின் பயத்தையும் போக்குபவர் என்றோ அவர். சத்யோஜாதம், வாமதேவம், அகோரம், தத்புருஷம், ஈசானம் என ஐந்து திருமுகங்கள். ஒவ்வொரு திருமுகத்திலும் மூன்று மூன்று திருக்கண்கள். கரன்யாசமாக ஓம் ஓம் அங்குஷ்டாப்யாம் நமஹ, ஓம் நம் தர்ஜனீப்யாம் நமஹ, ஓம் மம் மத்யமாப்யாம் நமஹ, ஓம் சிம் அநாமிகாப்யாம் நமஹ, ஓம் வாம் கனிஷ்டிகாப்யாம் நமஹ, ஓம் யம் கரதல கரபிருஷ்டாப்யாம் நமஹ. அங்கன்யாசமாக ஓம் ஓம் ஹிருதயாய நமஹ, ஓம் நம் சிரசே ஸ்வாஹா, ஓம் மம் சிகாயை வஷட், ஓம் சிம் சிகாயை கபசாயஹும், ஓம் சிம் கபசாயஹும், ஓம் வாம் நேத்ரத்ரயாய வௌஷட், ஓம் அம் அஸ்த்ராய பட் என்று கூறி தியானமாக கைலாச பீடாசன மத்திய சம்ஸ்தம் பக்தை சனந்தாதிபிரச்சியமானம் பக்தார்த்தி பக்தார்த்திதாவானலமப்ரமேயம் தியாயேதுமாலிங்கித விஸ்வபூஷணம் தியாயேன்நித்யம் மகேசம் ரஜதகிரிநிபம் சாருச்சந்திராவதம்சம் ரத்னாகல்போஜ்வலாங்கம் பரசுமிருகவராபீதிஹஸ்தம் பிரசன்னம் பத்மாசீனம் சமந்தாத் ஸ்துதமமரகணைர் வ்யாக்ரத்திம் வசானம் வியாக்ரகிருத்திம் வசானம் விஸ்வாத்யம் விஸ்வபீஜம் நிகில பயஹரம் பஞ்சவக்த்ரம் த்ரிநேத்ரம். சிவபுராண ஸ்லோகங்களானது இப்படி தியானத்தை சொல்லுகிறது. இவ்வாறு தியானம் செய்து பார்த்திவலிங்கத்திற்கு முறைப்படி பூஜை செய்து பின்பு குருவின் வாயிலாக உபதேசம் பெற்ற திரு ஐந்தெழுத்தை முறைப்படி ஜபம் செய்தல் வேண்டும். நன்மனத்துடன் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி பல்வாறான துதிகளால் பகவானை துதிக்க வேண்டும். சதருத்ரியம் எனப்படும் ஸ்ரீ ருத்ரத்தை பாராயணம் செய்ய வேண்டும். அதன் பின் கைகளில் அக்ஷதையும் புஷ்பமும் எடுத்துக்கொண்டு நிறைந்த பக்தியோடு கீழே கூறப்படும் ஸ்லோகங்களை சொல்லி காதலாகி கசிந்தூருகி இறைவனை பிரார்த்திக்க வேண்டும். பாவகஸ்தத்குண பிராணஸ்தச்சிதோகம் சதாம் சதாம்ருட கிருபாநிதே இதி ஞாத்வா பூதநாத பிரசீதமே அஜ்ஞானாத்யதிவா ஞானாஜப பூஜாதிகம் மயா கிருதம் ததஸ்து சபலம் கிருபயா தவ சங்கர அகம் பாபி மகாநத்ய பாவனஸ்ய பவான் மகான் இதி விஜ்ஞாய கௌரீஷ யதிச்சசி ததா குரு வேதை புராணை சித்தாந்தை ருஷுபிர் விவிதைரபி ந ஞாதோசி மகாதேவ குதோஹம் த்வாம் சதாசிவ யதா ததா த்வதீயோஸ்மி சர்வபாவைர் மகேஸ்வர ரக்ஷணீயஸ்த்வயாகம் வை பிரசீத பரமேஸ்வர. அனைத்துயிர்களுக்கும் ஆனந்தத்தை அள்ளித்தருளும் கருணைக்கடலே, பல்லுயிர்களான பூதகணங்களுக்கு தலைவரே, மங்களங்களை அளிக்கும் சிவபரம்பொருளே, நான் தங்கள் உடையவனன்றோ? தங்கள் திருக்கல்யாண குணங்களில்தானே என் உயிர் நிற்கிறது. அதாவது தங்கள் குணங்கள்தான் என் உயிர். எனக்கு அனைத்தும் ஆனது தாங்களே. எனது மனம் என்றென்றும் தங்களது சிந்தனையிலேயே நிலைத்து நிற்கட்டும். என் சிந்தனையெல்லாம் சிவமயமே என்பதை நினைத்தாவது என் மேல் கருணை கொள்ளக்கூடாதா? கிருபை செய்யுங்கள் ஐயா. நான் அறிந்தோ அறியாமலோ ஏதாவது சிவபூஜை, திருவைந்தெடுத்து ஓதுதல் முதலியன செய்திருப்பின் அது தங்களது கருணையால் பயன் உடையதாக ஆகட்டுமே. ஏனெனில் தாங்கள் அனைவருக்கும் நன்மையே செய்வதால் சங்கரன் என பெயர் பூண்டிருக்கிறீர்கள். உமையம்மையன் குழுநரே, இன்று நானோ பாவங்களின் எல்லை நிலத்தில் நிற்கும் பெரும் பாவி. தாங்களோ பாவங்களை தீர்க்கும் பாவனன், பாவிகளையும் கரையேற்றுபவர். இது தங்களுக்கு தெரிந்ததுதான். ஆகவே எது சரியெனத் தோன்றுகிறதோ, அதாவது எது தங்கள் விருப்பமோ, அதன்படி செய்யலாமே சதாசிவனே. வேதங்கள், புராணங்கள், பற்பல சித்தாந்த சாத்திரங்கள், பல்வேறு ரிஷிகள் ஆகிய எவரும் இதுவரை தங்களை பூரணமாக உணர்ந்தாரில்லை. அப்படி இருக்க நான் அறிவது எங்கனம் மகேசா? எப்படி இருப்பினும் எவ்வகையிலும் நான் தங்களைச் சேர்ந்தவன் என்றோ? தங்களை விட எனக்கு புகலிடம் யார்? தங்களையே அண்டிய அடிமை என்பதால் தாங்கள்தான் எனது காப்பாளன். தாங்கள்தான் என்னை காத்தொருள வேண்டும். பரமேசா, சற்றே தயை செய்யக்கூடாதா என்று வேண்டி இறைஞ்சி கையில் எடுத்துக் கொண்டுள்ள அக்ஷதையையும் புட்பத்தையும் இறைவனது திருவடியில் சமர்ப்பித்து இறை என்பு மிக பக்தியோடு முறைப்படி கீழே விழுந்து வணங்க வேண்டும். பின்பு சாஸ்திர முறை தவறாது பகவானை பிரதட்சிணம் செய்ய வேண்டும். மறுபடியும் இறைவனை பற்றிய துதிப்பாடல்களை பாடி அவரை துதிக்க வேண்டும். பின் நாத்தழுதழுக்க தூய்மையான மனத்துடன் வணக்கத்தோடு விழுந்து வணங்க வேண்டும். அதன் பின் இறைவனை வேண்டி பின் விசர்ஜனம் செய்ய வேண்டும். இறைவனை திரும்ப அவருடைய இடத்திற்கே செல்லுமாறு வேண்டுதல். அதாவது அவரது இடம் நம் இதயகமலந்தானே. முனிவர்களே, இதுவரை பார்த்திவலிங்கத்தின் பூஜை முறைகளை கூறினேன். இது இகவர உலக நலன்களான போகமோட்சங்களை தரவல்லது, சிவபக்தியை வளர்ப்பது. இவ்வத்தியாயத்தை நன்மனதோடு படிப்பவனும் கேட்பவனும் பாவங்கள் நீங்கி தூய்மை பெற்று விரும்பியது விரும்பியவாறு பெறுவான். இது நீண்ட ஆயுளையும் நோயின்மையையும் புகழையும் அளிக்க வல்லது, சொர்க்கத்தை தருவது. இச்சரிதம் மக்கள் செல்வம் முதலிய அனைத்து செல்வங்களையும் அளிப்பது. சிவாயனம் சிவாயனம்.
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு Shaivam.org ரேடியோ, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: யாத்திரை 10 திருத்தில்லையில் அருளியது அனுபவாதீதம் உரைத்தல். மாணிக்கவாசகப் பெருமான் இப்பதிகத்தின் வாயிலாக உலகப்பற்றுக்கள் அனைத்திலிருந்து விடுபட்டு வீடு பேற்றினை வேண்டி சிவபுரத்திற்கு செல்ல அடியார்களை அழைக்கும் பொருட்டு பாடியுள்ளார். இப்பதிகத்தின் உட்கருத்தாவது அனுபவத்திற்கு எட்டாதனவற்றை அறிவுறுத்தல். இது 10 பாடல்களை கொண்டதாகும்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருப்படை எழுச்சி திருத்தில்லையில் அருளியது பிரபஞ்சப்போர். இருளால் சூழப்பெற்ற இந்த மண்ணுலக வாழ்வில் இருந்து அகன்று அருள் நிறைந்த விண்ணுலக வாழ்வினை பெற, மருட்டும் மாயைகளில் இருந்து ஆன்மாவை அலைக்கழிக்காத வண்ணம் அடியவர்க்கு அறைகூவல் விடுப்பதே திருப்படை எழுச்சியாகும். இதிலே மாணிக்கவாசகப் பெருமான் ஆன்மாவை எதிர்க்கும் பொய்மைகளை வென்று சிவானந்த பேரின்பத்தை அடைவதற்காக நிகழ்த்தப்படும் போர் முறையிலே பாடி அருளியுள்ளார். இதில் 2 பாடல்கள் மட்டுமே உள்ளன.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளி செய்த காஞ்சி புராணம். வழங்குபவர் ஸ்ரீ வித்யாசங்கர சிவாச்சாரியார், திருச்சிற்றம்பலம்.
2: முனிவர்கள் என்பது சொன்னா எப்படி, அவருடைய இலக்கணம் என்ன? ஆனா நமக்கு நாம இப்ப சொல்கிற முனிவர்கள் எல்லாருமே

0: முற்றி அடைந்தவர்கள் என்று சொல்ல முடியாது. அவர்களும் இந்த ஆணவமலத்துக்கு உட்பட்டவர்களாகவே இருக்கின்றார்கள். ஆணவமலம் முற்றும் நீங்கியவர்கள் என்று சொல்ல முடியாது. இல்லையா, விஸ்வாமித்தர் போன்றவர்கள்லாம் அப்படி நடந்து கொள்ள முடியாது. அவர்களும் அந்த மும்மலம் உடையவர்களாகத்தான் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். இருப்பினும் இந்த காமம் கோபம் மயக்கத்தை நீங்கி இருந்தார்கள் என்று சொல்லலாம். கற்றோர் யாவரும் அறியார் உடையார், கற்றோருக்கு தாமரம் ஆகி தன்மையர், கற்றோருக்கு வரம்பு ஆடு இவர்தான், கற்றோருக்கு தாமரம் ஆகிய தலைமையினர், காமமோடு கடுஞ்சினை கடிந்த காட்சியர். இவர்தான் முனிவர்கள். சிவஞான சுவாமிகளுக்கு இலக்கணம் சொல்றபோது இதைத்தான் சொல்ல. அப்படி இருக்க அந்த முனிவர்களால் மனைவியர் மக்கள் நிலம் கலை செல்வமும் மற்றவை வேண்டினும் அணையவை முற்றும் அழித்து உயர் வீடும் அழித்திடும் அத்தீர்த்தம். அந்த சத்தியவர தீர்த்தத்திலே மூழ்கினால் என்ன கிடைக்கும்? மனைவியர் மக்கள் நிலம் கலை செல்வம் சொல்லியாச்சு, அருணிக்கல மத்த எவை வேண்டியம் இருபவங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறாரோ அவ்வளவு கிடைக்கும். அன எவை முற்றும் அழித்து அரைகுறையா கொடுக்க மாட்டார், கேட்கிறோடு முழுதும் கொடுப்பார். அத்துடன் உயர் வீடும் அழித்திடம் நம்ம வீடு பேரும் நமக்கு கிடைக்கும். அந்த தீர்த்தத்திலே முனைகினார். அத்தீர்த்தம் இணைய தடம்பதி இந்திர தீர்த்தமும் இந்திர புறமும் என புனை பெயரும் பெறும். அந்த தீர்த்தத்துக்கு என்ன பெயர் வரும்னா இந்திர தீர்த்தம்னு ஒரு பெயர் இருக்கு. அந்த தீர்த்தம் இருக்கிற அந்த பதிக்கு ஊருக்கு இந்திரபதி என்ற ஒரு பெயர். இந்திரபுரம் என புனை பெயரும் பெறும் அப்பெயர் தெய்விய காரணம் புகழ்வே. இல்லையா, முதல்ல சத்தியவரதம் சொல்லியாது செய், இப்ப இந்திரபுரம் சொல்லல, இந்திர தீர்த்தம் சொல்லல, என்ன காரணம் இருக்கு? என்ன மது மலர் ஆழிதன் மேதகு கற்பம் வராக முதரும் ஆறாம் முதுமனு வந்தர அதாவது நம்முடைய காலத்தை எப்படி வகுத்திருக்கிறார்கள் என்பதை ஒரு அது அடுத்த வகுப்புல சொல்றேன். அதுல யுகம் நாலு இல்லையா, அந்த நாலு யுகத்துக்கும் சேர்த்து என்ன இருப்பாருன்னா பிரம்மாவுடைய பதவி ஒரு நாள். அது ஒரு நாள், நாலு யுகமும் சேர்த்து ஒரு நாள். அப்படி மாதம் 30 நாள் கொண்டது மாதம், 12 மாதம் கொண்டது ஒரு வருஷம், அப்படி 100 வருஷம் அவருக்கு ஆயுள். பிரம்மாவுடைய ஆயுள் 100. 100னா நம்ம 100 ஆயுள் இல்லை. நாலு யுகம் கொண்டது ஒரு நாள், அப்படி 30 நாள் ஒரு மாதம், 12 மாதம் ஒரு வருடம், அப்படி 100 வருடம் பிரம்மாவுடைய ஆயுள். மது மலர் ஆழிதன் மேதகு கற்பம் அப்படி அந்த ஒவ்வொரு வருடத்துக்கும் கற்பம் சொல்றது. அதுல சேதவராக கல்பம்னு ஒரு கல்பத்துக்கு பேர். இப்ப நடக்கிற சுவேதவராக கல்பம் தான் சங்கற்பத்தால் சொல்லுவோம். சுவேதவராக கல்பே வைவஸ்வத மன்வந்தரே. அப்படி அந்த ஒவ்வொரு அவருடைய ஒரு ஆயுளுக்கும் ஒரு மன்வந்திரம், ஒரு மனுவினுடைய நாள். அப்படி 12 மனுக்கள் இருக்கிறார் சொல்லப்படுது. இப்ப அந்த மனுல வைவஸ்வத மனுங்கிற ஆட்சி தான் இப்ப நடக்கும். வைவஸ்வத மன்வந்தரம் அஷ்டாவிம்சதி தமம் 28வது மாதம் நடைபெற்றுக் கொண்டது அவர்கள் பிரம்மாவுடைய. அப்ப சுவேதவராக கல்பத்துல ஆறாம் முதுமனு, இந்த 12 மனுக்கள் 6வது மனு அந்த அப்படி சுவேதவராக மன்வந்தரம் இருக்குல்ல வைவஸ்வத மன்வந்தரம், அந்த நாள்ல சிவியந்தொரு வாசவன் அப்படி ஒவ்வொரு இந்திரனுக்கும் மன்னனுக்கும் ஒரு பெயர், இந்திரனுக்கும் பெயர். அது சிவி என்பருங்கிறனுடைய பெயர். இப்ப அரசாட்சி அவனுடைய அரசாட்சியான அந்த சிவி என்பரு வாசவன் என்றால் இந்திரன். சிவி என்பரு வாசவன் முன்னா முன்னுழவால் அப்படி உணர்வத்தன் இருந்தான். அவன் என்ன செய்தான்? விது வினை ஒப்பன், அதாவது சந்திரனை ஒத்தவன், சந்திரனை கொண்டு பிரகாசமாக உடையவன். விது என்றால் சந்திரனை குறிக்கும். இப்போ ஒரு குரு பக்தி எப்படி இருக்கிறது என்கிறது ஒரு உதாரணம். இப்ப சுங்கேரி சங்கராச்சாரியார் தன்னுடைய இளையவரசுக்கு விதுசேகர பாரதியும் திறந்தார். அவருக்கு தன பரமகுருவினுடைய பெயர் வைக்கணும்னு ஆசை. பரமகுரு சந்திரசேகர பாரதி. சந்திரசேகரன் பெயர் வச்சால் சந்திரசேகரான்னு கூப்பிட முடியாது. குருவினுடைய பெயரையோ பரமகுருவினுடைய பெயர் சொல்லி கூடக்கூடாது. அது கூடாது. எப்படி செய்யறது? அப்புறம் யோசிச்சார். சந்திரனுக்கு இன்னொரு விதுன்னு ஒரு பெயர் இருக்கிற விதுசேகர பாரதின்னு எல்லாரும் கேட்டாங்க. எந்த புதுமையா இருக்கு இந்த பெயர் என்னன்னு கேட்டாங்க. அப்பதான் அது விளக்கம் சொன்னார். நான் அப்படி கூப்பிட முடியாதவனே, அதனாலதான் விதுசேகர பாரதின்னு. விது என்றால் சந்திரன், அதான். அப்படி பக்தி இருக்கணும் குரு மேல. ஆமா, மாத்திரையில மருந்து வச்சு கொடுக்குற சிக்ஷை பிரயோஜனம் இல்லை. ரொம்ப வருத்தப்பட்டார் திருவாளுவர் சொன்னதே. அவருக்கு உடம்பு சரியில்லை. டாக்டர் வந்து பரிசோதனை பண்ணார். ஏதோ பாய்சன் உள்ள போயிருக்க மாதிரி தெரியுது. இல்லையே உணவு இல்லை. என்னெல்லாம் மருந்து சாப்பிடுங்க? மாத்திரை எடுத்து அந்த என்னன்னா அந்த மாத்திரை என்ன பண்ணி டியூப் இருக்கு இல்லையா, டியூப்பை கழட்டி மருந்தை தட்டிட்டு பாய்சன் ஆச்சு உடனே உள்ள விடுவோம். எப்பேற்பட்ட சிஷ்ய கொடிகள் பாருங்க. நமக்கு குருவுக்கு இப்படி சிஷ்ய கொடிகள். அது பாய்சன் உடம்புல இருக்குது. இல்லை அப்புறம் மருத்துவம் பண்ணி நிற்கினேன். இப்படி நம்முடைய நிலைமை அவருடைய நிலைமை அதுக்கும் இருக்கும். பாருங்க, குருவினுடைய பெயர் சொல்லக்கூடாதுன்னு அப்படி சொல்றதுக்கும் இந்த பாட்டு கொடுக்கறது. விதுவினை ஒப்பன் அறம்பயராகிய மென் குழுவ மென் கூதங்களிடை பொதுவரு தானவம் ஆக்கடலுக்கு வடாதீகனல் போல்வா. சந்திரனை போன்ற ஒத்த அழகுடையவன் அறம்பயராகிய மென் குமுதங்களிடையே பொதுவரு தானவம் அக்கடலுக்கு. அசுரர்களுக்கெல்லாம் எப்படின்னா வடவாக்கினி முகம் போல, அக்னி போல அவனுக்கு. அசுரர்களுக்கெல்லாம் இந்திரன் சொன்னோடனே அவ்வளவு இருக்கும் உடம்பெல்லாம் நடந்து அந்த மாதிரி பலம் புரிஞ்சியவன். பொது அரு தானவம் ஆட்கடலுக்கு வடாதரி கனல் போல்வா. சரி, கடவுளர் சேனை தங்கய பானு கச்சிரை அறிவயிர மலையை பிறந்தான் தன்னுடைய வஜ்ராயத்தினால. அதனால கடவுளர் சேனை பங்கய பானோ கச்சிரை அறிவயிர வஜ்ராயுதத்தினாலே மலையை பிளந்தவன். படையவன் ஓர் நாள் கடவுள் அவைகட்கு. அந்த பிரம்மகல்பத்தில் ஒரு நாள்ல பாசிடை எதிர்பெறுதாள். பாசு இடை, அதாவது பசுமையான ஆபரணங்கள் கொண்டியவன் அவன். எதிர் பொறுதோள் படவர மூங்கில் போன்ற தோளை உடையவன். அல்குட் சசிகுடைமேவ பொரு தோல் படவர அல்குள் சசிகுடை மேவ. ஆனால் பாம்பை போன்ற அல்குலை உடைய இந்திராணிக்கு கணவன். பன்மணி அரியணை மேல் வரி வடிவ மடங்கள் மேலோர் மடங்கள் ஓன்மன வைகீனனால். அந்த அரியணையில் அமர்ந்திருக்கிறான் சிம்மாசனம். சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறான். அப்படி இருக்கவன் எப்படி தெரிவித்து பார்ப்பதற்கிறான்? சிங்கத்தின் மேலே சிங்கம் இருப்பது கொண்டு இருக்கிறான். அதாவது ஆசனத்தில் இருந்தாலும் அது ஒரு அழகு வேணும். அது சிம்மத்தின் மேல் சிம்மம் இருப்பது கொண்டு அந்த ஆசனத்தில் இருக்கிறானாம். வடிவம் மடங்கள் மேல் ஓர் மடங்கள் ஓன் மேன வைகினனா அப்படி இருந்து கொண்டிருக்கிறான். அப்படி இருந்து கொண்டிருக்கும் பொழுது இரு புடை வெண் கபரி தொகைதுள்ள இருமுறம் அவருக்கு கபரி வீச கொண்டிருக்கிறார்கள். அதுல இரு புடை வெண் கபரி தொகை உள்ள என்னன்னா மேலும் கீழும் அறியணும், மேலும் கீழே வருகிறான். அதைத்தான் தொகைதுள்ள மேலும் கீழமாக வருகிற மிகை கொடை எழு செய்ய வெண்குற்ற கொடை விருதுகள் மாதவரன் சூழன் முழக்க அதற்காக என்னன்னா இரண்டு பேருக்காக அவர்கள் என்ன செய்வார்னா ஒருத்தர் நின்று கொண்டே தோத்திரம் செய்வாராம், ஒருத்தர் உட்கார்ந்து கொண்டே தோத்திரம் செய்வாராம். அதான் விருதுகள் மாதவர் சூதர் ரெண்டு பேர், மாதர் நின்று கொண்டு தோத்திரம் செய்வார், சூதர் உட்கார்ந்து கொண்டு தோத்திரம் செய்வார். இப்படி ஒன்று இரண்டு கொண்டும் நின்று கொண்டும் தோத்திரங்கள்லாம் செய்ய மியன் மணி மாநிதியைந்து கருவொடு தேனும் விழிக்கடை நோக்கினை மாநிதியை அதாவது சிறந்த நிதியை ஐந்து என்னன்னா அந்த ஐந்து நிதி அவனிடத்துல இருக்கு என்னன்னு ஐந்து தரு என்றும் சொல்ல போனார்கள். என்ன சிந்தாமணி சங்கநிதி பத்மநிதி ஐந்தரு காமசேனம் இப்படி ஐந்து நிதி அவனிடத்தில் இருக்கு. அதான் தருவொடு மாநிதி ஐந்து தருவொடு தேன் விழிக்கடை நோக்கினை நோக்கு தலை நிற்ப அரம்பெயர்கள்லாம் அவருடைய விழிகளோட பார்த்து கொண்டிருக்க விழிக்கடை நோக்கினை பார்த்து எல்லாம் இருக்கும். அதாவது சன்னிதானம்னா வாய் திறந்து ஒன்றும் சொல்ல மாட்டான், எல்லாம் கண் பார்வையில் தான் நடக்கும். அப்படிதான் அங்க டைனிங் கண் பார்வையை வைத்து அவன் அதை ஊகித்து அந்த காரியத்தை செய்யணும். செய்து வாயாலோ கையாலோ காட்டி செய்யறது கெட்டிக்காரத்தனம் இல்லை, அந்த கை துர்நோக்கம் பார்த்து செயல்படணும். ஐயா வந்திருக்கான்னு அது ஒரு பார்வை, அந்த பார்வையில அவருக்கு 5000 ரூபாய் கொடுக்கணும்னு, இவர் 5000 ரூபாய் எடுத்து கொடுன்னு சொல்லவும் மாட்டார், அதுக்கு செய்யாதே அப்படி காட்டாலெல்லாம் ஒண்ணும் மாட்டார், எழுதி கொண்டு மாட்டான். இந்த பார்வையில அவனுக்கு அவனுக்கு தெரியும், ஒரு பார்வையிலே பொன்னாடை எடுத்துட்டு வருவான், அந்த பொன்மாடையும் எப்படி எடுக்கணும்னு அவனுக்கு தெரியும், யாருக்கு எவருக்கு எடுக்கணும், ஒருத்தருக்கு பொட்டை போடுவான் ஒருத்தருக்கு துணியை போடுவான். அந்த மாதிரி தேன் விழி கடை நோக்கினை நோக்கு தலை நிற்ப அருகுரு கிண்ணறர் யாழ் அமிர்து ஆற கிண்ணறுகளெல்லாம் வீணை வாசிக்கின்றார்கள். அப்படி இருகூர் கிண்ணறர் யாழ் யாழ் வாசிக்கின்றார்கள். அவன் அமிர்தமாக அவர் செவியில விழுந்து கொண்டிருக்கிறது. இந்த செவிய விருந்த விருந்தயர அப்படி விருந்து இருக்கணும்போது மணங்கமல் தோழனி கற்பக மாலை, மணங்கமல் தோழனி கற்பக மாலை அழகான மாலைகளை அணிந்திருக்கிறார். துளித்த மது பூணல் பாய்ந்து அணங்கு அணங்கரன் இன்ப விழி பூணல் ஒப்ப உரைத்து விழிக்கெல்லாம் அணங்கு புரிந்திடல் கண்டு புலந்து நற்போல் அது சாந்தாற்றி நுணங்கிடை மங்கையர் ஓவர எங்கனும் நொய் நின்னசைத்தணுக நுணங்கு இடை மங்கையர் ஓவர. அதாவது பெண்களுக்கு இழை ஒடுங்கி இருக்கணும். அத மகாகவி காளிதாசன் பெரிய சம்ஸ்கிருத்த பெரிய கவி தேவி அருள் பெற்றவர். அவர் குமார சம்பவம்னு ஒரு இலக்கியம் செய்தார். அதாவது ரகுவம்சம்ங்கிறது ராகவனுடைய பெருமையை சொல்லும் முகமாக அது ராமாயணம். குமார சம்பவம் சம்பவத்தின்போது அந்த காந்த புராணத்தை தழுவி அவர் ஒரு காப்பியம் செய்ய ஒரு இலக்கியம் செய்தார் குமார சம்பவம். அதுல பார்வதி தவம் செய்கிறாள், சிவருமான் தான் கணனாவரணும். அப்போ பார்வதி விவரிக்கும் பொழுது சொல்கிறார், இதே மாதிரி சொல்கிறார், நுணங்கு இழை மங்களம் பார்வையிட இடையே இருக்கான் அப்படின்னு ஒழிஞ்சி விழுந்துடும் போல இருக்கான். அந்த இடை டமக்குன்னு ஒழிஞ்சி விழுந்துருமோ ஆன சொல்றது அவருடைய இடை இருக்கு. ஆன சொல்ல எங்கனம் நொய்தின் அசைத்தனுக, அங்க சாமரங்கள்லாம் போட்டு வீசி கொண்டிருக்கிறது. அரம்பை உருப்பசி மேனை முதலிய அரிமதல் விழி மலவார் நிரம்பிய காம நலங்கனி அபிநய நெறிமுறை கரமசைய ரம்பை ஊர்வசி மேனக்கை முதலிய தேவகன்னிகர்கள் எல்லாம் நடனம் ஆடுகின்றார்கள். அவன் அந்த காம நலங்கனி அபிநய காமத்தை ஏற்படுத்துகின்றான. அதாவது பொதுவாக நடனம் என்பதே அந்த கலை ஆசையை ஏற்படுத்தக்கூடியது. அதனால அது ஒரு குறிப்பிட்ட வகுப்பினர் இருக்குமாறு அந்த காலத்தில் சொன்னேன். ஆமா, ருத்ர கணிகையர்னு சொல்லி அந்த குலத்தில் ஒரு மாத்திரம்தான் ஆடுதான். இப்ப எல்லாரும் ஆட ஆரம்பிச்சுட்டாங்க, அதனால பேச முடியாது. அப்போ ஆடிட்டு இருக்கும்போது எல்லாரும் குற்றம் சொன்னேன், இப்ப எல்லாரும் ஆட ஆரம்பிச்சோன்னா ஒன்றும் சொல்ல முடியல. வீட்டில் ஆடுற போறானே இப்ப வெளியிலையும் போய் ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி காம நலங்கனி அபிநயம், அவருடைய அபிநயங்கள்லாம் காமத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. நெறிமுறை கரம் அசைய பரம்பு மிட திசை விம்மிட விழி இணை குடைபயல் பகில் வினோடும் பரம்பெறன் அற்புதம் இன் அவிர்கொடியன மகிழம் எதிர்கொடிய மின் அவிர்கொடி, அவருடைய மின்னல் கொடி போன்றிருக்கிறவருடைய இடை அவன் கொடி அப்படியே மகிழ்ந்த நலம் கூறுகிறார்கள். மருத்துவர் வானவர் கிண்ணரர் சித்தர் வசுக்கள் மருத்துக்கள் ருத்திரர் சாத்தியர் ஜந்தர்வர் உடுக்கள் நபகோள்கள் திருக்கிழர் மைத்தவர் யோகிகள் கை இணை சென்னி நிசைக்குவியா நெருக்கிணு இறங்கி மருங்குற நிகழ்படன் நிற்பவே வாழலாம். வரிசையா நிற்கிறாங்களாம் இந்திரனுடைய பார்வையை எதிர்பார்த்து. எப்படி வரம்பெறும் அற்புத மின்னவர் கொடியன நெருங்கினுள் எய்தி நெருக்கமா இருக்காங்க, ஒத்த குத்த எழுச்சிட்டு இருக்காங்க. எழுதிட்டு அவர் இப்ப நம்ம பார்க்க போறாரு இந்திரனுடைய பார்வை நம்ம எப்ப விழும். ஆனா யோக்கி அந்த வரிசையில் நிற்பவர் எல்லாரும் கியூல நின்றுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது கணங்கள் தைத்தியர் யாவரும் வந்து கடைத்தலை வாய்களின் மாட்டு கணங்கள் தைத்தியர் அத்தனை பேர் அந்த நினைக்கிறான். கடைத்த வாய் காவல காத்து தங்கி கட்டி நின்றுட்டு எப்ப நம்ம கூப்பிடுவார். உணங்கு செவ்விழை செவ்வி கிடைச்சிலர் நிற்ப அவரால் உன்னோட பயன் கிடைக்காம கையெட்டு நின்றுருக்கா எப்ப கூப்பிட போறான். ஒழிந்தவர் தங்குறை சீர்ந்து சில பேர் அவர் குறையெல்லாம் சொல்லி அந்த குறையை நிவர்த்தி பண்ணியாச்சு. அந்த குறையெல்லாம் தீர்ந்து அனங்கரம் இன்ப வெள்ளத்து அழுந்தி இன்பத்தில் அவருடைய அனுகிரக இந்திரனுடைய அனுகிரகத்தால இன்பத்தில் அழுந்துகிறார்கள். அழப்பரு செல்வத்தான் இனங்கரர் கோழறி இன்னே ஒழி. அதாவது அழப்பரு செல்வத்தான் இனங்கலர் கோழறி, நானும் பகைவர்க்கும் கோழறியாக இருப்பவன். அப்படி இன்னனம் மேகுழி எண்ணினம் இவையெல்லாம் இதையெல்லாம் பார்த்துருக்கிறான். இந்த நண்பர் ஊர்வசியா நடனம் ஆடிக்கா ஒருத்தர் கவரி வீசுகிறாய் ஒருத்தர் தாமரம் வீசுகிறாய் வாயசில் கைகட்டி நிற்கிறார்கள் ஒருத்தரை வந்து வேண்டும் மரங்களை பெற்றி இன்பத்திலே எழுந்திக் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் அப்படி இருக்க அந்த பௌஷத்தை அப்படி உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு ஒரு பக்குவம் நேரம் வருது. தம்பி கேட்டார், தம்பியை காண பிரபாகரன் பையன் வீட்டில் வச்சு ஒரு கேள்வி கேட்டார். அதாவது பரிபாகம் வரணும், பரிபாகம் எப்போ விடும், இறைவனை ஒப்பு வந்தவர் தான் பரிபாகம். அப்போ இந்த இந்திரனுக்கு எல்லா இந்திரர்களும் போகத்திலே தான் அழுந்தியிருப்பார்கள் தவிர மோட்சத்தை பற்றி அவர் சிந்திக்கவே மாட்டார்கள். அந்த போகம் அணிபோத்து ஒரு காலம் வாழ்க்கை நிர்ணயிக்கப்பட்டிருக்கும். அந்த காலம் முடிஞ்சோன்னா புள்ளிக்காரங்கதான் வரணும். ஆனா இதுல இந்த இந்த இந்திரனுக்கு மாத்திரம் என்னமோ தெரியல, நல்வினை கூடி மலை பரிவாக அவனுக்கு ஏற்பட்டது. இழிவினை ஒப்பு வாய்ந்த பருவம் வந்தைத, இழிவினை ஒப்புனா நல்வினை தீவினை இரண்டையும் ஒப்பாக பார்க்கணும். நான் அப்படிதான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனா இல்ல ஆகல, நாம இன்ப வரம்பு சொன்னோம் நம்ம விட்டா கிடையாதுன்னு சொல்றோம், ஆடுறோம் பாடுறோம் ஜப்போம். ஒரு கவுன்சிலர் ஆயாச்சா என்ன பாடு? இந்த இந்திரன் எவ்வளவு பெரிய பதவி வச்சிருக்கேன், இவ்வளவு காலம் இருக்கேன், இவன் நோக்க நாம தான் தூசு. அதே மாதிரி துன்பம் வந்தாச்சுன்னா ஓடே படுத்துறோம். என்ன மாதிரி ஒருத்தருக்கு கஷ்டம் இல்லை, எனக்கு தான் கஷ்டம் வந்திருக்கு. அவன் நல்லா இருக்கா, இவன் நல்லா இருக்கான், இவன் நல்லா இருக்கான், எனக்கு தான் கஷ்டம் வந்திருக்கு. போய் உட்காந்து அழுது ரெண்டும் இருக்க கூடாது. இன்பம் வரும் பொழுது மகிழ்ச்சியோ, துன்பம் வரும் பொழுது துக்கமோ ஏற்படக்கூடாது. அது முடியுமோ? முடியணும். அந்த இழிவினை ஒப்பு வாய்ந்திருந்தா தான் மல வரிவாக ஏற்படும். இழிவினை ஒப்பு வாய்ந்த பருவம் வந்தெய்தலாலே மறுவரும் துறக்க வைப்பின் அரசியல் வாழ்க்கை தன்னை அறுபறுத்து உவர்த்து. அவனுக்கு இந்த என்னச்சு எல்லாம் என்ன வாழ்க்கை நான் ஒரு நிரப்பு. எத்தனை பிரம்மர்களை பார்த்தாச்சு, எத்தனை விஷ்ணுவை பார்த்தாச்சு, அவனாம் போன இடம் தெரியல. எத்தனையோ மன்வந்தரங்கள்லாம் பார்த்தாச்சு, அவளாம் அனிச்சன் அஸ்வரம் ஒன்னும் பிரேதம் நஸ்வரம் எல்லாம் அழியக்கூடியன்னு ஒரு ஞானம் வந்துட்டு. இழிவினை ஒப்பு வாய்ந்த பருவம் வந்த இதனாலே மறுவரும் புறக்க வைப்பின் கிடைத்தற்கே அந்த விண்ணுதம் வே அதை வெறுக்கிறாங்க. லேசில் கிடைக்குமா? எவ்வளவு தவம் செய்தா இந்திர பதவி கிடைக்கும்? அதுக்கு வெறுக்கு அவன் மேல வந்துட்டு வாங்கும். அரசியல் வாழ்க்கை தன்னை அறுவறுத்து உவர்த்து காவல் சிறையிட அகப்பட்டோன் வெறுவரும் பதைக்கும் அஞ்சி. அப்படின் அறுவறுப்பு வந்தாச்சு, வெறுத்து வந்தாச்சு, உவர்ப்பு வந்தாச்சு. வெறுப்பு வரலாம், வெறுப்புக்கு அப்புறம் தான் உவர்ப்பு வரும். உவர்ப்பு வர்றது கஷ்டம், வெறுப்புங்கிறது கொஞ்ச நாள் இருக்கான் படுத்து போயிடும். சே மனுஷனாவே அவனோட என்ன பேசுறதுலேன்னே முடிவு பண்ணிட்டேன். ஆமாம், கொஞ்சம் மீஞ்ச வேணா ஒரு நாலு நாள் ஒரு வாரம் இருப்பான், அப்புறம் போய் என்ன சௌரியமா இருக்கியான்னு ஏதாவது ஒரு சின்ன காரியம் இருக்கும் போயிடுவான். உவர்ப்பு அப்படி இல்லை, உவர்ப்பு வந்தாச்சுன்னா அது கிட்டையே போக மாட்டேன். ஒரு பொருள் மேல உவர்ப்பு வந்து விட்டதுன்னு சொன்னான், டிவி பார்ப்பதன் மேல உவர்ப்பு வந்தது ஆன்னு சொன்னான், டிவி கிட்டையே போக மாட்டேன். அது என்ன சனியின மூடு எதுக்கு? ஆமாம் கேட்பாங்களா, நீ வேணா வெளியில் போகணுன்றாங்க. அதுதான் உவர்ப்பு வரும், நம்ம கஷ்டம். வந்து விட்டு அவனுக்கு அறுவறுத்து உவர்த்து காவல் சிறையிடை அகப்பட்டோன் வெறுபெறும் பதைக்கும் வந்து. அதாவது சிறையில் அகப்பட்ட மாதிரி அவனுக்கு இருக்கான். அந்த இந்திரலோகத்தை இருக்கு இருக்குமா அவனுக்கு வந்துருச்சு. அப்படி சிறையில் அகப்பட்டோர் வெறுவரும் பதைக்கும் அஞ்சும் வேறிவை கருத்து கொள்வான். கடைசி அஞ்சு வந்து இதெல்லாம் கருத்து கொண்டு என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறான். அப்போ அழியும் இவ்விடைய வாழ்வில் தழித்திருந்து அந்தோகட்டே. இந்த அழிய போற இந்த இன்பங்களை எல்லாம் நம்பி அதில் இருந்து உழந்து கெட்டு போயிட்டேனே, அழிந்தோ கெட்டு படிபவ கடலில் கால பாந்தல்வாய் கிடந்தும் மானேன். படிபவ கடல் அதாவது பவக்கடல் இருக்க, இந்த வாழ்க்கையில கடந்து கடலை கடந்து உழந்தேன். அது மாத்திர பாந்தல்வாய் கிடந்த நான் பாம்பின் வாயில முட்ட மாதிரி நான் இருந்து கஷ்டப்படுறேன். வழிமுறை அறியா மாய மல் இருள் படுகச் சேற்றுள் இழியும் ஊர் பன்றி போல். பன்றிகளுக்கு அது எவ்வளவு குறிப்பாட்டினாலும் அது சாக்கடையெல்லாம் போய்விடும். அந்த சாக்கடையில் அது கடற்கரைய இன்பம் அதுக்கு வேற எதுக்கு கிடையாது. நீங்க எவ்வளவு போட்டு சோப்பெல்லாம் போட்டு கழுவி கட்டி போட்டான்னு அச்சு நேரம் போய் சாக்கடையெல்லாம் போய்விடும். அதுக்கு இன்பம் அங்கதான் இருக்கு. அதை வழிமறை அறியா மாய வல் இருள் படுகச் சேற்றுள் இழியும் ஊர் பன்றி போல் கிடந்து பன்றி போல் உழந்த என் அறிவு நல்ல என் அறிவு நல்ல அறிவு தான். அறிவினை உலகமெல்லாம் படைத்து அழித்து அழிக்கும் காலம் கருவுறும் எவையும் கால வயத்தவாம் காலந்தான் மற்றொரு பொருள் வயத்ததென்றால் முந்தையோன் கற்பத்து ஈரேள் பொருவில் இந்திரர்கள் மாய்வர் ஒன்றுவர் மனுக்கசாம். இந்த வினை வயத்தாக இந்த உலகத்தையெல்லாம் படைக்கிறான் அழிக்கிறான் அழிக்கிறான். எது செய்கிறது? காலம் செய்கிறது. இந்த காலகட்டம் தான் மூன்று, இறந்த காலம், நிகழ்காலம், மறுகாலம். இந்த மூன்றுக்கு இந்த காலம்தான் இந்த அறிவினை நமக்கு உலகத்தை எல்லாம் படைத்து நமக்கு கருள் செய்கிறது. அந்த காலம் இருக்க கருபுறம் எவையும் கால வயத்தவன் எல்லாம் காலத்தினால வந்ததுதான், காலகத்துவத்திலிருந்து வந்தது தான். சரி, காலம் என்ன? காலம்தான் மற்றொரு வயத்தன்றால் அது வேறு வயத்தாது. கால வயத்தா நாம கிடப்போம், ஆனா காலம் எந்த வயத்தினா அது தனி சுதந்திரமா தான். உந்தியோன் கற்பத்து ஈரேள் பொருவில் இந்திரர்கள் மாயவர் அந்த விஷ்ணு பிரம்மன் விஷ்ணுவுடைய வாழ்க்கையெல்லாம் இந்திரர்கள் எத்தனை? 100 கோடி பிரம்மர்கள் நொந்தினர். எண்ணில் இந்த கடல் மனதை எண்ணா எவ்வளோ என்கிற அத்தனை பேர் வந்துட்டு போயாச்சு. குந்தியோன் கற்பத்து ஈரேள் பொருளில் எந்திரையும் அயர் எனக்கு முன்னாடி எத்தனை பய வந்தான் அவ்வளவும் போயிட்டான். ஒன்றுவர் மனுக்களாம், மனுக்களும் அதே மாதிரி தான். இந்த மனுக்கள் எல்லாரும் போயிட்டே இருப்பாங்க, எல்லாரும் போயாச்சு. ஓரம் இக்கற்பம் வே கற்பம் வேதற்கொருகினம் என்ற சொல்லுகின்ற இந்த கல்பம் இருக்க வேதத்திற்கு பிரம்மாவுக்கு ஒரு நாள். அந்நாள் 30 ஓர் மதியான் 30 கொண்டது ஒரு மாதம். திங்கள் 6-2 ஆண்டா மாதம் 12 அதுக்கு ஒரு வருஷம். ஏதமில் வருடம் 100 இருவகை பராட்சமாக அப்படி அந்த 200 வருஷம் அது பராட்சம் எண்ணிக்கை பேர். அவ்வளவு வருஷம் ஒரு விஷயம். இதுல இருவகை பதா பராட்சம். அந்த வருஷத்தை 100 50 பிரித்து இருவகை பதார்த்தம். இப்பதான் 28 கலியுகே 28 கலியுகம் இது பிரம்மாவுக்கு. இப்போ இன்னொரு பிரதமே பதார்த்தே, அதாவது பராட்சத்துல முன் பராட்சத்துல நாம இருந்து கொண்டிருக்கோம். ஆனா 100 50 முதல் 50 நாம இருந்து கொண்டோம். சேதவராக கல்பே வைவஸ்வதமன்வன்வரே 28 கலியுகே பிரதமே பாதே, அந்த முதல் பதார்த்தத்துல இருந்து கொண்டிருக்கோம். போலரும் போலி அண்ணான் பொன்றுவன் மன்றமாதோ, கடைசியில் என்ன? அந்த பிரம்மனும் போய் சேருவான். அம்மலர்கிழவன் காலம் அரிக்குருதினம், அப்பா அந்த பிரம்மாவுடைய காலம் அரிக்கு ஒரு நாளாம். இந்த பராட்சங்கிற எண்ணிக்கையுடைய நாள் விஷ்ணுவுக்கு ஒரு நாள். அன்னோனும் அம்முறை திங்கள் கூடும் ஆண்டு 100 பொன்றும், அவனும் அப்படித்தான். அவனுக்கும் கால இதே மாதிரி கணக்கு போட்டு கிடையாது, 100 ஆயாச்சுன்னா அவன் போத்தாமரன். அம்மாவோ சீச்சி இந்த அனித்திய வாழ்வு வேண்டேன், இது வாழ்வா அழிந்து போயிருந்த வாழ்வையும் இந்த போகத்தையும் நான் ஒரு பொருட்டாக இருந்து இவ்வளவு நாள் இருந்துட்டேனே, என் அறிவும் ஒரு அறிவா கிளாட்டு. இம்மையில் வீடு பேச்சிற்கு உபாயமே அறிதல் வேண்டும், இனிமே மோட்சத்துக்கு என்ன வழிங்கிற வழியை பார்க்கணுமே தவிர இந்த போகங்களை தான் நமக்கு வேண்டாம். ஆனால் ஒரு ஓர் போன்றுட்டு எண்ணரும் தவம் தானங்கள் பட்டினி எச்சந்தானோ புண்ணிய நன்னேயாட போகலோ முத்திக்கு ஏது, அந்த முத்தி கிடைப்பதற்கு என்ன ஹேது அதை பார்க்கிறான். எண்ணரும் தவம் செய்தா கிடைக்குமா? தானங்கள் பண்ணினா கிடைக்கணுமா, விரதங்கள் இருந்தா கிடைக்குமா, வேள்வி செய்தா கிடைக்குமா, இல்லை புண்ணிய நன்னீர் நீராடனா கிடைக்குமா? ஏது முத்திக்கு ஏது நன்னும் இவ்வனைத்தும் தேர, இந்த விஷயங்களை தான் நமக்கு தேர் தேர் பயிற்சி வேணும், தேர்ச்சி வேணும், அதாவது ஒரு முடிவு கிடைக்கணும். நமக்கலாம் குருவாம் பொற்பேர் அண்ணலைவினாதும் என்ன, அதனால நம்முடைய குருவை போய் பார்ப்போம், கேட்போம். தேவடைய குரு யாரு? பிரகஸ்பதி, வியாழ பகவான். அந்த வியாழ பகவானை போய் கேட்போம். புறம் பொற்பன் அண்ணலை வினாரும் என்ன துணிந்தனன் அமரகோமா. அந்த மா விஷ்ணு வியாழனை போய் நான் பார்த்து இந்த விஷயத்தை கேட்போம், குருவிட்ட போய் கேட்போம். இந்த வியாழன் பகவான்ங்கிற போது நமக்கு ஒரு குழப்பம் இருந்துச்சு. வியாழன் பயிற்சி வரும், குரு பயிற்சி வரும், எல்லா கிரகங்களும் பயிற்சி அடைஞ்சு, இன்னைக்கா பயிற்சி அடைது, உலகம் தோன்றினாலும் பயிற்சி அடைஞ்சிட்டே தான் இருக்கு. இன்னைக்குமா திடீர்னு வியாழன் பயிற்சிட்டாரேன், குரு பயிற்சி. இதெல்லாம் வியாழன் தான் பயிற்சி அடைகிறான், தட்சிணாமூர்த்தி பயிற்சி அடையல, அவர் அங்கே தான் இருக்கார். வியாழன்கிற நவக்கிரகத்துல ஒன்று அவனுக்கு ஆயு சொல்லப்பட்டிருக்கு. இந்த கிரகங்களுக்கெல்லாம் ஏவலாளர்கள் அவன் தான், எம்பெருமானுடைய ஏவலாளர்கள். அவன்கிட்ட ஒரு போர்ட்போலியோ கொடுத்துருப்பாங்க, அந்த போர்ட்போலியோ அவன் செய்யலாம். அவ்வளவுதான் கல்வி மந்திரி போர்ட்போலியோ இருந்தால் கல்வி மாற்றம் நான் பார்க்கணுங்கிற நிதியை பற்றி அவன் பற்றி தலையிடப்படாது. அது மாதிரி அவங்களுக்கு ஒரு போர்ட்போலியோ கொடுத்துருக்கா, அதை செய்துட்டு இருக்காங்க. அவ்வளோதான், அவன் பயிற்சிகளே தான் இருப்பான், ஒரு வருஷத்துக்கு ஒருக்க போயிட்டே இருப்பான் இடத்துக்கு. வியாழ பயிற்சின்னு சரி, வியாழனை விட்டுருங்க. வியாழனுக்கு அதிதேவதை பிரச்சிதி தேவதைன்னு ஒவ்வொரு கிரகத்துக்கும் அதிதேவதை, அதுக்கு மேலான பிரச்சதி தேவதை. அது யாருன்னு பட்டா அதுக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் சம்பந்தமே இல்லை. அதையும் ஒரு தெய்வம் இந்திரனாகத்தான் சொல்லிவிட்டுருக்கே தவிர, இந்த தட்சிணாமூர்த்தி பற்றிங்கிற இந்த வியாழ பயிற்சிக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் சம்பந்தமே இல்லை. அவர் அறுபாடு இருந்துட்டுருக்கார். ஆகியோ பாடா பாடப்பட்ட தட்சிணாமூர்த்தியை குருவேச்சி ஆயினு அவர் தோணும். இந்த பஞ்சாங்கரம் ஏண்டா போட்டு தொலைச்சான்னு அவருக்கு தெரியும். அன்னைக்கு பாடப்படுத்திடுவாங்க. குரு பயிற்சிக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் சம்பந்தமே இல்லை. குரு பயிற்சின்னு சொன்னா வியாழவான் வழிபடங்க, அவ்வளவு. சரி, காலம் நடக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழி பகவான் விட்டு கொண்டு இருக்கிறார். அதான் வியாழ பகவான போய் பார்க்கிறேன். அமைகற்றி உள்ளோர்க்கெல்லாம் விடையடித்து, எல்லாருக்கும் போங்க, அவன் இடத்த பார்த்து போங்க, நான் போறேன், நீங்க கபடி வீசினதெல்லாம் போங்க. அதான் சரி, எல்லாரையும் அவளுக்கு விடை கொடுத்து அனுப்பிச்சுட்டு எழுந்து போந்து நவையர விரைவின் அந்த புறத்தினை நணுகி, குற்றமற்ற அந்த அந்த புறத்தின் விரைவாக சென்று நணுகி, அங்கண் குவிபுகள் புறவர் கூவி போற்றி நின்று அதனை வெல்வான். நவையரு விரைவின் குற்றமற்ற அந்த விரைவாக அந்த புறத்தினை நணுகி அங்க என்ன பண்றான், புகழ் குவி புகழ் புறவர் கூவி போற்றி, அவரை போற்றி நின்று அதனை விழான். நின்னுதான் பேசுறான். அந்த காலத்தை பாடுதாலே இப்படி பாத்தியார் உட்கார்ந்து கொண்டு பாடம் நடத்துவார், பிள்ளைகளாம் நின்று கொண்டு கேட்பார். இங்க பிள்ளைகளாம் உட்கார்ந்து கொண்டு பாத்தியார் நின்று பேச, அதனால நின்று கொண்டு கையை காட்டி கேட்ட சிவியன திசை போங்கு கீர்த்தி தேவர்கள் இறைவன் மன்னோ. இந்த சிவி என்கிற இந்த இந்திரன் போன்று கீர்த்தி அடைந் தேவர்களுக்கு இறைவன் மன்னோ, தேவர்களுக்கெல்லாம் இறைவனானான். அவன் அங்க போய் நின்று அவற்றை கேட்கிறான்.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய்.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு திருவாதவூரர் புராணம். தலைப்பு திருப்பெருந்துறை சருக்கம். திருப்பெருந்துறை இறைவன் திருவாதவூரரை ஆட்கொள்ளுதல் தொடர்ச்சி. வழங்குபவர் திரு சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: வீட்டில் இருக்கிறவங்க தெரியுது தெருக்கோடியிலேயே நம்ம ஃப்ரெண்டு வராருன்னு, அவரை காலிங் பெல் அடிக்கட்டும்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போய் தாபால் போட்டுக்கிட்டாருன்னா அங்க கருணையே இல்லையே. பெருமா நீங்க என்ன சொல்றாரு, உனக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கிறேங்கிறது. அப்படி என்ன அர்த்தம், நீ இன்னைக்கு வந்திருக்கிற, உனக்காக நான் நேத்துக்கு வந்துட்டேன், அதல்லவா கருணை. வா என்ற வான் கருணை. அது அப்படி வா என்று சொன்னதும் ரொம்ப அழகா சொன்னார், வண்ணமாக சொன்னார், வண்ணம் பனித்தன்னை வா என்ற வான் கருணை. சரி, பெருமான் அருகிலே இவர் போய்விட்டார். போன போது ஒரு பொறுமலும் விம்மலும் அழுகையும் கண்ணில் இருக்கு. நம்ம தாய் வந்து ஒரு குழந்தைய வாரி எடுத்துக்கிறார், எடுத்துக்கொள்ளும் பொழுதுதான் அந்த நிலைக்கு தான் அதந்துவே என்று பெயர். அருட்பத்து முழுக்க அதந்துவே என்று அருளாயின்னு வருது. இந்த அதந்துவே என்ற சொல்லுக்கு என்ன பொருள்னு எந்த டிக்ஷனரிலையும் கிடையாது. திருவாசகத்துக்கு உரையினவங்களாம் ஒரு ஃபுட் நோட்டா இது திசை சொல் கன்னட மொழியில் இருக்கின்றதுன்னு சொல்லிட்டாங்க. போய் பார்த்தா எந்த கன்னட மொழி அறிஞனும் இந்த கன்னட மொழி சொல் கிடையாது, கன்னட மொழியில் இல்லைன்னு சொல்றான். யாரை போய் கேட்டாலும் எங்கிட்ட அதான் சொல்றான், இப்படிலாம் ஒரு சொல் கிடையாது எங்க மொழியில. எழுதினவ எட்ட கெடுத்தாலும் அவங்க படி இஷ்டப்படி எழுதியிருக்காங்க, அவ்வளவுதான். அதந்துவே என்பது என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு அம்மா என்ன பண்றாங்க, மடியில உறங்க வச்ச குழந்தைய தனக்கு வேலை இருக்கேங்கிறதுக்காக தூளியில மாத்தி போட்டுட்டு போயிருக்காங்க. அந்த குழந்தைய விழிச்சுக்கிட்டு ஓன்னு கத்துது. உடனே அந்த அம்மா ஓடி வராங்க, நான் ஒன்னும் உன்னை விட்டுட்டு போகலையே, நான் உன் கூடவே தானே இருக்கேன். இதற்கு ரீ அஷூரன்ஸ் என்று பெயர். கடவுளால் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு உயிர், கடவுள் தன்னை நீங்கி விட்டானோ, திரும்பவும் இந்த உலகமாயில் சிக்கிக்கொண்டு விட்டோமோ என்று அஞ்சுகின்ற நிலையிலே கடவுள் அருகில் வந்து, ஆட்கொண்ட எவரையும் நான் கைவிட்டதில்லை, நீ ஏன் வீணாக அஞ்சுகின்றாய் என்று சொல்கின்ற ரீஅஷூரன்ஸ் இருக்க, அதுதான் அதந்துவே. அவ்வாறு நீ என்னை அருள வேண்டும். எப்பெல்லாம் எனக்கு உன்னை பிரிந்து விட்டோங்கிற எண்ணம் வருதோ அப்பெல்லாம் நான் உன்னை பிரியவில்லை என்ற ரீஅஷூரன்ஸ் இருக்க வேண்டும். உன்னை நான் ஆதரித்து அழைத்தால் அதந்துவே என்றருளாயே. இந்த விண்ணப்பத்தை பெருமான் கடைசி வரையும் அவருக்கு நிறைவேற்றி கொடுத்தார். திருக்குழிக்குன்றத்தில் காட்சி காட்டுறார், திருவண்ணாமலையில் காட்சி காட்டுறார், கடைசியில் தில்லையில் காட்டின காட்சியும் திருப்பெருந்தூரில் வண்ணப்படுத்து வா என்று வான்கருணை காட்டி ஆட்கொண்ட காட்சி தான். எப்பெல்லாம் நீ வேணும்னா கேட்டாலும் அப்பெல்லாம் உடனே நீ பிரசன்ட் ஆகிடணுங்கிறது தான் அதந்துவே என்று அருளாயே என்ற விண்ணப்பம். அவர் வாழ்க்கையோடு பொருத்தி பார்க்கும் பொழுது இதற்கு வேறொரு பொருள் பார்க்க முடியாது. நான் உன்னை ஆதரித்தழைத்தால், அம்மா வேணும்னு அழுதா அம்மா உடனே ஓடி வந்து பக்கத்திலேயே தானே இருக்கேன் குழந்தை, நான் உன்னை விட்டுட்டு போகவே இல்லையே, அவன் கூடவே தானே இருக்கிறேன் என்று கூறுவது அதந்துவே என்ற சொல். அவ்வாறு ஆட்கொள்கின்ற கருணை திறம் கொண்ட கடவுள் ஒரு குழந்தைய அம்மா வாரி அணைச்சுக்கிட்டா கூட அந்த கண்ணில் வந்து அது ஏற்கனவே அழுத அழுக கட்டிக்கிட்டு இருக்குமா இருக்காதா, கண்ணில் அழுக குளம் மாதிரி கட்டிக்கிட்டு இருக்கும். அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, அந்த அழுகையை நீக்குவார்கள். ஏன் நீக்கணும்னா, அழுகங்கிறது ஒரு லென்ஸு, அது அம்மாவை பார்க்க விடாது, அந்த அழுகையை நீக்கணும். கண்ணப்ப நாயனார் அழுதார்னு வருது குழந்தையா இருக்கும்போது. செக்குலர் பெருமான் கண்ணப்பரை கடவுளா கருதுன்ற காரணத்தினால அந்த கண்ணப்பரை பெற்ற தாய் எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கணும்னு நினைச்சு பார்த்தார். தாயா இருந்து பார்க்கிறார், ஒரு கவிஞன் தாயாக இருந்து பார்க்கணும், அப்பதான் அந்த பாட்டை பாட முடியும். நாயனார் சிறு குழந்தையா இருக்கும்பொழுது நாயனாருக்கு விளையாடுறதுக்கு அவங்க அப்பா வந்து கடையிலேருந்து கரடி பொம்மை புலி பொம்மை எல்லாமே வாங்கி கொடுப்பாரு. அவங்க இருக்கிறதே காட்டில் தானே, மலையில தானே இருக்காங்க. அப்போ கரடி குட்டி, காட்டுப்பன்றியினுடைய பறல் சின்ன குட்டி, மான்குட்டி, சிங்கக்குருளை, புலிக்குட்டி, அதெல்லாமே இவருக்கு விளையாட்டு சம்பந்தம் தான். உயிரோடு இருக்கிற பொருள்களே அதுகள்லாம் இந்த அந்த வன்மம் ஏற்படுற வரையிலும் சின்ன குழந்தையா இருக்கும்போது இவரோட இவர் மேனி மீது புரண்டு விழுந்து ஓடி விளையாடி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அப்படி விளையாடி வளர்றாங்க. நாயனாரும் புலியும் சிங்கமும் கட்டி புரள்றாங்க, அப்படிதான் விளையாட்டு. அந்த விளையாட்டுல ஒரு விளையாட்டு இருக்கு. அந்த விளையாட்டு என்னன்னா, ஆணு வாயை திறக்கிறது. அப்படி திறந்த உடனே நாயனார் கையை விடுவார், அது மூடுறதுக்குள்ள கையை எடுத்துக்கணும். இப்படி ஒரு விளையாட்டு. சிங்கம் வாயை திறக்கும், சிங்கத்து வாய்க்குள்ள கண்ணப்பர் கையை விடுவார், இங்க வாயை மூடிக்காம பெறாத, அதை வாயை மூடுறதுக்குள்ள எடுத்துருவார் கையை. இந்த விளையாட்டு இதை பார்த்தோம்னா அப்பாவுக்கு பயம் வந்துருச்சு, தவறி போய் இவன் இந்த பைய குழந்தை கையெடுக்கிறதுக்குள்ள அந்த சிங்க வாயை மூடிடுச்சுன்னா கை துண்டிக்கப்பட்டு விடுமே அப்படிங்கிறதுனால இந்த ஆபத்தான விளையாட்டு உனக்கு வேண்டாம் என்று சொல்லி அடிக்கிற மாதிரி கீழே ஒரு குச்சி எடுத்துட்டு மிரட்டினார். அவ்வளவுதான், அடிக்கல. அந்த குழந்தை போய் அடிப்பாரா, 60 வயசுக்கு அப்புறம் பிறந்த குழந்தை. அவங்க அப்பாவுக்கு அறுபது வயசு ஆனப்புறம் பிறந்த குழந்தை யாரு? திண்ணன். இனி இந்த தாய்க்கும் தந்தைக்கும் குழந்தையே பிறக்காது என்று சொன்ன பிறகு அதெப்படி முருகப்பெருமானை வழிபடாமல் இவர்கள் சொல்லலாம், முருகப்பெருமானை வழிபட்டால் நமக்கு பிள்ளை பேர் உண்டு என்று அவர்களுக்கு தோன்றியது. அதனால அந்த முருகப்பெருமானை வழிபட்டு இந்த பிள்ளையை பெற்றார் என்று புராணத்தில் வருது. அப்படி பெறாது பெற்ற பிள்ளையை ஒரு தகப்பனுக்கு அடிக்க மனசு வருமா? வரும். பிள்ளைங்களை காரணமின்றி அடிக்கக்கூடாது. இந்த பிறவியில நமக்கு பிள்ளைங்கள் நிறைய பிறந்திருக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருந்தா அடுத்த பிறவியில பிள்ளைகள் பிறக்காதான் அப்படி சொல்லுது ஒரு புராணம், திருவியார் புராணம். காரணமின்றி பிள்ளைகளை மிரட்டுவதோ உருட்டுவதோ அடிப்பதோ இம்ச பண்றதோ நாம தானே பெத்தவங்கிறதுக்காகவே செய்யக்கூடாது. அப்படி செஞ்சாலும் அதுக்கு பாவம் உண்டு. ஆனா இந்த பிள்ளை அடிச்சதை போல அழுது. பிள்ளைன்னா அப்படித்தானே பண்ணும், அடிக்காமலேயே அடிச்ச மாதிரி அழுது. அப்ப அந்த தாய் என்ன பண்றாங்களா, அந்த பிள்ளையினுடைய எண்ணத்தை மாற்றுவதற்காக சூரிய சந்திரர்களாக இருக்கின்ற பெருமானுடைய கண்களிலே ஏற்படுகின்ற துன்பத்தை மாற்ற பயன்பட போகின்ற கண்கள், அந்த கண்களாகின்ற நாயனாருடைய கண்களிலே கட்டி வந்த அந்த கண்ணீர், அந்த கண்ணீரை முத்தம் கொடுத்து முத்தம் கொடுத்து உறிஞ்சி எடுத்து அதுக்கு நகையூட்டி சிரிப்பு ஊட்டி ஒரு விளையாட்டு போல், புதிய விளையாட்டு போல் அம்மா நமக்கு புதுசாக ஒரு விளையாட்டு கற்றுக் கொடுக்குறாங்க. கண்ணில் முத்தம் கொடுக்குற விளையாட்டு, நேற்று வரையும் அம்மா அவரு செஞ்சதில்லை, கையில் முத்தம் கொடுப்பாங்க, கன்னத்தில் முத்தம் கொடுப்பாங்க, அப்படிதான் விளையாடிருக்காங்க. இன்றைக்கு திடீர்னு கண்ணில் முத்தம் கொடுத்து விளையாடுறாங்க. புது விளையாட்டுன்னு குழந்தை நினைச்சு மனசை மாத்திக்கணும் அப்படின்னு செக்கடா சொல்றார். இப்ப தன்னுடைய பிள்ளை ஆத்மநாத சுவாமிக்கு பிள்ளை யாரு? நம்முடைய குருநாதர். அந்த குருநாதர் கண்ணில் கண்ணீர் கட்டி கொண்டு இருக்கின்றது. அத குருநாதர் என்ன பண்ணாரா, தன்னுடைய திருக்கரங்கள்னாலே இனி அஞ்ச வேண்டாம், சித்தமதி இறங்க வேண்டாம், இனி இந்த பிறவியில் இனி அழுவதற்கு வாய்ப்பே இருக்காது, இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை என்று சொல்லி ஏற்கனவே அந்த கண்ணிலே நிரம்பியிருக்கின்ற கண்ணீரை தன் திருக்கரத்தினாலே மாற்றி விட்டார், தொடச்சு கொடுத்தார், கண்ணை தொடச்சு விட்டார். அப்படின்னு திருவாசத்துல வருது, மலங்கினேன் கண்ணில் நீரை மாற்றி மலம் கெடுத்த பெருந்துரு. அப்ப அந்த அளவுக்கு பெருமான் நூல்களிலே சொல்லப்பட்ட தீட்சை சொல்லப்படாத தீட்சைகள் எல்லாமே செஞ்சிருக்கிறார். கண்ணில் இருக்கிற கண்ணீரை மாற்றணும்னு எந்த நூல்லையும் இல்லை. அப்ப நூல்ல இருக்கிறது சட்டத்தில் இருக்கிறது சட்டத்தில் இல்லாது, அது எல்லாத்தையுமே பெருமான் செஞ்சிருக்கிறார். என திருவாய் மலர்ந்தார், இனி நீ அஞ்ச வேண்டாம் என்று திருவாய் மலர்ந்தார். அதையும் திருவாசன் சொல்லுது, அஞ்சேல் என்று ஆண்டவார் ஆர்வருவார் அச்சோதி என்று வருது. பஞ்சாய அடிமடவார் கடைக்கண்ணால் இடர்பட்டு நஞ்சாய திருக்குற நடுங்குவேன் நின்னனுடால் உஞ்சினேன் பெருமானே உடையானே அடியேனே அஞ்சேல் என்று ஆண்டவாரன்றே அம்பலத்தமுதே என்று அதற்கு முன்னால் வருகின்றது. அப்புறம் அஞ்சேல் என்று அருளியவார் அருவருவார் அச்சோவை என்று பின்னால் வருகிறது. ஆகவே சாமி என்ன பண்ணாரா, அருகில் வா என்று அன்போடு அழைத்ததோடு மட்டுமில்லாமல் நீ இனி உனக்கு அச்சம் கிடையாது, நீ அஞ்ச வேண்டியதில்லை, நீ உனக்கு துன்பம் கிடையாது, உனக்கு இன்பம் தான், நீ அழ வேண்டியதில்லை, நீ சிரித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று பெருமான் இன்பமாக ஏற்றுக்கொண்டார். ஒருவன் சொல்றான், அடுத்த வேளை சோத்துக்கே எனக்கு வழி இல்லை, அவ்வளவு ஏழையானா இருக்கிறேன், என்னுடைய வறுமையை மாற்று என்று வந்து கேட்கும் பொழுது அவனுக்கு தானம் கொடுப்பதற்கு நல்ல நேரம் பார்க்க வேண்டிய தேவையில்லை. ஒருவன் பசி பசி என்று வருகின்றான், அவனுக்கு சோறு போடுவதற்கு இரு நல்ல நேரம் பார்க்கிறேன் சொல்ல தேவையில்லை. அந்த நிலையிலே பெருமானே உன் அருளின்றி நான் வாடிப்போவேன், கொம்பரில்லா குடி போல் அலமந்தனன், உன் திருவடியிலே உயிரை விட்டுவிடுவேன் என்ற நிலையிலே உயர்ந்த சக்திரிவாதம் கூடிய இவருக்கு கனவு நிமித்தம் போன்ற அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் தேவையில்லை என்று இங்கு நூலாசிரியர் கூறுகின்றார். வந்து நான் வறுமையுற்றேன் மாற்று எனது இளம்பாடு என்று சிந்தை ஆகுலமுற்றோன் கை செழும்பொருள் ஈதல் செய்வார்க்கு இந்த நாள் அளிக்க வேண்டும் என விதி இன்மையாலே. எங்க ஐயா இன்னைக்கு சோமவாரத்துல தான் எல்லாருக்கும் பணம் கொடுப்பாரு, இன்னைக்கு சனிக்கிழமை நீங்க வந்துட்டீங்க, நாளை மறுநாள் வாங்க என்று திருப்பி அனுப்பக்கூடாது. அதே போலவும் பசித்து வருவனுக்கு பின்னால் உணவளிக்கிறேன் என்று சொல்லாதிருப்பதை போலவும் பெருமான் நேரம் பார்க்காமல் அருள் செய்கின்றார். இந்த நாள் அளிக்க வேண்டும் என விதி இன்மையாலே அந்த நாள் இந்நாளாக அடிமை கொண்டு அருளை எண்ணி அளிக்கத்தக்க நாள் இந்த நாள் என்று பெருமான் முடிவு செய்து விட்டார். இப்ப பின்னால் ஒரு நாள் தீட்சை என்று சொன்னாலும் பெருமான் தன் கருணை திறத்தினாலே அதை ப்ரீபோன் பண்ணி இந்த நாளே அந்த நாள் என்று முடிவு செய்து விட்டார். அன்று அப்ப தீட்சை அளிக்கின்ற நாள் அன்று இரவு தீட்சை அளிக்கப் போகின்றார். அத்தகு தொண்டர்க்கெல்லாம் அதிபராம் அவரை நோக்கி இத்தவம் உடையோன் எய்தும் இடர் ஒழித்தாழ்வதின் நாள் வித்தக இதற்கு வேண்டும் கருமம் நீ விரைவில் செய்கின்ற உத்தம வடிவம் காட்டும் உண்மையார் உரைத்தல் செய்தார். அங்கு சூழ்ந்திருக்கின்ற தொண்டர்கள் நான் சொன்னேன், 999 பேர். நம்ம குருநாதரை சேர்த்து 1000 என்ற கணக்கு வரும். அந்த அத்துணை அடியார்களுக்கும் அதிபர், தலைவர், லீடர் போல இருப்பவர், தகுதியான் மிக்கவர், ஆத்மநாத சுவாமியுடைய முதற்சீடர் அந்த ரவுக்ஷாயனரை நோக்கி, இத்தவம் உடையோன், ஈ என்பது பெருமை குறிக்கின்ற ஒரு சொல், இவ்வளவு பெரிய தவத்தை செய்த இவன் என்று சுவாமி சொல்றார். தவத்தை வியக்கிறார். என்றைக்குமே குருநாதன் நல்ல குருநாதன் பண்ணுவாரு, சீடனை பாராட்ட வேண்டிய நேரத்திலே பாராட்டுவார். நீ எங்க படிக்க போறேன்னு ஒரு நல்ல ஆசிரியர் சொல்ல மாட்டார், உனக்கு வரும் பா ட்ரை பண்ணுன்னு சொல்லுவார். அப்ப சீடனிடத்தில் இருக்கின்ற ஒரு தகுதியை மனமார பாராட்டி, வாயார பாராட்டி, அதே நேரத்தில் அவருக்கு அந்த கர்வம் விளையாத வண்ணம் பார்த்து கொள்ள வேண்டும். குயில் பத்தில் அதை பத்தி சொல்றார், ஊனை பழித்து அப்படிங்கிறார். பெருமான் உயிர், அடியேன் ஊன், பெருமானுக்கு உடம்பு போன்றிருக்கின்ற எண்ணெய் அவன் பழித்தல் என்றால் புகழ்தல், பழிக்க புகழ வேண்டிய தேவையில்லை, இருந்தாலும் பெருமான் என்னை மிகவும் பாராட்டினான், நீ ரொம்ப டாப் அப்படின்னு சுவாமி சொல்லியிருப்பார். எப்படி ராமகிருஷ்ண பரமஹம்சர் நரேன்ட்ட சொல்லிருக்கிறார், நீ ரொம்ப நரேனை பற்றி எல்லோர்ட்டையும் சொல்லிருக்கிறார், நீங்கள்லாம் சும்மா கொசு மாதிரி மலத்திலும் அமர்வீர்கள் மலரிலும் அமர்வீர்கள், ஆனால் நரேன் அப்படி இல்லை, அவன் மலரில் மட்டும் அமர்கின்ற கோத்தும்பி அப்படின்னு சொல்லிருக்கிறார். அது போல சீடனுடைய பெருமையை குருநாதன் எடுத்து உரைப்பான் என்று பார்க்கின்ற இத்தவம் உடையோன், இந்த சிறந்த தவத்தை செய்த திருவாத ஊரான், அவனுடைய இடர் ஒழித்து ஆழ்வது இந்நாள், அவன் எய்தும் இடர் ஒழித்து ஆழ்வது இந்நாள், இந்த பிறப்பிடுத்த இடரினை ஒழித்து ஆழ்வது இந்நாள், இன்றைக்கு அவனுக்கு தீட்சை. வித்தக என்றால் சாமர்த்தியம் பொருந்தியவனே, இது ராக்ஷணரை பார்த்து சொன்னது. தலைமை சீடனே, இதற்கு வேண்டும் கருமம் நீ விரைவில் செய்ய, தீட்சை அளிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு குருநாதன் பூசை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதற்கு உரிய ஒரு கோயிலை அமைக்க வேண்டும், ஆகவே தீட்சைக்கு ஏற்பாடு செய்க என்று பெருமான் ரவுக்ஷாயனரை பார்த்து சொன்னார். வித்தக, இதற்கு வேண்டும் கருமம் நீ விரைவில் செய்க, உடனடியாக செய்க என்று உத்தம வடிவம் காட்டும் உண்மையார், தன்னுடைய மேலான வடிவத்தை காட்டுகின்ற அந்த மெய்ப்பொருளானவர் உரைத்தல் செய்தார். இதற்கு என்ன பொருள்னா, கடவுளுக்கு துணையோ வடிவங்கள், ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றுமிலார்க்கு 1000 திருநாமம் பாடினாம் தெள்ளேனம் குட்டாமோ, அவனுக்கு ஒரு நாமமோ ஓருருவமோ இல்லை, ஆனால் எண்ணில்லாத நாமங்களும் எண்ணில்லாத உருவங்களும் இருக்கின்றன என்று பார்க்கின்றோம். அத்துணை வடிவங்களிலும் மிக உயர்ந்த வடிவம் எது, நடராஜாவா, பிக்ஷாடனரா, சோமாஸ்கந்தரா, சந்திரசேகரரா, பிரதோஷமூர்த்தியா, எது மிக உயர்ந்த வடிவம் சொல்லுங்க. குருநாதன் என்ற வடிவம் தான் அத்துணை வடிவங்களிலும் உயர்ந்த வடிவம். அதை சொல்லும் போது, காணொனா திருக்கோலம் நீ வந்து கட்டினாய் கழுக்குண்டிலே, புணனாததொரு அன்பு புண்டு பொருந்தினால் தோறும் பொற்றவும், பெணனாத பெருந்துரை பெருந்தோணி பற்றி உகைத்தலுங்கிறார். பெருந்துரை பெருந்தோணி குருநெறி என்பது எளிதிலே எல்லாராலையும் கடைபிடிக்க முடியாது. என்ன காரணம், தன்முனைப்பை முழுவதுமே அடக்கிக் கொள்கின்ற நெறி. சீடன் குருவுக்கு எப்படி அடங்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு பிள்ளை தாய் வயிற்றுக்குள்ள இருக்கிற பிள்ளை தனியா எனக்கு இட்லி வேணும் அடை வேணும்னு கேட்காது, கேட்குமா, அம்மா சாப்பிட்றதே அதுக்கு சாப்பாடு. ஆனா வெளியில வந்துருச்சுன்னா எப்ப பார்த்தாலும் இட்லி தானா, நான் ஹோட்டலுக்கு போறேன் அப்படி வெளியில வந்த உடனே, வயிற்றுக்குள்ள இருக்கும்போது நீ ஹோட்டலுக்கு போக வேண்டியதானடா அம்மா கேட்பா, 10 உள்ள இருந்த இல்ல, அப்ப ஹோட்டலுக்கு போக வேண்டியதானே, அப்ப யாரும் ஹோட்டலுக்கு போக முடியாது. அப்ப தாயின் வயிற்றுக்குள்ள ஒரு சிசு இருப்பதை போல அது இயல்பா இருக்கு, வேற வழி இல்லாம சீடனுக்கு வேற வழிகள் உண்டு, தன்னுடைய தன்முனைப்பை அடக்கி கொண்டு அந்த சிசுவை போல கம்ப்ளீட் சரண்டர், முழுவதுமாக குருநாதனுக்கு அடங்கியிருக்கின்ற நெறி என்பது எல்லாராலையும் தாக்கு பிடிக்க முடியாது. எப்ப பார்த்தாலும் குட்ட குட்ட வீட்டுக்காரி குறிஞ்சிக்கிட்டே இருப்பாளா, ஒரு நாள் விடிச்சிருவா, ஆனா சீடன் என்றைக்குமே குருநாதனுக்கு அடங்கியிருக்கும். அதான் பெணனாத பெருந்துரை பெரும் தோணி. அந்த அளவுக்கு இந்த ஒரு பிறவியில அந்த குருநாதனுக்கு நம்ம அடங்கி திருவடி செய்து தொண்டு செய்து விட்டேன். குருநாதன் தப்பு செய்யறாங்கிற எண்ணம் வரக்கூடாது, குருநாதனுக்கு நாம உபதேசம் பண்ணக்கூடாது. இதை பற்றி 1000 கதை இருக்கு, குருவுக்கு எப்படி அடங்கி இருக்கணுங்கிறது. சும்மா 1-2 சொல்றேன் உங்களுக்கு, ஏன்னா இந்த புராணம் சொல்லும் போதுதான் இதெல்லாம் சொல்ல முடியும், மற்ற புராணங்கள்ல இதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்முடைய தமிழ்நாட்டில் பாடுதுறை என்று ஒரு இலக்கியம் உண்டு, வேதாந்த பாடல்கள், நல்ல செந்தமிழில் பாடப்பட்ட உயர்ந்த பாடல்கள், வேதாந்த மரபினை சேர்ந்த பாடல்கள். அதை பாடியவர் ஒரு சிறந்த கவிஞர் துறவி. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா, இந்த தமிழ்நாட்டிலேயே, இந்த தென் தமிழ்நாட்டில் தான், பாண்டி நாட்டில் ஒரு ஊரில் ஒரு மாமா ஒரு மருமகன், மாமானா தாய்மாமன், மருமகன் அவன் உடன்பிறந்தாளுடைய பிள்ளை, இவங்க ரெண்டு பேரும் கடவுள் நாட்டம் மிக்கவர்களா இருந்தார்கள். சிறந்த சிவபூஜை செய்கிறவர்களா, கடவுள் நாட்டம் மிக்கவர்களா இருந்தார்கள். அவங்க குரு அருள் இல்லாமல் கடவுளுடைய உருவத்தை உண்மையாக தெரிந்து கொள்ள முடியாது. கடவுள் தத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு குருநாதன் உபதேசிக்க வேண்டும். நமக்கு ஒரு குருநாதன் கிடைக்கணுமே அப்படின்னு மாமாவும் மருமாவும் சேர்ந்து பேசிக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன முடிவு பண்ணாங்க, ஒருவர் நம் ஊரிலிருந்து வடக்கு நோக்கி பயணம் செய்ய வேண்டும், இன்னொருவர் தெற்கு நோக்கி பயணம் செய்ய வேண்டும். அதில் யாருக்கு முதலிலே குருநாதன் கிடைக்கிறாரோ அவர்கள் அந்த குருநாதனுடைய அருளை பெற்றுக்கொண்டு எதிர்திசை நோக்கி பயணம் செய்ய வேண்டும். வந்து தீட்சை பெறாத இன்னொருவருக்கு தீட்சை கொடுத்து ஆட்கொள்ள வேண்டும். முதலிலே குருநாதனை பெற்றவர்கள் எஞ்சி இருப்பவருக்கு குருநாதனாக விளங்க வேண்டும் அப்படின்னு அவங்களுக்குள்ள அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டாங்க. அப்ப மருமான் வயசுல சின்னவர் வடக்கு நோக்கி போறார், மாமா வயசுல பெரியவர் தெற்கு நோக்கி போறார். வடக்கு நோக்கி போன மருமானுக்கு அந்த விந்திய மலையை கடந்து காசி கிட்ட வந்தோடனே ஒரு குருநாதர் கிடைச்சு மேலான பரம்பொருள் தத்துவத்தை உபதேசம் பண்ணி அவரும் பரம்பொருளை தன் உள்ளத்திலே உணர்ந்து நிட்டை கைகூடி விட்டார். உடனே அவர் என்ன பண்ணார், நம்முடைய மாமாவுக்கு நம்ம இந்த ஞானத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு தெற்கு நோக்கி வர்றார். தெற்கு நோக்கி வந்து தெற்கு நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற அந்த தன்னுடைய மாமாவை விழித்து ஆட்கொண்டார். அப்ப குருநாதன்ல வயசுல பெரியவன் குருநாதன்கிற விஷயம் கிடையாது, வயசுல சின்னவனா இருந்தாலும் குருநாதனே குருநாதன், எத்தனை வயசாயிருந்தாலும் சீடன் சீடன் தான். அப்படி அந்த சுரூபானந்தர் என்று பெயர் குருநாதருக்கு, தத்துவராயர் என்பது பெயர் சீடருக்கு. இவர்கள் இப்படி அவர் பாடம் எடுத்துட்டு இருக்காரு, இவர் படிச்சுட்டு இருக்காரு. அப்படி இருக்கிற நாள்ல ஒரு நாள் அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை, இவர் தத்துவராயர் சிறந்த கவிஞர், ஆனால் ஞானத்தை பெற்ற பிறகு ஒருவன் என்ன செய்கின்றான், ஞானம் என்பது திரையிடப்பட்ட ஒரு சுடரினை காண்பதை போன்றதுதான், ஞானம் என்பது புதிதாக விளைவதில்லை. இப்ப கோயிலுக்கு வந்து சேர சந்நிதிக்கு வராத வரையிலும் நம்ம சங்கரராமலிங்க சொல்ற தரிசனம் பண்ணல, பெருமான் முன்பு நிற்கும்போது தரிசனம் பண்றோம். பெருமான் நம்ம புதுசா உண்டாக்கி இருக்கோமா, அவருடைய காட்சி நமக்கு கிடைக்காம இருந்து இப்ப கிடைச்சிருச்சு. பெருமானுடைய காட்சி கிடைச்ச பிறகு நம்ம என்ன பண்றோம், காலரை தூக்கி விட்டுக்கணுமா? பெருமானுக்கு தொண்டு செய்யணும், தொண்டுதான் உண்மையான ஞானத்தின் பலன். ஞானம் ஈசன்பால் அன்பு என்று பிரியபுரன் சொல்லுது. உண்மையான ஞானிகளுடைய இலக்கணம் என்னன்னா அவர்கள் பெருமானிடத்தில் அன்பு செய்து தொண்டு செய்வார்கள். அதான் ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள், ஒப்பற்ற ஞானிகள் இலக்கணம் இதுதான். இப்படி உரைப்பதும் கேட்பதும் இதெல்லாம் வந்து ஞானத்திற்கு அடையாளம் இல்லை, இது ஞானத்திற்கு சாதனம், நம்முடைய ஆசை அவ்வளவுதான். அப்ப தத்துவராயராக இருக்கின்ற சீடர் என்ன பண்றாரு, சிறந்த கவிஞரா இருந்தாலும் குருநாதர் சொல்ற குருநாதர் வந்து விருப்பம் என்னன்னா இந்த வேதாந்த கருத்துக்களை இவர் பாடலாக பாட வேண்டும், பின்னாடி பலருக்கும் பயன்படும், சிறந்த இலக்கியம் அது, பாடலாக பாடியிருக்கிறார் அவர். ஆனால் அவருக்கு அதில் நாட்டமே இல்லை. எப்படி பிரம்மதேவன் ஆத்மநாத சுவாமியை பூஜை பண்றதுலேயே நாட்டம் கொண்டிருந்தாரே தவிர உலகத்தினை படைப்பதிலே நாட்டம் கொள்ளாதிருந்தார். அதே போல இங்கு சீடருக்கு தனக்கு மேலான ஞானத்தை கொடுத்த அந்த குருநாதனுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தான் இருந்தது. அவருக்கு வெட்டி தோச்சு போடணும், அவருக்கு சமைச்சு சாப்பாடு போடணும், அவருக்கு கைகால் பிடிச்சு விடணும், இதுதான் இந்த எண்ணம் தான் இருந்ததே தவிர இதுதான் ஞானத்தின் அடையாளம், வாழ்நாள் முழுக்க இப்படி இருந்தா போதும் அப்படின்னு இருக்கிறார் அவர். அப்ப இவர் தன்னிடமிருந்து பிரிக்க வேண்டும் என்று குருநாதன் நினைச்சாராம். இந்த பயல கொஞ்ச நாள் பிரிச்சாதான் இவருடைய கல்வி உலகத்துக்கு பயன்படும், இல்லைன்னா அது வேஸ்டா போயிடும். இப்ப குருநாதன் என்ன பண்ணாரு, ஒரு நாள் அமாவாசை அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட ஒரு கை எண்ணெய் எடுத்து தலையில வச்சுக்க போனார். அமாவாசை அன்னைக்கும் தலையில எண்ணெய் வச்சுக்க கூடாது, ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கும் தலையில எண்ணெய் வச்சுக்க கூடாது, இந்த ரெண்டு நாட்களிலும் எண்ணெய் தச்சு குளிக்க கூடாது. அதனால சீடர் என்ன பண்ணாரு, ஐயோ குருநாதர் இதே மாதிரி தவறான கருத்தை செய்ய போறாரேங்கிறதுக்காக அ என்று சொன்னார். அமாவாசை சொல்றதுக்கு வந்துட்டு அடக்கி கொண்டார். ஏன் அடக்கி கொண்டாருன்னா குருநாதன் அறியாதவன் என்ற எண்ணமோ குருநாதனுக்கு நாம் அறிவிக்க வேண்டும் என்ற எண்ணமோ ஒரு சீடனுக்கு வரக்கூடாது. குருநாதன் கடவுள், கடவுளுக்கே நம்ம புத்தி சொல்றோம், கடவுளுக்கு சொல்லலாம. உலகத்துல பாக்குறோம் எத்தனையோ சீடர்கள் குருநாதனை பார்த்து சொல்றாங்க, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க சார், சரி நீங்க ரைட்டா புரிஞ்சுக்கீங்க சார்னு அவர் விட்டுருவார். அவர் ஆன்னு சொன்னோடனே என்ன அமாவாசைன்னு சொல்ல வந்தையான்னு இவர் கேட்கிறார். அப்படி அவர் என்ன எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும், போய் சொல்ல முடியாது. இல்லை பெருமானே மன்னித்து விடுங்கள், மன்னிச்சா உன்னுடைய குற்றம் போகாது, தண்டிச்சாதான் குற்றம் போகும், நான் கூப்பிடுறவரையும் என் கண்ணில் முழிக்காதுன்ட்டார். எப்படிப்பட்ட தண்டனை, நான் மீண்டும் அழைக்க வரையிலும் என் கண்ணில் முழிக்காத, நீ என்னை பார்க்கப்படாது, நான் உன்னை பார்க்கப்படாது. தண்டனையை ஏற்றுக்கொண்டார். என்ன அது ஒரு அடக்கம், தண்டனையை தூக்க மாட்டேன்னு சொன்னா அது பணிவின்மையாயிடுமே, ஒரு தப்பு நினைந்திருத்து தொடர்ந்து தப்பு செய்யலாமா, தப்பு செய்யறவங்க உயர்ந்த தகுதி படைத்துள்ளா இருந்தா என்ன நினைப்பாங்க, தப்பு செய்யும் போதே தப்பு உணர்ந்துருவாங்க, தப்புக்கு தண்டனை விதிக்கும் போது அனுபவிப்பாங்க, அதை மீற மாட்டார்கள். அந்த குற்றத்திலிருந்து விடுபட முயற்சி செய்வார்களே தவிர ஆயிரம் தப்பு பண்ணலாம். ஹசரத் இனாயத் கான் ஒரு சூஃபி ஞானி சொல்றார், நீ ஆயிரம் தப்பு பண்ணு, ஆனா எந்த தப்பையும் ரிப்பீட் பண்ணாத, புதுசு புதுசா பண்ணணும். ஒரு தப்ப ரெண்டு தடவை செஞ்சனா நீ சீடனா இருக்க தகுதியற்றவன், ஒரு தப்ப ரெண்டு தடவை செய்யக்கூடாது, அப்பதானே முன்னேற்றம். தப்புன்னு உடனே தப்புற திரும்ப செய்யலாமா?

வெளிக்கொணர்ந்து பதிப்பிச்சாங்க. படிக்கிறதுக்கே ஆள் இல்லாத போது திரும்பி எப்படி பதிப்பிக்க முடியும்? படிச்சாதானே திரும்பி பதிக்கலாம். ஆரம்பத்தில் பதிப்பிச்சாங்க, அந்த தமிழுக்காகவே படிக்கலாம், அந்த கருத்துக்களை அவங்க எடுத்து வைக்கிற முறைக்காக படிக்கலாம், உயர்ந்த இலக்கியம் அது. அந்த குருநாதன் செய்கின்ற அன்புக்காக படிக்கலாம். குரு வேற இல்ல, சிவம் வேற இல்ல, அந்த சுரூபானந்த சிவம். அத்தனை பாட்டையும் சன்னிதானத்தில் பாடினா சுவாமி மனசு இறங்கிடும், அப்படி இருக்கு விஷயம். அதுல திருவாசகம் போல அந்த பாடல்கள்லாம் இவர் நிரம்ப பாடின பிறகு குருநாதனை கூப்பிட்டாராம், இந்த பாட்டெல்லாம் தனியா இருக்கும் போதுதானே பாடினேன், அதாண்டா திருவாசகம், கடவுளை பிரிந்தால் தான் பாடுவேன். நம்ம குருநாதர் திருவாசகம் எப்ப பாடினார்? பெருமானை பிரிந்த நிலையிலே பாடினார். சேர்ந்து இருக்கும் போது பாடுவாங்களா? பாட மாட்டாங்க. ஒன்னும் இல்லை, அன்பான கணவன் அன்பான மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கும் போது வீட்டுக்காரர் போட்டோவை அந்த பொண்ணு பார்க்கும், வீட்டுக்காரருக்கு போன் பண்ணுமா? வீட்டுக்காருக்கு ஆசையா இருக்கு நம்ம போட்டோவை அந்த பொண்ணு பார்க்கணும், நமக்கு போன் பண்ணணும்னு வீட்டுக்காரருக்கு ஆசை வந்தா என்ன பண்ணணும்? வெளியூருக்கு போகணும். பக்கத்தில் இருந்தா இது நடக்காது. அதே போல கடவுள் என்ன பண்ணார்? திருவாசகம் வேண்டும் என்பதற்காகவே நம்முடைய குருநாதனிடமிருந்து பிரிந்ததை போல் காட்டிக்கொண்டார் என்று பார்க்கின்றோம். ஆனால் அவர் ஆட்கொண்ட நாளிலே உலகத்திலே இவர் நம்மை பிரியமாட்டார் என்ற உறுதிப்பாடு தோன்றும் வண்ணம் ஆட்கொண்டார். அவர் காட்டிய அன்பு எப்படிப்பட்ட அன்புனா, இப்படியே அன்பு காட்டுகின்ற ஒருவன் எந்த காரணத்தினால் நம்மை பிரிய மாட்டான். பிரிவு என்று ஒன்று ஏற்பட்டால் அதற்கு நாம் பொறுப்பே அன்றி இவன் பொறுப்பு அல்ல. அப்படிப்பட்ட அன்பு செய்திருக்கிறார் கடவுள். பிரிவு ஏற்பட்டால் அதுக்கு என் தீவினை தான் காரணம், கடவுளை குற்றம் சொல்ல முடியாது. என்ற அளவிற்கு அன்பு செய்தவன் நம்மை பிரிவானா? அவன் பேராது நின்ற பெருங்கருணை பேராறு, ஆட்கொண்டவரை கைவிடாதிருக்கின்ற கடவுள் என்று பார்க்கின்றோம். ஆகவே அதுதான் உத்தம வடிவம். கடவுளுடைய வடிவங்களிலே மிக உயர்ந்த வடிவம் என்பது குருநாதன் ஆகின்ற வடிவம். காணொனா திருக்கோலம் பேணொனாத பெருந்துரை பெரும் தோணி என்பதற்கு சொன்னேன், குரு நெறியிலே ஒருவன் மனமடங்கி வாழ்வது என்பது மிகவும் சிரமம். கடைசி பிறவியில தான் ஒருவன் குருநாதனை பெற்று தொண்டு செய்வான். அதுக்கப்புறம் அவனுடைய அகங்காரம் முழுவதும் நசித்து போவதனால அவனுக்கு மறுபிறவி இல்லை. அதான் பேணொனாத பெருந்துரை பெரும் தோணி பற்றி உகைத்தொழும், காணொனா திருக்கோலம் நீ வந்து கட்டினாய் கழுக்குண்டிலே. அந்த காணொனாத திருக்கோலம் என்பது உத்தம வடிவம் என்று இந்த பாட்டில் சொல்றது 91வது பாட்டில். உத்தம வடிவம் காட்டும் உண்மையார் உரைத்தல் செய்தார் முன்னவர் புகன்றவாறு முயல்குவம் என்றே அந்த மன்னுரு தவத்தின் மிக்கார் வகை மலர் தெரியலாலும் பொன்னிடை அழுத்தி முத்தம் புரைந்தபல் பட்டினாலும் அன்னடுங்காவினூடு அங்கு ஆன பூங்கோயில் செய்தே. ரோக்ஷணர் என்ன பண்றாரு? பலவிதமான மரத மாலைகளினாலும் முத்துக்கள் இழைக்கப்பட்ட தங்க சரங்கள்னாலும் தோரணங்களாக கட்டி ஒரு அழகான பூம்பந்தல் செய்தார், பூங்கோயில் ஒன்று செய்தார். தீட்சை தருவதற்காக குருநாதர் வந்து அதில் அந்த கோயிலுக்குள் அமர்ந்திருப்பார். அந்த கோயிலிலே எதிரிலே அவரை வணங்கி தீட்சை பெறுவதற்காக அந்த சீடன் வருவான். குருநாதன் தீட்சை அளிக்கும் போது குருநாதனும் சீடனும் தான் இருப்பாங்க, வேற யாரும் அங்கே இருக்க மாட்டாங்க. இன்றைக்கும் உபதேசம் செய்யும் பொழுது என்ன பண்ணுவாங்க, பொத்தாம் பொதுவாக எல்லாருக்கும் நடுப்புற உபதேசம் பண்ணுறதுங்கிறது எக்ஸப்ஷனல் கேஸ், அது கூடாதுன்னு நான் சொல்லலை. அவ்வாறு உபதேசிப்பவன் உபதேசம் நிகழ்வது என்பது உபதேசிப்பாருடைய தகுதியை காட்டுகின்றது. அப்படி ஒருத்தர் உபதேசம் பண்ணார், யார் அவர்? பெருவாரியார மக்களுக்கு நடுப்புற ஒரு உபதேசம் பண்ணார் அவர், எல்லாருக்கும் சேர்த்து தீட்சை கொடுத்தார், யார் அவர் சொல்லுங்க? அது ரூலுக்கு எக்ஸப்ஷன். சட்டம் என்பது என்னன்னா, எந்த மந்திரத்தை உபதேசித்தாலும் குருநாதன் சீடனுக்கு மட்டும் வலது காதல உபதேசிக்கணும், இன்னொருத்தர் காதல விழப்படாது, அப்படி உபதேசிக்கிறது ரூல். எந்த ஒரு ரூலுக்கும் விதிவிலக்கு உண்டு. விதிவிலக்கின்படி ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஒருவர் பஞ்சாட்சரத்தை உபதேசம் பண்ணார், யார் அவர்? அவளுடைய பிள்ளையார் கல்லூர் நல்லூர் பிரபணம்ங்கிற அந்த திருத்தலத்தில் தன்னுடைய திருமணம் நிறைவேறி அக்னி பிரதட்சணம் பண்ணுவதற்காக பெருமானை பிரதட்சணம் செய்வதற்கு வருகின்றார். அப்போ பெருமான் தன்னுடைய அந்த கருவறை கோயிலையே ஒரு அளவு அறியப்படாத நெருப்பு ஜோதியாக காட்டவும் அதிலே அவர் நுழைவதற்கு முன்பாக அந்த திருமணத்திலே வந்து சேர்த்த அனைவருக்கும் தகுதி ஏற்படுத்துவதற்காக அவர்கள் பாச மோச்சனம் பாசத்தை நீக்குவதற்காக காதலாகி என்ற பதிகத்தை பாடி எல்லோருக்கும் நமச்சிவாய மந்திரத்தை உபதேசம் செய்தார். அது ஒரு எக்ஸப்ஷன். இங்கு ஒரு சின்ன பூங்கோயில் செய்கின்றார், அதான் இதய கோயில். அந்த கோயிலிலே குருநாதர் எழுந்தருள்வார், அவர் கூட இந்த சீடரும் எழுந்தருள்வார். அந்த கோயிலை ரவுக்ஷணர் எவ்வாறு செய்தார் என்றார், மலர்களாலும் மணிகளாலும் செய்தார். செய்தனர் கோயிலூடு சிறந்த ஆசனமும் சேர்த்து மெய்தகு தொண்டர்க்கெல்லாம் மிக்கவர் இறைவர் சார்ந்து கைதவம் உடையார் நெஞ்சில் கனவிலும் காணனில்லா மைதரு களத்தாய் கோட்டம் சமைந்தது வாய்ப்ப என்றார். அந்த கோயிலை அமைத்துவிட்டு அங்கு குருநாதன் அமர்வதற்கு ஒரு சிறந்த ஆசனம்

0: அனைத்தையும் செய்தார். அந்த ஆசனம்தான் இன்று மூலஸ்தானமாக வழிபடப்படுகின்றது. எங்க திருப்பெருந்துறையில் துர்நாதன் எழுந்தருளிய ஆசனம், அந்த ஆசனம் வந்து கல்லால் ஆகிய ஆசனம். அந்த ஆசனத்துக்கு அபிஷேகம் இப்ப பண்றோம், அதான் மூலஸ்தானம் முகூர்த்தம். ஆசனம் செய்து மெய்தகு தொண்டர்க்கெல்லாம் மிக்கவர் பெருமானுடைய உண்மை தொண்டர்களிலெல்லாம் தலைமையான அந்த ரௌக்ஷாயினர் பெருமானை வந்து சேர்ந்து, கைதவம் என்றால் வஞ்சனை, கைதவம் உடையாரெஞ்சில் கரவிலும் காணனில்லா மைதருகளத்தாய், பொக்கமிக்கவர் பூவும் நீருங்கண்டு நக்கு நிற்பன் அவர்தம்மை நாணியே என்று அப்பர் பெருமான். யாருக்கு வஞ்சனை இருக்கோ அந்த வஞ்சனை இருக்கிறவர்கள்ட்ட பெருமான் சேரமாட்டார். அவர்கள் நினைக்கலாம் நாம் பெருமானை பூசிக்கிறோம்னு, ஆனா ஒரு பூ கூட அவர் காலில் விழாது, சாமி காலில் இழுத்துக்கிடுவார், நமக்கு தெரியாது. ஆகவே அந்த வஞ்சனையுடையாருடைய நெஞ்சத்திலே சற்றும் சேராத பெருமான், அவன் கரிய கழுத்தினை கொண்டவன், அப்படிப்பட்ட பெருமானே நல்ல கோயிலாக அமைந்து விட்டதுனார். நான் அமைத்தேன்னு சொல்லல, ஏன்னா முனைப்பில்லாதவன். பெருமானே உன் அருளினாலே நான் அமைத்த கோயில் நல்ல கோயிலாக அமைந்து விட்டது. அப்ப சமைந்தது கோட்டம் சமைந்தது வாய்ப்பா, வாய்ப்பா என்றால் சிறப்பாக, நான் எதிர்பார்க்கவே இல்லை பெருமானே, எடுத்த காரியம் சிறப்பா அமைஞ்சு. என்ன காரணம், நீ சொல்லியல்லவா செய்தேன், நீ சொல்லி செய்த போது அது சிறப்பாக எவ்வாறு அமையாது இருக்கும், நானா விரும்பி செஞ்சாதான் தப்பா அமையும், நீங்க சொல்லி செஞ்சா, நீங்க சொல்லி நான் சொல்றேன் இப்ப புராணம் சிறப்பா அமையுது, நானா சொன்னா தப்பா போகும். அப்ப பெருமான் அருள் இருக்கு துணை இருக்கின்ற காரணத்தினாலே அந்த திருக்கோயில் சமைந்தது என்று அதன் காரியமாக செய்தார். கண் பார்த்ததுன்னு சொல்றோம், கண்ணு பார்க்காது, கண் ஒரு கருவிதான், மனிதன் தான் பார்க்கின்றான், இருந்தாலும் மரபு என்ன, கண் பார்த்தது, வாய் சுவைத்தது, நாக்கு சுவைத்தது, காது கெட்டதுங்கிறது, அது போல சொல்வதாகவும் கொள்ளலாம், அல்லது உண்மையிலே தன்முனைப்பே இல்லாத நிலையிலே பெருமான் திருவுளினாலே நல்லபடியாக ஒரு நல்ல கோயில் அமைந்தது.
1: ஓம் நம சிவாய். You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.

0: வணக்கம் நேயர்களே, நாங்கள் விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் நிகழ்ச்சியிலே இன்றைய பல விடயங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். முக்கியமாக இங்கு நைனை நாகபூஷணி அம்மன் கும்பாபிஷேகம். நைனை நாகபூஷணியினுடைய வரலாறு பற்றி பலருக்கு தெரிந்திருக்கும் என்றாலும், நாங்கள் இடைக்கிடை எங்களுக்கு தெரிந்த விடயங்களை மீள் பார்வை செய்வது, அதை பற்றிய ஒரு விளக்கத்தை வருங்கால சந்ததியினருக்கு கொடுப்பது மிக முக்கியம் என்பதை இங்கே வலியுறுத்த விரும்புகிறேன். முக்கியமாக எங்களுடைய இந்த புராணங்கள், பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் எல்லாம் படிப்படியாக இந்த ஆங்கில ஆதிக்கத்தின் கீழே நாங்கள் புலம்பெயர்ந்த நாடுகளிலே வாழுகின்ற ஒரு வாழ்க்கை முறையிலே எங்களுடைய பாரம்பரியங்களை எல்லாம் நாங்கள் கைவிட்டு மறந்து வாழ்க்கையை மேற்கொண்டு வருகிறோம். இது உண்மையிலேயே எங்களுடைய பாரம்பரிய நிகழ்வுகளை நாங்கள் இடைக்கிடை இப்படி இவ்வாறான நிகழ்ச்சிகள் மூலம் அவற்றை பற்றி சிந்திப்பது எங்களுக்கும் நல்லது, எங்களுடைய வருங்கால சந்ததிக்கும் நல்லது. எனவே இந்த ஒரு அடிப்படையிலே இங்கு வழக்கம் போல டாக்டர் அவர்கள் இங்கே கலியகத்துக்கு வந்திருக்கிறார்கள். நாங்கள் ஓரளவுக்கு இந்த நைனை நாகபூஷணியின் அம்மனுடைய முக்கியத்துவம் பற்றி சில வார்த்தைகள் பேசிக்கொண்டு அடுத்ததாக சில கேள்விகளையும் இங்கே பார்க்க இருக்கிறோம். எனவே வணக்கம் டாக்டர், இன்றைக்கு நாங்கள் நாகபூஷணி அம்மன் பற்றி பார்ப்போம்.
1: வணக்கம் ஆசிரியர் சிவனேசன் அவர்களே, வணக்கம் நேயர்களே. குருவரலும் திருவரலும் கைகூட மீண்டும் உங்களை விஞ்ஞானமும் விஞ்ஞானமும் என்ற நிகழ்ச்சியிலே சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அதாவது இலங்கையிலே அது நேற்று மாலை நேரத்தில் நைனாதீவு என்று சொல்லப்படுகின்ற சப்த தீவுகளில் ஒன்றான, யாழ்ப்பாணத்தை சுற்றி ஏழு தீவுகள் இருக்கின்றன, அந்த சப்த தீவுகள் ஒன்றான நைனாதீவிலே கோயில் கொண்டலில் இருக்கின்ற நாகபூஷணி அம்மன், நாகம்மாள், அந்த அம்மனுக்கு கும்பாபிஷேக நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இப்பொழுது மண்டலாபிஷேகம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது.
0: அங்கே
1: அதை சிவன் டிவி என்று சொல்லி ஒரு தொலைக்காட்சி, sivan.tv.com என்று இணையதளத்திலே அதை நேரடியாக ஒளிபரப்பினார்கள். அதிலே பல நிகழ்ச்சிகளை அங்கே கடைபிடிக்கின்ற பல கோயில்கள், இனிவில் காரைக்கால் சிவன் கோயில் திருவிழா, கீரிமலையிலே சமீபத்திலே திறக்கப்பட்ட மடத்தினுடைய நிகழ்ச்சிகள் மற்றும் பெரராஜ பிள்ளையார் கோயில் நிகழ்ச்சிகள் உண்ட பல நிகழ்ச்சிகளை அங்கே ஒளிப்பதிவிலே காணலாம். சிவன் டிவி,
0: இது வந்து ஒரு புதிய டிவி
1: என்றுதான் நினைக்கின்றேன்.
0: ஈழ நாட்டு,
1: அப்ப இது சுவிட்சர்லாந்தில் இருந்து ஒளிபரப்பப்படுகிறது. அப்ப நேரடியாக பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைத்தது. பொதுவாக எனக்கு இந்த ஆலய விஷயங்களை, அதிலும் குறிப்பாக மூர்த்தங்களை, வழிபாடுகளை, உபபிஷேகங்களை நுணுக்கமாக படம் பிடித்து இந்த தொலைக்காட்சியிலே காட்டுவதிலே அவ்வளவாக இதில்லை. அது இந்த மகிமையை குறைப்பது மாதிரி நான் யோசிப்பதுண்டு. ஆனாலும் இந்த நேரடி ஒளிபரப்பு பார்க்க உள்ளம் உருகி கண்ணிலே கண்ணீர் வருகின்ற ஒரு நிகழ்வு தான்
0: அது. உண்மையா ஒரு எங்களுக்கு கிடைக்க முடியாத ஒரு அரும்பெரும்
1: பாக்கியம் என்றுதான் சொல்லப்படும். அதுல கூட அங்கே அந்த நைனாதீவு என்ற அந்த அம்மாளுடைய சரித்திரம் மிகவும் முக்கியம்,
0: அதுவும் பழமை வாய்ந்தது,
1: மிகவும் பழமை வாய்ந்தது. இலங்கைய ஈழத்தை பற்றிய குறிப்புகளை நாங்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே இலக்கியங்களில் பார்ப்பது போல, அங்கே இருக்கின்ற நைனாதீவை பற்றிய அல்லது நாகதீபம், நாகதீவு என்ற பற்றிய குறிப்புகளையும் நாங்கள் பார்க்கின்றோம். எங்களுடைய தமிழ் இலக்கியங்களிலே ஐம்பெருங்காப்பியங்கள் என்று இருக்கின்றன, ஐந்து பெரும் காப்பியங்கள் தமிழுக்குரிய. எல்லாருக்கும் சிலப்பதிகாரம் தெரியும், கோவலன் கண்ணகியினுடைய வரலாற்றை கூறுவது சிலம்பின் கதை, சிலப்பதிகாரம். இந்த கோவலனுக்கும் மாதவி அந்த ஆடல் கணிகை, இந்த மாதவிக்கும் அவருடைய குழந்தை, பிறந்த பெண் குழந்தைக்கு பெயர் மணிமேகலை. அந்த மணிமேகலனுடைய கதையை ஒரு பௌத்த இலக்கியமாக எழுதியிருக்கின்றார்கள். சிலப்பதிகாரம் சமண இலக்கியமாக இருக்கின்றது, அதை பாடியவர் இளங்கோவடிகள். அதே மாதிரியாக மணிமேகலை ஒரு பௌத்த இலக்கியம், அதனுடைய தொடர்ச்சி ஆனா பௌத்த இலக்கியம். இதை பாடியவர் சீத்தலை சாத்தனார் என்பவர். அவர் மணிமகளை, அந்த மாதவி வந்து கோவலன் பிரிந்து போகின்ற பொழுது, கண்ணகியுடன் போகின்ற பொழுது ஒரு தூது அனுப்புகின்றார், ஒரு தாள இதழிலே கடிதம் எழுதி அனுப்புகின்றார். அந்த கடிதத்தை மா காவலன் பார்த்துவிட்டு திரும்பி நான் செல்ல முடியாது என்று சொல்லி அவர் அனுப்பிவிட்டார். அப்ப மாதவி அப்போது கர்ப்பமுட்டிருக்கின்றார். அவளுக்கு கிறந்த குழந்தை, பெண் குழந்தை மணிமேகலை. மாதவி, மாதவிக்கு நிறைய சாய்ஸஸ் இருந்தது. அதாவது வந்து அவள் விரும்பித்தான் கோவலனோடு சேர்ந்து வாழ்ந்தாள். இப்பொழுது கோவலன் அவன் வீட்டு பிரிந்த பிறகு கோவலன் வருவான் என்று சொல்லி காத்திருக்கலாம், அது ஒன்று. இரண்டாவது, கோவலன் போய்விட்டான், அவள் பிறந்த மரபு கணிகையர் மரபு, அந்த மரபிலே ஒரு ஆடவனில் போய்விட்டால் இன்னொரு ஆடவனை தேர்ந்தெடுத்துக் கொண்டு வாழலாம், அந்த மரபு இருக்கின்றது. அப்ப அடி போயிருக்கலாம், அல்லாவிட்டு அப்ப அப்படி இருந்திருக்கலாம். அவள் அப்படியும் செய்யவில்லை. அவள் என்ன செய்கின்றாள் என்றால், மூன்றாவதாக இந்த உலக வாழ்க்கையை துறந்து பௌத்த பிக்குணியாகின்றாள். பௌத்த பிக்குணியாகின்ற அவள் தன்னுடைய பிறந்த மகளையும் அந்த பௌத்த பிக்குணியாக்குகின்றாள். அந்த சாய்ஸ் அவளுக்கு இருந்திருக்கின்றது. இதே காலகட்டத்திலே தான் கிட்டத்தட்ட காரைக்கால் அம்மையாரும் இதே காவிரி பூம்புட்டணத்திலே தான் வாழ்ந்தவர்.
0: இதே காலகட்டம்,
1: ஓ, அவர் காரைக்கால் அம்மையுடைய காலமும் கிட்டத்தட்ட மூன்றாம் நூற்றாண்டு என்று சொல்லுகிறார்கள். சிலப்பதிகார காலமும் மூன்றாம் நூற்றாண்டு தான் சொல்லுகிறார்கள். தட்டுகிறக்குரிய ஒரே காலம். அங்கேயும் அந்த பெண்மணி அவருடைய சாய்ஸ் இருந்தது. அங்கே காரைக்கால் அம்மாருடைய புனிதவதி தான் அவருடைய இயற்பெயர். அந்த புனிதவதியினுடைய தெய்வத்தன்மையை கண்டு கணவன் கூசி ஒதுங்கி அவளை விட்டு நீங்கி மதுரையிலே போய் தங்கி அங்கே இன்னொரு திருமணம் செய்து குழந்தையும் பெற்று வாழுகின்றான். வணிகம் சென்ற கணவன் திரும்பி வருவான் என்று காத்துக் கொண்டிருக்கின்றார். உறவினர்கள் செய்தி அறிந்து வந்து சொல்லுகின்றார்கள், இவளை இவரை கொண்டு போய் அங்கே அவரிடம் சேர்த்து விடுவோம் என்று அழைத்துக் கொண்டு மதுரை செல்ல கணவன் இவருடைய காலிலே விழுந்து வணங்குகின்றான். அப்பொழுது தெரிகின்றது, இந்த வாழ்க்கை எனக்கு
0: தெரிவராது.
1: அப்ப அவருடைய சாய்ஸ் என்ன செய்தது? அவர் அதுக்கு பிறகு எங்களுடைய நாயன்மார்கள் ஒருவராக வருகின்றார், இறைவனை பாடுகின்றவராக வருகின்றார். ஆனால் இந்த செக்யூரிட்டி இஷ்யூ என்று இருக்கின்றது. அதாவது பெண் அதுக்கும் இளம் வயதிலே, பருவ வயதிலே எப்படி தனித்து சமூகத்தில் இயங்க முடியும் என்ற ஒரு கேள்வி வருகின்றது இல்லையா? கண்ணகி வரலாறு இதே நேரத்தில் மூன்று பெண்களை நாங்கள் கிட்டத்தட்ட ஒரே காலத்திலே சந்திக்கின்றோம்.
0: உண்மையிலே அது ஒரு உண்மையிலே ஒரு வியக்கத்தக்க ஒரு.
1: கண்ணகி கோவலுடன் சென்று மன்னனுடன் வாதாடி நீதி கேட்டு மதுரையை எரித்தாள். அது அவளுடைய ஒரு ரிபெல்லியன் போக்கா வருகின்றது. மாதவி உலகை துறந்து பௌத்த பிக்குணியாக போகின்றாள். காரக்கால மேயர் இறைவனை வணங்கி பேய் உடம்பு பெற்று திருவாலங்காட்டிலே ஒரு சுடலையோடு போயிருக்கின்றார். மூன்று விதமான சாய்ஸஸ் இந்த பெண்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். அந்த ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் இருந்திருக்கு. எனவே சிலவர்கள் அந்த காலத்தில் ஃப்ரீடம் இல்லையென்று, கிட்டத்தட்ட ஒரே காலகட்டம், ஒரே கிட்டத்தட்ட ஒரே தரத்திலே இருந்த வணிக குலத்தைச் சேர்ந்த தொடர்புடைய பெண்கள் எப்படி எப்படி தமது வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொள்ற சுதந்திரம் இருந்திருக்குது. இந்த மணிமேகலுடைய கதைகள் சொல்லுகின்ற மணிமேகலை என்ற இலக்கியத்திலே இந்த நாகத்தீவு என்ற வருகின்றது. அப்ப அந்த வரலாறு வந்து இந்த நயினாதீவு இதுல இருக்கின்றது. சொல்லுவார்கள், நசையாத நாகதீவில் நாகத்தின் மணி வாங்க கசிவான மனத்துடனே கடுகவுமை அழைத்தோங்கான். இது மணிமேகலை வருது நாகதீவு. இந்த நாகதீவிலே வந்துதான் மணிமேகலை தன்னுடைய பழம் புறப்பை உணர்ந்தாள். அதுக்கும் இருக்குது இங்க. அந்த மணிமேகலா தெய்வம் வந்து அங்க கொஞ்சம் கொண்டு வருது என்று சொல்லுகிறார்கள். சில பூங்கொடி தன்னை பொருத்தி தலை அந்தரம் ஆறா ஆறு அயந்து யோசனை தென்மருங்கில் சென்று.
0: தென்மருங்கில்,
1: ஓ, ஒரு யோசனை தூரம் இந்தியால இருந்து ஒரு யோசனை தூரத்துல இந்த இது இருக்குது. தென்றே திரை உடுத்த மணிபல்லவத்திடை, திரை என்றது கடல், கடலை சூழ்ந்த மணிபல்லவத்தை மணிமேகலா தெய்வம், அங்கே இருந்த பெண் தெய்வம் அணியிலை தன்னை வைத்து அகன்றது. மணிமேகலையை தூக்கி கொண்டு வந்து அங்க வைத்து அகன்றது என்று சொல்லுது. இங்கேதான் முற்பரப்பு உணர்ந்தவுடன் அந்த மணிமேகலை அந்த தெய்வத்தை விழுந்து வணங்குகின்றாள். மணிமேகலை பொலங்கொடி நிலமிசை சேர்ந்தென பொருந்தி நிலத்தில விழுந்து வணங்குகிறாள் மணிமேகலை. உன் திருவருளால் என் பிணப் புறப்பு உணர்ந்தேன், உன் திருவருளாடு என்னுடைய புறப்பை உணர்ந்தேன் என்று மணிமேகலை சொல்லுவதாக மணிமேகலை காவியத்திலே
0: வருகின்றது.
1: அப்ப இது எங்களுடைய 1800 வருஷங்களுக்கு முன்னிய வரலாற்றிலே இந்த நயனாதீவை பற்றி சொல்லியிருக்கின்றது. அது அது அவருடைய இது. அதே மாதிரியாக மணிமேகலையில வந்து சொல்லுகிறார்கள், அவள் ஒரு இடத்துல போய் ஏறி நீக்கிறா மணிமேகலை. சொல்ற உலக அருவியின் ஒரு தனி ஏறி, பதினேழாம் அதிகாரத்தில் 86 பாடல வருகிறது. உலக அறிவி என்று வருகிறது. இன்றைக்கு அந்த காணி இப்போ மணிமேகலையில் இருக்குது, அந்த
0: நாகரிகத்தில்
1: காணிப்பெறை உலக அறிவி என்றது. இன்றைக்கு உலக நிறை என்று காணி பெயராக இருக்குது. இதே மாதிரி தில்லவெளி என்று ஒரு காணி இருக்குது அங்க வனநாயில, 200 பரப்பு கிட்டத்தட்ட. இது தில்ல சிதம்பரத்துக்கு பூந்தோட்டம் இருந்த காணி
0: அந்த நாட்கள்.
1: அந்த நாட்கள்ல இப்ப வந்து அதை சொல்லுவார்கள் தில்லை வெளி என்று சொல்லுவார்கள். இதே மாதிரியாக இங்க வந்து நாகர்கள் இருந்தார்கள் என்ற தன்மை இருக்கின்றது இல்லையா?
0: அந்த காலத்தில் நாகர்கள் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது.
1: அர்ஜுனன் மணிபுரத்துக்கு வந்து, மணிபுரம் அந்த காலத்தில் சொல்லியிருக்கிறார்கள், நாககன்னிகையை மணந்து பப்பிரவாகனனை பெற்றான். இது மகாபாரதத்தில் இருக்குது.
0: ஓஹோ,
1: அவன் வந்த இடம் வந்து அந்த நேரத்தில் இதுக்கு பேர் மணிபுரம். மகாபாரத காலத்தில் அங்கே இருக்கிற நாககன்னிகையை மணந்து பப்பிரவாகனனை பெற்றாள். இருக்குது இல்லையா? இன்னைக்கு நாகபூஷணி அம்மன் இருக்கிற ஆலயத்தின் வளவு காணி உறுதியில் இருக்கிற பேர் என்ன தெரியுமா? பப்பிரவாகன் ஜல்லி.
0: பாருங்க, அதான் அந்த இப்ப
1: இதான் வரலாற்று உண்மை. காணி உறுதிகளுக்கு அந்த காலத்திலே பேர் இருக்கு
0: இல்லையா?
1: ஊர்ல எல்லாம் எல்லா
0: காணியும்
1: பேர் இருக்கு. இந்த நாகபூஷணி அம்மன் இந்த காணிக்கு பாரம்பரியமாக வந்த பப்பிரவாகன் ஜல்லி. ஜல்லி என்றது அந்த ஒரு இடத்தை
0: குறிப்பது
1: பப்பிரவாகன் ஜல்லி. அப்ப இதெல்லாம் வரலாற்று, அது மகாபாரத காலத்தில இருந்தே இது இருக்குது பாத்தீங்களா. இது மணிமகளை காலம் போய் மகாபாரத காலம்,
0: அது என்ன முந்திய காலம்,
1: என்ன முந்திய காலம். அப்ப மகாபாரத காலம்ன்றது கலியுகம் புறப்பதுக்கு முந்தி. இன்றைக்கு கலியுகம் பிறந்து 5112 வருஷம் நடந்து கொண்டிருக்கு. அப்ப இது 5112 வருடங்களுக்கு முந்தின கதை தான் நான் சொல்லுவது, அந்த காலத்துல இருந்தது. அது மட்டுமில்ல, நயனாதீவு கர்ப்பகிரகத்திலே இருக்கின்ற அந்த நாக விக்கிரகம் இருக்கின்றது இல்லையா, அது வந்து அது அந்த காலத்தில் அந்த பழைய கும்பாபிஷேகம் செய்த பொழுது 52 சிற்கக்கலை பொறியியல் ஒரு இன்ஜினியர் இருந்தவர் நரசிம்மன் என்று சொல்லி, எம் நரசிம்மன்
0: இந்தியாவிலே இருந்து.
1: ஓ, அவரெல்லாம் வந்து எல்லாம் வேற அந்த இப்பொழுதும் பாலஸ்தாபனம் செய்கின்ற பொழுதுதான் இந்த பார்க்கலாம் பார்க்கின்ற பொழுது சொன்னார், இந்த கல் விக்கிரகம் 14,000 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்ததாக இருக்க வேண்டும். 14,000 years. தமிழ்ச்சங்கமே நாங்கள் பார்த்தோம் சென்ற முறை, கிறிஸ்துக்கு 10,000 வரைக்கும் போகுது முதல் சங்கம், அதுக்கும் முந்தைய காலத்துக்கு போயிட்டு. இதுதான் அந்த அம்பாளுடைய வரலாற்று மகிமை. இதெல்லாம் ஆதாரத்தோட எவிடன் பேஸ்டா சொல்ல வேணும்.
0: நாங்கள் சும்மா
1: புழுக்கடிதமானத்துக்கு சொல்ல வேணும். நாங்கள் மகாபாரத்தை பொறுத்துகின்றோம், மணிமேகலை இலக்கியத்தை பொறுத்துகின்றோம், இந்த ஆராய்ச்சிக்காரர் பொட்டியர் சிற்பக்கலை கட்டிடக்கலை நிபுணர் எம் நரசிம்மன் 51 சொன்ன கருத்தை சொல்லுகின்றோம். மற்றது இந்த காணி ஆவணத்தை காட்டுகின்றோம், தில்லவெளி என்று இருக்குது, மற்றது பப்பிரவாகன் செல்லி என்று இருக்குது. இப்படி ஒவ்வொன்றாக அந்த இடத்தை நாங்கள் சொல்லி
0: இந்த கோவில் ஸ்தாபித்ததை பற்றி ஏதாவது குறிப்புகள் டாக்டர்?
1: இப்போ இருக்கிற கோவில் வந்து 1600 போத்துக்கேயர் தரமட்டமாக்கினார்கள்.
0: ஓஹோ,
1: போத்துக்கேயர்களால் தரமட்டமாக்கப்பட்டு அம்பாளுடைய விக்கிரகத்தை அவர்கள் அபவித்திரமாக ஒழித்து வைத்திருந்து
0: ஓஹோ
1: பூஜை செய்து வந்து அம்பாளுடைய கோயில மேரி கோயில் என்றெல்லாம் சொல்லி பூஜை செய்து வந்து பிற்காலத்திலே ஸ்தாபிக்கப்பட்டது திரும்பி அதான் கட்டுகிறார்கள். போச்சுக்கேர் அடித்த ஆலயங்கள் 300 கிட்ட,
0: அது நிறையவே.
1: ஓப்பாண்டவர் பலரிடமும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு வருகின்ற காலம் இது. பார்த்தால் கிறிஸ்தவ, ஆனால் இன்னமும் எங்கள் ஈழத்திலே இடிக்கப்பட்ட கோயில்களுக்கு இன்னும் மன்னிப்பு கேள்வி ஒருத்தரும்
0: மேற்பட்ட
1: கோயில்கள் தரைமட்டமாக்கப்பட்டதற்கு ஒரு வரலாற்று.
0: நல்லூரும் அப்படியே
1: தரமட்டமாக இருந்தது. திருகோணமலை, திருக்கேதீச்சரம், திருவாந்தர முனையில் இருந்த மகாவிஷ்ணு ஆலயம், இப்படி பல ஆலயங்கள் சிதைக்கப்பட்டு தரையோடு தரமட்டமாக்கப்பட்டன.
0: என்றாலும் அந்த விக்கிரகங்கள் நிலைத்திருந்தன. அது ஒரு மிகவும் ஒரு
1: அதை கலா அழிந்து கொண்டு போய்விட்டாலும் சில வந்து கிணத்திலே போட்டார்கள். நல்லூர்ல இருந்த விக்கிரகங்கள் இல்லை, ஆனால் நல்லூர்ல இருக்கிற மூலஸ்தானத்தில் இருக்கிற வேலை அவர்களுடைய கிணத்திலே இருந்து
0: எடுத்தார்கள்.
1: பண்டாரி வளவண்டு அங்கே இருக்கின்றது, அந்த வளவிலே இருந்த கிணத்திலே இருந்து அந்த வேல் எடுக்கப்பட்டது. இந்த நைனா தீவு என்ற பெயர் எப்படி வந்தது என்றால், மணிபுரம் என்று
0: மணிபுரம்
1: பார்த்தோம், நாகத்தீவு என்று பார்த்தோம். பிற்காலத்திலே நைனார் பட்டர் என்ற பிராமணரை இங்கே பூஜைக்கு கொண்டு வருகிறார்கள். அவருடைய பெயராலே அவர் புகழ்பெற்று வழங்கினார். நைனார் தீவு வளமையை பெற்றது என்ற குறிப்பை காணுகின்றோம். இந்த நைனா தீவிலே நிறைய கல்விமான்கள் எல்லாரும் இருந்திருக்கிறார்கள், பல கலைகள் அதெல்லாம் இருந்திருக்கிறார்கள். அங்கே வந்து நாகமணி புலவர் என்றவர் இருந்திருக்கின்றார். நாகமணி புலவர் 1880 பிறந்தவர். அவர் நைனை மான்மியம் என்று
0: எழுதியிருக்கின்றார்.
1: அதில் பல பாடல்கள் விடுபட்டு போய் இப்பதான் பதிப்புக்கு வந்திருக்கிறது. ஒரு அழகான பாடல் சொல்லுகிறார், பெற்றதால் அன்னை இந்த அம்பாள் வந்து எங்களை பெற்றதாள், உயிர்கள் எல்லாருக்கும் தாய். ஆனபடியினால் அவள் என்னை பெரும் உயிரனைத்தும் பேணலால் என்னை, அவள் உயிர்கள் எல்லாவற்றையும் காப்பவளும் அவள் தானே. ஆடலால் என்னை, பெற்றிடுவோர் உற்றதால் என்னை, கடைசியா ஒவ்வொருகளை உண்ணி உண்ணி போறதும் அவள்கிட்ட தானே. குழந்தை பிள்ளைகள் வெளியில எல்லாம் ஓடிக்கொண்டிருப்பார்கள், ஏதாவது ஒரு பயமுறுத்துற இது வந்துட்டா உடனே போய் என்ன அம்மாவோட போய் கண்டுபிடிப்பார்கள் இல்லையா. ராமகிருஷ்ணர் கதையிலே சொல்லுவார், குழந்தைகள் விளையாடி கொண்டிருக்கும், ஏதாவது ஒரு இது வந்துட்டு உடனே ஓடி போய் அம்மா என்று கட்டிப்பிடிக்கும். அந்த மாதிரி எல்லாரும் போய் அவளிடம் சேர்ந்து அடைவது அவளிடம். அதனால் அவள் அன்னை, விரும்பிய அனைத்தும் உதவலால் அன்னை, எல்லா போகங்களையும் கொடுப்பவள், கேட்டதை வரங்களை கொடுப்பவளால் அன்னை, இக்கலையும் சொற்றதால் அன்னை, எல்லா கலைகளுக்கும் புறப்படமாயிருப்பவள் அவள், கலைகளின் புறப்படமாயிருப்பவளால் அவள் அன்னை. உலகாடு வானும் தொழுதலா, உலகொடு வானும் தொழுதலால் அன்னை, இந்த உலகம் மண்ணுலகம் மட்டுமல்ல விண்ணுலவர்களும் தொழுகிறார்கள், தேவர்கள் அவர்கள் எல்லாம் தொழுகின்றார்கள். ஆனபடியினாலே அவள் என்னை என்றென்றும் பெற்றதான் கருணை பொழிதலால் என்னை, எங்கள் மீது பற்று வைத்திருக்கின்றாள், அன்பு வைத்திருக்கின்றாள், அருள் வைத்திருக்கின்றாள். அந்த கருணையை பொழிந்து கொண்டிருப்பதனாலே அவள் என்னை பராபரை நாக பூடணியாள் என்று அவருடைய பாடல் ஒன்று அருமையான பாட்டு. அந்த மற்றது அந்த கோயிலுக்கு சென்று வர வேண்டும். நாங்கள் எல்லாம் இந்தியாவில் எத்தனையோ கோயில்களுக்கு போய் வேணும். ஈழத்து கோயில்களிலே இது சக்தி பீடங்களில் ஒன்று. 51 தலங்கள் சக்தி பீடங்கள். சக்தி பீடங்கள் எப்படி என்று கேட்டால், தட்சனுடைய மகளாக உமையம்மையார் பிறந்து தாட்சாயணி என்ற பெயரை பெற்றார். அந்த பெயரோடு அவள் திருவனுக்கு சிவனுக்கு திருமணம் முடித்திருந்த காலத்திலே தட்சன் சிவனை அவமதித்து சிவனை அழைக்காமல் ஒரு யக்ஞம் யாகம் செய்கின்றார். இந்த காலத்துல பாட்டி வைப்போம் இல்லையா, சில பேரை கூப்பிடாம. அந்த ஜாகத்துக்கு அழைப்பு இல்லாத பொழுதிலும் தன் தந்தை வீட்டுக்கு போக வேண்டும் என்று தாட்சாயணி போகின்றாள். சிவன் சொன்னவர் போக வேண்டாம் என்று, ஆனாலும் போகின்றாள். அங்கே அவமதிக்கப்படுகின்றாள். அவமதிக்கப்பட்டவுடன் தன் உயிரை நீத்துக் கொள்ளுகின்றாள் என்று வரலாறு. தன் அந்த உடம்பை நீத்துக் கொள்ளும், உயிரை அல்ல உடம்பை நீத்துக் கொள்ளுகின்றாள். தட்சனுடைய மகள் என்ற தாட்சாயணி என்ற பெயர் எனக்கு வேண்டாம். அந்த உடலை சிவன் எடுத்து தாண்டவம் ஆடுகின்றார். தாண்டவம் ஆட அந்த உக்கிர தாண்டவன் தாங்க முடியவில்லை உலகத்திலே. அப்போ மகாவிஷ்ணுவானவர் தன்னுடைய சக்கரத்தை அனுப்பி அந்த உடலை அறுத்து அது 51 இடங்களிலே துண்டு துண்டாக விழுந்தது. அவன் சக்தி பீடங்கள், காஞ்சியில் இருக்கிற காமாட்சி, மதுரையில் இருக்கிற மீனாட்சி, காசியில் இருக்கிற விசாலாட்சி, அது மாதிரி ஈழத்திலே இருக்கிற ஒரே ஒரு சக்தி பீடம் இந்த நாகபூஷணி அம்மன். 51 அந்த பாடல் பெற்ற தலங்களான திருக்கேதீஸ்வரம், திருக்கோணேஸ்வரம் எப்படி முக்கியமோ, நான்கு முனைகள்ல இருக்கிற தலங்களான நகுலேஸ்வரம், மற்றது முன்னேஸ்வரம், திருக்கேதீஸ்வரம், மற்றது திருக்கோணேஸ்வரம் எப்படி முக்கியமோ, அதே மாதிரியாக இந்த நயினை நாகபூஷணி அம்மனும் மிகவும் முக்கியமானது. நடுவில் இருக்கிற கதிர்காமம். அப்ப இன்றைக்கு நாங்கள் தலம் ஜாத்திரை போவார்கள், இன்றைக்கு நாட்டு நிலைமை கொஞ்சம் பயணத்துக்கு உதவா இருப்பதனால நிச்சயமாக இந்த தலங்களை பார்க்காவிட்டால் பிறவி பயன் இல்லை.
0: இல்ல டாக்டர், நீங்க சொல்லும் பொழுது இந்த நைனை நாகதீவு அம்பாளை நினைத்து சில வரங்கள் வேண்டி அதை நிறைவிட்டு போய் அவர்கள் அங்கே அந்த இதை நிறைவு செய்கிற இதுகளை எனக்கு வரலாற்றில் ஓரளவுக்கு
1: என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய தாய் வழி விதத்திலே அவர் குலதெய்வம். என்னுடைய தாய் வழி பாட்டினருக்கு பேரே நாகலிங்கம், தாய் வழி பாட்டியாருக்கு பேரே நாகம்மா. அவர்களுடைய வாழ்க்கையிலே நாகத்தினுடைய தரிசனம் அவருடைய வாழ்க்கையில முக்கிய நிகழ்வுல வரும். என்னுடைய பேத்தியார், தாயினுடைய தாயார் அம்மம்மா, அவர்களுடைய மரண காலத்திலே நாகபாம்பு வந்து அவருக்கு தரிசனம் கொடுத்தது. ஒருவரும் இல்லாத நேரத்திலே முன்னாலே வந்து 20 முன்னாலே பாம்பு நின்று படம் எடுத்து ஆடியது. அப்ப படம் எடுத்து ஆடுவதில்லை பாம்பு, பொதுவாக ஆக்கள் இல்லாம ஒரு ஒரு ப்ரொவகேஷன் இல்லாம பாம்பு படம்
0: எடுக்காது.
1: அது நடந்தது. அப்போ அன்று இரவு எல்லாரும் வந்து பாம்பு வந்துட்டு சொல்லி வீடு முழுக்க தேடினா பாம்பு இல்லை. அதே மாதிரியாக என்னுடைய தாயாருடைய திருமண நாளிலேயும் கூட பாம்பு வந்திருந்தது குத்து விளக்கிலே.
0: அப்ப நாக அவருடைய
1: அதே மாதிரியாக கற்பமுற்று இருக்கின்ற காலத்திலே, நான் கருவிருத்திருந்த காலத்திலே, என்னுடைய தம்பியார் கருவிட்டிருந்த காலத்திலேயும் நாக தரிசனம் கிடைத்திருக்கின்றது. இப்போ அவர் இருக்கிறது நியூசிலாந்து நாடு, அங்க பாம்பே கிடையாது.
0: ஓ,
1: அப்ப என்னென்று அவருக்கு தரிசனம் கிடைக்கிறது, கிணவில வாரம், நாக தரிசனம் அவருக்கு கிணவிலே வருது. அப்ப இது சக்தி வாய்ந்த அம்பாள், நீங்கள் பிடித்துக் கொண்டால் அவள் பிடித்துக் கொள்வாள், பார்த்து கொள்வாள்.
0: உண்மையில் இவற்றையெல்லாம் நாங்கள் அடிக்கடி உங்களுக்கு ஞாபகப்படுத்துவதற்கு காரணம், பெரும்பாலான எங்களுடைய வருங்கால சமுதாயத்திற்கு இந்த கோயில் பெருமைகள், அதனுடைய மகத்துவம், பெருமை, அதனுடைய தொன்மை மிக முக்கியம்,
1: முக்கியமானது.
0: அப்ப இவ்வாறான இதுகளில் நாங்கள் அவர்களுக்கு நாங்கள் இந்த இதை செய்திகளை கொண்டு செல்ல வேண்டும், அதுதான் எங்களுடைய முக்கிய கடமை. அந்த ஒரு இதிலே நாங்கள் ஏதோ
1: விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் நிகழ்த்தியிலே பல விளையங்களை கலந்து கொள்கின்ற பொழுது எமது தாயகத்து கோயில்களிலேயே மிகவும் பழமையான கோயில், பெருமையான கோயில், இன்றைக்கு அது 100 கோடி ரூபாய் செலவிலே திருமுட திருக்குடவுள
0: பெரியார்கள்
1: 9 அடுக்கு கோபுரம் 9 கலசங்கள் கொண்டது, அதை பார்க்கவே மெய்சிலிருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த அந்த அந்த மகிமை, அந்த பெருமையை நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். சந்தர்ப்பம் கிடைக்கிற பொழுது அந்த மண்ணிலே போய் ஓய்ந்து வணங்கி அந்த அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும்.
0: உண்மையிலே இந்த மாதிரியான ஒரு நிகழ்விலே பல அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் டாக்டர். இந்த விஷயத்தில் நான் ஒன்று இன்றை கேள்விப்பட்டேன். அதாவது வந்து நீங்கள் இந்த இன்டர்நெட்டில், அதாவது மின்வலையில் இருந்து இப்படியான விஷயங்களை இன்னொருவருக்கு நீங்கள் லிங்க் பண்ணி தொடர்பு படுத்த முடியாத ஒரு நிலைமை, ஒரு இப்போ ஒரு சட்டம் ஒன்று அவர்கள் கொண்டு வர இருக்கிறார்கள், அதை பற்றி கேள்விப்பட்டீர்களா?
1: ஆமா, அமெரிக்காவிலே இந்த இணையதளத்தில் இருக்குது. அதாவது வந்து என்னன்னா அந்த காப்புரிமை, அதாவது இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ஆஃப் தி காப்பிரைட்ஸ் இருக்குது இல்லையா, அப்ப பொதுவாக இந்த விஷயங்களுக்கு இருக்காது. பொதுவாக திரைப்படங்கள் அவனுடைய பாடல்கள் அவைகளை காப்பிரைட் இல்லாமல் அவருடைய அனுமதி இல்லாமல் போட இருக்காது. ஒரு விதத்திலே அது தேவை. என்னன்னு சொன்னால் பாடலை, ஒரு பதிவை, ஒரு கலை நிகழ்ச்சியை உருவாக்குவோர் ஒரு தன்னுடைய உழைப்பை, உதிரத்தை கொட்டி வேர்வையை சிந்தித்தான் அதை உருவாக்குகின்ற. திரைப்படங்கள் கூட எத்தனை பேருடைய உயிரை பணையம் வைத்து தான் எடுக்கப்படுகிறது. அப்ப அவற்றை நாங்கள் இலவசமாக எடுப்பது என்பது அவ்வளவு நியாயம் இல்லை.
0: ஆனால் இப்ப பாருங்க,
1: இதை கேள்விப்பட்ட உடனேயே என்னுடைய இணையதளத்திலே கூட திருவருட்செல்வர் படத்திலே வருகின்ற சம்பந்தருடைய ஒரு காட்சி, சம்பந்தர் வெப்பரன் சந்திருக்கிற காட்சியின் சிறு பகுதி இருந்தது. அப்ப நான் இப்ப சொல்லி இருக்கிறேன், அது எடுத்து விடுங்கள். ஏனென்றால் அது மிகவும் பழைய படமாக இருந்தாலும் புராணப்படமாக இருந்தாலும் கூட அதுல பேர விவரத்தை போடாமல் என்ன, அவருடைய அனுமதி இல்லாமல் நாங்கள் போடப்பாது. சட்டத்துக்கு பயந்தல்ல, நியாயம் ஒரு தர்மம் ஒன்று இருக்கு.
0: சரி, ஆனா ஒன்று டாக்டர், இன்னொன்று நாங்கள் யோசிக்க வேணும். இப்ப பாருங்க, இந்த வலை மின் வலையில் போய் நாங்கள் எவ்வளவு விஷயங்களை அறிந்து கொள்கிறோம், சரியோ? அப்ப எங்களுடைய அந்த ஒரு பரந்துபட்ட அறிவுக்கு பலருக்கும் உபயோகமானது. இப்ப இந்த விக்கிபீடியாவை அவர்கள் தடை செய்து விட்டார்கள் என்று கேள்விப்படுகிறேன். இப்ப விக்கிபீடியா இது வந்து ஒரு தகவல் பரிமாற்ற வலைப்பதிவு நிலையம் என்று நாங்கள் கொண்டாலும் அதை இவர்கள் தடை செய்தால் அது எங்களுடைய அந்த அறிவு வளர்ச்சியை தடை செய்கிறதாக நாங்கள்
1: தடை செய்வதல்ல, அதற்கு ஒரு ரெகுலேஷன் கொண்டு வருவோம். இப்ப ஃப்ரீ சர்வீஸ் நிறைய இருக்குது, இன்டர்நெட் சர்வீஸ் நாங்கள் இலவசமாகத்தான் பாவிக்கின்றோம். ஆகவே இதற்கு ஒரு இந்த ஃப்ரீ சர்வீஸ் தன்மை வந்து தொடர்ந்து இருக்காது என்றுதான் என்னுடைய ஊகம். வருங்காலத்திலே நாங்கள் இணையதளத்துக்கும் சரி, மின்னஞ்சலுக்கும் சரி, இதுகளுக்கும் சரி, ஏதாவது ஒரு பதிவு செய்து கட்டணம் செய்திருந்தா தான் பாவிக்கக்கூடியதா இருக்கும். ஆனபடினாலதான் அந்த விடயத்தை அவர்கள் அப்படி கொண்டு வருகிறார்கள் என்று நான் ஊகிக்கின்றேன்.
0: இனிமேல் அப்படி செய்ய முடியாத ஒரு நிலைமை வரும்.
1: காலத்தோடு மாறிக்கொண்டு வருகின்ற பொழுது அது வரும்.
0: வரும்,
1: ஆனால் அவர்கள் சொல்லுவதிலே ஒரு நியாயம் இருக்கு.
0: அது நாங்கள்
1: இல்லாவிட்டால் யாராவது தர்மவான்கள் பணம் படைத்தவர்கள் ஸ்பான்சர் பண்ணி விடலாம்.
0: அப்படி செய்யலாம்,
1: அப்படி செய்யலாம். ஏன்னா விக்கிபீடியா கன காலமாக மக்களுடைய ஆதரவுக்காக நெடுக ஆதரவுக்காரன்
0: கேட்டுக்கொண்டிருக்கிறது.
1: அப்ப அந்த அளவுக்கு இல்லாவிட்டால் அவர்களே ஒரு கட்டணத்தை இதில் விடுவதால் அது தவறு இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும்.
0: என்னவோ அதை நாங்கள் அதை பற்றி அடிக்கடி நாங்கள்
1: பார்த்துக் கொள்ளவும். மேலும் இந்த விஞ்ஞானம் விஞ்ஞானம் விஞ்ஞானம் நிகழ்ச்சியிலே அடுத்த விடயத்துக்கு
0: வணக்கம்.
2: வணக்கம்,
0: சொல்லுங்கம்மா.
2: மிஸ் ஆலேந்து ரமணி பேசுறேன். இருவருக்கும் வணக்கம்.
0: வணக்கம்.
2: அந்த சக்தி பீடம் 64 சக்தி பீடம் என்றும் சொல்கிறார்கள், இது 51 என்று நீங்க சொல்றீங்க.
1: 64 என்ற மரபு உண்டு, 51 என்ற மரபும் சொல்லுகின்றார்கள்.
2: சரியானது எதென்று தெரியலையா?
1: ரெண்டு விதமாகவும் சொல்லலாம், அதுல பிரச்சனை இல்லை.
2: சரி சரி, மற்றது இந்த அஞ்சு பூதம், இதுல சிவலிங்கம் வந்து நிலத்துக்கு ஏகாம்பரேஸ்வரர் கோயில்னு சொல்லினா, திருவாரூர்ல வன்மீகநாதரன்னு சொல்லினா, எது சரி?
1: ரெண்டு விதமாகவும் சொல்லலாம். திருவாரூர் காஞ்சிபுரத்திலே ஏகாம்பரநாதர் சுவாமி, அது அந்த இந்த பம்பை நதியிலே உமையம்மையாரே மணலினாலே லிங்கம் சாபித்து வழிபட்டது. அப்ப அந்த ஆறு பெருகி வருகின்ற பொழுது உமையம்மையார் அந்த லிங்கத்தை பிடித்து தழுவினார் என்ற வரலாறு. இன்றைக்கும் அந்த லிங்கத்திலே அவர் அந்த வளையல் தடம், கையினுடைய வளையல் தடமும் மற்றது அம்பாளுடைய மார்பு தடமும் அந்த லிங்கத்திலே இருக்குது. அந்த லிங்கத்துக்கு அபிஷேகம் கிடையாது, ஏனென்றால் மண் அப்ப கவசம் போட்டு வைத்திருக்கிறார்கள். இது காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற லிங்கம். ஆகவே மண்ணால் அமைந்த லிங்கம், பிருதிவி லிங்கம், மண்தலம். திருவாரூரிலே இறைவன் தன்னுடைய பக்தர் சுந்தரனுக்காக ஒரு இரவு பறவையாருக்காக தூது போகின்ற
3: சுந்தரர் திருவட்டியூர்களை வந்து சங்கலியாரை திருமணம் செய்து மீண்டு வந்த பொழுது பறவையார் அவருக்கு வீட்டு கதவு திறக்க மறந்து விட்டார். தங்கி இருக்கிற பொழுது இரவிரவாக ரெண்டு பக்கமும் தூது இந்த தன்னுடைய கால் தோய அந்த திருவாரூர் வீதியிலே அந்த புழுதியிலே இறைவன் முன்னும் விண்ணுமாக பல முறை நடந்து
0: போகின்ற
3: போய் கடைசியாக உள்ள காட்சியை காட்டித்தான் பறவையார் ஒற்றுக்கொள்ள வைத்தார். அப்ப இறைவன் மண்ணிலே தன் கால் தோய பல முறை பக்தனுக்காக நடந்ததுனாலே அது மண்ணுக்குரிய தலம் பிருதிவி தலம். இதே மாதிரியாக மன்னார் லிங்கம் அமைத்த இன்னொரு தலம் வந்து ராமேஸ்வரம். அங்கே சீதா பிராட்டியர் ராமனுடன் சேர்ந்து மன்னாலே லிங்கம் அமைத்திருக்கிறார்கள். அங்கேயும் கபசம் போட்டிருக்கிறார்கள், நேரடி அபிஷேகம் கிடையாது. பானலிங்கம் கொண்டு வர சென்ற அனுமன் வர பிந்தியதினாலே அந்த மண்ணினாலே லிங்கம் சாவிக்கப்பட்டது. ராமர் வழிபட்ட இடம் ராமேஸ்வரம், அங்கே இருக்கிற லிங்கம் ராமலிங்கம். திருவாரூரையும் சொல்லுவார்கள், மற்றது காஞ்சிபுரத்தையும் சொல்லுவார்கள்.
2: நன்றி.
3: என்னுடைய வினாக்கள் நிறையவே இருக்கு.
0: நிறையவே இருக்கு டாக்டர். நீங்கள் சென்ற முறை நாங்கள் இந்த தமிழினுடைய வாரம் என்று சொல்லி, தமிழ் மாதம் என்று சொல்லி சில விஷயங்களை நீங்கள் எடுத்து கூறினீர்கள். இங்கே ஒரு அன்பர் கேட்கிறார், முருகன் அகத்தியருக்கு தமிழை போதித்தார் என்பது உண்மையா? அப்படியானால் தமிழ் கடவுளால் உருவாக்கப்பட்ட மொழியா?
4: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
5: புண்ணியாச்சலமத்கதர்சிதருதாமூர்த்தி பிரசன்னசிவ சோமஸ்வத்குணசேவிதோ மிருகதர பூர்ணஸ்தமோமோசகேதபுஷ்கரலட்சிதோ பவதி சேத் ஆனந்தபாதோநிதிஹ பாகல்யேன விஜ்ரும்பதே சுமனதாம் மிருத்திஸ்ததா ஜாயதே. தர்மோ மே சதுரங்க்ரிஹி சதுரங்க்ருகஸ்வசரிதஹ.

ಶಂಕರೇ ರಾಜಾವದಂತೆ ಸ್ಥಿತೇ ಧೀಯಂತ್ರೇಣ ವಚೋ ಘಟೇನ ಕವಿತಾ ಕುಲ್ಯೋಪಕುಲ್ಯಂ ಕ್ರಮೇ ಆನೀ ದೈತ್ಯ ಸದಾಶಿವಸ್ಯ ಚರಿತಾಂಭೋರಾಶಿ ದಿವ್ಯಾಮೃದೈಃ ಹೃತ್ಕೇದಾರಯುತಾಶ್ಚ ಭಕ್ತಿಕಲಮಃ ಸಾಫಲ್ಯ ಮಹದನ್ವದೇ ದುರ್ಭಿಷ್ಟಾನ್ ಮಮ ಸೇವಕಸ್ಯ ಭಗವನ್ನೇ ವಿಶ್ವೇಶ ಭಿಜಿಕುದಃ. ಸೌಂದರ್ಯಲಹರಿ ಪ್ರಕರಣದಲ್ಲಿ ಭಗವತ್ಪಾದ ಭಗವಾನುಡಿಯ ಒಂದು ಸ್ವರೂಪತೆಯೂ ಅವರಿಡತ್ರ ಇರತಕ್ಕೊಡಗಿದಾನ ಭಕ್ತಿಯಾನದು ಮಾನವಾಳಿಕೆ ಎಪ್ಪಡಿಪಟ್ಟದಾನೋ ಅವರ ಆನಂದತೆಯ ಕೊಡುಕರದು ಅವಳ ನಲ್ಲ ವಳಿಯಿಲ್ಲ ಬಿಟ್ಟು ಅವ ಮಕ್ಕಳಿಗೆ ಮನಃಶಾಂತಿ ಕೊಡುಕರದುಂಗ್ರ ತತ್ವತ್ತೆ ಅಳಹ ಪ್ರತಿಪಾದನೆ ಮಾಡಿರುಕ್ಕ. ಅದರ ಅಮೃತ ಮಥನ ಮಣ್ಣು ಬಳಿದು ಚಂದ್ರನ್ ಚಿಂತಾಮಣಿ ಕಾಮಧೇನು ಕಲ್ಪವೃಕ್ಷಂ இப்படி பல பொருள்கள் உண்டாச்சு. ஆனா மனசு என கூடியதான மத்தோட சாஸ்திரங்கள் என கூடியதான கடலை கடஞ்சோமையானால் அங்கே கடக்கிறது ஒண்ணுத்தான் பரமேஸ்வரனுடைய பொற்பாதங்கள். ஆனா அந்த பரமேஸ்வரனுடைய பொற்பாதங்களை பார்த்த பிறகு எத்தனை நீங்க வந்ததோ அமிர்தம் போதினிருந்து என்னென்ன வந்ததோ அதுக்கெல்லாம் ஒன்னே சமாதானம். இது ஒன்று போரும் அத்தனையும் கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி அதில் ஒவ்வொன்றா அதோட ஒப்பிடுறார். சந்திரனுக்கும் பரமேஸ்வரனுக்கும் ஒப்பிட்டு சொன்னார் பழைய ஸ்லோகத்தில். அந்த பரமேஸ்வரன் எப்படி கேட்பார், புண்ணியாச்சல மார்க்க தர்சித சுதா மூர்த்தி, இந்த ஜென்மாவில் இந்த பரமேஸ்வரனுடைய பக்தி உங்களுக்கு வரணுமையானால் சிவாங்கிற இரண்டு எழுத்து உங்க தொண்டையிலிருந்து வெளியில் வரணுமையானால் புண்ணியாச்சல மார்க்கதர்சித சுதாமூர்த்தி பல பிறவிகள்ல புண்ணியம் பண்ணியிருக்கணும், அப்பத்தான் அந்த நாமமானது வெளியில வரும். புண்ணியம் எப்படி மலை போன்றதான புண்ணியங்கள் பண்ணியிருக்கணுமா, ஏன் இல்லைன்னா அந்த பரமேஸ்வரனுடைய நாமாவோ அவருடைய எண்ணமோ மனசுக்கு வராது. உலகத்துல மனுஷால் பாருங்க, அவளுக்கு எந்நேரமும் காசு சம்பாதிக்கிறதுக்கு வாழ்க்கை நடக்கிறதுலயே பொழுது போறது, அதுக்கு மேல பகவன் நாம நினைக்கணும் எனக்கூடியதான எண்ணமே வருவதில்லை. ஏதோ கோவிலில் போதெல்லாம் கன்னத்துல போட்டு போயிட்டே இருக்கான், அது எந்த கோவில்னு கூட பாக்கிறது இல்லை. ஏன் சுவாமி டைம் இல்லைங்கிறான், அலைஞ்சுட்டு இருக்கான். அவனுக்கு இங்குங்கும் அறையிறது என்னுடைய முயற்சியினாலேயே நான் எல்லாவற்றையும் அடைவேன் எனக்கூடியதான எண்ணத்துல இருக்கான். முயற்சி வேண்டியத்தான், ஆனா அந்த முயற்சி இந்த ஜன்மாவில் நமக்கு பலனை கொடுக்கணுமே ஆனால் பகவத் அனுகிரகம் வேணும். பகவான் வந்து எல்லா வேலையும் பண்ணாம என்னை மட்டும் துதித்து கொண்டதுன்னு என்னைக்குமே சொல்லலை அவர். எக்கரோஷு எஜ்ஜோசு எஜ்ஜராசு ராசிமாம், நீங்க எதை பண்ணினாலும் அதை என்னுடைய எண்ணத்துல பண்ணுங்க, எனக்காக கொடுக்கறதாக பண்ணுங்க, அவ்வளவுதானே தெரிஞ்சிருக்க. இருந்தாலும் அவரை மட்டும் நம்ம நினைக்கிறது இல்ல, அவரை நினைக்கிறதுக்கு என்ன வேணும் எதிர்ந்தால் நினைக்க முடியும். பிராக்புண்யா ஜல மார்க்க தர்சித சுதா மூர்த்தி, அமிர்த பெரு அமிர்தஸ்வரூபமா இருக்கிறவர் பிரசன்ன சிவா. நாம் யார் வழிபடுவோமோ அவருக்கு நம்ம இடத்துல இருக்கக்கூடியதான வீக்னஸ் இருக்கப்படாது. நமக்கு எப்படி இருக்க மனசுல கொந்தளிப்பு இருக்கு, நமக்கு என்ன இருக்க எப்ப பார்த்தாலும் அசுபமான நிலைகள் இருக்கு, மனசுல கவலை கோபம் காமம் குரோதம் பயம் இப்படி எல்லாம் இருக்கு. இவைகள்லாம் ஒரு இடத்துல இல்ல, பிரசன்ன சிவஹா தெளிவான மனசோட இருக்க. பிரசாதே சர்வதுக்கானாம் ஹானிரஸ்ய உபஜாயதே பிரசன்ன சேதசோகி ஆசு புத்தி பரியம திட்டதே அப்படின்னு பகவத்கீதையில. மனசு தெளிவா இருக்குமேயானால் சந்தோஷம் வரும், சாந்தி வரும். எங்க பரமேஸ்வரன் எப்பொழுதும் தெளிவா இருக்காராம், பிரசன்னஹா, அதோட இல்ல சர்வ மங்கள ஸ்வரூபம். எப்பவும் எதை பார்த்தாலும் மங்களானாம் ச மங்களம், எல்லா மங்களுக்கும் இருப்பிடமாக இருக்கிறவர் பிரசன்ன சிவா. சோம சத்குண சேவிதா அம்பாளோடையே இருக்க, சோனா உமையா சகிதா சோமா அம்பாளோட இருந்துட்டு இருக்கார். சோமஹா சத்குண சேவிதா எப்பொழுதுமே நல்ல குணங்கள்னால சேவிக்கப்பட்டுள்ளார், நல்ல குணங்கள் இருக்கக்கூடியதான மனுஷனால சேவிக்கப்படுறார். எத்தனை பேர்
அந்த நல்ல குணங்களோட மனசாந்தியோட சாந்தமான ஒரு ஸ்வரூபத்தோட புலன்களை அடக்கி மனசை அடக்கி பொறுமையோடு இருந்து கொண்டு எல்லா குணங்களும் சேர்த்து அவரை சேவிக்கிற சத்குண சேவித முருகதரா. கையில மானை வச்சுட்டு இருக்கார். எதுக்குன்னு மான் போல நம்ம மனசு ஓடுறது ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்குது. மானுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா டக்குன்னு ஓடி போய் இதை பிடிக்கும். மெல்லமா நடக்கிறதே கிடையாது, எப்ப பார்த்தாலும் ஓடுறதா அது. அதே போலதான் நம்ம மனசு ஏதாவது ஒண்ணு நினைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது ஆகலையா ஆகலையே ஒரே கவலை. அதானே போறது, இத்தனை நாள் நினைக்கலையே இப்ப தானே நினைச்சிருக்கேன், ஆனா அது நினைச்சதுன்னா அது ஆயிடும் நமக்கு அப்படின்னு மனசு ஓடுறதோ இல்லையா. அந்த ஓடும் மனசை நிறுத்த வைக்கக்கூடியதான சக்தி நமக்கு இல்லை. அந்த சக்தி பகவானுக்கு இருக்க. ஆகையால் உங்க மனசை தன் கையில வச்சுட்டு ஓடுறதோ அந்த ஓடக்கூடியதான மானுடைய ரெண்டு பின்காலையும் கையில வச்சுட்டு இருக்க. அப்பவும் அது ஓடுறது, அது முயற்சி பண்ணிட்டு தான் இருக்க. சிவனுடைய கையில இருந்தாலும் முயற்சி பண்ணிட்டு இருக்க. ஆனா பரமேஸ்வரன் அதை ஓட விடாம பிடிச்சிட்டு இருக்கார். பூர்ணஸ்தமோ மோசகா. பரமேஸ்வர அனுகிரகம் இருக்குமையானால் நமக்கு சுலபமாக கடக்க வேண்டியது என்ன? அஜான நாசம். அதான் போக மாட்டேங்குது. இந்த புஸ்தகம் படிக்கிறேள், அந்த புஸ்தகம் படிக்கிறேள், அதை கேட்கிறேள், இது கேட்கிறேள், கேட்க கேட்க சந்தேகம் தான் வரும். அஜானம் போகணும். அந்த அஜானம் இதனால போகும், பரமேஸ்வர அனுகிரகத்தினால் பூர்ணஸ்தமோ மோசக சேத புஷ்கர லட்சிதோ பவதி சேத. மனசு எனக்கூடியதான ஆகாசத்தில் அந்த பரமேஸ்வரனை நீங்க பார்ப்பேளையானால், பரமேஸ்வரன் அகப்படுவேயானால், சேத புஷ்கர லட்சிதோ பவதி சேத், அப்பொழுது என்ன ஆகும்? பரமேஸ்வரன் ஒரு கணம் நீங்க பார்த்தேளையானால் அதுக்கப்புறம் என்ன ஆக போறது? ஆனந்த பாதோநிதி. நமக்குள்ள இருக்கக்கூடியதான ஆனந்த பெருக்க, ஆனந்த கடல் இருக்கு, நம்ம அதை கவனிக்கிறதே இல்லை. வீட்டு பக்கத்திலேயே வீடு வச்சுட்டு இருக்கான், அவன் என்னடானா வீட்டுக்குள்ள இருந்தா ஃபேன் போட்டு இருக்கான், கதவெல்லாம் மூடிட்டு. அவன் என்ன பண்றது? அழகான காத்து வரணும் இல்லையா, ஆனா அதை பண்றது இல்லை. கதவெல்லாம் இழுத்து மூடிடுறான், உள்ள ஃபேன் போட்டுனா அதுக்குள்ளே இருந்தது. அதே மாதிரி தானே நம்ம இருந்துட்டு இருக்கோம். உள்ள அமிர்த கடல் இருந்த போதிலும், ஆனந்த கடல் இருந்தாலும் அதை நம்ம அனுபவிக்கலை. ஏன்னா அங்க இருக்குங்கிறதே தெரியாது. அப்படி இருந்துட்டு இருக்கார். ஆனா ஒரு கணம் உங்க மனசுல அந்த பரமேஸ்வரன் தோண தொடங்கினாரேயானால், அவருடைய ஒரு தரிசனம் ஒரு கணம் ஏற்படுமேயானால் என்னாச்சு? ஆனந்த பாதோநிதி பிரகல்பேன விஜரும்பதே. பௌர்ணமி அன்னைக்கு அந்த சந்திரன் உதித்ததுமே சமுத்திரமானது எப்படி பொங்கி வழியறதோ, அலைகள் மோதறதோ, அதே போல நம்ம மனசுல ஆனந்தமானது தொடங்க ஆரம்பிக்கும். ஆனந்த பாதோநிதி பிரகல்பேன விஜரும்பதே. பிரகல்பமாக ஆனந்தமாக கர்வமாக நமக்கு தோண தொடங்கும். பிரகல்பேன விஜரும்பிதே. அது மட்டும் இல்லை, சுமனச அம்ருத்திஸ்ததாஜாயதே. தேவதைகளுடைய எண்ணங்கள் எதிர்க்கும். சுமனசுன்னு தேவதைகள்னு ஒரு அர்த்தம். அதே போல நல்ல எண்ணங்கள் நம்ம மனசுல எப்பொழுதும் யாருக்காவது உதவி கொண்டே இருக்கணும். நல்லவர்களுக்கு உதவணும், நம்மளால முடிஞ்ச சகாயம் பண்ணி கொண்டே இருக்கணும். ஏதாவது ஒரு தானம் பண்ணணும், அவளுக்கு நல்ல வார்த்தையை பேசணும், பகவன் நாமாவே சொல்லிக் கொண்டிருக்கணும். இப்படிப்பட்டதான எண்ணங்கள் உதிக்குமா? சுமனசக விருத்திஸ்ததாஜாயதே அப்படின்னு நம்ம வாழ்நாளில் ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு கணமும் நாம என்ன நல்லது பண்ணுவோம் அப்படின்னு மனசு தோடக்கூடும் அப்படின்னு அந்த சந்திரனோட ஒப்பிட்டு சந்திரனுக்கு இருக்கக்கூடிய தர்மங்கள் எல்லாம் அதே பதங்கள்னால பரமேஸ்வரனை சொன்னதான ஒரு வைபவம் இதை நேற்று பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த பரமேஸ்வரன் நமக்கு தோண தொடங்கினதுமே என்ன ஆறதுன்னு, இனிமேல தர்மமானது நான்கு கால்கள்லையும் நடக்கும். கிருதயுகத்துல தர்மம் நாலு விதமாகவும் இருந்தது. துவாபர யுகத்துல அதுக்கப்புறம் திரேதாயுகத்துல மூணு பாதங்களோட தர்மம் இருந்ததா, துவாபர யுகத்துல ரெண்டு பாதங்களோட தான் இருந்ததா, கலியுகத்துல ஒரே ஒரு பாதத்தை தான் இருக்கு அப்படின்னு பாகவதாதி கிரந்தங்கள் சொல்றது. அந்த தர்மமானது பரிபூர்ணமாக நம்மளால நடத்த முடியலை. தர்மமானது அப்படி கொஞ்சம் கொஞ்சமா க்ஷீணமாயிட்டு வருது. கலியுகத்துல 1/4 தான் தர்மம் இருக்குன்னு சொல்ற. அந்த தர்மமானது எப்பொழுது நீங்க பரமேஸ்வரனை தியானம் பண்ண தொடங்கினீங்களோ, பரமேஸ்வரனுடைய ஒரு சாட்சாத்காரம் ஒரு நினைப்பு உங்க மனசுல ஏற்பட்டதோ, அப்பொழுது உங்களிடத்துல தர்மம் நாலு கால்லையும் நடக்க ஆரம்பிக்கிறது. தர்மத்துக்கு நாலு கால் என்ன? தத்தபௌச்சம் தயா சத்யம் இதி பாதாக்ருதே யுகே. நாலு பாதங்கள் தர்மத்துக்கு என்ன? தபஸ் பண்றது,
சௌச்சம் சுத்தமாக இருக்கிறது, தயா பொறுமையோடு இருக்கிறது, நாலு பேருக்கு சகாயம் பண்றது, சத்தியம் உண்மையை பேசுறது எனக்கூடியதான பாதாகிருதே யுகே, இது குருத யுகத்துல இருந்தது. அதர்மாம்ஸ்தைத்ரய பக்ராஹ, அதனால என்ன ஆயிடுதுன்னு, இந்த அதர்மம் வளர்ந்து வளர்ந்து அதனுடைய மூணு பாதங்கள் உடஞ்சு போயிடுதான். எது ஸ்மய சங்கல்படை சங்கல்பதையை ததாதவா, ஒண்ணு கர்வம் ஸ்மயம் அதிகமான ஒரு கொழுப்பு, சங்கல்பம் நான் இது பண்ணணும் அது பண்ணணும்னு வேற கெட்ட எண்ணங்கள்ல மனசு போறது, அதுக்கப்புறம் மதம் மனுஷாளுக்கு நான் அதை அடைஞ்சு விட்டேன் இதை அடைஞ்சு விட்டேங்கிற ஒரு ஈகோ, இதனால என்ன ஆயிடுதுன்னு, அந்த சத்தியத்தினுடைய அந்த தர்மத்தினுடைய நான்கு பாதங்கள்னால இந்த மூணும் அழிஞ்சு போயிடுது. இப்ப என்ன இருக்குன்னு, சத்தியம்ங்கிறது ஒண்ணத்தான் இருக்கு, உண்மையை பேசினோமையானால் அது எப்பொழுதும் சாஸ்வதமான ஒரு தர்மம். உண்மையை பேசுறதுங்கிறது எப்பொழுதும் எல்லோரும் அனுஷ்டானம் பண்ணலாம், அந்த உண்மையை பேசுறதுங்கிற ஒரு தர்மம் மட்டும்தான் கலியுகத்தில் இருக்கு. மீதி மூணு தர்மங்கள் தபஸ் யார் பண்றா பாருங்க, ஆவணி ஆவட்டம் வரப்போறது, அடுத்த நாள் காயத்ரி ஜபம், அன்னைக்கு 1000 காயத்ரி ஜபம் பண்ணணும். அது என்ன அன்னைக்கு என்ன என்னைக்கோ ஒரு நாள் நம்ம பண்றது கொஞ்சம் விட்டு போச்சுன்னா அதுக்கு பிராயச்சித்தமா, அன்னைக்கு நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம் அன்னைக்கு தான் 1000 பண்ணணும், மீதி நாளுக்கு 10 பண்ணினா போறோம் நினைச்சுட்டு இருக்கோம். நியாயமா தினந்தோறும் 1000 பண்ணணும், ஏதோ இந்த கணக்குல மிஸ்டேக் ஆகி ஏதோ ஒன்னு ரெண்டு குறைஞ்சு போயிடுதுன்னா அது பூர்த்தி பண்றதுக்காக அன்னைக்கு 1000 பண்ணணும்னு வச்சுட்டு இருக்கோம். இப்ப விவகாரம் என்ன ஆயிடுதுன்னு, தபஸுங்கிறதே போயிடுது எல்லோரும். பழைய நாள்ல ஸ்திரீகள் கூட பாட்டு பாடு, எத்தனையோ பாட்டு வந்திருக்கோம், சமையல் பண்ற காலத்துல இருந்து ஆரம்பிச்சு ஏதோ பகவன் நாமா கீர்த்தனம் ஸ்தோத்திரங்கள் பண்ணிட்டே இருப்பா. இப்ப ஸ்தோத்திரங்களுக்கு ஸ்தோத்திரம் கிளாஸுக்கு போய் தான் ஸ்தோத்திரம் கத்துக்கிறான், என்ன போயிடுறது, அம்மாவே எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருந்தா, இப்ப ஸ்தோத்திரங்கள் யாருக்கும் வரல. இந்த தபஸ் போயிடுது பார்த்தேடா, தபஸ்ன்னு என்ன அர்த்தம், பகவான் இடத்துலயே நம்ம மனசை நிறுத்தி வைக்கிறது, இது ஜபம். பகவன் நாமாவை சொல்றது, பகவான் இருந்த திருப்புகழ தேவாரம் இவைகள்லாம் படிக்கிறது, அவைகள் அப்பப்பொழுது ஞாபகம் வச்சுக்கலாமோ இல்லையா, ஒன்றும் கிடையாது. தபஸ் போயிடுது, சௌச்சம், சௌச்சம்னா ஆச்சாரம், அடுத்ததாக இருக்கக்கூடியதான தர்மம் ஆச்சாரம், சுத்தமா இருக்கணும், காலம்பரம் எழுந்து ஸ்நானம் பண்ணி மடியாக இருந்துட்டு பகவன் நாமாவை சொல்லிக்கொண்டு பகவானுக்கு படைச்சு அவருக்கு ஏதோ ரெண்டு புஷ்பம் போட்டு படுக்கைகளையும் விழுப்பையும் தொடாம இருக்கணும்னு ஒரு சம்பிரதாயம் இருந்து, சாப்பிட்ற வரைக்கும் பற்ற பதார்த்தங்களை தொடமாட்டா, எப்பொழுதுமே பகவன் நாமாவளியே இருந்துட்டு இருந்தா நம்ம பெரியவர்கள்லாம். இப்ப நம்ம என்ன பண்றது, ரொம்ப பேர் குளிக்கிறதே இல்லை, ஆபீஸுக்கு போயிட்டு சாயங்காலம் வந்து குளிக்கிறோங்கிறோம், இது சுத்தமா தானே இருக்கணும், எல்லாம் ஆனப்புறம் ஒரே தரம் குளிக்கிறோங்கிறோம், நிறைய பேர் ஸ்திரீகள் எல்லாம் சமையல் ஆனப்புறம் குளிக்கிறோங்கிறான், அது ஏன் காலம் அப்படி மாறி போயிடுது, எதுக்கு சார் குளிக்கணும், இதை சுத்தமா தானே இருக்கும், வீடு முழுக்க ஏசியாகத்தானே இருக்கு, வேட்டே கோட்டலையே ஏன் குளிக்கணுங்கிற, அவளுக்கு என்ன சொல்றது, இப்ப இந்த சுத்தமா இருக்கிறது மட்டும் இல்ல, ஆச்சாரமான ஹைஜின் மட்டும் இல்ல, அதுக்கு மேல ஒரு தத்துவம், உங்க மனசும் சுத்தமா இருக்கணும், மனசு சுத்தமா இருக்கிறதுக்கு நீங்க வேகெல்லாம் பண்ணணும். ஆகையால் அது அடுத்தது, அது ரெண்டாவது சௌச்சம், மூணாவது தயை. தயாங்கிறது என்ன, இன்னொருத்தருக்கு நம்ம உதவணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், நம்ம விட கீழே இருந்து கஷ்டப்பட்டு இருக்கிற வாழ்க்கை அவளுக்கு ஏதாவது ஒரு சகாயம் பண்ணணும், காலம்புறந்து வீட்டுக்கு முன்னால கோலம் போடுற மாமி, என் வீடு அழகா இருக்கணும்னா இல்ல, அந்த எறும்புகள்லாம் வந்து சாப்பிடணும், அதுக்கு யார் அன்னம் போடுறா, இதோ தேழுன்னு மயில் கணக்கா ஓட வேண்டாம், இங்க வந்து அந்த அரிசிய நோயா கொடுத்தோம்னா அது சின்னது எடுத்து சாப்பிட்டு சந்தோஷமா போகும் பாருங்க, அது வீட்டுக்கு வெளியில அது போட்டு. அதே போலயே நம்ம எல்லா பிராணிகளுக்கும் காலமே அன்னத்தை விடுறதுமே கொஞ்சம் அன்னத்தை எடுத்து மேலோட பாகத்தை காக்காவுக்கு போடுவா, சாதாரணமா ஒரு சம்பிரதாயம் இருந்தது. யாராவது சன்னியாசியோ இல்ல பிச்சைக்காரனோ வந்தா இல்ல பிரம்மச்சாரி வந்தான்னா அவருக்கு அன்னம் இடணும், இப்படி எல்லாம் இருந்தது. இப்ப நீங்களே 32வது ஃப்ளோர்ல இருந்து எந்த பிச்சைக்காரன் வரப்போறான் வந்து உங்களுக்கு எங்க கேட்க போறது, ஒண்ணு கேட்கலையே, நமக்கு அந்த வழக்கமே போயிடுது. பாருங்க சிராத்த தினத்துக்கணுங்க அந்த பிண்டங்கள்லாம் எங்க வைக்கிறதுன்னு இப்ப பெரிய ப்ராப்ளம் வந்துருக்கு. அதனால என்னடா சார், சிராத்தத்தை நம்ம வீட்டுல பண்ண வேண்டாம்,
எங்கேயாவது ஒரு இடத்துல யாரோ பண்ணிட்டா அவளுக்கு காசு கொடுத்துருவோம். காரணம் என்ன? இந்த ப்ராப்ளம் பசுமாடே கிடையாது. அன்னைக்குன்னு பார்த்தா எங்கேயும் டெய்லி ஆத்துக்கவுன்னு அப்படியே சுத்திட்டு இருக்கோம். அன்னைக்குன்னு பார்த்தோம்னா ஒரு பசுமாடும் வராது. என்ன பண்றது? அந்த அண்ணத்தை நான் என்ன பண்றதுன்னு கவலைப்படுறா ரொம்ப பேர். ஏன் நாலு பேர் நல்லது பண்ணணும் பண்ணணுங்கிற எண்ணம் இருக்கணும். பசுமாட்டுக்கு ஆகாரத்தை கொடுக்கணும், எறும்பு மதுரை பிராணிகளுக்கு ஆகாரத்தை கொடுக்கணும். நம்மகிட்ட கீழே இருக்கிறவாள், கீழ்நிலையில இருக்கிறவாளுக்கு நம்மளால முடிஞ்ச சகாயம் பண்ணணும். நல்லா படிச்சவாளுக்கு, நல்ல வழியில இருக்கிறவாளுக்கு சகாயம் பண்ணணும். இப்படிங்கிறது தய. கஷ்டப்படுறவாளுக்கு எல்லோருக்குமே உதவி கொண்டு இருக்கணும் எனக்குதானோ அது ஒரு தர்மம். இப்படி தபஸுங்கிற ஒரு தர்மம், சௌச்சம்ங்கிற ஒரு தர்மம், தயாங்கிற ஒரு தர்மம், அதற்கு மேல சத்தியம்ங்கிற ஒரு தர்மம். இப்படி நாலு தர்மங்களும் கிருதயுகத்தில் இருந்தது. அதர்மாம்ஸ்தைத்ரயோபக்னாஹ, இந்த அதர்மத்தினால என்ன அதர்மங்கள் வந்திருக்குன்னு அந்த மூணு பாகங்கள், மூணு பகுதிகள் கெட்டு போயிட்டுதான். என்ன? ஸ்மய சங்கல்ப பயை மதைஸ்தவா. ஸ்மயம் கர்வம், சங்கல்பம் எல்லா காசும் எங்கிட்டயே வந்துடணும், எல்லாமே நான் ஒத்தன்தான் சௌக்கியமா இருக்கணும், இப்படிப்பட்டதான ஒரு எண்ணம். அதே போல மதைஹி, கொழுப்பு, நான் அது பண்ணிவிட்டேன் இது பண்ணிவிட்டேன் அப்படிங்கிற ஒரு அகங்காரம். இவைகள்னா அந்த மூணு பகுதிகள் தர்மம் போயிடுதுன்னு சாஸ்திரம் சொல்றது. ஆனா இந்த பகவான் நீங்க நினைச்ச மாதிரி தர்மோமே சதுரங்கிரிகா சுச்சரிதா. ஹே பரமேஸ்வரா, உன்னை நினைச்ச மாத்திரத்தினால என்ன ஆச்சுன்னு, நாலு பாதங்களோட இருக்கக்கூடியதான தர்மத்தையும் அனுஷ்டானம் பண்ணினா போல ஆயிடுச்சு. என்ன தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா, காப்பாற்றப்பட்டதாக தர்மமானது நிச்சயமாக நம்மளை காப்பாற்றும். ராமச்சந்திரமூர்த்தி காட்டுக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்ட. பிதிருவாக்கிய பரிபாலனம் பிதா சொல்லவே இல்லை. ஆனால் விவகாரம் என்ன? கைகேயி தான் சொன்னான், உம்மட்ட சொல்றதுக்கு பயப்படுறாரப்பா. ஆனால் விஷயம் விழத்தான் ரொம்ப கவலைப்பட்டார். எங்கிட்ட சொல்றதுக்கு அவர் விஷத்தை குடின்னு குடிப்பேனே, சமுதிரத்தில் விழுன்னு விழுவேனே, நெருப்பில் இறங்குன்னு இறங்குவேனே, நான் என்னிடத்தான் என் அப்பாவுக்கு பயம், ஏன் இப்படி ஆயிடுது? இருந்தாலும் நீங்கள் சொன்னேள் போகிறோம், அப்பா நினைச்சான்னு சொல்றேள், நான் போகிறேன், இப்போவே போகிறேன்னு கிளம்பிட்டேன். ஆனால் ஒரு வார்த்தை கிட்ட சீதாதேவிகிட்ட சொல்லணும், அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு போகணுங்க. ஆனால் இன்னைக்கே போகணும், நீ போகிறதுக்குள்ள நீ போனாதான் அப்போ சாதம் சாப்பிடுவார்னு சொல்லிட்டான். எப்படி இருக்கு பார்த்தேடா? கடைசியில் என்னாச்சுன்னார், அம்மா கிட்ட போகிறார், நமஸ்காரம் பண்ணுறார், போயிட்டு வரேன்னார். இந்த கைகேயி சொல்கிறார், நீ பிறக்கிறத விட நீ பிறக்காம இருந்திருக்கலாங்கிற. என்னன்னார், நீ பிறக்காத வரைக்கும் 60,000 வருஷம் எனக்கு ஒரே கவலை தான். என்னன்னார், குழந்தைகள் இல்லை, யார் பார்த்தாலும் என்னை பார்த்து ஒரு மாதிரி குழந்தைகள் பேத்துக்கலேன்னு ஒரு கவலைப்பட்டு விஷுண்டு இருப்பா. அது ஒன்று தான் யாராவது சொல்வாரோட மனசில் ஒரு கவலை இருந்தது. இப்போ என்னாச்சுன்னார், குழந்தையும் பிறந்து அது நல்ல குழந்தையாகவே இருந்து ஊரில் இருக்கிறவ எல்லோரும் நல்லவர் நல்லவர்னு சொல்லிட்டு கடைசியில் எனக்கு மட்டும் கிட்டாரு அந்த குழந்தை போயிடுத்துனா எப்படி கவலை? 16 வருஷங்கள் நீ இல்லாமல் நான் எப்படி இருப்பேன்? இத்தனை நாள் என்ன நினைச்சிருந்தேன், என் ராமனுக்கும் ஒரு நாளுக்கு பட்டாபிஷேகம் நடக்கும், அன்னைக்கு அவர் சௌக்கியமாக இருப்பார், அதை பார்த்துட்டு இருக்கணும்னு நான் நினச்சேன். இப்போ நீ காட்டுக்கு போயிட்டே ராஜ்யம் இல்லைன்னு நினைக்கிறதே, இதை நினச்சா என்னால் தாங்க முடியலை அப்படின்னு சொல்லி நான் உன்னோட வரேன்ட்டேன். அம்மா வர வேண்டாம், அதுக்குள்ள ஸ்திரீ தர்மம் இல்லை, ஆத்துக்காரர் எங்கே இருந்து அங்கே போய் அவரை சேவை பண்ணுறது தான் ஸ்திரீ தர்மம் அப்படின்னு சொல்லி போயிட்டு வரேன், நமஸ்காரம் பண்ணுற. அப்பொழுது எம் பாலயது தர்மம் துவம், என்ன சொல்கிற, எந்த தர்மத்தை நீ விடாமல் கடைப்பிடிக்கிறையோ அந்த தர்மம் உன்னை காப்பாற்று. சரே சதே ராகவ சார்தூலா, ஹே ராகவ சார்தூலா, ராகவ வம்சத்திலேயே ரகுவம்சத்திலேயே ரொம்ப பெரியவனே, அப்படிப்பட்டதான தர்மம் உன்னை விடாது கைவிடாது, தைரியமா போயிட்டு வாங்குற. இந்த வார்த்தை யார் சொல்ற? இப்படிப்பட்டதான கவலை இருக்கிற சந்தர்ப்பத்திலையும் சொல்லணும்னா அந்த ஸ்திரீனுடைய மனச பார்க்கணும். நானும் உன்னோட வருவேன்னு சொன்ன, என்னால உயிரோட இருக்க முடியாதுன்னு சொன்ன, ஆனாலும் நீ தர்மத்தை காப்பாற்றணும், பத்ர சிஷ்யர்களுக்காக இங்க இருக்கணும்னு ஒரு வார்த்தை சொன்னதுமே என் கடமையை நான் ஒரு நாளும் மாற விட மாட்டேன். ஆனாலும் அந்த குழந்தை மேல இருக்கிற அபிமானம் உன் தர்மம் உன்னை காப்பாற்றும் அந்த எண்ணம் இருக்கணும். நமக்கெல்லாம் அந்த தர்மத்தை நம்ம அனுஷ்டானம் பண்ணினோமே ஆனால் ஒரு நாளும் கெடுதல் வராது. ஆகையால் அப்படிப்பட்டதான 4 விதமான தர்மங்களும் இன்னைக்கே எனக்கு வரும். ஏன் ஏ பரமேஸ்வரா, உன்னை நினைச்சதுனால
தர்மோமே சதுரங்க சுச்சரிதா. அதுக்கப்புறம் பாபம் விநாசம் கதம், பாபம் இருக்கே எந்த காரியத்தை எடுத்தாலும் அதை முடிக்க முடியாம ஒரு இடையூறு வருது. நல்ல காரியம்னு எதை ஆரம்பிச்சாலும் ஒரு விக்னம், தினந்தோறும் முடிக்கணும் முடிக்கணும்னு ஆரம்பிக்கிறோம், அன்னைக்கு அதை நடத்த முடியல. சில காரியங்கள் இப்படி போயிட்டே இருக்கு. இதுக்கு காரணம் என்ன? நிறைய பாபம் இருக்கு. மற்ற காரியங்கள் எல்லாமே பண்றோம், ஆனா இன்னைக்கு சாஸ்நாமம் வாசிக்கிடம் அப்படின்னு ஆச்சிட ஆரம்பிக்கிறப்ப யாரோ வச்சிருக்க வர கரண்ட் போயிடுறது ஆத்துல, இல்ல வச்ச புஸ்தகம் எங்கேயோ காணாம போயிடுது, புத்தகம் வேண்டாமனு படிக்க ஆரம்பிச்சான், ரெண்டு லைன் ஆனவரும் ஏதோ ஒரு டவுட் வருது. எத்தனை கவலைகள்! அதுலயும் குடும்பத்துல சொல்லவே வேண்டாம், இதுக்கெல்லாம் காரணம் இந்த பாபம். பரமேஸ்வரன் நினைச்ச மாத்திரத்தினால ஹரா ஹரா ஹரானா என்ன அர்த்தம்? என்னுடைய பாபத்தை திருடிட்டு போ, ஹிருஞ்சு ஹரணேங்கிற பாபம், பாபத்தை அழிப்பாய், பாபத்தை திருடி விடுவாய், அதான் ஹரதீன்னு பேர். அப்படிப்பட்ட ஹரணாத் ஹரஹா, நம் பாபத்தை ராஜம் பண்ணுகிறார், பாபம் விநாசம் கதம். சரி, இந்த பாபங்கள் புகட்டும். பாபங்கள் எப்பவோ பண்ணின பிறகுதானே அது பாபம்னு வந்தது, கெட்ட செயல்களை பண்ணினோம் அதனால பாபம் வந்தது, அந்த பாபமானது பரமேஸ்வர தியானத்தினால் போகிவிட்டது. ஆனா இப்ப பாபம் பண்றதுக்காக சில பேர் இருக்காள் நம்ம இட்டைய, நம்மள பாப வழியிலேயே தள்ளுறதுக்காக. காம குரோத மதாதயா, காமம் குரோதம் மதம் இவைகள்லாம் முன்னால அதர்மத்தை நாசம் பண்றதுக்காக சொன்னேனே, ஸ்மய சங்கல்பதை மதைஸ்தவா, அவைகள்லாம் ஸ்வயம் சங்கல்பம் மதம் இவைகள்லாம் கொடுக்கக்கூடியதான. காம குரோத மதாதயா, காமம் இது வேணும் அது வேணும் அது வேணும் ஆசை, எல்லாமும் இருந்தாலும் மறுபடியும் மறுபடியும் ஆசை, ஆசை எப்பவுமே போக மாட்டேங்கிறது, அது வேணும் இது வேணும், எத்தனை இருந்தாலும் இன்னும் முடியவே இல்லை அப்படி ஆசைகள். அதுக்கப்புறம் குரோத, ஆசை தடப்பட்டதுமே அடுத்ததாக கோபம், யாரு மேலேயே கோபம், நான் வேணும்னு சொன்னா இவன் வேணும்னு முன்னுக்கு வரானே, நான் கேட்டதே உங்களுக்கு கேட்கணும், சின்ன குழந்தைகளுடைய தர்மம் வயசானாலும் போகல கோபம் வரும். எந்த வார்த்தை சொன்னாலே பாம்ப காலால மெதிச்சு விட்டா அது எப்படி புஷ்ஷன் எழுந்துக்குமோ அது மாதிரிதான் மனுஷன் எழுந்துக்கிறான். கொஞ்சம் வேண்டாமா? பதாகைத சர்பான்னு ராமாயணத்துல கால் பட்டதான பாம்பானது எப்படி புஷ்ஷன் மேல வருதோ அது மாதிரி என்ன டக்குன்னு கோபம் வருது மனுஷனுக்கு. ஏதாவது ஒண்ணு சொன்னா ஒரு ரெண்டு செகண்ட் இது என்னன்னு யோஜனை பண்ணி அப்புறம் பேசப்படாதவா? இல்ல, யாரோட சொன்னதுமே கை ஓங்கி விடுறான், அடிச்சு பண்ணுன்னு பண்ணலாமா? அந்த கோபம் வந்து குருத்தோகன்யா குரு நபின்னு, கோபம் வந்தானா குருவா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் தலையில கல்ல போட்டு கொண்டு போட்டுட்டான் அப்படின்னா மனுஷியால் பிரவர்த்திக்கிறான். தஸ்ய வாச்ச அவாச்சியம் நவித்தியதே, எந்த வார்த்தையை பேசணும் எந்த வார்த்தையை பேசப்படாது எனக்குடையதான டிஸ்கிரிமினேஷனே இல்லாம போறது சார் கோபம் வந்த மனுஷியனுக்கு. ஆகையால் முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? கோபம் வரும் பொழுது பேசறத நிறுத்தணும், கோபம் வந்தா டக்குன்னு பேசறத நிறுத்துங்க, அதுக்கப்புறம் பார்த்துப்போம். எந்த வார்த்தையும் வாயிலிருந்து வரப்படாது கோபம் குறையிற பரியந்தம், அப்ப கோபம் என்ன தானா போயிடும்னே, வேற வழி இல்லை. ஆனா கோபம் வரத்துக்கு முன்னால இன்னொருத்தர விஷப்படுறோம் பார்த்தேடா, இந்த விஷ பிறகு அந்த வார்த்தையை திரும்பி நீங்க எடுத்துக்க முடியாது. ஆகையால் காமக்ரோத மதாதய, தெரியாம நமக்குள்ள நமக்கு ஒரு கர்வம் வந்திருக்கு, நான் வசத்தி எல்லாரோட வசத்தி, எங்கிட்ட நிறைய பணம் இருக்கு, எங்கிட்ட அழகு இருக்கு, நான் நன்றாக பாடுவேன், எல்லோரோட வசத்தி எங்கிட்ட காசு இருக்கு, இப்படி எல்லாம் நினைச்சுக்கிறேன் பார்த்தேளா, இது தப்பு. காமக்ரோத மதாதய விகலிதாக, பரமேஸ்வரன் வந்ததே முதல்ல என்ன பண்றாரு, இவளை விரட்டி அடிக்கிறார், நான் இருக்கிற இடத்துல இவர்கள் இருக்கப்படாது. ஆகையால் உங்க மனசுல வந்ததுமே முதல்ல என்ன பண்றாரு, இவளை விரட்டி அனுப்பிட்டாரு. காமக்ரோத கதா மதாதய விகலிதா, பிறகு

0: செயல்னு வேற நினைச்சுட்டான். துன்பம் வந்ததா பகவானுடைய செயல், இப்படி நினைச்சுட்டான். கலஸ்வ காவெற்றதாக ஞானானந்த மகௌஷதி சுபலிதா கைவல்யனா தேசதா. இந்த சிவபக்தி வந்ததுமே இதுக்கு என்ன ஒரு பிரயோஜனம்? நம்ம அறியாமலேயே வந்த பிரயோஜனம் என்ன? நமக்கு மகான்களுடைய சங்கம் வந்து சேர்றது, மகான்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்தது. அவன் இத்தனை பக்கத்தில் தான் இருந்தா, அவளை கவனிக்கல நம்ம. ஆனா இவருக்கு இவ்வளவு தெரியும், இதை பார்க்கணும், இவர்கிட்ட தெரிஞ்சுக்கணும் எனக்கூடியதான எண்ணம் இல்லாமலேயே பல வருஷங்கள் போச்சு. ஆனா இந்த சிவபக்தி, சிவனுக்கு ஒரு பில்வத்தை போட்டு பூஜை பண்ணினேள், அவருக்கு தும்ப போட்டு போட்டேள், என்ன சுவாமி லாபம் வந்திருக்கு அப்படின்னு கேட்டா, ஞானானந்த மகௌஷதி சுபலிதா, ஞானம் ஆனந்தம் எனக்கூடியதான கொடிகள், அழகான கொழுதை கொடிகள். ஓஷதின்னு கொடின்னு அர்த்தம், மரம் கொடிகளுக்கெல்லாம் சேர்ந்து ஓஷதின்னு பேர். ஆனா ஓஷதின்னு இப்ப இருக்கிறவா எல்லாரும் என்ன மருந்துன்னு வச்சுருக்கா, மருந்து மூலிகைங்கிற அர்த்தத்துல தான் அதை உபயோகப்படுத்துறான். ஆனா சம்ஸ்கிருதத்துல ஓஷதின்னு சொன்னா உஷதாகேங்கிற தாத்துல இருந்து வந்தது. கொடிகள், மரங்கள், செடிகள் எல்லாத்துக்குமே ஓஷதின்னு பேரு. அது எப்படி? ஞானானந்த மகௌஷதி, ஞானம் ஆனந்தம் எனக்கூடியதான இந்த மரங்கள் எல்லாம் சுபலிதாக நன்றாக பழுக்க ஆரம்பிச்சது. மகான்களுடைய செயற்கை இருந்தாலும் அவ சும்மா இருக்க மாட்டான், அனாவசியமான ஊர் ஒம்பு பேச மாட்டான். அவ எப்பொழுதும் பகவன் நாமாவைத்தான் சொல்லிட்டு இருப்பா, சாஸ்திர விஷயங்களைத்தான் சொல்வா. என்னடா அவளுடைய வழக்கம் அது. இப்ப என்னாச்சுன்னா, அவர்கிட்ட போனாலே ஏதோ இப்படித்தான் பேசிட்டு இருக்கேன். நமக்கோ மற்ற விஷயங்கள்லாம் நம்ம மனசுட்டு அகந்து போயிடுது. முதல்ல தான் கொஞ்சம் கஷ்டம், ஒரு நாலு கிளாஸ் வர வரைக்கும் ரொம்ப கஷ்டம், ஒண்ணுமே புரியல சார், சொன்னத்தையே சொல்றார் சார், என்னவோ சொல்லிட்டு இருக்கார் சார். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு, அந்த பிசாச்சு உங்களை புடிச்சுட்டு கொடுத்துனா சனி ஞாயிறுனா இங்க வந்தாகணும். புரிஞ்சதோ புரியல, யாருக்கு என்ன புரிஞ்சது? மீதி எல்லாம் புரிஞ்சிருத்தா? நமக்கு எக்கனாமிக்ஸ் புரிஞ்சதா? பேப்பர்ல விஷயம் நியூஸ் புரிஞ்சதா? எண்ணிக்கை பார்த்தாலும் யாரோ பிராணம் வாங்கிட்டான், இதே தான். அவன் சூயிசைட் பண்ணிட்டான், 22 பையன் கொல்லப்பட்டான், ஒரு அம்மாவை கொண்டு விட்டான், இதே தான் விவகாரம். அது என்ன ஏது புரிஞ்சுன்றா? ஒன்றும் புரியலையே. மற்ற விஷயங்கள் புரிஞ்சுதா? ரூபி டி வேல்யூ ஆறுது, 42 ஏறித்தான். எவ்வளோ ஏறித்தேன் நமக்கு என்ன? பெட்ரோல் ஏறித்து ஏன் ஏறுறது யாருக்கும் தெரியல.
1: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Namah Shivaya. Shaivam.org in அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 6 தரிசனங்கள். தலைப்பு நியாய பாதகிருத்யா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம். ஓம் விதாய ஹரி விஸ்வேஷம், விதாய குரு வந்தனம், பாலானாம் சுகபோதாய கிரியதே தர்க்க சங்கஹ. அன்பே வெத்ரேக திருஷ்டாந்த ரஹிதோ அனுபசம்ஹாரி. மூணாவது வகையான ஹேத்வாபாசம், முதல் அந்த அனுபசம்ஹாரி அனைகாந்திகம் அப்படின்னு சொல்லி சொன்ன அந்த ஹேத்வாபாசம், அந்த அனுபசம்ஹாரி ஹேத்வாபாசம் வந்து மூணு வகைன்னு சொல்லி சொல்லியாச்சு. ஒரு மாதிரி இல்ல, மூணு வகையா இருக்கு அப்படின்ட்டு. அதுல மூணாவது வகை ஃபர்ஸ்ட் சாதாரணம், அடுத்தது அசாதாரணம், இது மூணாவது வகை அனுபசம்ஹாரி அப்படின்ட்டு. என்னது? அன்பய வெத்திரேக திருஷ்டாந்த ரஹித. நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் உதாரணம் கொடுக்க முடியாம இருந்ததுன்னா அது அனுபசம்ஹாரி. சர்வம் அனித்யம் பிரமேயத்துவாத் இது அத்திர சர்வசியாபக்ஷத்வா திருஷ்டாந்தோ நாஸ்தி. சர்வம் அனித்யம், எல்லாமே அனித்யம். ஏன்? பிரமேயத்துவா, விஷயமானதுனால அப்படின்ட்டு. எல்லாமே உலகத்துல இருக்கிற எல்லாமே அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. எல்லாமேன்னு சொன்னதுனால எத்தனை எத்தனை இந்த மாதிரி இருக்கோ தத்திர தத்திர அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. எத்தனை எத்தனை இந்த மாதிரி இல்லையோ தத்திர தத்திர அந்த மாதிரி இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. புரியுதா? எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. எங்கெங்கெல்லாம் இல்லையோ அங்கெங்கெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்? அன்பயமாவும் வெதிரேகமாவும் திருஷ்டாந்தம் கொடுக்கணும்னா சர்வம்ங்கிறதுல சர்வத்தை தவிர வேற ஏதாவது உலகத்துல இருக்கணும், சர்வம் எல்லாமே வந்துருக்கு, அதை தவிர வேற ஒண்ணுமே இல்ல உலகத்துல. அதனால உதாரணமானது கொடுக்க முடியாது. அப்போ நேர்மடையாகவும் எதிர்மடையாகவும் எங்க உதாரணமானது கொடுக்க முடியாதோ ஒரு விஷயத்துக்கு அந்த

0: மாதிரியான ஹேத்துக்கு ஹேத்வாபாசுக்கு அனுபசம்ஹாரின்னு பேரு. சரி, கேவலான்வை அதிவியாப்தி வாரணாய அன்வைதி அன்பய வெத்திரேக்கி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கேவல அன்வையில போயிடும் அதனாலதான் அன்பய அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லியிருக்கு அன்பே வெத்திரேக்க திருஷ்டாந்தம் வைத்தக கேவல வெத்திரேக்கினி அதிவியாப்தி வாரணா வெத்திரேக்கிட்டி கேவல வெத்திரேக்கியில போயிட கூடாது அப்படின்றது சொன்னோம் வெத்திரேக்கின்னு சேர்த்திருக்குங்க. அத்தேதி உபதர்ஷித அனுமான இத்தியர்த்தம் அப்படின்னு சொல்லி இங்க சொன்னது என்னது இந்த சொல்லப்பட்ட உதாரணத்தை சர்வம் அனித்யம் பிரமேயத்வா அப்படின்னு சொல்லிடத்த அப்படின்னு அர்த்தம் சொன்னப்பட்ட உதாரணத்துல அப்படின்னு அர்த்தம் ஹேத்துல அப்படின்னு அர்த்தம். சாத்தியபாவது வியாப்தம் ஹேத்துர் விருத்தம் அப்படிங்கிற ஹேத்வாபாசம் என்ன சொல்றாங்க சாத்தியபாவத் வியாப்த ஹேத்துர் விருத்த அன்பே திருஷ்டாந்தம் இல்லாதாகவும் வெதிரேக்கு திருஷ்டாந்தமாகவும் இல்லாதாகவும் இருந்ததுன்னா அதுக்கு அனுபசம்ஹாரின்னு பேரு. இப்ப அடுத்த என்னது சாத்திய அபாவ வியாப்த ஹேத்து அப்படின்னா சாத்தியமானது அபாவமா இருக்கிற வியாப்தம் வியாப்தி எது இருக்கோ அப்படிப்பட்ட வியாப்தி அப்படிப்பட்ட ஹேத்து சாத்தியபாவ வியாப்தி அப்படின்னு சொல்லி சொன்னா சாத்தியபாவ நிரூபித வித்திரேக வியாப்தி சாத்தியபாவ வியாபிக்கி பூத அபாவ பிரதியோகித்வம் அப்படின்ட்டு டெக்னிக்கல் டேர்ம்ஸ் யூஸ் பண்றாங்க. சரி, விருத்தம் லட்சியத்தி சாத்தியத்தி விருத்தம் சொல்லி சொன்னா என்ன சாத்தியம் சொல்லி சொன்னா சத்ஹேத்து வாரணாய சாத்திய அபாவ வியாப்தி சாத்தியத்தி அபாவேதி ச சத்ஹேத்து உள்ள லட்சணம் போகாம இருக்கிறது கோசம் சாத்திய அபாவம் வியாப்தம் சாத்தியம் அபாவம் எல்லாத்துக்கும் கொடுக்கறது. சரி, அசம்பவ வாரணை வியாப்தியத்தி அசம்பவம் சாத்திய அபாவ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டனா சாத்திய அபாவ ஹேத்துன்னு சொல்லி சொல்லிட்டனா சாத்தியமானது இல்லாது அப்படின்னா அசம்பவ ஹேத்து அந்த ஹேத்து அபாவத்துக்கு போகாம இருக்கிறதுக்கோசரம் நீங்க என்ன சொல்றீங்க வியாப்த அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கீங்க. உதாரணம் என்ன அப்படின்னு கேட்டா சப்தோ நித்திய கிருதகத்வாத் சப்தோ நித்திய சப்தமானது நித்தியம் ஏன் அப்படின்னா சப்தத்துவாத் இல்ல சப்தத்துவாத்தனா வேற ஹேத்து அபாசம் போயிடுது. சப்தமானது சபக்ஷத்திலையும் இல்ல விபக்ஷத்திலையும் இல்ல சப்தத்துவம் சப்தத்துல மாத்திரம் இருக்கு அதனால அது அசாதாரண அணைக்கு அந்திக்கத்துல போயிடும். அதனால இங்க என்ன சப்தோ நித்தியாக சப்தமானது நித்தியம் ஏன் கிருதகத்வா உண்டு பண்ணப்படுவதால் சப்தமானது உண்டு பண்ணப்படுது. ககாரோ அயம் ககாரோ நஷ்டம் அப்படின்ட்டு ககாரம் உண்டாருது ககாரம் நஷ்டம் ஆகுது ககாரம் இருக்கிறது ககாரம் நஷ்டம் ஆகுது. ஒரு சப்தம் உண்டாருது இருக்கு அழியிறது அப்போ சப்தமானது உண்டு பண்ணப்பட்டது அப்படிங்கறதுனால நீங்க என்ன சொல்றீங்க சப்தம் நித்தியம் அப்படிங்கிற கிருதகத்வாத் அப்படிங்கிற ஹேத்து உண்டு பண்ணப்பட்டது எப்பவுமே எதிர்கிருதகம் தத்தது அநித்தியங்கிற சிம்பிள் நியாய பிரகாரம் கண்டனம் ஆயிடும். அதனால என்ன சொல்றாரு கிருதகத்வம் ஹி நித்தியத்துவ அபாவேன அனித்தியன வியாப்தம் கிருதகத்வம் சொல்லி சொன்னா எத்யத் கிருதகம் தத்தத் அனித்யங்கிற வியாப்தி மூலியமாக நிராகரிக்கப்படுறது. அதனால சாத்திய அபாவ வியாப்தி சாத்தியமானது நித்தியம்னு நிரூபிக்க போறீங்க நீங்க ஆனா கிருதகமானது எதுவுமே நித்தியமா இருக்க முடியாது அதனால அது தப்பான ஹேத்வாபாசம் ஹேத்வாபாசம் அது தப்பான ஹேத்து கிருதகம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நித்தியம்னு நிரூபிக்க முடியாது. கிருதகம்னாலே அனித்யம் தான் அது. அதனால சாத்திய அபாவது வியாப்தி இருக்கு கிருதகம் தத்தது அனித்யம்னு சொல்லி ஒரு வியாப்தி இருக்கு. எதை நிரூபிக்கிறதுக்கு சாத்தியத்தோட இன்மையை நிரூபிக்கிறதுக்கு. சாத்தியம் என்னது நித்தியம் நித்தியத்தோட இன்மை நித்தியமின்மை நித்தியமின்மை எப்படி நிரூபிக்கிறது ஒரு வியாப்தியினால. என்ன வியாப்தி ஏத்யத் கிருதகம் தத்தத் அனித்யம் எது செய்யப்படுகிறதோ அது அனித்யம் அப்படின்றது சிம்பிள் புரியுறதா. சாத்தியம் நித்தியம் அப்படிங்கிறது சப்தத்தை நித்தியம் நிரூபிக்க போறீங்க சப்தம் பட்சம் நித்தியம் சாத்தியம் அந்த நித்தியத்தோட சாத்திய அபாவம் என்னது நித்திய இன்மை நித்தியன்மையை நிரூபிக்கிறதுக்கு வியாப்தி என்னது எதெல்லாம் செய்யப்பட்டதோ அதெல்லாம் அனித்யம் அப்படின்ட்டு. அதனால சாத்தியபாவ ஹேத்து எது இருக்கோ அதுக்கு பேரு விருத்தம் சத் பிரதிபட்சத்து வாரணாய சத்தியத்தி போத்தியம் சத் பிரதிபக்ஷ பின்ன இத்தியபி போத்தியம் சத் பிரதிபட்சத்துல லட்சணம் போயிடாம இருக்கிறதுக்கோசரம் நீங்க பண்ணோம் சத் பிரதிபக்ஷ பின்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இங்க கிருதேதி கிருத அப்படின்னா காரியத்வாத் இத்தியர்த்தம் எத்யத் கிருதகம்னு சொல்லி சொன்னா காரியம் அப்படின்னு கிருதகத்வம் அப்படின்னா காரியத்துவம் அப்படின்னு அர்த்தம். அனித்யத்வேன வியாப்தமிதி கிருதகத்வம் என்னது அனித்யத்வேன வியாப்தம் கிருதகத்வம் அப்படின்னு சொல்லி சொன்னா அனித்யத்வம் அப்படின்னு ஆயிடுறது. அதனால அனித்யத்வனால சூழப்பட்டதுனால அது வியாபிக்கப்பட்டதுனால எத்யத் கிருதகம் தத்ததா நித்தியம் அப்படிங்கிற நியாயத்தினால வியாப்தியினால என்னது வியாப்திர் பவதி ஏவ ததைதி பாவக இந்த மாதிரி வியாப்தியினாலாவது நிராகரிக்கப்பட்டதா இருக்கிறதுனால இது ரெண்டாவது வகையான ஹேத்து விருத்த ஹேத்து. நீங்க நித்தியம் நிரூபிக்க போடுறீங்க ஆனா ஹேத்துனால அது நித்தியம்னு நிரூபிக்கப்பட முடியாம போச்சுன்னா அது விருத்தம். அடுத்தது இஸ்ய சாத்தியபாவ சாதகம் ஹெத்வந்தம் வித்யதே சத்பிரதிபக்ஷ யதா. இங்க சத் பிரதிபக்ஷ பின்னஹ அப்படின்னு சொல்லி சொல்லணும்னு சொல்லி சொன்னாங்க. ஏன் சத் பிரதிபக்ஷ பின்னம் அப்படின்னு சொல்லி சொல்லணும்னா இங்க சொல்லியிருக்கு சாத்தியபாவ சாதகம், இங்கேயும் சாத்தியபாவம், இங்க வியாப்தி இங்க சாதகம், வேற ஒரு ஹேத்து, அங்க வியாப்தி இங்க ஹேத்து. அதனால ஹேத்வந்திரம் சாதகம் ஹேத்வந்திரம் வித்யதே, சாத்தியபாவ ஹேத்து அங்க வியாப்தி இங்க சாதகம், ஹேத்வந்திரம் வித்யதே. சத் சத் பிரதிபக்ஷ சப்தோ நித்ய ஸ்ரவணத்துவா சப்தத்துவது, சப்தமானது நித்தியம், ஏன் ஸ்ரவணத்துவா அது கேட்கப்படுவதால், சப்தத்தன்மை போல சப்தத்தன்மையும் கேட்கப்படுறதா இருக்கிறதுனால சப்தமானது நித்தியம் அப்படின்னு நிரூபிக்கிறீங்க நீங்க. ஆனா சப்தோ அனித்யா காரியத்துவா கடவது அப்படின்னு இன்னொரு பிரமாணமானது நிராகரிக்கிறது. நேரடியா இன்னொரு தர்க்கத்தை வச்சு நீங்க நிராகரிக்க முடியும், சப்தமானது அனித்யம், ஏன் காரியத்துவாது கடவத்து காரியமா இருக்கிறதுனால பானை மாதிரி அப்படின்னு இன்னொரு தர்க்கத்தை வச்சு அதே தர்க்கத்தை நீங்க அடிக்க முடியும். சப்தமான நித்தியம் சப்தத்துவாத்துன்னு சொன்ன அதே தர்க்கத்தை நீங்க இன்னொரு தர்க்கத்தை வச்சு நிராகரிச்சிட்டீங்கன்னா, வேற பிரமாணத்தை வச்சுண்டு இல்ல இன்னொரு ஹேத்து வச்சுண்டு நிராகரிச்சிங்கன்னு சொல்லி சொன்னா அது சத் பிரதிபக்ஷ. பின்னாடி வேற பிரமாணத்தை வச்சுண்டு நிரூபிச்சிங்கன்னா அது ஆசிரியா சித்தம் சுரூபா சித்தம். அதனால இங்க சத் பிரதிபக்ஷம் எப்படிப்பட்டது, வேற ஹேத்து வச்சு நிரூபிக்கிறீங்க, இன்னொரு தர்க்கம் குடுக்கறீங்க அதுக்கு. நீ என்ன தர்க்கம் குடுக்கறீங்க அதுக்கு எதிர்க்க நான் இன்னொரு தர்க்கம் குடுக்கறேன் அப்படின்னு இன்னொரு தர்க்கம் குடுக்கறீங்க அப்படி குடுத்தீங்கன்னா அது சத் பிரதிபக்ஷம். சத் பிரதிபக்ஷம் லட்சியத்தி சாத்தியதி எஸ்ய ஹேதோஹோ சாத்தியபாவஸ்ய சாதகம் சாத்தியபாவஸ்ய அனுமாபகம் ஹேத்வந்தரம் பிரதிபக்ஷோ ஹேதுஹு வித்யதே ச ஹேதுஹு சத் பிரதிபக்ஷ இத்யர்த்தம். அதாவது எந்த ஹேத்துவானது நீங்க எந்த ஹேத்துவை கொடுத்திருக்கீங்களோ அந்த ஹேத்துவை நிராகரிக்கிற மாதிரியான வேற ஒரு ஹேத்துவானது இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா, வேற ஒரு நியாயமானது இருந்ததுன்னு சொல்லி சொன்னா அது சத் பிரதிபக்ஷம். நீங்க எந்த ஹேத்துவை வச்சுட்டு ஒரு நியாயத்தை நிரூபிக்கிறீங்களோ அந்த ஹேத்துவை விட்டுட்டு வேற ஒரு ஹேத்துவை வச்சுட்டு அந்த நியாயத்தை கண்டனம் பண்ணினோம்னு சொல்லி சொன்னா, வேற ஒரு நியாயத்தின் மூலியமாக அது சத் பிரதிபக்ஷம். அயமேவ பிரகரண சம இத்தியுச்சதை, இந்த சத் பிரதிபக்ஷத்தை கூட பிரகரண சமம் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். பல இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா பிரகரண சமம் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். பிரகரண சமம்னு சொல்லி சொன்னா நீ என்ன பிரகரணத்தை கொடுத்தியோ நான் என்ன பிரகரணம் கொடுத்தியோ ரெண்டு பேரும் சமம், ரெண்டு பேரும் இந்த அம்பு மாதிரி. ராமாயண சீரியல் எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு அம்பு விடுவான், இங்க இருந்து ஒரு ரொம்ப நேரம் காமிச்சுட்டு இருக்கும், அப்புறம் ரெண்டு பேரும் இட்டி முடிச்சு ரெண்டு பேரும் முட்டின்ற உடனே கீழ் விழுந்துரும். அது மாதிரி இவன் ஒரு ஹேத்து விட்டான் அவன் ஒரு ஹேத்து விட்டான், நியாயம் ரெண்டுமே இடிச்சுட்டு ரெண்டுமே டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்து அந்த மாதிரி பிராச்சீனர்கள் இத பிரகரண சமம்னு சொல்லி சொல்லுவாங்க. விருத்தவாரணாய ஹேத்வந்திரம் இது, விருத்தத்துல லட்சணம் போயிடக்கூடாதுன்றதுக்கோசரம் ஹேத்வந்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஏன்னா முன்னாடி பார்த்தோம் விருத்தம் வன்னியாதி சாத்தியே தூமசிய வாரணாய சாத்தியதி அபாவேதிச்ச. வன்னியாதி சாதனத்துல தூமத்தை நிராகரிக்கிறதுக்கோசரம் வன்னி சாத்திய வன்னியத்தை நிரூபிக்கிறதுக்கோசரம் மலையில வன்னியத்தை நிரூபிக்கிறதுக்கு ஏத்துக்கொண்ட கொடுக்குறீங்க தூமம்னு கொடுக்குறீங்க, அதை நிரூபிக்கிறது நிராகரிக்கிறதுக்கோசரம் சாத்தியம்னு அபாவம்னு சொல்ல வேண்டியதுக்கு இங்க லட்சணத்துல சாத்திய பாவம் சொல்லி சொல்ல வேண்டியிருக்கிறதுனாலதான் அசித்த திரிவித. திருப்பியும் அடுத்தது அசித்தம், அசித்தமும் மூணு வகைப்படுறது. என்னது ஆசிரியா சித்தா சுரூபா சித்தா வியாபியத்வா சித்தா, அசித்தம் மூணு வகை, ஆசிரியா சித்தம் சுரூபா சித்தம் வியாபியத்வா சித்தம். ஆசிரியா சித்தம் என்னது, அசித்தம் விபஜதே ஆசிரியா சித்தத்வாதி அங்கதமத்துவம் அசித்தம். அசித்தம்னா என்னது, ஆசிரியா சித்தம் ஆகிய இந்த மூன்றில் ஏதாவது ஒன்றுக்கு அசித்தம்னு பேரு. ஆசிரியா சித்தம் என்னது அப்படின்னா ஆசிரியா சித்தஹ, ஆசிரியா சித்த அப்படின்னா ஆசிரிய அசித்தஹ அப்படின்னு அர்த்தம். ஆசிரிய அசித்தம் என்னது, யதா ககனாரவிந்தம் சுரபி அரவிந்தத்வாத் சரோஜாரவிந்தவத் இதி, அத்ர ககனாரவிந்தம் ஆசிரயா சஜநாஸ்தி ஏவ. ஆசிரியா சித்தம்னா எந்த ஆசிரியத்துல எந்த பட்சத்துல நீங்க நிரூபிக்க போறீங்களோ விஷயத்த அந்த பட்சமே இல்லாம இருந்ததுன்னா அது ஆசிரியா சித்தம். மலையில நெருப்பு இருக்கு அப்படின்னு நீங்க நிரூபிக்க போறீங்க, மலை எங்க ஃபர்ஸ்ட், அதை காமினி. ஏன்னா மலையும் இந்திரியமும் சன்னிக்கர்ஷாயி மலை பிரத்யக்ஷம், புகையும் இந்திரியமும் சன்னிக்கர்ஷாயி புகையும் பிரத்யக்ஷம், நெருப்பும் இந்திரியமும் சன்னிக்கர்ஷம் ஆகாதனால சம்பந்தப்பட அதனால நெருப்பு அனுமானம் பண்றோம் இந்த மலையில நெருப்பு இருக்குன்னுட்டு. இப்போ மலையில நெருப்பு இருக்கு நானும் அனுமானம் பண்ண போறேன், எங்க எங்க முன்னாடி முன்னாடி எங்க மலை இருக்கு, மலையே இல்லையே. மலை இல்லாத இடத்த நீங்க மலை இருக்குன்னு நிரூபிக்க போனீங்கன்னா ஆசிரியமே இல்ல, ஆசிரியா சித்தம். அதே மாதிரி இங்க சுரபி வாசனை உடையது எது, ஆகாய தாமரை. ஆகாய தாமரைன்னு ஒண்ணு இல்லவே இல்லை, வாசனை இருக்க முடியும் தாமரைக்கு, தாமரைனால் அப்படின்னு சொல்லி தாமரை என்பதால் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாய தாமரையும் தாமரை அப்படிங்கறதுனால அதுலயும் வாசனை இருக்கும் அப்படின்னு நீங்க அழகா ஒரு தக்கம் குடுத்துட்டீங்க. எப்படின்னு சொல்லி சொன்னா ஸ்படிகையும் ஸ்படிகமும் கண்ணாடி மாதிரி டிரான்ஸ்பரண்ட், ஏன்னா கண்ணாடி மாதிரி இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லி சொல்லிட்டீங்க. பிளாஸ்டிக் கண்ணாடி எல்லாம் ஒரே மாதிரி ஜாதி, ஏன்னா டிரான்ஸ்பரண்ட் எல்லாமே வந்து வெளிச்சத்தை இந்த பக்கத்துல இந்த பக்கம் விடும், நியாயம்தான். ஆனா நீங்க சொல்ற ஐட்டம் இருக்கணுமே, இங்க நீங்க சொல்ற ககனா கங்கனா விந்தமான இந்த ஆகாயத்த அமரையானது இருக்கணுமே, அதுல வாசனை இருக்கா இல்லையான்ற பேசுறதுக்கு ஃபர்ஸ்ட் அதுல வாசனை இருக்குமே, பெண்கள் பெண்களின் கூர்ந்தலில் இயற்கையிலே மனம் உண்டோ இல்லையோ அப்படின்னு சந்தேகம் எழுப்புறாரு பாண்டிய மன்னர். உண்மையில இருக்கா இல்லையான்றதுக்கு ஃபர்ஸ்ட் கூந்தல் இருக்கணுமே, அது சௌரியமுடியா இருந்ததுன்னா அதை பத்தி நாம பேசிட்டு இருக்கோம், உண்மையான கூந்தல் அதை பத்தி பேசிட்டு இருக்கோம், நைலான் சௌரிய வச்சுட்டு இல்ல, அப்படி ஆசிரியமே இல்லைன்னா அதுல இங்க வாசனை இருக்கா இல்லையான்னு பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட பிரச்சனை இங்க ஆசிரியா சித்த பக்ஷதாவச்சேதக அபாவத்து பக்ஷகத்துவம், ஆசிரியா சித்தத்துவம் அப்படின்றதுக்கு லட்சணம் சொல்றாங்க, லட்சணமே கொடுக்கல அங்க மூலத்துல. அதனால பக்ஷதா அவச்சேதக, பக்ஷதா அவச்சேதக்கன்னா எந்த பக்ஷத்தன்மை நீங்க வச்சுட்டு இருக்கீங்களோ அதனால் வரையறுக்கப்பட்டதான அபாவத்து அதனுடைய இன்மைத்தன்மை உடையதான பக்ஷகத்துவம் பக்ஷம் சந்திக்த சாத்தியவான் பக்ஷ, அந்த பட்சம் எப்படிப்பட்டது, பட்சத்தன்மை இல்லாததான பட்சம், பட்சமே இல்லாததான பட்சம்க்கு ஆசிரியா சித்தம்னு பேரு. பட்சம் இங்க என்ன, நீங்க எடுத்துட்டு இருக்க இடம் எது, சந்தேகம் உடைய சாத்தியம் எங்க அப்படின்னா ஆகாயத்தாமரை, ஆகாயத்தாமரைங்கிற பட்சமே இல்ல. அப்படிப்பட்ட பட்சத்தை எடுத்து அதை விசாரம் பண்ண போறீங்க அப்படிங்கறதுனால இது தப்பு. பவதிஹி அரவிந்தத்தே ககனியத்துவ ரூப பக்ஷதா அவச்சேதக அபாவது பக்ஷகத்துவம், அரவிந்தத்வே ககனியத்துவ ரூப, அந்த தாமரை வந்து பக்ஷம் எங்க எந்த பட்சத்துல பாக்குறீங்க, ஆகாயம்ங்கிற பட்சத்துல பாக்குறீங்க, அந்த இடத்துல இருக்கவே இருக்க முடியாது, ஆகாயத்துல தாமரையானது இருக்கவே முடியாது. அதனால அரவிந்த ரூப பக்ஷே ககனியத்துவ விராது, அரவிந்த ரூபமான பட்சத்துல ககனியமானது அந்த ஆகாயமானது இல்லாம இருக்கிறதுனால நோக்கியும் அரவிந்தே ககனியத்துவ விராகோ அத ஆக நீங்க சொல்றீங்க, அரவிந்தத்துல ககனியத்துவ விரகம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி சொன்னா சொல்றேன் கேட்டுக்கோங்க, எப்படின்னா இப்படித்தான் உபதர்ஷித அனுமானி இத்தியர்த்த அத்த ககனாரவிந்தம் ஆசிரிய, ககனாரவிந்தம் அப்படிங்கிற ஆசிரியம் அதுதான் நீங்க எடுத்துட்ட பட்சம் சாத்தியம் நிரூபிக்க போறீங்க, அந்த ககனாரவிந்தத்துல வாசனைங்கிற சாத்தியத்தை நீங்க நிரூபிக்க போறேன் சுரபி அப்படின்ட்டு, அந்த பட்சமே உண்மையிலே இல்ல, அதனால பட்சமே இல்லாததுனால பட்சத்தை சார்ந்ததான வாசனை அப்படிங்கறது நிரூபிக்கப்பட முடியாத போயிடுறது. ஏன்னா நீங்க எதை நிரூபிக்க போறீங்களோ அந்த சாத்தியமானது எதை சார்ந்திருக்கு, பட்சத்தை சார்ந்ததா இருக்கு, இப்போ பட்சமே இல்ல எதை நீங்க நிரூபிப்பீங்க, அதனால நிரூபிக்கப்பட முடியாம போடுறதுனால இது முதல் வகையான ஆசிரியா சித்தி அசித்த அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது ஸ்வரூபா சித்தி, ஸ்வரூபா சித்தி என்னது, சப்தோ அனித்ய சாட்சத்வா சுரூபவதி ரூபவதி, இப்போ சொரூபா சித்தி ஆசிரியா சித்தி ஆசிரியமே இல்ல, சொரூபா சித்தி சொரூபமே இல்ல, என்ன சொரூபம் இல்ல, சப்தோ அனித்ய சப்தமானது அனித்யம் நீங்க நிரூபிக்க போறீங்க, சப்தம்ங்கிறது இங்க பக்ஷம் அதுக்கு நிரூபிக்க போறது அனித்யம்ங்கிற சாத்தியம், காரணம் ஹேத்து என்ன கொடுக்கறீங்க, சாட்சிஷத்வா பார்க்கப்படுவதால், சப்தம் என்னைக்குமே பார்க்கப்பட முடியாது, பார்க்கப்பட முடியாதது சப்தம், அதனால அங்க சொரூபமே இல்ல, சாட்சிஷ சொரூபமே இல்ல, ஸ்ராவண சொரூபம் கேட்கப்படக்கூடிய தன்மையுடையது, பார்க்கப்படக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இல்லாதனால இது சொரூபா சித்தம் அப்படிங்கிற ரெண்டாவது அத்தியாசம். அத்த சாட்சியத்துவம் சப்தே நாஸ்தி சப்தசிய ஸ்ராவணத்துவா, அதனால சொரூபமே இல்லைங்கிறதுனால இது சொரூபா சித்தி, சாட்சி சொரூபம் பார்க்கக்கூடிய தன்மை இல்லாதனால இது சொரூபா சித்தி. சத்யேத்துவ பாவே அதிவியாப்தி வாரணாய சத்யேத்துவ பாவே அதிவியாப்தி வாரணாய பக்ஷே இது பக்ஷே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு, அதனால ஏன் பக்ஷே ஹேத்வபாவ அப்படின்னு சொல்லி சொன்னது லட்சணத்துக்கு, சொரூபா சித்திக்கு பக்ஷே ஹேத்வபாவ அதான் சொரூபா சித்தியோட லட்சணம், பக்ஷே ஹேத்வபாவ அப்படிங்கறதுல பக்ஷேன்னு விட்டுட்டு ஹேத்வபாவன்னு சொல்லி சொல்லிட்டேன்னா சத்திய தூளியும் போயிடும், அதனால லட்சணம் கடுபடாயிடும், கெட்டாதி அபாவ வாரணாய ஹேத்து இது சரி, பக்ஷே பக்ஷே ஹேத்வபாவ விட்டுருங்க, பக்ஷே அபாவ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் கட்டப்பட்டம் எல்லாம் இல்லாம போயிடும், அதனால அதை நிராகரிக்கிறதுக்கோசரம் கட்டாதி அதோட அபாவத்தை நிராகரிக்கிறதுக்கோசரம் நீங்க என்ன பண்றீங்க, பக்ஷே ஹேத்து ஹேத்து அபாவ அப்படிங்கிறீங்க, எந்த அபாவம் பட்சத்துல என்ன அபாவம், கடப்படாத அபாவம் இல்ல ஹேத்துவனுடைய அபாவம், அதனால ஹேத்துன்னு சொல்றீங்க. சுவயம் சுரூபா சித்த சுத்தா சித்த வாகா சித்த விசேஷனா சித்த விசேஷியா சித்த பேதேன சதுர்விதா, இந்த சுரூபா சித்தம் நாலு வகை, இன்ஃபேக்ட் சுத்தா சித்த வாகா சித்த விசேஷனா சித்த விசேஷியா சித்த, நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்தது சுத்தா சித்தம், சுத்தமா சித்தம் நிச்சயமா சப்தத்தன்மை ஸ்ராவணமா தான் இருக்க முடியும், சாட்சியமா இருக்க முடியாது, அது சுத்தா சித்தம். தத்ர ஆத்யஸ்து மூலே வரதர்ஷிதா, முதல்ல மூலத்தையே பார்த்துட்டோம் சொல்லியாச்சாதான். த்விதீயோ யதா பாகா சித்தமானது என்னது, உத்பூத ரூபாதி சதுஷ்டயம் குண ரூபத்வாதித்யத்ர ரூபத்வ ஹேதோ பக்ஷைகதேசே விருத்தித்வேன தஸ்ய பாகே பக்ஷைகதேசே ஸ்வரூபா சித்தத்வம், அதாவது உத்பூத ரூபாதி சதுஷ்டயம், உத்பூத ரூபாதி சதுஷ்டயம், இந்த நாலுமே எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னா நாலுமே பூத்த ரூபமான நாலுமே வந்து நிலம் நீர் இதெல்லாமே நாலுமே குணம் குணம்னு சொல்லி சொல்றீங்க. நாலுமே குணம் தான், உண்மைதான். ஏன் என்ன காரணம் கொடுக்கறீங்க? ரூபத்வாத் அப்படிங்கிறீங்க. ஆனா ரூபம் எல்லாத்துலயும் இல்ல, வாயுல ரூபம் இல்ல, நீர்ல ரூபம் இருக்கு, அக்னியில ரூபம் இருக்கு, நிலத்தில ரூபம் இருக்கு, வாயுல ரூபம் இல்ல, ஆனா உத்பூதம் அது. அதனால ரூபம் இல்லாத இடத்துல ரூபத்வாத்னு ஒரு ஹேத்து கொடுக்குறீங்க. பாதி இடத்துல ரூபமானது இருக்கு, பாதி இடத்துல ரூபமானது இல்ல. சில இடத்துல ரூபம் இருக்கு, சில இடத்த நீங்க மொத்தமா ஒரு இடத்த எடுத்துட்டு ஒரு ஹேத்து கொடுத்தீங்க. ஆனா எல்லா இடத்துலயும் அந்த ஹேத்து கவர் பண்ண மாட்டேங்கிறது. பாதி கவர் பண்றது, பாதி கவர் பண்ண மாட்டேங்குது. அது பாகா அசித்தம். பாகம் ஒரு பாகத்துல அசித்தம், அசித்தமானது இருக்கிறதுனால பாகா சித்தம்னு பேரு. திருத்தீயோ மூணாவது வாயு பிரத்யக்ஷ. வாயு பிரத்யக்ஷ ரூபத்வே சதி ஸ்பர்ஷபத்வாதித்யத்ர ரூபத்வ விசேஷணஸ்ய வாயோ அவிருத்தேஹே தத் விசிஷ்ட ஸ்பர்ஷவத்வஸ்ய அபி அவிருத்தித்வேன தஸ்ய சுரூபா சித்தத்தம் நிர்வகதி. அப்போ விசேஷணாபாவி விசிஷ்டஸ்ய அபாவாத். இப்போ என்ன சொல்றாங்க? மூணாவது விசேஷ்ணா சித்த அப்படின்னு சொல்லிட்டு, விசேஷம்னா சிறப்பு, சிறப்பாக சிறப்பு மூலியமாக அசித்தமா இருக்கு. எப்படின்னு சொல்லி கேட்டா வாயுவானது பிரத்யக்ஷம் நிரூபிக்க போறான். வாயு பிரத்யக்ஷம். ஏன் வாயு பிரத்யக்ஷம் அப்படின்னு சொல்லி கேட்டா ஸ்பர்ஷவத்வாதுன்னு சொன்னா சரி பரவாயில்ல, தொட்டு பார்த்தா தெரியறது வாயு படுறது அப்படின்ட்டு, நல்லா காத்து இருக்கு அப்படின்ட்டு தெரியறது ஸ்பர்ஷவத்வாது. ஆனா என்ன சொல்றான்? ஒரு விசேஷம் கொடுக்குறான். ஸ்பர்ஷவத்வாத்துங்கிற விசேஷத்துக்கு சிறப்பிக்கப்பட்டதுக்கு ஒரு சிறப்பு என்னது? ரூபவத்வே சதி. ரூபவத்வே சதி அப்படின்னு கொடுத்துட்டான். அப்போ ரெண்டுமே இருக்கணும். ரூபமுடையதாக இருந்து ஸ்பர்ஷம் உடையதாக இருப்பதால் அப்படின்ட்டு, ரூபமுடையதாகவும் ஸ்பர்ஷம் உடையதாலும் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் பரவாயில்ல. ரூபமுடையதாக இருந்து ஸ்பர்ஷமுடையதால் அப்படின்னா அந்த ஸ்பர்ஷம் எப்படி இருக்கணும்? ரூபமுடையதா தான் இருக்கணும். அப்படிங்கறதுனால வாயு ரூபமுடையதா இல்ல, ஆனா ஸ்பர்ஷமுடையது. அதனால விசேஷண பாகம் என்னது? விசேஷ பாகம் இருக்கு, ஸ்பர்ஷமுடையதாலுங்கிறது நிரூபிக்கப்பட முடியும். ஆனா விசேஷணம் சிறப்பானது என்னது? ரூபவத்வே சதி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான். அப்படி அது இல்லாததுனால விசேஷனா சித்தம். விசேஷ நிலையில அசித்தம், விசேஷ நிலையில சித்தம், ஆனா விசேஷ நிலையில அசித்தம். இன்னொன்னு துரியோ எச்சா. இப்போ ஒரு பேர் ஒருத்தருக்கு வந்து மிஸ்டர் அப்படின்னு நீங்க டைப் பண்றதுக்கு பதில் மிஸ் டைப் பண்ணிட்டீங்க, மார்க் வந்து எம் எஸ் டைப் பண்ணிட்டீங்க, பட்டன் பக்கத்து பட்டன் தட் பண்ணீங்க, எஸ் ஆயிடுச்சு. இப்போ எம் எஸ் மிஸ் யாரு? ஏதோ ஒரு பேர், ஆம்பளை பேர். இப்போ அந்த ஆம்பளைக்கு நீங்க என்ன கொடுத்துட்டீங்க? மிஸ்ன்னு கொடுத்துட்டீங்க. இல்ல ஒரு பொம்பளை பேர் இருக்கு, மிஸ்டர்ன்னு அடிச்சிட்டீங்க. ஏன்னா ஆம்பளை பேர் வந்து மிஸ்ன்னு அடிச்சா கூட பரவாயில்ல, அவங்க மிஸ்ஸஸ் அப்படின்ற அர்த்தத்துல. ஏன்னா இப்ப மிஸ்ஸஸ் எல்லாத்துக்கும் எம்எஸ் தான் அடிக்கிறாங்க, மிஸ்ன்னு தான் அடிக்கிறாங்க, சரி பரவாயில்ல. பொம்பளை பேர் இருக்கு, ஆனா மிஸ்டர்ன்னு அடிச்சிட்டீங்க நீங்க. இப்போ தப்பு என்ன ஆயிடுறது? சிறப்பு. பொம்பளை பேர என்னோ கரெக்ட், பேர் என்னோ கரெக்ட், ஆனா அவங்களுக்கு கொடுத்த விசேஷம் என்னது? தப்பு. அந்த மாதிரி இல்லட்டி நீங்க அடிக்க வேண்டியது என்ஜினியர் அடிக்க வேண்டியது, நீங்க அடிச்சது டிஆர். இப்போ சிறப்பிக்கப்பட்டவங்க அவங்க என்னவோ ஏதோ ஒரு அவங்க பேர் என்னவோ உண்மைதான், ஆனா அவங்களுக்கு முன்னாடி கொடுத்த என்ஜினியரோ இல்ல டாக்டரோ அந்த விசேஷமானது தப்பு. அந்த மாதிரி இது விசேஷத்தினால அசித்தம். சரி அது கரெக்ட் தான், பேர் என்னவோ கரெக்ட், ஆனா நான் என்ஜினியர் அந்த பர்சன் இல்ல, டாக்டர் அந்த பர்சன் இல்ல அப்படின்னு அவங்களே நிராகரிச்சிருவாங்க. அப்போ தான் இருந்தாலும் தான் இல்ல அப்படின்னு, அந்த பேர் தன்னுடைய பேர் இல்ல அப்படின்னு ஆயிடுறது. அதனால அது விசேஷனா சித்தம். துரியவச. நாலாவதான விசேஷ சித்தம் என்னது? இந்த உதாரணத்தை தலைகீழ போட்டுருங்க. ஸ்பர்ஷவத்வே சதி ரூபவத்வாத் அப்படின்னு சொல்லிவிடுங்க. இது வந்து விசேஷ சித்தம். விசேஷமானது ரூபவத்துவமானது வாயுல இருக்காது, அதனால இது விசேஷ சித்தம். விசேஷமானது சிறப்பிக்கப்பட்டதானு இருக்காது, அதனால விசேஷ சித்தம். அத்தனை விசேஷ விசேஷ வைபரீத்தியன ஹேத்து தலைகீழ எடுத்து போட்டுட்டீங்கன்னா உண்டாயிரத்திய சொரூபா சித்தத்தம் தூ விசேஷ அபாவ பிரயத்த விசிஷ்ட அபாவாத் இது போத்தியம். அதாவது விசேஷ அபாவத்தினால விசிஷ்ட அபாவம் இது இன்மை கூடியது அப்படிங்கறதுனால இது நாலாவது வகையான சொரூபா சித்தி ஆயிடுறது. சொரூபா சித்தம். சரி அடுத்தது என்னது? சோபாதிகோ ஹேத்துரு வியாபியத்வா சித்த. உபாதி கூடியதான ஹேத்துக்கு பேரு வியாபியத்வா சித்தம் அப்படின்னு அடுத்த வகையான சித்த அசித்தி. அப்ப என்ன சொல்றது? சாத்திய வியாபகோ சாத்திய வியாபகத்வேஸ்தி சாதன அவ்வியாபகத்தும் உபாதி. உபாதி கூடியதான ஹேத்துக்கு பேரு வியாபியத்வா சித்தம். ஆனா உபாதின்னு சொல்லி சொன்னா என்ன அப்படின்னா சாத்தியத்துல வியாபிக்கப்பட்டதா இருந்து சாதனையில வியாபிக்கப்படாததா வியாபிக்காததா இருந்ததுன்னா நீங்க கொடுக்கற ஹேத்து சாத்தியத்துல இருக்கானா சாதனத்துல இல்லாம இருந்ததுன்னா ஹேத்துல இல்லாம இருந்ததுன்னா அதுக்கு பேரு உபாதி. நீங்க கொடுக்கறது சாத்தியத்துல இருக்கு, ஆனா சாதனத்துல இல்ல. அப்படிப்பட்டதுக்கு பேர் உபாதி. சாத்திய சாமானாதிகரண அத்தியந்த பாவ அப்பிரதியோகித்வம் சாத்திய வியாபகத்துவம். சாத்திய வியாபகத்துவம்னு சொல்லி சொன்னா சாத்தியத்தோட சமான அதிகரணத்துல சாத்தியத்துல இருந்துட்டு அத்தியந்த அபாவத்துக்கு நிரந்தர இன்னைக்கு அப்பிரதியோகி பாத்திரமின்மையா இருக்கிறது, அது சாத்திய வியாபகம். அதாவது சாத்தியத்துல நிச்சயமா இருக்கிறது, சாத்தியத்துல நிச்சயமா இருக்கிறதுக்கு பேர் சாத்திய வியாபகம்னு பேரு. சாதனவது நிஷ்ட அத்தியந்த பாவ அப்பிரத்தியோகித்வம் சாதன அவ்யாபகம். சாதனத்துல இருக்கிற மாதிரி இருந்துட்டு ஆனா அத்தியந்த அபாவத்துக்கு நிரந்தர இன்னைக்கு பிரத்தியோகி பாத்திரமா இருக்கு. சாதனத்துல நிச்சயமா இருக்காது. சிம்பிள் லாங்குவேஜ பட்டு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஒன்னும் இல்ல, சாத்தியத்துல நிச்சயமா இருக்கணும், சாதனத்துல நிச்சயமா இருக்க கூடாது. அப்படிப்பட்டதா இருந்ததுன்னா இது உபாதி. நீங்க என்னத்தை நிரூபிக்க போறீங்களோ, நெருப்புங்கிறத நிரூபிக்க போறீங்க. நெருப்பு என்னது? சாத்தியம். அதுக்கு என்ன ஹேத்து கொடுக்குறீங்க? தூமவத்துவா அப்படின்னு ஹேத்து கொடுக்குறீங்க. நீங்க கொடுக்கற உபாதி நெருப்புல இருக்கணும், ஆனா தூமத்துல இருக்கக்கூடாது, ஹேத்துல இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா அது இங்க உபாதின்னு சொல்லப்படுறது. அப்படி உபாதி கூடியதா இருந்ததுன்னா அதுக்கு பேரு வியாபியத்வா சித்த. சரி, என்னதுன்னு பார்ப்போம். அதுக்கு பர்வதோ தூமவான். பர்வதோ வன்னிவான் இல்ல, ஞாபகம் வச்சுக்கணும். பர்வதோ தூமவான் வன்னிமத்வா, அது மலை புகை உடையது, நெருப்புடையதால் அப்படின்னு ஹேத்து கொடுக்குறீங்க. அப்ப என்ன ஆறுது? எங்கெல்லாம் நெருப்புடையதோ அங்கெல்லாம் புகை இருக்கிறது அப்படிங்கிற வியாப்தி. வியாப்தி என்ன பண்ணணும் அப்போ? எத்த எத்திர வன்னி தத்திர தத்திர தூமக யசா மகானசி அப்படின்னு சொல்லி உதாரணம் கொடுத்துருவீங்க. நீங்க எங்கெல்லாம் நெருப்பு இருக்கோ அங்கெல்லாம் புகை, எங்கெங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெல்லாம் நெருப்பு இல்ல, எங்கெல்லாம் நெருப்பு இருக்கோ அங்கெல்லாம் புகை அப்படின்னுட்டு. சரி, இப்போ எத்த தூமக, இந்த தூமமானது புகையானது எப்படி உண்டாருது அப்படின்னு கேட்டா, ஆர்திரேந்திர சயோக உபாதி. இந்த உபாதி என்னது? ஆர்திர இந்தன சயோக. ஆர்திர அப்படின்னு சொல்லி சொன்னா ஈரமான, இந்தனம்னா எரிபொருள், ஈரமான எரிபொருளோட சம்பந்தப்பட்டதான. விறகுல ஈரப்பதம் இருந்ததுன்னா புகை வரும், விறகுல ஈரப்பதம் இருந்ததுன்னா புகை வரும். விறகு காஞ்சி போச்சுன்னா உளுத்து போயிடும், புடுபுடுன்னு வந்துடும், அதுல ஒண்ணுமே வராது. இப்போ விறகாதுன்னா அது ஈரப்பதம் கொஞ்சம் இருக்குன்னு அர்த்தம். அது இரும்பு உருண்டையில பாத்தீங்கன்னா ஈரப்பதம் இல்ல, ஆனா நெருப்புல போட்டீங்கன்னா புகையே வர்றது இல்ல. அதனால உபாதி கொடுக்கிறோம், ஆர்த இந்தன சயோக அப்படின்ட்டு. அந்த எரிபொருள் ஈர எரிபொருள் அப்படிங்கறத இங்க உபாதியா கொடுக்கறோம். அப்படின்னா எங்கெங்கெல்லாம் புகை இருக்கோ சாத்தியம், அங்கெல்லாம் ஈர எரிபொருள் சாத்தியத்துல நிலைப்பட்டு. கரெக்ட். எங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெல்லாம் ஈர எரிபொருள் சாத்தியத்துல இருக்கு, சாதனத்துல இருக்கக்கூடாது. எங்கெல்லாம் நெருப்பு இருக்கோ அங்கெல்லாம் ஈர எரிபொருள் இருக்கணும் இல்லையே. நெருப்பு இருக்கிற இடத்துல ஈர எரிபொருள் இல்ல, திருமுருண்டையில. அதனாலதான் சொல்றாரு சாத்திய வியாபகத்துவம். எங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெல்லாம் ஈர எரிபொருள்ங்கிறது சாத்தியத்துல இருக்கு. கரெக்ட். சாத்தியத்துல ஃபிட் ஆயிடுத்து. எங்கெல்லாம் நெருப்பு இருக்கோ எத்திர எத்திர பண்ணி தத்திர தத்திர ஆர்த்தேந்திரன் செய்யவோ நாஸ்தி. எங்கெல்லாம் நெருப்பு இருக்கோ அங்கெல்லாம் ஈர எரிபொருள் இருக்கணும் அப்படிங்கறது அவசியம் இல்ல. விறகட்டையில இருக்கு, பெட்ரோல்லையும் இருக்கலாம், ஆனா இரும்புருண்ட அங்க இல்ல. ஏதா ஐயோ கோலக்கே, இரும்புருண்ட இரும்புருண்டையில நெருப்புல போட்டு எடுத்தீங்கன்னா இரும்பு பல பல பல பலன் பழுக்கு அப்படி காய்ச்சிதான் இருக்கும், புகை எதுவுமே வராது. இதுல தொட்டீங்கன்னா நெருப்பு என்ன வேலை பண்ணுமோ அதை வேலை பண்ணும், நெருப்புக்கு பதில் அதை யூஸ் பண்ணலாம். அப்போ அங்க நெருப்பு இருக்கு ஆனா புகை இல்ல. சாத்தியத்துல வியாபிக்கப்பட்டதா இருக்கு, ஆனா சாதனத்துல வியாபிக்காததா இருக்கு. எது? நீங்க கொடுத்த உபாதி. ஈர எரிபொருள்ங்கிறது சாத்தியமான, நீங்க எதை நிரூபிக்க போறீங்க? தூமவான் அப்படிங்கறத நிரூபிக்க போறீங்க. மலையில அதுல இருக்கு புகையில நெருப்பு, ஈர எரிபொருள் இருக்கு சம்பந்தம். நெருப்புல சாதனத்துல ஹேத்து என்ன கொடுத்தீங்க? வன்னிமத்துவா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. அதுல சாத்தியமானது இல்ல, அந்த உபாதியானது இல்ல. அதனால இது வியாபியத்வா சித்தங்கிற வழியை சேர்ந்தது. பாவாதிதி சாதன அவ்யாபகத்துவம் ஏவம் அத்த சாத்திய வியாபகத்தே சதி சாதன அவ்யாபகத்துவாது ஆர்திரேந்திர சயோகோ உபாதி. அதனால இங்க நம்ம சொன்ன எந்த நிலையானது நிரூபிக்கப்பட்டதா இருக்கோ, சாத்தியத்துல இருக்கு ஆனா சாதனத்துல இல்ல அப்படிங்கறதுனால இங்க ஆர்திரேந்திர சயோக ஈர எரிபொருள்ங்கிறது உபாதி. சோபாதிகத்வா வன்னிமத்துவம் வியாபியத்வா சித்தம். உபாதி கூடிதா இருக்கிறதுனால வன்னிமத்துவா அப்படிங்கிறது வியாபியத்வா சித்தம்ங்கிற ஹேத்வாபாசம். புரிஞ்சுக்கோங்க. இந்த உபாதி வந்து பயங்கர கஷ்டமான விஷயம். உபாதி ஸ்துமாவியாதின்னு ஆரம்பத்தின்னு சொல்லிட்டு இருக்கேன் நானு. சாத்தியம் பட்சத்தோட சம்பந்தப்பட்டது சாத்தியம் ஃபர்ஸ்ட், அடுத்தது ஹேத்து சாதனம், அடுத்தது உதாரணம். சாத்தியமானது பட்சத்தோட சம்பந்தப்பட்டது. பட்சம் சந்தேகமுடைய இடம். எங்க மலையில சந்தேகம் இருக்கு உங்களுக்கு? என்ன சந்தேகம்? நெருப்பு இருக்கு அப்படின்ட்டு. நெருப்பு மலையில இருக்கா இல்லையான்னு நிரூபிக்க போல போறீங்க நீங்க. இல்ல புகை இருக்கு அப்படின்னுட்டு, புகை இருக்கா இல்லையாங்கிறது நிரூபிக்க போறீங்க. புகை இருக்கு அப்படிங்கிற ஏத்துவம் எதுக்கு? எதை வச்சு? புகை இருக்குங்கிற சாத்தியத்தை எதை வச்சு நிரூபிக்கிறீங்க? நெருப்பு இருக்கிறதுனால அப்படிங்கிறீங்க. எங்கெல்லாம் நெருப்பு இருக்கோ அங்கெல்லாம் புகை இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. ஏன் நெருப்பு புகை உடையதா இருக்கு எப்போன்னா ஈர எரிபொருள் சம்பந்தப்பட்டதா இருக்கிறதுனால. ஈர எரிபொருள்ன்றது உபாதி. உபாதிய எங்க ஃபிட் பண்ணணும் அப்படின்னா சாத்தியத்துல இருக்குன்னு காட்டணும், சாதனத்துல இல்லன்னு காட்டணும். காட்டிட்டா நீங்க எதை உபாதின்னு எடுக்கிறீங்களோ அது அங்க செட்டில் ஆயிடும். இப்போ பாக்குறீங்க பாருங்க, புகை இருக்கு பட்சத்துல, புகை இருக்கு, ஏன் ஈர எரிபொருள் இருக்கு. ஓகே ரைட், ஈர எரிபொருள் இருக்கு சாத்தியத்துல இருக்கு, புகை இருக்கு, ஓகே நெருப்பு இருக்கிறதுனால அப்படின்னு ஏத்து கொடுக்குறீங்க. ஈரெரிபொருள் இல்ல நெருப்பு இருக்கானா, ஈரெரிபொருள் எரிபொருள் இருக்கு நெருப்பு இருக்கு, ஈரெரிபொருள் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி நெருப்பு இருக்கு, அதனால சாதனத்துல ஃபிட் ஆகல. சாத்தியத்துல ஃபிட் ஆயிடுச்சு உங்க உபாதி, சாத்தியத்துல சாதனத்துல ஃபிட் ஆகல, அதனால இது உபாதின்னு பேருக்கு பேரு. இந்த உபாதி இங்க என்னது, ஆர்திர இந்தன சயோக ஈர எரிபொருள் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு ஃபிட் பண்ற மாதிரி ஒரு உபாதியை கொடுத்துட்டீங்கன்னா அந்த உபாதியானது அங்க அந்த வியாபியத்வா சித்தம்ங்கிற ஹேத்வாபாசத்துல கண்டனம் ஆயிடுறது. உபாதி தேடி கண்டுபிடிக்கணும் ஒரு ஒரு இடத்துலயும். இந்த ஒரு விஷயத்த வச்சுட்டுதான் இது ஞாபகம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. பிரத் பிரஸ்தான திரயத்துல உங்களுக்கு வந்து சித் சுகி அப்படிங்கிற கிரந்தம், அது வந்து முக்கியமா முக்கியமா வைசேஷிக தர்சனத்தை கண்டனம் பண்ணதா இருக்கு. மகாவிஞ்ஞான அனுமான் அப்படின்னு ஒரு அனுமானம், இந்த உபாதியை வச்சுருந்தா அந்த அனுமானம் விட்டோட விளையாட்டே. எல்லாத்துலயும் உபாதி எடுத்து எடுத்து ஃபிட் பண்ணணும். அப்படி உபாதியை ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த அனுமானம் காலி ஆயிடுறது. அப்படி உங்க அனுமானத்தை தப்பு பண்றது தப்பா காமிக்கிறதுக்கு உபாதி காமிச்சுட்டே இருப்பாங்க. எல்லா இடத்தையும் உபாதி காமிப்பாங்க. அப்படி உபாதி காமிக்க முடியும் எல்லா இடத்தையும், நீங்க கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும் என்ன உபாதி இருக்க முடியும் அப்படின்ட்டு. மலை நெருப்புடையது புகை இருப்பதால் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, செட் பண்ணிட்டீங்க என்னவோ, ஆனா அங்க நெருப்பு இருக்கு அப்படிங்கிற இடத்துல நீங்க ஒரு உபாதி எடுத்து ஃபிட் பண்ணுவீங்க. ஓகே நெருப்பு இருக்கு, ஆனா புகை இருப்பதால் சொல்லி சொன்ன இடத்துல ஃபிட் ஆகாம இருக்கிறதுக்கு இன்னொரு உபாதி, ஒரு உபாதியை ஃபிட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ஹேத்துவாபாசமும் தப்பு, அந்த ஹேத்துவும் தப்பு, ஹேத்துவாபாசம் ஆகிடும். என்னன்னு யோசிச்சு பார்க்கணும் அந்த இடத்துல, அவ்வளவுதான். பதக்கிருத்தியம் வியாபியத்வா சித்தம் நிரூபயதி, வியாபியத்வா சித்தத்தை இங்க நிரூபிக்கிறாரு. என்னது, சோபாதிகோ ஹேத்து வியாபியத்வா சித்தம், சோபாதிகோ உபாதி கூடியதான ஹேத்துக்கு வியாபியத்வா சித்தம். நானும் கோய உபாதி வித்தியதா உபாதினா என்ன அப்படின்னு கேட்டா சொல்றாரு, சாத்திய வியாபகத்திலே சரி சாதன வியாபகம் அப்படின்ட்டு. சாதன அவ்வியாபக அவ்வியாபக உபாதி இத்தியுக்தே சப்தோ அனித்ய கிருதகத்வாதித்யத்ர சாமான்யவத்தே சதி அஸ்மதாதி பாஹ்யேந்திரிய கிரகண அர்ஹத்வம் அபி உபாதி சாத் அபி உபாதி சாத் துணுகா துணுகா துணுகம் ஆதாய தது அவ்வியாபகத்வா ததர்த்தே சாதன வியாபகத்வம் உக்தம். சாதன வியாபகத்வம் உபாதி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டீங்கன்னா சாதனத்துல வியாபகம், சாத்திய வியாபகத்வே சத்தின்னு சொல்லாம சாதனத்துல வியாபகத்துவம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க. உபாதியில சாதனத்துல அவ்வியாபகத்துவம் இருக்கணும், ஆனா சாதனத்துல வியாபகத்துவம் சொல்லி சொன்னீங்கன்னா சாதன அவ்வியாபகத்துவம் மாத்திரம் உபாதின்னு சொல்லி சொன்னீங்கன்னா சாத்திய வியாபகத்துவத்தை விட்டுட்டு சாதன அவ்வியாபகம் உபாதின்னு வந்து சொன்னீங்கன்னா முதல் பாகத்தை விட்டுட்டு ரெண்டாவது பாகத்தை மாத்திரம் சொன்னீங்கன்னா என்ன ஆகுது, சப்தோ அனித்ய கிருதகத்துவா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சப்தமானது என்னது, அனித்யம் கிருத்தகமா இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லி சொன்ன இடத்துல சாமான்யத்வே சதி அஸ்மதாதி பாஹீந்திரிய கிரகண அர்ஹத்வம் அப்படிங்கிறது உபாதி. ஏன்னா அனித்யமானது சாமான்யவத்வமா இருக்கு எல்லாத்தையும், பாஹீந்திரிய கிரகணத்துக்கு சாதன அவ்யாபகம் கிருதகத்வாத் அப்படின்ட்டு பாஹீந்திர கிரகணம் கிருத்தகம் எதெல்லாம் கிரகணமோ அதெல்லாம் பாகேந்திர கிரகணம் அப்படிங்கறதுனால துவனுக்கு முதலிய இடத்தெல்லாம் எடுத்துட்டு எதெல்லாமே அவ்யாபகமா இருக்கு. நீங்க அங்க பார்க்க முடியாது துவனுக்கு வந்து அந்த இடத்துல அது கிருதக்கம் இருக்கு, பட் நம்மளுடைய கிருதக்கம் இல்ல, நம்மளால கிருதக்கம் பண்ண முடியல, அது உண்டாக்கப்பட்டதுதான். ஆனா அந்த இடத்துல பாஹ்யேந்திரிய கிராகியத்துவம் இல்ல, உங்களுடைய இந்திரியத்தால நீங்க கிரகிக்க முடியுமா, துவனுக்கு திருணுக்குல இருந்தா இந்திரிய கிராகியத்தன்மை வருது, துவனுக்கு இந்திரிய கிராகியம் இல்ல, அதனால சாமானிய வத்வேசதி அஸ்மதாதி பாஹ்யேந்திர கிராகத்துவம் அப்படிங்கறது சாதன அவ்யாபகத்துவம் இருக்கு. அதனால துவனுக்கு முதலாம் கிருதக்கமா இருந்தாலும் இந்திரியத்தினால கிரகிக்கப்பட முடியாது அப்படிங்கறதுனால அது உபாதி கிரஸ்த தோஷம் வந்துருது. அதனால சாத்திய வியாபகத்வே சதி அப்படின்னு சொல்லி சொல்லணும். சாத்தியத்துல இருக்க தன்மை இருக்கணும், அது இருத்தல் உடையதா இருக்கணும். சாதன சாத்திய வியாபகத்துவம் முக்தம் தௌ அபி தௌ தாவதி தாவதி உக்தே தாவதி உக்தே என்ன ஆகும் ஓம் பூர்ணத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
1: ஓம் நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நமசிவாய. Thank you.
2: சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சொற்பொழிவு. வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: சிவய சிவங்கிற மந்திரம். அப்ப சிவய சிவையில என்ன வருது? இருவியரும் இந்த இருவியர் நடுவில் நான் இருக்கிறேன். நான் எப்படி இருக்குன்னாரு, உங்க ரெண்டு பேரு மத்தியில நான் நிக்கணும். அது முதல்ல சொன்ன மந்திரம் வந்து இந்த மந்திரம். இது ரெண்டாவது சொன்னது இந்த மந்திரம். ஆகவே அந்த மந்திரத்தை அதே நடுவும் இருவீரும் இருப்பானார். அது செஞ்சா போதும், ரெண்டே ரெண்டு விண்ணப்பம். அடியே நடுவில் இருவீரும் இருக்கணும், நான் நடுவில் இருக்கணும், ரெண்டு பேரும் பின்னாடி இருக்கணும், சிவம் சக்தியுமாக இருந்து என்னை ப்ரொடெக்ட் பண்ணணும். அது ஒரு விண்ணப்பம். இன்னொரு விண்ணப்பம் என்ன என்றால், இரண்டாவது விண்ணப்பம் வந்து அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியார். மாதவனையும் வணிந்தவர் வேடமும் ஆலயம்தானும் அரணன தொழுமை. அதே போலதான் அப்ப சுவாமிகள் போகும்போது அவர் இன்னும் அருமையா போயிட்டார். சங்கநிதி பத்மநிதி இரண்டும் தந்து தரணியோடு வானாள தருவரேனும் மங்குவார் அவர் செய்வோம் மதிப்போம் அல்லோ மாதேவர்க்கே காந்தர் அல்லராகி. காந்தர் என்றால் விருப்பமுடையவர்கள். மாதேவர்க்கே காந்தர் அல்லராகி. அவர் சிவபெருமானுடைய அடியாரலாக இல்லாமல் இருந்தால் அவர்கள் கொடுக்கக்கூடிய சங்கநிதியும் வேண்டாம், பதுமநிதியும் வேண்டாம். சங்கம் என்பது ஒரு அளவு, கோடி அதுக்கு மேல ஒரு அளவு. சங்கம் பதுமம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த குபேரன் படத்தை பாத்தீங்கன்னா, குபேரனுடைய கையில ஒன்னு சங்கம் இருக்கு, நல்ல பதுமம் இருக்கு. பதுமம் என்பது தாமரை வடிவில் இருக்கும், சங்கம் என்பது சங்கு வடிவில் இருக்கும். இந்த ரெண்டு நிதி தான் வந்து குபேரன் நமக்கு கொடுக்கிறார் பெரிய செல்வந்தர்களுக்கு. சங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்து பொருள். அதை எண்ணில் வரும்போது கோடிக்கு மேல எண்ணக்கூடிய இதுக்குல, இப்ப இவங்க பில்லியன் ட்ரில்லியன் போயிட்டு இருக்கீங்களா, அதுபோல சங்கம் பதுமங்கிறது எத்தனை சாதி பெரிய லிஸ்டே இருக்கு. நம்ம ஒரு பெரிய ஒரு எண்ணெயை வைத்துக் கொண்டிருக்கிறோம், கோடிக்கு மேல எப்படி எண்றது. அதுல நிறைய ஒரு டிஜிட் வந்தபோது, ஒரு டிஜிட் வரும்போது அதை குடிச்சு வச்சிருக்கேன் நானு. ஒண்ணுக்கு சங்கம்னு பேர், ஒண்ணுக்கு பதுமம்னு பேர், டிஜிட்டல். அதுபோல நிறைய நீங்க கொடுத்தாலும் அது வேண்டாம். ஆனால் அங்கமெல்லாம் குறைந்து அழுகு தொடு நோயராய் ஆவுரித்து தின்றுடலும் குறையேறேனும் கங்கை வார் களை கலந்தாருக்கு அன்பராகின் அவர் கண்டீர் நாம் வணங்கும் கடவுளார். இதெல்லாம் வந்து எவ்வளவு அந்த வேடத்திற்கு சிறப்பு தான். அவங்க முத்தநாதன் வர்றார், மெய்யலாம் நீர் பூசி வேணிகள் முடித்து கட்டி கையில் நீர் படை கடந்த புத்தகக் கவடி ஏந்தி மைவொதி விளக்கே என்ன மனத்தினுள் கருப்பு வைத்து பொய்த்தவ வேடங்கொண்டு புகுந்தனன் முத்தநாதன். அப்படிதான் இருக்கு. அந்த பொய்த்தவ வேடத்தை கண்டா கூட என்ன பண்ணாரு பாருங்க. அதுக்கும் கடைசியில என்ன சொன்னார் என்றால், அது திடீட்டு அங்கு பாதுகாத்து உயிப்பீர். அது உயிர் போய்கொண்டிருக்கிறது. அவ கேக்குறான் தத்தன் பெரிய மெய்காப்பாளன், மெய்காப்பாளன் பக்கத்துல இருக்கிறான். மெய்காப்பாளன் ஏற்கனவே அலர்ட் பண்ணான், அப்படி இருந்தும் அவர் கேட்கல. ஆகவே மெய்காப்பாளன் பாக்குறான், ஏதோ சம்பவம் நடக்கு, நான் உள்ள வாட்ச் பண்ணிட்டே இருக்கான். அதனால அப்படி உடனே வாள் கொண்டு கட்டாரி, இது பேர் சின்ன வாழ்வு, அந்த உடைவாள் கொண்டு அப்படி எரிய போற. அப்ப கூட என்ன சொல்ல இருப்பார், மறைத்து அவன் புகுந்த போதே மனம் மங்கு வைத்த தத்தன் இறை பொழுதின்கட் கூடி வாளினால் எரியலுற்றான். நிறைத்த செங்குருதி சோர வீழ்கின்றார் நீண்ட கையால் தரைப்படும் அளவில் தத்தா நமரென தடுத்து விழுந்தார். பையன் மெய்காப்பாளர் என்ன சொன்னார், நம்மாளு ஒண்ணு செஞ்சிடாத, நம்மாளு தத்தா நமர் விபூதி பூஜையாச்சும் நம்மாளு அவ்வளவுதான், என்ன கொல்ல வந்தாலும் பரவாயில்லை. அப்புறம் என்ன பண்றாரு பாருங்க, அதை வைத்துக்கொண்டு அப்புறம் கொண்டு வெளியொண்டு விட்டு வாங்குற, அது வேற. அப்புறம் என்ன ஆணை கொடுக்குறா, அப்ப நான் என்னதான் செய்யணும்னு கேட்கறான் தத்தன் சொல்றேன், அவனையும் அவனையும் அவனு செய்யக்கூடாதுங்கிறீங்க, நீங்க இப்படி நிலைமையில் இருக்கிறீங்க, இப்ப உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணவா என்ன செய்யணும் நான், வாட் ஐ ஹேவ் டு டூன்னு கேட்கறான். சொன்னாரு, அவனை கொண்டு பத்திரமா ஊர் எல்லையில கொண்டு விட்டுட்டு அவன் பத்திரமா விட்டேன்னு சொன்ன பிறகு நான் உயிரை விடுறேங்கிற, அது வரைக்கும் உயிரை தாங்கிட்டு இருப்பேங்க. அதே போல மனை மக்களை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணும் போது என்ன சொல்றாரு பாத்தீங்களா, அப்படின்னு என்ன சொல்றாரு தெரியுமா, மந்திரிகள்லாம் கூப்பிட்டு என்ன சொல்றாருன்னு கேட்டா, பாத்துக்கிட்டீங்களா, உங்களுக்கு நான் சொல்ற அட்வைஸ் என்ன தெரியுமா, நான் பாதுகாத்த விபூதியை அந்த திறத்தை நீங்களும் பாதுகாக்க வேண்டும். திஸ் இஸ் அஷூரன்ஸ் ஐ வாண்ட் ஃப்ரம் யூ. அப்படி அந்த நிலைமையில என்ன கேட்கிறாருன்னா, நீங்க வந்து மறுபடியும் கொள்கையை மாத்திராதீங்க. ஆகவே அதெல்லாம் சேர்க்கிறாரு. அதனாலதான் அது பெரிய பிராணத்துக்கு அவ்வளவு சிறப்பு. ரெண்டு பேரும் அது பேர் ஏனாதிநாத நாராயணநாத நாயனார், மெய்ப்பொருள் நாயனார், சேரமான பெருமாள் நாயனார், அந்த திருவேடத்தையும். அதனாலதான் அவரு சொன்னார், தேவர்கள் ஓட்டும் திருவேடத்தாரையும் காவலன் காப்பவன் திருமூலன்னு சொன்னார். ஆவையும் பாவையும் மற்ற ஓரையும் தேவர்கள் ஓட்டும் திருவேடத்தாரையும் காவலன் காப்பவன். ஒரு அரசனுடைய கடமை என்ன தெரியுமா? பெண்களை காக்க வேண்டும், பசுமாடுகளை காக்க வேண்டும், சிவன் அடியார்களை காக்க வேண்டும். சிவனடியார்கள் என்ன சொன்னார்? தேவர்கள் ஓற்றும் திருவேடத்தாரையும். சிவனடியார்கள் தேவர்களே தொழுவாங்களாம். ஆகவே சிவனடியார்னு சொல்லாம திருமூலர் என்ன சொன்னார்? தேவர்கள் ஓற்றும் திருவேடத்தாரையும் ஆவையும் பாவையும் மற்ற ஓரையும் தேவர்கள் ஓற்றும் திருவேடத்தாரையும் காவலன் காப்பவன். இஸ் பவுண்ட் டு ப்ரொடெக்ட். அதெல்லாம் அப்படியே திருமந்திரத்தினுடைய சிறப்பு எங்கேயோ வச்சு காட்டுறாங்க பெரியவர்கள். ஆகவே அந்த நிலையிலே அவர்கள் வந்து அதை வந்து அதனால அப்படி வரக்கூடிய ஒரு நிலையிலே தான் அவர் அவர்கள் இருப்பார். அவருடைய நிலையை காட்டுறாங்க. நாம அந்த நிலையை அடையது கஷ்டம் தான், அவருக்கே சொல்றது தெரியுது இல்லையா. ஆகவே நமக்கு என்ன சொல்றாருன்னா அதை விதி வாக்கியமாக சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த கன்னடா சூத்திரம் வந்து சீவன் முத்தர்கள் அவர்கள் பிராரத்த வாசனை தாக்காதிருக்கும் பொருட்டு அவர்கள் என்ன செய்வார்கள்? இந்த தேவர்களுடைய திருவேடத்தை, அதாவது திருவேடத்தையும் சிவனடியார்களையும் ஆலயத்தையும் சிவபெருமான அரண் என தொழுமை, அதான் முக்கியம். அரண் என தொழுமை.
4: சேரல் ஒட்டா என்பது,
3: அவன் சேரல் ஒட்டா என்றால் அந்த நோண்டாளை சேராமல் தடை செய்து நிற்கின்ற சேரல் அல்லீட்டு தொழிற்பெயர் அல்லீருன்னு பேருக்கு. இந்த அல்லீர் வந்து வியங்கோளாகவும் வரும், சில சமயத்தில் வியங்கோளாகவும் வரும், சில இடத்துல தொழிற்பெயராகவும் வரும். சேரல் என்பது இங்க அல்லீட்டு தொழிற்பெயர். சேர விடாமல் இன்னொரு திருக்குறள் சொன்னார், பயனில் சொல் பாராட்டுவானை மகன் எனல் மக்கள் பதவி எனல். அங்க சொல்லும் போல என்ன சொன்னாருன்னா, அங்க என்ன சொன்னாருன்னா வியங்கோள், பயனில் சொல் பாராட்டுவானை மகன் எனல் மக்கள் பதவி எனல். அங்க அள்ளீட்டு வியங்கோள், அங்க இங்க அள்ளீட்டு தொழிற்பெயர். அதாவது ஒவ்வொரு தொழிற்பெயராக வரும்போது என்னென்ன விகிதிகள் வரும், அதெல்லாம் நாவலர் பார்க்கணும். நாவலர்கிட்ட அருமையா இலக்கண விளக்கத்துல அருமையா அடிப்பார். என்னென்ன சொற்கள் எப்படி வரும், என்னென்ன விகிதி பெற்று வரும். ஆகவே சேரல் ஒட்டா, அதுவாறு சேருவதை தடுக்க சேர விடுவதை தடுத்து கொண்டு. ஒட்டுதல் என்றால் எதிர்மறை, ஒட்டுதல் ஒட்டு ஒட்டா, அது வந்து எதிர்மறை விகுதி. ஆ என்பது எதிர்மறை விகுதி தமிழ்ல. பகுபத உறுப்பு இலக்கணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழ் இலக்கணம் படிக்கும்போது பகுபத உறுப்பு இலக்கணம் எப்படி கொண்டு போட்டணும் என்னங்கிறது ஆலயம் தானோ அரண்மனை தொழுமை என்று அந்த சீவன் மத்தருடைய நிலையை சொல்லி அந்த நிலையில நின்றவர்களுக்கு என்ன செய்யுது அப்படின்னா எல்லா ஆணவம் கர்மம் மாயை என்று சொல்லக்கூடிய மாயேயம் எல்லாம் ஐந்து மலங்கள். சைவ சித்தாந்த நிலையில மலங்கள் எத்தனைன்னு கேட்டா எப்படி சொல்லணும் இன்னைக்கே சொன்னேன். ஆகவே உண்மை மலம் மூன்று, உபசார மலம் ரெண்டு, ஆக மலங்கள் ஐந்து. மலங்கள் ஐந்தால் சுழல்வன் மாணிக்க வாசலே சொல்ற. மலங்கள் ஐந்துங்கிறது திருவாசகத்திலே வருது. நீத்தல் விண்ணப்பம் 29வது பாட்டில் சொல்றேன். நீத்தல் விண்ணப்பம் 29, மலங்கள் ஐந்தால் சுழல்வன் தைரிப்போர் மத்து உறவே என்று சொல்கிறார். ஆகவே ஓரளவுக்கு சுவிஞான போதத்தை வந்து நாம் நிறைவு செய்திருக்கிறோம். அதோடு இந்த குரு என்று சொல்லும் பொழுது ஒரு காட்சன் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று வந்து வித்யா குரு, யோக குரு, ஞான குரு, மூன்று வகையான குருமார். உண்மையான யோகத்தில் இனிஷியேட் பண்றதுக்கு ஒரு குரு வேணும், ஒரு யோக குரு. நாங்கள்லாம் வித்யா குரு தான், அவ்வளவுதான். நூல்களை எப்படி படிக்கணும் எப்படி பிரிக்கணும்னு சொல்லி காட்டுறோம். அது வித்யா குரு. ஞான குரு வேற. ஞான குரு என்பது ஞானத்தை, அதனாலதான் அவர் என்ன சொல்வார், எழுத்தறிவித்தவர் இறைவன் ஆகும்னர். அது வெற்றி வேர்க்கையில் சொன்னார் அதிகர் ராமபாண்டியன் சொன்னார். எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆகும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அங்க எழுத்து என்பது ஐந்தெழுத்து. ஐந்தெழுத்து மந்திரத்தை உபதேசிக்கின்ற ஞான குரு இறைவனுக்கு சமானம்னர். எழுத்து அறிவித்தவன் இறைவன் ஆகும். ஐந்தெழுத்து அங்க எழுத்துங்கிறது ஐந்தெழுத்து மந்திரத்தை உபதேசம் செய்கின்றவன் அந்த ஞானாசிரியர் இறைவனுக்கு ஒப்பானவன். எழுத்து அறிவித்தவன் இறைவன் ஆகும். அந்த வகையில் ஏதோ நாங்கள் படித்த நூலை வைத்துக் கொண்டு நூல் பயிற்சி, அடுத்த எங்களை ஏற்படுத்தின குருமார்கள் ஆசிரியர்கள் அவர்கள் அவரிடத்துல சொன்னதை வைத்துக்கொண்டு நூல்களை எல்லாம் எப்படி படிக்க வேண்டும் என்ற ஒரு ஸ்டாண்டர்டை நம்ம சொல்றோம் அவ்வளவுதான். ஆனா என்ன சொன்னாலும் நமக்கு வந்து அதனுடைய நாம் செய்த அந்த பூர்வ ஜென்ம புண்ணியங்களின் படி வந்து கொண்டே இருப்போம். ஆனால் இது வந்து என்னன்னா ரோடு வந்து இப்ப இது வரைக்கும் திரோதான சக்தியினுடைய பதிவு முடிஞ்சு அருள் சக்தியினுடைய பதிவு வரும்பொழுது நம்ம இன்னும் கொஞ்சம் வேகமா போறோம். நூல்களை கேட்பதனால கடைசியா தான் சொல்லுவேன், இந்த நூலை யார் கேட்பது என்று சொல்லும் பொழுது அதையும் சொல்லி முடிச்சிடறேன். கடைசியா என்ன சொல்லுவாருன்னு கேட்டீங்கன்னா, நூல் மரபு என்று ஒரு சுவஞான போதத்துல ஒரு விஷயம் வரும். அங்க என்ன சொல்ற, எந்த சனற்குமரன் ஏத்தி தொழ இயல்வாய் நந்தி உரைத்தரணும் ஞானோ. இந்த சுவஞான போதம் என்ற நூலை செய்தவன் சிவபெருமான் தான். ஆகவே அந்த சிவபெருமான் திருநந்தி தேவருக்கு சொன்னார். ஆகவே அவர் திருநந்தி தேவர் என்ன பண்ணார்னா, தன்னுடைய மாணாக்கர்கள் நாலு பேருக்கு சொன்னார், எந்த சனற்குமரன் ஏத்தி தொழ இயல்வாய் நந்தி உரைத்தருளும் ஞான நூல். இந்த நூலை செய்தவன் நான் இல்லைன்ட்டேன், நூலை செய்தவன் சிவபெருமான் தான். அப்ப நான் என்ன செய்தேன்னு ஒரு கேள்வி வருது இல்லையா. நான் செய்தது என்னவென்றால், ஏது திருஷ்டாந்தத்தால் அதை விளக்கினேன். என்னுடைய ரோல் என்ன, என்னுடைய ரோல் என்னன்னு கேட்டா, அந்த கருத்தை புரிவதற்காக மேற்கோள் ஏது உதாரணங்கள் ஆகியவற்றை சொல்லி அதை விளக்கினேன். ஆகவே தான் உரைத்தான் மெய்கண்டான் தாரணியோர் தாமுணர ஏது திருஷ்டாந்தத்தால் இன்று. பாயிரத்துல பின்னாடி வந்து நூல் சொல்லிட்டு பின்னாடி நாந்தின்னு சொல்லுவாங்க, நாந்தி செய்யுள் என்று. முதல்ல சொல்றது வேற, முதல்ல சொல்ற பாயிரம், பாயிரம் நூலுக்கு முதலாக வரும், கடைசியிலே ஒரு நாந்தி செய்யலாம் என்பது தமிழ் இலக்கணம். அதனாலதான் ரெண்டுக்கும் அவர் சொல்லும்பொழுது அருமையா சொல்வார், அது வந்து இங்கிலீஷ்லயே இருக்குங்கிறார். இங்கிலீஷ்ல வந்து ப்ரோயம், நூலுக்கு முதலாக முதல்ல செய்வது ப்ரோயம், கடைசியில் செய்வது கோலோஃபோன். ப்ரோயம், ப்ரோயம்ங்கிறத நம்ம சொல்ற பாயிரம் இருக்கு இல்லையா, இந்த பாயிரம் என்பதற்கு இங்கிலீஷ்ல வந்து ப்ரோயம், போயம் இல்ல ப்ரோயம், ப்ரோயம். அந்த நூலை செய்துவிட்டு கடைசியா அந்த ஆசிரியர் ஒரு இது கொடுக்கிறார் இல்லையா, அது வந்து கோலோஃபோன், COLOPHONE, கோலோஃபோன். இது இங்கிலீஷ் பாயிண்ட்ஸ், இங்கிலீஷ் நூல்களையும் இது வருது. அது முதல்ல சொன்னது அது ஒரு பாயிரம், இது பிற்பாயிரம் இல்லை என்றால் அது நாந்தி என்று சொல்வார்கள். அது சொல்லி முடிக்கிறார். இது யாருக்குன்னு கேட்டால் கடைசியாக ஒரு ரசிக்கன் எழுகிறார் கடைசி பாட்டில், அதாவது மூன்று மலத்தை உடைய சகல வர்க்கத்துக்கும். அதுலேயும் யாருக்குன்னு கேட்டா, அந்த கேட்டல் சிந்தித்தல் என்ற அந்த நிகழ்கின்றவர்களுக்கு மட்டும்தான் நூல், மற்றவர்களுக்கு வேண்டியதில்லை. சாமுசித்தர்களுக்கு நூல் வேண்டாம், அதாவது விஞ்ஞானிகளுக்கு நூல் வேண்டாம், பிரளயங்களுக்கும் நூல் வேண்டாம், சகலருக்கும் நூல் வேண்டும். அந்த சகலருக்கும் யாருக்கு நூல் வேண்டாம்னா, சாமுசித்தர்களுக்கு நூல் வேண்டாம். அதனால அவர் என்ன சொன்னார்னா, இது வந்து அது ஞானாசிரியர் எப்பொழுதுமே இந்த நூல் யாருக்காக செய்கிறேன் என்றால் அவர்களுக்கெல்லாம் இல்லை, ஞானர்களே பிள்ளையாக இருக்கும் சாமுசித்தர்களுக்கு இறைவனையும் பார்த்துக் கொள்வேன். பண்டையினர் தவற்றாற்றோன்றி பரமனை பத்தி பண்ணும் தொண்டரை தாமே துயகதியிற்றொற்ப. இப்ப நம்மளாம் எப்படின்னு கேட்டா, வீடு காதலிக்கிறோம் ஆனால் அது தகுதி இல்லை. வீடு நம்மள என்ன செய்தேன், வீடு காதலிப்பவருக்கு நம்ம வீடை வந்து காதலிக்கிறோம் ஆனால் அதுக்குள்ள தகுதி இல்லை. அதே போலதான் வீடு காதலிப்பவருக்கு ஈசன் புண்டரிகத்தால் சேரும் பரிசினை புகழலுற்றான் சிவஞான சித்தியார். பண்டைன தவத்தால் தோன்றி, அதாவது பூர்வ ஜென்ம தவத்தினாலே தோன்றினவர்கள், நமக்கு அது பொருந்தும். பண்டையினர் தவத்தால் தோன்றி, நமக்கு தவத்தால் தோன்றி பரமனை பத்தி மண்ணும் தொண்டரை தாமே தூய கதியில் தொகுப்பன். மார்க்கர் கண்டநூல் ஓதி வீடு காதலிப்பவருக்கு ஈசன் புண்டரிகத்தால் சேரும் பரிசினை போரவிட்டான். சித்தியா இல்ல அவையடக்கம் சொல்ல, அவங்கவுங்க இப்ப ஞானியில் சொல்லக்கூடிய அவையடக்கமே ரொம்ப சிறப்பா இருக்கும். அது எவ்வளவு பணிவாக சொல்லிக்கோ, ஏன்னா ஞானம் வர வர என்ன வரும், பணிவு தானே வந்துடும். பெருமை என்னும் பணியுமா, திருவள்ளுவர் சொன்னார் இல்லையா, இன்னைக்குமே பெருமை வந்து பணியும், சிறுமை தான் என்ன பண்ணும், அதான் எல்லா விதமான ஆட்டமும் போடும் என்று சொல்லிக்கொண்டு ஓரளவு உங்களுக்கு, அதாவது ஓரளவுக்கு நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு எந்த அளவுக்கு திருப்தி வந்திருக்கும்னு எனக்கு தெரியல. ஆனாலும் ஒரு பையனுடைய ஒரு பாதையை காட்டியிருக்கேன் அப்படிங்கிற நினைச்சாலே அது ஒரு பெரிய விஷயம்தான். அந்த சரியான பாதையை காட்டியிருக்கிறேன், இதான் ட்ரங்க் ரோடு ஹைவே, இதில் போங்க, பைபாஸ் இதில் போயிடாதீங்க அப்படின்னு வழியை காட்டுறோம். அது நூல்களை வைத்துக் கொண்டு ஞானாதருடைய திருவடிகளை படித்துக் கொண்டுதான் அதை காட்டுறோம். இத ஒரு விஷயம் என்ன ஞாபகத்துக்கணும்னு கேட்டீங்கன்னா, நாம் செய்த அந்த பல்வேறு பிறவிகளில் செய்த கர்மங்கள் வந்து அந்த ஆர்டர்ல வராது, அப்படி எடுக்கலவர். ரெண்டாவது, இந்த உலகத்தை வந்து இயக்குவதுன்னு ஒண்ணு வச்சிருக்காரு, எது நிகழணும்னு அவர் சங்கற்பம் பண்றாரு இல்லையா, அந்த சங்கற்பத்துக்கு தகுந்த மாதிரிதான் என்ன பண்றாருன்னா அந்த உலகம் இயங்குவதற்கு தகுந்த மாதிரி. ஆனா என்னன்னு கேட்டா, நாம் செய்யாத வினையை அனுபவிக்குமாறு வைய மாட்டார், அது மட்டும் கேரண்டி. அது ஊழ் அல்லது உணவாகாம், சிவபிரகாசம் அருமையா, ஊழ் அல்லது உணவாகாம், நாம் செய்த கர்மங்கள் மட்டும்தான் நமக்கு பயனை கொடுக்கும், அது நல்வினையே தீவினையே கொடுக்கும். ஆனா ஒரே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன, அது வந்து நாம் செய்த அந்த ஆர்டர்ல வராது, அது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன். இன்னொன்னு, சிவபெருமான் சங்கற்பிக்கிறார் இந்த உலகம் எப்படி போகணும், அவர் ஒரு டிசைன் வச்சிருப்பார் இல்லையா. ஒரு நாடக ஆசிரியர் இருக்கிறாரு, ஒரு சினிமா டைரக்டர் இருக்காரு, எந்த சீன் முதல்ல வரணும் எந்த சீன் கடைசியில் வரணுங்கிற ஆக்டர்ஸ் டிசைன் பண்ண முடியாது இல்லையா. அப்படி கூட ஒரு கதையை எழுத முடியாது, ஒவ்வொரு ஆக்டரும் ஒரு கதையை சொன்னான்னா நடக்குமா, டிசைன் வந்து. ஆனா இங்க இதே போல சிவபெருமான் தான் எல்லாம் டிசைன் பண்ற, அது பண்ணிக்கொண்டு அந்த பல்வேறு பிறவிகளை எடுத்துக்கொண்டு அவற்றை இந்த பிறவியை என்ன வினைகளை அனுபவிப்பதாலும் இந்த பிறவியோ அதுதான் பிராரத்த கர்மம் என்று சைவ சித்தாந்தத்தில் பிராரத்த கர்மம் வச்சாங்க. அதுக்கு ஈக்குவல் டைம் என்ன வச்சாங்க அப்படின்னா, இலக்கியத்துல ஊழ்னு பேர் வச்சாங்க, ஊழ். உலக நிலையில என்ன சொன்னாங்க, தலையெழுத்து, தலையெழுத்து. அது கூட ஒரு பெரிய கலை, கல்ல உள்ள ஸ்டிச்சிங் இருக்கு பாருங்க, மொத்தம் வந்து 52 கல் வந்து நம்ம பார்த்தா ஒரே எலும்பு மாதிரி தெரியும், ஆனா இட்ஸ் எ ஜாயிண்ட் ஆஃப் 22 போன்ஸ். அந்த போன் வந்து ஒரு சேர்த்துக்கிற ஸ்டிச்சிங், அது தலையெழுத்து, அது ஒரு இது மாதிரி. நம்ம கைரேகையை பார்த்து எப்படி நம்ம சொல்றோம், அதே போல அந்த ஸ்டிச்சிங்கை பார்த்தும் சொல்லலாம், அப்படி சொல்லக்கூடிய ஒரு கலையும் உண்டு. அதான் தலையெழுத்துன்னு ஏன் பேர் வச்சாங்கன்னா, அந்த தலையில எழுந்தது பிரம்மா இல்லையா, அந்த தலையெழுத்தை பார்த்து சொல்லலாம். அதே போல அகத்தியருடைய வரலாற்றுல வருது, அதாவது அகத்தியருடைய வரலாற்றுல வந்து அவர் வந்து வருகிறார், தெற்கே போக கூடாது அப்படி தெற்க போனா நம்ம இதாகிட்டு சொல்லிட்டு, உடனே அசுரன் என்ன பண்றாங்கன்னா, விந்திய மலை ஒரு பெரிய ரெண்டு அசுரர்களும் அல்ல, விந்திய மலையினுடைய அது ஒரு வரலாறு, இன்னொரு வரலாறு வந்து கதை பாடத்தை வருகிறது. அந்த தாருகன் என்ற ஒரு அசுரன் வந்து ஒரு பெரிய மலை வடிவாக இருக்கிறார், அந்த மலை வடிவாக இருந்து அகத்தியரை அப்படி உள்ள அகப்பட்டுக் கொண்டு அவரை கொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றான். கடைசியில் அகத்தியர் ஒரு தண்டத்தினாலே தட்டினவுடனே என்னது, அவன் வந்து அவருடைய உண்மையான உருவாக்கி இருந்தது. அப்பொழுது அவருடைய தலையெழுத்தை ரீட் பண்றேன், தலையெழுத்தை ரீட் பண்ணா இன்னொரு தட்டுனா ஆள் காலி தான், ஒரு தட்டு தட்டினாரு அவருடைய மாய உருவம் மறைந்து ரியல் உருவம் காய், இன்னொரு தட்டு தட்டு ஆள் காலி ஆயிருப்பான். ஆனாலும் அந்த தலையெழுத்தை ரீட் பண்றேன், அவனுடைய முடிவு முருகப்பெருமானுடைய வேலாயத்தினாலதான் வரணும்னு தலையெழுதி இருக்கிறது, அதுக்காக பிரெஞ்சு போடணும். ருத்ராசம் தலை மாலை பேர், தலைக்கு தலை மாலை அணிந்தது என்னே. அந்த ருத்ராசத்தை இப்படி போடுறீங்க இல்லையா, அது நிர்வாண தீட்சை பெற்றுக் கொண்டவர்கள் தான் போடணும், இந்த தலையில தலை மாலை, அந்த தலைமாலையில 22 மணிகள் தான் இருக்கணும். அதுபோல தலையெழுத்து, அது வந்து என்ன, மூணு கான்செப்ட் ஒண்ணுதான். நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது, அது வந்து பிராரத்த கர்மம், அதுக்கு டெக்னிக்கல் டேர்ம். இலக்கியம் வந்து திருவள்ளுவர் போன்றவர்கள் இலக்கியத்துல சொன்னாங்க ஊழ் அப்படின்னாரு, நம்முடைய காமன் மேன்ஸ் லாங்குவேஜ்ல அது வந்து தலையெழுத்து. ஒரு வாரமா டாக்டர்கிட்ட போறேன், சளி பிடிச்சிருக்கு, மூக்குல ஏதோ சொல்றேன், ஸ்டஃபி நோஸ் என்னவோ சொல்றேன். ஆனா டாக்டர்கிட்ட போய் டயக்னைஸ் பண்ண அவர் எப்படி எழுதுவாரு, அவர் வந்து மெடிக்கல் வேர்டு தான் எழுதணும், சைனஸ் டிஸ் ஒன்னு எழுதணும், அப்பதானே டாக்டர், இல்லைன்னா போலி டாக்டர் ஆயிடுவாரு. அவர் டாக்டர் டயக்னைஸ் பண்ணும் போது ஹி ஹஸ் டு யூஸ் ஒன்லி தி மெடிக்கல் டேர்ம், பில் போட முடியாது, எங்க ஆபீஸ்ல ரீஇம்பர்ஸ்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க, பணம் கொடுக்க மாட்டாங்க இல்லையா, டயக்னோசிஸ் காலம் சரியில்லைன்றாங்க. அது போலதான் அந்த டெக்னிக்கலா சொல்லும் போது அந்த பிராரத்த கர்மம் அதான் அதுக்குள்ள வார்த்தை. நாடுடைய போற்றி நாட்டு பிரபா.

0: நன்கவர் கல்வன்
1: நாட்பணிந்தேருள் செய்த குருடைய கபிலா.

0: வேதன் அநேகன் இறைவன் அடிவாள்க, வேதங்கெடுத்தாண்ட வேந்தன் அடிவல்க,
1: வேதங்கெடுத்தாண்ட வேந்தன் அடிவல்க,
0: பிறப்பருக்கும் பின்னல் அண்ணன் பெய்களல்கள் வெல்க,
1: பிறப்பருக்கும் பின்னல் பெய்களல்கள் வெல்க,
0: பூங்கல்கள் வெல்க,
1: பூங்கல்கள்
0: உள்மகளும் கோன்கடல்கள் வெல்க,
1: உள்மகளும்
0: ஓங்குவிக்கும் சீரோன் கடல்கள்கிவார்

0: மன்னன் அடிவோற்றி
1: அடிவோற்றி
0: ஆயப்பிறப்பருக்கும் மன்னன் அடிவோற்றி
1: ஆயப்பிறப்பருக்கும் மன்னன் அடிவோற்றி
0: யார் விருந்துரை நம் தேவன் அடிவோற்றி
1: விருந்துரை நம் தேவன் அடிவோற்றி
0: ஆராத இன்பம் அருளும் அலைவோற்றி
1: ஆராத

0: பறவையாய் பாம்பாகி
1: பறவை பறவையாய் பாம்பாகி
0: அல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய்
1: பேயாய் கணங்களாய்
0: வல்லசுரராகி முனிவராய்
1: தேவராய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய்
0: யாது நின்றவி தாவர சங்கமத்துள்
1: தாவர சங்கமத்துள்
0: புறப்பும் புறந்துழைத்தே

0: ஆக்கம் மலவுறுதி இல்லா எனத்துலகம் ஆக்குவாய் காப்பாய் அளிப்பாய் அருள் தருவாய்
1: ஆக்குவாய் காப்பாய் அளிப்பாய் அருள் தருவாய்.

0: மனங்கடியா நின்ற மறையோனே
1: ராஜ்ய மனங்கடியா நின்ற மறையோனே
0: பறந்த வாழ் கண்ணலொடு நிகழந்தார் போல
1: கரந்தடியார்
0: சிந்தனையுள் தேனூறி நின்று புறப்பருக்கும் எங்கள்
1: பெருமான்
0: புறங்களோர் அன்றுடையாய் உன்னோர்களேத்த மறந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறந்திட மூடிய மாய விருளை அறம்பாவம் என்னும் அருங்கைத்தார் கட்டி உறந்தோல் போத்தெங்கும் புழுவலுக்கு மூடி மலஞ்சோறும் ஒன்பது வாயிற்குடிலை
1: மலஞ்சோறும் ஒன்பது வாயிற்குடிலை
0: மலங்க புலனந்தும் வஞ்சனையை செய்ய
1: மலங்க புலனந்தும் வஞ்சனையை செய்ய
0: விலங்கு மனத்தால் விமலா உனக்கு
1: விலங்கு மனத்தால் விமலா உனக்கு
0: கலந்த அன்பாகி கசிந்துள்ளுருகும்
1: கலந்த அன்பாகி கசிந்துள்ளுருகும்
0: நலந்தானிலாத சுரியக்கு நல்கி
1: நலந்தானிலாத சுரியக்கு நல்கி
0: இளந்தன் மேல் வந்தருளி நின்கலர்கள் காட்டி ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு
1: ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு
0: ஞாயிற்றிறந்த தயாவான தத்துவனே
1: ஞாயிற்றிறந்த தயாவான தத்துவனே

0: நாம் பெற்றறுத்து பாரிக்கும் அரியரே,
1: பாரிக்கும்
0: அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சங்கிடா,

0: உயிராய் உருக்கி என் உயிராய் என்றானே. இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே. அன்பருக்கு அன்பனே யாவையுமா எல்லையுமா.
1: யாவையுமா
0: துன்னொருளே தோன்றா பெருமையனே.

0: நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வு
1: நோக்கும்
0: வரவும் புணவுமிலா புண்ணியரே
1: புண்ணியரே
0: காவலனே காண்பரிய வேலொழியே.

0: சொல்லாத நுண்ணுணர்வாய் மாம்பையகத்தின் வெவ்வேறே வந்தறிவான் ஏற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் உற்றான உன்னார் அமுதே உடையாலே
1: விடக்குடம்பின்டப்பேனும்
0: ஐயாரனேயோ வந்தென்று போற்றி புகண்டிருந்து பொய்கட்டு மெய்யாரார் வீட்டிங்கு வந்து வினப்புறவி சாராவே பல்லப்புல குரம்பை கட்டளிக்க வல்லாரே
1: கட்டளிக்க
0: நட்டம் பயின்றார் நாரனே

0: ஒன்று
1: அல்லக்கரியானை
0: சொல்லி திருவடிக்கேள்
1: சொல்லி திருவடிக்கேள்
0: வாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கேள்
1: சிவபுரத்தின்
0: வல்லோர்

0: அடியாயேயே ஒளிவளர் விளக்கே உணர்ந்தே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே தெளிவளர் வழிங்கின் திரள் மறிக்குன்றே சொல்லிக்கும் தேனே அழிவளர் உள்ளத்து ஆனந்த கனியை அம்பலமான ஒளிவளர் தெய்வ கூத்து அன்றாயில் துண்டனே விளங்குமாவளம் சீரும் திருவும் பொய்யச்சி மனோக நாயகன் செவடித்து ஆரம்பராக அறிவு பெற்றேன் பெற்றதால் வருவாருடன் ஊரும் உலகம் கடவர் உடலை உமை மணவாளருக்கால் யாரும் திரும்பும் அறியும் கருத்து நாம் பல்லவாண்டு கூறுவே அழகு சோதி என்னும் பதத்தாடுவார் மனசிலம் வழிவால் வணங்குவாம் திருச்சிற்றம்பலம் அரகராம பார்வதி பதையே நாடுடைய சிவனே போற்றி சுவாமியே சூழ்க
1: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Namah Shivaya.

0: சிவாயனும் சைவம்டா சார்பின் அன்பான நேர்களை நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு அடியவர் அருள் வரலாறு. தலைப்பு காரைக்கால் அம்மையார் புராணம். வழங்குபவர் திரு ஆனைக்கா சிவ ராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: எம்பிரான் நம்பியாரூர் திருவடி கமலங்களை வழங்கிக் கொண்டு நந்தம் நாதராம் நம்பியாண்ட நம்பி திருவடிகளை வணங்கிக் கொண்டு தொண்டர்சீர் பரபவல்ல தூயவர் குன்றத்தூர் கொற்றவர் சீர்மிகு மேதகு தெய்வ செக்கிழார் நாயனார் திருவடிகளை வணங்கிக் கொண்டு புராணத்திற்கு விருத்தியுரை அளித்து புவனி முழுதும் காத்த எந்தபிரான் சிவகவி மணி நாயனார் திருவடிகளை வணங்கிக் கொண்டு இந்த திருத்தலத்தை எழுப்பிய செங்கன் வளவர் தென்னவனாய் உலகாண்ட செம்பியர் கோமகனார் போச்செங்க நாயனார் பிரகடச் சேவடிகளை வணங்கிக் கொண்டு தேனைக்காவில் இன்மொழி தேவிபாகம் ஆகிய ஆனைக்காவில் அண்ணலார் தடை ஒன்று இன்றியே தன்னடைந்தார்க்கெல்லாம் அடைய நின்றிடும் ஆனைக்கா அண்ணலார் வளங்கொள்வா தங்கள் வல்வினிதிற்கும் மருந்து ஆனைக்கா அண்ணலார் காவாய் என்று தம் கை தொழுவார்க்கெல்லாம் ஆவா என்றிடும் ஆனைக்கா அண்ணலார் அம்மை அகிலாண்ட நாயகியார் அருட்சேவடி கமலங்களை வணங்கிக் கொண்டு தந்தம் பெருமைக்கு அளவாகிய சார்பில் நிற்கும் எந்த பெருமக்களா நாயன்மார் திருவடிகளை வணங்கிக் கொண்டு ஆலங்காடதனில் அண்டமுற நிமிர்ந்து ஆடுகின்ற கோலம் காண்பொழுது பொங்கை திறங்கு என்று எடுத்து தங்கு மூலம் காண்பறியாதமை மூத்தனர் பதிகம் பாடிய ஆரியோடு அந்தமிலா அருளிடம் ஆடும்போது கீதமுன் பாடிய காரைக்கால் அம்மையார் கிளர் ஒளி மலரடி தாமரைகளை வணங்கிக் கொண்டு அந்த தெய்வ தொழுகுலமா நற்பெரும் தெய்வமாம் தாமரை தவசில் வைகும் தனித்திருவாம் வாசமலர் திருவனையார் வெறிமலர் திருவனையார் என்றெல்லாம் ஆச்சாரிய சுவாமிகளால் போற்றப்படும் அம்மையாருடைய திப்பியம் பழுத்த தெய்வ திருச்சரிதத்தை சிறியனுடைய வெள்ளறிவுக்கு எட்டிய அளவிலே சொல்ல முற்படுகின்றேன். அன்பருடைய அருட்சத் பாவனை அடியேனையும் ஆளாக்கி இந்த புராணத்தை சொல்லக்கூடிய புனிதம் நிரம்பிய ஆற்றல் இந்த புள்ளியனுக்கும் வரும் வண்ணம் அவருடைய பூரணமை பரஞ்சோதியினுடைய அருள் பெற்ற புண்ணிய புனித அடியார்கள் அடியேனுக்கும் அருள் புரிவார்களா. இந்த சரிதம் சொல்ல வேண்டும் என்று வேண்டியவர்கள் ஆனைக்காவிலே அத்தஜாம திருப்பணி புரியும் அடியார் பெருமக்கள் அவர்களை நன்றியோடு வணங்கிக் கொள்கிறேன். இந்த திருத்தலத்திலே சிராப்பள்ளியிலேயே இருந்து இந்த சிறியனுக்கும் வழிகாட்டி வாழ்வுதரும் இறைவருடைய சீர் போற்றும் திருக்கூட்டத்தாரையும் வணங்கிக் கொள்கிறேன். பல விதத்திலும் தேனி போல சுறுசுறுப்போடு செயல்பட்டு குறைவறுத்து தலைநாள் கடைநாள் ஒக்க தன்னலி காட்டி தொண்டு புரிந்து வரும் அன்பர் பெருமக்கள் திருவடிகளை அணிமலச் சேவடிகளை வணங்கிக் கொண்டு உங்களை வணங்கிய பணிவு தந்த துணிவு காரணமாக உங்களை வணங்கிய பணிவு தந்த துணிவு காரணமாக எட்டுணையும் தகுதி இல்லாத ஏழை தொழும்பனேன் எத்துணையும் பெருமையுடைய பிராட்டியாருடைய திருச்சரிதத்தை நமது குல சொத்து நமது குல தனம் நம்முடைய சேம வைப்பு தொழும்பாளர்தம் எய்ப்பினில் வைப்பு தொழுவார் மையல் துணிப்பார் சூழ கபால கரத்து சுடருமேனி முக்கண்முத தலைவருடைய திருத்தாயார் சூகரமும் அன்னமுமாய் தேடினார் இருவருக்கும் தெரிவறியார் திரு அன்னையார் அவருடைய சரிதத்தை சொல்ல முடியும். நாயனார் தெய்வ சேக்கிழார் அடிகள் அம்மையினுடைய சரிதத்தை 66 பாடல்களிலே சொல்கிறார்கள். பெரிய சரிதம் தான், விளக்கமா அறிய வேண்டுவது. முதற்கண் ஒன்று சொல்லிவிடலாம். அன்னைமார்கள் குலத்துக்கு அன்னைமார்கள் காரைக்கால் அம்மாவுடைய திருவடிகளை அனவரதமும் தாங்கி வாழ முயல வேண்டும். அம்மை பெண்களுக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணமாக திகழ்ந்த சீரும் திருவும் விளங்கிய பிராட்டியார். ஆக மாதர்குலத்திலே தோன்றிய மங்கையர் குல திலகங்கள் மலையரசன் பாவியை மார்பிலே கொண்ட மாதேவன்பார் மதுரமிக வாய்த்தகனி பெற்ற மாதரசியை வணங்குவது சால வேண்டப்படும் ஒன்றல்லவா? பெண்பாளர் ஆனவரும் வணங்க வேண்டும், பெண்பாளர் சிறப்பாக சொன்ன. இனி சரிதத்துக்குள்ளே நுழைகிறோம். திருச்சி மூல நூலாகிய திருத்தொண்ட தொகை அம்மையை என்று ஆர்விகுதி கொடுத்து அவர்கள் பெற்ற அந்த சிவகண வடிவத்தை சிறப்படுத்தி வே என்பது நற்கணத்தில் ஒன்றானோம் நான் அம்மையை சொல்றேன். அந்த சிவகணங்கள்ல ஒன்றானவங்க சிவகணம். சாமி முற்றழிப்பு செய்த உடனே மகா சங்கார சுடலைன்னு சொல்லப்படக்கூடிய பெரிய காடு எல்லாம் அழிஞ்ச பிறகு எஞ்சி இருப்பது அது ஒண்ணுதான். அங்க ஆடுவார் சங்காரத்துக்கு பிறகு. சங்காரம் என்று சொன்னா அழிப்பு. மகா சங்காரம் முற்றழிப்பு. எல்லாத்தையும் அழிச்ச பிறகு தேவி பார்க்க, அன்னை சிவகாமி பார்க்க ஆடுவது மீண்டும் படைத்தலுக்காக. அத புனர் உற்பவம் என்று நூல்கள் பேசும். மகாசங்காரம் முற்றழிப்பு, புனர் உற்பவம் மீளப்படை. அப்போது முக்தி பெற்ற உயிர்கள் எல்லாம் இறைவரோடு கூட இருந்து ஆடுவதும் பாடுவதுமாக அமையும். அதுதான் சிவகணங்களுடைய வேலை. நாம அப்படித்தான் போக்குறோம். இந்த பிறவியில் அடியாரா இருக்கிறவங்க பிறவி முடிஞ்ச உடனே சிவகணங்களா மாறணும். சிவகணங்களா மாறி ஈசனுடைய திருவடிக்கு நாம எல்லாம் அணுக்க தொண்டரா மாறும். அதுக்கெல்லாம் நமக்கு முன்னோடியே அமைஞ்சவங்க காரைக்காலம். இவருடைய சரிதம் பெருமைகளை குறும்பர் சரிதத்துக்கு அடுத்தபடியா இடம்பெறுது. குருமநாயன் அவருடைய சரிதத்தை நிறைவேல இவரை பத்தி ஆரம்பிச்சு சுவாமி சேக்கிடா சுவாமி தோற்றுவாய் செய்கின்றார். அந்த பாட்டிலேருந்து பார்ப்போம். பயிலச் செறிந்த யோகத்தா பறவைகளுடன் பாதம் வரும். யோகத்தினால பறவையார் கேள்வி சுந்தரருடைய திருவடி அடைந்தவர் பெருமைகளை குறும்பர். யோகம் சொன்னா ஒற்றித்து நிற்கல், ஒருப்பட்ட உணர்வோடு உடையவன் சேவடியில ஒன்று நிற்கும் தன்மை தான் யோகம்னு சொல்லும். சுந்தரே நினைச்சிட்டு இருந்த நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் என்றாலும் தீர்ந்தாலும் விழித்தாலும் இமைத்தாலும் மன்றாலும் மலர்பாதும் உருகாலும் மறவாமை குன்றாத உணர்வுடையார் தொண்டராம் குணமி என்பது இலக்கணம். அந்த வழிக்கு வந்தண்ட வல்லருடைய திருவடியிலே வணங்கிட்டு இருந்தார் பெருமையுடைய குருபர். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானில் வாழ்ந்தார். என்னாச்சு? கைலை பொறுப்பர் அடியடைந்த பொறுப்புனா மலை. கைலை பொறுப்பர்னா கைலை மலைக்கு உரியவராகிய சிவபெருமான் அவருடைய திருவடி அடைந்தார். அடைந்தவர் யார்? பெருமிழலை குறும்பர். மிழலை குறும்பர் கடல் வணங்கி இதோட அவருக்கு வணக்கத்தை சொல்லி அடுத்த சரிதத்துக்கு தோற்றுவாய் அமைக்கின்றார். மயிலை புறங்கொள் மென் சாயல். சாயல்னு சொன்ன மென்மை. மயிலை காட்டிலும் மென்மையா இருக்காங்களாம் காரைக்காலமா. மயிலுடைய மென்மையை விட அம்மையினுடைய மென்மை அதிகம். மகளிர் அது பண்மையில சொல்றாங்க. காரைக்கால் அம்மா ஒத்தர் தான், மகளிர் மகள்னு சொல்லாம மகளிருங்கிற பண்மையில. ஆச்சாரியமூர்த்திகள் சேக்கிரார் சுவாமிகள் அடியாருக்கு மரியாதை கொடுக்கறதுல அவங்களை மிஞ்ச ஆள் கிடையாது. மகளிர் கிளவி, அந்த அம்மையுடைய கிளவி, கிளவினே பேச்சு, வாயில உதிக்கின்ற வார்த்தைகள் சொற்கள் யாழினோடு யாழ காட்டில இனிமையா இருக்குமா. குயிலை பொருவம். பொருவம்னா புறங்கொள்ளும், வெற்றி கொள்ளும். குயிலினுடைய இன்னோசையை விட யாழினுடைய பண்ணோசையை விட இனிமே பயப்பது காரைக்கால் அம்மாவோட பேச்சு. இந்த மகளிர்னு இந்த பண்ணு சூழலை சொல்வதையும் கவனிக்கணும். மகளிர்னா பெண்கள்னு பொருள். ஆனா இங்க பெண்கள் எத்தனை பேர் ஒத்தரை தான் சொல்ற. மகளிர் கிழவி ஆழினோடும் குயிலை பொருவும் காரைக்கால் ஊரோட சேர்த்து அம்மாவுடைய பேர் வழங்கப்படுது. பெருமை கூறுவா ஆரம்பிச்சுக்கிறார். இது ரெண்டு ஆப்பில் இந்த சரிதத்தை அமைக்கிறார். ஒன்று கொச்சகை தெளிப்பார், ஒன்று அரிசி இருக்கிறது. திருநேரிசிக்குரிய விளம்மா தேமா விளம்மா தேமா அது எங்க ஆரம்பிக்கணும்? அந்த அரிசி விருத்தம். இந்த கணவனாகி கணவனுடைய கையில புதுசாக ஒரு மாங்கனி வந்த உடனே பணிகனும் தன்கை புக்க மாங்கனி பின்னை காணான். அங்க யாப்பா மாத்துவார். ஏன் யாப்பா அங்க மாத்துறாரு தெரியுமோ? பாட்டு வரும்போது சொல்றேன், முன்னாடியும் சொல்றேன். யாப்புன்னா கட்டுன்னு ஒரு அர்த்தம். அம்மாவுக்கு உலக கட்டு அறுபடுது, சிவன் கட்டு வருது. சிவனுடைய கட்டாகிய திருவுருள் யாப்பு வருவதனால செய்யுள்ளேயே யாப்பு மாறும். கவிநலம் கொச்சகத்தை ஆரம்பிக்கிறார். மானமிகு தர்மத்தில் மானம்னா என்ன? எஞ்சாண்டும் தன் நிலையில் தாழாமல் விதிவசத்தால் தாழ்வு நேரின் உயிர் வாழாமல், இதுதான் மானம். அந்த நிலையில அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதை சாமி கும்பிடுறா அதை விட்டுட மாட்டாங்க. போய் துணையர் அப்படிதான், என் கோமாந்தனை விடுவேன் அல்ல. நாயனார் வரலாறு பார்த்தா அப்படிதான், பட்டினி கிடப்பாங்க, வறுமையா இருப்பாங்க, ஆனா சாமி கும்பிட எடுத்த மாட்டாங்க. நம்மளாம் ஒரு சிறு சோதனை வந்து சாமி விட்டுட்டு போயிடுவோம். நமக்குலாம் அந்த மானம் இல்லை. மான்பிறந்த மானம்னு சொல்லுவார் திருவள்ளுவர். மானம் கெட்ட மானம், நம்மளுடைய மானம்லாம் மானம் கெட்ட மானம். வணங்க வேண்டி அடியாரை வணங்க மாட்டோம், வணங்கக்கூடாத உலகத்தார வணங்கிட்டு இருக்கோம். உலகத்தார் வணங்கத்தை வணங்க கூடாதவன் செல்வந்தனாக இருப்போம். அவன்கிட்ட போய் நம்ம பல்ல காட்டி சிச்சுக்கிட்டு இருக்கோம், சார் சார் வாங்க சார். அது மாண்பு இறந்தமா, அதான் மானம் கெட்ட மானம். உண்மையான மானம் எது தெரியுமா? அடியார்கள். இதெல்லாம் இங்க கத்துக்கிறோம். மானமிகு தர்மம். வணிகர் குலம் இவங்க, அதான் தர்மம்னு. தர்மம்னா என்ன? பொருளை ஈது, சிவபுண்ணியங்களை மேற்கொள்ள, அது வணிகருக்கு இயல்பான குணம் என்று பெறப்படுது. மானமிகு தர்மம். இந்த வணிகருக்கு ஒரு இலக்கணம் சொல்ற, கொள்வதும் மிகைப்படாது கொடுப்பதும் குறைபடாது. அவங்க வியாபாரம் செய்வாங்க, அதுக்குரிய விலை நிர்ணயிக்கும் போது ரொம்ப மிகையா வைக்க மாட்டாங்க, அதிகப்படி விலை கிடையாது. கொள்வதும் மிகைப்படாது, கொடுக்கிற பொருளும் குறைபடாது, அதுல குறையும் இருக்க. தரமான பொருளை வழங்குவாங்க, அதுக்கு உரிய விலையை வாங்க, சிறிது லாபம் சேர்த்து அவங்க கொடுப்பாங்க. இதுதான் வணிகருக்குரிய இலக்கம். அதை எடுத்த உடனே சொல்லாதுன்னா அம்மாவுடைய குலம் அல்லவா. மானமிகு தர்மத்தின் வழி நின்று அவங்க போய் பேச மாட்டாங்க. வாய்மையினில் அடுத்து உள்ளதை உள்ளபடி பேசுவாங்க. அது வணிகருக்குரிய இலக்கணம்னு தெரியும். மானமிகு தர்மம், வாய்மை, இரண்டு. ஊனமில் சீர் பெரு வணிகர். ஊனம்னா குறை. ஊனமில் குறையில்லாத குடி, குறையில்லாத குளம். ஊனமில் சீர் பெருவணிகர் குடி துவன்றி நெருங்கி இருக்கு. காரைக்கால் துவலுதல் துவன்றி இருக்கா நெருங்கி செறிவாயிருக்கு. ஓங்குபரி அம்மா அவதரிச்ச பலமானதுனால இன்னைக்கும் செல்வ வளத்துல நிரம்பி இருக்கிற பட்டணமா காரைக்கால் பதிவு விளங்கு. சரிதம் சொல்ல வந்த தெய்வ சேக்கரடிகள் எப்போதுமே குறிப்பால பல செய்தி சொல்லிட்டு போறவங்க. அவங்க தொண்டர் செய்தி பரவுவார் அல்லவா. அம்மாவுடைய புகழை சொல்ல வந்து அந்த ஊர்லயே அந்த அம்மாவுடைய புகழெல்லாம் சேர்த்து சொல்லிட்டு போவாங்க. சொல்றாங்க பின்னால காரைக்கால் அம்மா சிவகன வடிவம் பெற்று வளைந்த எலும்பு கொண்ட முதுகோடு தலையால நடந்து சாமியை கும்பிட போறாங்க. வளைந்த வடிவம், அந்த எலும்பு கூன் பெற்று இருக்கும், வளைஞ்சிருக்கும். அந்த திருமேனியோட போய் வணங்க போறாங்க. அது பின்னால் அப்படி சொல்லலாமா? பார்த்தார் சேக்கிரா சுவாமி முன்னாடி இந்த ஊரே வச்சு சொல்றாரு. அவங்க கையிலேயில தலையால நடந்தாங்க, ஆலங்காட்டிலையும் தலையால நடந்தாங்க, வளைஞ்சு வளைஞ்சு சாமியை போய் கும்பிட்டாங்க. பாக்குறாரு ஆசிரியர். காரைக்கால்ல கடலால திரும்ப திரும்ப வந்து கரையில வந்து மோதுது. அந்த அலை திரும்ப திரும்ப வந்து மோதுவது போல அம்மாவுடைய மனதுல சாமியை நோக்கி அன்பாகையால திரும்ப திரும்ப எழுது. அந்த அலை வரும்போது சும்மா வராம சங்குகளையும் முத்துக்களையும் பவளங்களையும் திரட்டி வந்து கரையில சேர்க்குது. அது மாதிரி அம்மா சும்மா வராம அன்பை தாங்கி, பதிகத்தை தாங்கி, திருவிரட்ட மணிமாலையை தாங்கி, அற்புத திருவந்தாதி தாங்கி வர்றாங்க. அங்க சங்கு வளைஞ்சிருக்கு. அம்மாவுடைய திருமேனியும் சிவகண வடிவமானதுனால வளைஞ்சிருக்கு. இத்தனை செய்திகளையும் பின்னால நமக்கு உணர்த்த வந்த ஆசிரியர் பெருமானார் முன்னால் அந்த ஊரிய வச்சே சொல்ற, கூணல் வலை திரை சுமந்து கொண்டு ஏறி மண்டு கழி காணல் மிசை உழவு வளம் பெருகு திருக்காரைக்கால். கூணல்லாம் வளை, வளைஞ்சிருக்கிற வளை, வளைனா சங்கு. திரை சுமந்து, திரைனா அலை, அலைகள் சுமந்து கொண்டு கொண்டு ஏறி இந்த கரையில வந்து முட்டுது. கரையில அலை முட்டுது, அலையில சங்கு இருக்கு, சங்குல இருந்து முத்து வருது, அந்த சங்கு வளைஞ்சிரு. அது மாதிரி காரைக்காலமா வளைஞ்ச திருமேனியோடு ஈஸ்வரன் திரும்ப திரும்ப போய் பார்த்து பார்க்கும் போதெல்லாம் மூத்தனர் பதிகம், அற்புத திருவந்தாதி, ரட்டைமணி மாலை என்று பலவிதமான விகற்ப யாப்பு கொண்ட செய்யுட்களால் பெருமானை பரவி புகழ்ந்து போட்டு இசைத்து செய்கிறார்கள். இவர்கள் செய்வது என்ன பிரமாதம்? அந்த ஊரே அது செய்யும் என்று காட்டுகிறார் ஆச்சாரிய சுவாமி. காணல் மிசை உழவு, காணல் உப்பங்கிடி, கடற்கரையை ஒட்டிய சோலைய காணல்னு சொல்வது வழக்கம். காணல் கடற்கரை எடுத்த சோலைகள் கொண்ட நிலப்பரப்பு. காணல் மிசை உழவு வளம் பெருகு. அந்த சோலைன்னு சொன்ன மாதிரி அங்கேயும் அம்மா போற இடம் வந்து சுடச்சோதி வண்ணனாகி எம்பெருமான் தொல்லைமால் வரைவை என்ற தூயாளு திருப்பகல் இருக்கான். அதாவது இங்க காணல்னு சொன்னார். காணல்ல மலர் இருக்கும், கொடி இருக்கும், செடி இருக்கும். அங்கேயும் உண்டு செடி மாதிரி அம்மை, மரகத கொடி போர், ஐயன் வெள்ளி விருப்பு போர், அங்க போய் வணங்குறாங்க. அங்க வணங்குற மாதிரி காரைக்கால காணல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பழம் பெருகுது இரு காரைக்கால், செல்வ வளம் நிரம்பிய ஊர் காரைக்கால்னு சொல்றாங்க. அடுத்த பாடல் வங்கமலி. வங்கம்னா கப்பல், கடற்கரை பட்டினமானதுனால கப்பல்கள் வந்து கரை ஒதுங்குவதற்கான துறைமுகத்தை உடையது அந்த பதி. ஆகவே வங்கமலி கடல். காரைக்காலின் கண் வாழ் வணிகர். இங்கே வணிகர் குலத்துல ஒரு பெரியவர் இருக்கார், அவர் பேர் தனதத்தனார். அம்மாவுடைய அப்பா ஆர்வீதி சேர்த்தே சொல்லு. அம்மாவுக்கு அப்பா இல்லவா? அம்மாவுக்கு புள்ள சிவபெருமா, அம்மாவுக்கு அப்பா தனதத்தன். தத்தன் என்பது வணிகருக்குரிய ஒரு ஒட்டுப்பெயர். சர்நேம் ஆங்கிலத்தில் சர்மா அந்தனருக்கு வரும், வர்மா என்பது வேளாளருக்கு வரும். இந்த தத்தன் என்பது வணிகர். இந்த இவருடைய பேர் தனதத்தனா. தங்கள் குல தலைவனார், அந்த வணிகர்கள் தலைவரா இருக்க தனதத்தனார் தவம் பண்ணியிருக்கிறார். அதனால தான் அம்மா வந்து பிறந்தார். தவத்தால் அங்கவர்வால் திருமடந்தை அவதரித்தாள். திருமடந்தைங்கிறது அன்னை பராசக்தி. திருமடந்தைன்னு சொன்னால் லட்சுமியை நினைச்சிருக்கூடாது, அன்னை பராசக்தி. இந்த தாய்மானவர் திருச்சினாப்பள்ளியில வாய்ந்த பெரியவர் சொல்லுவார். தாய்மானவர் சகஸ்ரதல புப்பமிசை விட்டிருக்கும் நாரணி மனாதீத நாயகி குணாதீத நாதாந்த சக்தி அம்மையர் அன்னை பராசக்தி. அந்த பராசக்தியே ஒரு பெண் உரு எடுத்து பிறந்தது போல வந்தவர் காரைக்காலம். சாமிக்கும் அம்பாளுக்கு உள்ள உறவு கூட நம்ம தெரிஞ்சுக்கணும். அம்பாளும் சாமியும் ஆண் பெண் வடிவத்தில் இருந்தாலும் சாமி வந்து அம்மைக்கு கணவனாகவும் வருவார், மகனாகவும் வருவார், தமையனாகவும் வருவார், பல உறவு உண்டு. திருவாசகம் சொல்லும், மில்லிடையே செந்து வருவாய் கருங்கண்ணினை வெண்ணகை பன்மொழி என்னுடைய ஆரமுது எங்கள் அப்பா எம் பெருமான் இமவான் மகட்கு தன்னுடைய கேழ்வல் மகள் தகப்பல் தமையல் எம் ஐயன் தாழ்கள் பாடி உன்னுடைய பூன்முளை மங்கை நல்லி ஒட்டிரு சுண்ணம் இடித்து நாமே. உறவு சொல்ற அப்பாவா இருப்பார், மகனா இருப்பார், கேழ்வண்ண கணவன், தமையன்னா அண்ணா. இந்த திருமந்திரமும் சொல்லுது, வாயும் மனமும் கடந்த மனோன்மணி பேயும் கணமும் பெரிதுடை பெண்பிள்ளை ஆயும் அறிவும் கடந்த அரணுக்கு தாயும் மகளும் நல் தாரமும் ஆமே. சுவாமிக்கு அம்பாள் வந்து அம்மாவா வருவா, மனைவியா வருவா, மகளா வருவா. ஏக்கு இதை சொல்றோம்னா பராசக்தி தான் காரைக்கால அம்மாவா வந்து சாமிக்கு அம்மாவா வர்றான். அதுக்காக அம்மா அப்பான்னு நம்ம சாமி சொல்லும்போது அவங்க வந்து ஆண் பெண்ணு பார்க்காதீங்க. என்னைக்குமே சாமி கால பிரம்மச்சாரி, என்னைக்குமே அம்பாள் வந்து கன்னி தான். இதுவும் ஒரு பாட்டில் வருது. சிவம் சக்தி தன்னை என்றும் சக்திதான் சிவத்தை என்றும் உவந்து இருவரும் புனந்திங்கு உலக உயிரெல்லாம் என்றும் பவன் பிரம்மச்சாரி ஆகும் பான்மொழி கன்னியாகும் தவந்தரு ஞானத்தோற்கு தன்மைதான் தெரியும் என்று சித்தியாருங்கிற நூல் சொல்லு. எல்லாருக்கும் இது விளங்காது. தவந்தரு ஞானத்தோருக்கு தான், அதை தவத்தால் பெறப்படும் ஞானத்தை உடையவருக்கு தான் புரியும் என்று சித்தியார் சொல்லு. நாங்க என்ன தெரிஞ்சுக்கிறோம், காரைக்கால அம்மாவா வந்தது அன்னை பறை, அன்னை பராசர். அந்த அளவில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்த பாடம் வணிகர் பெறும் குலம் விளங்க. ஒரு அடியார் பிறக்கிறதுனால அந்த குலமே உயிரிக்கிறோம். காணவர் குலம் விளங்க தத்தைபால் கருப்பம் நீட அப்படின்னு சொல்லுவார் கண்ணப்ப நாயனார். வேடர் குலத்தை விளக்க வந்தவர் கண்ணப்ப நாயனார். வணிகர் குலத்தை விளக்க வந்தவங்க அஞ்சு பேர், அமர்நீதியார், மூர்த்தியார், கலிக்கம்ப நாயனார், இயற்பகை நாயனார், இவர் காரைக்காலம் அஞ்சு பேர். வணிகர் பெறும் குலம் விளங்க, அந்த குலத்தில் இருக்கிறவங்க சந்தோஷப்பட்டுக்கணும். அஞ்சு நாயனாரை கொடுத்த குலம் எங்க வணிகர் குலம். அதுக்கு ஏற்றபடி அவங்க அந்த சிவச்சார்பில் வாழணும். வெறுமனா பெருமை கொள்வதில் விட அம்மா காரைக்கால் அம்மா குலம் எங்க குலம், ஈசனுக்கு அம்மா குலம் எங்க குலம் சொல்லும்போது ஒரு இன்மை ஏற்படும் அல்லவா. நாங்கள் ஈசனுக்கு அம்மாவா வந்த காரைக்கால் அம்மா குலம் சொல்லி பாருங்க. நாக்கு ஒரு தித்திப்பு ஏற்படும், உணர்ச்சிப்போம். வணிகர் பெரும் குலம் விளங்க வந்து பிறந்த அருள், பிறக்கிறதே அருள் தான், ஆனால் பிறந்த அருள் என்ன, அம்மாவோட பிறப்பு நமக்குலாம் அருள். அப்பமா கொண்டு போற அம்மா சொல்றா பிறந்தேனே, உடனே நம்ம எங்க கொண்டு போறாரு பாருங்க ஆசிரியர். அணிகிழர் மெல்லடி உடனே அம்மாவுடைய திருவடியை கொண்டு போட்டார். நம்மளாம் வணங்க வேண்டியது திருவடிய. அம்மா பிறந்தாங்கன்னு பிறந்து அவினார்னு சொன்னாங்க. சொன்ன உடனே எங்க கொண்டு போறாங்க, திருவடிக்கு போ, நீ திருவடி என்ன அவங்கள வணங்கு. அணிகளர் மெல்லடி எடுத்தோடனே செய்ய வேண்டியது கரகலமா கடலடி வணங்குவது. சரி, அம்மா திருவடி வணங்கினா என்ன கிடைக்கணும் ஒரு கேள்வி. அது பின்னால் சொல்ல போற தளர்வுற்று அசை நடைபெறும். அம்மாவுடைய திருவடி ரொம்ப தளர்ந்த சின்ன குழந்தை, ஒரு வயசு பிராயம், அப்ப தளர்ச்சி நடைதான் அந்த குழந்தை நடக்கும். அசை நடைபருவத்தை பாருங்க, கொண்டு போங்க, கொண்டு போறாரு பாருங்க. நம்ம காரைக்காலம்மா கடலடி வணங்கினோமா, அணிகளர் மெல்லடி வணங்கினோமா, அணிகளர் மெல்லடி வணங்கினதுனால என்ன கிடைக்குது பாருங்க. பணி அணிவார் கடற்கு அடிமை. காரைக்காலம்மா திருவடியை வணங்கினா பணி அணிவார். பணினா பாம்பு. ஏன் பாம்பு சொல்ற? நஞ்சையே கக்கக்கூடிய நச்சரவத்தை தாங்கி அதை அமுதமாக்கினார் சிவபெருமான். அது மாதிரி நம்மகிட்ட இருக்கிற ஆணவ மல சார்பெல்லாம் அறவே நீக்கி திருவடிக்கு ஆட்பட்டவனா நம்மளை மாத்துவார். அப்படி சாமி மாத்துவதற்கு காரணம் மாதரசியார் காரைக்காலம்மா அப்படின்னு கொண்டு வர சரிதத்து. பணி அணிவார் கடற்கு அடிமை, அழகி வரும் பாங்கு பெற கொண்டு போற. தனிவில் பெறும் மணக்காதல் ததும்ப வரும் மொழி பயிர் சொல்ற. சாமி கிட்ட அடிமை பண்பு வரணும்னு யாராவது விரும்புறாங்க? எல்லாருமே விரும்புறாங்க. அதுக்கு வழி சொல்ற ஆசிரியர் கிட்ட அடிமை பழகணுமா சொல்றாரு பாருங்க. மணக்காதல் ததும்ப வரும் மொழி பயிருங்கள். அது என்ன பொருள்? திருமுறை பயிருங்க. திருமுறை பயின்றால் அடிமை பழகி வரும் பாங்கு கிடைக்கும். இல்ல அன்பனை கூப்பிட்டா நான் வர முடியாது எனக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்றான். நம்ம என்ன பண்றது? அவனு குழந்தை அந்த மாதிரி குழந்தையும் இருக்கு. அடங்காப்டாரி குழந்தை எத்தனை சொன்னாலும் தின்ன மாட்டேங்குது. அது என்ன சொல்லுது? அதெல்லாம் கும்பிட முடியாது அப்படிங்குது. கும்பிட்டா என்ன கிடைக்கும்? பணி அணிவா கடற்கு அடிமை பழகி வரும் பாங்கு கிடைக்கும். அடிமை பண்பு வேணுங்கிறவங்க தேவாரம் பாடலாமா, கடைக்கிழமை பாட்டு பாடலாமா? அடிமை வேண்டாங்கிறவங்க அவங்கள பத்தி நம்ம சிரமப்பட வேணும். பணி அணிவார் கடற்கடிமை பழகி வரும் பாங்கு பெற தனி வீழ் பெறும் மணக்காது. தனிவுன குறை இல்லைன்னா இல்லாத குறை இல்லாத காதல்ல குறையே இல்லை. அம்மா சின்ன வயசுலயே உன்னை செஞ்சது அவன் பாடினாங்களே, புண்ணியங்கள் செய்தனவும் பொய் நெறிக்கும் சாராமே எண்ணி ஓர் ஐந்து விசைந்தனவா. இலக்கிய அவங்க தானே எவ்வளவு புண்ணியம் பண்ணாங்களோ. அதனால அவங்களுக்கு அந்த பழைய ஒரு பாங்கு வருது. எப்ப? ஒரு வயசுல. ஒரு வயசுல சாமி கும்பிட்டு யாரா பாத்துருக்கோமா? அம்மா தான். தனிப்பு பெரு மணக்காத ததும்ப ஒரு மொழி பெயர். அது அவரை வாக்கிலே பாக்கிறோம். அற்புத திருந்தது. பிறந்து மொழி பெயின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்தேன். நிரந்திகளும் இஞ்சான்ற கண்டத்து வானோ பெருமானே இஞ்சான்று தீப்பது இடல் அசத்துறாங்க சாமி பேசும்போது. அழகா பேசிட்டு வந்து கடைசியில சாமி கொக்கி போட்டு மாட்டுறாங்க. ஏப்பா சின்ன வயசுலயே கும்பிட்டு வந்தனே, எப்ப இடத்த தீக்க போற? அம்மாக்குரிய அந்த வாத்சல்யம், இந்த எல்லையில்லா காதல் கரைக்காலம் மட்டும் ததும்பு. நம்ம போய் கேட்க முடியுமா? ததும்ப ஒரு மொழி பயின்றார்னு ஆசிரியர் சொன்னார். இனி ஒரு குடும்பத்தை பெண் குழந்தை பிறந்தா அந்த குடி மட்டுமல்ல இன்னொரு குடியும் எழுதி வரும். கல்யாணம் பண்ணி வாக்கப்பட்டு வேற ஒரு குளத்துக்கு போறான் அந்த பொண்ணு. அதனால புற புகுந்த வீணும் உயிதி பெறும். ஒரு நாட்டிய உயிதி பெற வச்சவங்க மாமியார். அது மாதிரி காரைக்காலமா உலகத்தை உயிதி பெற வச்சவங்க ஈசனுக்கு தாயானதுனால. அது பெண்பாளரை பிறந்தவங்க இதுக்காக சந்தோஷப்பட்டுக்கலாம். பெண்பாளரை பிறந்தவங்க காரைக்காலமா மாதரிசிங்கிறதுனால ஒரு பெருமை. நம்ம பெண்ணா பிறந்த இன்னொரு குடும்பத்தை விளங்க வைக்கிறவங்கத்துக்காக ஒரு பெருமை. ஏற்கனவே கொஞ்சம் தம்பம் அதிகமாயிருந்து கூட்டி விட்டுட்டோம். பல்வேறு நல் கிளை உவப்ப சொந்தக்காரங்கெல்லாம் மகிழ்ச்சி. பழைய காலத்துல குழந்தையெல்லாம் பிறந்தா அந்த சொந்தக்காரங்கெல்லாம் மகிழ்வாங்க. அவங்களுக்கு ஆடை அணிகலன் நிதி எல்லாம் கொடுப்பாங்க. அதனால அவங்களுக்கு மகிழ்ச்சி. இவங்க அப்பா வந்து கோடீஸ்வரர், மகா கோடீஸ்வரர், தனதனார் வாரி வாரி வணங்கு கொடுக்கறது அவங்களோட தர்மம் வழக்கம். பல்வேறு நல் கிளை உவப்ப கிளைன்னு வார்த்தையை சொன்னார். நல்ல கவனி, இங்க ஒரு நுட்பம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். உறவை சொல்றதுக்கு ரெண்டு வார்த்தை தமிழ்ல வரும். கிளைன்னு ஒண்ணு, கேண்மைன்னு ஒண்ணு. கிளை கேண்மை. கிளையா வர்றவங்க கிளைஞர், கேண்மையோட வர்றவங்க கேளிர். கேளிர் கேண்மை என்பது பண்பை காட்டும், கேளிர் என்பது மனிதரக்கம். கிளை என்பது பண்பை காட்டும், கிளைஞர் என்பது மனிதரக்கம். கிளைஞர் அப்படின்னா என்ன? இந்த சொந்தக்காரன் உடன் பிறந்தா அப்பா அம்மா மாமா மைத்துணன் எல்லாம் கிளை. ஏன் கிளைனு பேர் வச்சாங்கன்னா மரக்கலை மாதிரி இருக்கும், உணர்வே இருக்காது. நல்லா கவனிங்க. இந்த பக்கம் கேளு உயிருக்கு துணையாக வருவாங்க. யார் தெரியுமா? சிவனடி. நல்லா கவனிக்கணும். இப்போ நமக்கெல்லாம் உறவுன்னு சொன்னால் எங்கள் அப்பா அம்மா மாமா மைத்துனா இப்படி பார்க்காம சிவனடியாரர் தான் சொந்தம். இப்படி பார்க்கிற பார்வை நமக்கு வரணும். அதை இங்க உணர்த்தறார் ஆசிரியர் பெருமான். காரைக்கால் அம்மாவுடைய சொந்தக்காரங்க எல்லாம் கிளைன்னு சொல்றது, அப்ப அவங்க கேளிர்னு சொல்லல. கேளிரியார் சிவனடியார். பயில் பருவ சிறப்பெல்லாம் செல்வமிகு பேதை பருவம், பெதும்பை பருவம், மங்கை பருவம், மடந்தை பருவம், அறிவை தெரிவை, பேரிளம் பெண், ஏழு பருவம் பெண்களுக்கு சொல்லப்படுது. இதுல அவங்க வந்து மடந்தை மங்கை பருவத்திலே இவங்க சிவகணம் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அறிவை தெரிவை கூட இவங்களுக்கு கிடையாது. பேதை பெதும்பை மங்கை மடந்தை அந்த பருவத்தோட இவங்க நாலு பருவத்தோடு முடிஞ்சிடும். அது சாமி என்ன சொல்றாங்க, அந்த சிறப்பு பருவத்தில் வர்ற சிறப்பெல்லாம் அப்பா பார்த்து பார்த்து செய்யற. அப்பாவுக்கு ஒரே பெண்ணு உயிரை வச்சிருக்காரு தனதத்தில், இந்த குழந்தை மேல, அம்மா மேல. செல்வமிகு தந்தையார் திருப்பெருகும் செயல் திருன்னு செல்வம் செல்வ செழிப்போட கொண்டாடுற மல்கு பெரும் பாராட்டும். இங்க ஒரு நுணுக்கம் கத்துக்கிறோம், குழந்தை வளர்க்குறவங்க பாராட்டணும். விஞ்ஞான சம்பந்தரே பாராட்டியிருக்காங்கன்னு தெரியுது. தாயத்தில் மடித்தளத்தும் சயங்குமணி தவிசினிலும் தூய சுடர் தொற்றிலும் தூங்குமர சயனத்தும் சேய பொருள் திருமறையும் தீந்தமிடும் சிறக்கவரு நாயகனை தாளாட்டு நலம் பல பாராட்டினார். நலம் பல விஞ்ஞான சம்பந்தரே பாராட்டிதான் பகவதி அம்மையும் சிவபாதகரதியும் வளர்த்திருக்காங்க. அதே மாதிரி அப்பரு மாதினியார் திருவயிற்றில் மன்னியசீர் புகழனார் காதலனார் உதித்ததன் பின் கடன் முறைமை மங்களங்கள் மேதகனல் வெடி சிறப்பு விரும்பிய பாராட்டினுடன், விரும்பிய பாராட்டினுடன். அப்ப குழந்தைகளை எப்படி வளர்க்கணும்? எங்கேயும் கொண்டு விட்டோம் பால்வாடின்னு ஒரு இடம், வேற இடங்கள்லாம் கொண்டு விட்டுட்டு குழந்தைகளை அப்படி ஏங்கி தவிக்கும், அழும், அதோட அழுக சொல்லு கிடங்க. ரெண்டு பேரும் வேலைக்கு போவாங்க. பத்து நாள் முன்னால பின்ன வத்த குழம்பு சாப்பிட்டுட்டு இருபது நாள் முன்னாடி பண்ண புளிக்காய்ச்சலை ஊற்றிக்கிட்டு சாப்பிடுவாங்க. வேலைக்கு போகும்னு நினைப்பாங்க, போக முடியாமல் வயிற்றில் பிரச்சனை வரும். ஒரு வாரம் படுத்து இங்கே பார்த்தா சரி வராதுன்னு பவநகர் அகமதாபாத் போயிடுவாங்க. என்ன தெரியுது நமக்கு, குழந்தைய வளர்க்கும்போது பாராட்டு சீராட்டு, அதனால தான் தாளாட்டுனே பேர். தாளுன்னு நாக்கு, நாக்கு அசைச்சு பாடுவது, நாக்கு அசைச்சு பாடுவது தாளாட்டு. மல்கு பேரும் பாராட்டின் வளர்கின்றார் பாடம் எவ்வளோ கற்றுக் கொடுத்துட்டு போறாரு. சின்ன குழந்தையில பாராட்டோட வளர்க்கணுங்கிற ஒரு செய்தியும் ஆசிரியர் பெருமான் சொல்லிட்டு போறார். விடையவர் வா, அந்த வயசுலயும் பாருங்க, அல்கிய அன்புடன். அல்குதல்னா பெருகுதல் இருக்கு, சிறுகுதல்ங்கிற அர்த்தமும் அல்குதலுக்கு உண்டு. இந்த இடத்துல பெருகுதல் அல்கிய அன்புடன். வேற விதமா சொன்னா இப்படி சொல்லலாம், ஒருமித்த அன்பு அப்ப குறுகி போயிடுச்சு அந்த அன்பு, வேற யார்ட்டையும் அன்பு வரல, அன்பு ஒரே இடம் அப்படின்னு பொருள் வர மாதிரி. அந்த குறுகிய அன்பு, அந்த அன்பு எங்க போச்சு? கூத்தருடைய பெருகடை சேவரி விடையவர் அழகிய அன்புடன் அழகின் கொழுந்து பார்க்க அவ்வளாடு. அம்மா உலகத்தில் இருக்கிற அத்தனை அழகு அம்மாட்ட வந்து குடிக்கொண்டிருக்கு, அப்படி இருக்கும். ஆனால் அப்படி இருக்கிறவங்க பேய் வடிவம் பெறாங்கன்னா பேய் இருக்கிறதுல அழகாக இருக்கணும்னு ஆசைப்படுது இல்லையா? தெருவில் நான் பாடல இருக்கு இல்லையா? அழகிய அன்புடன் அழகின் கொழுந்து எழுவு, அழகு தளிர் மாதிரி இருக்கு, அவ்வளோ அழகாக இருக்காங்க அம்மையார். ஈஸ்வருக்கு தாயார், நமக்கும் தாயார், வேற விகப்பங்களுக்கு இடம் இல்லை. அதனால தான் அம்மா வந்து அந்த அழகெல்லாம் மாச்சிக்கிட்டாங்க. பெரிய ரொம்ப பெரியவங்க, ரொம்ப பெரியவங்க, சத்குணத்தினுடைய முழுமையான பாட்டியார். அவங்க சத்குணாம்பிகைன்னு சொல்லலாம். அவங்கள்ட்ட கோபத்துக்கு இடமே கிடையாது, துர்க்குணம் கிடையாது, முழுக்க முழுக்க சாந்தம் மதுரம். அப்பேற்பட்டாமா கரகலம் அவன் புரிஞ்ச வேற இல்லைன்னு பண்ணிட்டான் பரமதந்தன். அப்போ கூட கோச்சிக்கலாம், இந்த மாதிரி எங்கேயுமே பார்க்க முடியாது. பறவையார் கூட கோச்சிக்கிட்டாங்க, சங்கிலியார் கூட கோச்சிக்கிறாங்க, ஆனால் அம்மா கோச்சிக்கவே, அம்பாள் கூட கோச்சின கூட கொண்டான். கரகலம்மோட கோபம்னா என்னன்னு தெரியாது கூட, அவ்வளவு பெரிய வண்டல் பயில்வனவெல்லாம். வண்டல்னு சொன்னா பெண் குழந்தைங்க விளையாட விளையாட்டுக்கு பேர் வண்டல் பேர். ஆண் குழந்தை விளையாடுறதுக்கு சிறுமணி தேர் தொடர்ந்துருட்டல். ஆண் குழந்தை என்ன பண்ணும், அதுக்குரிய அந்த முரட்டுத்தனம் இருக்க முடியும், அது தேரை கூட்டிட்டு ஓடும். எவனா வாசல்ல சைக்கிளுக்கு நிறுத்தினா காத்த புடிக்கிட்டு போடும். இது ஆண் குழந்தைகள். பெண் குழந்தைகள் என்ன பண்ணும், அதுக்கெல்லாம் சொப்பு வச்சுன்னு நான் புளிசோறு பண்றேன், எலுமிச்சை சாதம் பண்றேன், தேங்காய் சாதம் பண்றேன், அது மாதிரியான வாழ்க்கை. பின்னால அட்டில் தொழில் வன்மை, அட்டில் தொழில் வன்மைனா சமையல் கலை தேர்ச்சி. அது பிறந்த மூலிய ஒரு குடும்பத்தை போய் நிர்வாகம் பண்ணும். இத்தனை பேர் என்னென்ன விதமா கேட்கலாம், மைத்தனை சொல்லுவான், ஊத்தப்பம் தான் வேணுமா, தாத்தா சொல்லுவா எனக்கு கஞ்சி தான் வேணும்பா, பாட்டி சொல்லுவா அதெல்லாம் எனக்கு முடியவே முடியாது, கேழ்வருக்கு உப்மா வேணும்பா, இத்தனையும் அந்த பொம்னாட்டி பண்ணணும், ஆக்கப்பட்டு போறா பாரு புகுந்த வீட்டுக்கு, அந்த பொம்மா திருவடியில மலரிட்டு வணங்கும். அப்படி இந்த காலம் இப்படி தெரியல, நான் பழைய காலம் சொல்றேன். ஒரு பொம்னாடி அப்படி போறா எவ்வளவு அற்புதமா இருக்கு. அதெல்லாம் நம்ம சின்ன வயசுலேயே போயிடுறான் வண்டல் பயிர்வன வேளம். இதை வந்து பூம்பாவை பத்தி சொல்லும்போது செக்கிட சொன்ன நல்ல அழகா சொல்ல, பொட்டுடி சிறுமகளில் ஆயத்துடன் புனந்து சிற்றில் முற்றவும் இழைத்து உடன் நடும் தொழில் சிறுசோர் உற்ற உண்டிகள் பயின்று ஒளிமணி ஊசலாடி மற்றும் இன்பொரு வண்டலாட்டையருடன் வளர. பழைய காலத்தில் இப்படிதான் பாடியிருக்காங்க. சின்ன குழந்தைங்கிறதுக்கு தேவார சான்றே இருக்கு. தேவாரம் அதுக்கு சான்று சொல்லுது. கழுமலம் தேவாரத்தை சொல்ற திஞ்ஞான சமுத சுவாமிகள், பெருந்தடங்கள் செந்து வருவாய் வீருடைய மலைச்சல் பிரியாமேனி, அருந்தகைய துண்ணவன் நீர் அலங்கரித்தோன் அமர தொழாமரும் கோயில் தருந்தடக்கை முத்தரலோ மனைகள் தோறும் இறைவனது தன்னை பாடி கருந்தடங்கண்ணார் கடல் பந்தி அம்மானை பாட்டையரும் கழுமலமே. இந்த காலத்து குழந்தைங்க வீடியோ கேம் விளையாடுது. இந்த காலத்து குழந்தை, இந்த காலத்து குழந்தை தானே பண்றது. அந்த காலத்து குழந்தை சாமியை பாட்டு.
2: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
0: Om Sivaya Namah. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தாயுமான சுவாமிகள் பாடல் ஆனந்த களிப்பு. தலைப்பு என்னையும் தன்னையும். வழங்குபவர் சுவாமி குருபரானந்தா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: பதினான்காவது பாடலுக்கு செல்லலாம். என்னையும் தன்னையும் வேறா உள்ளத்து எண்ணாத வண்ணம் இரண்டர நிற்க சொன்னதுமோ ஒரு சொல்லே, அந்த சொல்லால் விளைந்த சுகத்தை என் சொல்வேன். இங்கு மிக தெளிவாக இந்த பாடலில் அத்வைத தத்துவத்தை தாயுமானவர் நிலைநாட்டுகின்றார். ஆனா இந்த பாடலை நாம் பார்க்கும் பொழுது தாயுமானவர் எப்படி ஒரு அத்வைதியாக இருக்கின்றார், அத்வைத மதத்தை எப்படி போதிக்கின்றார்ங்கிறது நமக்கு நன்கு விளங்குகின்றது. என்ன சொல்றார் என்று இதனுடைய பொருளும் மிக சுலபமானது, பார்த்துவிட்டு விளக்கத்துக்கு வரலாம். என்னையும் தன்னையும் வேறா. என்னையும் அப்படின்னா தன்னை, தாயுமானவரை. தன்னை என்றால் இந்த இடத்துல ஈஸ்வரனை. ஈஸ்வரனையும் என்னையும் பகவானையும் வேறாக, வேறுபட்டதாக, வேறு வேறுதான், நான் வேறுதான், ஈஸ்வரன் வேறுதான் என்று உள்ளத்து அப்படி மனதிற்குள் எண்ணாத வண்ணம், அப்படி நினைக்காதபடி என்னையும் ஜீவாத்மாவாகிய என்னையும், தன்னையும் என்றால் அவரையும் பரமாத்மாவாகிய ஈஸ்வரனையும் வேறாக, இரண்டும் முற்றிலும் வேறுபட்ட தத்துவங்கள் என்று உள்ளத்து மனதிற்குள் எண்ணாத வண்ணம். எண்ணாத வண்ணம்னா எண்ணாதபடி, மனதுக்குள்ள அப்படி எண்ணக்கூடாது என்ற அமைப்பில் இரண்டு அற நிற்க. எவ்வளவு தெளிவு எழுதுகிறார், இரண்டு அற நிற்க. இதுதான் அத்வைதம். அதுக்கு டிரான்ஸ்லேஷன் தமிழ்ல இரண்டு அற்றல். துவைதம் என்றால் இரண்டு, அத்வைதம் என்றால் இரண்டு அற்றது. அது அப்படியே மொழிபெயர்க்கிறார், இரண்டு அற. அத்வைதத்துக்கு டிரான்ஸ்லேஷன் தமிழ்ல இரண்டு அற, இருமை அற்றதாக. நிற்க, கற்க கசடர அப்படின்னு சொல்லிட்டு நிற்கன்னு சொல்றோம் அல்லவா, அப்படி புரிஞ்சிட்டதற்கு பிறகு இரண்டு அற்றதாக உபதேசம் செய்து அப்படி எண்ணாமல் செய்து பிறகு அந்த அறிவில் நிற்க, அந்த அறிவுல நான் நின்று பழகணும். அப்படி நிற்க சொன்னதுமோ ஒரு சொல்லே, அப்படி ஒரு சொல்லை சொன்னான். சொன்னதுமோ ஒரு சொல்லே, அப்படி ஒரு சொல்லை சொன்னார். பிறகு என்ன சொல்றார், அந்த சொல்லுனால என்ன பிரயோஜனம், என்ன பெருசா அப்படி ஒரு சொல்லை வர்ணிக்கிறீர்கள், அந்த சொல்லால் அப்படிப்பட்ட ஒரு சொல்லினால் விளைந்த ஏற்பட்ட சுகத்தை என் சொல்வேன், அதனால வந்த சுகத்தை நான் எப்படி சொல்வேன், என்னால வாயில விட்டு விளக்க முடியாது, இந்த சொல்லினால் நான் அடைந்த பிரயோஜனத்தை என்னால் விளக்க முடியாது. இந்த அத்வைதம்ங்கிற தத்துவத்தை நம்ம தர்க்க ரீதியால யாருக்கும் விளக்கி நிலைநாட்ட முடியாது. அதனாலதான் யார் வந்து தர்க்க ரீதியாக யுக்தியாக அனுமானத்தினால இத புரிஞ்சுக்க விரும்புகிறார்களோ அவர்களிடத்தில் நாம் தோல்வியை தான் அடைவோம். காரணம் என்னன்னா, இது